0: திருவள்ளுவரை திருவள்ளுவர் கடவுளை ஆண்பாடி சொன்னது பால் பற்றி அன்று. இட் இஸ் நாட் ஆன் பேசிஸ் ஆஃப் செக்ஸ், இட் இஸ் ஆன் பேசிஸ் ஆஃப் லீடர்ஷிப். அது தமிழ்ல ஒரு மரபு உண்டு. மரபு வந்து எதாவது எப்படி சொல்லணும், ஆனா அதே சமயத்தில் வடமொழி கிராமத்தில் எப்படி தெரியுமா, வடமொழி கிராமம் இல்ல அக்னியில சொல்லணும். கடவுளை எழுவாயா போட்டாங்கன்னா என்ன பயனில போடுவீங்க? தமிழ்தான் பெரிய சிறப்பு. ஒரு விஷயம் சொல்றேன், ராமன் வந்தான், நாய் வந்தது, சந்தேகம் இல்லை. இப்ப அடுத்த கேள்வி, ராமனும் அவனுடைய நாயும் என்ன போடுவீங்க?
1: வந்தன
0: போட்டு அவருக்கு பிறந்ததே. ராமன் எப்படி வந்தனு சொல்ல முடியும்? அவன் உயர்வு வேதனை ஆண்டார்
1: வந்தார்கள்
0: சொன்னா நாய்க்கு சொல்லலாமா? இதற்கு தமிழ் இலக்கணம் என்ன
1: சொல்லுது?
0: நான் ஏதாவது எப்ப சொல்லக்கூடாது, அதாவது அங்கதான் உடு உறுப்பு கொடுக்கணும். ராமனும் நாயும் வந்தார்கள் அல்லது வந்தனு சொன்னீங்கன்னா அது கிராமட்டிக்கல் எரர் மட்டும் இல்ல, சின்டாக்ஸ் எரர். சின்டாக்ஸ், சின்டாக்ஸ் இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ சென்டென்ஸ், அது பேர் சின்டாக்ஸ். SYNTAX, இட் இஸ் அ கிராமட்டிக்கல் எரர் ஆஸ் வெல் ஆஸ் அ சின்டாக்ஸ் எரர். எப்படி வச்சிருக்கேன் இலக்கணம், அப்ப எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னா ராமனோடு நாய் வந்தது அப்படிதான் சொல்லணும். அந்த ஆண்டுங்கிற கன்ஜங்ஷன் கொடுக்க கூடாது. ஆண்டுங்கிறது என்ன? கன்ஜங்ஷன் இங்கிலீஷ்ல. அப்படி சொல்லக்கூடாது, பண்ணா சின்டாக்ஸ் எரர். அப்ப என்ன கொடுக்கணும்னா அந்த உடு உருவு யாரு கொடுக்கணும்? ராம நாயோடு ராமன் வந்தான்னு சொன்னாலும் தப்பு. ராமனோடு நாய் வந்தது அப்படிதான் சொல்லணும். அந்த உடு உருவு உயர்ந்தினைக்கு, அதாவது எது நீங்க சுட்டுகின்ற பொருள்ல எது உயர்வோ அதுக்குதான் உடு உருவு கொடுக்கும். இப்ப ரெண்டுமே உயர்ந்தினையா இருக்கு. இப்ப நானும் கடவுளும் வந்தோம், கடவுளும் அல்லது ராமனும் கடவுளும் வந்தார்கள், அப்ப எப்படி சொல்லுவாங்க? அப்ப எப்படி சொல்றது? இதன் கடவுளும் உயர்ந்தினைதான், ராமனும் உயர்ந்தினைதான். ஆனா அது எப்படி சொல்லணும்? கடவுளும் ராமனும் வந்தார்னு சொல்லக்கூடாது, கடவுளோடு ராமன் வந்தான் அப்படிதான் சொல்லணும். தமிழ் இலக்கணம் வந்து அதுக்குதான் இலக்கணம் படிக்கணுங்கிறது. அதனாலதான் இதெல்லாம் இந்த ஆட்சியெல்லாம் தேவாலயத்தில் அப்படியே வரும். அதான் திருமாலோடு நாமுகனும் தேடி தேடனா தேவனே என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன். பிரம்மாவையும் திருமாவையும் ரெஃபர் பண்ண உடு உருவு திருமாவுக்கு தான் கொடுக்கணும், பிரம்மா கொடுக்க. திருமாலோடு நான்முகன். இப்ப தேவாரத்தில் வரும்போது அங்கி காலன் யமனோடு, உடு உருவு யாரு? அங்கி ஒரு தேவன், அக்னி கடவுள். யமன் அவன் ஒரு கடவுள், காலன் அந்த யமனுடைய தூதன் காலன். அப்ப எப்படி சொல்றாரு அப்படின்னா அந்த ஒடு உருவு யமனுக்கு தான் கொடுக்கணும், காலனுக்கு கொடுக்கக்கூடாது, அங்கி கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவர்களிலே சிறந்தவன் யமன் தான். அது நமனோடு தூதர் போடு நோய்களான பலவும் அறிவுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. எப்படி வச்சிருக்காங்க பாத்தீங்களா?
2: யமன் வந்து
0: சில சமயத்தில் ஆகுவையராக குறிக்கும்போது யமனுடைய மந்திரி தான் காலன். அதே போல அந்த சூரியனுடைய சாரதி தான் அருணன். அருணன் இந்திரன் தீசை அணுகினன் இருள் போய் பிரதியா திருப்பொழி இருக்கா. அருணன்கள் யாரு? சூரியனுக்கு தேர் ஓட்டுறவன் தான் அருணன், சூரியனுடைய சாரதி டிரைவர். அந்த அருணன் தான் முதல்ல வருவான். அருண உதயம் வந்த அப்புறம் தான் சூரிய உதயம். முதல்ல வர்றது அருணோதயம், அதுக்கப்புறம் தான் சூரியோதயம். அருணோதயம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் மரபுகள், தமிழ் மரபு எவ்வளவு இருக்கு. அப்போ அருணன் எப்ப வர்றான்னு கேட்டா வெளிச்சம் வந்துடும், ஆனா சூரியன் கண்ணுக்கு தெரிய மாட்டான். அது இருக்குல்ல ஆங்கிலத்துக்கு அதுக்கு என்ன பேரு? ட்வைலைட். ட்வைலைட்ங்கிறது என்ன? சன் தெரியாது கண்ணுக்கு, ஆனா சன்னோட ரேஸ் வந்துருது. அப்ப அருணன் வந்து விட்டான், சூரியன் வரவில்லை.

0: அதனால அருணன் என்பது கிழக்கு திசைக்கு அவன் காவலன், இந்திரன் இந்திரன் என்பது கிழக்கு திசைக்கு அதிபதி இந்திரன், அதாவது அட்டதிக்கு பாதர்கள் இந்திரன் வந்து கிழக்குக்கு அதிபதி. ஆகவே அந்த அருணன் கிழக்க வந்துட்டான்றதுக்கு தான் சொன்னாரு அருணன் இந்திரன் திசை அணுகினன் போய் திருப்பலி வச்சு. அதனால சூரியன் இஸ் சன் காட், அருணன் இஸ் என்ன சொல்றீங்க, நான் கான்செப்ட் சொல்லிட்டேன், இங்கிலீஷ் எப்படி சொல்றீங்க? சூரியன் வந்து அந்த ட்வைலைட் வரும்போது அருணன் வந்துடான், அப்புறம் சூரியன் கண்ணுக்கு தெரியறது சன்லைட். இப்போ இந்த சூரியனை சன் காட், அருணனுக்கு எப்படி சொல்றது டாம் காட், DAWN டாம் காட், இஸ் டாம் காட், இஸ் சன் காட். இல்ல உஷாங்கிறது என்னன்னு கேட்க, உஷா என்பது சூரியனுடைய ரெண்டு சக்திகள்ல ஒன்று, ஒன்று உஷா இன்னொன்னு பிரத்யுஷா. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உஷான்னு தான் பேர் வைப்பாங்க, பிரத்யுஷான்னு வைக்க மாட்டாங்க. ஆனா வடநாட்டுல பிரத்யுஷா தான் அதிகமா வைப்பாங்க, உஷா குறைச்சா தான் வைப்பாங்க. வடநாட்டுல நார்த் இந்தியாவில் கூட பிரத்யுஷா தான். பிரத்யுஷா என்பது சூரியன் வந்து, அதாவது ரெண்டு பேர் என்ன, சூரியன் வந்து இரவுல ஆட்சி பண்ணும் பொழுது, அதாவது இரவுக்கும் அதிபதி சூரியன் தான், இரவுக்கு சந்திரன் அதிபதி கிடையாது, இரவுக்கும் சூரியன் தான் அதிபதி. அந்த சூரியன் வந்து பகல் காலத்துல உஷாவோட ஆட்சி நடத்துவார், ராத்திரியில பிரத்யுஷாவோட ஆட்சி நடத்துவார். அவ்வளவுதான், பிரைவேட் செக்ரட்டரி வில் சேஞ்ச். அதாவது அவர்கள் உபசாரம், காடுங்கிறது என்ன, அதாவது தேவர்கள் என்று நம்ம மீன் பண்றது இல்லையா, அது வந்து அதை கரெக்டா சொல்றதுக்கு டெமி காட்னு சொல்லலாம், டெமி காட், டெமி காட், தேர் நைதர் காட் பட் தேவ் காட் த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் தேன் எ மேன். அப்ப எப்படி சொல்லுங்க கான்செப்ட், தேவர்கள் என்ன, கடவுள் இல்ல, தே கனாட் ஈக்குவேட்டட் வித் காட், பட் அட் தி சேம் டைம் தே ஆர் ஹேவிங் சம் பவர்ஸ், some supernatural powers which you and I do not have. Super. அதனால அந்த இங்கிலீஷ்ல நியரஸ்ட் டேர்ம் வரும்போது டெமி காட் அப்படி சொல்லலாம். அப்படிதான் பேர் சொல்ற, யாரு நம்முடைய இஸ்கான் பவுண்டர் இருக்காரு பக்தி வேதாந்த பிரபு பாலா, டெமி காட். அவர் சிவன் வந்து மும்மூர்த்திகள ஒருத்தன் இல்லை, அதான் சிவன் என்ற நாமம் வந்து இந்த மூவரையும் ஆட்சி செலுத்துறவன் தான் சிவன். மூவர் உம் அறிகீல சொல்லிட்டாங்க, மூணு பேரும் அறிய முடியாதுட்டாங்க சிவனை, அப்படியே சிவன் இதுக்குள்ள இருப்பாரு இல்லையா, நம்ம மறந்துடக்கூடாது. மூவரும் அறிகில, ஆனா மூவரையும் ஆட்சி பண்றவன் அவன் தான், அதான் அகரமுமாகி அதிபனுமாகி அகமாகி அமைந்தாக சொல்வார். மூணு பேரா இந்த ட்ரினிட்டி என்னும் பொழுது சிவன் என்ன கூடாது, அது வந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன். ஆனா இந்த சிவபெருமானும் எப்ப ருத்ரனாகதான், சிவபெருமானுக்கு போட்டா மூணுக்கு மகா சேத்திரணும், மகாவிஷ்ணு மகா பிரம்மா மகா ருத்ரன் சிவபெருமான குறி. அதனாலதான் ஹரஹர மகாதேவான்னு சொல்றது காரணம், இதுக்காக ஹரஹர மகாதேவான் சொல்றோம், பார்வதி வரையே ஹரஹர மகாதேவா
1: சம்புபக்ஷ.
0: இது வந்து எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பார்வதியினுடைய கல்யாணத்துல அந்த திருமால் சொன்ன கோஷம் அது, அதுதான் மங்கள கோஷம் நம்ம வச்சுக்கிட்டோம். சில விஷயத்துல மரபு, அந்த காலத்துல ஒரு தொழிற்சங்கத்துல சொல்லுவாங்க இன்குலாப் இன்குலாப் இன்குலாப் ஜிந்தா பாத், இங்க போடுறாங்க என்னன்னு தெரியல, இங்க போடுறாங்களா
1: இல்ல,
0: அதாவது கம்யூனிஸ்ட் என்ற இவங்க எல்லாம் இருக்காங்களே அவங்க கோஷம் போடும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இன்குலாப் இன்குலாப் இன்குலாப் ஜிந்தாபாத். அதாவது ஜிந்தாபாத் அப்படிங்கறது ஒரு ஹிந்தி அண்ட் அரபிக் சேர்ந்தது, ஜிந்தாபாத்னா வாழ்கன்னு அர்த்தம், ஜிந்தாபாத்னா வாழ்க,
1: ஜெய் ஜெய்.
0: இப்ப அப்படிதான் நார்த் இந்தியாவில போடுவாங்க, ஜிந்தாபாத்னா வாழ்கை வாழ்க. அந்த இன்குலாப்ங்கிறது என்ன, அந்த ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட்ல அவங்க முதல்ல போட்ட சத்தம் அது இன்குலாப் இன்குலாப்ங்கிறது, அந்த ரஷ்யன் ரிவல்யூஷன்ல அந்த தொழில் புரட்சியில அவங்க சொன்ன ஒரு கோஷம், இந்த ரஷ்யன் ரிவல்யூஷன்ல
1: இன்குலாப்
0: அந்த இன்குலாப் அந்த இன்குலாப் தான் இப்ப வச்சுட்டு இருக்கோம் நம்ம கம்யூனிஸ்ட்கள் தான் வச்சுட்டு இருக்காங்க இன்குலாப். அதுபோல அந்த இது வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, அந்த பார்வதியினுடைய கல்யாணத்துல தேவர்கள் எல்லாம் கூடியிருக்கும் பொழுது மகாவிஷ்ணு கையை உயர்த்தி சொன்னார், நம்ம பார்வதி ஸ்ரீபாதையே அப்படின்னார். தேவர்கள் என்ன சொன்னாங்க? அரவர மகாதேவான்னு சொன்னாங்க. நாங்க அத வந்து நாங்க அங்க வந்து விஷ்ணுதான், விஷ்ணுமூர்த்தி.
1: மகாவிஷ்ணு சிவன் இல்ல,
0: மகாவிஷ்ணு சிவன், அங்க விஷ்ணு தான். மகா என்ற அடைமுடைய என்ன, அந்த கோஷத்தினுடைய பொருள் என்ன என்றால், அது ஏன் அப்படி சொல்றோம், அதாவது ஹரஹர என்பது ஸ்லோகன், குறிச்சுக்கணும். ஹரஹர என்பது என்ன, அதுக்கு சம்ஸ்கிருத பேர் கோஷ, கோஷ. இங்கிலீஷ்ல அதுக்கு பேரு ஸ்லோகன், கோஷம். அதாவது நிறைய பேர் சேர்ந்து ஓன் கத்தனா அது கோஷம், அவ்வளவுதான். அப்போ ஹரஹர என்பது கோஷம். அப்போ அந்த ஹரஹரங்கிற கோஷம் வந்து சொல்லும் பொழுது சிவபெருமானை குறிக்கும்.
1: ஹரன் இல்லையாது,
0: ஹரன் தமிழ்ல தான் அப்படி வரும், சான்ஸ்கிரிட்ல ஹரன் வராதுல்ல, ஹரதன் ஹர
1: அரோகரம்.
0: அது ஹரஹரங்கிறது அரோகரான ஒரு, அதாவது புணர்ச்சி விதி. அற பிளஸ் அற ஹரஹர என்பது ஹரோஹர, அது தமிழ்ல அரோஹர. அதுபோல நம நமங்கிறது நமோ நம, நாத விந்து கலாதி நமோ நம, வேத மந்திர சொரூபா நமோ நம அமைக்கினால நம பிளஸ் நம நமோ நம, ஹர பிளஸ் ஹர ஹரோஹர. அது இந்த வடமொழி புணர்ச்சி விதி, அதுக்கு பேர் கும்ப பிளஸ் அபிஷேகம் கும்பாபிஷேகம். கும்ப கும்பங்கிறது என்னது, குறில். ஆமா, அபிஷேகங்கிறது குறில். ரெண்டு குறில் சேரும் பொழுது நெடில் வந்துடும். இது சான்ஸ்கிரிட் கிராமர்,
1: சயின்ஸ்.
0: கும்ப குறில முடியுது, அபிஷேக குறில ஆரம்பிக்குது. ஆபிஷேகம் சொல்லி அபிஷேகம் தானே, அபிஷேகங்கிறது குறில் தானே. ஷார்ட் ஓவர், இங்கிலீஷ் சொன்ன ஷார்ட் ஓவர், லாங் ஓவர் ஷார்ட் ஓவர். நெடில்னா ஷார்ட் ஓவர், நெடில்னா லாங் ஓவர், குறில்னா ஷார்ட் ஓவர். ரெண்டு சான்ஸ்கிரிட் கிராமர்ல ஒரு வேர்டு வந்து முடியும் பொழுது ஒரு குறில முடிஞ்சு அடுத்த வேர்டு குறில ஆரம்பிச்சா ரெண்டு சேர்ந்து நெடிலாயிரும். நம நம நமோ நம, ஹர ஹர ஹரோஹர. எவ்வளவு இலக்கணம் படிக்க முடியும், அதாவது ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த மொழிக்குள்ள கிராமர் என்ன சொல்லுது, அது வந்து மரபு. இப்ப ஐங்கிறது சிங்குளரு, ஐங்கிறது சிங்குளரு, ஆனா ஐஸ்ன்னு சொல்லலாமா இங்கிலீஷ், அங்க மட்டும் ஆம் போடுங்கிறான். அது கேட்க முடியுமா இங்க போய், ஒருமைக்கு தான் இஸ்ன்னு சொல்லிட்டு. அப்ப ஐஸ் சொன்னா என்ன தப்பு, கேன் யூ க்வெஸ்சன் இங்கிலீஷ் மேன், யுவர் கிராமர் இஸ் ராங். சிங்குளர்னா இசு புலர்னா ஆர்னு சொல்லிட்ட, அப்ப ஐங்கிறது சிங்குளர் தானே, அப்ப ஐஸ் மேன்னு சொன்னா என்ன, இதுக்குதான் விதி உண்டா, இட் இஸ் இங்கிலீஷ் கிராமர், யூ கேன்
2: க்வெஸ்சன்.
0: அது ப்ரொனன்சியேஷன், அது இங்கிலீஷ் தான் ப்ரொனன்சியேஷன், பெரிய குழப்பம் இல்லையா, எது சரியான ப்ரொனன்சியேஷன் அப்படிங்கிறது. அதுபோல என்ன அந்த நிஷ்டை, நிஷ்டை என்பது ஒரு பொருளுடைய சொரூப இலக்கணத்தை அறியும் பொழுது அந்த அதான் அதான் என்ன சொல்றது, யோகம். அதெல்லாம் தெளிவோர்கள், தெளிந்தோர் என்று தமிழ்ல சொன்னா சிவயோகம் பயின்றவர்கள் அர்த்தம். அதனாலதான் நீ சொன்ன இந்த திருமந்திரத்துக்கு என்ன சொல்றாரு, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள பொன்னையும் காளாமணி விளக்கே. அங்க என்ன பொருள் என்றால், அங்கே தெளிந்தோர்க்கு, தெல்ல தெளிந்தோர்க்கு என்று சொன்னால் என்ன அர்த்தம், தெல்ல தெளிந்தோர் என்று சொன்னால் சிவ யோகிகள். அந்த ஃபார்முலா உனக்கு அப்ளை பண்ணக்கூடாது, என் உடம்புதான் கோயில், என் ஆன்மாதான் கடவுள், நான் கோயிலுக்கு போக வேண்டாம், திருமோயிலே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன தெரியல, தமிழ் இலக்கணம் தெரியலன்னு அர்த்தம். அவ்வளவுதான், தெல்ல தெளிந்தார்க்கு உள்ளம் பெருங்கோயில், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், தெல்ல தெளிந்தார்க்கு கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே. அந்த தெல்ல தெளிந்தார் என்பவர்தான் சிவ யோகிகள். அந்த ஃபார்முலா இஸ் நாட் அப்ளிகபிள் டு எ காமன் மேன். அது அடல்ஸ் ஒன்லி, அடல்ஸ் ஒன்லி. வித்யாஜில சின்ன பையன் படிக்க கூடாதுங்கிறது அர்த்தம். அலை வழிபாடு வேணும், ஆனா அவர்களுக்கு அகபூஜை உண்டு. அவர்கள் அகபூஜை என்று இன்னொன்று அவங்களுக்கு உண்டு. நமக்குமே சிவதீட்சியில் அகபூஜை உண்டு. அகபூஜை நம்ம பாவனையில செய்வோம், சிவயோகிகள் உண்மையா பண்ணுவாங்க.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
3: சிவாய நம. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: நான்மறை தொடர்ந்த வாய்மை நம்பி ஆரூரர். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: ஜனகாதி முனிவர் நால்வருக்கும் உபதேசம் பண்ணியான சுவாமிகள் நம்ம தேவாரத்தில் குறிப்பிடுகிறார்கள். செப்பையோடு இசைந்துள்ளது இந்தளம் திரிகிறார். திறம் பயன் குறும் பொருள் தெரிந்துணரும் நான்கு அறம் பயன் குறைத்தனை புறம் பயம் அமர்ந்தோய். கூலி வெள்ளத்தை தடித்த ஊரு பயம் நன்றி. புறம்னா அப்பா வெளியே. அந்த ஊருக்குள்ளே பிரளய வெள்ளம் கூலி நீர் திறன் அணையாத தடித்த ஊரானதுனாலே புறம். அப்புறம் பாடுற பொடிய மேனியராய் பூதம் சூழ புறம்பயம் மாமூர் என்று போயினாலே
5: மற்றொரு பற்றி

0: அந்தரம் தொடர் போதுமே. இப்ப பாடுவது அந்த திருக்கோயில் ஒரு சாது பாடுகிறார். அவர் சுந்தரவர்
1: என்னுடைய அடிமை பூர்த்தியாகிவிட்டது.
0: இது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உன்னுடைய கடற்பாடு.
1: இறைவரிடத்திலே அடிமையாவதற்கு வேண்டப்படும் தகுதிகள் பெரிய உடை
0: திருநீறு தரிக்கின்ற நிலை இவற்றோடு அவரை தலைவராகவும் அவரை அடிமையாகவும் பாவிக்கின்ற மனப்பாங்கு இவை இருந்தால் நிச்சயமாக இவர் ஏற்பா என்பதற்கு இந்த திருப்பாசுரம் சான்றாக இருக்கிறது.
1: ரொம்ப முக்கியமான ஒரு சதம் பாடல் சொல்வார். இன்னொரு பாட்டு இந்த பாட்டை பாடம் என்ன சொல்றார்?
0: பண்டே அடியே அடியா அடியாக்கு தொண்டுபட்டு தொடராமல் துணிந்தேன்.
1: நான் உனக்கு அடியவன் அடையேன்.
0: உனக்கு அடியவன் ஆகுது என்பதற்கான அடையாளம் தெரியுமா? உன் அடியவருக்கு நான் அடிமையாகுதுதான்.
1: கவனிக்கணும்,
0: சாமிக்கு அடிமையானதனால் அடிமை பூர்த்தி ஆவது இல்லை, அடியாருக்கு அடிமையானதான் பூர்த்தி ஆகும். ஆகவேதான் தம்மை பாட சொன்ன ஈசர் சொற்றமிழ் பாடுகை என்றும் அடியாரை பாடச் சொன்ன போது நிறை சொல் தமிழ் மாலை பாடு எனவும் அறிவுறுத்திய பாங்கு உடன்கொள்ளத்தக்க. இன்னும் தம்மை பாடும்போது பித்தாய் ஒரு சொல்லுதான், அடியவரை பாடும்போது ஒரு அடியின் பாதி அரையடி
1: பிள்ளைவாய் அந்தனரும் அடியாக்கும் அடியே சொல்லவர் புத்திரம் கொண்டார்.
0: புத்திரம் கொண்ட பெருமான் அடியவருக்கு அடியவர் என்று நம்மை அறிமுகப்படுத்திக் கொள்வார் என்றால் ஏனையவரை பற்றி சொல்ல வேண்டும் என்ன உள்ளது? ஆக சிவசக்தி இந்த வாடகின்ற குருக்களை யாரோ அடியவருக்கு அடிமைப்படுதல் மிக இல்லை. பண்டைய நடிகையே அடியாருக்கு தொண்டுபட்டு நான் உனக்கு அடிமை ஆனதனால்தான் அடியாருக்கு தொண்டு செய்யும் உரிமை கிடைத்தது. தொண்டு செய்யும் உரிமை கிடைச்சதனால்தான் என்னை தொடர்ந்து வருகின்ற மத குற்றமாகிய உயிர் மாசு போய் ஆனவன் உயிருடைய குற்றம் அடிய வேண்டும் என்றால் மத நீக்கம் பெற வேண்டும் என்றால் அடியார் அடியார்
1: தொண்டுபட வேண்டும்.
0: இத கச்சிமைச்சல் தேவாதி ஆட்டாம் பட்டமையால் அடியாருக்கு துண்டுபட்டு ஆட்டா ஆழ்த்தான் பட்டமையால் உனக்கு நான் ஆட்பட்டேன். உனக்கு ஆட்பட்டதற்கு என்ன சார்ந்து அடியாருக்கு துண்டுபட்டேன்? கௌரிங்கம் சிவனுக்கு ஆட்பட்டவர்கள் அடியாருக்கு துண்டுபட்டால்தான் அந்த ஆட்பட்ட அடிமையும் முழுமையாக
1: பாடபாடு
0: திருவாணிகா அந்த அன்போடு சொல்லும்போது தேவன் ஜெயிக்கிறார் சொல்றார். மதுவில் அன்பர் பெருமை அன்பர் மதுவிய தொண்டு பாய்ச்சி.
1: பெருமை அன்பர் யார் தெரியுமா? விஞ்ஞானி. அந்த ஊர்ல வந்து யாக்கை கேட்கிறார், பணம் கேட்கிறார். இப்போதுமே சாமி விளையாடிட்டே பணம் கொடுக்கல. பணம் கொடுக்குற நீ ஒரே நிலைமை இருந்தா சாமி கேட்போம் சாமியாமா
2: செந்தமிழ் திரும்ப
0: உசுறு செய்வது இப்படி வந்திருக்கிறது. அதனால காரியம் நீ உலகமெல்லாம் இருப்பின் நின்னுடைய நீங்க அறவழியில் செல்ல வேண்டாம். ஒரு பாவம் கொடுப்போம் என்ன பாம்பு தூய மடவார் வந்து வழியிடா அஞ்சி விழாடவும் மேலாக நிற்கு காரைக்காலம்மா விசிறு தாயல்லவோ வேறு காஞ்சி நதி வாய் காஞ்சி வாயில் காஞ்சி நதியுடைய கரையை இருக்கக்கூடிய மீன் கொங்கு என்று தேவால சொல்லும் மீன் மேற்கு கொங்கு நாட்டுடைய மேற்கு திசையில் இருக்கிற சுவாமி பேர் பட்டி பெருமா அம்மை பேர் பரகதவர் அங்கு கூத்த பெருமான் காட்சி அளிக்கிறார். கூத்த பெருமான் காட்சி அளிக்கும் போது இவர் பொருள் கேட்டதாக ஒரு குறிப்பு இருக்கு. நான் சாமி சொல்ற இது முத்தி தரும் ஞான நிலையம் இந்த பொருள் தர இயலாத நிர்தகிரி முதுகுண்டத்திலே இருக்கிறது என்பதாக ஒரு குறிப்பு. அதை சுந்தரம் சொல்றார் காண்டரும் தொழுது விழுந்து உடல் எழுந்து கரையை வந்து எண்களை உருக்க பூண் ஐம்பதடி புறப்படாயினும் இன்னும் புனந்ததை உடல்களை கொங்க தாண்டவம் புரியும் கம்பீரமானது தலைப்பட கிடத்தையும் செய்த ஆண்டவை காலத்து அடுத்த நிலைமை நிலைமை யார் அளவையும் குறைப்பார் என்ன பெறணும். அன்றிலே நிகழ்ந்த ஆடலும் பெற்ற அன்பனா இன்னொரு இடத்து மண்ணிய ஆடல் வழிமுறை பரவி வடங்க பதி அளவிலே வருவி பொன்மணி மண்புழு எடுத்த சேவடையா உரிமனும் கும்பிடம் பெற்றால் இன்னும் புறந்தலையை தந்து தில்லை கூட்டருடைய எடுத்த திருமதியை பார்த்த பிறகு அதுக்கப்புறம் முதுமுதல் சாமியோட வழிபட்டிருக்கிற கூடலை அப்படிக்கணும் இங்க கிழமையா வந்து சுந்தர அவரை பார்த்தோன்னு திருவிழம் மனதில் நெகிழ வைக்கும். இப்பெல்லாம் திருவிழத்தை பார்த்து வழங்குற ரொம்ப அருமை பழைய காலத்துல திருவிழத்தை நினைப்பிச்சாலே வழங்குவாங்க சேரப்படுவாங்க. ஒரு வண்ணானந்தை அறிவிக்கிறார் இப்போ நகர்வலம் வரும்பொழுது ஏதேனற்ற பெருமை இல்லை அவர் முதிரி சூடி நகர்வலம் வரும் பொழுது அவர் மதை மத்தையான மீது ஏறி நகர்வலம் பொழுது எதிரே ஒரு வண்ணா வருகின்றான். இந்த வண்ணானுடைய மேட்டிலே இருக்கும் உகர் மணி திருநீற்றினுடைய உத்தம கோலத்தை இவர் நினைவுபடுத்த தெரிவிக்கின்றார். அந்த வண்ணான்
2: வேண்டி நன்றிய வண்ணமெல்லாம் போதர் மனத்துக் கொண்ட குறிப்பிடும் பழமும் போது
0: காதலின் ஒன்றை வைத்தார் அருள் பெறுவார். அது கிட்ட போய் இரண்டு பதிகள் நஞ்சியிலே இன்று நாளை என்று கொல்லிக்க வாழ்ந்தவர்கள் மெய்யை ஊற்றப்படி பூஜை தக்கே செய்யும் வேறு எந்த இடத்தையும் கிடைக்காத அளவுக்கு 12,000 புகழ் இல்ல ஆச்சாரம் இல்ல இது பின்னால ஓனகாந்தம் தெளிவு தலைவர்கள் நிறைய பொண்ணு வருவார். ஆனா அங்கெல்லாம் கிடைக்காத பொண்ணு அளவு இங்கு மிகுதியாது.
2: அதுக்கப்புறம் அங்கே அங்கே அழகி திருச்சி சொல்லுவோம்.
1: சபையை உருவாக்கி அந்த அந்தங்கள் வீட்டை இதுக்கப்புறம் பழமணி படைக்கிற ஈடுபடுவாங்க
0: உயிர் பூங்கிகள்

0: நாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்செங்காட்டங்குடி எல்லாம் வல்ல விநாயக பெருமான் கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்த காலத்து அவன் உடலினின்றும் பெருகிய இரத்த வெள்ளத்தால் செந்நிறம் பெற்ற காடு செங்காடு ஆயிற்று. செங்காடே செங்காட்டங்குடி என்று போற்றப் பெறும் திருத்தலம். இங்கு ஐங்கரக்கடவுள் அகில லோகநாயகனை எழுந்தருளச் செய்வித்து வழிபட்டதால் ஆலயத்திற்கு கணபதீச்சரம் என்ற திருப்பெயர் உண்டாயிற்று. இவ்வரலாறு கந்தபுராணத்துள் பறக்க காணலாம். இறைவர் கணபதீச்சரத்தார். இறைவி திருக்குழல் நன்மாது, திருத்தலமரம் திருவாத்தி, தீர்த்தம் சூரிய தீர்த்தம், பைரவக்கோலத்துடன் விளங்கும் உத்ராபதியார் இத்திருத்தல விசேடமூர்த்தியாவார். பிள்ளைக்கறி படைத்த பேராளன் சிறுத்தொண்ட நாயனார், திருவெண்காட்டு நங்கை, சீராளதேவர், சந்தனமாம் தாதியார் திருமேனிகள் ஆலயத் திருச்சுற்றில் கண்டு தரிசிக்க வேண்டிய மூர்த்தங்களா. சித்திரைப்பரணி, ஐப்பசிப்பரணி உத்ராபதியார்க்குரிய உன்னத திருநாட்கள். பெருந்திருவிழாவின் சிறப்பு பேசி முடியாது. இத்திருத்தல விநாயகப் பெருமானை வாதாபி கணபதி என்று போற்றுவர். திங்கள்தோறும் பரணி கொண்டாட விடப்பட்ட கட்டளைக்கு திருவோட்டு கட்டளை என்பது பெயர். சித்திரை முழுமதி நன்னாளில் சீரான தேவர்க்கு அருளிய உத்ராபதி ஈஸ்வரர்க்கு திருமுத்துவிதான நெறியில் அமுது அளித்த செய்தி கல்வெட்டில் காணலாம். பெருகிய ஞானம் பெற்ற பிள்ளையார் பெம்மானுரையும் நாகை, கீழ்வேளூர் முதலிய திருத்தலங்களை பரவி வரும் செய்தி அறிந்த சிறுத்தொண்டர் காளிப்பிள்ளையார் சேவடி பணிந்து திருச்செங்காட்டங்குடிக்கு எழுந்தருள வேண்டினார். இசை ஒற்று எழுந்த ஞான சம்பந்த நற்றவ வேந்தர் நாயகன் எழுந்தருளிய நற்றிருக்கோயிலை வலம் வந்து பணிந்து நா நலம் சிறக்க நரைகொண்ட மலர்தூவி என்ற திருப்பதிகம் பாடி அருளினர். பொடிநுகரும் சிறுத்தொண்டர்க்கு அருள் செய்யும் பொருட்டாக கடிநகரு விற்றிருந்தான் கணபதி ஈச்சரத்தானே என்ற பாடல் வரிகளில் சிறுத்தொண்ட நாயனாரை போற்றியிருக்கும் திருக்குறிப்பு அந்நாயனாரது சிறப்பை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. வேத கருத்துக்கள் விளங்கும் இத்தமிழ் பாடல் வல்லவர்கள் பதினெண் கணத்தவர் ஆவர் என்பது பதிகப்பலன். நரைகொண்ட மலர்தூவி எனத் தொடங்கும் பாடல் பண் பழந்தக்க ராகம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: உடம்பையே இருந்தா கூட சாம்பலாய் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம கொண்டு போய் மறுநாள் பால் தெளிக்கிறத வச்சிருக்கோம். நம்மால் பால் தெளிச்சு வந்து என்ன சாப்பிடலாம் கேட்டுக்கிறேன். விழவாரும் மண்களா துதித்து மண்ணில் இருக்கக்கூடிய அத்தோனை உயிர்களும் துதிக்கணும். அதனாலதான் ஈ வணங்கினது ஈங்கோய்மலை, எறும்பு வணங்கினது திருவெறும்பு, யானை வணங்கியது திருவானைக்கா, பாம்பு வணங்கினது திருநாகேஸ்வரம். நமக்கு இப்படி எல்லாம் தெரியுது, தகவல் தான் தெரியுது. ஆனா இதெல்லாம் வெறும் தகவலா இல்லாம், வெறும் தகவலா இல்லாம ஏன் இது தகவலா இருக்குது? சில பேர் வீடுகள்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வீடோ பெரிய பெரிய துப்பா அழுத்தி வச்சுட்டு முன்னாள் போட்டோ போட்டு. நான் எங்க வாத்தியார் வீட்டுக்கு போயிருக்கிறேன். ஒரே ஒரு டேபிள் இருக்கும், அதுல ஒரே ஒரு சின்ன நோட் புக் இருக்கும், தொலைபேசி இருக்கும், அவ்வளவுதான். அவரு ஏற்காடு 200 புத்தகங்களை எழுதியது, 200 புத்தகங்களை எழுதியது. பல்கலைக்கழகத்துல பெரிய பெரிய பதவிகளை எல்லாம் அலங்கரிச்சவர். சென்னை பச்சை கல்லூரியினுடைய முதல்வராக இருந்தவர். நீங்க யோசிச்சு பாருங்களேன், நாம படிக்க போன காலத்துல தான் இப்ப இருக்க குழந்தைங்க தூக்கிட்டு போற மாதிரியா தூக்கிட்டு போனோம். அவ்வளவு காலத்துல நமக்கு அறிவு அதிகமா இருக்கு. ஆனா அவர்கள் சுமையை தூக்குகிறார்கள், நாம இதயத்துல தூக்கிடுவோம். படிக்க புரிஞ்சுட்டு ஒரே ஒரு வரி எழுதினாலும் புரிஞ்சுக்கிட்டே எழுதுவோம். எனக்கு புரியலன்னா எனக்கு இது விளங்கலன்னு நாம நேரடியா சொல்லுவோம். ஆசிரியர்கள் திரும்பவும் சொல்லி கொடுப்பாங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க என்ன படிக்கிறான்னு தெரியல, ஏன் படிக்கிறான்னு தெரியல, கேட்டுக்கான மாதிரி படிச்சுட்டே இருக்கிறான். இப்படித்தான் வரணும், இப்படித்தான் வரணும் அப்படின்னா வாழ்க்கையில எந்த விதமான நியதியும் இல்லைங்க. யோசிச்சு பாருங்க, எந்த பாதை சிக்ஸ் அடிச்சா, எந்த பாதை ஃபோர் அடிச்சா சிறப்பாக கேட்டுக்குவோம். யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபுல்டா பாதை தூக்கி போடும் போது ஒரு ஏழு ஏழு வந்து ஒரு ஃபோர் அடிச்சா ஒரு சிக்ஸ் அடிச்சா வெரி குட் சொல்லுவோம். அது ரெண்டு தேவை, ஒரே ஒரு பால் தான் இருக்குது. போடுற பவுலரும் ரொம்ப டஃப்பான பவுலர். அப்போ ஏறி வந்து அடிக்கிற ஒரு சிக்ஸரை நம்ம எவ்வளவு கொண்டாடுவோம் இல்ல? அது போல நமக்கு ஒரு வாழ்க்கை தான் இருக்குது. ஏழு வாழ்க்கையா இருக்குது, ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கு. இந்த வாழ்க்கையிலேயே நமக்கு இறைவன் வைக்கக்கூடிய சோதனை பந்துகளை எல்லாம் சிக்ஸரை கணக்கிட வேண்டாமா? இதுக்காக இன்னொரு வாழ்க்கைக்கா வந்து வெற்றி போட்டுக்கணும். இந்த வாழ்க்கையிலேயே முடிச்சுடும், இப்பவே அடிச்சுடும், ஒண்ணும் ஆகாது, எந்த விதமான பாதிப்பும் வராது. நம்பிக்கையா இறைவனிடத்தில் ஒப்படைத்து வந்து சென்றால் போதும். நம்ம யாரும் ரெப்ரசன்டேட்டிவ் தெரியுமா, நம்ம நாட்டினுடைய 110 கோடிக்கு ரெப்ரசன்டேட்டிவா ஒரு சில பேரை நியமிக்க முடியல விளையாட்டுகிறார்கள். அது போல நம்ம சந்ததிகளுக்கு நாம ரெப்ரசன்டேட்டிவா நிற்போம். அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு எங்க தாத்தா இருந்தாரு, எங்க அப்பா இருந்தாரு, எங்க சித்தப்பா இருந்தாங்க, எப்படி தெரியுமா செய்வாரு அப்படி சொல்லணும். ஒரு முடிவுகளை எப்படி தெரியுமா எடுப்பாரு, ஸ்ட்ராங்கா எடுப்பாரு, ஸ்டபானா எடுப்பாரு அப்படி சொல்லணும். நம்ம எதை எடுத்தாலும் இதுவும் செய்யலாம், அதுவும் செய்யலாம், எதுவும் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். எதை எடுத்தாலும் இப்படியே சொன்ன இதை செய் உனக்கு நல்லது கிடைக்கும் உறுதியா சொல்ல வேணாம். முதல்ல அதுதான் ஒரு பெரிய தவறு. சனிக்கிழமை ஆச்சுன்னா எல்லாரும் இறைவன் கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டும்னு ஒரு சட்ட திட்டம் வகுக்கல. எப்ப வேணாலாம் முடிஞ்சா வா, முடியலன்னா வீட்டுல படுத்துட்டு தூங்கு. சாமி நீ வரணும்னு ஒண்ணும் உன்னை கட்டாயப்படுத்தல, அதனாலயே யாரும் வரதில்லை, யாரும் வரவில்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு பிரபோஷம் நாளாக எல்லோரும் குழும வேண்டும். சட்டத்திட்டமே கிடையாது, நமக்குள்ள ஒழுங்கும் கிடையாது. ஒரு நாளைக்கு 7 மணிக்கு வருவோம், ஒரு நாளைக்கு 6 மணிக்கு வருவோம். இன்னைக்கு ஏதாவது ஒரு கல்யாணம் இருக்குன்னா காலையிலேயே வந்து சாமியை பார்த்து இன்னைக்கு பிரபோஷம் சாயங்காலம் ஒரு கல்யாணம் விசாரிக்க போனோம், அதனால காலையிலேயே வந்துட்டேன். இல்ல நம்ம மாத்திடுவோம். அப்போ நமக்குள்ள ஒழுங்கு இல்லாம எப்படி நமக்கு உயர்வு வரணும்னு நினைக்கிறோம். நாம ஒரு ஒழுங்குக்குள்ள வந்தால் மட்டும்தான் உயர்வு கிடைக்கும். விண்களாரொரு விளக்கினை துளக்கிலர் விகிதனை விழவாரும் மண்களார் துளித்து அன்பலாம் இன்புறும் வல்லதை. நாம துடித்தா அவர் இன்புறார். சுவாமிக்கு எழுதுறீங்களா சகசிரநாமம் அஷ்டோத்திரம் எல்லாமே என்ன போற்றிதான், துடி செய்தல் தான், இறைவனை வணங்கி வாழ்த்துதல் தான். அதனாலதான் நான் முதல் முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், எல்லாரையும் பாராட்டுங்க, நீங்க பாராட்ட போறீங்க, எல்லாரையும் பாராட்டு. கோயிலுக்கு வந்தீங்களா வெறும் பெரிய கோயிலுக்கு வந்துட்டீங்களா வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லுங்களேன். என்ன இருக்கு சாமி பாடுறீங்களா வாழ்த்துகள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லுங்களேன். கோயிலுக்கு வரா, ஏன் கோயிலுக்கு வந்தா மட்டும் நீ செஞ்சிருக்கா என்ன, ஏன் முதலே கருதிக்கிறீங்க கோயிலுக்கு வந்துட்டால வாழ்த்துக்கள் எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்ல பழகுங்க. மனமார வாழ்க்கணும்னா வாழ்வாங்க வாழும், மனமார வாழ்க்கைனா போதும். நாளைக்கு நாள் ஒரு திருமணத்துக்கு எங்க விதத்துல ஒரு தகராறு வந்துச்சு. என்ன தகராறு, என்ன கிஃப்ட் கொடுக்குறது, 20 ரூபாய் அவ்வளவு ரூபாய் கொடுக்கணும், இவங்க இவ்வளவு நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு இவ்வளவு போய் போனா எழுதுறாங்க, நாம இவ்வளவு எழுதணும். நான் சொன்னேன், ஈசன் கபாங்கியை வணங்கி விட்டு ஒரே ஒரு வில்வ கலத்தை கொண்டு போய் நீங்க எவ்வளவு ரூபாய் வேணாலும் வைங்க, இந்த வில்வ கலத்தை கொண்டு போய் ஒரே ஒரு வில்வ கலம் கொடுக்கணும். கூட்டாச்சு வந்தாச்சு புரிஞ்சாச்சு. 2-3 நாட்கள் கழித்து அந்த தம்பதியர் தாத்தா பேச, சார் கல்யாணம் ஆன உடனே குழந்தைகளை அழைச்சிட்டு போய் கபாலியை பார்க்க வச்சு விபூதி பிரசாதம் தரணும்னு ஆசைப்பட்டேன் சார். ஆனா நீங்க கொடுத்த கிஃப்ட்ல பார்த்தா தப்பாம்பாள் கபாலியுடைய விபூதி குடும்ப பிரசாதமும் ஒரு பிம்பமும் இருந்தது. நான் உடனடியா கோயிலுக்கு அழைச்சிட்டு போறோம்னு சொன்னோம். சுவாமி நம்மளை தேடி வந்திருக்காருன்னு அந்த 2 குழந்தைகளையும் கூப்பிட்டு நெற்றி நிறைய திருநீர் பூசி குங்குமத்தையும் இட்டு அவங்கள அனுப்பி வச்சேன் அப்படின்னாரு. மற்ற பரிசுக்கெல்லாம் தொலைபேசி வழியா சொல்லியிருப்பாரு, பரிசு முக்கியம் இல்ல, கொடுத்தவங்களும் முக்கியம் இல்ல, அது ஈஸ்வரிடத்திலிருந்து பெறப்பட்ட ஒன்று. ஈஸ்வரிடத்திலிருந்து பெறப்பட்ட ஒன்றுக்கு அவ்வளவு சிறப்பு தானா வரும். நீங்க இறைவனை வணங்க வணங்க, இறைவனை வாழ்த்த வாழ்த்த அவன் உங்களை வாழ்வாங்கு வாழச் செய்யும். அது இறைவனுக்கு மட்டுமல்ல, திருக்கோயில அடியார் குருமக்களை பார்க்கும் போதும் வாழ்த்தணும், நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்கன்னு சொல்றதுல என்ன இருக்கு. மனைவி மக்களோட சுகமா இருங்க, வாழ்த்துறதுல என்ன குறைஞ்சிருக்க போறோம், நோய் நொடி இல்லாம வாழுங்க, ஆரோக்கியமா வாழுங்க. நோய் நொடி இல்லாம வாழுங்கன்னு சொல்லக்கூடாது, ஆரோக்கியமா வாழுங்க, சிறப்பா வாழுங்க. சொல்லுவோம் என்ன இருக்கு, என் காசு பணமா இது, இது என்ன காசு பண்ணுமா, ஒரு 1000 ரூபாய் கொடுங்கிற விஷயமா இது. வாழ்த்து தானே, எல்லோரையும் வாழ்த்துவோம், வாழ்த்தினா நாம வாழ்வோம். வள்ளலை மறுவித்தம் கண்களா தர கண்டு அகம் கடிக்குளத்து உரைதரு கற்பகத்தை. திருக்கடிக்குளம் எனும் தலத்திலே உரையக்கூடிய கற்பகத்தை பண்களா தர பாடுவார். சர்வநாத மாதிரி பாட முடியாது, அதுக்கு பல கோடி ஜென்மங்கள்ல தேனால சுவாமி அபிஷேகம் பண்ணி குரல் அடிநைவ ஆகணும். நாம திடீர்னு பாடுறோம் சொன்னோம்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ அது மாதிரி வராது, அதுதான் சொல்லிட்டாங்க. கண்டு உகம் கடி குளத்து உரைதரு கற்பகத்தை பண்களா தர பாடுவார். பண்கள் தெரியலனாலும் பரவாயில்ல, பாடணும்னு நினைச்சா போதும். கேடில எந்த விதமான கேடும் கிடையாது. வினை அது பண்ணிடும் இது பண்ணிடும் அப்படி வந்தோம் இப்படி வந்துடும். அன்னைக்கு ஒரு பையனை வச்சுக்கிட்டு இருந்த பெண் தேடிட்டு இருக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க இன்னைக்கு எதை பார்த்தாலும் பயமாவே இருக்கு சார்றாங்க. அந்த அம்மா பையனை வச்சிருக்கிறாங்க, பெண் தேடுறாங்க, ஜாதகத்தை பார்த்தா போட்டோவை பார்த்தா எதை பார்த்தாலும் பயமாவே இருக்கு சார். இன்னைக்கு இருக்கிற பொண்ணுகள் எல்லாம் எது பொண்ணா இருக்குது எல்லாம் பயமாவே இருக்குதுன்னு நான் சொன்னேன். அப்படி உங்க போட்டோவை பார்த்து எந்த அம்மா என்ன சொல்லிட்டு இருந்தோம் எங்க அப்படின்னு. இல்ல உண்மைதானே, நாம அடுத்தவனை பைத்தியம், அடுத்தவன இவன் சரியில்லை இவன் ஒன்னும் சரியா பேசல அப்படிமோ, அது மாதிரி நம்மளே எத்தனை பேர் எங்க சொல்லிட்டு இருக்காங்களோ யாரும் தெரியும். நாம யாரையாவது கை நீட்டினோம்னா 3 விரல் நம்மள நீட்டுது. ஆமா அப்படின்னா 3 விரல் என்னைய காட்டுதுலே, நீ 1 பங்குலடா 3 பங்கு அப்படின்னு என்னைய காட்டுது. அப்போ யாரையும் குறை சொல்ல வேண்டாம், நிறை சொல்லுவோம். கண்களா தர கண்டு உகம் கடிக்குளத்து உரை தரு கற்பத்தை பண்களா தர பாடுவான். கேடில கேடே கிடையாது, இனிமே நல்லதுதான், எல்லாம் அதோட நெறியோட முடிஞ்சு போச்சு.
2: 25/4/2014 எல்லா கேடும் முடிஞ்சு போச்சு. 26ல இருந்து எல்லாம் நல்லதுதான். கேடு இல்ல, பழி இல்ல, வீண் பழி இருக்குல்ல, அது மாதிரி ஒரு சோகமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. தப்பு செஞ்சுட்டு கூட நான் திட்டு வாங்கிக்கலாம், ஒரு தண்டனையை வாங்கிக்கலாம். தப்பே செய்யாம நீ தான் தப்பு செஞ்சேங்கிற வீண் பழி இருக்கு பாருங்க, அது ரொம்ப கொடூரமான ஒன்று. அது விலகும் இந்த பதிகத்தை படிச்சா, கேடில படியில. அதுக்கப்புறம் அடுத்த சொல்றாரு புகழாமை. கேடு இல்ல பழி இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? புகழ் தானே கிடைக்கும். இந்த பாடலைத்தான் சர்க்குநாதன் அவர்கள் இன்றைக்கு சுவாமி முன்னால பாடியிருக்காரு. அங்க உள்ளுக்குள்ள அது பேண்ட் இப்போ வச்சது, இதுக்கு முன்னால எந்த விதமான சிந்தனையும் நாங்க கடிக்கூடத்தில் பேச போறோம் அப்படின்னா சொல்லல. ஆனால் இன்றைக்கு அவருடைய கற்பகம் உடைகிறான். இங்கே கற்பகம் உடைவதின் காரணமாக கற்பக நாதனும் இங்கே உறைந்திருக்கிறார்கிற பொருள். கொங்கு நற்கரின் உரியது போற்பது புலி அதன் அடல் நாகம் தங்க. நாம் தான் தங்க நகைகளை அணிந்து கொள்வோம். சிவபெருமான் நாகங்களை ஆபரணங்களை அணிஞ்சுட்டு இருக்கிறான். இந்த பாடல இது வந்து இந்த பதிகத்தோட 3வது பாடல். இது எதுக்கு சார் இது அப்படின்னா, இன்னும் ஒரு 2 மாதங்கள்ல ராகுகேது பெயர்ச்சி இருக்கு, அது அப்ரதட்சணமா வரும். மேஷம் ரிஷபம் வராது, மேஷம் கன்னி அப்படி வரும், மகரம் கும்பம் அப்படி இருக்கும், கும்பம் மகரம் இப்படி அப்ரதட்சணமா வரும். இதனால எல்லாருக்கும் பயம் வந்துடும். இது யாரும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிட்டு 2 பேர் 4 பேர் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. சார் நீங்க நவகிரகத்தை சுத்தினீங்கன்னா ஒவ்வொரு சுத்தி பிரதட்சணமா சுத்தணும், 2 சுத்து அபிரதட்சணமா சுத்தணும். அப்படிலாம் சுத்தவே கூடாது, அப்படின்னா சுத்தவே கூடாது. எல்லா சாமிக்கும் பிரதட்சணம் தான், கிளாக் வைஸ் தான். நம்மளுக்கு எல்லாம் நேரா இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸ் ஒண்ணுமே கிடையாது. ஒன்னே ஒண்ணு இருக்கு, அது சோமசுத்த பிரதட்சணம்ங்கிறது மட்டும்தான். அதுவும் பலமா வராது, இடவலமாக மாறி மாறி வரும். அது இடம் கிடையாது, இடமும் பலமுமாக மாறி மாறி அமையக்கூடிய ஒன்று சோமசுத்த பிரதட்சணம். அதுவும் ஒண்ணு இல்ல, விஷம் துரத்தி வருகின்ற போது, ஆதரவான விஷம் துரத்தி வருகின்ற போது தேவர்கள் திருக்கையிலாயிருந்த இடமும் பலமுமாக சுற்றி கதறினார்களாம். ஐயா எங்களுக்கு துன்பம் தொடர்ந்து என்ன செய்யறது அப்படின்னு இறைவரிடத்தில் முன்னப்பிக்கின்ற போது நந்தியம் பெருமான் இறைவரிடத்தை எடுத்து சென்று தேவாதி தேவர்கள் இப்படி துயரப்படுகிறார்கள், இந்த துயரத்திலிருந்து தேவர்களை காப்பாற்ற வேண்டும் நந்தியம் பெருமான் போய் செய்தி சொல்லியிருக்காரு. அதனால நந்தியம் பெருமானுக்கு எல்லாம் நடத்துறதே நந்தியம் பெருமான்கிட்ட சொல்றோம், ஐயா நாங்க இவ்வளவு கஷ்டத்துல வந்துருக்கிறோம், நீ போய் சிவபெருமான்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்றதுக்காக சந்தோஷ வழிபாடு. அதனால நீங்க சுவாமி கிட்ட சொல்றதுக்கு முன்னாலும் நந்தியம் பெருமான் காதல போயிட்டீங்கன்னா அந்த துன்பத்தோ இந்த வினாடி முடிஞ்சிருச்சு, இந்த வினாடி முடிஞ்சிருச்சு. நேற்று வரைக்கும் என்ன இருந்தாலும் சரி, இந்த ராகு கேது முயற்சியில அது ஒரு நோய் இது ஒரு நோய் பயமுறுத்துவாங்க. 7 வருஷம் சார், ராகு 11 வருஷம் சார், பெரிய அணிகலன் உங்களுக்கும் சிறப்புகள் தான் கிடைக்கும், கவலையப்படாதீங்க. சுவாமியோட அணிகலன் எப்படி தப்பு பண்ணுவோம், நிச்சயமா வைரம் வைடூரியங்களும் சேர்க்கும், சிறப்புகளை சேர்க்கும். பொங்கு நற்கரி உரியது போற்பது புலி அதன் அடல் நாகம் தங்க மங்கையை பாகம் அது உடையவர். நம்ம உயிர்களெல்லாம் நாம வாங்கி கொடுத்தாதான் தங்கம், ஆனா சிவபெருமானுக்கு அப்படி இல்லை, அவளே தங்கம். அதனால தங்க மங்கையை பாகம் உடையவர். ஏன்னா 1வது தேதி பார்க்க 2வது தேதி பார்க்கல சார், அக்ஷய திருதிய சார், தங்கம் வாங்கியே அவங்க வீட்டுல கட்டாயப்படுத்துறாங்க. நான் உடனடியா சொல்லுவேன், வானொலி தேவிக்கு சிவபெருமான் உடம்பையே தங்கமாக்கி இருக்காரு இல்லையா. அப்போ நாம என்னவா நினைக்கிறோம், நம்ம உடம்பு மனம் தங்கமாக மாறும். தங்கத்தை பொருளா வாங்கி வைக்கிறதுல சிறப்பு இல்லை, நம்ம மனசு தங்கம் ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்ம வீட்டுல அதுக்கப்புறம் வேற ஒரு பொருளை தங்கமா வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்காக இங்க சொல்றாங்க, தங்க மங்கையை பாகமது உடையவர் தடல் முறை திருமேனி கங்கை சேர்வரு சடையினர். கங்கை பாவங்களை எல்லாம் போகக்கூடியது அந்த கங்கை சேர்வரு சடையினர் கண்டத்து உரைதரு கற்பகத்தை எங்கும் ஏற்றி நின்று இன்புறும் மடியாரை இடுப்பை வந்து அடையாமை. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எங்கும் ஏற்றி நின்று இன்புறும் மடியாரை இறைவனை வணங்குவதால இன்பம் அடையணுமா? சில பேர் இன்பம் எப்படி தெரியுமா அடைகிறாங்க, ஏதாவது பணம் கொடுத்தால் இன்பம் அடைகிறார்கள், பொருள் கொடுத்தால் இன்பம் அடைகிறார்கள். அன்னைக்கு ஒரு இடத்துல பேசிட்டு வரேன், அவர்கிட்ட கேக்குற இங்க பேசிட்டு வரேங்க அப்படின்னு, என்ன கொடுத்தாங்க அப்படின்னு, என்ன கொடுத்தாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன கொடுத்தாங்க, நான் என்ன வேலைக்கு அப்படின்ட்டு வரேன், என்ன கொடுத்தாங்க, வேலைக்குன்னா என்ன சம்பளம்னு கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. என்ன கொடுத்தாங்க, நான் எதுவும் வாங்கறது பழக்கம் இல்லைங்க அப்படின்னு. அப்போ வாங்க மாட்டீங்களா? வாங்கல. திருக்கோயில் பணிக்கு என்னங்க பண்ணோம், இதுக்கு யாருக்கு கிரெடிட் போகணும், ஞான சம்பந்த பெருமானுக்கு கொடுக்கணும், கிரெடிட் கொடுக்கணும்னா இல்ல பணம் வாங்கினா அவருக்கு தான் கொடுக்கணும். மனிதர்கள் நாம எப்படி எடுத்துக்க முடியும்? இவர்கள் உடனடியா பொருளை வைத்தே பேசுகிறார்கள், எவ்வளவு கிடைக்குது, எவ்வளவு தராங்க, இதை வச்சு வச்சு பொருள் தேடி போனீங்கன்னு சொன்னா பொருள் கிடைச்சிடும், பொருள் கண்டிப்பா கிடைச்சிடும், கிடைக்காது அருள் கிடைக்காது, அருள் கிடைக்காது. எவ்வளவு பொருளை கொடுத்தும் அருளை வாங்க முடியாது. ஆனால் இறைவனுடைய அருள் உங்களிடத்திலே இருந்தால் வேணுங்கிறப்போ வேண்டிய பொருளை வாங்கிக்கலாம், தேவைக்கு கிடைச்சிட்டே இருக்கும், தேவைக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அதனால அருளை பெறுவதுதான் ரொம்ப கஷ்டம். சில பேர் பாத்தீங்கன்னா, நான் 40 வருஷம் வரேன், 30 வருஷம் வரேன், 25 வருஷம் வரேன், மயிலாப்பூர் ஒவ்வொரு புரோஷமும் விடாம வந்துடுவேன் அப்படிலாம் வந்துட்டு சுவாமிகிட்ட போய் சொல்லக்கூடாது. நான் எத்தனை புரோஷமா வந்துட்டு இருக்கேன், நீ என்ன இன்னும் பார்க்கவே இல்லையே, நான் இன்னும் துன்பத்திலேயே இருக்கிறேனே அப்படின்லாம் வேற பேசிட கூடாது. 4 டிப்பு வந்தா இது புரிஞ்சிடும், 5 டிப்பு வந்தா இது புரிஞ்சிடும் கிடையாது. இந்த ஆன்மா எப்போது கடைத்தேற்றப்பட வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். அப்ப இடையில கொடுக்கக்கூடிய சிக்கல்லாம் என்னங்க அப்படின்னா, அது அந்த வினைக்கு நடத்திட்டு போறார் சுவாமி. இப்படி நடத்துற, இப்படி நடத்துறதால உடனே நம்ம தப்பு நினைச்சிட கூடாது. அவருக்கு பாத்தீங்கன்னா கோயிலுக்கே வழிபாடு செஞ்சுட்டு தான் அவ்வளவு கஷ்டமாமே அப்படின்லாம் நினைக்க கூடாது. அவரோட வினை கழியுது, அவரோட வினை அப்படி கழியுது. நமக்கு ஒண்ணு நல்லதே கொடுத்தாரா, வினை கழியுது பயப்படும். இறைவன் நம்முடைய வினையை முழுவதுமாக நீக்கி எங்கும் ஏற்றி நின்று இன்புறும் அடியாரை இன்புறும் அடியாக்கு இன்பம் வந்து இடுப்பையே கிடையாது, இன்பம் வந்து அடையும், இடுப்பை போயிடும், துன்பம் போயிடும்னு சொல்றாரு ஞான சம்பந்த பெருமான். இதை படிச்சா இந்த பதிகம் 2ஆம் திருமுறையில 104வது பதிகம். இந்த பதிகத்தை படிச்சா வாழ்க்கையில இந்த வீண் பழி ஏற்பட்டிருக்கின்றவர்கள் இந்த பதிகத்தை படிச்சா அந்த வீண் பழி நீங்கிடும். புகழ் வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய பதிகம். அடுத்தடுத்து துன்பம் வருது சார், அந்த துன்பம் நீங்கணும் அப்படின்னா இந்த பதிகத்தை படித்தால் போதும், துன்பம் நீங்கிவிடும் என்பதை சொல்லி இதுதான் இருந்து கண்ட உங்கள் அத்துணை பேர் உள்ளமும் உள்ளமும் எப்போதும் மகிழ்வாக நிறைந்திருக்க இறைவன் திருவருள் செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து இந்த சொற்பொழிவை செவிப்படுத்த உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் வளர்த்தாலும் மகிழ்வாகவும் அன்பாகவும் நிறைந்திருக்க இறைவன் திருவருள் செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து நீருண்டு ஒழிகின்ற காலம் விளைகின்ற நிலம் வளர்ந்துண்டு நிதியுண்டு துணியுண்டு மதியுண்டு வெளிவுண்டு நிறையுண்டு நிலையுண்டு ஊருண்டு வேறுண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகளிர் உணவுண்டு சார்ந்த ஒரு உணவுண்டு வளர்வுண்டு தேருண்டு கரையுண்டு வரையுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
3: கவியா பாபா இங்கதான் இருக்கேன், ஓடி வா. எங்க கவியா போயிருந்த இவ்வளவு நேரமா?
4: அம்மா நான் கோவிலுக்கு போயிருந்தேன்.
3: எந்த கோவிலுக்கு போன?
4: நம்ம சிவன் பெருமாள் கோவிலுக்குமா.
3: சரி, சாமி தரிசனம் எல்லாம் பாத்தியா? நல்லா இருந்ததா?
4: ரொம்ப சூப்பரா இருந்துச்சுமா. நான் வந்து சாமி எல்லாம் நல்லா அலங்காரப்படி இருந்தாங்க, ஆனா எனக்கு ஒரு சந்தேகம்.
3: ஆரம்பிச்சிட்டியா? என்னடா இன்னும் கேக்கலையேன்னு பார்த்தேன். கேளு கேளு.
4: அம்மா நான் சாமி கும்பிட்டு கோபுரத்தை சுத்தி வந்துட்டு இருக்கப்போ கோபுரத்துக்கு மேல சிவபெருமானுடைய சிலைய பார்த்தேம்மா. அவருக்கு 5 முகங்கள் இருந்துச்சு. அதோட காரணத்தை எனக்கு சொல்றீங்களா?
3: கண்டிப்பா சொல்றேனே.
4: ஆனா இதுக்கு முன்னாடி நான் வந்து சிவபெருமானுக்கு சிவாயனமே 5 எழுத்து இருக்குன்னு கேள்விப்பட்டேன், ஆனா 5 முகம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாதே.
3: தெரியாதாம்மா, அவருக்கு 5 திருமுகங்கள் இருக்கு. அது ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு பேர் கூட இருக்கு காவியா.
4: என்ன பேரு?
3: கண்டிப்பா சொல்றேன். அந்த பேரும் அந்த திருமுகத்துக்கான காரணங்களும் அந்த கதைகளையும் உனக்கு நான் இனி இதுமேட்டுக்கு சொல்லறேன், சரியா? இப்போ 5 எழுத்து மந்திர வடிவமான இறைவன் சிவபெருமானுக்கு 5 முகங்கள் உண்டு. உலக உயிர்களுக்கு பல்வேறு தத்துவங்களை சொல்ல உணர்த்துறதுக்காக இறைவன் மகா சதாசிவ மூர்த்தியா நமக்கு அருள் அருள் செய்யறாரு. அதாவது பஞ்ச பிரம்மம், பஞ்சம்னா என்னது, ஐந்து. நீ இந்த பஞ்ச பாண்டவர்கள் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, பஞ்சம்னா ஐந்து. பஞ்ச பிரம்மம் அப்படின்னு அழைக்கப்படுற சதாசிவ மூர்த்தியோட ஐந்து திருமுகங்கள் என்னென்ன தெரியுமா? விரல் சொல்ல சொல்ல நீ விரல் விட்டு எண்ணிக்கோ, சரியா? ஈசானம், தத் புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் அப்படிங்கிற ஐந்து முகங்கள் இருக்கு. சரியா இருக்கா ஐந்து? சரி. இப்ப நம்ம சதாசிவ மூர்த்தியோட ஒவ்வொரு திருமுகமும் தண்ணில் இருந்து ஐந்து ஐந்து வடிவங்களை தோற்றுவிச்சுது. அதாவது ஈசானம்ங்கிற ஒரு முகம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு ஐந்து முகம் வந்தது. அதுக்கு அடுத்தது தத்புருஷம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு ஐந்து முகம் வந்தது. இந்த மாதிரி ஐந்தைந்து முகங்களும் தன்னிடம் இருந்து ஐந்தைந்து முகங்களை உருவாக்கினது. இந்த மொத்தம் எல்லாம் சேர்ந்து எத்தனை இருக்கும் அப்பனா சொல்லு, அப்ப எத்தனை இருக்கும் ஐந்துல இருந்து மொத்தம் எத்தனை இருக்கும்? 25. ஒவ்வொரு முகத்துல இருந்து ஐந்து ஐந்து, அப்ப ஐந்து இன்ட் ஐந்து 25. 25 முகங்கள் இருக்கு. இந்த 25 வடிவங்கள் தான் மகேஸ்வர வடிவங்கள்னு அழைக்கப்படுகின்றது. இனி அந்த 25 வடிவங்கள் என்னென்னு நான் உனக்கு சொல்றேன். அதாவது உச்சி முகமான ஈசானத்தில் இருந்து தோன்றிய ரூபங்கள் என்னென்னா, சோமஸ்கந்தர், நடராஜர், ரிஷபாரூடர், கல்யாண சுந்தரர், சந்திரசேகரர். இந்த ஐந்து முகமும் உச்சி முகமான ஈசான முகத்திலிருந்து தோன்றினதா. கிழக்கு முகமான தத்புருஷத்திலிருந்து தோன்றிய முகங்கள் பிக்ஷாடனர், காம தகன மூர்த்தி அதாவது காமாரி, கால சம்ஹார மூர்த்தி அதாவது காலாரி, ஜலந்தராரி, திரிபுராரி அப்படிங்கிற அடுத்த ஐந்து முகங்கள் தோன்றினது. மொத்தம் 10 ஆயிடுச்சா? அடுத்தது தெற்கு முகமான அகோரத்திலிருந்து தோன்றிய ரூபங்கள் கஜசம்ஹார மூர்த்தி அதாவது கஜாரி, வீரபத்ரர், தட்சிணாமூர்த்தி, திருநீலகண்டர், கிராதமூர்த்தி அப்படிங்கிற ஐந்து முகங்கள் தோன்றினது. அடுத்தது வடக்கு முகமான வாமதேவத்திலிருந்து தோன்றிய ரூபங்கள் என்னன்னா, கங்காலர், சக்கரதானர், கஜானனர், சண்டே அனுகிரக மூர்த்தி, ஏகபாத மூர்த்தி அப்படிங்கிற அடுத்த ஐந்து முகங்கள் தோன்றினது. இதோட எத்தனை ஆயிடுத்து? 20 ஆயிடுச்சா?
4: 20 ஆயிடுச்சு.
3: அடுத்தது மேற்கு முகமான சத்யோஜாதத்தில் இருந்து தோன்றிய ரூபங்கள் லிங்கோத்பவ மூர்த்தி, சுஹாசன மூர்த்தி, உமா மகேஸ்வரர், ஹரிஹர மூர்த்தி, அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிற அடுத்த ஐந்து முகங்கள் தோன்றினது. இந்த ஒவ்வொரு திசையோட உச்சி முகம் சேர்த்துதான் ஐந்து முகங்கள் இறைவனுக்கு இருக்கு. ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு திசைய பார்த்துட்டு இருக்கு. பார்த்த இல்லையா, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, உச்சி முகம், இப்படி ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு திசைய பார்த்திருக்கு. அந்த ஒவ்வொரு திசையிலயும் ஐந்தைந்து முகங்கள் இருக்கு. மொத்தம் 25 முகங்கள் இருக்கு. இப்ப இந்த 25 முகங்களும் இறைவனுக்கு ஒவ்வொரு கதைய நமக்கு சொல்லுது. அந்த கதைகளை பத்தி இனிமே பாக்கலாமா?
5: Very good. Sir, inime ovvor kadhaiye pathiyum nama theliva paakalam. Sariya. Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

திருநீலகண்டர் தம் மனைவியாரை அழைத்து கொண்டு மறையவர் வேடங்கொண்டு நிற்கும் சிவபெருமானாகிய சிவயோகியார் முன்பு சினம் மிக்க ஆனேற்றை ஊர்தியாக கொண்டிருக்கும் சிவபெருமான் வீற்றிருந்து அருளும் திருப்புலீச்சரம் எனும் திருக்கோயிலின் முன்னுள்ள அரும்புகளும் மலர்களும் உடைத்தாகிய சோலை சூழ்ந்த அத்திருக்குளத்திற்கு அண்மையில் வந்து தம் மனைவியாரை தீண்டாதிருக்கும் உண்மையை அங்கும் காப்பாராய். மணிகள் இழைத்த மூங்கில் தண்டின் இருபுறத்தையும் தாமும் மனைவியாருமாக பிடித்துக் கொண்டு திருக்குளத்தில் இறங்கினார்கள். இடம் திருப்புலீச்சரம் திருக்குளம்.

0: திருநீலகண்டரே, உம் மனைவியின் கையை பிடித்து மூழ்க வேண்டும். ஏன் மூங்கில் தண்டினை பிடித்து மூழ்க முயல்கிறீர்?
1: திருநீலகண்டம், பேரடியவரே, முன்பொரு நாள் யான் ஒரு பரத்தையை அணைந்து எம்முடைய வீட்டிற்கு வந்தபோது அதை கண்டு மானம் மீதூர பொறுக்க மாட்டாமல் தம்மிடத்தினின்றும் தோன்றிய உடலால் தம்மை தீண்டக்கூடாது என்று என் உயிரினும் மேலான எம் இறைவன் திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு கூறியதால் அன்று முதல் இன்று வரை எம் திருநீலகண்டத்து இறைவன் திருவருளால் அவ்வாணையை பாதுகாத்து வருகிறேன். இன்று அதனை காக்கும் பொருட்டே இம்மூங்கில் தண்டினை பற்றிக் கொண்டு மூழ்குகின்றேன். திருநீலகண்டம்,

0: தீர்த்தத்தின் மூழ்கி எழும்பொழுது திருநீலகண்ட நாயனாரும் அவருடைய மனைவியாரும் தாம் அடைந்த மூப்புப் பருவம் நீங்கி யாவரும் வியக்கத்தக்க விரும்பத்தக்க இளமை பருவத்தை அடைந்து தேவர்களும் முனிவர்களும் போற்றிப் பொழிந்த தெய்வ மனம் மிக்க மலர்மழையில் மீண்டும் முழுகுகின்றவர்களைப் போல பொலிவடைந்து தோன்றினர். வியக்கத்தக்க இளமைப் பருவம் அடைந்த விருவரையும் கண்டவர்கள் யாவரும் இதுகாரும் தமக்கு முன்னிருந்த மறை முதல்வராகிய சிவயோகியாரை காணவில்லை. இவ்வாறு நிகழ்ந்த வண்ணந்தான் யாது என்று ஐயுற்று நின்ற திருநீலகண்ட நாயனாரும் மனைவியாரும் பறந்து நிற்கும் விண்ணிடத்து விடையின் மீது உமை ஒரு பூரணாய் இறைவர் எழுந்தருளி இருப்பதை காண்கின்றார்கள்.
1: ஐம்புலன்களையும் நின்று சிறப்படைந்தவர்களே, நம்முடைய சிவலோகத்தில் அன்போடு நீங்கள் இருவரும் என்னாலும் இவ்விளமை நீங்காமல் இருந்து வாழ்வீர்களாக.
0: திருநீலகண்ட நாயனாரும் கற்பிற்சிறந்த அவர் மனைவியாரும் சிவபெருமானின் திருவருளினால் யாவரும் செய்தற்கு அரிய செய்கையை செய்து யாவரும் பிறர்க்கரிய இளமையைப் பெற்று சிவலோகத்தை அடைந்து பேரின்பத்தை பெற்றார்கள். திருச்சிற்றம்பலம். ஓம் நமசிவாய்.
2: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

வேல் பட்டழிந்ததே வேலையும் சூரனும் வெப்போம் அவன் கால் பட்டழிந்ததே இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே கால் பட்டழிந்ததே இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. நம பார்வதி பதே அரவர் மகாதேவ. நம்முடைய வினைகள் எல்லாம் முருகப்பெருமானுடைய கால்பற்று அழிய வேண்டும் என்று அருணைநாதன் மிக அருமையாக சொல்கிறார். ஏன் இந்த பாடலை எடுத்துக்கொண்டேன் என்று கொண்டால், சிவ புண்ணியங்கள் என்ற தலைப்பிலே இன்றைக்கு சிந்திக்கிறோம். புண்ணியம் பாவம் பொதுவாக நாம் எல்லோரும் கையாளக்கூடிய ஒரு சொல். இந்த புண்ணியம் என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன அப்படின்னு சொல்ல போனாதான் சிக்கல் ஆரம்பிக்குது. எப்பொழுதுமே வார்த்தையை பிரயோகம் பண்ணிடலாம், அந்த வார்த்தைக்கு உண்மையான பொருள் என்ன என்பதுதான் சிக்கல், டெபினிஷன். ஆகவே இப்ப என்ன எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சாஸ்திர நோக்கிலே நாம் அணுகிறோம். ஒரு செயலை நாம் செய்யும் பொழுது அதற்கு நல்வினை தீவினை என்று பெயர், அதான் செயல்னு போட்டுங்க. அதை செய்யும் பொழுது அதுக்கு பெயர். அந்த செயல் நம்முடைய அனுபவத்திற்கு வரும் பொழுது ஒன்னு இன்பமா வரும், இல்ல துன்பமா வரும். அது எந்த பிறவியில வரும்னு சொல்ல முடியாது, இந்த பிறவியே வரணும்னு கட்டாயம் இல்லை. ஆகவே அது நமக்கு பயனை கொடுக்கும் பொழுது அதற்கு பெயர் இன்பம் துன்பம். இந்த இடைப்பட்ட நிலை ஒன்று இருக்கு இல்லையா, இருக்கணும் இல்லையா, ஏதாவது ஒரு கேசட்ல ரெக்கார்ட் ஆனாதான் நம்ம பிளே பண்ண முடியும். அப்போ அந்த இடைப்பட்ட நிலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்குத்தான் பாவம் புண்ணியம்னு பேர். ஒரு நல்வினையும் தீவினையும் அதன் பயனை கொடுக்காமலே இருக்கக்கூடிய நிலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது பொட்டன்சியல் ஸ்டேஜ் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அந்த நிலைக்குத்தான் என்ன பெயர் என்றால் பாவம் புண்ணியம் என்று பெயர். இப்பொழுது இந்த வினையை, இந்த வினை கொள்கை என்பது ஒரு முக்கியமான கொள்கை. பொதுவாக இந்திய நாட்டிலே தோன்றிய தத்துவங்கள் எல்லாமே வினை கொள்கையை ஒத்துக்கிடுது. இந்த மேல் நாட்டிலே தோன்றிய சமயங்கள் தான் வினை கொள்கையை ஒத்துக்கல. ஆனால் சைவ சித்தாந்தம் இந்த வினை கொள்கையை கொஞ்சம் மாடிபிகேஷனோட ஒத்துக்கிடுது. ஆகவே பிறர் சொல்லுகின்ற வினை அது எப்படி பயனை கொடுக்கும் என்பது சித்தாந்த ஞானிகள் அதை கொஞ்சம் வேற விதமாக சொல்கிறார். வினை உண்டு, ஆனால் பயனை எப்படி கொடுக்கிறது. அவர் முதலாக நாம் வைத்துக் கொண்டால் அந்த வினையை முதல் நம்ம சம்பாதிக்கிறோம், அதான் ஈட்டம்னு போட்டேன். ஈட்டம், ஈட்டம் மூன்று. இந்த வினையை வந்து மூணு இன்ஸ்ட்ருமெண்ட்னால நம்ம ஏர்ன் பண்றோம். ஒன்னு மனம், இன்னொன்னு வாக்கு, இன்னொன்னு காயம். மனம் வாக்கு காயத்தினாலே சட்டம் சொல்றதுக்கும் நம்ம சொல்றதுக்கும் வித்தியாசம் அதுதான். சட்டம் என்ன சொல்றதுன்னா, ஒரு செயல் செய்த பிறகுதான் அது தவறு இல்லையா. நான் உங்களை அடிக்கிறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னா அது தவறு இல்லை, நினைக்கலாம். நீங்க யாரையும் அடிச்சாதான் கேஸ், அப்பதான் கிரைம் அப்படிங்கிறான். ஆனா நம்முடைய ஞானிகள் என்ன சொன்னார்கள் என்றால், ஒரு செயலை நீ மனதிலே கொண்டு விட்டாலே நீங்க அந்த செயலை செய்து விட்டீர்கள். ரொம்ப ஆச்சரியம், நீங்க செஞ்சிட்டீங்களா செய்யலையா, யூ ஹவ் டன், மனத்தினால் செய்து விட்டீர்கள். ஆனா அது செயல் வழி வராத காரணம் என்னன்னு கேட்டா சூழ்நிலை வாய்க்கல, அவ்வளவுதான். அவ்வளவுதானே செயல் மனத்தில் நினைச்சது ஏன் கொண்டு வர முடியலன்னா, அவர் இங்கிலீஷ் சொன்னா மொராலிட்டி இஸ் லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான், சந்தர்ப்பம் கிடைக்காதனால நீ யோகியனா இருக்கேன்னா. ஆனால் நம்ம சொன்னவங்க மனம் வாக்கு காயம் இந்த மூன்றினாலையும் ஈட்டப்படுவது. ஆகவே ஈட்டம் மூன்று. இது மனம் வாக்கு காயத்தினாலே நீங்கள் ஈட்டுகிறீர்களா அப்படிங்கிறதுக்கு பிரமாணம் எழுதிக்கணும், சாத்திர பிரமாணம். அது ரொம்ப முக்கியம். நான் வினையை எப்பயுமே சட்டத்தை கோட் பண்ணணும், நான் சொல்றேன்னு சொல்லப்படாது. இந்த மனம் வாக்கு காயத்தினால வினையை ஈட்டுறமானா எது சொல்லுதுன்னா, சிவஞான சித்தியார் 103, சிவபிரகாசம் 28, அப்படி போட்டு வச்சுக்கணும். சட்டத்தை என்ன வச்சிருக்கான், ஒரு நீங்கள் செய்த தவறு எப்படிப்பட்ட தவறு என்பதை காட்டுவதற்கு கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அதுக்கு என்ன தண்டனைங்கிறது இந்தியன் பீனல் கோட், அப்படிதான் சட்டம் வச்சிருக்கான்.
இந்த நடைமுறை சட்டம் அப்படித்தானே இருக்கு. இந்த நடைமுறை சட்டம் எல்லாம் சிவபெருமான சட்டத்தை பின்பற்றினதுதான். முதல் சட்டம் வச்சவர் அவர் தான். இது மனிதன் எழுதிய சட்டம். ஆகவே ஈட்டம் மூன்று, மனம் வாக்கு காயம். சரி, அது பலனை கொடுக்கும்பொழுது எப்படி சார் கொடுக்கும் அந்த வினை? நம்ம பலனை கொடுக்குது பாத்தீங்களா, அதான் வரும் வழி. உங்களை வந்து எப்படி பாதிக்கும் அந்த வினை என்று கேட்டால், மூன்று விதமாக வரும். ஆதி பௌதீகம், ஆத்தி ஆன்மீகம், ஆதி தெய்வீகம். அதாவது ஒரு சடப்பொருள்னால துன்பம் வந்ததுன்னா அது ஆதி பௌதீகம், ஒரு சித்து பொருள்னால துன்பம் வந்தா அது ஆதி ஆத்தி ஆன்மீகம். அதுதான் எழுதிப்பட்ட சடப்பொருளினாலே துன்பம் வந்தால் அது ஆதி பௌதீகம், சித்து பொருளினாலே துன்பம் வந்தால் அது ஆத்தி ஆன்மீகம். ரெண்டும் இல்லாம தெய்வ சங்கற்பத்தினாலே வந்தால், ஏதோ ஒரு தெய்வம் உங்ககிட்ட கொஞ்சம் சந்தோஷம் இல்லாம இருக்குது, அந்த தெய்வத்தை நீங்க ப்ளீஸ் பண்ணல, அது தெய்வத்திற்கு எதிராக ஒரு குற்றம் செய்திருக்கிறீர்கள் என்றால் அது தெய்வத்தின் வழியாக வரும். ஆகவே அது ஆதி தெய்வீகம் அப்படின்னு. இது எங்க சார் இருக்கு? எழுதிக்கணும். ஞானாமிரதம். இது எங்க இருக்கிறது என்றால், ஞானாமிரதம் என்ற நூலிலே இது விளக்கம் சொல்லியிருக்கார், விரிவா சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு புரியறதுக்காக ஒண்ணு சொல்றேன். ஒரு கல்லு குத்துச்சு என்ன, அவ்வளவுதான். நியாயமா கல்லு குத்தல, நான் தான் கல்ல போய் குத்தினேன். ஆனா உலகத்துல கல்லு குத்திருச்சுங்கிறோம். இந்த கல்லு குத்துறது என்ன ஆச்சுன்னு கேட்டா, செப்டிக் ஆகி கடைசியில ஒரு டயபெட்டிஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த காலையே எடுக்க வேண்டிய நிலைமை கொண்டு கூட விட்டுலாம் இல்லையா. அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஒரு கல் அல்லது முள் என்கின்ற ஜடத்தின் வாயிலாக உங்களுக்கு ஒரு துன்பம் வந்தது. ஆகவே அதான் சொல்றது, அது ஆதி பௌதீகம். ஆத்தி ஆன்மீகம், ராத்திரியில தனியா போனீங்க, ஒரு வெறிநாய் கடிச்சிருச்சு இல்லையா, அல்லது வண்டு கடிச்சு விட்டது. அப்ப அந்த நாய் கடிச்சதுனால ஒரு துன்பம் வந்தது பாத்தீங்களா, அது இன்னொரு உயிர்னால உங்களுக்கு வந்தது இல்லையா, அது ஆத்தி ஆன்மீகம். இந்த ரெண்டுமே இல்லாமல் ஒரு தெய்வத்தின் வழியாக வந்தால், தெய்வத்தின் வழியாக இன்னைக்கு சொல்றதா இருந்தா பூகம்பம். இந்த பூகம்பத்தினால 30,000 பேர் செத்து போயிட்டான். இந்த பூகம்பம் வருவதற்கு என்ன காரணம் விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கல. ஆனா நம்ம விஞ்ஞானிகள் அன்னைக்கே சொல்லிட்டாங்க, பூகம்பம் ஏன் வருது தெரியுமா உங்களுக்கு? வாஸ்து புருஷனுடைய ரஜோகுணத்தினாலே வருகிறது. இந்த பூகம்பம் வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, வாஸ்து புருஷன் ஒருத்தன் இருக்கான், அந்த வாஸ்து புருஷன் ரஜோகுணத்துக்கு போய்விட்டான் என்றால் பூகம்பம் வரும். அப்ப இதுக்கு பேர் என்ன கேட்டா, இதுதான் ஆதி தெய்வீகம். ஆகவே வரும் வழி மூன்று, அதுக்கப்புறம் நிலை மூன்று. நாம் பல்வேறு பிறவிகளிலேயே செய்த வினைகள் எல்லாம் மூட்டை மூட்டையா இருக்கு. அது வேர் ஹவுசிங் கார்பரேஷன் அடிக்க வச்சிருக்கான் பாருங்க, மூட்டையெல்லாம் அது போல அடிக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேர் ஹவுசிங் கார்பரேஷன் இருக்கு. அது நம்முடைய அனுபவத்திற்கு வரும்பொழுது, அப்ப அவ்வளவுத்தையும் வீட்டில் நீங்க சேமித்து வைக்கிற நெல் எல்லாம் ஒரே நாள்ல சாப்பிட்டு சாப்பிட முடியுமா உங்களால? ஆனா நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க நிறைய இல்லையா, இதுக்கும் இருக்கட்டும் சார், விலைவாசிக்குண்டா பயன்படுத்திக்கலான்ட்டு. ஆனா சேர்த்து வைக்கலாம், ஆனா அனுபவிக்க முடியாது இல்லையா. அனுபவிக்கிறது அந்த ஒரு நாளைக்கு அவ்வளவுதான், ஒரு லிட்டர் கூட அனுபவிக்க முடியாது. அப்போ நம்முடைய அனுபவத்திற்காக அந்த மூட்டைகளை எல்லாம் நமக்கு கொடுக்கறான் அல்லவா, அதுக்கு பேர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த நிலைக்கு பேர் தான் பிராரப்தம். சைவ சித்தாந்தத்தில் சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்ட பெயர் பிராரப்தம். நம்ம உலக உலகத்திலையும் சொல்றோம், இந்த பொண்ணு ஏன் சார் முடியல, அது பிராப்தம் இல்லை சார் அப்படின்றதும் நம்மளே சொல்றோம். இந்த வாழ்த்த வழக்கில் இருக்கு இல்லையா, பிராரப்தம். அப்ப சஞ்சீவங்கிறது அனுபவிக்காத மூட்டைகள், பிராரத்தங்கிறது இந்த பிறவியில நீங்க அனுபவிக்கக்கூடிய வினைகள், பிராரத்த வினைகள். அப்புறம் இன்னொன்று சொல்லுது, இந்த வினைகளை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது நீங்க என்ன பண்றீங்களா, அடுத்த பிறவிக்கு வினையை ஏன் பண்றீங்க, அதாவது செயல் வகையினாலே அது வந்து ரெண்டு இப்படி சொல்றதா இருந்தா, தர்க்க ரீதியாக விளக்குவதாக இருந்தால் செயல் ரீதியாக அது பிராரத்தம், கருத்து ரீதியாக அது ஆகாமியம். அது அருமையா சித்தியாளர் சொல்வார், மேலைக்கு வித்துமாகி விளைந்தவை உணவுமாகி ஞாலத்து வருமாவோல் நாம் செய்யும் வினைகள் எல்லாம் அப்படி சொல்வார்.
ஆகவே இந்த பிராரத்தம் என்ற சாஸ்திர சொல் இருக்கு பாருங்க, அதுக்கு அந்த சாஸ்திர சொல் நான் அன்னைக்கு சொன்னேன் பாருங்க, சித்தாந்தம் என்பது சமய சொல்லா, இலக்கிய சொல்லா, தர்க்க சொல்லா என்றால் அது தர்க்க சொல். ஒரு சொல் என்ன சொல்லுன்னு பார்க்கணும் இல்லையா. இப்ப லாங்குவேஜ்னா மொழி, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னா அர்த்தம் வேற, ஒரே வார்த்தை தான், அந்தந்த துறைக்கு தகுந்தால அர்த்தம் மாறும் இல்லையா. ஆகவே அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த பிராரத்தம் என்பதற்கு தமிழ் சொன்னாங்க, நம்முடைய இலக்கிய இலக்கியத்திலே சங்க இலக்கியத்திலே பெரியவர்கள் கையாண்ட வார்த்தை ஊழ். திருவள்ளுவர் அந்த பொருளை தான் கையாண்டார், ஊழ். ஊழ் ஏன் பேருன்னா ஊழ்த்து வருவது. ஊழ் என்பதுக்கு என்ன இலக்கணம்னு கேட்டீங்கன்னா முதநிலை தொழிற்பெயர். ஊழ்த்து வருவது ஊழ், அது எந்த காலத்தில் பக்குவம் அடைகிறதோ அந்த காலத்தில் பலனை கொடுக்கும். இப்ப நல்லாதான் இருக்கேன்னு சொல்லக்கூடாது, போற வழியில அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் யாருக்கும் தெரியாது. ஆகவே ஊழ் பேர் வச்சாங்க, அது இலக்கியத்தில் அதுக்கு பேர். அதாவது உலக நடையில் ஒரு பேர் வச்சாங்க, அதுக்கு தலையெழுத்து. அப்ப இந்த மூணு வார்த்தையும் சொல்லக்கூடிய பொருள் ஒன்றுதான், வார்த்தை வேற. சாஸ்திரத்தில் அதுக்கு பேர் பிராரத்தம், இலக்கியத்தில் பேர் ஊழ், உலக வழக்கில் பெரியவங்க வழக்கில் தலையெழுத்து அல்லது தலைவிதி. அதான் நான் சொன்னார், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமையில் அயன் கையெழுத்தே. இந்த கையெழுத்தை எழுதுனது யார் தெரியுமா? பிரம்மா. என படைக்கிறவன் அவன் தான் உங்களுக்கு. அந்த எழுதின பிரம்மா மறுபடியும் அழிச்சு இன்னொரு டிராப்ட் போட முடியாது. பிரம்மா எழுதுறதுக்கு தான் அதிகாரமே ஒழிய அழிக்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ அதை அழிக்கக்கூடிய அதிகாரம் சிவபெருமானுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது, வேற எந்த தேவர்களுக்கும் கிடையாது. அதான் விதி சொல்றாங்க இல்லையா, விதிக்கப்பட்டது. இந்த சொன்னாங்க, நம்முடைய கண்மத்தின் காரணமாக நமக்கு எந்த காலத்தில் எது வரணுமோ அதுக்கு பேர் ஊழ்னு வச்சாங்க. அந்த ஊழின் வரியாக வராமல் நீங்க வேறு விதமா சம்பாத்தியம் பண்ண அதான் ஊழல்னு வச்சாங்க பேர். ஊழ் அல், ஊழின் வரியாக வராதது. இப்ப கேள்வி என்னன்னு கேட்டா அப்படிதான் வச்சாங்க, ஊழ் அல் ஊழல். ஊழின் வழியாக வராம நீயா அவன் புத்தியினால சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிச்சுனா அது ஊழல், அதுக்கு பலன் என்ன கிடைக்கும் சொல்ல முடியாது இல்லையா. ஆகவே இந்த மூணு வார்த்தை திருவள்ளுவர் ஊழியல்னு சொன்னார், அதுக்கு பேர் அவர் அதிகாரமான ஊழியல். ஆகவே பிராரத்தம் என்றாலும் ஊழ் என்றாலும் தலைவிதி என்றாலும் ஒரே பொருள் தான். அது என்னன்னு கேட்டா, இந்த பிறவியில் நாம் எதை அனுபவிக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுக்கே விதியின் பேர் வச்சாங்க, விதிக்கப்பட்டது. விதிக்கப்பட்டதுனால விதியின் பேர். இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இங்கதான் இப்ப சிக்கல் ஆரம்பிக்க போகுது. இப்ப என்ன வரும்னு கேட்டா, எது நல்வினை எது தீவினைன்னு எப்படி சார் முடிவு பண்றீங்க? இதுதான் ரொம்ப சிக்கலான இடம். இதுவரைக்கும் புரிஞ்சுது, இனிமேதான் சிக்கல் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா நமக்கு நல்வினை மின்லேடனுக்கு தீவினையா இருக்குது, அவனுக்கு நல்வினை நமக்கு தீவினையா இருக்குது இல்லையா. அவன் நல்வினை நினைச்சிட்டு தான் சொல்றான். அப்ப என்ன தெரியுதுன்னா, நல்வினை தீவினை என்பது எது நல்வினை எது தீவினை என்றால், அதற்கு தான் பெரியவர்கள் சொன்னார்கள், நீதி நூல்களில் சொல்லப்பட்ட அறங்கள். அதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த புண்ணிய பாவத்தில் ரெண்டு இருக்குது, அதான் பாயிண்ட், அதான் நீ புரிஞ்சுக்கணும் அடிப்படை. நீதி நூல்களில் சொல்லப்பட்ட அறங்கள், தர்மசாஸ்திரங்கள், மனு சாஸ்திரங்கள், இந்த மனு ஸ்மிருதி போன்ற 18 ஸ்மிருதி, அவைகளெல்லாம் அவற்றினாலே செய்யப்பட்டதெல்லாம் எது சரின்னு சொல்லியிருக்கோ அது சரி, எது தவறோ அது தவறு. நம்முடைய இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுதோ அதை வச்சு இல்லை. அதைத்தான் என்ன பண்ணாங்கன்னா, சங்க காலத்து சார்ந்தோர்கள் அதைதான் 11 கீழ்கணக்கு நூல்கள் என்று வைத்தார்கள். அந்த 11 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே நீதியைத்தான் சொல்லுது இல்லையா. ஆசார கோவைன்னு ஒரு நூல் இருக்கு, நீங்க எப்படி சாப்பிடணும்னு கூட சொல்லுது. சங்க நூல்கள் ஆச்சார கோவின் ஒரு நூல், நீங்க எப்படி உண்ண வேண்டும் அது கூட விதி சொல்லுது. அப்ப என்ன தெரியுது, இந்த 11 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே நீதியைத்தான் போதிக்கின்றன. ஆனால் அவைகள் போதிக்கின்ற நீதி உலக நீதி, உலக நீதி. அது உலகம் இயங்குவதற்காக வைக்கப்பட்ட நீதி அவ்வளவுதான். ஏன்னா அந்த நீதி இல்லைன்னா உலகம் இயங்காது இல்லையா. அதுக்கு ஆங்கிலத்தில் பெயர் வச்சா எத்திக்ஸ்,
அதுக்கு அவன் தனியா ஒரு பேர் வச்சான், எத்திக்ஸ் தான் பேர், அதுக்கு பேர் ஜஸ்டிஸ் பேர் கிடையாது. அதான் போப் வந்து திருக்குறளை மொழிபெயர்க்கும் பொழுது எத்திக்ஸ் ஆஃப் குறள் தான் மொழிபெயர்த்தார். ஆகவே அது அறம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த இது வந்து எனக்கு இதுக்கு என்ன பேர் சொன்னாங்க, இதில் செய்யக்கூடிய நல்வினை தீவினை ரெண்டு இருக்கு, செய்யக்கூடாதுன்னு இருக்குது செய்யறதும் இருக்கு. இவையெல்லாம் என்ன பேர் சொன்னாங்க, உலக அறங்கள். பொய் சொல்லாத, பிறன்மனை நோக்காத, இதெல்லாம் எந்த எல்லா சமயத்திலும் சொல்லப்பட்ட விஷயம்தான். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இது சொல்றதுனாலே ஒரு மதத்துக்கு ஒன்றும் சிறப்பு இல்லை. இல்ல நாம அவரை பொய் சொல்லலாம் சொல்றோம். இது உலக அறங்கள். இந்த உலக அறங்களுடைய நோக்கம் என்ன என்றால், இந்த உலகம் ஒரு நெறிப்படி இயங்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். அது மட்டுமல்ல, இந்த உலக அறம் என்பது காலத்திற்கு காலம் மாறுபடலாம். அப்ப என்ன கேட்டா, இந்த அறம் அப்ப இருந்த சட்டம் வேற, இப்ப இருந்த சட்டம் வேற. ஒரு 15 வருஷத்துக்கு சைக்கிள் டபுள்ஸ் போனா அரெஸ்ட் பண்ணிடுவான் போலீஸ்காரன் இல்லையா. இப்ப 4 பேர் சைக்கிள் போனாலும் அரெஸ்ட் பண்ண முடியாது. அப்ப என்ன தெரியுதுன்னா, காலந்தோறும் தேயந்தோறும் மாறுபடும் இந்த அறம். காலந்தோறும் அவர் ரொம்ப அருமையா சொல்வார், அவை அது சிறுபான்மையாகிய சிறப்பியல்புகள் ஒழித்து அப்படிம்பார் பரிமையாக. ஆனால் இது உலக அறம். சிவ நல்வினைனா என்ன, அதான் ரொம்ப முக்கியம். சிவ நல்வினை என்றால், சிவபெருமான் சிவாகமங்களிலே என்ன விதித்திருக்கிறாரோ, நீதி நூல்கள் சொன்னா அது உலக அறம். சிவபெருமான் சிவாகமத்திலே என்ன விதித்திருக்கிறாரோ அதன்படி செய்வதும் செய்யாமல் இருப்பதும், அதுதான் சிவ புண்ணியம், சிவ அபராதம். சிவ பாவம்னு வைக்கல, சிவ அபராதம் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம சிவபுண்ணியம் தான், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிவபுண்ணியம்னு சொல்லிக்கணும். என்ன சொல்ல போறேன்னு தெரியாது. இப்போ நான் சிலது அப்புறம் இல்லஸ்ட்ரேஷன் ஒரு விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு சான்று காட்டணும். ஒரு கதாபாத்திரத்தின் மேல வச்சு நம்ம சான்று காட்டணும். இப்ப என்னன்னு கேட்டா, இப்ப ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் உலகாரம்னா என்ன, சிவ நல்வினைனா என்ன இல்லையா, புண்ணியம்னா நல்வினைன்னு தமிழ் சொல்லு. இப்ப என்ன கேள்வி வருதுன்னு கேட்டா, இது ரெண்டுக்கு என்னையா பயன், பயன்தான் ரொம்ப முக்கியம் இல்லையா. இன்னைக்கு ஏன் போய் டாக்டருக்கு 22 லட்சம் கொடுத்து டாக்டர் சீட்டு ஏன் வாங்குறான் இல்லையா. நிறைய சம்பாத்தியம் பண்ணலாம், 22 லட்சம் கொடுத்தா 22 கோடி சம்பாத்தியம் பண்ணலாம். இப்ப பயன் தான் முக்கியம். அப்ப பயன் என்னங்கிறத ரொம்ப முக்கியம். அப்ப என்ன ஆகுதுன்னா, பயன் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த உலக அறத்தின்படி வாழ்கின்றவன் இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு திருவள்ளுவர் பேர் கொடுத்தார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்கிறான் அல்லவா, ஒரு அடிப்படை நீதி, அடிப்படை ஒழுக்கம், இதன்படி வாழ்கிறவன ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் திருவள்ளுவர், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். அதுக்கு பலனை அவரே சொல்லிட்டார், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்போ சிவபெருமான இதை கணக்கில் எடுக்கிறாரா எடுக்கலையான்னா, கணக்கில் எடுத்துக்கிறார். எடுத்துக்கொண்டு அவனுக்கு அதிகபட்சமாக, மேக்சிமம் மினிமம் தான் முக்கியம், அதிகபட்ச தண்டனை சொல்றான் இல்லையா, அந்த அதிகபட்சம் தேவலோகத்தில் போய் பிறந்து அந்த தேவலோகத்து இன்பங்களை அனுபவிப்பான். ஆகவே திருக்குறள் அந்த நீதியை சொல்லிட்ட, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் என்றால், நீதி நூல்களில் சொல்லப்பட்ட அறங்களின்படி ஒழுகுபவன். அவனுக்கு மறுபடியும் அந்த புண்ணிய காலம் முடிஞ்ச உடனே மறுபடியும் அடுத்த வினை என்ன காட்டுதோ அதன்படி பிறந்தாகணும். இந்திரனா இருக்கலாம், ஆனா அடுத்த பிறவியும் மறுபடியும் ஒரு புழுவா கூட பிறக்கலாம். ஆகவே அடுத்த வினையில கணக்கு எடுத்துக்கொண்டு மறுபடியும் கொடுக்கிறது. ஆகவே அது சித்தியார் சொன்னார், எங்க இருக்கு சார் இந்த தேவலோகத்துல போய் பறந்தா மறுபடியும் பறக்கணும்னு சொல்றீங்களே, எங்க இருக்குன்னா சிவஞான சித்தியார் 277. வக்கீலுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இல்லையா, வக்கீல் சட்டத்தை கோட் பண்ணணும் இல்லையா. பஸ்ல டிக்கெட் வாங்காம போகணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், டிக்கெட் வாங்காம போக கூடாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீங்க உங்க எத்தனை பேர்ல டிக்கெட் வாங்கிட்டு போகணும்னு எந்த சட்டத்தில் இருக்க எத்தனை பேருக்கு தெரியும், நடைமுறையில வச்சுட்டு இருக்கிறோம். ஆனா டிக்கெட் வாங்கிட்டு தான் ஏறணும்னு எந்த சட்டத்தில் இருக்குன்னா கண்டக்டருக்கே தெரியாது, அது போன்றது. ஆனா நமக்கு அப்படி இல்லை, சட்டங்கள் வக்கீல்னா சட்டத்தை கோட் பண்ணணும். ஆகவே சித்தியார்ல சொன்னார் மிக அருமையாக, இந்த உலக அறத்தையெல்லாம் தொகுத்து சொன்னார், தானம் யாகம் தீர்த்தம் ஆசிரமம்
தவங்கள், சாந்தி, விரதம், கண்மயோகங்கள் சரித்தோர் ஈனமிலா சொர்க்கம் பெற்று இமைப்பளவில் மீள்வர். மறுபடியும் அடுத்த பிறகு பிறந்தாகணும். அது சிவஞான சித்தியார், நமக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், அதுக்கு மேல அப்பீலே கிடையாது. வாரியார் சொல்வார் திருக்குறள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பேர். ஆனா சைவர்களுக்கு சிவஞான சித்தியார் தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், அதுக்கு மேல இன்னொரு போய் அப்பீல் போக முடியாது எங்கேயும். அதை சொல்லிட்டார். அதனாலதான் திருப்பூரோட அருணிநாதன் அருமையா சொன்னார், அந்த நூறு யாகங்கள் செய்தவன் அவன் இந்திரனாக பிறக்கலாம். வேதத்தில் சொல்லப்பட்ட யாகங்கள் பேர், வேதத்தில் ஒரு 21 யாகம் இருக்குது, அந்த 21 யாகங்களும் தெய்வங்களை நோக்கி செய்வது, அவ்வளவுதான். சிவபெருமானை நோக்கி செய்தால் சிவ யாகம், அது தெய்வங்களை நோக்கி செய்தால் யாகம். அப்படி எத்தனை யாகம் இருக்குன்னா 21 யாகங்கள் இருக்கு. அதுல ஒரு யாகத்தோட பேர் தான் வாஜ்பே யாகம். வாஜ்பாயினா என்ன அர்த்தம், நம்முடைய பிரைம் மினிஸ்டர் இருக்கார் வாஜ்பாய், ஒரு பத்திரிகைக்காரன் வாஜ்பேயின்னு எழுதுறான், ஒருத்தன் வாஜ்பாயிங்கிறான். வாஜ்பாயினா வாஜ்பேக யாகத்தை செய்தவன் அர்த்தம். அவங்க அப்பா பெரிய வேத விற்பனர், ஆகவே யாகத்தோட பேரை வச்சார் பிள்ளைக்கு. வாஜ்பாய் என்றால் வாஜ்பேய யாகத்தை செய்தவன் அர்த்தம். அது மாதிரி 21 யாகம் இருக்கு. அந்த 21 யாகங்களை செய்தவன் தேவலோக பதவியை அடைவான் அப்படின்னு இருக்கு. அந்த 21 யாகத்துக்கு எனக்கு பேர் வேணும்னு கேட்டீங்கன்னா எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன். அண்ணாமலை சதகம், திருவண்ணாமலையை பற்றி ஒரு சதகம் இருக்கு. மாம்பாக்கம் உபாத்தியாயர்னு பேர், ஒரு பேர் அண்ணாமலை சதகம், அருமையான நூல். அந்த அண்ணாமலை சதகத்தில் 21 யாகத்துக்கும் பேர் சொல்லியிருக்கார். அதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க, பார்த்துக் கொள்ளுங்க. இதையெல்லாம் செய்தால் பலன் உண்டு. ஆனா என்னன்னு கேட்டா அந்த பதவி அனுபவம் முடிஞ்சவுடன் மறுபடி கீழே இறங்கி ஆகணும்.

யாகங்களை செய்தவன் அர்த்தம் மகபலி. அப்போ இந்த உலக புண்ணியம் என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று அந்த உலக புண்ணியத்தில் அரசாங்கம் வச்ச சட்டம் ஒன்று இருக்குது இல்லையா, பொதுவாக நம்முடைய நீதி நூல்களை வச்ச சட்டம் ஒன்று இருக்குது, அவற்றையெல்லாம் நான் உண்மையிலேயே அனுஷ்டித்தால் அதற்கு பலன் கட்டாயமாக உண்டு. அதான் ரொம்ப ஆசை. நம்முடைய சைவ நூல்கள் சொல்லுது, நீ செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் அதனுடைய பலனை கொடுக்காமல் போகாது. எப்ப கொடுக்குங்கிறது தான் பாயிண்ட். அதான் அப்ப சொன்னார், எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனேன்னர். ஏன்னா சிவபெருமான் வந்து பிராக்ஷனு கூட அக்கௌண்ட் வச்சிருப்பார், உங்களை மாதிரி தள்ள மாட்டார். 10.7 11 வச்சுக்கோன்னு போக மாட்டார். 10.4 அது நாள தள்ளிருன்னு சொல்றீங்களே நீங்க, அவர் அப்படி தள்ள மாட்டார். அதுக்குள்ள பலனை கரெக்டா கொடுத்துருவாராம். அதான் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. கீழ்கணக்குன்னா பிராக்ஷன் அர்த்தம். அப்ப அடுத்த ஆள் என்னன்னு கேட்டா, அது நல்ல, அதாவது தேவலோகத்தையும் அனுபவிக்கலாம், தேவலோகம் வரைக்கும் போகலாம், ரொம்ப நல்லாதான் இருக்கு. இந்த சிவலோகம் எப்படி இருக்கும், தேவலோகம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு சொல்லியாச்சு, நீங்க எல்லாம் தேவலோகத்தை டிக் பண்ணுவீங்க. அங்கதான் ரம்பா ஊர்வசி எல்லாம் அங்கதான் இருக்காங்க. ஆகவே தேவலோக பிறப்பை கொடுக்கும், அடுத்த மறுபடியும் நல்ல பிறப்பையும் அது கொடுக்கலாம். இப்ப ஒரு உதாரணத்துக்காக ஒண்ணு சொல்றேன், ஒரு பாத்திரத்து மேல வச்சு காட்டணும். எப்பொழுதுமே இல்லஸ்டேஷன் சொல்லுவான் சட்டத்துல, சட்டத்தை சொன்னா மட்டும் போதாவது இல்லஸ்டேட் பண்ணணும், ஒரு பாத்திரத்துல வச்சு சொல்லணும் இல்லையா. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, கற்பு. இந்த கற்பு என்பது மிக உயர்ந்தது, பெண்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு தலையாய ஒரு நிலை, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை, எல்லா நீதிகளும் சொல்லுது. ஆனா அந்த கற்புக்கு பயன் என்ன என்றால், கற்புக்கு பயன் சிவலோகம் அல்ல. அப்ப என்ன கொடுக்கிறாருன்னா, இப்ப கற்புக்கே உதாரணம் நலாயினி. புராண காலத்து பெண்ணை எடுத்தாச்சுன்னா நலாயினி, இலக்கிய காலத்து பெண்ணை எடுத்தா கற்ப கண்ணகி இல்லையா, இலக்கியத்துல கண்ணகி, புராணத்துல நலாயினி. அதாவது இந்த தெய்வம் தொழால் குளிரன் தொழுதுவாள் பெய்யன பெய்யும் மழை, இந்த குரலுக்கு பாத்திரமாக உதாரணமாக விளங்கியவர் யாருன்னு சிவஞான சாமி சொல்றார், சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா நலாயினின்னு சொல்வார். கட்டாயம் நீங்க படிக்கணும் நூலை, சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா. அந்த திருக்குறளுக்கு இலக்கியமாக வாழ்ந்தவள் யார் என்றால் நலாயினி. இப்போ அப்பேற்பட்ட நலாயினிக்கே மறுபடியும் அடுத்த பிறப்பு பாஞ்சாலியா பிறக்கிறான், நலாயினி தான் பாஞ்சாலியா வர்றான் இல்லையா. ஏன்னா அது காலம் ரொம்ப வேற, ரொம்ப ஏன்ஷியன் பீரியட். ஆகவே அப்பேற்பட்ட நலாயினிக்கே என்ன கொடுக்கல, இன்னொரு பிறப்பை தான் கொடுக்கிறார், மறுபடியும் பாஞ்சாலியாக பிறக்கிறார். அதே போல கண்ணகி எடுத்துக்கொள்வோம் இலக்கிய காலத்தில், அந்த கண்ணகிக்கு என்ன பயன் என்றால் அவள் தேவலோகத்தை அடைகிறாள். மிக உயர்ந்த கற்புக்கு என்ன பலன் என்றால், அதே கணவனை மீண்டும் அடைந்து இல்லையா, அதே கணவனை மீண்டும் அடைந்து அவள் தேவலோகத்தில் இன்னொரு ஒரு காலத்துக்கு வாழ்றான் நீண்ட வாழ்க்கை. ஆகவே கண்ணகிக்கு அதான் பலன் சொல்லிவிட்டார். வேங்கை மர நிழல்ல போய் நின்னா அங்கிருந்து கோவலன் புஷ்பமானத்தை இறங்கி வந்தான், அவ ஏறி உட்கார்ந்ததை நாங்க கண்ணால பார்த்தோம்னு அந்த குண்ட கோவில போய் சொன்னான் சேரன் செங்குட்டு வந்து அப்படிதானே சொல்றாரு. கண்ணகி சிவலோகத்துக்கு போனான்னு எழுதினாரா, நீ கண்ணகி சிறைய வச்சு, கண்ணகி சிறைய வச்சு பெரிய சட்டை நடந்துட்டு இருக்கு. ஆனா கண்ணகி உணர்த்தியது என்னங்கறத ஒத்துக்க மாட்டான், கண்ணகி சிலையதான் முடிச்சுக்கிட்டு வாங்க இவளைய. அப்படி என்ன அவர் சொல்றேன், சோமகுண்டம் சூரியகுண்டம் துறை மூழ்கி காமவேல் கோட்டம் தொழுதான் தம் கணவரோடு தான் விரும்புவது இருவது உலகத்து தையலார் போகஞ்செய் பூமியினும் ஒய் பிறப்பர். அப்படிதான் சொல்ற இளங்கோவடிகள். ஆகவே என்ன தெரியுதுன்னா, மிக உயர்ந்த உலக அறம், இந்த உலக அறத்திற்கு பயன் என்ன என்றால், மேக்சிமம் தேவலோக தேவர்களாக போய் பறக்கலாம். அதுல ஒரு பொட்டன்சியல் டேஞ்சரும் இருக்கு, ஏன்னா மறுபடியும் நான் அடுத்த வினை என்ன காட்டுகிறதோ அதன்படி வந்தாகணும். அது பஞ்சாகினி வித்தியன்னு சொல்லுவார் பாஷ்யத்துல, தேவலோக தேவர்களாக இருந்து இந்த பூலோகத்துல மறுபடியும் பிறந்தா அப்படி வரக்கூடிய பிறப்புக்கு பஞ்சாகினி வித்தைன்னு பேர். சாதா சாமி பாஷ்யத்துல சாமி விளக்கி காட்டுற, அப்படி வந்து பிறக்கிறோம் பஞ்சாகினி வித்தைன்னு பேர். அதாவது சிவபெருமான் செய்கின்ற வித்தை இருக்கு, சிவபெருமான் வித்தை காட்டுறான் பாருங்க உலகத்துல, நம்மள மாதிரி மனுஷன் எவ்வளவு வித்தனை காட்டுறான், உங்களை வெட்டின மாதிரி காமிக்கிறான், ரத்தம் கொட்டுற மாதிரி காமிக்கிறான், ஆனா உண்மையில நடக்கல இல்லையா. ஒரு மனுஷனே இவ்வளவு வித்தை காட்ட முடியுது அப்படின்னா சிவபெருமான் எப்படி வித்தை காட்டுவார் என்றால், அது வேதத்துல அது 32 விதமான வித்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது.

0: ஒரு வித்த பஞ்சாகினி வித்தை. சிவபெருமான் செய்கின்ற வித்தைகள் என்ன அப்படின்னு கேட்டா அப்படி
1: எழுதணும். ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: மெய்ப்பொருள் நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அந்த வேடம் அவ்வளவு சிறப்புடையதுராக்கம்
4: எல்லாருக்கும் அவன் தான் தாயும் தந்தையும் ஆகும்.
3: அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்பது. அதனாலே ஒரு வாதி பெண்ணு ஒரு வாதி ஆணுவாக இருக்கின்ற பரமேஸ்வரனுடைய திருக்கோயிலே பூஜை நீதி இல்ல, ஒரு கால பூஜை இருந்தது மூணு காலம் ஆக்கினாரு, மூணு கால பூஜை ஆறு காலம் ஆக்கினாரு, பூஜை வலுவாமல் நடக்க முடியாத செய்தார், பூஜை செய்கின்ற குருக்களுக்கு வேண்டிய உபகார உதவி எல்லாம் செய்து நித்திய நைமித்திய பூஜைக்கு நித்தியம் விசேஷமாக நடக்கின்ற உற்சவங்களுக்கு நைமித்தியம் உண்டு. இப்படி நித்திய நைமித்திய காவியம் என்கின்ற சொல்லப்படுகின்ற பூஜைகள் உற்சவங்கள் சிறப்பாக நடக்க முடியாது. கோயிலே பூஜை தட்டுப்படக்கூடாது, முட்டுப்படக்கூடாது, தவறாக நடக்கக்கூடாது. அதுக்கு ரெண்டு பாட்டு பாடியிருக்காரு திருமூலர். ஆற்றரும் ஒய்வரும் ஆவணி மடை ஒன்றும் போற்றிய மன்னரும் போர்வலி ஒன்றுவர் கூற்றுகைத்தான் திரு கோயில்கள் ஆனவை சாற்றிய பூஜைகள் தப்பி இழுத்தார், தப்பிட்டா இத்தனை துன்பங்கள் வருகிறார். முன்னவனார் கோயில் பூஜைகள் முட்டிடும் மன்னருக்கு தீங்குள்ள மாறி வழங்கும் கண்ணங்களவு முகத்திடும் காஜினிக்கு என்ன நந்தி எடுத்து வைத்தார் என்பது திருமந்தம். அதனாலே சிவாலயங்களிலே பூஜை தவறாமல் நடக்கணும், தவறில்லாமல் நடக்கணும், தவறாமல் நடக்கணும், தவறில்லாமல் நடக்கணும். ரெண்டு என்ன இருக்குது, தவறாமல் நடக்கல, தவறியும் நடக்கும், தவறாகவும் நடக்கும். இங்கிலீஷில் பிரபலமா இருக்கிற கோயில் வருமானம் அதிகம் வர்ற கோயில பூஜை நடந்துகிட்டு அப்படி பண்ணிக்கிட்டு பல கோவில் அந்த மாதிரி. அதுக்கு மேல அந்த கோயில்ல பாடலும் ஆடலும் இருக்கணும், பாடலும் இருக்கணும், ஆடலும் இருக்கணும். முன்னே எல்லாம் இருந்துச்சா இப்ப அது சொல்றாரு, எங்கனும் பூஜை நேரில் ஏழிசை பாடல் ஆடல் ஆடல் பாடல் உகந்த வாட்பூச்சி வாடியேத்தரும் பாட்டு அந்தமே என்பது அப்பர் தேவா. அதனால கோயில்ல பாடல் பாடல்ல திருமுறை ஒரு வாரமே போட்டு அவங்களுக்கு சம்பளம், ஒரு வாரத்துக்கு சம்பளம் கிடையாது, குருக்களுக்கும் சம்பளம் கிடையாது. அது அவங்க போராட்டம் உள்ளவர்களும் அவங்க இருக்கிறது இல்லை, எல்லாம் ஜெவஞ்சி எடுத்து இருக்கிறாங்கப்பா. இப்போ அரசு ஊழியர்களுக்கு சரியா சம்பளம் கொடுக்கலன்னு வச்சுருக்க சும்மா விடுவானா, அவங்க குருக்களுக்கு 90 ரூபா மாசத்துல 90 ரூபா 70 ரூபா சம்பளம் மாசத்துக்கு இப்போ இருக்கு, இந்த காலத்துல இருக்கு. அதுவும் சரியாவில்லைங்கிறான் 10 ரூபா சம்பளம் இப்படியே இருக்குப்பா கோயில் இருந்தாச்சுப்பாங்க. அப்படின்னா பூஜை எப்படி இருக்கும், அவருக்கு எப்படி ஆர்வம் கோயில் அந்த குருக்கொடுப்பு இருக்கும், நல்ல பூஜை பண்ணுவான்ல சாமி பாடல் ஆடல் பொங்கிய சிறப்பின் மீது போற்றுதல் புரிந்து வாழ்வார். இப்படி எல்லா கோயில்களும் சிறப்பாக பூஜை முறைகளும் அங்கே தேவாரா திருமுறை உறுதலும் அதுக்கு மேலே நிறுத்தம் ஆடுதலும் சிறப்பாக நடக்க முடியாது. உத்தரவு போட்ட தங்கள் நாயகருக்கு அன்பர் தானலால் சார்ந்து இவர் சார்ந்து இருப்பது யார் என்றால் சிவனடியார். 100 வாட்ல அதை சொல்றார், ஈஸ்வர் அன்பருக்கு கருத்தறிந்து அவர் செய்வார், அன்பர் வேடமே சிந்தை செய்வார், அன்பர் தாளலால் சார்பு. சார்புன்னா முக்கியமாக பிரியமாக இருக்கிற இடம் எது என்று கேட்டால் சிவனடியார். இது இவருடைய கொள்கை, இவருடைய கொள்கை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை இருக்குல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை. அந்த கொள்கையே வந்து எப்போதும் அந்த கொள்கையே விடாது காப்பாற்றுதல், கொள்கையை காப்பாற்று, கொள்கையை காப்பாற்று. கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்கடன் சம்பந்தம். கொள்கைக்காக உயிர் விடுதல், உயிருக்காக கொள்கையை விடுதல், உயிருக்காக கொள்கையை விடுறதில்லை. அகிம்சைன்னு ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார், யாரு அவரே அவர்த்தையும் திட்டு கொண்டானே, அகிம்சையா இருந்தவரே திட்டு கொண்டானே, எப்படி வருவார் சுட்டுக் கொண்டவன் அவர் என்ன பண்ணாரு, அப்பவும் அகிம்சையை காப்பாத்தினாரா விட்டுட்டாரா, சுடாரு அவன் வந்து பண்ணாரு. அதுபோல கொள்கையை விடவில்லை, கொள்கையை விட்டு இருந்தா அவரை மகாத்மா எங்கனே வச்சு கூப்பிடப்பட சும்மா வெறும் ஆத்மாவா ஆகையினாலே இப்படி கொள்கை உயர்ந்த கொள்கையை வைத்துக் கொள்வது அது வைராக்கியம், வைராக்கியம் விவேக வைராக்கியம். அச்சந்திரன் இருந்தான், அவன் என்ன கொள்கையை வச்சிருந்த தெரியாத ஒரு பொய் சொல்லியிருந்தான், அவன கஷ்டம் வந்திருக்கும் ஒரே ஒரு பொய், அது ஒரு பொய் சொல்லி இருந்தான்னா அவரை யாரும் இப்ப பேச மாட்டார். இன்னைக்கும் பேசுவாங்க, என்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்றும் ஒரு பொய் சொல்லாமல் கடைசியா அவனுடைய மனைவியை அவன் கையினாலேயே விட்டு முடியாத ஒரு நேரம் வந்துச்சு. மனைவியை தெரிஞ்சு சாட்சியமும் போச்சு, பிள்ளையும் போச்சு, கடைசியா மனைவியை அவன் கையிலேயே விட்டு முடியாத நேரம் வந்துச்சு. அந்த வேலையில என்ன பண்றது, நீ வழக்கமா கும்பிடுற சாமியை கும்பிட்டு கிழக்கு முகமான இருந்தால விட்டுறது வழக்கமா கொண்டாடிட்ட வழக்கமா கும்பிடுற சாமியை கும்பிட்டு நீ கிழக்கு முகமான இருந்தால அவன் வழக்கமா கும்பிடுற சாமி அவன் தான புரிஞ்சிருக்கான். அந்த காலத்துல புரியல, தெரியாத தரமா வழக்கமா கும்பிடுற சாமி யாருன்னா புருஷன். அப்படி வழக்கமாக கும்பிட்டாள், கிழக்கு முகமான இருந்தால் அப்போது அவ சொன்னாலும் ஆறு அந்த சந்திரபதி என்ன சொன்னாலா, சுவாமி என்னை நீங்கள் கிடக்க போகிறோமே வெட்ட போகிறோமே, புத்திரன் போய் விட்டான், ராஜ்யம் போயிடுச்சு, இப்போ மனைவியையும் நம்ம கையில வெட்டுறதா அப்படின்னு சொல்லி நீங்க சத்தியத்திலிருந்து தவறி விடா, சத்தியத்திலிருந்து தவறி விடாது சொன்னார்.
4: வழக்கின் நீங்கள் வழிபாடு கடவுளை வணங்கி கிழக்கு நோக்கி இருந்து இருந்த அக்கிளி மொழி மடந்தை பழக்கமான அக்கணவனை பரவி, பழக்கமான அக்கணவனை பரவி, கணவனை கும்பிட்டு கும்பிட்டு பழக்கமானவன், பழக்கமான கணவனை பரவி என் ஆவி இழக்கத்து அஞ்சி அறம் படுவேல் என எங்கும் என்னுடைய உயிர் போகுதுன்னு சொல்லி நீ வெட்டாம நிறுத்திடாதுனால வெட்டுனா அந்த கொள்கையை அப்பவும் காப்பாற்ற வெட்டுனா என்னாச்சு, மாலையாக இருந்தது தேவரும் முனிவர்களும் வந்தார்கள், அர்த்தனுடைய அந்த கொள்கையை பாராட்டி அவர் படையபடி ராஜ்யம் வந்தது, எல்லாம் வந்துச்சு, இறந்த முறையும் எல்லாம் வந்துச்சு. கொள்கையை விட விழுந்த பட்டினியா கலந்தார் ஒருத்தர், பட்டினியா கிடந்த போது ஜோத்துக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி மாங்கல்யத்தை கட்டி கொடுத்தா ஒருத்தி போய் நெல் வாங்கிட்டு அவரு போன ஒரு மாங்கல்ய நெல்லுக்கான வாங்கினா அவரு கொள்கையை விடல, இந்த கும்பிலி காலை இருக்க வந்தா கும்பிலி வாங்கி ஏதோ போட்டுருக்காரு கோயில் வீட்டுல எல்லாம் போட்டி. அதனால சிவனவர் என்ன பண்ணாரு, குபேரனுக்கு உத்தரவு போட்டு வீட்டுல எல்லாம் மூட்டை மூட்டையா பூஜை விட்டாரு, பருப்பு மூட்டை, நெல் மூட்டை, அரிசி மூட்டை, வந்து நெய் டில்லு, சக்கரை டில்லு
5: தேடிய மாடு நீடு செல்வம்
4: பிள்ளை மன்றுள் ஆடிய பெருமாள் அன்பருக்கு ஆவண ஆகும். அன்பருக்கு ஆவண நமக்கு ஆகும், அன்பருக்கு ஆவண நமக்கு ஆகும். இதுல பத்தி எப்படி இந்த தேடிய மாடு, தேடிய மாடுனா இவரால் திடப்பட்டது இல்லை, மாடுதான் செல்வம். மீடு செல்வம், மீடு செல்வம்னா முன்ன பரம்பரையாக இருந்த சொல்வம், மீடு செல்வம். தில்லை மன்றுள் ஆடிய பெருமான், தில்லையிலே ஆடுகின்ற பெருமான் இருக்கிறாரே கௌரவன், அவருடைய அடியார்களுக்கு இது ஆவண. அந்த செல்வம் முழுவதும் அடியாரனுக்கு என்று ஆவண ஆகும் என்று, சிவனடியார்களுக்கு ஆவண ஆகும் என்று. ஆகுங்கிற அடுத்த வாக்கியம் சிவனடியார்களுக்கு செய்த அந்த தர்மம் தான் நமக்கு ஆகும், செல்கதிக்கு ஆகும், நமக்கு ஆகும். அது தர்மம் பண்ணாமல் வைத்திருந்த சொத்து நமக்கு ஆகாது. ஏன்னா அவரை சாப்பிடுறது கொஞ்சம் தானே, ஒரு 10 கோடி வச்சிருக்கான்னு வச்சுக்கோ, இவ்வளவு சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிடுவான், அப்புறம் கொஞ்ச நாளைக்கு இருப்பான், அப்புறம் இறந்து போவாரா, அப்புறம் இறந்து போகும்போது அதை போட்டுட்டு தானே போவேன். அதனாலே செல்லுகின்ற வழிக்கு துணையாக இருப்பது எது என்று கேட்டால் செய்த சிவதர்மம். பொங்கார வேலையில் வேலை விட்டோர் அருள்வோர் உதவ எங்காயிலும் வரும், ஏற்றவர்க்கு இட்டது, ஏற்றவர்க்கு இட்டது. இடாமல் வைத்த வங்காரம் உங்கள் சிங்கார வீடு மடந்தையர் சங்காரமோ கெடுவீர் பூ அத்தனை வழிக்கு கோழிக்குடியோர் அடிபடியாவல் கோலையத்தை வாழக்கருதும் மதியீர்கள். கோழிக்குடியூர் அடிபடியாமல் கோலையத்தை வாழக்கருதும் மதிய உங்கள் மல்வினோ குளிர் பெருவழி உள்ள ஒட்டாறு உங்கள் அத்தமெல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமோனும். அதனாலே இது எல்லாரும் கடைபிடிக்க தர்மம், தர்மத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம்னு சொன்னார். அந்த தர்மம் சிவ தர்மம், சிவ தர்மமாக இப்ப சொல்லப்படுவதா சிவ தர்மம், சிவனுக்கு இவ்வாறு கொடுக்கிறது சிவ தர்மம். பொது தர்மம் வேறு, சிவ தர்மம் வேறு. அது பதி புண்ணியம், பசு புண்ணியம், பாசு புண்ணியம் என்று சொல்லணும். அப்படிப்பட்ட தர்மத்தை ஒவ்வொருவரும் செய்யலாம், ஒவ்வொருவரும் செய்யலாம், தன்னால இயன்றும். அருணகிரியார் சொன்னாரு, வயிற் கதிர்வடி வேலவனை வாழ்த்தி மறிந்திருக்கு என்று முயிர் பிளவளவிலும் முயல் உருணையா சாப்பிட்டுருக்கா, ஆமா அதுல பாதி அடியாரு கொடுப்பார். நுங்கற்கங்கள் வெயிற்கு ஒதுந்த உதவா உடம்பு, வெயிற்கு ஒதுந்த நம்ம நிழல்ல ஒதுங்க முடியல, வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் விரு நிழல்கள் கையில் பொருள் ஆறாது காலம் கடைபிடிக்கும் விளங்குதா. அதனாலே செல்வத்தை சுகதரவம் செய்யும் எல்லாமே கொடுத்துற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ற போது சிவதர்மம் கிடைக்கும், இல்லைன்னா வீணா போச்சு, இன்னும் வீணா போச்சு. அதனாலே அன்பருக்கு ஆவண ஆகும் என்று, அன்பருக்கு ஆவண ஆகும் என்று நமக்கு அதுதான் ஆகும். தேடிய மாடு நேடு செல்வமும் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவண ஆகும் என்று, நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது, நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது, நாயன்மார் அடியார்கள் எல்லாருக்குமே திருநீர்பூசணவர் அத்தனை பேருக்கு நாயன்மார்கிற பட்டம், நாயன்மார் அடைந்த போது அடியார்கள் வந்த போது நாடிய மனத்தினோடு அணைந்த மாதிரி விரும்பி அவர்கள் வந்த போது கூடிய மகிழ்ச்சி உங்க குறைவர கொடுத்து வந்தார். அடியார்கள் வந்த மிக்க மகிழ்ச்சியோடு கொடுப்பார், மிக்க மகிழ்ச்சி கூடிய மகிழ்ச்சி கூடிய பொங்க மகிழ்ச்சி பொங்க கொடுப்பார், மகிழ்ச்சி பொங்க அவர்கள் மகிழ்ச்சி பொங்கும்படியாக கொடுப்பார், இவர் மகிழ்ச்சி பொங்கும்படியாக கொடுப்பார். கொடுக்கறதுங்கிறது சாமானியம் இல்லை, எல்லாராலையும் முடியாது. கொடுக்கறேன்னு சொல்லி கொடு, கொடுக்கும்போது கூட மனசு மாறிக்கிறது உண்டு இல்லையா? கொடுக்கறேன்னு சொல்லி கொடு, கொடுக்கும்போது கூட மனசு மாறிக்கிறது. பெரிய புராணமா, சரி நிறைய விழாவுக்கு நான் 10,000 கொடுக்குறேன்னு இப்ப சொல்லிடலாம், அன்னைக்கு நான் மனசு 10,000 எப்படியும் சொல்லிட்டேமே அப்படின்னு சொல்லி 2,000 தருந்துங்க அது கொடுக்கலாம்னு தான் பார்த்தேன் அப்படின்னு மனசு. கொடுக்கறது சாமானியம் இல்லப்பா, எல்லாத்துக்கும் மனசு. நிறைய தர்மத்தை பத்தி பேசுவேன், நிலையாமையை பத்தி பேசுவேன், ஆனா செய்ய மனசு அந்த நேரத்துல நடிவிக்கிறேன். அதை அருணகிரினார பரியாசம் பண்ண ரெண்டு பேர் வேறாத பேசியிருந்தார், என் ஐயா உலக என் ஐயா வாழ்க்கை நிலையில்லாத, வாழ்க்கை நிலையில்லாத என்ன கொண்டு வந்தா என்னத்தை கூட்டு போவோம், போகும்போது என்னத்தை கூட்டு போவோம் இப்படின்னு வைக்கிறேன். இதெல்லாம் பேசுறாருல பழகு, போகும்போது என்னத்தை கூட்டு போறேன்,
3: அதனாலே அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லாத வாழ்க்கை நேர்க்குமணிக்கு நிகழ்ந்த குழம்பு நீர் போன்ற கூறி போன்றது. நீர்க்குமணிக்கு நிகர் என்பர் யாக்கை நில்லாது செல்வம் பார்க்கும் இடத்திருந்த விரும்புவோரும் என்பர். செல்வம் பசித்து வந்தே ஏற்க அவருக்கு இட எண்ணின் எங்கேயும் எழுந்திருப்பார். வேர்க்குவருக்கு அன்பில்லாதவர் ஞானம் மிகவுந்து அப்படின்னு புரியாது அருணும். அதனால கொடுக்கறது சாமானியம் இல்ல, கொடுக்கறத மகிழ்ச்சியோட கொடுக்கறதா சாமானியம். இவர் எப்படி மகிழ்ச்சா மகிழ்ச்சி பொங்க கொடுத்தாரு, வாங்கறவன் மகிழ்ச்சி பொங்க முடியாது. கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார். அவர் கொடுத்ததுக்கு பின்னால வந்து
5: spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: Shivaya Namah. நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இது நீங்கள் கேட்கவிருக்கும் தலைப்பு நால்வேதம் ஓர் அறிமுகம். சாம வேதம் வழங்குபவர் ஸ்ரீ ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய.
6: நமஸ்காரம். சபாபிய சபாபதி பெஸ்டவோ நம. மூணு நாளா வந்து நம்ம வந்து வேதத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். அறிமுகம் வந்து பண்ணோம். அப்புறமா வந்து அதுக்கு அடுத்த நாள் திங்கக்கிழமை வந்து ரிக்வேதத்தை பத்தி சொன்னோம். நேற்று யஜுஸை பத்தி பேசணும். இன்னைக்கு போ சாமத்தை பத்தி பேச போறோம். இந்த சாம வேதம்ங்கிறது கொஞ்சம் வந்து ஒரு வித்தியாசமான வேதம். இருக்க முதல்ல இருக்கிற நாலு வேதத்துலயும் இதுதான் வந்து ரொம்ப சின்ன வேதம். யஜுஸ் தான் இருக்குதான் ரொம்ப இருக்கிறதுல பெரிய வேதம்னு நினைக்கிறேன். நிறைய எனக்கு கிட்டத்தட்ட 10,000 சூக்தத்துக்கிட்ட இருக்கு. இந்த சாமம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வேதம். அதாவது பாட்டு ரூபம், கான வடிவம் அப்படின்னு சொல்றோம் அந்த சாம வேதத்தை. சாமகான பிரியாயை நமகான்ங்கிறது நிறைய நிறைய தேவதைகள்லாம் வந்து பொதுவாக வந்து பரம்பொருள் வந்து இசைக்கு வந்து ரொம்ப வந்து உருகி வந்துடுவார் அப்படிங்கிறது வேத காலத்துலேருந்தே ஒரு ஒரு கான்செப்டா இருக்கு. ஒரு அதை ஒட்டி இப்போ சாமம் அப்படின்னா என்ன, அதோட பிரிவு என்ன? நேற்று நம்ம பார்த்த மாதிரி யஜுர்வேதத்தை பத்தி பிரிவுலாம் பார்த்தோம். அது மாதிரி சாம வேதத்தோட பிரிவு என்ன, அதோட ஸ்பெஷாலிட்டி விசேஷங்கள்லாம் என்ன, அதோட இது அதோட செயல்பாடு ஃபங்க்ஷன் என்ன யாகத்துல, இதெல்லாம் நீ பார்ப்போம். இப்போ சாமம் அப்படின்னா அந்த அது வந்து என்ன அப்படின்னா ஒரு பாட்டு ரூபமான வேணும். சரி, இப்போ எதை பாட்டுக்கு லிரிக்ஸ் வேணும், எதை வச்சு நம்ம பாட்டு அமைக்க போறோம் லிரிக்ஸ் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ரிக்வேதம் தான் வந்து ரிக்குகள்லாம் நீங்க நம்ம திங்கக்கிழமை பார்த்த ரிக்வேதம் அப்படிங்கிறது தான் அதுக்கு லிரிக்ஸ் சப்ளை பண்ணக்கூடிய வேதம். இப்போ அக்னாயாகி வீதையே கிருணானோ அப்படின்னு சாமத்துல ஆரம்பிக்கிறது. இதுக்கான ரிக்கு வந்து ரிக்கு இதுலன்னா அர்த்தம். இதுக்கு முன்னாடி ஒரு அதோட அது ரொம்ப விசேஷமான வேதம். கிருஷ்ணரே வந்து கீதையில வந்து வேதானாம் சாமவேதோ மஸ்மி அப்படிங்கிறாரு. அதாவது வேதத்துல நான் சாமவேதம்னா நான் சாமவேதம் அப்படிங்க ஒவ்வொரு விசேஷமா சொல்லி வரும்போது அந்த விசேஷத்துல வந்து சாமவேதம் நான் அப்படிங்கிறாரு. அதுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவமான வேதம் இருக்கு. அது மகத்துவமான ஒரு விசேஷம், அதுக்கு ரொம்ப ஒரு விஷயம். இது வந்து ரொம்பவும் வந்து ஒரு ஸ்வரங்கள்லாம் மற்ற வேதத்தை காட்டணும் ரொம்ப வித்தியாசமான ஒரு வேதம். மற்ற வேதங்கள்லாம் அதாவது யஜுஸ் அதர்வணம் இது மூணுக்கும் பிரைமரியா அடிப்படையா மூணு ஸ்வரம் உண்டு. உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரிதம். அதாவது இப்போ ஷம் நோ மித்ர அப்படின்னு சொன்னோம்னா ஷம் வந்து அனுதாத்தம், நோ உதாத்தம், அப்புறமா வந்து நோ ஷம் நோ மித்ர நோ ஸ்வரிதம், அப்புறமா வந்து ஷம் உதாத்தம் நோ ஸ்வரிதம் மீ வந்து அனுதாத்தம். அதாவது ஷம்னா சொல்றோம், நோ மேல சொல்றோம், மீ மித்ர அப்படின்னு சொல்றோம். இது மூணு வந்து திரைஸ்வரியமா இருக்கிற வேதம். அதோட ஒரு சில ஸ்வரங்கள்லாம் கம்பம் பிரச்சயம்னா இருக்கு எல்லாமே. ஆனா அடிப்படை ஸ்வரத்தை பேஸ் பண்ணி தான் கொஞ்சம் இருக்கு. ஆனா சாம வேதத்துல வந்து ஸ்வரங்கள் வந்து நிறைய இருக்கு. அடிப்படையா ஆறு ஸ்வரம் இருக்கு. அதை தவிர நிறைய எக்ஸ்ட்ராவா அதுலயும் வந்து சில டிரைவ்டான ஸ்வரங்கள்லாம் நிறைய இருக்கு. அது ஃபர்ஸ்ட் வந்து முதல் ஸ்வரத்தை நம்ம இங்க உதாத்தம் அந்த மாதிரி இதுல வந்து பிரதமம், த்விதீயம், திருத்தீயம், சதுர்த்தி, அப்புறம் மந்திரம், கிருஷ்டம், அதிஸ்வாரியம் அப்படின்னு நம்ம வந்து ஸ்வரத்தை அடிப்படை சொல்றோம். நம்ம அது ஸ்வரங்கள்லாம் அதை தவிர பிரங்கோன் ஒன்று இருக்கு. நிறைய நிறைய அதோட டிரைவேட்டிவ்ஸ் நிறைய ஸ்வரங்கள்லாம் இருக்கு. அது தவிர சில ஸ்வரங்கள்லாம் ஷாக்கைகளை பொறுத்தவும் மாறலாம். இப்போ இந்த சாமம் வந்து சொல்றது வந்து இப்போ அக்னாயாகி அப்படின்னு சொன்னா இங்க வந்து ஓக்னாகி அப்படின்னு தெரியுது. இந்த பார்த்ததுனால அந்த ஸ்வரம் வித்தியாசம் பாட்டு மாதிரி நமக்கு அது காதுல கேட்கறது. இப்போ சாம வேதத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை நம்ம ஷாக்கைன்னு பார்த்தோம். ஒவ்வொரு வேதத்துலயும் ஷாக்கைன்னு இருந்தது. இத்தனை நம்ம மாத்தியம் தின ஷாக்கை, தைத்திரிய ஷாக்கை இதெல்லாம் பார்த்தோம். அது மாதிரி சாம வேதத்துல வந்து 1000 ஷாக்கைகள் இருக்கு அப்படின்னு அவர் பதஞ்சலியோட மகாபாஷ்யத்துல அவர் சொல்றார். சஹஸ்ரவர்த்மாக சாமவேதம், 1000 ஷாக்கைகள் இருக்கிறதுதான் அவரு பதஞ்சலி சொல்றார் அவர் மகாபாஷ்யத்துல. ஆனா துர்பாகியமா நமக்கு இன்னைக்கு மூணே மூணு ஷாக்கை தான் மிஞ்சி இருக்கு. கௌதமம், ரணாயினியம், ஜெய்மின்யம் இது மூணு தான் நமக்கு வந்து. கௌதம ஷாக்கை, ரணாயினிய ஷாக்கை, ஜெய்மின்ய ஷாக்கை, கௌதம ஷாக்கை, கௌதம ஷாக்கைன்னு நம்ம தமிழ்நாட்டில் சொல்றோம். அதான் கௌதம ஷாக்கை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்புறம் ரணாயினியம், ஜெய்மின்யம் இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சாமவேத சாக்கைகள். இன்னைக்கு நமக்கு கிடைச்ச வழக்கத்துல இருக்கக்கூடிய மூணு சாக்கைகள், ஆயிரத்துல மூணு தான் மிஞ்சிருக்கு. இந்த கௌதம சாக்கை தான், இது மூணுத்திலயுமே பார்த்தா கௌதம சாக்கை தான் மிக பிரபலமான ஒரு சாக்கை. இங்க நிறைய இடத்துல இதுதான் வந்து பிரபலமா, எப்படி தைத்திரியம் வந்து எஜுர்வேதத்துல தெற்க வந்து ரொம்ப பிரபலமா இருக்கும், அது மாதிரி கௌதம சாக்கை சாம சாக்கை தான் வந்து ரொம்ப பிரதானமா வந்து இன்னைக்கு வெரி ஃபேமஸா இருக்கு. அத மாதிரி ரணாயினிய சாக்கையும் இருக்கு மகாராஷ்டிரான்னு நான் சொல்லி அது கேட்டிருக்கேன், ஆனா அது ரொம்பவும் பார்க்க முடியல. அது மாதிரி குஜராத்லயும் கௌதமம் தான் இருக்கு. இந்த ஜெய்மின்ய சாக்கை கொஞ்சம் இந்த ரெண்டு கிட்டத்தட்ட கேட்கறதுக்கு கௌதமும் ரணாயினியும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், மற்றபடியெல்லாம் அது ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒண்ணுதான். அந்த மந்திரங்களோட கிரமமும் சரி கொஞ்சம் வேணா இருக்கலாமே தவிர மற்றபடி எல்லாம் ஒன்னா தான் வரும், கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்னா இருக்கும், கேட்கறதுக்கும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கும். ஒரு சில இடங்கள்ல சுரம் மாறிண்டே தான் இருக்கும். ஆனா இந்த ஜெய்மின்ய சாக்கைங்கிறது கம்ப்ளீட்டா வந்து வேறுபட்ட சாக்கை. அதுவும் இல்லாம அந்த ஜெய்மின்ய சாக்கை இங்க வந்து இங்க தமிழ்நாட்டுல திருச்சி கிட்ட தோகையூர் அது ஒரு ஊர்ல இதுக்கான ஒரு பரம்பரை இருக்குன்னு சொல்றான் எனக்கு, அது தோகையூர் தான் நினைக்கிறேன் ஊரு பேரு. அது தவிர இந்த ஜெய்மின்ய சாக்கையோட பரம்பரையை தவிர நம்ம கேரளா சைடு போனா அந்த நம்பூதிரிமார்கள்ட்ட ஒரு வகையான ஜெய்மின்ய சாக்கை இருக்கு, அதுக்கும் இங்க திருச்சியில சொல்ற சாக்கைக்கும் ஸ்வரத்துக்கும் ரொம்பவும் சம்பந்தமே இல்லை. பொதுவாவே நம்பூதிரிகளோட வேத பரம்பரையை கொஞ்சம் பாரதத்துல மற்ற இடங்களை காட்டிலும் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பரம்பரை. இப்போ நிறைய பேர் இந்த யூடியூப்ல இந்த கேரளால வந்து சோமயாகங்கள்லாம் யூடியூப்ல போட்டிருந்தான், அதெல்லாம் வந்து பார்த்தா நிறைய வந்து அந்த நம்பூதிரியோட பரம்பரை அத்தியன பரம்பரையில தான் ஏற்பட்டு தோன்றின சாக்கைகள். இதெல்லாம் சொல்ற அந்த சாக்கையில தான் வந்து அந்த கர்மாக்களுக்கு வந்து சாமம் தானம் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து சாக்கைகளை பத்தி ஒரு ஒரு ஓவர்வியூ. இப்போ வந்து நான் சொல்ற மாதிரி எல்லா வேதத்துக்கும் இருக்கிற மாதிரி சம்மிதை, அப்புறமா வந்து பிராமணம், அப்புறம் ஆரண்யகம், அப்புறம் உபநிஷத், இதே மாதிரிதான் கிட்டத்தட்ட சாமத்துக்கும் இருக்கு. இப்போ கௌதம சாக்கை ஆனா வந்து என்ன அப்படின்னா கௌதம சாக்கைக்கு கரெக்டான ஆரண்யகம் இது அப்படின்றது நம்ம சொல்றதுக்குல, அதாவது இத்தனை சாக்கைகள் இருக்கு, அது சம்மிதை இருக்கு, அது மாதிரி அஷ்ட பிராமணம்னு சொல்லிட்டு இருக்கு. அப்புறமா வந்து உபநிஷத்துக்குன்னு உங்களுக்கு தெரியல தேன உபநிஷத் அது என்ன எங்க வருதுங்கிறது நான் சொல்றேன். இப்ப வந்து அஷ்ட பிராமணத்துல வந்து தாண்டிய பிராமணம் வருது, ஜெய்மின்யம் அல்லது தாளவாக்கர பிராமணம் வருது, ஷட்விம்ச பிராமணம் வருது, வம்ச பிராமணம் வருது. இந்த மாதிரி இந்த அஷ்ட பிராமணங்கள்ல விதவிதமான பிராமணங்கள் இருக்கு. இந்த வம்ச பிராமணம்னா அது பேர்லயே இருக்கு, அதுல வந்து உங்களுக்கு வந்து எந்த ரிஷிகள் எந்த சாம வம்சம் அப்படிங்கிறது இந்த மாதிரி பிராமணங்கள்லாம் இருக்கு. உபநிஷத்துக்கள்லாம் வந்து நீங்க வந்து பார்த்தா சாந்தோக்கியம் கேனம் இது ரெண்டும் பிரதானமா வந்து சாமவேதத்துல நம்ம கிடைக்கக்கூடிய உபநிஷத்துக்கள். இப்போ இந்த சாமவேதத்துல இது வந்து அந்த பிரிவு எப்படி இருக்குன்னு, பிராமணம் அன்னைக்கு சொன்ன மாதிரி எப்படி ஒரு கர்மாவை பண்ணணும், எந்த யாகத்துல எந்த சாமத்தை பண்ணணும், அப்புறமா வந்து இங்க தனிப்பட்ட சாமத்துல ஒரு சாமம் சொன்னா இத்தனை தடவை சொன்னா இந்த மாதிரி சொன்னா என்னென்ன பலன் கிடைக்கும், நமக்கு புள்ள வேணும் இல்ல இது கிடைக்கும் பொருள் வேணும், இந்த மாதிரி நிறைய காம நம்ம இதுக்கு நம்ம ஆசைகளுக்கு ஆசையை பூர்த்தி செய்யற மாதிரி அந்தந்த பலன் சொல்லியிருக்கு, அந்தந்த சாமத்துக்கு இத்தனை முறை ஜபத்துக்கு, இதெல்லாம் வந்து இந்த பிராமணங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இப்போ வந்து நம்ம வந்து சாமவேதம் வந்து பார்த்தா கிரிய வடிவத்துல பார்த்தா சாமவேதத்துக்கு முக்கியமா கிரியை யாகத்துல கிரியைன்னு பார்த்தா எஜுர்வேதத்துக்கு தான் ஜாஸ்தி கிரியையா வருது, ஆக்டிவா ரோல் இருக்கு, கோத்தாவுக்கும் கொஞ்சம் ரோல் இருக்கு. ஆனா இந்த சாமவேதக்காரர்களுக்கு கிரியை ரூபமா அதாவது நேரடியா சோமத்தை வாங்குறதோ இல்ல புழியறதுலையோ இல்ல ஆகுதி கொடுக்கறதுலயோ இந்த மாதிரி அவளுக்கு பங்கு இல்லை. அவளுக்கு வந்து அந்த மூணு இது பண்ணுவான் சவணம், சோம யாகத்துல நேற்று சொன்ன மாதிரி காலையில பிராபசவனம், அப்புறம் மத்தியநிதி சவனம், அப்புறம் திருத்தீய சவனம், இல்லைன்னா சாயம் சவனம். அது அந்த மூணு சவனங்கள்லயும் சாமகானங்களை அவ வந்து பண்ண வேண்டியதுதான் அவளோட முக்கியமான கடமை. இதுதான் வந்து அவளுக்கு வந்து மிக முக்கியமான கடமை இந்த சாமவேதத்துக்கு. ஒவ்வொரு யாகத்துக்கும் ஒவ்வொரு சாமம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் வந்து சாமவேதத்தோட ஃபங்க்ஷன். சோ அவளுக்கு கிரியா பிரதானமா நிறைய கிடையாது, இந்த சவனங்கள்ல சாமகானம் பண்ண வேண்டியது அவளோட முக்கியமான ஒரு கடமை. இப்ப எல்லா யாகத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது இப்போ எல்லா யாகத்துலயுமே சாமம் கரெக்டா வராது. அக்னிஷ்டோமத்துல இருந்து ரொம்ப வந்து பிரதானமா நிறைய அது பெரிய விஸ்தாரமான இது இருக்கு. மிச்சதெல்லாம் கொஞ்சம் இப்போ சின்ன சின்னதா வந்து சில இடங்கள்லாம் சொல்லியிருக்கு. இப்போ பிரவர்க்கியம் அதெல்லாம் சின்ன சின்ன இடங்கள்லாம் சொல்லியிருக்கு. சாமங்கள் ஜாஸ்தி கிடையாது. அந்த சோமயானங்கள்ல ரொம்ப விஸ்தாரமா அந்த சாமயத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த முக்கியமா இன்னொன்னு, இந்த சாமம் சொல்லும் போது இந்த ஹஸ்தசாலனம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது நீங்க அதெல்லாம் அந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த சுக்லஜுர்வேத மாத்தியந்தின சாக்கையில பார்த்தா பத்ரம் கர்ணே பீஹின்னு கைய வந்து ஒவ்வொரு ஸ்வரத்தையும் குறிக்கிற மாதிரி உதாத்தம் எப்படி கைய சொல்லும் போது உதாத்தம் சொல்றனா இல்ல அனுதாத்தம் சொல்றனான் கையில வந்து குறி வச்சுட்டு நாம வந்து நாம சொல்றோம். அதே மாதிரி சாம வேதத்துக்கும் வந்து கையில குறி இருக்கு. நான் சொன்ன மாதிரி பிரதமம் பிரதமம் இது கைய எல்லாம் அப்படி மேல வச்சுட்டா பிரதமம், அப்புறம் வந்து தீயம் திருத்தீயம், அப்புறம் சதுர்த்தி, அப்புறமா வந்து மந்திரம், அப்புறமா வந்து இங்க அத்திஸ்வாரியம். அது மாதிரி பிரங்கத்துக்கும் ஒரு ஸ்வரம் இருக்கு. இந்த பிரங்கம்னா ஊஞ்சல் மாதிரி போயிட்டு இப்படி வரலாம் அப்படின்னு இருக்கு. இதை மாதிரி நிறைய சாம வேதங்கள்ல அந்த அந்த ஹஸ்தகாலத்தோட அதாவது தொடையில கை வச்சுன்னு அந்த ஸ்வரக்குரிய நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து நான் காட்டுறேன். ஆதர்தரு சமஸ்ருஜோ இப்போ நீங்க மேல வந்த போது அது வந்து பிரதமம் ஸ்வரம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நீ பார்த்தா ரெண்டு ஒன்னு ரெண்டு இந்த மாதிரி நான் வந்து இதை வந்து நம்ம உயர்த்தி நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக சொல்றேன். ஆனா வந்து தொடையில வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து விரல வச்சு நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்வரத்தையா நம்ம குறியிட்டு காட்டணும். அப்புறமா வந்து இப்ப எல்லா ஸ்வரமும் வர மாதிரி வருதுன்னா ஓ அப்படின்னு அப்படின்னு வந்து இது எல்லா ஸ்வரத்தையும் வந்து டச் பண்ற மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு எக்ஸாம்பிள். ஸோ சாமவேதம் எப்படி சொல்லலாம், எஜுஸ் ஈவன் தைத்திரே சாக்கை கூட அது இருந்திருக்கு ஸ்வரக்குறி காட்டின்னு சொல்றது அப்படிங்கிறது நமக்கு வியாச சிக்ஷான்னு ஒரு கிரந்தம் இருக்கு. அதுல அந்த குறிப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி வந்து நம்ம கையை காட்டிண்டு நம்ம வந்து உதாத்தானுதாத்தங்கள்லாம் வச்சு சொல்லணும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு எது தெரியல வழக்கத்துல அது விட்டு போச்சு அந்த மாதிரி நம்ம சொல்ற வேற எஜுர்வேதத்தை. ஆனா அப்படிதான் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து வியாச சிக்ஷன்ல நமக்கு அது தெரிய வருது. ஆனா சாமவேதத்துக்கு இன்னைக்கும் அந்த பழக்கம் இருக்கு. இதுதான் வந்து சாமவேதத்தை வந்து சின்ன ஒரு கை அதாவது நம்ம உச்சரிப்பு அந்த ஸ்வரத்தை பொறுத்து நம்ம வந்து கை காட்டணும். இப்போ வந்து ஐ இது வந்து பிரங்கத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய நிறைய ஸ்வரத்துக்கு இந்த மாதிரி கையில குறி காட்டிட்டு நம்ம சொல்றோம். இது இப்படி சொன்னா வந்து நமக்கு பிரம்மலோக பிராப்தி அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரத்தோட ஒரு தீர்மானம். இப்போ வந்து இது ஹஸ்தசாலனத்தை பத்தி சொல்லியாச்சு. நான் வந்து ஸ்வரங்களோட வெரைட்டியும் சொல்லியாச்சு. இப்போ சாமத்தோட விபாகத்தை கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். இப்போ சாமத்தை வந்து எப்படின்னா சம்மிதையில வந்து ஒரு வந்து பூர்வார்ச்சிக்கும் உத்தராட்சிக்கும்ன்றது. இப்போ நான் சொன்னது வந்து முதல்ல சொன்னேன் இந்த சாம வேதத்துக்கு டியூன்லாம் வந்து எங்கேருந்து எடுக்கிறது லிரிக்ஸ்லாம் எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னு பார்த்தா ரிக்ல இருந்து எடுக்கிறோம். கிட்டத்தட்ட என்ன சொல்றது ஒரு 50-60 இண்டிபெண்டா சாம வேதத்திலே வர சாமங்கள் இருக்கே தவிர கானங்கள்லாம் மற்றதெல்லாம் ரிக்வேதத்திலேருந்து எடுத்த ரிக்க எடுத்து அதை வந்து மீட்டரா வந்து அதாவது பாட்டா மாத்தி கானமா இப்போ அக்னிமீழே புரோஹிதம் அப்படின்னு நம்ம ரிக்ல வருது அக்னிமீழே புரோஹிதம் அப்படின்னு இங்க கான ரூபமா வருது. ஸோ இந்த மாதிரி ரிக்குகளை அடிப்படையா வச்சு கானம் இங்க போட்டிருக்கு. அதுல பூர்வார்ச்சிக்கம் அப்படிங்கிறது நம்ம வந்து ரிக்குகள்லாம் ஒரு சில ரிக்குகள் இருக்கு. அப்புறமா உத்தரார்ச்சிக்கம் இருக்கு. இது வந்து இந்த இதெல்லாம் வெறும் ரிக்குகள் இங்க கானம் ஆரம்பிக்கல இங்க வெறும் ரிக்குகளை கொடுத்துருக்கு. அந்த ரிக்குகள் வந்து கான ரூபமா இருக்க சாமானியமா நம்ம சொல்ற ஸ்வரம் மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் அக்னாயாகி வீதே ரிக்வேதத்திலே யஜுர்வேதத்திலே சொல்றதோட இங்க சாம வேதத்துல கொஞ்சம் வித்தியாசமான ஸ்வரங்கள் கான ரூபமா இல்ல சாதாரண ஸ்வரங்கள்லயே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அந்தந்த அது அந்தந்த பதப்பாட்டமோ அந்த ரிக்க படிக்கும் போதோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். குருமுகமா அதை வந்து கத்துக்க வேண்டியது. இப்போ அந்த பூர்வார்ச்சிக சாமத்தை பேஸ் பண்ணிதான் சாம வேதத்துல இந்த கான புஸ்தகங்கள்லாம் வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து சம்மிதையில நம்ம பார்த்தோம்னா இந்த பூர்வார்ச்சிகத்தை வந்து தான் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நமக்கு வந்து கானங்கள்லாம் வருது. பூர்வார்ச்சிகம் அப்படி அதுல சொல்லுதான் அது வச்சுட்டு நம்ம இப்போ சொன்ன கானங்கள்லாம் சம்மிதையில ஆக்னேயம் ஐந்திரம் அப்புறமா வந்து பாவமானியம் மகாநவம் இதை நானும் வந்து அந்த கான ரூபமா நம்ம பூர்வார்ச்சிகத்தை வச்சுட்டு நாம வந்து சில அந்த சாம வேத சம்மித்த அமைஞ்சிருக்கு. இப்போ ஆக்னேயம் அப்னா அப்னா இது மாதிரி நான் இந்த இதெல்லாம் அக்னேயூ அப்படின்லாம் சில சாமங்கள்லாம் அதுல வருது. இது மாதிரி அக்னிக்கு சாமங்கள் இருக்கு. அப்புறமா வந்து நம்ம பார்த்தா ஐந்திரத்துல ஐந்திர திருஷ்டுப்பு ஐந்திரம் பிருகத்து அப்படின்லாம் நிறைய அந்த சந்தஸ் சாமத்துக்கும் சந்தஸ் இருக்கு. பொதுவா சந்தஸ்னா நான் வந்து மீட்டர்னு சொன்னேன், காயத்ரி திருட்டுப்பு அப்படின்ற மாதிரி. இதே சந்தஸ் தான் நம்ம வந்து சாமத்திலயும் நம்ம வந்து அந்த அந்த மூலருக்கோட சந்தஸ் எதுவோ அந்த சந்தஸ் தான் முக்காவாசியம் அப்படியே சாமத்துக்கும் அமையும். இப்ப வந்து ஆனா உங்களுக்கு அது அது தவிர எக்ஸ்ட்ராவா இருக்கு, அதை நான் சொல்றேன். ஆனா அந்த சந்தஸ் சாமத்தோட சந்தஸ் வந்து மூலருக்கு என்னவோ அந்த இருக்க வச்சுதான் அந்த சாமமும் அமையும். இப்ப அதனால பாவமானியம் ஒன்று இருக்கு, அதுவும் ரொம்ப ரொம்ப பெருசான ஒரு பாகம். அது மாதிரி மகாநாமினி சாமங்கள்னு இருக்கு, இந்த மகாநாமினின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யாகம் இருக்கு, அந்த யாகத்துக்கான சாமங்களும் அங்க வருது. இதுல வந்து இந்த சமிதால வந்து இதை வந்து பிரகிருதி சாமம்னு சொல்றோம். அதாவது பேஸ்டா ஒரு ரிக்க பேஸ் பண்ணி அடிப்படை டியூன்ஸ் போடுறோம். இப்ப பிருஹத் சாமன், ரத்தந்தர சாமன் அப்படிலாம் வந்து பிரகிருதி சாமம் இங்க வருது. இப்ப ரத்தந்தர சாமம் கொஞ்சம் எல்லாருக்கும் சாமவேதக்கார கொஞ்சம் டெய்லி அனுஷ்டானத்தை சொல்றவாளுக்கு தெரியும்.

அப்படின்னு வரும். இதுதான் பிருஹத்து ரதந்திரம். இந்த ரதந்திரத்துக்கு எஜுர்வேதத்துல யார் ரிஷி அப்படின்னா வசிஷ்ட ரிஷின்னு சொல்லியிருக்கு. அத மாதிரியே பிருஹத் சாமம் இருக்கு. ஓஹோ யத்வா, இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா டியூன்ஸ் மாதிரி, ராகம் மாதிரி. இதுக்கெல்லாம் பிரகிருதி சாமங்கள்னு பேரு. அப்புறமா பின்னாடி யாகத்துக்கு இதை அடிப்படையா வச்சுன்னு நம்ம ராகத்தை வந்து வச்சு எப்படி பாட்டுல ராகத்தை நம்ம சொல்லி டிசைன் பண்றோமோ அது மாதிரி அப்புறமா யாகத்துல வந்து அது வந்து அடிப்படையா யூஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லுவோம். இது வந்து பிரகிருதி சாமம். இத பிரகிருதி சாமத்துல ஆரண்யகானமும் இருக்கு. ஆரண்ய சாமங்களும் பிரகிருதி சாமங்கள்லாம் பூர்வ லட்சிக்கத்தை பேஸ் பண்ணி சமிதையில அந்த ஆக்னேயம் ஐந்திரம் அதெல்லாமும் பிரகிருதி. அப்புறம் ஆரண்ய கானமும் வருது. அப்புறமா வந்து உத்தராட்சிக சாமத்தை வச்சுட்டு யாகத்துக்கு வேணுங்கிற சாமங்கள்லாம் அதாவது அது வந்து ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தான். பிரகிருதி கானத்தை வச்சுட்டு நம்ம வந்து அதை வச்சு நம்ம புதுசு புதுசா நம்ம யாகத்துக்கு அந்தந்த யாகத்துக்குரிய சாமங்களை அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கறது. இந்த அதாவது பூர்வார்த்திகத்துல நம்ம வந்து பிரகிருதி, அதாவது ஆரண்ய கானம் பிரகிருதி பிரகிருதி சாமம். அப்புறமா வந்து இங்க வந்து ஊகா ரகசியம் உத்தரார்த்திகம். சோ பூர்வார்த்திகத்துக்கு வந்து பிரகிருதி கானத்துக்கு, உத்தரார்த்திகத்துக்கு வந்து இங்க ஊகா ரகசியம் யாக சாமங்கள்லாம் நம்ம வந்து அடிப்படை அதுக்கு. சோ இதுதான் வந்து சாம வேதத்தோட ஒரு அடிப்படையான ஒரு கிளாசிபிகேஷன். பூர்வார்த்திகம் பிரகிருதி கானங்கள் இன்க்ளூடிங் அந்த ஆரண்ய இது அந்த சம்மிதால வர ஐந்திரம் ஆக்னேயம் அதெல்லாம். அப்புறம் இது ஆரண்ய காணம். அப்புறம் உத்தராட்சிக்கம் வந்து ஊகம் ரகசியம். இது ரெண்டுத்துக்கும் இதுதான் வந்து இந்த ரெண்டுமே அடிப்படை கிளாசிபிகேஷன். இது ஆனா இந்த உத்தராட்சிக்கம் பூர்வார்த்திகம் ரெண்டும் ரிக்கு வடிவத்துல தான் இருக்கும். கான வடிவத்துல அது அமையாது. இப்ப வந்து ஒரு சில கான்செப்ட்ஸ்னா அந்த முக்கியமான வந்து சாமங்கள்லாம் வந்து நாம வந்து பார்த்தா ஆரண்யகத்துல பார்த்தா நமக்கு வந்து இங்க ஒரு காயத்ரி சாமம் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்திரம் காயத்ரி மந்திரம். இப்ப வந்து அது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம அந்த சாம வடிவத்துல எனக்கு இருக்க சொல்ல தெரியல. அதனால தத்ச விதுர் வரேன்யம் நம்ம சொல்றது வந்து இங்க தத்ச விதுர் வரேணியோம் பார்கோ தேவஸ்ய தீமாஹி. இது இங்க பிரங்க சொல்றோம். தியோ யோ ந பிரச்சோ அப்படின்னு வருது. இது காயத்ரி சாமம்னு பேரு. இது ஒரு டியூன். நான் இப்ப ரதந்திரம் சொன்னேன். அப்புறமா வந்து இப்ப நான் பிருஹத்தும் சொன்னேன். ஓஹோ யத்வா மித்தி ஹவாமஹாயே சாதௌ வாஜா அப்படிங்கிறது இங்க வந்து இங்க பிருஹத் சாமம். இது ஒரு எக்ஸாம்பிள் பிருஹத் சாமத்துக்கு. இதுக்கு ஒரு இது வந்து இதுவும் ஒரு பிரகிருதி காமம் தான் இதுவும். இப்போ அடுத்தாப்புல இன்னொரு எக்ஸாம்பிள் ஒரு பிரகிருதி சாமத்துக்கு வாமதேவ சாமம் இருக்கு. ாயித்ராபூவாத் அப்படின்னு சொல்லி காஸ்துவா இந்த மாதிரி மூணு சாமங்கள் இருக்கு. வாமதேவியத்துல மூணு சாமங்கள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இப்போ மகா வைஸ்வானர சாமம் இருக்கு இங்க ஆரண்ய காலத்துல. ஓம் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் இங்க ஆரண்ய காலத்துல வருதுக்கு. அது மாதிரி இன்னைக்கு பிரபலமா சொல்லிட்டு இருக்கிறது ஆரண்ய காலத்துல விரத பருவம் இருக்கு. இதுல ரெண்டு முக்கியமான சாமங்கள் ருத்ரவர்த்த ருத்ர சாமங்கள் ரெண்டு இருக்கு. அப்புறமா வந்து புருஷலுக்த சாமங்கள் அது ஒரு இது இருக்கு. இப்போ அந்த ருத்ர சாமம் விரத பருவம் ருத்ர தேவதைக்கு விரதத்துல இருக்கிறது. பார்த்தா இதுக்கும் எஜுர்வேத ருத்ரத்துக்கும் நிறைய கரஸ்பாண்டன்ஸ் க்ளோஸா கரஸ்பாண்டன்ஸ் இருக்கு. இப்போ பார்த்தா நம்ம நம்ம நம்ம நம்ம ஹிரண்ய பாகவே சே நானிய திஷாந் ஜபதே நமோ நமஹா அப்படின்னு நம்ம இங்க எஜுர்வேதத்தை சொல்றோம். அது மாதிரியே அதே வார்த்தை வராது. ஆனா

ஸ்திராய ஸ்திரதன்மனே அப்படின்னு இந்த நமோ நமோ அப்படின்ற மாதிரி இங்க வந்து இந்த நமோ நமோ அப்படிங்கிறது இங்க வருது. அது மாதிரி இந்த மகன்யாசத்தை இதே ருத்ரத்துலதான் ஆவோ ராஜான்னு ஆரம்பிக்குது. ஆக்சுவலா நான் அது முதல்ல ஆவோ ராஜான்னு சொன்னோம், அது ஆவோ ஆவோ ராஜா நமத்தரஸ்ய ருத்ரகம். அது அது அதே நீங்க வந்து அந்த சாமத்துல இருக்கு கொஞ்சம் வேற மாதிரி சொல்றா இருக்கலாம், நானா எஜுஸ்லயும் இருக்குலயும் வர மாதிரி சொல்றேன். ஆவோ ராஜா நமத்தரஸ்ய ருத்ரகம் ஹோதாரகம், இதுதான் வந்து அதுக்கான பேசிக் இருக்கிறது அடிப்படையை வச்சுட்டுதான் நம்ம வந்து அதுக்கு சாமத்தை வந்து அவ கானமா படுறாரு. ஆ ஓ ராஜா அப்படின்னு நமத்வ

ஏ அப்படின்னு வரும். இதுதான் அந்த ருத்ரத்தோட ஆரம்பமான சாங். அது மாதிரி நிறைய வந்து இப்போ மூர்த்தானந்திவோ அரதிம் பிருத்வ்யா வை ஈஸ்வா நரமிருதாய ஜாதம் அக்னிம், இதெல்லாம் கொஞ்சம் ஃபெமிலியரான இது, ஏன்னா நம்ம மகாநியாசங்கள்லாம் இதெல்லாம் வருது. அதே

அப்படின்னு இந்த மூர்த்தானம் திவோ அர்த்தம் பத்தி வியா வைஸ்வா நரம்பிதாய ஜாதம் அக்னிம் அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு வருது. இந்த சாமத்துல பாட்டுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து ஒரு சில ரூல்ஸ் இருக்கு, சந்தி ரூல்ஸ் பேரு, அந்த ரூல்ஸ பேஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணணும். அத மாதிரி இதம் விஷ்ணு ரிச்சக்கிரமே, இது இது ருத்ரத்துல வந்தது இதெல்லாம். இப்ப வந்து புருஷ சுத்தம் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன், விரத பருவத்துல புருஷ சுத்தம் எல்லா சாகையும் இருக்கு. இப்ப நம்ம ரிக்வேதத்துல நம்ம பார்த்தோம் 10வது மண்டலத்துல வருது, அதுக்கு அது எஜுர்வேதத்துல இங்க ஆரண்யகத்துல வருது, ஆரண்யகத்துல 3வது விஷ்ணு, இங்க சாமவேதத்துல ஆரண்யகானமா அது வருது. அதாவது முதல்ல வந்து நம்ம வந்து நம்ம சஹஸ்ரஷீர்ஷா புருஷகா அப்படிங்கிற மாதிரி இங்க ஆரம்பிக்காது. இதம் விஷ்ணு ரிச்சக்கிரமே திரேதானிததே பதம் சமூடமஸ்ய பாகும் சுரே அப்படின்னு ஒரு பிரதானமான ஒரு ரிக்கு இருக்கு. அந்த ரிக்க பேஸ் பண்ணி இதாமே விஷ்ணு ரிச்சக்ராமாயி அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அப்புறம் நடுவுல வந்து நிறைய வேற சில நடுவுல எல்லாம் சாமங்கள்லாம் வருது, அதெல்லாம் விட்டுட்டு அப்புறமா வந்து அப்புறமா கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு அனுமாவன் தள்ளி போன உடனே சஹஸ்ரஷீர்ஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் இந்த இருக்கு. இப்ப சொல்றது இங்க சஹஸ்ரஷீர்ஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் இப்போ சபூமிம் விஷ்வதோ விருத்வா அத்யதிஷ்ட தசாங்குலம் அதுக்கு சபூமிம் சர்வதோ வார்த்வா அத்யதிஷ்ட தசாங்குலாம் அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் ஒரு சில வார்த்தைகள்லாம் அதுல வருது, இந்த பீஜ மந்திரங்கள்ன்ற மாதிரி ஸ்தோபம்லாம் வருது, அது என்னன்றதை கொஞ்சம் அதுலயும் பார்ப்போம். இது வந்து புருஷ சூத்திரத்துக்கு ஒரு ஒரு காமனான எக்ஸாம்பிள் ஆரண்யகானத்துல வருது. அப்புறமா வந்து இது இது ரெண்டும் வந்து நம்ம ருத்ரம் புருஷ சுத்தத்துக்கு ஈக்குவல் பண்ணும். இப்போ நிறைய அந்த நம்ம ஒரு கோமல் வெங்கட்ராம சாஸ்திரிகள் வந்து அந்த அனுதினம் நமக்கு என்னென்ன சாமவேதக்காரர்களுக்கு அவளுக்கு அந்த வழிபாட்டுல அவ அனுஷ்டான நித்திய அனுஷ்டானத்தை கைகொள்ற சாமத்தெல்லாம் ரெண்டு புக்கா போட்டிருக்காரு. ஒன்னு வந்து சூக்த மஞ்சரி, இன்னொன்னு மகாநியாசம் வேற இருக்கு சாமவேதத்துல. பட் அது அதுக்கு பிரமாணம் எனக்கு வந்து அது என்னங்கிறது தெரியல, அது அது பார்க்கணும் அது எங்கேருந்து கிடைச்சதுன்னு. ஏன்னா நேற்று சொன்ன மாதிரி நான் மகாநியாசம் போதாயனர் போட்டிருக்காருங்கிறது அது நமக்கு ரிஜுரத்துல பிரமாணம் தெளிவா கிடைக்கிறது. சாமவேதத்துல மகாநியாசத்துக்கு எது பிரமாணம் அப்படின்னு யாரும் கமெண்ட்ல போடுறதானா கொஞ்சம் போட்டா விஷயத்தை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுவோம் கமெண்ட்ல. ஸோ இந்த மாதிரி இப்போ இது புருஷ சுத்தம் பார்த்தோம். இப்போ வந்து இன்னொரு சாமம் வைரூப சாமம்னு இருக்கு. வைரூப சாமத்துக்கு வந்து பார்த்தா விஸ்வாமித்திரர் தான் ரிஷி. அது அந்த இப்போ யத்யாப இந்திரதே சதகோம் சதம் பூமி உதாசியோ பாரண பிரச்சனத்துல கூட அது வரும். அது மாதிரி சம்மித்தையில கூட அது அது வருது, ரெண்டாம் காலத்துல வருது. அந்த யத்யாப இந்திரதே சதகோம் சதம் பூமி உதாசியோ நத்வா வஜ்ரின் சஹசிரகோம் சூர்யா அப்படின்னு எஜுர்வேதத்துல வருது. அந்த எஜுர்ல எஜுர்வேதத்துல இருந்து வர இருக்கதான் வந்து

0: அப்படின்ற எத்தியாவிரிக்க வந்து பல அதாவது ஒரே இருக்குது ஒரு ரூபமா தான் சாமானம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி நிறைய அஞ்சோ வை ரூபம் இருக்கு, அப்புறமா வந்து பஞ்சநிதன வைரூபம் இருக்கு, அப்புறம் நிறைய அந்த வைரூப சாமத்துக்கே ஏகப்பட்ட ஸ்தோபங்களை சேர்த்து சில இதெல்லாம் மாத்தி பதங்கள்லாம் சில இதெல்லாம் மாறி இந்த மாதிரி பல காம்பினேஷன் நம்ம உருவாக்கலாம். இப்ப இந்த வைரூப சாமங்கள் நிறைய இருக்கு, நிறைய வைரூப சாம ஃபார்ம்ஸ் இருக்கு இதுல. அது மாதிரி சிம்பிளா நம்ம முதல்ல பரீஷி இதுக்கே மூணு வகையான காணம் இருக்கு. அப்போ ஓஜ்ஞாயே அப்படின்னு ஒரு அக்னாயாஹி அப்படின்னு ஒரு காணம் இருக்கு. இந்த மாதிரி மூணு வகையா இந்த மாதிரி வேற வேற டியூன்ஸ்ல வேற வேற இதெல்லாம் சேர்த்து நம்ம சொல்லலாம். இது பவமானம்லாம் போகணும்னா இன்னும் பவமான சமீதல பவமான காண்டத்துக்குலாம் போகணும்னா கண்டத்துலாம் வந்து நிறைய ஒரு சாமத்துக்கே 10-16 வகையா தானங்கள்லாம் சொல்றது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாமத்துக்கும் பல விஷயம் இருக்கு, பல பல டியூன் இருக்கு. நம்ம வந்து இப்போ இதே தான் வந்து நம்ம வந்து பிரகிருதி சாமத்துக்கு தான், இதை பிரகிருதி சாமத்துக்கு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த பிரகிருதி சாமத்துக்கே ஒரு இருக்குது பல வகையா கான வடிவங்கள் இருக்கும் நான் சொன்ன மாதிரி. இப்போ முக்கியமா சாமத்து வந்து உருவாக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ்ல பார்த்தா அதை தவிர எக்ஸ்ட்ராவா நம்ம ஓன்னு ஆட் பண்றோம், டா அப்படின்னு ஆட் பண்றோம், அப்படின்னு ஆட் பண்றோம். இப்ப கானத்துலாம் நம்ம வந்து சாதாரணமா லாலா அப்படின்லாம் பாடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இது மியூசிக்கல் வேல்யூ. அதை தவிர நிறைய வந்து யாகங்களுக்கு வந்து நிறைய உள்ள வந்து ரொம்ப கூடமான அர்த்தங்கள்லாம் இருக்கு.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாகமங்களில் சிவபூஜை தத்துவம். விளக்க உரை வழங்குபவர் கார்த்திகேய சிவம் தில்லை. வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவா. சிற்சபேசா சிவசிதம்பரம் தில்லை அம்பலம் திருச்சிற்றம்பலம் ஸ்படிக தச்சுத்ரவண்ணம் மௌக்திஹி யக்ஷமாலாம் அமிர்த கலசஹஸ்தம் ஞானமுத்ராங்கராக்ரஹீ ததத முருககஸ்தம் சந்திரசூடம் த்ரிநேத்ரம் பிரணமத குருமூர்த்திம் தட்சிணாமூர்த்தி தேவோ. கல்லார் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் முனைவரே, எல்லாம் அல்ல ஸ்ரீ சிவகாமி சுந்தரி சமேத சிற்சபேசமூர்த்தியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலும், ஆன்மநாயகன் திருப்பரசுந்தரி சமேத சோபநாத பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலும், குருவருள் திருவருள் துணை கொண்டு சிவாகமங்களில் சிவபூஜை தத்துவம் என்கின்ற தலைப்பிலே நாம் ஒரு ஞான சிந்தனையை சத்சங்கத்தை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் 3வது நாள். கடந்த 2 நாள்களாக சிவபூஜைக்கு உரிய அந்த மகத்துவங்களையும் சைவ அனுஷ்டானத்திற்கு உண்டான விதிகளையும் நாம் ஓரளவிற்கு அறிந்து கொண்டு வந்திருந்தோம். இன்றைய தினம் சிவபூஜைகளுக்கு உண்டான முக்கியமான தத்துவங்களையும் அதற்கு முதல் அங்கமாக இருக்கக்கூடிய சூரிய பூஜையினுடைய தாத்பரியங்களையும் இன்று சிந்திக்க நாம் உள்ளோம். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஓர் பச்சிலை என்று திருமூலர் அவர்கள் திருமந்திரத்திலே அருளி செய்வார். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஓர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஓர் வாயுரை, யாருக்கும் யாவர்க்குமாம் உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் இன்னுரைதானே என்று அருளி செய்வார். புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு என்பது இந்த திருவாக்கு. மேலை தவப்பணத்தினாலே அல்லது பூர்வஜென்ம புண்ணியத்தினாலேயே சிவபூஜை ஒருவருக்கு செய்யக்கூடிய வாக்கியமானது பாக்கியமானது கிடைக்கும். அடிக்கடி இந்த வாக்கினை நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம்.

சார்வது என்பது மிக மிக அரிது. அவ்வாறு சிவபெருமானை வழிபடக்கூடிய இந்த சைவ சமயத்தை சார்ந்தாலும், இந்த வேதம் ஓதக்கூடிய நான் மறை பயிலும் நாட்டில் என்று அருளந்தி சிவாச்சாரியார் கூறுவார். அவ்வாறு வாழ்வினும் மையலிட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வினும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பொருள் அரிது என்ற திருவாக்கிற்கிணங்க, சிவபெருமானை வழிபடக்கூடிய பல சமயங்கள் பாசுபத சைவம் காலமுக சைவம் என்று பலவிதமான சைவங்கள் இருந்தால் கூட, அதிலே இந்த ஆகம மார்க்கமாக இருக்கக்கூடிய ஆகமங்களுடைய ஞானவாதமாக இருக்கக்கூடிய சித்தாந்த சைவத்தை அனுசரித்து நான்பறை பயிலா நாட்டில் என்ற திருவாக்கிற்கிணங்க, பாரத தேசத்திலே இந்த வேதமும் ஆகமும் விளங்கக்கூடிய இந்த பாரத தேசத்திலே வைதீக சைவ அனுஷ்டானங்களை கொண்டு செய்யக்கூடிய இந்த பாக்கியம் என்பது மிகப்பெரிய அளவிற்கு ஒரு சிலத்திற்கே கிடைக்கும். ஆகவே தவமும் தவமுடையார்க்கே என்று திருவாக்கு உண்டு. முறையான தவம் அறிவது என்பது மிக மிக அரிது. மற்றவை எல்லாமே பசுபுண்ணியம் பதிபுண்ணியம் என்ற இருந்த விதத்திலே அந்த சிவருமான் அருளி செய்த பரமேஸ்வரன் அருளி செய்த அந்த வேத ஆகம வாக்கியங்களுக்கு மாறாக செய்யக்கூடிய அனைத்து வழிபாடுகளும் பசுபுண்ணியமாகவும், அந்த வைதீக சைவம் ஒழுகக்கூடிய அந்த வழிபாடானது பதிப்புண்ணியமாகவும் முழுமை பெறக்கூடிய தன்மை என்று நமது அருள் சான்றோர்கள் அனைவரும் முரளி செய்துள்ளார்கள். ஆகவே தான் மேலை தவத்தினால் தவப்பயனால் மட்டுமே இந்த சிவபூஜை செய்யக்கூடிய பாக்கியம் ஒருவருக்கு கிடைக்கும் என்பதை நாம் மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவேதான் திருமூலர் புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு என்று ரத்தின சுரக்கமாக இந்த வார்த்தைகளை மிக ரத்தின சுரக்கமாக அருளி செய்தார். ஏனென்றால் நமது சைவ ஆகமங்கள் 28, அதிலே சிவபேதம் 5, ருத்ரபேதம் 18, மொத்தம் 28 ஆகமங்களானது இருக்கின்றன. இந்த 28 ஆகமங்களிலேயும் மேலான தவமாக மேலான தபமாக மேலான புண்ணியமாக சொல்லக்கூடிய ஒரே விஷயம் எது என்றால் அது சிவபூஜை மட்டுமே. சுப்ரபேத ஆகமம் மிக அழகாக இதனை வலியுறுத்தி கூறுகின்றது. சிவபூஜா சமம் புண்ணியம் நபுதம் நபவிஷ்யதே என்று, சிவபூஜைக்கு நிகரான சமம் அல்லது சிவபூஜைக்கு நிகரான புண்ணியம் இவ்வுலகத்தில் தோன்றவும் இல்லை, இனி தோன்ற போவதும் இல்லை என்று சுப்ரபேதாகவமானது கூறுகிறது. சிவபூஜைக்கு சமமான ஒரு அறமோ தர்மமோ புண்ணியமோ இந்த உலகத்திலே இப்பொழுது வரை தோன்றவும் இல்லை, இனியும் தோன்றுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறார். அப்போ இப்பேற்பட்ட ஒரு மகோன்னதமான ஒரு புண்ணியம் அந்த சிவபூஜை என்பதை, அதுவும் வைதீக சைவம் ஒழுகக்கூடிய வழியிலே அதை செய்வது எப்பேற்பட்ட மகா புண்ணியம் என்பதை நாம் அனைவரும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதனைத்தான் இந்த அருளாளர்கள் அனைவருமே கூறி செய்துள்ளார்கள். அத்தகைய சிவபூஜையினுடைய பூர்வாங்கத்தினை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். பூர்வாங்கம் என்றால் அதனுடைய அடிப்படையான முதல் பகுதிகளை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். பூஜை என்பது ஆத்மார்த்தம் பரார்த்தம் என்று இருவிதமான பூஜைகளை சைவ ஆகமங்களானது நமக்கு உரைக்கச் செய்கின்றன. ஆத்மார்த்தம் என்றால் ஒரு ஆன்மாவானது தன்னளவில் தன்னுடைய ஆன்ம முதிர்ச்சி அல்லது ஆன்ம பக்குவம் அல்லது ஆன்ம ஞானத்தை வேண்டி தனது இல்லத்திலே ஆத்மார்த்தமாக செய்வதற்கு ஆத்மார்த்த சிவபூஜை என்று பெயர், அதற்கு ஆன்ம பூஜை என்று பெயர். அவ்வாறு எழுந்திருளக்கூடிய அந்த பரமேஸ்வரனுக்கு ஆன்ம நாயகன் என்று பெயர். இரண்டாவதாக இருக்கக்கூடிய பூஜை பரார்த்த பூஜை என்று பெயர். இந்த பரார்த்த பூஜை என்பது ஆலயங்களிலே சிவருமானை நிர்மாணம் செய்து சிவம்பலிங்கமாக மானுஷலிங்கமாக ஆரிடலிங்கமாக தேவலிங்கமாக கனலிங்கமாக தேவிலிங்கமாக இவ்வாறு லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து உலக நன்மையின் பொருட்டு யாவர்க்குமாம் எல்லோரும் இன்புற்ற இருக்க நினைப்பதவே அல்லாமல் வேறொன்றும் அறியவும் பராபரமை என்ற வாக்கிற்கிணங்க, சர்வே ஜனா சுகினோ பவந்து என்ற அந்த வாக்கிற்கிணங்க, இந்த உலக நன்மையின் பொருட்டு ஆலயங்களிலே ஆதிசைவர்களாகிய சிவாச்சாரியர்களை கொண்டு செய்யக்கூடிய பூஜைக்கு பரார்த்த பூஜை என்று பெயர். இவ்வாறு இருக்கக்கூடிய இரண்டு விதமான பூஜைகளிலே நாம் இப்பொழுது ஆன்மார்த்த பூஜை என்பதை நாம் இப்பொழுது பார்க்க உள்ளோம். ஆன்மார்த்த பூஜை என்பது ஒரு ஆன்மா ஒரு மனிதன் தன்னளவில் தன்னுடைய வினையை போக்கி சிவஞானத்தை பெற்றுவதற்கு துணையாக இருக்கும் சாதனமாக இந்த அனுஷ்டானமும் சிவபூஜையும் வழங்குகிறது. அத்தகைய ஆத்மார்த்த பூஜையை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். இப்பொழுது ஆத்மார்த்த

0: பூஜையை எவர் எவரெல்லாம் செய்யலாம்? சிவபெருமான் மீது பற்று கொண்டு சிவபெருமானினுடைய சாதனமாக இருக்கக்கூடிய விபூதி, ருத்ராட்சம், பஞ்சாட்சரம் என்கின்ற ஐந்தெழுத்து மீது மாறாத பற்று கொன்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆன்மாகவும் இந்த சிவபூஜை செய்வதற்கு தகுதி உடையவர்கள். அதனை நமது மகுடாகமமானது, 28 ஆகமங்களில் உள்ள மகுடாகமானது கூறுகின்றது. விப்ர க்ஷத்ரிய விக்ஷூத்ர தீட்சிதாக ஆத்மார்த்தம் யஜனம் குர்யுகு நகுர்யஸ்து பிரார்த்தகம் என்று கூறுகிறது. அதாவது வருணம் என்று சொல்லக்கூடிய அந்தனர், சத்திரியர், வைசியர் என்று இருக்கக்கூடிய அந்த நான்கு வர்ணத்தவர்களும் மற்றும் உள்ளவர்களுக்குள்ளேயும் இந்த ஆத்மார்த்த யஜனம் என்பது குரு வழியாக குரு அவருடைய பக்குவத்தை அறிந்து, ஏனென்றால் இந்த ஒரு சிஷியரானவருக்கு சமய தீட்சையை எடுத்துக்கொண்டால் அவர் அனுஷ்டானம் செய்வதற்கான அந்த உரிமை அல்லது அந்த அதிகாரமானது அவருக்கு வழங்கப்படுகிறது. அப்பொழுது இந்த ஆத்மார்த்த சிவபூஜை செய்ய வேண்டும் என்றால் அவர் சமய தீட்சைக்கு அடுத்த நிலையாக இருக்கக்கூடிய விசேஷ தீட்சையை சைவ ஆகம பிரகாரம் ஆச்சாரியாரை அடைந்து விசேஷ தீட்சையானது பெற வேண்டும். அப்பொழுது குருநாதநாதனானவர் அந்த நான்கு வர்ணத்திலே அவர் எந்த வர்ணம் என்பதையெல்லாம் குருநாதர் அப்பொழுது ஆச்சாரியர் அவர் பார்க்க மாட்டார். சிஷியனுடைய பக்குவ நிலை, இந்த அனுஷ்டானத்தை செய்த சிஷியன் இந்த சிவபூஜை செய்வதற்கு இவன் யோக்கியதை உள்ளவன், அருகதை உள்ளவன் அல்லது தகுதி உள்ளவன் என்பதை தம்முடைய ஞான நிலையில் அல்லது ஞானக்கண் கொண்டு குருநாதனவரை சோதித்து பின்பு தரப்படக்கூடியது விசேஷ தீட்சை என்று பெயர். இந்த விசேஷ தீட்சையை எடுத்துக்கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் ஆத்மார்த்த சிவபூஜையானது அவசியம் செய்வதற்கான அதிகாரம் உண்டு. நம்முடைய சைவர்களிலே அனைவரும் இத்தகைய ஒரு நிலையை அவசியம் அடைய வேண்டியது அவசியம். தகுந்த ஆச்சாரியரை அடைந்து முதலில் சமய தீட்சையானது பெற்று அனுஷ்டானம் செய்வதற்கான ஒரு அதிகாரத்தை பெற்று முடிந்தளவிற்கு நமது லௌகீக வாழ்விலே அதற்கான ஒரு நேரங்களை ஒதுக்கி, அதே போல விசேஷ தீட்சையானது பெற்று நமது லௌகீக வாழ்விலே பல வேலைகள் இருந்தால் கூட ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் சிவபூஜைக்காக நாம் ஒதுக்கி இதனை அவசியம் செய்து வர வேண்டும். அதற்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய தீட்சைகள் எல்லாம் அவரவருடைய நிலைக்கு தக்கவாறு தேவைப்படுவது. ஆனால் சமயம் விசேஷம் என்கின்ற இருந்தே இந்த காலத்தில் அல்லது கலியுகத்தில் போதுமானது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அந்த வகையிலே ஆச்சாரியன் சிஷியனுடைய அந்த பக்குவ நிலையை சோதித்து தரக்கூடியது இந்த விசேஷ தீட்சை என்று பெயர். விசேஷம் என்றால் விசேஷித்து, அப்போ சிவபூஜையை விசேஷமாக செய்யக்கூடிய பக்குவம் வருவதனால் அவருக்கு விசேஷ தீட்சையானது வழங்கப்படுகிறது. ஆக சிவபெருமான் மீது பக்தி கொண்ட அனைவரும் இந்த சிவபூஜை செய்வதற்கான அருகதை உள்ளவர்கள், தகுதி உள்ளவர்கள், உரிமை உள்ளவர்கள் என்பதை உள்வாங்கிக் கொண்டு பின்பு இந்த விசேஷ தீட்சை பெற்றவுடன் ஆச்சாரியன் இத்தகைய சிவபூஜையை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அவர் முறைப்படுத்தி தருவார். ஆச்சாரியன் சிவபூஜை விசேஷ தீட்சை பெற்றவுடன் அதனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று முறைப்படுத்தி தரக்கூடிய ஒரு பக்குவம் ஆச்சாரியனுக்கு உண்டு, அல்லது கடமை என்பது ஆச்சாரியனுக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஆச்சாரியனானவர் இந்த சிவபூஜையை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த சிவபூஜையிலே அருவருவ துருமேனியாக சகல நிஷ்கலமாக இருக்கக்கூடிய பெருமானை வைத்து பூஜிக்க வேண்டும். அவ்வாறு பூஜிக்கக்கூடிய அந்த பெருமானானவர் இரண்டு வடிவங்களிலே இருப்பார். ஒருவர் உடையவர் என்று பெயர், மற்றொருவர் க்ஷணிகலிங்கம் என்று பெயர். உடையவர் என்பது லிங்க திருமேனியாகவே எழுந்தருளச் செய்வது, ஆகமங்கள் அதனை லிங்க திருமேனியாக எழுந்தருளச் செய்ய கூறுகின்றது. க்ஷணிகலிங்கம், க்ஷணிகலிங்கம் என்றால் பூஜை செய்து பின்பு அதனை விடுவது, அப்பொழுதே அதை ஹிருதயத்தில் ஒடுக்கிக் கொள்வது. அந்த சிவபூஜை செய்யக்கூடியவருடைய ஹிருதயத்திலே அந்நேரமே அதனை ஒடுக்கிக் கொள்வது, அல்லது க்ஷண நேரம் அப்படின்வா, ஆனால் அது க்ஷண நேரம் அப்படின்றத பொருள் இருந்தால் கூட பூஜை செய்தவுடன் அதற்கு பரான்முகார்க்கியம், அதாவது பரான்முகார்க்கியம் இதை தந்தருளி சுவாமியை முழுமையாக நமது ஹிருதயத்திலே ஒடுக்கிக் கொள்வது. உடையவர் என்பது எப்பொழுது லிங்க திருமணியாக இருக்கக்கூடியவர். இப்பொழுது ஒரு மாணவனானவன் அல்லது ஒரு சிஷியனானவன் எதனை எடுத்துக்கொள்ளலாம், உடையவரை எடுத்துக்கொள்ளலாமா, க்ஷணிகத்தை எடுத்துக்கொள்ளலாமா என்பதை ஆச்சாரியன்தான் முடிவு செய்யக்கூடியவர். நம்மளுடைய இந்த தீட்சை, அனுஷ்டானம், சிவபூஜை இந்த மூன்றிலேயும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் ஒருபோதும் சிஷியருக்கு இல்லை, ஆச்சாரியனுக்கு மட்டுமே அந்த அதிகாரமானது உண்டு. இந்த சிஷியனுக்கு இந்த தீட்சையை அளிக்கலாம், இந்த சிஷியனுக்கு இத்தகைய லிங்கத்தை அளிக்கலாம், இந்த சிஷியனுக்கு இந்திய லிங்கத்தை வழிபட்டு வரக்கூறலாம் என்று முடிவெடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் என்பது ஆச்சாரியனுக்கே உண்டு. ஆனால் ஆச்சாரியனுக்கு அதோடு ஒரு கடமை என்னவென்றால், சிஷியன் தீட்சை பெற்ற பிறகு அவன் எவ்வாறு ஒழுக வேண்டும், எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்ற கடமை என்பது ஆச்சாரியனுக்கு கண்டிப்பாக, குருநாதருக்கு கண்டிப்பாக உண்டு. அந்த வகையிலே இரண்டு விதமான லிங்கங்கள் இருக்கின்றன, உடையவர் லிங்கம், க்ஷணிகர் லிங்கம் என்று பெயர். சைவ ஆகமங்கள் க்ஷணிகலிங்கம் என்று ஒரு பகுதியை கூறுகிறது. 12 வகையான லிங்கங்களை இந்த க்ஷணிகம் என்று கூறுகின்றது. இந்த க்ஷணிகம் என்பதில் சைவ ஆகமம் அழகாக அதனை வரிசைப்படுத்துகின்றது, காரணாகமம் அதை கூறுகின்றது. சிகதம் தண்டுலம் ச அன்னம் நதிமிருத்கோமயம் ததா நவநீதம் ச ருத்ராட்சம் பஷ்பசந்தனம் குர்ச்சகம் புஷ்பமாலா குலம் செய்வ க்ஷணிகம் துவாதசம் பவேது என்று காரணாகமமானது கூறுகின்றது. காரணாகமானது இந்த விதமான 12 லிங்கங்களிலே க்ஷணிகம் என்று அதனை முறையில் வைத்து இந்த 12 லிங்கங்களிலேயும் ஆத்மார்த்த பூஜையானது செய்யலாம் என்று காரணாகமம் கூறுகின்றது. ஒன்று புற்றுமண். இந்த புற்றுமண்ணை வைத்து லிங்கமாக பூஜிப்பதனால் மோட்சம், அதாவது ஞான வைராக்கிய மோட்சமானது கிடைக்கும் என்று கூறுகிறார். நமது திரு உற்றியூரிலேயும் நமது திருவாரூர் புற்றுமண்ணால் ஆன லிங்க பெருமான் பரமேஸ்வரன் அங்கே வன்மீகநாதராக எழுந்தருளியுள்ளார். ஆக பெருமான் அங்கு வன்மீகநாதராக விரிந்துள்ளதால் தான் அது ஞானத்திற்குரிய இடமாக இருக்கின்றது. ஏனால் ஆகமங்கள் அதனை புற்றுமண் என்பது மோட்சத்தை தரக்கூடியது என்று கூறுகிறது. அடுத்ததாக ஆற்றுமண் என்பது நமக்கு பூமி லாபங்கள் சௌரியங்களை கொடுக்கக்கூடியதாக அந்த ஆகமங்களானது கூறுகின்றன. கம்பா நதிக்கரையிலே பரமேஸ்வரனானவர் அம்பிகையானவர் அந்த காஞ்சிபுரத்திலே கம்பா நதியிலே அந்த ஆற்று மண்ணை வைத்து பெருமானை வழிபட்டால், முதல் முதல் சிவபூஜை செய்தவள் அம்பிகை. அந்த அம்பிகை வழிபட்டது ஆற்றுமண் லிங்க மண்ணிலிருந்து லிங்கமாக ஸ்தாபித்து பார்வதியானது வழிபட்டான். அதே போல மூன்றாவதாக பச்சரிசி மாவினால் லிங்கத்தை நிர்மாணம் செய்து அந்த ஆன்மலிங்க பூஜையை செய்யலாம் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. இவ்வாறு பச்சரிசி மாவினால் செய்யக்கூடிய லிங்கத்திற்கு திரவிய லாபம், நிறைய பொருளாதாரங்கள் கிடைக்கும், நிறைய வசதிகள் கிடைக்கும் என்று கூறுகின்றன. மூன்றாவதாக நான்காவதாக அன்னலிங்கம், சுத்தமான அன்னத்தினால் ஆகப்பட்ட லிங்கத்தை கொண்டு பூஜை செய்யலாம். சிதம்பரத்திலே அன்ன தரிசனமானது அங்கே கால பூஜையிலே, ஆறு கால பூஜையிலே அன்ன தரிசனமானது நடக்கும். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்பது அப்பர் பெருமானுடைய வாக்கு. அன்னம் என்பதற்கு இரண்டு பொருள், சோறு என்று அர்த்தம். சோறு என்றால் அன்ன நம் உணவு சாப்பிடக்கூடிய உணவு அருந்தக்கூடிய அன்னத்தையும் குறிக்கும், முக்தியாகி அந்த சோறையும் குறிக்கும், முக்தியானது. ஆக சிதம்பரத்தில் தரிசனம் செய்பவர்களுக்கு முக்தியும் கிடைக்கும், புக்தியும் கிடைக்கும் என்று கூறுவது போல அந்த அன்னம்பாலிக்கும் திண்ணை சிற்றம்பலம்ன்ற மாதிரி க்ஷணிகலிங்கத்திலே நான்காவது வகை லிங்கம் அன்னலிங்கம். அதனால் நமக்கு முழுமையான அன்னவிருத்தி, நமது வாழ்விற்கு தேவையான சௌரியங்களை கொடுக்கக்கூடியது இந்த அன்னலிங்கம். அடுத்ததாக கோமயலிங்கம், ஐந்தாவதாக கோமயலிங்கத்தை வைத்து க்ஷணிகலிங்கமாக நாம் பூஜை செய்யலாம். பசுவனுடைய சாணம், அந்த சாணத்தை சிவபெருமானாக பாவித்து பூஜை செய்யும் பொழுது நமக்கு வியாதி நாசமானது, நோயினுடையெல்லாம் நீங்கி வியாதி நாசமானது ஏற்படுவதாக ஆகமங்கள் கூறுகின்றன. அடுத்ததாக வெண்ணெய், ஆறாவதாக க்ஷணிகலிங்கமாக கூறப்படுவது வெண்ணெய் லிங்கம். இந்த வெண்ணெயையே சிறிது பிடித்து அதை சிவபெருமானுடைய மூர்த்தமாக பாவித்து அதிலே சிவபூஜையானது செய்யும் பொழுது நமக்கு நிறைவான மனமகிழ்ச்சி, திருப்தி, சந்தோஷம் என்ற பரம ஐஸ்வர்யங்களையும் சுவாமி கொடுக்கின்றாராம் இந்த வெண்ணெயினுடைய லிங்கத்தினால். அடுத்ததாக ருத்ராட்சலிங்கம், ஏழாவதாக இருக்கக்கூடியது ருத்ராட்சலிங்கம். இந்த ருத்ராட்சலிங்கத்தை க்ஷணிகலிங்கத்தில் சிவருமானாக லிங்கமாக பாவித்து பூஜை செய்யும் பொழுது நமக்கு ஞான விருத்தியானது ஏற்படுகிறது. நூல்களிலேயும் சரி, அனுபவத்திலேயும் சரி, நமக்கு பக்குவம் ஞான விருத்தியானது ஏற்படுகிறது. இன்றும் பல அன்பர்கள் ருத்ராட்சத்தினால் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்வோரை நாம் பார்க்கலாம். அடியன் இல்லத்தில் ருத்ராட்ச சிவலிங்கமானது இருக்கின்றது. இதே போல் எண்ணற்ற நண்பர்கள் ருத்ராட்ச சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்கிறார்கள். அவ்வாறு முறைப்படி ஆகம ரீதியாக அந்த லிங்கத்தை ஸ்தாபனம் செய்து பூஜை செய்யும் பொழுது நமக்கு ஞானவிருத்தியானது ஏற்படுகின்றது. அடுத்தது பஸ்ம கோயில் என்று ஒன்று உண்டு. அதாவது விபூதி பாத்திரம், அந்த விபூதி பாத்திரத்தையே பஸ்ம கோயில் என்று மகுடாகமானது போற்றும். அந்த வகையிலே விபூதி பாத்திரமாக இருக்கக்கூடிய அந்த விபூதி பஸ்மத்தையே, அந்த திருநீற்றையே லிங்கமாக பாவித்து அதிலே கணிகலிங்கமாக பூஜை செய்யும் பொழுது நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கின்றனவாம், சகல செல்வங்களும் கிடைக்கக்கூடியதாக சிவ ஐவாகமங்கள் கூறுகின்றன. அடுத்ததாக ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய கணிகலிங்கம் சந்தனம் என்று பெயர். கந்தம், சுத்தமான சந்தனக்கட்டையிலிருந்து வரக்கூடிய அந்த சந்தனத்தை அரைத்து அந்த சந்தனத்திலே சிவபெருமானை ஸ்தாபனம் செய்து கணிகலிங்கமாக நாம் பூஜை செய்து வரும்பொழுது நமக்கு சகல இன்பங்களும் கிடைக்கின்றதாம், சகல சௌபாகிய இன்பங்களும் கிடைக்கின்றன. இன்று பெரும்பாலும் கணிகலிங்கத்திலே சந்தனத்தை வைத்து பூஜை செய்தவோர் மிக அதிகம். ஆக இதனால் நமக்கு சகல சௌபாகியமும் சகல இன்பங்களும் கிடைக்கின்றன என்று கூறுகின்றது. அடுத்ததாக கணிகலிங்கத்திலே பத்தாவதாக இருக்கக்கூடிய லிங்கம் கூர்ச்சம். தர்பை எப்பொழுதும் விசேஷமானது. அந்த தர்பையிலே ஆகமங்கள் கூறியவாறு அந்த தர்பைகளை தொகுத்து அதனை கூர்ச்சமாக முடிந்து அந்த கூர்ச்சத்திலே கணிகலிங்கமாகவே அந்த கூர்ச்சத்திலே சிவபெருமானை ஸ்தாபனம் செய்து வழிபடும் பொழுது நமக்கு முக்தி செல்வமானது கிடைக்கின்றது என்று சைவ மகுடாகமம் கூறுகின்றது. முக்தி செல்வம் பேரான முக்தி, சிவஞான பேறு கிடைக்கும் என்று கூறுகின்றது. அடுத்ததாக பதினோராவதாக இருக்கக்கூடியது பூவால் லிங்கம். பூஜைக்குரிய தகுதியான புஷ்பங்களை லிங்கமாகவே நாம் பாவித்து அந்த புஷ்பத்திலேயே சிவபெருமானை ஆவாகனம் செய்து கணிகலிங்கமாக பூஜை செய்யலாம். இவ்வாறு புஷ்பத்திலால் இருக்கக்கூடிய அந்த லிங்கத்துக்கு நாம் பூஜை செய்யும் பொழுது நமக்கு ஆயுள் விருத்தியானது ஏற்படுகிறது. தீர்க்கமான ஆயுள், ரோகங்கள் நோய்கள் எல்லாம் நீங்கி தீர்க்கமான ஆயுள் கிடைக்கின்றது என்று சைவ ஆகமங்களானது கூறுகின்றன. அடுத்தது பன்னிரெண்டாவதாக பூர்த்தியாக இருக்கக்கூடியது சர்க்கரை, அதாவது வெள்ளம். வெள்ளத்துக்கு தான் சர்க்கரை என்று பெயர். அப்படியா இருக்கக்கூடிய நல்ல ஒரு கரும்பிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான அந்த வெள்ளத்திலிருந்து அந்த வெள்ள அந்த குளம்னு என்று சொல்வார்கள், அதிலே அந்த வெள்ளத்தினாலே சிவலிங்கமாக பாவித்து பெருமானுக்கு அந்த சிவபெருமானாக பாவித்து பூஜை செய்யும் பொழுது விரும்பிய இன்பம், நாம் என்ன பிரார்த்தனை செய்கின்றோமோ அந்த பிரார்த்தனையானது ஈடேறும் என்று ஆகமம் கூறுகின்றது. இவ்வாறு காரணாகமமானது கணிகலிங்கம் என்று பன்னிரண்டு வகைகளை வகைப்படுத்தி இது இதனால் என்னென்ன பயன்களை தருகின்றன என்பதை விரிவாக கூறுகின்றன. அப்ப இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியம், ஏன் ஆகமங்கள் இவ்வாறு புற்றுமண், ஆற்றுமண், புஷ்பம், கூர்ச்சம், சந்தனம், கோமயம், புஷ்பம், சர்க்கரை, இப்படி எல்லா இதிலெல்லாம் கணிகலிங்கம் பண்ணலான்னு ஏன் ஆகமங்கள் வகுத்துள்ளன என்பதை நாம் ஆழ்ந்து சிந்தித்தோம் என்றால், எப்படிப்பட்டேயானும் சிவபூஜையை ஒருவர் செய்து புண்ணியம் அடைந்துவிட வேண்டும், முக்தி அடைந்துவிட வேண்டும் என்று சுவாமி நமக்காக நெகிழ்ந்து வந்து இத்தனை செயல்களையும் அருளி செய்துள்ளார்கள். அதுதான் எப்பாடுபட்டாவது சுவாமி வந்து ரக்ஷாபந்தனத்திலே பிரம்மோற்சவங்களிலே சுவாமி ரக்ஷையை கட்டி கொண்டு வருவார். ரக்ஷாபந்தனம் என்று நடக்கும், கையிலே காப்பு கட்டுதல் என்று பெயர். இந்த காப்பினை கட்டி கொண்டு சோமாஸ்கந்தர் 10 நாட்களும் 10 தினங்களிலேயும் உற்சவம் வருவார். அதை அந்த உற்சவ தீபிகை என்ற அந்த நூல் கூறும் பொழுது அதனை எவ்வாறு கூறும் என்றால், எப்பாடுபட்டேனும் இந்த ஆன்மாக்களுக்கு நான் முத்தி பேரை அடித்தே தீருவேன் என்று சுவாமி கங்கணம் கட்டி கொண்டு வருகிறாராம். கங்கணத்தை அதுக்கு தான் அப்படிதான் அந்த ரக்ஷையை வந்து கங்கணம் கட்டி கொண்டு வருவார் என்று பெயர்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: நண்பர்களே, கடந்த இரண்டு நாட்களாக சிவஞான போதத்திற்கு முன்னுரையாக சில அடிப்படை செய்திகளை பார்த்தோம். எத்தனை நாள்தான் வெளியிலேயே சுற்றி கொண்டிருப்பது. இன்றைக்கு நூலுக்குள்ளே உங்களை அழைத்து செல்ல வேண்டும். நேற்று வகுப்பின் கடைசியில மூன்று நிலைகள் ஆன்மாவுக்கு உண்டு என்று கூறினேன், நினைவிருக்கிறதா? கேவலம், சகலம், சுத்தம் என்ற மூன்று நிலைகள். கேவலம் என்பது ஆன்மா இருளோடு மட்டும், ஆணவ மலத்தோடு மட்டும் கூடியிருக்கிற நிலை. சகலம் என்பது ஆன்மா ஆணவ மலத்தோடு ஒளியாகிய மாயையும் கூடியிருக்கிற நிலை. அடுத்து சுத்தம் என்பது ஆன்மா திருவருள் ஒளியோடு கூடியிருக்கிற நிலை. ஆக சகல நிலையிலேயும் ஒளி வந்து சேருகிறது. அந்த ஒளி என்ன ஒளி? மாயை. மாயை என்ற ஒளி சகல நிலையிலே. அது அந்த ஒளி ஒரு சின்ன ஒளிதான், சிற்றொளிதான், விளக்கொளி போல. மாயையினாலே நமக்கு கிடைக்கிற ஒளி விளக்கொளி போல சிறிய ஒளி. விளக்கு ஒளியினாலே இருளை முற்றும் நீக்க முடியாது. அந்த விளக்கு இருளை ஓரளவு ஓட்டுமே தவிர முற்றிலும் இருளை அகற்றாது விளக்கு. எனவே இருள் முற்றும் அகல வேண்டுமானால் விடிந்து சூரிய ஒளி வந்தாலன்றி இருள் விலகாது. எனவே அந்த சூரிய ஒளி போன்றதுதான் திருவருள் ஒளி, அதுதான் சுத்த நிலை. எனவே சகல நிலையிலே நாம் மாயையாகிய சிறிய ஒளியின் துணை கொண்டு ஓரளவு அறியாமை நீங்கிக் கொள்ளுகிறோம். பிறகு திருவருள் கிடைத்த பிறகுதான் நமக்கு அந்த அறியாமை இருள் முழுதும் விலகி நாம் இறைவனை உணர்கிற நிலை வருகிறது. எனவே மூன்று நிலைகள். இதுல பாருங்க, உயிர் எந்த நிலையிலாவது தனித்து இருக்கிறதா பாருங்கள். கேவல நிலையிலே ஆணவத்தோடு கூடியிருந்தது, சகல நிலையில அதோடு மாயையும் வந்து கூடியது, சுத்த நிலையிலே திருவருள் வந்து கூடுகிறது. அப்போ அப்படி என்ற எப்போதுதான் ஆன்மா தனித்து இருக்கும்? எனவே ஆன்மாவுக்கு தனித்த இருப்பு என்பது கிடையாது, தனித்து இருப்பதே இல்லை. எதையாவது ஒன்றை சார்ந்துதான் இருக்கும். அதனால்தான் அந்த மூன்று பொருள்களை வரிசைப்படுத்துகிற போது நடுவிலே ஆன்மாவை வைத்திருக்கிறார்கள். பதி, பசு, நடுவிலே பசுவாகிய ஆன்மா, அடுத்து பாசம். எனவே இடையிலே இருக்கிற ஆன்மா மேலே இருக்கிற பதியோடும் சேரலாம், அல்லது கீழே இருக்கிற பாசத்தோடும் சேரலாம். இரண்டுக்கும் ஆன்மாவுக்கு உரிமை இருக்கிறது. பதி என்பது மேலான பொருள். பதி என்பது மேலான பொருள். எதனாலே மேலான பொருள்? கடவுள். கடவுளை மேலான பொருள் திருவருள் பயனிலே நடத்தினார்களே. மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை. மேலொருவன் இல்லாதான், அவனுக்கு மேலே யாரும் இல்லை. அவன்தான் மேலானவன், அவன்தான் தலைவன். ஏன் அவனை அப்படி சொல்லுகிறோம் என்றால், நாம் ஏற்கனவே பார்த்ததை போல அவன்தான் எல்லா சுதந்திரமும் உடையவன். அறிவிலே சுதந்திரம் உடையவன், செயலிலே சுதந்திரம் உடையவன். அறிவு செயல் இரண்டிலேயும் இறைவன் முழு சுதந்திரம் உடையவன். அவனை தடைப்படுத்த எதுவும் இல்லை. ஆனால் உயிர்களுடைய அறிவு செயல்கள் அப்படி அல்ல. உயிர்களுடைய அறிவு தடைப்பட்டிருக்கிறது. எதனால்? ஆணவ மலத்தினாலே உயிர்களுடைய அறிவு தடைப்பட்டிருக்கிறது. ஆன்மாக்களுடைய செயல் தடைப்படுகிறது. நாம் நினைத்த செயலை செய்ய முடிகிறதா? நாம் ஒன்று செய்ய நினைக்கிறோம், அது வேறொன்றாக முடிகிறதே. ஒன்றை நினைக்கில் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும், அன்றி அது வரினும் வந்தெய்தும். ஒன்றை நினையாத முன் வந்து நிற்கினும் நிற்கும் எனையாளும் ஈசன் செயல் என்று ஔவையார் பாடுகிறார். ஔவையார். எனவே நம்முடைய செயலை கட்டுப்படுத்துவது எது? நம்முடைய வினை. வினைதான் நம்முடைய செயலை கட்டுப்படுத்துகிறது. எனவே வினை என்ற கண்மம் என்ற ஒரு தடை, ஆணவமலம் என்ற தடை, இத்தனை தடைகளோடு கூடியிருக்கிறது ஆன்மா. ஆனால் இறைவன் தடையிலா ஞானமுடையவன், தடையில்லாத செயல் உடையவன். எனவே அவனே தலைவன், தன்வயத்தன் என்றெல்லாம் பார்த்தோம். எனவே பதி மேலான பொருள், கீழான பொருள் பாசம். ஏன் அது கீழான பொருள்? அறிவற்ற ஜடப்பொருள். அறிவற்ற ஜடப்பொருள் பாசம். இறைவனோ எல்லா அறிவும் உடையவன். இந்த பாசம் அறிவற்ற ஜடம். எனவே இது கீழான பொருள். இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற உயிர்தான் மேலேயும் சேரக்கூடிய உரிமை இருக்கிறது. இறைவனோடும் சேர்ந்து அவனை அனுபவிக்கலாம், இறைவனையே அனுபவிக்கலாம், அல்லது கீழான பாசத்தோடு கூடி பாசப்பொருளை அனுபவித்துக் கொண்டு துன்பப்படலாம். ரெண்டுக்கு நமக்கு தகுதி இருக்கிறது. எனவே இடைப்பொருள் மேல மேற்பொருள் ஒன்று, மேலான பொருள் ஒன்று, கீழான பொருள் ஒன்று, இடைப்பட்ட பொருள் ஒன்று என்று மூன்று பொருளை நாம் வைத்திருக்கிறோம். மேல் கீழ் நடு. இந்த மூன்று பொருளுக்கும் இடையிலே அந்த வேறுபாடு தானே அறிகிற அறிவு, அது மேலான பொருள். தானே அறிகிற அறிவு, அறிவித்தால் அறிகிற அறிவு, இடையிலே இருக்கிற ஆன்மா. அறிவித்தால் அறிகிற அறிவு. அறிவித்தாலும் அறிய முடியாதது எது? அது பாசம். இப்படி மூன்று வேறுபட்ட பொருள்கள். தானே அறிகிற பொருள், அறிவித்தால் அறிகிற பொருள், அறிவித்தாலும் அறிய மாட்டாத ஜடப்பொருள் என்று மூன்று பொருளை வைத்திருக்கிறோம். எனவே நாம் தேவையில்லாமல் பொருள்களை வைக்கவில்லை. மூன்று பொருள்களும் இப்படி இலக்கணத்திலே வேறுபடுகின்றன. இந்த மூன்றிலே முதல் இரண்டும் கட்டுநிலை எனப்படும். முதல் இரண்டும் தான் கட்டுநிலை. கேவல நிலையும் ஆன்மாவுக்கு கட்டுநிலை, சகல நிலையும் ஆன்மாவுக்கு கட்டுநிலை. மூன்றாவதாகிய சுத்த நிலைதான் என்ன நிலை? அதுதான் முத்தி நிலை. இப்படி மூன்று நிலைகளை ரெண்டிலே அடக்கிவிடலாம். கட்டுநிலை, முத்தி நிலை. முத்தி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் சொல்லுன்னு பார்த்திருக்கிறோம். ஆமா, விடுபடுதல், விடுதலை. கட்டுநிலை, அதிலிருந்து விடுபட்ட நிலை என்று இரண்டு நிலைகள் ஆன்மாவுக்கு. இந்த கட்டுநிலைக்கு இன்னொரு பெயரும் நூல்களிலே வழங்கும் இன்னொரு பெயர் பெத்த நிலை. பெத்த நிலை என்பதும் கட்டுநிலைக்கு இன்னொரு பெயர். அது என்ன பெத்த நிலை? ஒன்றும் புரியலையே. பெத்த நிலை, கட்டுநிலை புரிகிறது. பெத்த நிலை என்று ஏன் பெயர் என்றால், அது கொஞ்சம் பந்தம் என்றால் என்ன பொருள் தெரியுமா? பந்தம், பந்தம் என்றால் கட்டு, பந்தம் என்றால் கட்டு. நூலுக்கு பின்னால, புத்தகத்துக்கு பின்னால என்ன சேர்த்திருப்பார்? அனுபந்தம். பார்த்திருக்கீங்களா? அனுபந்தம். அணுனா பின்னாலேன்னு அர்த்தம், பந்தம்னா கட்டுவது. ஆமா, பின்னாலே சேர்க்கப்படுவது, பிற்சேர்க்கை, அது அனுபந்தம். பந்தம் என்றால் கட்டு. இந்த பந்தம் என்ற சொல் பேச்சு வழக்கில் எப்படி மாறுகிறது? பெந்தம், பந்தம் என்பது பெந்தம் என்று மாறுகிறது. பிறகு பெந்தம் என்ற அந்த சொல் மேலும் திரிந்து மேலும் மாறி பெத்தம் என்று ஆகிறது. அவ்வளவுதான். எனவே கட்டுநிலை பெத்த நிலை. இந்த இரண்டு நிலைகளை பற்றித்தான் ஞான நூல்கள் பேசுகின்றன. சிவஞான போதம் போன்ற நூல்கள் கட்டுநிலை முத்திநிலை என இரண்டாக வைத்து இந்த ஞானப்பொருளை உணர்த்துகின்றன. சிவஞான போதத்திலே முதல் ஆறு சூத்திரங்கள் கட்டுநிலை, முதல் ஆறு நூற்பாக்கள் கட்டுநிலை பற்றியது. பின்னாலே உள்ள ஆறு சூத்திரங்கள் முத்திநிலை பற்றியது. இப்படி சிவஞான போதம் இரண்டு பகுதிகளை உடையது. முன்னாறு நூற்பாக்கள், பின் ஆறு நூற்பாக்கள். முன்னே உள்ள ஆறு நூற்பாக்களையும் சேர்த்து பொது அதிகாரம் என்பார்கள். பொது அதிகாரம். பின்னே உள்ள ஆறு நூற்பாக்களையும் சேர்த்து உண்மை அதிகாரம், உண்மை அதிகாரம் அல்லது சிறப்பு அதிகாரம் என்றும் சொல்லலாம். சிறப்பு அதிகாரம் அல்லது உண்மை அதிகாரம். பொது அதிகாரம் என்பது ஆன்மாவினுடைய கட்டுநிலையை பற்றி கூறுவது. உண்மை அதிகாரம்தான் ஆன்மாவினுடைய முத்திநிலையை பற்றி விளக்குவது. அந்த பொது அதிகாரம் என்பது ஆராய்ச்சி முறையிலே, ஆராய்ச்சி முறையிலே மூன்று பொருள்களுடைய இயல்புகளை எல்லாம் கூறுகிறது. முன்பகுதி ஆராய்ச்சி பகுதி. பொது அதிகாரம் என்பது ஆராய்ச்சி முறையிலே முப்பொருள்களை பற்றி கூறுவது. உண்மை அதிகாரம் என்பது அனுபவப்பகுதி. அது அனுபவப்பகுதி. இறை அனுபவத்தை கூறுவது. அதாவது ஆன்மா எப்படி பாசத்திலிருந்து விடுபட்டு பதியாகிய சிவத்தை அடைவது என்ற வழிமுறைகளை எல்லாம் கூறுகிற அனுபவப்பகுதி. இந்த ஆராய்ச்சி பகுதி நமக்கு ஓரளவு நன்றாக விளங்கும். ஆராய்ச்சி பகுதி நமக்கு விளங்கும், அனுபவப்பகுதி அவ்வளவாக நமக்கு விளங்காது. நமக்கு விளங்குகிற அனுபவம் எல்லாம் உலக அனுபவம் தானே. உலக அனுபவத்தை சொன்னால் விடிய விடிய கேட்டுக்கொண்டிருக்கலாம் பட்டிமன்றத்தில். ஆனால் இந்த இறை அனுபவத்தை சொன்னால் அது நமக்கு அது விளங்காத ஒன்றாக இருக்கிறது. எனவேதான் இந்த பக்கம் யாரும் வருவது இல்லை. சிவ அனுபவத்தை படிப்பதற்கு யாரும் முன்வராததுக்கு காரணம் அதுதான். இது ஒன்று விளங்காது. ஆசிரியரும் அதற்கு தகுதி உடையவராக இருக்க வேண்டும், கேட்பவர்களுக்கும் அந்த தகுதி இருக்க வேண்டும். எனவே பக்குவம் என்ற தகுதி இருபாலாருக்கும் இருக்க வேண்டும். சிவஞான போதத்தை நடத்துவதற்கும் தகுதி வேண்டும், கேட்பதற்கும் தகுதி வேண்டும். உங்கள் தகுதி எனக்கு தெரியவில்லை, பார்ப்போம். தகுதிப்படுத்தலாம் உங்களை.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
0: சரி, அடுத்து இந்த சிவஞான போதம் அந்த பெயருக்கு என்ன பொருள்? சிவஞான போதம் அந்த தலைப்பு அதனுடைய பொருள் என்ன? சிவம் என்ற ஒரு சொல்லிருக்கிறது, ஞானம் என்ற ஒரு சொல்லிருக்கிறது, போதம் என்ற சொல்லிருக்கிறது. மூன்று சொற்கள். சிவம் சைவ சமயம் தன்னுடைய முழுமுதற் கடவுளை சிவம் என்ற பெயராலே அழைக்கிறது. முழு முதல் கடவுள். ஏன் அந்த பெயர் முழு முதல் கடவுள் என்றால், சில கடவுளர் ஒன்றிரண்டிலே முதன்மை உடையவராக இருப்பார்கள். இப்ப படைத்தல் கடவுள் பிரம்மா படைத்தலுக்கு படைத்த தொழிலே முதன்மை உடையவன். திருமால் காத்தல் தொழிலே முதன்மை உடையவர். ஒரு திறன் அழித்தற் கடவுள் அழித்தல் தொழிலே முதன்மை உடையவன். ஆனால் முழு முதல் என்றால் என்ன பொருள்? எல்லா தொழிலையும் செய்யவல்ல முதன்மை உடையவன்தான் எல்லா கடவுளருக்கும் மேலான தலைவன். எனவே சிவபெருமான் ஒன்று இரண்டில் அல்ல, எல்லா தொழிலிலும் முதன்மை உடையவன். அதனாலே முழு முதல் கடவுள் என்கிறோம். சிவம் என்ற சிறப்பு பெயராலே குறிப்பிடுகிறோம். சிவம் அந்த சொல்லுக்கு என்ன பொருள்? சிவம் என்றால் செம்மை. செம்மை என்ற அடிப்படையிலே சிவம். செம்பொருள் என்று திருக்குறள் குறிப்பிடுகிறது. செம்பொருள் இறைவனை, செம்பொருள் காண்பது அறிவு. சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லுகிறார். செம்பொருள் அந்த செம்மை என்றால் சிறிதும் மாறுபடாத தன்மை, என்றைக்கும் ஒரு தன்மையோடு இருப்பது, மாற்றமில்லாமல் எக்காலத்திலும் மாறுபடாமல் என்றைக்கும் ஒரு தன்மையாக இருக்கிற தன்மைதான் செம்மை. நம்முடைய தமிழ் மொழியை எப்படி சொல்லுகிறோம்? செந்தமிழ் என்கிறோமே, அது எதனாலே? செந்தமிழ். காலங்காலமாக இந்த தமிழ் மொழி பேசப்பட்டாலும் இன்றைக்கும் மாறாமல் தன்னுடைய தன்மையை இழக்காமல் பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் வழங்குகிறதே, அதனாலே அது செம்மையான மொழி, உயர்தனி செம்மொழி என்றெல்லாம் சொல்லுகிறோம். எனவே செம்மை என்றால் மாறுபடாத தன்மை. எனவே சிவம் என்பது அத்தகைய அப்படிப்பட்ட பொருள். அப்படியானால் மற்ற இரண்டு பொருள்கள் சிவத்தை தவிர உயிர்கள் மாறுபடாத பொருள்களா? உயிர்கள் அதான் பிறப்பு இறப்பிலே கிடந்து உழன்று எவ்வளவு வேதனைப்படுகின்ற உயிர்கள். எனவே உயிர்கள் செம்மை உடையவை அல்ல, இறைவனை போன்றவை அல்ல. இறைவன் ஒருவன்தான் பிறவா பிறவாயாக்கை பெரியோன் பெம்மான் முருகன் பிறவான் இறைவான். சைவ சமய ஒன்றுதான் கடவுளுக்கு இந்த இலக்கணத்தை சொல்லுகிறது. இறைவனுக்கு பிறப்பு என்பது கிடையாது, அதுதான் இறைவனுக்குரிய தனிச்சிறப்பு. உயிர்கள் பிறப்புக்கு உட்பட்டவை. பாசத்தை பற்றி சொல்ல வேண்டாம். எனவே இந்த முப்பொருள்களிலே செம்பொருளாக விளங்குவது சிவம். அத்தகைய சிவபெருமான். அடுத்து சிவ ஞானம். சைவ சமயத்தினுடைய குறிக்கோள் உயிர்கள் அந்த செம்பொருளாகிய இறைவனை அடைய வேண்டும் என்பதுதான் சைவ சமயத்தினுடைய முடிவான குறிக்கோள். இறைவனை அடைதல், இறைவனுடைய தாளை சேர்தல். போதிக்கின்ற நூல் இறைவனை உணர்வதற்கு வழிகாட்டுகிற நூல். இது தலைப்பினுடைய பொருள். சிவஞான போதம் இதை இயற்றியவர், இதை அருளியவர் யாரு? மெய்கண்டார். மெய்கண்டார் அவர் பெயரே ஒரு காரணப் பெயர் தான், அம்மா அப்பா வைத்த பெயர் அல்ல, சிறப்பு பெயர். அவருக்கு அமைந்த சிறப்பு பெயர் மெய்கண்டார். என்ன என்ன பொருள் மெய்கண்டார் என்றால் மெய்யை, மெய்ப்பொருளாகிய இறைவனை அனுபவமாக கண்டவர் மெய்கண்டார். அவருடைய இயற்பெயர், பெற்றோர் வைத்த பெயர் என்ன? சுவேதவன பெருமாள். ஏன் அந்த பெயர் வைத்தார்கள்? ஆமா, அந்த சுவேதம் என்றால் வெண்மை. சுவேதம் என்றால் வடமொழி சொல்லுக்கு வெண்மை, வனம் என்றால் காடு. சுவேதவனம் வெண்காடு, திருவெண்காடு. அந்த திருவெண்காடு எங்க இருக்கிறது? சோழ நாட்டுல பூம்புகாருக்கு பக்கத்துல இருக்கிறது. பூம்புகாருக்கு பக்கத்துல ஒரு 4-5 கல் தொலைவில் இருக்கிறது. பட்டணத்தார் பிறந்த ஊர் திருவெண்காடு. பட்டணத்தார் அங்கேதான் பிறந்திருக்கிறார். அவருடைய பெற்றோர்கள் எந்த ஊரு? பெற்றோர்களுக்கு ஊர் எது? மெய்கண்டாருடைய பெற்றோர்களுக்கு பெண்ணாகடம். பெண்ணாகடம் இந்த பெற்றோர்களுக்கு அந்த
2: சுருக்கமாக சொல்லுகிறேன், உங்களுக்கு தெரிந்த கதைதான், நினைவூட்டுகிறேன். பெற்றோர்களுக்கு நெடுங்காலமாக குழந்தை இல்லை. உடனே குடும்ப குலகுருவாகிய சகலாகம பண்டிதர் அவரிடம் போய் முறையிட்ட போது, அவர் திருமுறைகளிலே கயிர் சார்த்தி பார்த்தபோது எந்த பதிகம் வந்தது? ஞானசம்பந்த பெருமானுடைய திருவெண்காட்டு பதிகம். தெரியும், யாருக்காவது தெரியுமா? வெண்காட்டு முக்குள நீர் தோய் வினையார். அந்த முக்குள நீரிலே தோய்கின்ற நீராடுகின்ற வினையார், அந்த தொழிலை செய்கிறவர்கள் முக்குள நீர் தோய் வினையார் அவர்தம்மை தோயாவாம் தீவினை, அவர்களை தீவினை தீண்டாது என்று பாடிய ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்திலே நம்பிக்கை வைத்து பெற்றோர்கள் அந்த திருவெண்காட்டு தலத்திலே போய் வழிபாடு செய்து அதன் பயனாக ஞானசம்பந்த பெருமானுடைய அருளாலே பிறந்தவர்தான் மெய்கண்டார். எனவே அவரை போலவே, ஞானசம்பந்தரை போலவே மெய்கண்டாரன் குழந்தை பருவத்திலேயே ஞானம் பெற்று விட்டார். புறச்சந்தானம் அகச்சந்தானம். சந்தானம்னு என்ன அர்த்தம்? பரம்பரை. என்ன பரம்பரை? ஆசிரியர் மாணவர் பரம்பரை. மாணவர் பரம்பரை சந்தானம். அகச்சந்தானம் என்பவர்கள் கைலாயத்தில் இருக்கின்ற அந்த நான்கு மாணாக்கர்கள், இறைவனுடைய நான்கு மாணாக்கர்கள், நந்தி பெருமான், அடுத்து யாரு, சனற்குமார முனிவர், சத்திய ஞான தரிசனிகள், அடுத்து நான்காவதாக பரஞ்சோதி முனிவர். இதுதான் அந்த அகச்சந்தான பரம்பரை. அந்த பரஞ்சோதி முனிவர் கைலாயத்திலிருந்து வான் வழியாக செல்கிற போது இந்த குழந்தை மெய்கண்டார் பெருமாள் விளையாடி கொண்டிருக்கின்ற போது அவருடைய பக்குவ நிலையை உணர்ந்து இறங்கி வந்து அந்த சிவஞானத்தை அவருக்கு போதித்து நூலாக ஏற்றுமாறு சொல்லி செல்லுகிறார். எனவே அந்த அவருக்கு மெய்கண்டார் என்ற தீட்சா நாமத்தையும் கொடுக்கிறார் பரஞ்சோதி முனிவர். ஏன் அந்த பெயரை கொடுத்தார்? அவருடைய ஆசிரியர் சத்திய ஞான தரிசனிகள், சத்தியத்தை அவர் தரிசித்தவர் அவருடைய ஆசிரியர், அதே பெயரை மெய்கண்டார், சத்தியத்தை தரிசித்தவர் என்ற தன்னுடைய ஆசிரியருடைய பெயரையே இந்த குழந்தைக்கு, ஞான குழந்தைக்கு சூட்டிச் சென்றார். எனவே மெய்கண்டார். எனவே மெய்கண்டாருடைய வழியிலேதான் பின்னாரே சாத்திர நூல்கள் எல்லாம் தோன்றுகின்றன. அதனாலே சாத்திர நூல்களுக்கு என்ன பேரு? மெய்கண்ட நூல்கள். மெய்கண்டாரை முதலாக கொண்டு வளர்ந்த அந்த சாத்திர நூல்கள் மெய்கண்ட நூல்கள். அந்த குழந்தை பருவத்திலேயே அந்த ஞானாசிரியராக விளங்கி பல பக்குவ மாணாக்கர்களுக்கு உபதேசம் செய்து ஆட்கொள்ளுகிறார். இவருடைய பெருமையை கேள்விப்பட்ட சகலாகம பண்டிதர், அவருடைய குலகுரு சகலாகம பண்டிதர், அவர் ஊர் துறையூர். அந்த துறையூரிலே வாழ்ந்த சகலாகம பண்டிதர் இந்த குழந்தையை போய் பார்க்க வேண்டும் என்று விரும்பி இங்கே எங்கே வருகிறார்? எந்த ஊருக்கு? எந்த ஊருக்கு வந்தார்? குழந்தை எங்கே வளர்கிறது? திருவெண்ணை நல்லூர். ஏன் அங்கே வளர்கிறது? அவருடைய தாய் மாமன், அம்மாவோடு கூட பிறந்தவர் தாய் மாமனார் தான் அம்மாவையும் இந்த குழந்தையையும் கூட்டி வந்து திருவெண்ணை நல்லூரிலே வளர்க்கிறார் தன்னுடைய வீட்டிலே. எனவே பிறந்தது வேறூராக இருந்தாலும் வளர்ந்தது திருவெண்ணை நல்லூரிலே. எனவே திருவெண்ணை நல்லூருக்கு வருகிறார் சகலாகம பண்டிதர். இங்கே இந்த மெய்கண்டார் அமர்ந்து எதிரே உள்ள சீடர்களுக்கு சிவஞான போதத்தை உணர்த்தி கொண்டிருக்கிறார். எத்தனாவது சூத்திரத்தை? நாலாவது நூற்பாமன், ஆணவ மலத்தை பற்றி கூறுகிற நாலாவது நூற்பா. அந்த நிலையிலே எதிரே போய் நிற்கிறார் சகலாகம பண்டிதர். சகல ஆகமங்களையும் கரைத்து குடித்தவர், ஆக கல்வி செருக்கோடு நிற்கிறார் சகலாகம பண்டிதர். கல்வி தலைமுருந்து இந்த குழந்தைய அலட்சியமாக பாடுறார், இந்த குழந்தைக்கு என்ன தெரியும் என்று இவர் கேள்வி கேட்கிறார் மெய்கண்டாரிடம். ஆணவ மலன் என்றால் என்ன என்று அவரிடமே கேட்டார் சகலாகம பண்டிதர். அவர் இவரை ஏறெடுத்து பார்த்தார். உச்சி முதல் உள்ளங்கால் வரை தன்னுடைய திரு கண்ணாலே ஒரு பார்வை பார்த்தார். பேசவில்லை. பார்த்த அளவிலே அந்த சகலாகம பண்டிதருடைய ஆணவமெல்லாம் செருக்கெல்லாம் அப்போதே அகன்று விட்டது. அந்த நெருப்பு பட்டவுடனே அந்த பஞ்சு எப்படி பச்சி எரிகிறதோ அதே போல அவரிடமிருந்து ஆணவ மலம் முற்றிலும் அகல. அப்போதுதான் சகலாகம பண்டிதருக்கு இந்த குழந்தை சிவபெருமானே, இறைவன் தான், சிவபெருமான் தான் தன் எதிரே இந்த வடிவத்தில் இருக்கிறார் என்ற உண்மை அப்போதே புலப்பட்டது. அப்படியே அடியற்ற மரம் போல அவருடைய பாதத்திலே விழுந்து இறஞ்சுகிறார். அவரை ஆட்கொண்டு அவருக்கு அருள் நந்தி சிவம் என்ற தீட்சா நாமத்தை வழங்குகிறார். அருள் நந்தி சிவம். பிறகு அந்த மெய்கண்டாருடைய கட்டளைப்படி அருள் நந்தி சிவம் சிவஞான போத கருத்துக்களை விளக்கி விரித்து சிவஞான சித்தியார் என்ற ஒரு பெருநூலை சாத்திர நூலை இயற்றுகிறார். அருள் நந்தி சிவம் மெய்கண்டாருக்கு பலமானவர்கள், அவர்களிலே இவர் தலையானவர். அருள்நந்தி சிவன் தான் தலைமானாக்கர். அவருக்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடியவர் மனவாசகம் கடந்தார். மனவாசகம் கடந்தார், இதுவும் அவருடைய இயற்பெயர் அல்ல, தீட்சை பெயர் தான். இந்த தொடர் எங்கேயாவது வந்திருக்கிறதா? மனவாசகம். அது சரி, எந்த திருமுறையில வருது இந்த தொடர்? திருவாசகத்துல வருகிறது. திருவாசகத்திலே வருகிற ஒரு அருமையான தொடர் மனவாசகம் கடந்தான் என்று இறைவனை மாணிக்க வாசகம் சொல்லுகிறார். என்னை மத்தோன் மத்தனாக்கி. எனவே அந்த பெயரை உடையவர் அவர். அடுத்த ஒரு மாணாக்கர் அவர் உண்மை விளக்கம் என்ற ஒரு சாத்திர நூலை செய்திருக்கிறார். பிறகு மெய்கண்டாருக்கு பின்னாலே அவருடைய வழியிலே அடுத்து பரம்பரை அருள்நந்தி சிவம் ஞானாசிரியராகிறார். மெய்கண்டாருக்கு அடுத்து அருள்நந்தி சிவம் அவர் செய்த நூல் சிவஞான சித்தியார். இன்னொரு நூலும் செய்திருக்கிறார், இருபா இருபது. இருபா இருபது அதுவும் அருள்நந்தி சிவம் செய்த இன்னொரு நூல். எனவே அருள்நந்தி சிவம் இரண்டு நூல்களை இயற்றியிருக்கிறார். மனவாசகம் கடந்தார் ஒரே நூல். அவருடைய ஊர் திருவதிகை. திருவதிகை மனவாசகம் கடந்தார். பிறகு அருள்நந்தி சிவம் மூன்றாவதாக அவருடைய மாணாக்கர் மறைஞான சம்பந்தர். மறைஞான சம்பந்தர் அவர் நூல் ஒன்றும் செய்யவில்லை. எனவே மெய்கண்டார், அடுத்து அருள்நந்தி சிவம், மூன்றாவது மறைஞான சம்பந்தர். இவர் தில்லையிலே வாழ்ந்தவர். தில்லை சிதம்பரத்துல மறைஞான சம்பந்தர். அந்த தில்லையிலே சிதம்பரம் கோயிலிலே தீட்சிதராக இருந்தவர் உமாபதி சிவம். உமாபதி சிவம் அவரை ஆட்கொள்ளுகிறார் மறைஞான சம்பந்தர். அந்த கதையெல்லாம் இங்கே சொல்ல நேரம் இல்லை. உமாபதி சிவம் அவரை மாணவராக கொள்ளுகிறார். பிறகு அந்த மறைஞான சம்பந்தருக்கு அடுத்து உமாபதி சிவம் நான்காம் அவர். அவர் மெய்கண்ட நூல்களிலே எட்டு நூல்களை இயற்றியிருக்கிறார். எட்டு நூல்கள் சிவபிரகாசம், திருவருள் பயன், போற்றி பகருடை, வினா வெண்பா, கொடிக்கடி, நெஞ்சு விடுதூது, சந்தர்ப்ப நிராகரணம் என்ற எட்டு நூல்கள். அதை இப்போது எத்தனை நூலாயிற்று? மெய்கண்டார் ஒன்று, சிவஞான போதம். பிறகு அருள்நந்தி சிவம் செய்த நூல்கள் இரண்டு மூன்று. பிறகு மனவாசம் கிரந்தர் செய்த நூல் உண்மை விளக்கம் நான்கு. அந்த நான்கோடு இந்த எட்டு சேர்ந்தால் பன்னிரண்டு. இன்னும் இரண்டு இருக்கிற எவை? அந்த இன்ன இரண்டு நூல்கள் மெய்கண்டாருக்கு முன்னே தோன்றியவை. மெய்கண்டார் காலத்துக்கு முன்னே எழுந்தவை திருவுந்தியார், திருக்களிற்றுப்படியார் என்ற இரண்டு நூல்கள். ஆக இத்தனையும் சேர்ந்து 14 சாத்திர நூல்கள் என்று வைக்கப்பட்டுள்ளன. இது சுருக்கமான வரலாறு. மெய்கண்டார் எனவே சிவஞான போதத்தை அருளினார் மெய்கண்டார். அடுத்து என்ன சொல்ல வேண்டும், நூலுக்குள்ளே போக வேண்டியதான். முதலாவதாக மங்கள வாழ்த்து. நூல் செய்கின்றவர்கள் முதலிலே இடையூறு வாராமல் இருப்பதற்காக விநாயக பெருமானை துதித்து நூலை தொடங்க வேண்டும் என்பது சைவ சமயத்திலே ஒரு மரபு. நூல் செய்கிறவர்கள் எந்த இடையூறும் தடையும் ஏற்படாத வகையிலே விநாயக பெருமானை வேண்டி துதிக்கின்ற காப்பு செய்யுள்தான் மங்கள வாழ்த்து. அந்த முறையிலே மெய்கண்டார் முதலிலே விநாயக பெருமானை வணங்கி தொடங்குகிறார் நூலை. மெய்கண்டார் எப்படிப்பட்டவர், இடையூறு யாருக்கு வரும், மெய்கண்டாருக்கு வருமா, மெய்கண்டாருக்கு இடையூறு வருமா, நம்மை போன்றவர்களுக்கு இடையூறு வருவது இயற்கை. நமக்கு ஏன் இடையூறு வருகிறது, வினையினாலே. நம்முடைய வினையினாலே இடையூறு வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் மெய்கண்டார் வினையெல்லாம் வென்றவர், அவருக்கு இடையூறு திருவருளுக்கே உரியவர். திருவருளுக்கு ஆட்பட்ட, இறைவனுக்கு ஆட்பட்ட மெய்கண்டாருக்கு என்ன துன்பம் வரும், அவர் ஏன் விநாயகரை துதிக்க வேண்டும், வணங்க வேண்டும், என்ன தேவை என்றால் அவர் தனக்காக இந்த விநாயகர் வணக்கத்தை செய்யவில்லை. இந்த நூலை படிக்கிறவர்கள் முதலிலே அந்த விநாயக பெருமானை துதித்து நூலை தொடங்க வேண்டும் என்று அறிவுறுத்துவதற்காக இந்த மங்கள வாழ்த்தை செய்திருக்கிறார். தனக்காக அல்ல, தன்னுடைய மாணவர்களுக்காக. இந்த நூலை பயில்கின்ற மாணவர்கள் விநாயகரை துதித்து வணங்கி நூலை பயில தொடங்க வேண்டும் என்பதற்காக. கல்லால் நிழல் மலைவு பிரிக்கிற முறையை கவனித்துக் கொள்ள வேண்டும். கல்லால் நிழல் மலைவு இல்லார், மலைவு இல்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. இதுல விநாயக பெருமானை குறிக்கிற வார்த்தை என்ன இருக்குது, ஒன்றும் காணவே. விநாயகரை தேடி பார்த்தாலும் காணவில்லையே, எங்கே இருக்கிறார், எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார். பொல்லார், ரொம்ப பொல்லார், விநாயகரை பொல்லார் என்று குறிப்பிடுகிறார். பொல்லார் என்றால் பொல்லாதவர் அல்ல. பொல்லுதல் என்றால், பொல்லுதல் என்றால் உளியினால் செதுக்குதல். கல்லிலே உளியினால் செதுக்குதல் பொல்லுதல் என்ற செயல். இறைவனுடைய உருவங்களை கல்லிலே செதுக்கி உருவாக்குவார்கள். ஆனால் திருவண்ணை நல்லூரில் இருக்கிற அந்த விநாயக பெருமானுடைய திருவுருவம் அப்படி ஒரு சிற்பியினாலே உளி கொண்டு செதுக்கப்பட்டது அல்ல. உளியினால் செதுக்கப்படாதவர், தானே தோன்றியவர், தான் தோன்றி. தான் தோன்றித்தன என்பது வேற, தான் தோன்றி என்றால் தானே. அதற்கு வடமொழியில சுயம்பு, சுயம்பு மூர்த்தி என்பார்கள், தானாக உருவானவர்.
3: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
4: மற்ற இந்திய தத்துவங்கள் எல்லாம் இந்த 2 காட்சிகளை மட்டும் சொல்லுகின்றன. இந்த ரெண்டு காட்சி தான் மற்ற தத்துவங்களிலே, வாயிற் காட்சி மானத காட்சி. ஆனால் சைவ சித்தாந்தம் அதற்கு மேலே மூன்றாவதாக தன்வேதனை காட்சி என்பது சைவ சித்தாந்தத்துக்கே உரிய. இவ்வாறு புத்தியினால் சவிகற்பமாக நிச்சயிக்கப்பட்ட பின்னர் அந்த நிச்சயித்த அறிவானது கடைசியாக போய் சேர்கிற இடம் எது? ஆன்மா. ஆன்மாவை போய் சேருகிறது இந்த அறிவு. அதனாலே ஆன்மாவுக்கு வருவது என்ன? அந்த சவிகற்ப அறிவினாலே ஆன்மாவிடத்திலே நிகழ்வது தன்வேதனை காட்சி. ஆன்மாவிடத்திலே நிகழ்வது தன்வேதனை காட்சி, அதாவது இன்ப துன்ப உணர்வு. இன்ப துன்ப உணர்வு தான் ஆக ஒரு இந்த உலக பொருள்களால் வருகின்ற இந்த நிர்விகற்ப காட்சியாலும் சவிகற்ப காட்சியினாலும் ஆன்மாவுக்கு உண்டாவது இன்பமோ துன்பமோ இரண்டிலே ஒன்று. தன்வே அந்த பேரை பாருங்க, தன் வேதனை காட்சி. இன்பம்ங்கிறது வேதனையா? தன் வேதனை காட்சி பேர் வைத்திருக்கிறார்கள் என்றால், வேதனை என்றால் நாம் இப்போது வழக்கல என்ன துன்பத்தை தான் நினைக்கிறோம், அது தவறு. வேதனை என்ற சொல்லுக்கு அது பொருளே கிடையாது, துன்பம் என்ற பொருளே கிடையாது. வேதனை என்றால் அதனுடைய உண்மையான பொருள் வடமொழியில இன்பம் துன்பம் ரெண்டும் தான், இன்பம் துன்பம் இரண்டுமே வேதனைகள் வடமொழி இலக்கணப்படி. அதான் உண்மையான பொருள் வேதனை என்ற சொல்லுக்கு, இன்பம் துன்பம் இரண்டும். அதாவது அனுபவம். ஆனால் நாம் இப்போது பேச்சு வழக்கில் உலக வழக்கில் என்ன, துன்பம் தானே மிகுதியா இருக்கு, எனவே அது துன்பத்திற்கே நாம் அதை உரிமையாக்கி விட்டோம். அந்த சொல்லை தன்வேதனை காட்சி. அந்த கடைசியில புத்தி நிச்சயிக்கிறது அல்லவா, புத்தி கடைசியிலே இது இன்னது என்ன பொருள் என்று நிச்சயித்த பின்னர் அந்த புத்தி தத்துவமானது அந்த முக்குணங்களிலே ஒன்றாக மாறுகிறது. முக்குணங்கள் தெரியும் இல்லவா, என்ன முக்குணங்கள்? சத்துவம் ராஜசம் தாமசம் என்ற முக்குணங்களிலே ஒரு குணமாக அது மாறுகிறது. அதாவது அந்த அறியப்பட்ட பொருளுக்கு ஏற்ப, இப்ப உலக பொருள் அனைத்துமே முக்குணமயமானது, உலக பொருள் எல்லாமே முக்குணங்களினுடைய கலவைதான் எல்லா பொருள்களுமே. சத்துவ குணம் அறிவை தரக்கூடியது, ஒளி பிரகாசம் பிரகாசம் உடையது சத்துவ குணம், நல்ல குணம் சத்துவம். ஆக யாருடைய உடம்புல சத்துவ குணம் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் நல்ல அறிவு உடையவர்களாக இருப்பார்கள், புத்தி கூர்மை உடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் உடம்புல கருவிகளிலே உடம்பிலேயும் கருவிகளிலேயும் அந்த முக்குணங்களிலே ஒரு குண ராஜ சத்துவ குணம் மேம்பட்டிருந்தால் நல்ல புத்திசாலிகளாக விளங்குவார்கள். அது நம்முடைய கையில இருக்கிறது இந்த குணங்கள், உடம்பு அமைவது கருவிகள் அமைவது அது இறைவன் நம்முடைய வினைக்கு ஏற்ப கொடுப்பான். ஆக ஒவ்வொருவருடைய உடம்பிலேயும் இந்த மூன்று குணங்கள் கூடியும் குறைந்தும் அமைந்திருக்கின்றன. சத்துவ குணம், ராஜச குணம், ரொம்ப கோபக்காரர்களா இருப்பார்கள், ராஜச குணம் அது ஊக்கத்தை தருது, ஊக்கம் எழுச்சி அதை தருவது ராஜச குணம். இந்த ஆற்று வெள்ளம் வேகமாக ஓடுகிற வெள்ளத்திலே என்ன குணம் மிகுந்திருக்கிறது? ராஜச குணம். காட்டாற்று வெள்ளத்தில் சுழல்கின்ற புயல் காற்றுல புயல் காட்டிலே ராஜச குணம். ஆக அந்த நீங்கள் கேட்ட ஜடப்பொருள் அனைத்திலுமே இந்த மூன்று குணங்கள் ஏதாவது ஒரு குணம் மேலோங்கியிருக்கு, ஏதாவது ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு குணம் மேலோங்கியிருக்கும், அதுதான் தொல்லை. இந்த மூன்று குணங்களுமே கணத்திற்கு கணம் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நேரத்தில் இருக்கிற குணம் இன்னொரு நேரத்திலே இருக்காது. ஆமா, சில சாத்விக சிலர் எப்போதுமே சாத்விகமாக இருப்பார்கள். அவர்கள் சில சமயங்களில் அவர்களுக்கு கூட என்ன வரும், கோபம் வரும். பொறுமைசாலிகளாக இருப்பார்கள், பொறுமை இழந்து விடுவார்கள். சில புத்திசாலிகள் கூட சில நேரங்களிலே அறிவு மழுங்கி போய் விடுவார். அதெல்லாம் வினைக்கு ஏற்பத்தான் அந்த குணங்கள் அப்படியெல்லாம் மாறி மாறி வருகின்றன. எனவே நாம் நம்முடைய உடம்பு இவையெல்லாம் ரொம்ப சிக்கலான ஒரு

தாமச குணம் என்பது சோம்பலை உண்டாக்குவது, சோம்பல், தூக்கம், சோர்வு, சோர்வு இவற்றையெல்லாம் தருவது. ஆமா, தாமச குணம் அவர்களுக்கு எத்தனை முறை சொன்னாலும் ஏறாது, எத்தனை முறை சொன்னாலும் அவர்களுக்கு ஏறாது, அறிவு மந்தமாக இருக்கும். எனவே அவரை சொல்லி குறையில்லை, யாரை குற்றம் சொல்ல வேண்டும், படைத்தவனைத்தான் சொல்ல வேண்டும், வேற யாரை சொல்லுவோம். ஆக உன்னை சொல்லி குற்றம் இல்லையும். இப்படி முக்குணங்கள் நம்மை ஆட்டி படைக்கின்றன, முக்குணங்கள் நம்மை ஆட்டி படைக்கின்றன, நம்ம தெரியாமலே நாம அவற்றுக்குள்ளே ஆட்பட்டு இருக்கிறோம். எனவே உலக பொருள்கள் எல்லாமே முக்குணமயமானவை. எனவே கடைசியில குத்தி இது இன்ன பொருள் என்று நிச்சயிக்கிற போது அந்த அறியப்பட்ட பொருள் சத்துவ குணம் மிகுந்ததாக இருந்தால் அதற்கு ஏற்ப புத்தியும் சத்துவ குணமாக மாறும். அறியப்படுகிற பொருள் ராஜச குணம் மிகுந்ததாக இருந்தால் அதற்கு ஏற்ப புத்தியும் ராஜச குணமாக மாறும். அறியப்படுகிற பொருள் தாமச குணம் உடையதாக இருந்தால் புத்தியும் அந்த நேரத்தில் தாமச குணம் உடையதாக மாறும். எனவே ஆன்மாவுக்கு மிக அணுக்கமாக நெருக்கமாக இருக்கிற கருவி புத்தி தான். மிக அருகிலே ஆன்மாவுக்கு, ஆன்மாவை ஒட்டி இருக்கிற கருவி புத்தி. அந்த புத்தியான அந்த ஆன்மாவானது கடைசியில அந்த புத்தியை சார்ந்து, புத்தி தத்துவத்தை சார்ந்து, ஆன்மாதான் எதை சார்ந்தாலும் என்ன ஆகும், அதன் வண்ணமாகிவிடுமே. எனவே அந்த புத்தி தத்துவத்தை சாருகிற போது புத்தி எப்படி இருக்கிறதோ அதன் வண்ணமாக ஆன்மா மாறுகிறது. புத்தி அந்த நேரத்தில் சத்துவ குணம் வடிவாக இருந்தால் ஆன்மா இன்பம் என்று உணர்கிறது. சத்துவ குணத்தினாலே வருவது இன்பம், சத்துவ குணத்தினாலே வருவது இன்பம், ராட்சச குணத்தினாலே வருவது துன்பம், ராட்சச குணத்தினாலே வருவது துன்பம், தாமச குணத்தினாலே வருவது மயக்கம், மயக்கம், இன்ப துன்ப மயக்கம். முதல் அளவை இயலில முதல் பாட்டு அளவை காண்டல் கருதல். அளவையினுடைய வகைகளை முதலில் சொல்லுகிறார். காண்டல் அதாவது காட்சி, அதுதான் இப்போது முதல்ல பார்த்தோம். போன வகுப்பில் காண்டல் மட்டும்தான், காண்டல். இரண்டாவது கருதல், அது அனுமானம். கருதல் என்பது அனுமானம், அனுமான பிரமாணம். இரண்டாவது அனுமானம். காட்சி என்றால் என்ன விளக்கினேன், காட்சி அளவை என்றால் நம்முடைய ஐம்பொறிகள் பொருளை நேராக பொருந்தி அறிவது, அது காட்சி அளவை. அப்படி எல்லா பொருள்களையும் நேராக ஐம்பொறிகளால் பொருந்தி அறிய முடியுமா? எல்லா பொருள்களையும் முடியாது. அந்த பொருள் எதிரே இருந்தால்தான் அந்த பொருளை நேராக அறிய முடியும். எதிரிலே இல்லாத எத்தனையோ பொருள்கள் இருக்கின்றனவே, தூரத்திலே எங்கேயோ ஐம்பொறிகளுக்கு அப்பால் கண்காணாத இடத்திலே எத்தனையோ பொருள்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் எப்படி அறிவது என்றால் அதற்கு பயன்படுவது அனுமானம். இரண்டாவது அளவை, அதாவது மறைந்திருக்கின்ற பொருளை நேராக இல்லாமல் புலப்படாமல் மறைந்திருக்கின்ற பொருளை அறிவதற்கு உதவுகிற கருவி அனுமானம். தூரத்திலே எங்கேயோ நெருப்பு பற்றி எரிகிறது, தூரத்திலே நெருப்பு, அது நமக்கு புலப்படவில்லை, கண்ணுக்கு புலப்படவில்லை. ஆனால் அங்கே மேலே வானத்தில புகை மண்டலம் வானத்திலே பரவி கொண்டிருக்கிறது, அதை வைத்து அந்த புகையை வைத்து

0: எங்கே நெருப்பு எரிகிறது என்ற அறிவை பெறுகிறோம். அது நெருப்பு புலப்படவில்லை என்றாலும் கூட அந்த புகையை கொண்டு அந்த மறைந்திருக்கிற புலப்படாத தெரியாத நெருப்பு இருக்கிறது என்பதை தெரிகிறோமே. இப்படி அங்கே எது அளவை அறிவதற்கு எது கருவி? அந்த நெருப்பை, அந்த புகை. அந்த புகையை வைத்துதானே நாம் அறிகிறோம். எனவே புகைதான் அங்கே அனுமான பிரமாணம். புகைதான் கருவி, புகைதான் கருவி. எப்படி வாயிற்காட்சியில ஐம்பொறிகள் கருவிகளாக இருக்கின்றனவோ அதுபோல இங்கே மறைந்திருக்கிற பொருளை அறிவதற்கு உதவுகிற கருவி அனுமானம். இப்போ என்ன விளக்கம் சொல்ல வேண்டும்? ஏதாவது மறைந்திருக்கிற பொருளை அதனை விட்டு நீங்காத ஒரு அறிகுறியை கொண்டு, மறைந்திருக்கின்ற பொருளை அதனை விட்டு எப்போதுமே நீங்காத ஒரு குறியை, அறிகுறியை வைத்து துணிவது, அறிவது. ஆக இது அங்க முக்கியம். அனுமானத்துல அந்த விட்டு நீங்காத தொடர்பு எதற்கு இருக்க வேண்டும்? அந்த மறைந்திருக்கிற பொருளுக்கும் அந்த அறிகுறிக்கும். அதை ஏது என்பார்? அந்த அந்த அறிகுறியை ஏது என்பார்? மறைந்திருக்கிற பொருள் புலப்படாதது, ஆனால் அந்த ஏதுவாகிய குறி புலப்படுகிறது இல்லையா? புலப்படுகிற ஏதுவை கொண்டு புலப்படாத பொருளை அறிவது. அந்த புலப்படாத பொருளுக்கும் புலப்படுகிற அந்த ஏதுவுக்கும் அந்த புலப்படுகிற அறிகுறிக்கும் இடையில ஒரு விட்டு நீங்காத தொடர்பு இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த அறிகுறியை எங்கே பார்த்தாலும் அதனோடு தொடர்புடைய அந்த மறைந்திருக்கிற பொருள் இருப்பதை உணர முடியும். சரி, அங்க சமையல் அறையிலிருந்து வருகின்ற அங்க என்ன பொருள் தயாராகிறது என்பதை தூரத்தில் இருந்தே சொல்லிவிடலாம். அந்த நீங்காத அந்த அறிகுறி, அந்த ஏது, மனம், அதை கொண்டு நாம் உய்த்து அறிதல். அனுமானம் என்றால் உய்த்து அறிதல், ஊகித்து அறிதல். சாதாரண தமிழிலே சொன்னால் ஊகித்து அறிதல், உய்த்து அறிதல், அதான் அனுமானம். உங்களுடைய அந்த கார் எண்ணெய் பார்த்த உடனே, வீதியில பார்த்த உடனே, ஓஹோ இவர் இங்க வகுப்புல இருக்கிறார் என்று அந்த விட்டு நீங்காத தொடர்பு. இப்படி உலகத்தில் வாழ்க்கையில எத்தனையோ அனுமானங்களை நாம் பார்க்கிறோம். அந்த பொருளுக்கும் அந்த ஏதுவுக்கும் இடையில விட்டு நீங்காத தொடர்பு கட்டாயம் இருக்க வேண்டும். அதை வைத்து நாம் அந்த புலப்படாத பொருள் இன்னது என்று துணிய முடியும். ஆனா வழக்கமாக சொல்லுகிற எடுத்துக்காட்டு இந்த நெருப்பும் புகையும் தான், நெருப்பும் புகையும் தான். இதை அனுமானத்தை தமிழிலே கருதல் அளவை, கருதல் அளவை என்பார்கள். கருதல், கருதுதல், உய்த்து அறிதல், இன்னொரு பெயரு தமிழிலே வழி அளவை என்பார்கள். வழி அளவை ஏன் அந்த பெயர் என்றால், அந்த புகையை பார்க்கிறோம், புகையை பார்க்கிறோம், அந்த புகையை நாம், அது காட்சி, காட்சி அளவை முதலிலே நிகழ்கிறது. புகையை பார்த்தறிதல் அது காட்சி அளவை தான். அந்த காட்சி அளவிக்கு பின்னாலதான் அந்த கருதல் அளவை உண்டாகிறது. காட்சி அளவைக்கு பின்னே கருதல் அளவை. நெருப்ப புகையை கண்ட பின்னர் அதனை விட்டு நீங்காத நெருப்பு இருக்கிறது என்று துணிகிறோம். எனவே காட்சியின் பின்னர் உண்டாகின்ற அளவை கருதல். வழினா பின்னாலேன்னு அர்த்தம். காட்சியின் வழியாக வருகின்ற அனுமானம், காட்சியின் வழியாக வருவது, அதான் வழி அளவை. எனவே அனுமானம் என்பது பின்வரும் அறிவு, பின்வரும் அறிவு. அனுமானம் என்ற சொல்லுக்கே அதுதான் பொருள். அனுமானம், அணு என்றால் பின்னே, அணு என்றால் பின்னே. பல்லவிக்கு அடுத்து வருவது அணுபல்லவிங்கிறோம்ல, பின்னே வருவது அணுபல்லவி. அனுபந்தம் என்பார் புத்தகத்துக்கு பின்னால, பின் இணைப்பை அனுபந்தம் என்பார்கள். பின் இணைப்பு, அணு என்றால் பின். அனுபவம் என்பதற்கும் அதுதான் பொருள். அனுபவம் பின்னாலே வருகிற அறிவுதான் அனுபவம். இது இரண்டாவது அளவை கருதல், காட்சியை அடுத்து கருதல். காட்சி என்பது நேராக இருக்கிற பொருளை, எதிராக இருக்கிற பொருளை அறிவது. அனுமானம் என்பது மறைந்திருக்கின்ற பொருளை, இன்னது என்று அறிவதற்கு உதவுகிற கருவி அனுமானம். அடுத்து மூன்றாவது, காட்சி கருதல் உரை. மூன்றாவது உரை அளவை, உரை அளவை. இது முதல் இரண்டு அளவைகளாலும் அறிய முடியாத பொருள்களை அறிவதற்கு உதவுவது. முதல் இரண்டு அளவைகளாலும், காட்சியினாலும் கருதலினாலும் அறிய முடியாத பொருள்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கின்ற பொருள்கள் என்ன பொருள்கள் அப்படி இருக்கின்றன உலகத்தில்? காட்சிக்கும் புலப்படாமல் இறை இறைவன். வரலாறு எப்படி, ஹிஸ்டரி, வரலாறு. வரலாறு என்ன? அதைத்தான், அது இல்லை, அது கிடையாது. வரலாறு வரலாறு, அது அந்த வரலாற்று ஆசிரியர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் அந்த கல்வெட்டுகள், சாசனங்கள், ஓலைச்சுவடிகள் இவற்றை ஏதுவாக கொண்டு அந்த முன்னாலே நடந்திருக்கலாம் என்று உய்தறிகிறார்கள். அது அனுமானம் தானே, அது அனுமானம். இந்த இரண்டு அளவைகளுக்கும் எட்டாத பொருள்கள் இறைவன். இப்ப வினை, நம்முடைய வினை பயன் இருக்கிறது, வினை பயன் அதுதான் நமக்கு இன்பம் துன்பத்தை கொடுக்கிறது என்கிறார்கள். யார் கண்டது? அதை கண்ணால பார்க்க முடியுமா, அல்லது நம்மாலே கருதித்தான் உணர முடியுமா? இது ரெண்டுக்கும் அது புலப்படாது. அதை அறிவதற்கு உதவுகிற கருவி பெரியோர் எழுதி வைத்திருக்கிற உயர்ந்த நூல்கள், ஞான நூல்கள். நூல்களிலே சொல்லி இருக்கிறார்கள், நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய உள்ளொளியினாலே, யோக காட்சியினாலே கண்டு சில உண்மைகளை உணர்த்தி இருக்கிறார்கள். அந்த நூல்களை பயில்வதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுவோம் சில உண்மைகளை. அவையெல்லாம் உரை அளவையிலே வரும். காட்சிக்கும் கருதலுக்கும் எட்டாத புலப்படாத பொருள்களை அறிவதற்கு உதவுகிற கருவி உரை அளவை. அதை வடமொழியிலே ஆகம பிரமாணம் என்பார். ஆகமம் அதான் யோக காட்சி, காட்சிதான். நாலாவது நாலு வகை சொன்னேன் அல்லவா, வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி. அது என்ன சொல்லல, அது வருது நூல்ல. யோகத்தினால முக்காலத்தையும் அறிந்து சொல்லலாம் யோக காட்சியினால், அது காட்சி அளவு. ஆகமம், ஆகமம் என்பது இறைவன் அருளிய நூல்கள், வேத ஆகமங்கள், அவற்றை கொண்டு உணர்வது. இப்படி இந்த மூன்று முக்கியமான, இந்த மூன்று தான் முக்கியமான அளவைகள், காட்சி அளவை, கருதல் அளவை, உரை அளவை. சைவ சித்தாந்தம் இந்த மூன்று மட்டும்தான் கொள்ளுகிறது. இதற்கு மேலே பத்து அளவைகளை சொல்லுகிறார்கள் மற்ற தத்துவ நூலார்கள், பத்து வகையான அளவைகள். நாம் அவற்றையெல்லாம் மூன்றிலே அடக்கி விடுகிறோம். மூன்றே போதும், அதற்கு மேலே எங்கள் பிள்ளைகள் தாங்க மாட்டார்கள், மூன்று அளவைகளே போதும் என்று நம்முடைய முன்னோர்கள் மூன்றிலே அடக்கி வைத்திருக்கிறார்கள். எனவே அளவை காண்டல், கருதல், உரை. அடுத்து நாலாவது ஒரு அளவை, அபாவம். அபாவம், அபாவ பிரமாணம். அபாவம் என்றால் இன்மை, இன்மைங்கிற அர்த்தம் அவ்வளவுதான். இன்மை, இல்லாமை, இல்லாமை, அது ஒரு அளவை. அபாவம், அதற்கு உதாரணமாக இப்ப பனிக்காலம், பனியினால என்ன உண்டாகிறது? குளிர். பனி, பனியினுடைய இல்லாமை, பனியின்மை, பனியின்மையை வைத்து என்ன சொல்லிவிடலாம்? குளிர் இருக்காது என்று சொல்லுவது அபாவ பிரமாணம். ஒன்றினுடைய இன்மையை வைத்து இன்னொன்றினுடைய இன்மையை துணிவது, அதான் இன்மை அளவை. ஒன்றினுடைய இன்மையை கொண்டு, அதாவது இந்த பனி குளிர் எது காரணம் எது காரியம்? காரண காரியம். பனி என்பது காரணம், பனி என்பது காரணம், அதனாலே உண்டாகிற காரியம் குளிர். எனவே காரியம் இல்லை என்றால் காரணம் இல்லை, அதை மாற்றியும் சொல்லலாம். காரணம் இல்லை என்றால் காரியம் இல்லை, காரியம் இல்லை என்றால் காரணம் இல்லை. இரண்டுமே இன்மை அளவை தான், இரண்டுமே இன்மை அளவை அபாவம். இதை சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது? இதை எதை எதற்குள்ளே அடக்கி விடுகிறது? அனுமானத்திலே அடக்கி விடுகிறது, கருதல் அளவிலே அடக்கி விடுகிறது. எல்லாம் உயிர் அறிதல் தானே. பணி இல்லை என்றால் சரி, குளிர் இல்லை என்று நாம் உயிர் அறியலாம் இல்லவா? உயிர் அறிதல் அபாவம், அதை நாம் தனி பிரமாணமாக கொள்வது இல்லை, ஆனால் பிறர் கொள்ளுகிறார்கள். அடுத்த பிரமாணம் என்னது? அபாவம் பொருள். பொருள் என்ற ஒரு பிரமாணம், பொருள் அளவை. இதை வடமொழியில அறுத்தாபத்தி என்பார். இதற்கு என்ன உதாரணம்? ஒருவர் உண்ணாவிரதம் இருக்கிறார், ஒரு வாரம் ஆயிற்று, ஒரு மாதம் கூட ஆயிற்று உண்ணாவிரதம் இருந்து, உடம்பு கொஞ்சம் கூட வாடல. இது எதை காட்டுகிறது? அவர் மறைந்து உண்ணுகிறார். உணவு இல்லை என்றால், உண்ணவில்லை என்றால் மெலியாமல் இருக்க முடியாது. எல்லாம் எல்லாம் அனுமானம்தான், நாம் அதை அனுமானத்தில் அடக்கி விடுகிறோம். எனவே அறுத்தாபத்தி என்றால் இப்படி இல்லை என்றால் இது நிகழாது, இப்படி உண்ணவில்லை என்றால் இப்படி தடித்திருக்க முடியாது, இப்படி இல்லை என்ற இங்கனம் இல்லை என்றால் இது ஆகாது, இது நிகழாது என்று அறிவதுதான் அறுத்தாபத்தி. இங்கனம் இல்லை என்றால் இது நிகழாது. ஒரு நல்ல ஒரு மக்கான மாணவர் தேர்வு தாளில் நிறைய மதிப்பெண் வாங்கியிருந்தால் அதை வைத்துக்கொண்டு நாம் என்ன உயிர்த்தெறியலாம்? பார்த்து எழுதியிருக்கிறார் என்று அறிவதைப் போல. இதெல்லாம் எங்களுக்கு பழக்கமான இது அளவைகள். ஆசிரியர்களுக்கு பொருள் அளவை இதான் ஐந்தாவது அறுத்தாபத்தி. அடுத்த அளவை ஆறாவது ஒப்பு. ஒப்பு உவமை, ஒப்புமை, உபமானம் என்பார்கள். உவமை, ஒருவன் புலியையே பார்த்து அறியாதவன், புலியை பார்த்தறியாதவன் அவனிடம் சொல்லுகிறார்கள், புலி எப்படி இருக்கும்? பூனையை போல இருக்கும் என்று சொல்ல, ஓஹோ நான் போய் பார்த்து வருகிறேன் என்று காட்டுக்குள்ளே போய் அவன் திரும்பி வந்தானா இல்லையா? அந்த பூனை, அந்த விலங்கை பார்த்து இதுதான் புலி என்று முடிவு கட்டுவதை போல. அது ஒப்பு. அடுத்தபடியாக இப்படி ஆறு விதமான அனுமானம், ஆறு விதமான அளவைகள் என்பர். முதல்வரியில அளவை, அளவையாவது எத்தனை? காண்டல், கருதல், உரை, அபாவம், பொருள், ஒப்பு, ஆறு என்பர். இது ஒரு சாரார் கருத்து. அடுத்த அடியில் அளவை மேலும், இதற்கு மேலும் ஆறு போதாதான், அளவை மேலும் இன்னும் ஒரு மூன்று சொல்லுகிறார், இன்னும் ஒரு நாலு. மேலும் ஒளிவு, ஒளிவு அது எத்தனாவது? ஏழாவது. ஒளிவு இதை பாரிசேடம் என்பார்கள். பாரிசேஷம், பாரிசேடம், அதாவது மூன்று பேர் தங்கியிருக்கிற இடத்துல மூன்று பேர், பாரிசேஷத்துக்கு மூன்று பொருள் கட்டாயம் இருக்க வேண்டும். அந்த மூவரிலே அந்த அறையிலே ஒரு பொருள் காணாமல் போய்விட்டது என்றால் இரண்டு பேர் அதை எடுக்கவில்லை என்று நிச்சயமான பின் அதை வைத்து என்ன முடிவு பெறலாம்? மூன்றாவது ஆசாமி தான் கை வைத்திருக்கிறார், அந்த பொருளை எடுத்திருக்கிறார் என்று சொல்லுவது பாரிசேடம். என்னுடைய சிவஞான போதத்தில் இதற்கு ஒரு இன்னொரு உதாரணம் கொடுத்திருக்கேன். நான் நினைவிருக்க, கணவன் வீட்டில், ஒரு குடும்பத்தில் கணவன், மனைவி, ஒரு பையன். கணவன் அலுவலகத்துக்கு போய்விட்டான், மனைவி காய்கறி வாங்க காய்கறி மார்க்கெட்டுக்கு போய்விட்டார்கள், சந்தைக்கு போய்விட்டார்கள். ஆனால் வீட்டிலே தொலைக்காட்சி அந்த அது ஓடிக்கொண்டிருக்கிறது. உடனே அந்த வழியாக வந்த ஒருவர், வீட்டில் இந்த ரெண்டும் தெரிந்துவிட்டால், கணவன் மனைவி இல்லை என்று தெரிந்தால் பையன்தான் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஆசிரியர், தேடி வந்த ஆசிரியர் முடிவு கட்டுவதை போல. இது பாரிசேடம். இதையும் நாம் அனுமானத்தில் அடக்கி விடலாம். ஒளிபு, இது ஒளிபு ஏழாவது. அடுத்து என்ன? எட்டாவது உண்மை. எட்டாவது உண்மை. இதை வடமொழியில சம்பவம், அதாவது நூர், சம்பவம் உண்மை. இதற்கு எடுத்துக்காட்டு, அதாவது ஒரு தொகுதி பொருள், ஒரு தொகுதி பொருளை அறிந்து, அதாவது ஆயிரத்தில் நூறு அடங்கி இருக்கிறது. புத்தகத்தில் என்ன உதாரணம் போட்டு, உதாரணம் புத்தகத்தில் பாருங்க. முழு பொருளை தெரிந்தால் அந்த ஒரு சிறு பகுதி அடங்கி இருக்கிறது என்று குறித்து அறிதலாம். இப்போ ஒருவர் முதல் மாதத்தின் முதல் நாள் சம்பளம் 10,000 வாங்கி கொண்டு வருகிறார். கடன்காரன் நேரம் அங்கேயே வந்துடுறான், வட்டி வசூலிக்கு 1,000 ரூபா, இவரிடம் நிச்சயம் 1,000 ரூபா இருக்கு, 10,000 வாங்குறாரு, ஏன்னா 10,000 1,000 கட்டாயம் அடங்கி இருக்கிறது அல்லவா. எனவே இவரிடம் நிச்சயம் அந்த தொகை இருக்கும் என்று வந்து வாங்குகிறானே, அது அந்த உண்மை. ஒரு முழுமையிலே அந்த பகுதி அடங்கி இருப்பது, அதை நாம் அனுமானத்தில் அடக்கி விடுகிறோம். அடுத்து உண்மை. ஐதீகம். ஐதீகம், ஐதீகம் என்றால் வழக்கு, உலக வழக்கு தான். ஆமாம், மரபு, மரபாக சொல்றாங்க. இந்த மரத்துல பேய் இருக்கிறது, மரத்திலே பேய் இருக்கிறது என்று வழி வழியாக சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அதை வழி வழியாக நம்பிக்கொண்டு வருகிறோம் அல்லவா. அந்த முன்னோருடைய வழக்கை வைத்து, ஐதீகத்தை வைத்து அங்கே இருப்பதாக கொள்ளுவதுதான் அது ஒரு அளவை. இதெல்லாம் முக்கியமில்லாத ஒரு அளவைகள். ஐதீகம், ஐதீகத்தோடு இயல்பு என, இயல்பு அளவை, இயல்பு. இதை வடமொழியிலே சுபாவம், சுபாவ பிரமாணம், அதாவது சுபாவம். இயல்பு என்றால் மரம் என்ற சொல்லை சொன்ன உடனே, மரம் என்ற சொல்லை சொன்ன உடனே எது அந்த பொருள், மரம் என்ற பொருள் நமக்கு தோன்றுகிறது. மரம் என்று சொல்லை சொன்ன அளவிலே அந்த பொருள் நமக்கு தோன்றுகிறது. அந்த பொருளை உணர்த்தியது எது? அந்த பொருளை புலப்படாத, அந்த நேரே இல்லாத அந்த பொருளை நமக்கு உணர்த்தியது அந்த மரம் என்ற சொல். எப்படி அந்த சொல்லாலேயே அந்த பொருளை உணர்த்த முடிந்தது என்றால், அந்த பொருளை உணர்த்துகிற ஆற்றல் ஒவ்வொரு சொல்லுக்கும் இயல்பிலேயே அமைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்தந்த பொருளை குறித்த சொற்களுக்கு பொருளை உணர்த்துகிற ஆற்றல் இயற்கையிலே இயல்பாகவே அமைந்திருப்பதாக சொல்லுகிறார்கள். எனவே சொல்லை கொண்டு பொருளை உணர்வது அந்த இயல்பு அளவை எனப்படும், சொற்களை கொண்டு. எனவே இப்படி இயல்பு என நான்கு அளவை காண்பர் அவையிற்றின் மேலும் அறைவர். இந்த 10 போதாது என்று அவற்றுக்கு மேலும் சொல்லுவார் உளர். அவையிற்றின்னா அவற்றின்னு அர்த்தம். அவையிற்றின் மேலும் அறைவர். அவையெல்லாம் அவையெல்லாம் இந்த மூன்றிலே அடங்கிவிடும். அளவை காண்டல் கருதல் உரை என்ற இம்மூன்றின் அடங்கிடுமே என்று சொல்லி
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருமலை சிறப்பு. வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இனிமேல்தான் இனி நாம் நேயர்களை எங்கே அழைக்கிறோம் என்றால் திருமலைக்கு அழைக்கிறோம். திருமலைக்கு அழைக்கிறோம். திருமலை, இந்த திருமலைங்கிறது இப்ப நம்ம என்ன பேர் வந்துட்டு கேட்டா நம்ம திருப்பதியோட போட்டு, ஏன்னா நமக்கு அண்மையில இருப்பதுனால அது வேலூர் இந்த பகுதியில் உங்களுக்கு அல்லவா. நம்ம வேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினாலே திருப்பதி திருப்பதி திருப்பதி திருப்பதி அதிலே யோகம் பண்ணி விடுறாங்க. நம்ம பேருந்து எல்லாம் 4 மணிக்கு மேலதான், 4:30 மேலதாங்கிறாங்க. ஆனா அந்த பேருந்து விடிய விடிய போயிச்சு. ஆகவே திருப்பதி. ஆனால் நம்முடைய சேக்கலார் பெருமான் திருமலை என்று நமக்கு சொல்வது திரு கைலாயம். திரு கைலாயம் இப்பொழுது அண்மை காலமாக இந்த ஒவ்வொரு இடமும் அதனுடைய நால்வர் பெருமக்கள் எங்கெங்கெல்லாம் திருப்பாடல் அருள் செய்திருக்கிறார்களோ அந்த பாடல் பெற்ற படிகளை சென்று வணங்குதல் என்ற ஒரு முயற்சி இப்பொழுது அண்மை காலமாக நல்ல தலைத்திருக்கிறது. தமிழகம் எல்லாம் தலைத்திருக்கிறது, செழித்திருக்கிறது. அதுல இப்பொழுது அண்மை காலமாக மேலும் நம்முடைய தென்னாட்டு திருப்பதியில் மட்டும் இல்லாமல் வடநாட்டு திருப்பதிகளுக்கும் சொல்வது எது, காசி எங்க, ஹரித்வார் எங்கெல்லாம் போறது, இன்னமும் தாண்டி போயிட்டு இருப்ப கேதாரம் போறது, இன்னமும் தாண்டியது இமயமலை சொல்வது என்று. இந்த இந்த இந்த பட்டியல ரொம்ப அதிகமாக நம்முடைய தமிழகத்தில் இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஈரோடுல இருக்கிறவங்க அதிகம். ஆண்டுதோறும் போறாங்க, சிலர் 3 முறை 2 முறை போனவங்க எல்லாம் உண்டு. திருக்கோயிலாயிட்டு கொஞ்சம் கடினமானதுதான், ஆனால் அந்த யாத்திரை மேற்கொள்றாங்க. அப்படிப்பட்ட இப்பொழுது திருக்கயிலாயம், இதுதான் திருமலை சிறப்பு என்ற பகுதியிலே நாம் படிக்க போறோம். இப்பொழுது நாம் திருமலை சிறக்கத்தை சொல்வோம். நான் முன்னையே ஒரு நாள் சொன்னேன், பெரிய புராணத்துக்கு இருக்கின்ற பல்வேறு தனித்தன்மைகளிலே இதுவும் ஒன்று, இதுவும் ஒன்று. ஏனையோர் எந்த இலக்கிய பேராசிரியர்களுக்கும் இல்லாத சிக்கல் நம்முடைய சேக்கலாருக்கு தான் இருந்தது. எல்லோருக்கும் ஒவ்வொரு வரலாறு தான். பெருங்கதை என்ன, உதயனை பத்தி பேசிட்டு போக வேண்டியதான். ராமாயணம்னா ராமரை பத்தி பேசிட்டே போக வேண்டியதான். பாரதம்னா 100 பேருக்கு 5 பேருக்கு தகராறு, அண்ணன் தம்பி தகராறு, 5 பேரை வச்சு 100 பேரையும் பேசிட்டு போக வேண்டியதான். மணிமேகலைனா ஒரே ஒரு பெண்ணை பத்தி பேசிட்டு போக வேண்டியதான். சிலப்பதிகாரம்னா ஒரு செட்டியார் கோவலனை பத்தி பேசிட்டே போக வேண்டியதான். சிந்தாமணினா ஒரு ஜீவகன் அவனை பத்தி பேசிட்டு போக. ஆனால் பெரிய புராணத்துல 63 நாயன்மார்கள் இருக்கிறாங்க. இந்த 63 நாயன்மார்களையும் கட்டுக்கோப்பா அழைத்து கொண்டு போகணும். அதுல சிதறப்படாது, சிதறப்பட சிந்தாமல் சிதறாமல் சொல்றமே. இந்த பெண்கள் சொல்லுவாங்க, அரிசியே மற்றது என்ன, சிந்தாமல் சிதறாமல் எடுத்துட்டு போகணும் தெரியுதா, லட்சுமி இல்ல லட்சுமி இல்ல அப்படிமாங்க. அது மாதிரி சிந்தாமல் சிதறாமல் எடுத்துட்டு போகணும் என்றால் என்ன அமைப்பு என்றால் அது நடராஜ பெருமான் என்ற திருவருள். ஆதலால் ரொம்ப அழகாக எடுத்துக்கிட்டார் திருமலை சருக்கம். இப்ப எதுக்கு என்ன சம்பந்தம் இன்னு கேட்டீங்கன்னா, இப்ப 63 நாயன்மார்களையும் நாம் சொல்லணும் சொல்ல போற. இந்த 63 நாயன்மார்கள் எப்படி இந்த 63 எண்ணிக்கை வந்து, ஏன் 68 ஆகலையா, அல்லது 55 கூடாதா, 63 இருக்கு, அது 63 இருக்கிறத எப்படி சொல்ல போறார் அப்படின்னு கேட்டா, இதை முதல் முதல் சொன்ன பெரியவர் யார் அந்த எண்ணிக்கையோடு என்று சொன்ன சுந்தரர் பெருமான். சுந்தரர் யார், திருக்கையிலில் இருந்தவர். திருக்கையில் இருந்தவருக்கும் இந்த 63 பேருக்கு என்ன சம்பந்தம், அதை சொல்லுவதுதான் இப்ப திருமலை சருக்கம். அது சொல்லுவான் திருமலை சருக்கம். சுந்தரன் ஒருவருக்கும் இந்த 63 சொன்னதற்கு என்ன சம்பந்தம் என்பதை சொல்லத்தான் வந்தது இந்த அருமையான புராணம். ஆதலால் இப்பொழுது நேயர்களை திருமலை கழிக்கிறோம். திருமலை என்பது இங்கே திருக்கயிலாயம் என்பது. இப்ப எல்லோருமாக எங்கே சொல்றோம், இப்ப இப்ப அந்த எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டா சைனாக்காரங்க வசனத்துல இருக்கு. ஆனால் ஒரே ஒரு நிலை மட்டும் எல்லாரும் சொல்லுகிறார்கள், அதை பாராட்டணும். சைனாக்காரங்க வசத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு நம்ம இந்திய நாட்டுக்கும் அவ்வப்பொழுது ஏதேனும் கொஞ்சம் கருத்து வெத்துமே வந்தாலும் இந்த பக்தர்களை அழைத்து கொண்டு போவதில் எந்தவித தவறு நடக்கலையா, எந்தவித தவறு செய்யறது, அது மட்டும் எல்லாரும் சொல்றாங்க, எல்லோரும் சொல்றாங்க. போயிட்டு பக்தர்களை அழைத்து போய் மீண்டு வருவதில் ரொம்ப இதா இருக்காங்க, உறுதுணையா இருக்காங்களா. இந்திய நாட்டு எல்லையில போய் முடிச்ச உடனே இவர்கள் எல்லாம் அழைத்துக் கொண்டு போனா ஒரு இடத்துல தங்க வைத்து கொஞ்சம் குழு குழுவா பிரிச்சு 6 பேர் 7 பேர் அப்படி தனியா பிரிச்சு அவர்களை அழைத்துக் கொண்டு போகுது. அவங்க தான் போறாங்க மானசரோவர் அந்த இதுல இதுக்கும் கீழே போய் போறதெல்லாம் யாருக்கும் எந்த வித இடையூறு செய்யறதில்லை. அதை மட்டும் ரொம்ப அருமையா நாம் பாராட்ட வேணும். யாருக்கேனும் இடையில ஏதேனும் நோய்வாய்ப்பட்டு வந்துட்டா கூட அவர்களை தக்க முறையிலே பாதுகாப்போடு கொண்டு வந்து மீண்டும் அந்த குடிசை ஒரு இருக்கா அந்த இருக்கல கொண்டு வந்துருவாங்க. ஆதலால் ஐயா நீங்க பெருக்கையில் ஆகும் போறத ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் உடம்பு மட்டும் அந்த குளிரை தாங்க முடியாத அமைப்பு இருந்தால் போதுமே தவிர மற்றபடியெல்லாம் எந்த வித நமக்கு ஊறுபாடு உயிருக்கு ஊறுபாடு வராது என்று அருமை சொல்றாங்க. அந்த வகையில நாம் சிஷ்யனரை பாராட்டுவோம். அந்த வகையில இப்பொழுது நாம் திருமலைக்கு செல்கிறோம். இதோ இப்பொழுது கைலாயமலை. இந்த கைலாயமலையை பற்றி 3 பாடல் சொல்லுகிறோம். 3 பாடலும் கைலாயமலையை பற்றிய அருமையான சிறப்புடையது. பொன்னின் வென்றிரு நீர் புனைந்தன பண்ணும் நீள் பணி மால்வரை பாலது தன்னையார்க்கும் அறிவறியான் என்றும் மன்னி வாழ்க்கையிலை திருமாமலை. திருமாமலை திருமலை என்றார் பாட்டுல திருமாமலை என்று சொன்னார். திருமலை திருமலைன்னா என்ன அர்த்தம்? திரு இருக்கின்ற இடம் மலை திருமலை. இங்கே திரு என்று சொல்வது நாம் நினைக்கிற சாதாரண அர்த்தமா செல்வம் சொல்லுவோமே அந்த செல்வமும் வச்சுக்கலாம் தப்பு இல்லை. ஏன் கேட்டா பெருமான் எதை தருகிறான்னா ரெண்டும் தருவான். இம்மைக்கு ஏதுவாக இருக்கிற இம்மையே தரும் தோறும் கூடையும் ஏத்தலாமிடர் கடலுமாம் அம்மையே சிவ லோகம் ஆழ்வதற்கு யாது மையுறை இல்லையே என்று சொல்கிறார். ஆகவே இம்மைக்கு வேண்டிய செல்வத்தையும் அவன் தான் தருகிறான், அம்மைக்கு வேண்டிய வீடு பேற்றையும் அவன் தான் தருகிறான். எனவே வீடு பேரும் செல்வம் தான் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதாரமும் செல்வம் தான். எனவே இந்த 2 திருவையும் நல்கின்ற திருவாக இருக்கிறவன் தங்கியிருக்கிற மலை திருமலை. பெருமானை திரு என்று பல்லங்கள சொல்றோம். திருவே என் செல்லுமே தேனியே வானுவோ பெரும என்றெல்லாம் அப்ப சுவாமிகள். சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூட என் உள்ளம் குளிரும் நீ என்று சொன்னார். போற்றி என் வாழ் முதலாகிய பொருளை துணிவாசகர். இந்த உயிர்களுக்கு உயிர்கள் வாழ்க்கையினுடைய மூலமாக இருக்கிற பொருள் எதுன்னாரு? பெருமான் தான். பெருமான் தான் அவனின்றி ஓர் ஆணும் அசையார். ஆதலால் இந்த எல்லா உயிர்களுக்கும் மூலதனமாக இருக்கின்ற பொருளே பெருமான் தான். அது நம்ம அந்த வாழ் முதல்னு சொன்ன ஒரு அருமையான தொடருக்கு பாருங்க, அது திருவாசகத்துலதான் இருக்கு. ரொம்ப அற்புதமா இருக்கு. அது பூபாலத்துல மறுபடி மாசத்துல குடு நடுக்கும் போது நல்ல ஓதாமூர்த்தியில் பாடினாங்கன்னா ரொம்ப அருமையான அந்த குளிர் கூட போகுது. போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே உயிர் வாழ்க்கைக்கு வேண்டும் மூல காரணமாக இருக்கின்ற பொருளே போற்றி உனது மண்ணில் நான் வணங்குகிறேன் என்று சொல்றார். ஆகவே திரு என்பது இங்கு பெருமானை குறிக்கின்றது. அவர் வீட்டில் இருக்கின்ற இடம் மலை திருமலை என்று சொல்ற. அந்த திருமலை எப்படி இருக்கின்றார் நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ பொழுது மின்னால் நிற்கிறது. நம்ம அகக்கண்ணால் பார்ப்போம், புறக்கண்ணால் பார்க்க போறோமோ இல்லையோ தெரியல. அகக்கண்ணால் பார்ப்போம், அப்படி பார்க்க பார்த்தா அப்படியே தக தக தகதன்னு அப்படி இந்த பொன்மயமா இருக்கான். அந்த மேல பொன்மயமா இருக்கும். அந்த பொன்மயமா இருக்கிற மலையில என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல வெள்ள வெளியேன்னு இருக்கிற அந்த பனிக்கட்டி அப்படியே உடைஞ்சிருக்குமா, அப்படி உடைஞ்சிருக்கும். அதான் சொல்றாங்க அங்க போய் நம்முடைய புண்ணியம் இருக்கு சார் அப்படிங்கிறாங்க. என்னன்னா சில சமயங்கள்ல மலையே தெரியாதான், ஒரே பனிக்கட்டி மூடி இருக்குமா. 2 நாள் 3 நாள் 5 நாள் கூட இருப்பாங்களாம், அந்த பனிக்கட்டி அப்படியே மூடி இருக்குமா. இவங்களை அந்த உரிய நாள் ஆனவுடனே வாங்கன்றுவான், அழைச்சிட்டு வந்துட்டாங்கன்னு என்ன பார்த்தோம்? பனிக்கட்டி தான் பார்த்தோம், மலையே பார்க்கல சார், கொடுத்து வைக்கல அப்படின்னு. சிலர் போகின்ற பொழுது அந்த மாதிரி இருக்கிறது கொஞ்ச நேரம் அப்படியே கழிச்சு நல்ல வெயில் அப்படி லேசா அப்படி இப்படி வெளியே காட்டுமா, அடாடாடா இந்த பெரியா கைலாயமலை என்று கணக்குல போட்டுவாங்க. அதனால செல்கின்ற அத்தனை பேரும் அந்த மயில் மலையை பார்த்து என்ற ஐயம் ஐயமி. சிலருக்கு அது கிடைக்கின்றது, சிலருக்கு அது வெறும் பனிக்கட்டியோ விளையாடையோ இருக்கதான்னு தெரியும். ஆனால் இங்கே நம்முடைய சேக்கரா பெருமான் நமக்கு எல்லாம் அடித்துக் கொண்டு காட்டுவது இதோ பொன்மயமான மலை. அதுல அப்படியே அந்த வெள்ளி பனிமலையின் மீதுலவோம் என்று சொன்னாரே அந்த வெள்ளி பனிமலை, வெள்ளி அப்படியே அந்த வெள்ளையேன்னு பறந்துருக்குது. இது பார்த்தவன் எப்படி இருக்கான் அவருக்கு, இவர் சேக்கலா இருக்கு இவருக்கு என்று உள்ளத்திலேயே இருக்கிறது என்னன்னா, ஆடாடாடா இந்த பொன்மலை அந்த வெள்ளி வெள்ளையே இருக்க முடியாத அந்த பனிக்கட்டு மேல அப்படி இருப்பது எது போல இருக்குனாரு, அந்த வெள்ளையேன்னு இருக்கிறது மலை கூட திருநீர் அணிஞ்சிருக்குதுப்பா, திருநீர் அணிஞ்சிருக்கு. ஏன்னா திருநீர் எப்படி இருக்கும், வெள்ளையேன்னு இருக்கு. ஆக வெண்மையான பொருள் எதை கண்டாலும் அது எதுவாயிற்று, திருநீரா ஞாபகத்துக்கு. அதனால பொன்னின் வெந்திரு நீர் புனிந்தன பண்ணும் நீள்பணி பால்வரை பால் மால்வரை பாலது. அந்த பொன்மயமான மலையில இந்த பனிக்கட்டிகள் உறைந்திருப்பது அருமையா திருநீர் அணிந்திருப்பது போல இருக்கு. ஏன்னா அங்க இருக்கிற பெருமான் எப்பொழுதும் மறவாமல் திருநீர் அணிந்திருப்பான். ஒரு வளர் பவளமே நீ ஒளி நீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடைமே. ஆனா ஒரு வளர் பவளமே நீ ஒளி நீர் அணிந்திருப்பான் இந்த பெருமான். அதனால அவன் வீட்டில் இருக்கின்ற மலையும் இந்த அருமையான வெண்திருநீர் அணிந்தது போல இருக்கான். அப்படி அணிந்தது போல இருக்க தன்னை யாருக்கும் அறிவறியான். அப்போ இப்ப மலை எப்படி இருக்கிறது என்று கேட்டால் திருநீர் அணிந்த மலையாக விளங்குகின்றது. அந்த மலையில் தங்கி எழுந்து இருக்கின்ற பெரியவன் யார்னாரு? தன்னை யாருக்கும் அறிவறியான். அவன் யாராலும் இப்படிப்பட்டவன் தான் என்று அறிய முடியாதவன், அறிய முடியாதவன். சொன்னவனே சுந்தர தேவாலயம் ஞாபகத்துக்கு வரணும். இன்ன தன்மயன் என்று அறிவொன்னாயம்மானை. அவன் இப்படிப்பட்டவன் தான் என்று அறிய முடியாத இயல்பு. இன்ன தன்மயன் என்றறிவொன்னாயம்மானை. ஏழாம் திருமுறை. ஆறாம் திருமுறை இப்படியன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே. எங்கள் பெருமான் இப்படித்தான் இருப்பான் என்றோ, இந்த வடிவில் தான் இருப்பான் என்றோ, இந்த நிறத்தில் தான் இருப்பான் என்றோ எழுதி காட்ட முடியாதுப்பா. அப்ப சுவாமி இப்படியன் இவ்வண்ணத்தன் இந்நிறத்தன் என்று எழுதி காட்டோனாதே. எட்டாம் திருமுறை ஒரு நாமம் ஓருருவம் ஒன்று நிலார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெல்லேனும் கொட்டாமோ. இப்படி எல்லா பெருமக்களுமே அவன் இப்படிப்பட்டவன் சொல்ல முடியாது. அதனால தன்னை யாருக்கும் அறிவறியான் என்றும் மன்னி வாழ்கையிலை தேரு மாமலி மாமலை. அந்த பெருமான் எப்பொழுதும் நிலை பெற்றிருக்கிற இடம்தான் இதோ இந்த திருமலை அப்படிங்கிறார். அப்ப எதாரும் வழிபாடு செய்து கொள்றோம். என்னது அருமையான திருமலை, நம்முடைய பெருமான் அணிந்திருக்கிற மலை. அதில் மேல வெண்மையான பகுதியெல்லாம் அவன் அணிந்திருக்கிற திருநீர் போல இருக்கிறது. இதோ அதுக்கு மேல கொஞ்சம் பாருங்க, பெருமான் வீட்டில் இருக்கிறான். தன்னை யாருக்கும் அறிவறியான் அவன் தான் எப்பொழுதும் என்றும் அங்கே அழைத்திருப்பான். அப்ப மலையும் வழிபாடாயிற்று, மலை மீது இருக்கின்ற பெருமானும் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறது அல்லவா. சரி, இரண்டாவது பாட்டுல அண்ணல் வீட்டில் இருக்க பெற்றதாதலின் நன்னு மூன்று உலகும் நான் மறைகளும் என்னில் மாதவம் செய்ய வந்தெய்திய புண்ணியம் திறந்துள்ளது போல்வது. அப்புறம் பார்த்தார், இப்ப நீங்க எல்லாம் ரெண்டு வழிபாடு செஞ்சீங்களா? வழிபாடு செய்யும் மலையும் நல்லா தரிசனமாச்சு இல்ல? தரிசனமாச்சு. மலை மேல் இருக்கிற பெருமான் ஆமாமா தன்னை யாருக்கும் அறிவறியான் இதோ மேல இருக்கிறான். சரி, இந்த மலை எதனாலாயது அப்படின்னா எதனாலாயது? நல்ல அடுக்கடுக்கா இருக்கிற கற்களால் அப்படியே சூழ பெற்றிருக்கு. சிலவே கற்களாலானதான் மலை. அதுக்கு என்ன சார் பெரிய கேள்வி அப்படின்னு மூச்சு. கற்களாலான மலையில வந்து நீங்க உங்க மலை எங்க மலைலாம் இருக்கலாம். பெருமான் இருக்கிறானே அதுவும் திருமலைன்னு சொல்லப்படுது, அதனால எப்படி வந்து கற்களாலானதான் என்னமோ. பின்ன கற்களாலான ஒரு மலை இருக்குங்களா, அது எங்களுக்கு விளங்கலையே அப்படின்னு. நன்றா கொஞ்சம் அப்படி மனசை கண் மூடுங்களேன், கண்ணை மூடி அப்படி தியானித்து பாருங்களேன். என்னென்ன இன்ன தன்மையன் எந்தறி ஒன்னா எம்மான் இப்படியன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டுனாதவன் ஒரு நாமும் ஒருவரும் ஒன்றுமில்லாதவன் இப்படி எல்லாம் இருக்கின்றவன் இந்த மலையில வந்து தங்குறான். எதுக்கு தங்குறான்? எது தங்குகிறான்? அவன் காணாமே இருக்கட்டுமே, எப்படி வந்து மலையில தங்கணும்? எது தங்குறான் சாமி? என்ன நீங்களும் நாமளும் செய்த புண்ணியம் அவன் தங்கியிருக்கிறான் என்று. இல்லைன்னா அவன் தங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த உயிரில் செய்த புண்ணியத்தினாலே இந்த மலை மீது வீட்டிருக்கிறான். ஆதலால் இப்ப இந்த மலை எது கல்லாலானதல்ல, நாம் எல்லாம் செய்த புண்ணியத்தினுடைய வடிவம் அந்த மலையினர். புண்ணியம் திரண்டுள்ளது போல்வது, எல்லா உயிரிலும் செய்த ஒரு புண்ணியம் அது அப்படி எப்படி உருண்டு திரண்டு அப்படியே கைலை மலையாக இருக்கிறது. இந்த எண்ணம் கேட்கிறார் தவிர வேற யாருக்கு வராது. பக்தி சுவீனி சொட்ட சொட்ட பாடிய கவி விளவேன்னு அதுல எல்லாருக்கும் மலை எப்படி தோணும்னு கேட்டா, நன்னூலா போய் கேட்டோம்னா மலை எப்படி இருக்கும் சாமியினர்? பாத்தியாரெல்லாம் மலை மாதிரி இருக்கணும்னர். அது என்னது பாத்தியாரெல்லாம் மலை மாதிரி இருக்கணும்? ஒரு மலையை வந்து அளக்க முடியுமா? முடியாது. அது போல ஒரு வாத்தியாருக்கிட்ட எவ்வளவு அறிவு இருக்குன்னு அளக்க முடியுமா? அளக்க கூடாது இருக்கணும்னு முடியப்பா. அப்புறம் மலையை நீ அசைக்க முடியுமா? முடியாது. ஒரு ஆசிரியர் நல்ல தக்க முறையில் அவன் பணி செய்தான் உன்னை அசைச்சிட முடியுமா? இப்ப அழைச்சி விடுறான், டிரான்ஸ்பர் பண்ணி விடுறான். அப்ப பண்ண முடியாது. ஆகவே யாராலும் எந்த வகையினாலும் அவனுடைய அந்த கருத்துக்களை அசைத்து விட முடியாது. அவருடைய அந்த அறிவை அளக்கவும் முடியாது. அதுதான் மலைக்கலக்கணம். அளக்கலாக அளமும் பொருளும், புறக்கலாக நிலையும் தோற்றம், வரத்தினும் வளர்ந்தரும் அண்மையும் மலைக்கே. மலைக்கு சொல்லி இந்த மலையின் போல வாத்தியாருக்கணும்னு சொல்லி வச்சார். அவர் சொன்னதெல்லாம் இந்த மலை தான், கல்லு மலை தான். ஆனால் திருக்கைகளாய மலை எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, புண்ணியம் தீரண்டுள்ளது போல்வது. இந்த உயிர்களாகிய அத்தனை ஆன்மாக்களும் செய்த புண்ணியத்தின் திரட்சி தான் அந்த திருமலை. ஆதலால் தான் பெருமான் அதன் மீது வீட்டிருக்கிறான் என்று சொல்லி ரொம்ப அழகாக இந்த பகுதியை சொன்னார்.
4: நிலவும் எண்ணில் தலங்களும் நீரோழி, இலகு தந்தளிராக எழுந்ததோர் உலகம் என்னும் ஒளி மணி வள்ளி மேல் மலரும் வெண்மலர் போல்வதம் மால்வரை.
3: இது ஒரு அருமையான உருவம். இங்க ஒரு உருவம் செய்யறது, இந்த மாதிரி உருவத்தை நீங்க வேற எந்த நூலையும் காண்ட கேளாது. காரணம், இவருக்கு என்றிருக்கிற அந்த பக்தி திறமையினால. இதோ இப்பொழுது இந்த மலை முதல் முதல்ல சொன்னது என்ன சொன்னாரு, பெருமான் வீட்டில் இருக்க பெற்ற மலைன்னு சொன்னார் இல்லைங்களா. அது மேல இருக்கிற அந்த வெண்மையெல்லாம் திருநீர் போலன்னு சொன்னார். இரண்டாவது பாடல் என்ன சொன்னார், அது கல்லாலாய மலை அல்ல, உயிரல் செய்த புண்ணியத்தால் புண்ணியமே திரண்டுள்ளது அந்த மலை என்று சொன்னார். மூன்றாவது என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, அது ஒரு தாமரை. கைய திருமலை என்பது ஒரு தாமரை அப்படிங்கிற. தாமரைன்னா வந்து நிறைய இலையெல்லாம், தாமரை இலை இருக்குமல்ல, நிறைய தாமரை இலை கொடியெல்லாம் படர்ந்திருந்தால்தான் அதுல தாமரை பூக்கும், மலர் பூக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா. இங்க வந்து இப்ப கைலாய மலையை இங்க தாமரை பூன்னு சொன்னீங்கன்னா, சரிவுகள் எல்லாம் வேணுமே, நல்ல இலையெல்லாம் வேணுமே, அதுல என்ன பண்றதுங்க, எங்க அவருக்கு நினைவு போகுது பாருங்க, நினைவு போகுது பாருங்க. அப்படியா, ஆமா, தாமரை பூக்கணும்னா நிறைய நல்லா அந்த இலைகள் எல்லாம் படர்ந்து படர்ந்து இருக்கணும், அப்பதான் மேல தாமரை ஒன்று இந்த பிற பூக்கள் வரும். அது போல இங்கே நிலவும் எண்ணில் தலங்களும் நீடோழி, இலகு தந்தளிராக எழுந்ததோர். இங்கே பெருமான் எழுந்தருள் இருக்கிற பாடல் பெற்ற தலங்கள் இருக்கு பாருங்க, பாடல் பெற்ற தலங்கள், பாடல் பெறாத தலங்களும் இருக்கின்றன. ஆனா பெருமான் வீட்டிருக்கிறான். இந்த பெருமான் எங்கெங்கெல்லாம் வீட்டிருக்கிறார்களோ அந்த வீட்டிருக்கின்ற இடங்கள் எல்லாம், கோயில்கள் எல்லாம் இதழ்கள், இலைகள், இலை படர்ந்திருக்கிறான். இந்த இலைகள் மேலே அப்படியே தாமரை மலராக பூத்திருப்பது எங்கள் திருக்கைலாயம். அப்ப இலைகள் எவைன்னு கேட்டா, பெருமான் வீட்டிருக்கின்ற திருப்பதிகள் அத்தனையும் இலைகள். நீ ஏன் இந்த 230 நால்வர் பாடினது மட்டுமல்ல, எல்லாருமே நான் கூட சொல்றது உண்டு, இந்த மூவரால் பாடல் பெற்றதெல்லாம் நாங்க தரிசனம் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா திருவாசக திருத்தலத்துக்கு முற்படணும் சொல்லுது. திருவாசக திருத்தலம் போலாமே, இப்ப நீங்க பாடினார அருமையா. வேடம் புத்தூர் விட்டேர் அருளி, வேடம் புத்தூர்ங்கிற கொங்க இருக்குன்னு பாக்கணும், பாடினார அருமையா. வேடம் புத்தூர் விட்டேர் அருளி, வேடம் புத்தூர்ங்கிற அது எங்க இருக்குன்னு பாக்கணும். பல இடங்கள் சொல்றாரு, சில இடங்கள் நமக்கு தெரியும். கழுமலம் அதனில் காட்சி கொடுத்தும், ஐயார் அதனில் சைவனாகியும், துருத்தி தன்னில் அருத்தியோடிருந்தும் என்றெல்லாம் பாடாது. திருவாசக திருத்தலம் என்று கூட ஒரு பயணம் மேற்கொள்ளலாம். திருவாசகத்தையே சொல்லிட்டு போலாம், திருக்கோவையாரி சொல்லிட்டு போலாம், திறனையும் சொல்லிட்டே போய் திருவாசகத்தில் இருக்காங்க. திருவிசைப்பா திருத்தலங்கள் என்று கூட பார்க்கலாம். அதெல்லாம் பாக்குறது இல்ல, பாக்கணும், ரொம்ப அருமையா. அது சில தலங்கள் இதோட சேர்ந்திருக்கு, சில்லை வந்து எல்லாத்துலயும் சேரும். ஆனாலும் கூட சில தலங்கள், கங்கோட்டை சோழபுரம், திருலோக்கிய சுந்தரம் இருக்கு, திருப்பனந்தால இருந்து 3 மைல்ல, அது வந்து திருவசிப்பா பாடல் பெற்ற தலம். ஆனா திருவசிப்பா பாடல் பெற்ற தலம் பார்க்கலாம், பார்க்கவா இல்லை, நமக்கு நேரமும் மற்ற பொறுமையும் தான் இல்லை அப்படி. ஆகவே இந்த உலகத்துல எங்கெங்கெல்லாம் பெருமான் வீட்டிலிருந்தான அந்த இடங்கள் எல்லாம் அந்த இலைகளாக, எங்கள் திருக்கையிலாயம் அதன் மீது இருக்கின்ற தாமரை மலராக இருக்கின்றது என்று சொன்னார். இப்படிப்பட்ட அருமையான இடம் இது என்று சொன்னார். உடனே கேட்டா, அதுக்கு அடி தண்டு வேணுமே, தாமரை தண்டு வேணுமே அப்படின்னாரு. இந்த உலகம்ங்கிறது தான் தண்டு, இதுல இருக்கிற பாடல் பெற்ற அல்லது பாடல் பெறாத பெருமான் இருக்கிற இடங்கள் தான் இலைகள், அது மேல இருக்கிற அந்த மலர் தான் எங்க கையிலாயம். அப்ப உலகம் ஆகிய தண்டுல கோவில்கள் ஆகிய இலைகள் படர, மேல இருக்கிற தாமரை மலராக விளங்குவது என்னுடைய திருக்கையிலாயம். இப்ப இந்த 3 பாட்டும் தான் திருக்கையிலாயத்தை பற்றிய செய்தி. இனி இங்கே இருப்பவரெல்லாம் யார் யார் என்பதை பற்றிய செய்தி எல்லாம் போகிறோம். மேன்மை நான்மறைகளும் மேன்மறை நாதமும் இஞ்சயர் காண வீணையின் ஓசையும் காரதிர் தான மாக்கள் முழக்கமும் சாவில் தீர்வான துந்துவி ஆர்ப்பு மருங்கலாம். திருக்கையிலாயத்துல பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் நல்ல ஒளிகள் இருக்கு, நல்ல ஒளிகள் எப்ப பார்த்தாலும் இருக்கு. நம்ம சுந்தரமூர் சாமியோட யானை மேல போகின்ற பொழுது இதோ திருவஞ்சிக்கலம் இன்னும் கொஞ்சம் உயர்கிறார், இன்னும் உயர்ந்து போகிறார், இன்னும் உயர்ந்து போகிறார். இதோ திருக்கையிலேயே அணுகிறார். அணுகின்ற பொழுது ஒரே ஒலி எல்லாம் கேட்கிறார். அவரே பாடுகிறார்,
4: அறவோலி ஆகமங்கள் அறிவாரறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒலி இன்னலாம் வந்தது.
3: அந்த யானை வெள்ளை யானை அப்படியே கையிலே அணுகிறது. அணுகின்ற பொழுது அது வரைக்கும் அந்த ஒலி இல்ல. இப்ப அணுக அணுக அங்க இருக்கும் போல என்ன செய்யறாரு,
4: அற ஒலி ஆகமங்கள்
3: எல்லாம் அரகரா அரகரா அரகரா அப்படின்னு சொல்றாங்க. ஆகமங்களுடைய ஒலி, அப்புறம் இந்த தமிழ் மறையுடைய ஒலி எல்லாம் சேர்ந்து இருக்குதான்.
4: அற ஒலி ஆகமங்கள் அறிவாரறி தோத்திரங்கள்.
3: ஒரு அருமையான ஜனநாயகம் வச்சாருங்க. என்னன்னாரு, ஆமா எல்லாரும் சிவபிரான் படி சொல்ல முடியுமா, எல்லாரும் வந்து திருமுகாட்டுப்படை படி சொல்ல முடியுமா, எல்லாரும் திருப்பூர் படிச்சு தாய்மான படி சொல்ல முடியுமா. என்னது,
4: அறிவாரறி தோத்திரங்கள்.
3: அவரவரெல்லாம் ஒவ்வொரு ஆன்மா அங்க போச்சுன்னு வச்சுங்க, தனக்கு என்ன தெரியும், வேலனுக்கு அரோரா அல்லவா, பழனியாண்டவருக்கு அரோரா, அதெல்லாம் தோத்திருந்தேன்.
4: அறிவாரறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒளி இன்னலாம் வந்தெதிர்ப்பே
3: என்று சொல்லி அந்த கைலை நெருங்கின மாத்திரத்திலேயே இந்த ஒளிகள் எல்லாம் வந்தன. அது போல இங்கேயும்
4: மேன்மினான் மறைநாதமும்
3: ஒரு இடத்துல அருமையா வேதங்களுடைய ஒளி கேட்கும், இன்னொரு இடத்துல
4: விஞ்சயருக்கான வீணையின் ஓசையும்.
3: வீணை பெருமானுக்கு ரொம்ப உகந்த அந்த வாத்தியம் வீணை, அப்படிதானே. வீணை தரவி, வீணை தரவி, வேறு தோழிவங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. ஆனா எப்ப பார்த்தாலும் வீணுனா, கடைசி காலத்துல கூட இந்த ஊழியெல்லாம் ஒடுக்கும் போது கூட எம்மிரை நல்வியினை வாசிக்குமே அப்படிங்கிறது. இங்க பெருமான் எல்லாம் உலகத்தை ஒடுக்கணும் போது தன்னன் தனியா இருந்து எப்படி சார் போர் அடிக்காதான்னாரு, அடிக்காதுனர் கையில வீணு இருக்குது, ரொம்ப அருமையா வாசிட்டு பாரு, எம்மிரை நல்வியினை வாசிக்குமே என்று அப்புறம் தமிழ் சொல்றது. ஆகவே வீணை ரொம்ப அவருக்கு விருப்பமான ஒலிக்கருவி. ஆதலால் அந்த வீணை ஒலி
4: காரதிர் தான மாக்கள் முழக்கமும்,
3: யானையுடைய ஒலி, யானைகள் அங்கே நிரம்பிருக்கின்றன, அதனுடைய ஒலி. இவையெல்லாம்
4: வான துந்துவி ஆர்ப்பும் முழங் மருங்கலாம்,
3: வானத்தில் இயல்பாகவே இருக்கிற ஒலி. இவையெல்லாம் சேர கைலை மலை பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஒலிகளாக நிறைந்திருக்கும், ஒலிகள் நிறைந்திருக்கும். அதன் பிறகு
4: ஒரே தொகுதி என்ன இருக்கிறார், பணிவி தும்பில் அமரர் பணிந்து சூழ் அணித கோடி அணி மூடி மாலையும் புனித கற்பக பொன்னரி மாலையும் முனிவர் அஞ்சலி மாலையும் உண்ணலாம்.
3: ஒரே மாலைகளா இருக்குமா, இந்த மாலைன்னா நீங்க என்ன புவாலாகிய மாலை மட்டும்தான் நமக்கு தெரியும், மாலைன்னா தொகுதின்னு அர்த்தம். ஏன்னா பல மடல்களுடைய தொகுதி தானே மாலை, அது போல பலவற்றினுடைய தொகுதி. அந்த இரண்டு கைகளாகிய மடல அப்படியே கும்பினா மொட்டா இருக்குது இந்த மாலையும். ஒரே இந்த வரிசையில போறாங்களா, கியூல போறாங்களா, எல்லாரும் கிரீடம் அணிஞ்சிருக்கிறாங்களா. பார்த்தீங்கன்னா இங்க இந்த தேவரலை பாத்தீங்கன்னா ஒரே எல்லா கிரீடத்தினுடைய தொகுதியாவே இருக்கான், எல்லா இது கிரீடம் வச்சிருக்கேன் அந்த கிரீட மாலை. இப்படி மாலைகளாக காட்சியளிக்கின்ற கைலை எங்களுடைய திருக்கைலை என்று சொல்லி அப்படியும் பாராட்டினார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
5: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழமுத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
6: உலகளாம் உணர்ந்து ஓதக்கரியவன் நிலவலாவை நிர்வரி வேண்டியது அழகிச் சோதியன் அம்பலத்தாடுவான் மனசிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாமல்ல எம்பெருமானுடைய திருவடி கமலங்களை மனமொழி மீகளால் வணங்கி போற்றி வீற்றிருக்கின்ற ஆன்மீகச் செல்வாய் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முறையாக தெரிவித்து இன்றைக்கு திருவருள் பயனில் 3வது அதிகாரம் இருள் மல நிலை, அதில் எஞ்சிய 5 பாடல்களை நாம் பொருளோடு பார்க்க வேண்டும். சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஆணவம் என்பது மூலமலம் என்று குறிக்கப்பெறும். காரணம், உயிர் தான் தோன்றுகிற பொழுதே தன்னோடு உடன் இருக்கின்ற நிலையில் பெற்றது ஆணவம் என்ற குற்றம். உலகப் பொருள்களில் இறைவனைத் தவிர எல்லா பொருள்களும் குற்றங்களோடு சேர்ந்துதான் வாழ்ந்து பிறகு குற்றங்களை நீக்கிக் கொள்ளும். எனவே நாம் பொதுவா சொன்னால் தவறு செய்யாத மனுஷன் உண்டா கேட்கிறோமா இல்லையா? தவறு செய்யாத மனுஷன் உண்டான். எனவே இறைவனை தவிர இறைவன் ஒருவன் தான் தூய்மையானவன். எனவே உலகத்திலே இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் குற்றங்களோடு இணைந்து அதன் பிறகு குற்றங்களை நீக்குகிற பொழுதுதான் அதனுடைய பெருமை தெரிகிறது. செம்பொன்னாக இருந்தாலும் கூட அல்லது மாணிக்க கற்களாக இருந்தாலும் கூட அவற்றினுடைய குற்றங்களை நீக்குகிற பொழுதுதான் அவற்றினுடைய ஒளி நமக்கு கிடைக்கிறது, பெருமை கிடைக்கிறது. எனவே உயிர்ப்பொருளும் தான் தோன்றுகிற பொழுது குற்றமாயிருக்கிற ஆணவமலம் உடன் தோன்றுவதனாலேதான் அதனை மூலமலம் என்று குறிப்பிடுவார்கள். எனவே ஆணவம் என்று சொல்லப்படுகிற மூலமலமாக இருக்கிற அறியாமை அதனுடைய குணம் என்ன, அதனுடைய பண்பு என்ன என்பதைத்தான் மூன்றாவது அதிகாரமாக இருக்கிற இருள் மல நிலை. ஏனென்றால் இருள் என்பது நம்மிடத்திலே இருக்கக்கூடிய இறைவனுடைய ஒளியை மறைக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இருள். ஏன் அதற்கு இருள் என்று வந்து அறியாமை என்று சொல்லியிருக்கலாம், ஆணவ மலநிலை என்று தலைப்பு கொடுத்திருக்கலாம். இறைவனுடைய பெரும்புகளை முதல் அதிகாரத்தில் பார்த்தோம். இரண்டாவதில் அதனை அவன் இருக்கக்கூடிய இடமாக இருக்கின்ற உண்மை விளக்கத்தில் திருவதிகை மணவாசம் கடந்தார் சொல்லுவார், இறைவன் நடனமாடுகிற இடம் முதலில் ஆன்மாவின்தான் அது இடம் என்று குறிப்பிடுவார். எனவே இறைவன் இருக்கக்கூடிய இடம் நம்முடைய உயிர். அந்த உயிரில் இறைவன் இருக்கின்ற பொழுது அவனோடு நம்முடைய உயிரில் மலமும் கலந்திருக்கிறது. அந்த கலந்திருக்கிற பொழுது நம்முடைய உயிரில் கலந்திருக்கிற இறைவனாகிய திருவருளை இந்த இருளானது மறைக்கிறது. ஆக நம்மை அறிய விடாமல் இறைவனை போய் மறைக்க முடியாது, இறைவனை அதை மறைக்கிற சக்தி அதற்கு கிடையாது. ஆனால் நாம் அறிய முடியாத வண்ணம் நம்முடைய அறிவை அது மறைக்கிறது. நாம் அறிய முடியாத வண்ணம் நம்முடைய அறிவை அது மறைக்கிறது. எனவே அந்த அறிவை மறைப்பதும் நம்முடைய உலகத்திலே இருக்கக்கூடிய நாட்டங்களை அதிகமாக படுத்துவதும் அந்த ஆணவ மலத்தினுடைய நிலை என்பதனாலே இருள் என்று குறிப்பிடுகிறார். நம்முடைய அறிவை மறைக்கிறது, இறைவனுடைய திருவருளை தூய்க்க முடியாத வண்ணம் மறைக்கின்றது, முக்தி பெற்றினை அடைவதற்குரிய வழியை தேட முடியாத வண்ணம் மறைக்கிறது. இப்படி பல வழிகளில் மறைக்கின்ற காரணத்தால் எப்படி ஒரு பகல் நேரத்தை அல்லது ஒளி நேரத்தை இருட்டு மறைக்கிறதோ அதுபோல புற இருள் மறைக்கிறதோ அதுபோல அகையுருள் மறைப்பதற்கும் அது காரணமாக அமைகிறது. எனவே அதனை இருள் என்று சொன்னார். அதனுடைய நிலை என்பதுதான் இங்கே நாம் கூறப்படுகிற பத்து பாடல். அதிலே நாம் இன்றைக்கு ஆறாவது பாடலை பார்க்க வேண்டும். பன்மொழிகள் என் உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளார் தந்தது. உமாபதி சிவம் ஆணவ மலத்திற்கு கூட ஒரு இழிவு சிறப்பு உண்மையாக இலக்கணத்தில் குறிப்பிடுகிற வண்ணம் ஒருத்தர் கிண்டலா பேசுற மாதிரி. இப்ப எங்க பையங்கள்ட்ட சொன்னா சில நேரத்துல அவன் பாஷா அவனுக்கு தான் தெரியும், நமக்கு புரியாது. அதனால அவன் சொல்றதை நம்ம பல முறை கேட்டா தான் நமக்கு புரியும். ஒரு நாள் வகுப்பு கல்லூரியில முதல்வர் வந்துடணும், முன்னாடியே வந்தா தான் அந்த முதல்வர்னு அர்த்தம். ஏன்னா கல்லூரிக்கு முன்னாடியே வந்துடணும், இல்லைன்னா அது அவ தான் முதல்ல வரணும், கடைசியில போகணும், அப்பதான் அந்த கல்லூரியோ நிறுவனமோ நல்லா இருக்கும். ஆனா முன்னாடி வந்தோடனே சரி எல்லா வகுப்பு நடக்குதா அப்படின்னு சொல்லி ரவுண்ட்ஸ் வரணும். அது ஒண்ணுதான் ஒழுங்கான வேலை. அதை செஞ்சுட்டு வந்தா வர்றபோதே கடைசி ரூம்ல இருக்கிறவன் வராண்டாமா, நாம உடனே திரும்பி பார்த்து யாரும் நம்மள சொல்ல மாட்டான் பிரின்சிபால் ஆச்சே, அதனால பின்னாடி யாராவது அத்தியார் வருவான் அவனைத்தான் சொல்லுவான்னு சொல்லி நாம திரும்பி பார்த்தா ஒருத்தரும் வரமாட்டான். சரி நம்மளைத்தான் சொல்றான்னு சொல்லிட்டு வேகமா அவன் யாருன்னு கண்டுபிடிக்கன்னு போனா அந்த வகுப்பறைகளை போனா வராண்டான்னு மறுபடியும் சொல்லி வராண்டா நிக்காதேமா, அதான் வராண்டாவில் நிக்காதேன்னு சொல்றானா. இப்ப அவனை போய் நம்ம என்ன செய்யறது? ஒன்னும் செய்ய முடியாது. வராண்டான்னு சொன்னது மட்டும்தான் நம்ம கால விழுந்திருக்கோம். அவன் அதே வராண்டா நிக்காதே, வராண்டாவில் நிக்காதேங்கிறதுக்கு வராண்டா நிக்காதே அப்படிமா. ஒன்னும் செய்ய முடியாது, பேசாம வந்துட வேண்டியதுதான். போன பிறகு இந்த பெருசு வந்துட்டு போயிடுச்சும்மா, பெருசு வந்துட்டு போயிடுச்சும்மா. அதுபோல ஆணவ மலத்தை சொல்லுகிறவளும் உமாசிவான், இவர் எவ்வளவு பெரிய ஆடு பாரு, இறைவனுடைய திருவருளே நமக்கு கிடைக்க முடியாதபடி மறைச்சுப்படுறாரே, அதனால இருளார் தந்து அதுங்கிறார். இருளார் என்று ஆர் வீதி போடுறார். இருள் என்பது நம்மை மயக்கத்தை தரக்கூடிய ஒரு உணர்வு. ஆனால் அந்த ஆணவத்தை சொல்லுகிற பொழுது கூட கிண்டலாக, அதாவது மறைமுகமாக, இருளார் தந்தது. என்ன தந்தார்? அதான் இருளார் தந்தது. இருளார் என்றால் ஆணவம் தந்தது. அதனால அது ஒரு உயர்ந்த பொருள் என்று நினைக்கப்படாது. அது சில நேரங்கள் அப்பதான் அந்த தலைவர் வராரம்ம, தலைவர் வராருன்னா அவனுக்கு தலைவர் தான், உலகத்துக்கே தலைவர் கிடையாது, தலைவர் வராரு அப்படிமா. பன்மொழிகள் என்ன இருளை பற்றி என்ன சொல்லணும்? நமக்கு எதை தந்தது என்றால் உணரும் பான்மை தெரியாத நிலை, இறைவனுடைய திருவருளை உணர்கின்ற பக்குவத்தை, பான்மை பக்குவத்தை தரா தெரியாத பக்குவத்தை தந்து தெரியாத தன்மை, இறைவனுடைய திருவருளை அறிந்து கொள்வதற்குரிய தன்மையை தராததுதான் ஆணவத்தினுடைய ஒரே ஒரு வரியில் சொல்லக்கூடிய பண்பு. ஆனால் என்னத்துக்கே பலதரம் சொல்லிட்டு இருப்பானே, பன்மொழிகள் என் பலவாறு ஏன் சொல்ல வேண்டும்? அதனை பற்றிய விவரையா கெடுதலும் தெரியுது, கெடுதல் செய்யறத பல விதமா சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுத்துக்கிட்டு உமாபதி சிவத்துக்கே மனசு வர்ற பத்து பாட்டு இந்த ஆணவத்துக்கு சொல்லணுமா? அது ஆணவம் கெடுதலாச்சே, ஆணவம் தான் இறைவனுடைய திருவருளை வந்து தெரிய முடியாது மறைக்குது. அப்படி சொல்றதுக்கும் இறைவனை பற்றி சொல்வதற்கும் பத்து பாட்டு, ஆணவ மலத்தை சொல்வதற்கும் பத்து பாட்டா? சரி, இது எப்படியாவது ஒரு கீழே இறக்கணும்னு நினைக்கிறார். ஏன்னா கவிஞர் உமாபதி சிவம் மிகச்சிறந்த ஒரு கற்பனை வள்ளல் கவிஞர், எனவேதான் நெஞ்சு விழுத்துவது போன்றவற்றையெல்லாம் மிக அற்புதமாக எழுதுவார். எனவே அவர் தமிழ் வடமொழியோடு தமிழையும் நன்கு கற்றவர், இறைவன் திருவருளால் உணரப்பெற்றவர். எனவேதான் பன்மொழிகள் என் என்னதுக்கு பலவாறு அது சொல்லணும், பத்து பாடு என்னன்னு சொல்லணும் தன்மை. பன்மொழிகள் என் உணரும் பான்மை, இறைவனுடைய திருவருளை உணர்தல், உணர்தல் தான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர இதுதான் திருவருள் என்று சுட்டிக்காட்ட முடியாது. உள்ளத்திற்குள்ளே இறைவனுடைய திருவருளை சுட்டி காட்ட முடியாது, தான் சாமியினுடைய திருவருள். நாம உணர்ந்துக்கலாம், உணர்ந்து மற்ற சொல்ற அப்படியா அப்படின்னு கேட்டுக்குவான், நம்பவே மாட்டான். நீங்க வேணா சொல்லி பாருங்க, நாம ஒரு சாமியினுடைய திருவருள் கிடைச்சது, கோயிலுக்கு போனேன், ஒரு நல்லது நடந்தது அப்படின்னு ஒருத்தர் சொல்றோம்னு வச்சுங்க, அவன் ஏதோ நம்ம சொல்றது கேட்டுக்கிட்டு பானே தவிர அது உண்மைன்னு எவனும் நம்ப மாட்டான். அவனுக்கு வந்தாத்தான் அவன் நம்புவான். நம்ம போறான், அந்த கோயிலுக்கு போன சார் என்னுடைய வழக்கு தீர்ந்து போச்சு அப்படியா, ரொம்ப சந்தோஷம் கண்டுவான். அதுவே வழக்கு தீர்ந்து வச்சா என்ன வச்ச, வக்கீலுக்கு பணம் கொடுத்து வாங்கிச்சிருக்கான், இது இறைவன் திருவருங்கிறான் அப்படின்னு அவன் மனசுக்கு நினைச்சுக்குவான். அவனுக்கே ஒரு கஷ்டம் வந்து அந்த சாமியை கும்பிட்டு அதிலே அவனுக்கு தீர்ந்தால்தான் அவன் நம்புவான். எனவே என்னுடைய இறைவனுடைய திருவருளை சுட்டி காட்ட முடியாது, இறைவனுடைய திருவருளை அவரவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். அதனால்தான் உணரும் பான்மை சொன்னார். இறைவனுடைய திருவருளை உணர முடியுமே தவிர, ஆனால் இப்ப எவ்வளவோ தெரியும், மந்திரி வர்றதுக்காக இடத்த போறான், வழிய போறான், அடைச்சு போறான், அடைச்சு விட்டா நான் அவசரமா போயாகணும், வேறொரு வழியில வந்தா பஸ்ஸும் வரல ஒன்னும் வரல, திடீர்னு உட்காந்துக்கா யாரோ ஒருத்தர் வந்து என்ன சார் இங்க நிக்கலைங்க இந்த இடத்துக்கு போகணும், சரி ஏறிங்கிறோம் அப்படி ஏறிக்கலாம். நம்ம ஏறிட்டு வந்து அந்த இடத்துல இறக்கி விட்டோடனே வாட் ஆஃப் தேங்க்ஸ் நிச்சுன்னு சொல்லணும், கொண்டாந்து விட்டவருக்கு என்ன சொல்லுவோம், கடவுள் மாதிரி வந்து என்ன சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? முன்முன் தெரியாத ஒருவர் நாம துன்பப்படுற போது அந்த துன்பத்தை நீக்கி அந்த துன்பத்திலிருந்து ஒரு இன்பத்தை அடைவதற்கு வழி செஞ்சவரை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், கடவுள் மாதிரி வந்து செஞ்சீங்க சார், இதுதான் உணரும் பான்மை. கடவுளின் தன்மையை நாம் உணர முடியாது, முன்பின் தெரியாதவர் நமக்கு வந்து உதவி இந்த துன்பத்தை பத்துல போக முடியாத இடத்துக்கு கொண்டு வந்து விடுறாருன்னு சொன்னா அதுதான் நம்முடைய உணர்வு, இறைவனுடைய இப்படித்தான் இறைவன் உணர்வு செய்கிறார், உணரும் பான்மைத்து. என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய முக்கியமா சொன்னா, ஒரு முறை ராத்திரி 8 மணிக்கு என்னுடைய மகள் பெங்களூர் போறதுக்காக மைசூர் வண்டிக்கு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கு, அவங்கள டாக்ஸில என்னுடைய நண்பர்களுடைய கார்ல ஏத்திட்டு நான் 2-வீலர்ல போறேன். டூவீலர் போனா இயல்பா எந்த டிராஃபிக் இல்லாத இடம். பின்னாடி வந்த குட்டி அணைமா, அவன் என்னுடைய கண்ணாடி இடிச்சு நான் என்னுடைய ஸ்கூட்டர்ல கீழே விழுந்துட்டேன், அன்கான்சியஸ், கை ஒடிஞ்சு.

சித்தாந்தமும் திருமுறைகளையும் நாளும் ஓதிக்கொண்டிருக்கிற ஒரே காரணத்தால் எனக்கு வினை வந்து அனுபவிக்க வேண்டிய நான் அனுபவித்தாலும் அதில் என்னுடைய முழுமையான அனுபவத்தை தாங்கிக் கொள்வதற்காக முன்னே போக வேண்டிய டாக்ஸி என் பின்னே புறப்பட்டு வருகிறது என்று சொன்னால் இதுதான் இறைவனுடைய திருவருள். இதை என்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக உணர்ந்தேன். என்னுடைய வாழ்க்கை வரலாற்று பகுதியில் எழுதியும் வைத்திருக்கிறேன். இதுதான் இறைவன் நமக்கு காட்டுகிற திருள். அப்படியானால் அந்த பணியை நாம் கடைசி உயிர் போகும் வரை ஏன் அந்த பணியை செய்யக்கூடாது? இறைவனையினுடைய திருமுறைகளையும் சித்தாந்தங்களையும் போதிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதான். அதான் உணரும் பான்மை. இந்த உணர்தல் என்பது சாதாரண விஷயம் அல்ல. இறைவனுடைய திருவருளை நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் உணர்கிறோம், ஆனால் அதை வெளிப்படுத்திக் கொள்வதில்லை. காலையில எந்திரிக்கிறோம்னா இறைவனுடைய திருவருள் இல்லாமல் எந்திரிக்க முடியுமா? எத்தனை பேர் படுத்ததிலே போய் சேர்ந்தறேன், எத்தனை பேர் படுத்த படிக்க படுத்து சார் படுத்தாரு சார் என்னாச்சுன்னு தெரியல, எப்ப செத்தாந்தில முடிஞ்சு வச்சிருக்காங்கறான். காலையில் எழுவது கூட இறைவனுடைய திருவருள். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புங்கிறார் வள்ளுவர். அப்ப உறங்கி விழிக்கின்ற விழிப்பை தருவது கூட இறைவனுடைய திருவருள் தான். படுத்தபடியே போய் சேர்ந்துடலாமே, ஆனா அது சேர்ந்தா நல்லதுதான். நாலாஞ்சு ஹார்ட் அட்டாக்ங்கிறத சாதாரண கூட அதான் இறைவன் திருவருள் நோய். அது அப்படியே தப்புனவன அப்படியே போயிடணும். யாருக்கும் கஷ்டப்படவனா யார்ட்டையும் தண்ணி வாங்கி குடிக்க வேண்டாம், ஒன்னும் பண்ண வேண்டாம். டக்குன்னு வந்தோமா பேசணுமா படுத்து பேசிட்டே இருக்கும், போயிட்டு இருந்தோமா ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டாரு, முடிஞ்சு போச்சு விஷயம். என்ன நம்ம சொத்து சேர்ந்து வச்சிருக்கோம் அது தெரியாம வச்சிருக்கோம், எல்லாம் தெரிஞ்சதுதான். வீட்டுக்கு தெரியாமையா செய்ய முடியும்? அதெல்லாம் சரிதான். இப்ப உணரும் பான்மை அன்புகூர்ந்து நான் சொல்லுவது அதுதான். திருவருட்பை நமக்கு சொல்லுவது இறைவனுடைய திருவருள் நம்முடைய நம்முடைய உயிரில் கலந்திருக்கிறது, அறிவுருவமாக கலந்திருக்கிறது. அந்த அறிவு என்ற ஒன்றினால் ஞானத்தை பெற்றிருக்கிறாம் அல்லது அறிவை பெற்றிருக்கிற நாம், ஆய்ந்து அறியக்கூடிய பொது அறிவை பெற்றிருக்கிற நாம், பகுத்தறிவை பெற்றிருக்கிற நாம், நம்மை இயக்குகிறவன் இறைவன்தான் என்று உணர வேண்டாமா? அதுதான் உணரும் பான்மை. உணரும் பான்மை தெரியாத தன்மை, அது தெரியாத வண்ணம் நம்மிடத்திலே அறியாமை மறைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே பன்மொழிகள் என் உணரும் பான்மை தெரியாத தன்மையினர். அறியாமையில் அறியாமைனா கூட இன்னும் சொல்ல போனா நம்ம இடத்துல இருந்து அறியாது இல்லாதது அறியாது, அறியாதுன்னா நமக்கு தெரியாதுன்னு அர்த்தம். அறியாது என்றால் எனக்கு இது வேற தெரியாதுங்க, இப்ப தாங்க தெரியுதுன்னா அறியலைன்னு அர்த்தம். இங்க என்ன எழுதுறாரு? தெரியாதுங்கிறார். எது தெரியலன்னா கண்ணுக்கு கண்ணாடி போட போறோம், அவர் தெரியுதான்னு கேட்கறானா இல்லையா? எழுத்த பார்த்து கண்ணுக்கு கண்ணாடி போட போறோம் சார், அவன் எழுத்த பார்த்து தெரியுதான்னு கேட்கறான். அந்த எழுத்துல எழுத்து அங்க இருக்கு, அது உனக்கு தெரியுதான்னு கேக்குறான். நம்ம கண்ணுக்கு அது தெரியல சார், கடைசி வரி மட்டும் என்னன்னு தெரியல, கம்பா இருக்கணும். அப்ப இருக்கிறது தெரியாது, அதுதான் உள்ளத்தில் இருக்கிற இறைவன் தெரியாது. இருக்கிறான் இறைவன், அறியாதுன்னா கூட முன்பின் இல்லாது அறியாதுன்னு சொல்லலாம், பழக்கம் இல்லாதுன்னு சொல்லலாம். எனக்கு அறியாது சைக்கிள் ஓட்ட தெரியுமானா அறியாது, சைக்கிள் ஓட்ட அறியாதுதான், அது தெரியாதுன்னு சொல்லுவோம். தெரிஞ்ச மாதிரி இப்ப மட்டும் தெரியாது மாதிரி, நேற்று பூரிக்கு போட்ட கதை சொன்ன அது மாதிரி தெரியாது தெரியாது. இருக்கிறதை நாம் வைத்ததை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது நம்மிடத்திலே இருக்கிறது. அதை தெரியாத தன்மை இருளார் தந்தது. உள்ளத்திற்குள்ளே இருக்கிற இறைவனுடைய அருளாற்றல் நம்மிடத்திலே இருக்கிறது, அதுதான் நம்முடைய சிற்றறிவாக இருக்கிற நிலையை தந்தது. அந்த சிற்றறிவினால் நிச்சயம் அறிந்து கொள்ள முடியும், ஆனால் அறியாத தன்மையை தருவது எது என்றால் இந்த ஆணவம் தான் மறைக்கிறது, நம்மளை தெரியவிடாமல் மறைக்கிறது என்று பொருள் சொல்றாங்க. இப்ப பன்மொழிகள் என் உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளார் தந்தது. சரி, இருளார் தந்தது என்று சொன்னால் அந்த ஆணவமலமே இல்லைன்னு வச்சுங்க, அதனால என்ன நமக்கு என்ன? ஆணவமலமே இருக்கிறதுனால தானே மறைக்குதுன்னு சொல்றோம். ஆணவமலமே இல்லைன்னு வச்சுங்கோ, ஆணவமலை என்ன துன்பம் இல்ல? ஆமா, நேர இறைவனுடைய திருவிழா பண்ணலாம்ல, அப்ப நமக்கு வர துன்பத்துக்கெல்லாம் காமனும் நம்முடைய அறியாது தானே, அறியாத துன்பம் தானே. இருளின்றேல் துன்பியன், அந்த இருள் என்ற ஆணவ மரம் இல்லை என்றால் துன்பம் ஏது? அறியாத தன்மையினாலேதான் நமக்கு துன்பம் வருகிறது. அப்ப இருளின்றேல் துன்பியன், துன்பம் இல்லை. அது இல்ல, அது ஆணவத்தாலெல்லாம் துன்பம் இல்லைங்க, அது உயிருக்கு ஒரு இயல்பு. இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டியதுன்னு பல மதத்தார் சொல்றாங்க. இவர் என்ன கேட்கிறார்? அஞ்சா ஆறாவது பாட்டுல அந்த இருள் தான் நமக்கு அறியாமையை தந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். சரி, அந்த ஆணவ மலம்னு ஒண்ணு வேணாம் இல்லையா, நீ ஏயா அதை பத்தி பேசிட்டு இருக்க, இப்ப ஆறு பாட்டு முடிஞ்சு போச்சு, இனி ஆணவ மலம் இல்ல அப்படின்னு வச்சுக்கோ, அதனால இல்லைன்னே வச்சுக்கோ. இல்லைங்க, துன்பத்துக்கு அதான் காரணம் அப்படின்னா இல்லை, ஆணவமே கிடையாது. உடனே அவர் கேட்கிறார், ஆணவ மலம் இல்லை என்றால், அறியாத தன்மை இல்லை என்றால் எப்படி துன்பம் வந்தது?

0: நாம குழந்தையை பெற்றெடுக்கிறோம், அந்த குழந்தையினால் இன்பம் கிடைக்கும் என்பதனாலதான் குழந்தைய சொல்றோம் இல்லைங்களா. சொல்றோம் நம்ம கொல்லிபுறதுக்காக ஒரு பிள்ளை வேணும் சொல்றானா இல்லையா. ஒரு தாய் குழந்தை இல்லைன்னு தாளாற்றாளாம். அது தாளாற்ற பொழுது அது ஒரு விஷயம் சொல்ற. நம்ம சில நேரத்தை பிள்ளைங்க நம்ம வீட்டுல ஒன்று ரெண்டு இருக்கும், இப்பெல்லாம் ஒண்ணுதான் இருக்கு அது வேற. இப்ப நாளெல்லாம் எங்க தாயாருக்கு ஏழாவது பிள்ளை, ஏழு பிள்ளையும் அந்த அம்மா ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகாம வீட்டிலேயே பெற்றாங்க. இப்ப எல்லாம் மாத்திரத்து போய் எல்லாம் சரி அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆக குழந்தை ஒன்று ரெண்டு இருக்குன்னு வச்சுங்க, அந்த குழந்தைகள் லீவுக்கு பாட்டி வீட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க, இருக்கிறவெல்லாம் சனி எங்க இப்படியும் ஒரு வேலையும் செய்ய முடிய முடியாதுன்னு தாய் திட்டிட்டு இருப்பான் பிள்ளைகளையே. என்ன இந்த அநியாயம் பண்ணது, ஆட்ட முடிவு பாருங்க, சும்மா எங்க பார்த்தாலும் குப்பையை போட்டு பெருக்கிறதுக்கே நம்ம வரி வச்சாரு பிள்ளைகளா. இது எல்லாம் நட்சத்திர கொடுக்கள், பத்து பிள்ளை இருக்கிற இப்ப யாரும் திட்ட மாட்டாங்க, ஏன்னா அவன் திட்டிடுவான் அந்த பிள்ளை திட்டிடுவான். பத்து பிள்ளை இருக்கிறவங்க அந்த காலத்துல திட்டுவாங்க, இந்த பிள்ளையா, ஐயோ பிள்ளைகளா நட்சத்திர கொடுக்களா இருக்கியா அப்படிங்க. அந்த பிள்ளைய நாளும் வெளியே தாய் வீட்டுக்கு போயிடுச்சு, இவளும் வீட்டுக்காரன் தான். அப்போ ஒரு தாய் பாராளாம், கூட்டி வைத்த வீட்டிலே குப்பை போட பிள்ளை இல்லையே. ஒரு தாயினுடைய தாளாட்டுல கூட்டி வைத்த வீட்டிலே குப்பை போட பிள்ளை இல்லை. அந்த குப்பை போட கூட ஆள் இல்லைன்னு குழந்தையினுடைய நினைவு வருமா. என்ன இருந்தாலும் இந்த பிள்ளைய அங்கங்க சேர்ந்தாலும் அது ஒரு மாதிரி தான், இப்ப வெறிச்சோடி கிடக்கு என்று சொல்லுகிறோம் இல்லையா. அப்ப இன்பமும் துன்பமும் நாம் நினைப்பது போல சில நேரங்களில் இன்பமாக இருக்கும், சில நேரங்களில் துன்பமாக இருக்கும். அந்த துன்பம் கூட நமக்கு இன்பமாக சில நேரத்தில் வரும். அதனால துன்பம் எப்படி வருவது அப்படின்னு கேட்கிறார். இருள் இன்றேல் துன்பு என், துன்பம் ஏன் இல்லையா. துன்பம்னு வர்றதுக்கு காரணம் ஆணவம் இல்லை, அறியாம இல்ல, அது உயிருடைய மனுஷன் சொன்னா இன்பம் துன்பமும் இருக்கும் சார், அது உயிருடைய இலக்கணம். பிரமதத்தார் என்ன சொல்றாங்க, அது உயிருடைய இலக்கணம். உயிரின் இலக்கணம் அது இல்ல, உணர்தல் தன்மைத்து தான். உயிர் என்பது உணர்தல் தன்மைத்து. செனாவரையர் உரை எழுதுவார், உயிர் என்பது எத்தைது என்ற வினாவிற்கு உயிர் என்பது உணர்தல் தன்மைத்து என்று எழுதுவார். எனவே உயிரினுடைய இலக்கணம்னா பிறர் சொன்னா கேட்டுக்கிறது, அதான் உயிர். உயிரினுடைய இலக்கணம், உயிரினுடைய தன்மை. இப்ப தண்ணீர்னா அதனுடைய தன்மை குளிர்ச்சியா இல்லையா, தீயின்னு சொன்னா அதனுடைய தன்மை என்ன, சுடுதல் வெப்பம். அது மாதிரி உயிருக்குரிய இலக்கணம் பொது இலக்கணம்னா உணர்தல் தன்மைத்து, யார் சொன்னாலும் கேட்டுக்கணும். இறைவன் சொன்னாலும் கேட்டுக்கணும், ஆன்மா மாயை சொன்னாலும் கேட்டுக்கணும், ஆணவன் சொன்னாலும் கேட்டுக்கணும். அது உயிரின் தன்மை, உணர்தல் தன்மை. அப்ப துன்பம் இன்பம் என்பது உயிருக்கு இயல்பு இல்லை. ஆனா இயல்புன்னு சொல்றான் சில பேர், இல்லைங்க உயிருக்கு இயல்பே துன்பத்தை அனுபவிப்பதும் இன்பத்தை அனுபவிப்பதும். சரி அப்படியே வச்சுக்கோ. உயிருக்கு இயல்பு இன்பமும் துன்பமும் என்றால், உயிருக்கு இயல்பேல் இன்பமும் துன்பமும் இருக்கும் என்றால், இப்ப இன்னைக்கு எங்களுக்கு திராட்சை பழத்துல ரசம் கொடுத்தாங்க, வாத்தியார் ஐந்தனால வீட்டுல கிடைக்கலன்னா கூட சித்தாந்தம் இதெல்லாம் தரும். அதனால சேர்த்த வீட்டுல அது எதிர்பார்த்தா ஊரெல்லாம் இப்படி தின்னுட்டு ஊத்து சாப்பிட்டு இங்கேயும் வந்து இப்படியே என்ன பாடப்படுத்துறீங்களேன்னு சொல்றது உண்டு சேர்த்து. அப்ப ஊரெல்லாம் போற போது அந்தந்த வசதி கிடைக்கும் வச்சுங்க. இப்ப திராட்சை ரசத்தை பிழிந்து விட்டால் திராட்சை தோல் நமக்கு பயன்படாது, அதுவும் அழிஞ்சு போயிடும். திராட்சை பழம் சாரோடு இருக்கிற பொழுதுதான் பிரிட்ஜில் வச்சுக்க முடியும். திராட்சை பழம் இருக்கிற பொழுதுதான், சாறு இருக்கிற பொழுதுதான், அதனுடைய தன்மை இருக்கிற பொழுது அந்த பழமும் இருக்கு. தன்மை எடுத்துட்டோம்னா பழமும் அழிஞ்சு போயிடுது. அப்படியானால் உன் உயிருக்கு இன்பமும் துன்பமும் அதனுடைய குணம் என்றால், தண்ணீருக்கு எப்படி குளிர்ச்சி இருக்கிறதோ, எப்படி தீக்கு வெம்மை இருக்கிறதோ, அதுபோல இருந்து குளிர்ச்சி அதனை நீக்கிவிட்டால் எப்படி அதனை உடைய பொருளும் நீங்குகிறதோ, அதுபோல இன்பமும் துன்பமும் இறைவன் திருவருளால் நம்மிடத்தில் இருக்கிற துன்பம் நீங்கி விடுமானால் இந்த உயிரும் அழிந்து விட வேண்டும். உனக்கு இந்த உயிருக்கு துன்பம் வந்து இயற்கைன்னு வச்சுக்கோ, இயல்புன்னு சொன்னா இறைவன் திருவருளால் உனக்கு என்ன கிடைக்குது, துன்பத்தை முற்றியில துன்பத்தை நீக்கிறார். துன்பத்தை நீக்கிட்டா உயிரும் போயிடணுமா இல்லையா. ஆனால் உயிர் என்றைக்கும் அழியாது. ஆக ஒரு குணம் போனால் குணத்தை உடைய குனிப்பொருளும் அழியும். குனிப்பொருள் இருந்தால்தான் குணம் இருக்கும், குணம் இருந்தால்தான் குனிப்பொருள் இருக்கும். அப்ப குணத்தை நீ நீக்கி விடுவாயானால், குனியை குணப்பொருள் நீக்கினால் குணமும் நீங்கிடும். அதான் சொல்லும்ல, இப்ப நாமளே நடந்துகிட்டு இருக்கோம், அப்ப நம்முடைய குணத்தை இங்க வீட்டுல ஒருத்தர் வீட்டுக்காரர் இருக்காரு, நம்ம நம்மளே வச்சுக்கோமே, நம்ம எப்ப பார்த்தாலும் குறை சொல்லி திட்டிக்கிட்டே இருப்போம்னு வச்சுங்க. நம்ம போய் சேர்ந்து கண்ணாடி பெட்டியில போய் எல்லாம் போய் சேர்ந்தாச்சு, இந்த மனுஷன் இருந்தா ஏதாவது கத்திக்கிட்டே இருப்பாரு, கத்தும் போச்சு அவரும் போயிட்டாரு சொல்றமா இல்லையா, கத்தும் போச்சு அவரும் போயிட்டாரு. இனிமே எப்படி யாருமே இது மாதிரி கத்த போறா? கத்துற போது துன்பமா தான் இருந்திருக்கும். இப்ப அந்த கத்துற ஆள் இல்லைன்னு அந்த அந்த கத்திட்டே இருக்கிறது இல்லைங்கிறது நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அது அப்ப குணம் போகிற பொழுது குணத்தை உடைய குணிப்பொருளும் குணத்தை உடைய பொருளும் அழியும். அப்படியானால் இந்த துன்பம் ஆணவத்தால் வருகிறது என்று நாம் சொன்னோம். அதை ஏற்றுக்கொள்ளாத பிரமதத்தார் ஆணவம் என்று ஒன்று இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கண்மத்தையும் ஆயையும் ஏற்றுக்கொள்வார்கள், ஆணவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆணவத்தை ஏற்றுக்கொள்ளாத மதத்தார் அது ஆணவம் தனிப்பொருள் அல்ல, அது தனி ஒரு குணம் அல்ல, அது அதனால் வருகிறது துன்பம் அல்ல. துன்பங்கள் எல்லாம் உயிர்கள் அனுபவிக்கக்கூடிய அவற்றினுடைய இயல்பு என்று சொல்வார்கள். இந்த இயல்பு என்ற கருத்தை மறுப்பதற்காக உமாபதி சிவம் சொல்றார், இயல்பு என்று உயிர் இயல்பேல் அது உயிருடைய இயல்பாக இருக்குமானால் போக்கும் பொருள் உண்டே ஒன்றா போக்கும் அந்த எழுவா இங்க துன்பம் இருளின்றே துன்பு ஏன் இருள் இல்லாதென்றால் துன்பம் ஏன் துன்பம் தான் எழுவா இங்க இருள் ஆடவுள்ள எதுக்காக துன்பம் வருது அப்படின்னா ஆனா துன்பம் வந்து உயிருடைய குணம் யா அப்படின்னா அப்ப உயிருடைய குணம் என்றால் உயிருடைய துன்பமாயிருக்கிற அந்த குணத்தை இறைவன் திருவருள் ஒன்று போக்குமானால் போக்கும் பொருள் உண்டேல் போக்குகின்ற பொருளாக இருக்கின்ற இறைவனுடைய திருவருள் இருக்குமானால் எப்படியாவது திருவருள் போக்குது. எதை போக்குது? துன்பத்தை போக்குகிறது. துன்பத்தை போக்கினால் அந்த துன்பத்தை உடைய நீ சொல்லுவதுபடி துன்பத்தை உடைய இயல்பை உடைய அந்த குணத்தை உடைய குடிப்பொருளாக இருக்கிற உயிரும் போகணுமா இல்லையா? போகலையே. அப்ப அது இயல்பு அல்ல. எது இயல்பு அல்ல? துன்பம் இயல்பு அல்ல, துன்பம் அறியாமையால் வருவது. ஆக இந்த பாட்டில் அவர் சொல்லுவது நமக்கு வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பங்கள் நம்முடைய அறியாமையால் பழைய வினையின் அடிப்படையில் வருவது. இருள் இந்தியல் துன்பியன் பொருளை நன்றாக பார்த்துக்கொள்ள, துன்பியன் உயிர் இயல்பேல் உயிர்க்குரிய இயல்பான குணம்தான் துன்பத்தை அனுபவித்தல் என்றால் போக்கும் பொருள் உண்டேன், அந்த துன்பத்தை போக்குவதற்குரிய பொருளாக இறைவனுடைய திருவருள் உண்டேல் ஒன்றாக போம். அப்ப துன்பமும் போகும், துன்பத்தை உடைய உயிரும் போம், ஒன்றாக போம். உயிர் போகாது, உயிர் நிலையான. ஆதலால் அறியாமையால் தான் துன்பம் வருகிறது. ஆசு ஆதியேல் அனைவ காரணம் ஏன்? இப்ப அவங்க கேட்கிறான், இது நம்முடைய அனாதியாக பற்றிருக்கக்கூடிய ஆணவத்தால் தான் துன்பம் வருகிறது என்றால் அப்ப அனாதியாக இருக்கிற ஆணவத்தினாலதான் துன்பம் வருது அப்படின்னு சொன்னா மலம் என்பது அனாதிதானா என்பதை நிறுவுக அப்படிங்கிறார். அப்ப இந்த அறியாமை என்பது அனாதியாக, நான் நேற்றே உங்களுக்கு விளக்கம் சொன்னேன், அனாதி என்பது வேறு, ஆதி என்பது வேறு. அனாதி என்பது எந்த இப்ப நம்முடைய சைவத்தை தோற்றுவித்தது அனாதி, யாரும் தெரியாது, அது எந்த காலத்துல தோன்றியது என்று தெரியாது, அதனால அனாதி என்று சொல்லுவோம். அந்த நமக்கு முன்னாடி பதிவு சுவாசம் அனாதி அப்படின்னு படிச்சிருக்கோம். அனாதி ஆசு அனாதின்னு நாம படிச்சிருக்கோம். சில பேர் என்ன சொல்றாங்க, இல்ல அது ஆதியானது, ஆதினா இடையிலே வந்தது என்று அர்த்தம். அப்ப இடையிலே வந்து இந்த அறியாமை வந்தது என்றால் ஆசு ஆதி, ஆசு ஆதியேல் குறட்பா எட்டாவது குறட்பா ஆசு, ஆசுன்னா இந்த ஆணவம் என்ற குற்றம். ஆதி ஏல் அனாதி இல்ல, ஆதினா இடையில வந்தது, ஆதி ஏல் இடையில் வந்தது என்றால் காரணம் என்? அப்ப அனாதி இல்லாமல் ஆதியாக வந்ததுன்னா அந்த ஆணவத்துக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் சொல்லணுமா வேண்டாமா? பழைய காலத்திலிருந்து வந்துச்சுன்னா வந்துருச்சு, சரி ரைட். இப்ப இடையில இந்த துன்பம் வருகிறது என்று சொன்னால் இடையில வந்தா அது காரணம் சொல்லணுமா இல்லையா? ஆனா ஆசு அனாதியேல் காரணம் என், முத்து நிலையும் பேசாதகவும் பிணி, அந்த முத்து நிலையிலும் கூட ஆணவம் அங்கே வந்து பற்ற வேண்டும். ஏனென்றால் இடையிலே வந்துகிற வந்து பற்றுகிற ஆணவ மலம் இப்ப நாம பெத்த, இது பெத்த நிலை, முத்தி பெத்தம் ரெண்டு தானே, பெத்தம்னா உயிரோட நாம் உடம்பில் வாழுகிற நிலைக்கு பெத்தம்னு பேர். அதாவது இறைவன் நம்மிடத்திலே இருப்பது பெத்தம், நான் விளக்காதான் சொல்லுவேன். இறைவன் நம்மிடத்திலே இருப்பது பெத்த நிலை. இப்ப நம்ம இடத்துல இருக்கான், நமக்கு தெரியல, அவன் நம்ம இடத்துல இருக்கான், நாம அவனிடத்துல போய் சேர்ந்தா அது புத்தி, அவன் நம்ம இடத்துல இருக்கிறது பெற்றான். அவனிடத்துல நாம போய் சேர்றது முத்தி. எப்படி சேருவோம்? நம்மிடத்தில் இருக்கிற இறைவனை உணர்ந்து நம்மை மறந்து விட்டு அவனை மட்டும் நினைப்போம். அவன் நம்மகிட்ட இருக்கிறாங்க, இப்ப தெரியல சார். தெரியாத போது என்ன பண்றோம்? நாம தான் பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கோம். தெரிஞ்சிருச்சு, இப்ப நம்ம இங்க வந்திருக்க எல்லாருக்கும் தெரியுது, நாம நடக்கல, இறைவன் திருவருளால்தான் நடக்குதுன்னு இந்த அறைக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் நமக்கு தெரியுது. அப்ப நமக்குள் தெரிஞ்சதுனால என்ன பண்றோம்? அவனை மனதால் திருவாச தேவார பாடல்களால் பாடி தனித்து பார்க்கிறோம். அந்த தனித்து பார்க்கிற பொழுது நம்மை மறக்கிறோம். பூஜை பண்றது சுண்டல் வந்துருச்சான்னு கேட்கப்படாது. பூஜை பண்ணது பேப்பர்காரன் வந்துட்டான் பாருன்னு கேட்கப்படாது. அப்ப என்ன? அது வெறும் வழிபாடுன்னு அர்த்தம். நம்மை மறந்து வழிபாடு செய்தால் தன்னை மறந்து இறைவனை மட்டும் நினைக்கிறோம் என்பது பொருள். அப்படி இறைவனை மட்டும் நினைத்து நினைத்து நினைத்து நினைத்து கடைசியில் அவனோட போய் சேர்ந்தால் நாம் சேர்ந்துருவோம். சேர்ந்தால் அதற்கு முத்தி என்று பெயர். இப்ப அவன் நமக்கு தெரியாம வந்து சேர்ந்தது முத்தி, தெரிஞ்சு நாம் அவனை அவன் நம்மை தெரியாமல் வந்து சேர்ந்தது பெத்தம், நாம் அவனை தெரிந்து போய் சேர்ந்தால் முத்தி. இதான் விளக்கம். நம்ம ஒண்ணு பெத்தம் முத்தி ஏதாவது சொன்னா கவலைப்படப்படாது. இந்த சித்தாந்த சொற்கள் எல்லாம் எளிய சொற்கள் தான். அதுக்கு வட சொற்களா இருக்கிறனால நமக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுது, வேத ஒண்ணும் இல்ல. சித்தாந்த சொற்கள் எல்லாமே பொருளோடு கூடிய எளிய சொற்கள் தான். அது கொஞ்சம் வடமொழி கலந்து இருக்கிறதுனால நமக்கு அது கொஞ்சம் ஏதோ மாதிரியாச்சு. படிக்கிற போது பெத்த நிலை முத்தி நிலை, அது என்ன பெத்த நிலை அப்படின்னு சந்தேகம். வேற ஒண்ணும் இல்ல, இறைவன் நம்மோடு கலந்து நமக்கு தெரியாமல் இருந்து நாம் இப்பொழுது வாழுகிற நிலைக்கு பேர் முத்து. அப்ப முத்தியிலும் பெத்தத்தில இடையில வந்து சேருது. நான் முத்தியிலும் இடையில வந்து சேரணுமா இல்லையா? ஏன்னா அது வந்து நீ வந்து ஒரு இடையில வந்ததுன்னு சொல்ற, ஆசு ஆனா ஆதி ஏல் இடையில வந்ததுன்னு சொல்ற. அப்ப இடையில வந்து சொன்னா அது காரணம் சொல்லணும். சரி, இன்னொரு விதத்துல கேள்வி கேட்கிறேன். காரணம் சொல்றது மட்டுமல்ல, அப்ப முத்தி நிலையில அது வந்து சேரணுமா இல்லையா? முத்தினாவே அது அடங்கினாத்தானே முத்தி? முத்தினாவே ஆணவம் அடங்கினாத்தானே முத்தி? அப்புறம் எப்படி மருந்து சேரும்? மருந்து சேர்ந்தா மறுபடியும் இங்க வந்துட வேண்டியதா? நான் தப்பா சொன்னேன், ஒரு குறிப்புக்கா சொன்னேன். சுந்தரம் சாயனார் ஏன் வந்து பறந்தார்? அவரு இறைவனிடத்துல பக்கத்துல போயிட்டார் இல்லைங்களா? பக்கத்துல இருந்து நஞ்ச கொண்டு வந்து கொடுத்து ஆளாள சுந்தரர்னு அவருக்கு பேர். ஆனா என்னாச்சு? மறுபடியும் நமக்கு இந்த மூல வாசனை வரும். மூல வாசனை வரும். அந்த மூல வாசனை வந்தோடனே அவர் பூ பறிக்கிற போது கொஞ்சம் திரும்பிட்டார். அதனால சிவபெருமான் பார்த்தான், இந்த திரும்புறது மாதிரியான வாழ்க்கை, இதுக்கு உரிய இடம் வேற எந்த நாடும் கிடையாது, தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டுல போய் பறறானார். காதலுக்கே சிறப்புடையது எது? தமிழ்நாடு தான். ஏன்னா காதல் ஒரு பொருள், இலக்கணத்திலேயே அகப்பொருள் என்று ஒன்று உண்டு. தமிழ்நாடு வந்தார் மூல வாசனை வந்ததுனால வந்துட்டார். அப்ப வந்தாருன்னு சொன்னா இடையிலே முக்தியிலே இருக்கிற பொழுது ஆணவந்தா இல்லை, அது மூல வாசனை பழக்க தோஷம். ஒரு தான் சொன்னா தெரியும். ஒரு தரம் மூல வாசனை உண்டு, அது வராம இருக்கிறதுக்கு தான் சிவாய் நம்ம சொல்றோம். நமச்சிவாய் சொல்றோம், நாம என்னதான் இறைவனை நாம் நினைத்திருந்தாலும் நமக்கு சில நேரத்துல பழக்க தோஷம் மூல வாசனை நம்மளை வந்து இடையூறு செய்யும். அந்த நேரத்துல அந்த மூல வாசனை வர வந்துச்சுன்னா சிவாய நம்ம சிவாய நம்ம சொல்லணும். சொல்லிட்டா அந்த வாசனை நம்ம நீங்கலாம். ஒரு தரம் பழக்க தோஷம் மூல வாசனை வரும் அப்படின்னா, ஒரு தரம் டூர் போறதுக்காக எங்க மேலச்சூர் இது மயிலம் மாவட்டத்தில் ஒரு 15 வருஷம் வேலை பார்த்தேன். அங்கேருந்து டூர் போறதுக்காக நாங்கள் தேக்கடிக்கு போனோம். நடந்த கதை, தேக்கடிக்கு போனோம். தேக்கடிக்கு போனால் அந்த நாங்கள் பக்கத்தில் பாண்டிச்சேரி, அதில் மனுஷன் தண்ணி குடிக்கிறதான் பார்த்துருக்கோம், யானை தண்ணி குடிக்கும் நாங்கள் எங்கே தேக்கடியில். அதை பார்க்கணும்னா அது நடு இங்கே கரைக்கெல்லாம் வராதுங்க, நடுவில் போட்டில் தான் போகணும். சரின்னு போட்டு கேட்டால் அன்னைக்கு இந்த போட்டு ஓட்டுறவங்க எல்லோரும் லீவ் வரல, போட்டு மட்டும் நிக்குது, போட்டை அதை காசு கொடுத்து வாங்குறவன் இருக்காரு. என்ன சரி, என்ன சார் பையன்லாம் சொல்றான் சார், எப்படி போயிட்டான் சார் ஆகணும், நாங்க போய் கேட்கணும் சார். அந்த பயலுக்கு போய் அந்த ஆளை போட்டு, சார் உங்க மோட்டர் ஓட்டுற ஆள் மாதிரி தான் எங்க மோட்டர் வேனையும் ஓட்டி வந்த டிரைவர் இருக்கார், அவருக்கு மோட்டார் ஓட்ட தெரியும், அதனால அவரை வச்சு ஓட்டிட்டு போறேன் சார். இந்த படகுக்கு எவ்வளவு ரூபா கட்டணும் சொல்லுங்க, நாங்க கட்டிடணும், எதா ஆகி போச்சுன்னா நீங்க அதை எடுத்துங்க அப்படின்னு அவங்க கையில இருக்கலாம் போட்டு கட்டிட்டு எப்படியோ ஒரு படகை வாங்கி இந்த டிரைவரையும் ஏத்தி அதை உட்கார வச்சு எங்களையும் ஓட்டிட்டு போயிட்டேன். பாதி தூரம் போன உடனே ஒரு இடத்துல ஒரு பய சொன்னா, சார் இந்த இடத்துலதான் போன வாரம் ஆக்சிடென்ட் ஆகி இந்த படகுல இருந்தவெல்லாம் கீழே விழுந்து மூழ்கிட்டாங்கன்னு சொன்னான்னா இந்த டிரைவர் சும்மானே இருக்கணும், சும்மா இருக்காம உடனே அவன் பார்த்து, என்ன சார், நான் இல்லப்பா நீ ஓட்டப்பா ஒண்ணுமில்லப்பா, என்ன போன வாரம் நடந்த ஆக்சிடென்ட் பத்தி சொல்றாரா பையன், அட அல்ல இல்ல போப்பானா, எதையோ பிடிச்சான் வண்டி நின்று போச்சு, படகு நின்று போச்சு. இப்ப நம்ம மூல வாசனையில பாக்கணும், படகு நின்று போச்சு, எப்படியாவது பாப்பான, ஒண்ணும்ல சார் நாலு பேர் இறங்கி தள்ளுங்க சார் போயிடும்னா. நாலு பேரு என்ன அர்த்தம் அது? இதை விட மூல வாசனைக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டாம். ஏன்னா அவனுக்கு என்ன பழக்கம், தள்ளு என்ன வச்சுனா தள்ளுன்னு. ஏன்னா இப்ப நம்ம வந்து தண்ணியில வந்து இருக்கிறோம், ஓட்டுறோம் படக, இப்படி அது வந்து தடுக்கும் சார். இயல்பா நம்முடைய பழக்க தோஷம் நம்மளை வந்து தடுக்கும். அப்ப இடையில வந்து இருக்குன்னு சொன்னா முத்தியில வரணுமா இல்லையா? நாம இப்படி எல்லாம் உலக வாழ்க்கையோடு நினைச்சு சித்தாந்தம் படிச்சீங்கன்னா சித்தாந்தம் ரொம்ப ஈஸி, நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஆகிய பாலகுஷாம்பாள் கடம்பவனேசுருடைய திருவருளினாலே உண்மை விளக்கம் என்கின்ற இந்த ஞான சாத்திரத்திலே 15வது பாடல் முதலாக இப்பொழுது பாடம் சொல்லப்படும். ஞான நூல்களை கேட்பது, சிந்திப்பது, தெளிவது, நிட்டகூடுதல் என்று 4 வகையாக சொல்லப்படும். எதை கேட்கின்றோமோ அதுக்கு தக்கவாறு பயன் உண்டாகும். எதை பற்றி சிந்திக்கிறோமோ அதுக்கு தக்க பயன் உண்டு. எதை தெளிகின்றோமோ அதற்கு உண்டான பயன். எதை பற்றி ஆழ்ந்து, அதான் சிந்தித்த இது என்கிட்ட கூடுதல், எதை பற்றி ஆழ்ந்து விடுகிறோமோ ஒரு பொருளிலே அதுக்கு உண்டான பலன். இப்படி எல்லாவற்றிலும் உண்டு. அது உலகியலை பற்றி எப்படி கேட்பது, சிந்திப்பது, தெளிவது, நிட்ட கூடுதல் வேறு. சிவத்தை பற்றி கேட்பது, சிந்திப்பது, தெளிதல், நிட்ட கூடல் என்று 4. இப்பொழுது நாம் செய்வது சிவத்தை பற்றி. சிவத்தை பற்றி கேட்கிறோம், சிந்திக்கிறோம், தெளிகிறோம், பிறகு நிட்ட கூடுதல். நிட்ட கூடுதல் மெல்ல வரட்டும். நிட்ட கூடுதல்னா உங்களுக்கு விளங்கி விளங்காமல் இருக்கும். அதனால ஆழ்ந்ததையானம் அது வந்து இந்த 4க்கும் பயன் உண்டு. கேட்டல் சரியே, சிந்தித்தல் கேட்டலுடன் சிந்தித்தல், சிந்தித்தல் கிரியே, தெளிதல் யோகம், நிட்ட உடல் ஞானம். கேட்பது சரியே, சிந்தித்தல் கிரியை, தெளிதல் யோகம், நிட்ட கூடுதல் ஞானம். கேட்பதற்கு கேட்பதே சரியே, கேட்பதே சரியே. அப்படின்னா அதனுடைய உயர்வு எவ்வளவு பார்த்துப்பா. சரியை தொண்டு கிரியை யோகம் ஞானம்னு கேள்விப்படுறோம் அல்லவா. சரியைக்கு சாலோகம், கிரியைக்கு சாமீபம், தெளிதலுக்கு சாரூபம், நிட்ட கூடுதலுக்கு வந்து சாரூபம் சாயுச்சியம். இப்படி சரியகிரிய யோக ஞானங்களுக்கு பயன் சொல்லுவது போல கேட்டல் சிந்தித்தல் தெளித நட்ட கூடலுக்கும் பயன். கேட்டல் சரிய, இது என்ன சரியன்னு கேட்டா இதுதான் ஞானத்தில் சரிய. சாதாரண சரிய இல்ல. இப்ப சாதாரண சரியன்னா சமய தீட்சை பெற்றவா காலையில ஸ்நானம் அருட்டானம் முதலானவற்றை முடித்துக் கொண்டு அதற்கு மேல மலர் பறித்தல், திருவலகிடுதல், விளக்கிடுதல், தூபமிடுதல், பாடுதல், புலர்வதன் அழகிட்டு மெழுக்கு விட்டு பூமாலை புனந்தேத்தி புகழ்ந்து பாடுதல், இது சரியே சரியையா? இப்ப இந்த ஞான நூலை கேட்கறது சரியேனா இது ஞானத்தில் சரியே. ஒவ்வொன்றிலும் 4 இருக்கு, அது பின்னாடி வருது நோச்சுங்க. சரியையில சரியை சரியே, சரியையில் கிரியே, சரியையில் யோகம், சரியையில் ஞானம், கிரியையில் சரியே, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம், யோகத்தில் சரியே, யோகத்தில் கிரியே, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம், ஞானத்தில் சரியே, ஞானத்தில் கிரியே, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இப்படி இந்த 4 16 இருக்கிறது. இந்த 4 16 நன்னாங்கு 16 இருப்பதுல இப்ப இந்த ஞான நூலை கேட்பது எதுன்னு கேட்டா 13வது படிது. அந்த 3 12 போயிருதா, இப்ப இது 3வது ஞானத்தில் சரியை, இது 13வது படி. இந்த ஞானத்தில் சரியையில் நின்றவர் தான் அப்பர், ஞானத்தில் கிரியையில் நின்றவர் சம்பந்தர், ஞானத்தில் யோகத்தில் நின்றவர் சுந்தர், ஞானத்தில் ஞானம் மாணிக்கவாசகர். விளங்குதா? அதனால இப்ப இந்த உண்மை விளக்கம் முதலான சாத்திர நூல்களை கேட்பது சரிய, ஞானத்தில் சரி, சாதாரண சரியே இல்ல, ஞானத்தில் சரி. அதில் என்ன இதுல விஷயம் என்று கேட்டால், உலகம் முழுவதும் தத்துவமே, உலகம் முழுவதும் தத்துவ பொருளே. தத்துவ பொருள் என்று சொன்னால் மண் முதலாக நாத முடிவாக, அவ்வளவுதானே உலகமே. மண் முதலாக நாத முடிவாக உள்ள 36 தத்துவங்கள். இந்த 36 தத்துவங்களை உணர்ந்து இந்த தத்துவங்கள் எல்லாம் அல்ல வந்து நீங்கி, தத்துவங்கள் நாமல்ல வந்து நீங்கி, தத்துவங்களை கடந்தவன் சிவன் என்று உண்ணி, சிவத்தோடு நாம் கலப்பதுதான் உண்மை என்று எண்ணி வருகின்ற நிலைதான் தத்துவ காட்சி. தத்துவ தரிசனம், தத்துவ காட்சி, தத்துவ ரூபம் என்றெல்லாம் பின்னாடி அதெல்லாம் என்ன வரைய, அவர் அது என்ன பெரிய கடல் போல கிடக்குது. இந்த தத்துவங்களை உணர்ந்து கொண்டாத்தன், தெரிஞ்சு கொண்டாத்தன், ஒவ்வொரு தத்துவம் விளவுதானா இந்த தத்துவம் நாம் அல்ல என்று நீங்குவதற்கான முயற்சிகள் கூடும். ஆனா தத்துவங்களில தான் இப்ப நம்முடைய வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம பிறந்து வாழ்ந்து முடியறதெல்லாம் தத்துவங்கள் தான். இந்த தத்துவங்களுடைய உண்மையை தெரிந்து கொண்டு இந்த தத்துவங்களை எப்படி நீக்குவது என்பது தெரிந்து கொண்டு தத்துவங்களிலிருந்து நீங்குவது, தத்துவங்களிலிருந்து நீங்குவது, தத்துவங்களிலிருந்து நீங்கினாத்த முத்தி, தத்துவங்களிலிருந்து நீங்குதல் முத்தி. இப்ப இதை கேட்கும் போதே நீங்கிற மாதிரி எல்லாம் வந்துடும், கேட்கும் போதே நீங்கிற மாதிரி எல்லாம் வந்துடும். அப்புறம் அதை கடைபிடிக்கும் போது சுத்தமாக நீங்கிவிடும். அதனாலே நினைத்ததனையில் தவறாமல், நிலைத்த புத்திதனை பிரியாமல், கனத்த தத்துவமுற்று அழியாமல், கதித்த நித்திய சித்தடைவா சொன்னார், கனத்த தத்துவமுற்று அழியாமல், தத்துவங்களுக்குள்ளேயே கட்டுப்பட்டு கிடந்து பரப்பரப்பிலே பூந்து அழிந்து போகாமல். தத்துவங்களிலே இப்ப கர்மேந்திரியங்களை பத்தி சொன்னோம், பூதம் ஐந்து, பூதங்கள் ஐந்து, புலன்கள் ஐந்து, ஞானேந்திரியம் ஐந்து, கண்மேந்திரியம் ஐந்து, அந்த கரணம் நாலு, பூதம் அஞ்சு, புலன் அஞ்சு, ஞானேந்திரியம் அஞ்சு, கண்மேந்திரியம் அஞ்சு, அந்த கரணம் நாலு, ஆக 24. இந்த 24 ஆன்ம தத்துவம். இப்ப கண்மேந்திரியங்களை பத்தி சென்ற பாடத்துல வந்தது, அது கண்மேந்திரி என்றால் வாக்கு, பாதம், பாதம் பாணினா கை, அப்புறம் குதம் என்பது எருவாய், உபத்த என்பது கருவாய், ஆக இந்த அஞ்சும் கண்மேந்திரியம் என்று பெயர். அதற்கு மேலே தொழிற்பொறிகளின் செயல் நிகழுமாறு வாக்கு ஆகாய இடமா வந்து வசனிக்கும். இந்த வாக்கு செவி, வாக்கு, பாதம், பாணி, குதம், உபத்த இவைகளுக்கெல்லாம் அது தானே செயல்படுவதில்லையா, அதுக்கு இந்த பூதங்கள் உதவி செய்துங்கிறார். தானே இந்த வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபத்தவைகள் தானே செயல்படுவதில்லை, அது செயல்படுவதற்கு இது துணையா இருக்குதுங்கிறார். இது துணைன்னா வாக்கு ஆகாய இடமா வந்து வசனிக்கும், வாக்கு வசனிப்பதற்கு ஆகாய பூதம் துணையாச்சு தான். வாக்கு வசனிக்கிறது இப்ப இது ஆகாசத்துலதான் பண்ணிக்கிட்டு இருக்குது. வாக்கு ஆகாயம் இடமா வந்து வசனிக்கும், கால் போக்காரும் காற்றிடமா புள்ளி, கால் போக்குவரத்து இருக்குது பாரு, இதுக்கு துணை வாயு பூதம் வசனித்தருக்கு, ஆகாய பூதம் போக்குவரவுக்கு, காற்று வாயுபூதம் துணை, வாயுபூதத்துலதான் போக்குவரத்து இருக்கு, அந்த வாயுபூதம் துணை செய்யலன்னா போகாது, கால் போகாது, எட்டி வைக்காது. இதெல்லாம் நமக்கு தெரியாது, இதெல்லாம் யாரு சொல்லியிருக்காருன்னா ஆகமத்துல சௌர்வான் சொல்லியிருக்காரு. காத்து இல்லன்னா போவாது, அதே அதே காத்துதான், காத்து மூலமாத்தான் போக்கு வரட்டும், காத்து இருக்கணும், வெளியிலையும் காத்திருக்கும், பொக்காரும் காட்டிடமா புள்ளி, ஆனால் ஏற்கும் இடும் கை, இந்த கை இருக்குவாரு, இது ஏற்பது இடுவது, ஈதல் ஏற்றல், இந்த ஈதல் ஏற்றலை செய்வது எந்த பூதம்னா தேய் பூதம் அக்னி. ஈதல் ஏற்றலுக்கு இது கொடுத்தல் வாங்கல் செய்யறதுக்கு உதவி செய்வது தேய் பூதம் செய்யுதான் அக்னி. குதம் நீரிடம் மலாதி விடும், குதம் எருவாயிருக்கு, அது வந்து அபுபூதத்தின் மூலமாக மலாதி முதலீடுகளை, உபத்தம் வந்து அதனாலே உபத்தம் என்கின்ற கருவாயிருக்கு, அதுக்கு துணை செய்வது பிருத்திவி பூதம். இப்படி இந்த கண்மேந்திரிய ஐந்தும் துளிர்ப்படுவதற்கு இந்த ஐந்து பூதங்களும் துணையாக இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரியாது, நம்ம இஷ்டத்துக்கு போறோம், நம்ம இஷ்டத்துக்கு வாரோம் அப்படின்னு தான் நாம நினைக்கிறோம், அப்படித்தானே? இந்த ஐந்து பூதங்களும் சூக்குவமாக நம்ம கண்ணுக்கு தெரியாம சூக்குவம ரூபமாக இருந்து இந்த செயலுக்கு துணையாக இருக்கிறது. வாக்கு ஆகாய இடமா வந்து வசனிக்கும், போக்காரும் காற்றிடமாம் புள்ளி அனல் வந்து வசனிக்கும் கால், போக்காரும் காற்றிடமா புள்ளி அனல் ஏற்கும் இடுங்கை குதம் நீர் இடம் மலாதி விடும் பாரிடமா உபத்தம் விந்து பிருதிவி பூதம். இப்படி இந்த 20 தத்துவங்கள் இதில் அடங்கி போகுது. பூதம் 5, புலன்கள் 5, ஞானேந்திரி 5, கர்மேந்திரி 5. பூதம் 5ங்கிறது பிருதிவி அப்பு தேயு வாயு ஆகாயம். புலன் 5ங்கிறது ஓசை ஓசை பருஷம் உருவம் சுவை நாற்றம். அது சுவை ஒளி ஊறு ஓசை நாற்ற என்று வைந்தின் மகளிரிவான் கட்டை உலகுன்னு சொன்னார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் அதை விடல. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று வைந்தின் வகை தெரிவான் கட்டை உலக. கட்டை உலகம்னா அவனுக்கு தான் இந்த உலகம் தெரியும். இந்த தத்துவத்தை அப்படி சொல்லியிருக்காரு அவரு. சொல்லியிருக்காருல்ல, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்ற என்று வைந்தின் வகைதெறிவான் கட்டே, அவனிடத்துலதான் அவனுக்கு தான் இந்த உலகம் தெரியும், உலகத்தை பற்றி தெரியும். இப்படி 20 தத்துவம் போச்சா, அதுக்கு மேல 4 தத்துவங்கள். அந்த தத்துவம் அந்த கரணம் சொல்றோம். 20க்கு மேல இருக்கிற அந்த கரணம். இந்த 20 தத்துவங்களும் இந்த உயிர் உடம்போடு வாழ்வதற்கு துணையாக இருக்கு. தெரியுதா, உயிர் உடம்போடு வாழ்வதற்கு துணை செய்து கொண்டு இருக்கிறது. அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. இந்த தத்துவங்கள் இந்த தத்துவங்கள்லாம் இல்லைன்னா உடம்பு இல்லை வாழ்வு இல்லை. இதுல கட்டி வச்சிருக்கிறார் நம்மளை, அதான் ஒரு ஆச்சரியம். அதற்கு மேலே வந்து அந்த கரணம். அந்த கரணம் என்று சொன்னால் அந்தரங்கம் என்றால் உள்ளே இருப்பது. அந்தரங்கம் அந்த புறம், அந்தரங்கம் அந்தரியாகம் என்றெல்லாம் சொல்லுவது உள்ளே இருப்பது, அது அந்த கரணம். இது புறக்கரணம்னு வேறு, இதெல்லாம் புறக்கரணங்கள்னு வேறு, இது அகக்கரணம். அகக்கரணத்துக்கு அந்த கரணம். இந்த அக 4 கரணங்கள் மூலமாக தான் இந்த புறக்கரணங்கள் எல்லாம் செயல்படுது. அது ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த 4 அந்த கரணங்கள் இருக்கே, அது நம்ம வரும் இந்த பாட்டில் வருது. இந்த அந்த கரணம் 4 மூலமாகத்தான் இந்த மற்ற 20 கருவிகளும் 20 தத்துவங்களும் தொழில் கொடுக்கும். அந்த அளவுக்கு இந்த அந்த கரணம் இயக்குது. அதான் தனு கரண போன போகம்னார். தனு கரண போன போகம் ஆக 4 ஒருவன் தந்திருக்கிறார் என்று சொல்லுவதிலே இந்த கரணங்கிறது அந்த கரணத்துக்கு உயிர். சிவபெருமானுக்கு இந்த கரணங்கள் இல்லை அப்படின்னார். கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமடற்ற திருவாசு. கரணங்கள் எல்லாம் கடந்து, இது கரணங்களுக்கு எல்லாம் உள்ள கடக்கிறது இது, அது கரணங்கள் எல்லாம் கடந்து நிற்பது அது. அந்த கரணம் அடைவே உரைக்க கேள், அந்த கரணத்தை உனக்கு முறையாக சொல்ல கேள். அந்த மனம் புத்தியுடன் ஆங்காரம் சிந்தை இவை பற்றியது நிச்சயத்து பல்கால் எழுந்திருந்தங்கு உற்றது சிந்திக்கும் உணர். மனம் புத்தி அகங்காரம் சித்தம். மனம் புத்தி சித்தம் அகங்காரம். ஆக இந்த 4 அந்த கரணம். அகங்காரம்னு சொல்றது அகங்காரம்னு சொல்றது, அது அகங்காரம் என்றாலும் அகங்காரம் என்றாலும் உண்டு. இந்த 4 கரணம் உட்கருவின்னு சொல்றது, உட்கருவி என்று சொல்வது. அக்கருவி அகக்கருவிகள் 4 முறையாக சொல்ல கேட்பாய். அவை மனம் புத்தி அகங்காரம் சித்தம் என்பனவா. மனம் புரிவழி வரும் புலன் ஒன்றை பற்றும், பற்றியதனை புத்தி இது என உறுதி செய்யும். அகங்கார செயல்களுக்கு காரணமாய் அமைந்து யான் இதனை செய்வல் என முந்தும். சித்தம் இக்கருவி 3 வரும் பயனை கவர்ந்து நினைவு வடிவில் நிற்கும். இது எப்படின்னு கேட்டா, மனம் புத்தி சித்த அகங்காரம் 4 என்ன பண்ணும் என்றால், ஒரு பொருளை இது இது எது என்று யோசிக்கும். பற்றுதல் பற்றிய பிறகு புத்தி இன்னதுதான் என்று நிச்சயிக்கும். அது நிச்சயிக்கிறதுக்கு துணையாயிருப்பது அகங்காரம். இப்ப இருட்டில் போறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பழுத கிடந்துச்சுன்னா அது என்ன அப்படின்னு பாக்குறது மனசு. ஒரு பழுத கிடந்துச்சுன்னா என்னது பழுதையா வேற ஒன்னா அப்படின்னு பார்க்கறது மனம். சரி, இதை என்னதுன்னு முடிவு பண்ணணுங்கிறது அகங்காரம். இது என்னதுன்னு முடிவு பண்றது முடிவு பண்றது அகங்கார தத்துவம். அப்படி முடிவு பண்ண ஒரு பாடு இதுதான் நிச்சயம் பண்றதுதான் புத்தி தத்துவம். இது பழுக அல்லது பாம்பு என்று நிச்சயிப்பது புத்தி தத்துவம். நிச்சயத்தை நிறுத்திக் கொள்வது சித்தம், சித்தத்துவம் சிந்தை, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த நான்கு துணையா இருந்தாத்தான் இனி இந்த பொருளை இன்னதுன்னு நீ உறுதி பண்ண முடியும், இது தெரிந்து கொள்ள முடியும். அதனாலே இப்ப இருட்டுல பார்க்கும் போது சந்தேகம் வந்துடும்ல, அதுதான் மனம் பார்க்குது, கண்ணு பார்க்குது, மனம் அதை பற்றுது, பற்றும் போது இதுவா அதுவா என்று சந்தேகப்படுது, ஐயப்பாடு. அப்படி சந்தேகம் வந்த ஒரு பாடு இதுதான் என்றதை உறுதி பண்ண வேணும் என்று சிந்திப்பது அகங்காரம், நினைப்பது அகங்கார தத்துவம். அது அகங்காரம் நினைச்ச உடனே புத்தி என்ன பண்ணுது, இது பழுதாதா அல்ல பாம்பு அல்ல என்று சொல்லி தீர்மானம் பண்ணுவது புத்தி தத்துவம். அது தீர்மானம் பண்ணிச்சுன்னா அதை சித்தத்தில் நிறுத்திக் கொள்வது சித்த தத்துவம், சித்தை சிந்தை விளங்குதா. ஆகையினாலே இது சிந்தையில நிறுத்திக்கிச்சுன்னா மறுபடியும் அங்க போகும்போது பயப்படாது. மறுபடியும் அந்த வழியில போகும்போது சிந்தையில நிறுத்திக்கிச்சல்ல, முதல்லதான் பார்த்து அதை பழுதேறதான உறுதி பண்ணும், அதனால பயப்படும். இந்த இது இருக்கு, இந்த நான்கு, இந்த ஒன்றுல இந்த நான்கு தத்துவம் வேலை செய்யுது. இதே எல்லா பொருளையும் எல்லா தொழிலையும் இந்த நான்கு தத்துவம் வேலை செய்யும். எல்லா தத்துவங்கள்லயும் எல்லா செயல்கள்லயும் இந்த நான்கு தத்துவம் வேலை செய்யும். இந்த நான்கு தத்துவம் வேலை செய்யறதத்தான் புறக்கருவிகள் அதுக்கு துணை செய்யும். புறக்கருவிகள் அதை துணை செய்யும். ஒரு பொருளை அனுபவிப்பதற்கு அந்த பொருளை தொடர்பு வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து அகக்கருவி உடன்பட்டாதான் புறக்கருவியை வேலை செய்யும். அதனாலே இந்த அந்த கரணத்துக்கு ஒரு தனி மதிப்பு, அந்த கரணத்துக்கு தனி மதிப்பு. உள்ள இருக்கிற ஆளுக்கு மதிப்பு அதிகம் தானே, வெளியில வாசல்ல நிக்கிறவனுக்கு மதிப்பு கிடையாது, உள்ள சேர்ல உட்கார்ந்து இருக்கிற ஆளுக்கு தானே மதிப்பு. இந்த ஆளு கூட நிறுத்திடல, உள்ள இருக்கிற ஆளு பார்க்க முடியாது நின்னுங்க அப்படின்னு நிறுத்திடுவான். அது போல அந்த கரணத்துக்கு தனி மதிப்பு, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 24 அசுத்த தத்துவம் என்று சொல்லப்படும். இந்த 24 அசுத்த தத்துவம். இந்த தத்துவங்கள் 24 அப்புறம் 7 அப்புறம் 5 இப்படி இருக்குதா தத்துவம், 24 அப்புறம் 7 அப்புறம் 5 ஆக 36. இந்த மூன்று வகையான தத்துவங்கள், இது சுத்தமா அசுத்தம் தான். இதுவரையில அசுத்த தத்துவம், அசுத்த தத்துவம். இந்த இதுக்கு மேல வர்ற 7 தத்துவம் இருக்குது பாரு, அதுக்கு வித்யா தத்துவம், அது சுத்தா சுத்தம், சுத்தமும் அசுத்தமும் கலந்து, சுத்தமும் அசுத்தமும் கலந்து. அதுக்கு மேல 5 இருக்குது பாரு, அது சுத்தம். அந்த 5 சுத்த தத்துவத்தில தான் சிவபெருமான் இறங்கி வந்து இருந்து வேலை செய்யறது, அதுக்குள்ள வரமாட்டாரு. அது வேற, எல்லா பொருளையும் கலந்துருக்குதாங்கிறது அது வேற. ஆனா அவர் திருமேனி எடுத்துக்கொண்டு அருள் பண்ணுகிற நில அந்த 5 தத்துவம் சிவதத்துவம் 5லதான், சிவதத்துவம் 5லதான், அதை பின்னாடி வருது அதை சொல்றோம். ஆகையினாலே இப்படி இந்த 24 அசுத்த தத்துவம், அசுத்த தத்துவத்துலதான் இப்ப நம்ம இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு புழங்கி கொண்டு மண்ணில இருந்து இதுவரையும் பார்த்துதான் பூரா அசுத்தம் தான். இதுலதான் நம்ம வாழ்க்கையே நடந்து கொண்டு உடம்பும் சரி, எல்லாம் உடம்புல அதுக்குள்ள முடிஞ்சு போச்சு இல்ல, உடம்பு உலகம் எல்லாமே 24 தத்துவத்துக்குள்ள அடங்கி போச்சு, அதோட சந்தேகம் இல்லையே. இம்முழுவதும் அசுத்தம் தான். இந்த அசுத்த தத்துவத்தை அசுத்த தத்துவம் என்று அறிவது தத்துவ சுத்தி, அசுத்தம் என்று அறிவது. பல பேருக்கு அசுத்தம் தானே சுத்தமாவே தெரியுது. அசுத்தத்தை அசுத்த தத்துவத்தை அசுத்தம் என்று அறிந்து நீங்க வேண்டு என்று நினைப்பதே தத்துவ சுத்தின்னு பேர், தத்துவ சுத்தின்னு. இப்படி 24 முடிந்தது. அதற்கு மேல வித்யா தத்துவம், ஓதியிடும் நாலாறு உற்ற ஆன்ம தத்துவம் என்று ஆதி அருள் நூல் அறையுங்கள். ஆனா இடையிடையே என்ன பண்றாருன்னா, இந்த ஆசிரியர் நான் சொல்லல சிவபெருமான் சொன்ன நூல் தான் சொல்லுது அப்படியே சொல்லிட்டு வர்றாரு. கிட்டிக்கா இருக்கணுமா, இது நான் சொல்லல சிவபெருமான் விவாகமத்தில் சொல்லியிருக்கதை சொல்றேன். ஒரியிடம் நாலாறும் உற்றான்ம தத்துவம் என்று ஆதி அருள் நூல் அறையுங்கான். சீதரவே வித்யா தத்துவங்கள் தம்மை விளம்பக்க உத்தமனே நன்றா உனக்கு. ஐயாலே இந்த தத்துவங்களை கேட்க வந்துட்டி அல்லவா, அதனாலேயே நீ உத்தமன் ஆகிவிட்டாய் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாரு சிஷியனுக்கு. தத்துவங்களை கேட்பதனால நீ தத்துவங்கள்ல இருந்து நீங்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வந்துடும் வந்துடும். அதனாலதான் தீது அறவே வித்தியா தத்துவங்கள் தம்மை விளம்ப கேள் உத்தமனே நன்றா. உனக்கு வித்யா தத்துவங்கள் இவைகளை விட கொஞ்சம் உயர்ந்த ஸ்தானம். இந்த அசுத்த தத்துவங்களை விட அது கொஞ்சம் உசந்தது. அது சுத்தமும் அசுத்தமும் கலந்தது. இந்த இந்த 24 தத்துவ 36 தத்துவங்கள்ல அந்த சிவ தத்துவம் 5 இந்த வித்யா தத்துவம் 7 இயக்குது. வித்யா தத்துவம் 7 இந்த அசுத்த தத்துவம் 24 இயக்குது. அப்படி டெல்லி அதிகாரி மெட்ராஸ் அதிகாரி இயக்க மெட்ராஸ் அதிகாரி குளித்திர அதிகாரி இயக்குற மாதிரி அந்த சுத்த தத்துவம் 5 டெல்லி அதிகாரி டெல்லி மந்திரி. இந்த வித்யா தத்துவம் 7 சென்னை மந்திரிகள். இந்த ஆன்மீகத்து 24 இங்க நகராட்சியில் இருக்கிற அதிகாரி அவர் அவரை ஏக்க அவர் அவரை ஏக்க இப்படி இல்ல வணங்குதா. ரொம்ப ஒரு ஆழமான விஷயம். இதை சிந்திச்சாத்த உண்மை விளங்கும். நம்மளா நடக்கிறவா இல்ல மேல ஒரு ஆள் இருந்து இப்படி எல்லாம் பண்ணி வைக்கிறாளா. உத்தமனே நன்றா உனக்கு. ஆச்சாரியனாலே வந்து ஞானாசிரியனாலே உத்தமனேன்னு சிஷியன் பேர் வாங்கறது பெரும்பு. ஞானாசிரியன்கிட்ட உத்தமன்னு பேர் வாங்கணும். மனைவி கிட்ட வாங்கிடலாம் வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்தவங்க சிதாமிரதெல்லாம் எப்படி சொல்லாது அனுபவம் மாட்டாங்க. அதனால வாங்கிடலாம் பிள்ளைகிட்ட வாங்கிடலாம் மத்தெல்லாம் வாங்கலாம். ஞானாசிரியன்கிட்ட வாங்குறவனுக்கு முத்தி பேர். ஞானாசிரியன்கிட்ட உத்தமன் வாங்கிட்டான்னா முத்தி பேர். உத்தமன்ங்கிறது யாருடைய பேர் தெரியுமா? சௌரவன். உத்தமன் அத்தன் உன்னையல்லாது உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனே. குருநாதர் படம் சொல்லிட்டு இருக்கும் போது இது திருச்சியில திருவாஞ்சூர் போது சொன்னாரு 73 சொன்னாரு. அந்த உத்தமனேங்கிற திருவாசகம் வந்து பாடம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அத சொன்னார் உத்தமனே இப்ப ஒரு சுபகாரியத்தை எழுதி இந்த வேலையில செய்ய என்ன எழுதுவான் உத்தமன். நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னாத்தான் சரினார் எனக்கு எனக்கு சோசியல். நீங்க சொல்லுங்க என்ன எழுதுவிய செய்ய உத்தமன். உத்தமங்க சுதா அவ்வளவு உயர்ந்து அவ்வளவு உத்தமம் மத்தியமம் அறம் சுத்த தத்துவம் 5 உத்தம தத்துவம் வித்யா தத்துவம் இதெல்லாம் குறிச்சுக்கணும். வித்யா தத்துவம் 7 மத்தியமம் அசுத்த தத்துவம் 24 அகம் எல்லாம் முன்னுகையா இருக்கு. உத்தமம் மத்தியமம் அகம்.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
2: ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் ஒரு கண்ணோட்டம். வழங்குபவர் ஆண்டரசன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: எம்மை உடைமை அங்க ஒரு உடைமையால் ஒரு ஆள் சேர்த்துக் கொள்ளலாம். எம்மை உடைமையால் எம்மை உடைமையால் எமை இகழார் அப்படிப்பட்ட பெரியோர்கள் எம்மை அடிமையாக உடையவர்கள் அவர்கள் நான் செய்த இந்த நூலை இகழார் இகழமாட்டார் என்று சொல்லுகிறார். பெரியோர்கள் பெரியோர்களுக்கு நான் ஆட்பட்டவன் நான் அடிமை அவர்கள் என்னுடைய நூலில் உள்ள குற்றங்குறைகளை பொருள்படுத்தாமல் ஏற்றுக்கொள்வார்கள் இகழமாட்டார்கள். எம்மை உடைமை எமை இகழார் எமை இகழார் என்றால் எம்மையே இகழமாட்டார்கள். நாங்கள் நான் செய்த இந்த நூலையும் இகழாமல் ஏற்றுக்கொள்வார்கள் எமை இகழார் என்று இப்படியாக தன்னுடைய பணிவை சொல்லி அடுத்த இரண்டடிகளிலே தம்மை உணராதவர்கள், தம்மை உணராதவர்கள் யார் என்றால் அடுத்த அடியில் தம்மை உணராதவர்கள் பிற சமயத்தார். பிற சமயத்தாரெல்லாம் ஆன்மாவாகிய தங்களுடைய இயல்பை உள்ளவாறு உணராதவர்கள். சைவ சித்தாந்திகள்தான் உள்ளவாறு உணர்ந்தவர்கள். பிறர் தம் இயல்பை உணராதவர்கள் தம்மை உணரார். தம்மை உணரார், உணரார் தலைவனை உணராதவர்கள். இந்த தலைவன் என்ற சொல்லை அங்கே அறிவித்துக் கொள்ள வேண்டும். தம்மை உணரார், தலைவனை உணரார். தம்முடைய இயல்பையே உணராதவர்கள் தலைவனையா உணரப்போகிறார்கள் என்று சொல்லுகிறார். தம்மை உணரார், உணரார். அடுத்து என்ன சொல்லுகிறார்? உடங்கு இயைந்து. உடங்கு இயைந்தின அவர்கள் அப்படிப்பட்டவர்கள், தம்மை உணராதவர்கள். உடங்கு இயைந்தன ஒன்று கூடி, அவர்கள் ஒன்று கூடி வாதம் செய்வார்கள், சமய வாதங்களை செய்கிறார்கள். நாங்கள் சொல்லுகிற கருத்து தான் பெரியது, எங்கள் கொள்கை தான் பெரியது என்று சமயவாதம் புரிகிறார். உடங்கு இயைந்து ஒன்று கூடி சமயப்போர், சமய பூசல் செய்கிறார். உடங்கு இயைந்து தம்மில் புணராமை, தங்களுக்குள்ளே புணராமைனா ஒன்று ஒற்றுமைப்படாமல், தமக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் கருத்து வேறுபடுகிறார், கருத்து வேறுபட்டு நிற்கிறார்கள். ஒன்று உடங்குனா சேர்ந்து, உடன்கிறோம்ல உடன் அர்த்தம். இந்த குருடர் பலர் யானையை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு, பல குருடர்கள் ஒரு யானையிடம் கூட்டிக் கொண்டு போனார்கள் அவர்களை. அவர்கள் தெரிந்தது தானே உங்களுக்கு, யானையினுடைய ஒவ்வொரு உறுப்பையும் தடவி பார்த்து யானை எப்படி இருக்கிறது ஒவ்வொருவருக்கும், மலை போல இருக்கிறது. உடம்பை பார்த்தால் மலை போல இருக்கிறது யானை, உரல் போல இருக்கிறது யானை என்று, இப்படி பனைமரம் போல இருக்கிறது என்று இப்படி நினைத்து கொள்ளுகிறார்கள். நினைத்து கொண்டு நான் சொல்வது தான் சரி என்று அவர்களுக்குள்ள கலகம் செய்து கொள்ளுகிறார்கள். அப்போது கண்ணுடையவன் ஒருவன் வந்து, நீங்கள் சொல்வது தவறு என்று சொன்னால் அவர்கள் அவனை அடிக்க போவார். கண்ணுடையவனை பார்த்து நீ சொல்வது தவறு, நாங்கள் கண்டது தான் உண்மை என்று சொல்லுகிறார்கள். அதே போல சைவ சித்தாந்தம், இந்த சிவஞான போதத்தின் மூலமாக நான் அவர்களுக்கு உண்மையை உணர்த்தினால் அவர்கள் கொள்ளவா போகிறார்கள்? மற்ற சமயத்தார் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதை சொல்லுகிறார், அவர்கள் என்னை பழிப்பார்கள், நாம் அதற்காக கவலைப்படுவது இல்லை என்று சொல்லுகிறார் மெய்கண்டார். எனவே பிற சமயத்தாரெல்லாம் ஆன்மாவை பற்றி சொல்லுகிறார்கள், கடவுளை பற்றி சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஆராய்ந்து கூறியது எல்லாம் முழு உண்மை அல்ல. ஒவ்வொரு பகுதி சிறு சிறு உண்மை இருக்கிறது, பகுதியை கண்டார்களே தவிர, உண்மையினுடைய பகுதியை கண்டார்களே தவிர உண்மையை முழுமையாக காணவில்லை. எப்படி குருடர்கள் யானையை ஒரு பகுதியை கண்டு சொல்லுகிறார்களோ, அதே போல பிற சமயத்தார் இறைவனை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் உண்மையை முழுமையாக உணராமல் பகுதியாக சொல்லுகிறார்கள் என்று கூறுகிறார். எனவே அவர்கள் கூறியது முழு உண்மையல்ல. உடங்கியைந்து தம்மில் புணராமை கேளாம், அவர்கள் கூறுகிற பழி சொற்களை, இகழ்ந்து கூறுகிற சொற்களை கேளாம், ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டோம், அவர்களை நாம் மதிக்க மாட்டோம், கேளாம் கேட்க மாட்டோம். கேளாம் என்ன அடுத்து? புறன். புறன்னா பழி சொல், புறங்கூறுதல்ங்கிறோம்ல, புறங்கூறுதல்னா பழி சொற்கள். அவர்கள் எம்மை பழித்து கூறுகிற உரைகளை நாம் பொருள்படுத்த மாட்டோம் என்று இப்படி முதல் இரண்டடியில் சைவ சித்தாந்தம் உணர்ந்த சான்றோர்கள் பெரியோர்கள் எம்முடைய நூலில் உள்ள குற்றங்குறைகளை பொறுத்து ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் உண்மையை உணராத பிற சமயத்தார் எம்மை இகழ்வார்கள், எம்மை ஏற்றுக்கொள்ள இந்த நூலை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்காக நாம் கவலை கொள்ள மாட்டோம், அவர்களுடைய பழிப்புரையை பொருட்படுத்த மாட்டோம் என்று முதல் இரண்டடியிலே பணிவு. இந்த பின்னிரண்டடியில் தம்முடைய உயர்வை சொல்லுகிறார். இந்த நூலினுடைய உயர்வு சொல்லுகிறார். இது அவை அடக்கம். முதல் இரண்டடி அவைக்கு அடங்குதல், பின் இரண்டடியில் அவையை அடக்குதல், பிற சமயத்தாராகிய அவையை இரண்டாவது அடியில் அடக்குகிற பின்பகுதியில், இது அவை அடக்கம். அடுத்து நூலுக்குள்ளே இனிமே தான் முறையாக செல்ல போகிறோம். மூன்று நாள் முடிந்து விட்டது, நாலாவது நாள். அந்த நூலினுடைய அமைப்பை பற்றி கொஞ்சம் சொன்னேன். நூல் இரண்டு பகுதிகளை உடையது. என்ன? பொது அதிகாரம், உண்மை அதிகாரம். பொது அதிகாரத்தில் இரண்டு இயல்கள் உண்டு, இரண்டு இயல்கள் உட்பிரிவுகள். பொது அதிகாரத்தில் இரண்டு உட்பிரிவு, உண்மை அதிகாரத்தில் இரண்டு உட்பிரிவு, நாலு பிரிவுகள். அதற்கு இயல் என்ற பெயர். நான்கு இயல்கள். பிரமாண இயல், பிரமாண இயல், இலக்கண இயல், சாதன இயல், பயனியல். அந்த நாலு. அப்போ எனவே ஒவ்வொரு இயலிலே எத்தனை நூற்பா? மூன்று சூத்திரம் ஒவ்வொன்றிலையும், பன்னிரெண்டு, மொத்தம் பன்னிரெண்டு. இந்த பிரமாணம் என்றால் என்ன பொருள்? பிரமாணம் பிரமாணம் என்றால் இந்த நீதிமன்றங்களில் ஒரு குற்றத்தை நிறுவ வேண்டுமானால் அதற்கு என்ன காட்டணும்? காட்சி, சாட்சி யாராவது இருக்கிறார்களா, அல்லது ஆவணம், பத்திரம் இருக்கிறதா? அதையெல்லாம் பார்த்து தானே தீர்ப்பு வழங்குகிறாங்க. அதாவது சான்று, ஒன்றை நிறுவ வேண்டுமானால் அதற்கு சான்று காட்ட வேண்டும். அதுபோல மெய்கண்டார் இந்த ஆன்மா என்ற ஒன்று உண்டு என்பதற்கு சான்று காட்டுகிறார், பிரமாணம் காட்டுகிறார். உயிர் என்ற ஒரு பொருள் இருக்கிறது என்பதற்கு சான்று காட்டுகிறார். அதேபோல கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு சான்று காட்டுகிறார். மூன்றாவதாக அந்த இறைவனை இந்த உயிர் உணரவிடாதபடி தடுத்து கொண்டிருக்கிற தலை கட்டு, அந்த மூன்று தலைகள் உள்ளன என்று சான்று காட்டுகிறார். எனவே இறை, உயிர், தலை என்ற மூன்று பொருள்களுக்கும் சான்று காட்டுகிறார் முதல் மூன்று சூத்திரங்களில். அதனாலதான் மூன்று பிரமாண இயல். முதல் சூத்திரத்தில் இறைவன் இருக்கிறான் என்பதை நிறுவுகிறார். பதி உண்மை என்று பெயர். பதி உண்மை முதல் நுற்பா, பதி உண்மை. உண்மையின இருப்பு, உண்மை என்றால் இருப்பு, பதி உண்டு, பதியினுடைய இருப்பை நிறுவுகிறார். ரெண்டாவது நூற்பாவில் பாசம் என்ற கட்டு உண்டு, பாச உண்மையை நிறுவுகிறார்.

உள்ளன என்று நிறுவிய பிறகு என்ன செய்கிறார், அந்த மூன்று பொருளினுடைய இலக்கணத்தை சொல்லுகிறார். ஒவ்வொரு பொருளும் எப்படிப்பட்டது, இலக்கணத்தை சொல்லுகிறார். முதலிலே என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், பொருள் ஒன்று இருக்கிறது, பொருளினுடைய இருப்பை முதலிலே தெரிந்து கொண்டு பிறகு அது எப்படிப்பட்ட பொருள், என்ன இயல்பு உடையது என்று அதனுடைய இலக்கணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அது அடுத்து 4, 5, 6 நான்காவது சூத்திரத்தில் இந்த பின்னே இருந்து பாருங்க. இதே பசு பாசம் பதி பின்வரிசையை பார்க்கணும். நாலாவதுல பசுவினுடைய இலக்கணம், பசுவினுடைய இலக்கணம் 4. ஐந்தாவதுல பாசத்தினுடைய இலக்கணம், கட்டினுடைய இலக்கணம். ஆறாவதுல பதியினுடைய இலக்கணம். இந்த 6 சூத்திரங்கள் பொது அதிகாரம். பொது அதிகாரம் என்றால் பொது என்றால் இந்த 6 சூத்திரங்களும் ஆராய்ச்சி முறையிலே சொல்லப்பட்டவை. பொது என்பது ஆராய்ச்சி. எனவே 3 பொருள்களும் உள்ளன என்பதை முதலிலே ஆராய்ந்து நிறுவுகிறார். பிறகு அந்த 3 பொருள்களுடைய இலக்கணங்களை ஆராய்ந்து சொல்லுகிறார். எனவே இந்த 6 சூத்திரங்களும் ஆராய்ச்சி. இப்படி இந்த 3 பொருள்களை பற்றியும் தெரிந்து கொண்டோம். முதலிலே தெரிந்து கொண்டால் என்ன விளங்கும், என்ன விளங்கும், உயிருக்கு பசுவாகிய நமக்கு எது உண்மையான உறவு பொருள், எது துன்பத்தை தருகிற பகைப்பொருள் என்போது இப்போது தான் விளங்கும். இப்போது விளங்கும் பொருளினுடைய இயல்புகளை இலக்கணங்களை தெரிந்த பிறகுதான் இது இப்படிப்பட்ட பொருள், நமக்கு வேண்டாத பொருள் அல்லது வேண்டிய பொருள், எது உறவு எது பகை என்று அப்போதுதான் தெரியும். ஆக பொருளினுடைய இயல்பை முதலிலே ஆராய்ந்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார், எப்படி நட்பு கொள்ள வேண்டுமா, ஆராயாமல் கொள்ளலாமா, நாடாது நட்டலில் கேடில்லை, நாடாது ஆராயாமல் நட்பு கொள்வதை காட்டிலும் கேடு வேறு கிடையாது என்று சொல்லுகிறார். எனவே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எது நல்லது எது கெட்டது என்று. முதல் பொது அதிகாரத்தினால பொருளியல்புகளை நாம் ஆராய்ந்து அடுத்து என்ன இயல், சாதனம், சாதன இயல். சாதனம் என்றால் வழி, சாதனம் என்றால் வழி. எதற்கு வழி என்றால் துன்பம் தருகிற பொருள்களிலிருந்து எப்படி நீங்குவது, உறவாகிய இறைவனோடு எப்படி சேருவது என்ற வழிமுறையை, சாதனத்தை சொல்லுவது அடுத்த இயல். அடுத்த 3 நூற்பாக்கள் சாதனம். சாதனம் என்றால் வழிமுறை. எதற்கு வழிமுறை, துன்பத்திலிருந்து நீங்குவதற்கு என்ன வழி, நம்மோடு உறவு பொருளோடு சேருவது எப்படி என்ற அந்த வழிமுறையை உணர்த்துவது சாதன இயல்.

0: அப்படி சாதனத்தை கடைபிடித்து எது நமக்கு துன்பத்தை தருகிற பொருள்? பாசம். பாசமாகிய கட்டு தலை அதுதான் நமக்கு துன்பத்தை தருகிற பொருள் என்பதை உணர்ந்து அந்த பாசமாகிய கட்டிலிருந்து விடுபட்டு இன்பப் பொருளாகிய துணைப்பொருளாகிய இறைவனோடு சாருகிற முறை. அடுத்த கடைசியில் என்ன இருக்கிறது? பயனியல், பயன். அந்த சாதனத்தை கடைபிடிப்பதனாலே என்ன பயன்? ரெண்டு பயன் உண்டு. சாதனத்தை கடைபிடித்து இரண்டு விதமான பயன்களை ஆன்மா அடையும். ஒன்று துன்ப நீக்கம், துன்பத்திலிருந்து நீங்குகிறது. என்ன துன்பம்? பிறவி துன்பம். பிறவி துன்பத்திலிருந்து நீங்குகிறது. இன்னொரு பயன் என்ன? பேரின்பத்தை அடைகிறது. துன்ப நீக்கம், இன்பப் பேறு. இன்பத்தை பெறுகிறது, துன்பத்தை நீக்குகிறது. இதுதான் பயன். இதை கடைசி மூன்று கடைசி இயல்களிலே சொல்லுகிறார். இந்த முறையில் இந்த 12 நுற்பாக்களை அமைத்திருக்கிறார்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு போற்றி பகருடை. வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: பல்லுயிர்க்கும் இன்ன வகையால் இருவினைக்கண் நின்று அருத்தி. பல்வேறு உயிர்களுக்கும் இன்ன வகையாலே அவை புண்ணியத்துக்கு ஏற்ப சொர்க்க பலன்களையும் பாவத்துக்கு ஏற்ப நரக பலன்களையும் இந்த முறையிலே நின்று அருத்தி, அருத்தினா அனுபவிக்க செய்து ஊட்டி. முன்னை முதல் என்ன முதலில்லோ, முன்னை முதல். அதாவது தனக்கு முற்பட்ட முதல்வன் என்று ஒரு முதல்வன் இல்லாதவன். நமக்கு முதல்வனாக சிவபெருமான் இருக்கின்றார். சிவபெருமானுக்கு முன்னை பழம்பொருளாக யார் இருக்கின்றார்? ஒருவன் கிடையாது. அதனால தனக்கு முதல் இல்லாத முதல்வன், முன்னை முதல் என்ன முதலில்லோ. நல்வினைக்கண் எல்லா உலகம் எடுப்புண்டு எடுப்புண்டு, செல்காலம் பின் நரகம் சேராமே. நல்வினைக்கண் என்று சொன்னால் அந்த வினைன்னு சொல்றது ஆன்மாவுடைய வினை. முதல்வனுடைய அந்த ஐந்தொழில சொல்றார். நல்வினை நல்ல ஐந்தொழில் என்ற கருத்துல சொல்றார். அந்த நல்ல ஐந்தொழில் கிருத்தியத்தினாலே எல்லா உலகம், எல்லா உலகங்களும் எடுப்புண்டு எடுப்புண்டு மாறி மாறி தோற்றுவிக்கப்பட, பல்வேறு உலகங்களிலே மாறி மாறி பிறந்து பல சிறந்த அனுபவங்களையெல்லாம் பெற்று இந்த ஆன்மா செம்மையாகும். ஆகவே பின் நரகத்தில் ஒருபோதும் அது சேராது. இன்ன வகையால் கூறப்பட்டபடி பல்லுயிருக்கும் எல்லா ஆன்மாக்களுக்கும் இருவினைக்கண் நின்று தனது ஆணையை இருவினையில் வைத்து அவ்வினை பயன்களை உபர்வித்து செல்காலம். ஆக பல்லுயிருக்கும் இன்ன முறைமையினாலே சிறந்த புண்ணியங்களுக்கு சொத்தம், பெரிய பாவங்களுக்கு நரகம் என்ற இந்த முறைமையினாலே இருவினைக்கண் நின்று அறுத்தி இறைவனுக்கு ஏற்ற பலன்களிலே நின்று அனுபவிக்க செய்து தனக்கு ஒரு முதலில்லாத முதல்வன், நல்வினைக்கண் தன்னுடைய நல்ல ஐந்து வழியில் இருக்கிறதே, எல்லா உலகமும் எடுக்குண்டு எடுக்குண்டு, எல்லா விதமான உலகங்களும் படைக்கப்பட்டு அங்கு அந்த ஆன்மாக்கள் திரவி கொடுக்கப்பட்டு செல்காலம் பின் நரகம் சேராமே. அப்படி சிறப்பாக மனித பிறவி எடுத்து சான்றோர்கள் இணக்கத்துடன் வாழ்ந்து வர வாழ்ந்து வர அந்த நரகம் சேராமல் நல்ல நெறி எய்துவதோர் காலம், நரகம் சேராத ஒரு நிலை வருது, அது சான்றோர்களா வாழும் நிலை. அதற்கும் மேற்பட்ட ஒரு நல்ல நெறி எய்துவதோர் காலம் எப்ப வரும்னா, சிவனடியார்களை காண்பது ஆன்மாவுக்கு ஒரு இனிய அனுபவமாக எப்போது வருகின்றதோ அப்ப அந்த ஆன்மாவுக்கு நல்ல நெறி எய்தக்கூடிய காலம் வந்துவிட்டது. சிறந்த அறிகுறி அதுதான். திருநீர் கண்டிகையோடு அன்பர்களை பார்த்தால் மனதிலே ஒரு மகிழ்ச்சி. அந்த ஆன்மா அது உயிவுக்கு அதுக்கு அடையாளம் தான். இந்த மாதிரி ஃபீவர்னா இதுதான் சிம்டம் அப்படிங்கிறோம், இந்த ஃபீவர்னா இந்த சிம்டம். அந்த மாதிரி உயிவடையும் காலத்துக்கு அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லிட்டார். நல்ல நெறி எய்துவதோர் காலம், தன் அன்பரை கண்டு இன்புறுதல். உடனடியார்களை கண்டாலே அந்த காண்பதே இன்பம், கண்டு இன்புறுதல். அப்பதான் உய்யம் நெறி அங்க தோன்றது. உய்யம் நெறி சிறிதே உண்டாக்கி, சிறிதே சொல்லியிருக்காரே அப்படின்னு அவன் நிஜம் தான். உய்யம் நெறி சிறிதே உண்ட, சிறிது உண்டாக்கிட்டாலே போதும், அதுக்கப்புறம் மேலும் மேலும் மேலும் வளர்ச்சிதான். காணப்பேர் தலைநாள் வழங்குவார், நாலு நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவாரே. ஆலயத்துல சென்று ஒரு நாள் வணங்கினா நாளுக்கு நாள் வளர்க்கிற நன்மை பெறுவார்கள். விரிவான முத்திங்கும் அது இருக்கவே இருக்கு, அது முடிவுல இருக்கு. இடையில ஒண்ணும் இல்லையா, இடையில என்ன நாளுக்கு நாள் வளர்ச்சி காண்பார்கள். ஞானசுந்தரம் உத்தரவாதம் கொடுக்கிறார். அதனாலே ஐயவே உயிர் நெறி சிறிதே உண்டாகி, அந்த உயிர் நெறியில எப்படி வளர்ச்சி அடையுது அந்த ஆன்மா, ஒரு பூ மாதிரி வளர்ச்சி அடையலாம். பையவே மட்டாய் மலராய் வருநாளில் முன்னையினால் மொட்டாய் உருவாம் முறை போல. அதாவது மட்டாய் தேன் நிறைந்து, மட்டு என்பது தேன் நிறைந்து, மலராய் வருநாளில் தேன் நிறைந்த மலராய் வருநாளில். எப்படி அது தேன் நிறைந்த மலராய் வந்திருக்கு, அதுக்கு முற்காலத்துல மொட்டாய் இருந்து அருமைதான், மொட்டாய் இருந்துதான் மலரா வந்திருக்கு. ஆகவே மட்டாய் மலராய் வருநாளில் முன்னை நாள் மொட்டாய் உருவாம் முறை போல. அந்த மாதிரி இந்த உயிர் நெறியாகிய சிவநெறியில வந்து முற்காலத்துல எப்படி இருந்ததோ அதை விட பிற்காலத்துல அந்த ஆன்மா மேம்பட்டு வரும். மேலும் மேலும் இந்த சிவநெறி குறித்த செய்திகளை அறிந்து கொண்டு அந்த சிந்தனையை மனதிலே கொண்டு அந்த சிறந்த குறிக்கோளோடு அது முன்னேறி வரும். அது ஒரு அரும்பு மலராக மலர்வது போன்ற ஒரு வளர்ச்சி நிலை அந்த நிலையில வரும். அப்போ அந்த நல்ல மலர்ந்த நிலையில இருக்கும் பொழுது அதற்கு ஏற்ற அருமையான ஒரு பிறப்பிலே பிறக்க வைக்கின்றார். கிட்டியதோ நல்ல பிறப்பில் பிறப்பித்து. அப்போ அந்த தாய் தந்தையர்களும் அப்படிப்பட்டவர்கள் பிறப்பது கேட்டு தவஞ்செய்தவர்களா இருக்கணும். அவருக்கு அவர்களிடம் போயினா அந்த மாதிரி தவஞ்செய்தவர்கள் வந்து பிறப்பார்கள். ஏன் சிவன் சிவபாத இருதயர் இல்லையா, அப்படிப்பட்ட குழந்தை வேண்டும் என்றே பிரார்த்தனை செய்தார். இதுவே சிறந்த தவம். அதே மாதிரி கணதத்தனார் தவத்தால் சொன்னார், அனதத்தனார் தவத்தால் அங்கவர்வாள் திருமணந்தை அவதரித்தாள் என வந்து பொங்கிய பேர் அழகு மிக புனிதவதியார் பிறந்தார். உமா பிறக்கலை தந்தையார்கள் தவத்தின் பயனாக, அனதத்தனார் தவத்தால். ஆகவே இப்படி மொட்டா இருந்து மலராக வந்து வருவது போல உயிர் நெறியிலே படிப்படியாக வளர்ச்சி கண்டு ஒரு முழு மலர் போல அந்த சிவநெறியிலே சீலமுடமையாக திகழக்கூடிய அருளாளர்கள் இந்த மாதிரி சிறந்த தவச்சீடர்களுக்கு தான், உடைய தவச்சீடர்களுடைய குடும்பத்துக்கு தான் வந்து அவர்கள் வந்து பிறக்குமாறு செய்யப்படுவார். ஆக நல்ல பிறப்பை பிறப்பித்து அந்த பிறப்பிடவர்களுக்கு என்ன உண்டாயும், நாடும் வினை எல்லை இரண்டும் இடையொப்பில் சொன்னார். ஆராயக்கூடிய இரு வினைகள், இரு வினைகளின் எல்லையும் இரு வினைகளும் முடிவும், நல்வினை செய்வினை என்னும் இரண்டின் முடிவும், எல்லை என்பது முடிவு, நல்வினை தீவினை ஆகிய இரண்டின் முடிவும் இடையொப்பில் தம்மிடையே ஒத்து போனார். இருவினை ஒப்பு என்று சொல்வார். இருவினை ஒப்பு என்பதற்கு வேறு வேறு மாதிரியெல்லாம் விளக்கங்கள் சொல்வார்கள். அதாவது ஒருவர் செய்த நல்வினையும் தீவினையும் அந்த தராசில் வைக்கப்பட்ட இரண்டு தட்டிலும் வைக்கப்பட்ட பொருள்கள் வந்து ஒத்து இருந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒருவர் செய்த நல்வினையும் தீவினையும் ஒத்து இருந்தால் அதுதான் இருவினை ஒப்பு என்று சொல்வார்கள். அது எப்படி முத்திக்கு ஏதுவாகும், ஞானத்துக்கு ஏதுவாகும், நல்வினையும் தீவினையும் ஒத்துப்போது அறிவு மிக அரிது. இல்லையா, எத்தனை நல்வினை செஞ்சிருக்கானோ அதே அளவு தீவினை செஞ்சிருக்கான், சம எண்ணிக்கை செஞ்சிருக்கான்னா அப்படி வருவது அரிது. அப்படியே வந்தாலும் அதே ஞானத்துக்கும் விழுவிற்கும் என் காரணமாகுது, அவை ஒன்றால் ஒன்றால் அடிக்கப்படாது. ஆனா சிலர் சொல்லுவாங்க மிகப்பெரிய நல்வினையும் மிகப்பெரிய தீவினையும் ஒன்றால் ஒன்றால் அடிக்கப்படும், ஒன்று ஒன்று கேன்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லையா, அப்படி பண்ணாது, ஒன்றை ஒன்று கேன்சல் பண்ணாது. சுந்தோப சுந்த நியாயம் அது சொல்வார். சுந்தன் உபசுந்தன் சொல்லி ரெண்டு அசுரர்கள், ரெண்டு பேரும் ஒரே பொருளை தனக்கு வேணும் தனக்கு வேணும்னு விரும்பி அதன் காரணமா இரண்டு பேருக்கும் கோபம் வந்து சண்டை வந்தது. அவனும் இவன் அடிச்சு, அதே சமயத்துல இவனும் அவன் அடிச்சு, ரெண்டு பேருமே மாட்டு போனார்கள். அது மாதிரி பெரிய நல்வினை பயனும் பெரிய தீவினை பயனும் ஒன்றை ஒன்று என்ன செய்யும், அழித்து விடும். இதெல்லாம் சொல்வார்கள், அதுதான் இருவினை ஒப்பு என்று சொல்வார். அப்படியெல்லாம் நமக்கு உண்டால் அதுல வந்து பயன் இல்லை. ஆகவே சிவஞான சுவாமிகள் சொல்கிற விளக்கம் என்னவென்றால், மலபரி பாகம் சத்திரி பாகம் இவற்றோடு இணைத்து இருவினை ஒப்பு சொல்லப்படுகிறது. பாருங்க, நீங்க எந்த நூல்னாலும் நீங்க பாடங்கள் எடுத்து படித்து பாருங்க, இருவினை ஒப்பு சொல்லும் போதே கூட என்ன சொல்லுவாங்க, மலபரி பாகம் சத்திரி பாகம். இதுல மலபரி பாகங்கிறது என்ன, இந்த ஆணவ மலை சக்தி அது நமக்கு கெட்டு நிற்கும் நிலை. சத்திரி பாகம்ங்கிறது ஆன்மா மலசக்தி எங்க இருக்குது, ஆன்மாவின் அறிவை மறைச்சிருக்குது. அப்ப ஆன்மா அறிவுல அந்த மலச்சக்தி குன்று இருக்கும், அது மலபரிபாகம். சரி, சத்திரிபாதம் திருவருளின் வீழ்ச்சி, ஆன்மா அறிவுல அந்த திருவருள் வீழ்ச்சி உண்டாயிருக்கும். அப்ப மலபரிபாகம் சத்திரிபாதம்னா ஆன்மா அறிவுல நிகழும் நிகழ்ச்சிகளாக இருக்கும் போது, இருவினை ஒப்பும் அது மாதிரி ஆன்மா அறிவுல நிகழ்வதான் இருக்கணும். அது வினைகளில் நிகழ்வதாக சொன்னால் அது பொருந்தாது. வினைகள் ரெண்டும் ஒத்து இருக்கணும், வினைகள் ரெண்டும் ஒன்ன ஒன்ன அடிச்சுக்கணும் அப்படின்னு வினைகள்ல வச்சே பேசுவதில்லை, ஆன்மா அறிவுல தான் அது வச்சு. ஆன்ம அறிவுக்கு நல்வினை தீவினை இரண்டும் நல்வினை தீவினை இரண்டையும் அது ஒப்ப கருத வேண்டும். அது எப்படி அப்படின்னு சொன்னா, ரொம்ப கீழ்நிலையில் உள்ளவர்கள் அவர்கள் நல்வினை தீவினைன்னு பாகுபாடு வைக்காம எல்லாம் செய்வார்கள். அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி உள்ளவர்கள் கூட சேரக்கூடாது என்று புலவர்கள் அரசர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். நல்லதன் நலனும் தீயதன் தீமையும் இல்லை என்பார்க்கு இனநாகிடியர் அப்படின்னு யாரு, நல்லதன் நல்வினைக்கு நன்மை தீவினைக்கு தீமை விளையும் எல்லாம் யாரும் நம்ம பாட்டினார்கள் தெரிஞ்சுட்டு போயிட்டாங்க ஐயா, அதெல்லாம் பொருந்தாது அப்படின்னு சிலர் பேசிட்டு இருக்கிறான். அவங்க கூட தான் சேரக்கூடாது, சிற்றினம் சேராமை என்று சொல்லியிருக்கின்றான். அப்ப இங்க அப்படி இல்லை, சைவத்துல சொல்றது இவனை நல்வினை தீவினை ரெண்டு ஒப்புக்கணும்னா அப்படி இல்லை. நாம வந்து நல்வினைக்கு வந்து இன்பமும் தீவினைக்கு துன்பமும் விளையும் என்ற கருத்தை மறுக்கவில்லை. ஆனால் வீடு வேறையே இலக்காகவுடைய ஆன்மா அது வந்து நல்வினை செய்தாலும் பிறப்பு தான், தீவினை செய்தா பிறப்பு தாந்த பிறப்பும் ஐயமே இல்லை. அதை பத்தி சிவனையில் இருக்கும் சிந்திக்க போறதே இல்லை, சிவனையில் இருக்க தீவினைய சிந்திக்க போறாங்க கிடையாது. நல்வினையும் அது போலவே தவிர்க்க வேண்டியது. ஏன்னா தீவினை வந்து இப்படி ஒரு தாந்த நிலையை தருது, வீடு பேர் தான் நமக்கு இலக்கு ஆயிட்டா திறவையே தாழ்ந்ததுன்னு ஆயிடுது. அப்ப இந்த நல்வினையும் திறவையை தானே தருது. அப்ப அதுவும் ஆணவமலை ஆணவமலத்துக்கு வழிபட்டதாக தான் இருக்கும், ஆணவமலை தான் நம்ம திரும்ப திரும்ப பிறக்கிறதுக்கு காரணம். நல்வினையும் அப்படி காரணமா இருக்குன்னா அதுவும் அந்த மலை இருளின் வழிபட்டதாக இருக்கணும், அதான் இருள் சேர் இருவினைனார். அதான் நல்வினையும் பிறப்புக்கு ஏதுவாகவும் இருள் சேர் இருவினை என்றா அப்படின்னு விசேட சொல்வார். ஆகையினாலே எப்படி தீவினையை தவிர்க்கணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி நல்வினையையும் தவிர்க்க வேண்டும். அப்ப என்னதான் செய்யறது அப்படின்னு சொன்னா, நல்லதுதான் செய்யணும், அது திருவருளை முன்னிறுத்தி. திருவருள் தான் கர்த்தா, சிவபெருமான் தான் கர்த்தா, நான் கருவி. ஒருவருக்கு ஒரு தானம் விட்டால் இச்செயலுக்கு கர்த்தா சிவபெருமானே, ஆகவே இச்செயல் அவனுக்கே அர்ப்பணம் என்று உள்ளத்தில் கருதி அந்த தானத்தை செய்வன். இந்த மாதிரி யாருக்கு என்ன உதவி எல்லாம் நல்லதுதான் செய்யணும்னு சொல்லியிருக்கு. வெளியிருந்து பார்த்தா வித்தியாசம் தெரியாது, பசு புண்ணியமா தன்ன கர்த்தாவா நினைச்சு தானம் பண்றதும் தானமா தான் தெரியும். சிவ புண்ணிய உணர்வோடு செய்வர்களும் செய்வதும் வெளியிருந்து பார்க்கறது தானமா தான் தெரியும். ஆனா உள்ள மனக்கருத்தை முதல்வன் அறிகின்றான். வாயானை மனத்தானை மனத்தில் உள்ள மனத்துடைய கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை கருத்தறிந்து, அது பசு புண்ணியமா சிவ புண்ணியமா கருத்தறிந்து. பசு புண்ணியம்னா தேவலோக பேரு, சிவ புண்ணியம்னா சாலோகம் முதலிய பேரு, கருத்தறிந்து அவன் முடிக்கின்றான். அதையினாலே அந்த மாதிரி சொல்லியிருக்கின்றார்கள். அந்த இரு வினைகளும் ஆன்ம அறிவிலே ஒப்ப நிகழ வேண்டும். இருவினை பயன்களும் எப்படி நரகலோகம் வேண்டாம், அது மாதிரி சொற்கலோகம் வேண்டாம். உங்களால் அடியாக்கு சொர்க்கங்கள் பொருள் அளவே. சம்பந்த தேவாரத்தில் ஈட்டடியா வரும். உங்களான் அடியாக்கு சொர்க்கங்கள் பொருள் அளவே சொல்வாங்க. ஆகவே அந்த அதெல்லாம் பொருளா கொள்ளாமல் சிவபுண்ணியம் ஒன்றையே கருத்தாக இன்பம் துன்பம் இரண்டையும் சமமா நோக்கணும்னா நல்வினை தீவினைகளையும் அவற்றின் பயன்களையும் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் சமமா நோக்கணும். அப்படின்னா வேற ஒன்றுல வந்து கவனம் முழு கவனம் இருந்தாதான் சமமா நோக்க முடியும். இன்பத்துல கவனம் இருந்தா இன்பத்தின் துன்பத்தையும் சமமா நோக்க முடியாது. அதாவது ஒரு டிவியில ஒரு புரோகிராம் ஓடிட்டு இருக்கிறவங்க என்ன சொல்றது, ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஓடிட்டு அப்போ மூணு மாணவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் என்ன சொல்றாங்க, அதை பார்க்கறதுல விருப்பமா இருக்காங்க ரெண்டு பேர். அப்போ அது ஓடிட்டு இருக்குது, நல்லா மகிழ்ச்சியா இருக்காங்க, மேட்ச் நல்லா விருப்பா போயிட்டு இருக்கு, மகிழ்ச்சியா இருக்காங்க அந்த ரெண்டு பேரும். ஒருத்தர் என்னது அந்த புரோகிராம்லயே அவன் கருத்து வைக்கிறான், அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியே அவன் கருத்து வைக்கிறான். அவன் அந்த தேர்வுக்கே படித்துக் கொண்டிருக்கிறான், நல்லா பார்த்துருக்காங்க, விளையாட்டு விருப்பா வந்திருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கு திடீர்னு மின்வெட்டு வந்துவிட்டு கரண்ட் போயிடுச்சு. உடனே இவர்களுக்கு ஏமாட்டம் தாங்க முடியல, ஐயோ எவ்வளவு நல்லா விருப்பா மேட்ச் போயிட்டு இருந்தது அப்படின்னு கருத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த வயப்பா கரண்டோ கரண்டோ திரும்ப கரண்ட் வருது, ரொம்ப மகிழ்ச்சி இல்லையா. ஆனா அந்த மூன்றாம் அவனுக்கு கரண்ட் இருந்த போது மகிழ்ச்சியும் இல்லை, அது போன போது கவலையும் இல்லை. ஏன்னா அவருடைய கவனம் பூரா வேறொன்றில் இருக்கின்றது. அது போல ஆன்ம ஈடேற்றம் பற்றிய அந்த ஒரே சிந்தனை இருந்து கொண்டு நாம் அந்த ஆன்ம ஈடேற்றத்துக்காக என்ன செய்யணுமோ அதை செய்வதில் நமக்கு எந்த தடையும் இல்லை. சிவபெருமான் மீது ஒரு பேரன்பு, சிவபெருமானுடைய இயல்பையும் நம்முடைய இயல்பையும் இந்த இலக்கணவையில் சொன்னது போல 4, 5, 6 சூத்திரங்களை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அவன் மேலே அவனுடைய இயல்பு நமக்கு தெரிஞ்சிடும், நம்முடைய இயல்பு தெரிஞ்சிடும். அப்ப இயல்பு தெரிஞ்சா அவர் அன்பு தன்னால வந்துடும் இல்லையா. ஒருவர் நமக்கு இந்த உறவினர் இந்த வகையில தொடர்பு தெரியறதுக்கு முன்னாடி பொதுவா பேசிட்டு இருப்போம். இன்னொருத்தர் பேசிருக்கிறது யார் தெரியுமா, இவர் இன்னாரு சொன்ன உடனே ஒரு அன்பு தன்னால வருது பாத்தீங்களா. அந்த மாதிரி இயல்பு தெரியாமல் நாம இது வரைக்கும் வழிபட்டு இருப்போம். ஆனா ஐயா போன்றவர்கள் சொல்கின்ற போது, துணியான போதெல்லாம் சொல்கின்ற போது பசுவாகி நம்முடைய இயல்பும் பதியாகி சிவத்தின் தெரிஞ்ச பிறகு அவன் மேல அன்பு வைப்பது தவிர்க்க முடியாததாயும். அவன் மீது அன்பு செய்வதற்கு நமக்கு எந்த தடையும் வராமல் இருந்தா அதுவே போதும். மற்றபடி ஊழின் காரணமா இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி அது ஊழ்வினை பயன் ஏதாவது வரும். நம்ம சிவசிந்தனைக்கு இடையூறு இல்லாமல் எல்லாம் நடந்து கொண்டிருந்தாலே போதும் என்று அப்படி ஒன்று சிவசிந்தனைகளை நம்மளை அர்ப்பணிச்சாதான் இல்லையா. அப்போ அன்போடு செய்யும் போதுதான் அது அர்ப்பணி போறோம். இப்ப அன்பு எப்ப வரும் அப்படின்னா பொருள் இயல்பு, உட்பொருள் இயல்பு தெரிஞ்சாதான் வரும். அதனால அந்த இலக்கணவியல் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஆகவே அந்த அன்பு செய்ய செய்ய இவை எல்லாம் ஒரு பொருட்காக தோன்றாது. நம்ம அன்பு செஞ்சிட்டு இருக்கோம், நமக்கு எந்த குறையும் இல்லை. அவன் நமக்கு அருள் செய்கின்றான், கற்றை செஞ்சட யானுடன் நாமளோ என்று இருந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அது எது வந்தாலும் சரி என்ற ஒரு நிலையிலே அது வந்து விடுவோம். ஆகையினாலே அந்த இதான் இருவினை ஒப்பு. அப்போ அந்த அன்னாவுக்கு திரவி போகங்களிலே விருப்பம் இல்லை. இனி மேற்கொண்டு இதை பிறவியிலே காத்திருத்திக் கொண்டிருக்க வேண்டியதில்லை. இவ்வளவு பிறவிகள் கொடுத்ததன் பயன் இப்ப தான் வந்திருக்குது. ஆகா இதுவல்லவா இத்தனை பிறவிகளும் கொடுத்ததன் பயன், பல் பிறவி அர்த்தம் அதிலன்றோ அளவு என்று பார்த்திருந்தனர். பல பிறவிகளும் கொடுத்ததனுடைய அர்த்தம், அர்த்தம் பொருள். பல பிறவிகளும் கொடுத்ததுல இப்பெல்லாம் அந்த அர்த்தம் உண்டாயிருக்கு. இத்தனை பிறவிகளோட எடுத்ததன் அர்த்தம் இப்பதான் அது இருக்கு இல்லையா. ஒரு மாணவன் வந்து பல தேர்வுகள்ல வந்து தொடர்ந்து தேர்ச்சி ஆகாமல் தவறிக்கொண்டே இருப்பவன் இல்லையா, கடைசியா ஒரு தேர்வுல சிறப்பா இருக்கான் வருஷம் நீ படிச்சதோட பலன் இதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி இத்தனை பிறவிகள் எடுத்ததோட பலன் இதுதான், அந்த இருவினருக்கு வந்திருக்கின்ற பிறவிதான் என்று சொல்லி இதெல்லாம் அந்த ஏற்ற பருவம் அளவு என்று பார்த்திருந்து இதுதான் சரியான பருவம் அப்படின்னு சொல்லி அந்த இருவினருக்கு வந்த ஆன்மாக்க சத்திரி பாதத்தை உண்டாக்குறாரு. தன்னுடைய திருவருடைய அந்த ஆன்ம அறிவில் மிகுதியாக பதிக்கின்ற அதான் சக்தி பதிக்கும் தரம் போற்றி, சக்தி பதிக்கும் தரம் போற்றி என்று சொல்கிறார். அதாவது இருவினை ஒப்பு வந்துட்டாலே அங்க ஆணவ மலத்தினுடைய ஆதிக்கம் குறைஞ்சு போயிருக்கு. ஆணவ மலத்தினுடைய வேலை இப்போ அது என்ன வேலை செய்து நமக்கு நமக்கு விருப்பு வெறுப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்க வேலை தான் செஞ்சுட்டு இருக்கோம். செய்தது அதான் அதுவும் நியமாக சக்தியா வெளிப்படும் சொல்ல பாருங்க. ஒன்றிலே விருப்பம், ஒன்றிலே வெறுப்பு இதுதான். இருவினை ஒப்புனு வந்துட்டா என்ன செய்யாது, இன்பம் விருப்பு வெறுப்பு இருக்காது. அப்ப ஆணவம் இவனை நம்ம ஆதிக்கம் பண்ண முடியாது. நம்மளுடைய சக்திக்கெல்லாம் அப்பாற்பட்ட மேல்நிலைக்கு இந்த ஆன்மா போயிட்டதுன்னு சொல்லிட்டு அது ஒடுங்கிடும். மலபரிபாகம் வந்துடும். இருவினைப்பு வந்தாலே அந்த மலை சேட்டை குறைஞ்சி மலபரிபாகம் வந்துடும். அப்போ இதுதான் இந்த ஆன்மாவிடம் நம்முடைய சக்தியை பதிப்பதற்கு ஏற்ற பருவம். சுவாமி அதான் சக்தியை எப்போ பதிப்போம் எப்போ பதிப்போம்னு எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றார். போதனுடைய சக்தி திருவருளை இந்த ஆன்மாவில் பதிப்போம், எப்போது தன்மயம் ஆக்குவோம் என்றுதான் அவர் எதிர்பார்த்து கொண்டுதான் செய்கிறார். நம்ம வந்து நம்ம தான் ஒரு செயலை செய்யும்போது எதிர்பார்த்து செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா சுவாமி எத்தனை விரைவில் நம்மளை எதிர்பார்த்துட்டு இருக்கின்றார் என்பதை நாம எண்ணி பார்க்க வேண்டும். எப்போது இந்த ஆன்மாவிடம் நம்முடைய திருவருள் சக்தியை பதிப்போம், எப்போது இந்த ஆன்மாவுக்கு எல்லை இல்லாத பேரின்பத்தை வழங்குவோம் என்று காத்துக்கொண்டே இருக்கின்றார். ஆகையினாலே அப்படி ஒரு பரிதவத்தில் இருந்து கொண்டுதான் அவர் அந்த ஐம்பது செய்து கொண்டிருக்கின்றார். ஆகையினாலே இதுதான் இதுவரை அதை காட்டுறாரு பாருங்க. அந்த ஆசிரியருடைய வாக்கியங்கள்ல காட்டுறாரு பல்விரவி அத்தம் அதிரன்றோ காட்டுறாரு பாருங்க. உணர்வு பூர்வமா சுவாமி அப்படி நினைக்கிறார். அத்தம் அதிரன்றோ பெருமாள் நினைக்கிறார். பார்த்திருந்து சக்தி பறிக்கும் தரம் போற்றி அப்படி சத்தினி பாதத்தை ஏற்படுத்துகின்றார் அப்படின்னா அவர் குருவா எழுந்துள்ள போறார்னு அர்த்தம். வருபவர் வருபவர் வருகின்றவர் குருதான் என்பது அந்த ஆன்மாவுக்கு தெரியணும். தெரியணும்னா சிவபெருமான் ஞானக்கண்ணால் தான் காணத்தக்கவர். அப்ப குருவாக வருவது சிவமே என்று அந்த சிவத்தை அறிவதற்கு ஏற்ற ஞானக்கண்ணை முதல்ல வழங்கிட்டு அப்புறம் வர. அதான் சத்திரிவாதம் வந்து ஆன்மாவுக்கு தான் குருவா எழுந்துருவார். சத்திரிவாதம் ஆன்மாவுக்கு தான் குருவா குருவா எழுந்துருவார் சொல்றோம்னா அந்த சத்திரிவாதத்தை ஏற்படுத்துவதே அவர் தானே. ஆகவே உயிர்புயிராக இருந்து இந்த ஆன்மாவுக்கு சக்தி வீழ்ச்சி ஆகிய சத்தினிவாதத்தை ஏற்படுத்தி அப்புறம் அது அறிவுக்கறிவாயிருக்கும் நிலையோடு மட்டுமன்றி உருவாகவும் எழுந்துள்ள போகின்றார். அது பார்க்க போறீங்க எல்லாத்துக்கும் வரப்போகுது. அதுல பார்க்கறது ரொம்ப சிறப்பு அந்த செய்தி அங்கே விரிவா வர இருக்கின்றது. இங்கேயும் அங்க ஒரு தொகுப்பா சொல்கின்றார். இங்க வந்து இப்ப குருவா வரும்போது சிவனென யானும் தேரினன்காங்க சொல்றாரு இல்லையா. குருவா வந்து சிவபெருமான் தான் என்று நான் தேரினன் எல்லாராலையுமா தேர முடிஞ்சது. அங்க போய் சில வீரர்கள் இருக்காங்க. ஒரு சிவனடியா இருந்தா குருமா தெரியல. அவர்கிட்ட போய் எல்லா பொருளையும் கொடுத்துட்டு என்ன சிறந்த ஆடை அணிகலங்களா விட்டுட்டு எளிய உடை அணிந்து அவர் கூட இருக்கிறாரு அப்படின்னு ஒரு ஆள் கூட இருக்கிறாரு மாதிரிதான் சொல்லியிருக்காங்க வீரர்கள்லாம். அவர்கள் சிவபெருமானே அவரை வந்து குருவா வந்து ஆட்கொண்டுட்டார் அரசே அப்படின்னு போய் எந்த வீரர்கள் சொல்லலையே. அவர்களுக்கு அது தெரியாது. பார்வையன மாக்களை பற்றி பிடித்திருக்கான். போர்வையன காணா புவி பெரிய சத்திரிவாதம் பெரிய சத்திரிவாதம். பொதுவா சகல ஆன்மாக்களுக்கு தான் இப்படி குருவா வந்தது. அதுலயுமே விதிவிலக்குதான் இருக்கு. பொதுவான விதிகளை சாத்திரம் சொல்கின்றது. விஞ்ஞானகளுக்கு அறிவுக்கு அறிவா இருந்த நிலையிலேயே உணர்த்திடலாம். புறத்தை எழுந்தருடைய வரணுவதே இல்லை. அவர்கள் வெப்பம் அப்படி அதுதான் சொல்றாரு. புத்தி தரும் நன்னெறி விஞ்ஞானகள நாடுமலம் ஒன்றிணையும் அந்நிலையே உள்ளின்ற அருத்தருளி. எப்பவும் பெருமான் அறிவு கருவா தான் இருக்கிறார். அப்படி இருந்த வண்ணமே அந்த விஞ்ஞானிகளுடைய மனத்தை போக்கி விடுகின்றார். சரி, அந்நிலையே உள்ளின்று அருத்தருளி. அப்புறம் பின் அன்பு இந்த உள்ளின்று அருத்தருளி என்பது பாடியத்தில மேற்கோளா இருக்கு. பாடியத்துல விஞ்ஞானம் தானே விளையும் விஞ்ஞானிகளை திரும்புவது என்று அவர் கேட்டாந்துருக்கிற அதுல அந்த உள்ளின்று அருத்தருளிங்கிறது அந்த மேற்கோள். அந்த சிவஞான கருத்தை வந்து இதன் மூலமா தான் தெளிவுபடுத்திருக்கார் அந்த இடத்துல. அப்புறம் பின் அன்பு மேவா விளங்கும் பிழையாக மேவா விளங்கும்னா மேவி விளங்கும் அர்த்தம். பற்றான் என்றாரை சொல்ற பற்றான் என்றாரை பற்றாபாவமே. பற்றான் என்றாரு என்ன அர்த்தம்? பற்றாமல் என்றாரு அர்த்தம் கிடையாது. பற்றி நின்றாரை அந்த மாதிரி செய்யா என்னும் நினைத்தும் சொல்லுவாங்க நினைக்கிறேன். செய்யா என்னும் நினைத்தும் வந்தா செய்யா என்னும் நினைத்தும் ஆக அந்த மாதிரி அன்பு நிறைந்து விளங்கக்கூடியவர்கள் பிரயாகர்கள். அவர்களுக்கு எப்படி வருகின்றார்? தேவாய் மலகன்மம் தீர்த்தருளி, தன்னுடைய அந்த தெய்வீக வடிவோடு எழுந்தருளி. அது மாதிரி குரு வடிவம் மாநில வடிவம் கொள்ளாம அந்த தெய்வீக வடிவோட எழுந்தருளிவார். கந்தர் கழிவன்பாவை பார்த்துக்கிறார். அவரை பிரளயாகரே கண்மமலத்தார், ஆணவத்தோடு கண்மமும் உடையவர்கள். கண்மமலத்தார்க்கு மலர் கண்மூன்றும் கால் சடையும் வன்மழுவும் மானமுடன் மால்விடைமே வெண்ணிடத்து பூத்த பொறுப்பொன்று வெள்ளி வெப்பில் வாய்த்தனைய தெய்வ வடிவாகி மூத்த கருமமல கட்டறுத்து கண்ணருள் செய்து உள்ளின்று ஒருமலத்தார்க்கு இன்பம் உதவி. ஒருமலத்தார்க்கு உள்ளிருந்தவாறே செய்வாரு, இவங்களுக்கு வந்து இப்படி வார கண்மூன்றும் காசடையும் வன்மழுவும் மானும் உடன் மால்விடைமே மின்னிடத்து பூத்த பவள பொறுப்பொன்று மின்னலிடையே மின்னலை கொண்டிருக்கின்ற ஒரு பவள மலை போல. இடப்பாகத்துல அம்மை இருக்கின்றார், அம்மை மின்னலை போன்றவர், இவர் பவள மலையை போன்றவர், இவர் செம்மேனி அம்மா, ஆக இவர் பவள மலையை போன்றவர் போன்றவர். அதுல மின்னல் விளங்குவது மாதிரி அம்மையார் விளங்குகின்றார். இந்த பவள மலையானது வெள்ளி மலையின் மேல் இருப்பது போல இருக்கின்றதான் அந்த ரிஷபவானத்தில் எழுந்துள்ளது. அப்படி உமையனை சமேதராக ரிஷபவானத்தில் எழுந்துள்ளார். கண்மூன்றும் கால்தடையும் வன்மழுவும் மானும் இவையெல்லாம் தோன்ற சகலருக்கு இவற்றையெல்லாம் மறைத்து குரு வடிவில் வருகின்றார். சகலருக்கு இதெல்லாம் மறைத்து வருவார் என்று பாருங்க. தேவாய் மலகன்மம் தீர்த்தருளி, அப்படி தெய்வீக வடிவில் வந்து அவருடைய மலம் கண்மம் ரெண்டு மலங்கள் அவர்களுக்கு. மலம்னு மட்டும் சொன்னா அது ஆணவத்தை குறிக்கும். ஆணவம் கண்மம் ரெண்டையும் தீர்த்தருளி. பூவலயம் தன்னின்று நீங்கா சகலருக்கு, இந்த பூலோகத்தை விட்டு நீங்காமல் இருக்கின்ற சகல ஆன்மாக்களுக்கு. அப்போ இந்த பூ உலகு சகல ஆன்மாக்களுக்குரியது. அப்ப பிரளயாகளுக்குரிய உலகம் இதோட மேல் உலகங்கள் என்பது தெளிவாகிறது இல்லையா? ஆகவே பூவலயம் தன்னின்று நீங்கா சகலருக்கு அவர் போல முன்னின்று மும்மலம் தீர்த்து ஆட்கொள்கை. பிரளயாகளுக்கு முன்னிலே வந்த மாதிரி சகலர்களுக்கும் முன்னிலே வாழ, ஆனா அந்த தெய்வீக வடிவத்தை காட்டி கொண்டு வருவதில்லை, மறைத்துக் கொண்டு வரப்போகின்றார். குருவாகத்தை எழுந்து விடுவார். அப்போ ஞான சம்பந்தருக்கு வந்து பிரளயாகளுக்கு வந்த மாதிரியே மால்விடை மேல அம்மையோடு இல்லையா, கண்மூன்றும் கால் சடையும் நீலகண்டமும் நான்கு தோள்களும் மான்மலோடு வந்திருக்கிறாரே என்பது எல்லாம் வந்து அந்த விதிக்கும் மேலான ஒரு நிலையிலே இருப்பவர்கள். இந்த விதிக்கெல்லாம் மேலான நிலையிலே தவ முதல்வர் சம்பந்தர் முதல்வர் தவத்தில் அவர மாதிரி தவம் என்னவர்கள் யாரும் கிடையாது. தவ முதல்வர் சம்பந்தர் தாமதம் தான் அந்நிலையில் போது சிங்கேஸ்வரர் சொல்வார்கள். சகலான்மார்கள் எப்படி வராது பாருங்க, முன்னின்று மும்மலம் தீர்த்து கொள்வதுனா அன்னவனுக்கு ஆதி குணம், அவனுக்கு தொண்டு தொட்டு இருக்கின்ற குணம் சகலர்களுக்கும் முன்னிலையில வருவது தான். ஆனா எப்படி வருகின்றார், தெய்வீக வடிவை மறைத்து வருகின்றார்.
4: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: Om Shivaya Namah. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பஞ்சாட்சர பகருடை. வழங்குபவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
6: எவ்வவ கோட்பொடு பொருளும் அஞ்செழுத்தின் அடக்கி அவற்றியல்பு காட்டி மெய்வகை அஞ்சவத்தையினும் நிற்கும் முறை ஓதுமுறை விளங்கத்தேற்றி அவ்வெழுத்தின் உள்ளீடும் அறிவித்து சிவபோகத்தழுத்து நாயேன் செய்வினையும் கை கொண்ட வேலப்ப தேசிகன் சென்தாள் சென்னி சேர்ப்பகம். 10வது சன்னிதானம். வேலப்ப தேசிகர் பேரு வேலப்ப தேசிகர் 11வது சன்னிதானத்துக்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். எதற்கு சொல்றார், அறியாமை யான் நீங்கி அன்புருவகமாக பிரியாதே நிற்கும் பெரிய அறிவே. என்ன பெரிவு? பெரிய அறிவு, மெய்ஞானம், பரஞானம். இப்ப சிவம் அறிவே வடிவாய்ந்தது. சிவத்துக்கு வடிவு எது? அப்படின்னா அறிவுதான் அதனுடைய சொரூபம். சொரூப நிலை அறிவு. தடத்த நிலைதான் வந்து நமக்கு காலகண்டம், திருநெத்து முக்கண்ணு, நெற்றிக்கண்ணு, இதெல்லாம் சொல்றதெல்லாம் நீலகண்டம், இதெல்லாம் தடத்த வடிவம். சொரூபத்தினுடைய சொரூபடியான சிவத்துக்கு அறிவே வடிவம், அறிவே சொரூபமாக இருப்பது. அது எப்படி இருக்குது அப்படின்னா என்னை விட்டு பிரியாதே இருக்கிறது. அத்துவிதமாக கேவலத்திலையும் அத்துவிதமா இருக்குது, இப்ப சகலத்திலையும் எனக்கு அத்துவிதமாக இருக்கிறது. அப்படி பிரியாத நிற்கும் பெரிய அறிவே இப்போ குரு வடிவமாக என்னிலிருந்து பிரிந்து முன்னால குருவாக நிற்கிறது. அது நல்லா அந்த தெரிந்து கொள்ள வேண்டும். எட்டாவது சுவிஞான போத எட்டாவது சூத்திரம், ஐம்புல வேளரின் அயந்தனை வளர்ந்தன தம்முதல். தம்முதல் என்பது இந்த சூத்திரம் பல முறை நீங்க கேட்க வேண்டி இருக்கும். பல முறை இந்த வகுப்புல சிறப்பு வகுப்பு போதெல்லாம் இந்த சூத்திரம் கேட்க வேண்டியது இருக்கும். அது நல்ல பொருள். அது இந்த நம்முடைய ஐந்து புலன் இருக்கின்றனவே, இவற்றை வேடர் என்று சிவஞான போதம் உருவகிக்கிறது. ஒரு ஒரு சின்ன ஒரு கதையிலே தொடங்குவோம். அது ஒரு சிங்கம் ஒண்ணு, அது காட்டுக்கு போகும்போது அது கர்ப்பமாவட்டு இருக்கிற சிங்கம், அது ஒரு ஆடு வேட்டைக்கு போகுது. ஆட்டா கொல்ல போகும்போது அது குட்டி போட்டுறது செத்து போகுது. அப்போ அந்த சிங்கம் ஆட்டு மந்தையில தான் வளருது. அப்போ ஆட்டு மந்தை வளர்ற போது அந்த ஆட்டு பால் குடிச்சிட்டு, குட்டியா இருக்கும்போது ஆட்டு பால் குடிச்சிட்டு வளருது. கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் அந்த ஆடு புல்ல கறிக்கிறத பார்த்து, இதுவும் பழமுடிச்சு புலி பசிச்சாலும் புல திங்காது, ஆனா அந்த பழக்கத்துல மற்ற ஆடுகள் எல்லாம் புல கறிக்கிறத பார்த்துட்டு இதுவும் புல கறித்தது. ஆனா புல் அதனுடைய உணவு அல்ல. வளர்ந்தாலும் அது எப்படி வளருதுன்னா கொழு கொழுன்னு வளராம எலும்பும் தோலுமா பரிதாபமா வளருது. இப்படி கொஞ்சம் வளர்த்து அந்த போது இன்னொரு சுங்கம் அந்த மந்தைக்கு ஆட்டை கொள்றதுக்கு வருது. வந்தபோது இந்த சிங்கத்தை பாக்குது, என்னடா இது இங்க இப்படி வளருது அப்படின்ட்டு பரிதாபப்பட்டு, இந்த குட்டி சிங்கம் இருக்க இதுக்கு முன்னால வேற சிங்கத்தை பார்த்தத இல்ல, அதனால இதுக்கு என்னன்னு தெரியல. ஆனா அந்த சிங்கம் நம்ம போல இருக்கிற ஒன்று இந்த மாதிரி ஆட்டு மந்தையில புல்ல கரிச்சுக்கிட்டு இப்படி இருக்குதே அப்படின்னு பரிதாபப்பட்டு அதை கூப்பிட்டு, நீ வந்து இந்த புல்ல திங்கிற வம்சம் அல்ல, நீ நம்முடைய வம்சம் அப்படி. அப்பதான் இந்த குட்டி சிங்கத்துக்கு நம்ம பழக்கமே வேறையா இருக்கு, நம்ம ஏன் நமக்கு இந்த புல்ல கறிக்க முடியல, ஏதோ பாலை குடிச்சு வளர்ந்து இப்ப வளர்ந்துட்டோம் அப்படின்னு சந்தேகம் வருது. அப்போ அந்த இந்த பெரிய சிங்கம் இந்த குட்டி சிங்கத்துக்கு கர்ஜிக்க பழக்குது, அப்புறம் மாமிச சுவையை ஊட்டுது, அப்புறம் சிங்கம் சிங்கமாக வளர்ந்ததுன்னு ஒரு கதை. அந்த மாதிரி இந்த ஆன்மாவானது ஐம்பூல வேடர்கள் கூட்டத்துல சிக்கி, அந்த வேடர்கள் எங்கெங்கு புலன்கிறது என்ன, மெய்வாய் கண்மூக்கு செவி, அது புலன்கள் வாய் புலன்கள் போற இடத்துல இந்த ஆன்மாவை இழுத்துட்டு இழுத்துட்டு போகுது. அப்போ இந்த ஆன்மா என்ன நினைச்சுக்குது, எப்படி வேடர் கூட்டத்துல வளர்ந்த பையன் தன் ராஜகுமாரன் தன்னை வேடனாகவே நினைச்சுக்கிட்டு வளர்றான், அவன் ராஜகுமாரன் ஆனா வேடர் கூட்டத்துல வேடனாகவே நினைச்சு வளர்றான். அப்போ வந்தாலும் அதுக்கு உரிய பக்கம் வர்ற போது நாம இந்த கூட்டத்து சேர்ந்தவங்க இல்ல போல இருக்குது அப்படின்னு ஒரு ஐயம். அப்போ ஐயம் வந்தாதான் அதான் நமக்கு மலபரிபாகம் சத்தி நிபாதம் எல்லாம் சொல்றோம். இருவினை வப்பு மலபரிவாச திருப்பவர்கள் அந்த பக்கம் வர்றவதான். அந்த பக்கம் வர்றபோதான் நமக்கு இளம் வயசுல எத்தனை கோடி இன்பங்கள் வைத்தா எங்க இறைவா அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வு தோன்றும். அப்புறம் அந்த அனுபவிச்சு அனுபவிச்சு பழமுன்னு சொல்லுவாங்க, பட்டாத்தான் தெரியும் பாப்பானுக்குன்னு. அந்த மாதிரி அனுபவம் என்ன பண்ணுன்னா இந்த உலக போகங்கள வெறுப்பை கொடுக்கும், அதான் பட்டறிவு என்பது. அப்ப நமக்கு இது நமக்கு உரிய வாழ்வு இல்ல போல இருக்குத அப்படின்னு தெரிஞ்ச போதுதான், அப்பதான் இதுவரைக்கும் உயிருக்கு உயிராக இருந்து நல்லன கெட்டன காட்டி வந்த பரமேஸ்வரன் இப்ப ஒரு குரு வடிவாக முன்னே வந்து தோன்றான். இதுவரைக்கும் பிரியாதே உணர்த்தி வந்தவன் அவன் இப்ப குருவாக வந்து சொல்றான். ஐம்பல வேடன் வளர்ந்தன தம்முதல் குருவுமாய், குருவுமாய் அந்த உண்மை இருக்கு இல்லைங்களா, குருவுமாய் அப்படின்னா இதுக்கு முன்னால உயிருக்கு உயிராக இருந்து உள்ளிருந்து உணர்த்தியவன் இப்ப குருவுமாக முன்னால வந்து ஒரு உணர்த்துவான் என்று வருது. அல்லது இதுவரைக்கும் எப்படி இருந்தாரு, பிரியாதே நிற்கும் பெரிய அறிவே, அந்த பரசவமாகிய அந்த பெரிய அறிவே இப்போ உருவாய் வந்து குரு உருவம் எடுத்து அருளுருவாய் வந்து குருவாக அமர்ந்திருக்கிறது. எதுக்காக, அறியாமை யான் நீங்கி, நான் என்னுடைய அறியாமையை நான் நீங்கி இன்புருவாகும் பொருட்டு இப்போ எனக்கு உள்ளே இருந்து உணர்த்திய சிவமே இப்போ அருள் வடிவங்கள் கொண்டு குரு வடிவாக முன்னே அமர்ந்திருக்கிறது. அமர்ந்திருந்த இந்த உண்மை, இந்த உண்மை என்பது சொரூப நிலை, அந்த சொரூப நிலையில இருந்த சிவமே அந்த அறிவே இப்போ தடத்த வடிவமாக குருவாக வந்து முன் அமர்ந்திருக்கிறது. அந்த அந்த சொரூப சிவத்தை தடத்த வடிவத்தில் வந்திருக்கக்கூடிய பெரிய அறிவாக இருந்த அந்த சொரூப சிவன்தான் இப்போ அருள் கொண்டு முன்னால குருவாக வந்திருக்கிறது. அது அந்த சொரூப சிவம் தடத்த வடிவத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த சொரூப சிவத்தை உள்ளத்தில் மறுவா வகை யான் மகிழ்ந்து, அது குரு எப்படி இருப்பாங்க, குரு யா அவருடைய கல்வருவு ஞானமெல்லாம் முதல்ல பார்க்கிற மாணாக்கனுக்கு தெரியாது. ஆனா குருவுடைய தோற்றத்தை பார்த்தாவ அது காந்தம் எழுப்பது போல இருக்கிறது. இப்போ அதான் சொல்றாரு, அவர் யாரு என்ன, அவருடைய ஞானம் என்ன, அவருடன் நாம பெறத்தக்கது என்னங்கிறது இன்னும் மாணாக்கனுக்கு தெரியாது. ஆனா அந்த குரு இருக்கக்கூடிய அந்த சூழல், குருவனுடைய வடிவம், குரு இருக்கிற சூழல், இது என்ன பண்ணுனா மாணாக்கனை அவரிடத்துல அப்படி இழுத்துட்டு போகுது, இரும்பை காந்தம் இழுப்பது போல அட்ராக்ட் பண்ணுது. உள்ளத்துள் மறுவா வகை, உள்ளத்துல மனசார அங்க போகணும்னு நினைக்க போட கண்ணுல அந்த தோற்றமானது அவரிடத்துல இழுத்துட்டு போகுது. அப்ப உள்ளத்துள் மறுவா வகையை, என் உள்ளத்துல பொருந்தாத வகையில, என்ன உள்ளத்துல பொருந்ததுன்னா அங்க இருப்பவர் பெரிய ஞானி, அவரிடம் சென்று வணங்கினால் நாம இத்தனை பெரிய நன்மை பெறலாம் அப்படிங்கிற உணர்வோடு போனா உள்ள இங்க அப்படி இல்லாம கண்ணுக்கு ஒரு அட்ராக்ஷன், உள்ளத்தில் மறுவா வகை அங்க போய் மகிழ்ந்து அந்த அந்த சூழல் அதெல்லாம் இருக்கிற போத அவர் முன்னால் நிக்கிறத ஒரு சந்தோஷத்தோட கொடுக்குது. அவர்கிட்ட இருந்து என்ன பெறப்போகிறோம் என்பதை காட்டிலும் அந்த சூழலில ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. மகிழ்ந்து நான் அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சேன், என்னன்னா நான் அவர் போய் வணங்கினேன். அப்ப வணங்குற போது நான் அவரை சொரூப சிவமாகவே கண்டு வணங்கியிருக்க வேண்டும். இப்ப நாம அடியார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வணங்குவது இயல்பு. அந்த வணக்கம் நீங்க எனக்கு செய்யற வணக்கம் இந்த முத்துக்குமார் சாமிக்கு அல்ல, நான் திருப்பி செய்கின்ற வணக்கம் உங்களுக்கு அல்ல. எங்கிட்டையும் சிவம் இருக்குது, உங்ககிட்டயும் சிவம், அப்பப்ப டிரான்ஸ்பர் பண்ணிடணும். நமசிவா சிவசிவா குருநாதா அப்படின்னு சொன்னா நாம நம்ம வணங்குற வணக்கம் இருக்குல்ல அது உடனே டிரான்ஸ்பர் ஆயிடும், அவருக்கு போயிடும். இல்ல நான் என்னை வணங்குகிறீர்கள் அப்படின்னு சொன்னா தலை நிவரும், அது சரிக்கு தற்போதத்துல வருவது. வணக்கம் செய்தால் நாம் திருப்பி செய்கின்ற நம்ம வணக்கத்தை சென்பாடு பிடிச்சிடும், நெஞ்சில் வச்சு செய்யலாம். நம்முடைய ஆன்மாவில சிவம் இருக்குது, வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிற உள்ளத்திலயும் சிவம் இருக்குது, வணக்கத்தை செலுத்துகிற உள்ளத்திலயும் சிவம் இருக்குது. இந்த சிவம் அந்த சிவத்தை வணங்க, அந்த சிவம் ஏற்றுக்கொள்ளுகிறது, நாம செய்கின்ற வணக்கத்தை அந்த சிவம் ஏற்றுக்கொள்கிறது, அவர் வணங்குற வணக்கத்தை இங்க இருக்கிற சிவம் ஏற்றுக்கொள்கிறது. அதனால அதான் நம்முடைய இந்து பண்பாட்டின்படி வணக்கம் என்பது இதுதான், மண்டி போடுறதோ குட் மார்னிங் வைக்கிறதோ அல்ல. நாம் பார்க்கால் போது வணக்கம் என்று சொன்னபோது நம்முடைய ஆன்மாவிலையும் சிவம் இருக்குது, வணங்குவர ஆன்மாவிலும் சிவம் இருக்கிறது. நம்முடைய ஆன்மா வணங்குவருடைய வணக்கத்தை ஏற்றுக்கொள்கிறது, நாம செய்த வணக்கம் வணக்கப்படுகளுடைய ஏற்றுக்கொள்கிறது என்று. அதனால இங்க என்ன சொல்றார், வான்மகிழ்ந்து உள்ளத்துல என்னுடைய மனசுல ஆசை பொருள் வேட்கை, எங்க போனா என்ன பொருள் கிடைக்கும் எது கிடைக்கும் அப்படிங்கறது என்னுடைய பொருள் வேட்கை. ஆனா அந்த பொருள் வேட்கையை உள்ளத்தே வைத்து வைத்து வீட்டு வேற்றை உகந்தவரை போல நான் வந்து வணக்கினேன். அந்த வணக்கம் என்ன வணக்கம், கள்ள வணக்கம், கள்ள வணக்கம், கள்ளத்தை மெய் வணக்கமாக கண்டு நாம் என்னுடைய வந்து பெரிய ஞான இடத்துல போனா ஞானம் பெற வேண்டும் என்றுதான் வணங்கணும். இப்ப நான் போட்ட நான் செய்த வணக்கம் மனசுல பொருளாசைய மனசுல வச்சுக்கிட்டு வீடு வேற்றையை விரும்புவனை போலவரை போய் நான் வணங்கினேன். ஆனால் நான் வணங்கின வணக்கம் என்ன வணக்கம் அப்படின்னா அது கள்ள வணக்கம். இப்ப கள்ள வணக்கமும் முதல்ல போடுறது கள்ள வணக்கமா இருக்கும், அப்புறம் அந்த குரு கிட்ட நெருங்க நெருங்க அது மெய் வணக்கமாக மாறும். இஃப் யூ கான்ட் ப்ரே சின்சியர்லி, மெய்யான வணக்கத்தை செய்யாத முடியாத போனாலும் பெரியவங்களை பட்டா ஆஃபர் யுவர் ட்ரை ஹிப்போக்ரிட்டிக்கல் பிரேயர், பொய் வணக்கமாக கள்ள வணக்கமாக அவங்கள வணங்கு, பெரியவங்களுக்கு கண்டா வணங்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, ஃபார் காட் இன் ஹிஸ் மெர்சி அக்செப்ட்ஸ் பேட் காயின், செல்லா காசையும் கூட அவரு ஏற்றுக்கொள்கிறார். அப்ப எப்படி செல்லா காசு வியாபாரி வேண்டாம் கொடுத்து போடுவான், ஆனா ஆண்டவன் செல்லா காசையும் ஏற்றுக்கான். அந்த செல்லா காசுங்கிறது என்ன, பொய் வணக்கம், கள்ள வணக்கம். அந்த கள்ள வணக்கத்தையும் அவன் மெய் வணக்கமாக ஏற்றுக்கணும். இது ஏன் சொல்ல வரேன்னா, சமய ஒழுக்கத்துல வேறுபட்டு இருந்தாலும் கூட ஞானிகள் சிந்தனை ஒரே பார்க்கணும். அதனால நம்ம சைவ சித்தாந்தம் அந்த அனுபவத்தை மீதும் வலியுறுத்தம், வெளி தோற்றத்தை எல்லாத்தையும் விட அந்த தெய்வ அனுபவம், அதாவது சிவானுபவம், சிவானுபவம் சிவானுபூதிகம், ஆன்மா அந்த சிவானுபவத்தை அனுபவிக்கணும். அந்த அனுபவமானது ஆன்மாக்கள் எல்லாருக்கும் பொது. அந்த நான் செய்த அந்த கள்ள வணக்கத்தை வணங்கி அந்த பொய்யான நான் செய்த வணக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு எப்படி ஏற்றுக்கொண்டார், மெய் வணக்கமாக கண்டு உண்மையான வணக்கமாக அதனை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு இப்போ அவரு ஏற்றுக்கொண்டு என்ன பண்றாரு, வள்ளல் அவன் முன்னர் குருநாத இப்படிப்பட்டவர் வள்ளல். வள்ளல்னா யாரு வள்ளல் அப்படின்னா, தங்கிட்டு இருக்கிறது எல்லாம் வஞ்சகமின்றி கொடுப்பவனா வள்ளல். கந்தர் அனுபூதியில கரவா வகைன்னு சொல்லுவார், கரவா வகை ஈதல் வஞ்ச. அதாவது ஒருத்தன் இப்ப நம்ம கல்வி இருக்குன்னு சொன்னா அந்த கல்விய இத போய் நாம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதா, ஏற்றுக்கொள்ளுகிற பாத்திரம் அதுக்குரியதா அப்படின்னு நினைச்சு நம்முடைய கல்வியை மறைச்சு வைத்துக் கொள்ள கூடாது. கல்வியை கொடுக்க கொடுக்க கல்வியானது வளரும், அது கொடுக்க கொடுக்க அது பாலிஷ் ஆகும். மலையாளத்தில் ஒரு பாட்டு உண்டு, கொண்டு போயில்ல சோரன்மார் கொடுக்கும் தோறும் ஏறிலும் மேன்மை நல்கும் மறிச்சாலும் வித்ததென்னே மகாதனம். நம்ம தமிழ் இருக்க பாட்டு தான், கல்வராள் குளவத்தின் நெருப்பால வேகாது. அந்த மாதிரி கொடுக்கும் தோறும் ஏறிடும். கல்விய நமக்கு தெரிஞ்ச செய்திய அடுத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க அது நீரில் தன் ஊர் வளர்வது போல அது வளரும். அதனால அது அப்படி பொருளாக இருக்கட்டும், கல்வி செல்வமாக இருந்தாலும் சரி பொருட்செல்வமாக இருந்தாலும் கூட இருந்த அதை மறைச்சு வைக்காமல் வேண்டுவோருக்கு அதை கொடுத்தல் வேண்டும். அப்படிப்பட்ட வள்ளல் அவன். அதனால அவன் என்னுடைய கள்ள வணக்கத்தை அவன் மெய் வணக்கமாக கொண்டு என்ன, அதனால் அவன் என்ன பண்ணா, குருநாதன் என்னை அருட்கடைக்கண் வைத்து அருளை, என்ன அவனுடைய திருவருள் பார்வையின் மேல செலுத்தி முதல்ல என்ன பண்றாரு, நல்லா இரு தீதகரும், நீ என்கிட்ட வந்துட்ட பெரியவங்க என்ன பண்ணா போய் வணங்கணும்னா நல்லா இரு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தீ தகலும். முதல்ல சொன்ன போது அவரு இவ போய் வணங்கினது பொய் வணக்கம், கல் வணக்கம். கள்ள வணக்கத்தை அவர் வள்ளலானதுனால மெய் வணக்கமாக கொண்டு ஆசீர்வாதம் பண்றார். தீ தகலும், உன்னுடைய இதுவரைக்கும் உன்கிட்ட இருந்த தீமையாகிய இந்த கொடுமைகள், ஆணவள கொடுமையெல்லாம் உன்னை விட்டு நீங்கும் என்று அத ஆசீர்வாதம் பண்ணலாம். அப்ப தீ தகலுங்கிறது என்னன்னு சொன்னா முதல்ல செய்த ஒரு ஆசீர்வாதம். மாணாக்கனை தன்னிடத்துல, இன்னும் மாணாக்கனை ஆகல, வந்து பார்த்தவன தன்னிடத்துல ஏற்றுக்கொள்வதற்கு முதல்ல ஒரு வாழ்த்து சொல்லி, அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லி தன்பால் சேர்த்துக் கொள்ள தீதகலும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தீதலுக்குரிய உண்மை செயல் கேள், அது இன்வெர்டட் கமால வச்சுக்கணும், அது ஞான செயல் என்று சாத்திரங்கள்ல சொல்லுவாங்க. தீதகலக்கூடிய உண்மை செயல், ஞான செயல் கேள், நான் சொல்றேன் கேள் அப்படின்னு இப்போ ஞானோபதேசம் செய்ய தொடங்குகிறார். இனிமேதான் அந்த பஞ்சாக்கர பக்கம் அந்த பக்கடை என்ற பேருக்கு ஏற்ற செய்திகள் இனி வரப்போகுது. அத உண்மை செயல், உண்மை செயல் என்பத அது உமாபதி சிவம் ஞான செயல் என்று சொல்லுவார். உண்மை செயல் ஞான செயல் தான் நம்முடைய சாத்திரங்கள்ல சொல்லப்படும். அதாவது ஞானம் பெறுவதற்குரிய காலம். இதே வந்து இன்னும் மேலுக்கு நீங்க போகும்போது தசகாரியம் என்று சொல்லுவார்கள், பத்து செயல்கள். அந்த பத்து செயல்களை இப்ப இந்த உள்ள படிக்க போறோம். ஏழு செயலாகவும் மூன்று செயலாகவும் சொல்லப்படும். முதல்ல அது வந்து தசகாரியம், பத்து செயல் என்று சொல்லுவார்கள். அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பொதுவான பெயர் உண்மை செயல் அல்லது ஞான செயல் என்பது கேள் என்று சொல்றார். அப்போ மாணாக்கனை, இது நாள் வரைக்கும் உன்னிடத்துல பிரியாம உன்னோட சேர்ந்து தன்னுடைய வழியிலே இழுத்து செல்லக்கூடிய மலை மாயை கண்மங்கள் ஆகியவை இப்பொழுது நீங்கும், தீது அகலும். இப்ப டாக்டர் கிட்ட போனா நீ என்கிட்ட வந்துட்டு நோய் தீர்ந்துடலாம், ஒன்னும் இல்ல, சீக்கிரம் முடிச்சிடறான். நோயை முடிக்கிறாரா தெரியாது. அது மாதிரி இல்லாம நீங்க என்பால் வந்து விட்டாய், உன்னை இதுவாக பற்றி அது எப்படி அந்த ஐம்பது வேளர்கள் வாழ்ந்து அந்த வேளராகவே வாழ்ந்த அரசகுமாரனை அரசனை கண்டு நீ என் பையன், நீ இதில் இருக்கக்கூடியவன் அல்ல என்று சேர்த்து கொண்டதே போல இங்க வந்து குருநாதன் சொல்றான் தீதகலும். அப்ப இதுவரைக்கும் உன்னை பற்றி தன்பால் இழுத்து சென்ற மாய மலை மாயை கண்மங்கள் இப்ப உன்னை விட்டு நீங்கும், அது நீங்குவதற்கு உரிய உண்மை செயல் கேள். உண்மை செயல் ஞான செயல் என்றும் தசகாரியம் என்றும் அதற்கு வேறு பெயர்கள் சொல்லுவார்கள் என்று கேட்டீதகளும் உண்மை செயல் கேள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்ல தொடங்கிறார். ஆன்மாவுக்கு மூன்று அவத்தைகள் உண்டு. இந்த மூணும் அந்த டெக்னிக்கல் டேர்ம் கலைச்சொல், ஞாபகத்தில் வச்சுக்கணும்.
4: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
7: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநகரம் கண்ட படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

புற்றி சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிகே. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. திருச்சிற்றம்பலம் சக்தியாய் சிவமாகி தனிப்பர முக்தியான முதலை துதிசெய, சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானை தன் செய்ய பொற்பாதமே. சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி, உத்தரிய தொடித்தோள் போற்றி, கரும்புருவச்சிலை போற்றி, கவுனி

விளம்பும் அடிகள் போற்றி. திருச்சிற்றம்பலம். பெரியோர்களே, குழந்தைகளே, இந்த மூர்த்தி, தீர்த்தம், ஸ்தலம் ஆகிய மூன்று மகிமைகளை நிகரில்லாத வகையிலே தனக்கு கொண்டிருக்கின்ற ஆலவா என்ற திவ்யமான க்ஷேத்திரத்தினுடைய பெருமைகளை அறிமுகமாக அகத்திய முனிவர் காசியில் இருக்கின்ற முக்தி மண்டபத்திலே நாரதர் முதலிய முனிவர்களுக்கு எடுத்துச் சொன்னதை, சூத முனிவர் கைலாயத்திலே இருந்து சிவதீர்த்தத்தின் அருகிலே இருக்கின்ற ஆயிரங்கால் மண்டபத்திலே இருந்து சொன்னார் என்று சொன்னோம். அந்த பெருமானுடைய 64 திருவிளையாடல்கள், 64 என்று பெரியோரால் கருதப்பட்டு கௌரவிக்கப்படுகின்றன. ஆனால் ஒவ்வொரு நூல் இந்த திருவிளையாடல்கள் 64 கணக்கிடுவதிலே ஒரு சிலவற்றை விட்டுவிட்டு ஒரு சிலவற்றை சேர்த்துக்கொள்ளும். ஆகவே பெருமானுடைய திருவிளையாடல்களுக்கு எண்ணிக்கை இல்லை என்பது பொருள். ஆலவாய் பெருமானுடைய திருவிளையாடல்களுக்கு ஒரு எண்ணிக்கை கிடையாது. அதை எடுத்துச் சொல்பவர்கள் 64 எடுத்துச் சொல்வார்கள். அவ்வளோதான் சொல்றது. புரியுறத நாம் இப்போ பார்க்கறது பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடல் புராணம். இதற்கு முன்னோடியாக ஒரு திருவிளையாடல் புராணம் இருந்திருக்கின்றது. செல்லூர் பெரும்பற்ற புலியூர் நம்பி என்றவர் பாடியிருக்கிறார். அதில் மூர்த்தி நாயனாருக்கு அருள் செய்தது கணக்கிடப்பட்டிருக்கின்றது. புலிமுலை புல்வாய் கருணினியை பொற்றி என்று திருவாசத்தில் வருது. அதனை ஒரு திருவிளையாடலாக பெரும்பற்ற புலியூர் நம்பியினுடைய திருவிளையாடல் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. ஆனால் பரஞ்சோதி முனிவர் அதனை எடுத்துக்கொள்ளவில்லை என்று பார்க்கின்றோம். இப்படி சில வேறுபாடுகள் இருக்கின்றன. இருந்தாலும் எல்லாமே பெருமானுடைய திருவிழாடல்கள் தான். இன்று வரையிலும் அந்த திருவிழாடல்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நாளையும் பெருமான் நிகழ்த்தி கொண்டிருப்பார். அதில் முக்கியமாக கருதப்பட்ட 64 அவரவர்கள் முக்கியமாக கருதி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். அதில் இரண்டு பார்த்தோம். பெருமானுக்கு இந்த மதுரை என்ற நகரம் அமைவதற்கு முன்பாகவே கடம்ப வனம் என்ற வனமாக, பெருங்காடாக, கால சர்ப்பங்களால் சூழப்பட்ட பெருமானுடைய மூல லிங்கத்தினை வழிபட்டு இந்திரனும் வெள்ளையானையும் தங்களுடைய பழி பாவங்களை போக்கிக் கொண்ட அந்த இரண்டு புராணங்களை நாம் நேற்று வரை பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்கின்ற மதுரை மாநகரம் எவ்வாறு உண்டாகியது? அதுவும் பெருமானுடைய திருவுருளினாலே உண்டாகியது. அதுவும் அந்த பெருமானுடைய ஒரு லீலைதான் என்று கருதப்படுகின்றது. அந்த விருத்தாந்தம், அந்த வரலாற்று முறையை இப்பொழுது நாம் பார்ப்போம். கடம்ப மரங்களை இப்பொழுது தான் தரிசனம் பண்ணினேன். அந்த கடம்ப மரங்களே மிகுதியாக காணப்படுகின்ற ஒரு வனம், கடம்ப வனம். அந்த வனத்தில் ஏனைய மரங்களும் உண்டு, ஆனால் மெஜாரிட்டி கடம்ப மரம். அந்த கடம்ப வனம் என்ற வனத்திற்கு கிழக்கே மணவூர் என்று ஒரு ஊர் இருந்தது. அந்த மணவூரை தலைநகராக கொண்டு படைப்பின் ஆரம்பத்திலே இறைவனால் தன்னுடைய இடது கண்ணிலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட பாண்டிய வம்சத்து மன்னர்கள் ஆண்டு வந்தார்கள். அதில் ஒரு காலத்தில் குலசேகர பாண்டியன் என்பவன் மணவூரிலே தலைநகராக கொண்டு இந்த பெரிய தென்னன் தமிழ்நாட்டிலே ஆண்டு வந்தான். அந்த காலத்திலே அவனுடைய ஆட்சியிலே மணவூரிலே தனஞ்சயன் என்று ஒரு வணிகன் இருந்தான். அந்த வணிகன் வியாபாரம் பொருட்டு மேற்கு திசைக்கு சென்று பொருள்களை விற்றும் வாங்கியும் தன்னுடைய வியாபாரத்தை முடித்து கொண்டு வாங்கிய பொருள்களை எல்லாம் மூட்டை கட்டி கொண்டு மணவூருக்கு திரும்பி வருகின்ற அந்த நிலையிலே இரவு வந்தது. நாம் இந்த காலத்தில் ராத்திரி பஸ் ட்ரெயின்லெல்லாம் போகிறோம். பழங்காலத்தில் வாகனத்தில் சென்றாலும் நடந்து சென்றாலும் பகலில் மட்டும்தான் யாத்திரை செய்வார்கள், இரவிலே யாத்திரை செய்ய மாட்டார்கள். பழங்காலத்தில் ஒரு பண்பு. ஆகவே சாயங்கால நேரத்தில் அனுஷ்டானம் பண்ணிட்டு இரவிலே ஒரு மண்டபத்திலே படுத்து உறங்கி விடுவார்கள். அவ்வாறு வழிப்போக்கர்கள் படுத்து உறங்குவதற்கென்று ஊர்கள் தோறும் பொது மண்டபங்கள் இருந்தன. இவன் அந்த கடம்ப வனத்தில் வந்து தங்கினான். அந்த வனம் நீண்ட வனமாக இருப்பதனால இரவிலே அந்த வனத்தை கடந்து செல்ல முடியாது, இந்த வனத்திலேயே ஒரு மரத்தடியிலே நாம் தங்குவோம் என்று தங்கினான். அவன் ஒரு சிறந்த சிவபக்தன். பிறவிகள் தோறும் பெருமானுக்கு தொண்டு செய்து சிவ புண்ணியங்களை அதிகமாக சேர்த்து கொண்டிருப்பவன். அதனால அவனுடைய கண்களுக்கு மட்டும் தெரியும்படியாக பெருமான் அருள் செய்தார். என்ன அருள் செய்தார் என்றால், அவன் தங்கிய மரத்தடிக்கு முன்புதான் ஒரு கடம்ப மரத்தின் கீழே பெருமானுடைய மூலலிங்கம் இருக்கின்றது. அது அவன் கண்ணுக்கு தெரியற மாதிரி சுவாமி அனுகிரகம் பண்ணார். அதை பார்த்து அவன் ஆச்சரியப்படும் போது மேலும் மேலும் ஆச்சரியமான செயல்கள் நிகழ்ந்தன. ஆகாசத்திலிருந்து ஒளிமயமான தேவர்கள்லாம் வந்து இறங்கினார்கள். அன்றைக்கு ஒரு திங்கள் கிழமை அவர்கள் வந்து இறங்கினார்.

அம்மையை காட்சி கொடுக்கும்போது எப்படி வரும் பார்த்துட்டு இருக்கோம். அப்பொழுது சோமவாரத்திலே விண்ணிலிருந்து வந்து இறங்கிய தேவர்கள் எல்லாரும் சிவராத்திரியிலே நாலு காலம் பூஜை பண்ணுவதைப் போல அந்த பெருமானுக்கு நான்கு கால பூஜைகளையும் செய்கிறார்கள். அந்த எல்லா காட்சியையும் தன்னுடைய அருட்கண்ணால் கண்டான். அப்போ தங்கிட்ட நிறையா பூஜா திரவியங்கள் வச்சிட்ருக்கிறான். அந்த பூஜா திரவியங்கள் எல்லாம் கொண்டு போய் தேவர்கள் கையில் கொடுத்தானா, இதே சேர்த்துக்கிட்டு பூஜை பண்ணுங்க. இவன் தங்களை அறிந்து வைத்திருப்பதனால இவனுடைய தவத்தை அறிந்த அந்த தேவர்களும் மறுப்பு சொல்லாமல் இவன் கொடுத்த கற்பூரம் சந்தனத்தை வாங்கி பெருமானுக்கு அர்ப்பணித்தார்கள். அவ்வாறு அந்த இரவு பொழுது இவனுக்கு சிறப்பாக கழிந்தது. காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே என்று அப்பர் பிரம்மன் பாடியிருக்கிறார். சுவாமி காட்டலைன்னா நம்மளால் பார்க்க முடியாது, அது நமக்கு புரியுறது. இன்னொன்று சொன்னார், சுவாமி காட்டும் பொழுது பார்க்காமல் இருக்கவும் முடியாது. சாமி காட்டுறாருன்னா நான் கண்ணை முடிக்கிட்டேங்கிறதுனால நம்ம பார்க்காம இருந்துட முடியாது. சாமி காட்டும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டாலும் காட்சி நிகழும். காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே, ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, பாட்டுவித்தால் ஆரொருவர் பாடாதாரே, ஓட்டுவித்தால் ஆரொருவர் ஓடாதாரே, உருகுவித்தால் ஆரொருவர் உருகாதாரே, பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரே. சாமி நம்மளை பாடும்படியா பண்ணினா நம்ம பாடுவோம், ஆடும்படியா பண்ணினா நம்ம ஆடுவோம். பெருமான் தன்னை மறக்க முடியா பண்ணினா நம்ம மறந்துடுவோம். அதனால்தான் பெருமான் அப்பர் பெருமானை சிறிது காலம் மறக்க முடியா பண்ணினார். அவர் மறந்தும் பெருமானை இன்னையாது இருந்தார், அது அவரே சொல்கிறார். ஆகவே பெருமான் கையில் எல்லாம் இருக்கின்றது. அந்த காட்சியை கண்ட அவன் இரவு நீங்கியது, தேவர்கள் எல்லாம் மறைந்தார்கள். பெருமானுடைய விமானமும் அந்த லிங்கமும் இவனுக்கு எப்பொழுதும் போல் தோன்றின. உடனே அவன் புறப்பட்டான். அந்த காட்சியை மன்னனுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி குலசேகர பாண்டியனிடத்திலே வந்து தான் கண்ட அரிய காட்சியை சொன்னான். அதை நனவிலே கேட்ட குலசேகர பாண்டியன், இப்படி ஒரு பெருமான் இருக்கின்றானா, அவனை சென்று காண வேண்டும் என்று எண்ணத்தோடு இரவிலே உறங்கச் சென்றான். இரவிலே கனவிலே மன்னன் கனவில் எல்லாம் வல்ல சித்தராக பெருமான் தோன்றினார். அந்த எல்லாம் வல்ல சித்தர் அவருடைய லீலைகள் எல்லாம் பின்னால் பார்க்கப் போகின்றோம். அவர் செய்த முதல் லீலை இங்கு வருகின்றது. குலசேகர பாண்டியனுடைய கனவிலே தோன்றினார். தோன்றி இவ்வாறு அந்த பெருமானினை தரிசித்து அந்த பெருமான் அருகில் இருக்கின்ற காடுகளை எல்லாம் திருத்தி நாடாக்கி மதுரை மாநகரம் என் நகரத்தை நீ காண்பாயாக என்று அவனுக்கு பெருமானை ஆணையிட்டருளினார். ஆகவே அந்த இறைவனை சொக்கலிங்க பெருமானை அவன் தரிசித்தான். தரிசித்து தன்னுடைய மந்திரிமார்களையும் சேனைகளையும் ஏவி அங்கு அருகில் இருக்கின்ற காடுகளை எல்லாம் நீக்கி ஒரு நகரத்தை, இந்த மதுரை மாநகரத்தை இப்பொழுது இருப்பது போல பண்டு அவன் நிர்மாணிக்கின்றான். அப்போது காடுகளையெல்லாம் வெட்டினான் நகரம் உண்டாக்குவதற்காக. இருள் நிரம்பிய வனமெல்லாம் எரிந்து மெய் உணர்ந்தோர் தெருள் நிறைந்த சிந்தையின் வழி செய்து, இருட்டு நிரம்பியிருக்கின்ற காடுகளை அகற்றினான். அப்பொழுது சூரிய ஒளி உள்ளே வந்து வெள்ள வெளையென்று வெளிச்சமாக ஆகியது. அது எப்படின்னா, பொய்யான உலகப்பற்று நீங்கவும் இறைவனுடைய திருவடியே மெய், மெய்ப்பொருளாவன ஈசர்கடல் வாழ்த்தல் என்று அந்த பெருமானுடைய திருவடியே உண்மை என்று உணர்ந்த மெய்யுணர்ந்தோருடைய மனமானது எப்படி பிரகாசமாக இருக்குமோ, சித்தம் எப்படி பிரகாசமாக இருக்குமோ, அப்படி அந்த காடுகள் நீங்கியவுடனே பெருமானை சுற்றியிருக்கின்ற பகுதி வெளிச்சமாக ஆகியது. பல் உயிர்க்கும் அருள் நிறைந்து பற்றறுத்து அறநடிநிழல் அடைந்த கருண என்பர்தம் பிறப்பன வேரோடும் களைந்தார். அந்த மரங்களை வெறுன வெட்டல, வேரோடு பிடுங்கினானா. என்ன காரணம், வேரோடு உழவாரம் செய்யவில்லை என்றால் மீண்டும் அது முளைத்து போகும். அவ்வாறு முளைக்காமல் வேரோடு களைந்தான். எங்கனம் களைந்தான் என்று சொன்னால், உலகப்பற்றுக்களை அறுத்து பெருமாற்றத்தில் ஈடுபடுகின்ற அடியார்களுடைய பிறவி எவ்வாறு வேரோடு அருமோ, மீண்டும் பிறக்க மாட்டார்கள். வாசனாமலம் இல்லாமல் அவருடைய பிறவி அரும். வாசனாமலம்னு ஒன்று உண்டு. என்னென்னா, ஒரு தப்பு பண்ணுறதை நம்ம நிறுத்தினா கூட வாய்ப்பு இருந்தால் தப்பு பண்ணணுங்கிற எண்ணம் வந்துடும். அதற்கு ஒரு மலம் பாக்கி இருக்குது, அதுக்கு வாசனைன்னு பேர். அந்த மலமும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும். மலம்னா குற்றம். பெருங்காயம் வச்சிருக்கிற டப்பா, பெருங்காயம் தீந்து போச்சு, தாளிக்கிறதுக்கு திறந்து பார்த்தா பெருங்காயம் இல்லை, இருந்தாலும் அந்த டப்பா நாறும் பெருங்காயம் இருந்த காரணத்தினால். அதுக்கு தான் வாசனா மலம் என்று பெயர். அதுபோல பாவங்களை பயின்றிருக்கின்ற நிலையிலே பாவங்களை செய்வதை நிறுத்தினாலும் அது பாக்கி ரிமைண்டர் இருக்கும். அது என்ன பண்ணும், நம்ம கவிழ்ப்பதற்கு நேரம் பார்த்து காத்து கொண்டிருக்கும். ஆகவே அது உழவாரம் செய்பவர்கள் வேரோடு களைவதைப் போல அந்த குற்றத்தை போக்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு போக்கிக்கொண்டுடைய பிறவி என்பது அற்றுப்போகும். அதே போல இந்த காட்டினை வேரோடு அவன் களைந்தான். களைந்து விட்டு காடுகளை களைந்தாகிவிட்டது. இந்த நகரத்தை எவ்வாறு நிர்மாணிப்பது என்று அவன் புரியாமல் திகைத்தான். திகைத்த பொழுது சித்தர் நேரிலேயே வந்தார். முன்பு கனவிலே வந்த சித்தர் என்ன பண்ணார், இப்போ நேரில் வந்துட்டார்.
என்ன காரணம்னா, அவனுக்கு என்ஜினியரிங் மாடல்

0: மேப்பெல்லாம் போட்டு கொடுக்கணும், ரொம்ப டைம் ஆகும். எல்லாம் ராத்திரி கனவுலேயே பேசினோம், நம்ம மறந்து போயிட்டோம்னா என்ன பண்ணுறது? அதனால் டாக்குமெண்ட்ஸோடு நேரில் வந்துட்டார். அப்போ கனவிலும் தேவர்க்கு அரியாய் பொற்றி, நனவிலும் நாயேக்கு அருளினை பொற்றி என்று திருவாசகம். தேவர்களுக்கு கனவிலும் கிடைக்காத பரமேஸ்வருடைய காட்சி என்பது பூலோகத்தில் இருக்கிற பக்தி பண்ணுற ஜனங்களுக்கு நனவிலும் கிடைக்கும், நேர்லேயே கிடைக்கும். நனவினா பிரத்யக்ஷம், நேர்லேயே. இந்திராதி தெய்வங்களுக்கு கனவிலும் கிடைக்காத பெருமானுடைய காட்சி இந்த மதுரையில் இருந்த ஒரு வந்தி என்ற கிழவி, அந்த கிழவிக்கு நேரிலேயே கிடைச்சது. சாமி நேரில் வந்தார், அவர் வீட்டுக்கு வந்தார், ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்டார். கூலியாக பிட்டு கொடுத்தா போறேன்னு சொன்னார். நீ பண்ணுற பிட்டு ரொம்ப நன்னா இருக்குது, சொக்கநாதர் தான் இதை சாப்பிட்றதுக்கு லாயக்கானவர், மனுஷா சாப்பிட்ற மாதிரி இல்லை, இந்த பிட்டு ரொம்ப உஸ்தியாக இருக்குது, அதி மதுரமாக இருக்குது என்று அதை சலாகித்தார். திரும்பி திரும்பி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டார். அதான், தம்பி நிறையா சாப்பிட்டுட்டியே, நீ எப்படி வேலை செய்வ? வேலை செஞ்சுட்டு வந்து அடுத்த வேலைக்கு பிட்டு வாங்கிட்டு போய் என்ன? அப்படிலாம் இல்லை பாட்டி, யாராவது காசு கொடுத்து வந்து வாங்கிட்டு போயிட்டா அடுத்த வேலைக்கு பிட்டை நான் கட்டி வச்சுக்கிறேன் அப்படின்னு இடுப்பில் கட்டி வாங்கிட்டு போனார். அப்படி பெருமான் தன்னுடைய பக்த ஜனங்களோடு கூட இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருடன் சேவன் என்று நேரிலேயே காட்சி தருகின்ற கருணைக்கடலாக இறைவன் இருக்கின்றான். அந்த இறைவன் சித்த புருஷர் வேடத்திலே வந்து மன்னனோடு அமர்ந்து இந்த மதுரை மாநகரத்தை எவ்வாறு நிர்மாணிக்க வேண்டும் என்று அந்த மன்னனுக்கு சொல்லித்தரார். ஆலயம், மண்டபம், கோபுரம், நகரம் இதையெல்லாம் இவ்வாறு செய் என்று சித்தர் சொல்லி மேப் போட்டு கொடுத்துட்டார். அப்படியே மன்னன் அமைக்கின்றான். வேத பாராயணங்கள்லாம் பண்ணுறதுக்கு தாமரை மலர் போன்ற வடிவத்திலே இருக்கின்ற மண்டபங்களை அமைத்தான் கோயிலுக்குள்ளே. அதான் பத்ம மண்டபம்னு பேர். பெருமானுடைய கருவறை ஏற்கனவே இருக்குது, அதை மன்னன் ஒன்றும் பண்ணலை, திருப்பணியே பண்ணலை. அது இந்திரன் இழிச்சிய விமானம். அது அஷ்ட திக்கஜங்கள் தாங்கி கொண்டிருக்கின்றன, 32 சிங்கங்கள் தாங்கி கொண்டிருக்கின்றன, 64 சிவகணங்கள் தாங்கி கொண்டிருக்கின்றன. அந்த கருவறையை டச் பண்ணாமல் அந்த கருவறையை எக்ஸ்டெண்ட் பண்ணுறான், ஒரு அர்த்த மண்டபம். அந்த அர்த்த மண்டபத்தையும் அதுக்கு வெளியில் ஒரு மகா மண்டபம் அமைத்தான், அதுக்கு வெளியில் ஒரு நிறுத்த மண்டபம் அமைத்தான். அதில் தான் சுவாமி பின்னாடி ஆடப்போகிறார். பின்னாடி வெள்ளி அம்பலமாக அதை மாற்றிக்கொண்டு ஆடப்போகின்றார். அப்புறம் அந்த நிறுத்த மண்டபத்துக்கும் வெளியில் அருகால் பீடம் அமைத்தான். சித்தர் சொல்லியிருக்கார், இதெல்லாம் பயன்படும், மதுரைக்கு தேவை. ஏன்னு கேட்காத, சொன்னதை செய். ஏன்னு கேட்டுட்டு செய்கிறதா இருந்தால் புரியறதுக்குள்ளே வயசாகிடும். சொன்னதை செஞ்சுட்டே வந்துட்டோன்னா அதோட பலன் கிடச்சிரும் வயசாகிறதுக்குள்ளே. அதனால தான் பணிவோடு ஏன்னு கேட்காம செய்யணும். விழா மண்டபங்கள் அமைத்தான், யாகசாலைகள் அமைத்தான். 12 மாதமும் இந்த பெருமானுக்கு உற்சவங்கள் நடக்கப் போகின்றன, ஆகவே யாகசாலைகள் அமைத்தான். பெருமானுக்கு ஆறுகால பூஜைக்கு வேண்டிய திருவமுதம் அமைப்பதற்கு திரு மடப்பள்ளி அமைத்தான். அப்புறம் பெருமான் சும்மாவாக இருப்பார், சபரிவார பரமேஸ்வரன் இல்லையா, பெரிய குடும்பி சுவாமி, ஆதி தம்பதி. அவரை வந்து பார்க்குற விசிட்டர்ஸ் அதிகம். 33 தேவர்களும் சிவாலயத்தில் இருப்பார்கள் பெருமானுடைய கருணையை பெறுவதற்காக. எத்திசையும் தேவர்களுடன் நிற்கின்றான் கான் என்று அப்பருபெருமானுடைய தாண்டவம். சுவாமியை ஒரு இடத்துல வச்சுட்டோன்னா நாம் வைக்காமலேயே அங்கே தேவர்கள்லாம் வந்து தங்கிவிடுறா அவாவா இடத்துல. அதுபோல் அந்த பரிவார தேவர்கள்லாம் உறைவதற்கு கோஷ்டங்களை எல்லாம் அமைத்தான் கோயிலுக்குள்ளே. கோயிலுக்கு வெளியில் வீதிகளில், வீதிகளுக்கு வெளியில் ஊரில் இந்தந்த திசையில் இந்தந்த தெய்வங்கள் உறையும் என்பதை அறிந்து அந்த தெய்வங்களுக்கான திருக்கோயில்கள் எல்லாம் சித்தர் சொன்னபடி அந்த குலசேகர பாண்டியன் அமைக்கின்றான். சொக்கநாத பெருமானுடைய கருவறையும் சொக்கநாதர் மட்டும்தான் இருக்கிறார்கள், அம்பாள் கோயில் இல்லை. சித்தர் சொன்னார் அம்பாள் கோயில் வழி அப்படின்னார். அதனால் சுவாமிக்கு வலது பாகத்தில் சற்றே பின்தள்ளி மீனாட்சி அம்மைக்கு கோயில் அமைத்தான். மலையத்வஜ பாண்டியனுக்கு பெண்ணாக அங்கையர்கண்ணி பிறப்பதற்கு முன்பாகவே மீனாட்சி அம்மன் கோயில் அமைத்தான். ஏன்னா பரமேஸ்வருடைய சக்தியாகின்ற அம்பாள் பரமேஸ்வருடைய வலதுபாகத்தில் இருக்கும்படியாக கோயில் பண்ணுன்னு சொன்னோன்ன அவ்வாறு கோயில் அமைத்தான். இந்த குலசேகர பாண்டியனுடைய பேத்தி தான் மீனாட்சி அப்படின்னு பார்க்கும். திருமாளிகைன்னா என்னென்னா, கோபுரத்துக்கு உட்பட்டிருக்கின்ற பெரிய பிராகாரத்துக்கு திருமாளிகைன்னு பேர், திருமாளிகை சுற்று. அந்த திருமாளிகை சுற்றினை சுற்றி திரு மதில்களை அமைத்தான். அந்த மதில்களுக்கு வெளியில் இருக்கிறது தான் மடவிளாகம்னு சொல்வார்கள், அதை தாண்டி இருக்கிறது தான் தேரோடுகின்ற வீதி. இதற்கிடையே இருப்பது தான் சந்நிதி தெரு. அப்புறம் சுற்றி சுற்றி பல மதுரையில் தான் நிறையா சுற்றுக்கள் இருக்கின்றன. ஏனைய ஊர்களில் பஞ்ச பிராகாரத்தோடு அமைந்துவிடும். மதுரை ஒரு தாமரைப்பூ, பெரிய தாமரைப்பூ அடுக்கடுக்கான இதழ்களை கொண்டிருப்பதைப் போல அந்த தாமரைப்பூவினுடைய பொகுட்டு, அதாவது கொட்டை கர்ணிகையில் கர்ணிகை போல பெருமானுடைய கருவறை விமானம் இருக்கின்றது. சுற்றி 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மரிலே வட்டவட்டமாக அமைந்திருப்பதைப் போல கோயில் பெருமானை சுற்றி வீதிகள் வட்டவட்டமாக அமைந்திருக்கின்ற அழகு, இந்த மதுரையினுடைய அழகு எந்த ஊருக்கும் வராது, இனிமேலும் புதுசாக நிர்மாணிக்க முடியாது. திருமாளிகை சுற்றினை சுற்றி திரு மதில்களை அமைத்தான். வானளாவும் கோபுரங்களையும், கோபுரங்களின் மீது கொடிகளையும் அமைத்தான். கோபுரங்களுக்கு வெளியில் பாதுகாவலாக நிறைய நீர் பிடிக்கின்ற ஆழமான அகழிகளை உண்டாக்கினான். அதெல்லாம் இப்போ இல்லை, அகழிகளை உண்டாக்கினான். இந்த அகழிகளுக்கு வெளியில் தான் ஊர் உண்டாருது. அந்த ஊரில் கடைவீதிகள், நாலு வீதிகள் சேர்ற இடங்களில் சதுக்கங்கள், சதுக்கங்களில் வந்து ஒவ்வொரு பாகத்தில் ஆடலரங்குகள், நாடக மேடைகள், பிரசங்க மண்டபங்கள், பாராயண மண்டபங்கள், நான்கு வீதிகள் சேர்ற இடத்துல எல்லாம் மாட வீதிகள். மாடம் என்றால் மாடியோடு கூடிய வீட்டிற்கு மாட விடுன்பு. அந்த மாடி வீடுகள், அந்த வீடுகள் அமைந்திருக்கின்ற வீதிகள், இந்த வீதிகளிலே தவசிகள் வாழ்கின்ற தெருக்கள், அந்தணர்கள் வாழ்கின்ற தெருக்கள், அரசருடைய வீதிகள், வணிகர் வாழ்கின்ற வீதிகள், வேளாளர்கள் வாழ்கின்ற வீதிகள், சைவ மடங்கள், வழிப்போக்கர்கள், வெளியூர்காரங்க வந்து சாப்பிட்றதுக்கான அன்னசாலைகள், தீர்த்த குளங்கள், தண்ணீர் பந்தர்கள், சோலைகள், பூங்காக்கள், காதலர்கள் இன்பமாக பொழுதுபோக்குவதற்கான இடங்கள், இப்படி அப்புறம் நான்கு வருணத்திலே கலந்து பிறந்தவர்கள் வாழ்கின்ற முறையோடு வாழ்கின்ற இடங்கள், பரத்தையர் தெரு, எல்லாம் இருக்கும், ஆல் இன் ஒன். அப்படி அவரவர் வாழ்கின்ற இடங்களை எல்லாம் அமைத்தார். சித்தர் சொன்னார், இங்கெங்க இங்கெங்க இருக்கணும் இவங்கெல்லாம் என்று சொல்லி அமைத்தார். அப்புறம் இவ்வளோ பெரிய ஊருக்கு குடிநீர் வேண்டுமே நிறையா என்பதற்காக நிறைய குளங்களை உண்டாக்கினான், நந்தன வனங்களை உண்டாக்கினான். நிறைய மக்களை குடியேற்ற போகிறான் மதுரைக்குள்ள. பாண்டிய தேசத்திலிருந்து புதிய நகரத்தை நிர்மாணித்து எல்லாரும் மதுரைக்கு வந்து தங்கி நீங்கள் பெருமானை வழிபடுங்கள் என்று சொல்லி அழைத்து கொண்டு வரப்போகின்றான். எல்லார் வீட்டிலையும் பழங்காலத்தில் சிவ பூஜை உண்டு. ஒரு நாலு புஷ்பமாவது நம்ம கையினால் பறித்து சுவாமிக்கு போடணும். கடையில் வாங்குறதை விட தன் கையினால் பறித்து சுவாமிக்கு ரெண்டு பூ போடுறத சிறப்பாக சொல்கிறார் குருநாதர் திருவாசகத்தில். இப்பிறப்பினில் இணைமலர் கொய்து நான் இயல்போடு அஞ்செழுத்தோதி தப்பிலாது பொற்கடல்களுக்கு இடாது. அப்படி முட்டாத ஒரு பூஜை செய்யணும். நம்ம கையினால் ஒரு பூ பறித்து சுவாமிக்கு அஷ்டபுஷ்பம் சாத்துறதுன்னு பவாதி நாமாக்களை சொல்லி சாத்தணும். அப்படி இல்லை, ரெண்டு பூ தான் இருக்கா, மூல மந்திரத்தை சொல்லி சாத்திடணும். பொய்கைகள் அமைத்தான். பொய்கைகளை வந்து சித்தர் சொன்னார். பொய்கை என்பது என்ன, குளம் என்பது வேறு. குளம் வந்து ஒரு இடம் பள்ளமாக இருந்தால் நொண்டிகிட்டே இருந்தால் அந்த இடத்துல நீர் நிரப்பி குளத்தை உண்டாக்கலாம். பொய்கை என்பது இங்கு ஊற்றுக்கண் இருக்குது என்பதை அந்த விஞ்ஞானத்தின் மூலம் அறிவது. அது சாதாரணமாக கொஞ்சம் நோண்டினாலே கீழே இருக்கின்ற ஊற்றானது நிரம்பிவிடும். மானுடரால் செய்யப்படாத இயற்கையான நீர்நிலைக்கு பொய்கை என்று பெயர். அதற்கு நிலத்தடி நீர் அருகிலே எங்கே இருக்கின்றது என்பதை அறிகின்ற ஒரு சாஸ்திரம் வேணும். அந்த சாஸ்திரத்தை அறிந்தவர்கள் சொல்ல சொல்ல எங்கெல்லாம் அப்படி ஜலம் இருக்குன்னு தெரிஞ்சு அங்கெல்லாம் பொய்கைகளை உண்டாக்கினான். அப்புறம் ராஜா என்ன பண்ணான், தான் வாழ்வதற்கும் முறை செய்வதற்கும் மக்களிடத்திலிருந்து விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு செங்கோல் வச்சு அரசாட்சி பண்ணுவதற்கு, மனவூரிலிருந்து மதுரை மாகாணத்துக்கு தன்னுடைய தலைநகரத்தை மாற்றிக்கொள்வதற்கு தான் வாழ்வதற்கு ஒரு இல்லம் வேண்டும். அந்த இல்லத்தினை, ராஜாவுடைய அரண்மனையை ஈசான்ய திக்கிலே அமைத்து கொண்டான். பெருமானுடைய ஈசான்ய திக்கில் ராஜாவுடைய வீடு அமைந்தது. அப்புறம் இவ்வளோ அழகான ஒரு ஊரை நிர்மாணிச்சாச்சு, இதுக்கு சாந்தி செய்யணும், சம்புரோக்ஷணம் பண்ணணும். இதை அமைக்கும்பொழுது குற்றங்கள் நிகழ்ந்திருக்கலாம், குறைபாடுகள் நிகழ்ந்திருக்கலாம், தேவைகள் இருக்கலாம். இதை சிறப்பு செய்யணும், தீங்கு நீங்கி நன்மை விளைய வேண்டும், குற்றங்கள் குணமாக ஆக வேண்டும். அதற்காக வந்து இதுக்கு என்ன பண்ணணும், சாந்தி பெறணும், அதான் வந்து சம்புரோக்ஷணம். அதற்கு வந்து வேத பிராமணர்கள்லாம் கூப்பிட்டு யாகங்கள் வளர்த்து கடஸ்தாபனங்கள் பண்ணி அந்த கிரியைகள்லாம் சித்தர் சொல்கிற மாதிரி பண்ணுறார். பண்ணினோன்னே சித்தர் என்ன பண்ணுறார், சோமசுந்தர பெருமான் தானே சித்தர், பெருமான் தன்னுடைய சோமசுந்தர வடிவத்தை காட்டி தன்னுடைய சிரசில் இருக்கிற சந்திரக்கலை, பெருமானுடைய தபஸ் தான் சந்திரனாக இருக்குது சுவாமி தலையில், அந்த சந்திரக்கலையிலிருந்து ஒரு சொட்டு அமிர்தத்தை என்ன பண்ணினார், இந்த மதுரை மாநகரத்தின் மீது தெளித்தார். அந்த சம்பரோக்ஷணம் பண்ணக்கூடிய கட ஜலத்தில் கலந்தார் அது. அது வாழாமை இனிக்கு தூய்மை செய்தது, பொருந்தாதது இதாக இருந்தால் அதை போக்கிட்டு எல்லாத்தையும் நூற்றுக்கு நூறு பொருத்தமானதாக செஞ்சது. அவ்வாறு மதுரமான அந்த சந்திர அமிர்தம் இந்த கட்டத்தில் சுவாமி கலந்து கொடுத்ததுனால அதனால் சம்பரோக்ஷிக்கப்பட்ட இந்த புதிய நகரம் மதுராபுரம் என்று பெயரிடப்பட்டது. சித்தரே சொல்லிட்டார், இதுக்கு மதுராபுரம் என்று பெயர் வைப்பாயாக என்று மதுரை என்று பெயர் வந்தது. மதுரை என்ற பெயர் புது பெயர் இல்லை. ஏன்னா பழைய தமிழ் இலக்கியங்களில் அலவாய் குடல் என்ற பெயருக்கு முன்னாடியே மதுரைங்கிற பெயர் இருக்கு, மதுரை காஞ்சி அப்படின்னு பரிபாடலெல்லாம் மதுரைங்கிற சொல்லு தான் வருது. ஆகவே அது ஒரு வடமொழி சொல்லாக இருந்தாலும் இந்த ஊருக்கு பழைய பெயர் மதுரை என்பது. ஏன்னா இந்த மதுரை தான் பின்னாடி வந்து ஆலவாயாக ஆகுது, நான்வாட குடலாக ஆகுது, அதெல்லாம் ஆவதற்கு முன்பாகவே மதுரையாக இருக்கின்றது. அப்புறம் மதுரையை காவல் பண்ணுறதுக்கு தெய்வங்களை வச்சான். மனிதர்கள் மட்டும் காவல் பண்ணி பார்த்த பிரயோஜனம் இல்லை, போதாது, தெய்வங்களுடைய காவல் மனிதனுக்கு வேண்டும். ஆகவே கிழக்கே தர்மசாஸ்தாவை பிரதிஷ்டை பண்ணினான் ஐயனார், தெற்கே சப்த மாதர்களை பிரதிஷ்டை பண்ணினான், மேற்கே திருமால் காப்பாற்றுறார். மதுரைக்கு மேற்கே யார் இருக்கா, மகாவிஷ்ணு அதில் இருந்து மதுரையை காவல் புரிகின்றார், வடக்கில் காளி காவல் புரிகின்றாள்னு பார்த்தோம். அப்புறம் காசியில் கங்கைக்கரையில் சைவ ஆகம விதிப்படி ஒழுகின்ற சிவாச்சாரியர்களாகின்ற ஆதிசைவர்களை அழைத்து கொண்டு வந்து எங்கள் சோமசுந்தர பெருமானை நீங்கள் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்யுங்கள் என்று அவர்களை குடியேற்றினான் என்று சொல்லப்பட்டு, இவ்வாறு தன்னுடைய வாழ்நாளில் அந்த பெருமானுக்கு எண்ணில்லாத தொண்டுகளை செய்த அந்த குலசேகர பாண்டியன் ஜீவன் முக்தனாக வாழ்ந்து மலையத்வஜன் என்ற சிறந்த ஒரு மகனை பெற்று அவனுக்கு முடிசுட்டு விட்டு இந்த உலக வாழ்க்கையிலே வந்து உவர்ப்பு தோன்றி அகப்புற பற்றுக்களை அறுத்து ஞானமே வடிவாகின்ற பெருமாண்டத்திலே பக்தியே வடிவமாக இருந்து இறுதி மூச்சு வரை அவனை தரிசித்து அவன் திருவடியிலே இரண்டரை கலந்தான். குலசேகர பாண்டியனுக்கு பெருமான் முக்தி கொடுத்தார். மலையத்வஜ பாண்டியன் ஆட்சி செய்கின்றான் என்ற அளவிலே நிறுத்திக் கொள்வோம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: அம்பிகையை சுந்தரர்களில் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது ஸ்பந்தி சலனம், ஒரு சின்ன அசைவு இறைவனுக்கு உள்ளே ஏற்படுகிறது. அந்த அசைவு தான் ஆசை. என்ன ஆசை? தான் பலவாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டானாம். அந்த ஆசைக்கு பேரு எஷ்டி பிரஜைன்னு பேரு, அதுவும் அம்பிகை தான். அதுக்கு முன்னாலே இருந்த இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் சமஷ்டி பிரஜை, உள்ளேயே அம்பிகை இருக்கிறார், அதுக்கு பேர் சமஷ்டி பிரஜைன்னு பேரு, அதுவும் அம்பிகை தான். சச்சிதானந்த ரூபிணியாக இருக்கக்கூடியவள், இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தியாக இருக்கக்கூடியவள், இவ்வளவு பெரிய ஸ்தோத்திரம் ஹிமமான மேனையும் பண்ணுகின்றார்கள். நீ எப்படியெல்லாம் இருக்கிறாய், இவனுடைய தன்மை என்ன என்று அந்த அம்பிகையை ஸ்தோத்திரம் செய்தாளாம். அந்த அம்பிகை சொன்னாளாம், கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய ஸ்தோத்திரங்களினாலே நான் மகிழ்ச்சி அடைந்தேன், பரம சந்தோஷமாக ஆனது, என்னுடைய பரிபூர்ணமான கருணை உண்டு, நான் உங்களுக்கு மகளாக வந்தேன், என்னை வளர்த்துக்கொள் அப்படின்னு சொன்னான். சொன்னது மட்டும் கிடையாது, தன்னுடைய மாயையின் காரணத்தினாலே தான் அம்பிகைங்கிற குணத்தை மறைத்தாளாம். தன்னுடைய குழந்தைங்கிற சுரூபத்தை மட்டும் காட்டி அம்பிகை என்கின்ற குணத்தை அவள் மறைத்தாளாம். மறைத்த உடனே இவளுக்கு ஆகா, அம்பிகைங்கிற குணம் மறந்தது, தன்னுடைய குழந்தைங்கிற தன்மை வந்ததுதான். அப்பொழுதுதான் அழகாக இதை கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுவார், பைத்ததுவார் குளவியின் படிவத்து உற்றனள் எத்திரத்து உயிரையும் ஈன்ற தொன்மையாள். இவள் பழைய ஆள், இப்ப இருக்கிறவ கிடையாது, தொன்மையாள், எல்லா உயிருக்கும் தாயாக இருக்கப்பட்டவள், ஒரு சின்ன குழந்தை மாதிரி போய் இருந்தாளா. இது இப்படி இருக்கக்கூடிய தன்மை எதுனாலேன்னு கேட்டார். மண்ணுயிர் புவனமேனை மற்றுள்ள பொருளுக்கெல்லாம் அன்னையாய் உதவி நாளும் அவற்றினை வளர்த்து நிற்பாள். எல்லாத்துக்கும் தாயாக இருக்கக்கூடியவள், எல்லாவற்றையும் வளர்க்கக்கூடிய பராசக்தி, தன்னையும் அவளையும் வளர்ப்பாருண்டோ, அப்படி இருக்கக்கூடிய தன்னையும் வளர்ப்பாருண்டோ. வளர்ந்தது சழக்கே, அந்த கன்னிதன் அருளின் நீர்மை காட்டினள் போலுமன்றே. அம்பிகை என்ன செய்கின்றாராம், தன்னுடைய கருணையை காட்டுவதற்காக திருவிளையாடல் பண்ணா என்று சொல்லுவார்கள். அப்போ சுரந்தன கொங்கை பாலும் துண்டன ஒழுகிற்று எங்கும் பரந்தன புடிப்பின் போர்வை பறை தனது அருளே உள்ள நிரந்தர கவலை யாவும் நீங்கின. அம்பிகை போன உடனே மேனைக்கு பால் சுரந்தது, எல்லா கவலையும் போச்சான். குழந்தைகளை பார்த்தா கவலை போகணும், குழந்தைகளை பார்த்தா கவலை வருதுன்னா அது குழந்தை கிடையாது, நமக்கு ஏமன்னு அர்த்தம். இப்ப எல்லாம் பெரும்பாலும் பசங்களை நினைச்சா நமக்கு கவலை தான் ஜாஸ்தியாகுது. கவலை போகணும்னா பொடிப்பின் போர்வை பறந்தன, எங்க பார்த்தாலும் மயிர் கூச்செறிந்துதான், பறைதனது அருளே உள்ள நிரந்தன கவலையாவும் நீங்கின, பவம் முன் உள்ள கரந்தன முன்னாடி செய்த பாவங்கள் எல்லாம் மறைந்து ஓடினதான், இமயத்து அண்ணல் காதலி தனக்கு மாதோ. யாரு அந்த மேலைக்கு இப்படி மயிர் கூச்செறிந்து எல்லா கவலையும் போய் அந்த குழந்தையை மார்போடு அணைத்து கொண்டு கொண்டாடுகின்றாளாம் அந்த அம்பிகையை. கொண்டாடக்கூடிய சமயத்துல எவ்வளவோ உண்டு. அம்பிகையை கொண்டாடுவதற்கு எத்தனையோ நூல்களை நம்ம பார்க்கலாம். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழே போதும், அவள் குழந்தையாக எப்படி இருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு இருக்கும். இப்பொழுது நமக்கு அதற்கு சந்தர்ப்பம் இல்லாத காரணத்தினால நம்ம அப்படியே நினைத்து கொண்டு செல்லுகிறோம். தொடுக்கும் கடவுள் பழம்பாடத்துடையின் பையனே, நரைபழுத்த துரைத்தீன் தமிழின் ஒழுகு நறுஞ்சுவையே, அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் துளும்பருள கோயிற்கேற்றும் விளக்கே, வளர்சிமய இமயப்பொறுப்பில் விளையாடும் இளமென்பிடியே, எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுகு எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே, மதுகரம் வாய் மடுக்கும் குளற்காடேந்து மிள வஞ்சிக் கொடியே வருகவே, மலையத்து வசன் பெற்ற வேறு வாழ்வே வருக வருகவே என்று அங்கே இமாச்சலத்திலே குடியாக உலவிக் கொண்டிருக்கிறாளே, விளையாடி கொண்டிருக்கின்றாளே அந்த மீனாட்சி, அந்த பார்வதியை அம்பிகையாக இங்கே சொல்லுவார் குமரகுருபர சுவாமிகள் தன்னுடைய மீனாட்சி அம்மை. பிள்ளைத்தமிழில எத்தனையோ விஜயங்கள் உண்டு, எப்படிலாம் விளையாண்டாள் என்று பிள்ளைத்தமிழில சொல்லப்படும். இருக்கட்டும், அவ்வளவு திருவிளையாடல்கள் செய்கின்றாளாம் அம்பிகை. பர்வதராஜ குமாரனுக்கு மகளாக வந்த காரணத்தினாலே பார்வதி என்கின்ற பெயரோடு அம்பிகை இருந்தாளாம். விளையாடி கொண்டிருக்கின்றாள். 5 வயது வந்தது. 5 வயது வந்த உடனேயே அவள் கேட்டாளாம் அப்பா, அதனிடத்துல போய், அப்பா எனக்கு ஒரு வேண்டுகோள் உண்டு. என்ன வேண்டுகோள்னு கேட்டான். நான் தவம் செய்ய வேண்டும். யாராவது போய் கேட்பமா, நம்ம பசங்க வந்து AK-47 பொம்மையாவது வாங்கி கொடுன்னு கேட்குமே தவிர வேற ஏதாவது கேட்போமே தவிர, ஏன்னா நம்ம அது மாதிரி நம்ம செல்லுவோம் இந்த ஒரு பொண்ணை காமிட்டு இத்தாண்டாவும் அத்தை பொண்ணு இவளை தாண்டா நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆரம்பிக்கும் போதே கல்யாணத்துல தான் ஆரம்பிப்போம். பையன் பிறந்துட்டான், பொண்ணை எப்ப பெத்து கொடுக்குறே, இவ தான் உனக்குன்னு இருக்கிறவ, இந்த இது இப்படித்தான் இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோம், குழந்தையை நாம் வளர்ப்பதை போலே அவை வளர்கின்றன. எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் விறக்கையிலே, அதுக்கப்புறம் தான் நம்ம மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். இப்ப குழந்தைகள் என்ன செய்கிறது, நம்ம மாதிரி தான் அதுவும் இருக்கிறது அசத்தா. ஆனா அந்த குழந்தை ஞான குழந்தை, அது தபஸ் பண்ணவானு கேட்டது. அப்போ அம்மா சொன்னாலாம் கூடாதுன்னு தடுத்தாளாம், உமா வேண்டாம்னு சொல்லி நிறுத்தினாளாம். அதுக்கு தான் அம்பிகைக்கு உமா என்று பெயர் பெற்றாளாம். உமா என்ற பெயர் எப்படி வந்ததுன்னா, தடுத்தாளாம் கூடாது. தபசுங்கிறது சாதாரணமானது கிடையாது, அந்த தபசு செய்வதற்கு ரொம்ப கடினமான உரம் இருக்க வேண்டும். நீ சின்ன பசும் தளிர் போலே அப்பறனா கொடி மாதிரி இருக்கின்றான அம்பிகை, எதுவுமே உண்ணாத கொடி, பச்சிலை கொடியாக இருக்கக்கூடியவள், அதனால மரகத வல்லியாக இருக்கப்பட்டவள், உனக்கு தபசெல்லாம் அவசியம் கிடையாது. சரி, தபம் என்ன, எதை குறித்து தபம் செய்ய போகிறாய், சிவபெருமானை குறித்து. எதுக்காக தபஸ் பண்ணணும், அவரையே நான் அடைய வேண்டும் என்று. ஏம்மா எப்படிமா பண்ண முடியும், சிவபெருமான் நமக்கெல்லாம் எட்டாதவர் கிடையாது, என்னுடைய தவத்தாலே அவனை அடைய வேண்டும். இல்லம்மா ஆகாது, உன்னால நடக்காத காரியம், உன்னுடைய உடம்புக்கு இது ஒவ்வாது, கோமள வள்ளி கிடையாது. என்னுடைய உடம்பு வருத்தினாலும் சரி, மனத்தை வருத்தி கொண்டாலும் சரி, இறைவனை அடைவதுங்கிற கொள்கையிலே நான் நிச்சயமாக இருக்கிறேன், உறுதியாக இருக்கிறேன், நான் பண்ணித்தான் ஆகணும். எத்தனையோ சமாதானம் சொல்லி பார்த்தாங்களாம், கேட்கல. கடைசியில பரதராஜன் பார்த்தான், நல்ல விஷயத்த நம்ம ஏன் தடுக்கணும், இது இறை அருள். பர்ணசாலை அமைத்துக் கொடுத்து ஜெயவிஜயா பத்மையை விஜயா என்று சொல்லக்கூடிய இரண்டு தோழிமார்கள் பல செடி பெண்களையும் கொடுத்து அவளுக்கு பணிவிடை செய்வதற்காக சௌரியமா இருந்து தபஸ் பண்ணு, நிம்மதியா தபஸ் பண்ணும். காவையுடுத்தும் தாஜடை வைத்தும் காடு கழுக்கும் தடுமாறி காய்கனி தூத்தும் காயமுறுத்தும் காசினி முற்றும் தெரியாதே. காட்டுக்கு போனா இறைவனை நினைக்கலான்னு யாருமே நினைச்சுக்க மாட்டா. காவியுடுத்தும் தாழடை வைத்தும் காடுகள் உக்கும் தடுமாறி, தடுமாறித்தான் போனோம். காட்டுக்குள்ள போனா மனசுல இறைவனுடைய நினைப்பு வருதுன்னு எல்லாம் கிடையாது, காவி உடுத்திட்டா இறைவனுடைய நினைப்பு வருதுன்னு எல்லாம் கிடையாது, பெரிய ஜடாமுடி இருந்துட்டா இவன் இறைவனுடைய அடியவன்னு கிடையாது. எங்கிருந்தாலும் எங்கேனும் இருந்தாலும் அவனுடைய நினைப்பு இருந்தால் கங்கா நாயகனே கழிப்பாலை மேலானே என்று பாடுவார் அப்பர். அப்படித்தான் எங்கு இருந்தாலும் சரி அவனுடைய நினைப்பு இருக்க வேண்டும். எந்த இடம்ங்கிறது முக்கியம் இல்லை, எந்த உருவம் எந்த வேஷம்ங்கிறது முக்கியம் இல்லை. நான் சன்னியாசியாக இருக்கக்கூடிய வேஷமோ அல்லது காட்டிலே இருக்கக்கூடிய ஜடாமுடி வளர்த்து கொண்டு இருக்கக்கூடிய வேஷமோ இடமோ பிரயோஜனப்படாது. நான் என்ன செய்ய போகிறேங்கிறது தான். இங்க பரணசாலையில இத்தனை பேர் கொடுத்தாலும் அவள் செய்தது தவம், நம்ம செய்யக்கூடியதெல்லாம் அவம். பூஜை ரூம்ல இருந்தாலும் கூட அந்த பூஜை அறையிலே நமக்கு நினைவு எங்கெங்கயோ போகும். அதனால தான் சொன்னேன், மனத்தினாலே நாம் வாழ்கிறோம். இங்க தவம் செய்வதற்காக சென்றாலாம், நான் முதலிலேயே சொன்னேன், உமா என்று தடுத்த காரணத்தினாலே உமா என்று பெயர் பெற்றாள். இதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் உண்டு. உபனிஷத்திலே சொல்லும் பொழுது எது பரம்பொருளோ, எந்த பரம்பொருள் ஜோதிஸ்வரூபமாக இருந்ததோ அந்த பரம்பொருளுக்கு உமா என்கின்ற பெயரை கொடுத்தது உபனிஷத்துக்கள். எல்லா தேவர்களாலையும் அந்த திரும்பை அந்த ஜோதிஸ்வரூபத்தை காண முடியாது இருந்த பொழுது நான் தான் எல்லாவற்றிற்கும் காரண சக்தி என்று அந்த பரம்பொருள் காட்டி கொடுத்துதான், அதுக்கு பேர் உமா என்று சொல்லப்படும். இந்த உமாங்கிறதுக்கு இன்னொரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டா, இது பிரணவ மந்திரம். அகார உகார மகாரங்கள் சேர்ந்து எப்படி ஓங்காரமாக பிரணவமாக இருக்கிறதோ அதே மாதிரி உகார அகார மகாரங்களாக அல்லது உகார மகார அகாரங்களாக இந்த பிரணவம் உமா பிரணவம் என்று சொல்லப்படும். இந்த அகாரமானது முன்னே இருக்கக்கூடியது கடைசி இடத்துக்கு போகும், அதுதான் வித்தியாசம். இங்க உகாரம் என்றிருக்கக்கூடிய கருணை இருக்கிறதே, அகாரம் என்பது இறைவன், மகாரம் என்பது ஜீவாத்மாக்கள், இந்த உகாரம் என்பது இறைவனுடைய கருணை அல்லது குரு அருள் எப்படி வேணுனாலும் சொல்லிக்கலாம். இந்த உகாரம் என்பது ரெண்டையும் சேர்க்கும். இந்த உமாங்கிறது கருணையே வடிவாக இருக்கின்ற காரணத்தினாலே அவளுக்கு அவ்யாஜ கருணாமூர்த்திகின்னு பேரு. ஸ்தோத்திரத்துல சொல்லும் பொழுது காரணமே இல்லாம கருணையை கொடுக்கக்கூடியவளா. அதனாலதான் இறைவனை பாடும் பொழுதும் கூட அவனை தாயாக சொல்லுகிறோம். தாயாய் முலையை தருவானே, நீ தாராதொழிந்தால் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ, நம்பி இனித்தான் நல்குதியே என்று மாணிக்க வாசகர் ஒரு இடத்துல சொல்லுவார். அது மட்டும் கிடையாது, பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொழு விருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொறிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே. சிவபெருமான் கடைசியெல்லாம் வேற சொல்லுவார், அவன் எப்படி இருக்கிறான், தாயாக இருக்கிறானா, எப்படி பால் நினைந்தூட்டும் தமையினும் சாலப்பறிந்து. தாய்க்குத்தான் சொல்ல முடியும், மாத்திர பூதேஸ்வரர் என்று திருச்சியில மலக்கோட்டையில பார்க்கிறேன், தாயும் ஆனவன், தாயும் ஆனவன், இவன் தந்தையாக இருக்கிறான், தாயும் ஆனவன் சொல்றான். இன்னொன்னு அவனே தாய், தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் என்று வள்ளலார் பாடுவார். தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம் என்று பாடுவார் அந்த நடராஜ பெருமானை. அது மட்டுமல்ல, இதையே அருணையர்நாதர் பாடும் பொழுது மாதா பிதாவும் இனி நீயே என்று ஒரு ஆலிமலை திருப்புகள் போடுவார். ஏன் சொல்லும் பொழுது பிதா மாதாவும் இனி நீயேன்னு சொல்லக்கூடாதா, மாதா பிதாவும் இனி நீயே, என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ. எடுத்த உடனேயே தாய் தான் முதல்ல வருவாள். தாயிற் சிறந்த கருணை எதுவுமே கிடையாது. அந்த கருணை இருக்கின்ற காரணத்தினாலே, அவளே ஜெகன் மாதாவாக இருக்கின்ற காரணத்தினாலே, இந்த பிரணவத்துல கருணையை முன்னாலே உகாரத்தை முன்னால வைத்து பிறகு மற்றவை வந்தது. அகாரம் படைப்பு, உகாரம் ரக்ஷணம், மகாரம் அடிப்பு சம்ஹாரம். இப்படி எடுத்துக்கொண்டாலும் கூட உகாரம் என்பது ரக்ஷணத்தை காட்டுவதற்காக, நம்மை எல்லாம் ரட்சிப்பதற்காக அந்த உமாங்கிற பிரணவத்துல உகாரம் முதல்ல வந்தது, அகாரம் கடைசியா போச்சு. உகார மகார அகாரங்கள் என்று சொல்லும்படியாக இந்த உமா பிரணவமானது இருக்கின்றது என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். இப்ப உமா என்று சொல்லப்பட்ட பார்வதி தவம் செய்கிறாள், மிக கடினமான தபசு செய்கின்றாள் என்று இதையே ராமாயணத்துல சொல்லும் பொழுது சொல்லுவார். கடினமான தபசோக்ரேண என்று வால்மீகி இதை பற்றி சொல்லுவார். இந்த கந்த புராணத்தை அவர் பாடுவார். கந்தன் தோன்றியதை வால்மீகி ராமாயணத்துல சொல்லும் பொழுது, இதே குமார சம்பவத்துல சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொல்லுவார். சில சில மாறுபாடுகள் உண்டே தவிர மிக அழகாக இவளுடைய கடினமான தபசை சொல்லுகின்றார்கள். இங்க தவம் ஆரம்பித்தது சரி, ஆனால் இந்த தவம் ஆரம்பிக்கும் பொழுது இன்னொரு பக்கம் இன்னொன்னு நடந்தது. அம்பிகை அந்த பக்கம் போனா இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா வந்தார்களாம் ஒரு நாலு பேர். அந்த நாலு பேருக்கு நன்றிங்கிற மாதிரி தான். அது எந்த நாலு பேர், உலகத்துல நாலு பேர் பாக்குற மாதிரி, நாலு பேர் மதிக்கிற மாதிரி நடந்துக்க கூடாதா அப்படின்னு நம்ம பல இடத்துல நாலு பேர் நாலு பேர்லாம் சொல்லுவோம். இங்கேயும் ஒரு நாலு பேர் வந்தாங்க. அது அந்த நாலு பேர் யாருன்னு கேட்ட சனக சனாதன சனந்தன சனத்குமாரர் என்று சொல்லும்படியாக பிரம்மனுடைய மானச புத்திரர்களாக தோன்றியவர்கள். தோன்றும் பொழுதே ஞானத்திலே ஈடுபட்டவர்கள், ஞானிகளாக இருந்தவர்கள். அவர்கள் இறைவனை நாடி சிவபெருமானை நாடி வருகின்றார்களாம். வரக்கூடிய சமயத்துல இறைவன் தனியாக அமர்ந்திருக்கிறார். ஏன்னா அம்பிகை அங்கே பர்வத ராஜகுமாரனுக்கு மகளாக சென்றாள். நந்தி தேவர் நிற்கிறார், நந்தி தேவரிடத்தில் நமஸ்காரம் பண்ணாராம். எல்லா இடத்துலையும் முறையுண்டு, புரோட்டோகால்ங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் உண்டு. நம்ம கோயிலுக்கு போறோம், கோயிலுக்கு போறதுக்கு எப்படி கும்பிடுறதுன்னு கூட பல பேருக்கு தெரியாது. என்ன சார் சாமி கும்பிடுறதுக்கு என்ன பெரிய விஷயம் இருக்கு, கோயிலுக்கு போறானேன்னு நம்ம பெரிய சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது. புரோட்டோகால்லாம் விட்டு தள்ளுங்க, அது அடுத்தது. பல பேரை நீங்க பாத்தீங்கன்னா கோயில் அந்த பக்கம் இருக்கும், இவன் செருப்பு காலோட அல்லது ஷூ காலோட இருப்பான், ஒரு பெரிய கும்பிடு போட்டு அப்படியே போயிட்டே இருப்பான். அதே தெருவில் தான் இருப்பான், அதே கோயில் இருக்கிற தெருவில் தான் இருப்பான், அந்த ஊர்ல தான் இருப்பான். கோயில் போறதுக்கு மனசே இருக்காது. ஏதோ ஊர்ல இருந்து எவனோ வருவான், அங்க இருந்து எப்பேற்பட்ட கோயில் சார், எப்பேற்பட்ட கோயில் சார் என்று சொல்லுவான். ஆனா அதே இடத்துல இருக்கிறவன், ஆமா நம்ம ஊர்லயும் ஒரு கோயில் இருக்கு அப்படிமா, அவ்வளவுதான், ஆமா சார் எங்க ஊர்ல தான் அந்த கோயில் இருக்கு, நல்லா உள்ள போனது இல்லை சார், நமக்கு என்ன டைமே கிடையாது அப்படிமா, நம்ம எல்லாம் அப்படிதான் இருக்கும். அப்படி வெளியில இருக்கிறது பேர கோயிலுக்குள்ள போறானேன்னு உடனே நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா கோயிலுக்குள்ள போறதுக்கும் ஒரு முறை உண்டு. சுத்தமாக நல்ல ஆடை அணிந்து திருநீர் அணிந்து போகும் பொழுது விநாயகரையும் முருகப்பெருமானையும் வணங்கி வெளியிலேயே இருந்தாங்கன்னா அவர்களை தடவடன குற்றுடன் சர்க்கரை முக்கிய கை கடதர கும்ப கழிற்றுக்கு இளைய கர கழிச்சினை என்று அருணகிரிநாதர் பாடுவாரே, அந்த வடவருகி சென்று கண்டுகொண்டேன் என்று வாசல்லையே அமர்ந்து கொண்டிருக்கின்றாராம் விநாயகப் பெருமான். அவரை வணங்கி துவஜஸ்தம்பத்தை வணங்கி நந்தியின் பெருமானை வணங்கி பிறகுதான் நம்ம போக வேண்டும். நந்தியின் பெருமானை வணங்க வேண்டும். பல இடத்துல அதிகார நன்றி என்று நந்தி என்று சொல்லும்படியாக மதுரையிலெல்லாம் பார்க்கலாம். தன்னுடைய மனைவியோடு நந்தியன் பெருமான் நின்று கொண்டிருப்பான், மனைவியோடு இருப்பான். போகும்பொழுது ஏதோ ஒன்று இந்த பக்கம் ஒரு சிலை இருக்கு அப்படின்னு பாக்குறது இல்ல. நந்தி இந்த மாட்டினுடைய உருவத்துல இருந்தா தான் இல்ல, இவர் தனியாக அந்த மாட்டு தலையோடு தன்னுடைய மனைவியோடு ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பார்கள். அவர்களை வணங்கி செல்லுங்கள், இனிமே முன்னாடி யாரும் பண்ணலேன்னா, நீங்க எல்லாம் பண்ணுவீங்க அது அடுத்த விஷயம், பண்ணலேன்னு சொன்ன அவ்வளவுதான். இதுக்கு முறை உண்டுன்னு இங்கே வாசலிலே நந்தியம்பெருமான் அமர்ந்திருக்கிறார். இந்த நாலு பேரும் நாங்க தான் பெரிய ஞானிகளாச்சேன்னு போக முடியாது. அவரை வணங்குகிறார்கள், எதுக்கு வந்தீங்க என்ன? நாங்க எவ்வளவோ படிச்சு எங்களுடைய மனது அமைதி அடையவில்லை, இப்ப நாங்க என்ன செய்கிறோம், இறைவனிடத்திலே சென்று அவனிடத்திலே உபதேசத்தை கேட்பதற்காக செல்லுகிறோம், தயவு செய்து எங்களுக்கு வெளிப்பட வேண்டும். இரு முதல்ல அவரிடத்துல கேட்டு வருகிறேன். இறைவனுடைய கட்டளைப்படின்னு உள்ள போனார். பரமேஸ்வரன் அனுமதித்தார், சரி வர சொல்லுன்னார், போனார்களாம். போகும் பொழுது இறைவனுடைய சந்நிதிக்கு போகும் பொழுது நாமும் இறைவனுடைய சந்நிதிக்கு போறோம், கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போனா நம்ம கவலைதான் பெரிய கவலையா இருக்கு. அங்க போகும்பொழுது அடடா அது நடக்கணுமே, அதுதான் இது நடக்க வேண்டுமே, இப்படி நடக்கணுமே, அப்படி நடக்கணுமே, நம்ம கவலை பெருசா இருக்கும். கடவுள் எப்படி இருந்தாலும் கூட அதை பத்தி நம்ம கவலைப்படுறது இல்லை. அவர் இப்படி இருக்கிறாரா இல்லையா, அழகா இருக்கிறாரா இல்லையா, நல்லா பண்ணிருந்தாங்க சார். அடுத்தது போய் கேட்டு பாருங்க, பல பேர் பல தல யாத்திரையெல்லாம் போவாங்க. போயிட்டு வந்துட்டு அவங்க வீட்டை கேளுங்க, என்ன பாத்தீங்க, லட்டு கொடுத்தோம் சார், பெரிய லட்டு சார். ஆனா இப்ப என்னடா லட்டு சைஸ் சின்ன பண்ணிட்டா சார், திருப்பதிக்கு போறவங்க சொல்லக்கூடிய இப்படிதான் சொல்லுவாங்க, லட்டு சைஸ் சின்னதாயிடுச்சு சார், முந்திரி பருப்பு கம்மி ஆயிடுச்சு. ஏடா சாமிய பாத்தியாடா, அது கிடையாது. இதே திருமியச்சூர்னு சொல்லிட்டு அங்க சிவபெருமான் இருக்கிறார். அங்க போனா பிறண்ட சாதம் மத்தியானத்துல கொடுப்பாங்க. போனா சார் ரொம்ப அதிசயமா பிறண்ட சாதம் கொடுக்குறாங்க சார். அங்கேதான் லலிதாம்பிகையாக லலிதாக சகசநாமம் அங்கே சொல்லப்பட்டதான் அகஸ்தியராலே. அந்த க்ஷேத்திரம் அது அங்க இருக்கப்பட்டவன் இறைவன், திருமியச்சூர்ல இருக்கக்கூடியவன், பாடல் பெற்றது, தேவார பாடல் பெற்ற ஸ்தலம், கஜப்ருஷ்ட விமானத்தோடு இருக்கக்கூடியது. அங்க போகும்போது பிறண்ட சாதம் கொடுத்த நம்ம அதைத்தான் சொல்லுவோம், சார் அங்க போனோம் சார், எந்த கோயிலும் இல்லாத அதிசயம் சார், இங்க பிறண்ட சாதம் கொடுக்குறாங்க நமக்கு முதல்ல. ஏன்னா நம்ம சாப்பாட்டாலேயே வளரக்கூடியவர்கள், தப்பு இல்லை இத்தனை வருஷம். அதனாலதான் இறந்த பிறகும் கூட நம்ம என்ன பண்றோம், உப்பில்லா சோறு போடுகிறோம். ஏன், இந்த மனமானது சாப்பாட்டோடு சம்பந்தப்பட்டிருக்கும். இந்த சாப்பாட்டில இருந்த உயிரை பிரிக்க வேண்டும், மனம் மனத்தை பிரித்து அனுப்ப வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் உப்பில்லாத சாப்பாடு போடுகிறோம். நம்ம எங்கேயோ போயிட்டோம், இருந்துட்டு போகட்டும். இப்போ போகும் பொழுது இறைவனிடத்திலே போகும் பொழுது என்ன நினைவு இருக்க வேண்டும், நம்ம எப்படி இருக்க வேண்டும்? ஒருத்தரை பார்க்கும் பொழுது அவர்களிடத்திலே மனமானது ஈடுபட்டு இருந்தால் மனம் நம்முடைய உடலிலே செயல்பாடுகளை மாற்றும். ஒருத்தரை பார்க்கிறோம், முதன் முதலிலே கல்யாணம் ஆச்சு, அன்றைக்கு கணவனும் மனைவியும் பார்த்து கொள்ளுகிறார்கள். இப்பெல்லாம் எல்லாம் பார்த்து சினிமாவுக்கு போய், பீச்சுக்கு போய், தியேட்டருக்கு போய், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் நடக்கிறத பத்தி நான் சொல்லல. அரேஞ்சு மேரேஜ்னு இருந்தா அதுக்கு சொல்றேன், இப்ப லவ் மேரேஜ் தான் அரேஞ்சு ஆகும், அது இல்ல அரேஞ்சு மேரேஜ். இதுக்கு முன்னாடி பாக்கல, பொண் மட்டும் பாத்துட்டு போயிருப்பாங்க, இவ பையனையே பார்த்திருக்க மாட்டா, ஏதோ ஒண்ணு அப்பா அம்மா முடிவு பண்ணிடுவாங்க, இப்பதான் கல்யாண தன்னைக்கு தான் பாப்பா. இதெல்லாம் ரொம்ப அழகாக பல இடங்கள்ல சொல்லலாம். பின்னாடி பார்வதி கல்யாணத்துல பார்க்க போகிறோம், அம்பிகை பரமேஸ்வரனை சரியா பார்க்கலையும், பார்க்காத காரணத்தினால எப்படிடா பார்த்தான்னா, நீங்க திருவேணிமணல இது மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல போய் பாருங்கள், அம்பிகை அப்படியே தலை குனிந்து கையை கொடுத்து கொண்டிருப்பார், பரமேஸ்வரன் கம்பீரம் அப்படியே கையை பிடித்துக் கொண்டிருப்பார், திருமண கோலத்துல இருப்பார். இதை நீங்க பார்த்த திருமணஞ்சேரி எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ரிஷபாரூடராக மாப்பிளேனா அவரை பார்க்கணும். தினமும் கல்யாண பிரார்த்தனைக்காக திருமணஞ்சேரி, இதுவும் பாடல் பெற்ற தலம், இதுவும் பாடல் பெற்ற தேவார பாடல் பெற்ற தலம். கும்பகோணத்துல இருந்து அப்படி பார்க்கலாம், அதுக்கு போற வழியிலேயே இப்படி குத்தாலம்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் உண்டு, அது குத்தாலம்னு இப்ப பேர் இருக்கிறதே தவிர அது திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை என்று திருத்துருத்திங்கிற பெரிய ஸ்தலம். அந்த தலத்திலே இருந்து இதுக்கு போகலாம், கும்பகோணத்துல இருந்து மாயவரம் போற வழியிலே இருக்கிறது, யாராவது பார்க்கலன்னா போகலாம், அதுக்காக தான் சொல்லுகிறேன், வேற ஒண்ணும் கிடையாது. அங்க திருமணஞ்சேரியிலே அந்த மன காட்சி கொடுத்த நாதர் திருமண கோலத்துல இன்றைக்கு இருப்பார், பின்னாடி ரிஷபம் இருக்கும், அப்படி கையிலே பாணிகிரகண காட்சியோடு கையில ஏந்தி கொண்டிருப்பார். அம்பிகை அப்படியே தலையை ஒய்யாரமாக ஒயிலாக குனிந்து கொண்டிருப்பார். இந்த பார்வதி என்ன பண்ணாலும் பரமேஸ்வரனை பார்க்கல, பார்க்கறதுக்காக கையில விழ போட்டு இருக்கிறாள் இல்லையா, அந்த வழையிலே எம்பெருமானுடைய உருவம் தெரிகிறதா, அந்த வழையை திருப்பி திருப்பி பார்த்தாளாம், கீழே குனிஞ்சின்றிருக்கான்னு தான் எல்லாருக்கும் தெரியும். அம்பிகை இறைவனை பார்க்கிறாள், அவளுக்கு நாணம் இருந்தது, அவளுக்கு இருந்தது. நமக்கு இருக்கா, இப்ப இருக்கிற பொண்ணுகளுக்கு இருக்கா, இல்ல பசங்களுக்கு இருக்கான்லாம் நான் சொல்ல வரல. இது அவங்கவுங்களே இருக்கட்டும். இப்ப நம்முடைய உதாரணம் எதுக்காக வேணா முதல் முதல்ல பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, கை தொடும் பொழுது அவனுடைய மேனி சிலிர்க்கிறதாம், அவன் பார்க்கும் பொழுது மனமானது தடுமாறுகின்றது, வாய் குளறுகிறது, பேச வரல. இப்பெல்லாம் நம்ம பசங்களுக்கு தான் பேச வரல, ஐ லவ் யூ சொல்றதுக்காக போறான்னா படத்துல பாப்பீங்களா, தடுமாறுறான் அப்படியே. இப்பெல்லாம் பசங்க சின்ன வயசுலயே ரொம்ப, அவன் அஞ்சாவது ஆறாவது படிக்கும் போதே லவ் லெட்டர் எழுத ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னு கேட்டா சினிமா, வேற ஒன்றும் கிடையாது, எழுதுறதுக்கு கற்றுக் கொடுக்கறது எல்லாமே சினிமா. தடுமாறுகிறான் எப்படி பேசுறதுன்னு முதல்ல அப்புறம் பையனுக்கு வராது. பொண்ணு காதல் பெண்கள் கடைக்கண் காட்டி விட்டால் அவ்வளவுதான், வில்லையும் வானத்தையும் வில்லாம மறைச்சிருவான். வெறும் பாரதி படுவார் அது மாதிரி, காதல் பெண்கள் கடைக்கண் பணியிலே வானத்தையும் இல்லாத அடுத்தது படைப்பான். அதுக்கு முன்னாடி இவன் அப்படியே குளறுவான், தடுமாறுகின்றானா. இது ராமனுக்கும் இருந்ததான். ராமன் என்ன பண்ணா, சீதையை பார்த்தானா, துளசிதாசனுடைய ராமாயணத்துல பார்க்கும் பொழுது லட்சுமணனிடத்துல பேசுகின்றானா, லட்சுமணா என்னுடைய மனம் தடுமாறுகின்றது, எந்த பெண்ணையும் நான் இதுவரைக்கும் ஏனெடுத்து பார்த்ததில்லை, இவளை பார்த்து என்னுடைய மனத்திலே அவள் இருக்கிறார், இது சரியா தப்பான்னு கேட்டான். நம்மளுக்கு ரொம்ப பேர் கல்யாணம் பண்ண பிறகு இன்னொரு பெண்ணை பார்த்துட்டு அது சரியா தப்பான்னு கூட நினைக்கிறதே கிடையாது, இன்னொரு பெண்ணை பத்தி தான் பார்க்கிறோம். இப்ப ராமனுக்கு நமக்கு எட்டி வைத்தா ஏடி வைத்தாலும் எட்ட முடியுமா? அதனால்தான் அவன் அவதார புருஷனாக இருக்கிறான், நம்ம அவதாரமா இருக்கிறோம். அருணகிரிநாதர் பாடுற அவதாரம், அவர் பாடுவாரு அவதாரம், இப்படி வந்து பிறந்திருக்கே பிறப்பு அப்படின்னு நம்ம இருக்கிறோம். இங்க அப்படியே உடலானது சிலிர்க்குமா, இதெல்லாம் வந்து உணர்வுகளினுடைய தன்மைகளை சொல்லுவார்கள். இந்த பக்தியினுடைய தன்மையில, இது வந்து லௌகீகமா இருக்கிற விஷயத்தை இவ்வளவு தூரம் சொன்னேன். பக்தியினுடைய தன்மையை சொல்லும் பொழுது இறைவனை நாடி பார்க்கிறோம், அங்க இருக்கிறது ஒரு சிவலிங்கம், ஒரு கல்லு அப்படின்னு நினைச்சா உணர்வே வராது, அவ்வளவுதான். அப்பர் பெருமான் சிதம்பரத்துக்கு போகிறார், அப்பர் பெருமான் ஆனந்த தாண்டவத்தை பாடுகிறார், நாமும் சிதம்பரம் போகிறோம், நாமும் பார்க்கிறோம், பார்க்கும் பொழுது அந்த உணர்வே நமக்கு வர்றது கிடையாது. ஆனா அவருக்கு தோன்றியது என்ன தோணிச்சுன்னா, என்று வந்தாய் என்னும் இறைவன் திருக்குறிப்பே, எப்பப்பா வந்தே நல்லா இருக்கியான்னு கேட்கிற மாதிரி அவருடைய அபய ஹஸ்தம் இருக்கிறதாம். எப்ப வந்தே நல்லா இருக்கியா சுகமானு கேட்கிற மாதிரி, என்று வந்தாய் எப்பப்பா இப்பதான் வர்றியா நல்லபடியா வந்தியா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கிறதா அப்பர் பெருமான் பாடுவார். பார்க்கும் பொழுது உணர்வினாலே நமக்கு ஒன்றுபட வேண்டும். அது எந்த இறைவ வடிவமாக வேணும்னாலும் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வடிவம் பிடிக்கும், தப்பே கிடையாது. இறைவன் எல்லா வடிவத்திலேயும் இருக்கிறான், அந்த பரமேஸ்வரன் எல்லா இடத்திலேயும் வியாபித்து இருக்கிறான். வியாபித்து இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு உருவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுல நம்ம எமோஷனல் அட்டாச்மெண்ட் என்று சொல்வார்கள் இல்லையா, இந்த மனத்தை அவனிடத்திலே ஒன்றுபடுத்த வேண்டும். அது எந்த கடவுளா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப நீங்க மயிலாப்பூர் போகும்பொழுது அந்த கபாலீஸ்வரரை பாருங்க, கண்ணு வைக்கலையே தவிர பார்க்கும் பொழுது என்னமோ பேசுற மாதிரி இருக்கும். அஞ்சு கால ஆறு கால பூஜை அவர்கள் செய்யும் பொழுது எப்ப பார்த்தாலும் அபிஷேகமும் ஆராதனையுமாக ரொம்ப அருமையாக இருப்பார் இறைவன். எந்த விதமான கோலத்திலே எந்த விதமான பூச்சூடி இருந்தாலும் போய் பார்க்கும் பொழுது, என்னப்பா நல்லா இருக்கிறியான்னு கேட்கிறானோ இல்லையோ, அப்படி கம்பீரமா ஒரு யோகி உட்கார்ந்து கொண்டு கவலைப்படாத எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்டை நம்ம வளர்த்துக்கணும், வளர்த்துக்கிறதுக்கு அபியாசம் தான் திருப்பியும் காரணம். இப்ப இந்த இடத்துல இறைவனை காண செல்லுகின்றார்கள் நான்கு பேரும், சனக சனாதன சனந்தன சனத்குமாரர். எப்படி போனாங்கன்னு போகும் பொழுது பார்த்த உடனே முடியது தவறல் செல்ல, வாய் குளறுகிறதா, வாய் பேச முடியல, முற்றுடல் பொடிப்பு கொள்ள, மயிர் கால்கள் அப்படியே ரோமாஞ்சனமாகிறதா, விழி புனல் பெருக, கண்களிலே இருந்து நீராக கொட்டுகிறது, தீசேர் மெழுகன உள்ளம் வீழ, நெருப்புல கொண்டு போய் மெழுகு சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படியே கரைந்து கொண்டு இருக்கிறதா, அழகியே மறைக்கும் எட்டா ஆதி நாயகனை நோக்கி தொழுதனர், உவகை பூத்து துள்ளினர், துளக்கமுற்றார். கச்சியப்பர் பாடுகிறார், இதை விட எப்படி சொல்ல முடியும் அந்த உணர்வுகளை எல்லாம். மாணிக்கவாசகர் பாடுவார், மெய்தா நரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சய ஜய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே. பாடுகிறார் அந்த இடத்துல மீதான் அரும்பி விதிர் விதிர்த்து அப்படியே நடுக்கம் எய்துகிறதா இவர்களுக்கெல்லாம். அப்படியே இங்க கச்சியப்பர் பாடுவார் மொழியது தவறல் செல்ல பார்த்தவுடன் ஆனந்தப்படுகிறார்கள் கடைசியில தொழுதனர் உவகை பூத்து துள்ளினர் துளக்கம் உற்றார் அப்படியே துவண்டு நிற்கிறார்களாம் ஆனந்தப்படுகிறார்கள். உணர்வு மாறி மாறி வர்றத தமிழ் வார்த்தைகளில போட்டு போட்டு எடுத்து சொல்லுகின்றார். அப்படியே பார்த்து நிற்கின்றார்களாம். நின்றவுடனே அவன் கேட்டாராம் இறைவன் அப்படியே பார்த்து சிரிக்கிறான். சரி என்ன வேண்டும் குழந்தைகளே எதுக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னா அவர்கள் பேச முடியல அவங்களால. சிரித்த அப்படியே புன்முறுவலோடு குனித்த உருவமும் செவ்வாயில் குமிஞ்சிரிப்பும் அப்படியே சிரித்த உருவத்தோடு இருக்கிறானா. சரி சொல்லுங்க என்ன விஷயம்னா அவர்கள் சொன்னார்கள் இறைவா நாங்கள் வேத புராணங்கள் எல்லாவற்றையும் கற்றோம் இலக்கியம் கற்றோம் இலக்கணம் கற்றோம் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது ஆனா மனசுல அமைதி மாத்திரம் இல்லை. இத பஜகோவிந்தம் சொல்லும் பொழுது ஆதிசங்கரர் ஒரு சின்ன கதையை அந்த இடத்துல முதல் ஸ்லோகத்திலேயே சொல்லுவார் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் மூடமதே அதுல டிக்ருங்கரணே என்று ஒரு இடத்துல வரும். இந்த நாரதருக்கு இதே மாதிரி இருந்ததா நாரதத்துல திறப்போ இவரிடத்தில் கேட்கின்றார்கள் நான் எல்லாம் இலக்கணம் படித்தேன் இலக்கியம் படித்தேன் எல்லாம் படிச்சேன் எனக்கு வந்து என்ன ஆகல மனசு அமைதி இல்லை என்று அந்த ஒரு சின்ன கதையை ஒரு வரியில கொண்டு வந்து வச்சுடுவார். அதேதான் இங்க உண்டு எல்லாம் படித்தோம் ஆனால் படித்தாலும் கூட அமைதி இல்லை. நம்ம படிப்பு நம்ம மனசுக்கு அமைதியை கொடுக்க வேண்டும். அவ்வளவு படிச்சும் கூட எங்களால அமைதி அடைய முடியவில்லை. நீங்கள்தான் எங்களுக்கு ஞான வழியை காட்டியவிட வேண்டும் எங்களுக்கு நீங்க தான் அமைதியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாங்களாம். நம்ம இப்ப படிக்கிறோம் இந்த இடத்துல யோசித்து பார்க்கலாம். நம்ம படிக்கிறோம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் வேலை பார்க்கிறோம் எதுக்காகன்னு யாராவது யோசித்ததுண்டா? நம்ம படிக்கிறது சம்பாதிக்கிறதுக்காக அப்படிப்பட்ட படிப்புலதான் சேரவே சொல்றோம். வித்தை கத்துக்கிறதுக்காக கிடையாது சம்பாதிக்கிறதுக்காகத்தான் நம்ம கத்துக்கிறோம். சரி தப்பே கிடையாது சம்பாதிக்கிறோம் ஒரு கல்யாணம் ஒரு குடும்பம் குடித்தனம்னு வைத்துக் கொள்ளுகிறோம் அது எதுக்காக? மனத்திலே அமைதியும் ஆனந்தமும் இருப்பதற்காக. ரெண்டும் இல்லைன்னு சொன்னா இந்த படிப்பினால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? செல்வத்தினாலே பிரயோஜனம் உண்டா? குடும்பத்தினால பிரயோஜனம் உண்டா? இந்த குடும்பமோ செல்வமோ படிப்போ நமக்கு அமைதியை தர வேண்டும். அமைதியை தராத இவையெல்லாம் பிரயோஜனப்படாது. வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டே ரணக்கரன்னா இங்க சூரபத்மனுக்கு முருகப்பெருமானுக்கு நடந்த யுத்தம் தினமும் பொண்டாட்டி பிள்ளைகளிடத்திலே பிள்ளைகளுக்கு அல்லது பொண்டாட்டி கணவன் மனைவி இடத்திலே அல்லது தாய் பெற்றோருக்கும் பிள்ளைகளிடத்திலே நடந்து கொண்டிருந்தார். அந்த வீடு வீடா அதோட சுடுகாடு எவ்வளவோ மேல். அதே மாதிரி தான் படித்தோம் சம்பாதிக்கிறோம் சம்பாத்தியத்தினால மனத்துக்கு அமைதியே கிடையாதுன்னு சொன்னா அந்த சம்பாத்தியத்தினால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? பிரயோஜனமே கிடையாது. சம்பாதிச்சு பிரயோஜனம் இல்லை அதுக்கு கூழ் எவ்வளவோ பரவாயில்ல. பஞ்சபட்ச பரமாண்ணத்தை விட அமைதியான கூழ் குடிப்பது இது அவைப்பாட்டியும் சொல்லுவார் அது எவ்வளவோ மரியாதையாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும். இப்போ படித்தோம் பிரயோஜனம் இல்லை அமைதி இல்லை இதை சனகாதி முனிவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்போ இறைவன் என்ன செய்தாரா? சரியே கிரியே யோகம் என்று சொல்லக்கூடிய ஞானத்தினுடைய மூன்று பாதங்களையும் சொல்லி காட்டுகிறார். ஆனா அப்படியும் கூட அமைதி இல்லாத பொழுது ஞானமா அடுத்தது ஞான மார்க்கம் என்று சொல்லும்படியாக இதுதான் ஞானம் என்று தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்து சின்முத்துரையை காட்டி இவ்வளவுதான் என்று சொல்லும்படியாக ஞான பாதத்தை சரியே கிரியை யோகம் என்று சொல்லக்கூடிய மூன்று பாதத்தையும் கடந்த ஞான பாதத்தை நான்காவது விஷயத்தை கரதலம் ஒன்று சேர்த்து மோன முத்திரையை காட்டி ஒரு கணம் செயல் ஒன்றின்றி யோகு செய்வாரின் உற்றான் என்று சொல்லும்படியாக எந்த விதமான செயலும் அற்று சும்மாயிரு சொல்லற என்று பாடுவாரே அருணகிரிநாதர் அந்த செயலை எல்லாம் அற்று தன் நினைவற்று தன் செயல் அற்று இதுதான் என்று சொல்லும்படியாக அந்த ஞான நிலையை காட்டினானாம் சின்முத்திரையிலே. அவ்வளவுதான், மனம் சேர்ந்தது, இவர்கள் ஞான நிலையை அடைந்தார்கள், ஞானத்தினுடைய தன்மையிலே இருக்கின்றார்கள். தட்சிணாமூர்த்தியாக தென்முக கடவுளாக இருந்து இந்த நான்கு பேருக்கும் ஞானத்தை உபதேசம் செய்கிறான். உபதேசம் செய்யறதுக்கு இது மாதிரி என்ன மாதிரி பேசிக்கொண்டிருக்கல, மௌனம்தான் உபதேசம். வந்திருக்கிறவங்களெல்லாம் பலகாலமான வயசான, என்றைக்கும் இளமையாக காட்சி அளிக்கக்கூடிய வயசானவர்கள். இங்க இருக்கக்கூடியவனோ இளையவன். இது என்ன ஆச்சரியம் என்று பாடுவார் ஆதிசங்கரர். என்ன ஆச்சரியம், எல்லாம் உபதேசம் பண்றதுக்கு இவ்வளவு பெருசா நீளமா சொல்ல வேண்டி இருக்கு, ஆனா இங்க பேச்சே கிடையாது, செய்கைதான். செய்கையும் இல்லை, அதுவும் ஒழிந்தது. அங்க சொல்லிக் கொடுக்க கூடியவனோ யாரு, மிகவும் இளையவன். இங்க எல்லாம் தெரிந்த வேத எல்லாம் அறிந்தவர்கள் சனகாதி முனிவர்கள் வந்திருக்கிறார்கள். எங்க இருக்கிறான், கல்லாலின் கீழ் அமர்ந்து அந்நாள் அவருக்கு அறமுறைத்தான் என்று சொல்லும்படியாக அவன் கல் ஆலமரத்தின் கீழே இருந்து அறமுறைக்கிறான். இவர்கள் கேட்கின்றார்கள், ஒண்ணுமே இல்லை. அந்த இடத்துல அமைதிதான் இருந்தது, ஞானத்தினுடைய நிலை அமைதி, ஞானத்தினுடைய லட்சணம் அமைதி, கல்வியினுடைய அல்லது படிப்பினுடைய வித்தையினுடைய லட்சணம் அமைதி. அமைதியை கொடுப்பதற்காகத்தான் வித்தை, அமைதியை கொடுப்பதற்காகத்தான் ஞானம், அமைதியை கொடுப்பதற்காகத்தான் யோகம். இந்த அமைதியை இது கொடுத்தது, மன அமைதியை நிம்மதியை கொடுத்தது. இந்த அமைதி அமைதினு சொல்லுகின்றேனே, இது நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருகும் வகை பரமசுகம் அதனையருள் இடைமருதின் ஏகநாயகா லோகநாயகா இமையவர் பெருமாளை என்று அருணகிரிநாதர் பாடுவாரே, அப்படிப்பட்ட விஷயம். செம்மான் மகளை திருடன் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றதுமே அம் மாபுரன் என்றும் அறிந்தனே என்று பாடுவாரே அருணகிரிநாதர், அந்த அமைதி. நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருக்கும் வகை பரமசுகம் என்று சொல்லுவோமே, நினைப்பு மறப்பு மறை இருக்கக்கூடிய தன்மை. நான் இல்லை, நீ வேறனாக இருக்க, நான் வேறனாக இருக்க என்று இருக்கக்கூடிய தன்மை, அதுதான் அமைதி, அதுதான் யோகம். யோகம் என்பது சேருதல் அப்படிங்கிற பொருள்ல வரும், இறைவனோடு சேர்ந்த நிலை, இறைவனை உணர்ந்த நிலை, அந்த அனுபவ நிலை இருக்கிறதே அந்த நிலைக்கு பேர் அமைதினு பேர். அந்த அமைதி நமக்கும் வரும் சில இடத்துல, நம்மை அறியாமல் வரும். ஞானியர் இருக்கக்கூடிய இடங்களுக்கோ அல்லது ஞானியர்கள் சமாதி அடைந்திருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கோ அதிர்வுகள் இருக்கக்கூடிய கோயில்களுக்கோ போகும் பொழுது ஒரு க்ஷணம் நம்மையறியாத ஒரு அமைதி வருகிறதே, அந்த அமைதிக்கு என்ன அர்த்தம்னா நம்முடைய ஆன்மா அங்கே இருக்கக்கூடிய பரமாத்மாவோடு அந்த ஒரு செகண்டு போய் நின்னாச்சு. இறைவனை பார்க்கும் பொழுது வேற எந்த கவலையும் இல்லாமல், ஒண்ணுமே இல்ல, ஒன்னும் தெரியல சார், நான் போனேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறதே, அந்த நிலை, அந்த அமைதி நிலையை இவர்கள் அடைந்தார்களாம். இதுக்கு என்ன தத்துவம், இது என்ன தத்துவம், இது கயிறு, நம்முடைய கையிருக்கு, எதுக்கடா சொத்தாங்கையா பீச்சாங்கையா அப்படின்னு சொல்ற மாதிரி, தமலது கையா இடது கையா, இந்த கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விரல்களும் ஒரு தத்துவத்தை சுட்டி காட்டுகின்றன. ஒன்றாக உடனாக வேறாக இயைந்து நிற்கக்கூடிய கடவுளை சுட்டி காட்டக்கூடிய தத்துவம் கட்டை விரல். கட்டை விரல் எல்லா விரல்களோடும் சேரும், அந்த விரல்களுக்கு எதிர்மறையாக இயங்கும், அது இல்லாம தனியாகவும் இயங்கும். ஆனா கட்ட விரல் இல்லாம நாலு விரல் அவ்வளவு தொழிற்படுத்த முடியாது. அதனாலதான் துரோணர் கட்ட விரலை ஏகலைவன் இடத்துல கேட்டார், ஏன்னா செயல்படுவது கடினம், செயல்பட வைப்பது கட்டை விரல், அது பரமாத்மாவாக இருக்கப்பட்ட இறைவனை குறிக்கும். அடுத்த விரல் இருக்கிறதே ஆள்காட்டி விரல்னு அதுக்கு தான் பேரு, ஆள் காட்டும் விரல்னா அது ஜீவாத்மா, ஆளை காட்டக்கூடிய விரல். நம்ம எதுவும் கட்ட விரலால காமிக்கிறது இல்ல, சுண்டு விரலால எல்லாம் காமிக்கிறது இல்ல, நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆளை சுட்டி காட்டும் பொழுது சுட்டும் விரல், இதுக்கு பேர் சுட்டும் விரல், ஆள்காட்டி விரல் என்று சொல்லுவோம். அந்த இரண்டாவதாக இருக்கப்பட்ட விரல் ஆளை, அதாவது ஜீவாத்மாவை காட்டக்கூடிய விரல், அதனாலதான் அதுக்கு பேர் சுட்டும் விரல்னு பேரு, சுட்டு விரல் அல்லது ஆள்காட்டி விரல்னு. இந்த சுண்டுவிரல்னு சொல்லக்கூடியது மாயை. அதனால்தான் அது சின்னதா இருக்கும், முதல்ல போயிடும் கல்யாணத்துல. அதனால்தான் ரெண்டு பேருடைய சுண்டு விரலையும் கோப்பாங்க. ஏன்? மாயையில மாட்டிக்கிட்டான், மாயையில் விழுந்தான். கல்யாணத்துல வேற ஒண்ணும் கிடையாது, எல்லாம் அர்த்தங்களோடு இருக்கக்கூடிய சடங்குகள். சடங்குகள் ஒரு அர்த்தத்தை சொல்வதற்காக வந்தவை. அதே மாதிரி ரெண்டாவது விரல்ல பவித்திர விரல் என்று சொல்லுவார்கள் இல்லையா, பாம்பு விரல்னு சொல்லுவோம், பவித்திர விரல் என்று சொல்லுவார்கள். ஏதாவது கர்மா பண்ணணும், நல்ல கர்மா பண்ணணும், கெட்ட கர்மா பண்ணணும், எதா இருந்தாலும் ஒரு காரியம் பண்ணணும்னா பவித்திர விரல் என்று ரெண்டாவது விரல் சொல்லுகிறோம். காரணம் என்ன? இது கர்மாவை குறிக்கும், முதல் மாயை. இரண்டாவது கர்மா செயலை குறிக்கும். மூன்றாவது ஆணவ மலத்தை குறிக்கும். அதனால்தான் உயர்ந்திருக்கும். இந்த அஞ்சு விரல்ல அல்லது நாலு விரல்ல பார்க்கும் பொழுது நடுவிரலானது உயர்ந்திருக்கும். நம்ம பாம்பு விரல் ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம், அந்த உயர்ந்து நிற்கக்கூடிய விரல் எதுக்குன்னா அழியாத மலமாக இருக்கப்பட்ட ஆணவ மலத்தை சுட்டி காட்டும். இப்ப மாயை செய்திய விரல், அடுத்த பாம்பு விரல்னு சொல்லக்கூடியது கர்மம், அடுத்தது ஆணவம் என்று சொல்லக்கூடியது நடுவிரல். இந்த மூன்று விரல்கள் இருக்கிறது இல்லையா, இந்த மூன்று விரல்களையும் தனித்து நிறுத்தி மூன்று மாயை கர்மா ஆணவம் என்று சொல்லக்கூடிய மூன்றையும் தனித்து நிறுத்தி ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேரக்கூடிய தன்மை தான் சின்முத்துரை. சின்முத்துரைன்னா ஞானமுத்திரைன்னு பேரு. சித்தாகாசம் சித்து அப்படின்னு சொன்னா ஞானம்னு அர்த்தம். இந்த ஞானமுத்திரை எதுக்குன்னு சொன்னா கட்டை விரலோடு, கட்டை விரல் போய் மேல போய் சேரல, ஆட்காட்டி விரலாக இருக்கக்கூடிய விரல் கட்டை விரலோடு வந்து சேரும். கட்டை விரலோடு வந்து சேருவதற்கு ஆணவம் கர்மன் மாயையை விலக்கி இறைவனை நோக்கி தான் வளைந்து சென்று இறைவனை அடையக்கூடியதை காட்டக்கூடியதுதான் சின்முத்திரை. நம்முடைய மனம் ஆத்மா இருக்கிறதே, இறைவனை நோக்கி வளைந்து சென்று இறைவனை நாட வேண்டும். இறைவனை முதலிலே நாம் செல்ல வேண்டும், முதல் படி நம்ம எடுத்து வைக்கணும், முதல் அடி எடுத்து வைக்கணும். அதுக்காகத்தான் வளைந்து சென்று இறைவனை அடைய வேண்டும் என்று சுட்டி காட்டுவதுதான் சின்முத்திரை என்று சொல்லப்படும். இதுக்கு பேரு ஞானமுத்திரைன்னு. இதுக்கு இன்னொன்னும் உண்டு. இந்த சின்முத்திரையை செய்யும் பொழுது நம்முடைய உயிரானது மனத்திலே லயிக்கிறது. அதாவது நம்முடைய மூச்சு காற்று மனத்திலே லயிக்கிறது, மனமானது இறைவனிடத்திலே லயிக்கும். ஒவ்வொரு முத்திரைகளுக்கும் எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு. எதுக்காக ஒவ்வொரு முத்திரை கோமுத்திரை, ஒவ்வொரு முத்திரைகள் எவ்வளவோ முத்திரைகள் சொல்லுகின்றோம், தச முத்திரைகள் என்று அவரெல்லாம் சொல்லப்படுவார்கள். தசமே அந்த முத்திரைகளாகவே அம்பிகை இருக்கிறாள் என்றும் லலிதா சாஸ்திரத்தில் ஒண்ணு வரும். அப்படி ஞான முத்திரையாக சின்முத்திரையாகவும் அம்பிகை இருக்கிறாள். இது வந்து முத்திரையினுடைய ஒரு தன்மை. சாப்பாடுக்கு அல்லது கொடி காண்பிக்க வேண்டும், இதெல்லாம் உபச்சாரமாக ஒரு உவமையாக ஒரு குறியை காட்டுகிறோம். இந்த குறியிலே யோகசாஸ்திர பிரகாரம் இந்த குறியிலே உயிரானது மனத்தை சென்று அடைகிறது. மனம் இறைவனோடு ஒன்று விடுவதற்காக இருக்கின்ற முத்திரை தான் இந்த ஞான முத்திரை என்று சொல்லக்கூடிய சின்முத்திரை. இந்த சின்முத்திரையிலே தட்சிணாமூர்த்தியாக இருந்து இறைவன் யோகு செய்தானாம், இறைவன் ஞானத்தை உபதேசிக்கின்றான். அந்த ஞானத்தை உபதேசித்து எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்தான். என்ன ஆச்சுன்னா எல்லாருமே ஞானத்திலே ஈடுபட்டார்கள், பிரபஞ்சமே ஞானத்திலே ஈடுபட்டதுன்னு.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாயனம். Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: ஓம் சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ.
4: ஸ்ரீ சிவமகாபுராணம் அதிலே ஏழாவதான வாயவிய சம்ஹிதை, அதில் பூர்வகண்டம் அத்தியாயம் 34 முதல். ரிஷிகள் கேட்டல், வாயுதேவனே, தௌன்ய முனிவரின் தமையனாரான உபமன்யு சிறுவராக இருந்தபோது பால் வேண்டி தவம் இருந்ததாகவும் அதனால் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு திருப்பார்கடலையே அளித்தாராமே. அந்த சிறுவயதில் அவருக்கு சிவசாஸ்திரத்தை விளங்கும் அளவு தேர்ச்சி எவ்வாறு வந்தது? அல்லது சிவனாரது உண்மை தத்துவத்தை அவர் அறிந்து தவம் செய்தது எப்படி? அந்த நிலையில் அந்த பருவத்தில் திருநீற்றின் பெருமையை அவர் எவ்வாறு அறிந்திருந்தார்? ருத்ராக்னியின் உயர்ந்த வலிமையன்றோ திருநீரு? ஆன்மாவை காத்தருளும் அந்த திருநீர் அவருக்கு எவ்விதம் கிடைத்தது? வாயு பகவான் கூறுகிறார், மகரிஷிகளே, நீங்கள் கூறியவாறு தவம் செய்த உபமன்யு முனிவர் சாதாரண குழந்தை என்று பெரும் புத்திமானான வியாக்ரபாதரின் புதல்வர். முப்பிறவியிலேயே அவர் சிவசித்தி பெற்றவர். ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் தன் நிலை தவறினார், அதாவது யோக பிரஷ்டரானார். ஆகவே முற்பிறவி பாக்கியத்தினால் முனிகுமாரனாக அவதரித்தார். முன்பொரு சமயம் உபமன்யுவிற்கு தனது தாய்மாமன் வீட்டில் குடிப்பதற்கு சிறிது பால் கிடைத்தது. மாமாவின் புதல்வனோ தன் விருப்பப்படி நல்ல சூடான பாலை உபமன்யுவின் எதிரில் குடித்துக் கொண்டிருந்தார். இதை கண்ட உபமன்யுவுக்கும் மனதில் ஆசை எழுந்தது. அதனால் தன் அன்னையிடம் சென்று, தாயே, எனக்கு இனிமையான சூடான பால் தருகிறாயா? நான் இந்த கொஞ்சமான பாலை அருந்த மாட்டேன் என்று தேனொழுக அன்புடன் கேட்டான். தனையன் கூறியதை கேட்ட தாய், அதாவது தவச்சீலரான வியாக்ரபாத முனிவரின் மனைவி, மிகுந்த துன்பமடைந்தாள். உடனே அந்த அம்மையார் மகனை தன் மார்போடு அணைத்துக் கொண்டு சீராட்டி உச்சி முகர்ந்து தன் ஏழ்மையை நினைத்து துக்கித்து அழலானாள். குழந்தையான உபமன்யுவோ பால் வேண்டி அழுத வண்ணம் தாயை நோக்கி, தாயே, பால்தா பால்தா என கேட்டு அழுதான். குழந்தையின் பிடிவாதத்தை கண்ட அந்த அந்தனமாத சிரோமணி அவனது பிடிவாதத்தை நீக்க ஓர் உபாயம் செய்தாள். வயல்களில் போரடித்தபின் சிந்தியிருக்கும் தானிய மணிகளை பொறுக்கி வைத்திருந்த அவள் அம்மணிகளை இயந்திரத்தில் அரைத்து மாவாக்கி நீரில் கரைத்து சூடாக்கி இனிய சொற்களால் குழந்தையை, என் கண்ணே, இங்கே வா, இங்கே வா என்று அழைத்து தன் மார்போடு அணைத்த வண்ணம் குழந்தையை சமாதானப்படுத்தி அந்த மாவின் பாலை குழந்தைக்கு தந்தாள். தாய் தந்த அந்த பொய்யான பாலை குடித்த சிறுவன் மிகுந்த துக்கத்துடன், தாயே, இது பால் இல்லை என்று கூறி மீண்டும் அழுதது. இதனால் மிக்க வேதனையுற்ற அந்த தாய் தன் குழந்தையை உச்சி முகர்ந்து செந்தாமரை போன்ற இரு கண்களையும் தன் கைகளினால் துடைத்து, குழந்தாய், நம்மிடம் எப்பொருட்களும் இல்லாததால் இந்த ஏழ்மையால் பாக்கியமற்ற நான் தானிய மணிகளை அரைத்து அந்த மாவை நீரில் கலந்த இதுதான் பால் என்று இந்த பொய்ப்பாலை உனக்கு அளித்தேன். நீயோ இது பாலல்ல என்று கூறி கண்ணீர் சிந்தும் என்னை மேலும் துக்கம் கொள்ளச் செய்கிறாய். குழந்தாய், உனக்கு சிறந்த பால் சிவபிரானது திருவருளே அன்று இந்த பால் அல்ல. இறைவியோடும் அடியார்களோடும் கூடியிருக்கும் சிவனாரது திருவிடித்தாமரைகளில் பக்தியோடு எதை நாம் அர்ப்பணம் செய்கிறோமோ அதுவே அனைத்து செல்வங்களுக்கும் மூல காரணமாகும். செல்வங்கள் அனைத்தையும் அளிப்பவர் அவரன்றோ? அவர்தான் வேண்டுவார் வேண்டுவதையெல்லாம் தருபவர். நாம் இதுவரை அவரை முறைப்படி பூஜிக்கவில்லை. ஆகவேதான் நமக்கு இந்த ஏழ்மை. அதனால்தான் நீ பால் கேட்டபோது என்னால் பால் தர முடியவில்லை. ஏனெனில் பாலை பெறக்கூடிய பேற்றை நாம் செய்யவில்லை. குழந்தாய், முற்பிறவியில் பகவான் சிவனுக்கோ விஷ்ணுவிற்கோ நாம் இதை தருகிறோமோ அது சிறிதோ பெரிதோ அதுதான் இப்பிறவியில் நமக்கு கிடைக்கிறது, வேறொன்றுமில்லை. பூர்வ ஜன்மனி யத் தத்தம் சிவமுக்திச்ச வை சுத ததேவ லப்யதே நான்யத் விஷ்ணுமுக்திச்ச வா பிரபும். உபமன்யு கூறுகிறார், தாயே, இறைவனான சிவனாரும் தாயான பார்வதி பிராட்டியும் இருக்கும் போது நாம் ஏன் துக்கப்பட வேண்டும்? இன்று முதல் தாங்கள் பாக்கியம் செய்தவர், கவலையை விடுங்கள், அனைத்தும் மங்களமே ஆகும். தாயே, இதோ நான் கூறுவதை கேளுங்கள். இப்பொழுதே நான் சிவனாரிடம் சென்று திருப்பார் கடலையே கேட்டு வாங்கி வருவேன். வாயுதேவர் கூறுகிறார், புத்திசாலியான மகன் கூறியதை கேட்டு மகிழ்ந்த தாய் மகனிடம் கூறலானாள். தாய் கூறுகிறாள், குழந்தாய், நீ நன்கு சிந்தனை செய்தாய். நீ நிச்சயித்தது என்னை மிகவும் மகிழ்ச்சி கொள்ள செய்தது. தாமதிக்காதே, சிவனாரை தவிர மற்ற தெய்வங்களை தொழுவதை விடு. மனம் சொல் செயல் மூவகையிலாலும் அச்சிவன் ஒருவரையே நினைத்து தொழு. பக்தியோடு அவரது திருவடிகளை

தமிழெழுத்தே திருமந்திரமாகும். அதுவே சிவபிரானை குறிக்கும் உயர்ந்த சொல். பிரணவமான ஓங்காரத்தையும் சேர்த்து எந்த 7 கோடி மந்திரங்கள் உண்டோ அவை அனைத்தும் இத்திரு 5 எழுத்துள் அடக்கம். இதிலிருந்துதான் அவை தோன்றின. இங்கு உரையாசிரியர் ஒரு குறிப்பு கொடுக்கிறார். 7 கோடி மந்திரங்கள் எனில் எண்ணிக்கையில் 7 கோடி என்பதில்லை. கோடி என்றால் முடிவு, அதாவது ஏண்டு என்பது பொருள். 7 கோடி எனில் 7 முடிவுகளை கொண்டது என்பதே பொருள். அந்த 7 கோடிகளாவன 1 நமஹ, 2வது ஸ்வாஹா, 3வது வஷட், 4வது ஹும், 5வது ஓஷட், 6 பட், 7 ஹும்பட். இந்த திரு 5 எழுத்து மற்ற அனைத்து மந்திரங்களிலும் தலை சிறந்தது. அனைத்து ஜீவான்மாக்களையும் காக்க வல்லது. ஆகவே இம்மந்திரத்தை விடுத்து வேறொன்றில் மனம் வைக்காதே. இம்மந்திரம் உன் நாக்கில் நன்கு பழகவிட்டால் பிறக்கரியது எதுவுமே இல்லை என்று உபமன்யுவனுடைய தாய் கூறுகிறார். இந்த குறிப்பை ஆசிரியர் இன்னொரு குறிப்பும் கொடுக்கிறார். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல், கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது, ஆவினுக்கு அருங்கலம் நமசிவாகியவே. அப்பர் சுவாமிகளுடைய தேவாரத்தையும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறிக்கு வைப்பது, வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது, நாதன் நாமம் நமச்சிவாகியவே என்கின்ற சம்பந்த பெருமானுடைய தேவாரத்தையும் சுட்டி காட்டுகிறார். அன்னை கூறுகிறார், குழந்தாய் இதோ திருநீரு, உன் தந்தை தந்தது. விரஜாகோமம் செய்து அந்த தீ கனலில் இருந்து பெற்றது. ஆகவே இது பெரிய பெரிய ஆபத்துக்களில் இருந்து நம்மை காப்பது. இப்பொழுது நான் உனக்கு உபதேசித்த திரு 5 எழுத்தை காதலாகி கசிந்து உருகி போது அதுவே உன்னை காத்தரிடும். இங்கு ஆசிரியர் இன்னொரு குறிப்பும் தருகிறார் இந்த திருநீற்றை பற்றி. வேதத்தில் உள்ளது நீரு, வெந்துயர் தீர்ப்பது நீரு, போதம் தருவது நீரு, புண்மை தவிர்ப்பது நீரு, அறுத்தமது ஆவது நீரு, அவலம் அறுப்பது நீரு, வருத்தம் தணிப்பது நீரு, வானவர் அளிப்பது நீரு என்கின்ற சரியான சம்பந்த பெருமானுடைய தேவாரத்தை இங்கு சுட்டிக்காட்டுகிறார். தொடர்கிறோம். வாயுதேவர் கூறுகிறார், இவ்வாறு குழந்தை உபமன்யுவிற்கு நல்வார்த்தை கூறிய தாய், உனக்கு அனைத்து நன்மைகளும் கிட்டட்டும் என்று ஆசி வழங்கி குழந்தைக்கு விடை தந்து அனுப்பினாள். குழந்தையான உபமன்யுவும் தாய் கூறிய நல்லுரையை தலை தாழ்த்தி வணங்கி ஏற்று தவம் செய்த புறப்பட்டார். திரும்பவும் தாய், குழந்தாய் எல்லா தேவர்களும் உனக்கு மங்களங்களை செய்யட்டும் என்று ஆசி வழங்கினாள். குழந்தை உபமன்யுவும் இமயமலையில் உள்ள ஒரு கொடுமுடிக்கு சென்று மனதை ஒருநிலைப்படுத்தி காற்றையே உணவாக கொண்டு கடுந்தவம் இயற்றலானார். 8 செங்கற்களை கொண்டு ஒரு திருக்கோயில் அமைத்தார். அதில் மண்ணால் ஒரு சிவலிங்கத்தை பிடித்து வைத்து அத்திருமேனியில் பார்வதி பிராட்டியும் சிவகணங்களும் சூழ்ந்து நிற்கும் அப்பர் சிவபரம்பருடைய ஆவாகனம் செய்து சிவபங்காட்சரமான திரு 5 எழுத்தை ஓதிய வண்ணம் அங்குள்ள காட்டில் கிடைத்த இலை பூக்களால் அச்சித்து கனிகளை நிவேதனம் செய்து வெகுகாலம் வரை அருந்தவம் செய்தார். இதை கண்ட மரீச்சி முனிவரால் சபிக்கப்பட்டு பிசாசாக சுற்றி அலையும் சில முனிவர்கள் தங்கள் பிசாச பாவத்தினால், அதாவது ராட்சசத்தன்மையினால், அத்தவத்திற்கு இடையூறு செய்யலாயினர். ஆனால் அவ்விடையூறுகளை சிறிதும் பொருட்படுத்தாத உபமன்யு தன் தவத்திலேயே ஊன்றியிருந்து நமசிவாய என்கிற திரு 5 எழுத்தையே தழுதழுத்த குரலில் உறக்க கூறி ஜபித்தார். இந்த திரு 5 எழுத்தின் ஒலி கேட்டு தவத்திற்கு இடையூறு செய்த அந்த பிசாச பாவத்தில் இருந்த முனிவர்கள் இடையூறு செய்வதை நிறுத்தி அக்குழந்தைக்கு பணிவிடை செய்யலாயினர். அந்த சிறுவனான அந்த உபமன்யுவின் கடும் தவத்தின் வெம்மையால் அனைத்து ஜீவராசிகளும் உலகமும் நடுங்கின. வைதேவர் கூறுகிறார், உபமன்யுவின் தவ மெம்மையால் வாடிய தேவர்கள் ஸ்ரீமன் நாராயணனை வேண்ட, அவரும் அதற்கான காரணத்தை தெரிந்து கைலை சென்று சிவபிரானிடம் வேண்ட, சிவனாரும் அவர்களுக்கு அபயம் அளித்து இந்திரன் வேடமணிந்து உபமன்யுவின் தவச்சாலைக்கு செல்ல மனம் கொண்டார். வெள்ளியான யானையான ஐராவதம் மீதேறிய இந்திரன் போல் வேடம் கொண்ட சிவபிரான் தேவர்கள் அசுரர்கள் சித்தர்கள் நாகங்கள் சூழச் சென்றார். அச்சமயம் அந்த ஐராவதம் என்கிற வெள்ளியானை வலதுபுற துதிக்கையால் சாமரம் ஏந்தி சதிதேவியோடு விளங்கும் இந்திரனுக்கு கவரி வீசியது. இடதுபுற துதிக்கையால் வெண்கொற்ற குடையை இந்திரன் தலைமையில் நிழல் வருமாறு ஏந்தி சென்றது. அவ்வெண்கொற்ற குடையின் நிழலில் இந்திரன் வேடம் தரித்த சிவபிரான் உதயச்சந்திரன் நிலவொளியில் மந்திரமலை அழகுற விளங்குவது போல் விளங்கினார். இவ்வாறு இந்திரன் வேடம் தரித்த சிவபிரான் உபமன்யுவிற்கு அருள் புரிய திருவுள்ளம் கொண்டு அவரது தவச்சாலைக்கு சென்றார். இவ்வாறு வந்த சிவபிரானை கண்ட சிறந்த முனிவரான உபமன்யு எழுந்திருந்து வணங்கி கூறலானார். தேவர்கோனே, உலகநாதனே, தேவர்களுள் சிறந்தவரே, தாங்களாக இங்கு வந்ததால் எனது இந்த ஆசிரமம் தூய்மை பெற்றது. இந்திர வேடம் தரித்த சிவனார் கூறுகிறார், உயர்ந்த அறநெறியில் தனித்து விளங்கும் தௌமியரது தமையனாரே, உபமன்யு முனிவரே, உங்கள் தவம் கண்டு மகிழ்ந்தேன். விரும்பிய வரத்தை கேளுங்கள், வேண்டியவாறே தருகிறேன். வாயுதேவர் கூறுகிறார், இவ்வாறு இந்திரன் திருவுருவில் வந்துள்ள சிவபிரான் கேட்கவே சிறந்த முனிவரான உபமன்யு இரு கைகளையும் கூப்பிய வண்ணம், இறைவா, நான் சிவபிரானது திருவடிகளில் என்றும் நீங்காத பக்தியையே வேண்டுகிறேன் என்றார். இதை கேட்ட பொய்வேடமேற்ற இந்திரன், என்னை நீ இன்னும் அறியவில்லையா? நான் தேவர்களை காத்தருளும் மூலக தலைவனான இந்திரன். தேவர்கள் அனைவரும் என்னை என்றோ வணங்கி போற்றுகின்றனர். முனிவரே,

0: எனது பக்தனாக இரு. குணமற்ற சிவனை விடுத்து என்னையே பூஜித்தால் அனைத்து நலன்களையும் பெறலாம். நீ வேண்டுவதையெல்லாம் அளிப்பேன். குணஹீனரான ருத்ரனால் உனக்கு எந்த காரியம்தான் பயன் தருவதாக ஆகும்? தேவர்கள் கூட்டத்தில் இருந்து தனித்து பிசாச பாவத்தை அன்றோ பெற்றுள்ளார், அதாவது பிசாச நிலையை அன்றோ பெற்றுள்ளார். இதை கேட்ட முனிவர் திரு ஐந்தெழுத்தை ஓதிய வண்ணம், இந்த இந்திரன் நமது தவத்திற்கு இடையூறு விளைவிக்கவே வந்துள்ளான் என்று நினைத்து கூறலானார். உபமன்யு முனிவர் கூறுகிறார், நீ இப்பொழுது சிவன் நிந்தை புரிந்தவனாக இருக்கலாம், ஆனால் சிவ பரம்பொருளான இறைவன் நிர்குணன், அதாவது குணமற்றவன் என்று நீ இப்பொழுது கூறியதனாலேயே அவரது முழு பெருமையையும் கூறிவிட்டாய். அவர் தேவர்களுக்கும் தேவர் என்பதை நீ அறிந்திலே போலும். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்கிற மூர்த்திகளுக்கும் தலைவர், அவர்களை தோற்றுவித்தவர், பிரகிருதி என்கிற மாயையை கடந்தவர், பிரம்மத்தை பற்றி ஆராய்ச்சியில் தழைத்த வேதாந்திகள் இவரை சத் அசத் வியக்தம் அவ்வியக்தம் என்றும் ஒன்றேயானவர், பலவாறும் காட்சி தருபவர் என்றெல்லாம் கூறுகின்றனர். ஆகவே நான் அவரிடமிருந்து வரம் பெற்றுக் கொள்வேனாக. இது காரணமா வேறு காரணம் உண்டா உண்டா என்றுள்ள வாதங்களுக்கெல்லாம் அகப்படாது தனித்து நிற்பவர் அவர். சாங்கிய யோகம் முதலியனவற்றின் உயர்ந்த பொருளாக விளங்குபவர். தத்துவம் உணர்ந்த ஞானிகளான சான்றோர்கள் இவரை என்றோ உயர்ந்த செல்வம் என்று கொண்டு உபாசனை புரிகிறார்கள். அவ்வாறான இறைவனான சிவபிரானிடமிருந்தே நான் வரத்தை பெற்றுக் கொள்வேனாக. முற்பிறவியில் நான் செய்த பாவத்தால் இன்று உன் மூலம் சிவனிந்தை கேட்க நேர்ந்தது. சிவனிந்தையை கேட்ட அத்தருணமே என் உயிர் பிரிந்திருக்க வேண்டும், அதனால் சிவலோகம் கிடைத்திருக்கும். தேவப்பதரே, நான் பாலுக்காக ஆசைப்பட்டேன், அது கிடக்கட்டும். சிவாஸ்திரம் கொண்டு உன்னை வதம் செய்து என் உயிரையும் போக்கிக் கொள்வேன். வாயுதேவர் கூறுகிறார், இவ்வாறு கூறிய உபமன்யு முனிவர் பால் பெற வேண்டும் என்கிற விருப்பத்தை துறந்து தான் இறக்க வேண்டும் என துணிந்து இந்திரனை வதம் செய்ய முனைந்தார். திருநீற்றை கையில் எடுத்து அகோராஸ்திரத்தினால் அதனை அபிமந்திரித்து இந்திரன் மேல் விடுத்தார், பெருங்கர்ஜனை செய்தார். பின் சிவபிரானது இரு திருவடி கமலங்களையும் தியானித்த வண்ணம் தன் உடலை எரியூட்டுவதற்கும் முனைந்தார். ஆக்ரேயமான மந்திரங்களை கூறவும் முனைந்தார். அந்தன சிறுவரான உபமன்யு இவ்வாறு முற்படவே பகன் என்கிற தேவனின் கண்களை பிடுங்கிய சிவபிரான் அவரது முயற்சியை தன் அழகிய திருக்கண் நோக்கால் தடுத்து நிறுத்தினார். அவர் பிரயோகித்த அகோராஸ்திரத்தை சிவனாரது கட்டளையால் நந்தியம் பெருமான் பாதியிலேயே தன் கைகளில் பிடித்துக் கொண்டார். சிவபிரானும் சந்திர சூடனாக தன் திருமேனியை ஏற்று உபமன்யுவிற்கு தரிசனம் அளித்தார். மேலும் அவ்விரைவர் ஆயிரம் ஆயிரம் திருப்பாட்கடல்கள், அமுதக்கடல்கள், தயிர் முதலிய பெருங்கடல்கள், நெய்க்கடல்கள், பல ரசக்கடல்கள், பக்ஷ்யம் போஜ்யம் முதலிய தின்பண்டங்கள், கடல் போல் மிகுந்திருந்த நிலை முதலியவற்றை உபமன்யு தன் கண்களால் காண காண்பித்தார். அப்பங்கள் மலை போல் குவிந்திருப்பதையும் காண்பித்தார். சிவபிரான் பார்வதியோடு விடையின் மேல் ஏறியவராக திருக்காட்சியும் அளித்தார். சிவனாரை சுற்றி சிவகணங்களும் முத்தலைச்சூலம் முதலிய தெய்வீக படைக்கலங்களும் தங்கள் திருமேனி தாங்கி நின்றிருந்தன. தேவவாத்தியங்கள் முழங்கின, குமாரி பொழிந்தனர் தேவர்கள். விஷ்ணு, பிரம்மன், இந்திரன் முதலிய அனைத்து தேவர்களும் விண்வெளியில் வந்து குழுமி இருந்தனர். இக்காட்சியை கண்ட உபமன்யு முனிவர் ஆனந்த கடல் அலைகளால் அலைப்புண்டார். பக்தியோடு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி தரையில் தெண்டனிட்டு வணங்கினார். சிவபிரான் புன்முறுவலுடன் உபமன்யுவை, குழந்தாய் இங்கே வா, இங்கே வா என்று அன்பொழுக கூறி அருகே அழைத்து உச்சி முகர்ந்து பல பல வரங்களை தந்தார். சிவபெருமான் கூறுகிறார், குழந்தாய், நீ உன் சுற்றம் சூழ என்றும் இறந்த தின்பண்டங்களை பெற்று சுகமாக இரு. துன்பங்கள் உன்னை தீண்டாது. உன் இதயம் என்றும் என் பக்தியே கொண்டு நிற்கும். குழந்தாய், இந்த இறைவியான பார்வதி தேவியே உன் தாய். நீ எனது திருக்குமாரன். உனக்காக திருப்பார் கடலையே தந்தேன். இது மட்டுமன்று, தேன், தயிர், அன்னம், நெய், கனிகள் ஆகியனவும் கடல் போல் உனக்களித்தேன். இதோ இந்த மலை போன்ற அப்பங்களும் உனக்குத்தான். நீ என்றும் சிரஞ்சீவியாக இருப்பாய். உனக்கு மரணமே இல்லை. கணங்களுக்கு தலைமை தாங்கும் பதவியையும் உனக்கு தந்தேன். மேலும் உனக்கு என்னென்ன விருப்பங்கள் உண்டோ அவை அனைத்தையும் வரமாக பெற்றுக்கொள். நான் மிகவும் மகிழ்ந்தேன். நீ யோசிக்கவே வேண்டாம். வாயுதேவர் கூறுகிறார், இவ்வாறு கூறியருடைய சிவபெருமான் உபமன்யுவை இரு கைகளாலும் தூக்கி மார்போடு அணைத்துக் கொண்டு உச்சி முகர்ந்து, தேவி, இன்று முதல் இவனும் உன் குழந்தை என்று கூறி இறைவியிடம் தந்தார். தேவியும் மகனான முருகவேளைப் போல அன்போடு அவரது தலையில் தன் கையை அமர்த்தி அழிவற்ற மகனான பெருமையை அளித்தாள். திருப்பார்கடலும் தன் திருமேனி தாங்கி சுவையான பால் உருண்டையை அளித்தது. இறைவியும் அஷ்டாங்க யோகங்களால் பெறலாகும் எண்மையை, சித்திகள், பெருஞ்செல்வம், என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்கும் தன்மை, அழிவற்ற பிரம்ம வித்தியான மெய்யறிவிச்சழமை ஆகியனவற்றை அளித்தாள். உபமன்யுவின் தவச்சொழுமையால் விளைந்த தேஜசை கண்டு மகிழ்ந்த சிவபிரான் மேலும் பல பல வரங்களை நல்கினார். பாசுபத விரதம், பாசுபத ஞானம், தத்துவ சம்பந்தமான விரதம், யோகம் ஆகியவற்றை இத்தத்துவங்களை நெடுங்காலம் அனைவருக்கும் எடுத்தோதும் சொல்லாற்றலையும் அளித்தார். இறைவரும் இறைவியும் அளித்த தெய்வீகமான வரங்கள் என்றென்றும் விளங்கும் இளமை ஆகியவற்றை பெற்ற உபமன்யு மகிழ்ச்சி கடலில் தரைத்தார். உபமன்யு சிவனாரை திரும்ப திரும்ப வணங்கி இருகை கூப்பிய வண்ணம், தேவர்களுக்கெல்லாம் தேவரே, மகிழ்ச்சி கொள்ளுங்கள், தங்களது திருவடிகளில் என்றென்றும் குறையாத நிலைத்த சிவபக்தியையே வரமாக தாருங்கள். எனது சுற்றத்தார்களிடமும் அற்றாரிடமும் என்றென்றும் எனக்கு பக்தியும் ஈடுபாடும் இருக்க வேண்டும். மேலும் நான் என்றென்றும் உங்களது திருவடிகளுக்கு அருகில் பெருகும் காதலோடு அடியவனாக இருக்கும் பேற்றையும் அருள வேண்டும் என்று வரம் வேண்டி, மேலும் தேவதேவனே, மகாதேவனே, சரணம் பற்றியவரின் ஏழை வங்காளனே, கருணைக்கடவே, உமையொருபாகனே, மங்களங்கள் அருள்பவரே, என்றென்றும் தங்கள் இன்னருள் என்மேல் இருக்க வேண்டும் என்று தழுதழுத்த குரலில் இறைவனை துதிக்கலானார். உபமன்யு இவ்வாறு வேண்டவே அனைவருக்கும் வரம் அருளி திருவருள் புரியும் சிவபரம்பொருள் இவ்வாறு கூறலானார். சிவபிரான் கூறுகிறார், குழந்தாய் உபமன்யு, உன்னை கண்டு என் மனம் மகிழ்கிறது. ஆகவேதான் உனக்கு அனைத்தும் அளித்தேன். நீ என் அருமந்த அடியன் என் தெரியுமா? அதனால்தானே உன்னை பலவாறு சோதித்தேன். உனக்கு நரை திரை இல்லை. நீ அமரன், துன்பமற்றவன், பெரும் புகழ் பெற்றவன், ஒளிபடைத்தவன். நீ தெய்வீக மெய்யறிவு பெற்று வாழ்வாயாக. உனது சுற்றம், குலம், கோத்திரம் ஆகியன என்றென்றும் குறைவின்றி நிற்கட்டும். உன்னிடம் என்றென்றும் சிவபக்தி வெளிர்ந்து விளங்கும். நான் உனது ஆசிரமத்தில் நித்தியவாசம் புரிவேனாக. நீ ஆனந்தமாக என் அருகிலேயே உலாவரலாம். கோடி சூரிய பிரகாசரான இறைவன் இவ்வாறு வரங்களை வாரி வழங்கிவிட்டு அங்கேயே மறைந்து அருளினார். சிவனாரிடம் வரமற்ற உபமன்யுவின் இதயம், அவருடைய மனம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. பிறர்க்கரிய இன்பம் பெற்ற பாலகர் உபமன்யு தன் தாயாரை காண ஓடி சென்றார். இத்துடன் ஏழாவதான வாயவிய சம்ஹிதையின் பூர்வ கண்டம், அதாவது முற்பகுதி, முற்றுப்பெறுகிறது. சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: அறிவுறுத்தல். அறிவுறுத்தல் என்பது விண்ணப்பித்தல் என்பதாகும். அதாவது தன்னுடைய நெஞ்சுக்கு தானே விண்ணப்பித்தல் போன்று பாடல்கள் அமையப்பெற்றுள்ளன.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அறுவரை சிறத்தின் மேலாம் சுற்பரவையோ மாறு திருச்சிற்றம்பலத்தில் ஒன்று பொற்குடன் நடந்திருந்த பொங்கலல் போற்றி போற்றி வணங்க தலைவித்து வார்களல் வாய் வாழ்த்த வைத்து இணக்கத்தன் சீரடியார் கூட்டம் வைத்து எம்பெருமான் இப்படி நம்ம தயார் பண்ணி அவனை கும்பிடுறதுக்காக அவனுடைய திருவடியை வணங்குறதுக்காக தலைய வச்சானோ தலை எதுக்கடா வச்சானா அவன் திருவடியை வணங்குவதற்காக தலையே நீ வணங்காய் எதுக்கு வாய் வச்சானா வையது கல்லதா இப்ப வெகுவேருடைய வாய் வையுது நம்முடைய வாய் என்ன பண்ணுது நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என்று வாழ்த்துகிறது வாய வச்சது வாழ்த்துறதுக்கு வச்சான வாய வைக்கிறது சாப்பிட்றதோடு உயிராதிய வாயிலே நாக்கே குண்டாரன் நாமன் அல்லாமே ஆக்கேக்கே எழுதி உணா போகாதீங்க அப்படின்னு வாய வச்சிருக்காங்க வெகு வேறு வாய வையறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் தான் பயன்படுத்த இப்ப நம்ம வாழ்த்துவதற்காக பயன்படுத்த நாவுக்கு முதலிடம் நாவுக்கு கண்ணு காது மூக்கு மற்ற உறுப்புகள் எல்லாம் நாவுக்கு முதலிடம் அப்பா அதனாலதான் திருவாசகத்துல குலைத்த பத்துல மாணிக்க வாசல் என்ன சொன்னா தெரியுமா கூறு நாவே முதலாக கூறும் கரணம் எல்லா நீனார் கூறு நாவே முதலாக அதனாலதானே அவனுடைய நாமத்தை சொல்ல முடியும் அவனை பாட முடியும் அதனாலே வணங்க தலைவித்து வார்களாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டம் வைத்து எம்பெருமான் இத்தனையெல்லாம் தயார் பண்ணி வச்சு சரி இத்தனையும் இந்த உயிருக்கு கொடுத்துட்டான் தலையை கொடுத்துட்டான் வாயை கொடுத்துட்டான் கையை கொடுத்துட்டான் கூட்டத்தையும் வச்சு கொடுத்தான் நம்ம உள்ளுக்கவே இருந்தோம்னா இவன் எப்படி கண்டு கும்பிட முடியும் வணங்க முடியும் அப்படின்னு சொல்லி வெளியில வந்து ஆடான் ஆடினா தானே எல்லாரும் பார்த்தாங்க சிவபெருமான் ஆடுகிறது அறையாது அப்படி இந்த உயிர்கள் நம்மை கண்டு வணங்க வாழ்த்த நாம அதுக்கு தகுந்தாறு போல நடிக்க வேணும்னு சொல்லி நடிக்கிறோம் நம்ம இப்படி தரைய வச்சா வாய வச்சா கூட்டத்தை வச்சா அதுக்கு வச்சு கூட்ட நம்ம உள்ளுக்கவே இருந்தோம்னா இது எப்படி எல்லாம் கண்டு கும்பிடும் அப்படின்னு வெளியில வர்றானா வந்தானா வெளியில வந்து சும்மா இல்லையா ஆடுறான் அது அவன் மாத்திர இல்ல வீட்டுக்காரிய பக்கத்துல இருக்குதான் வணங்கத்தலை வைத்து

என்பது திருப்புகை. ஆகையினாலே இப்படி பரமேஸ்வரன் அவன் செய்திருக்கிற கருணை உபகாரம் அளவில்லாத நமக்கு இப்படி தன்னதரண உபரமோகங்களை கொடுத்து அவன் வெளியிலே இப்படி கூத்தாடு திருமேனியாக வந்து அதன் மூலமாக நம்மை கண்டு வணங்க வச்சு வாழ்த்த வச்சு அதன் மூலமாக அறந்து விடுறான். ஐயா கும்பிட்டு விட்டான், இவனுக்கு அருள கொடுக்கணும், கும்பிட்டு விட்டான் இவனுக்கு அருள கொடுக்கணும், வணங்கின வாழ்த்தின அவனுக்கு அருள கொடுக்கணும். இத ஒரு சாதாரணமானது, இத வச்சு அருள கொடுக்கணும். அதனால அந்த ஆடுகின்ற புலங்கூரப்பாடி நாம் ஓல்லி ஒய்யாது கொண்டார். அப்படிப்பட்ட மூர்த்திக்கு சபாநாயகன், சபாநாயகன் சபா என்றால் ஆடுகின்ற இடத்துக்கு இந்த மேடைக்கு சபான்னு பேரு, மன்றம்னு பேரு, மன்றம்னு பேரு, அம்பலம்னு பேரு, புதுன்னு பேரு, அரங்கம்னு பேரு. அப்படி அரங்கத்தில் ஆடுகிற அரங்கத்திலே மன்றத்திலே புதுவிலே சபையிலே ஆடுகு. இந்த மண்டபத்துக்கு என்ன பேர், இந்த மண்டபத்துக்கு என்ன மண்டபம், சபா. ஆகையினாலே இப்படி பதஞ்சலி வியாக்கரவாதனுடைய தவத்துக்காக இறங்கி இப்படி கூத்தாடுகிறார். பதஞ்சலி வியாக்கரவாதம் பார்வதியும் காண, பார்வதியும் காண பதஞ்சலி வியாக்கரவாதம் கோத்திரம் பண்ண, யார் பிரம்மவிஷ்ணுக்கள் எல்லாம் வந்து கோத்திரம் பண்ண, அவரவர்கள் வாத்தியங்களை எல்லாம் வாசிக்க, அன்ன சிவ காமி அவள் கண்குளிர காண, அருமுனிவர் இருமுனிவர் அதிசயித்து பார்க்க, மன்னனி அரண்மயத்தன் மனமகிழ்ந்து நிற்க, மாலையனோடு இந்திரனும் வாத்தியங்கள் கொட்ட, பந்தகையார் பானுகம்பன் வானதிசை முழக்க, பக்தர்களும் பாக்கியமாய் நால்வருதமுள் பாட, பொன்மயமா நடராசன் மானடனம் செய்ய புரிந்து வைத்தார் பதஞ்சலியும் புலிமுனியிருந்தார் என்பது இந்த பதஞ்சலி வியாக்கரவாதம் வகுப்பு. அதனாலே அப்படி சபையிலே நின்று ஆடுகின்ற காரணத்தினால அவருக்கு சபாபதினு சிவருமானுக்கு சபாபதினு, அதனால குழந்தை ஒட்டி பறந்தா சபாபதினு பேரு வைக்கும். அனீசு சுனீசுன்னு வைக்காம சபாபதினு வைக்கும். யாரும் வைக்கிறாப்பெல்லாம் வைக்கிறதே இல்லை. பதஞ்சலி வியாக்கரவாதா உபமன்ய இரண்யவன்மன் இப்படிதான் பேர் வைக்கணும். ஞானசம்பந்தம் திருநாவுக்கரசு சுந்தரர் மாணிக்க வாசகர் மெய்கண்டாரு அருணந்தி இப்படி சைவ பேர் வழங்கணும். இப்ப சைவர்கள் வீட்டிலே அந்த பேர் இல்லையே, சைவர்னு சொல்லிக்கிறாங்க. அவ உள்ள வச்சு பேரனுக்கு அந்த மாதிரி சிவ சம்பந்தமா பேர் வைக்கிறது இல்லை, அவ சம்பந்தமா பேர் வைக்கிறாங்க. அதனாலே இப்படி சிவபெருமான ஆடுகின்ற இடத்துக்கு சபான்னு பேர், சபைன்னு பேர். அத வந்து பஞ்ச சபைன்னு சொல்லுங்க, சபையில பஞ்ச சபை, ரச்சித்த சபை மதுரை ரச்சித சபை, சிதம்பரம் பொற்சபை, சிதம்பரம் பொற்சபை, அது பொன்னம்பலம் சொல்லுவோம், மதுரை வெள்ளியம்பலம், திருநெல்வேலி தாமரம், திருக்குற்றாலம் சித்திரம் சித்திர சபை, திருவாலங்காடு ரத்தன சபை, பஞ்சசபை. எல்லா சபைகளுக்கும் மூத்ததாக முதலாக இருப்பது சிதம்பரம் பொன்னம்பலம் பொற்சபை. அந்த சபா சபையில ஆடுகின்ற அந்த பெருமானுக்கு இந்த இளையாங்கி விராயர் இந்த அவிநாசி புராணத்துல விராயர் தோத்திரத்தை சொன்னோம்னு சபாநாயகருக்கு தோத்திரம் சொல்றார். சபாநாயகராகி நடராசருக்கு தோத்திரம் பண்றாரு. எந்த புராணம் பாடினாலும், எந்த ஊர் புராணம் பாடினாலும் அதுல வந்து நடராசருக்கு தோத்திரம் பண்ணிட்டு தான் அப்புறம் அந்த ஊர் சாமியே தோத்திரம் பண்றது புராண ஆசிரியர் வழக்கம். எந்த ஊர் புராணம் பாடினாலும், இப்ப இந்த ஊர் புராணத்தை பாடினா முதல்ல அவிநாசியம் பண்ணுதானே தோத்திரம் சொல்லணும், இல்ல சிதம்பரத்துல இருந்த சபாநாயகர் தோத்திரம் பண்றாரு. இப்படித்தான் புராண ஆசிரியர்கள் வழக்கம். அது சிவஞான சுவாமிகள் மாதவி சிவஞான யோகிகள் என்பவர் காஞ்சி புராணம் பாடினார். காஞ்சி புராணம், காஞ்சி புராணத்துல யாருக்கு தோத்திரம் சொல்லணும், ஏகாம்பரேஸ்வரர்க்கு தோத்திரம் சொல்லணும், இல்ல நடராசனுக்கு தோத்திரம் பண்ணாரு. அதை அரங்கேற்றம் பண்ணும்போது அந்த ஊர் புலவர்கள் எல்லாம் ஆட்சேபம் தெரிவித்தார்கள். இந்த காஞ்சி புராணம் பண்ணதும் முதல்ல ஏகாபுரேஸ்வரர் தானே தோத்திரம் பண்ணணும், நீங்க எப்படி சபாநாயகர் தோத்திரம் பண்ணிய நடராசன் தோத்திரம் பண்ணிய அப்படின்னு கேட்டார். அதுக்கு தன்னுடைய சிசியராகிய கச்சியப்பனை வரவழைச்சாரு, கச்சியப்ப முனிவர. அந்த கச்சியப்ப முனிவர்கிட்ட இந்த சமாச்சாரத்தை சொன்னாரு. கச்சியப்ப முனிவர் என்ன பண்ணினாரு, அந்த கோயில் ஓதுவாரம் கூப்பிட்டு தேவாரம் பாட வச்சாரு. அந்த கோயில் ஓதுவாரம் கூப்பிட்டு தேவாரம் பாட வச்சாரு. இது சுந்தரதேவா திருச்சிற்றம்பலம் காஞ்சின்னு சொல்லித்தானே நீங்க ஆரம்பிக்கணும், சொன்னீங்க சொல்ற வழக்கம்.
ஓதுவாரு. கொராரம் பாடுறது இப்படித்தான் வணக்கம் உள்ளது. நடராசர் பாடித்தான் அப்புறம் அந்த ஒரு பூர்த்தியை பாடு என்று ஒரு வரலாறு. ஆகையினாலே இப்படி சபாநாயகர் தோத்திரம் பண்றாரு. சபாநாயகர் எழுந்தபடி இருக்கிற இடம் இருக்கே பொன்மன்றான் சிதம்பரம். அந்த சபை ஞானாகாசம்னு ஒரு சுவாமி ஆடம் நடத்துது. ஞானாகாசம்னு ஒரு இந்த இது பூதாகாசம், அது ஞானாகாசம். அதை பரமகிருஷ்ணர்கள் எல்லாம் கூட நிறுத்த முடியாத இடங்கிறார். இவர் இப்படி ஒரு முறையா பாரு எப்படி சொல்றாருன்னா, பூமேவும் மணிமாடம் அகலாத கலைவாணி புனர்பூமான. பூமேவும் மணிமாடம் என்பது தாமரையிலே இருக்கின்ற சரஸ்வதி. பூ பூ என்றால் தாமரை, பூ என்றால் தாமரை. அதே மணிமாடமாக அந்த பூ பூவாகிய தாமரையை வீடாக உடைய அதிலிருந்து அகலாதவளாயிருக்கிற கலைவாணி. கலைவாணினா சரஸ்வதி. புனர்பூமான கலைவாணிக்கு நாயகராகிய பிரமதேவம், கலைவாணியுடைய கணவராகிய சரஸ்வதியுடைய கணவராகிய பிரமம். மாமேவு இருமானும் மலைமானும் அழகுருவம் வளர்வோமான. அதனால பெருமகுருந்திய மேகம் போன்றவர் அழகு வாய்ந்த உருவத்தையுடைய மகாவிஷ்ணு, மேகம் போன்ற கருப்பு மகாவிஷ்ணு கருப்பு, அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவன். காமேவு இயமானும் அணுகாதன். அதனால கா என்பது சோலை, கற்பக சோலையுடைய அந்த கற்பக நாட்டுக்கு கற்பக சோலைக்கு தலைவனாயிருக்கிற இந்திரன் பரமாவும் விஷ்ணுவும். இந்திரன் அணுகாத வெளிமந்தில், அணுகாத வெளிமந்தில்னா அந்த மன்று, அந்த மண்டிலே பக்கத்துல போகக்கூடா அவர்கள் அஞ்சுகிறார்கள். ஆறு பரமவிஷ்ணுக்களே, பரமவிஷ்ணுக்களே அந்த மண்டிலே சென்று கூட நமக்கு தகுதி இல்லை என்று அஞ்சுகிறார்களா? நமக்கு தகுதி இல்லையே. அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய அந்த வெளிமந்தில், அதுக்கு வெளியின் வேறு. அந்த சுவாமி ஆரணத்துக்கு வெளியின் வேறு, வெளியின் வேறு. வெளியின ஞான வெளி என்று சொல்லுவோம், அது வெட்ட வெளின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட வெளிமந்தில் கர்ம ஞான தேமேவும் மொழிமானின் உடனாடும். அதனால கருணையே வடிவமான ஞானாம்பிகையாகிய சிவகாம சுந்தரி காணும்படியாக, சிவகாம சுந்தரி காணும்படியாக நடராசர் ஆடுறாரா? பக்கத்துல பர்மனண்டா நின்று பார்த்துக்கிட்டே இருப்பான். இந்த அம்மா பார்க்கலன்னா அவனுக்கு ஆடவே ஞாபகம் வராது. தாண்டவமே இந்த அம்மாவுக்கு தான் ஆடுறாங்க. ஏன்னா அவனுக்கு தான் அந்த தாண்டவத்தினுடைய அருமை தெரியும். தாண்டவத்தை காண்பதற்கு ஆற்றல் உள்ளது. உயிர்களாகி நம்மால அந்த தாண்டவத்தை காண முடியாது. அந்த தாண்டவத்தை அவள் நீங்காலும் என்று கண்டு அந்த தாண்டவத்திலே வருகின்ற பயன்களை எல்லாம் பிள்ளைகளாகி நமக்கு ஊட்டுகிறாள். தாண்டவத்தை கண்டு அந்த தாண்டவத்திலே வருகின்ற பலன்களை குழந்தைகளாக இருக்கிற நமக்கு ஊட்டுறாள். அது எது போலன்னு கேட்டா, குழந்தைக்கு வந்த நோய், பச்சை பிள்ளைக்கு 3 மாசத்துக்குள்ள 4 மாசத்துக்குள்ளக்கு நோய் வந்துருச்சு வச்சுக்கோ, அந்த காலத்து தாய்மார்கள் அந்த நோய் நீங்கிறதுக்கான மருந்தை தான் சாப்பிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மருந்தினுடைய சாரத்தை பால் மூலமாக ஊட்டி, இப்படிதான் சுவாமி சொல்ல பண்ணியிருக்காருமா அந்த காலத்துல. இப்பதான் பாலே இல்லையே, அப்படி ஊட்டுறது. அதனால அப்படி ஊட்டி குழந்தைக்கு நோயை தீர்க்கணும். பாலும் உழவி பசு உடல் போடாது என அந்த மருந்தை நேரா குழந்தைக்கு கொடுத்தா தாங்காது. அதுக்காக தாய் உண்டு. பாலும் உழவி பசு உடல் போடாது என நோயின் மருந்து தாய் உண்டாள் என்பது குமரகுருபுரம் வா. அதுபோல உயிர்களாகிய நமக்கெல்லாம் தாயாக இருக்கிற சிவகாமி அந்த மருந்தாகிய கூத்தன், அந்த மருந்தாகிய கூத்தன், கூத்தாகிய மருந்த, கூத்தாகிய மருந்த உண்டு, கூத்தாகிய மருந்த உண்டு. அந்த கூத்தினால வருகின்ற பயனை குழந்தைகளாக இருக்கிற நம்ம கொடுக்குறான். அதுக்குத்தான் அவன் வந்து பார்த்துட்டே இருக்கான். அதை வேடிக்கையா சொன்னாரு சுந்தர சுவாமி. அவனுக்கும் கூத்து தெரியும், அது சிவகாமிக்கு கூத்தாட தெரியும். அந்த குடும்பமே கூத்தாடி குடும்பம். எந்த குடும்பம்? சிவபெருமான குடும்பமே எல்லாமே கூத்தாடுறேன். சிவபெருமான் கூத்தாடுறாரா? அவனுக்கும் ஆட தெரியும். அந்த பெரிய பிள்ளை இருப்பார், அந்த பிள்ளையும் கூத்தாடு. கூத்தாடு பிள்ளையாருக்கு பாத்திருக்கீங்களா? கூத்தாடு விநாயகன் உருவம் பாத்திருக்கீங்களா? ஒரு காலம் தூக்கிட்டு ஆடுவாரு. அது வயிறு பெருசா இருக்குதா? ஆனா நல்லா இருக்கும். முருகனுக்கும் ஆட தெரியும். அது அப்பன் தொழில அவனது பிள்ளைங்கிற மாதிரி பிள்ளைகளுக்கும் தெரியும். ஆனா நாலுமே கூத்தாடுறது நல்லா தெரியும். நல்லா பழக்கி வச்சிருக்கிறாரு. ஆறு மனைவிக்கும் பழக்கிவிட்டாரு, பிள்ளைகளுக்கும் பழக்கிவிட்டாரு. அதனாலே அவ பாத்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி, கூத்த அவ பாத்துக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து லயம் சுத்தி தாளங்கள்லாம் தவறாம ஆடுறாரு. சுத்தரம் நல்ல விஷயம் தெரிஞ்சவன். இப்ப நான் தப்பு தவறா சொன்னேன்னு வச்சுக்க,
நீங்க கண்டு விட மடியில போய் வணங்க தலை வைத்து வார்கடல் வாக்க வைத்து அப்படின்னு சொன்னேன்னு அப்படி சொல்ற வார்கடல் வாய் வாழ்த்த வைத்துன்னு சொல்லணும், வாக்க வச்சுன்னு சொல்றியே. வாக்குன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், வாயின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஆனா பாட்டுல எப்படி இருக்குது? வாயின்னு தானே இருக்கு. இன்னுமா வாக்குங்கிறாரு, கண்டுபிடிச்சு முடியும் இல்ல. அதுபோல உமாதேவி கூத்தாடு கூத்தாடு என்ற சாமியை பாக்குற இவனுக்கு கூத்து தெரியுமா? அதனால அவர் கணக்கா அப்படி சொன்னா சொல்ற

துயர்களையாய் பாசுவதா பரஞ்சுடரே என்பது அந்த திருமுல்லைவாய் தேவாரம் சுந்தரபூசாவின் தேவாரம். ஆகையினாலே அதை சொல்றாருங்க.

பேரொழியாயிருக்கின்ற சாமி தான், பேரொழியாயிருக்கின்ற சுவாமி. பெரும் பேரொழியை பெரும்பற்ற புரியூராரை பேசாத நாளெல்லாம் பரவானாள் என்று அப்பசுவாமி வாழ்றார் அல்லவா, பேரொழி. அதைத்தான் சேர்க்கிறார் கற்பனை கடந்த சூரியங்கிறார். அந்த ஒளியே நம்மால காண முடியாது. அவன் என்ன பண்றான், அப்படிப்பட்ட ஒளி யூகமாய் இருக்கின்றவன் தான் இப்படி அருகாலை திருமேனி கொண்டு ஆடுகிறான். நீங்க என்ன நல்லா அனுபவிக்கணும். அழகில் சோதியம் தான் அம்பலத்தில் ஆடணும். உலகலாம் ஓதற்கரியவன் நிலமுலாவிய நீர்மணி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மல சிலம்படி வாழ்த்தி அழகில் ஜோதியன். ஜோதியன்னா எவ்வளவு தெரியுமா, அழகற்ற அளவற்ற ஜோதி. அப்படி அளவில்லாத ஜோதியா இருக்கிறவன் தான் இப்படி திருமேனி கொண்டு நாம் காணும்படியாக. அதனாலே அந்த திருக்கூத்து உயிர்களுக்கு இம்மை பலன் மறுமை பலன் எல்லாம் கொடுக்கும். அதனால சிதம்பர தரிசனம் அவசியமானது. சிதம்பர தரிசனம் மிக அவசியம். சிதம்பரத்துக்கு போகாதவங்க எவ்வளவு இருக்காங்க தெரியுமா, தமிழ்நாட்டுல முக்கால் வாசி பேர் இருக்காங்க. சிதம்பரத்துக்கு போகாதவங்க கால்வாசி பேர் தான் போயிருக்காங்க, முக்கால் வாசி பேர் போகலப்பா. அது ஒரு அம்மா ஜாதகம் பார்க்க வந்திருந்தா, அந்த அம்மா பேரு சிவகாம சுந்தரி, வீட்டுக்காரன் பேரு நடராசன், வயசு எவ்வளவு 65-70. சிதம்பரத்துக்கு போனீங்களான்னு இன்னும் போகல. நடராசா சிவகாமிப்பா, அந்த ஆளு பேரு நடராசன், அம்மா பேரு சிவகாமிப்பா, ரெண்டு பேரும் 70 வயசாச்சு, சிதம்பரம் போகல. சிதம்பர தரிசனம் தான் முக்கியமானது.

என்பது நந்தனார் சந்தனத்துக்கு. அதனால கட்டாயம் எல்லாரும் சிறந்த தரிசனம் பண்ணுங்க, எல்லாம் பண்ணிருப்பீங்க, இன்னும் பண்ணுங்க. அதனால இப்படி நடராஜாவுக்கு இப்படி தோத்திரம் பண்றாரு. அது எப்படி தோத்திரம்னா, பூமியேவும் மணிமான அகலாத கலைவாணி புணர்வோமானும் மாமேவு இருமானும் அலைமானும் அழகுவும் அடங்குவோமானும் காமேவு ஏமானும் அணுகாத வெளிமன்றில் கருணஞான தேவேவும் மொழிமானின் உடனாடும் வேறுலியை சிந்தை செய்வோம் என்பது இந்த நடராஜர் தோத்திரம். அதுக்கு மேல வந்து திருவருள் சொல்லி ஒரு தோத்திரம் பண்றாரு. திருவருள் என்பது சிவசக்தினா, அந்த சக்தியை பற்றி இவர் ஒரு மாதிரியான தோத்திரம் பண்றாரு. எப்படின்னா, அந்த திருவருள் எப்படி இருக்குதுன்னு கேட்டா அஞ்செழுத்தாக இருக்குதுனார். இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. திருவருள் எப்படி இருக்கிறது, அஞ்செழுத்தா. இப்ப சுவாமியே நமக்கு சொந்தக்காரனாக்குறதுனா எத்தனை எழுத்தாக்க, அஞ்செழுத்துக்கா, அஞ்செழுத்து தானே போய் சொல்றோம். சிவருமானுடைய திருநாமங்கள் எண்ணில்லாதன, அதுல அஞ்செழுத்த பிரதானம். கம சிவாய சிவாய நம்ம என்று சொல்லுகிறோம். அதனால நமச்சிவாய பதிகமனே பாடியிருக்கிறாரு, சுந்தரர் பாடியிருக்கிறாரு, அப்பர் சுவாமி பாடியிருக்கிறாரு, சம்பந்தர் நமச்சிவாய பதிகம்னு அஞ்செழுத்து பதிகம்னு ரெண்டு பாடியிருக்கிறாரு. அதனால நமச்சிவாயத்துக்கு மேல மந்திரமே கிடையாது, பஞ்சாட்சரத்துக்கு மேல மந்திரமே கிடையாது. ஆதி மந்திரம் மூல மந்திரம் என்று அந்த பஞ்சாட்சரத்துக்கு அது நிறைய சொல்ல பின்னாடி சொல்றேன். அதனால அஞ்செழுத்தை யாரு ஓதுகிறார்களோ அவர்களுக்கு, ஓதுகிறவர்களுக்கு பயந்துகிட்டு, அஞ்செழுத்தை யாராவது ஜபம் பண்ணா அவங்களுக்கு பயந்துகிட்டு பரமா வந்து அதுக்கு முந்தி தப்புத்து வர அழுதிருந்தா அந்த எழுத்து அடிச்சுக்கிறாங்க. அங்க பஞ்சாக்கள் சொல்றாங்க, அதனால முதல்ல நம்ம தப்பா அடிச்சுக்கிட்டா தப்பா அழுதுனா அடிச்சுக்கணும்னு பரமா வந்து அடிக்கிறாங்க. அஞ்செழுத்தை ஓதுமவர் கஞ்சி அவர் தலையில் துஞ்செழுத்தை கஞ்சல் துடைக்குமே என்பது அருணகிரியாஜின்னு ஒரு. அதனால படுக்கும்போது அஞ்செழுத்தை சொல்லணும், எந்திரிச்சா அஞ்செழுத்தை சொல்லணும், சென்றால் அஞ்செழுத்தை சொல்லணும், நின்றால் அஞ்செழுத்தை சொல்லணும், உட்கார்ந்தா அஞ்செழுத்தை சொல்லணும், எந்திரிச்சா அஞ்செழுத்தை சொல்லணும், சாப்பிடும் போது அஞ்செழுத்தை சொல்லணும், சாப்பிட்டு கூட்டும் அஞ்செழுத்தை சாப்பாடு போட்டி சாமி, நின்றாலும் இருந்தாலும் கடந்தாலும் நின்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் வைத்தாலும், நின்றாலும் இருந்தாலும் கடந்தாலும் கடந்தாலும், நின்றாலும் இருந்தாலும் கடந்தாலும் கடந்தாலும், நின்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் எமைத்தாலும், மன்றாடும் மலர்ப்பாரம் ஒரு காலம் மறவாத குன்றாத உணர்வுடையார் கொண்டாராம் உணவுக்கார் என்பது பெரிய பத்தராய் பார்க்கிறோம். அதனால இந்த மந்திரங்களை சொல்லி பழகினும் சுந்தரன் அந்த அளவுக்கு நாகம் பழக்கி வச்சிருக்காரு, அவர் மறந்துட்டா கூட நாகு சொல்லுதா அது வாட்டில். ஆகையினாலே அப்படி அஞ்செழுத்தாக இருக்கிறான், ஆரணமாக இருக்கிறான். ஆரணமாக ஆரணம்னா வேகம், ஆரணம் என்று சொன்னால் வேகம். சிவபெருமான் அருள் செய்த நூல் ரெண்டு, சிவபெருமான் நமக்காக பாடிய நூல் ரெண்டு, வேதம் சிவாகம், வேத சிவாகம். இந்த உண்மை தெரியாம நம்முடைய பக்தர்கள் இப்ப வந்திருக்கிற பக்தர்கள் அதிகபட்சம் வேத சிவாகமும் வேண்டாங்கிறார்கள். வேத சிவாகமும் வடமொழியில் இருக்கிறது, வடமொழியும் தென்றமிழும் மரங்கள் நான்கும் ஆனவன். இது இன்னொரு ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்ற சமயங்களுக்கெல்லாம் மனுஷனால அதுல தகுதி உடையவர்களால எழுதப்பட்ட நூல், ஒவ்வொரு சமயத்துக்கு நூல் இருக்கும்லப்பா சட்ட நூல், அது மனிதர் இல்ல அந்த சமயத்திலே தலைவரா இருக்கிறவர் எழுதின நூல். நம்ம சமயத்துக்கு தான் பிறப்பு இறப்பு இல்லாத ஜோதிமயமாயிருக்கிற சிவபெருமானை எழுதின நூல் நம்ம சமயம். இவ்வளவு ஒரு பெருமையா வேண்டாம்னு சொல்றாங்க, அது ஒரு அதிசயமா இருக்கு. நம்ம சமயத்துக்கு நூறு யார் எழுதின, சிவபெருமான். மற்ற சமயங்களுக்கெல்லாம் அந்த சமயத்துல தலைவர்களாக இருக்கிற உயிர்களால அருளப்பட்டது. நம்ம சமயத்து நூல் வேத சிவாகமா கடவுளாலேயே அருளப்பட்டது. ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணம் அல்லாமல் கதிப்பவர் இல்லையா என்பது சிவஞான சித்தியா இருக்கிற பெரிய ஞானம். ஆரணம்னா வேதம், ஆகமம் சிவாகமா, வேத நாடு சிவாகமும் இருக்கு. இது சிவபெருமான நமக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க. நம்ம சமயத்துக்கு நூல் கடவுளே எழுதுனது என் ஞாபகம் வச்சுருக்கோம். அதனால வேத சிவாகமத்தை வேண்டாம்னு சொல்லப்படாது. அதனாலதான் ஆகமம் ஆகிய நின்று அன்னிப்பான் தான் வாழ்ந்தார். ஆகமம் ஆகிய நின்று ஆகமம் வேற சிவபெருமான் வேற இல்லை, ஆகமமே சிவபெருமான். அதனால ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வு, அன்னிப்பான தித்திப்போம். இப்ப கோயில்ல பூசை கும்பாபிஷேகம் நித்திய உற்சவம் நித்திய நைமித்திய காமி உற்சவங்கள் எல்லாம் எதுல நடக்குது, ஆகமம் தான். அதனாலே ஆரணமாக இருக்கிறான், ஆகமமாக இருக்கிறான், அஞ்செழுத்தாக இருக்கிறான். அஞ்செழுத்தாய் ஆரணமாய் ஆகமமாய் ஆசினியா, ஆசினியான்னா ஆகாயமாக, ஆகாயத்தை சொன்னா மற்ற பூதங்களாகும். ஆகாயம், ஆகாயம் தான் முதல் பூதம், ஆகாயம் தான்
ஆகாயத்திலிருந்துதான் காற்று உண்டாகுமா, காற்றிலிருந்து நெருப்பு உண்டாது, நெருப்பிலிருந்து நீர் உண்டா, நீரிலிருந்து பூமி உண்டாகும் சொல்றாங்க. இந்த பஞ்சபூதங்களும் ஆகாயத்திலிருந்து காற்று உண்டாகுனா, காற்றிலிருந்து நெருப்பு உண்டா, நெருப்பிலிருந்து நீர், நீரிலிருந்து மண்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு அறிமுக உரை தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நடராஜாவை பார்த்த கண்ணால நான் எதையும் பார்க்க மாட்டேன்னு சொல்றாரு அப்பர்மர். அந்த பதிகத்தை நான் டெய்லி படிக்கிறேன். ஆனா நடராஜாவை பார்த்த கண்ணாலேயே நான் எதாவது பார்ப்பேன், நியூஸ் பேப்பர் படிப்பேன், டிவி பார்ப்பேன்னு சொன்னா சொரணை கிடையாது. நெற்றியில் கண் கண்ட கண் கொண்டு பற்றி நீ காண்பதென்னே, கையின்ற ஆடல் கண்டால் பின்னை கண் கொண்டு காண்பதென்னே. சாமி சொல்ற சிரித்த முகம் கண்ட கண் கொண்டு பற்றி நீ காண்பதென்னேங்கிறார். நடராஜா பார்த்து எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம், நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், டிவி பாக்குறோம், இதெல்லாம் வேணாங்கிற எண்ணம் வரல. இல்ல, அப்ப சொரணை இல்ல. இந்த சொரணை இல்லாததுக்கு என்ன காரணம்? உடம்பு தாமச அகங்காரத்தினால் ஆகி இருப்பதுதான் சொரணை இல்லாததுக்கு காரணம். அப்ப இதுக்கு எப்ப சொரணை வரும்னு சொன்னா, இந்த தமச வேலை வாங்கிட்டே இருக்கணும். கையினால் பெருமானுக்கு கைத்தொண்டு செய்து கொண்டே இருக்க வேண்டும். உடம்புல கொஞ்சம் உயிர் இருக்கிற வரையிலும் கைவினை செய்து எம் பிரான் கடல் போற்றுதும் நாம் அடியோ. கைவினை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு சரியைன்னு பேரு. எந்த எவ்வளவு சாத்திரர்களை பாடம் கட்டாலும் பிறருக்கு சொன்னாலும் கூட கைவினையை கைவிடக்கூடாது, தொண்டினை கைவிடவே கூடாது. தொண்டினை கைவிடக்கூடாதுங்கிறத உறுதியா சொல்கின்ற நூல்கள் இரண்டு. ஒன்று பெரிய புராணம், இன்னொன்று திருவாசகம். திருவாசகம் அடியார்கள் கொடுக்கிற ஏற்றம் எந்த நூலும் கொடுக்காது. நம்ம பின்னாடி பார்ப்போம். அடியார்கள் வழிபாட்டை மிக மிக பெருமையா சொல்றது திருவாசகம் தான். திருப்படி ஆட்சியில நிறைய வைக்கிறார் பெருமாட்ட விண்ணப்பம். பெருமானி இப்படி ஆக வேண்டும், அப்படி ஆக வேண்டும், ஆகாதா கிட்டாதா அப்படி கேட்கிறார். சாமி சொல்றார், எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு விண்ணப்பம் பை, உடனே சாங்ஷன் பண்றேன், மத்ததெல்லாம் அப்புறம் பாக்குறேன் அப்படின்ட்டார். உடனே சுருக்கி சொல்றார், ஆசையெல்லாம் அடியார் அடியோம் என்னும் அத்தனையே ஆகாது. எல்லா ஆசைகளையும் ஒருவன் சுருக்கி இந்த பிறவியை ஈடேற்றிக் கொள்வதற்கென்று சங்கரராமங்கிருஷ்ணர் வைத்து பெற வேண்டும் சொன்னார். ஒன்னு சொன்னா நான் கொடுத்துடுறேன், உடனே கேளுங்க சாமி சொல்லும் போது இதைதான் கேட்கணும். ஆசையெல்லாம் அடியார் அடியோ என மத்தனை ஆகாது. உன் அடியார் அடியார் அடியோம் என உயிந்தன ஆகாது. உன் அடியாருடைய அடியார்களுக்கு அடிமை செய்து நாம் உயிவோம் என்ற அதான் திருவாசத்தினுடைய சாரம் பார்க்கின்றோம். இந்த சாரத்தை அப்படியே சொல்ற திருக்கோவையார்ல, சிலம்பனை கொண்ட தன் சீரடி பங்கன், தன் சீரடியார் குலம்பனை கொள்ள என்னை கொடுத்தோன் கொண்டு. சாமி கொண்டு போய் விட்டானா தன் அடியார்களுடைய கூட்டத்தில் என்னை கொண்டு போய் விட்டு இவர்களுக்கு தொண்டு செய்து கொண்டு போய் விட்டாராம். அப்படித்தான் என்னை உயர் கொண்டான். அவர்கள் கேட்கல, அவர்கள் நம்முடைய தொண்டையை விரும்பல. சாமி என்ன பண்ணார், இந்த பிள்ளைய இந்த புள்ள விருப்பணும் அப்படின்னு ஒரு ஸ்கூல்ல போய் சேர்க்கிற மாதிரி அடியார் கூட்டத்தில் சென்று சேர்த்தான். சிலம்பனை கொண்ட தன் சீரடி பங்கன், தன் சீரடியார் குலம், குலம் என்றால் கூட்டம், அடிமையிலே ஒருவருக்கும் தொண்டு செய்தால் பற்றாது. அவர்கள் திருநீரும் கண்டிகை அடைந்திருக்கின்ற காரணத்தினாலேயே எதையும் விசாரிக்காமல் குலத்திரினார் போல குலவிலராக குலமுதுண்டாக நலவிலராக நலமுதுண்டாக தவம் பணி குலச்சிறை தவம் என்று பணிய வேண்டும். அடியார்களை பணிதல் தவம், வேற எந்த கேள்வியும் கேட்கப்படாது. இவ்வாறு கூட்டம் கூட்டமாக அடியார்களை பணிந்து இந்த வாழ்வினை கடைபெற்றுக் கொள்ள வேண்டும் என்று பார்க்கின்றோம். அப்ப வந்து சரியை சரியை என்பது கைத்தொண்டு செய்த அடியார்கள் மெஜாரிட்டி யாரு? அடியார்களிலே மெஜாரிட்டி என்பவர்கள் பெருமாளுக்கு தன்னுடைய திருக்கரத்தினாலே தொண்டு செய்வார்கள் தான். அடியார்களிடம் மெஜாரிட்டி ஞானசம்பந்த பெருமான் திருப்பலூருக்கு வந்து முருகநாயனார் வீட்டில் தங்குறார். அப்புற பெருமானும் எழுந்துள்ளிருக்கிறார். இரண்டு பேராசிரியர்கள் எழுந்துள்ளிருக்கின்ற காரணத்தினாலே பக்கத்து ஊர்லேருந்து திருச்சாத்தமங்கையிலிருந்து நீலக்கர் வந்து தங்குறார். திருச்செங்காட்டங்குடியிலிருந்து சிறுத்தொண்டர் வந்து தங்குறார். முருகநாயனாருடைய வீடு உடனிருவின் பயன்பெற்று கைலாசம் போல இருக்கு. 63 ஐவர் அங்க இருக்காங்க. முருகநாயனார் பெருமானுக்கு அதிகாலையிலே எழுந்து நீராடி திருநீர் அணிந்து அனுஷ்டானம் செய்து நான்மலர்களை எல்லாம் பறித்து இன்றைக்கு மலருங்கிற பூவை தான் பறிப்பார். எத்தனை பிராக்டிஸ் அவருக்கு, நாளைக்கு வளரக்கூடிய பூவை தொடமாட்டார். அந்த பூவை கட்டி பெருமானுடைய தோல்ல சாத்தும் போது அது வாய் திறந்து தேன் சிந்தும், அதுக்குதான் முக்தி. சம்பந்த பெருமானுக்கே அவரோட பூஜை கண்டு பொறாம தொண்டர் தன்கையும் மூழ்கி தொடையிலும் சாந்தமும் புகையும் கொண்டு கொண்டடி பரவி குறிப்பறி முருகன் செய் கோலம் கண்டு கண்டு கண் குளிர களிபரந்தொழிவது கல்லார் பண்டு மண் செய்யும் புகழூர் ரத்தமாக இச்சிருத்தார். முருகன் செய்யற பூஜையை பார்த்து பார்க்கிறவங்களுக்கு தான் கண்ணு பிரகாசமாகுது. அப்படி முருகன் பூசை பண்றார், அது கை தொண்டு. அதான் கைவினை செய்து என் பிரான்களது பொற்றுதும். அப்படி கைத்தொண்டு செய்வதிலே யார் வல்லவர்கள்? கைத்தொண்டு செய்வதற்கு என்னன்னா அன்பு, பொசிட்டிவ் நேச்சர், பொறுமை மூணு வேணும். அன்பு, பொறுமை, பொசிட்டிவ் நேச்சர் ஒண்ணு, எம்பெருமான் என்ற எண்ணம், இது மூணு யாருக்கு இருக்குன்னா பெண்களுக்கு படைப்பில் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தான் இருக்கு, இங்க மெஜாரிட்டியே நீங்க தான் இருக்கீங்க. அன்பும் அன்பு இருக்கும், ஆண்களுக்கு பொறுமை இருக்காது. பொறுமை இருக்கிற காலத்துல தான் அந்த அம்மா என்ன பண்றா, குழந்தைய அழுக்கெல்லாம் எடுத்து அலங்காரம் பண்ணி கொடுத்தப்பறம் தான் அப்பாவோட அன்பு வேலை செய்யும். பஞ்சத்துக்கு மட்டும்தான் வருவாரு. அன்பு, பொறுமை, அதுக்கப்புறம் பொசிட்டிவ் நேச்சர், என்னுடையது, என் கணவன், என் குழந்தை. அம்மா சேலைய பொண்ணு உடுத்திக்கிறேன்னா உனக்கு சேலை கிடையாதான் இவங்க கேட்பேன். என்னுடையதுங்கிற எண்ணம், மமக்காரம், இதெல்லாம் வேணும். இதனால அந்த மன்னிய அன்பரில் என் பணி முந்துர வைகுவதாக, அதே பெருமானுடைய தொண்டு பொதுவா உலகத்துல விட்டுக் கொடுக்கலாம், ஆனா பெருமானுக்கு செய்கின்ற தொண்டில விட்டுக் கொடுக்கூடாது. அல்ல, என்னுடைய பெருமான் நான் தொண்டு செய்ய வேண்டும் நினைக்கணும். வரகுண பாண்டியர் திருடமுருதர் பிராகாரத்துல வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாய் மலம் கழித்திருக்கிறது. மன்னருடைய பார்வை அங்க போகுது. மன்னர் பார்ப்பதை பார்த்தாலே அங்கு வருகின்ற சேவகர்கள்லாம் உடனே அதை எடுத்து சுத்தம் பண்ணுவாங்களா இல்லையா? மன்னர் அதற்கு வாய்ப்பளிக்காமல் தானே செய்தாரு. அரசாங்க வேலைன்னா ஒருத்தனை கொண்டு வாங்கிக்கலாம், சிவனுக்கு செய்கின்ற தொண்டை இன்னொருத்தருக்கு கொடுக்கூடாது. நாமே செய்யணும், நமக்கு அந்த புண்ணியம் வேணும். சிவனுக்கு செய்கின்ற தொண்டை இன்னொருவரை கொண்டு செய்வித்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு மா மன்னர் நினைத்திருக்கிறார். திருவாசத்திலேயும் திருக்கோவிலே ஒரு பேர் வருது, அப்படிப்பட்ட மன்னர் நினைத்திருக்கிறார். அவர் நினைப்பதுதான் இங்க சொல்றாரு குருநாதர், மன்னிய அன்பரில் என் பணி முந்துர வைகுவதாகாதே. எல்லாருக்கும் முன்னாடி நான் செய்யணும் பெருமானுக்குரிய தொண்டை என்பது பொசிட்டிவ் நேச்சர். புதுசா கல்யாணம் போட்டுருக்கா போயிருக்கா ஒரு பொண்ணு, மாமியார் நாத்தனார்லாம் கொஞ்சம் மோசமா தான் நடத்துவாங்க. இவ வயதுல இவ குழந்தைக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு இவள் சோறு ஊட்டுவதை விரும்புவாளா? நீ வீட்டு வேலையை செய்ய, பத்து பாத்திரத்தை செய்ய, உன் பிள்ளைக்கு எல்லாம் அத்தை ஊட்டிப்பா சோறு அப்படின்னு சொல்லும்போது மனசு கஷ்டமா தான். நம்முடைய பிள்ளை என்று நாம் கருதுனால நாமே சோறு ஊட்ட வேண்டும் என்று நினைப்போம். இது ஒரு பக்தனுக்கு தேவை. என் கையினாலே பெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும், என் வாயினாலே பெருமானுக்கு பாட வேண்டும், என் கையினாலே திருநூலை எழுத வேண்டும், நான் உழவாரம் செய்ய வேண்டும், என் கையினாலே பெருமானை பூசிக்க வேண்டும். எவ்வளவு சிறப்பா தில்லையில் நடப்பதை போல ஒரு திருக்கோயிலே பூசை நடந்தாலும் பெருமானுடைய பூசையை தரிசிப்பது என்பது ஒரு பங்கு அவ்வளவுதான். அன்பேவா சினிமா பாக்குற மாதிரி அங்க ரெண்டு பேரு காதல் பாட்டு பாடிக்கிட்டு ஓடிக்கிட்டு வருவாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது சுகமா தான் இருக்கு. ஆனால் தான் திருமணம் செய்து கொண்டு இல்லறம் நடத்துவதை போல தான் உடையவரை பூசிப்பதில்லை, இதுதான் உண்மை. இதற்கு அப்புறம் தான் அது அது வந்து ரெஸ்ட் அண்ட் ரிகுபரேஷன், இது அடிப்படை. அதே போல இந்த மூன்றும் பெண்கள்ட்ட உண்டு. அவர்கள் பெண்கள் தான் சரியை செய்யறாங்க. அந்த சரியை மார்க்கத்தில் இருக்கிற பெண்கள், அந்த பெண்களிடமிருந்து அந்த நெறியினை கற்றுக்கொண்டு நான் உயவில்லையே என்று ஒரு பாடல் பாடுறார் திருவாசகத்துல. அந்த பாடல் நம்ம குருநாதருடைய காலத்தை நமக்கு காட்டும். என்ன சொல்றாரு? ஆமாறு உன் திருவடிக்கே அகங்குழையேன் அன்புறுகிறேன். ஆமாறு என்றால் முடிந்த வரையிலும், ஆம் முடிதல், முடிந்த வரையிலும். மதுரைக்கு ராணியா இருந்தாங்க கூன்பாண்டியின் மனைவி, வளவர்கோன் பாவை. அந்த மாமியார் என்ற இயற்பெயர் மங்கையர்கரசி என்று தேவாரத்துல அவருக்கு பெயர் சுட்டப்பட்டிருக்கு. தேவார பெயர் மங்கையர்கரசி என்பது தேவாரம் கொடுத்த பெயர். அவர் இயற்பெயர் மானிதான். அவர் வந்து எப்பொழுது பெருமானை போய் பார்ப்பார்? முடிந்த போது பார்ப்பார். இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரேனே அப்படின்னு சொன்னா, இப்பதானே பிரதோஷம் சொல்லி ரெண்டு நாள் மட்டும் போயிட்டு வந்த, இன்னைக்கு என்ன அவசரம், அப்புறமா போய்க்கலாம் அப்படின்னு வீட்டுக்கார சொல்லுவார். அவ்வளவுதான் அவங்களுடைய சமய உரிமை. திருநீர் அணிந்த முகத்தை பார்த்தால் அவர் வந்து தோஷமாக கருதி மனம் வருந்துவார். கண்டு முட்டு கெட்டு முட்டு. நம்முடைய நெற்றியிலே இருக்கின்ற திருநீற்றை கண்டு கணவன் வருந்துவார் என்ற காரணத்தினாலே அவன் காண அதை அணியாது, சந்தனத்தோடு அதை சேர்த்து நெஞ்சிலே பூசிக்கொள்வன். முத்தின் தாழ் வடமும் சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பினில் முயங்க இருந்தார். வீட்டுக்காரருக்கு சிரமம் தர வேண்டாம், அடக்கி வாழ்க்கை. இன்றைக்கும் பல பெண்கள் அப்படி இருக்கிறார்கள். அதனால அவங்க பக்திக்கு வேல்யூ அதிகம். நினைத்ததை நடத்தி கொள்கின்ற பெண்களை விட நினைத்ததை நடத்தி கொள்ள முடியாத அவலைகளில் இருந்து கொண்டு பெருமான தரிசனம் பண்ண முடியலையே, எல்லாரும் போல இருக்க முடியலையே என்று ஏங்குவருடைய பணத்திற்கு மதிப்பு அதிகம். அப்படி இருந்தார் மாணியார். அவங்க நாட்டை ஆளுகின்ற ராணியார் நல்ல பவர்ஸ் எல்லாம் இருக்கு. வெளியில போனா தங்க பழக்கில போலாம், ஆனா சொக்கநாத பெருமான வழிபட முடியாது. ஆமாறு உன் திருவடிக்கே அகங்குழையே. முடிந்த போதெல்லாம் பெருமானை கண்டார்கள், முடியாத போது பெருமானை காண முடியவில்லையே என்ற ஏக்கத்தினாலே மனம் குழைந்தார்கள், அன்பினால் உருகினார்கள். அப்படிப்பட்ட துண்டினையும் செய்யவில்லை. பூமாலை புனைந்து ஏற்றேன், சங்கிலிநாச்சார் பெருமானுக்கு பூமாலை புனைந்தார். பெருமானுக்கு அதை அளிக்கும் போது பெருமான் திருவடிகள் வாழ்க என்று வாழ்த்து விட்டு வந்தார். சங்கிலிநாச்சார் மங்கையர்கரசார் ஆச்சு, சங்கிலிநாச்சார் புகழ்ந்துரையேன். காரைக்காலமே பெருமானை புகழ்ந்துரைத்தார். எத்தனையோ பேர்கள் புகழ்ந்திருக்கிறார்கள். ஆனா நம்ம குருநாதர் அம்மையார சிறப்பா சொல்றார். இன்னொரு இடத்துல அம்மையார் பத்தி சொல்றார் திருவம்பவேல். குறிப்பாக சொல்லுவார், பேரா சொல்ல மாட்டார். அம்மையாருடைய புகழ்ச்சிக்கு என்ன பேர்னா, அம்மையார் சிவதத்துவ விவேகமாக அந்த அற்புத திருவந்தத்தை பாடியிருக்கிறார். பெருமானுடைய கழுத்து கருப்பா இருக்கு, விஷம் பெருமானுடைய கழுத்தை கரைப்படுத்தி விட்டதுன்னா ஏதோ ஒரு பொருள், ஒரு ஜட பொருள், ஞானமே வடிவாகின்ற பெருமானுடைய திருமேனியிலே ஒரு வடிவினை ஏற்படுத்துறதுன்னா பெருமானுக்கு கொஞ்சம் இழிவுதான். அது கேள்வி கேட்கலாமே, பொன்னார் உங்க பெருமானுடைய கழுத்து கருப்பா போறதுக்கு விஷம் காரணம் சொல்றீங்க, விஷம் குடிச்சா வடு உண்டாகுமா அப்படின்னு கேட்கலாம் இல்ல. அதற்கு காரணம் சொல்ற, பெருமானே உண்டவா எகுதிருப்ப அந்த முந்த அந்த நஞ்சத்தை உண்ட கண்டம் இருந்திருப்பதற்கு காரணம் என்ன சொல்லுன்னு கேக்குறாங்க. இதான் உண்மையாக பெருமானை புகழ்ந்து உடைத்தல் அப்படின்னு, அது அந்த நஞ்சினை பெருமான் வாழ்வித்தானே என்று கரைபடவில்லை. உண்டவாய் சிவந்தவாயா இருக்குது, செவ்வாய்க்கு உருகுவேன்னு பாடுறார் திருவாசத்துல. கொஞ்சம் வாய் வாய் வழியா தானே சாப்பிடுறோம், வாயு நாக்கும் சிவப்பா இருக்கும் போது கழுத்து மட்டுமா கருப்பாவும் சான்ஸ் இல்லையே. அப்ப கருப்பா போறது கருப்பாவே போறாங்க. அம்மா பெருமானுடைய கண்ணா கருப்பா இல்ல, அதுவும் பொன்னா தெரியாதான் இருக்கு, தத்துவங்கள்லாம் அதுக்கு பின்னாடி இருக்கு. அது கருப்பா இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் வேறு, அதெல்லாம் உயிர்த்துணர வைக்கிறார். அதுக்கு எல்லாருக்கும் தேவாரத்துக்கு முன்னோடியா பாடியிருக்கிறார், மூவர் பாடிய தேவாரத்துக்கு முன்னால் பாடியிருக்கிறார். ஆகவே புகழ்ந்துரையன் என்று அவரை பத்தி சொல்றார். புகழ்ந்துரைத்து பெருமான் திருடையை பெற்றவர். புத்தேளிர் கோமான் திருக்கோயில் தூகி, பெருமானுடைய திருக்கோயிலை தூகி மெழுகியவர் திலகவதியார். கூத்தாடையன் பெருமானுடைய கூத்தாடி அவனை மகிழ்வித்தவர் பரமநாச்சியார். நல்லா பாருங்க, இவர்கள் எல்லாரும் எந்த காலத்தில் வாழ்ந்தார்கள். சங்கிலியாரையும் சொல்லிட்டாரு, பறவையாரும் குறிப்பால் சொல்லிவிட்டார், மானியாரையும் சொல்லிவிட்டார், அதுக்கப்புறம் அம்மையாரையும் சொல்லிவிட்டார், திலகவதியாரே சொல்லிவிட்டார். அப்ப திருத்தொண்டதொகை காலத்துக்கு பிற்காலம். இவர்களால் திருத்தொண்டதொகையிலே கூறப்படுகின்ற அடியார்கள் வாழ்விலே பங்கு பெறுகின்ற பெண்கள், திருத்தொண்டதொகையில் இருக்கின்ற அடியார்கள் வாழ்விலே பங்கெடுத்துக் கொள்கின்ற பெண்கள், திலகவதியாரிலிருந்து சங்கிலியாரிலிருந்து பழையாரிலிருந்து. ஆகவே திருத்தொண்டதொகை பாடப்பட்ட பிறகு திருவாசகம் பாடினார் நம்முடைய குருநாதர். இன்னொன்று இருக்கு, கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சாருங்கிறத சொல்லிட்டு வர்றார். ஒரு பொருளுடைய தர்மம் என்பது அந்த பொருளை பொருள் செய்வது. ஒரு பொருளை பொருளா செய்வதற்கு சிவம் அடிப்படையாக இருக்க வேண்டும். சிவமே அந்த ஒவ்வொரு வேறுபட்ட தர்மங்களாக வெவ்வேறு பொருளிலே தன் திருவுருளினாலே கலந்திருக்கிறான் அப்படிங்கிறது சித்தாந்த தத்துவம். அது எப்படி சொல்றாருன்னா, சூரியனிடத்திலே பெருமான் வெப்பமாக இருக்கின்றான், சந்திரனிடத்திலே குளிர்ச்சியாக இருக்கின்றான், அருக்கனில் சோதி அமைத்தோன், திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன், திண்டிடல் தீயின் வெம்மை செய்தோன், பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன், மேலகு காலின் ஊக்கம் கண்டோம், நிழல் திகழ் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன், வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோம் அப்படின்னு சொல்ற. இதுல ஒரு சின்ன குறிப்பு இருக்கு. என்ன குறிப்புன்னா, சூரியன்கிட்ட வெப்பமா இருக்கிறார், சந்திரன் குளிர்ச்சியா இருக்கிறார், காற்றுல வந்து இயக்கமா இருக்கிறார், அப்புறம் வந்து நீரிலே சுவையா இருக்கிறார், ஆகாசத்திலே கலப்பாக இருக்கின்றார், பூமியில திண்மையா இருக்கிறார். டென்சிட்டி, திண்மைனா டென்சிட்டி, நெருக்கம், பொருள் திணிவு மாஸ், அதற்கு திண்மைன்னு பேர். பூமியில திண்மையா இருக்கிறார் சொன்னார். பூமியில திண்மையா இருக்கிறான்னு சொல்லும் பொழுது வெளிப்படங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோம், இதுக்கு என்ன பொருள்? சூரியனிடத்திலே பெருமான் ஒளியா இருக்கிறார்னா, உங்கள் பெருமான் தான் சூரியனத்தில் ஒளியா இருக்கிறாரா? கிடையாது. எங்கள் பெருமான் தான் இருக்கிறார்னு இன்னொருத்தர் சொல்லலாம். சூரியனில் இருப்பவர் உங்கள் பெருமான் இல்லை, எங்கள் பெருமான் இன்னொருத்தர் சொல்லலாமே. நீரில் ருசியா இருப்பவர் உங்கள் பெருமான் இல்லை, எங்கள் பெருமான் இன்னொருத்தர் சொல்லலாம். பெருமான் என்ன பண்ணாரா, தானே மண்ணில் திண்மையா இருப்பதை வெளிப்பட வைத்தான். ஏகதேசமாக இப்படி வெளிப்பட வைத்த காரணத்தினாலே எம்பெருமானே அருக்கனில் சோதி அமைத்தோர் என்று உணர வேண்டும் அப்படின்னு திருவாசகத்துக்கு பொருள். பெருமான் மண்ணிலே திண்மையை வெளிப்பட வைத்தது எப்போது சொல்லுங்க பாபா? பூமியில நான் தான் திண்மையை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சாமி காமிச்சார். எப்ப காமிச்சார்? வெளிப்பட எல்லோரும் புரிந்து கொள்ளும்படி, தோன்றும்படி, புலப்படும்படி, எக்ஸ்பெரிமெண்டலா எடுத்துக்காட்டாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ண. நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு மெஷின் வருது, வாஷிங் மிஷின், ஒருத்தர் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறார். மண் சுமந்த காரணத்தினால மண் எத்தனை பேர் சுமக்கிறாங்களே, பூமியில கடவுள் தான் சிவபெருமான் தான் திண்மையை வைத்திருக்கிறான் அப்படிங்கறது எப்படி எப்ப காமிச்சார்? இப்ப நம்ம ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறோம், நம்ம வந்து ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்றாங்க இல்ல டிஸ்மிஸ் பண்றாங்க, நம்மளை அப்பாயிண்ட் பண்ணவங்களே நம்மளை டிஸ்மிஸ் பண்ணாதான் செல்லும், அல்லது நம்மளை அப்பாயிண்ட் பண்ண ஆள் தன்னுடைய அப்பாயிண்டிங் அந்த அதிகாரத்தை இன்னொருத்தர் டெலிகேட் பண்ணிருக்கணும். யாரோ ஒருத்தர் நம்ம போல ஒருத்தர் வந்து நம்மளை டிஸ்மிஸ் பண்ணா செல்லாது, கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணா நம்ம ரீஇன்ஸ்டேட் ஆயிடுவோம். நமக்கு வேலை போட்டு கொடுத்தவங்க நம்மளை வேலையில இருந்து எடுக்க முடியும், இன்னொருத்தர் நமக்கு வேலை ஒருத்தர் போட்டு கொடுத்துட்டு இன்னொருத்தர் வேலையில இருந்து எடுக்க முடியாது. வீட்டு வேலை செஞ்சாலும் சரி நாட்டு வேலை செஞ்சாலும் சரி தான் சட்டம் தான், அந்த பதவியில இருக்கிறதால செய்ய முடியும். அது போல யார் மண்ணிலே திண்மை வைத்தானோ அவன் ஒரு காலத்திலே அந்த மண்ணிலே இருக்கின்ற திண்மையை எடுத்து காட்டினான், நானே வைத்தேன் என்பது. எப்படின்னா கல்லிலே இருக்கின்ற திண்மையினோ நீரிலே இருக்கின்ற திண்மை குறைவு, அந்த நீரிலே கல் மிதந்த காரணத்தினாலே கல்லிலே இருக்கின்ற திண்மையை பெருமான் எடுத்து காட்டினான், முன்னர் அந்த கல்லிலே திண்மையை நானே வைத்தேன் என்று அப்பர் பெருமானை கரையேற்றி காட்டினான். அப்ப அப்பர் பெருமானை குறிக்கிறாருங்க, வெளிப்பட மண்ணில் திண்மையை வைத்தோன் என்று சொன்னதால அப்பர் பெருமானுக்காக பெருமான் செய்த அற்புதத்தை திருவாசகம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. குறிப்பால் குறிப்பு இந்த குறிப்பு இந்த குறிப்புகள் இருக்கிற காரணத்தினாலையும் பண் சுமந்த பாடல் என்று திரு தேவாரத்தை சிறப்பிக்கின்ற காரணத்தினாலையும் என்ன காரணம்னா தமிழிலே எழுந்த பாடல்களிலே இயற்றமிழ் இசைத்தமிழா இசை கூறியிருந்தாலும் கூட இசைத்தமிழ் மொத்தமாக கூத்திலே இருந்தது தவிர தனிப்பட்டு பாடல் இலிசை நாடகம் என்று முத்தமிழாக இருந்தாலும் கூட இசைத்தமிழ் என்று தனியாக வாழ்கின்ற அது கூத்தின்கண் ஒரு அங்கமாகத்தான் இருந்தது, இயற்றமிழ் தான் தனித்து வாழ்ந்தது. அவ்வாறு இல்லாமல் இசைத்தமிழை தனியாக வாழ வைத்தவர் ஆருடைய பிள்ளையார், நாடும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன், இசைத்தமிழ்கின்ற ஒரு ஏற்றம் கொடுத்தார். நம்ம பண் சுமந்த பாடல் என்பது நிச்சயமாக தேவாரத்தை குறிக்கின்ற ஒரு சொல் என்று பார்க்கின்றோம். அப்பர் பெருமானுக்கா பெருமான் சில அற்புதத்தையும் சொல்கின்றார். திருத்தொண்ட தொகையிலே வருகின்ற அந்த ஐந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட ஐந்து பெண்களை பற்றி கூறுகின்றார். இந்த காரணங்களாலேயும் வரகுண பாண்டியனை பற்றி திருக்குவையாரில் கூறுகின்ற காரணத்தினாலையும் நம்முடைய குருநாதர் தேவார காலத்துக்கு பிற்பட்டவர், அடியார்களை வழிபட்டவர், 61 வழிபாட்டை நம்முடைய குருநாதர் செஞ்சிருக்கிறார். அது சொல்றாரு, பெருமானே உன் அருளை நான் பெற்றது உறுதி என்று சொன்னால் எப்படி நான் உணரலாம், நீ என்னை உன்னுடைய அடியார்கள் நடுவிலேயே இருக்க வைக்க வேண்டும், நீ என்ன அவங்கள்டே பிரிச்சுட்டேன் உங்ககிட்டே பிரிச்சுட்டுதான் அர்த்தம். அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியே உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் என்று பார்க்கின்றோம். இப்படி அவருடைய காலத்தை நிர்ணயிக்கின்ற நிலையிலே ஆறு அந்த ஆறு எவிடன்ஸ் இருக்கு இல்லையா, ஆறு புராணங்கள், ஆறு புராணங்களுமே பிணைப்பட்டிருக்கின்றது. அதுல பரஞ்சோதி முனிவர் வந்து வெளிப்படவே பிழைப்பட்டிருக்கிறார். எப்படி பிழைப்பட்டிருக்கிறார்னா சேரமானுக்கு பெருமான் திருமுகம் கொடுத்தார், அந்த திருமுகத்தை கொண்டு அவர் பாடபத்திரத்தில் சென்று சேரமானத்திலே பெருமுருள் வாங்கி வருகின்றார். அந்த திருவிழாவிற்கு பிறகு அருடைய பிள்ளையார் தமிழரை கழிவேற்றிய திருவிழா நிகழ்ந்ததாக எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த புராணங்கள் கால வரிசைப்படி நடக்கல, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு, பாண்டிய மன்னர்களுடைய கால வரிசைப்படி திருவிழா புராணத்தை அமைக்கிறார் பரஞ்சோதி முனிவர். இந்த மன்னருடைய காலத்தில் இந்த விழா நடந்தது, அவருடைய மகன் காலத்தில் இது நடந்தது, தொடர்ந்து அது கால வரிசை வருது. அது பிழைப்பட்டிருக்கிறது என்பதற்கு என்ன ஒரு சான்றுன்னு கேட்டா சேரமானுக்கு பிறகு சம்பந்த பிள்ளையார் வைக்கிறார், கலையற்றினாருக்கு பின்னால் வைக்கிறார், அது பிழைன்னு நமக்கு தெரியும். ஏன்னா கலையற்றிவார் வந்து நம்பியாரூருடைய தோழர், நம்பியாரூரோ அருடைய பிள்ளையாருக்கு பின் வந்து அவரை வழிபட்டவர், நாவின் மிசை அரையனோடு தமிழ் ஞான சம்பந்தன், யாவர் சிவன் அடியார்களுக்கு அடியான் அடித்தொண்டன் ஊரன் என்று தன்னை சொல்லிக் கொள்கின்றனர். ஆகவே இந்த கால குளர்புகள் இருக்கின்றன, இவற்றையெல்லாம் கலைந்து நம்முடைய இந்த புனிதர் பேரவையில நான் வந்து இந்த ஆறு திருவாதிரிகள் புராணத்தை அடிப்படையாக கொண்டு ஏனைய புராணங்கள் இருக்கிற செய்களையும் நம்ம பார்ப்போம். முழுதுமா பார்த்து நம்முடைய குருநாதருடைய அந்த வாய்மொழியுடைய ஏற்றமும் அது வந்து எப்படிப்பட்ட தாக்கத்தினை பின்னால் வந்த அருளாளர்களுக்கு ஏற்படுத்திக்கிறதையும் அவருடைய புராணத்தையும் நம்ம செம்மையாக காண்போம். செம்மையாக கண்டு பிறகு அதை பாடலாகவும் நாம் பாடுவதற்கு பெருமாள் அருள் நமக்கு துணை செய்ய வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். இப்ப திருத்துண்ட தொகையில அப்பாலும் அடிச்சார்ந்த அடியாருக்கும் அடியேன் என்று நம்பி அவரோடு பாடியிருக்கிறார். அப்பாலும் அடிச்சார்ந்த அடியார் என்பதற்கு சேர்க்கிறார் ஒரு விளக்கம் தரார். தமிழ் மொழியினுடைய சிறப்பு என்னன்னா இடப்பொருளை குறிக்கின்ற ஒரு சொல் காலப்பொருளையும் தரும், காலப்பொருளை குறிக்கின்ற ஒரு சொல் இடப்பொருளையும் தரும். அங்கு என்று சொன்னால் அவ்விடத்தில் என்றும் பொருள் கொள்ளலாம், அந்நேரத்தில் என்று பொருள் கொள்ளலாம். அதுபோல அப்பால் என்ற சொல்லுக்கு இடத்தினால் அப்பால் என்றும் கொள்ளலாம், காலத்தினால் அப்பால் என்றும் கொள்ளலாம். திருத்துண்ட தொகையினுடைய காலத்தினால் அப்பால் இருக்கின்றவர்களுக்கு அடிமை சொன்னார். திருத்துண்ட தொகையிலே பாடப்பட்டிருக்கின்ற 60 அடியார்கள், மூவர் வந்து இவங்க குடும்பத்திலே இருக்கிறாங்க, 60 அடியார்கள் வாழ்ந்த தமிழ் தேசம், அந்த தமிழ் தேசமாகின்ற இடத்திற்கு அப்பால் இருக்கின்ற அடியார்களுக்கும் அடிமை. தமிழ் கூறும் நல்லுலகத்திலே தோன்றியவர்கள் இந்த 60 அடியார்கள். தமிழ் வழங்காத இடத்திலே, பூவேந்தர் தமிழ் வழங்காத இடத்திலே அப்பால் இருக்கின்ற அடையாளர்களுக்கெல்லாம் அடிமை சொன்னார். அது காலம் கருதாது சொல்லப்பட்ட அடிமை. காலம் கருதி சொல்லப்பட்ட அடிமையும் உண்டு. அது எப்படின்னா, திருத்தொண்ட தொகைக்கு என்று ஒரு காலம் உண்டு. அது என்ன காலம் அப்படின்னு பார்த்தா, திருத்தொண்ட தொகை எழுந்த காலத்தை சொல்லல, திருத்தொண்ட தொகையில் இருக்கின்ற அடியார்கள் எந்த ஒரு கால ஸ்பேன் இடைவெளிக்குள்ளே இருக்கிறார்களோ. திருத்தொண்டிலே சொல்லப்பட்ட அடையாளர்களிலே மிக மூத்தவர் தண்டேசநாயகம், மிக இளையவர் நம்பி ஆறுவர். தண்டேசநாயனர் அடுத்து வருபவர் கண்ணப்ப நாயனர். அதுக்கப்புறம் வரவங்க நமக்கு கரெக்டா வைக்க, மூவருக்கு முன்னாடி அம்மையார், மூவர் காலத்துல இருவர் காலத்துல பிள்ளையார் கால பிள்ளையாரும் அப்புறம் சேர்ந்த காலத்துல பிள்ளையாருக்கு சீனியர் அப்பர் பெருமான், இருவரும் இருந்த காலத்துல வாழ்ந்த அடையாளர்களிலே நவீனந்திரிகள் சீனியர் போஸ்ட், அதுக்கப்புறம் நீலநக்கர் முருகர் இவங்கெல்லாம் வராங்க. சம காலத்துல இருந்தாலும் சீனியர் ஜூனியர்ல இருக்காங்க. தேவாரத்தை கொண்டு முடிவு செய்யலாம். சண்டேசர் தான் ரொம்ப பழமையானவர். அவரை பற்றி சொல்லும் பொழுது அருடைய பிள்ளையார் கண்ணப்பரை பற்றி சொல்லும் பொழுது, வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலராக நயனம் காய் கணையினால் இடந்து ஈசனடி கூடு காலத்தி மலை என்று கண்ணப்பரை சிறப்பித்தார். ஆனால் சண்டேசரை பற்றி சொல்லும்போது

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு அறிமுக உரை தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அருடைய பிள்ளையார், கண்ணப்பரை பற்றி சொல்லும் பொழுது வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலராக நயனம் காய் கனையினால் இடந்து ஈசனடி கூடு காலத்தி மலை என்று கண்ணப்பரை சிறப்பித்தார். ஆனால் தண்டேஸ்வரை பற்றி சொல்லும் பொழுது கடி சேர்ந்த போது மலரான கை கொண்டு நல்ல படி சேர்ந்த பால் கொண்டு அங்கு ஆற்றிட தாதை பண்டு முடி சேர்ந்த காலை அற வெட்டிட முக்கண் மூர்த்தி அடி சேர்ந்த பண்ணலை கெட்டும் என்று அறிந்தவர்கள் சொல்ல கேட்கின்றோம்னு சொன்னார். ஆகவே ரொம்ப பழமையான காலம். பிள்ளையார் என்ன சொல்றார், நான் சொல்றேன் நான் அறிந்திருக்கேன்னு சொன்னாம எனக்கும் பெரியவங்க சொல்லித்தான் தெரியும்னு சொன்னா அவர் எவ்வளவு பழமையானவர். எனக்கும் பெரியவங்க இருக்காங்க, தொன்று தொன்று சொல்லிட்டு இருக்காங்க. எப்ப போனாலும் சிவன் கோயில்ல அவர் இருக்கிறார், கோயில்லயே அவர் இருக்கிறார். கோயிலுக்கு 61 வருஷத்துக்கு முன்னாடி கோயில்ல தண்டேஸ்வரர் உண்டு. கோயில்ல ஒரு காலத்துல 61 வந்தார்கள், அதுக்கு முன்னாலே தண்டேஸ்வரர் உண்டு. அதான் அறிவார் சொல்ல கெட்டும் உண்டு. சரி, ஒரு சின்ன குறிப்பு கொடுக்கலையா, அந்த தண்டேஸ்வரருக்கு பெருமான் அந்த அருள் செய்த காலத்துல இந்த பூமி எப்படி இருந்தது, ஒரு சின்ன குறிப்பு கொடுக்கலேன் அப்படிங்கும் போது பிள்ளையார் கொடுக்கிறார். சென்று தாதை உகுத்த நன்பாலையே, சீரி அன்பு செகுத்த வன்பாலையே, வென்றி சேர்மழு குண்டு முன் காலையே, வீட வெற்றிட கண்டு முன் காலையே, நின்ற மாணியை ஓடின கங்கையால், நிலவ மல்கி உதித்து அழகன் கையால், அன்று நின் உருவாகத்தே ஆலவாய் அரண்நாகத்து அடவியே. தடவி என்பது இகரையிற்று ஆண்பார் பெயர். நின் உருவாக தடவியே, தண்டேச பெருமானுக்கு சாருக்கியம் கொடுத்த பெருமான் எப்படி கொடுத்தார்னா, அடுத்ததாது இருவினக்கு நாம் என்று அருள் செய்து அனைத்தருளி மடுத்த கருணையால் உச்சி மொந்து முதல தடவி கொடுத்தார். இனி உனக்கு நாமே பொருந்திய தந்தை என்று ஒரு தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய அன்பினை செய்வதற்காக மடியில வச்சுக்கிட்டு உச்சி மோந்து பார்த்து முதுக தடவி கொடுத்தார். அவ்வாறு தடவின பொழுது பெருமான் திருக்கரம் தீண்டப்பட்டதுனால செங்கண் விடையார் திருமலர்க்கை நேற்றுக்கு அவருடைய செங்கண் விடையார் திருமலர்க்கை தீண்ட பெற்ற சிறுவனார் அங்கன் மாயை யாக்கையின் மேல் அளவின் உயர்ந்த சிவமயமாய் பொங்கி எழுந்த மூழ்கி பூமியல் அயன் முதலாம் துங்க அமரர் திசைய சூழ்ந்த ஒளியில் தோன்றினார். பெருமான் திருக்கரம் திடீர்ன உடனேயே பெருமானை போன்ற சாரூபியம் வந்துவிட்டது. அதனால அந்த சாரூபியத்தை பெறாத மூவர்களும் தேவர்களும் அவரை துதி செய்தார்கள். சாரூபியம் இன்னும் வரல, ஆனால் சாரூபியத்தை பெற்ற சிறுவரை அவர்கள் வணங்கினார்கள் என்று பார்க்கிறோம். அன்று நின் உருவாக தடவியே ஆலவா எனக்காக தடவியே, நின் உருவாக தடவியே பெருமானே, சாரூபியம் கொடுத்த பெருமானே நீ தடவிய அன்று, நின் உருவாக தடவியே அன்று, தடவிய அன்று ஆலவாய் அறநாக தடவியே. இந்த ஆலவா எப்படி தெரியுமா இருந்தது, மனித வாடை இல்லாமல் சொக்கலிங்கம் மட்டும் இருந்தாரு, எப்பொழுதும் பெருமான் திருமேனியை காத்து கொண்டிருக்கின்ற கால சர்ப்பங்கள் சொக்கலிங்கத்தை சூழ்ந்து கொண்டிருந்தது. காடா இருந்தது மதுரை. தண்டேச நாயனாருக்கு சுவாமி அனுகிரகம் பண்ண போது இந்த மதுரைகள் கிடையாது என்று சொல்றேன். அவ்வளவு பழமையான நாயனார். அன்று நின் உருவாக தடவியே ஆலவாய் அறநாகத்து அடவியே என்ற குறிப்பு இருக்கு. அந்த தண்டேச நாயனார் காலத்திலிருந்து திருத்தம்பதகை பாடிய நம்பி ஆரூரர் கடக்குட்டி நிலைக்காமரை விட வயசுல சின்னவர் தான். அவர் காலம் வரையும் இருக்கின்ற நாயனார்கள் காலம் திருத்தம்பதகை காலம். திருத்தம்பதகை எழுந்த காலம் வந்து அது அந்த நூற்றாண்டை சொல்லல. இந்த ஸ்பான், இந்த கால இடைவெளி, இது இது வந்து திருத்தம்பதகை காலம். இந்த திருத்தம்பதகை காலத்திற்கு அப்பால் அப்பால் தான் நிறுத்தம். இதுக்கு முன்னிருப்பதும் அப்பால் தான், பின்னிருப்பதும் அப்பால் தான். முன்னிருப்பதும் அப்பாலே, பின்னிருப்பதும் அப்பாலே. ஒரு ரேஞ்ச் இருக்கு, அந்த ரேஞ்சுக்கு வெளியில இருப்பதும் தொடர்ந்து வருவதும் அப்பால். ஏன் ரெண்டும் அப்பால்னு கேட்டா, புராண காலம்னு ஒரு காலம் இருக்கு. அந்த காலத்து அடியார்கள் எல்லாம் இவரை வந்து வணங்குறார், வாய்விட்டு சொல்லல. அவங்கெல்லாம் வந்து லெஜண்ட்ல இருக்காங்க, மித்தாலஜி. அகஸ்தியர், புலஸ்தியர், துர்வாசர், மார்க்கண்டேயர், இவங்களை பத்தி எல்லாம் நிறைய வருது தேவாரத்துல வருது. அகத்தியனுக்காக புதிய மலையை கொடுத்தான்னு சொல்றார், மார்க்கண்டனுக்காக காலனை உதைத்தார்னு சொல்றார், உபமன்யுவுக்காக பாக்கடலை கூவி எடுத்தார்னு சொல்றார். ஆனால் இந்த அடியார்கள் திருத்தந்தை காலத்துக்குள்ள வரல. திருத்தந்தை காலத்துக்கு மிகவும் முற்பட்ட காலம்.

0: அந்த அடியாரனுக்கு அடிமை சொல்றார், அப்பாலும் அடிச்சார். இனி உடல் கொண்டு வருவார்கள், இனிமே இந்த பூமி இருக்க போறவங்க திருத்தணி காலத்துக்கு பிற்காலம், அதுவும் அப்பால் தான். அந்த காலத்தில் இவர்கள் யாருன்னு சொன்ன, நம்முடைய திருவாதூர் அடிகள், தாய்மார் அடிகள், பட்டினத்தடிகள் போன்ற பெருமக்கள்னா திருத்தணி காலத்துக்கு பிற்காலத்தில் வருபவர்கள். அப்படித்தான் இவருக்கு அடிமை சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர வெளிப்படையா சொல்லப்படல. அப்படி வெளிப்படையா சொல்லப்படாத காரணத்தினாலேயே திருத்தணி காலத்துக்கு பிற்காலம். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நம்பியாருடைய சங்கல்பம் என்னன்னா, திருத்தொண்ட தொகை காலம் என்ற ஒரு காலம், அந்த காலம் தண்டேசர் காலம் தொட்டு நான் வாழ்கின்ற காலம் வரையிலும், இந்த காலத்திலே அறியப்பட்ட அடியார்களை வெளிப்படையாக துதித்தல் கடன், இவர்களை பேர் சொல்லாமல் விடக்கூடாது என்ற கருத்தோடு எழுந்தது திருத்தொண்ட தொகை. திருத்தொண்ட தொகைக்கு முற்காலத்திலே இருக்க அடியார்களை பேர் சொல்ல வேண்டாம், அவர்கள் பேரெல்லாம் புராணங்களில் இருக்கின்றன. 18 புராணங்கள் எடுத்தா அவங்க பேர் தடுக்கி விழுந்தா வருது, அவர்கள் பேர்லாம் 18 பேர் தடுக்கி வருது. ஆனா இப்ப திருத்துணை காலம் என்ற ஒரு காலம், தண்டேசனாயனர் காலத்திலிருந்து நம்பியாரன் காலம் வரையிலும், இந்த காலத்திலே வாழ்ந்து வந்த அடியார்களை வெளிப்படுத்த வேண்டும் என்ற திருவுருள் தான் இந்த மேனி எடுப்பதற்கு காரணம். நம்பியாருடன் திடப்படுத்ததுக்கு என்ன காரணம், இவங்களை பாடினாதான் மோச்சுட்டார் சாமி. நம்பியார் சொல்றார், பண்டே நின்னடியேன் அடியார் அடியார் அடியார்க்கெல்லாம் தொண்டே புண்டொழிந்தேன், தொடராமை துரி சறுத்தேன், மீண்டும் தொடராமை துரி சறுத்தேன், தொடராத வண்ணம் துரிசினை அறுத்தேன், குற்றத்தினை அறுத்து கொண்டேன். துரிசு என்ன, கைலையிலே பார்த்து ஏற்பட்ட ஒரு இச்சை, அந்த துரிசு அருந்தது. எப்ப அருந்தது, அந்த பெண்களோடு பூமியில வாழ்ந்ததுனால அதுவல்ல, கைலையிலே ரெண்டு பெண்களை பார்த்ததுனால ஒரு குற்றம் விளைந்தது, துரிசு உண்டாயிற்று. அந்த துரிசு எந்த நிலையிலே அருந்தது, அவங்க ரெண்டு பேரும் காரணம் விட்டதுனால அருந்ததா, அப்படி சொல்லல. இந்த அடியாளனுக்கு தொண்டுபட்ட காரணத்தினாலே அற்றது, திருத்தொண்ட தொகை பாடின காரணத்தினாலே அந்த பாவம் நீங்கியது. என்ன காரணம்னா, திருத்தொண்ட தொகை பாடி நீங்காத பாவமே இல்லை. திருத்தொண்ட தொகை பாடி நீக்கிக் கொள்ள முடியாத குற்றம் என்ற ஒரு குற்றம் கிடையாது என்ற காரணத்தினாலே, பண்டே நின் அடியேன் அடியார் அடியார்க்கெல்லாம் தொண்டே புண்டொழிந்தேன், தொடராமை துரி சிறுத்தேன். அப்ப இவர் அவதார நோக்கம், திருத்தொண்ட தொகை காலம் என்ற ஒரு காலம் உண்டு, அந்த காலம் புராண காலத்தை அடுத்து சண்டேச நாயனார் காலத்திலிருந்து நம்பியாரன் பூமியிலே பிறந்த காலம் வரையிலும் இருக்கின்ற அறியப்படாது இருக்கின்ற அடியார்களை அறிவிக்கின்ற தொண்டு, முழுமையாக அறியப்படாத அடியார்களை நன்றாக அறிவிக்கின்ற தொண்டிற்காக வந்திருக்கிறார். அவர்களை அறிந்து உலகம் செய்ய வேண்டும் என்பதற்காக. அப்படி இருக்கும் பொழுது நம்ம குருநாதர் வாழ்ந்திருந்தால் அறியப்படாதா இருந்திருப்பார், எவ்வளவு ஏற்றத்தோடு பெருமானே அவருக்கு அறிவாங்கிருக்கிறாரு. அப்ப நிச்சயமா வந்து குருநாதர் முன்பே வாழ்ந்திருந்தார், இருந்தாலும் திருத்தணியில் இடம்பெறவில்லைன்னு சொல்றவங்க முழு பூசணிக்காக சொற்றிலே மறுப்பவர்கள் தான். நம்பியாருக்கு முன்பாக குருநாதருடைய அவதாரம் இருந்ததுன்னு சொன்னா நம்பியாருனால அவரை வந்து சொல்லாமல் இருக்கவே முடியாது. திருத்தணியினுடைய பர்பஸே அதுதான், பர்பஸே அதுதான்ங்கிறதுனால. ஆனா இப்படிப்பட்ட ஒரு வருவார் பின்னாடி, இப்படிப்பட்டவர்கள் ஒருவரோ பலரோ வரலாம் என்ற காரணத்தினாலே அவர் அப்பாறுபடி சார்ந்தாரில் அடங்குவாரே தவிர திருத்தணியை காலத்துக்குள் வரமாட்டார். இந்த காலங்களெல்லாம் நம்ம குருநாதர் வந்து ஒவ்வொரு காலத்துக்கு பின்தோன்றி அந்த இசை மரபினை போற்றி, திருவாசகமும் ஒரு இசைப்பாடல் தான், பலரும் அறியாமல் ஒரே பண்ணிலே பாடுறாங்க. அப்படி இல்லை, தேவாரத்தினுடைய கட்டளையிலே அமைந்திருக்கின்ற திருவாச பதியங்களை அந்த கட்டளையிலே அமைந்திருக்கின்ற தேவாரத்தினுடைய பண்ணிலே பாடலாம். ஏன்னா பாடுகின்ற சிறப்பினை பற்றி பல இடங்களிலே நம்ம குருநாதர் சொல்ற, பெருமானுடைய வழிபாட்டிலே இந்த பாடல் பயன்படுகின்ற காரணத்தினாலே திருவாசகமும் ஒரு இசைப்பாடல் என்ற கருத்தை நம்ம பெறுகின்றோம். புராணத்தை பார்ப்போம், புராணத்துல ஒரு ஆயிரம் மட்டும்
1: பாடிட்டம்பலம். பவளமால் வரையில் நிலவெறிப்பது போல் பரந்த நீற்றழகு பச்சுடம்பில் திவள மாதுடன் நின்றாடிய பரமூன் சிறுவலை பாரத பெருங்கோர் தவளமா மறுக்கொன்று ஒடித்து ஒரு கரத்தில் தரித்து உயர் கிரிபுரத்தே எழுதும் கவளமா கழிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொள்ளுவாம்.
0: இந்த பாடல்ல விநாயகப் பெருமானுக்கு வணக்கம் சொல்றார். விநாயகப் பெருமான் பாரத பெருங்கோரிலே தன்னுடைய ஒரு கொம்பினை ஒடித்து ஒரு கையிலே எழுத்தாணையாக பிடித்துக் கொண்டு மலைகளிலே உயரமான மலையாகின்ற மேருமலை, அந்த மேருமலையினுடைய பாறைகளையே எழுத்துவரைகளாக கொண்டு மேருமலையின் புறத்தே இந்த மகாபாரதத்தை எழுதினார். அவர் எப்படிப்பட்ட திருமுகம் கொண்டவர்? உருண்டை உருண்டையாக சொற்றினை உண்கின்ற அந்த யானை. கவளம் என்பது உருண்டை, சொற்றினால் பிடிக்கப்பட்ட உருண்டைக்கு கவளை என்பது. அந்த கவளம் கவளமாக உருண்டை பிடிக்கப்பட்ட சொற்றினை உண்கின்ற மா விலங்கு அல்லது மா மகிமை பொருந்திய களிற்றின் திருமுகம் படைத்த கடவுள், யானையின் முகம் படைத்த கடவுள், அதாவது முகம் மட்டிலும் யானையாக இருக்கின்ற கடவுள். ஆக ஏறைய உறுப்புகள் அந்த யானையின் உறுப்புகள் அல்ல, முகம் மட்டும் யானையின் முகம். களிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொள்வார். அந்த கடவுள் யாருடைய சிறுவன் என்று கேட்கும் பொழுது பெருமாளுடைய சிறுவன், பெருமானுக்கும் பெருமாட்டுக்கும் பிறந்த சிறுவன். பெருமாள் எப்படிப்பட்டவர்? பவள மால் வரையில் நிலவெறிப்பது போல் திருமேனி கொண்டவர், சிவந்த பொன்மேனி கொண்டவர், வளரும் பவள நிறம் கொண்டவர். பவளத்திற்கு நிறம் வளராது, ஒரே நிறமா இருக்கும். ஆனால் பெருமாளுடைய திருமேனி காண காண புதிது புதிதாக நிறம் வளரும். அப்ப பெருமாளுடைய திருமேனிக்கு எந்த பவளம் உண்மையாகும்? வளரும் பவள நிறம். பவளத்தின் நிறம் கூடிக்கொண்டிருந்தால் அது உண்மையாகும். அதை போன்ற ஒரு பவளம், அந்த பவளத்தினால் ஆகிய ஒரு பெரிய மலை. மால் என்பது பெருமை குறிக்கின்ற ஒரு சொல், அறியாமை பெருமை மயக்கம் எல்லாத்தையும் குறிக்கும். பெரிய ஒரு மலை பவள நிறத்திலே இருக்கின்றது. அந்த பவள மலையின் மீது முழு நிலவு உதித்து நிலவுளை பரவினால் எப்படி இருக்கும்? கிற்று கிற்றாக வெளுப்பாக தோன்றும். அதே போல பெருமாள் திருமேனி முழுவதும் சன்னித்தும் திரிபுன்றமாக அணிந்திருக்கின்ற திருநீரு பவள திருமேனியிலே வெண்ணீர் விளங்குகின்றது. அந்த பவள திருமேனியிலே திருவெண்ணீர் அணிந்து பவள மலையின் மீது நிலவு ஒளி வீசுவதைப் போல் இருக்கின்ற சிவந்த பொன்மேனி கொண்ட பெருமாளுடைய உடம்பிலே, அவன் உடம்பிலேயே இடது பகத்தில் இருக்கின்ற பச்சை திருமேனி கொண்ட அந்த பெருமாட்டினுடைய பச்சை நிறமும் நிழல் போல வந்து சேர்கின்றது. பெருமாட்டி அவனுடைய உடம்பிலே ஒட்டி வைத்திருக்கிறாள். அந்த பெருமாட்டினுடைய பச்சை நிறம் வந்து இந்த பவள வரையிலே நிழல் போல சேர்கின்றது. பச்சுடம்பில் திவள மாதுடன் நின்று ஆடிய பரமன், அந்த பெருமாட்டியோடு கூட இருந்து ஆடுகின்ற பெருமன். மாது ஆட ஆடிய பரமன் என்று பொருள் கொள்ளலாம், அல்லது மாது காண ஆடிய பரமன். உடன் நிற்றல் என்பது அவள் உடன் நிற்கின்றாள், பெருமான் அவள் காண ஆடுகின்றான். ஆடிய பரமன் அந்த பரமுடைய சிறுவராகின்ற விநாயக பெருமானை அவருடைய பெயருடன் இணைந்து கைதொள்வான். இதுல என்ன குறிப்பு சொன்னா, நாம் பாடம் எடுத்துக்கொண்ட இந்த புராணம் இனிதே நிறைவேறும் வண்ணமோ, நமக்கு செவ்விய கருத்துக்களை தருகின்ற வண்ணமோ அந்த பெருமான் நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நினைந்து கைதொள்வான். அது அந்த பிரார்த்தனை இதுல இல்ல, அந்த பிரார்த்தனை தான், அந்த பிரார்த்தனை தான் குறிப்பெச்சம்னு சொல்லுவார்கள். எதற்காக கைதொள்வோம் என்று சொன்னால், திருவாதிரையில் புராணத்தை செவ்வனை சிந்திப்பதற்காக நாம் கைதொள்வோம் என்று சொன்னார் நடராஜருடைய வாழ்த்தின்னு சொல்லி முடிப்போம். இதழ் தருமடந்தையொடு இயந்து உயிர் உடம்பு போல் விதம்படு உலகங்களில் விரிந்து ஒளி விளங்குவார் மதங்கமொடு துந்துமி வளங்கழ முழங்கவே சிதம்பர நடம்பையில் செழுங்கடல் இறைஞ்சுவாம். சிதம்பரம், சித்தென்றால் அறிவு, அம்பரம் என்றால் வெளி, அறிவு வெளி. வடமொழியிலே சிதம்பரம் என்று சொன்னால் அறிவு வெளி, தமிழிலே சிற்றம்பலம் என்று சொன்னால் சிறிய வெளி, சிறுமை பிளஸ் அம்பலம். அதுல சிற்றம்பலத்தில் அம்பலம் என்பது வடமொழி சொல், சிறுமை என்பது தமிழ் சொல். தென் சொல்லும் வட சொல்லும் சேர்ந்து சிற்றம்பலம் ஆயிருக்குது. சிதம்பரம் இரண்டும் வட சொல் தான். அப்ப பொருள் ஒன்று, அதனுடைய பெயர் இரண்டு, பெயர் வந்த காரணம் இரண்டு, ஆனா ஒரே பொருள். எது சிதம்பரமோ அதே சிற்றம்பலம். அது அறிவுடையமாக இருப்பதனால அதற்கு சிதம்பரம் என்று பெயர். ஆனால் அது நுண்மையாக இருப்பதனால அதற்கு சிற்றம்பலம். அது எப்படி இருக்கு? நுண்மையா இருக்கு. ஏன் அது நுண்மையா இருக்குன்னு கேட்டா, யானை உடம்புல உயிர் வந்து பறந்திருந்தாலும் உயிர் யானை அளவுக்கு கிடையாது. உயிர் பறந்து இருக்கும், யானையின் உடம்புல எங்க யானைக்கு வலிக்கும், அது உயிரினுடைய ஆற்றல் பறந்திருப்பது காரணம். ஒரு சுடருடைய ஒளி ஒரு ரூம் முழுக்க படர்வதை போல உயிரினுடைய ஆற்றல் என்பது தலையிலிருந்து கால் வரையும் பரவும் நரம்பு மண்டலத்தினால. ஆனால் உயிர் என்பது நுண்ணியது. உயிரை பற்றி சொல்லும் போது உபரிஷத்து என்ன சொல்லுதுன்னா, பசுமாட்டினுடைய வாலிலே இருக்கின்ற முடி, அந்த முடியினை லட்சம் கூறு போட்டா எவ்வளவு நுண்ணியதா இருக்குமோ அதுதான் உயிருக்கு பரிமாணம். பரிமாணம்னா அளவு. அதனால அந்த உயிருக்கு அணுன்னு பேரு, ரொம்ப சின்னது. அப்ப யூனிசெல்லுலர் அந்த ஆர்கானிசம் இருக்கே, மைக்ரோஸ்கோப்புள்ள பாக்குறோம் ஒரு ஸ்பெக்கு, அப்படி நுண்ணிய உயிர்களுக்கும் உயிர் இருக்கு, அணு அளவுக்கு உயிர் இருக்கு. அந்த உயிர் ஆகவே எல்லா உயிர்களுக்கும் பரிமாணம் உண்டுதான். அந்த உயிருக்கு ஒரு இதயம் இருக்கின்றது, அந்த இதய வெளிக்குள்ளே பெருமான் நடிக்கின்றான். அந்த நுண்ணிய உயிரினுடைய இதய வெளி, அந்த இதய வெளி என்பது சிற்றம்பலம், அது நுண்ணிய தன்மை கொண்டதா இருக்கிறான்ல. அதனால பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், நோக்கரிய நோக்காகவும் நுண்ணுக்கரிய நுண்ணுவாக இருக்கின்றான். இதய வழியிலே பெருமானுடைய காட்சியை காண வேண்டும் என்றால் அவர்களுக்கு நோக்கறிவு நோக்க வேண்டும், அவர்களுக்கு நுணுக்கறி நுண்ணறிவு வேண்டும் என்று பார்க்கின்றோம். ஆகவே பெருமான் எங்குமே சிற்றம்பலத்திலேயே வழிபடப்படுகின்றார். இந்த சிறப்பை எப்படி சொல்றார் சேக்கிழார் பெருமான், கடற்கரைச்சிவார் புராணத்துல உலகு விளக்கும் பேரம்பலம் அதனை வழிபட்டு விட்டு சிற்றம்பலத்திற்கு வந்தார்னு சொல்றார். மூவரும் பெருமானை வழிபட்ட போது தில்லையில பேரம்பலத்திலே பெருமானை வழிபட்டு விட்டு சிற்றம்பலத்துக்கு வந்திருக்கிறார். நடராஜா எடுத்த உடனே வழிபடக்கூடாது, பேரம்பலத்தில் இருக்கிற 63 பஞ்சமூர்த்திகள் இவர்களை வழிபட்ட பிறகுதான் சிற்றம்பலத்தில் வழிபாடு செய்யணும். பேரம்பல வழிபாடு என்பது மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையால் வழிபடுவது. அதை வழிபட்ட பிறகு நகரகத்தையாகின்ற சிற்றம்பல வழிபாட்டினை நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு குருநாதர் வருவார். மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையால் தொடங்கியதற்கு ஒரு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்ப்பும் பராபரமே என்று சொன்னார். அந்த சிற்றம்பல வழிபாடு, அந்த சிதம்பரம், அந்த சிதம்பரத்தில் பெருமாள் எப்படி நடிக்கின்றார் என்று கேட்டால், தானும் பெண்ணுமாக நடிக்கின்றார், சிவசக்தியாக நடிக்கின்றார். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்னா, உடம்பும் உயிரும் போல் இருக்கின்றார்கள். எப்படி பெருமானுக்கு உடம்பாகவே பெருமாட்டி இருக்கின்றார். உமையலாது உருவம் இல்லை என்று அபர்பருமனுடைய திருநேரிசை. பெருமானுக்கு உருவத்தை படைத்துக் கொடுப்பது உமையம்மையே. பெருமானுடைய உடம்பு என்பது நம்மை போன்ற மலமயமான சரீரம் இல்ல, திருவருளே அவருக்கு சரீரம். உடம்பு என்பது உடம்பின் நிலையிலே பயன்படுகின்ற கருவியின் பொருளை தவிர உடம்பின் குற்றங்கள் அந்த உடம்புக்கு கிடையாது. நாம் எடுத்திருக்கிற உடம்பிற்கு உடம்பினுடைய குற்றங்கள் உண்டு, வினை வழி எடுத்த உடம்பு. ஆனால் பெருமான் இச்சைப்படி எடுக்கின்ற உடம்பு, வினையின்றி எடுக்கின்ற உடம்பு. அது உடம்பின் நிலையிலே காணப்படுமே தவிர உடம்பு போல் பயன்படுகின்றது, உடம்பு அன்று. பெருமானே அசரீரி உடம்பற்றவன் என்று வேதங்கள் சொல்கின்றன. ஆகாச சரீரம் பிரம்ம, ஆகாசமே அவனுக்கு சரீரமாக அமைகின்றது. அந்த ஆகாசம் தான் பரம ஆகாசம் என்று சொல்லப்படுகின்ற, பற என்று சொல்லப்படுகின்ற திருவுருளாகின்ற ஞான சக்தி சிவகாமி என்று சொல்லப்படுகின்றாள். ஆகவே அவள் உடலாகவும் பெருமான் உயிராகவும் அந்த சிதம்பரத்திலே இருக்கின்றான். இருந்து கொண்டு விதம்படு உலகங்கள், பலவிதமான உலகங்கள், 7-14 புவனங்கள், பூமியிலிருந்து மேலே இருக்கின்ற 7 உலகங்கள் பூமியை சேர்த்து, பூமிக்கு கீழே பூமியை விடுத்து விட்டு சொல்கின்ற 7 உலகங்கள், அதலம் விதலம் சுதலம் ரசாதலம் தலாதலம் மகாதலம் பாதாளம்னு, பூமியிலிருந்து பூமி புவகா சுபகா மகா ஜபகா தபகா சத்தியம்னு, இந்த 14 உலகங்களிலும் வினை வழி உயிர்கள் பிறக்கும். வினைக்கு ஈடாக உடம்பெடுக்கின்ற உயிர்கள் எல்லாம் இந்த 14 உலகங்களிலும் பிறக்கும். இந்த 14 உலகங்களிலே பிறக்கின்ற உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக பெருமானுடைய அருளானது இந்த உலகங்களிலே வியாபிக்கும். பெருமானுடைய அருள் என்ற மீடியம் இல்லை என்றால் உயிர்களுக்கு உணவு கிட்டாது. பெருமானுடைய ஒளி வந்து வியாபிக்கிறதுக்கு ஒரு மீடியம் வேண்டும். இன்றைக்கு உணவு நமக்கு சாப்பிட்ற உணவு நைட்ரஜன் வந்து ஆகாசத்துல வியாபிக்குது. அல்டிமேட்டா அந்த நைட்ரஜன் தான் உணவாகுது. விஞ்ஞானத்தை தேடி பார்த்தீங்கன்னா, அப்படி பெருமானுடைய அருள் வியாபிக்கின்ற காரணத்தினாலதான் உணவே வருகின்றது என்று பார்க்கின்றோம். அப்படி பெருமான் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலமாக எந்த பரம ஆகாசம் என்பது அடுத்தது என்ன ஆகுது, ஜட ஆகாசமாக ஆகி அதிலே பெருமானுடைய திருவுள் கலந்து இந்த உயிர்களுக்கு வினை வழி ஊட்டப்படுகின்ற உணவாகின்ற வினைப்பேராகின்ற உணவை ஊட்டுகின்றது. வினையிலிருந்து நீங்கிய உயிர்களுக்கு திருவடி இன்பமாகின்ற உணவினை ஊட்டுகின்றது. இரண்டிற்கு அன்னம் என்று பெயர். அந்த அன்னத்தை பாலிக்கின்ற சிற்றம்பலமாக பிராட்டி இருக்கின்றாள். அந்த சிற்றம்பலத்தையே உடம்பாக கொண்டு பெருமானிலே உயிராக இருந்து நடிக்கின்றான் என்ற கருத்தானது இந்த பாடலிலே சொல்லப்படும்.
2: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும். மெஞ்ஞான தத்துவங்களை விஞ்ஞானம் மூலம் விளக்கும் முயற்சி. நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர்.

0: வணக்கம் நேயர்களே, உங்களை மீண்டும் இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிச்ச மகிழ்ச்சி. இன்றைய இந்த நிகழ்விலே எங்களுடைய குருநாதர் ஈழத்து சித்தர் சிவயோக சுவாமிகளினுடைய முக்கிய சீடராகிய ஹவாய் சுவாமிகள் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிகளினுடைய அவருடைய இந்த சேவை, அவருடைய பணி உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் என்றாலும் இன்றைக்கு அதிலே ஒரு சிறு விடயங்களை உங்களுக்காக எடுத்து வரலாம் என்று நினைக்கிறேன். அவர் சமயத்திற்கு, அதாவது குறிப்பாக சைவ சமயத்திற்கு ஆற்றி வந்த பணிகள் உண்மையிலேயே சைவர்களாக பிறந்த தற்கால மனிதர் எவரும் செய்ய முடியாத அளவுக்கு செய்திருக்கிறார் என்றால் மிகையாகாது. 2000 ஆகஸ்ட் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையிலே அவருக்கு யூத்தாண்ட் நினைவு பரிசு வழங்கப்பட்டது சமாதானத்திற்காக. அப்பொழுது அவர் அந்த ஐக்கிய நாடுகள் சபையிலே ஆற்றிய சொற்பொழிவிலே சில முக்கியமான விடயங்களை இங்கே தொட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். குறிப்பாக அவர் கூறுவது என்னவென்றால், உலக சமாதானத்திற்காக நாங்கள் பலரும் பல்வேறு வழிகளிலே எங்களுக்கான சேவைகளை செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் உலகத்திலே சமாதானம் நிலவ வேண்டும், போர் சூழல் மறைய வேண்டும் என்றால் அது வீட்டிலே ஆரம்பமாக வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தி கூறியிருக்கிறார். ஒவ்வொரு வீட்டிலும் சமாதானம் நிலவினால் அது நாட்டிலும் பின்பு உலகத்திற்கும் பரவும். இங்கே ஔவையாருடைய அந்த வரப்புயர நீருயரும் என்ற வரிகள் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. உண்மையிலேயே இந்த குழந்தைகளை நாங்கள் சிறு சிறு தவறுகளுக்காக அவர்களுக்கு நாங்கள் அடிக்கிறோம். நாங்கள் புலம்பெயர் நாடுகளிலே கூட சிலர் அந்த பழக்கத்தை கைவிட்டதாக தெரியவில்லை. குழந்தைகளை அடிக்கும் போது அந்த குழந்தையினுடைய பிஞ்சு மனதிலே படுகின்ற ஒரு முக்கியமான நிகழ்வை நாங்கள் மறந்து விடுகிறோம். அப்பா எனக்கு அடிக்கிறார், என்னை நல்லவனாக்குவதற்கு, என்னை திருத்துவதற்கு என்ற அந்த ஒரு நினைவு, அதற்கு வருவதற்கு முன் அந்த அடி வாங்கிய நினைவுதான் அதன் நினைவிலே நிலைத்திருக்கும். அப்பொழுது அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகி தான் குழந்தை பெற்ற பின்பு அது அந்த குழந்தைக்கு அடிக்கிறது. இவ்வாறு இது வாழையடி வாழையாக வளர்ந்து கொண்டே வருகின்ற ஒரு நிகழ்வை நாங்கள் அனுபவபூர்வமாக பார்த்திருக்கிறோம். எனவே இந்த அடிக்கின்ற அந்த இது அப்படியே பரம்பரையாக போய்கொண்டிருந்தால் சமாதானம் எவ்வாறு ஏற்படும் என்பதை அவர் ஒரு மிகவும் தெளிந்த ஒரு சொற்பொழிவாக அங்கே ஆற்றியிருக்கிறார். வீட்டிலே அமைதி, எந்த காரியத்துக்கும் வீட்டிலே பழகிய பழக்கத்தை தான் பொதுவாக குழந்தைகளை பற்றியோ அல்லது வளர்ந்தவர்களாகி அவர்கள் நல்ல வழியிலே நடந்து கொள்வதற்கும் இவர்களுடைய பெற்றோர் இவரை வளர்த்தெடுத்த முறையை பற்றித்தான் பேசுவார்கள். இப்பொழுது நாங்கள் குழந்தைகளை அடிக்கிறோம், அதே நேரத்தில் நாங்கள் முன்னேற்றம் அடைந்து விட்டோம். விஞ்ஞானத்திலும் வெவ்வேறு துறைகளிலும் வாழ்க்கையில் ஒவ்வொரு முன்னேற்றங்களையும் பல வசதிகளையும் பெற்றிருக்கிறோம் என்றால் அதை நாங்கள் விஞ்ஞானத்தை பாராட்டும் அதே வேளையில் அதனுடைய சீர்கேடுகளையும் மறுபக்கத்தில் பார்க்கத்தான் வேண்டும். தொலைக்காட்சி, வீடியோ விளையாட்டுகள், மற்றது எங்களுக்கு கிடைக்கின்ற பல்வேறு வகையான படங்கள், சினிமா படங்கள், இவற்றின் ஒவ்வொருடைய தாக்கமும் குழந்தைகளை எவ்வாறு தாக்கி வன்முறைக்கு இட்டுச் செல்கிறது என்பதை அவர் மிக சூசகமாக தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த நன்னாளிலே நாங்கள் விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற இந்த நிகழ்விலே விஞ்ஞானத்தின் விந்தைகளை பற்றி நாங்கள் வானளாவ புகழ்ந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் எங்களுடைய சமயம், எங்களுடைய கலாச்சாரம் எவ்வாறு படிப்படியாக குறைந்து கொண்டு வருகிறது, சமய உணர்வு ஓரளவுக்கு வயது வந்தவர்களிடம் இருப்பதோடு எம்முடைய இளம் சந்ததியினருக்கு இவ்வளவாக சென்றடைகிறது என்றதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கீதவாணி வானொலியூடாக சில ஒரு விஷயங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதிலே ஓரளவுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் என்ற ஒரு பேரவாவிலே இந்த நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஆதரவை எங்களால் உண்மையில் நன்றியடைய பாராட்டிக்கொண்டு இங்கே வழக்கம் போல டாக்டர் அவர்கள் வந்திருக்கிறார். நேற்று கந்தசஷ்டி விரதம் ஆரம்பமாகிவிட்டது. எனவே பல்வேறு விடயங்களை நான் தொட்டு செல்கின்ற வேளையிலே அவர் அதற்கான விளக்கங்களை கொடுப்பதற்காக வணக்கம் டாக்டர் லம்போதன் அவர்களே.
1: வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே. வணக்கம் கீதவாணியர்களே. மீண்டும் உங்களை விஞ்ஞானமும் விஞ்ஞானம் என்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாங்கள் எப்பொழுதும் சமகால நிகழ்வு, சமகால பண்டிகைகள், குரு பூஜைகள், மகான்களுடைய நினைவுகளுடன் இந்த நிகழ்வை ஆரம்பிப்பது வழக்கம். ஆசிரியர் சொன்னது போல தற்பொழுது கந்த சஷ்டி காலம். எங்களுக்கு தெரியும், இது அமாவாசையில் வளர்ப்புறை பிரதமை, அமாவாசைக்கு அடுத்த முதலாவது நாள், அது ஃபர்ஸ்ட் லீவ் டே என்று சொல்லுவார்கள். அதிலிருந்து ஷஷ்டி, ஆறாவது, ஷஷ்ட என்றால் ஆறு. அப்ப அந்த ஆறாவது லியூனடே வரைக்கும் உள்ள ஆறு நாட்களில் முருகப்பெருமானுக்காக விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்ற நாட்கள் இந்த கந்த சஷ்டி. இந்த ஆறு நாட்களும் முருகன் சூரபன்மாவுடன் போரிட்டு ஆறாம் நாள் வெற்றி பாகை சூடியதாக கந்த புராணம் கூறுகின்றது. இந்த கந்த புராணம் வந்து ஒரு மகிமையான புராணம். எங்களுக்கு தெரியும், வியாசர் 18 புராணங்கள் பாடியிருக்கின்றார். இந்த 18 புராணங்களில் ஏனைய 17 புராணங்களுக்கு உள்ள சுலோகங்களை விட கூடிய சுலோகங்கள் இந்த ஸ்காந்த புராணத்துக்கு உண்டு. இந்த கந்த புராணத்தை தான் தமிழிலே கச்சியப்ப சிவாச்சாரியார், காஞ்சிபுரத்தைச் சேர்ந்தவர், அவர் தமிழிலே கந்த புராணம் என்று பாடியிருக்கின்றார். எங்களுக்கு தமிழிலே மூன்று புராணங்கள் மிகவும் முக்கியமானது. புராணங்கள் என்றால் கன பேர் யோசிப்பார்கள், இது எல்லாம் புராணங்கள் எல்லாம் பழங்கதைகள், இந்த காலத்துக்கு ஏற்று வராது அல்ல. சில பேர் சொல்லுவார்கள் புழுகு மூட்டைகள், சில பேர் சொல்லுவார்கள் இது எல்லாம் அறிவு குறைந்த மக்களை என்ன, நாங்கள்லாம் அறிவு கூடிவிட்டோம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். சென்ற வாரம் ஒரு கேள்வி வந்திருந்தது இல்லையா, 21ஆம் நூற்றாண்டிலே நாங்கள் மனித நாகரிகத்தில் உச்சத்தில் இருக்கும் பொழுது என்று. இந்த மனித நாகரிகம் என்றால் என்ன, அதிலே உச்சத்தில் இருக்கிறோமா? இதுதான் இந்த ஆணவ இருள், த டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ். எங்கே நாங்கள் இருட்டிலே இருக்கிறோம் என்று எங்களுக்கே தெரியாமல் மறைத்திருப்பது. சொல்லுவார்கள் இருள் தன்னை காட்டும், ஆனா ஆணவம் என்ற இருள் வந்து பொருளை காட்டாது, ஆனா தன்னை காட்டும் இருள். இருளிலே ஒரு பொருளும் தெரியாது, ஆனா இருட்டு இருப்பது தெரியும். ஆனால் இந்த ஆணவம், ஆணவம் என்றால் ஈகோ அல்ல, இந்த டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ், அந்த ஆன்மாக்களை பிடித்திருக்கிற அனாதியான பந்தம், அது இருக்கின்ற பொழுது அது தன்னையும் காட்டாது பொருளையும் காட்டாது அப்படிப்பட்ட நிலையிலே. அப்ப இந்த அறிவு குறைந்தவர்களுக்காக ஒரு பயப்படுத்தி ஒரு ஸ்கேர் டெக்டிக்காக இந்த புராணங்கள் இருக்கின்றன என்று சொல்லுவார்கள். உண்மையிலே கிருபானந்த வாரியார் அவர்கள் இருக்கின்றார்கள், இந்த புராணங்கள் பூத கண்ணாடி போல, இந்த மேக்னிஃபையிங் கிளாசஸ் மாதிரி. இப்ப வேதங்களிலே ஒரு சுருக்கமாக சொல்லப்பட்டதை விரித்து சொல்வது புராணங்கள். இப்ப வேதங்களிலே வந்து சத்தியம், அத உண்மை பேசு என்று சொன்னால் அதற்கு ஒரு புராணமாக ஹரிச்சந்திர புராணம் இருக்கின்றது. அப்படி இவ்வாறு ஒரு சிறிய உண்மைகளை பெரிதாக விரித்து சொல்வது புராணங்கள். அடுத்ததாக இவையெல்லாம் நடந்திருக்க கூடுமா என்ற அடுத்த கேள்வி கொண்டு வருகின்றன. நடந்திருக்க கூட பேர் சொல்லுவார்கள், முருகப்பெருமான் இருக்கின்றார், முருகப்பெருமானுக்கு இரண்டு மனைவியர்கள், வள்ளி தெய்வானை என்று இரண்டு மனைவியர்கள். அப்ப இதற்கு மெஞ்ஞான விளக்கமும் ஒன்று உண்டு, அதாவது கடவுளுக்கு மனைவியர் ஏன் என்ற கேள்வி. இதற்கு பல முறை பதிலளித்திருக்கின்றோம், மீண்டும் அதை தொட்டு செல்லலாம். புதிது புதிதாக நேயர்கள் வந்து கொண்டிருப்பார்கள், ஏற்கனவே தெரிந்தவர்களுக்கும் இறைவனுடன் இருக்கின்றார் என்றால் எங்களுக்கும் இறைவனுக்கும் ஒரு சம்பந்தமும் இருக்க தேவையில்லை, அவர் இருந்து விட்டு போகட்டும். ஆனால் இறைவன் இந்த உலகத்தை படைத்தார், சரி படைத்து விட்டு போகட்டும், ஆனால் இந்த இறைவன் எங்கள் மீது அன்புள்ளவராயிருக்கிறார், அக்கறை உள்ளவராயிருக்கிறார், அருள் உள்ளவராக இருக்கின்றார், நேசம் உள்ளவராக இருக்கின்றார் என்கின்ற பொழுது the basis of our relationship with the God, இதுதான் எங்களுக்கு முறைக்கு மீது இருக்கிற தொடர்பு. அந்த அருள், அந்த அன்பு, அந்த நேயம் தான் சக்தி. அருள் அது சக்தியாகும், இது சிவஞான சித்தியால சொல்லியிருக்குது. இந்த அருளைத்தான் நாங்கள் இறைவனுடைய சக்தி என்று சொல்லி வழிபடுகின்றோம். இனி இந்த சக்தியிலேயும் கூட பலவிதமாக இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி, இந்த மோட்டிவேஷன், ஒரு விஷயம் ஒன்று காரியம் ஒன்று நடைபெற வேண்டும் என்றால் மூன்று விடயங்கள் தேவை. ஒன்று, அதை செய்வதற்குரிய நாட்டம் அல்லது இச்சை, இந்த மோட்டிவேஷன் வேணும். ஒரு பரீட்சை எடுப்பதென்றால் என்ன, ஒரு தொழில் செய்வதென்றான இது தேவை, இச்சாசக்தி. அடுத்தது கிரியாசக்தி, அதுக்குரிய நெறிமுறைகளை காரியங்களை செய்ய வேண்டும். இன்றைக்கு நிகழ்ச்சி நடைபெறும் என்றால் இந்நிகழ்ச்சிக்கு இந்த நேரத்துக்கு வந்து இதை செய்ய வேண்டிய அந்த கருமத்தை செய்ய வேண்டும், அது கிரியாசக்தி. அடுத்ததாக அதை பற்றிய அறிவு விளக்கம் வேண்டும், அது ஞானாசக்தி. இந்த மூன்றும் இருந்தால் ஒரு காரியம் வெற்றி பெறும். ஒருவருக்கு நோய் இருக்கிறது என்று, டயபெட்டிஸ் இருப்பது என்று வைத்துக் கொண்டால், அதை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு அவருக்கு ஒரு நாட்டம் வேணும். அவருக்கு மோட்டிவேஷன் இல்லாமல் எந்த வைத்தியரை பார்த்தும் எந்த காரியம் பண்ணினாலும் அவருடைய மோட்டிவேஷன் இல்லாமல் அந்த வியாதி மாறாது. அதே நேரம் அவர் அதுக்குரிய ஆக்ஷனையும் எடுக்க வேண்டும். அந்தந்த நாட்களுக்கு அந்தந்த உணவு முறைகளை கடைபிடிக்க வேண்டும், அந்தந்த அபியாசங்களை செய்ய வேண்டும், அந்தந்த மருந்துகளை அந்தந்த வேலைக்கு எடுக்க வேண்டும், அந்தந்த செக்கப்புகளுக்கு அந்தந்த நாளுக்கு போக வேண்டும். இது கிரியை. அடுத்தது அந்த டயபெட்டிஸ் பற்றிய விளக்கம் வேணும். இன்றைக்கு சுகர் கூடியிருக்கு, காலையில செக் பண்ணும்போது இது ஏன் கூடியிருக்கிறது, ஓ ராத்திரி நான் ஸ்வீட் சாப்பிட்டு விட்டேன், அல்லது நேற்று நான் ராத்திரி நடக்க போகவில்லை பின்னேரம், இப்படியான அந்த விளக்கங்கள், அப்ப எதை கூட்டி எதை குறைத்து எதை கண்ட்ரோல் பண்ண வேணும் என்ற விளக்கங்கள் வேணும். இந்த இச்சை கிரிய ஞானம் மூன்றும் இல்லாவிட்டால் உலகத்தில் என்ன ஒரு காரியமும் நன்றாக நடைபெறாது. இந்த மூன்று காரியங்களின் துலங்க இந்த மூன்று சக்திகளின் தேவை. இறைவனிடம் இந்த சக்திகள் முழுமையாகவே இருக்கின்றன, பூரணமாக. எம்மிடம், ஆன்மாக்களிடம் அவை மறைப்புண்டு மலங்குண்டு இருக்கின்றன. அவற்றை துலங்க பண்ணுவதற்குத்தான் நாங்கள் விபூதி, மூன்று குறிகளால் விபூதி மந்திரத்தோடு சிவசிவா என்று பூசுகின்றோம். இந்த மூன்று சக்திகளையிலிருந்தான் நாங்கள் இறைவனுடைய மனைவி மாராகவும் கூட சொல்லுவார்கள். திமுக பெருமானோடு எடுத்துக்கொண்டால் ஏன் ரெண்டு மனைவி என்றால், இச்சாசக்தி வள்ளி, மோட்டிவேஷன், அவர் இச்சைப்பட்டு விரும்பித்தானே வள்ளியை திருமணம் செய்து கொண்டார். கிரியாசக்தி தெய்வானி, தேவர்களுடன் சமர் புரிந்து அதன் பின்பாடுதான் திருப்பரங்குன்றத்தில் தெய்வானையை மனம் புரிந்து கொண்டார், செயல் வீரன். அப்ப செயலுக்கு காரணமான கிரியாசக்தி வந்து தெய்வயானை. ஞானாசக்தி வந்து வேல், இந்த வேல் வந்து வலும் முனைப்பாக கூர்மையாக இருக்கும். மாணிக்கவாசர் சொல்லுவார், கூர்த்த மின் ஞானத்தால் கொண்டு உணர்வார் தங்கரத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. இந்த கூர்த்த ஞானத்தோடைய ஞானிகளால் கூட அவர்களுடைய உணர்வினாலே உணர்வதற்கு அரியது, அவர்களுடைய பார்வைக்கு நோக்குவதற்கு அரியது என்று சொல்லி சொல்லுகின்றாரே. அந்த ஞானத்தை குறிப்பதுதான் வேல். இந்த வேல் வந்து ஷார்ப்பா இருக்கும், அதன் அர்த்தம் நாங்கள் வேலாயுதம் என்று பெயர் வைக்கின்றோம், சூலாயுதம் என்று பெயர் வைப்பதில்லை. சூலம் வந்து தண்டனையை செய்வது, உங்களுக்கு தெரியும், சக்தியினுடைய சூலம், சிவனுடைய சூலம் வந்து தண்டனையை கொடுப்பதை தவிர ஞானத்தை கொடுப்பதில்லை. ஞானத்தை கொடுக்கின்ற வேல் வேலாயுதம், அதனால்தான் நாங்கள் வேலாயுதம் என்று பெயர் எடுக்கின்றது. சூலாயுதம் என்று ஒருவருக்கும் பெயர் இல்லை,
2: ஒவ்வொரு பேருக்கும் அதுக்கு ஒரு
1: அர்த்தம், ஒரு விளக்கம் இருக்கின்றது. இப்படி பல விளக்கங்கள். இதிலே முருகப்பெருமான் உண்மையாக இருந்தாரா, சூரன் உண்மையாக இருந்தானா, இப்படி எல்லாம் யுத்தங்கள் நடந்ததா என்றால் எங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு ஹிந்து டைம் லைன் தேவை, எங்களுடைய கால பிரமாணம். முன்னர் சொன்ன மாதிரி எங்களுடைய கால பிரமாணம் அளப்பெரிய கோடி வருடங்கள் கடந்தது. ஒரு கல்பம் என்றால் 432 கோடி வருடம். இந்த 432 வருடங்கள் ஒரு கல்ப காலம், இதில் 1000 சதுர்யுகங்கள் வந்து போகும். ஒரு சதுர்யுகத்திலே கிட்டத்தட்ட 43,20,000 வருடங்கள் ஒரு சதுர்யுகம். இப்படி 1000 சதுர்யுகம் வந்து போக அது 432 கோடி வருடம், அது ஒரு கல்பம். அப்ப இப்படி ஒரு கல்பம் பிரம்மாவுக்கு ஒரு பகல், இந்த பகல் பொழுது முடிய இராப்பொழுது இன்னொரு கல்பம். இப்படி பகலிரவாக இந்த 864 கோடி வருடங்கள் கொண்ட பகலிரவு கோலாதாக பிரம்மாவுக்கு 100 வருடங்கள் உண்டு அவருடைய ஆயுள்.
2: எல்லாம் 100 மடங்கா
1: பெருக வேண்டும். இப்படி 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், இத்தனையோ கோடிக்கணக்கான பிரம்மர்கள் வந்து போய்விட்டார்கள். அவருடைய தலை மாலைகளைத்தான் சிவன் அணிந்திருக்கின்றார். தலை மாலை தலை கணிந்து தலையே வந்து பாடுகிறான் இல்லையா, அந்த பிரம்மனுடைய தலை மாலைகளை அணிந்தவர். அப்ப இந்த எங்களுடைய காலம் அவ்வளவு அளப்பெரியது. இன்றைக்கு விஞ்ஞானமும் அப்படித்தான் சொல்லிக் கொண்டு போகின்றது. முன்னர் சொல்லது போல 5000 வருஷத்துக்கு முந்தி மனிதன் தோன்றான் என்ற கதையெல்லாம் இப்போது இல்லை. 6000 வருஷத்துக்கு முன்னால் மனிதன் தோன்றியதாகத்தானே வரலாறுகள் சொல்லிக் கொண்டு வந்தன, அதையெல்லாம் போய்விட்டது. இன்றைக்கு டைனோசோர்ஸ் என்ற போசல்ஸே எத்தனையோ மில்லியன் இயருக்கு வந்து. இப்படிப்பட்ட கோடானு கோடி வருட கணக்கிலே இதே மாதிரி எத்தனையோ முறை இந்த உலகங்கள் தோன்றி அழிந்திருக்கின்றன. ஐந்து வகையான அழிவுகள் இந்த உலகங்களுக்கு உண்டு. உலக அழிவினுடைய ஒரு ஒரு புரிந்துணர்வால் வேண்டுமென்றால் அந்த ஆங்கில திரைப்படம், அருமையான திரைப்படம் ஒன்று இருக்கிறது 2012 உண்டு, அதை பார்த்தால் விளங்கும் எப்படி பிரளயம் வரும் என்று. இப்படி பிரளயங்களிலே நைமித்திய பிரளயம் என்று ஒன்று இருக்கின்றது. நைமித்திய பிரளயம் என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு மன்மந்திரத்துக்கும் வருவது, அதாவது 71 சதுர்ஜுகங்கள் கொண்டது ஒரு மன்மந்திரம். இந்த 71 சதுர்ஜுகங்கள் முடிய 3,57,20,000 வருஷங்கள் முடிய ஒரு அழிவு வரும். அது பூலோகம், எங்களுடைய காஸ்மிக் யூனிட், அவ கெலக்சி இருக்கு இல்லையா, அதுக்குத்தான் அந்த அழிவு வாரது. அதற்கு அப்புறமாக இந்த கல்ப காலம் இருக்கிறது, 1,000 சதுர்ஜுகங்களுக்கு ஒரு முறை கல்ப காலம். அந்த கல்ப காலம் முடிய பிரம்மனுடைய இரா பொழுது தொடங்குகின்ற பொழுது பூலோக, புவர்லோக, சுவர்லோக, இந்த கெலக்சி, இதுக்கு அப்பால இருக்கிற புவர்லோகம், அதற்கும் அப்பால இருக்கிற சுவர்லோகம், சுவர்க்கம் என்று சொல்லுகின்றார்கள். எல்லா மதங்களும் சொல்லுகின்றன சுவர்க்கத்தை பற்றி, எங்கே இருக்கின்றது என்று சொல்லியில. இந்த மும்மூ உலகங்கள் என்கிற இந்த மூன்று உலகங்களுக்குமே ஒரு அழிவு வருகின்றது. அது ஒரு பிரளயம், அதை சொல்லுவார்கள் நித்திய பிரளயம். நித்திய என்றா டெய்லி, பிரம்மாவுடைய டெய்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய நாளில் ஒரு கா நடக்கும். அது முடிந்தவுடன் மீண்டும் 1,000 சதுர்ஜுக காலம் அந்த அழிந்த நிலையிலே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மூன்று உலகங்களையும் பிரம்மா திருப்பி படைப்பார். ஆனா மெயின் உலகங்கள் அப்படியே இருக்கும். இது இரண்டாவது பிராலயம். அடுத்ததாக இப்படியாக போய் அப்பாலே ஸ்ரீகண்ட ருத்ரர் என்று சொல்லப்படுகின்ற சிவனுடைய பிரதிநிதியாக, சிவனாக இருப்பவர். நாம் தியானத்தில் இருக்கின்ற சிவனுடைய சிலை பல இடங்களில் பார்த்திருக்கின்றோம். நல்ல மெகாசாய் சிலை கூட வைத்திருக்கின்றார். சிவன் யாரை நோக்கி தியானத்தில் இருக்கின்றார் என்று கேட்பார்கள். அவர் வந்து ஸ்ரீகண்ட ருத்ரர், சிவனுடைய பிரதிநிதி. உமக்கு அவர்தான் சிவன். அந்த ஸ்ரீகண்ட ருத்ரருடைய காலத்திலே அவருக்கு கீழ்ப்பட்ட 108 புவனங்கள் சங்காரத்துக்கு வரும். பிரம்மாண்டம் என்று சொல்லுவோம், அந்த பிரம்மாண்டம், அதுக்குட்பட்ட 108 பிராண்டங்கள் சிலது. அது ஒரு பிரளயம். அதற்கு அடுத்ததாக இந்த ஸ்ரீகண்டருத்ரர் உட்பட்ட அடுத்த 57 புவனங்களையும் கொண்டு அனந்தேஸ்வரர் என்று அடுத்த லெவலில் உள்ள சிவன், அவருடைய சங்காரம் கொண்டு வரும். அது அப்படி. அப்ப முதலாவது ஸ்ரீகண்டருத்ரில பிரளயத்தை அவாந்தர பிரளயம் என்று சொல்லுவோம், அனந்தேஸ்வருடைய பிரளயத்தை மதிம பிரளயம் என்று சொல்லுவோம். இதெல்லாம் எத்தனையோ கோடி கோடி கோடி வருடங்களுக்கு ஒரு முறை நடப்பது. கடைசியாக மகாசங்காரம் என்று சொல்லப்படுகின்ற கடைசி பிரளயம், அது வந்து சிவனுடைய அருளாலே நடப்பது. அவர்தான் எல்லா உலகங்களும் கடைசியிலே அவரிடம் ஒடுங்கும். இப்படியான சைக்கிள்கள் எத்தனையோ முறை நடந்து நடந்து போய்விட்டது. இதுல ஒரு முறை இந்த பிறப்பில, இப்ப இந்த விடத்திலே சொல்லுகின்ற மனிதன் இப்படி பிறந்தான், குரங்கிலிருந்து கூர்படைந்தான், டைனோசர் வந்தது, எரிகள் விழுந்தது, அழிந்தது, இது எல்லாம் இப்ப நடந்த கதை. இதுக்கு முதல் எத்தனை தினம் இப்படி இப்படி எல்லாம் வந்து வந்து போய்விட்டது, எப்படி எப்படி மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள், எப்படி எப்படி உயிர்கள் இருந்திருக்கின்றார்கள், எந்தெந்த உலகங்களை யார் யார் ஆண்டிருக்கிறார்கள் என்ற கதையெல்லாம் எங்களுக்கு விஞ்ஞானத்திலே வராது. இது விஞ்ஞானத்தில் உள்ள புராணங்களிலே தரும். அங்கன்மா ஞானத்துக்கோர் 1,000 கோடி அண்டம், இது கந்த புராணத்திலே 1,000 கோடி அண்டம். இந்த 1,000 கோடி அண்டம் என்ற கொள்கை இன்றைக்கு கடைசி 100 வருடங்களாகத்தான் விஞ்ஞானத்திலே பூந்திருக்கின்றது. அப்ப இப்படிப்பட்ட இதுகள்ல இந்த சூரபத்மனுடைய ஊரும் கந்த பெருமானுடைய இருப்பும் அவருடைய திருமணங்களும் நடந்தேறிய விடயங்களே. இதுல சந்தேகப்பட தேவையில்லை, இது நடந்ததா இல்லையா
2: சந்தேகத்துக்கிடமில்லை.
1: அப்ப இந்த அது ஒன்று. மற்றது அவருடைய சக்தி தத்துவம், ஏன் 2 மனைவிமார் என்ற அந்த தத்துவத்தையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இனி அடுத்ததாக இந்த முருகனுடைய வழிபாட்டிலே இந்த சூரபத்மன் என்ற அசுரடைத்தான் அவர் அழிக்கின்றார். அதில் 3 அசுரர்கள் வருவார்கள், சூரபத்மன், பானுகோபன், சிங்கமுகாசுரன்,
2: மூன்று பேர்.
1: அவர் சொல்லுவார்கள் இவர்கள் 3 மலங்கள், ஆணவம், கண்மம், மாய என்ற 3 மலங்களுக்கு ஒப்பானவர்கள். பார்த்தால் தெரியும், முதலாவதாக சிங்கமுகாசுரன் அழிவான், அதுக்காக பானுமுகன் அழிவான், அடுத்ததாக சூரபத்மன் அழிவு. இப்படித்தான் அந்த ஊடரில் வரும். அப்ப மாயை மலம் கழிந்து, அடுத்ததாக கர்மம் கழிந்து, அதுக்கு அடுத்ததாக கடைசியாகத்தான் ஆணவ மலத்தினுடைய அழிவு வரும். அதுதான் சூரனுடைய கடைசி தத்துவம். அப்ப அதுல தத்துவமும் இருக்கின்றது, கதையும் இருக்கிறது. கதைக்கு கதை, தத்துவத்துக்கு தத்துவம், வரலாற்று உண்மைக்கு உண்மை, அப்படி எல்லாம் ஒன்றாக சேர்ந்த இதாகத்தான் இந்த முருகனுடைய கந்த சஷ்டி என்ற தத்துவத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கந்தசட்டி காலத்திலே பல பேர் முருகனுடைய வழிபாடு செய்வார்கள், விரதம் இருப்பார்கள். 6 நாட்களும் விரதம் இருப்பது சிறந்தது. விரதம் இருக்க இயலாதவர்கள் முருகனை வழிபட்டு அந்த முருகனை நினைந்து முருகனுடைய தோத்திரங்களை ஓதி வருவதே சிறந்தது. பல விதமான சோத்திரங்களை ஓதுவார்கள். கந்தசட்டி கவசம் மிகவும் பிரபலமான ஒன்று. தேவராய சுவாமிகள் பாடினது, துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பலிப்போர்க்கு செல்வம் பலித்து கவித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் விமலரருள் கந்தர் ஷஷ்டி கவசந்தனை என்று தொடங்குகின்றது. எவ்வளவு பலன்களும் உண்டு. வல்வினைகள் போம் துன்பம் போம் செல்வம் வரும் நிஷ்ட வரும் எல்லா இன்பங்களும் வரும் என்று சொல்லி இருக்கின்றது. அந்த தேவராய சுவாமிகள் இதை பாடினது சில 100 ஆண்டுகளுக்கு முன்னர். ஆனால் அதற்கு முன்னரே இந்த கந்த சஷ்டி இருந்திருக்கின்றது. பாரம்பரியமாக முருகனை தமிழ் கடவுள் என்று சொல்லுவார்கள். நம்ம திருமுருகாற்று படையிலேயே பார்த்தால் ரெண்டு விதமான வழிபாட்டு முறைகளும் இருந்திருக்கின்றன. ஆகம முறைப்படி அந்தணர்கள் வணங்குகின்ற முறை, அடுத்ததாக முனிவர்கள் வணங்குகின்ற முறை, அடுத்ததாக வேடர்கள் குறவர்கள் வணங்குகின்ற முறை, இப்படி எல்லா விதமான வழிபாட்டு முறைகளும் ஒரே பாடலிலேயே நக்கீரர் திருமுருகாற்றுப்படையிலே பாடியிருக்கின்றார். முனிவர்களை வர்ணிக்கின்ற பொழுது மார்பின் எண்களும் இயங்கும் ஜாக்கையர் எலும் மார்பெல்லாம் எலும்பு தெரிகின்ற உடம்பு அவர்களுக்கு, நண்பகல் பலவுடன் கடிந்த உண்டியர் பல பகல்களிந்து ஒரு பொழுது உண்ணும் உணவை பழக்கத்தை உடையவர்கள், இகளோடு செற்றம் நீக்கிய மனத்தினர் கோபம் செருக்கு ஆகிய இல்லாத மனத்தை உடையவர்கள், யாவதும் கற்றோர் அறியா அறிவினர் எல்லாம் கற்றவர்களுக்கு கூட அறிய முடியாத அறிவை அறிந்த அறிவினர்கள், கற்றோர்க்கு தாம் வரம்பாகிய தலைமையர் காமமோடு கடுஞ்சினங் கடிந்த காட்சியர் இடும்பை யாவதும் அறியா இயல்பினர். அவர்களுக்கு இன்ப துன்பங்களை பற்றிய யோசனை கிடையாது. இயல்பினர் மேற துணியல் காட்சி முனிவர் முன்புக, இப்படிப்பட்ட முனிவர்கள் திருவாவினன் குடையிலே முருகனை வழிபடுகின்றார்கள் என்று சொல்லியிருக்கின்றார். அதே மாதிரியாக அந்தன பெருமக்களுடைய வழிபாட்டை குறிக்கின்ற பொழுது இருமூன்றெய்திய இயல்பினின் வளாகது அறுதொழில் அந்தனர்களுக்குரியது, ஈதல் இரத்தல் ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் பல இடங்களில் சொல்லுவார்கள். இந்தியாவுக்கு போறவர்கள் சொல்லுவார்கள், அங்கெல்லாம் எல்லாம் பணம் பண்ணுகிறார்கள், இந்த பிராமணர்கள் எல்லாரும் காசு கேட்கிறார்கள் எல்லாருக்கும் என்று இங்கே இருந்து போவர்கள் சொல்லுவார்கள். அப்ப யாருக்கு காசிலே கண்ணு பார்க்க வேண்டும்? இப்போ பார்த்தால் இங்கிருந்து போறவர்களுக்கு அது என்ன அந்த காசு கேட்கிறார்கள் என்று ஒன்று, அது பிராமணர்களுக்கு விதிக்கப்பட்ட தொழில்களில் ஒன்று. ஈதல் என்பது எல்லாரும் செய்யலாம், இரத்தல் என்பது எல்லாரும் செய்ய முடியாது. புறநானூற்றிலேயே ஒரு பாட்டு இருக்கின்றது, அதிலே சொல்லுவார்கள் ஈதல் இழிந்தன்று, அதுல ஒரு பாட்டு இருக்கு, அதாவது வந்து ஈதல் ஒருவர் வந்து இரத்தல் வந்து இழிந்தது, அதை விட இழிந்தது ஒருவர் இறக்கும் பொழுது ஈயன் என்றால் அதனும் இழிந்தன்று, இரத்தல் இழிந்தன்று இறக்கும் பொழுது ஈயன் என்றால் அதனும் இழிந்தன்று, அதாவது இரத்தல் இழிந்தது அதைவிட எளியது ஒருவர் இறக்கும் பொழுது இல்லை என்று சொல்வது அதைவிட எளியது என்று சொல்லியிருக்கின்றது. அது ஒன்று. இரண்டாவது, இந்த இரத்தலை இழிந்தது என்று வைத்தால் யாருக்கு அது விதிக்கப்பட்டிருக்கிறது? ரெண்டு பேருக்குத்தான். ஒன்று துறவிகளுக்கு, அவர்கள் பிச்சை எடுப்பார்கள், அது அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பிராமணர்களுக்கு. அறுதொழிலோர் வள்ளுவரே சொல்லுகின்றார், அந்தனர்களை சொல்லுகின்ற பொழுது அறுதொழிலோர் என்ற வார்த்தையை பாவிக்கின்றார். ஆபயன் குன்றும் அறுதொழிலோல் நூல் மறப்பர் காவலன் காவானெனின். காவலன் வந்து இப்போ அரசன் இல்லை, இப்ப நாங்கள்லாம் எங்களுடைய சமயத்தை பாதுகாக்கிறோம், நாங்கள் ஒழுங்காக பாதுகாக்காவிட்டால் ஆ பயன் குன்றும் பொருளாதாரம் குன்றும். பசுக்களுடைய பயன்ன்றது பொருளாதாரத்தையே குறிக்கும். அறுதொழிலோ நூல் மறப்பர், அந்தனர்கள் தங்களுடைய நூல்களை எல்லாம் மறந்து விடுவார்கள். அப்ப இந்த சீரழிவுக்கு காரணம் நாங்கள் தான், ஏனென்றால் காவலன் காவானெனின். அப்ப இந்த அறுதொழிலே இரத்தல் அவர்களுக்கு ஒரு தொழில், ஏனென்றால் இது ஃபுல் டைம் ஜாப் அவர்களுடைய. முழு நேர பொருள் வந்து வேத அத்தியனம் பூஜை, அதுதான் அவர்கள் விவசாயம் செய்வதோ வியாபாரம் பண்ணுவதோ இல்லை. அப்ப அவர்கள் டிபெண்ட் பண்ணி இருப்பது இதனால் அவர்களுடைய இடத்தில் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தொழில். இதை புரிந்து கொண்டால் நாங்கள் இந்த கோயில போனா இப்படி எல்லாம் காசு இருக்கிறார்களே என்று குறை சொல்ல மாட்டோம். இரண்டாவது, எங்களுக்கு இருக்கிற பணம் யாருடைய பணம்? அவன் தந்தது. அதுலேயும் என்னென்று கேட்டால் இங்கே இருந்து போட்டு இந்த கனடாவில் $1 எங்களுக்கு இந்தியாவில் $43 $44 $45 வரும். இந்த $1 போடுவதற்கு எவ்வளவு யோசனை, எவ்வளவு ஹலோவீன் பண்டிகை நடந்தது. எமது பிள்ளைகளுக்கு ஒரு நாள் உடுப்புக்காக இத்தனை டாலர் செலவழித்திருப்போம். தீபாவளிக்கு இறைவனுக்கு ஒரு பட்டு சாத்தி இருப்போமா? இதுதான் நாங்கள் அந்த பார்க்க வேண்டிய பார்வை வித்தியாசம். அப்ப இந்த இதைத்தான் சொல்ற இருமூண்டு எய்திய இயல்பினின் வளாறு அந்த அறு தொழில்களிலே நின்று, இருமூண்டு கண்டால் ஆறு, இருவச்சுட்டிய பல்வேறு தொல்கொடி, தாய் தந்தை இருவரும் நல்ல பழமையான மரபிலே வந்த சிவாச்சாரிய மரபிலே வந்தவர்கள், அருணான் இரட்டி இளமனல் யாண்டு, அருணாங்கு 24 அதை இரட்டித்தால் 48 வருடங்கள் அவர்கள் பிரம்மச்சரியம் காத்திருக்கின்றார்கள், ஆறுநில் கழிப்பிய அரண்ணவில் கொள்கை, மூன்று வகை குறித்த முத்தி செல்வத்து, முத்தி மூன்று வகையான அக்னியை அந்தனர்கள் ஒம்புகின்றார்கள். அந்தர்களுடைய அக்னிஹோத்திரம் என்பது அந்தனர்களுக்கு விதிக்கப்பட்ட ஒன்று. இப்பொழுது அது அருகி வருகின்றது, வெகு சிலர் தான் அதை செய்து வருகின்றார்கள். அனுமை அது மூன்று வகையான அக்னியை சொல்லுவார்கள். ஒன்று கார்கபஜ்ய அல்லது கிரகபஜ்ய அக்னி, இது வீட்டிலே சக்தி முக்கி கேள்வி கொண்டு அந்த காதலே இருப்பார்கள், ஒரு அக்னி அணையாமல் வீட்டிலே இருக்கும். இதுக்கு இருந்த அடுத்த அக்னி ஆவாகனிய அக்னி, அடுத்தது தட்சிண அக்னி. அந்த முதல் அக்னியிலிருந்துதான் பின்சொன்ன ரெண்டு அக்னிகளையும் நாங்கள் மூட்டிக்கொள்ள வேண்டும். இதைத்தான் இந்த மூன்று வகை குறித்த முத்தி செல்வத்து. இந்த சம்பந்தர் கூட பாடுகின்றார், கலியை வாராமே செற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலமேய என்ற பாட்டிலே கற்றாங்கு எரியோம்பி, எரியோம்புதல் அந்தனர்களுக்கு விதிக்கப்பட்ட ஒன்று. அப்படிப்பட்ட அந்த முத்தியை வளர்க்கின்ற அந்தனர்கள் இருபுறப்பாளர் பொழுதரை நுவல ஒன்பது குண்டம் கொண்ட மூன்று புரி நுண்ஞான், அதாவது முப்புரி நூலை அணிந்த அந்தனர்கள் வழிபடுகின்ற வழிபாடு இருக்கின்றன.
3: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
4: ஓம் புராணம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனஃ புனஃ நமஸ்ருதிசிர பத்மண்டமாத்தண்டமூர்த்தயே பாதராயண சஞ்ஞாய முனயே சமவேஷ்மனே ப்ரஹ்மசூத்ரகிருதே தஸ்மை வேதவ்யாசாய வேதசே ஞானசக்த்யவதாராய நமோ பகவதோ ஹரே. சங்கராஸ்லேஷவிலசதானந்தாமிருதநிர்பராம் விஸ்வோத்தம்சிதபாதாப்ஜாம் ப்ரஹ்ம வித்யாம் விபாவயே. வேதாந்தநிகுரும் வேண தாத்பர்யேண ப்ரகாசிதஃ ஸ்வாத்மானந்தைகரஸ்யேன கல்யாணாய சிவோஸ்து நஃ. நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்ர பராசரஞ்ச வியாசம் சுகம் கவுடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திரமதாசேஷ்யம் ஸ்ரீசங்கராச்சாரியமதாஸ்ய பத்மபாதம் சஹஸ்தாமலகம் சேஷ்யம் தம் த்ரோடகம் வாத்திகாரமன்யாஸ்மத்குரூன் சந்ததமானதோஸ்மி சதாசிவசமாரம்பாம் பகவத்பாதமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் நமோ ப்ரஹ்மாதிப்யோ ப்ரஹ்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சர்ஷிப்யப் பரமகுருப்யோ நமோ குருப்யஹ சர்வோப்ளவரஹித ப்ரஜான கண ப்ரத்யகர்த்தோ ப்ரஹ்மைவாஹமஸ்மி. அதீஹி போ பகவஹ, அதீஹி போ பகவஹ. சஹ நௌ வது, சஹ நௌ புனக்து, சஹ வீர்ய.

ಗಭೀರೆ ಕಾಸಾರೆ ವಿಶತಿ ವಿಜನೆ ಘೋರ ವಿಪಿನೆ ವಿಶಾಲೆ ಶೈಲೆ ಚ ಭ್ರಮತಿ ಕುಸುಮಾರ್ಥಂ ಜಡಮತಿ ಸಮರ್ಪ್ಯ ಏಕಂ ಚೇತಸರಸಿಜಂ ಉಮಾನಾಥ ಭವತೆ ಸುಖೇನಾವಸ್ಥಾತು ಜನ ಇಹ ನ ಜಾನಾತಿ ಕಿಮಹೋ. ಶಿವಾನಂದ ಲಹರಿ 9th ಶ್ಲೋಕ. ಭಗವತ್ಪಾದರ ಪಂಡಿತನಾದ ಅನೇಕ ಸ್ತೋತ್ರಗಳ ಅದರ ಮನಸುರುಹಿ ಭಕ್ತಿ ಪ್ರವಾಹಮಾ ವಳಿಲ ವಂದದಾನ ಶಿಲ ಗ್ರಂಥಗಳ ಅದರ ಶಿವಾನಂದ ಲಹರಿ ಉಣ್ಣ. ಇದು ಆಂಧ್ರದೇಶದಾನ ಕಾಳಹಸ್ತಿ ಕ್ಷೇತ್ರತ್ಲ ಇದು சொன்னதாக சொல்லிட்டுருக்க. விசேஷமாக இங்க ஒரு ஸ்லோகத்தில் பிரமராம்பாளை பத்தி வருது. அதனால அந்த ஒரு க்ஷேத்திரமா இருக்கும்னு ஜனங்கள் ஊகிக்கிறார். அந்த பரமேஸ்வரனை நமக்கு பல கோணங்கள்ல அவருடைய அநேக லீலைகளை காட்டிட்டு இருக்க. முக்கியமாக பகவானை நாம் பூஜை பண்ணணுங்கிற பூஜை பண்றதுங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், பூஜை என்ன என்ன அர்த்தம் அப்படி என்ன அது தெரியாது. சாதாரணமாக மனுஷியாளுக்கு பூஜைன்னா ஏதோ பகவானுக்கு மேல புட்பத்தை போடுறதுங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் தான் இருந்துட்டு இருக்கும். ஆனா பூஜைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியும். பூஜையில நாம் உபயோகப்படுத்தக்கூடியதான ஒரு சொல்லானது நமஹாங்கிற ஒரு சொல். இந்த நமஹான்னு சொல்லி புஷ்பத்தை போடுறோம். இந்த நமஹான்னு ஏன் சொல்றோம், இந்த நமஹாங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம், இந்த நமஹான்னு சொல்லிட்டு புஷ்பத்தை ஏன் போடுறோம், எல்லா தெய்வத்தைக்கும் இதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யாரா இருந்தாலும் தெய்வங்கள்ல ஆண் தெய்வமா இருந்தாலும் பெண் தெய்வமா இருந்தாலும் அம்பாளா இருந்தாலும் ஸ்ரீமாத்ரே நமஹ ஸ்ரீ மகாராஜ்ஞை நமஹ அப்படின்னு நமஹான்னு தான் சொல்றோம். அதே போல பரமேஸ்வரன் பவாய தேவாய நமஹ சர்வாய தேவாய நமஹ ஈஷாய தேவாய நமஹ கிருஷ்ணாய நமஹ வாசுதேவாய நமஹ இப்படிதான் சொல்றோம். இந்த நமஹாங்கிறது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி எல்லா தெய்வத்துக்கும் புஷ்பத்தை தான் நம்ம சமர்ப்பணம் பண்ணி கொண்டிருக்கோம். இந்த சமர்ப்பணம் பண்றதுனால என்ன விசேஷம், அல்லது இந்த நமஹான்னு சொல்றது சொல்லி புஷ்பத்தை போடுறதுனால என்ன விசேஷம், இது வேதங்கள்ல இருக்க. நமஸ்தே ருத்ர மன்யவ உதோதைஷ வே நம ஆரம்பமே நம அந்த சென்டென்ஸ் கடைசிலையும் நம ஆரம்பத்திலேயே ஒரு தரம் நம ஒரு தரம் கடைசியில அந்த சென்டென்ஸ் முடிப்பே நமஹாங்கிற நமஹா நமஹான்னு பல முறைகள் வர்றதுனால்தான் இதுக்கு நம கம்னு பேர். நம கம்னு சொல்றதுக்கு என்ன, நமஹாங்கிற பதம் பல முறைகள் வரும். அதே போல ஒரு இடத்துல சமக்கம்முன்னு சொல்றோம், வாஜச்சமே பிரசவச்சம் இப்படி யாரு சா சான் வந்துட்டே இருக்கான். சான் வரத்தினால அதை சமக்கம்னு சொல்றோம், நமஹான் வந்ததுனால நமக்கு நமக்கம்னு சொல்றோம். இந்த ஸ்ரீருத்ரத்தில் இப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, வேதமே இதை ஆரம்பிச்சு கொடுத்துருக்கு நமக்கு. நமஹாங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம், இப்படி பகவானை பூஜை பண்ணும் பொழுது பூஜான்னா என்ன அர்த்தம், பகவானை சந்தோஷப்படுத்துக்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடியதான செயலுக்கு பூஜான் அர்த்தம். பூஜான்னா என்ன அர்த்தம், பகவத் சந்தோஷத்துக்காக மனிதன் செய்யக்கூடியதான செயல். இப்படி இருக்கும் காலத்தில் இந்த பகவானுக்கு நமஹான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த நமஹாங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கொஞ்சம் பார்க்கணும். அதே மாதிரியே சாதாரணமா நம்ம சொல்லும் பொழுது நமஸ்காரம்னு சொல்றோம். உத்தரம் இன்னொருத்தர் பார்க்கும் பொழுது என்ன பண்ற நமஸ்காரம், இது என்ன காரம்ங்கிறள என்னது, இது கொஞ்சம் தெரியணும். இலையா இன்னும் நார்த்த இல்லாம நமஸ்தே அப்படிங்கிறது, இந்த நமஸ்தேன்னா தேன்னா தங்களுக்குன்னு அர்த்தம், தங்களுக்கு நமஸ்காரம் இதான் நமஸ்தேங்கிறோம். இந்த காரம்னு ஒண்ணு சொல்றோமே அது பிரத்யம், அது அகாரம் உகாரம் ககாரம் மகாரம் அப்படின்னு ஒரு எழுதற்க பின்னாலையும் நம்ம சொல்ற மாதிரி காரம் நமஹா காரம் அதான் நமஸ்காரம்னு ஆயிடுத்த. இத நமஸ்காரத்துக்கு என்ன அர்த்தம், நமஹா என்று சொல்லக்கூடியதான அதுக்கு என்ன அர்த்தம் உண்டோ அந்த செயல்னு அர்த்தம்.
நமஸ்காரம்னா நமஹாங்கிற சொல்லுக்கு என்ன செயல் உண்டோ அந்த செயலை சொல்லக்கூடியது நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம். இந்த நமஸ்காரத்துல நமஹான்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த நமஹாக்கு என்ன அர்த்தம்? அது ஒரு ஒரு பதம் இல்ல, ரெண்டு பதங்களா வச்சுப்போம். மகா, நான் ஒண்ணு மகான், மகான் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா எங்களது, நான் இல்லை, எனதில்லை, மமனா எனதில்லை அப்படின்னா நாம் நம்ம பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி கொண்டிருக்கோம். பகவானுக்கு எதை கொடுக்கிறேன்? நம்மகிட்ட இருக்கிறது கொடுக்கிறோம். நம்மகிட்ட இருக்கிறது கொடுக்கும் பொழுது நாம கொடுக்கும் பொழுது எப்படி இருக்கணும்னா திரும்பி வாங்குற போல கொடுக்க கூடாது. கொடுக்கிறோம், அது திருப்பி எனதுன்னு வச்சுக்க கூடாது. வண்ணானுக்கு துணி போடுறேன், அது என்ன ஐடியால போடுறேன்? திருப்பி அவன் கொண்டு கொடுப்பான்னு தானே போடுறேன். அதே மாதிரி சில பதார்த்தங்கள் நம்ம கொடுக்கும் பொழுது தானம் கொடுக்கிறோம். தானம் கொடுக்கும் பொழுது நாம அதை திருப்பி வேணும்னு கேட்கிறீங்களா? தானம்னு நம்ம சொன்னோமையனால் அது என்ன? அந்த பொருளையும் அவளுக்கு கொடுக்கிறோம், அந்த பொருள் மறுபடியும் எனக்கு சேர்ந்தது இல்லை அப்படின்னு சொல்றேன். அப்ப என்ன, பொருளை கொடுக்கறதோட அதனுடைய ஓனர்ஷிப் ரைட்டையும் கொடுத்துறேன் நீங்க. அதனால்தான் தானம் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை சொல்லிவிட்டு நமமா அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த நமமான்னு சொல்றதுனால என்னாச்சு, அதனுடைய ரைட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்து விட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த நமமான்னு சொல்றதுதான் நமஹான். இந்த மமான்னு சொல்ற பார்த்தல அஸ்மபியம் நகா, அதே போல மமா மகா அப்படின்னாச்சு. நான் எதை தருகிறேனோ அது உண்மையில உங்களுக்கு சேர்ந்தது. நாம எதை கொடுக்கணும் பகவானுக்கு? உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் அவர் தயார் பண்ணினது. ஏதாவது ஒண்ணு புதுசா நீங்க பண்ணினது ஏதாவது இருக்கா உலகத்துல? கிடையாது. சர்வமும் அவர் தான் பண்ணினார். எதை நீங்க அனுபவிக்கிறீங்களோ எல்லாம் அவருடைய பிச்சை. ஏன், ஐந்து பூதங்கள் இருக்க, இந்த ஐந்து பூதங்களும் அவர் தயார் பண்ணி கொடுத்தார். பூமியில நீங்க இருக்க, பூமியை அவர் தயார் பண்ணி கொடுத்திருக்க. அந்த பூமியிலிருந்து வரக்கூடியதான எல்லா பொருளும் அவர்கிட்ட தான் உண்டுது. நீங்க உட்கொள்ளக்கூடியதான என்னென்ன பதார்த்தங்கள் உண்டோ எல்லாம் அவர் தயார் பண்ணி கொடுத்தது. அரிசியோ, காய்கறியோ, காய்களோ, பழமோ, கீரையோ, ஜலமோ, இத்தனை அவனா தயார் பண்ணி கொடுத்திருக்காரு. ஏதாவது நீங்க சொந்தமா பண்ணிடுவோம்? ஒண்ணுமே கிடையாது. சரி, இந்த சரீரம் இருக்க நமக்கு, இதுவும் அவர் தான் கொடுத்தார். இந்த சரீரத்தினால இவைகள்லாம் உட்கொள்றேன், உட்கொண்ட பிறகு அது ஜீரணம் பண்றதும் அவர் தான். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரித பிராணாபான சமாயுக்தா பச்சாமி அன்னம் சதுர்விதம். இத்தனையும் உங்களுக்கு. அப்புறம் காத்த அவர் கொடுத்திருக்காரு, ஆகாசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காரு, இடவெளியை உங்களுக்கு கொடுத்திருக்காரு, இத்தனையும் அவர் தான் நமக்கு கொடுத்திருக்கார். நீங்க இந்த உலகத்துல எதை கொடுக்க போறீங்க அவருக்கு? அவரது இல்லாதது அவருக்கு கொடுக்கணும். அவரதே அவருக்கு கொடுத்தா என்ன இருக்காது. சோ அவரது இல்லாத அவருக்கு கொடுக்கணும். அது பார்த்தீங்கன்னா அந்த பகவானுக்கு, பகவானால சிருஷ்டிக்கப்படாத பொருளார்ந்து உலகத்துல ஒண்ணும் இல்லை. ஆனா எல்லா பதார்த்தமும் எதுக்கு அடிமையாக இருக்குன்னு பார்ப்போம். உலகத்துல நாம் எல்லா பொருளையும் நாம் அனுபவிக்கிறோம். இது அனுபவிக்கிற பொருள்கள் எதற்காக அனுபவிக்கிறேன்? எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுங்கிறதுக்காக. எது எனக்கு பிடிக்கிறதோ அது வாங்கி வச்சுக்கிறேன், எது எனக்கு பிடிக்கலையே அது தொடவே இல்லை. கடைக்கு போறேள், என்னென்னமோ வாங்குறேள், மணிக்கணக்காக சுத்துறேள், ஏதோ ஒரு நாலஞ்சு பொருளை வாங்குறேன். அந்த பொருள் எனக்கு வேணும், இதனால எனக்கு நன்மை ஏற்படும், இதனால நான் சந்தோஷத்தை அடைவேன் அப்படின்னு எது கருதுகிறீர்களோ அப்பொருளைத்தானே வாங்குறேன். கடையில் இருக்கிறதெல்லாம் வாங்குறீங்களோ இல்ல? யாருக்கு எது பிடிக்கிறதோ, யாருக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அப்பொருளைத்தான் அவ வாங்குற. அப்ப என்ன,
பொருளை வாங்கணுமேயானால் அந்த பொருளானது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். இந்த பொருளானது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுனால தான் நான் வாங்கினேன். ஆகையால் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் எதுக்கு? ஆத்மாதீனம், மனிதனுக்கு அதீனமா இருக்கு. அவன் விரும்புகிறான், ஆகையால் அவன் அதை நாடுகிறான். அந்த அவன் எதை சொல்லிட்டு இருக்கும், அது என்னது? அகங்காரம். நமக்குள்ள இருக்கிற ஈகோன்னு சொல்றோம் இல்லையோ, அது இது எனக்கு வேணும். அது சின்ன குழந்தைகள் பளிச்சுன்னு சொல்லி விடுற, என்னது? எனக்கு வேணும், உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். இப்ப இந்த எனதுன்னு சொல்றேன் பார்த்தீங்களா, அது அகங்காரம். இந்த அகங்காரம் நம்மகிட்ட இருக்கிற பரியந்தம் நமக்கு எல்லா விதமான துன்பங்களும் உண்டாகுது. இந்த அகங்காரம் நம்மளை விட்டு போயிடுதுன்னு வச்சுக்கலாம், நம்ம சந்தோஷமா இருப்போம். இந்த அகங்காரத்தை எப்படி அனுப்புறது அப்படின்னு நமக்கு தெரியணும். அந்த அகங்காரத்தை தான் நம்ம என்ன பண்றோம், பகவானுக்கு கொடுக்கறோம். அந்த அகங்காரத்தை கொடுக்கறதுக்கு தான் பூஜான்னு பேர். சோ நீங்க பூஜைன்னா என்ன அர்த்தம்,

மேல நான் உமக்கு இண்டிபெண்டன்ஸ் நான் கொடுத்துட்டேன், நான் உங்களுக்கு தாசனா இருக்கேன், தாங்கள் சொன்னதான ஒரு செயலை நான் செய்ய தயாரா இருக்கேன் அப்படிங்கறதா அகங்காரத்தை கொடுக்கறது. அதனால பகவான் என்ன சொல்றார், அரவிந்தர் சொல்லும் பொழுது ஐ வில் பி எ பர்ஃபெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் யுவர் ஹேண்ட்ஸ், இனிமேல நீங்கள் என்னை எப்படி உபயோகப்படுத்திக் கொண்டாலும் அப்படி நான் செய்வேன், அதனால எனக்கு என்று தனிதான ஒரு கருத்து இல்லை அப்படின்னு பகவானுக்கு தாசனாக கூடியதான ஒரு தாஸ்தியம் இருக்க, இதுதான் சரணாகதி. அந்த சரணாகதிய ஆறு விதமாக சொல்லியிருக்க. சரணாகதி தத்துவம் அது ரொம்ப விசேஷம். அந்த ஷட்விதா சரணாகத்தின்னு சொல்றார், ஆறு விதமாக சரணாகதி இருக்கிறதாக சொல்லிட்டு இருக்க. ஆனுகூல்யஸ்ய சம்பத்தி, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரட்சிஷ்யதி இதி விஸ்வாசா, கோத்ருத்வ வரணம் ததா, இப்படி அந்த சரணாகதிகள பல பல பேதங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஷட்விதா சரணாகதின்னு சொல்லியிருக்க. இந்த சரணாகத்தின்னு என்ன, நம்ம நாம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி கொள்றது. இந்த அர்ப்பணம் பண்ணி கொள்றதா நம்ம என்ன பண்றோம், நமஸ்காரம்னு கீழே விழுந்து சேவிக்கிறோம், அஷ்டாங்க நமஸ்காரம். இந்த அஷ்டாங்கங்கள்ல முதல்ல என்ன தெரியுமோ, நான் தலை, அதனால தலை அவ பாதத்துல வச்சுண்டு நமஸ்காரம் பண்றோம். பகவானுக்காவது சரி பெரியவர்களுக்காவது என்ன, தலையை கீழே வச்சு நமஸ்காரம் பண்றோம். அப்புறம் ரெண்டு புஜங்கள், ரெண்டு கைகள், ரெண்டு முட்டிகள், பாதங்கள், இவைகள் அவர்கள் இவைகள்லாம் பூமியில தொடரா போல நமஸ்காரம் பண்ணும். ஏன், ரெண்டு கைகள் தானே கர்மாவை பண்றத, நான் பண்ணக்கூடியதான செயல் எல்லாம் உமக்காக, நான் நடக்கக்கூடியதான எல்லா நடையும் சஞ்சார பதயோ பிரதட்சிண விதி ஸ்தோத்ராணி சர்வாகிர எத்யத் கர்ம கரோமி தத்தத அகிலம் சம்போதவாராதனம் அப்படின்னு நாம் என்னென்ன பண்ணுகிறோமோ எல்லாம் உமக்கு சேர்ந்தது, அதான் ஜபோ ஜல்ப சில்ப அப்படின்னு சௌந்தர் லஹரியும் இதே தத்துவத்தை தான் சொல்ற. அப்படி இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான முதல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சோன்ற எதை நான் விட முடியாதோ அதை உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றதுன்னா அகங்காரத்தை கொடுக்கிறது. நீங்க சரணாகதி பண்ணா அகம் இல்லை, அதனால்தான் அந்த அகத்தை விட்டு விட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் சொல்றான் நான் 100 நமஸ்காரம் பண்ணினேன் பகவானுக்கு, மறுபடியும் நான் பண்ணினேங்கள், நான் விடல உங்களை, அந்த நானை விடுறதுக்கு தான் சரணாகத்தின்னு பேர். நானுங்கிறத மறக்கணும், நான் உங்களுக்கு தாசம், இனிமேல நானுங்கிறது இல்லை அப்படின்னு அகம்மமாபிமான வர்ஜனம் இருக்க இதுதான். இது வேதாந்தத்துல ரொம்ப வசதியான ஒரு தத்துவம்னு சொல்றது. இப்படிப்பட்டதான அகங்காரத்தை நாம் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றோம், அதுதான் நமஸ்காரம்னு பேர். எனது அகங்காரம் எனதில்லை, இந்த ஜீவன் ஜீவத்வம் எனதில்லை, இந்த ஜீவத்வத்தை உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான தத்துவத்துக்கு சரணாகத்தின்னு பேரு நமஹான்னு பேர். இப்ப இந்த நமஹான அந்த அகங்காரம் மனசு நம்ம இருக்க, இந்த மனச பகவானுக்கு கொடுக்கணும். இந்த மனசு எப்படி இருந்தா கொடுக்கணும் பகவானுக்கு, அது வெண்ண மாதிரி இருக்கணும், புஷ்பம் மாதிரி இருக்கணும். புஷ்பம் தொட்டா எவ்வளவு மிருதுவா இருக்கு, கல்லாட்டம் இல்ல மிருதுவா இருக்கு. அந்த மிருதுவா இருக்கக்கூடியதான மனசை பகவானுக்கு அர்ப்பணம் பண்றோம். ஆகையால் மிருதுவா இருக்கக்கூடியதான மனசை அர்ப்பணம் பண்ணுவதற்கு அந்த மிருதுவான ஒரு இதுக்கு சங்கேதம் என்ன, எது மிருதுவா இருக்கு நமக்கு, புஷ்பம். ஆகையால் தான் புஷ்பத்தை எடுத்துக்கிறேன். அந்த மனசுல நல்ல எண்ணங்கள் இருக்கு, நல்ல வாசனைகள் இருக்கு, அந்த வாசனை இருக்குங்கிறதுக்காக வாசனையோடு இருக்கக்கூடியதான புஷ்பத்தை போடுறேன். புட்பத்திலேயே வாசனை புட்பமா போடுறல, எதுக்கு, என் மனசுல நல்ல வாசனை இருக்கு, நல்ல எண்ணங்கள் இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக. சோ விவகாரம் என்ன, மிருதுவா இருக்கிறதுனால புட்பத்தை போடுற, அது வாசனையோட புட்பத்தை போடுறதுக்கு காரணம் என் மனசுல நல்ல புட்பம் இருக்கு. அப்புறம் இந்த புட்பம் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அது எப்பொழுதும் ஈரமா தான் இருக்கும், காஞ்சி போயிடுத்துனா அது புட்பம் இல்ல, அதுக்கு நிர்மால்யம்னு பேர், காஞ்சி போயிடுத்துனா. புஷ்பம் எப்படி, அது அது ஈரப்பதத்தோட நன்னா இருக்கணும். அதே மாதிரியே என்னுடைய மனசுலயும் பக்தி இருக்கு, அந்த பக்தி இருக்கிறதுனால்தான் ஈரமா இருக்கு. இந்த மூணும் இருக்கிறதுனால நாம என்ன பண்றேன், அந்த புஷ்பத்தை எடுத்துட்டு என் இதயத்து வரைக்கும் கொண்டு வந்து இதயத்துக்கு சங்கேதமாக பகவானுக்கு போட்டுருக்கேன்.
சோ இந்த நமஸ்காரம் பண்ணும்போது புட்பத்

0: பதத்தையே போடணும். சரி, நமஹாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? எனதில்லை, என் மனது, என் அகங்காரம், என்னுடைய ஜீவத்வம் எனதில்லை என்று காட்டுவதற்காக புட்பத்தை இதயத்துக்கு கொண்டு வந்து இதயத்தை அர்ப்பணம் பண்ணும் மாதிரி. வசுதாக இதயத்தை அர்ப்பணம் பண்ண முடியல உங்களால, உங்க மனசை நீங்க அர்ப்பணம் பண்ண முடியல, ஆனா மனசுத்தான் அர்ப்பணம் பண்ணணும். ஏன்னா மனசில் இருக்கக்கூடியதான எண்ணங்கள் தான் நீங்க புதுசாக வரவழைச்சு கொண்டது. மனசு பகவான் கொடுத்தார், அந்த மனசில் இருக்கிற எண்ணங்கள்லாம் நீங்க வரவழைச்சீர்கள். அந்த எண்ணங்கள்ல நல்ல எண்ணங்களா பார்த்து பகவானுக்கு கொடுக்கிறேன். சோ விவகாரம் என்ன, அப்படிப்பட்டதான மனசை நீங்க கொடுக்கறதுக்காக பகவானுக்கு பண்ணக்கூடியதான ஒரு செயல், அந்த செயலுக்கு பூஜான்னு பேர். இப்ப இந்த பூஜை பண்ணக்கூடியதான இந்த மனச நாம் எதை அர்ப்பணம் பண்ணமோ அந்த மனசானது அது என்ன அப்படின்னு கேட்டேன்னா, அது புஷ்பம் மாதிரி தட்டிலேயே இருந்ததுன்னு வச்சுங்களேன், எடுத்து பகவான் கொடுத்துடலாம். சுலபம், புஷ்பம் இருக்கு, புஷ்பத்தை என்ன பண்றேன், தட்டில வச்சுருக்கேள், அதை எப்படி பத்திரமாக இதை இதை கொண்டு வந்து அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கேள் பகவானுக்கு, நல்லா தான் இருக்கு. அலங்காரம் பண்ணலாம், பாக்கிறதுக்கு இனிமையா இருக்கு, சேத்துலார சுங்காரமும் பகவானுக்கு பூஜை பண்ணி அலங்காரம் பண்ணி வச்சேன்னா பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஆனா உங்க மனசு அப்படி நிக்க வச்சு போட முடியுமா? போக நிக்க மாட்டேங்கிறது மனசு. அந்த மனசு ஜடமாக இருந்த போதிலும் அந்த ஜடமானது என்னாச்சு, இந்த சைத்தன்யமான ஆத்ம சம்பந்தம் ஏற்பட்டு போயிடுச்சது. ஃபேன் வெறுமனை தான் இருக்க, அதுக்குள்ள கரண்ட் போச்சுன்னா என்னாச்சு, சுத்தி கொண்டே இருக்கு, சுத்தி கொண்டே இருக்கிற ஃபேனை தொட முடியுமோ நீங்க? அப்ப என்ன, அது வெறுமனா இருந்தா அதை கையால தொட்டுடலாம், அது வேகமா சுத்தி கொண்டே இருக்குன்னு அது இனிமேல தொட முடியாது. அப்ப என்னாகும், அந்த கரண்ட் சம்பந்தம் அதை நீக்கி விட்டேலையானால், அது சுத்தறது நிறுத்தினேலையானால் அதுக்கப்புறம் அது தொடலாம், அதுக்கப்புறம் அது எடுத்து போடலாம். ஆனா இங்க என்ன சார் ப்ராப்ளம்னர், மனசும் இருக்கிறது உங்களுக்கு தெரியல, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னர், அதோட சைதன்ய சம்பந்தத்தையும் உங்களால பிரிக்க முடியல. இப்ப இந்த மனசை என்ன பண்றது, எப்படி அர்ப்பணம் பண்றது, இதுதான் நிஜமாக வந்ததான ஒரு ப்ராப்ளம். இந்த மனசு அது ஜடமாக இருந்த போதிலும் சைத்தன்ய சம்பந்தம் இருக்கிறதுனால அது அலைஞ்சுட்டே இருக்கு, ஓரிடத்துல இல்ல பல இடத்துல அலையிறது. அலையிறது மட்டும் இல்ல, அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியாத அளவுக்கு அலையிறது. எங்கெங்க அலையிறது அப்படிங்கறது நமக்கு ஒரு சில திருஷ்டாந்தங்கள் சொல்றார். சில இடங்கள் கபீரே காசாரே விசதி விஜனே கோரவிபினே விஷாலே சைலே சப்ரபதி குசுமார்த்தம் ஜடமதிஹி. இந்த ஜடமதிஹி, ஜடமான இந்த மனசு, அது ஜடமாக இருந்த போதிலும் அது சுத்தறது சார்னர். ஜடமானது சுத்துமோ? சேதன சம்பந்தம் இருந்தால் சுத்தும், வெறும் ஃபேன் சுத்தாது, கரண்ட் அதோட சம்பந்தப்பட்டா சுத்தரு. அதே போல இந்த சேதன சம்பந்தம் இருக்கிறதுனால இந்த ஜடமான மனசு, மண்டுவா இருக்கக்கூடியதான மனசு எங்கெங்கயோ சுத்தரு. எதற்காக சுத்தறதுன்னு, நல்ல புஷ்பம் வேணும் அதுக்கு. எங்க சுத்தறதுன்னு, கபீரே காசாரே ஆழமாக இருக்கக்கூடியதான மடுவில் சுத்தின்னு இருக்கு. என்ன, சில பெரிய பெரிய குளம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த குளங்களுக்குள்ள என்ன இருக்கு, தாமரை மாதிரி புஷ்பங்கள் இருக்கு, அது மாதிரி அங்க இருக்குன்னு நினைச்சுட்டு அங்கே போறது. ஆனா அதுக்கு ஒன்றும் கிடைக்கல சார், அந்த மனசுக்கு புஷ்பம் கிடைக்கல. கபீரே காசாரே, ரொம்ப ஆழமான மடுவில் போயிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நான் விஷதி விஜனே கோர விபினே, ஜனடமாட்டமே இல்லாதான காட்டெல்லாம் சுத்திட்டு இருக்கு. காட்டுல எங்க புஷ்பம் இருக்குன்னு தெரியுமா, கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனா அந்த காடெல்லாம் சுத்தறது, நம்ம மனசு எங்கெங்க சுத்தறதுன்னு பாருங்க. இப்ப எல்லாம் வீடு வாங்குறேன்னு ஆரம்பிச்சா, மெட்ராஸ்ல வீடு வாங்க முடியாது சிட்டியிலாம், எங்க இருக்குன்னா இவன் பாட்டுக்கு போறான் சார், 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் நாட்டு, அது காடா தான் இருக்குங்கிறான். என்னென்ன வேணுமோ காட்டுக்கு லட்சணங்கள் என்ன இருக்க, பாம்பு தேழு பள்ளி அல்ல எல்லாம் அங்கே அங்கே வாங்கினா ஒரு 10 வருஷம் அனுப்புறம் டெவலப் ஆகுங்கிறான். 10 வருஷம் அனுப்புறம் என்ன ஆறுதோ தெரியல, போயிட்டு இருக்கோமோ இல்லையோ. நம்ம எங்க சுத்தின் இருக்க, நம்ம மனசை கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. ஆச்சாரியால் ஏதோ அப்ப சொன்னார்னு இல்ல, நம்ம இப்பவோ எங்க சுத்திட்டு இருக்கோம், இங்கெல்லாம் நம்மளால வாங்க முடியாது, நம்ம இங்க இருக்க முடியாது, என்ன காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு ஏதோ ஒரு சாக்க சொல்லிட்டு எங்கேயோ ஓட்டிட்டு இருக்காரு சார். அங்கே ஓடிண்டா அங்க இருக்கான். அதுக்கப்புறம் என்ன, அங்கிருந்து இதை நினைக்கிறான், இங்க இருக்கிறவாள் என்ன ஆனந்தமா இருக்கா, என்ன இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு நினைக்கிறான். அப்ப இங்க இருக்க வேண்டியதானே இல்ல, அங்கேதான் காத்தோட்டம் இருக்கு, அங்கேதான் இருக்கலாம், அங்கே ஓடுறான். சோ ஆச்சாரியால் ஏதோ ஒரு நாளைக்கு அங்க காட்டல சுத்துறான்னு இன்னைக்கே நம்ம அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். கபீரே காசாரே விசதி விஜனே கோர விபினே விஜனே, ஜனசஞ்சாரம் இல்லாதான கோரமான ஒரு காட்டில சுத்தி கொண்டிருக்கான். அதுக்கப்புறம் விஷாலே சைலே விஸ்தாரமான மரங்கள் இடத்துல போயிட்டு இருக்கான், மலைகள்ல மலைகள் மலையுடைய குகைகள் அங்கேயும் இங்கேயும் எங்கே இடம் இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கணும், ஒரு ஆனந்தம் இருக்கணும், மற்றவர்கள் இல்லாத இடத்துல நாம் இருக்கணும், என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். விஷாலே சைலே பிரமதி எதக்கா குசுமார்த்தம் ஜடமதி, அந்த பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்றதுக்காக புஷ்பங்கள் இங்க இருக்கோ அங்க இருக்கோ, நாம் எதை நாடலாமோ, எப்படி வசதியா இருக்கோமோ அப்படின்னு நினைச்சிட்டு ஊரெல்லாம் க்ஷேமத்துக்காக நன்மைக்காக குசுமம்னு புஷ்பம், அந்த புஷ்பம் சுமம்னு சொன்னாலே புஷ்பம் தான் சம்ஸ்கிருதத்துல, குசுமம்னு சொன்னாலே புஷ்பம் தான். ஆகையால் இந்த புஷ்பம் மலரக்கூடியதான பதார்த்தம், அதனாலதான் அதுக்கு சுமம்னு பேரு. அது மலர்றத நம்ம மனசையும் மலர வைக்கிறது. அந்த புஷ்பத்தை பார்த்தா மனசு ஒரு சந்தோஷத்தை அடையிறது அல்லவா, அப்படிப்பட்டதான அந்த மன சந்தோஷத்துக்காக ஒரு ஆனந்தத்துக்காக சுத்தரான் சார் எங்கெங்கயோ சுத்தரான், ஆழமான மடுகள்ல சுத்தின்னு இருக்கான், காட்டுக்கு போறான் அங்கே சுத்தின்னு இருக்கான், விசாலமான ஒரு சைலங்கள் மலைகளுக்கு போறான், இங்கே இங்கேயும் பிரமதியினர் பிரமதி சுத்தி கொண்டே இருக்கான், இங்கே போறான் அங்கே போறான், அங்கே இருக்கா இங்கே இருக்கா தேடிக்கொண்டே இருக்கான், அலைஞ்சுண்டே இருக்கான் இவன் வாழ்நாள் முழுக்க. ஆனா இவ்வளவு நீங்க கஷ்டப்படுறீல, ஆனா இந்த கஷ்டப்படுறதுக்கு சுலபமாக அத்தனை சுகத்தையும் அனுபவிக்கலாமேங்கிறார் ஆச்சாரியா. எப்படி சமர்ப்பிய ஏகம் சேத சரசிஜம், சமர்ப்பிய ஏகம் ஏகசேத சரசிஜம், ஒரே ஒரு புஷ்பத்தை கொடுத்தா போறோம், அந்த புஷ்பத்துக்காக நீங்க அலைய வேண்டாம், உமகிட்டே இருக்கு. எதுக்காக புஷ்பத்துக்காக இங்கேயும் அங்கேயும் உலையிறல், நானும் பார்த்துட்டு இருக்கேன், காலம்பரம் எழுந்ததுமே வாக்கிங்கு போறேன்னு கையில தடிக்கம் வச்சுட்டு ஒரு கிழிஞ்ச பைய வச்சுட்டு ஓடுறான், எங்கெங்க யாராத்துல புஷ்பம் இருக்கோ அதை தேடிட்டு, இப்படி புஷ்பத்தை கொண்டு வந்து போடணும்னு பகவான் கேட்டாரா? அவ எழுந்துக்கிறதுக்குள்ள அவ ஆத்துல இருக்கிற புஷ்பத்தை தான் எடுத்துட்டு வந்துடும், இப்படி நினைக்கிறேன். இது அவ பக்தியோட தான் பண்ணிட்டு இருக்கான், எனக்கு ஒண்ணும் தப்பான்னு சொல்லல, பகவானுக்காகத்தான் புஷ்பத்தை எடுத்துக்கிறான், அவ ஆத்துக்காரி தலையில வச்சுக்கணும்னு போடல, பகவானுக்காகத்தான் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இது நன்னா இருக்கான்னு பார்த்தேன்னா மனசுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. சாஸ்திரம் என்ன சொல்றது, கடையில வாங்கி புஷ்பத்தை போடுறது அவ்வளவு நன்னா இல்ல, நாமே புஷ்பத்தை அபச்சயனம் பண்ணி அபச்சயம் பண்ணி நாமே போடணும் அப்படின்னு சொல்றது, அதுவும் நன்னா தான் இருக்கு. ஆனா பகவானுக்கா நாமே கொடிகளையும் மரங்களையும் வளர்த்து அதிலிருந்து புஷ்பத்தாபஜயம் பண்ணி அதுக்கு கொடுக்கணும். கிராமாந்தரத்துல என்ன பண்ணுவா, ஒவ்வொரு கோவில்லையும் நந்தவனம்னு இருக்கும், அந்த கோவிலுக்கே சேர்ந்தது அது, சாயங்காலம் ஸ்திரீகள்லாம் போய் அதுக்கு ஜலத்தை விடுவா, அதுக்கப்புறம் காலம்பரம் விழுந்து அந்த புட்பத்தை அபச்சயம் பண்ணி அங்கேயே பகவானுக்கு கட்டி பகவானுக்கு கொடுத்து விட்டு வருவா. சோ அக்ரஹாரம்னு இருந்தது, அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடியதான ஸ்திரீகள் கோவில போய் பெருக்கி புட்பங்கள்லாம் கட்டி பகவானுக்கு கொடுத்து விட்டு அப்படி வருவா. அந்த புட்பாபச்சயம்ங்கிறது இந்த அஞ்சு பாஞ்சராத்திர தந்திரத்துல சொல்லியிருக்கக்கூடியதான ஐந்து செயல்கள்ல இது ஒரு முக்கியமான ஒரு செயல். பகவானுக்கு சேவை பண்றதுன்னா இப்படி சேவை பண்ணணும். ஆனா நம்ம டவுன்ல பகவானுக்கு கோவிலுக்கு நந்தவனம் இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இருக்கிற பகவானுக்கு ஊர்ல இருக்கிற புஷ்பத்தை வாங்கிட்டு வந்திருக்க. ஆனா ஆச்சாரியால் சொல்ற, ஏனப்பா இப்படி அலையறை வேண்டாமே, ஒரே ஒரு புஷ்பம் போறும் பகவானுக்கு, அந்த புஷ்பமும் உம்மட்டியே இருக்கு, உம்மட்ட இல்லாத போனா தானே நீங்க இங்கேயும் அங்கேயும் அலையணும், உம்மட்டியே இருக்கே இந்த புஷ்பம், இருக்கிற புஷ்பம் சாதாரண புஷ்பம் இல்ல, ரொம்ப உயர்ந்ததான ஒரு புஷ்பம், நல்ல வாசனையோட இருக்கிற புஷ்பம், அந்த ஒரு புஷ்பத்தை போடுங்களேன். சமர்ப்பிய ஏகம் சேதசரசிஜம், சேதசரசிஜம் மனது எனக்கூடியதான தாமரையை, இந்த மன தாமரை இருக்க பார்த்தேடா, அதனா மனசுங்கிறது அது ஒரு தாமரையா ஏன் சொல்லுன்றீர்கள், வேதங்கள் சொல்றது நமக்குள்ள கழுத்துக்கு கீழே நாலு அங்குலத்துக்குள்ள ஒரு தாமரை, அப்படி இந்த இதய தாமரையானது அப்படியே தொங்கிட்டு இருக்கான். நீஹார சுகவத்தன்வி பீதாபாஸ்வத்யனூபமா அப்படின்னு சொல்றது. அந்த தாமரையானது இருக்கு பார்த்தல, அது என்ன ஆறுது, நீங்க பகவான பூஜை பண்ண தியானம் பண்ண தொடங்கினதுமே அது அப்படியே மலர்றதும். அந்த மலர்ந்த ஒரு தாமரை, பக்தியோடு இருக்கிற தாமரை, அதை ஒன்னு சமர்ப்பணம் பண்ணினாலே போருமேப்பா, ஏனப்பா இப்படி புஷ்பங்களுக்காக இங்கேயும் அங்கேயும் அலைகிறேன், வேண்டியதில்லையே. சமர்ப்பிய ஏகம் சேதசரசிஜம், பல புஷ்பங்கள் பலது, இத்தனை கொடுத்தாலும் இந்த ஒரு புஷ்பம் கொடுத்தாதான் பூர்த்தியாரு. பூஜை பூர்த்தியாருது எப்பொழுது, உங்க இதயத்தை பகவானுக்கு கொடுத்தார். அது கொடுக்காமல் வண்டி வண்டியா புஷ்பத்தை போட்டாலும் பிரயோஜனம் இல்லை பகவானுக்கு. ஏன்னா அவர் தயார் பண்ணினதுன்னா அது இதெல்லாம் அவருக்கு சேர்ந்ததுன்னா அந்த புஷ்பத்துல வாசனையாகவும் பகவானத்தான் இருக்கார். பகவானே புட்பம், பகவானே அதனுடைய வாசனை, பகவானுடைய உம்ம கையை, பகவானுடைய நீ சொல்லக்கூடியதான மந்திரம் எல்லாம் அவர் தான். அப்ப அவருக்கு எப்படி திருப்தி வரும்? உங்க பாக்கெட்ல இருந்து 100 ரூபாய் எடுத்து உமக்கே கொடுத்தா உங்களுக்கு திருப்தி வருமா? அப்ப என்ன திருப்தி? நான் நம்ம பூஜை பண்றேன்னு ஒரு அகங்காரத்தை தவிர வேற என்ன இருக்கு நம்ம பண்றத? கொஞ்சம் யோசனை பண்ணலாம். நம்ம எதை கொடுக்கணும்? மனசுல இருக்கக்கூடியதான மனச கொடுக்கணும், பக்தியோட ரொம்பின மனச கொடுக்கணும். அதனாலதான் சொல்றாரு சேதசரசிஜம், இது ஒண்ணு கொடுத்தா போருமாப்பா, மீதி எல்லாம் வேண்டியதே இல்ல. அதனால இத சமர்ப்பணம் பண்ணுங்க, அர்ப்பணம் பண்ணுங்க, சமர்ப்பணம் பண்ணுங்க. அர்ப்பணம் தருவது, சமர்ப்பணம் இனிமேல் எனதே இல்லேன்னு சொல்லி தருவது. அக்னையே இதன் நமமா, வாயவே இதன் நமம், மறுபடியும் நான் கேட்டுக்க மாட்டேன், இது உமக்கு சேர்ந்தது, நாளைக்கு என்ன பண்ண போற பூஜைக்குங்கிற அதுதான் பூஜை பண்ணி விட்டு உத்வாசனம் பண்றோம் சுவாமியோட சேர்ந்து. யஜ்ஞேன யஜ்ஞமை தந்த தேவாஹன், என்ன விவகாரம்னு நீங்க சமர்ப்பணம் பண்ணினாலும் மனச சமர்ப்பணம் பண்றேன், மறுபடியும் அது ஓடி வந்துடுறது, என்ன பண்றது? அதுதான் சொல்றார், சனை சனை ருபரமே புத்தியா திருதி கிரகீதையா அபியாச யோகாத், அபியாசத்தால் மறுபடியும் கொடுக்கும். அதனால ஒரு புஷ்பத்தை நீங்க கொடுத்தா போருமே. சமர்ப்பிய ஏகம் சேதசரசிஜம், மனசு எனக்கூடியதான தாமரையை, அந்த தாமரைக்கு சரசிஜம்னு போட்டார். பக்தி எனக்கூடியதான மடுவில் முளைத்ததான தாமரை, சரசு ஒரு குளம், அந்த குளத்துல முளைச்சது சரசிஜம். நம்ம இதயம் எனக்கூடியதான ஒரு பாத்திரத்துல, ஒரு பூமியில இருக்கக்கூடியதான பக்திங்கிற குளத்துல முளைத்ததான அந்த தாமரை, பக்தி பூரிதமான ஒரு தாமரை, அதை ஒண்ண கொடுங்க. சுபுமா உமாநாத பவதே, இதென்ன உமாநாதா? ஏன் அவர் உமாநாதான்னு கேட்டார்? சம்போதனம் பண்ற ஏ பரமசிவான்னு சொல்லப்படாதோ, நடராஜான்னு சொல்லப்படாதோ, ஏன் உமாநாதாங்கிறாள்? அப்படியா, அந்த அம்பாளும் தன்னைத்தான் அர்ப்பணம் பண்ணின, அதனால்தான் நீங்க திருப்தி அடைஞ்சிருக்க. அந்த உமாநாதா அம்பாளுக்கு நாதனா இருக்கல, அந்த அம்பாளுக்கு ஒரு புஷ்பம் போட்டாலே சந்தோஷப்படுவாளாம். அதே மாதிரி அம்பாளே ஒரு புஷ்பத்தை போட்டு உங்களுக்கு சந்தோஷப்படுத்தி க்ஷேமத்தை அடைஞ்ச, உங்களையே அடைஞ்ச. ஆகையால் உமாநாத பவதே சுகேன அவஸ்தாதும் ஜனஹிஹா, அது ஒன்னே ஒன்ன கொடுத்து விட்டு இங்கே இங்கே அலைய வேண்டியது இல்லையே. சுகேன அவஸ்தாதும், சுகமாக ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கலாம். பகவானுக்கு உங்க மனசுங்கிற ஒரு புஷ்பத்தை கொடுத்துட்டாள், சமர்ப்பணம் பண்ணிவிட்டாள், இனிமேல் நீங்க ஆனந்தமா இருக்கலாம். அதனால என்னாச்சுன்னு, நமக்கு ஆனந்தமா இல்லாததுக்கு காரணம் என்னன்னு யோசனை பண்ணுங்க. நம் மனசை பகவானுக்கு கொடுத்தால் நீங்க ஆனந்தமா இருக்கலாம். இப்ப நம்ம மனசு நம்ம கிட்ட வச்சுட்டு இருக்கோம், அதை கொடுக்க தயாரா இல்ல. நான் அதை கொடுக்கிறேன், இதை கொடுக்கிறேன், நமஸ்காரம் என்ன பண்றேன் சரீரத்தினால, ஆனா அகங்காரத்தை மட்டும் கொடுக்க மாட்டேங்க. அதோட மட்டும் இல்ல, எங்காத்துல தங்கத்திலேயே ஸ்ரீசக்கரம் இருக்கு சார், அது 100 சவரன் தங்கம் பெரியவா பண்ணி வச்சிருக்கார். எங்காத்துல நான் அதை பூஜை பண்றேன், இப்ப என்ன பிரயோஜனம்? பகவானுக்கு நான் ஒரு துளசிய சமர்ப்பணம் பண்ணினா போறோம், ஒரே ஒரு துளசி பகவானுடைய பாதத்துல வச்சு விட்டுனா வேணுமா விஸ்வஸ்மயம் போறோம். எங்க மனசோட சேர்த்து அந்த மனசோட சமர்ப்பணம் பண்ணினா போறோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? மனச சமர்ப்பணம் பண்ணல. எவ்வளவு பெரிய விக்கிரகம், எவ்வளவு அழகா இருக்கு, இது 300 வருஷமா இதுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோம், ஒரு நாளாவது உங்க மனச கொடுக்கல. இப்படி நான் இருக்க.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஆறு அஸ்திக தரிசனங்கள் ஓர் அறிமுகம், பாகம் 4, பகுதி 1. வழங்குபவர் ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயம்.
3: நமஸ்காரம் எல்லாருக்கும். நம்ம சபாபதி இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரொம்பவும் பிரபலமா இருக்கிற தரிசனத்தை நம்ம பாக்குறோம், யோக தரிசனம். நம்ம இப்போ பார்த்த நேற்றுக்கு பார்த்த இது வரைக்கும் பார்த்த அந்த தரிசனங்கள்ல நியாயம், வைசேஷிகம், சாங்கியம், இது ரெண்டையுமே நம்ம வந்து ரொம்பவும் நமக்கு யாருக்கும் பிரபல்யம் கிடையாது இங்க பொதுவா. ஆனா யோகம்ங்கிறது எல்லாருக்கும் நமக்கு இன்னைக்கு ரொம்ப பிரபலமான ஒரு அது ஒரு தரிசனம். அதாவது எங்க பார்த்தாலும் யோகா ஸ்டூடியோ இருக்கு, எல்லாரும் யோகா அப்படின்னு நம்ம காலையில எழுந்திரிச்சோடனே எல்லாரும் கையில வந்து அந்த யோகா மேட்டை வந்து கையில எடுத்துட்டு நம்ம நடந்து போறத பாக்குறோம். அதனால இந்த யோக தரிசனம்ங்கிறது அதுல என்ன ஒரு தத்துவத்தை இருக்கோ இல்லையோ அந்த யோக தரிசனம் இன்னைக்கு ரொம்பவும் பிரபல்யமா இருக்கிற ஒரு தரிசனம். இப்ப இந்த யோகம் அப்படிங்கிறதுனா எல்லாரும் வந்து எக்ஸசைஸ், அதாவது அந்த ஆசனம் இந்த ஆசனம் கையை எப்படி வளைக்கிறது, தப்பு இல்ல, அதெல்லாம் வந்து போடுறா. அதுவும் நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி முதல் அறிமுகத்துல சொன்ன மாதிரி வெஸ்டர்ன் நேஷன்ஸ்ல இந்த யோகாங்கிறது ஒரு பல பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரி. பார்த்தா யோகா ஆக்சசரிஸ்ங்கிறான், அதுக்கு தனியா பேண்ட்டுங்கிறான், அது தொட்டாலே வந்து 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் வருது. அது மாதிரி யோகா மேட் விதவிதமான மேட்டுகள்லாம் இருக்கு. பார்த்தா இன்னைக்கு அவன் வந்து அமெரிக்கால ஒரு பெரிய, நார்த் அமெரிக்கால பொதுவா யூரோப்லயும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாவே அதை மாத்திட்டான், கம்ப்ளீட்டாவே மாத்திட்டான். ஆனா அது இன்னைக்கு என்ன ஆனா நம்மளோட ஒரு நம்ம பாரத தேசத்தோட ஒரு காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படின்னா, வெள்ளக்காரன் எடுத்துட்டு பண்ணான் அப்படின்னா அதுல ஏதோ விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஒரு ஒரு அந்த கொலோனியல் அடிமைத்தனம் நம்மளை விட்டு இன்னும் போல பச்சையா சொல்ல போனா. ஆனா அப்படி ஏதோ ஒரு வகையில தெரிஞ்சிருக்குன்னு சந்தோஷப்படலாம். இன்னைக்கு அந்த யோகா தரிசனத்தோட வெறும் அது எக்ஸசைஸ் கிடையாது, எக்ஸசைஸும் அதுல ஒரு அங்கம், அது இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனா இன்னைக்கு வந்து அவன் மேற்கத்திய நாடுகள்ல அதை வெறும் ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டாவே அதை வந்து யூஸ் பண்றான். ஆனா அதுக்கு மேலேயும் இருக்கு அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு அதை நான் கொண்டு வர போறேன். இதுதான் வந்து யோக தரிசனத்தை பத்தி நமக்கு ஒரு இன்னைக்கு நம்ம இன்னைக்கு என்ன பார்ப்போம் அப்படின்னா, இன்னைக்கு அது எங்கேருந்து வருது, அந்த வார்த்தையோட ஒரு உருவாருது எங்கேருந்து, அப்புறமா வந்து என்னென்னலாம் வேதத்துல என்னென்ன யோகம்னு சொல்லியிருக்கு, அப்புறம் வேற பல சில டெக்ஸ்டுகளோட ஒரு ஒரு ஒரு சாராம்சமா ஒரு சங்கிரகமா நிறைய இது பார்ப்போம். இப்ப யோகம் அப்படிங்கிறது யுஜ் யுஜிர் அப்படிங்கிற தாத்துல வந்து இருக்கு, அதுல இருந்து உருவாரு யோக யுஜ் டு ஜாயின் அப்படின்னு ஒரு தாத்து இருக்கு, அதுல இருந்தா வந்து யோ யுஜ் யோக அப்படிங்கிறது வந்து உருவாரு. இந்த யுஜ் அப்படிங்கிற தாத்துல இருந்து யோகம் உருவாருது. இப்போ வேதத்துல நம்ம வந்து யோகா இந்த மாதிரி நிறைய தாத்து யோக யுஜ யுஞ்சதே அப்படின்னு யுஞ்சதே மன உபயுஞ்சதே தியா அப்படின்னு 4வது காண்டம் தைத்திரிய சமிதல 4வது காண்டம் 1வது பிரசனம் முதலே ஆரம்பிக்குது. யுஞ்சதே மன உதயுஞ்சதே தியா யுஞ்சதே சேகரா தட் இஸ் தே ஜாயின். மன உதயுஞ்சதே மனச அங்க இருக்கிற சேகரா எதோட சேகரா யுஞ்சதே மன உதயுஞ்சதே தியோ விப்ரா விப்ரஸ்ய விப்ரா விப்ரஸ்ய பிருஹதோ விபஷ்டிதா அப்படி அப்படின்னு இருக்கு. அது மாதிரி ஜான பிரதமம் மனஸ்தத்வாய கவிதாதியா, இந்த மனச அந்த சவிதா அப்படிங்கிற பகவான் கடவுள்கிட்ட நம்ம வந்து சேர்த்து ஐக்கியமானோம், மனசை ஐக்கியப்படுத்தணும் அப்படிங்கிறது. அப்ப யோகம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு பிரயோகங்கள்லாம் வேதத்திலே வருது. யோகே யோகே தவஸ்தரம் வாஜே வாஜே ஹவாமஹே அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து பார்க்கலாம் வேதங்கள்ல. அது மாதிரி ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்துலயும் பார்க்கலாம் எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோகத்தை பத்தி ஒரு பேச்சு இருக்கு. அத மாதிரி தைத்திரிய உபநிஷத்துல பார்த்தா யோக ஆத்மா அப்படின்றது யோகத்தை பத்தியும் வருது. அதனால யோகா நிறைய யோகங்கள்ல வந்து உபநிஷத்துக்கள்ல நிறைய பிரயோகங்கள் இருக்கு. ஆனா யோகா அப்படிங்கிற சில பேர் நான் சொல்றேன், யோகா வந்து வேதத்துல இல்ல. அதாவது இப்ப எப்படி நாம வந்து யோகத்தை பயிற்சி பண்றோம் அந்த வடிவத்துல நீங்க நமக்கு யோகத்துல நம்ம வேதத்துல பார்க்க முடியுது. ஏன்னா யோகம் அப்படிங்கிற வேதத்திலோட ஒரு கருத்து பொதுவா என்ன, இப்ப கட்டோபநிஷத்துல எல்லாம் பார்த்தா யோகம் அப்படின்னு என்ன சொல்றதுன்னா இந்திரிய மனச கட்டுப்பாடா வச்சுக்கிறது தான் யோகம் அப்படின்னு கட்டோபநிஷத்து சொல்றது. அதனால பொதுவா சேர்க்கறது, ஒன்னாக்கிக்கிறது, ஐக்கியப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு ஒரு டெஃபினிஷன் தான் யோகத்துக்கு நாம வேதத்துல பாக்குறோமே தவிர, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் நாம பாக்குறதுல இதெல்லாம் நமக்கு வந்து வேதத்துல சொல்ல போனா எந்த ஆசனத்தை பத்தியே வர்ணனமோ அதை பத்தி ஒரு பேரு கூட கிடையாது. ஸ்துரம், அதாவது நல்லா நமக்கு ஸ்திரமா உட்காந்துக்கணும், இது ஒண்ணுதான் நமக்கு யோகத்துல சொல்லக்கூடிய வேதத்துல நம்ம கிடைக்கிறது. சில எல்லாம் நம்ம சமிதையில வர யோகம் அப்படின்லாம் பார்த்தா அதெல்லாம் வந்து நமக்கு யஜ்ஞபூர்வமாவே இருக்கு. அதாவது தியானத்தை அந்த அந்த கர்மாக்கள்ல நமக்கு தியானமா ஒரு உபாசன ரூபமா இருக்கு. இப்ப வேதத்துல நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், அதாவது நான் சொன்னோம் இஞ்சான பிரதமம் மனஸ்தத்வாய சவிதாதியா இது ஒண்ணு, அப்புறமா வந்து யோகே யோகே தவஸ்தரம் அது ஒண்ணு, அது மாதிரி ஸ்வேதாசுக்கர உபநிஷது கட்டோ உபநிஷது தைத்திரியத்துல தைத்திரியத்துல வந்து ஏஷஸ்தன இவா விளம்பதே அப்படின்னு குண்டலினி யோகத்தை பத்தி பேசுற மாதிரி அங்கெல்லாம் அமைஞ்சிருக்கு. ஆனா முழுக்க இன்னைக்கு ஃபுல் ஃபார்ம்ல நம்ம பார்க்கல, ஆனா அதை பத்தின கருத்துக்கள்லாம் நிறைய அங்க நம்ம பார்க்கலாம் தைத்திரிய உபநிஷத்து. ஸோ யோகம் அப்படிங்கிற வார்த்தைங்கிறது யுஜ் சேர்த்தல், அதாவது யோக் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல அதோட காக்னேட். காக்னேட் அப்படின்னா சில வார்த்தைகள் இப்போ வந்து வேற மொழிகள்ல அதே மாதிரி இருக்கும், அதுக்கு காக்னேட்னு சொல்றோம். இப்போ தமிழ்ல நம்ம பித்ரு அப்படிங்கிறோம், நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொன்னா பெட்டர்னல் சைடு அப்படிங்கிறோம், அப்பாவோட பக்கம் பித்ரு பெட்டர்னல், இது ரெண்டும் காக்னேட்ஸ். இந்த மாதிரி நிறைய ஒரு மொழியில இருந்து காமனா டெரைவ் ஆனது எல்லாம் வருது. ஸோ இது வந்து யோகங்கிறது யுஜுங்கிற பாக்கம் வந்து வருது. இப்போ அடுத்தாப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த யோகம் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன ஸ்கூல்ஸ், அதாவது என்னென்ன யோக சித்தாந்தங்கள் இருக்கு. யோகம் அப்படின்னா இன்னைக்கு பாப்புலரா இருக்கிறதுங்கிறது பதஞ்சலி யோகத்தோட சித்தாந்தம் தான், பதஞ்சலி யோக சூத்திரம் தான். நான் அது நேத்திக்கு சொன்ன மாதிரி அது வந்து நமக்கு வந்து எதுல இருந்து வருது, சாங்கியத்தோட சித்தாந்தத்தை அடிப்படையா கொண்டு, அந்த சாங்கிய சித்தாந்தத்துக்கு அவ சாங்கிய மதத்துல அவ சொன்னவா நமக்கு வந்து இதுவா சொல்லல, நமக்கு அதுக்கான பிராக்டிக்கலான வழிமுறைய அவ கடைபிடிக்கிறதுக்கு சொல்லி தரல. இந்த மாதிரி பொண்ணு இதுக்கு அடுத்தது பொண்ணு இது அடுத்தது பொண்ணு இதை நீ அடைவன்னு சொல்ல. ஆனா இங்க பதஞ்சலி யோக சூத்திரத்துல அவ சாங்கியத்தை வந்து அடிப்படையா தத்துவமா வச்சுட்டு இருக்கா விசாரத்துக்கு, அந்த சாங்கியத்துக்கு தத்துவ விசாரத்துக்கான ஸ்டெப்ஸை கொடுக்குற அஷ்டாங்க யோகம்னு நம்ம எல்லாம் கேட்கறோம். இது பதஞ்சலியோட யோக சூத்திரம் ஒரு ஸ்கூல் சாங்கியத்தோட. ஆனா நம்ம யோகம் அப்படின்னா வெறும் பதஞ்சலியோட அஷ்டாங்க யோகம் அப்படின்னு எடுத்துக்கூடாது. இல்ல இன்னொரு பாட்டு இருக்கு ஹட யோகம் இருக்கு, அது மட்டும் அப்படின்னு இல்ல பலவிதமான யோகங்கள் இருக்கு. இப்போ யாஜ்ஞவல்க்கிய யோக சங்கீதைன்னு இருக்கு, அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வைதீக யோகமா வைதீக ஆசிரம தர்மம் வர்ண தர்மத்துக்கு உட்பட்டு கர்மாக்கள்லாம் செஞ்சுட்டே யோகம் பண்ற மாதிரி யாஜ்ஞவல்க்கிய யோக சங்கீதம் சொல்றது. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஒரு இந்த கிரந்தங்களை பத்தி நம்ம ஒரு சாராம்சம் பார்ப்போம். அது மாதிரி ஹட்டயோக பிரதீபகம்னு ஒன்று இருக்கு, இதுல வந்து நம்ம வந்து இது இதோட ஒரு அணுகுமுறை வேறையா இருக்கு. கர்மாக்கள்லாம் வந்து பத்தி பேசுறதுல ஆனா என்னன்னா கர்மாக்கள்ல இருந்து வைதிக கர்மாக்கள் விலகியே இரு அப்படிங்கறத பத்தியே இது பேசுறது. இப்போ நம்ம வந்து இது தவிர சைவ யோகம் இருக்கு, அப்புறம் ஜைனா பௌத்த, அதாவது நாஸ்திக மதங்களான ஜைன பௌத்தாலாமுமே யோகத்தை பின்பற்ற. இப்ப பார்த்தோன்னா பல வகையான யோகம் இருக்கு, சாஸ்திர யோகம் இருக்கு, சைவத்துல கேட்கவே வேண்டாம் சித்தர்கள்லாம் யோக முறைய ரொம்பவும் வந்து பயிற்சி பண்ணுவா. இப்ப திருமூலர்லாம் யோகத்தை பத்தி நல்லா பேசுறாங்க. அது மாதிரி வைஷ்ணவாளுமே எடுத்துட்டா நாகமுனிகள் சம்பிரதாயத்துல தெங்கலல சம்பிரதாயத்துல பல யோகிகள்லாம் இருக்கு. அவ பார்த்தா நம்மாழ்வார்லாம் அந்த உரங்கா புளி அப்படிங்கிறதுக்கு கீழே யோகா நிலையில உட்கார்ந்துருந்தா அப்படிங்கறதுலாம் நமக்கு வந்து தெரிய வருது மகான்கள்லாம். சோ இதுதான் வந்து நம்ம பார்த்தா யோகம் அப்படிங்கறது பார்த்தா நமக்கு ஒரு சித்தாந்தமோ ஒரு மோக்ஷ வகையான அடையதெல்லாம் கிடையாது. பல ஸ்கூல்ல பல சித்தாந்தங்கள்ல பல வகையா நமக்கு அடைய வேண்டிய நிலை மோக்ஷம் அப்போ இருக்கிறத பத்தி வெவ்வேறு நிலைகள்ல இருந்து சொல்றது. இப்ப பார்த்தா என்ன சொல்ல வரேன்னா பதஞ்சலி யோகத்துல சொன்ன அந்த அப்பவர்க்க நிலையம், இப்போ சைவத்துல சொன்ன யோகத்தோட கடைசி நிலையம், ஒண்ணு கிடையாது. அதே மாதிரிதான் எல்லாமே. இது வந்து அத மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ரவணமன நிதித்தியாசம் அத்வைதத்தை சொல்லியிருக்கு. அதுவும் நமக்கு வந்து பதஞ்சலி யோகத்துல சொன்ன அஷ்டாங்க யோகம் யோகத்தோட ஆப்ஜெக்டிவும் ஒண்ணு கிடையாது. அதை பார்ப்போம், ஏன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். ஆனா வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் டிஸ்டிங்கா தனித்தனியா குறிகள் வேற, அது அடையக்கூடிய கடைசி இடம் அந்த லாஸ்ட் ஃபைனல் கோல் இருக்கு இல்லையா, அது வந்து கம்ப்ளீட்டா ஒவ்வொரு சித்தாந்தத்துக்கும் வேற வேறையாவே. இது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப வந்து பார்த்தா நம்ம வந்து முதல்ல நம்ம இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தோட ஒரு நம்ம ஒரு சின்ன ஒரு நம்ம சில சூத்திரங்கள்லாம் பார்ப்போம். அத வந்து நம்ம வந்து என்ன அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பார்ப்போம். இப்ப பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி அது சாங்கியத்தை அடிப்படையா வச்ச ஒரு ஸ்கூல், சாங்கியத்தை வந்து கொண்ட ஸ்கூல். நேற்றுக்கு சொன்னேன் சாங்கிய சூத்திரங்கள், கபிலர், ஈஸ்வர கிருஷ்ணன் தான் இந்த சாங்கியத சித்தாந்தத்தை அடிப்படையா வச்சுட்டு செயல்படுற ஒரு சித்தாந்தம் ஸ்கூல் அது. இப்ப என்ன அப்படின்னா அதுல என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்த்தா, நேத்தி சொன்ன மாதிரி சாங்கியம் வந்து ஒரு டியுவலிஸ்டிக் ஸ்கூல், அதாவது பல உண்மைகளை, ஒரு உண்மை அப்படிங்கறத எடுத்துக்கல, பல உண்மைகள் நித்திய வஸ்துக்களை அது ஏத்துக்கிறது. இப்ப நான் சாங்கியத்துல சொன்ன மாதிரி பிரகிருதி புருஷன் ரெண்டுமே நித்தியமான தத்துவங்கள், ரெண்டுக்குமே எப்பயுமே இருப்பு இருக்கு. ரெண்டு பிரகிருதியும் அழியறதுல புருஷனும் அழியறது, இதுதான் வந்து சாங்கியத்தோட அடிப்படை கொள்கை, அதான் அடிப்படையான கொள்கை. அது தவிர இந்த சாங்கிய சித்தாந்தத்துல இருந்து நம்ம இந்த தத்துவங்கள்லாம் நினைத்தி நம்ம அதை எனிமரேட் பண்ற பார்த்தோம். அதாவது பிரகிருத்திலேருந்து ஆரம்பிச்சு மூல பிரகிருத்திலேருந்து மகத்து புத்தி அகங்காரம் மனசு, அப்புறமா அந்த அஞ்சு பஞ்ச கர்மேந்திரியங்கள், அஞ்சு ஞானேந்திரியங்கள், அஞ்சு பூத தன்மாத்திரைகள், அது மாதிரி கடைசியா வந்து ஸ்தூல பூத்தங்கள் 4, 5, 20. இந்த நான் மகத்து புத்தி அகங்காரம் மனசு இது 4 செத்தா 24 தத்துவம். சில ஈஸ்வர சாங்கியங்கள்ல 25 ஈஸ்வரன் செத்தா 25 உண்டு. இப்போ இது இதுதான் வந்து இந்த யோக பதஞ்சலி எழுந்த யோக சூத்திரத்துக்கு அடிப்படை, சாங்கியத்தோட அடிப்படையில் தான் அது வந்து அமைஞ்சிருக்கும். சாங்கிய சித்தாந்தத்துக்கு அடிப்படையா தான் அந்த யோக சூத்திரமும் அமைஞ்சிருக்கும். இப்ப வந்து அவர் என்ன, இங்க வந்து நம்ம வந்து சாங்கிய முறையில எப்படி நம்ம வந்து புருஷன் வந்து பிரகிருத்தியிலேருந்து பிரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம். அதுதான் இங்க வந்து இதுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஆப்ஜெக்டிவ், அதாவது இதோட குறி என்ன அப்படின்னா, நேற்று சொன்ன நேற்று சாங்கியத்தோட பத்த இது வழிபடி அபவர்க்கம் மோட்சம்னா என்ன அப்படின்னா, பிரகிருத்தியிலேருந்து புருஷனை வந்து மீட்டுக்கிறது. பிரகிருத்தியிலேருந்து அதாவது மெட்டீரியலோட கட்டிலேருந்து மேட்டரோட கட்டிலேருந்து புருஷனை வந்து எப்படி மீட்டுக்கிறது அப்படிங்கிறதுதான் இங்க வந்து நோக்கம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அஷ்டாங்க யோகத்தோட பிராக்டிஸ சொல்றோம். இப்ப முதல்ல பதஞ்சலி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் சூத்திரத்துல அத யோக அனுசாசனம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இனிமேல இருந்து நான் வந்து யோகத்தை பத்தி இப்போல இருந்து அவங்களுக்கு என்ன உபதேசம் பண்ண, அனுசாசனம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் உபதேசம் அப்படிங்கிறது. இப்போ அடுத்தாப்புல அடுத்த சூத்திரம் என்னன்னா, யோக ஸ்டித்த விருத்தி நிரோதா. இப்போ யோகம்னா என்ன டெபினிஷன் அப்படின்னா, பொதுவா சேர்க்கறது அப்படின்னு சொல்லியாச்சு. எதை எதோட சேர்க்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இன்னும். இப்போ சித்த விருத்தி நிரோதா, இங்க எதையும் எதோடையும் சேர்க்க வேணா. சித்தம் அப்படின்னா இங்க வந்து நமக்கு வந்து இந்த மூணு இன்ஸ்ட்ருமெண்ட் உண்டு, அதாவது மனசு புத்தி புத்தி மனசு அகங்காரம், இந்த மூணு சேர்த்து அந்தகரணம் அப்படின்னு சொல்லுவோம். இதை யோகத்துல சித்தம் அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னா, இது மூணு சேர்ந்துதான் அந்த இண்டிவிஜுவல் செல்ஃப வந்து அவேர் ஆக்குறது. அதனால சித்த விருத்தி நிரோதா, இந்த மனசுல அகங்காரம் புத்தியில இதெல்லாம் சேர்த்து சித்தம் இருக்கு. இந்த சித்தத்துல ஏற்படுற அந்த அந்த மாறுதல்கள், அதாவது சலனங்கள், ஒவ்வொன்றுத்துக்கும் ஏதோ நம்ம ஏதோ நினைச்சுட்டே இருக்கோம், இது இன்னும் இப்படி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆகுமா, எதிர்காலத்தை பத்தி கவலை, கடந்த காலத்துக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அர்த்தம். அந்த மாதிரி பல மனசுல விகாரங்கள் மாறுதல்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து அடக்கி ஒடுக்கிறது, இதுதான் யோகம் அப்படிங்கிறது நம்ம ஒரு பதஞ்சலி கொடுக்குற டெபினேஷன். அதனால வந்து பார்த்தா இங்க வந்து யோகம் அப்படிங்கிறது பதஞ்சலியோட மதம் படி சித்த விருத்தி நிரோதம் பண்றது, சித்தத்துல ஏற்படுற மாறுதல்கள் சலனங்கள்லாம் வந்து சப்ரஸ் பண்ணி நம்ம வந்து அதை ஒரு அடக்கி அதுக்கப்புறமா அந்த மனசை வந்து இல்லாம மனசை வந்து மலிஞ்சு போய் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி புருஷனை நோக்கி போறது. இப்ப சரி, இந்த மனசை அடக்கினதுனால இந்த மனசுல இருக்கிற விகாரங்களையோ இல்ல மனசுல தோன்ற இந்த சஞ்சலங்களையோ அடக்கினா என்னது அப்படின்னா, அப்போ ததா திரஷ்டு ஸ்வரூப்பே அவஸ்தானம். ததா அப்படின்னா அப்பொழுது அந்த அந்த யோகி என்ன ஆகணும், திருஷ்டு ஸ்வரூப்பே அவஸ்தானம், அவனோட ஸ்வரூபத்தையே அவன் பாக்குறான், அந்த நிலையில பாக்குறான்ல, அவன் அவனோட இருப்பு அப்படிங்கிற தன்மையை மட்டும் அவன் அடையறான். ததா திருஷ்டு ஸ்வரூப்பே அவஸ்தானம். அப்ப இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து பொதுவா யோகம் அப்படின்னா வந்து அந்தாசனம், மத்ஸ்யாசனம், கூர்மாசனம் அப்படி இப்படின்றது. ஆனா பதஞ்சலி அப்படி பார்த்தா அவர் யோகத்தை பத்தி என்ன சொல்றாருன்னா, யோகா சித்த விருத்தி நிரோதா அப்படிங்கிறார். மனசுல தோன்ற விகாரங்களை, சஞ்சலங்களை நம்ம அடக்குறது. சரி, இப்ப அடக்கினா என்ன பயன் அப்படின்னு கேட்டா, அப்பதான் அவனோட உண்மையான இருப்பு அப்படிங்கிற நிலையில அவன் வந்து இருப்பான், அடைவான் அப்படிங்கறதுல இருப்பான். அது இல்ல, அந்த மாதிரி அடக்கல அப்படின்னா விருத்திசாரூபியம் இத்தரத்திர, அந்த மாதிரி அடங்கல அப்படின்னா அந்த விருத்தி தான் அவனோட ரூபம் அப்படின்னு அவன் வந்து நினைப்பான். மற்ற நேரங்கள்ல விருத்தி சாரூபியம், விருத்தி அந்த மனசுல தோன்ற விகாரங்கள் தான் அவனோ அவன் அவன் அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு எண்ணம் வருது அப்படிங்கிற. இப்ப அப்புறமா வந்து நினைக்கிற மாதிரி எல்லா தரிசனக்கும் தரிசனத்துக்கும் இந்த பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வருது, சோர்சஸ் ஆஃப் நாலேஜ். நேற்று நான் சொன்னேன் வந்து சாங்கியாலாம் வந்து பிரத்யக்ஷம், அனுமானம், சப்த பிரமாணம் அப்படின்னு சொல்றா. சாங்கியம் வந்து யோகம் வந்து சாங்கியத்துல இருந்து வர்றதுனால அவளும் இந்த மூணையும் ஒத்துக்கிறான். பதஞ்சலி அதுக்கு ஒரு சூத்திரம் சொல்றார், பிரமாண விப பிரத்யக்ஷானுமானா பிரத்யக்ஷ அனுமான ஆகமாக பிரமாணானி அப்படின்னு. பிரத்யக்ஷம் அனுமானம் ஆகமாக, ஆகமாகனா இங்க வேதங்கள் அல்லது ஆப்தவாக்கம் அப்படிங்கிறதுதான் இங்க வந்து சப்த பிரமாணம், அதெல்லாம் பிரமாணி அப்படிங்கிற பிரத்யக்ஷ அனுமான ஆகமாக. இது மூணு வந்து அவ பிரமாணமா, பிரத்யக்ஷம்னா என் நேர இந்திரிய சன்னிகர்ஷம், கான்டாக்ட் வித் சென்சஸ்னால, அனுமானம் அப்படின்னா இன்ஃபரன்ஸ், ஆகமாக அப்படின்னா ஸ்கிரிப்சரல் டெஸ்டிமோனி இல்லைன்னா வெர்பல் டெஸ்டிமோனின்னு இங்கிலீஷ். சரி, இது மூணு பிரமாணம். ஆனா இந்த பிரமாணம் அப்படிங்கிறதும் ஒரு மனசோட விகல்பம், ரைட் நாலேஜ் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து பிரமாணம்னு பேரு. பதஞ்சலி மனசுல வர சஞ்சலங்களை அஞ்சு வகையா பிடிக்கிறார், அதாவது பிரமாணம், விபர்ய, விகல்ப, நித்ரா, நித்ரா ஸ்மிருதயா. பிரமாணம்னு நான் இப்ப சொன்னது கரெக்ட் நாலேஜ மனசு தேடி தேடி போடுது. எப்படி தேடி போடுது, இந்த மூணு பிரமாணங்களையும் வச்சுட்டு. அப்புறம் விபர்யம் அப்படின்னா தப்பான ஒரு நாலேஜ், ஃபால்ஸ் நாலேஜ். அப்புறமா விகல்பம் அப்படின்னா இல்லாத ஒரு நாலேஜ தேடி போறதுதான் வந்து விகல்பம். நித்ரா அப்படின்னா தூக்கம், ஸ்மிருதயா அப்படின்னா வந்து ஞாபகம். இது அஞ்சும் வந்து மனசோட விகல்பங்கள், அதாவது விருத்திகள், மாறுதல்கள். இது இதுல வந்து ஒவ்வொன்றா டிஃபைன் பண்றாரு. அதான் நான் சொன்ன மாதிரி பிரமாணம் அப்படின்னா கரெக்டான நாலேஜ், இந்த மூணு வழியா பிரத்யக்ஷ அனுமானம் சப்தம் இது மூணுத்தையும் வச்சுட்டு நம்ம ஆராயறது கரெக்டான நாலேஜ். விபர்யய அப்படின்னா இருக்கிற பொருளை தப்பா புரிஞ்சுக்கிறது. இன்னொன்னு விகல்ப, விகல்பம்னா இல்லாத பொருள் இருக்கிறதாக நினைச்சுக்கிறது. அப்புறம் நித்ரா தூக்கம், தூக்கத்துக்கு போயிடுறது. அப்புறம் ஞாபகம், ஸ்மிருதாயா. இது அஞ்சும் மனசோட விகல்பங்கள். இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, என்ன வந்து இந்த அஞ்சு அவர் என்ன சொல்றாரு, யோக சித்த விருத்தி நிரோதகா அப்படின்றாரு இல்லையா. சித்த இந்த அஞ்சுமே அஞ்சு விகல்பங்களும் விகாரங்களும் மனசுல ஏற்படக்கூடாது, அப்பதான் நீ வந்து உன்னோட சுரூப அவஸ்தையில இருக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு ஒரு சூத்திரம் சொல்றாரு, அபியாச வைராகியாபியாம் தன் நிரோதகா. இந்த அஞ்சு விகாரத்தையும் அபியாசத்தானே வைராகியத்தானே தான் நீ இதை வந்து நெகேட் பண்ண முடியும் அல்லது அடக்க முடியும் அப்படிங்கிறார். அபியாச வைராகியாபியாம் தன்னிரோதா. அப்புறமா வந்து இப்ப அபியாசம்னா என்ன அப்படிங்கறத டெஃபினிஷன் கொடுக்குறாரு. பத்ரஸ்திதோ யத்னஹா அபியாசா. இது அஞ்சு அடக்கிறது அப்படியே ஒரு ஒரு டிட்டர்மின்டா வந்து போடுற அந்த அடக்கிற எஃபர்ட்டுக்கு பேரு தான் அபியாசம் அப்படிங்கிறது. சரி, இதை வந்து நம்ம வந்து அடுத்தாப்புல, சரி இந்த அபியாசம் எப்படி இருக்கணும், அபியாசம்னா அபியாசத்தால இதெல்லாம் அஞ்சும் போக்கலாம்னாரு. அபியாசம்னா என்னன்னு சொல்றாரு, இது அடக்கிறது தான் அபியாசம், அதாவது சஸ்டெயின்டா, அதாவது விடாமுயற்சியா. இப்ப அந்த அபியாசம் எப்படி இருக்கணுங்கிறத டிஃபைன் பண்ணாரு. சத்து தீர்க்கால நைரந்தரிய, சத்து அந்த அபியாசம் சத்து தீர்க்கால வெகு நாட்களாக, அதாவது வெகு நாட்கள்னா எத்தனை நாள்னு கிடையாது, ஜென்மம் கூட ஆகலாம். நைரந்தரியம் நிறுத்தாம சத்கார சேவிதா, அதாவது நல்லதையெல்லாம் பண்ணிட்டு திருட பூமி, திருடமா அங்க நிச்சயமா இருக்கணும். இதுதான் வந்து தீர்க்க காலமா வந்து நம்ம அபியாசம் விடாம தீர்க்க காலம், அதாவது நிறைய, அதாவது டைம் குவான்டிபிகேஷன் கிடையாது, தீர்க்க காலம்னா லாங் பீரியட் அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கணும், திருடமா விடாம பண்ணணும் அப்படின்னு. இது இது மேல நான் சூத்திரத்துல போல, அதாவது முதல் நாலஞ்சு சூத்திரம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எப்படி எப்படி எப்பத்த டாக்டர் டிசைன் பண்ணியிருக்காருன்னு நமக்கு தெரிய வரும். அதாவது நமக்கு என்ன வந்து நம்ம வந்து என்னென்ன யோகம்னா முதல்ல என்ன சரி, அது எங்க எதுல பண்ணணும், மனசுல பண்ணணும், மனசுல அதோட அப்புறம் அதோட மெக்கானிசம் ஸ்டடி பண்றாரு, மனசு எப்படி சஞ்சலங்கள் உண்டாதுன்னு. சரி, இந்த சஞ்சலங்கள்லாம் அடக்கினா என்ன பெனிஃபிட்னு சொல்றாரு, அப்புறமா அது அடக்கிறதுக்கு எஃபர்ட்னு சொல்றாரு, அந்த எஃபர்ட்டாக டைம் சொல்றாரு. அந்த மாதிரி வந்து அவரோட முதல்ல அவர் கிளீனா வந்து என்ன பண்றாருன்னா, ஆரம்பிச்சு அவரோட அப்ஜெக்டிவ் என்ன, அவரோட நோக்கம் குறிக்கோள் என்ன அப்படிங்கறத முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்லிடுறாரு. இப்ப நான் வந்து இப்போ நம்ம வந்து இதுல சாப்டர்னு சொல்லலாம், நாலு காண்டங்களோ பாதம் அப்படின்னு சொல்றோம், சாப்டரோ பாதம் சொல்றோம். முதல்ல சமாதி பாதம், அப்புறமா வந்து சாதனா பாதம், அப்புறமா வந்து விபூதி பாதம், அப்புறமா வந்து கைவல்ய பாதம் அப்படின்னு. இப்ப சமாதி பாதம் முதல் சாப்டர்ல இதெல்லாம் நம்ம பார்த்தோம் என்ன ஏதுன்னு. இங்கே முன்னாடி போனா சமாதினா நான் அசம்பிரஞ்ஞாத சமாதினா நான் சம்பிரஞ்ஞாத சமாதினா நான், அதாவது இப்ப சவிகல்ப சமாதி நிர்விகல்ப சமாதி அப்படின்னு வந்து சொல்றார். சவிகல்ப வந்து பகவானே வந்து நினைச்சிட்டு இருக்கிறது, அந்த பகவானோட ஒரு உணர்வுனால அவனும் நானும் வேற இன்னும், ஆனா அவன்தானே எனக்கு ஆனந்தம் வருது அப்படிங்கறதுல ஒரு மூர்ச்ச மாதிரி அடைஞ்சு போய் அதுக்கு சவிகல்ப சமாதி நிர்விகல்ப சவிகல்ப சமாதின்னு சொல்றான். அந்த சவிகல்ப சமாதி படிச்சு போய் அந்த ஒரு வேற்றுமை அடுத்து போறது நிர்விகல்ப சமாதி. அதே மாதிரி இன்னும் வந்து சில வாசனைகள்லாம் இருக்கு, அது வந்து நமக்கு நிரந்தரமா நம்ம அதுல அசம் இதுல உள்ள விடாது சமாதியில, இதே மாதிரி ஒரு பாகுபாடகம், அதெல்லாம் மொத்தமா எடுத்துதான் நிர்விகல்ப சமாதி. அதாவது ஒண்ணுமே அந்த ஒரு வாசனையில அட்டு போயிருது. சோ இதெல்லாம் தான் சமாதி பாதம் நமக்கு. அடுத்தாப்புல இந்த விபூதி பாதம், அதாவது சாதனா பாதம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இந்த சாதனா பாதத்துலதான் அவர் என்ன சொல்றாரு, இதை வந்து பேசுறாரு, அஷ்டாங்க யோகா பத்தி பேசுறாரு. முதல்ல சமாதி பாதத்துல இந்த அஷ்டாங்களை பத்தியே சொல்றதுல, அவர் வெறும் வந்து என்னென்ன அப்ஜெக்டிவ், மனசு அடக்கிறது, அப்புறம் சமாதிகளோட டைப்பு என்ன, அதை அடையிறதோட கோல் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. முதல்ல கோல பண்ணிருக்காரு, அப்புறம் அதை எப்படி அடையணுங்கிறத ஒரு ஓரியோ கொடுத்துருக்காரு, எஃபர்ட் போட்டு அடையணும், அது ரொம்ப நெடுநாளா நம்ம பண்ணதான் வரும், திடீர்னு பண்ணா அது வரதில்ல அப்படின்றது மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இப்போ இந்த ரெண்டாவது சாதனை பாதம் அப்படின்றது அவர் வந்து இப்ப என்ன என்ன என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இங்கதான் வந்து அஷ்டாங்கத்தை பத்தி சொல்லுவாரு. யமா நியமாசன பிராணாயாம பிரத்யாக தாரணா அப்படின்னு சொன்னாங்க. யமா நியம ஆசனம் பிராணாயாம பிரத்யாகாரம் தாரணம் தியான சமாதி எதை சொல்றாரு, ஒவ்வொன்னா இதை வந்து விவரிப்பார், டெபினேஷன் கொடுத்து டெபினேஷன் கொடுத்து. யமம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பொல்லாமை சத்தியம்னா உண்மையவே பேசுறது, ஆஸ்தேயம் அப்படின்னா யார்கிட்டயும் பணத்தை எடுக்காம இருக்கிறது, இன்னொருத்தரோட பொருளை தவறுறது அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. பிரம்மச்சரியம் அப்படின்னா எல்லாருக்கும் என்னன்னு தெரியும், சுய கட்டுப்பாடு. அப்புறம் அபரிகிரகம் அப்படின்னா நம்ம வந்து எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட்டு சேர்த்துக்கிறது, எனக்கு இவ்வளவு நாளைக்கு என்ன பண்ணும், நாளைக்கு எங்க குழந்தை குட்டி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி மூணு பரம்பரைக்கு சேர்த்து வச்சுக்கிறது, இதெல்லாம் அபரிகிரகம். அதுக்கு அதாவது சேர்த்து வைத்தல் அப்படின்றது. இங்க அவர் அபரிகிரகம்னா அந்த மாதிரி சேர்த்து வைக்காம எதிர்காலத்தை பத்தி கவலை இல்லாம நம்ம இருக்கணும், அதுக்கு வேதத்துல அசஞ்சயவான் அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த யமங்கள்ன்றது அங்கு என்ன சொல்றது, இங்கேயும் வந்து ஒரு அஞ்சு சொல்றது.
0: சுவாத்தியாயம் தபம்னா வந்து தெரியும் எல்லாம் தபஸ், சுவாத்தியாயம்னா நம்ம வந்து அத்தியனம் பண்றது, அதாவது நம்ம ஒரு முக்கியமான நம்ம வேதாத்தியனமோ இல்லைன்னா நம்ம அதோட நம்ம என்ன படிக்கிறோமோ அந்த ஒரு கிரந்தத்தோட அத்தியனமோ. அப்புறம் ஈஸ்வர பிரதிநாதம் அப்படின்னா சரண்டர். இப்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சாங்கிய அதாவது ஈஸ்வர கிருஷ்ணனோட சாங்கியத்திலேயோ கபில சூத்திரத்திலேயோ ஈஸ்வரனை பத்தி சொல்ல, ஆனா இங்க யோகா இங்க வந்து நம்ம இங்கே மாறுபடுறது, ஒரு ஈஸ்வரன் வந்து ஒத்துக்கிறது இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு.
3: அதான் அந்த ஈஸ்வரன் நாம பண்ற கர்மாக்கள் எல்லாம் வந்து நம்ம ஒப்படைச்சது. அப்புறமா வந்து சௌச்சம், சௌச்சம்னா சுத்தம், சந்தோஷம் அப்படின்னா நம்ம வந்து திருப்தியா இருக்கிறது. இதுதான் நியமங்கள், யமம் அஞ்சு நியமம் அஞ்சு. இது வந்து ஆச்சு. இப்ப ஆசனம் பண்ற மாசு யோகா வந்து இங்கதான் ஆரம்பிக்கும். அதாவது இத்தனால வந்து யோகா இந்த யமம் நியமம்லாம் வந்து அவன் நீ பண்ணிக்கப்பான்னு விட்டுறாங்க. அது வந்து ஆசனம் அப்படிங்கிறதுனா
0: அவன் வந்து யோகா நோக்கமும் வந்து இங்க வந்து அப்பவர்க்கமும் கைவல்யமும் அடையறது இல்ல. ஆனா ஆசனம்ங்கிறது தான் இன்னைக்கு பொதுவா எல்லாருக்கும் பிரபலமா இருக்கிற ஒரு ஸ்டெப். ஆசனம் எல்லாருக்கும் தெரியும், ஏகப்பட்ட ஆசனங்கள்லாம் சொல்றான். ஆனா இங்க பதஞ்சலி என்ன சொல்லி போயிட்டாருன்னா ஸ்திர சுக ஆசனம் அப்படின்னு. ஆசனம்னா என்ன அப்படின்னா ஒரு இடத்துல ஸ்திரமா
3: அதே கட்டப்படாம கைவெளி கால்வெளி கால்லாம் வந்து பிடிச்சிருந்து அந்த மாதிரிதான் இருந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து பிரயத்னப்படணும். அந்த தேகத்தை வந்து அவ்வளோ வந்து வச்சுக்க முடிஞ்சதுன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பாஸ்டர் தான். அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஆசனங்கள் தான் பண்றோம். ஆசனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா தப்பநிலை ஒண்ணுமே இல்ல. சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டா பத்மாசனம் போடு, அண்டாசனம் போடு அப்படின்னா அவர் சொன்னான். ஸ்திர சுக ஆசனம், உட்கார்ந்துக்கிறது சௌரியமா உட்கார்ந்துக்கோ, ஆனா நல்ல ஸ்திரமான ஆறாம் ஆசனமான நீ அந்நியம் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் தான் அது வந்து இருக்க அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் ஆசனம். அதைத்தான் வந்து இந்த ஹட்டயோக பிரதீபகங்கள்ல இதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறது. அதாவது சரி சிம்பிளா உட்காரு போ அப்படின்னு சொன்னாங்க, அது வந்து ஒரு ப்ராப்பரா அதுக்கு வந்து ஒரு ஒரு மெத்தட் கொடுக்குறது. என்ன மாதிரிலாம் பயிற்சி பண்ணா தேகம் மாதிரி வந்து நிலை அடையும். அதுக்கு மேலே வந்து ஸ்திர சுத்த ஆசனம் கட்டணி சொன்னாலும் அந்த ஹட்டயோக பிரதீபகத்துல டீப்பா அதை அதையும் நம்ம ஒரு ஓவர்வியூ பார்ப்போம் அது என்ன அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம வந்து ஆனா இங்க பதஞ்சலி யோக சொல்ல சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாங்க. சிம்பிளா வெளியில இருக்கிறதுலாம் அந்தரமா தப்பி தப்பி. அதாவது பிராணாயாமம் அப்படிங்கிறது தஸ்மின் சரி சுவாச பிரஸ்வாச யோகத்த அவிச்சேத பிராணாயாமம். அதாவது வெளியில வந்து
0: காத்த விடுறது, உள்ள வந்து காத்த இழுக்கிறது, அப்புறம் நிறுத்தி வச்சுக்கிறது, இதெல்லாம் தான் வந்து பிராணாயாமம் சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் வந்து ஒவ்வொரு வகையான பிராணாயாமம்லாம் வந்து சொல்ல, கபாலபட்டி சொல்லல, பிரமரி சொல்லல, அது மாதிரி இது மாதிரி வகையெல்லாம் சொல்ல, காத்த வந்து சீராக வந்து உள்ள இழுத்து நிறுத்தி வெளியில விடுறது, இதெல்லாம் வந்து பிராணாயாமம் சொல்லிட்டு
3: போயிட்டாரு.
0: அதே மாதிரி பிராணாயாமம் அதோட
3: சின்ன
0: அப்படின்னா மனசு வந்து தாரண தாரணத்தாப்ல தியாகம் தாரணம் வரப்போது. மனசா வந்து தாரணைக்கு வந்து யோகியத்தையா அது அந்த யோகியத்தையா அது கொடுக்கறது பிராணாயாமம். சோ அந்த பிராணாயாமம் வந்து காத்து எதுவுமே அவர் வந்து ஸ்பெசிபிக்கா மெத்தட் டிசைன் இல்ல, ஜென்ரலா போயிட்டே இருந்தார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
4: ஒவ்வொரு கான்செப்டும் அகபூஜை புறபூஜை. புறபூஜை என்பது அது அருமையா அந்த இங்கிலீஷ் சொல்லுவேன் புரியுங்க. புறபூஜை அதுக்கு என்ன இங்கிலீஷ், எக்ஸோட்டரிக் வர்ஷிப். அகபூஜை எசோட்டரிக் வர்ஷிப், EXOTERIC எக்ஸோட்டரிக் வர்ஷிப். அகபூஜை எசோட்டரிக் வர்ஷிப், ஒன்னனுக்கு வச்சிருக்காங்க. புறபூஜை எப்படி பண்ணணும், அகபூஜை எப்படி பண்ணணும், அது வந்து பூஜை முறைகள் அப்படின்னு ஒரு ஒரு கிளாஸ் எடுக்கலாம். ஆனாலும் அன்னைக்கு ஒண்ணு சொன்னேன், அந்த பூஜை என்று நான் மீன் பண்றமே அந்த பூஜை என்ற வார்த்தைக்கு சரியான இங்கிலீஷ் வார்த்தை வந்து வர்ஷிப் கிடையாது. லிட்டர்ஜிங்கிறது தான் இங்கிலீஷ் சரியான வார்த்தை. லிட்டர்ஜி LITURGY அதாவது பூஜை நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பூஜா சான்ஸ்கிரிட்ல பூஜா, தமிழ்ல பூசை. அதுக்கு சரியான இங்கிலீஷ் வார்த்தை வந்து லிட்டர்ஜி தான், LITURGY. அதை நீங்க போய் பார்க்கலாம். நிறைய வந்து என்சைக்ளோபீடியா பார்க்கலாம், டிக்ஷனரியா பார்க்கலாம். இது வந்து அந்த வேர்டுக்கு உள்ள இங்கிலீஷ் வார்த்தை. ஆனா பூஜை என்றால் டெபினிஷன் வேற தானே. பூஜை என்பதற்கு டெபினிஷன் ஒன்று இருக்கு இல்லையா? டெபினிஷன் அது நாளைக்கு சொல்றேன். பூஜைனா என்ன, அதோட கான்செப்ட் என்ன, சிவபெருமானை ஏன் பூஜை பண்ணணும், வாட் இஸ் பூஜா அப்படிங்கறத நீங்க சொல்லணும். நாம என்ன அந்த கான்செப்ட், பூஜையில வந்து என்ன கான்செப்ட் நம்ம வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்ல தெரியணும். அதாவது செய்ய தெரியாம இருக்கணும், அது வேற. செய்ய தெரியறது வேற, சொல்ல தெரியறது வேற. ஒரு பிளேன் எப்படி ஓடுதுன்னு சொல்ல தெரியலாம், ஆனா ஒரு பிளேனை ஓட்டி காட்ட முடியுமா நானு? ஹவு ஏரோபிளைன் இஸ் பிளேயிங்னா என்னென்ன லாஸ் ஒர்க் பண்ணுது, என்னென்ன பிரின்சிபல் இருக்குதுன்னு ஐ கேன் சே, பட் ஐ கேனாட் பைலட் யுவர் பிளேன். அதே போலதான், அதே போலதான் அந்த பூஜை என்பது அவருக்கு கொஞ்சமா வரணும். அதெல்லாம் அந்த சரியாக நானா நியமனங்க வர்றவங்க கூட யாராலும் ஹைலி எஜுகேட்டட் சில்ட்ரன். அப்ப நம்ம திங்க் பண்றது வந்து இந்த குழந்தை மாதிரி நம்மளும் திங்க் பண்ணக்கூடாது. நம்ம வந்து கொஞ்சம் ஹையர் லெவல்ல போய் திங்க் பண்ணாதான் நம்ம மெச்சூரா இருப்போம்னு அர்த்தம் இல்லையா? இல்ல சின்ன பிள்ளைங்க கேட்கற கேள்வியே நம்மளும் கேட்டுட்டு இருந்தோம்னா அதுக்கெல்லாம் வழக்கம் இருக்கு. ஒன்னொன்னுக்கு வழக்கம் தெளிவாக வழக்கிருக்கான் என்னங்கிறது. அதை வந்து நம்ம படிக்காம தான் நம்ம வந்து போட்டு போட்டு குழப்பிக்கிறமே ஒழிய எவ்ரி திங் இஸ் கிளியர் கட் டெபினிஷன் நம்ம கிட்ட இருக்கு. அது சாத்திரம் அதை சொன்னா அது தேவாரத்துல வராது. அதான் நேற்று சொன்னேன், தேவாரத்துல எது வரும், சாத்திரத்துல என்ன வரும், கெமிஸ்ட்ரியில வர்றது கெமிஸ்ட்ரியில தான் வரும், பிசிக்ஸ்ல வர்றது பிசிக்ஸ்ல தான் வரும், இல்ல அனாட்டமியில வர்றது அனாட்டமியில வரும், சர்ஜரியில வரும் சர்ஜரியில வரும், எல்லா ஃபீல்டும் அப்படிதான். அதுபோல
5: சதாத்துவம்
4: அந்த அது உபகரணங்கள் சோடச உபசாரம் என்பது இந்த 16 உபசாரங்களோடு கூடியது. அது அதனுடைய தன்மை புரோட்டோகால், ஆங்கிலத்தில் புரோட்டோகால். அந்த புரோட்டோகாலுக்கு மேல சிக்னிபிகன்ஸ் சம்திங் இஸ் டிஃபரன்ஸ். புரோட்டோகால் இஸ் சம்திங் டிஃபரன்ஸ், சிக்னிபிகன்ஸ் இஸ் சம்திங் டிஃபரன்ஸ் இல்லையா? அதுபோல மெய்கண்டார் வந்து அந்த அவருடைய தன்னுடைய அவருடைய குருநாதர் பரஞ்சோதி மாமுனிகளுடைய குருநாதர் சத்தியஞான தரிசினிகள். அந்த சத்தியஞான தரிசினிகள் பெயரை தான் தமிழ்ல மெய்கண்டார்னு வச்சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, உபதேசம் முடிஞ்சவங்க அந்த குழந்தை நான் அன்னைக்கே சொன்னேன், அதிதீவிர சத்தினிவாதம். அதிதீவிர சத்தினிவாதம் என்பது சிவபெருமானுடைய அருள் சக்தி இந்த ஆன்மாவின் மீது படிவது. அதாவது சிவபெருமானுடைய ரெண்டு சக்திகள், அந்த ரெண்டு சக்தியில ஒரு சக்தி திரோதான சக்தி. அந்த திரோதான சக்தியோட தான் இப்ப சம்பந்தம் வச்சிருக்கிற கடவுளுக்கும் நமக்குள்ள சம்பந்தம் இப்பொழுது திரோதான சம்பந்தம். ஆனா அருள் சம்பந்தம் என்று ஒரு நிலை இருக்கு. அது அவர் சொன்ன நிலையை நான் வரும்பொழுது அருள் சக்தியோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறார். அந்த அருள் சக்தி சம்பந்தம் வந்த உடனே என்ன பண்றாருன்னா, இந்த ஆன்மாவின் மீது அவருடைய செயல்பாடுகள் கொஞ்சம் மாறுது. கடவுளுடைய செயல்பாடு கொஞ்சம் மாறும். மாறும் பொழுது அந்த நிலையை அடையும் பொழுது அதுக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க, சக்தி நிபாதம். சக்தி நிபாதம் அது பேர்,
5: வீழ்ச்சி. அருள் வீழ்ச்சி,
4: அருள் வீழ்ச்சி. அந்த அருள் வீழ்ச்சி எங்க விழுது, அந்த கேள்வி வரும் இல்லையா? அருள் வீழ்ச்சி எங்க எங்க விழுது? ஆன்மாவுடைய ஆன்மாவில விழுது, உடம்புல விழல. ஆன்மாவின் மீது படுகிறது அந்த அருள் சக்தி. அந்த அருள் சக்தியை படிய ஆரம்பிச்ச பிறகுதான் என்ன பண்றாரு, நம்முடைய வினைகள் எல்லாம் அவர் எடுத்துக் கொள்கிறார். இப்ப என்ன பண்றாரு, நம்முடைய வினைகள் எல்லாம் நம்மளே அனுபவிக்க வைக்கிறார். நீ நல்லது செஞ்சா நல்லது அனுபவி, தீமை செஞ்சா தீமை அனுபவி இல்லையா? அதாவது இன்பமும் துன்பமும், அது நன்மை தீமைக்கு டெபினிஷன் நமக்கு வேற. கடவுளுடைய அளவுகோல் இருக்கே, அது யார்ட் ஸ்டிக் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, யார்ட் ஸ்டிக். நம்முடைய யார்ட் ஸ்டிக் வேற, கடவுளுடைய யார்ட் ஸ்டிக் வேற. அது அவருடைய ஆட்சிக்கு என்னங்க, அன்னைக்கு நான் விளக்கேன் பல செய்திகளும் அப்படியே விளக்கிட்டே வரேன். நீங்க வந்து அதை மனசுல வச்சுக்கிட்டே அப்ரோச் பண்ணிட்டே வரணும். நீங்க இப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அந்த 13 நாட்கள் அந்த பொல்லாப்பிள்ளையார் சன்னிதியில போய் நிஷ்டை கூடுகிறார். எங்க நடக்குது சம்பவம், திருவெண்ணை நல்லூர்ல நடக்கும். அந்த திருவெண்ணை நல்லூர்ல அவருடைய தாய் மாமனார் வீட்டுல அந்த குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. நேற்று அந்த கதையை சொன்னேன், அது வரைக்கும் சொன்னேன். அப்பொழுது பரஞ்சோதி மாமுனிகள் ஆகாயத்தின் வழியாக செல்கிறார். கைலையிலே இருந்து பொதிகையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது சிவபெருமான் அவரை அங்கு ஒரு திருவிழா பண்ற திருவிளையாடல். அந்த திருவிழாடல் செய்யும் பொழுது அவருடைய பிரயாணம் தடைப்படுகிறது. அப்பொழுது உள்நோக்கி அவர் பார்க்கும் பொழுது அங்கே இருந்து உணர்த்துகிறார், இங்கே கீழே ஒரு ஞான குழந்தையை நாம் அனுப்பியிருக்கிறோம், அந்த ஞான குழந்தைக்கு நீ ஞான உபதேசம் செய்துவிட்டு யூ கேன் ப்ரொசீட் அப்படிங்கிறார். அப்ப கீழே இறங்கி பார்த்தா அவர் சொன்ன மாதிரி சிவபெருமான் சொன்ன அங்க லட்சணங்களோடு ஒரு குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. அந்த குழந்தைக்கு 2 வயசு தான் ஆகுது. அந்த 2 வயது குழந்தைக்கு அவர் என்ன பண்றாரு, என்னெல்லாம் செஞ்சாருன்னு சொன்னேன், அவருக்கு முதல்ல சிவ தீட்சை செய்து வைத்தார். அந்த தீட்சைக்கு பேர் பாவனா தீட்சை. தீட்சை என்பது பல வகைப்படும். அந்த தீட்சை என்பது இப்ப எப்பொழுதுமே எந்த ஒரு ஃபீல்ட் எடுத்துக்கொண்டாலும் அந்த யார் ரிசீவ் பண்றாங்க, யார் கொடுக்கறாங்க, கொடுக்கிற ஆளு ரிசீவ் பண்றாள், இந்த ரெண்டையும் வைத்து மாறிக்கொண்டே வரும் இல்லையா. ஒரு மருந்த டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்றாருன்னா 2 வயசு குழந்தைக்கு டோசேஜ் வேற, நமக்கு கொடுக்குற டோசேஜ் வேற, ஒரே டாக்டர் தானே மாத்திரார். அதே போலத்தான் அந்த ஆன்மாவுடைய பக்குவத்துக்கு ஏற்ப தீட்சை மாறிக்கொண்டே வரும். நிறைய தீட்சைகள் உண்டு, 4 வகையா சொன்னா கூட அதுல சித்தியால சொல்லும் பொழுது அநேகாரி உடம்பர், யாராருக்கு என்ன தீட்சை பண்றாருங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். அதுபோல அந்த பெயர்கள்லாம் வருது ஒவ்வொன்றுக்கும். இப்ப வந்து உபமன்ய மகாமுனிவர் இருக்காரு, அந்த உபமன்ய மகாமுனிவர் கிருஷ்ணனுக்கு பண்ண தீட்சைக்கு என்ன தீட்சைன்னு பேருனா வைதீக பாசுபத தீட்சைன்னு வருது. சாட்சாத் கிருஷ்ணனுக்கே உபதேசமும் தீட்சையும் பண்ணி வச்சார் யாரு, உபமன்ய மகாமுனிவர். அந்த உபமன்ய மகாமுனிவர் கிருஷ்ணனுக்கு பண்ணி வச்ச தீட்சை தான் வந்து வைதீக பாசுபத தீட்சை. அவர் மெய்கண்டாருக்கு பாவனா தீட்சை கொடுத்து அவருக்கு தீட்சை கொடுக்கிறார், தீட்சா நாமம் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் பரம ஹம்ச சந்நியாசம் என்று ஒரு சந்நியாசத்தை கொடுக்கிறார். அப்ப 2 வயசுலயே என்ன பண்ணிட்டாரு, துறவை மேற்கொண்டு விட்டார். 2 வயசுலயே துறவி. அந்த வயசுல இல்லறம்னா என்ன, துறவரம்னா என்னன்னு குழந்தைக்கு தெரியுமா? 2 வயசு குழந்தைக்கு இல்லறம்னா என்ன, துறவரம்னா என்னன்னே தெரியுமா? அந்த வயசுலயே அதுக்கு தீட்சை. அப்ப என்ன அர்த்தம், அந்த வயசுலயே அதுக்கு அதை பெறக்கூடிய பக்குவம் அந்த குழந்தைக்கு, அதான் ஞான குழந்தைன்னு சொல்றோம். அப்புறம் ஒரு ஆணையை கொடுத்த, இந்த 3 செய்து வைக்கிற, சிவ தீட்சை, தீட்சா நாமம், சந்நியாசம். அப்ப என்ன தெரியுது, இன்னொரு வகையில நோக்கினீங்கன்னா சிவபெருமான் என்ன செய்யறாருன்னா கொடுக்கிற மாதிரி கொடுத்து பிடிக்கிறார். அதாவது குழந்தை இல்ல, குழந்தை கொடுக்கிறார். ஆனா ஞான சம்பந்தருடைய வாக்கு பொய்யாக விடக்கூடாது என்பதற்காக குழந்தையை கொடுத்துடுற. ஆனா அவருடைய பிராரத்த கர்மப்படி அவருக்கு குழந்தை கிடையாது. அதெல்லாம் என்ன பண்றாரு, சன்னியாசம் கொடுத்தாச்சுன்னா குழந்தைய வாங்கியாச்சு அவ்வளவு. அதுக்கப்புறம் எப்பொழுதுமே சன்னியாசம் வாங்கின பிறகு ஒரு குழந்தை அப்பா அம்மாவை வணங்கக்கூடாது, அதான் நீதி. சன்னியாசம் வாங்கியாச்சுன்னா ஒரு குழந்தைக்கு சன்னியாசம் கொடுத்தாச்சுன்னா, நம்ம ஹிந்து ட்ரெடிஷன், எல்லா ட்ரெடிஷனும் சைவ மரபு வைணவ எல்லாத்துலயுமே சன்னியாசம் பெற்ற உடனே அந்த குழந்தைய அப்பா அம்மா தான் வணங்கணும், எவ்வளவு குழந்தை அப்பா அம்மா வணங்காது. நம்ம நாட்டில் துறவுக்குள்ள ஒரு பெரிய சிறப்பு, அது தமிழ்நாட்டை விட வடநாட்டில்தான் இன்னைக்கும் ஒரு அதுக்கு ஒரு தனி சிறப்பு. மகாராஜ ஒளிமா இந்த துறவிகளை பார்த்தாச்சுன்னா பெரிய பெரிய, அவனை பார்த்தா பெரிய அம்பானி மாதிரி பெரிய பெரியாக்கட்ட பிர்லா மாதிரி அம்பானி மாதிரி பெரிய பெரிய கோடீஸ்வரனா இருப்பான். ஆனா ஒரு சாமியாரை பார்த்தோம்னா சுவாமி மகாராஜ் அப்படிமா. அது நார்த் இந்தியால அந்த வழக்கம் இன்னைக்கும் அது இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப துறவிகளுக்கு ரொம்ப அபயமான மரியாதை கொடுப்பாங்க. அதே போல விபூதி ருத்ராசம் தெரிஞ்சவங்களுக்கு வடநாட்டில் உள்ள மரியாதை தமிழ்நாட்டில் கிடையாது. ரொம்ப வடநாட்டில் உள்ள மரியாதை தமிழ்நாட்டில் கிடையாது. வடநாட்டில் இன்னைக்கும் அந்த மரபை பாதுகாக்கணும். நீங்க போனீங்கன்னா இதுக்கெல்லாம் போனேன்னா ஒரு முறை மகாராஷ்டிரால நாசிக்னு ஒரு இடம், நாசிக் இந்த இடத்துக்கு பேர் நாசிக்ங்கிறது, அங்கதான் ராமாயணத்துல சூர்பனையனுடைய மூக்க லட்சுமண அடுத்த இடம், அதனால நாசிக்னு பேர். நாசிக்னா மூக்க அடுத்த இடம் தான், ஹிந்தியில வந்து நாசிக்னா மூக்க அடுத்த இடம் தான் அர்த்தம். அது ஒரு பெரிய தலம், நாசினா மூக்கு இல்லையா,
6: ஹிந்திலயா அது,
4: ஹிந்தி மகாராஷ்டிரா ஸ்டேட், அது வார்த்தை வந்து ஹிந்தி வார்த்தை, ஆனா அந்த இடம் வந்து மகாராஷ்டிரா. அது வந்து அது அங்கதான் இந்தியாவுடைய கரன்சி நோட் அடிக்கிற இடம், அங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிரஸ் அங்கதான் இருக்கு. கரன்சி நோட்ஸ் ஆர் பிரிண்டட் இன் நாசிக். இந்தியாவில எல்லாம் ஆல் டினாமினேஷன் கரன்சி நோட்ஸ் பிரிண்ட் பண்ற இடம், கவர்மெண்ட் பிரஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நாசிக்ல தான் இருக்கு. பெரிய ஊர் அப்பதான் கோயிலுக்கு போகும்போது சட்டையெல்லாம் இல்லாம வந்து ருத்ராசனம் போட்டுட்டு வேஷ்டி மட்டும் கட்டி உட்காந்துருந்தேன். அப்புறம் அந்த பஸ் அது பஸ்ல ஏறி வந்தான் கண்டக்டர். கண்டக்டர் ஏறி வந்தோன்னு பார்த்தோம்னு

இந்த சிவஞானபோதம் என்ற நூலுக்கு ஒரு அதை தமிழிலேயே மொழிபெயர்த்து அதற்கு ஒரு வார்த்திக பொழிப்பு உரைக்க அப்படின்னு ஆணையை கொடுத்துருக்க. அந்த ஆணையை மேற்கொண்டுதான் அவர் என்ன பண்றாரு, அது ஆணையை வாங்கி கொண்டு நேரம் எங்க வர்றாரு, திருவெண்ணை நெல்லூருக்கு கூட பொல்லாப்பிள்ளையாருடைய சந்நிதியில வந்து அமர்ந்து 13 நாட்கள் நிஷ்டை கூடினார். ஏன்னா நிஷ்டை கூடாமல் ஞான உபதேசம் செய்யக்கூடாது என்பது தமிழ் மரபு. எப்பொழுதுமே ஞான உபதேசம் செய்கின்றவர் இருக்காங்களே, உபதேசம் அவர்கள் கட்டாயமா நிஷ்டை கூடின பிறகுதான் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும். அதான் பெரிய விஷயம். ஒருத்தன் கேட்டா உலகத்திலேயே எது ரொம்ப சீப் தெரியுமான்னா அட்வைசிங் அதர்ஸ் இஸ் தி சீப்பஸ்ட் தான். எல்லாம் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது இல்ல, அந்த அட்வைஸ் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம நடைமுறைப்படுத்தணுமா நம்ம சிந்திக்கிறதே இல்லை. இட் இஸ் வெரி ஈஸி டு அட்வைஸ் அதர்ஸ். அந்த அட்வைஸ் தான் உபதேசம். அதாவது அதுக்குள்ள அது சமையல் அந்த உபதேசங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ் வார்த்தை வந்து இன்டாக்ட்ரினேஷன், நாட் அட்வைஸ், இன்டாக்ட்ரினேஷன். அதான் அதுக்கு சரியான ஈக்குவல். அதுபோல ஞான உபதேசம் செய்கிறாங்க. ஞானி இப்ப ஞான சம்பந்த பெருமான் இவெல்லாம் நமக்கு என்ன கொடுத்தாங்க, அவங்க டீச்சிங். அதான் இந்த வார்த்தை ஒண்ணுக்குல டீச்சிங் பண்ணாங்களா, எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு இல்லையா. அது அதுபோல வைத்துக்கொண்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாருன்னா அந்த சிவஞான போதம் என்ற நூலை அவர் செய்ய ஆரம்பிக்கின்றார். இந்த சிவஞான போதங்கிற நூல் வந்து அது நந்தியம்பெருமானுக்கு மலைவை நீக்கி அருளியது. அதாவது சிவஞான போதத்தை நீங்க எப்படி கொள்ளணும்னு கேட்டீங்கன்னா அந்த நூல் வந்து எப்பொழுது ஆகமத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால என்றைக்கும் பக்குவம் உடையவர்கள் அதை அறிந்து கொண்டே இருப்பார்கள். பக்குவம் உடையவர்களுக்கு அவர் அந்தந்த காலத்தில் சிவபெருமான் முள் நின்று அதுக்கு தகுந்த குருநாதரை வச்சு சொல்றார். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் கந்தபுராணத்தை எடுத்துக்கொண்டால் அங்க என்ன நடக்குது, கந்தபுராணத்தில் சூரபத்மன் சிங்கமுகன் தாருகனுக்கு அவங்க அப்பா காசிவ முனிவர் என்ன உபதேசம் பண்றார், சிவஞான போது தானே சொல்றாரு, காசிவ முனிவர் உபதேசம் கந்தபுராணத்தில் வருது. அது எவ்வளவு எப்ப நடந்தது, ஏதிலா கற்பம் எண்ணில சென்றன. பல கற்பங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாறு. அந்த வரலாற்றுல அப்பொழுது அந்த அந்த கண்டம்பொரையும் சொல்ல அந்த காலத்திலேயே காசிவ முனிவர் அவங்க அப்பா அவர் தானே, சூரபத்மன் தாருகன் சிங்கமுகன் எல்லாத்துக்கும் அப்பா காசிவ முனிவர், காசிப முனிவர். அந்த காசிவ முனிவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ண அப்ப என்ன 20 பாட்டு கந்தபுராணத்தில் வருது. அவ்வளவு சிவஞான போதம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அவர் சூத்திரமா சொன்னதை இவர் செய்யுளா சொல்றாரு, அவ்வளவுதான் சொன்னார். பாருங்க, சான்றவர் ஆங்கிடத்தக்கவாம் பொருள் மூன்றுல மறையலாம் ஒழிய நின்றன, ஆன்றதோர் தொல்பதியாரு இத்தொகை வாந்திகள் தலையன வகுப்பர் அன்னவே. அப்பா பிள்ளைக்கு உபதேசம் பண்றார். என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லா வேதங்கள் எல்லா ஆகமங்கள் இருக்கே அந்த ஆகமங்களே சொல்லப்பட்ட பொருள் மூன்று பொருள்கள் அனாதி நித்தியம், அதுதான் சென்ட்ரல் ஐடியா அப்படின்னு சொல்ற சான்றவர் ஆய்ந்து ஏங்கறதுன்னு சொல்ற. எனக்கு முன்னாடி எல்லா விஷயமும் அதான் தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட ஏங்கறதுன்னே வராது. யாரு ஏங்கறதுன்னு சொல்லலையோ அவன் தான் ஞானி. ஏங்கறதுன்னு சொல்லிட்டான்னா குட்டி குழப்பறான்னு அர்த்தம். This is my opinion சொன்னா சைவத்தில் அதான் மரபு. இட் இஸ் மை ஒபீனியன் சொல்லிட்டீங்கனாலே யூ ஆர் டூயிங் டிஸ் சர்வீஸ் டு தி ரிலிஜியன். ஹூ ஆர் யூ டு டேக் த ஒபீனியன்? அதெல்லாம் ஒழுங்கா பாடம் கேட்கணும் இல்ல. அதாவது தெளிவா இருக்கு தெளிவில்லைன்னு எப்படி முடிவு பண்ண போறீங்க? நீங்க தெளிவா கேட்ட பிறகு தானே முடிவு பண்ண முடியும். நம்ம தான் தெளிவா குருநாதர் வச்சு கேட்கறது இல்லையா, சரியான கோபத்தை கேட்கணும் கேட்கணுமா இல்லையா? தெளிவாக ஒரு குணாதாரத்தில் உபதேசம் கேட்கும் போது தான் அது என்னன்னு தெரியுமே ஒழிய, நாம என்ன பண்றோம், ஏதோ ஒரு இங்கிலீஷ்காரன் எழுதினது ஒரு நாசி எழுதின உரையை நம்ம படிக்கிறோம், படிச்சு விட்டு அதுதான் உண்மை நினைச்சுக்கிறோம். அதனால நம்ம நம்ம வி ஆர் கோயிங் இன் எ ராங் டைரக்ஷன். அதனால உங்களுடைய இது வந்து ஐ டோட்டலி கன்கர் இது ஒப்பீனியன். ஆனா நாங்க வந்து சொல்ல மாட்டோம், எக்ஸ்பிளிட்டா சொல்ல மாட்டோம். ஏன்னா எங்களுடைய எது என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க வந்து சைவத்தை சொல்லணும். அட் தி சேம் டைம் வி ஷுட் நாட் வூண்ட் தி ஃபீலிங்ஸ் ஆஃப் அதர்ஸ். அப்ப என்ன அர்த்தம், நீ சைவத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு உபதேசம் பண்ண வரணும். எப்பொழுதுமே ஒரு உபதேசம் எப்ப வரணும், இந்த கான்செப்டை ஏற்றுக்கொண்டுதான் அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணணும். நீயே ஏற்றுக்கொள்ளாம அட்வைஸ் பண்ணேங்க அர்த்தம். அதனால அது ஒரு விஷயம், பட் அது கான்ட்ரவர்சியா போயிடக்கூடாது. அது தானே புரியும்.

0: Bhagadeva. கூடியவரை நாம் வந்து அந்த சிவஞான போதம் என்ற நூல் வந்து எதை உணர்த்துகிறது என்பதை மையமாக வைத்துக் கொண்டு மற்ற நூல்களிலிருந்து எப்பொழுதெல்லாம் அதில் மேற்கொள்ள வேண்டுமோ அதை சொல்கிறேன். ஆனால் ஒரு பணிவான விண்ணப்பம் என்னவென்றால், இந்த சமுதாயம், இந்த இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை தவறான வழியே எதெல்லாம் அழைத்து செல்கிறது என்பது ஒரு முக்கியமான செய்திதான். ஆனா அது வந்து நம்முடைய நோக்கம் அல்ல. அது வந்து தனியாக ஒரு மீட்டிங் போட்டு எப்படி சமுதாயத்தை செய்திருக்கலாம், எப்படி நம்முடைய சமயத்தை இந்த இளைஞர்களுக்கு கொடுக்கலாம், அது அது வேற விஷயம். ஆனா முதல்ல நாம் தலையாய கடமை என்னன்னா, நம்ம ஞானிகள் நமக்கு உணர்த்தி இருக்கின்ற கருத்துக்களை நாம் தெளிவாக, ஏன்னா நம்ம விஆர் ஆல் என்லைட்டன்ட், விஆர் ஆல் எஜுகேட்டட். அப்ப முதல்ல நம்முடைய கடவுட்கொள்கை, நம்முடைய தெளிவான நம்முடைய சைவ சித்தாந்தம் என்பது இந்த மெட்டாபிசிக்ஸ் என்று சொல்லலாம் ஆங்கிலத்தில், இந்த மெட்டாபிசிக்ஸ் ஆஃப் சைவிசம். அது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன்னா உங்களுக்கு அரிய வாய்ப்பு. மற்ற நாயன்மார்களுடைய வரலாறு அதெல்லாம் வந்து நீங்களே ஓரளவுக்கு படிக்கலாம், தமிழையும் படிக்கலாம், இங்கிலீஷையும் படிக்கலாம். ஆனா இந்த மெட்டாபிசிக்ஸ் ஆஃப் சைவிசம் இருக்க அது நீங்களா படித்து தெரிந்து கொள்ளவே முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுதான் நோக்கம். சமயத்துடைய நோக்கம் என்னன்னு கேட்டா அதுதான் ஞானம். உண்மையிலே ஞானம் என்று சொல்வது என்னன்னா, ஞானிகள் உணர்த்திய அந்த அற்புதமான அந்த செய்திகளை அப்படியே நாம் வாங்கிக் கொள்கிறோம். சில சமயத்தில் நாம் இன்றைக்கு நம்முடைய அறிவு வளர்ச்சி வருகின்ற வரை அது சிலவைகள் தவறாக கூட தோன்றலாம். ஆனா அது என்ன சொல்கிறாங்க, வாங்கிக் கொள்ளுன்னா அந்த அனுபவம் வர வர இப்படி சிந்தித்துக் கொண்டே இருக்கும் பொழுது இறைவனே நமக்கு உள்நின்று உணர்த்துவார். அந்த உண்மையிலேயே நம்ம இதை தெரிய வேண்டும் என்ற ஆவல் வந்ததுன்னா அந்த அந்த பொறுப்பை கடவுளே எடுத்துக்கிடுவார். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை, அவரே உங்களுக்கு உள்நின்று உணர்த்துவார்.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய்.

0: சிவாயனம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: நான்மறை தொடர்ந்த வாய்மை நம்பி ஆரூரர். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: மூவருக்கும் மாளிகை மேற்பார் குளத்தில் அவர்களாலே போயெடுத்து குடுபோதும் போதுவாய் எனப்புகிறது. நம்மளுக்கு சேர்த்து மனைவிங்கிறது உரிமைதான். காசு கொடுத்த வாடகம் 12,000 கமலாலயம் திருவாரூர் இடைப்பட்ட கால தாமதத்தை நமக்கே குண்டை பார்த்தவரெல்லாம் செங்கல்ல பொக்கல்ல பார்த்தவர்கள்லாம் மனம் தளரக்கூடாது. என்ன பாவத்தை படிச்சுக்கோ ஒரே வந்த பாவம் உணர் நோய்கள் உண்மை செயல் தீங்கும் பார்க்கினார் வருவது பாவம், செயலாக வருவது தீங்கு, நினைப்பால் வருவது குற்றம். அழகு சொன்னார் சிந்தனையினால் குற்றமும் செயலினால் தீங்கும் வாக்கினால் பாவமும் நாம் மனப்பால் சேர்த்து வச்சிருக்கோம். அத்தனையும் தீர்வதற்கு வழி சொன்னார் விளையாடுமா திருநாடு
2: பெருமானிடத்தில்
1: ஒப்பந்தம் செய்து கொண்டாரோ அந்த பெருமானாகிய முதுகுன்ற பெருமானை அழைக்கின்றார். நம்ம யார்கிட்ட விளக்கப்படுறோமோ அவர்களிடம் வந்து செய்யணும், சாமி மாற்றக்கூடாது. நீங்க எந்த ரூபம் வெளிப்படுத்த சாமி வேண்டும் சொல்றானே பதியத்திலே வெளிப்படுது. எட்டு பாட்டு சாமி தரவே அடியே நிக்கலம் கிடவே அடியே நிக்கலம் கிடவே என்று ஒவ்வொரு பாடலுடைய முடிவிலும் மகுடம் வைத்து பாடிய போதும் இது கொண்டதாரில்லை. பார்த்தா மூலம் நான் அடியே நான் இருந்தா நீங்க கொடுத்திருப்பீங்க, நான் கொடியே நான் இருக்கேன். சொந்த யாரா சொல்லுவார்களா?
2: சிறந்த பதிதர்மம் எது தெரியுமா? அடியார் திருவுருவம் கிடைத்தது.
1: பூசைகளை சிறந்தது சிவபூசை, சிவபூசைகளை சிறந்தது அடியார் பூசை, அடியார் பூசைகளை சிறந்தது மாகேஸ்வரம். சித்தர்களே தெரியாதவர்கள் எந்த நிலையில் பிரிஞ்சு எண்ணமே இருக்கவே இருக்காரு.
2: சொல்லி

0: கூட அப்பர் சென்று சொல்லி நின்ற மாட்டார். என்ன சொல்ல கழுப்பு பத்துக்கு சென்று சென்று தொழு
1: அழகாக இருப்பதனாலே இவ்வளவு 27 ஆண்ட செய்வது திருத்துள்ள தம்பி நான் தோழ
0: என்ன நம்பி
1: You are listening to shaivam.org radio. the 24/7 spiritual channel from shaivam.org.
2: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு அறிமுக உரை. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

இன்று முதல் தாயுமானவர் அருளிய ஆனந்த கழிப்பு என்ற பாடல்களுக்கு விளக்கத்தை பார்க்க ஆரம்பிக்கின்றோம். 30 பாடல்கள் கொண்ட இந்த பகுதி ஆனந்த கழிப்பு என்ற பெயரில் விளங்குகின்றது. முதலில் சுருக்கமாக தாயுமானவர் வாழ்க்கை குறிப்பை பார்ப்போம். பலருக்கு தெரிந்திருக்கும், இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை குறிப்பை சுருக்கமாக பார்த்து பிறகு சில முகவுரையுடன் இந்த நூலுக்குள் செல்ல இருக்கின்றோம். தஞ்சாவூர் ஜில்லாவை சார்ந்த வேதாரண்யம் என்ற ஒரு கிராமம், அது தாயுமானவருடைய பூர்வீக இடம். அவருடைய தந்தை திருச்சியில் இருந்தார். திருச்சிராப்பள்ளியில் தான் இவர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தார். அவருடைய தந்தை திருச்சிக்கு வந்து அந்த சமயத்தில் நாயக்க மன்னர்கள் ஆட்சி புரிந்து வந்தார்கள். அவரிடம் ஒரு சாதாரண கணக்கு பிள்ளையாக பணியாற்றி வந்தார் தாயுமானவருடைய தந்தை. இது 300 வருடங்களுக்கு முன் நடந்த சம்பவம். ஆகவே அவருடைய காலம் 300 வருடங்களுக்கு முன் இருந்தது. பிறகு தாயுமானவர் திருச்சியில் பிறந்தார். அங்கு உள்ள பகவானுக்கு தாயுமானவர் என்று பெயர். அந்த கதையெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். இறைவன் தாயாக சென்று ஒரு பக்தனை காப்பாற்றியதனால் அவர் தாயும் ஆனவர். அவர் அனைவருக்கும் தந்தை மட்டுமல்ல, அவர் தாயும் ஆனவர் என்று பகவானுக்கு பெயர். அந்த பெயரையே தாயுமானவருக்கு சூட்டினார். பிறகு இவர் சிறு பிள்ளையிலிருந்து நல்ல அறிவு திறமையுடன் வளர்ந்து வந்தார். நல்ல நூல்கள் கற்றார். பிறகு இவருக்கு வயது வந்தது. திருமண வாழ்க்கை மேற்கொண்டார். அந்த சமயத்தில் அவருடைய தந்தை இறந்துவிட்டார். தந்தையினுடைய பொறுப்பை உணர்ந்த அரசர் அவருடைய மகனான தாயுமானவருக்கு அரசவையில் பொறுப்பை கொடுத்தார். இவரும் ஒரு சாதாரண கணக்கு பிள்ளையாகத்தான் அரசரிடம் சேர்ந்தார். பிறகு இவருடைய திறமையை பாராட்டி இவருடைய அறிவு கூர்மை, பிறகு இவருடைய நேர்மை உழைப்பு, இதன் மூலமாக அமைச்சராக உயர்ந்தார். சாதாரண வேலைக்கு சேர்ந்த தாயுமானவர் அமைச்சர் பதவிக்கு வந்தார். அமைச்சராக இருந்து பணியாற்றி வந்தார். அதே சமயத்தில் அங்கு உள்ள தத்துவ நூல்களையும் அவர் படித்தார். ஒரு அமைச்சராக இருக்க லௌகிக ஞானம் எது தேவையோ அதையும் அவர் அறிந்தார். வேதாந்த நூல்கள், சைவ சித்தாந்த நூல்கள் முதலியவைகளையும் அவர் அப்பொழுது பயின்று வந்தார். பிறகு அவருக்கு ஒரு மகன் பிறந்தது. சில காலத்திலேயே மனைவியானது, மனைவி தவறிவிட்டார்கள். அதோடு அவருடைய இல்லற வாழ்க்கை முடிவடைந்தது. தன்னுடைய மகனை தன்னுடைய அண்ணனிடம் கொடுத்து விட்டார். அந்த சமயத்தில் அரசரும் இறந்து விட்டார். ராணி ஆட்சி செய்து வந்தார். இவர் மனைவியையும் பிரிந்தார். அரசரிடமும் விடுதலை அடைந்தார். பிறகு தன்னுடைய பதவியை விட்டு துறவர வாழ்க்கையை மேற்கொண்டார். எந்த ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாரோ அதே நகரத்தில் அவர் ஒரு சாதாரண ஆண்டியாக தெரிந்தார். பிறகு பல ஊர்களுக்கு சென்றார். சாதனைகளை மேற்கொண்டார். மௌனகுரு என்ற பிரசித்தமான ஒரு ஆசிரியரை சந்தித்தார். அதற்கு முன்னும் இவர் முறையாக கற்றிருந்தார். பிறகு இவர் தவங்கள் மேற்கொண்டு பல ஸ்தலங்களுக்கு சென்று பாடல்களை பாடி இறுதியாக ராமநாதபுரத்தில் அவருடைய உடலை நீத்தார். இவ்விதம் தாயுமானவர் வாழ்க்கையை பார்த்தால், அவர் சிறு வயதிலிருந்து பெற்றோர்களிடம் நல்ல சம்ஸ்காரத்தை பெற்று நன்கு படித்து
பிறகு உலக அனுபவத்தையும் பெற்று இறுதியில் அனைத்தையும் துறந்து தன்னுடைய புலமையை, தன்னுடைய தமிழ் அறிவை இறைவனினுடைய ஸ்துதி செய்வதற்காக அவர் பயன்படுத்தி இறுதியில் அவர் இந்த உடலை நீத்தார். ஒரு நல்ல மகானாக தன்னுடைய கடைசி காலத்தில் இருந்து நீத்தார். தாய்மானவரிடம் இருக்கின்ற விசேஷம் என்னவென்றால், அவர் சமஸ்கிருதமும் கற்றிருந்திருக்கின்றார். அதனால் தான் பல பாடல்களுக்குள் சமஸ்கிருத சொற்கள் அதிகமாக பிரயோகம் செய்திருப்பதை நாம் பார்க்கலாம். 300 வருடங்களுக்கு முன் இருந்த போதிலும் அவருடைய தமிழ் எளிமையாகவே இருக்கின்றது. இப்பொழுது அவருடைய பாடல்கள் 1400 பாடல்கள் நம்முடைய கையில் இருக்கின்றது. அதற்கு மேல் அவர் பாடியிருக்கலாம், நம்முடைய கைவசம் இருப்பது அவ்வளவு பாடல்கள். இதுதான் அவருடைய சிறிய வாழ்க்கை குறிப்பு. இனி அவர்களுடைய பாடலுக்கு வந்தால், தாய்மானவர் பாடிய பாடல்களில் 1400-1500 பாடல்களுக்கு பக்கம் இருக்கின்றது. அதில் என்ன கருத்துக்கள் இருக்கின்றது என்ற ஒரு கண்ணோட்டத்தை இப்பொழுது பார்க்கலாம். அவருடைய பாடல்களில் என்னென்ன கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன என்று பார்த்தால், முதலில் தன்னுடைய இஷ்ட தேவதையை வணக்கம் செய்திருக்கின்றார். அதாவது ஈஸ்வர ஸ்துதி, ஈஸ்வரனை பாடி இருக்கின்றார். அந்த ஈஸ்வரன் எப்படி என்றால், ஒரு குறிப்பிட்ட நாம ரூபத்தை எடுத்துக்கொண்டு அந்த நாம ரூபத்தை ஸ்துதி செய்வது, போற்றுவது போன்று அமைந்திருக்கின்ற உமாதேவியை வணங்குதல், தட்சிணாமூர்த்தியை நமஸ்காரம் செய்தல், சிவபெருமானை ஸ்தோத்திரம் செய்தல், இவைகளெல்லாம் அடங்கி இருக்கின்றன. ஆகவே இதை நாம் என்ன சொல்லலாம், இஷ்ட தேவதா நமஸ்காரம். தன்னுடைய இஷ்ட தேவதையான சிவன், உமாதேவி, பிறகு தட்சிணாமூர்த்தி, இப்படிப்பட்ட தெய்வங்களை அவர் நன்கு பாடியிருக்கின்றார். இப்படி பல பாடல்கள் இருக்கின்றன. அடுத்ததாக பார்த்தால், அவருடைய அறிவு இறைவன் வெறும் ஒரு நாம ரூபத்தில் மட்டும் இல்லை, அந்த இறைவன் அனைத்துமாக, உலக அனைத்துமாக இருக்கின்றார் என்று விஸ்வரூப ரூபமாக அவர் இறைவனை பாடியிருக்கின்றார். எல்லா பூதங்களும் பகவான் சுரூபம் என்று எவர் எந்த ஆசிரியர் தாயுமானவர் ஒரு குறிப்பிட்ட நாம ரூபத்தை கொடுத்து அகிலாண்ட நாயகி, பெரிய நாயகி என்றெல்லாம் பாடினாரோ, அவரே அந்த இறைவன் ஒரு நாம ரூபத்திற்குள் அடங்கவில்லை, அனைத்துமாக இருக்கின்றார் என்று நாம் கீதையில் எப்படி விஸ்வரூப அத்தியாயத்தில், விஸ்வரூபம் என்றால் விஸ்வம் ஈஸ்வரஸ்ய ரூபம், இந்த உலகம் அனைத்தும் இறைவனுடைய உருவம் என்று படித்தோமோ, அந்த தத்துவத்தையும் ஆங்காங்கு எழுதி இருக்கின்றார். இப்ப முதல் கருத்து, அவர் இஷ்ட தேவதைகளை வழிபட்டிருக்கின்றார். இந்த பாடல்கள் ஒரு குறிப்பிட்ட தேவதைகளை, தேவதை என்றால் ஈஸ்வரனுக்கு ஒரு நாம ரூபத்தை கொடுத்து விளக்குவது போல் அமைந்துள்ளது. சில பாடல்கள் சகுண பிரம்மத்தை, அதாவது அனைத்தும் ஈஸ்வரனுடைய சுரூபம் என்ற கருத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார். இனி அடுத்ததாக பார்த்தால், இந்த சகுணத்தையும் கடந்த நிர்குண பிரம்மத்தையும் அவர் பல பாடல்களில் பேசி இருக்கின்றார். அந்த நிர்குண பிரம்மத்தை வணங்குவது போல் அந்த நிர்குண பிரம்ம சுரூபத்தை பல இடங்களில் வர்ணித்து இருக்கின்றார். முதல் பாடலே நிர்குண பிரம்மத்தினுடைய வர்ணனையாக அமைந்து அதை வணங்குவதாகவே அமைந்துள்ளது. அங்கிங்கு எண்ணாதபடி என்ற இடத்தில் நிர்குண சுரூபம் தான் வருகின்றது. உபனிஷத்தில் பூர்ணமத பூர்ணமிதம் என்ற சாந்தி பாடம் நிர்குண பிரம்மத்தை விளக்குவது போல் அமைந்தது போல் இவருடைய ஆரம்பமே அப்படி இருக்கின்றது. பிறகு பல இடங்களில் அவர் நிர்குண பிரம்மத்தை வர்ணித்து இருக்கின்றார். அந்த நிர்குண பிரம்மத்தை வர்ணிக்கும் பொழுது உபனிஷத்தில் பயன்படுத்தப்பட்ட சொற்கள் அப்படியே அவர் கையாண்டு இருக்கின்றார். அதற்கு உதாரணமாக நாம் சில பாடல்களை பார்க்கலாம்.
கருணாகர கடவுள் என்ற தலைப்பில் முதல் பாடலை எடுத்துக்கொண்டால் அது தமிழ் பாடலா அல்லது சமஸ்கிருத பாடலா என்ற சந்தேகம் வரும் அளவுக்கு அவர் சமஸ்கிருத சொற்களை கையாண்டுள்ளார். அனைத்தும் உபனிஷத்தில் குறிக்கப்பட்ட நிர்குண பிரம்மத்தினுடைய சொற்கள். நிர்குண, நிராமய, நிரஞ்சன, நிராலம்பன, நிர்விஷய, கைவல்ய, நிஷ்கல, அசங்க, அச்சல, அனைத்தும் சமஸ்கிருத சொற்கள். ஆனால் அனைத்தும் நிர்குண பிரம்மத்தை விளக்குகின்ற சொற்கள். இவ்விதம் பல பாடல்களில் நிர்குண பிரம்மத்தை பற்றிய விளக்கம் வந்துள்ளது. சகுண பிரம்மத்தை சொல்லி வருவார், உடனே நிர்குண பிரம்மமும் கலந்திருக்கும். அது இவருடைய பாடல்களில் அமைந்துள்ள அடுத்த கருத்து. இப்ப முதலில் இஷ்ட தேவதையை கூறிய கருத்துக்கள், இரண்டாவது அனைத்தும் ஈஸ்வரன் என்று பேசும் பாடல்கள், மூன்றாவது நிர்குண பிரம்மத்தை வர்ணிக்கின்ற அல்லது விளக்குகின்ற பாடல்கள். இவைகளெல்லாம் அதிகமாக இல்லை, ஆங்காங்கு இருக்கின்ற. பிறகு அதிகமாக இவர்கள் தாய்மானவர் பாடல்களில் அமைந்துள்ள கருத்து இப்பொழுது நாம் பார்க்க போவது. அவைகள் ஒரு சாதகன் செய்ய வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய சாதனைகள், சாதனைகளை பற்றித்தான் இவர் அதிகம் பாடி இருக்கின்றார். ஒரு சாதகனுக்கு தேவையான சாதனைகள் இவர் பாடி இருக்கின்றார். அதில் ஈஸ்வரனுடைய கிருபை தேவை, குருவினுடைய கிருபை தேவை என்று, குருவினுடைய மகிமை, குருவை அடைதல், குருவுக்கு பணிவிடை செய்தல், குருவிடமிருந்து ஞானத்தை பெற வேண்டும் என்ற சாதனையை வலியுறுத்துதல், பிறகு அறிவு தேவை, வைராகியம் தேவை என்ற சாதனைகளையெல்லாம் எல்லா இடத்திலும் அதிகமாக பாடி இருக்கின்றார். அதிகமான பாடல்கள் சாதகனுக்கு உகந்ததாக இருக்கின்றது. அந்த சாதனைகளை பற்றி சொல்லும் பொழுது இவர் என்ன செய்துள்ளார், இந்த உலகத்தை, உலகத்தில் உள்ள போகப் பொருள்களை நிந்தனை செய்திருக்கின்றார். ஒருவன் போகியாக இருக்கும் பொழுது எந்த போகப் பொருள்களை வர்ணித்து மயங்கி இருந்தானோ அவனே ஒரு காலத்தில் அறிவு வரும் பொழுது நிந்திப்பான். அந்த நிந்தனை இவர் செய்திருக்கின்றார். சரீர நிந்தனை, தன நிந்தனை, பொருள், சரீரம் இவைகளையெல்லாம் நன்கு நிந்தனை செய்திருக்கின்றார். நிந்தனை என்றால் திட்டுதல், இழிவாக பேசுதல். பிறகு லோக நிந்தனை என்றால் உலகத்தில் உள்ள பொருள்களை எல்லாம் நிந்தித்தல். அடுத்த நிந்தனை ஆத்ம நிந்தா, தன்னையே அதிகமாக இகழ்ந்து பேசியிருக்கின்றார். பல இடங்களில் இவ்விதம் பேசியிருக்கின்றார். அதை நாம் ஆத்ம நிந்தனை என்று கூறலாம். ஆத்ம நிந்தனை என்றால் தன்னையே நொந்து கொள்ளுதல், தன்னையே இகழ்ந்து பேசுதல், நான் இவ்வளவு கீழ்த்தரமாக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று அவர் பேசியிருக்கின்றார். அதிலிருந்தும் சில பாடல்களை நாம் இன்று பார்க்கலாம். பிறகு அதற்கு அடுத்ததாக இவர் தன்னை இழிவாக பேசி, பிறகு இவரே தான் தன்னுடைய மனநிலையில் உயர்ந்து ஒரு சாதகனாக இறைவனுக்கு பாத்திரமானதாகவும் பேசுகின்றார். பிறகு இறுதியில் என்ன செய்கின்றார், தான் இப்படிப்பட்ட நிலையிலிருந்து குருவினுடைய கிருபையினால் இந்த ஞானத்தை அடைந்து, இந்த ஞானத்தின் பலனையும் அடைந்து, தான் ஒரு திருப்தனாக, நான் ஒரு நிறைவடைந்தவனாகவும் இருக்கின்றேன் என்றும் இவர் பாடி இருக்கின்றார். சாதகன் சாதகனை பற்றி பேசி அந்த சாதக நிலையில் தன்னை நிந்தித்து போக வஸ்துக்களை எல்லாம் நிந்தனை செய்து, பிறகு இறுதியில் என்ன செய்துள்ளார், ஒரு சித்த புருஷன் சாதனையெல்லாம் செய்து கடந்து மன நிறைவை அடைந்தவன் எப்படி இருப்பான் என்ற இடத்தில் தான் அப்படி இருப்பதாக பாடி இருக்கின்றார். அதை நாம் என்ன சொல்லலாம், ஆத்ம திருப்திகி என்று சொல்லலாம். என்னென்னலாம் பண்ணியிருக்கார், ஆத்ம நிந்தனை பண்ணார், முதல்ல லோக நிந்தனை உலகத்தை நிந்தித்தார், பிறகு ஆத்ம நிந்தனை தன்னை நிந்தித்தார், பிறகு அவரே
ஆத்ம திருப்தியை, தன்னுடைய திருப்தியை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். எப்பொழுது திருப்தியை வெளிப்படுத்துவார், வெளிப்படுத்தியுள்ளார் என்றால், சாதனைகளையெல்லாம் செய்து அவர் சித்த புருஷனானவுடன், சாதன அவஸ்தையிலிருந்து அவர் சாத்தியத்தை அடைந்து சித்தனானவுடன் அவர் மனதில் அடைந்த நிறைவை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அப்படி வெளிப்படுத்திய இடம்தான் ஆனந்த கழிப்பு என்ற பகுதி. ஆனந்த கழிப்புல நம்ம எந்த இடத்தை பார்க்கிறோம், அவர் சாதனைகளையெல்லாம் கடந்து தான் இந்த பேற்றை அடைந்தேன், இந்த ஒரு நிலையை அடைந்தேன் என்று மகிழ்ச்சியாக வெளிப்படுத்துகின்ற கடைசி நிலை, அதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். இப்படி தாய்மானவருடைய பாடல்களை நாம் பார்த்தால், இந்த பாடல்களில் இஷ்ட தேவதை பற்றிய பாடல்கள், அதாவது சில தேவதைகள், பிறகு சகுண பிரம்ம வர்ணனம், அனைத்தும் ஈஸ்வர சுரூபம் என்ற வர்ணனை, மூன்றாவது நிர்குண பிரம்ம வர்ணனை, உபனிஷத்துக்களில் எதை நாம் அறிய வேண்டுமோ, மாயையெல்லாம் கடந்து நிர்குணமாக இருக்கின்ற சுத்த பிரம்மத்தினுடைய இலக்கணங்கள், பிறகு சாதனைகள், ஒரு சாதகன் என்னென்ன சாதனைகளை கையாள வேண்டும் என்ற இடம், அந்த இடத்தில் அவர் லோகத்தை நிந்தித்துள்ளார், போக பொருள்களை நிந்தித்துள்ளார், பிறகு தன்னை நிந்தித்துள்ளார், பிறகு தான் இறைவனுடைய பேற்றை அடைந்ததாக கூறி, இறுதியில் சித்த புருஷனுடைய வர்ணனை. ஒரு சித்தன் சாதனையெல்லாம் செய்து கடந்தவன் என்ன நிறைவை அடைகின்றான், அதையும் இவர் வர்ணித்துள்ளார். இதுதான் அவருடைய பாடல்களில் அமைந்த கருத்துக்கள், அமைந்துள்ள கருத்துக்கள். இதில் லோக நிந்தை, தன்னை நிந்திப்பது அதிகமாக இருக்கின்ற, அதெல்லாம் ஏன், அதனுடைய அவசியம் என்ன என்றெல்லாம் இன்று நாம் பார்க்க போகின்றோம்.

வேதாந்தத்தை நிலைநாட்ட சில நூல்கள் இருக்கின்றது. அது படிப்படியாக அந்த நூல்கள் எழுதப்பட்டு இதுதான் முடிவு என்று சொல்லப்படும். தாயுமானவர் அப்படி ஒன்றை நிலைநாட்ட இந்த பாடல்களை எழுதவில்லை. அவர் ஆரம்ப காலத்திலிருந்து கடைசி வரை அவருடைய வாழ்க்கையையே பாடல்களாக நமக்கு கொடுத்துள்ளார். ஆகவே இந்த பாடல்கள் அவருடைய வாழ்க்கைதான் பாடல்களில் பிரதிபிம்பிக்கின்றது. இதில் வந்து ஒரு தத்துவத்தை அவர் நிலைநாட்டவில்லை. அதனால்தான் இந்த தாயுமானவருடைய பாடல்களை அத்வைதத்தை பின்பற்றுபவர்களும் பயன்படுத்துகிறார்கள். முப்பொருள் உண்மை என்று சைவ சித்தாந்தத்தை, துவைதம்தான் சத்தியம் என்று சொல்பவர்களும் இந்த பாடல்களை எடுத்துக்கொள்கிறார்கள். எடுத்துக்கொண்டு சொல்கிறார்கள் அவர் சைவ சித்தாந்தத்தை தான் சொன்னார் என்று. அத்வைதிகள் எடுத்துக்கொண்டு சொல்கிறார்கள் அவர் அத்வைதத்தை தான் பேசினார். அதே போல் நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இவர்களுடைய பாடல்கள் ஒரு தத்துவத்தை நிலைநாட்ட அல்ல, அவர்களுடைய உணர்வை அதில் வெளிப்படுத்தினார்கள். அவர்களுடைய மனநிலையை வெளிப்படுத்திய பாடல்கள். ஆகவே இதை வைத்துக் கொண்டு நாம் இதுதான் இவர் பேசினார் என்ற தத்துவத்தை யாரும் நிலைநாட்ட கூடாது. நமக்கு பிடித்திருந்தால் பயன்படுத்தலாம், அவ்வளவுதான். ஆனால் தத்துவத்தை நிர்ணயம் செய்ய அல்ல. பிறகு எவருடைய சொல் நம்மை உற்சாகப்படுத்தும் என்றால், எவர் அந்த சொல்படி இருந்து சொல்கிறாரோ அந்த சொல்தான் நம்மை உற்சாகப்படுத்தும். தாயுமானவர் பேசிய ஒவ்வொரு சொல்லும் அவர் உணர்ந்து அதன்படி இருந்து சொல்லி இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்னும் இவருடைய பாடல்கள் தொடர்கிறது, தொடரவும் போகின்றது. அப்படிப்பட்டவர்களுடைய உள்ளத்திலிருந்து வருகின்ற சொல் நம்மை உற்சாகப்படுத்த நன்கு பயன்படும். ஆகவே ஒரு தத்துவத்தை நிர்ணயிக்க இந்த பாடல்களை நாம் பயன்படுத்தக்கூடாது. ஆனால் நம்மை உற்சாகப்படுத்த இந்த பாடல்களெல்லாம் நன்கு நமக்கு பயன்படும். பிறகு எப்படியெல்லாம் இது பயன்படும் என்று நாம் பிறகும் பார்க்கலாம். பிறகு இந்த தாயுமானவர் பாடல் ஒரு உபதேசத்துக்கு, ஒரு வகுப்புக்கு நேரடியாக அதிகம் பயன்பட, காரணம் வேதாந்த வகுப்பை முறையாக எடுக்க வேண்டுமென்றால் அதற்கென்று நூல்கள் இருக்கின்றன. இப்ப இந்த நூல்கள் எப்படி பயன்படும் என்றால், இது நம்மை உற்சாகப்படுத்த ஆங்காங்கு சில கருத்துக்கள், கொட்டேஷன் என்று சொல்வார்கள், அதற்கு இது பயன்படும். இருந்தாலும் நாம் என்ன செய்திருக்கின்றோம், ஆனந்த கழிப்பை தேர்ந்தெடுத்து அதில் வேதாந்த கருத்துக்களை சேர்த்து ஒரு வேதாந்த நூலாகவும் நம்மை உற்சாகப்படுத்துகின்ற வகுப்பாகவும் சேர்த்து பார்க்க இருக்கின்றோம். வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை எல்லாம் இவர் எழுதிய பாடல்கள்ல நாம் நுழைத்து அதை ஒரு பூர்ணமாக நாம் பார்க்க திட்டமிட்டு இருக்கின்றோம். இனி நமக்கு சில சந்தேகம் வரலாம். இந்த தாயுமானவர் பாடலை படிக்கும் பொழுது எதற்கு இவர் இந்த உலகத்தை, தன்னையெல்லாம் இவ்வளவு தூரம் நிந்திக்க வேண்டும், திட்ட வேண்டும், இவருக்கு ஏன் இவ்வளவு கோபம் உலகத்தின் மீதும் தன் மீதும் என்றெல்லாம் நமக்கு சந்தேகம் வரலாம். பிறகு அவ்விதம் நிந்திப்பதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும், அதையெல்லாம் படிக்கிறதுனால எந்த அளவுக்கு நாம் உற்சாகம் அடைவோம் என்ற சந்தேகம் நமக்கு வரலாம். அதை தெளிவுபடுத்த வேண்டுமென்றால் நமக்கு ஒரு அறிவு தேவை. அது என்ன அறிவு என்றால், ஒரு மனிதன் ஆரம்பத்திலிருந்து மோக்ஷத்தை அடையும் வரை என்னென்ன பாதைகளை கடந்து செல்கின்றான் என்ற அறிவு நமக்கு தேவை. அதை நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். இப்பொழுது என்ன கருத்துக்குள் நாம் செல்கின்றோம், ஒரு சாதகன் ஆரம்பத்திலிருந்து ஒன்றும் தெரியாத நிலையிலிருந்து என்னென்ன படிகளை கடந்து இறுதியாக மோக்ஷத்துக்கு செல்கின்றான், அந்த மோக்ஷ மார்க்கத்தை இப்பொழுது நாம் பார்க்கின்றோம். இப்போ ஒருவன் வந்து கல்லூரியில படிச்சு ஒரு பெரிய டிகிரி முடிச்சிருக்கான்னு சொன்னா நமக்கு தெரியும் அவன் எப்படி வந்திருக்கான். எல்கேஜி பேபி கிளாஸ்ல இருந்து அவன் எப்படி படிப்படியாக வந்து இந்த அறிவுடன் இருக்கின்றான்னு தெரிகிறது போல, ஞான நிஷ்டை அடைந்து ஆனந்த கழிப்பை கூறுகின்ற தாயுமானவர் என்னென்ன படிகளை கடந்து வந்தார் என்று நாம் பார்க்க வேண்டும்.
காரணம் என்ன?

0: இவருடைய பாடல்கள் இவருடைய பாதை. இவர் எந்த பாதையை கடந்து வந்தாரோ அதை இவர் பாடலாக எழுதியிருக்கின்றார். ஆகவே இப்பொழுது பொதுவாக ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கையை ஆரம்பித்து அல்லது ஆரம்பிக்க வேண்டும், எந்த பாதை வழியாக இவன் பயணம் செய்கின்றான். ஆகவே இப்பொழுது நம்முடைய தலைப்பு என்னவென்றால் ஆன்மீக பயணம். ஆன்மீக பயணம் எப்படி நடைபெறுகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம இந்த பயணத்துல எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்கோம், இனி எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும் என்பது நமக்கு தெரியும். இப்ப அந்த கருத்துக்கு இப்பொழுது நாம் வருகின்றோம். முதலில் மனிதர்களை நாம் எப்படி பிரிக்கின்றோம், விஷயி என்று பிரிக்கின்றோம். விஷயி, விஷயி என்பது மனிதனை குறிக்கின்ற சொல். விஷயி என்றால் போகி என்று பொருள். போகத்தை நாடுபவன், விஷயத்தை நாடுபவன், விஷயானந்தத்தை நாடுபவன், விஷயி இன்பத்தை நாடுபவன் என்று பொருள். எல்லாம் அப்படித்தான, ஆரம்ப காலத்திலிருந்து இந்திரியத்தின் வழியாக இன்பத்தை நாடுபவர்களாக இருக்கிறார். யாரு இடமாவது சென்று உனக்கு என்ன லட்சியம் என்று கேட்டால் என்ன சொல்வார்கள், சுகத்தை அனுபவிக்க வேண்டும், அதற்கு தகுந்த சாதனைகளை நான் அடைய வேண்டும் என்று விஷயிகளாக இருப்பார்கள். பணம் வேணும், பணம் எதற்குனா பணம் எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் வாங்க பயன்படுகிறது. வீடு, பிறகு என்னென்ன சுகம் இருக்கின்றதோ அனைத்து சுகத்தையும் பணம் கொடுப்பதனால் பணம் லட்சியமாகின்ற. இப்படி விஷயி, இந்த விஷயி என்றால் போகி, போகத்தை நாடுபவன், அது ஆரம்பத்தில் இருக்கின்ற மனிதன். இந்த போகத்தை நாடுபவனை நாம் இரண்டாக பிரிக்கின்றோம். ஃபர்ஸ்ட் வந்து விஷயி, விஷயினா போகத்தை நாடுபவன். அந்த போகத்தை நாடுபவனை ரெண்டு கேட்டகரியில போடுறோம். முதல் பகுதி யார் என்றால் தர்ம அனனுசாரி என்று சொல்லப்படுகிறது. தர்ம அனனுசாரி என்றால் தர்மத்தை பின்பற்றாதவன், தர்மப்படி போகத்தை நாடாதவன். அனுசாரினா பின்பற்றுபவன், அனனுசாரினா தர்மத்தை பின்பற்றாதவன். இவன் போகத்தை அனுபவிக்க விரும்புகின்றான். இவனுடைய கொள்கை என்னவென்றால் நியாயப்படி தர்மப்படி இன்பத்தை அனுபவிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது, எப்படியோ போகத்தை அனுபவிக்க, அதற்கான மார்க்கம் தர்மம் எல்லாம் கிடையாது. என்ன சொல்வார்கள் தெரியுமோ, நேர்மையா இருந்தா பொழைக்க முடியாது, உண்மையெல்லாம் பேசினா இந்த காலத்துல வாழ முடியாது. அதனால என்னன்னா நான் தர்மத்தை காம்ப்ரமைஸ் பண்றேன், எனக்கு தர்மம் முக்கியம் இல்லை, நல்லது முக்கியம் இல்ல. என்ன முக்கியம்னா லட்சியமான போகம்தான், இன்பம்தான் முக்கியம். அந்த போகம் காட்சி பொருளாக இருக்கலாம், கேட்கிற பொருளா இருக்கலாம், சுவைக்கிற பொருளா இருக்கலாம், எல்லா விதத்திலையும் எனக்கு சுகம் முக்கியம், அது எப்படி வருதுங்கிறத பத்தி எனக்கு முக்கியமே இல்லை என்று தர்மத்தை விட்டு போகத்தை நாடுபவன் ஒரு விதமான போகிகள் அல்லது விஷயி. இரண்டாவது விதமானவன் தர்ம அனுசாரி. அனுசாரி என்றால் பின்பற்றுபவன், தர்ம அனுசாரி என்றால் தர்மத்தை பின்பற்றுபவன். இந்த தர்மத்தை பின்பற்றுபவன் அவனுக்கும் போகம்தான் முக்கியம், இன்பமா வாழணும், சௌக்கியமா இருக்கணும், சுகமா இருக்கணும். ஆனால் அவன் என்ன செய்கின்றான், அந்த சுகத்தை நான் தர்மப்படிதான் ஈட்டுவேன், தர்மப்படிதான் அந்த பொருள்களை நான் சேகரிப்பேன் என்று தர்மத்தினுள் வழியில் போகத்தை அனுபவிப்பவன். இப்ப எவ்வளவோ பேர் கோயிலுக்கு செல்கிறார்கள், பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள், எவ்வளவு பேர் எனக்கு ஞானம் வேணும் நீ வேணும்னு பிரார்த்தனை செய்கிறார்கள். எல்லாருக்குமே காமிய பிரார்த்தனை தான், வேதமே காமிய கர்மங்கள் பல சொல்லி இருக்கின்ற, உனக்கு இந்த பலன் வேண்டுமா, இந்த யாகத்தை செய் என்று கர்மகாண்டம் முழுவதுமே காமியமாகத்தான் இருக்கின்றது. எந்த புஸ்தகத்தை வேண்டுமானாலும் எடுத்து பாருங்கள், இந்த பாராயணம் செய்தால் இந்த பலன் கிடைக்கும். எல்லாம் என்னன்னா தர்மத்தின் வழியாக எதை அடைதல், போகத்தை அடைதல், இன்பத்தை அடைதல். இப்படி விஷயி ஆக இருப்பவர்கள் போகத்தை குறிக்கோளாக கொள்கின்ற மனிதர்களை நாம் இரண்டாக பிரிக்கலாம். தர்மத்திற்கு உட்பட்டு போகத்தை அனுபவிப்பவர்கள், அதாவது காமிய கர்மத்தை செய்பவர்கள் நியாயப்படி, பிறகு தர்மத்தை துறந்து தர்மத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், நியாயம் நேர்மை சத்தியம் இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் போகத்தையே லட்சியமாக ஏதோ ஒரு வழியில் போகம் வந்தால் சரி என்று தர்மத்தை பின்பற்றாதவர்கள் என்று பிரிக்கின்றோம்.
1: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு, தலைப்பு முன்னுரை, பகுதி 1. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: சங்கரனே நின்பாதம் பொத்தி பொத்தி, சதாசிவனே நின்பாதம் பொத்தி பொத்தி, பொங்கரவா நின்பாதம் பொத்தி பொத்தி, பொன்னியனே நின்பாதம் பொத்தி பொத்தி, அங்கமனத்து அயனோடு மாதம் காண அனல் உருவா நின்பாதம் பொத்தி பொத்தி, செங்கமல திருப்பாதம் பொத்தி பொத்தி, திருமூலட்டானனே பொத்தி பொத்தி, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டதின் என்னப்பன் என் ஒப்பின் என்னையும் ஆள்கொண்டு அருணை, வண்ண பணித்து என்னை வாவென்றவான் கருணை, சுண்ண பொன்னீற்றே சென்றுதார் போத்துந்து, பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாலிப்பான் போலும் என் ஆகிய போகமா, புறகால காமபுராந்தகன் சேலும் கயலோ திழிக்கும் நீர் திருவாவடுதுறை வெந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம், அறிவை பொய்யாததே சேவிக்க வந்தையன் இந்திரன் செங்கல் மாலிங்கும் திசை திசையன பூமி கவர்ந்து நெருங்கி குழாம் குழாமான் என்று குத்தாடும் ஆமிக்கு அமுதையன் ஆர்வத்தனத்தினை அப்பனே ஒப்பமரர் பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தான் பல்லாண்டு கூறுதுவே மதிவடல் சடைமுடி மன்றுடாரின் புதிசையும் நாயன்மார் தூய சொல்மலர் பொதினுகர் புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெங்கவே, ஊழியர் கோன் வெப்பொழித்த புகலியல் கோன் கடல் போற்றி அடிமிசை கல்மிதத்தில் அணிந்த வீரான் அடி போற்றி, வாழி திருநாவல் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழி மலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி, தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி, கொல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் ஷேக்கிடார் அடி போற்றி, சீலனிகள் மூல ஆகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்பொறாது, ஞானிகள் குல தெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உயர், சாலனிகள் சமபாதம் முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வான், அரஹரம பார்வதி பதையே அரஹர மகாதேவா சிச்சபேசம்பரம் ஸ்ரீ கார்த்திகே நாம சங்கீர்த்தனம் சுப்பிரமணியோ, ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் சுப்பிரமணியோ, ஹர ரம பார்வதி தீபதகே ஹர மகாதேவா. எல்லாம் அல்ல, அன்னை ஸ்ரீ கொடியடை நாயகி அம்பிகை சமேத எந்த ஸ்ரீ மாசிலாமணீஸ்வர பெருமானுடைய பொன்னா திருவடி மலர்களை அடியேன் மனமொழி மெய்களாலே பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான ஆலயத்தினுடைய வளாகத்திலே கூடியிருக்கின்ற சைவ பெருமக்களாக உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிவகிருபையாலே நமது சைவ சித்தாந்தத்தினுடைய உயிர் நாடியாக திகழ்கின்ற திருத்தொண்டர் புராணம் அல்லது பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த அற்புதமான சைவ காப்பியத்தை நாம் இங்கே சிந்திப்பதற்கு கூடியிருக்கின்றோம். நம்முடைய மதம் சமயம் சைவ சமயம், அதிலே பிரதிபாதிக்கப்படக்கூடிய கடவுள் சிவபெருமான், அவருடைய பெருமையிலையும் அந்த சமயத்தின் பெருமையும் நமக்கு எடுத்துரைத்தவர்கள் நால்வர் பெருமக்கள். அவர்களிலே முதல் மூவராக திகழ்கின்ற திருஞான சம்பந்த பெருமானையும், திருநாவுக்கர சுவாமிகளையும், ஸ்ரீ சுந்தரம் சுவாமியுடைய அருமையினையும் நமக்கு அற்புதமாக எடுத்துக்காட்டியவர் தேவி சேக்கிரார் பெருமான். அவருடைய திருவாக்கு மிக அற்புதமான, நம்முடைய வாழ்வை ஒளிமயமாக்கக்கூடிய ஒரு வாக்காகும். அந்த மூவர் பெருமக்களுடைய பெருமையின் எடுத்திருக்கிற ஒரு அழகான சைவ காப்பியம் பெரிய புராணமாகும். 12 திருமுறைகள் சைவ சமயத்தினுடைய முதுகெலும்பு, அவற்றிலே 12 திருமுறையாக திகழ்வது பெரிய புராணம். அதனை அருளி செய்த நாயகர் தெய்வ சேக்கிரார் பெருமான். அவருடைய அற்புதமான அவதார சரம் உங்கள் ஊரின் அருகே இருக்கின்ற குள்ளத்தூர் ஆகும். குள்ளத்தூரிலே அவதாரம் செய்த பெருமானுடைய பெருமையினை நாம் இங்கே சற்று சிந்திக்க இருக்கிறோம். அதன் பின்னர் அவருடைய அற்புத காப்பியமாக திகழ்ந்த பெரிய புராணத்தை நாம் இங்கே தொடர் சிந்தனையை செய்ய திருவொரு துணையோடு முற்படுவோமாக. பெரியோர்களே, நமது தமிழ்நாட்டினுடைய பகுதிகளை பல அருமையான மண்டலங்களாக பிரிப்பார்கள். தமிழகத்தினுடைய வடபகுதி தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்படும். அந்த தொண்டை மண்டலத்தின் கண்ணே அற்புதமான பல சிவாலயங்கள் உள்ளன. அங்கே தொண்டை நாட்டை பற்றி பெரியவர் சொல்கிற சமயத்துல தொண்டை நாடு சான்றோர் உழைத்து என்று பெரியவர் சொல்வார்கள். பாண்டி நாடு முற்றுழைத்து, சேர நாடு வேளம் யானை உழைத்து, சோழ நாடு சோர் உழைத்து, அதுபோல தொண்டை நாடு சான்றோர் உழைத்தன்பார்கள். அந்த தொண்டை நாட்டினுடைய அருமையான ஒரு அற்புத சரபாக திகழ்வது குன்றத்தூர். சைவ வளமிக்க குன்றத்தூரிலே சேக்கிழார் மரபிலே அருள்மொழி தேவர் என்ற பெருந்தகையார் திரு அவதாரம் செய்தவர்கள். இந்த சேக்கிழார் மரபு தற்காலத்திலே தொண்டை மண்டல் வேளாளர் என்று அழைக்கப்படும். சைவ பாரம்பரியத்திலே திளைத்த ஒரு குடிமை பெருமையுடையவர் சேக்கிழார் பெருமான். அருள்மொழித்தேவர் என்பது அவருடைய இயற்பெயர். அவருடைய தம்பியார் பாலராவாயர். அருள்மொழித்தேவருடைய உயர்ந்த குணநலன்களையும் உலகவர்கள் கண்டு வியந்து, சோழ மகாராஜாவுடைய முதலமைச்சராக கூடிய தகுதி உடைய என்பதை அறிந்து அரசு பெருமான் அவரை தனது முதலமைச்சராக்கிக் கொண்டார். அந்த அற்புதமான அருள்மொழித்தேவருக்கு உத்தம சோழ பல்லவன் என்ற திருநாமம் சூட்டப்படுகிறது. அரசர் பெருமான ஒரு மன்னருக்கு அமைச்சர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை திருக்குறள் மிக அழகாக எடுத்துரைக்கிறது. மந்திரிக்கு அழகு வரும்பொருள் உரைத்தது. அந்த வகையிலே இந்த சேக்கிழார் பெருமான் சோழ மகாராஜா 2வது குலத்துங்க சோழன் ஆகிய அனபாய சோழ சக்கரவர்த்தியை எவ்வாறு வழிநடத்தி செல்கிறார் என்பதை நாம் காண வேண்டும். சேக்கிழார் பெருமான் அரசர் அவ்வப்பொழுது செய்கின்ற ஒரு பொழுதுபோக்கு செயலை கண்காணித்தார். எந்த நூலையோ படித்துக் கொண்டிருப்பதை கண்காணித்து வருகிறார் அமைச்சர் பெருமான். அந்த நூல் எது என்று சொன்னால், சமண சமயத்தை சார்ந்த சீவக சிந்தாமணி. அந்த நூலிலே காணப்படுகின்ற காப்பிய தலைவன் ஜீவகன், அவருடைய வாழ்க்கையை அற்ப சுவையோடு சொல்வது சீவக சிந்தாமணி. உலகிலே காணப்படுகின்ற சாதாரண வழக்கத்தில் இருக்கின்ற சிற்றின்பத்தை சிறப்பாக கொண்டு திகழ்வது அந்த நோம். ஜீவகன் காப்பிய தலைவன் 9 திருமணம் செய்கிறான் அந்த நூல். அந்த நூலை படித்துக் கொண்டிருக்கிறார் மகாராஜா. அது கண்டு வருந்துகிறார் முதலமைச்சர். முதலாவதாக மாற்று சமய நூல் சைவ சமய மகாராஜா படிக்கக்கூடாது, கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய சமண சமயத்தின் நூல் அது தொடரலாமா? இரண்டாவதாக அது உலக சுகத்தை பற்றி மேலாக பேசக்கூடிய ஒரு ஆபாசன் அதனை தொடரலாமா? ஆகவே உமாபதி சிவாச்சார சுவாமிகள் சொல்லுகிற போது திருட்டு குரட்டு சிந்தாமணி என்று சொல்வார். அந்த நூலை எடுத்து அதன் சுவையை ரசித்துக் கொண்டிருக்கிறார் மகாராஜா. அப்பொழுது முதலமைச்சராகிய சேக்கரார் பெருமான் மன்னர்பால் சென்று, மன்னர் பெருமானே, தாங்கள் இந்த நூலை படிக்க வேண்டாம், உலகின் சுகத்தையும் மறுமையிலே சிவபெருமான் திருவடி பெற்றையும் இம்மையிலே விரைப்பெயர்கள் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆச்சரியமுடைய ஒரு அரிய செய்திகள் சைவ சமயத்தில் இருக்கின்றன. சிவபெருமானுக்கு தன் வாழ்வை முழுக்க அர்ப்பணம் செய்த நாயன்மார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அவர்களுடைய சரிதைகளை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள் என்று சொல்லி அமைச்சர் பெருமானாகிய சேக்கரார் பிரபு இரண்டாம் குலத்திருந்து சோழ மன்னர் பெருமானுக்கு அற்புதமாக நாயன்மார்கள் சரிதங்களை எல்லாம் மெய் உருமாறு பேசுகிறார். கண்களை குளமாக்குறது முதலமைச்சருடைய வாக்கு. மன்னர் பெருமான் மனம் நெகிழ்கிறது. அழியார் பெருமக்கள் கேளும் ஆக்கமும் கெட்டது என்றார். ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார். கூடும் அன்பினில் கும்பிடரே அன்றி வீடு வேண்டா எழில் விளங்கினார் என்று சேக்கரார் பெருமான் அழியார் பெருமக்களுடைய பெருமையெல்லாம் மகாராஜா எடுத்திருக்கிறார். மகாராஜாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த அருமையான சரித்திரங்களெல்லாம் தாங்கள் சொல்கிறீர்களே, இவையெல்லாம் எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததிக்கு பயன்படுமாறு ஒரு அரிய நூலாக நீங்கள் ஏன் எங்களுக்கு தரக்கூடாது என்று ஒரு அரிய விண்ணப்பத்தை நாம் செய்த ஒரு புண்ணிய பேச்சின் காரணமாக சேக்கரார் பெருமான்பால் மகாராஜா விண்ணப்பிக்கிறார். நாம் போன்றவரா சேக்கரார் பெருமான், நான் செய்து விடுகிறேன், நான் செய்து விடுகிறேன் என்று அவர் அங்கே கூறுமானில்லை. திருவுரு சித்தம் கைகூடுமானால் நான் செய்ய முயற்சி என்றுதான் அவருடைய பதிலுரை அங்கே பரிணமிக்கிறார். திருவுரு சித்தம் எவ்வாறு அறிவது? சிலையிலே எல்லையிலா மன்றிலே ஆடுகின்றானே சிதம்பரம் நாயகன், அவருடைய திருவுரு சித்தத்தை நாடி இச்செயலிலே இறங்கலாம் என்பது முதலமைச்சருடைய. மன்னர் பிரானும் அவ்வாறே ஆகுகின்றார். பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் கொலை சூழ சிதம்பரத்துக்கு முதலமைச்சரும் மகாராஜாவும் செல்கிறார்கள். அங்கே என் பெருமான் திரு சன்னிதியிலே சேக்கரார் பிரபு விண்ணப்பிக்கிறார். அப்பொழுது நடராஜமூர்த்தியுடைய அற்புதமான அருளாலே இந்த நூலை செய்வதற்குரிய ஒரு அறிகுறியாக உலகலாம் என்ற ஒரு அசரீர் வாக்கு என் பெருமானுக்கு, என்னுடைய பெருமானுடைய அருளாலே சேக்கரார் பெருமானுக்கு மகிழ்வூட்டுகின்ற ஒரு அற்புத திருவுரு சித்தம் கிடைக்கிறது. உலகலாம் என்று அடியெடுத்துக் கொடுத்த மாத்திரமல்ல நடராஜ பெருமான் திருமேனியிலிருந்து பூ விடுகிறது. அவருக்கு இடைவாழ் அந்தணர்கள் மாலை சூட்டி மகிழ்விக்கிறார்கள். அந்த நூலை தொடங்குவதற்கு நடராஜமூர்த்தியே அடியெடுத்துக் கொடுப்பாரானா? சேக்கரார் பெருமானுடைய பெருமை எத்தகையது? அவர் அருள் செய்ய போகின்ற ஒரு அருமையான காப்பியத்தினுடைய மகிமை எத்தகையது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சேக்கரார் பெருமான் முழுக்க முழுக்க சபாநாயகருடைய திருவடியை அணுகியே இந்த நூலை செய்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சேக்கரார் பெருமான் காலத்துக்கு முற்பட்டு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நாயன்மார்கள். அவருடைய இல்லங்களையோ அவர்கள் அவதரித்த சரங்களையோ அவர்கள் பாடியருடைய பதியங்களுடைய பெருமையினையோ நாம் ஒருவரும் அறிய முடியாது. அந்த ஞான சுரங்கத்தை நமக்கு படம் பிடித்து காட்டியவர் பலராவாயருடைய சகோதராகி அருமைத்தவர் சேக்கரார் பெருமான். அவ்வாறு அவர் அற்புத நூலை செய்ய தொடங்கினார். தில்லையம்பல நடராஜ பெருமான் அருளாலே ஆயிரங்கால் மண்டபத்திலே அந்த நூல் வளர்ந்து கொண்டே வருகிறது. மகாராஜா அவ்வப்பொழுது நூலுடைய வளர்ச்சியை பல தூதர்கள் மூலமாக கேட்டு மகிழ்வார். தன் தலைநகரில் இருக்கிற சோழ மகாராஜா தூதர்கள் மூலமாக திருத்தொண்டர் புராணம் எவ்வாறு வளர்ந்து வருகிறது என்றோடு 1000 திருப்பாடல் பாடிவிட்டார் சேக்கலார் பெருமான். யாராவது சொன்னார்களானால் அவர்களுக்கு பொன்னும் பொருளையும் கொடுத்து மகிழ்வாராம் மகாராஜா. இன்னைக்கு 1100 பாடல்கள் கொடுத்தி 1100 தங்க காசு அவர்கள். இப்படி மகாராஜாவுடைய புரட்சி பெருகிக்கொண்டு வருகிறது. மக்களெல்லாம் சேக்கலார் பெருமானை சுகர்மானா பாதிப்பு வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். நமது சைவ காப்பியமாக திகழ்கின்ற பெரிய புராணம் நாளொருள் வண்ணமும் பொழுதும் மேலியமாக வளர்ந்து வருகிறது. அவ்வாறு வளர்ச்சி பெற்ற பெரிய புராணம் பூர்த்தியாகிறது. இந்த செய்தி கேட்டு மகிழ்ந்த மகாராஜா அங்கிருந்து சோழ மன்னனுடைய தலைநகரில் புறப்பட்டு சிதம்பர மாநகர் வந்து சேர்கிறார். அவ்வாறு வந்து சேர்ந்தவுடன சேக்கலார் பெருமானுடைய திருக்கரத்தினாலே பெரிய புராணத்தை நடராஜ பெருமானத்தின் சன்னிதியிலே வைத்து வழிபாடு செய்து அரங்கேற்றம் நிகழ இருக்கின்றது. 1000 மண்டபத்திலே சேக்கலார் பெருமானை மகாராஜா ஒரு அருமையான பட்டத்து யானையிலே ஒரு அழகான பூம்பல்லக்கிலே ஏறுமாறு செய்து அருகிலே இருந்து அவருக்கு வெளிச்சாமரை வீசி சேக்கலார் பெருமானை நடராஜமூர்த்தியாக பாதித்து வழிபாடு செய்கிறார் மன்னர்பிரான் இரண்டாம் குலோத்துங்க சோழன். நகரவர வருகின்ற போது மக்களெல்லாம் அவருடைய பெருமையை கண்டு மகிழ்கின்ற பாடல்கள் சேக்கலார் நாயனார் புராணம் என்ற நூலிலே மிக அற்புதமாக ஒற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளால் அருளி செய்யப்படுகிறது. இந்த அற்புதமான பவனி ஊர்வலத்தை கண்ட மக்களெல்லாம் இதோ இங்கே வருகிறாரே சேக்கலார் பெருமான், இவருக்கு இவர் பக்கத்திலே வியாச மகிழ்ச்சி நிற்க முடியாது, இவர் அருகிலே வால்மீகி மகிழ்ச்சி நிற்க முடியாது, இவர் அருகிலே வேத வியாசம் நிற்க முடியாது, இவர் பெருமைக்கு அகசிய மகிழ்ச்சி கூட ஈடு கொடுக்க முடியாது என்றெல்லாம் மக்களெல்லாம் அவர் பெருமையை பாடி பாடி பரவி பரவி பணிந்து பணிந்து மகிழ்கின்ற காட்சியை அந்த வீதியிலே காண்போம். அங்கனம் என் பிரபு தில்லையை மண்டிலேயே வந்து சேர்ந்து பெரிய புராணமாகிய திருத்தொண்டர் புராண ஏடுகளை அப்படியே நடராஜ பெருமான் திருவழியிலே வைத்து மகிழ்கின்ற போது பரமேஸ்வரனுடைய அருள் வாக்கு அசரின் வாக்கு அதனை ஏற்று மகிழ்கிற ஒரு செய்தி சேக்கலார் நாயனார் புராணத்திலேயே சொல்லப்படுகிறது. மகாராஜா முதலமைச்சரை வணங்குகிறார், வணங்கி விண்ணப்பிக்கிறார், தாங்கள் அருள் செய்த இந்த நூலுக்கு தாங்களே பொருள் சொல்ல வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். அரங்கேற்றம் நகர்ந்த அந்த அருமையான 1000 மண்டபத்திலே சேக்கலார் நாயகர் மிக மணி மகுடமாக வீற்றிருக்க பல்லாயிரக்கணக்கான சிவனடியார் திருக்கூட்டம் அங்கே சிவப்பொலிவோடு திகழ ஒரு அற்புதமான சித்திர மாதத்திலே திருவாதிரை நட்சத்திர நன்னாளிலே சேக்கலார் பெருமான் பெரிய புராண அரிய நூலை அங்கு கூடியிருக்கின்ற சைவ உலகிற்கு விரிவுரையாக எடுத்திருக்கின்ற ஒரு பொன்னாள் சித்திரை திருவாதிரை நன்னாள். அந்த நாள் தான் இன்னும் பொருத்தமாக அமைந்திருக்கிறது. நாம் இப்பொழுது இந்த பெரிய புராண தொடர்புரையை இந்த நல்ல நாளிலே அமைப்பது திருவருள் சித்தம் என்பதை நினைந்து வேந்து நிற்கிறோம். அந்த சித்திரை திருவாதிரை நன்னாளிலே தொடங்கிய விரிவுரை ஒரு நாள் அல்ல, இரண்டு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, இரண்டு மாதம் அல்ல, ஓராண்டு காலம் எதிர்வரும் சித்திரை திருவாதிரை நன்னாளிலே இந்த புராணம் பூர்த்தியாகும். 4253 பாசனங்களை கொண்ட இந்த அற்புத காப்பியம், 2 காண்டங்களாக கொண்ட இந்த அற்புத நூல், 13 சிறிய பகுதிகளாக சர்க்கங்களில் சொல்லக்கூடிய பகுதிகளாக கொண்ட இந்த நூல் பூர்த்தியாவதும் சித்திரை திருவாதிரை நன்னாளிலே. உலக மக்களெல்லாம் எந்து நின்று சேக்கலார் பெருமானை கண்கண்ட சிவபெருமானா பாதித்து வழிபாடு செய்கின்ற ஒரு நாள் இந்த சித்திரை திருவாதிரை நன்னாளாகும். இன்றைய நாளிலே சேக்கலார் பெருமானுடைய திருவழிகளை வழங்குகிறோம். அவர் அருள் செய்த இந்த நூல் திருத்தொண்டர் புராணம் என்று பேசப்படுகிறது. இன்னொரு விதமாக பெரிய புராணம் என்றும் அது மகிழப்படுகிறது. இந்த நூலிலே அடங்கி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் சேக்கலார் பெருமான் திருவடியை நாம் வணங்கி தொடங்கி நிற்போமாக. சேக்கலார் பெருமானுடைய பெருமையை மாதவ சிவஞான சுவாமிகள் காஞ்சி புராணத்துல மிக அற்புதமாக பாடுவார். அந்த புகழ்ச்சியில் அமைந்த அற்புத நூலை நாம் இங்கே காண்போமாக. தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்லவிரான். எங்கள் பாக்கிய பயனா பதி குன்றை வாழ் சேக்கிழால் அடி சென்னிருத்துவான் என்று அருமையாக சேக்கிழார் பெருமானுடைய திருவடி மலர்களை மாதவ சுவயநாத சுவாமிகள் காஞ்சிபுராணத்திலே மக்கிருக்கிறார்கள், பாடி மக்கிருக்கிறார்கள். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை நமக்கெல்லாம் சிறப்பையும் மகிழ்வையும் தூக்கி விடுவதா இந்த நூல். இந்த நூலுக்கு ஆதாரமாக இருந்தது திருத்தொண்ட தொகை சுந்தர பெருமானுடைய அற்புத நூல். அதனை இந்த பாடல் முதலிலே குறிப்பிடுகிறது. தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்லவல்லகிறார். திருத்தொண்ட தொகை என்ற தேவாரத்தை விரித்து நாமெல்லாம் உள்ளம் கொள்ளுமாறு நமக்கு எடுத்துரைத்த ஆற்றலுடையவர் சேக்கிழார் பெருமான். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்லவல்லகிறான். எங்கள் பாக்கிய பயனா மாதவசன சொல்ற நாம் செய்த புண்ணியத்தின் நீட்டமாக குன்றத்துள்ள அவதாரம் பண்ணார்ப்பான் சேக்கிழார் பெருமான். எங்கள் சிவனடியார்களா சேர்த்து நாம செய்த புண்ணியத்தின் பயனாக இதோ இந்த குன்றத்தினுடைய அவதாரம் செய்தார். அவர் செய்த உபகாரம் என்ன? சுந்தர பெருமான் பாடிய தெளிவாள் அங்கனதம் அடியாருக்கும் அடியன் என்ற திருத்தொண்ட தொகையை விரித்து பேசினார் சேக்கிழார் பெருமான். அவர் இந்த உலகத்தில் அவதாரம் பண்ணது நாம செய்த புண்ணியம். எங்கள் பாக்கிய பயனா பதி குன்றை வாழ் அந்த அற்புதமான சடமாகி குன்றத்திலே வாழ்கின்ற சேக்கிழான் அடி சேக்கிழார் பெருமான் திருவடி மலர்களை சென்னையிலே வைப்போம் சிரசில வைத்து மகிழ்வோம். யார் பாடுறா? மாதவ சுவயநாத சுவாமி. எங்கே? காஞ்சிபுராணத்தில். சேக்கிழார் பெருமானுடைய பெருமை ஒரு பாடல் அவ்வளவு உயர்ந்த அற்புதமான கருத்துக்களை தன்னகத்தே கொண்ட ஒரு அரிய பூமாலை சொல்லுகிறார் மாதவ.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்செங்காட்டங்குடி எல்லாம் வல்ல விநாயகப் பெருமான் கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்த காலத்து அவன் உடலினின்றும் பெருகிய இரத்த வெள்ளத்தால் செந்நிறம் பெற்ற காடு செங்காடு ஆயிற்று. செங்காடே செங்காட்டங்குடி என்று போற்றப் பெறும் திருத்தலம் இங்கு ஐங்கரக்கடவுள் அகில லோகநாயகனை எழுந்தருளச் செய்வித்து வழிபட்டதால் ஆலயத்திற்கு கணபதீச்சரம் என்ற திருப்பெயர் உண்டாயிற்று. இவ்வரலாறு கந்தபுராணத்துள் பறக்கக் காணலாம். இறைவர் கணபதீச்சரத்தார். இறைவி திருக்குழல் நன்மாது, திருத்தலமரம் திருவாத்தி, தீர்த்தம் சூரிய தீர்த்தம், பைரவக் கோலத்துடன் விளங்கும் உத்ராபதியார் இத்திருத்தல விசேடமூர்த்தியாவார். பிள்ளைக்கறி படைத்த பேராளன் சிறுத்தொண்ட நாயனார், திருவெண்காட்டு நங்கை, சீராளதேவர், சந்தனமாம் தாதியார் திருமேனிகள் ஆலயத் திருச்சுற்றில் கண்டு தரிசிக்க வேண்டிய மூர்த்தங்களா. சித்திரைப்பரணி ஐப்பசிப்பரணி உத்ராபதியாருக்குரிய உன்னத திருநாட்கள். பெருந்திருவிழாவின் சிறப்பு பேசி முடியாது. இத்திருத்தல விநாயகப் பெருமானை வாதாபி கணபதி என்று போற்றுவர். திங்கள்தோறும் பரணி கொண்டாட விடப்பட்ட கட்டளைக்கு திருவோட்டு கட்டளை என்பது பெயர். சித்திரை முழுவதி நன்னாளில் சீராள தேவர்க்கு அருளிய உத்ராபதி ஈஸ்வரர்க்கு திருமுத்துவிதான நெறியில் அமுது அளித்த செய்தி கல்வெட்டில் காணலாம். பெருகிய ஞானம் பெற்ற பிள்ளையார் பெம்மானுரையும் நாகை கீழ்வேளூர் முதலிய திருத்தலங்களைப் பரவி வரும் செய்தி அறிந்த சிறுத்தொண்டர் காளிப்பிள்ளையார் சேவடி பணிந்து திருச்செங்காட்டங்குடிக்கு எழுந்தருள வேண்டினார். இசை ஒற்றி எழுந்த ஞான சம்பந்த நற்றவ வேந்தர் நாயகன் எழுந்தருளிய நற்றிருக்கோயிலை வலம் வந்து பணிந்து நா நலம் சிறக்க நரைகொண்ட மலர்தூவி என்ற திருப்பதிகம் பாடி அருளினர். பொடிநுகரும் சிறுத்தொண்டர்க்கு அருள் செய்யும் பொருட்டாக கடிநகரு விற்றிருந்தான் கணபதி ஈச்சரத்தானே என்ற பாடல் வரிகளில் சிறுத்தொண்ட நாயனாரை போற்றியிருக்கும் திருக்குறிப்பு அந்நாயனாரது சிறப்பை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. வேத கருத்துக்கள் விளங்கும் இத்தமிழ் பாடல் வல்லவர்கள் பதினெண் கணத்தவர் ஆவர் என்பது பதிகப்பலன். நரைகொண்ட மலர்தூவி எனத் தொடங்கும் பாடல் பண் பழந்தக்க ராகம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: கொஞ்சம் கூட அப்பழு கற்றவன் சிவபெருமான். அதனாலதான் அவன் திருநீர் எதை போட்டாலும் சாம்பலாயிடும், எதை போட்டாலும் சாம்பலாயிடும், உடம்பையே இருந்தா கூட சாம்பலாயிடும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகதான் நாம கொண்டு போய் மறுநாள் பால் தெளிக்கிறதுல வச்சிருக்கோம். நம்மால் பால் தெளிச்சிட்டு வந்து என்ன சாப்பிடலாம்னு கேட்டுருக்காங்க. துளக்கிலா விகிதனை விழவாகும் மண்களா துதித்து மண்ணில் இருக்கக்கூடிய அத்தோனை முகிவர்களும் துதிக்கணும். அதனாலதான் ஈ வணங்கினது ஈங்கோய்மலை, எறும்பு வணங்கினது திருவெறும்பு, யானை வணங்கியது திருவானைக்கா, பாம்பு வணங்கினது திருநாகேஸ்வரம். நமக்கு இப்படிலாம் தெரியுது, தகவல் தான் தெரியுது. ஆனா இதெல்லாம் வெறும் தகவலா இருந்தா, வெறும் தகவலா இருந்தா. ஏன் இது தகவலா இருக்குது? சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வீடோ பெரிய பெரிய பூவா அழுத்தி வச்சுட்டு முன்னால போட்டோ போட்டு. நான் எங்க வாத்தியார் வீட்டுக்கு போயிருக்கிறேன், ஒரே ஒரு டேபிள் இருக்கும், அதுல ஒரே ஒரு சின்ன நோட் புக் இருக்கும், தொலைபேசி இருக்கும், அவ்வளவுதான். அவரு என் காலை 200 புத்தகங்களை எழுதியது, 200 புத்தகங்களை எழுதியது. பல்கலைக்கழகத்துல பெரிய பெரிய பதவிகளை எல்லாம் அலங்கரிச்சவர், சென்னை பச்சையப் கல்லூரியினுடைய முதல்வரா இருந்தவர், தமிழ் துறைகளை இன்னும் பெரிய சிறப்புகளுக்கு எல்லாம் முடியவர்கள். மேல ஒரே ஒரு நோட் இருக்கும், அது ஒரே ஒரு பேனா இருக்கும், அவ்வளவுதான். எந்த விதமான புத்தகங்களும் பின்னாடியில இருக்காது. போட்டோ வேணும், அவங்க போட்டோ அப்படின்னா இது இது போதுமா பாரு அப்படின்னா ஒரு சின்ன போட்டோ எடுத்து கொடுப்பாரு, பாஸ்போர்ட் சைஸ். ஐயா என்னங்கய்யா பின்னால புக் எல்லாம் வச்சு ஷெல்ஃப்ல அப்படியே அடுக்கி அதெல்லாம் படிக்காதவன் செய்யறதுல அவரு. இதெல்லாம் நான் வச்சிருக்கேன் பாத்தியா, படிக்காதவன் செய்யறது. படிக்கிறவனுக்கு புக் எல்லாம் ஷெல்ஃப்ல இருக்க வேண்டாம். இதே நீங்க யோசிச்சு பாருங்களேன், நாம படிக்க போன காலத்துலதான் இப்ப இருக்கிற குழந்தைங்க தூக்கிட்டு போற மாதிரியா தூக்கிட்டு போனோம். அவ்வளவு காலத்துல நமக்கு அறிவு அதிகமா இருக்கு. ஆனா அவர்கள் சுமையை தூக்குகிறார்கள், நாம இதயத்துல தூக்கிடுவோம். படிக்க புரிஞ்சுட்டு ஒரே ஒரு வரி எழுதினாலும் புரிஞ்சுக்கிட்டு எழுதுவோம். எனக்கு புரியலன்னா எனக்கு இது விளங்கலைன்னா நாம நேரடியா சொல்லுவோம். ஆசிரியர்கள் திரும்பவும் சொல்லி கொடுப்பாங்க, இன்னைக்கு இருக்கிறவங்க என்ன படிக்கிறான்னு தெரியல, ஏன் படிக்கிறான்னு தெரியல, கேட்டுக்கான மாதிரி படிச்சுட்டே இருக்கிறான். தெரியல இப்படித்தான் வரணும், இப்படித்தான் வரணும் அப்படின்னா வாழ்க்கையில எந்த விதமான நியதியும் இல்லைங்க. யோசிச்சு பாருங்க, எந்த பால சிக்ஸ் அடிச்சா, எந்த பால ஃபோர் அடிச்சா சிறப்பா கைப்பற்றுவோம். யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபுல்டாக் பால தூக்கி போடும் போது ஒரு ஏஜ் ஏஜ் வந்து ஒரு ஃபோர் அடிச்சா ஒரு சிக்ஸ் அடிச்சா வெரி குட்னா சொல்லுவோம். அது ரெண்டு தேவை, ஒரே ஒரு பால் தான் இருக்குது. போடுற பவுலரும் ரொம்ப டஃப்பான பவுலர், அப்போ ஏறி வந்து அடிக்கிற ஒரு சிக்ஸரை நம்ம எவ்வளவு கொண்டாடுவோம் இல்ல. அது போல நமக்கு ஒரு வாழ்க்கை தான் இருக்குது, ஏழு வாழ்க்கையா இருக்கு, ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கு. இந்த வாழ்க்கையிலேயே நமக்கு இறைவன் வைக்கக்கூடிய சோதனை பந்துகளை எல்லாம் சிக்ஸர் கணக்கிட வேண்டாம. இதுக்காக இன்னொரு வாழ்க்கைக்கு வந்து வெற்றி போட்ட குடும்பம் இந்த வாழ்க்கையிலேயே முடிச்சுடும், இப்பவே அடிச்சுடும், ஒண்ணும் ஆகாது, எந்த விதமான பாதிப்பும் வராது. நம்பிக்கையா இறைவனிடத்தில் ஒப்படைத்து வந்து சென்றால் போதும். நம்ம யாரும் ரெப்ரசன்டேட்டிவ் தெரியுமா, நம்ம நாட்டினுடைய 110 கோடிக்கு ரெப்ரசன்டேட்டிவா ஒரு சில பேரை நீங்க விளையாட்டுகிறவன்னு, அது போல நம்ம சந்ததிகளுக்கு நாம ரெப்ரசன்டேட்டிவா நிற்போம். அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு எங்க தாத்தா இருந்தாரு, எங்க அப்பா இருந்தாரு, எங்க சித்தப்பா இருந்தாங்க, எப்படி தெரியுமா செய்வாரு அப்படி சொல்லணும். ஒரு முடிவுகளை எப்படி தெரியுமா எடுப்பாரு, ஸ்ட்ராங்கா எடுப்பாரு, ஸ்டபானா எடுப்பாரு அப்படி சொல்லணும். நம்ம எதை எடுத்தாலும் இதுவும் செய்யலாம், அதுவும் செய்யலாம், எதுவும் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். எதை எடுத்தாலும் இப்படியே சொல்ல, இதை செய்ய உனக்கு நல்லது கிடைக்கும் உறுதியா சொல்ல வேண்டாம். நம்ம உலகத்துல அதுதான் ஒரு பெரிய தவறு. சனிக்கிழமை ஆச்சுன்னா எல்லாரும் இறைவன் கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டும்னு ஒரு சட்ட திட்டம் வகுக்கல. எப்ப வேணாலாம் முடிஞ்சா வா, முடியலன்னா வீட்டுல படுத்துட்டு தூங்கு. சாமி நீ வரணும்னு ஒன்னும் உன்னை கட்டாயப்படுத்தல, அதனாலயே யாரும் வரதில்லை, யாரும் வரவில்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு பிரபோஷம் நாளாக எல்லோரும் குழும வேண்டும். சட்டத்திட்டமே கிடையாது, நமக்குள்ள ஒழுங்கும் கிடையாது. ஒரு நாளைக்கு 7 மணிக்கு வருவோம், ஒரு நாளைக்கு 6 மணிக்கு வருவோம். இன்னைக்கு ஏதாவது ஒரு கல்யாணம் இருக்குன்னா காலையிலேயே வந்து சாமி பார்த்து இன்னைக்கு பிரபோஷம் சாயங்காலம் ஒரு கல்யாணம் விசாரிக்க போனோம், அதனால காலையிலேயே வந்துருக்கேன். இல்ல நம்ம மாத்திடுவோம்,

வந்துட்டாங்க, வாழ்த்து பேச்சுலாம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்ல பழகுங்க. மனமாற வாழ்க்கணும்னா வாழ்வாங்க வாழும், மனமாற வாழ்க்கைனா போதும். நாளைக்கு ஒரு திருமணத்துக்கு இதுல ஒரு தகராறு வந்துச்சு. என்ன தகராறு? என்ன கிஃப்ட் கொடுக்குறது? இவ்வளவு ரூபா போகணும், அவ்வளவு ரூபா போகணும், இவங்க இவ்வளவு நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு இவ்வளவு மொய் போனா எடுக்கிறாங்க, நாம இவ்வளவு எழுதணும். நான் சொன்னேன், ஈசன் கவாங்கியை வாங்கி விட்டு ஒரே ஒரு வில்வ கலத்தை கொண்டு போய் தரணும். நீங்க எவ்வளவு ரூபா வேணாலும் வைங்க, இந்த வில்வ கலத்தை கொண்டு போய் ஒரே ஒரு வில்வ கலம் கொடுக்கும். கூட்டாச்சு வந்தாச்சு முடிஞ்சாச்சு. இரண்டு மூன்று நாட்கள் கழித்து அந்த தம்பதியர் தாத்தா பேச, சார் கல்யாணம் ஆன உடனே குழந்தைகளை அழைச்சிட்டு போய் கபாலியை பார்க்க வச்சு விபூதி பிரசாதம் தரணும்னு ஆசைப்பட்டேன் சார். ஆனா நீங்க கொடுத்த கிஃப்ட்ல பார்த்தா தப்பாம்பாள் கபாலியுடைய விபூதி குடும்ப பிரசாதமும் ஒரு விருப்பமும் இருந்தது. நான் உடனடியா கோயிலுக்கு அழைச்சிட்டு போறோம்னு சொன்னோம். சுவாமி நம்மளை தேடி வந்திருக்காருன்னு அந்த ரெண்டு குழந்தைகளையும் கூப்பிட்டு நெற்றி நிறைய திருநீர் பூசி குங்குமத்தையும் இட்டு அவங்கள அனுப்பி வச்சேன் அப்படின்னாரு. மற்ற பரிசுக்கெல்லாம் தொலைபேசி வழியா சொல்லியிருப்பாரு. பரிசு முக்கியம் இல்லை, கொடுத்தவங்களும் முக்கியம் இல்லை, அது ஈஸ்வரிடத்திலிருந்து பெறப்பட்ட ஒன்று. ஈஸ்வரிடத்திலிருந்து பெறப்பட்ட ஒன்றுக்கு அவ்வளவு சிறப்பு தானா வரும். நீங்க இறைவனை வணங்க வணங்க, இறைவனை வாழ்த்த வாழ்த்த அவன் உங்களை வாழ்வாங்கு வாழச் செய்யும். அது இறைவனுக்கு மட்டுமல்ல, திருக்கோயில அடியார் குடும்பங்களை பார்க்கும் போது வாழ்த்தணும். நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்கன்னு சொல்றதுல என்ன இருக்கு? மனைவி மக்களோட சுகமா இருங்க, வாழ்த்ததுல என்ன குறைஞ்சிருக்க போறோம்? நோய் நொடி இல்லாம வாழ்ந்து ஆரோக்கியமா வாழ்ந்து, நோய் நொடி இல்லாம வாழ்ந்து சொல்லக்கூடாது, ஆரோக்கியமா வாழ்ந்து சிறப்பா வாழ்ந்து சொல்லுவோம். என்ன இருக்கு? என் காசு பணமா இது? இது என்ன காசு பணமா? ஒரு 1000 ரூபாய் கொடுங்கிற விஷயமா இது? வாழ்த்து தானே, எல்லோரையும் வாழ்த்துவோம். வாழ்த்தினா நாம வாழ்வோம். வள்ளலை மறுவிட்டம் கண்களா தர கண்டு அகம் கடிக்குளத்து உரைதரு கற்பகத்தை. திருக்கடிக்குளம் எனும் தலத்திலே உரையக்கூடிய கற்பகத்தை பண்களா தரப்பாடுவார். சர்வநாத மாதிரி பாட முடியாது, அதுக்கு பல கோடி ஜென்மங்கள்ல தேனால சுவாமி அபிஷேகம் பண்ணி குரல் அடி நைவ ஆகணும். நாம திடீர்னு பாடணும்னு சொன்னோம்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ அது மாதிரி வராது. அதுதான் சொல்லிட்டாங்க, கண்டு உகம் கடிக்குளத்து உரைதரு கற்பகத்தை பண்களா தரப்பாடுவார். பண்கள் தெரியலனாலும் பரவாயில்ல, பாடணும்னு நினைச்சா போதும். கேடிலர் எந்த விதமான கேடும் கிடையாது. வினை அது பண்ணிடும், இது பண்ணிடும், அப்படி வந்தோம், இப்படி வந்துடும். அன்னைக்கு ஒரு பையனை வச்சுட்டு பெண் தேடிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு எதை பார்த்தாலும் பயமாவே இருக்கு சார்ன்றாங்க. அந்த அம்மா பையனை வச்சிருக்கிறாங்க, பெண் தேடுறாங்க, ஜாதகத்தை பார்த்தா போட்டோவை பார்த்தா எதை பார்த்தாலும் பயமாவே இருக்கு சார். இன்னைக்கு இருக்கிற பொண்ணுகள் எல்லாம் எது பொண்ணா இருக்குது எல்லாம் பயமாவே இருக்குது. நான் சொன்னேன், அப்படி உங்க போட்டோவை பார்த்து எந்த அம்மா என்ன சொல்லிட்டு இருந்தோம் எங்க அப்படின்னு. இல்ல உண்மைதானே, நாம அடுத்தவன பைத்தியம், அடுத்தவன இவன் சரியில்லை, இவன் ஒண்ணும் சரியா பேசல அப்படிமோ, அது மாதிரி நம்மளே இத்தனை பேர் எங்க சொல்லிட்டு இருக்காங்களோ யாரும் தெரியும். நாம யாரையாவது கை நீட்டினோம்னா மூணு வேற நம்மள நீட்டுது. ஆமா அப்படின்னா மூணு வேற என்னைய காட்டுது, நீ ஒரு பங்குலடா மூணு பங்கு அப்படின்னு என்னைய காட்டுது. அப்போ யாரையும் குறை சொல்ல வேண்டாம், நிறை சொல்லுவோம். கண்களா தர கண்டு உகம் கடிக்குளத்து உரைதரு கற்பத்தை பண்களா தர பாடுவான். கேடிலர் கேடே கிடையாது, இனிமே நல்லதுதான். எல்லாம் அதோட நேர்த்தியோட முடிஞ்சு போச்சு. 25/4/2014 எல்லா கேடும் முடிஞ்சு போச்சு. 26 எல்லாம் நல்லதுதான். கேடிலர் பழி இலர், வீண் பழி இருக்குல்ல, அது மாதிரி ஒரு சோகமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. தப்பு செஞ்சுட்டு கூட நான் திட்டு வாங்கிக்கலாம், ஒரு தண்டனையை வாங்கிக்கலாம். தப்பே செய்யாம நீ தான் தப்பு செஞ்சேங்கிற வீண் பழின்னு பாருங்க, அது ரொம்ப கொடூரமான ஒன்று. அது விலகும் இந்த பதிகத்தை படிச்சா. கேடில பழியில, அதுக்கப்புறம் அடுத்த சொல்றாரு புகழாமை. கேடு இல்லை பழி இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? புகழ் தானே கிடைக்கும். இந்த பாடலைத்தான் சர்வநாதன் அவர்கள் இன்றைக்கு சுவாமி முன்னால பாடியிருக்கார். அங்க உள்ளுக்குள்ள அது பேன் இப்போ வச்சது, அதுக்கு முன்னால எந்த விதமான சிந்தனையும் நாங்க கடிக்குளத்தில் பேச போறோம் அப்படின்னு சொல்லல. ஆனால் இன்றைக்கு அங்கே கற்பகம் உடைகிறான். இங்கே கற்பகம் உடைவதின் காரணமாக கற்பக நாதனும் இங்கே உறைந்திருக்கிறார்கிற பொருள். பொங்கு நற்கரி உரியது போற்பது புலி அதன் அடல் நாகம் தங்க. நாமெல்லாம் தங்க நகைகளை அழிந்து கொள்வோம். சிவபெருமான் நாகங்களை ஆபரணங்களை அணிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த பாடல இது வந்து

0: இந்த பதிகத்தோட மூணாவது பாடல். இது எதுக்கு சார் இது அப்படின்னா, இன்னும் ஒரு இரண்டு மாதங்கள்ல ராகுகேது பெயர்ச்சி இருக்கு, அது அப்ரதட்சணமா வரும், மேஷம் விஷமும் வராது, மேஷம் கன்னி அப்படி வரும், மகரம் கும்பம் அப்படி கும்பம் மகரம் இப்படி அப்ரதட்சணமா வரும். இதனால எல்லாருக்கும் பயம் வந்துடும். இது யாரும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் நாலு பேரும் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க, சார் நீங்க நவகிரகத்தை சுத்தினீங்கன்னா ஒவ்வொரு சுத்தி பிரதட்சணமா சுத்தணும், ரெண்டு சுத்து அப்ரதட்சணமா சுத்தணும், அப்படிலாம் சுத்தவே கூடாது, அப்படிலாம் சுத்தவே கூடாது. எல்லா சாமிக்கும் பிரதட்சணம் தான், கிளாக் வைஸ் தான், நம்மளது எல்லாம் நேரா இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸ் ஒண்ணுமே கிடையாது, ஒன்னே ஒண்ணு இருக்கு, அது சோமசூத்த பிரதட்சணம்ங்கிறது மட்டும்தான். அதுவும் பலமா வராது, இடவலமாக மாறி மாறி வரும், அது இடம் கிடையாது, இடமும் பலமாக மாறி மாறி அமையக்கூடிய ஒன்று சோமசூத்த பிரதட்சணம். அதுவும் ஒண்ணு இல்லை, விஷம் துரத்தி வருகின்ற போது, ஆழகால விஷம் துரத்தி வருகின்ற போது தேவர்கள் திருக்கையிலாய்த்த இடமும் பலமாக சுற்றி கதறினார்களாம், ஐயா எங்களுக்கு துன்பம் தொடர்ந்து என்ன செய்யறது அப்படின்னு இறைவரிடத்தில் விண்ணப்பிக்கின்ற போது நந்தி பெருமான் இறைவரிடத்தை எடுத்து சென்று தேவாதி தேவர்கள் இப்படி துயரப்படுகிறார்கள், இந்த துயரத்திலிருந்து தேவர்களை காப்பது வேண்டும் நந்திய பெருமான் போய் செய்தி சொல்லியிருக்க. அதனால நந்தி பெருமானுக்கு எல்லாம் நடத்துறது நந்தி பெருமான்கிட்ட சொல்றோம், ஐயா நாங்க இந்த கஷ்டத்துல வந்துருக்கிறோம், நீ போய் சிவபெருமான்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்றதுக்காக சந்தோஷ வழிபாடு. அதாவது நீங்க சுவாமி கிட்ட சொல்றதுக்கு முன்னாலும் நந்தி பெருமான் காதல சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அந்த துன்பத்தோ இந்த வினாடி முடிஞ்சிருச்சு, இந்த வினாடி முடிஞ்சிருச்சு, நேற்று வரைக்கும் என்ன இருந்தாலும் சரி. இந்த ராகு கேது முயற்சியில அது ஒரு இது ஒன்று பயமுறுத்துவாங்க, 7 வருஷம் சார் ராகு, 18 வருஷம் சார், பெரிய வாழ்க்கையே அப்படியே புரட்டி போட்டுவான், அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நம்பிக்கையா இருக்கும். அதனாலதான் சுவாமியுடைய அணிகலன் அது, யாருக்காவது ராமதத்தை கேள்வி தசை நடக்குதுன்னா நான் எல்லாரும் சொல்லுவேன் இது சுவாமியுடைய அணிகலன், உங்களுக்கும் சிறப்புகள் தான் கிடைக்கும், கவலையே படாதீங்க. சுவாமியோட அணிகலன் எப்படி நீங்க தப்பு பண்ணுவோம், நிச்சயமா வைரம் வைரூரியங்களும் சேர்க்கும், சிறப்புகளை சேர்க்கும், பொங்கு நற்கரி உரியது கோற்பது புலி அதல் அடல் நாகம் தங்க மங்கையை பாகம் அது உடையவர். நம்ம உயிர்களெல்லாம் நாம வாங்கி கொடுத்தாதான் தங்கம், ஆனா சிவபெருமானுக்கு அப்படி இல்லை, அவளே தங்கம், அதனால தங்க மங்கையை பாகம் உடையவர். ஏன்னா ஒன்றாம் தேதி பார்க்க 2ஆம் தேதி பார்க்கல சார் அக்ஷய திருதிய சார் தங்கம் வாங்கி அவங்க வீட்டில் கட்டாயப்படுத்துறாங்க, நான் உடனடியா சொல்லுவேன் பார்வதி தேவிக்கு சிவபெருமான் உடம்பையே தங்கமாக்கியிருக்காரு இல்லையா, அப்போ நாம என்னவா நினைக்கிறோம், நம்ம உடம்பு மனம் தங்கமாக மாறும், தங்கத்தை பொருளா வாங்கி வைக்கிறதுல சிறப்பு இல்லை, நம்ம மனசு தங்கம் ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்ம வீட்டுல அதுக்கப்புறம் வேற ஒரு பொருளை தங்கமா வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்காக இங்க சொல்றாங்க தங்க மங்கையை பாகமது உடையவர் கடல் முறை திருமேனி கங்கை சேர்வரு சடையினர், கங்கை பாவங்களை எல்லாம் போகக்கூடியது அந்த கங்கை சேர்வரு சடையினர் கண்ட உரைதர் கற்பகத்தை எங்கும் ஏற்றி நின்று இன்புறும் மடியாரை இடுப்பை வந்து அடையாமை, எந்த இடத்துல இருந்தாலும் சரி எங்கும் ஏற்றி நின்று இன்புறும் மடியாரை இறைவனை வணங்குவதால இன்பம் அடையணுமா, சில பேர் இன்பம் எப்படி தெரியுமா அடைகிறாங்க, ஏதாவது பணம் கொடுத்தால் இன்பம் அடைகிறார்கள், பொருள் கொடுத்தால் இன்பம் அடைகிறார்கள். அன்னைக்கு ஒரு இடத்துல பேசிட்டு வரேன், அவர்த கேக்குற இங்க பேசிட்டு வரேங்க அப்படின்னு, என்ன கொடுத்தாங்க அப்படின்னு, என்ன கொடுத்தாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன கொடுத்தாங்க நான் என்ன வேலைக்கு அப்படின்னு வரேன், என்ன கொடுத்தாங்க வேலைக்குன்னா என்ன சம்பளம்னு கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு, என்ன கொடுத்தாங்க நான் எதுவும் வாங்கறது பழக்கம் இல்லைங்க அப்படின்னு, அப்போ வாங்க மாட்டீங்களா வாங்கல, திருக்கோயில் பணிக்கு என்னென்ன பணம் இதுக்கு யாருக்கு கிரெடிட் போகணும், ஞான சம்பந்த பெருமானுக்கு கொடுக்கணும் கிரெடிட் கொடுக்கணும்னா, இல்ல பணம் வாங்கினா அவருக்கு தான் கொடுக்கணும், மனிதர்கள் நாம எப்படி எடுத்துக்க முடியும். இவர்கள் உடனடியா பொருளை வைத்தே பேசுகிறார்கள், எவ்வளவு கிடைக்குது எவ்வளவு தராங்க, இதை வச்சு வச்சு பொருள் தேடி போனீங்கன்னு சொன்னா பொருள் கிடைச்சிடும், பொருள் கண்டிப்பா கிடைச்சிடும், கிடைக்காது அருள் கிடைக்காது, அருள் கிடைக்காது, எவ்வளவு பொருளை கொடுத்தும் அருளை வாங்க முடியாது, ஆனால் இறைவனுடைய அருள் உங்களிடத்திலே இருந்தால் வேணுங்கிறப்போ வேண்டிய பொருளை வாங்கிக்கலாம், தேவைக்கு கிடைச்சிட்டே இருக்கும், தேவைக்கு கிடைச்சிட்டே இருக்கும், அதனால அருளை பெறுவதுதான் ரொம்ப கஷ்டம். சில பேர் பாத்தீங்கன்னா நான் 40 வருஷம் வரேன், 30 வருஷம் வரேன், 25 வருஷம் வரேன், மயிலாப்பூர் ஒவ்வொரு புரோஷமும் விடாம வந்துடுவேன் அப்படிலாம் வந்துட்டு சுவாமி கிட்ட போய் சொல்லக்கூடாது, நான் எத்தனை புரோஷமா வந்துட்டு இருக்கேன், நீ என்னை இன்னும் பார்க்கவே இல்லையே, நான் இன்னும் துன்பத்திலேயே இருக்கிறேனே அப்படின்லாம் வேற பேசிடக்கூடாது, நாலு குடும்பம் வந்தா இது புரிஞ்சிடும், அஞ்சு குடும்பம் வந்தா இது புரிஞ்சிடும் கிடையாது. இந்த ஆன்மா எப்போது கடைத்தேற்றப்பட வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். அப்ப இடையில கொடுக்கக்கூடிய சிக்கல்லாம் என்னங்க அப்படின்னா, அது அந்தந்த வினைக்கு நடத்திட்டு போற சுவாமி இப்படி நடத்துற, இப்படி நடத்துறதுனால உடனே நம்ம தப்பு நினைச்சிட கூடாது. அவனுக்கு பாத்தீங்கன்னா போயிட்டே வழிபாடு செஞ்சுட்டு தான் அவ்வளவு கஷ்டமாமே அப்படின்லாம் நினைக்க கூடாது. அவனோட வினை கழியுது, அவனோட வினை அப்படி கழியுது. நமக்கு ஒண்ணு நல்லதே கொடுத்தாரா வினை கழியுதே பயப்படும். இறைவன் நம்முடைய வினையை முழுவதுமாக நீக்கி எங்கும் ஏற்றி நின்று இன்புறும் அடியாரை இன்புறும் அடியாக்கு இன்பம் வந்து இடுப்பையே கிடையாது, இன்பம் வந்து அடையும் இடுப்பை போயிடும், துன்பம் போயிடும்னு சொல்றாரு ஞான சம்பந்த பெருமான். இத படிச்சா இந்த பதிகம் இரண்டாம் திருமுறையில 104வது பதிகம். இந்த பதிகத்தை படிச்சா வாழ்க்கையில இந்த வீண் பழி ஏற்பட்டிருக்கின்றவர்கள் இந்த பதிகத்தை படிச்சா அந்த வீண் பழி நீங்கிடும். புகழ் வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய பதிகம். அடுத்தடுத்து துன்பம் வருது சார், அந்த துன்பம் நீங்கணும் அப்படின்னா இந்த பதிகத்தை படித்தால் போதும், துன்பம் நீங்கிவிடும் என்பதை சொல்லி இதுதான் இருந்து கேட்ட உங்கள் அத்துணை பேர் உள்ளமும் உள்ளமும் எப்பொழுதும் மகிழ்வாக நிறைந்திருக்க இறைவன் திருவருள் செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து இந்த சொற்பொழிவை செயல்படுத்த உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் வளர்த்தாலும் மகிழ்வாகவும் அன்பாகவும் நிறைந்திருக்க இறைவன் திருவருள் செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து நீருந்து ஒழிகின்ற காலங்கள் விளைகின்ற நிலம் வளர்ந்துண்டு நிதியுண்டு புரியுண்டு மதியுண்டு வெறுகுண்ட நிறையுண்டு நிலையுண்டு ஊருண்டு வேறுண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகிழ்வை உணர்வுண்டு சார்ந்த ஒரு உணர்வுண்டு வளர்வுண்டு தேருந்து கரையுண்டு வரையுண்டு வற்றுள்ள செல்வது வெள்ளி யாவும் உண்டு என சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: அம்மா எங்க இருக்கீங்க? நான் வீட்டுக்கு வந்துட்டேன்.
3: கவியா பாபா இங்கதான் இருக்கேன், ஓடி வா. எங்க கவியா போயிருந்த இவ்வளவு நேரமா?
2: அம்மா நான் கோவிலுக்கு போயிருந்தேன்.
3: எந்த கோவிலுக்கு போன?
2: நம்ம சிவன் பெருமாள் கோவிலுக்குமா.
3: சரி, சாமி தரிசனம் எல்லாம் பாத்தியா? நல்லா இருந்ததா?
2: ரொம்ப சூப்பரா இருந்துச்சுமா. நான் வந்து சாமி எல்லாம் நல்லா அலங்காரப்படியிருந்தாங்க, ஆனா எனக்கு ஒரு சந்தேகம்.
3: ஆரம்பிச்சிட்டியா? என்னடா இன்னும் கேக்கலையேன்னு பார்த்தேன். கேளு கேளு.
2: அம்மா நான் சாமி கும்பிட்டு கோபுரத்தை சுத்தி வந்துட்டு இருக்கப்போ கோபுரத்துக்கு மேல சிவபெருமானுடைய சிலைய பார்த்தேம்மா. அவருக்கு அஞ்சு முகங்கள் இருந்துச்சு. அதோட காரணத்தை எனக்கு சொல்றீங்களா?
3: கண்டிப்பா சொல்றனே.
2: ஆனா இதுக்கு முன்னாடி நான் வந்து சிவபெருமானுக்கு சிவா என்ன மேல அஞ்சு எழுத்து இருக்குன்னு கேள்விப்பட்டேன், ஆனா அஞ்சு முகம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாதே.
3: தெரியாதாம்மா, அவருக்கு ஐந்து திருமுகங்கள் இருக்கு. அது ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு பேர் கூட இருக்கு காவியா.
2: என்ன பேரு?
3: கண்டிப்பா சொல்றேன். அந்த பேரும் அந்த திருமுகத்துக்கான காரணங்களும் அந்த கதைகளையும் உனக்கு நான் இனி இதுமேட்டுக்கு சொல்லறேன், சரியா? இப்போ ஐந்தெழுத்து மந்திர வடிவமான இறைவன் சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் உண்டு. உலக உயிர்களுக்கு பல்வேறு தத்துவங்களை சொல்ல உணர்த்துறதுக்காக இறைவன் மகா சதாசிவ மூர்த்தியா நமக்கு அருள் செய்யறாரு. அதாவது பஞ்ச பிரம்மம். பஞ்சம்னா என்னது? ஐந்து. நீ இந்த பஞ்ச பாண்டவர்கள் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, பஞ்சம்னா ஐந்து. பஞ்ச பிரம்மம் அப்படின்னு அழைக்கப்படுற சதாசிவ மூர்த்தியோட ஐந்து திருமுகங்கள் என்னென்ன தெரியுமா? விரல் சொல்ல சொல்ல நீ விரல் விட்டு எண்ணிக்கோ, சரியா? ஈசானம், தத் புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் அப்படிங்கிற ஐந்து முகங்கள் இருக்கு. சரியா இருக்கா ஐந்து?
2: சரியா இருக்கே.
3: சரி, இப்ப நம்ம சதாசிவ மூர்த்தியோட ஒவ்வொரு திருமுகமும் தண்ணில் இருந்து ஐந்து வடிவங்களை தோற்றுவிச்சுது. அதாவது ஈசானம்ங்கிற ஒரு முகம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு ஐந்து முகம் வந்தது. அதுக்கு அடுத்தது தத்புருஷம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு ஐந்து முகம் வந்தது. இந்த மாதிரி ஐந்து முகங்களும் தன்னிடம் இருந்து ஐந்து முகங்களை உருவாக்கினது. இந்த மொத்தம் எல்லாம் சேர்ந்து எத்தனை இருக்கும் அப்பனா சொல்லு, இப்ப எத்தனை இருக்கும்? ஐந்துல இருந்து மொத்தம் எத்தனை இருக்கும்? 25. ஒவ்வொரு முகத்துல இருந்து 5 5. அப்ப 5 × 5 25. 25 முகங்கள் இருக்கு. இந்த 25 வடிவங்கள் தான் மகேஸ்வர வடிவங்கள்னு அழைக்கப்படுகின்றது. இனி அந்த 25 வடிவங்கள் என்னென்னு நான் உனக்கு சொல்றேன். அதாவது உச்சி முகமான ஈசானத்திலிருந்து தோன்றிய ரூபங்கள் என்னென்னா, சோமஸ்கந்தர், நடராஜர், ரிஷபாரூடர், கல்யாண சுந்தரர், சந்திரசேகரர். இந்த 5 முகமும் உச்சி முகமான ஈசான முகத்திலிருந்து தோன்றினதா. கிழக்கு முகமான தத்புருஷத்திலிருந்து தோன்றிய முகங்கள் பிக்ஷாடனர், காம தகன மூர்த்தி அதாவது காமாரி, கால சம்ஹார மூர்த்தி அதாவது காலாரி, ஜலந்தராரி, திரிபுராரி அப்படிங்கிற அடுத்த 5 முகங்கள் தோன்றினது. மொத்தம் 10 ஆயிடுச்சா? அடுத்தது தெற்கு முகமான அகோரத்திலிருந்து தோன்றிய ரூபங்கள் கஜசம்ஹார மூர்த்தி அதாவது கஜாரி, வீரபத்ரர், தட்சிணாமூர்த்தி, திருநீலகண்டர், கிராதமூர்த்தி அப்படிங்கிற 5 முகங்கள் தோன்றினது. அடுத்தது வடக்கு முகமான வாமதேவத்திலிருந்து தோன்றிய ரூபங்கள் என்னன்னா, கங்காலர், சக்கரதானர், கஜானனர், சண்டே அனுகிரக மூர்த்தி, ஏகபாத மூர்த்தி அப்படிங்கிற அடுத்த 5 முகங்கள் தோன்றினது. இதோட எத்தனை ஆயிடுத்து? 20 ஆயிடுச்சா?
2: 20 ஆயிடுச்சு.
3: அடுத்தது மேற்கு முகமான சத்யோஜாதத்தில் இருந்து தோன்றிய ரூபங்கள் லிங்கோத்பவ மூர்த்தி, சுஹாசன மூர்த்தி, உமா மகேஸ்வரர், ஹரிஹர மூர்த்தி, அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிற அடுத்த 5 முகங்கள் தோன்றினது. இந்த ஒவ்வொரு திசையோட உச்சி முகம் சேர்த்துதான் 5 முகங்கள் இறைவனுக்கு இருக்கு. ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு திசைய பார்த்துட்டு இருக்கு. பார்த்த இல்லையா? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, உச்சி முகம், இப்படி ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு திசைய பார்த்து இருக்கு. அந்த ஒவ்வொரு திசையிலயும் 5 5 முகங்கள் இருக்கு. மொத்தம் 25 முகங்கள் இருக்கு. இப்ப இந்த 25 முகங்களும் இறைவனுக்கு ஒவ்வொரு கதையை நமக்கு சொல்லுது. அந்த கதைகளை பத்தி இனிமே பாக்கலாமா?
4: ஓம் நமஸ் சிவாய்.

நீலகண்டர் தம் மனைவியாரை அழைத்துக் கொண்டு மறையவர் வேடங்கொண்டு நிற்கும் சிவபெருமானாகிய சிவயோகியார் முன்பு சினம் மிக்க ஆனேற்றை ஊர்தியாகக் கொண்டிருக்கும் சிவபெருமான் வீற்றிருந்து அருளும் திருப்புலீச்சரம் எனும் திருக்கோயிலின் முன்னுள்ள அரும்புகளும் மலர்களும் உடைத்தாகிய சோலை சூழ்ந்த அத்திருக்குளத்திற்கு அண்மையில் வந்து தம் மனைவியாரை திண்டாதிருக்கும் உண்மையை அங்கும் காப்பாராய். மணிகள் இழைத்த மூங்கில் தண்டின் இருபுறத்தையும் தாமும் மனைவியாருமாக பிடித்துக் கொண்டு திருக்குளத்தில் இறங்கினார்கள். இடம் திருப்புலீச்சரம் திருக்குளம்.

0: திருநீலகண்டரே, உம் மனைவியின் கையை பிடித்து மூழ்க வேண்டும். ஏன் மூங்கில் தண்டினை பிடித்து மூழ்க முயல்கிறீர்?
1: திருநீலகண்டம், பேரடியவரே, முன்பொரு நாள் யான் ஒரு பரத்தையை அணைந்து எம்முடைய வீட்டிற்கு வந்தபோது அதைக் கண்டு மானம் மீதூர பொறுக்க மாட்டாமல் தம்மிடத்தில் நின்றும் தோன்றிய உடலால் தம்மை தீண்டக்கூடாது என்று என் உயிரினும் மேலான எம் இறைவன் திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு கூறியதால் அன்று முதல் இன்று வரை எம் திருநீலகண்டத்து இறைவன் திருவருளால் அவ்வாணையை பாதுகாத்து வருகிறேன். இன்று அதனை காக்கும் பொருட்டே இம்மூங்கில் தண்டினை பற்றிக் கொண்டு மூழ்குகின்றேன். திருநீலகண்டம்.

0: தின் மூழ்கி எழும்பொழுது திருநீலகண்ட நாயனாரும் அவருடைய மனைவியாரும் தாம் அடைந்த மூப்புப் பருவம் நீங்கி யாவரும் வியக்கத்தக்க விரும்பத்தக்க இளமை பருவத்தை அடைந்து தேவர்களும் முனிவர்களும் போற்றிப் பொழிந்த தெய்வ மனம் மிக்க மலர்மழையில் மீண்டும் முழுகுகின்றவர்களைப் போல பொலிவடைந்து தோன்றினர். வியக்கத்தக்க இளமைப் பருவம் அடைந்த அவ்விருவரையும் கண்டவர்கள் யாவரும் இதுகாரும் தமக்கு முன்னிருந்த மறை முதல்வராகிய சிவயோகியாரை காணவில்லை. இவ்வாறு நிகழ்ந்த வண்ணந்தான் யாது என்று ஐயுற்று நின்ற திருநீலகண்ட நாயனாரும் மனைவியாரும் பறந்து நிற்கும் விண்ணிடத்து விடையின் மீது உமை ஒரு பூரனாய் இறைவர் எழுந்தருளி இருப்பதை காண்கின்றார்கள்.
1: ஐம்புலன்களையும் சிறப்படைந்தவர்களே, நம்முடைய சிவலோகத்தில் அன்போடு நீங்கள் இருவரும் என்னாலும் இவ்விளமை நீங்காமல் இருந்து வாழ்வீர்களாக.
0: திருநீலகண்ட நாயனாரும் கற்பிற்சிறந்த அவர் மனைவியாரும் சிவபெருமானின் திருவருளினால் யாவரும் செய்தற்கு அரிய செய்கையை செய்து யாவரும் பிறர்க்கரிய இளமையை பெற்று சிவலோகத்தை அடைந்து பேரின்பத்தை பெற்றார்கள். திருச்சிற்றம்பலம். ஓம் நமசிவாய்.
2: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: அவன் கால்பட்டழிந்ததே இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே கால்பட்டழிந்ததே இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. நம பார்வதீபதே அரவர் மகாதேவ. நம்முடைய வினைகள் எல்லாம் முருகப்பெருமானுடைய கால்பற்று அழிய வேண்டும் என்று அருணைநாதன் மிக அருமையாக சொல்கிறார். ஏன் இந்த பாடலை எடுத்துக்கொண்டேன் என்று கொண்டால், சிவ புண்ணியங்கள் என்ற தலைப்பிலே இன்றைக்கு சிந்திக்கிறோம். புண்ணியம் பாவம் பொதுவாக நாம் எல்லோரும் கையாளக்கூடிய ஒரு சொல். இந்த புண்ணியம் என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன அப்படின்னு சொல்ல போனாதான் சிக்கல் ஆரம்பிக்குது. எப்பொழுதுமே வார்த்தையை பிரயோகம் பண்ணிடலாம், அந்த வார்த்தைக்கு உண்மையான பொருள் என்ன என்பதுதான் சிக்கல், டெபினிஷன். ஆகவே இப்ப என்ன எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சாஸ்திர நோக்கிலே நாம் அணுகிறோம். ஒரு செயலை நாம் செய்யும் பொழுது அதற்கு நல்வினை தீவினை என்று பெயர், அதான் செயல்னு போட்டிருக்கேன். அதை செய்யும் பொழுது அதுக்கு பெயர், அந்த செயல் நம்முடைய அனுபவத்திற்கு வரும் பொழுது ஒன்னு இன்பமா வரும் இல்ல துன்பமா வரும், அது எந்த பிறவியில வரும்னு சொல்ல முடியாது. இந்த பிறவியே வரணும்னு கட்டாயம் இல்லை. ஆகவே அது நமக்கு பயனை கொடுக்கும் பொழுது அதற்கு பெயர் இன்பம் துன்பம். இந்த இடைப்பட்ட நிலை ஒன்று இருக்கு இல்லையா, இருக்கணும் இல்லையா, ஏதாவது ஒரு கேசட்ல ரெக்கார்ட் ஆனாதான் நம்ம பிளே பண்ண முடியும். அப்போ அந்த இடைப்பட்ட நிலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்குத்தான் பாவம் புண்ணியம்னு பேர். ஒரு நல்வினையும் தீவினையும் அதன் பயனை கொடுக்காமலே இருக்கக்கூடிய நிலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது பொட்டன்சியல் ஸ்டேஜ் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அந்த நிலைக்குத்தான் என்ன பெயர் என்றால் பாவம் புண்ணியம் என்று பெயர். இப்பொழுது இந்த வினையை, இந்த வினை கொள்கை என்பது ஒரு முக்கியமான கொள்கை. பொதுவாக இந்திய நாட்டிலேயே தோன்றிய தத்துவங்கள் எல்லாமே வினை கொள்கையை ஒத்துக்கிடுது. இந்த மேல் நாட்டிலேயே தோன்றிய சமயங்கள் தான் வினை கொள்கையை ஒத்துக்கல. ஆனால் சைவ சித்தாந்தம் இந்த வினை கொள்கையை கொஞ்சம் மாடிபிகேஷனோட ஒத்துக்கிடுது. ஆகவே பிறர் சொல்லுகின்ற வினை அது எப்படி பயனை கொடுக்கும் என்பது சித்தாந்த ஞானிகள் அதை கொஞ்சம் வேற விதமாக சொல்கிறார். வினை உண்டு, ஆனால் பயனை எப்படி கொடுக்கிறது. அவர் முதலாக நாம் வைத்துக் கொண்டால் அந்த வினையை முதல் நம்ம சம்பாதிக்கிறோம், அதான் ஈட்டம்னு போட்டேன். ஈட்டம், ஈட்டம் மூன்று. இந்த வினையை வந்து மூணு இன்ஸ்ட்ருமெண்ட்னால நம்ம ஏர்ன் பண்றோம். ஒன்னு மனம், இன்னொன்னு வாக்கு, இன்னொன்னு காயம். மனம் வாக்கு காயத்தினாலே சட்டம் சொல்றதுக்கும் நம்ம சொல்றதுக்கும் வித்தியாசம் அதுதான். சட்டம் என்ன சொல்றதுன்னா, ஒரு செயல் செய்த பிறகுதான் அது தவறு இல்லையா. நான் உங்க அடிக்கணும்னு நிறனா நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னா அது தவறு இல்லை, நினைக்கலாம். நீங்க யாரையும் அடிச்சாதான் கேஸ், அப்பதான் கிரைம் அப்படிங்கிறான். ஆனா நம்முடைய ஞானியில் என்ன சொன்னார்கள் என்றால், ஒரு செயலை நீ மனதிலே கொண்டு விட்டாலே நீங்க அந்த செயலை செய்து விட்டீர்கள். ரொம்ப ஆச்சரியம், நீங்க செஞ்சிட்டீங்களா செய்யலையா, யூ ஹவ் டன், மனத்தினால் செய்து விட்டீர்கள். ஆனா அது செயல் வழி வராத காரணம் என்னன்னு கேட்டா சூழ்நிலை வாய்க்கல, அவ்வளவுதான். அவ்வளவுதானே செயல், மனத்தில் நினைச்சா ஏன் கொண்டு வர முடியலன்னா, அவர் இங்கிலீஷ்கார சொன்னா மொராலிட்டி இஸ் லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான், சந்தர்ப்பம் கிடைக்காதனால நீ யோகியனா இருக்கேன்னா. ஆனா நம்ம சொன்னவங்க மனம் வாக்கு காயம் இந்த மூன்றினாலையும் ஈட்டப்படுவது. ஆகவே ஈட்டம் மூன்று. இது மனம் வாக்கு காயத்தினாலே நீங்கள் ஈட்டுகிறீர்களா அப்படிங்கிறதுக்கு பிரமாணம் எழுதிக்கணும், சாத்திர பிரமாணம். அதான் முக்கியம். நான் வினையை எப்பயுமே சட்டத்தை கோட் பண்ணணும், நான் சொல்றேன்னு சொல்லப்படாது. இந்த மனம் வாக்கு காயத்தினால வினையை ஈட்டுறமானா எது சொல்லுதுன்னா, சிவஞான சித்தியார் 103, சிவபிரகாசம் 28, அப்படி போட்டு வச்சுக்கணும். சட்டத்தை என்ன வச்சிருக்கான், ஒரு நீங்கள் செய்த தவறு எப்படிப்பட்ட தவறு என்பதை காட்டுவதற்கு கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அதுக்கு என்ன தண்டனைங்கிறது இந்தியன் பீனல் கோட், அப்படிதான் சட்டம் வச்சிருக்கான். இந்த நடைமுறை சட்டம் அப்படித்தானே இருக்கு. இந்த நடைமுறை சட்டம் எல்லாம் சிவபெருமான சட்டத்தை பின்பற்றினதுதான். முதல் சட்டம் வச்சவர் அவர் தான். இது மனிதன் எழுதிய சட்டம். ஆகவே ஈட்டம் மூன்று, மனம் வாக்கு காயம். சரி, அது பலனை கொடுக்கும்பொழுது எப்படி சார் கொடுக்கும் அந்த வினை? நம்ம பலனை கொடுக்குது பாத்தீங்களா, அதான் வரும் வழி. உங்களை வந்து எப்படி பாதிக்கும் அந்த வினை என்று கேட்டால் மூன்று விதமாக வரும். ஆதி பௌதீகம், ஆத்தி ஆன்மீகம், ஆதி தெய்வீகம். அதாவது ஒரு சடப்பொருள்னால துன்பம் வந்ததுன்னா அது ஆதி பௌதிகம், ஒரு சித்து பொருள்னால துன்பம் வந்தா அது ஆதி ஆத்தி ஆன்மீகம். அதுதான் எழுதிப்பட்ட சடப்பொருளினாலே துன்பம் வந்தால் அது ஆதி பௌதீகம், சித்து பொருளினாலே துன்பம் வந்தால் அது ஆத்தி ஆன்மீகம். ரெண்டும் இல்லாம தெய்வ சங்கற்பத்தினாலே வந்தால், ஏதோ ஒரு தெய்வம் உங்ககிட்ட கொஞ்சம் சந்தோஷம் இல்லாம இருக்குது, அந்த தெய்வத்தை நீங்க ப்ளீஸ் பண்ணல, அது தெய்வத்திற்கு எதிராக ஒரு குற்றம் செய்திருக்கிறீர்கள் என்றால் அது தெய்வத்தின் வழியாக வரும். ஆகவே அது ஆதி தெய்வீகம் அப்படின்னு. இது எங்க சார் எழுதிக்கணும்? ஞானாமிரதம். இது எங்க இருக்கிறது என்றால் ஞானாமிரதம் என்ற நூலிலே இது விளக்கம் சொல்லியிருக்காரு, விரிவா சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு புரியறதுக்காக ஒண்ணு சொல்றேன், ஒரு கல்லு குத்துச்சு என்ன, அவ்வளவுதான். நியாயமா கல்லு குத்தல, நான் தான் கல்ல போய் குத்தினேன், ஆனா உலகத்துல கல்லு குத்திருச்சுங்கிறோம். இந்த கல்லு குத்துறது என்ன ஆச்சுன்னு கேட்டா செப்டிக் ஆகி கடைசியில ஒரு டயபெட்டிஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த காலையே எடுக்க வேண்டிய நிலைமையை கொண்டு கூட விட்டுலாம் இல்லையா. அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா ஒரு கல் அல்லது முள் என்கின்ற ஜடத்தின் வாயிலாக உங்களுக்கு ஒரு துன்பம் வந்தது இல்லையா. ஆகவே அதான் சொல்றது, அது ஆதி பௌதீகம். ஆத்தி ஆன்மீகம், ராத்திரியில தனியா போனீங்க ஒரு வெறி நாய் கடிச்சிருச்சு இல்லையா, அல்லது வண்டு கடிச்சு விட்டது என்ற, அப்ப அந்த நாய் கடிச்சதுனால ஒரு துன்பம் வந்தது பாத்தீங்களா, அது இன்னொரு உயிர்னால உங்களுக்கு வந்தது இல்லையா, அது ஆத்தி ஆன்மீகம். இந்த ரெண்டுமே இல்லாமல் ஒரு தெய்வத்தின் வழியாக வந்தால் இல்லையா, தெய்வத்தின் வழியாக இன்னைக்கு சொல்றதா இருந்தா பூகம்பம். இந்த பூகம்பத்தினால 30,000 பேர் செத்து போயிட்டான் இல்லையா. இந்த பூகம்பம் வருவதற்கு என்ன காரணம் விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கல, ஆனா நம்ம விஞ்ஞானிகள் அன்னைக்கே சொல்லிட்டாங்க பூகம்பம் ஏன் வருது தெரியுமா உங்களுக்கு, வாஸ்து புருஷனுடைய ரஜோகுணத்தினாலே வருகிறது. இந்த பூகம்பம் வருவதற்கு காரணம் என்ன கேட்டா வாஸ்து புருஷன் ஒருத்தன் இருக்கான், அந்த வாஸ்து புருஷன் ரஜோகுணத்துக்கு போய்விட்டான் என்றால் பூகம்பம் வரும். அப்ப இதுக்கு பேர் என்ன கேட்டா இதுதான் ஆதி தெய்வீகம். ஆகவே வரும் வழி மூன்று, அதுக்கப்புறம் நிலை மூன்று. நாம் பல்வேறு பிறவிகளிலேயே செய்த வினைகள் எல்லாம் மூட்டை மூட்டையா இருக்கு, அது வேர் ஹவுசிங் கார்பரேஷன் அடிக்க வச்சிருக்காங்க பாருங்க மூட்டையெல்லாம், அது போல அடிக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேர் ஹவுசிங் கார்பரேஷன் இருக்கு, அது நம்முடைய அனுபவத்திற்கு வரும்பொழுது. அப்ப அவ்வளவுத்தையும் வீட்டில் நீங்க சேமித்து வைக்கிற நெல் எல்லாம் ஒரே நாள்ல சாப்பிட்டு சாப்பிட முடியுமா உங்களால, ஆனா நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க நிறைய இல்லையா, இதுக்கும் இருக்கட்டும் சார் விலைவாசி கூட பயன்படுத்திக்கலான்ட்டு, ஆனா சேர்த்து வைக்கலாம் ஆனா அனுபவிக்க முடியாது இல்லையா, அனுபவிக்கிறது அந்த ஒரு நாளைக்கு அவ்வளவுதான், ஒரு லிட்டர் கூட அனுபவிக்க முடியாது. அப்போ நம்முடைய அனுபவத்திற்காக அந்த மூட்டைகளை எல்லாம் நமக்கு கொடுக்கறான் அல்லவா, அதுக்கு பேர் என்ன சொன்னாங்கன்னா அந்த நிலைக்கு பேர் தான் பிராரப்தம். சைவ சித்தாந்தத்தில் சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்ட பெயர் பிராரப்தம். நம்ம உலக உலகத்திலையும் சொல்றோம் இந்த பொண்ணு ஏன் சார் முடியல, பிராப்தம் இல்ல சார் அப்படின்றதும் நம்மளே சொல்றோம், இந்த வாழ்த்து வழக்கில் இருக்கு இல்லையா பிராரப்தம். அப்ப சஞ்சீவம்ங்கிறது அனுபவிக்காத மூட்டைகள், பிராரப்தங்கிறது இந்த பிறவியில நீங்க அனுபவிக்கக்கூடிய வினைகள் பிராரப்த வினைகள். அப்புறம் இன்னொன்று சொல்லுது, இந்த வினைகளை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது நீங்க என்ன பண்றீங்களா, அடுத்த பிறவிக்கு வினையை ஏன் பண்றீங்க, அதாவது செயல் வகையினாலே அது வந்து ரெண்டு இப்படி சொல்றதா இருந்தால் தர்க்க ரீதியாக விளக்குவதாக இருந்தால் செயல் ரீதியாக அது பிராரப்தம், கருத்து ரீதியாக அது ஆகாமியம். அது அருமையா சித்தியால சொல்வார், மேலைக்கு வித்துமாகி விளைந்தவை உணவுமாகி ஞாலத்து வருமாவோல் நாம் செய்யும் வினைகள் எல்லாம் அப்படி சொல்வார். ஆகவே இந்த பிராரப்தம் என்ற சாஸ்திர சொல் இருக்கு பாருங்க, அதுக்கு அந்த சாஸ்திர சொல் நான் அன்னைக்கு சொன்னேன் பாருங்க, சித்தாந்தம் என்பது சமய சொல்லா, இலக்கிய சொல்லா தர்க்க சொல்லா என்றால் அது தர்க்க சொல். ஒரு சொல் என்ன சொல்லுன்னு பார்க்கணும் இல்லையா. இப்ப லாங்குவேஜ்னா மொழி, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னா அர்த்தம் வேற. ஒரே வார்த்தை தான், அந்தந்த துறைக்கு தகுந்தாலும் அர்த்தம் மாறும் இல்லையா. ஆகவே அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த பிராரத்தம் என்பதற்கு தமிழ் சொன்னாங்க, நம்முடைய இலக்கிய இலக்கியத்திலே சங்க இலக்கியத்திலே பெரியவர்கள் கையாண்ட வார்த்தை ஊழ். திருவள்ளுவர் அந்த பொருளை தான் கையாண்டார், ஊழ். ஊழ் ஏன் பேருன்னா ஊழ்த்து வருவது. ஊழ் என்பதுக்கு என்ன இலக்கணம் கேட்டீங்கன்னா முதநிலை தொழிற்பெயர். ஊழ்த்து வருவது ஊழ். அது எந்த காலத்தில் பக்குவம் அடைகிறதோ அந்த காலத்தில் பரணக்கூடும். இப்ப நல்லா தான் இருக்கேன்னு சொல்லக்கூடாது, போற வழியில அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் யாருக்கும் தெரியாது. அதுவே ஊழ் பேர் வச்சாங்க. அது இலக்கியத்தில் அதுக்கு பேர், அதாவது உலக நடையில் ஒரு பேர் வச்சாங்க, அதுக்கு தலையெழுத்து. அப்ப இந்த மூணு வார்த்தையும் சொல்லக்கூடிய பொருள் ஒன்றுதான், வார்த்தை வேற. சாஸ்திரத்தில் அதுக்கு பேர் பிராரத்தம், இலக்கியத்தில் பேர் ஊழ். உலக வழக்கில் பெரியவங்க வழக்கில் தலையெழுத்து அல்லது தலைவிதி. அதான் நான் சொன்னார், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமையில் அயன் கையெழுத்தே. இந்த கையெழுத்தை எழுதுனது யார் தெரியுமா? பிரம்மா. ஏன்னா படைக்கிறவன் அவன் தானே உங்களுக்கு. அந்த எழுதின பிரம்மா மறுபடியும் அழிச்சு இன்னொரு டிராப் போட முடியாது. பிரம்மா எழுதுறதுக்கு தான் அதிகாரமே ஒழிய அழிக்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ அதை அழிக்கக்கூடிய அதிகாரம் சிவபெருமானுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது, வேற எந்த தேவர்களுக்கும் கிடையாது. அதான் விதி சொல்லாங்க இல்லையா, விதிக்கப்பட்டது. இந்த சொன்னாங்க, நம்முடைய நம்முடைய கண்மத்தின் காரணமாக நமக்கு எந்த காலத்தில் எது வரணுமோ அதுக்கு பேர் ஊழ்னு வச்சாங்க. அந்த ஊழின் வரியாக வராமல் நீங்க வேறு விதமா சம்பாத்தியம் பண்ண அதான் ஊழல்னு வச்சாங்க பேர். ஊழ் அல், ஊழின் வரியாக வராதது. இப்ப கேள்வி என்னன்னு கேட்டா அப்படிதான் வச்சாங்க, ஊழ் அல் ஊழல். ஊழின் வழியாக வராம நீயா உன் புத்தியினால சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிச்சுனா அது ஊழல். அதுக்கு பலன் என்ன கிடைக்கும் சொல்ல முடியாது இல்லையா. ஆகவே இந்த மூணு வார்த்தை திருவள்ளுவர் ஊழியல் சொன்னார், அதுக்கு பேர் அவர் அதிகாரமான ஊழியல். ஆகவே பிராரத்தம் என்றாலும் ஊழ் என்றாலும் தலைவிதி என்றாலும் ஒரே பொருள் தான். அது என்னன்னு கேட்டா, இந்த பிறவியில் நாம் எதை அனுபவிக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுக்கே விதியின் பேர் வச்சாங்க. விதிக்கப்பட்டது, விதிக்கப்பட்டதுனால விதியின் பேர். இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இங்கதான் இப்ப சிக்கல் ஆரம்பிக்க போகுது. இப்ப என்ன வரும்னு கேட்டா, எது நல்வினை எது தீவினைன்னு எப்படி சார் முடிவு பண்றீங்க? இதுதான் ரொம்ப சிக்கலான இடம். இதுவரைக்கும் புரிஞ்சுது, இனிமேதான் சிக்கல் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா நமக்கு நல்வினை மின்லேடனுக்கு தீவினையா இருக்குது, அவனுக்கு நல்வினை நமக்கு தீவினையா இருக்குது இல்லையா. அவன் நல்வினை நினைச்சிட்டு தான் சொல்றான். அப்ப என்ன தெரியுதுன்னா, நல்வினை தீவினை என்பது எது நல்வினை எது தீவினை என்றால், அதற்கு தான் பெரியவர்கள் சொன்னார்கள், நீதி நூல்களில் சொல்லப்பட்ட அறங்கள். அதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த புண்ணிய பாவத்தில் ரெண்டு இருக்குது. அதான் இப்ப பாயிண்ட், அதான் நீங்க புரிஞ்சுக்கணும் அடிப்படை. நீதி நூல்களில் சொல்லப்பட்ட அறங்கள், தர்மசாஸ்திரங்கள், மனு சாஸ்திரங்கள், இந்த மனு ஸ்மிருதி போன்ற 18 ஸ்மிருதி, அவைகளெல்லாம் அவற்றினாலே செய்யப்பட்டதெல்லாம் எது சரின்னு சொல்லியிருக்கோ அது சரி, எது தவறோ அது தவறு. நம்முடைய இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுதோ அதை வச்சு இல்லை. அதைத்தான் என்ன பண்ணாங்கன்னா சங்க காலத்து சார்ந்தோர்கள் அதைதான் 11 கீழ்கணக்கு நூல்கள் என்று வைத்தார்கள். அந்த 11 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே நீதியைத்தான் சொல்லுது இல்லையா. ஆசார கோவைன்னு ஒரு நூல் இருக்கு, நீங்க எப்படி சாப்பிடணும்னு கூட சொல்லுது. சங்க நூல்கள் ஆச்சார கோவின் ஒரு நூல், நீங்க எப்படி உண்ண வேண்டும் அது கூட விதி சொல்லுது. அப்ப என்ன தெரியும், இந்த 11 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே நீதியைத்தான் போதிக்கின்றன. ஆனால் அவைகள் போதிக்கின்ற நீதி உலக நீதி, உலக நீதி. அது உலகம் இயங்குவதற்காக வைக்கப்பட்ட நீதி அவ்வளவுதான். ஏன்னா அந்த நீதி இல்லைன்னா உலகம் இயங்காது இல்லையா. அதுக்கு ஆங்கிலத்தில் பேர் வச்சா எத்திக்ஸ். அதுக்கு அவன் தனியா ஒரு பேர் வச்சான், எத்திக்ஸ் தான் பேர். அதுக்கு பேர் ஜஸ்டிஸ் பேர் கிடையாது. அதான் போப் வந்து திருக்குறளை மொழிபெயர்க்கும்போது எத்திக்ஸ் ஆஃப் குரல் தான் மொழிபெயர்த்தார். ஆகவே அது அறம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தால இது வந்து எனக்கு இதுக்கு என்ன பேர் சொன்னாங்க, இதில் செய்யக்கூடிய நல்வினை தீவினை ரெண்டு இருக்கு, செய்யக்கூடாதுன்னு சொல்றது இருக்குது, செய்யறதும் இருக்கு. இவையெல்லாம் என்ன பேர் சொன்னாங்க, உலக அறங்கள். பொய் சொல்லாத, பிறன்மனை நோக்காத, இதெல்லாம் எந்த எல்லா சமயத்தையும் சொல்லப்பட்ட விஷயம்தான். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. இது சொல்றதுனாலே ஒரு மதத்துக்கு ஒன்றும் சிறப்பு இல்லை. இல்ல நாம அவரை பொய் சொல்லலாம் சொல்றோம். இது உலக அறங்கள். இந்த உலக அறங்களுடைய நோக்கம் என்ன என்றால், இந்த உலகம் ஒரு நெறிப்படி இயங்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். அது மட்டுமல்ல, இந்த உலக அறம் என்பது காலத்திற்கு காலம் மாறுபடலாம். அப்ப என்ன சொல்லி கேட்டா, இந்த அறம் அப்ப இருந்த சட்டம் வேற, இப்ப இருந்த சட்டம் வேற. ஒரு 15 வருஷத்துக்கு சைக்கிள் டபுள்ஸ் போனா அரெஸ்ட் பண்ணிடுவான் போலீஸ்காரன் இல்லையா. இப்ப 4 பேர் சைக்கிள் போனாலும் இப்ப அரெஸ்ட் பண்ண முடியாது. அப்ப என்ன தெரியுதுன்னா, காலந்தோறும் தேயந்தோறும் மாறுபடும் இந்த அறம். காலந்தோறும் அதுதான் ரொம்ப அருமையா சொல்வார், அவை அது சிறுபான்மையாகிய சிறப்பு இயல்புகள் ஒழித்து அப்படிம்பார் பரிமையாளர். ஆனால் இது உலக அறம். சிவ நல்வினைனா என்ன, அதான் ரொம்ப முக்கியம். சிவ நல்வினை என்றால், சிவபெருமான் சிவாகமங்களிலே என்ன விதித்திருக்கிறாரோ, நீதி நூல்கள் சொன்னா அது உலக அறம். சிவபெருமான் சிவாகமத்திலே என்ன விதித்திருக்கிறாரோ, அதன்படி செய்வதும் செய்யாமல் இருப்பதும், அதுதான் சிவ புண்ணியம், சிவ அபராதம். சிவ பாவம்னு வைக்கல, சிவ அபராதம் அப்படின்னு வச்சாங்க. இன்னைக்கு நம்ம சிவ புண்ணியம் தான், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிவ புண்ணியம்னு சொல்லிக்கணும், என்ன சொல்ல போறேன்னு தெரியாது உங்களுக்கு. இப்போ நான் சிலது அப்புறம் இல்லஸ்ட்ரேஷன் ஒரு விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு சான்று காட்டணும், ஒரு கதாபாத்திரத்தின் மேல வச்சு நம்ம சான்று காட்டணும். இப்ப என்னன்னு கேட்டா, இப்ப ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் உலகாரம்னா என்ன, சிவ நல்வினைனா என்ன இல்லையா, புண்ணியம்னா நல்வினைன்னு தமிழ் சொல்லு. இப்ப என்ன கேள்வி வருதுன்னு கேட்டா, இது ரெண்டுக்கு என்னையா பயன், பயன் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா. இன்னைக்கு ஏன் போய் டாக்டருக்கு 22 லட்சம் கொடுத்து டாக்டர் சீட்டு ஏன் வாங்குறான் இல்லையா, நிறைய சம்பாத்தியம் பண்ணலாம். 22 லட்சம் கொடுத்தா 22 கோடி சம்பாத்தியம் பண்ணலாம். இப்ப பயன் தான் முக்கியம். அப்ப பயன் என்னங்கிறத ரொம்ப முக்கியம். அப்ப என்ன ஆகுதுன்னா, பயன் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த உலக அறத்தின்படி வாழ்கின்றவன் இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு திருவள்ளுவர் பெயர் கொடுத்தார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்கிறான் அல்லவா, ஒரு அடிப்படை நீதி, அடிப்படை ஒழுக்கம், இதன்படி வாழ்கிறவனை ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் திருவள்ளுவர், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். அதுக்கு பலனை அவரே சொல்லிட்டார், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்போ சிவபெருமான் இதை கணக்கில் எடுக்கிறாரா எடுக்கலையா, கணக்கில் எடுத்துக்கிறார். எடுத்துக்கொண்டு அவனுக்கு அதிகபட்சமாக, மேக்சிமம் மினிமம் தான் முக்கியம், அதிகபட்ச தண்டனை சொல்றான் இல்லையா, அந்த அதிகபட்சம் தேவலோகத்தில் போய் பிறந்து அந்த தேவலோகத்து இன்பங்களை அனுபவிப்பான். ஆகவே திருக்குறள் அந்த நீதியை சொல்ல, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் என்றால், நீதி நூல்களில் சொல்லப்பட்ட அறங்களின்படி ஒழுகுபவன். அவனுக்கு மறுபடியும் அந்த புண்ணிய காலம் முடிஞ்ச உடனே மறுபடியும் அடுத்த வினை என்ன காட்டுதோ அதன்படி பிறந்தாகணும். இந்திரனா இருக்கலாம், ஆனா அடுத்த பிறவி மறுபடியும் ஒரு புழுவா கூட பிறக்கலாம். ஆகவே அடுத்த வினையில கணக்கு எடுத்துக்கொண்டு மறுபடியும் கொடுக்கிறது. ஆகவே அது சித்தியார் சொன்னார், எங்க இருக்கு சார் இந்த தேவலோகத்தில் போய் பறந்தா மறுபடியும் பறக்கணும்னு சொல்றீங்களே, எங்க இருக்குன்னா சிவஞான சித்தியார் 277. வக்கீலுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இல்லையா, வக்கீல் சட்டத்தை கோட் பண்ணணும் இல்லையா. பஸ்ல டிக்கெட் வாங்காம போகணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், டிக்கெட் வாங்காம போகக்கூடாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீங்க உங்க எத்தனை பேர்ல டிக்கெட் வாங்கிட்டு போகணும்னு எந்த சட்டத்தில் இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும் இல்லையா, நடைமுறையில வச்சுட்டு இருக்கிறோம். ஆனா டிக்கெட் வாங்கிட்டு தான் ஏறணும்னு எந்த சட்டத்தில் இருக்குன்னா கண்டக்டருக்கே தெரியாது. அது போன்றது. ஆனா நமக்கு அப்படி இல்லை, சட்டங்கள், வக்கீல்னா சட்டத்தை கோட் பண்ணணும். ஆகவே சித்தியாரில் சொன்னார் மிக அருமையாக, இந்த உலக அறத்தையெல்லாம் தொகுத்து சொன்னார், தானம் யாகம் தீர்த்தம் ஆசிரமம் தவங்கள் சாந்தி விரதம் கண்மயோகங்கள் சரித்தோர் ஈனமிலா சொர்க்கம் பெற்று இமைப்பளவில் மீழ்வர். மறுபடியும் அடுத்த பிறவி பிறந்தாகணும். சிவஞான சித்தியார் நமக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், அதுக்கு மேல அப்பீலே கிடையாது. வாரியார் சொல்வார், திருக்குறள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பேர். ஆனா சைவர்களுக்கு சிவஞான சித்தியார் தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அதுக்கு மேல இன்னொரு போய் அப்பீல் போக முடியாது எங்கேயும். அதை சொல்லிட்டார். அதனாலதான் திருப்பகரோட அருணைநாதன் அருமையா சொன்னார், அந்த 100 யாகங்கள் செய்தவன் அவன் இந்திரனாக பிறக்கலாம். வேதத்தில் சொல்லப்பட்ட யாகங்கள் பேர். வேதத்தில் ஒரு 21 யாகம் இருக்குது. அந்த 21 யாகங்களும் தெய்வங்களை நோக்கி செய்வது, அவ்வளவுதான். சிவபெருமானை நோக்கி செய்தால் சிவ யாகம் அது, தெய்வங்களை நோக்கி செய்தால் யாகம். அப்படி எத்தனை யாகம் இருக்குன்னா 21 யாகங்கள் இருக்கு. அதுல ஒரு யாகத்தோட பேர் தான் வாஜ்பேய யாகம். வாஜ்பாயின் என்ன அர்த்தம்? நம்முடைய பிரைம் மினிஸ்டர் இருக்கார் வாஜ்பாய். ஒரு பத்திரிகைக்காரன் வாஜ்பேயின்னு எழுதுறான், ஒருத்தன் வாஜ்பாயிங்கிறான். வாஜ்பாயினா வாஜ்பேக யாகத்தை செய்தவன் அர்த்தம். அவங்க அப்பா பெரிய வேத விற்பனர், ஆகவே யாகத்தோட பேரை வச்சார் பிள்ளைக்கு. வாஜ்பாய் என்றால் வாஜ்பேய யாகத்தை செய்தவன் அர்த்தம். அது மாதிரி 21 யாகம் இருக்கு. அந்த 21 யாகங்களை செய்தவன் தேவலோக பதவியை அடைவான் அப்படின்னு இருக்கு. அந்த 21 யாகத்துக்கு எனக்கு பேர் வேணும்னு கேட்டீங்கன்னா எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன். அண்ணாமலை சதகம், திருவண்ணாமலையை பற்றி ஒரு சதகம் இருக்கு. மாம்பாக்கம் உபாத்தியாயர்னு பேர், ஒரு பேர் அண்ணாமலை சதகம், அருமையான நூல். அந்த அண்ணாமலை சதகத்தில் 21 யாகத்துக்கும் பேர் சொல்லியிருக்கார். அதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க, பார்த்துக் கொள்ளுங்க. இதையெல்லாம் செய்தால் பலன் உண்டு. ஆனா என்னன்னு கேட்டா, அந்த பதவி அனுபவம் முடிஞ்ச உடனே மறுபடியும் கீழே இறங்கி ஆகணும். அதான் அரங்கநாதர் மிக அருமையாக சொன்னார், மகபதியாகி மறுவும் வளாரி மகிழ்களி கோரும் வடிவோனே. மகபதியாகி இல்லையா, தெய்வ யானையினுடைய அப்பா யாருன்னா ஒரு இந்திரன் இல்லையா, இந்திரன். அவன் வந்து வலன் என்ற அசுரனை கொண்டதுனால அவனுக்கு வளாரின்னு ஒரு சிறப்பு பெயர், அந்த இந்திரனுக்கு ஒரு பெயர். அதான் சொன்னாரு, மகபதியாகி மருவும் வளாரி மகிழ்களி கூறும் மகிழ் வடிவோனே என்று அருணகிரிநாதர் யாகத்தினுடைய பலனை தான் அவன் அனுபவிக்கிறான் என்பதை அவர் குறிப்பா காட்டுறார். மகபதி யாகங்களை செய்தவன் அர்த்தம் மகபதி. அப்போ இந்த உலக புண்ணியம் என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று அந்த உலக புண்ணியத்தில் அரசாங்கம் வச்ச சட்டம்னு ஒன்று இருக்குது இல்லையா. பொதுவாக நம்முடைய நீதி நூல்கள் வச்ச சட்டம்னு ஒன்று இருக்குது, அவற்றையெல்லாம் நான் உண்மையிலேயே அனுஷ்டித்தால் அதற்கு பலன் கட்டாயமாக உண்டு. அதான் ரொம்ப ஆசை. நம்முடைய சைவ நூல்கள் சொல்வது, நீ செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் அதனுடைய பலனை கொடுக்காமல் போகாது. எப்ப கொடுக்குங்கிறது தான் பாயிண்ட். அதான் அப்ப சொன்னார், எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே என்ன. சிவபெருமான் வந்து பிராக்ஷனை கூட அக்கௌண்ட் வச்சிருப்பார், உங்களை மாதிரி தள்ள மாட்டார். 10.7 11 வச்சுக்கோன்னு போக மாட்டார். 10.4 அது நாளை தள்ளி இருந்து சொல்றீங்களே நீங்க, அவர் அப்படி தள்ள மாட்டார். அதுக்குள்ள பலனை கரெக்டா கொடுத்துருவாராம். அதான் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. கீழ்கணக்குன்னா பிராக்ஷன் அர்த்தம். அப்ப அடுத்தால என்னன்னு கேட்டா, அது நல்ல, அதாவது தேவலோகத்தையும் அனுபவிக்கலாம், தேவலோகம் வரைக்கும் போகலாம், ரொம்ப நல்லாதான் இருக்கு. இந்த சிவலோகம் எப்படி இருக்கும் தேவலோகம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு சொல்லியாச்சு, நீங்க எல்லாம் தேவலோகத்தை டிக் பண்ணுவீங்க. அங்கதான் ரம்பா ஊர்வசி எல்லாம் அங்கதான் இருக்காங்க. ஆகவே தேவலோக பிறப்பை கொடுக்கும். அடுத்தால மறுபடியும் நல்ல பிறப்பையும் அது கொடுக்கலாம். இப்ப ஒரு உதாரணத்துக்காக ஒன்னு சொல்றேன், ஒரு பாத்திரத்து மேல வச்சு காட்டணும். எப்பொழுதுமே இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுவான் சட்டத்துல, சட்டத்தை சொன்னா மட்டும் போதாவது இல்லஸ்ட்ரேட் பண்ணணும். ஒரு பாத்திரத்துல வச்சு சொல்லணும் இல்லையா. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, கற்பு. இந்த கற்பு என்பது மிக உயர்ந்தது, பெண்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு தலையாய ஒரு நிலை, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை, எல்லா நீதிநூலும் சொல்லுது. ஆனா அந்த கற்புக்கு பயன் என்ன என்றால், கற்புக்கு பயன் சிவலோகம் அல்ல. அப்ப என்ன கொடுக்கிறாருன்னா, இப்ப கற்புக்கே உதாரணம் நலாயினி. புராண காலத்து பெண்ணை எடுத்தாச்சுன்னா நலாயினி, இலக்கிய காலத்து பெண்ணை எடுத்தா கற்ப கண்ணகி இல்லையா. இலக்கியத்துல கண்ணகி, புராணத்துல நலாயினி. அதாவது இந்த தெய்வம் தொழால் குளிரன் தொழுதுவாள் பெய்யன பெய்யும் மழை, இந்த குரலுக்கு பாத்திரமாக உதாரணமாக விளங்கியவர் யாருன்னு சிவஞான சாமி சொல்றார், சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா நலாயினின்னு சொல்வார். கட்டாயம் நீங்க படிக்கணும் நூலை, சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா. அந்த திருக்குறளுக்கு இலக்கியமாக வாழ்ந்தவள் யார் என்றால் நலாயினி. இப்ப அப்பேற்பட்ட நலாயினிக்கே மறுபடியும் அடுத்த பிறப்பு பாஞ்சாலியா பிறக்கிறான். நலாயினி தான் பாஞ்சாலியா வர்றான் இல்லையா? ஏன்னா அது காலம் ரொம்ப வேற, ரொம்ப ஏன்ஷியன் பீரியட் அது. ஆகவே அப்பேற்பட்ட நலாயினிக்கே என்ன கொடுக்கல, இன்னொரு பிறப்பை தான் கொடுக்கிறார். மறுபடியும் பாஞ்சாலியாக பிறக்கிறார். அதே போல கண்ணகி எடுத்துக்கொள்வோம் இலக்கிய காலத்துல, அந்த கண்ணகிக்கு என்ன பயன் என்றால் அவள் தேவலோகத்தை அடைகிறாள். மிக உயர்ந்த கற்புக்கு என்ன பலன் என்றால் அதே கணவனை மீண்டும் அடைந்து, அதே கணவனை மீண்டும் அடைந்து அவள் தேவலோகத்தில் இன்னொரு ஒரு காலத்துக்கு வாழ்றான், நீண்ட வாழ்க்கை. ஆகவே கண்ணகிக்கு அதான் பலன் சொல்லிவிட்டார். வேங்கை மரம் நிழல போய் நின்னா அங்கிருந்து கோவலன் புஷ்பமானத்தில் இறங்கி வந்தான், அவ ஏறி உட்கார்ந்ததை நாங்க கண்ணால பார்த்தோன்னு அந்த குண்டக்கோவில போய் சொன்னான் சேரன் செங்குட்டு வந்துட்டா, அப்படிதானே சொல்றாரு. கண்ணகி சிவலோகத்துக்கு போனான்னு எழுதினாரா? நீ கண்ணகி சிறைய வச்சு, கண்ணகி சிறைய வச்சு பெரிய சட்டை நடந்துட்டு இருக்கு. ஆனா கண்ணகி உணர்த்தியது என்னங்கறத ஒத்துக்க மாட்டான். கண்ணகி சிலையதான் முடிச்சுக்கிடுவாங்க ஒழிய. அப்படி என்ன ஒரு சொல்றேன், சோமகுண்டம் சூரியகுண்டம் துறை மூழ்கி காமவேல் கோட்டங்களுதான் தன் கணவரோடு தாம் என்பது இருவது உலகத்து தையலார் போகஞ்சை பூமியினும் ஒய் பிறப்பர், அப்படிதான் சொல்ற இளங்கோவடிகள். ஆகவே என்ன தெரியுதுன்னா, மிக உயர்ந்த உலக அறம், இந்த உலக அறத்திற்கு பயன் என்ன என்றால் மேக்சிமம் தேவலோக தேவர்களா போய் பறக்கலாம். அதுல ஒரு பொட்டன்சியல் டேஞ்சரும் இருக்கு. ஏன்னா மறுபடியும் நான் அடுத்த வினை என்ன காட்டுகிறதோ அதன்படி வந்தாகணும். அது பஞ்சாகினி வித்தியன்னு சொல்லுவார் பாஷ்யத்துல. தேவலோக தேவர்களாக இருந்து இந்த பூலோகத்துல மறுபடியும் பிறந்தா அப்படி வரக்கூடிய பிறப்புக்கு பஞ்சாகினி வித்தியன்னு பேர். அது சாத பாஷ்யத்துல சாமி விளக்கி காட்டுற, அப்படி வந்து பிறக்கிறோம் பஞ்சாகினி வித்தைன்னு பேர். அதாவது சிவபெருமான் செய்கின்ற வித்தை இருக்கு. சிவபெருமான் வித்து காட்டுறான் பாருங்க உலகத்துல, நம்மள மாதிரி மனுஷன் எவ்வளவு வித்தனை காட்டுறான், உங்களை வெட்டின மாதிரி காமிக்கிறான், ரத்தம் கொட்டுற மாதிரி காமிக்கிறான், ஆனா உண்மையில நடக்கல இல்லையா? ஒரு மனுஷனே எவ்வளவு வித்த காட்ட முடியுது, அப்படின்னா சிவபெருமான் எப்படி வித்த காட்டுவார் என்றால் அது வேதத்துல அது 32 விதமான வித்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு வித்த பஞ்சாகினி வித்தை. அது சிவபெருமான் செய்கின்ற வித்தைகள் என்ன அப்படின்னு கேட்டா அப்படி
1: எழுதணும். ஓம் நம சிவாய. சைவம் .org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு மெய்ப்பொருள் நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஆகையினாலே அந்த வேதம் அவ்வளவு சிறப்புடைய திருநீர் உருத்தராக்கம் காவி சடைமுடி எல்லாமே சிவபீடம், எல்லாமே சிவபீடம். அதுல இந்த ரெண்டும் மிகச் சிறப்புடைய. இது இல்லாதான் இந்த இதோட இருக்கலாம். காவி கட்டுனா வெளியில போயிடும், காவி கட்டுனா வெளியில போயிடும். காவி கட்டிட்டு வீட்டுல இருக்க கூடாது. சில பேர் வீட்டிலேயே காவி கட்டிட்டு அதனாலே வேடம் என்பது மிக உயர்ந்த பலனை தரக்கூடிய. அதனால வேடமே திருநீர் பூசிக்கிட்டு வல்ல வண்ணார் ஒவ்வொரு முன்னுக்கா பூத்து இருந்துச்சு. அவருக்கு ராஜா கிரவணம் விட்டார். திருநீர் மாதிரி இருக்கிற நேரம் திருநீற்றை ஞாபகப்படுத்துச்சு, அதனால உள்ள கும்பிட்டேன் சொன்னார். வார வேடம் நினைப்பித்தி இதெல்லாம் சொல்ல வேண்டியதான் இருக்குது. வார வேடம் நினைப்பித்தி வருந்தாதேகம் எனக்கு சேரர் பெருமான் புலக்கண்டு சிந்தை உண்டு மிக ஒரு பண்ணாங்காட்டுல ராஜா கும்பிட்டு அவனுக்கு என்னமா இருக்கு, ரொம்ப நடுங்கி போயிட்டான். ஐயோ சாப்பிட்டான். அது யானை மேல வந்த ராஜா கீழ இறங்கி, யானை மேல பவுனி வந்த ராஜா முன்னால வந்த வண்ணன் உடம்பிலே ஒவ்வொரு மண் மலையில கரைஞ்சு நனைஞ்சு அது காத்துல பூத்து காத்துல இருக்கிறது ஓருமனுங்கிறது தெரியும், பூத்து இருக்கிறது ஓருமனுங்கிறது தெரியும், திருநீற்றை ஞாபகப்படுத்துறதுனால கும்பிட்டேன். இதான் அது என்ன சொல்றதுப்பா, ஆலை இழிந்து ஆலை இருந்து கிளறிக்கு அரசு இறஞ்சும் போலியை கண்டு, உண்மை இல்லை போலியை கண்டு இன்னும் ஏழை அறன் அன்பர் என்றால் அப்படின்னு உண்மையான சிவனடியரை கண்ட இங்க என்ன பண்ணுவாரோ, என்ன பாடுபடுவாரோ, என்ன உபசாரம் பண்ணுவாரோ, இப்படி போலியை கண்டு கும்பிட்டார் என்று சொல்லுகிறார் முருகன். அதனால இந்த வேடத்துக்கு அவ்வளவு பெருமை, வேடத்துக்கு அவ்வளவு நிறைய இருக்கு. மங்கையை பாகமாக உடையவர் மன்னும் கோயில் எங்களும் பூஜை நீங்கள். அதனால உமாதேவி ஒரு பாகத்தில் வைத்திருப்போம் ஆகிய சொல்லுவோம், ஒரு பாகத்திலே ஒரு பெண்ணை வைத்திருக்கிற சுவாமி சௌர்வாரம் ஒரு பாதியில ஒரு பாதியில அதனால வேற எந்த தெய்வம் கிடையாது. எந்த பிராணிகளோ மனுஷர்களோ யாரும் அது மாதிரி கிடையாது. ஆனா இருந்தா ஆளுக்கா பொண்ணா இருந்தா பொண்ணு, ஒரு பாதி ஆணும் ஒரு பாதி பொண்ணு எங்கேயாச்சும் இருந்து இது ஒரு தரம் இது மாதிரி இருக்க முடியாது. நான் ஒருத்தந்தான் இப்படி இருக்க முடியும் என்பதை காட்டும் பாதி பெண்ணுருவாகும் பராய்த்துறை ஆதியாய அடிகளே என்பது சம்பந்தம். பாதி பெண்ணு இது மாதிரி இங்கேயாவது பார்க்க முடியுமா? ஒரு பாதி பெண்ணா ஒரு பாதி ஆணா இருக்கின்ற திருமேனி சொல்வார். அதனாலே அவன் பரப்பரப்பு இல்லாதவன் என்பதும் எல்லாரையும் பறக்கவும் இறக்கவும் வைப்பவன் என்பதும் அவன்தான் அம்மையப்பராக இருக்கிறான். அதனால அவன் தான் உலகத்துக்கே அம்மையப்பன் திருக்கிறேன். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்றார். அம்மையப்பன் அவரை சொன்ன அப்புறம் என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் அவன் தான் அம்மையப்பன் பேர். அவனுக்கு அம்மையப்பன் எல்லாருக்கும் அவன் தான் தாயும் தந்தையும் ஆகும். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பன் என்பது. அதனாலே ஒரு பாதி பெண்ணும் ஒரு பாதி ஆணுமாக இருக்கின்ற பரமேஸ்வரனுடைய திருக்கோயில்களிலே பூசை நீடி, பூசை நீடி இல்லை, ஒரு கால பூஜைகிறது மூணு காலம் ஆக்கினாரு, மூணு கால பூஜை ஆறு காலம் ஆக்கினாரு, பூஜை வலுவாமல் நடக்க முடியாத செய்தார். பூஜை செய்கின்ற குருக்களுக்கு வேண்டிய உபகார உதவி எல்லாம் செய்து நித்திய நைமித்திய பூஜைக்கு நித்தியம் விசேடமாக நடக்கின்ற உற்சவங்களுக்கு நைமித்தியம் இப்படி நித்திய நைமித்திய காவியம் என்கின்ற சொல்லப்படுகின்ற பூசைகள் உற்சவங்கள் சிறப்பாக நடக்க முடியாது. கோயிலே பூசையை தட்டுப்படக்கூடாது, முட்டுப்படக்கூடாது, தவறாமல் நடக்கக்கூடாது. அதுக்கு ரெண்டு பாட்டு பாடியிருக்காரு திருமூலர். ஆற்றன் உயிரும் அவனி மலை ஒன்றும் போற்றிய மன்னரும் போர்மொழி ஒன்றுவர் கூற்றுதைத்தார்ந்து கோயில்கள் ஆனவை சாற்றிய பூசைகள் தப்பிடித்தார். தப்பிட்டா இத்தனை துன்பங்கள் வருகிறார். முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடும் மன்னர்க்கு தீங்குல மாறி வழங்கும் கண்ணன் களவு முகத்திடும் காஜினிக்கு என்ன நன்றி எடுத்துரைத்தார் என்பது திருமந்தம். அதனாலே சிவாலயங்களிலே பூசை தவறாமல் நடக்கணும், தவறில்லாம நடக்கணும், தவறாமல் நடக்கணும், தவறில்லாம நடக்கணும். ரெண்டு என்ன இருக்குது? தவறாமல் நடக்கல, தவறியும் நடக்கும், தவறாகவும் இங்கே சில பிரபலமா இருக்கிற கோயில் வருமானம் அதிகம் வர்ற கோயில பூஜை நடந்துட்டு அப்படி பண்ணிக்கிட்டு பல கோவில் அந்த மாதிரி. அதுக்கு மேல அந்த கோயில்ல பாடலும் ஆடலும் இருக்கணும், பாடலும் இருக்கணும் ஆடலும் இருக்கணும். முன்னையெல்லாம் இருந்துச்சா இப்ப அது சொல்றாரு. எங்கனும் பூஜை நேரில் ஏழிசை பாடல் ஆடல் ஆடல் பாடல் உகந்த வாட்பூச்சி வாடியேத்தரும் பாட்டு அந்த விரும்பே என்பது அப்பர் தேவா. அதனால கோயில பாடல் பாடல்னா திருமுறை ஒரு வாரமே போட்டு அவங்களுக்கு சம்பளம், ஒரு வாரத்துக்கும் சம்பளம் கிடையாது, குருக்களுக்கும் சம்பளம் கிடையாது. அது அவங்க போராட்டம் உள்ளவர்கள் அவங்க இருக்கிறது இல்லை, எல்லாம் செவஞ்சி எழுத்து இருக்கிறாங்கப்பா. அரசு ஊழியர்களுக்கு சரியா சம்பளம் கொடுக்கலன்னு வச்சுருக்க சும்மா விடுவானா? குருக்களுக்கு 90 ரூபா மாசத்துல 90 ரூபா 70 ரூபா சம்பளம் மாசத்துக்கு இப்போ இருக்கு. இந்த காலத்துல அதுவும் சரியாவில்லைங்கிறான் அப்படின்னா பூசை எப்படி இருக்கு? அவருக்கு எப்படி ஆர்வம் கோயில் அந்த குறுக்கெடுப்பு இருக்கும்? நல்ல பூசை பண்ணுவான்ல சாமி பூசை பாடல் ஆடல் பொங்கிய சிறப்பின் மீது போற்றுதல் புரிந்து வாழ்வான். இப்படி எல்லா கோயில்களும் சிறப்பாக பூசை முறைகளும் அங்கே தேவாரா திருமுறை உந்தும் அதுக்கு மேலே நிறுத்தம் ஆடுதலும் சிறப்பாக நடக்க முடியாத உத்தரவு போட்டார். தங்கள் நாயகருக்கு அன்பர் தானால் சார்ந்து இவர் சார்ந்திருப்பது யார் என்றால் சிவனடியார். 100 வாட்டில் அதை சொல்றார்.

கொள்கைக்காக உயிரை விடுதல், உயிருக்காக கொள்கையை விடுதல், உயிருக்காக கொள்கையை விடுறது இல்லை. அகிம்சையில ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு, யாரு அவரே ஒருத்தர் திட்டு கொண்டாரு, அகிம்சையா இருந்தவரே திட்டு கொண்டாரு, எப்படி வருவார் சுட்டுக் கொண்டவன் அவர் என்ன பண்ணாரு, அப்பவும் அகிம்சையை காப்பாத்தினாரா விட்டுட்டாரா, சுடாரு அவன் வந்து பண்ணாரு. அதுபோல கொள்கையை விடவில்லை, கொள்கையை விட்டு இருந்தா அவரை மகாத்மா எங்கனே வச்சு கூப்பிடப்படும், சும்மா வெறும் ஆத்மாவா ஆகையினாலே இப்படி கொள்கையை உயர்ந்த கொள்கையை வைத்துக் கொள்வது அது வைராக்கியம், வைராக்கியம் விவேக வைராக்கியம். அச்சந்திரன் இருந்தார், அவன் என்ன கொள்கையை வச்சிருந்த சரியா தரமா ஒரு கொள்கையை வச்சிருந்தேன், ஒரு பொய் சொல்லியிருந்தான் அவன கஷ்டம் வந்திருக்கும், ஒரே ஒரு பொய் அது ஒரு குழந்தை சிங்கிள் பொய், ஒரு பொய் சொல்லியிருந்தான் அவரை யாரும் இப்ப பேச மாட்டாங்க, இன்னைக்கும் பேசுவாங்க என்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க, என்றும் ஒரு பொய் சொல்லாமல் கடைசியா அவனுடைய மனைவியை அவன் கையினாலேயே விட்டு முடியாத ஒரு நேரம் வந்துச்சு, மனைவியை தெரிஞ்சு சாட்சியமும் போச்சு பிள்ளையும் போச்சு, கடைசியா மனைவியை அவன் கையிலேயே விட்டு முடியாத நேரம் வந்துச்சு. அந்த வேலையில என்ன பண்றது, நீ வழக்கமா கும்பிடுற சாமியை கும்பிட்டு கிழக்கு முகமான இருந்தாலும் விட்டுறது, வழக்கமா பொட்டாடிட்ட வழக்கமா கும்பிடுற சாமியை கும்பிட்டு நீ கிழக்கு முகமான இருந்தாலும் அவன் வழக்கமா கும்பிடுற சாமி அவன் தான் புருஷன்தான், அந்த காலத்துல புரியல தெரியாத தரமா வழக்கமா கும்பிடுற சாமி யாருன்னா புருஷன், அப்படி வழக்கமாக கும்பிட்டால் கிழக்கு முகமான இருந்தால் அப்போது அவ சொன்னாலும் ஆறு அந்த சந்திரபதி என்ன சொன்னாலா, சுவாமி என்னை நீங்கள் கிடக்க போகிறோமே வெட்ட போகிறோமே, புத்திரன் போய் விட்டான் ராஜ்யம் போயிடுச்சு, இப்போ மனைவியையும் நம்ம கையில வெட்டுறதா அப்படின்னு சொல்லி நீங்க சத்தியத்திலிருந்து தவறி விடா, சத்தியத்திலிருந்து தவறி விடாது சொன்னார். வழக்கின் நீ எங்கும் வழிபாடு கடவுளை வணங்கி கிழக்கு நோக்கி இருந்து இருந்த அக்கிளி மொழி மடந்தை பழக்கமான அக்கணவனை பரவி, பழக்கமான அக்கணவனை பரவி, கணவனை கும்பிட்டு கும்பிட்டு பழக்கமானவன், பழக்கமான கணவனை பரவி என் ஆவி இழக்கத்து அஞ்சி அறம் படுவேல் என எங்கும் என்னுடைய உயிர் போகுதுன்னு சொல்லி நீ வெட்டாம நிறுத்திடாதுனாலா வெட்டுனாலும் அந்த கொள்கையை அப்பவும் காப்பாற்ற வெட்டுனா என்னாச்சு, மாலையாக இருந்தது தேவரும் முனிவர்களும் வந்தார்கள், அர்த்தனுடைய அந்த கொள்கையை பாராட்டி அவரு படையபடி ராஜ்யம் வந்தது எல்லாம் வந்துச்சு, இறந்த கொள்கையை வந்து எல்லாம் வந்துச்சு, கொள்கையை விட விழுந்த பட்டினியா கலந்தார் ஒருத்தர், பட்டினியா கிடந்த போது ஜோத்துக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி மாங்கல்யத்தை கட்டி கொடுத்தா ஒருத்தி போய் நெல் வாங்கிட்டு அவரு போன ஒரு மாங்கல்ய நெல்லுக்கான வாங்கினா அவரு கொள்கையை விடல, இந்த கும்பிலி காலை இருக்க வந்தா கும்பிலி வாங்கி தோம் போட்டுருக்காரு கோயில் வீட்டுல எல்லாம் போட்டி, அதனால சிவனவன் என்ன பண்ணாரு குபேரனுக்கு உத்தரவு போட்டு வீட்டுல எல்லாம் மூட்டை மூட்டையா பூஜை விட்டாரு, பருப்பு மூட்டை நெல் மூட்டை அரிசி மூட்டை வந்து நெய் டெல்லு சக்கரை டெல்லு தனக்கு வந்த போதும் கூட கொள்கையை விடாது காப்பாற்றினா அவர் பெரியவர் விளங்குற. அதுபோல இவர் வந்து சிவனடியார்களே சிவனாகவே பாவித்து திருவேடத்தை சிவனாகவே திருவேடம் சிவருவே திருவேடம் சிவருவே யாது நல்லன்பர் கேட்கிறோம் உதவுவேன் மாதவத்தின் உறுப்பின் வழங்கிடுவது போது நல் உபதேசம் இறுதியும் அன்ப தீர்வு செய்யும் சிவச்செயல் என கொள்கை திருவேசம் இந்த மாதிரியான கொள்கை இருந்தது, அன்ப தீர்வு செய்யணும் சிவச்செயல் என

0: இன்னா செய்தாரு உறுத்தல் அவர் நன்னயம் நானும் நன்னயம் செய்தோம் இன்னா செய்தாருக்கு இனியவே செய்தோம் இதனையும் சொல்ல வேண்டியதா இருக்கு. அவரது சிக்கலான அப்படிப்பட்ட ஒரு கொள்கையிலே இவர் வாழ்ந்தார். சிவன் அடியாரனை சிவவேடத்தை சிவனாகவே கருதிவார். மாரணைய மலிந்தவர் வேடமும் ஆலயம்தான் அரணனையே கண்டு வழிபட்டது. அதற்கு மேலே செல்வம் அவருக்கு நிறைய வழிவழியா வந்த செல்வம் முன்னோர்களாலே தேடப்பட்ட செல்வம் தாந்தியடியும் செல்வம் முன்னோர்களாலே அரச பரம்பரையினா கேட்க வேணுமா முன்னோர்களாலே ஏற்பட்ட சொத்து இவருடைய காலத்தில் உண்டான சொத்து இவருடைய எல்லாமே இது எல்லாமே சிவனுடைய அடியார்களுக்கு என்று சொல்லி வைத்திருந்தார். சிவனடியார்கள் வந்து கேட்டா இல்லை என்று சொல்லாமல் தானம் அடிக்கிறது சொல்கிறார். தேடிய மாடு நீடு செல்வமும் பிள்ளை மன்றுள் ஆடிய பெருமாள் அன்பருக்கு ஆவண ஆகும். அன்பருக்கு ஆவண நமக்கு ஆகும். அன்பருக்கு ஆவண நமக்கு ஆகும். இதுல பத்தி விடுங்க. தேடிய மாடு தேடிய மாடுதான் இவராக தேடப்பட்ட செல்வம் மாடுதான் செல்வம். நீடு செல்வம் நீடு செல்வம்னா முன்னே பரம்பரையாக இருந்த சொல்வம் நீடு செல்வம். தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் தில்லையிலே ஆடுகின்ற பெருமான் இருக்கிறாரே கௌரவன் அவருடைய அடியார்களுக்கு இது ஆவண அந்த செல்வம் முழுவதும் அடியார்களுக்கு என்று ஆவண ஆகும் என்று சிவனடியார்களுக்கு ஆவண ஆகும் என்று ஆகுங்கிற அடுத்த வாக்கியம் சிவனடியார்களுக்கு செய்த அந்த தர்மம் தான் நமக்கு ஆகும் செல்கதிக்கு ஆகும் நமக்கு ஆகும். அது தர்மம் பண்ணாலும் வைத்திருந்த சொத்து நமக்கு ஆகாது. ஏன்னா அவரை சாப்பிடுறது கொஞ்சம் தானே இப்ப 10 கோடி வச்சிருக்கான்னு வச்சுக்கோ இவ்வளவு சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிடுவான் அப்புறம் கொஞ்ச நாளைக்கு இருப்பான் அப்புறம் இறந்து போவாரா அப்புறம் இறந்து போகும்போது அதை போட்டு தானே போவேன். அதனாலே செல்லுகின்ற வழிக்கு துணையாக இருப்பது எது என்று கேட்டால் செய்த சிவதர்மம். பொங்கார வேலையில் வேலை விட்டோர் அருள்வோர் உதவ எங்காயிலும் வரும். ஏற்றவர்க்கு இட்டது எட்டவர்க்கு இட்டது இடாமல் வைத்த வங்காரம் உங்கள் சிங்கார வீடு மடந்தையர் சங்காரமோ கெடுவீர் அத்தனி வலிக்கும் கோழிக்குடியோர் அடிபணியாமல் கோலயத்தை வாழக்கருதும் மதியீர்கள். கோழிக்குடியோர் அடிபணியாமல் கோலயத்தை வழக்கருதும் உங்கள் வல்வினை நோய் கூலி பெருவழி உள்ள ஒட்டாது உங்கள் அர்த்தமெல்லாம் ஆளை புதைத்து வைத்தால் வருமோனும். அதனாலே இது எல்லாரும் கடைபிடிக்க வேண்டும். தர்மம் தர்மத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம்னு சொன்னார். அந்த தர்மம் சிவ தர்மம் சிவ தர்மமாக இப்ப சொல்லப்படுகிற சிவ தர்மம் சிவனுக்கு இவ்வாறு கொடுக்கிற சிவ தர்மம் பொது தர்மம் வேறு சிவ தர்மம் வேறு அது பதிபுண்ணியம் பசுபுண்ணியம் பாசுபுண்ணியம் என்று சொல்லும். அப்படிப்பட்ட தர்மத்தை ஒவ்வொருவரும் செய்யலாம் ஒவ்வொருவரும் செய்யலாம் தன்னால இயன்றும். அருணகிரியார் சொன்னார் வையின் கதிர்வடி வேலனை வாழ்த்தி மறிந்திருக்கு என்று முயிர் பிளவளவும் முயன்று உன்னையா சாப்பிட்டுருக்க ஆமான் அதுல பாதி அடியார்கள் கொடுத்தார். நுங்கற்கங்கள் வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பு வெயிற்கு ஒதுங்க நம்ம நிழல்ல ஒதுங்க முடியல வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் இரு நிழல்கள் கையில் பொருள் ஆறாது காலம் கடைபிடிச்சு விளங்குதா. அதனாலே செல்வத்தை சுகதரவம் செய்ய முடிஞ்சது நீங்க எல்லாமே உத்தர வேண்டாம் இதுல கொஞ்சம் கொஞ்சமா என்ற போது சிவதர்மம் கிடைக்கும் இல்லையா வீணா போச்சு இன்னும் வீணா போச்சு. அதனாலே அன்பருக்கு ஆவண ஆகும் என்று அன்பருக்கு ஆவண ஆகும் என்று நமக்கு அதுதான் ஆகும். தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவண ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது நாயன்மார் அடியார்கள் எல்லாருக்குமே திருநீர்பூசணவர் அத்தனை பேருக்கு நாயன்மார்கிறப்பட்ட நாயன்மார் அடைந்த போது அடியார்கள் வந்த போது நாடிய மனத்தினோடு இந்த மாதிரி விரும்பி அவர்கள் வந்த போது கூடிய மகிழ்ச்சி உங்க குறைவர கொடுத்து வந்தார். அடியார்கள் வந்த மிக்க மகிழ்ச்சியோடு கொடுப்பார் மிக்க மகிழ்ச்சி கூடிய மகிழ்ச்சி கூடிய பொங்க மகிழ்ச்சி பொங்க கொடுப்பார் மகிழ்ச்சி பொங்க அவர்கள் மகிழ்ச்சி பொங்கும்படியாக கொடுப்பார் இவர் மகிழ்ச்சி பொங்கும்படியாக கொடுப்பார். கொடுக்கறதுங்கிறது சாமானியம் இல்லை, எல்லாராலையும் முடியாது. கொடுக்கறேன்னு சொல்லிவிட்டு கொடுக்கும்போது கூட மனசு மாறிக்கிறது உண்டா இல்லையா? கொடுக்கறேன்னு சொல்லிவிட்டு கொடுக்கும்போது கூட மனசு மாறிக்கிறது. புதிய புராணமா சரி, நிறைய விழாவுக்கு நான் 10,000 கொடுக்குறேன்னு இப்ப சொல்லிடலாம். அன்னைக்கு நான் மனசு 10,000 எப்படியும் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி 2,000 தரணுங்க, அது கொடுக்கலாம்னு தான் பார்த்தேன் அப்படின்னு மனசு. கொடுக்கறது சாமானியம் இல்லப்பா, எல்லாத்துக்கும் மனசு. நிறைய தர்மத்தை பத்தி பேசுவேன், நிலையாமையை பத்தி பேசுவேன், ஆனா செய்ய மனசு வர அந்த நேரத்துல நடிக்கிறேன். அதை 60 நேரம் பரியாசம் பண்ண ரெண்டு பேர் வேதாந்தத்தை பேசியிருந்தார். ஐயன் ஐயா உலக என் ஐயா, வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கை நிலையில்லாத என்ன கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போவோம், போகும்போது என்னத்தை கொண்டு போவோம் இப்படின்னு வைக்கிறேன். இதெல்லாம் பேசுறாரு இல்ல பலது
1: தானமும் தவமும் தாம் ஜீவாராயும்
0: அப்படின்னு எல்லாருமே போட்டுவாரு. அதனால இப்ப இந்த எத்தனை பாட்டு ரெண்டு நாலு பாட்டுல அவருடைய கொள்கை, அவருடைய தன்மை, அவருடைய தர்மம் இவர்களே வணக்கமாக சொன்னார். யாரு? சேர்க்கல.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Shivaya Namah. Shaivam.org in Advaita Nirvale, நீங்கள் கேட்க விருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இது நீங்கள் கேட்கவிருக்கும் தலைப்பு நால்வேதம் ஓர் அறிமுகம். சாம வேதம் வழங்குபவர் ஸ்ரீ ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய.
3: நமஸ்காரம். சபாபிய சபாபதி பேசவோ நம. மூணு நாளா வந்து நம்ம வந்து வேதத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். அறிமுகம் ஒண்ணு பண்ணோம். அப்புறமா வந்து அதுக்கு அடுத்த நாள் திங்கக்கிழமை வந்து ரிக்வேதத்தை பத்தி சொன்னோம். நேற்று யஜுஸை பத்தி பேசணும். இன்னைக்கு போ சாமத்தை பத்தி பேச போறோம். இந்த சாம வேதம்ங்கிறது கொஞ்சம் வந்து ஒரு வித்தியாசமான வேதம். இருக்கிற முதல்ல இருக்கிற நாலு வேதத்துலயும் இதுதான் வந்து ரொம்ப சின்ன வேதம். யஜுஸ்தான் இருக்குதான் ரொம்ப இருக்கிறதுல பெரிய வேதம்னு நினைக்கிறேன். நிறைய என்ன கிட்டத்தட்ட 10,000 சூத்திரத்து கிட்ட இருக்கு. இந்த சாமம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வேதம். அதாவது பாட்டு ரூபம், கான வடிவம் அப்படின்னு சொல்றோம் அந்த சாம வேதத்தை. சாமகான பிரியா ஐநமகான்ங்கிறது நிறைய நிறைய தேவதைகள்லாம் வந்து பொதுவாக வந்து பரம்பொருள் வந்து இசைக்கு வந்து ரொம்ப வந்து உருகி வந்துருவார் அப்படிங்கிறது வேத காலத்துலேருந்தே ஒரு ஒரு கான்செப்டா இருக்கு. ஒரு அதை ஒட்டி இப்போ சாமம் அப்படின்னா என்ன, அதோட பிரிவு என்ன? நேற்று நம்ம பார்த்த மாதிரி யஜுர்வேதத்தை பத்தி பிரிவுலாம் பார்த்தோம். அது மாதிரி சாமவேதத்தோட பிரிவு என்ன, அதோட ஸ்பெஷாலிட்டி விசேஷங்கள்லாம் என்ன, அதோட இது அதோட செயல்பாடு ஃபங்க்ஷன் என்ன யாகத்துல, இதெல்லாம் நீ பார்ப்போம். இப்போ சாமம் அப்படின்னா அந்த அது வந்து என்ன அப்படின்னா ஒரு பாட்டு ரூபமான வேணும். சரி, இப்போ எதை பாட்டுக்கு லிரிக்ஸ் வேணும், எதை வச்சு நம்ம பாட்டை அமைக்க போறோம் லிரிக்ஸ் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ரிக்வேதம் தான் வந்து ரிக்குகள்லாம் நீங்க நம்ம திங்கக்கிழமை பார்த்த ரிக்வேதம் அப்படிங்கிறது தான் அதுக்கு லிரிக்ஸ் சப்ளை பண்ணக்கூடிய வேணும். இப்போ அக்னஹாயாஹி வீதையே கிருணானோ அப்படின்னு சாமத்துல ஆரம்பிக்கிறது. இதுக்கான ரிக்கு வந்து ரிக்கு இதுலன்னா அர்த்தம். இதுக்கு முன்னாடி ஒரு அதோட அது ரொம்ப விசேஷமான வேதம். கிருஷ்ணரே வந்து கீதையில வந்து வேதானாம் சாமவேதோ மஸ்மி அப்படிங்கிறாரு. அதாவது வேதத்துல நான் சாமவேதம்னா நான் சாமவேதம் அப்படிங்க ஒவ்வொரு விசேஷமா சொல்லி வரும்போது அந்த விசேஷத்துல வந்து சாமவேதம் நான் அப்படிங்கிறார். அதுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவமான வேதம் இருக்கு. அது மகத்துவமான ஒரு விசேஷம். அதுக்கு ரொம்ப ஒரு விஷயம் இது வந்து ரொம்பவும் வந்து ஒரு ஸ்வரங்கள்லாம் மற்ற வேதத்தை காட்டணும் ரொம்ப வித்தியாசமான ஒரு வேதம். மற்ற வேதங்கள்லாம் அதாவது யஜுஸ் அதர்வணம் இது மூணுக்கும் பிரைமரியா அடிப்படையா மூணு ஸ்வரம் உண்டு. உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரிதம். அதாவது இப்போ ஷம் நோ மித்ரஹ அப்படின்னு சொன்னோம்னா ஷம் வந்து அனுதாத்தம், நோ உதாத்தம், அப்புறமா வந்து நோ ஷம் நோ மித்ர நோ ஸ்வரித்தம், அப்புறமா வந்து ஷம் உதாத்தம் நோ ஸ்வரித்தம் மீ வந்து அனுதாத்தம். அதாவது ஷம் பிளைனா சொல்றோம், நோ மேல சொல்றோம், மீ மித்ரஹா அப்படின்னு சொல்றோம். இது மூணு வந்து த்ரைஸ்வரியமா இருக்கிற வேதம். அதோட ஒரு சில ஸ்வரங்கள்லாம் கம்பம் பிரச்சயம்லாம் இருக்கு எல்லாமே. ஆனால் அடிப்படை ஸ்வரத்தை பேஸ் பண்ணி தான் கொஞ்சம் இருக்கு. ஆனா சாம வேதத்துல வந்து ஸ்வரங்கள் வந்து நிறைய இருக்கு. அடிப்படையா ஆறு ஸ்வரம் இருக்கு. அதை தவிர நிறைய எக்ஸ்ட்ராவா அதுலயும் வந்து சில டிரைவ்டான ஸ்வரங்கள்லாம் நிறைய இருக்கு. அது ஃபர்ஸ்ட் வந்து முதல் ஸ்வரத்தை நம்ம இங்க உதாத்தம் அந்த மாதிரி இதுல வந்து பிரதமம், த்விதீயம், திருத்தீயம், சதுர்த்தி, அப்புறம் மந்திரம், கிருஷ்டம், அதிஸ்வாரியம் அப்படின்னு நம்ம வந்து ஸ்வரத்தை அடிப்படை சொல்றோம். நம்ம அது ஸ்வரங்கள்லாம் அதை தவிர பிரங்கோன் ஒன்று இருக்கு. நிறைய நிறைய அதோட டிரைவேட்டிவ்ஸ் நிறைய ஸ்வரங்கள்லாம் இருக்கு. அது தவிர சில ஸ்வரங்கள்லாம் ஷாக்கையில பொறுத்தும் மாறலாம். இப்போ இந்த சாமம் வந்து சொல்றது வந்து இப்போ அக்னஹாயாஹி அப்படின்னு சொன்னா இங்க வந்து ஓக்னாஹி அப்படின்னு தெரியுது. இந்த பார்த்ததுனால இந்த ஸ்வரம் வித்தியாசம் பாட்டு மாதிரி நமக்கு அது காதுல கேட்கறது. இப்போ சாம வேதத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை நம்ம ஷாக்கைன்னு பார்த்தோம், ஒவ்வொரு விதத்துலயும் ஷாக்கைன்னு இருந்தது. இத்தனை நம்ம மாத்தியம் தின ஷாக்கை, தைத்திரிய ஷாக்கை இதெல்லாம் பார்த்தோம். அது மாதிரி சாம வேதத்துல வந்து 1000 ஷாக்கைகள் இருக்கு அப்படின்னு ஒரு பதஞ்சலியோட மகாபாஷ்யத்துல அவர் சொல்ற. சஹஸ்ரவத்மாக சாமவேதம், 1000 ஷாக்கைகள் இருக்கிறதுதான் அவரு பதஞ்சலி சொல்றார் அவர் மகாபாஷ்யத்துல. ஆனா துர்பாகியமா நமக்கு இன்னைக்கு 3 ஷாக்கை தான் மிஞ்சி இருக்குது. கௌதமம், ரணாயினியம், ஜெய்மின்யம், இது 3 தான் நமக்கு வந்து. கௌதம ஷாக்கை, ரணாயினிய ஷாக்கை, ஜெய்மின்ய ஷாக்கை, கௌதம ஷாக்கை, கௌதம ஷாக்கைன்னு நம்ம தமிழ்நாட்டுல சொல்றோம். அதான கௌதம ஷாக்கை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்புறம் ரணாயினியம், ஜெய்மின்யம், இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சாமவேத ஷாக்கைகள். இன்னைக்கு நமக்கு கிடைச்ச வழக்கத்துல இருக்கக்கூடிய 3 ஷாக்கைகள், 1000 3 தான் மிஞ்சிருக்கு. இந்த கௌதம ஷாக்கை தான், இது 3 பார்த்தா கௌதம ஷாக்கை தான் மிக பிரபலமான ஒரு ஷாக்கை. இங்க நிறைய இடத்துல இதுதான் வந்து பிரபலமா, எப்படி தைத்திரியம் வந்து யஜுர்வேதத்துல தெற்க வந்து ரொம்ப பிரபலமா இருக்கும், அது மாதிரி கௌதம ஷாக்கை, சாம ஷாக்கை தான் வந்து ரொம்ப பிரதானமா வந்து இன்னைக்கு வெரி ஃபேமஸா இருக்கு. அத மாதிரி ரணாயினிய ஷாக்கையும் இருக்கு மகாராஷ்டிரான்னு நான் சொல்லி அது கேட்டிருக்கேன், ஆனா அது ரொம்பவும் பார்க்க முடியல. அது மாதிரி குஜராத்லயும் கௌதமம் தான் இருக்கு. இந்த ஜெய்மின்ய ஷாக்கை கொஞ்சம் இந்த ரெண்டு கிட்டத்தட்ட கேட்கறதுக்கு கௌதமும் ரணாயினியும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், மற்றபடியெல்லாம் அது ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒண்ணுதான். அந்த மந்திரங்களோட கிரமமும் சரி கொஞ்சம் வேணா இருக்கலாமே தவிர மற்றபடி எல்லாம் ஒன்னா தான் வரும், கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்னா இருக்கும். கேட்கறதுக்கும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கும், ஒரு சில இடங்கள்ல சுரம் மாறிண்டே தான் இருக்கும். ஆனா இந்த ஜெய்மின்ய ஷாக்கங்கிறது கம்ப்ளீட்டா வந்து வேறுபட்ட ஷாக்கை. அதுவும் இல்லாம இந்த ஜெய்மின்ய ஷாக்கை இங்க வந்து இங்க தமிழ்நாட்டுல திருச்சி கிட்ட தோகையூர் அது ஒரு ஊர்ல இதுக்கான ஒரு பரம்பரை இருக்குன்னு சொல்றான் எனக்கு, அது தோகையூர் தான் நினைக்கிறேன் ஊரு பேரு. அது தவிர இந்த ஜெய்மின்ய ஷாக்கையோட பரம்பரையை தவிர நம்ம கேரளா சைடு போனா அந்த நம்பூதிரிமார்கள்ட்ட ஒரு வகையான ஜெய்மின்ய ஷாக்கை இருக்கு, அதுக்கும் இங்க திருச்சியில சொல்ற ஷாக்கைக்கும் ஸ்வரத்துக்கும் ரொம்பவும் சம்பந்தமே இல்லை. பொதுவாவே நம்பூதிரிகளோட வேத பரம்பரையை கொஞ்சம் பாரதத்துல மற்ற இடங்களை காட்டிலும் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பரம்பரை. இப்போ நிறைய பேர் இந்த யூடியூப்ல இந்த கேரளால வந்து சோமயாகங்கள்லாம் யூடியூப்ல போட்டிருந்தான், அதெல்லாம் வந்து பார்த்தா நிறைய வந்து அந்த நம்பூதிரியோட பரம்பரை, அத்தியன பரம்பரையில தான் இது தோன்றின ஷாக்கைகள். இதெல்லாம் சொல்ற அந்த ஷாக்கையில தான் வந்து அந்த கர்மாக்களுக்கு வந்து சாமம் தானம் பண்றான். ஸோ இதுதான் வந்து ஷாக்கைகளை பத்தி ஒரு ஒரு ஓவர்வியூ. இப்போ வந்து நான் சொல்ற மாதிரி எல்லா வேதத்துக்கும் இருக்கிற மாதிரி சம்மிதை, அப்புறமா வந்து பிராமணம், அப்புறம் ஆரண்யகம், அப்புறம் உபநிஷத், இதே மாதிரிதான் கிட்டத்தட்ட சாமத்துக்கும் இருக்கு. இப்போ கௌதம ஷாக்கை ஆனா வந்து என்ன அப்படின்னா கௌதம ஷாக்கைக்கு கரெக்டான ஆரண்யகம் இது அப்படின்றது நம்ம சொல்றதுக்குல, அதாவது இத்தனை ஷாக்கைகள் இருக்கு, அது சம்மிதை இருக்கு, அது மாதிரி அஷ்ட பிராமணம்னு சொல்லிட்டு இருக்கு. அப்புறமா வந்து உபநிஷத்துக்கணும் உங்களுக்கு தெரியல, தேன உபநிஷம் அது என்ன எங்க வருதுங்கிறது நான் சொல்றேன். இப்ப வந்து அஷ்ட பிராமணத்துல வந்து தாண்டிய பிராமணம் வருது, ஜெய்மின்யம் அல்லது தாளவாக்கர பிராமணம் வருது, ஷட்விம்ச பிராமணம் வருது, வம்ச பிராமணம் வருது. இந்த மாதிரி இந்த அஷ்ட பிராமணங்கள்ல விதவிதமான பிராமணங்கள் இருக்கு. இந்த வம்ச பிராமணம்னா அது பேர்லயே இருக்கு, அதுல வந்து உங்களுக்கு வந்து எந்த ரிஷிகள் எந்த சாம வம்சம் அப்படிங்கிறது இந்த மாதிரி இது பிராமணங்கள்லாம் இருக்கு. உபநிஷத்துக்கள்லாம் வந்து நீங்க வந்து பார்த்தா சாந்தோக்கியம், கேனம், இது ரெண்டும் பிரதானமா வந்து சாமவேதத்துல நம்ம கிடைக்கக்கூடிய உபநிஷத்துக்கள். இப்போ இந்த சாமவேதத்துல இது வந்து அந்த பிரிவு எப்படி இருக்குன்னு, பிராமணம் அன்னைக்கு சொன்ன மாதிரி எப்படி ஒரு கர்மாவை பண்ணணும், எந்த யாகத்துல எந்த சாமத்தை பண்ணணும், அப்புறமா வந்து இங்க தனிப்பட்ட சாமத்துல ஒரு சாமம் சொன்னா இத்தனை தடவை சொன்னா இந்த மாதிரி சொன்னா என்னென்ன பலன் கிடைக்கும், நமக்கு புள்ள வேணும் இல்ல இது கிடைக்கும் பொருள் வேணும், இந்த மாதிரி நிறைய காம நம்ம இதுக்கு நம்ம ஆசைகளுக்கு ஆசையை பூர்த்தி செய்யற மாதிரி அந்தந்த பலன் சொல்லிருக்கு, அந்தந்த சாமத்துக்கு இத்தனை முறை ஜபத்துக்கு, இதெல்லாம் வந்து இந்த பிராமணங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இப்போ வந்து நம்ம வந்து சாமவேதம் வந்து பார்த்தா கிரிய வடிவத்துல பார்த்தா சாமவேதத்துக்கு முக்கியமா கிரிய யாகத்துல கிரியைன்னு பார்த்தா எதிர்வேதத்துக்கு தான் ஜாஸ்தி கிரியையா வருது, ஆக்டிவா ரோல் இருக்கு, கோத்தாவுக்கும் கொஞ்சம் ரோல் இருக்கு. ஆனா இந்த சாமவேதக்காரர்களுக்கு கிரியை ரூபமா அதாவது நேரடியா சோமத்தை வாங்குறதோ இல்ல புழியறதுலையோ இல்ல ஆகுதி கொடுக்கறதுலயோ இந்த மாதிரி அவளுக்கு பங்கு இல்ல. அவளுக்கு வந்து அந்த 3 இது பண்ணுவா, சவணம் சோமயாகத்துல சொன்ன மாதிரி காலையில பிராதசவனம், அப்புறம் மத்திய நிதி சவனம், அப்புறம் திருத்தீய சவனம், இல்லைன்னா சாயம் சவனம். அது அந்த மூணு சவனங்கள்லயும் சாமகானங்களை அவ வந்து பண்ண வேண்டியதுதான் அவளோட முக்கியமான கடமை. இதுதான் வந்து அவளுக்கு வந்து மிக முக்கியமான கடமை இந்த சாமவேதத்துக்கு. ஒவ்வொரு யாகத்துக்கும் ஒவ்வொரு சாமம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் வந்து சாமவேதத்தோட ஃபங்க்ஷன். சோ அவளுக்கு கிரியா பிரதானமும் நிறைய கிடையாது. இந்த சவனங்கள்ல சாமகானம் பண்ண வேண்டியது அவளோட முக்கியமான ஒரு கடமை. இப்ப எல்லா யாகத்திலயும் கொஞ்சம் கொஞ்சம், அதாவது இப்போ எல்லா யாகத்திலயுமே சாமம் கரெக்டா வராது. அக்னிஷ்டோமத்துல இருந்து ரொம்ப வந்து பிரதானமா நிறைய அது பெரிய விஸ்தாரமான இது இருக்கு. மிச்சதெல்லாம் கொஞ்சம் இப்போ சின்ன சின்னதா வந்து சில இடங்கள்லாம் சொல்லியிருக்கு. இப்போ பிரவர்க்கியம் அதெல்லாம் சின்ன சின்ன இடங்கள்லாம் சொல்லியிருக்கு. சாமங்கள் ஜாஸ்தி கிடையாது. அந்த சோமயாகங்கள்ல ரொம்ப விஸ்தாரமா அந்த சாமயத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த முக்கியமா இன்னொன்னு, இந்த சாமம் சொல்லும் போது இந்த ஹஸ்தசாலனம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது நீங்க அதெல்லாம் அந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த சுக்லஜுர்வேத மாத்திய தின சாக்கையில பார்த்தா பத்ரம் கர்ணே பீஹின்னு கைய வந்து ஒவ்வொரு ஸ்வரத்தையும் குறிக்கிற மாதிரி உதாத்தம் எப்படி கையை சொல்லும் போது உதாத்தம் சொல்றனா இல்ல அனுதாத்தம் சொல்றனா கையில வந்து குறி வச்சுட்டு நாம வந்து நாம சொல்றோம். அதே மாதிரி சாமவேதத்துக்கும் வந்து கையில குறி இருக்கு. நான் சொன்ன மாதிரி பிரதமம் பிரதமம் இது கைய எல்லாம் அப்படி மேல வச்சுட்டா பிரதமம், அப்புறம் தீயம் திருத்தீயம், அப்புறம் சதுர்த்தி, அப்புறமா வந்து மந்திரம், அப்புறமா வந்து இங்க அதிஸ்வாரியம். அது மாதிரி பிரங்கத்துக்கும் ஒரு ஸ்வரம் இருக்கு. இந்த பிரங்கம்னா ஊஞ்சல் மாதிரி போயிட்டு இப்படி வரும் அப்படின்னு இருக்கு. இத மாதிரி நிறைய சாமவேதங்கள்ல அந்த அந்த ஹஸ்தசாலனத்தோட, அதாவது தொடையில கையை வச்சுட்டு அந்த ஸ்வரக்குரிய நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து காட்டுறேன். ஆதர்தரு சமஸ்ருஜோ, இப்போ நீங்க மேல வந்து போது அது வந்து பிரதமம் ஸ்வரம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நீ பார்த்தா ரெண்டு ஒன்னு ரெண்டு, இந்த மாதிரி நான் வந்து இதை வந்து நம்ம உயர்த்தி நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக சொல்றேன். ஆனா வந்து தொடையில வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து விரல வச்சு நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்வரத்தையா நம்ம குறியிட்டு காட்டணும். அப்புறமா வந்து இப்ப எல்லா ஸ்வரமும் வர மாதிரி வருதுன்னா ஓ அப்படின்னு அப்படின்னு வந்து இது எல்லா ஸ்வரத்தையும் வந்து டச் பண்ற மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு எக்ஸாம்பிள். ஸோ சாமவேதம் எப்படி சொல்லலாம், எஜுஸ் ஈவன் தைத்திரே சாக்கை கூட அது இருந்திருக்கு ஸ்வரக்குறி காட்டின்னு சொல்றது அப்படிங்கிறது நமக்கு வியாச சிக்ஷன் ஒரு கிரந்தம் இருக்கு. அதுல அந்த குறிப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி வந்து நம்ம கையை காட்டிட்டு நம்ம வந்து உதாத்தானுதாத்தங்கள்லாம் வச்சு சொல்லணும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு எது தெரியல, வழக்கத்துல அது விட்டு போச்சு அந்த மாதிரி நம்ம சொல்றது எஜுர்வேதத்தை. ஆனா அப்படிதான் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து வியாச சிக்ஷன்ல நமக்கு அது தெரிய வருது. ஆனா சாமவேதத்துக்கு இன்னைக்கும் அந்த பழக்கம் இருக்கு. இதுதான் வந்து சாமவேதத்தை பத்தி சின்ன ஒரு கை, அதாவது நம்ம உச்சரிப்பு அந்த ஸ்வரத்தை பொறுத்து நம்ம வந்து கை காட்டணும். இப்ப வந்து ஐ இது வந்து பிரங்கத்துக்கு ஒரு எக்ஸாம். இந்த மாதிரி நிறைய நிறைய ஸ்வரத்துக்கு இந்த மாதிரி கையில குறி காட்டிட்டு நம்ம சொல்றோம். இது இப்படி சொன்னா வந்து நமக்கு பிரம்மலோக பிராப்தி அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரத்தோட ஒரு தீர்மானம். இப்ப வந்து இது ஹஸ்தசாலனத்தை பத்தி சொல்லியாச்சு. நான் வந்து ஸ்வரங்களோட வெரைட்டியும் சொல்லியாச்சு. இப்போ சாமத்தோட விபாகத்தை கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். இப்போ சாமத்தை வந்து எப்படின்னா சம்ஹிதையில வந்து ஒரு வந்து பூர்வார்ச்சிக்கும் உத்தரார்ச்சிக்கும் இருக்கு. இப்போ நான் சொன்னது வந்து முதல்ல சொன்னேன், இந்த சாமவேதத்துக்கு டியூன்லாம் வந்து எங்கேருந்து எடுக்கிறது, லிரிக்ஸ்லாம் எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னு பார்த்தா ரிக்ல இருந்து எடுக்கிறோம். கிட்டத்தட்ட என்ன சொல்றது, ஒரு 50-60 இண்டிபெண்டா சாமவேதத்திலே வர சாமங்கள் இருக்கே தவிர கானங்கள்லாம் மற்றதெல்லாம் ரிக்வேதத்திலேருந்து எடுத்த ரிக்க எடுத்து அதை வந்து மீட்டரா வந்து, அதாவது பாட்டா மாத்தி கானமா. இப்போ அக்னிமீழே புரோஹிதம் அப்படின்னு நம்ம இருக்குல வருது, அக்னிமீழே புரோஹிதம் அப்படின்னு இங்க கான ரூபமா வருது. ஸோ இந்த மாதிரி ரிக்குகளை அடிப்படையா வச்சு கானம் இங்க போட்டிருக்கு. அதுல பூர்வார்ச்சிகம் அப்படிங்கிறது நம்ம வந்து ரிக்குகள்லாம் ஒரு சில ரிக்குகள் இருக்கு. அப்புறமா உத்தரார்ச்சிகம் இருக்கு. இது வந்து இந்த இதெல்லாம் வெறும் ரிக்குகள், இங்க கானம் ஆரம்பிக்கல, இங்க வெறும் ரிக்குகளை கொடுத்துருக்கு. அந்த ரிக்குகள் வந்து கான ரூபமா இருக்க சாமானியமா நம்ம சொல்ற ஸ்வரம் மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் அக்னாயாகி வீட்டே ருக்வேதத்திலே எஜுர்வேதத்திலே சொல்றதோட இங்க சாமவேதத்துல கொஞ்சம் வித்தியாசமான ஸ்வரங்கள், கான ரூபமா இல்ல சாதாரண ஸ்வரங்கள்லயே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அந்தந்த அது அந்தந்த பதப்பாட்டமோ அந்த ருக்க படிக்கும் போதோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். குருமுகமா அதை வந்து கத்துக்க வேண்டியது. இப்போ அந்த பூர்வார்ச்சிக சாமத்தை பேஸ் பண்ணிதான் சாமவேதத்துல இந்த கான புஸ்தகங்கள்லாம் வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து சம்ஹிதையில நம்ம பார்த்தோம்னா இந்த பூர்வார்ச்சிகத்தை வந்துதான் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நமக்கு வந்து கானங்கள்லாம் வருது. பூர்வார்ச்சிகம் அப்படி அதுல சொல்லுதான். அது வச்சுன்னு நம்ம நான் சொன்ன காரணங்களை சம்மித்தல ஆக்னேயம் ஐந்திரம் அப்புறமா வந்து பாவமானியம் மகாநம் இத நானும் வந்து அந்த கான ரூபமா நம்ம பூர்வார்த்திக்கத்தை வச்சுட்டு நாம வந்து சில அந்த சாம சம்மித்த அமைஞ்சிருக்கு. இப்போ ஆக்னேயம் அப்படின்னா இது மாதிரி நான் இந்த இதெல்லாம் அக்னேயூ அப்படின்லாம் சில சாமங்கள்லாம் அதுல வருது. இது மாதிரி அக்னிக்கு சாமங்கள் இருக்கு. அப்புறமா வந்து நம்ம பார்த்தா ஐந்திரத்துல ஐந்திர திருஷ்டுப்பு ஐந்திரம் பிருகத்து அப்படின்லாம் நிறைய அந்த சந்தஸ் சாமத்துக்கும் சந்தஸ் இருக்கு. பொதுவா சந்தஸ்னா நான் வந்து மீட்டர்னு சொன்னேன், காயத்ரி திருஷ்டுப்பு அப்படின்ற மாதிரி இதே சந்தஸ் தான் நம்ம வந்து சாமத்திலையும் நம்ம வந்து அந்த அந்த மூலருக்கோட சந்தஸ் எதுவோ அந்த சந்தஸ் தான் முக்காவாசியம் அப்படியே சாமத்துக்கும் அமையும். இப்ப வந்து ஆனா உங்களுக்கு அது அது தவிர எக்ஸ்ட்ராவா இருக்கு அதை நான் சொல்றேன். ஆனா அந்த சந்தஸ் சாமத்தோட சந்தஸ் வந்து மூலருக்கு என்னவோ அந்த இருக்க வச்சுதான் அந்த சாமமும் அமையும். இப்ப அதனால பாவமானியம் ஒன்று இருக்கு, அதுவும் ரொம்ப ரொம்ப பெருசான ஒரு பாகம். அது மாதிரி மகாநாமினி சாமங்கள்னு இருக்கு. இந்த மகாநாமினின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யாகம் இருக்கு, அந்த யாகத்துக்கான சாமங்களும் அங்க வருது. இதுல வந்து இந்த சமிதால வந்து இது வந்து பிரகிருதி சாமம்னு சொல்றோம். அதாவது பேஸ்டா ஒரு ரிக்க பேஸ் பண்ணி அடிப்படை டியூன்ஸ் போடுறோம். இப்ப பிருகத் சாமன் ரத்தந்தர சாமன் அப்படிலாம் வந்து பிரகிருதி சாமம் இங்க வருது. இப்ப ரத்தந்தர சாமம் கொஞ்சம் எல்லாருக்கும் சாம வேதக்கார டெய்லி அனுஷ்டானத்தை சொல்றவாளுக்கு தெரியும்.

அப்படின்னு வரும். இதுதான் பிருகத் ரதந்திரம். இந்த ரதந்திரத்துக்கு எஜுர்வேதத்துல யார் ரிஷி அப்படின்னா வசிஷ்ட ரிஷின்னு சொல்லியிருக்கு. அத மாதிரியே பிருகத் சாமர் கௌஹோ யத்வா, இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா டியூன்ஸ் மாதிரி, ராகம் மாதிரி, இதுக்கெல்லாம் பிரகிருதி சாமங்கள்னு பேரு. அப்புறமா பின்னாடி யாகத்துக்கு இதை அடிப்படையா வச்சிருந்து நம்ம ராகத்தை வந்து வச்சு எப்படி பாட்டுல ராகத்தை நம்ம சொல்லி டிசைன் பண்றோமோ அது மாதிரி அப்புறமா யாகத்துல வந்து அதை வந்து அடிப்படையா யூஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லுவோம். இது வந்து பிரகிருதி சாமம். இத பிரகிருதி சாமத்துல ஆரண்ய காந்தமும் இருக்கு, ஆரண்ய சாமங்களும் பிரகிருதி சாமங்கள்லாம். பூர்வ ரசிகத்தை பேஸ் பண்ணி சமிதையில அந்த ஆக்னேய மைந்திரம் அதெல்லாமும் பிரகிருதி, அப்புறம் ஆரண்ய காந்தம்னு வருது. அப்புறமா வந்து உத்தராட்சிக சாமத்தை வச்சுட்டு யாகத்துக்கு வேணுங்கிற சாமங்கள்லாம் அதாவது அது வந்து ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தான். பிரகிருதி கானத்தை வச்சுட்டு நம்ம வந்து அதை வச்சு நம்ம புதுசு புதுசா நம்ம யாகத்துக்கு அந்தந்த யாகத்துக்குரிய சாமங்களை அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கறது. இந்த அதாவது பூர்வார்த்திகத்துல நம்ம வந்து பிரகிருதி, அதாவது ஆரண்ய கானம் பிரகிருதி பிரகிருதி சாமம். அப்புறமா வந்து இங்க வந்து ஊகா ரகசியம் உத்தரார்த்திகம். சோ பூர்வார்த்திகத்துக்கு இருக்கு வந்து பிரகிருதி காணத்துக்கு, உத்தராட்சிக்கத்துக்கு வந்து இங்க ஊகம் ரகசியம் யாக சாமங்கள்லாம் நம்ம வந்து அடிப்படை அதுக்கு. ஸோ இதுதான் வந்து சாம வேதத்தோட ஒரு அடிப்படையான ஒரு கிளாசிபிகேஷன். பூர்வார்த்திகம் பிரகிருதி காணங்கள் இன்க்ளூடிங் அந்த ஆரண்ய இது அந்த சம்மிதால வர ஐந்திரம் ஆக்னேயம் இதெல்லாம், அப்புறம் இது ஆரண்ய காணம், அப்புறம் உத்தராட்சிக்கம் வந்து ஊகம் ரகசியம். இது ரெண்டுத்துக்கும் இதுதான் வந்து இந்த ரெண்டுமே அடிப்படை கிளாசிபிகேஷன். இது ஆனா அந்த உத்தராட்சிக்கும் பூர்வார்த்திகம் ரெண்டும் ரிக்கு வடிவத்துல தான் இருக்கும், தான வடிவத்துல அது அமையாது. இப்ப வந்து ஒரு சில கான்செப்ட்ஸ் எல்லாம் முக்கியமான வந்து சாமங்கள்லாம் வந்து நாம வந்து பார்த்தா ஆரண்யகத்துல பார்த்தா நமக்கு வந்து இங்க ஒரு காயத்ரி சாமம் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்திரம் காயத்ரி மந்திரம். இப்ப வந்து அது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம அந்த சாம வடிவத்துல எனக்கு இருக்க சொல்ல தெரியல, அதனால தச்ச விதர்வரேன்யம் நம்ம சொல்றது வந்து இங்க அப்படின்னு இது காயத்ர சாமம்னு பேரு. இது ஒரு டியூன். நான் இப்ப ரத்தந்திரம் சொன்னேன், அப்புறமா வந்து இப்ப நான் பிருகத்தும் சொன்னேன். அப்படிங்கிறது இங்க வந்து இங்க பிருகத் சாமம். இது ஒரு எக்ஸாம்பிள் பிருகத் சாமத்துக்கு. இதுக்கு ஒரு இது வந்து இதுவும் ஒரு பிரகிருதி காணம் தான் இதுவும். இப்போ அடுத்தாப்புல இன்னொரு எக்ஸாம்பிள் ஒரு பிரகிருதி சாமத்துக்கு வாமதேவ சாமம் இருக்கு. காயா நஷ்டாயித்ரா பூவாத் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மூணு சாமங்கள் இருக்கு. வாமதேவியத்துல மூணு சாமங்கள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இப்போ மகா வைஸ்வானர சாமம் இருக்கு இங்க ஆரண்ய காந்தத்துல. ஓம் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் இங்க ஆரண்ய காந்தத்துல வருதுக்கு. அது மாதிரி இன்னைக்கு பிரபலமா சொல்லிட்டு இருக்கிறது ஆரண்ய காந்தத்துல விரத பருவம் இருக்கு. இதுல ரெண்டு முக்கியமான சாமங்கள் ருத்ர சாமங்கள் ரெண்டு இருக்கு. அப்புறமா வந்து புருஷசூக்த சாமங்கள் அது ஒரு இது இருக்கு. இப்போ அந்த ருத்ரசாமம் விரத பருவம் ருத்ர தேவதைக்கு விரதத்துல இருக்கிறது. பார்த்தா இதுக்கும் எஜுர்வேத ருத்ரத்துக்கும் நிறைய கரஸ்பாண்டன்ஸ், க்ளோஸா கரஸ்பாண்டன்ஸ் இருக்கு. இப்போ பார்த்தா நம்ம நம்ம நம்ம நம்ம ஹிரண்ய பாகவே சேனான்யே திஷான் ஜபதே நமோ நமஹா அப்படின்னு நம்ம இங்க எஜுர்வேதத்தை சொல்றோம். அது மாதிரியே அதே வார்த்தை வராது, ஆனா

தீராய தீரதன்மனே அப்படின்னு இந்த நமோ நமோ அப்படின்ற மாதிரி இங்கே வந்து இந்த நமோ நமோ அப்படிங்கிறது இங்க வருது. அது மாதிரி இந்த மகன்யாசத்தை இதே ருத்ரத்துலதான் ஆவோ ராஜான்னு ஆரம்பிக்குது. ஆக்சுவலா நான் அது முதல்ல ஆவோ ராஜான்னு சொன்னோம், அது ஆவோர ஆவோ ராஜா நமத்தரஸ்ய ருத்ரகும். அது அது அதே நீங்க வந்து அந்த சாமத்துல இருக்கு கொஞ்சம் வேற மாதிரி சொல்றா இருக்கலாம், நானா எஜுஸ்லயும் இருக்குலயும் வர மாதிரி சொல்றேன். ஆவோ ராஜா நமத்தரஸ்ய ருத்ரகும் ஹோதா ஆரகம், இதுதான் வந்து அதுக்கான பேசிக் இருக்கு. அடிப்படையை வச்சுட்டுதான் நம்ம வந்து அதுக்கு சாமத்தை வந்து அவ காணமா படுறாரு.

ஏ அப்படின்னு வரும். இதுதான் அந்த ருத்ரத்தோட ஆரம்பமான சாமம். அது மாதிரி நிறைய வந்து இப்போ மூர்த்தானந் திவோ அரதிம்ப திவ்யா வைஸ்வா நரமிருதாய ஜாதம் அக்னிம், இதெல்லாம் கொஞ்சம் ஃபெமிலியரான இது, ஏன்னா நம்ம மகாநியாசங்கள்லாம் இதெல்லாம் வருது.

இந்த மூர்த்தானம் திவோவாரத்தையும் பத்தி வியா வைஸ்வா நரம்பிதாய ஜாதம் அக்னிம் அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு வருது. இந்த சாமத்துல பாட்டுக்கு தகுந்த மாதிரி அத வந்து ஒரு சில ரூல்ஸ் இருக்கு, சந்தி ரூல்ஸ் பேரு, அந்த ரூல்ஸ பேஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணணும். அத மாதிரி இதம் விஷ்ணு ரிச்சக்ரமே, இது இது ருத்ரத்துல வந்தது இதெல்லாம். இப்ப வந்து புருஷ சூக்தம் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன், விரத பருவத்துல புருஷ சூக்தம் எல்லா சாகையும் இருக்கு. இப்ப நம்ம ரிக்வேதத்துல நம்ம பார்த்தோம் 10வது மண்டலத்துல வருது, அதுக்கு அது எஜுர்வேதத்துல இங்க ஆரண்யகத்துல வருது, ஆரண்யகத்துல 3வது விஷ்ணம். இங்க சாமவேதத்துல ஆரண்ய காணமா அது வருது. அதாவது முதல்ல வந்து நம்ம வந்து நம்ம சஹஸ்ரஷீர்ஷா புருஷா அப்படிங்கிற மாதிரி இங்க ஆரம்பிக்காது. இதம் விஷ்ணு விசக்கரமே திரேதானிததே பதம் சமூடமசிய பாகும் சுரே அப்படின்னு ஒரு பிரதானமான ஒரு ரிக்கு இருக்கு. அந்த ரிக்க பேஸ் பண்ணி இதாமே விஷ்ணு விசக்கராமாயி அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அப்புறம் நடுவுல வந்து நிறைய வேற சில நடுவுல எல்லாம் சாணங்கள்லாம் அதெல்லாம் விட்டுட்டு அப்புறமா வந்து அப்புறமா கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு அனுமா அவன் தள்ளி போன உடனே சஹஸ்ரஷீர்ஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் இந்த இருக்கு. இப்ப சொல்றது இங்க சஹஸ்ரஷீர்ஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ராபாத் இப்போ சபூமிம் விஷ்வதோவிருத்வா அத்யதிஷ்டதசாங்குலம் அதுக்கு சபூமிம் சர்வதோவார்த்வா அத்யதிஷ்டதசாங்குலம் அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் ஒரு சில வார்த்தைகள்லாம் அதுல வருது, இந்த பீஜ மந்திரங்கள்ன்ற மாதிரி ஸ்தோபம்லாம் வருது, அது என்னன்றத கொஞ்சம் அதுலயும் பார்ப்போம். இது வந்து புருஷ சூக்தத்துக்கு ஒரு ஒரு காமனான எக்ஸாம்பிள் ஆரண்ய காமத்துல வருது. அப்புறமா வந்து இது இது ரெண்டும் வந்து நம்ம ருத்ரம் புருஷ சுத்தத்துக்கு ஈக்குவல் பண்ணும். இப்போ நிறைய அந்த நம்ம கோமல் வெங்கட்ரமண சாஸ்திரிகள் வந்து இந்த அனுதினம் நமக்கு என்னென்ன சாமவேதக்காரர்களுக்கு அவளுக்கு அந்த வழிபாட்டுல அவ அனுஷ்டான நித்திய அனுஷ்டானத்தை கைகொள்ற சாமத்தெல்லாம் ரெண்டு புக்கா போட்டிருக்கார். ஒன்னு வந்து சூக்த மஞ்சரி, இன்னொன்னு மகாநியாசம் வேற இருக்கு சாமவேதத்துல. பட் அது அதுக்கு பிரமாணம் எனக்கு வந்து அது என்னங்கிறது தெரியல, அது அது பார்க்கணும் அது எங்கேருந்து கிடைச்சதுன்னு. ஏன்னா நேற்றுக்கு சொன்ன மாதிரி நான் மகாநியாசம் போதாயனர் போட்டிருக்காருங்கிறது அது நமக்கு ரிஜுரத்துல பிரமாணம் தெளிவா கிடைக்கிறது. சாமவேதத்துல மகாநியாசத்துக்கு எது பிரமாணம் அப்படின்னு யாரும் கமெண்ட்ல போடுறதானா கொஞ்சம் போட்டால்னா விஷயத்த வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுவாங்க கமெண்ட்ல. ஸோ இந்த மாதிரி இப்போ இது புருஷ சூக்தம் பார்த்தோம். இப்போ வந்து இன்னொரு சாமம் வைரூப சாமம்னு இருக்கு. வைரூப சாமத்துக்கு வந்து பார்த்தா விஸ்வாமித்திரர் தான் ரிஷி. அது அந்த இப்போ யத்யாப இந்திரதே சதகோ சதம் பூமி உதஸ்யோ பாரண பிரச்சனத்துல கூட அது வரும். அது மாதிரி சம்மித்தையில கூட அது அது வருது, ரெண்டாம் காலத்துல வருது அது. அந்த யத்யாப இந்திரதே சதகோ சதம் பூமி உதஸ்யோ நத்வா வஜ்ரின் சஹசிரகோ சூர்யா அப்படின்னு எஜுர்வேதத்துல வருது. அந்த எஜுர்ல எஜுர்வேதத்துல இருந்து வர இருக்கதான் வந்து

0: அப்படின்னு இந்த எத்தியாவிரிக்க வந்து பல அதாவது ஒரே இதுக்கு ஒரு ரூபமா தான் சாமானம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி நிறைய அஞ்சோ வைரூபம் இருக்கு, அப்புறமா வந்து பஞ்சநிதன வைரூபம் இருக்கு, அப்புறம் நிறைய அந்த வைரூப சாமத்துக்கே ஏகப்பட்ட ஸ்தோபங்களை சேர்த்து சில இதெல்லாம் மாத்தி பதங்கள்லாம் சில இதெல்லாம் மாறி இந்த மாதிரி பல காம்பினேஷன் நம்ம உருவாக்கலாம். இப்ப இந்த வைரூப சாமங்கள் நிறைய இருக்கு, நிறைய வைரூப சாம ஃபார்ம்ஸ் இருக்கு இதுல. அது மாதிரி சிம்பிளா நம்ம முதல்ல நானும் அபியதாதையே நிஹோதா சச்சி பரீஷி இதுக்கே மூணு வகையான கானம் இருக்கு. அப்போ ஓஜ்ஞாயே அப்படின்னு ஒரு அக்னாயாஹி அப்படின்னு ஒரு கானம் இருக்கு. இந்த மாதிரி மூணு வகையா இந்த மாதிரி வேற வேற டியூன்ஸ்ல வேற வேற இதெல்லாம் சேர்த்து நம்ம சொல்லலாம். இது பவமானம்லாம் போனோம்னா இன்னும் பவமான சமீத்தல பவமான கண்டத்துக்கெல்லாம் போனோம்னா கண்டத்துலாம் வந்து நிறைய ஒரு சாமத்துக்கே 10-16 வகையா தானங்கள்லாம் சொல்றது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாமத்துக்கும் பல விஷயம் இருக்கு, பல பல டியூன் இருக்கு. நம்ம வந்து இப்போ இதையே தான் வந்து நம்ம வந்து பிரகிருதி சாமத்துக்கு தான், இதை பிரகிருதி சாமத்துக்கு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த பிரகிருதி சாமத்துக்கே ஒரு இருக்குது பல வகையா கான வடிவங்கள் இருக்கும் நான் சொன்ன மாதிரி. இப்போ முக்கியமா சாமத்து வந்து உருவாக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ்ல பார்த்தா அதை தவிர எக்ஸ்ட்ராவா நம்ம ஓன்னு ஆட் பண்றோம், டா அப்படின்னு ஆட் பண்றோம், அப்படின்னு ஆட் பண்றோம். இப்ப கானத்துலதான் நம்ம வந்து சாதாரணமா லாலா அப்படின்லாம் பாடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இது மியூசிக்கல் வேல்யூ. அதை தவிர நிறைய வந்து யாகங்களுக்கு வந்து நிறைய உள்ள வந்து ரொம்ப கூடமான அர்த்தங்கள்லாம் இருக்கு.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாகமங்களில் சிவபூஜை தத்துவம். விளக்க உரை வழங்குபவர் கார்த்திகேய சிவம் தில்லை. வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவா. சிக்ஷபேசா சிவசிதம்பரம், தில்லை அம்பலம், திருச்சிற்றம்பலம், ஸ்படியதச்சுத்ரவண்ணம், மௌக்திஹியக்ஷமாலாம், அமிர்தகலசகஸ்தம், ஞானமுத்ராங்கிராகிரையே, ததிதமுருககஸ்தம், சந்திரசூடம், திருநேத்திரம், பிரணமத குருமூர்த்திம், தட்சிணாமூர்த்தி தேவோ. கல்லார் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் முனைவரே, எல்லாம் அல்ல ஸ்ரீ சிவகாமி சுந்தரி சமேத சிற்சபேசமூர்த்தியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலும், ஆன்மநாயகன் திருப்பரசுந்தரி சமேத சோபநாத பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலும், குருவருள் திருவருள் துணை கொண்டு, சிவாகமங்களில் சிவபூஜை தத்துவம் என்கின்ற தலைப்பிலே நாம் ஒரு ஞான சித்தனையை சத்சங்கத்தை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் 3வது நாள். கடந்த 2 நாள்களாக சிவபூஜைக்கு உரிய அந்த மகத்துவங்களையும் சைவ அனுஷ்டானத்திற்கு உண்டான விதிகளையும் நாம் ஓரளவிற்கு அறிந்து கொண்டு வந்திருந்தோம். இன்றைய தினம் சிவபூஜைகளுக்கு உண்டான முக்கியமான தத்துவங்களையும் அதற்கு முதல் அங்கமாக இருக்கக்கூடிய சூரிய பூஜையினுடைய தாத்பரியங்களையும் இன்று சிந்திக்க நாம் உள்ளோம். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஓர் பச்சிலை என்று திருமூலர் அவர்கள் திருமந்திரத்திலே அருளி செய்வார். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஓர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஓர் வாயுரை, யாருக்கும் யாவர்க்குமாம் உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் இன்னுரைதானே என்று அருளி செய்வார். புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு என்பது இந்த திருவாக்கு. மேலை தவப்பணத்தினாலே அல்லது பூர்வ ஜென்ம புண்ணியத்தினாலேயே சிவபூஜை ஒருவருக்கு செய்யக்கூடிய வாக்கியமானது, பாக்கியமானது கிடைக்கும். அடிக்கடி இந்த வாக்கினை நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். சராசரி மாநிலர்களுக்கு இந்த தவம் வாய்க்காது. ஆகவேதான் திருமூலர் பெருமான் புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு என்று அருளி செய்தார். அந்த புண்ணியம் என்பது சிவப்புண்ணியம், மேலை தவத்தினால் வரக்கூடிய அந்த புண்ணியமானது எல்லோருக்கும் வாய்ப்பது அரிது. ஆகவே தான் இந்த வாழ்வெனும் மையலிட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பரல் அரிது என்று அருளஞ்சி சிவாச்சாரியார் அருளி செய்தார். இந்த சைவத்தினை சார்வது என்பது மிக மிக அரிது. அவ்வாறு சிவபெருமானை வழிபடக்கூடிய இந்த சைவ சமயத்தை சார்ந்தாலும் இந்த வேதம் ஓதக்கூடிய நான் மறை பயிலும் நாட்டில் என்று அருளஞ்சி சிவாச்சாரியார் கூறுவார். அவ்வாறு வாழ்வெனும் மையலிட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பரல் அரிது என்ற திருவாக்கிற்கிணங்க சிவருமானை வழிபடக்கூடிய பல சமயங்கள், பாசுபத சைவம், காலமுக சைவம் என்று பலவிதமான சைவங்கள் இருந்தால் கூட அதிலே இந்த ஆகம மார்க்கமாக இருக்கக்கூடிய ஆகமங்களுடைய ஞானவாதமாக இருக்கக்கூடிய சித்தாந்த சைவத்தை அனுசரித்து நான்பறை பயிலா நாட்டில் என்ற திருவாக்கிற்கிணங்க பாரத தேசத்திலே இந்த வேதமும் ஆகமும் விளங்கக்கூடிய இந்த பாரத தேசத்திலே வைதீக சைவ அனுஷ்டானங்களை கொண்டு செய்யக்கூடிய இந்த பாக்கியம் என்பது மிகப்பெரிய அளவிற்கு ஒரு சிலத்திற்கே கிடைக்கும். ஆகவே தவமும் தவமுடையார்க்கே என்று திருவாக்கு உண்டு. முறையான தவம் அறிவது என்பது மிக மிக அரிது. மற்றவை எல்லாமே பசுபுண்ணியம் பதிப்புண்ணியம் என்ற இருண்ட விதத்திலே அந்த சிவருமான் அருளி செய்த பரமேஸ்வரன் அருளி செய்த அந்த வேத ஆகம வாக்கியங்களுக்கு மாறாக செய்யக்கூடிய அனைத்து வழிபாடுகளும் பசு புண்ணியமாகவும் அந்த வைதீக சைவம் ஒழுகக்கூடிய அந்த வழிபாடானது பதிப்புண்ணியமாகவும் முழுமை பெறக்கூடிய தன்மை என்று நமது அருள் சான்றோர்கள் அனைவரும் முரளி செய்துள்ளார்கள். ஆகவே தான் மேலை தவத்தினால் தவப்பயனால் மட்டுமே இந்த சிவபூஜை செய்யக்கூடிய பாக்கியம் ஒருவருக்கு கிடைக்கும் என்பதை நாம் மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவேதான் திருமூலர் புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு என்று ரத்தின சுரக்கமாக இந்த வார்த்தைகளை மிக ரத்தின சுரக்கமாக அருளி செய்தார். ஏனென்றால் நமது சைவ ஆகமங்கள் 28, அதிலே சிவபேதம் 5, ருத்ரபேதம் 18, மொத்தம் 28 ஆகமங்களானது இருக்கின்றன. இந்த 28 ஆகமங்களிலேயும் மேலான தவமாக மேலான தபமாக மேலான புண்ணியமாக சொல்லக்கூடிய ஒரே விஷயம் எது என்றால் அது சிவபூஜை மட்டுமே. சுப்ரபேத ஆகமம் மிக அழகாக இதனை வலியுறுத்தி கூறுகின்றது. சிவபூஜா சமம் புண்ணியம் நபுதம் நபவிஷ்யதே என்று சிவபூஜைக்கு நிகரான சமம் அல்லது சிவபூஜைக்கு நிகரான புண்ணியம் இவ்வுலகத்தில் தோன்றவும் இல்லை, இனி தோன்ற போவதும் இல்லை என்று சுப்ரபேதாகவமானது கூறுகிறது. சிவபூஜைக்கு சமமான ஒரு அறமோ தர்மமோ புண்ணியமோ இந்த உலகத்திலே இப்பொழுது வரை தோன்றவும் இல்லை, இனியும் தோன்றுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறார். அப்போ இப்பேற்பட்ட ஒரு மகோன்னதமான ஒரு புண்ணியம் அந்த சிவபூஜை என்பதை, அதுவும் வைதீக சைவம் ஒழுகக்கூடிய வழியிலே அதை செய்வது எப்பேற்பட்ட மகா புண்ணியம் என்பதை நாம் அனைவரும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதனைத்தான் இந்த அருளாளர்கள் அனைவருமே கூறி செய்துள்ளார்கள். அத்தகைய சிவபூஜையினுடைய பூர்வாங்கத்தினை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். பூர்வாங்கம் என்றால் அதனுடைய அடிப்படையான முதல் பகுதிகளை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். பூஜை என்பது ஆத்மார்த்தம் பரார்த்தம் என்று இருவிதமான பூஜைகளை சைவ ஆகமங்களானது நமக்கு உரைக்கச் செய்கின்றன. ஆத்மார்த்தம் என்றால் ஒரு ஆன்மாவானது தன்னளவில் தன்னுடைய ஆன்ம முதிர்ச்சி அல்லது ஆன்ம பக்குவம் அல்லது ஆன்ம ஞானத்தை வேண்டி தனது இல்லத்திலே ஆத்மார்த்தமாக செய்வதற்கு ஆத்மார்த்த சிவபூஜை என்று பெயர், அதற்கு ஆன்ம பூஜை என்று பெயர். அவ்வாறு எழுந்திருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுக்கு ஆன்ம நாயகன் என்று பெயர். இரண்டாவதாக இருக்கக்கூடிய பூஜை பரார்த்த பூஜை என்று பெயர். இந்த பரார்த்த பூஜை என்பது ஆலயங்களிலே சிவருமானை நிர்மாணம் செய்து சிவம்பலிங்கமாக மானுஷலிங்கமாக ஆரிடலிங்கமாக தேவலிங்கமாக கனலிங்கமாக தேவிலிங்கமாக இவ்வாறு லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து உலக நன்மையின் பொருட்டு யாவர்க்குமாம் எல்லோரும் இன்புற்ற இருக்க நினைப்பதவே அல்லாமல் வேறொன்றும் அறியவும் பராபரமை என்ற வாக்கிற்கிணங்க சர்வே ஜனா சுகினோபவந்து என்ற அந்த வாக்கிற்கிணங்க இந்த உலக நன்மையின் பொருட்டு ஆலயங்களிலே ஆதிசைவர்களாகிய சிவாச்சாரியர்களை கொண்டு செய்யக்கூடிய பூஜைக்கு பரார்த்த பூஜை என்று பெயர். இவ்வாறு இருக்கக்கூடிய இரண்டு விதமான பூஜைகளிலே நாம் இப்பொழுது ஆன்மார்த்த பூஜை என்பதை நாம் இப்பொழுது பார்க்க உள்ளோம். ஆன்மார்த்த பூஜை என்பது ஒரு ஆன்மா, ஒரு மனிதன் தன்னளவில் தன்னுடைய வினையை போக்கி சிவஞானத்தை பெற்றுயவதற்கு துணையாக இருக்கும் சாதனமாக இந்த அனுஷ்டானமும் சிவபூஜையும் வழங்குகிறது. அத்தகைய ஆத்மார்த்த பூஜையை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். இப்பொழுது ஆத்மார்த்த பூஜையை எவர் எவரெல்லாம் செய்யலாம், சிவபெருமான் மீது பற்று கொண்டு சிவபெருமானுடைய சாதனமாக இருக்கக்கூடிய விபூதி, ருத்ராட்சம், பஞ்சாட்சரம் என்கின்ற ஐந்தெழுத்து மீது மாறாக பற்று கொன்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆன்மாகவும் இந்த சிவபூஜை செய்வதற்கு தகுதி உடையவர்கள். அதனை நமது மகுடாகமமானது 28 ஆகமங்களில் உள்ள மகுடாகமானது கூறுகின்றது. விப்ர க்ஷத்ரிய விக்ஷூத்ர தீக்ஷிதாக ஆத்மார்த்தம் யஜனம் குர்யுஹு நகுர்யஸ்து பிரார்த்தகம் என்று கூறுகிறது. அதாவது வருணம் என்று சொல்லக்கூடிய அந்தனர், சத்திரியர், ஐசியர் என்று இருக்கக்கூடிய அந்த நான்கு வர்ணத்தவர்களும் மற்றும் உள்ளவர்களுக்குள்ளேயும் இந்த ஆத்மார்த்த யஜனம் என்பது குரு வழியாக குரு அவருடைய பக்குவத்தை அறிந்து, ஏனென்றால் இந்த ஒரு சிஷியரானவருக்கு சமய தீட்சை எடுத்துக்கொண்டால் அவர் அனுஷ்டானம் செய்வதற்கான அந்த உரிமை அல்லது அந்த அதிகாரமானது அவருக்கு வழங்கப்படுகிறது. அப்பொழுது இந்த ஆத்மார்த்த சிவபூஜை செய்ய வேண்டும் என்றால் அவர் சமய தீட்சைக்கு அடுத்த நிலையாக இருக்கக்கூடிய விசேஷ தீட்சையை சைவ ஆகம பிரகாரம் ஆச்சாரியாரை அடைந்து விசேஷ தீட்சையானது பெற வேண்டும். அப்பொழுது குருநாதராஜனவர் அந்த நான்கு வர்ணத்திலே அவர் எந்த வர்ணம் என்பதையெல்லாம் குருநாதர் அப்பொழுது ஆச்சாரியர் அவர் பார்க்க மாட்டார். சிஷியனுடைய பக்குவ நிலை, இந்த அனுஷ்டானத்தை செய்த சிஷியன் இந்த சிவபூஜை செய்வதற்கு இவன் யோக்கியதை உள்ளவன், அருகதை உள்ளவன் அல்லது தகுதி உள்ளவன் என்பதை தம்முடைய ஞான நிலையில் அல்லது ஞானக்கண் கொண்டு குருநாதரான அவரை சோதித்து பின்பு தரப்படக்கூடியது விசேஷ தீட்சை என்று பெயர். இந்த விசேஷ தீட்சையை எடுத்துக்கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் ஆத்மார்த்த சிவபூஜையானது அவசியம் செய்வதற்கான அதிகாரம் உண்டு. நம்முடைய சைவர்களிலே அனைவரும் இத்தகைய ஒரு நிலையை அவசியம் அடைய வேண்டியது அவசியம். தகுந்த ஆச்சாரியரை அடைந்து முதலில் சமய தீட்சையானது பெற்று அனுஷ்டானம் செய்வதற்கான ஒரு அதிகாரத்தை பெற்று முடிந்தளவிற்கு நமது லௌகீக வாழ்விலே அதற்கான ஒரு நேரங்களை ஒதுக்கி அதே போல விசேஷ தீட்சையானது பெற்று நமது லௌகீக வாழ்விலே பல வேலைகள் இருந்தால் கூட ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் சிவபூஜைக்காக நாம் ஒதுக்கி இதனை அவசியம் செய்து வர வேண்டும். அதற்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய தீட்சைகள் எல்லாம் அவரவருடைய நிலைக்கு தக்கவாறு தேவைப்படுவது. ஆனால் சமயம் விசேஷம் என்கின்ற இது இருந்தே இந்த காலத்தில் அல்லது கலியுகத்தில் போதுமானது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அந்த வகையிலே ஆச்சாரியன் சிஷியனுடைய அந்த பக்குவ நிலையை சோதித்து தரக்கூடியது இந்த விசேஷ தீட்சை என்று பெயர். விசேஷம் என்றால் விசேஷித்து, அப்போ சிவபூஜையை விசேஷமாக செய்யக்கூடிய பக்குவம் வருவதனால் அவருக்கு விசேஷ தீட்சையானது வழங்கப்படுகிறது. ஆக சிவபெருமான் மீது பக்தி கொண்ட அனைவரும் இந்த சிவபூஜை செய்வதற்கான அருகதை உள்ளவர்கள், தகுதி உள்ளவர்கள், உரிமை உள்ளாதவர்கள் என்பதை உள்வாங்கி கொண்டு பின்பு இந்த விசேஷ தீட்சை பெற்றவுடன் ஆச்சாரியன் இத்தகைய சிவபூஜையை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அவர் முறைப்படுத்தி தருவார். ஆச்சாரியன் சிவபூஜை விசேஷ தீட்சை பெற்றவுடன் அதனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று முறைப்படுத்தி தரக்கூடிய ஒரு பக்குவம் ஆச்சாரியனுக்கு உண்டு, அல்லது கடமை என்பது ஆச்சாரியனுக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஆச்சாரியனானவர் இந்த சிவபூஜையை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த சிவபூஜையிலே அருவருவத் திருமேனியாக சகல நிஷ்கலமாக இருக்கக்கூடிய பெருமானை வைத்து பூஜிக்க வேண்டும். அவ்வாறு பூஜிக்கக்கூடிய அந்த பெருமானானவர் இரண்டு வடிவங்களிலே இருப்பார். ஒருவர் உடையவர் என்று பெயர், மற்றொருவர் க்ஷணிகலிங்கம் என்று பெயர். உடையவர் என்பது லிங்கத் திருமேனியாகவே எழுந்தருளச் செய்வது, ஆகமங்கள் அதனை லிங்கத் திருமேனியாக எழுந்தருளச் செய்ய கூறுகின்றது. க்ஷணிகலிங்கம், க்ஷணிகலிங்கம் என்றால் பூஜை செய்து பின்பு அதனை விடுவது, அப்பொழுதே அதை ஹிருதயத்தில் ஒடுக்கிக் கொள்வது. அந்த சிவபூஜை செய்யக்கூடியவருடைய ஹிருதயத்திலே அந்நேரமே அதனை ஒடுக்கிக் கொள்வது, அல்லது க்ஷண நேரம் அப்படின்வா. ஆனால் அது க்ஷண நேரம் அப்படின்றத பொருள் இருந்தால் கூட பூஜை செய்தவுடன் அதற்கு பரான்முகார்க்கியம், அதாவது பரான்முகார்க்கியம் இதை தந்தருளி சுவாமியை முழுமையாக நமது இருதயத்திலே ஒடுக்கிக் கொள்வது. உடையவர் என்பது எப்பொழுது லிங்க திருமணியாக இருக்கக்கூடியவர். இப்பொழுது ஒரு மாணவனானவன் அல்லது ஒரு சிஷியனானவன் எதனை எடுத்துக்கொள்ளலாம், உடையவரை எடுத்துக்கொள்ளலாமா க்ஷணிகத்தை எடுத்துக்கொள்ளலாமா என்பதை ஆச்சாரியன்தான் முடிவு செய்யக்கூடியவர். நம்மளுடைய இந்த தீட்சை, அனுஷ்டானம், சிவபூஜை இந்த மூன்றிலேயும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் ஒருபோதும் சிஷியருக்கு இல்லை, ஆச்சாரியனுக்கு மட்டுமே அந்த அதிகாரமானது உண்டு. இந்த சிஷியனுக்கு இந்த தீட்சையை அளிக்கலாம், இந்த சிஷியனுக்கு இத்தகைய லிங்கத்தை அளிக்கலாம், இந்த சிஷியனுக்கு இந்திய லிங்கத்தை வழிபட்டு வரக்கூறலாம் என்று முடிவெடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் என்பது ஆச்சாரியனுக்கே உண்டு. ஆனால் ஆச்சாரியனுக்கு அதோடு ஒரு கடமை என்னவென்றால், சிஷியன் தீட்சை பெற்ற பிறகு அவன் எவ்வாறு ஒழுக வேண்டும், எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்ற கடமை என்பது ஆச்சாரியனுக்கு கண்டிப்பாக, குருநாதருக்கு கண்டிப்பாக உண்டு. அந்த வகையிலே இரண்டு விதமான லிங்கங்கள் இருக்கின்றன, உடையவர் லிங்கம், க்ஷணிக லிங்கம் என்று பெயர். சைவ ஆகமங்கள் க்ஷணிக லிங்கம் என்று ஒரு பகுதியை கூறுகிறது. 12 வகையான லிங்கங்களை இந்த க்ஷணிகம் என்று கூறுகின்றது. இந்த க்ஷணிகம் என்பதில் சைவ ஆகமம் அழகாக அதனை வரிசைப்படுத்துகின்றது, காரணாகமம் அதை கூறுகின்றது. சிகதம் தண்டுலம் ச அன்னம் நதிமிருத்கோமயம் ததா நவநீதம் ச ருத்ராட்சம் பஷ்பசந்தனம் குர்ச்சகம் புஷ்பமாலா குலம் செய்வ க்ஷணிகம் துவாதசம் பவேத்து என்று காரணாகமமானது கூறுகின்றது. காரணாகமமானது இந்த விதமான 12 லிங்கங்களிலே க்ஷணிகம் என்று அதனை முறையில் வைத்து இந்த 12 லிங்கங்களிலேயும் ஆத்மார்த்த பூஜையானது செய்யலாம் என்று காரணாகமம் கூறுகின்றது. ஒன்று புற்றுமண். இந்த புற்றுமண்ணை வைத்து லிங்கமாக பூஜிப்பதனால் மோட்சம், அதாவது ஞான வைராக்கிய மோட்சமானது கிடைக்கும் என்று கூறுகிறார். நமது திரு உற்றியூரிலேயும் நமது திருவாரூர் புற்றுமண்ணால் ஆன லிங்க பெருமான் பரமேஸ்வரன் அங்கே வன்மீகநாதராக எழுந்தருளியுள்ளார். ஆக பெருமான் அங்கு வன்மீகநாதராக விரிந்துள்ளதால் தான் அது ஞானத்திற்குரிய இடமாக இருக்கின்றது. ஏனால் ஆகமங்கள் அதனை புற்றுமண் என்பது மோட்சத்தை தரக்கூடியது என்று கூறுகிறது. அடுத்ததாக ஆற்றுமண் என்பது நமக்கு பூமி லாபங்கள், சௌரியங்களை கொடுக்கக்கூடியதாக அந்த ஆகமங்களானது கூறுகின்றன. கம்பா நதிக்கரையிலே பரமேஸ்வரனானவர், அம்பிகையானவர் அந்த காஞ்சிபுரத்திலே கம்பா நதியிலே அந்த ஆற்றுமண்ணை வைத்து பெருமானை வழிபட்டால், முதல் முதல் சிவபூஜை செய்தவள் அம்பிகை. அந்த அம்பிகை வழிபட்டது ஆற்றுமண் லிங்க மண்ணிலிருந்து லிங்கமாக ஸ்தாபித்து பார்வதியானது வழிபட்டாள். அதே போல மூன்றாவதாக பச்சரிசி மாவினால் லிங்கத்தை நிர்மாணம் செய்து அந்த ஆன்மலிங்க பூஜையை செய்யலாம் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. இவ்வாறு பச்சரிசி மாவினால் செய்யக்கூடிய லிங்கத்திற்கு திரவிய லாபம், நிறைய பொருளாதாரங்கள் கிடைக்கும், நிறைய வசதிகள் கிடைக்கும் என்று கூறுகின்றன. நான்காவதாக அன்னலிங்கம், சுத்தமான அன்னத்தினால் ஆகப்பட்ட லிங்கத்தை கொண்டு பூஜை செய்யலாம். சிதம்பரத்திலே அன்ன தரிசனமானது அங்கே கால பூஜையிலே, 6 கால பூஜையிலே அன்ன தரிசனமானது நடக்கும். அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்பது அப்பர் பெருமானுடைய வாக்கு. அன்னம் என்பதற்கு 2 பொருள், சோறு என்று அர்த்தம். சோறு என்றால் அன்ன நாம்

சிவபெருமானாக பாவித்து பூஜை செய்யும் பொழுது நமக்கு வியாதி நாசமானது, நோய் நொடியெல்லாம் நீங்கி வியாதி நாசமானது ஏற்படுவதாக ஆகமங்கள் கூறுகின்றன. அடுத்ததாக வெண்ணெய், ஆறாவதாக கடிகலிங்கமாக கூறப்படுவது வெண்ணெய் லிங்கம். இந்த வெண்ணெயையே சிறிது பிடித்து அதை சிவபெருமானுடைய மூர்த்தமாக பாவித்து அதிலே சிவபூஜையானது செய்யும் பொழுது நமக்கு நிறைவான மனமகிழ்ச்சி, திருப்தி, சந்தோஷம் என்ற பரம ஐஸ்வர்யங்களையும் சுவாமி கொடுக்கின்றாராம் இந்த வெண்ணெயினுடைய லிங்கத்தினால். அடுத்ததாக ருத்ராட்சலிங்கம், ஏழாவதாக இருக்கக்கூடியது ருத்ராட்சலிங்கம். இந்த ருத்ராட்சலிங்கத்தை கணிகலிங்கத்தில் சிவருமானாக லிங்கமாக பாவித்து பூஜை செய்யும் பொழுது நமக்கு ஞான விருத்தியானது ஏற்படுகிறது. நூல்களிலேயும் சரி, அனுபவத்திலேயும் சரி, நமக்கு பக்குவம் ஞான விருத்தியானது ஏற்படுகிறது. இன்றும் பல அன்பர்கள் ருத்ராட்சத்தினால் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்வோரை நாம் பார்க்கலாம். அடியன் இல்லத்தில் ருத்ராட்ச சிவலிங்கமானது இருக்கின்றது. இதே போல் எண்ணற்ற அன்பர்கள் ருத்ராட்ச சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்கிறார்கள். அவ்வாறு முறைப்படி ஆகம ரீதியாக அந்த லிங்கத்தை ஸ்தாபனம் செய்து பூஜை செய்யும் பொழுது நமக்கு ஞான விருத்தியானது ஏற்படுகின்றது. அடுத்தது பஸ்ம கோயில் என்று ஒன்று உண்டு, அதாவது விபூதி பாத்திரம். அந்த விபூதி பாத்திரத்தையே பஸ்ம கோயில் என்று முகடாகமானது போற்றும். அந்த வகையிலே விபூதி பாத்திரமாக இருக்கக்கூடிய அந்த விபூதி பஸ்மத்தையே, அந்த திருநீற்றையே லிங்கமாக பாவித்து அதிலே கணிகலிங்கமாக பூஜை செய்யும் பொழுது நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கின்றனவாம், சகல செல்வங்களும் கிடைக்கக்கூடியதாக சிவ ஐவாகமங்கள் கூறுகின்றன. அடுத்ததாக ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய கணிகலிங்கம், சந்தனம் என்று பெயர். கந்தம், சுத்தமான சந்தனக்கட்டையிலிருந்து வரக்கூடிய அந்த சந்தனத்தை அரைத்து அந்த சந்தனத்திலே சிவபெருமானை ஸ்தாபனம் செய்து கணிகலிங்கமாக நாம் பூஜை செய்து வரும்பொழுது நமக்கு சகல இன்பங்களும் கிடைக்கின்றதாம், சகல சௌபாகிய இன்பங்களும் கிடைக்கின்றன. இன்று பெரும்பாலும் கணிகலிங்கத்திலே சந்தனத்தை வைத்து பூஜை செய்தவோர் மிக அதிகம். ஆக இதனால் நமக்கு சகல சௌபாகியமும் சகல இன்பங்களும் கிடைக்கின்றன என்று கூறுகின்றது. அடுத்ததாக கணிகலிங்கத்திலே பத்தாவதாக இருக்கக்கூடிய லிங்கம் கூர்ச்சம். தர்பை எப்பொழுதும் விசேஷமானது. அந்த தர்பையிலே ஆகமங்கள் கூறியவாறு அந்த தர்பைகளை தொகுத்து அதனை கூர்ச்சமாக முடிந்து அந்த கூர்ச்சத்திலே கணிகலிங்கமாகவே அந்த கூர்ச்சத்திலே சிவபெருமானை ஸ்தாபனம் செய்து வழிபடும் பொழுது நமக்கு முக்தி செல்வமானது கிடைக்கின்றது என்று சைவ மகடாகமம் கூறுகின்றது. முக்தி செல்வம் பேரான முக்தி, சிவஞான பேறு கிடைக்கும் என்று கூறுகின்றது. அடுத்ததாக பதினோராவதாக இருக்கக்கூடியது பூவால் லிங்கம். பூஜைக்குரிய தகுதியான புஷ்பங்களை லிங்கமாகவே நாம் பாவித்து அந்த புஷ்பத்திலேயே சிவபெருமானை ஆவாகனம் செய்து கணிகலிங்கமாக பூஜை செய்யலாம். இவ்வாறு புஷ்பத்தினால் இருக்கக்கூடிய அந்த லிங்கத்துக்கு நாம் பூஜை செய்யும் பொழுது நமக்கு ஆயுள் விருத்தியானது ஏற்படுகிறது. தீர்க்கமான ஆயுள், ரோகங்கள் நோய்கள் எல்லாம் நீங்கி தீர்க்கமான ஆயுள் கிடைக்கின்றது என்று சைவ ஆகமங்களானது கூறுகின்றன. அடுத்தது பனிரெண்டாவதாக பூர்த்தியாக இருக்கக்கூடியது சர்க்கரை, அதாவது வெள்ளம். வெள்ளத்துக்கு தான் சர்க்கரை என்று பெயர். அப்படியா இருக்கக்கூடிய நல்ல ஒரு கரும்பிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான அந்த வெள்ளத்திலிருந்து அந்த வெள்ள அந்த குளம்னு என்று சொல்வார்கள், அதிலே அந்த வெள்ளத்தினாலே சிவலிங்கமாக பாவித்து பெருமானுக்கு அந்த சிவபெருமானாக பாவித்து பூஜை செய்யும் பொழுது விரும்பிய இன்பம், நாம் என்ன பிரார்த்தனை செய்கின்றோமோ அந்த பிரார்த்தனையானது ஈடேறும் என்று ஆகமம் கூறுகின்றது. இவ்வாறு காரணாகமமானது கணிகலிங்கம் என்று பனிரெண்டு வகைகளை வகைப்படுத்தி இது இதனால் என்னென்ன பயன்களை தருகின்றன என்பதை விரிவாக கூறுகின்றன. அப்ப இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியம், ஏன் ஆகமங்கள் இவ்வாறு புற்றுமண், ஆற்றுமண், புஷ்பம், கூர்ச்சம், சந்தனம், கோமயம், புஷ்பம், சர்க்கரை, இப்படி எல்லா இதிலெல்லாம் கணிகலிங்கம் பண்ணலான்னு ஏன் சொல் ஏன் ஆகமங்கள் வகுத்துள்ளன என்பதை நாம் ஆழ்ந்து சிந்தித்தோம் என்றால், எப்படிப்பட்டேயானும் சிவபூஜையை ஒருவர் செய்து புண்ணியம் அடைந்துவிட வேண்டும், முக்தி அடைந்துவிட வேண்டும் என்று சுவாமி நமக்காக நெகிழ்ந்து வந்து இத்தனை செயல்களையும் அருளி செய்துள்ளார்கள். அதுதான் எப்பாடுபட்டாவது சுவாமி வந்து ரக்ஷாபந்தனத்திலே பிரம்மோற்சவங்களிலே சுவாமி ரக்ஷை கட்டி கொண்டு வருவார். ரக்ஷாபந்தனம் என்று நடக்கும், கையிலே காப்பு கட்டுதல் என்று பெயர். இந்த காப்பினை கட்டி கொண்டு சோமாஸ்கந்தர் 10 நாட்களும் 10 தினங்களிலேயும் உற்சவம் வருவார். அதை அந்த உற்சவ தீபிகை என்ற அந்த நூல் கூறும் பொழுது அதனை எவ்வாறு கூறும் என்றால், எப்பாடுபட்டேனும் இந்த ஆன்மாக்களுக்கு நான் முக்தி பேரை அடித்தே தீருவேன் என்று சுவாமி கங்கணம் கட்டி கொண்டு வருகிறாராம். கங்கணத்தை அதுக்கு தான் அப்படிதான் அந்த

0: கையை வந்து கங்கணம் கட்டி கொண்டு வருவார் என்று பெயர்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
1: ஓம் நம சிவாய்.

0: நண்பர்களே, கடந்த இரண்டு நாட்களாக சிவஞானபோதத்திற்கு முன்னுரையாக சில அடிப்படை செய்திகளை பார்த்தோம். எத்தனை நாள்தான் வெளியிலேயே சுற்றி கொண்டிருப்பது. இன்றைக்கு நூலுக்குள்ளே உங்களை அழைத்து செல்ல வேண்டும். நேற்று வகுப்பின் கடைசியில மூன்று நிலைகள் ஆன்மாவுக்கு உண்டு என்று கூறினேன், நினைவிருக்கிறதா? கேவலம், சகலம், சுத்தம் என்ற மூன்று நிலைகள். கேவலம் என்பது ஆன்மா இருளோடு மட்டும், ஆணவ மலத்தோடு மட்டும் கூடியிருக்கிற நிலை. சகலம் என்பது ஆன்மா ஆணவ மலத்தோடு ஒளியாகிய மாயையும் கூடியிருக்கிற நிலை. அடுத்து சுத்தம் என்பது ஆன்மா திருவருள் ஒளியோடு கூடியிருக்கிற நிலை. ஆக சகல நிலையிலேயும் ஒளி வந்து சேருகிறது. அந்த ஒளி என்ன ஒளி? மாயை. மாயை என்ற ஒளி சகல நிலையிலே. அது அந்த ஒளி ஒரு சின்ன ஒளிதான், சிற்றொளிதான், விளக்கொளி போல. மாயையினாலே நமக்கு கிடைக்கிற ஒளி விளக்கொளி போல சிறிய ஒளி. விளக்கு ஒளியினாலே இருளை முற்றும் நீக்க முடியாது. அந்த விளக்கு இருளை ஓரளவு ஓட்டுமே தவிர முற்றிலும் இருளை அகற்றாது விளக்கு. எனவே இருள் முற்றும் அகல வேண்டுமானால் விடிந்து சூரிய ஒளி வந்தாலன்றி இருள் விலகாது. எனவே அந்த சூரிய ஒளி போன்றதுதான் திருவருள் ஒளி, அதுதான் சுத்த நிலை. எனவே சகல நிலையிலே நாம் மாயையாகிய சிறிய ஒளியின் துணை கொண்டு ஓரளவு அறியாமை நீங்கிக் கொள்ளுகிறோம். பிறகு திருவருள் கிடைத்த பிறகுதான் நமக்கு அந்த அறியாமை இருள் முழுதும் விலகி நாம் இறைவனை உணர்கிற நிலை வருகிறது. எனவே மூன்று நிலைகள். இதுல பாருங்க, உயிர் எந்த நிலையிலாவது தனித்து இருக்கிறதா பாருங்கள். கேவல நிலையிலே ஆணவத்தோடு கூடியிருந்தது, சகல நிலையில அதோடு மாயையும் வந்து கூடியது, சுத்த நிலையிலே திருவருள் வந்து கூடுகிறது. அப்போ அப்படி என்ற எப்போதுதான் ஆன்மா தனித்து இருக்கும்? எனவே ஆன்மாவுக்கு தனித்த இருப்பு என்பது கிடையாது, தனித்து இருப்பதே இல்லை. எதையாவது ஒன்றை சார்ந்துதான் இருக்கும். அதனால்தான் அந்த மூன்று பொருள்களை வரிசைப்படுத்துகிற போது நடுவிலே ஆன்மாவை வைத்திருக்கிறார்கள். பதி, பசு, நடுவிலே பசுவாகிய ஆன்மா, அடுத்து பாசம். எனவே இடையிலே இருக்கிற ஆன்மா மேலே இருக்கிற பதியோடும் சேரலாம், அல்லது கீழே இருக்கிற பாசத்தோடும் சேரலாம். இரண்டுக்கும் ஆன்மாவுக்கு உரிமை இருக்கிறது. பதி என்பது மேலான பொருள். பதி என்பது மேலான பொருள். எதனாலே மேலான பொருள்? கடவுள். கடவுளை மேலான பொருள் திருவருள் பயனிலே நடத்தினார்களே, மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை. மேலொருவன் இல்லாதான், அவனுக்கு மேலே யாரும் இல்லை. அவன்தான் மேலானவன், அவன்தான் தலைவன். ஏன் அவனை அப்படி சொல்லுகிறோம் என்றால், நாம் ஏற்கனவே பார்த்ததை போல அவன்தான் எல்லா சுதந்திரமும் உடையவன். அறிவிலே சுதந்திரம் உடையவன், செயலிலே சுதந்திரம் உடையவன். அறிவு செயல் இரண்டிலேயும் இறைவன் முழு சுதந்திரம் உடையவன். அவனை தடைப்படுத்த எதுவும் இல்லை. ஆனால் உயிர்களுடைய அறிவு செயல்கள் அப்படி அல்ல. உயிர்களுடைய அறிவு தடைப்பட்டிருக்கிறது. எதனால்? ஆணவ மலத்தினாலே உயிர்களுடைய அறிவு தடைப்பட்டிருக்கிறது. ஆன்மாக்களுடைய செயல் தடைப்படுகிறது. நாம் நினைத்த செயலை செய்ய முடிகிறதா? நாம் ஒன்று செய்ய நினைக்கிறோம், அது வேறொன்றாக முடிகிறதே. ஒன்றை நினைக்கில் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும், அன்றி அது வரினும் வந்தெய்தும். ஒன்றை நினையாத முன் வந்து நிற்கினும் நிற்கும் எனையாளும் ஈசன் செயல் என்று ஔவையார் பாடுகிறார். ஔவையார். எனவே நம்முடைய செயலை கட்டுப்படுத்துவது எது? நம்முடைய வினை. வினைதான் நம்முடைய செயலை கட்டுப்படுத்துகிறது. எனவே வினை என்ற கர்மம் என்ற ஒரு தடை, ஆணவமலம் என்ற தடை, இத்தனை தடைகளோடு கூடியிருக்கிறது ஆன்மா. ஆனால் இறைவன் தடையிலா ஞானமுடையவன், தடையில்லாத செயல் உடையவன். எனவே அவனே தலைவன், தன்வயத்தன் என்றெல்லாம் பார்த்தோம். எனவே பதி மேலான பொருள், கீழான பொருள் பாசம். ஏன் அது கீழான பொருள்? அறிவற்ற ஜடப்பொருள், அறிவற்ற ஜடப்பொருள் பாசம். இறைவனோ எல்லா அறிவும் உடையவன். இந்த பாசம் அறிவற்ற ஜடம், எனவே இது கீழான பொருள். இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற உயிர்தான் மேலேயும் சேரக்கூடிய உரிமை இருக்கிறது. இறைவனோடும் சேர்ந்து அவனை அனுபவிக்கலாம், இறைவனையும் அனுபவிக்கலாம், அல்லது கீழான பாசத்தோடு கூடி பாசப்பொருளை அனுபவித்துக் கொண்டு துன்பப்படலாம். ரெண்டுக்கு நமக்கு தகுதி இருக்கிறது. எனவே இடைப்பொருள் மேல மேற்பொருள் ஒன்று, மேலான பொருள் ஒன்று, கீழான பொருள் ஒன்று, இடைப்பட்ட பொருள் ஒன்று என்று மூன்று பொருளை நாம் வைத்திருக்கிறோம். மேல், கீழ், நடு. இந்த மூன்று பொருளுக்கும் இடையிலே அந்த வேறுபாடு தானே அறிகிற அறிவு, அது மேலான பொருள். தானே அறிகிற அறிவு, அறிவித்தால் அறிகிற அறிவு, இடையில இருக்கிற ஆன்மா. அறிவித்தால் அறிகிற அறிவு, அறிவித்தாலும் அறிய முடியாதது எது? அது பாசம். இப்படி மூன்று வேறுபட்ட பொருள்கள், தானே அறிகிற பொருள், அறிவித்தால் அறிகிற பொருள், அறிவித்தாலும் அறிய மாட்டாத ஜடப்பொருள் என்று மூன்று பொருளை வைத்திருக்கிறோம். எனவே நாம் தேவையில்லாமல் பொருள்களை வைக்கவில்லை. மூன்று பொருள்களும் இப்படி இலக்கணத்திலே வேறுபடுகின்றன. இந்த மூன்றிலே முதல் இரண்டும் கட்டுநிலை எனப்படும். முதல் இரண்டும் தான் கட்டுநிலை. கேவல நிலையும் ஆன்மாவுக்கு கட்டுநிலை, சகல நிலையும் ஆன்மாவுக்கு கட்டுநிலை. மூன்றாவதாகிய சுத்த நிலைதான் என்ன நிலை? அதுதான் முத்தி நிலை. இப்படி மூன்று நிலைகளை ரெண்டிலே அடக்கிவிடலாம், கட்டுநிலை, முத்தி நிலை. முத்தி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் சொல்லு பார்த்திருக்கிறோம்? விடுபடுதல், விடுதலை. கட்டுநிலை, அதிலிருந்து விடுபட்ட நிலை என்று இரண்டு நிலைகள் ஆன்மாவுக்கு. இந்த கட்டுநிலைக்கு இன்னொரு பெயரும் நூல்களிலே வழங்கும் இன்னொரு பெயர் பெத்த நிலை. பெத்த நிலை என்பதும் கட்டுநிலைக்கு இன்னொரு பெயர். அது என்ன பெத்த நிலை? ஒன்றும் புரியலையே. பெத்த நிலை, கட்டுநிலை புரிகிறது, பெத்த நிலை என்று ஏன் பெயர் என்றால், அது கொஞ்சம் பந்தம் என்றால் என்ன பொருள் தெரியுமா? பந்தம், பந்தம் என்றால் கட்டு, பந்தம் என்றால் கட்டு. நூலுக்கு பின்னால, புத்தகத்துக்கு பின்னாலே என்ன சேர்த்திருப்பார்? அனுபந்தம்னு பார்த்திருக்கீர்களா? அனுபந்தம், அணுனா பின்னாலேன்னு அர்த்தம், பந்தம்னா கட்டுவது. ஆமா, பின்னாலே சேர்க்கப்படுவது, பிற்சேர்க்கை, அது அனுபந்தம். பந்தம் என்றால் கட்டு. இந்த பந்தம் என்ற சொல் பேச்சு வழக்கில் எப்படி மாறுகிறது? பெந்தம், பந்தம் என்பது பெந்தம் என்று மாறுகிறது. பிறகு பெந்தம் என்ற அந்த சொல் மேலும் திரிந்து மேலும் மாறி பெத்தம் என்று ஆகிறது. அவ்வளவுதான். எனவே கட்டு நிலை பெத்த நிலை. இந்த இரண்டு நிலைகளை பற்றித்தான் ஞான நூல்கள் பேசுகின்றன. சிவஞான போதம் போன்ற நூல்கள் கட்டுநிலை முத்திநிலை என இரண்டாக வைத்து இந்த ஞானப்பொருளை உணர்த்துகின்றன. சிவஞான போதத்திலே முதல் ஆறு சூத்திரங்கள் கட்டுநிலை, முதல் ஆறு நூற்பாக்கள் கட்டுநிலை பற்றியது. பின்னாலே உள்ள ஆறு சூத்திரங்கள் முத்திநிலை பற்றியது. இப்படி சிவஞான போதம் இரண்டு பகுதிகளை உடையது. முன்னாறு நூற்பாக்கள், பின் ஆறு நூற்பாக்கள். முன்னே உள்ள ஆறு நூற்பாக்களையும் சேர்த்து பொது அதிகாரம் என்பார்கள். பொது அதிகாரம். பின்னே உள்ள ஆறு நூற்பாக்களையும் சேர்த்து உண்மை அதிகாரம், உண்மை அதிகாரம் அல்லது சிறப்பு அதிகாரம் என்றும் சொல்லலாம். சிறப்பு அதிகாரம் அல்லது உண்மை அதிகாரம். பொது அதிகாரம் என்பது ஆன்மாவினுடைய கட்டுநிலையை பற்றி கூறுவது. உண்மை அதிகாரம்தான் ஆன்மாவினுடைய முத்திநிலையை பற்றி விளக்குவது. அந்த பொது அதிகாரம் என்பது ஆராய்ச்சி முறையிலே, ஆராய்ச்சி முறையிலே மூன்று பொருள்களுடைய இயல்புகளையெல்லாம் கூறுகிறது. முன்பகுதி ஆராய்ச்சி பகுதி. பொது அதிகாரம் என்பது ஆராய்ச்சி முறையிலே முப்பொருள்களை பற்றி கூறுவது. உண்மை அதிகாரம் என்பது அனுபவப்பகுதி. அது அனுபவப்பகுதி. இறை அனுபவத்தை கூறுவது. அதாவது ஆன்மா எப்படி பாசத்திலிருந்து விடுபட்டு பதியாகிய சிவத்தை அடைவது என்ற வழிமுறைகளையெல்லாம் கூறுகிற அனுபவப்பகுதி. இந்த ஆராய்ச்சி பகுதி நமக்கு ஓரளவு நன்றாக விளங்கும். ஆராய்ச்சி பகுதி நமக்கு விளங்கும், அனுபவப்பகுதி அவ்வளவாக நமக்கு விளங்காது. நமக்கு விளங்குகிற அனுபவம் எல்லாம் உலக அனுபவம் தானே. உலக அனுபவத்தை சொன்னால் விடிய விடிய கேட்டுக்கொண்டிருக்கலாம் பட்டிமன்றத்தில். ஆனால் இந்த இறை அனுபவத்தை சொன்னால் அது நமக்கு அது விளங்காத ஒன்றாக இருக்கிறது. எனவேதான் இந்த பக்கம் யாரும் வருவதில்லை. சிவஞான போதத்தை படிப்பதற்கு யாரும் முன்வராததற்கு காரணம் அதுதான். இது ஒன்று விளங்காது. ஆசிரியரும் அதற்கு தகுதி உடையவராக இருக்க வேண்டும், கேட்பவர்களுக்கும் அந்த தகுதி இருக்க வேண்டும். எனவே பக்குவம் என்ற தகுதி இருபாலாருக்கும் இருக்க வேண்டும். சிவஞான போதத்தை நடத்துவதற்கும் தகுதி வேண்டும், கேட்பதற்கும் தகுதி வேண்டும். உங்கள் தகுதி எனக்கு தெரியவில்லை, பார்ப்போம். தகுதி படுத்தலாம் உங்களை.
1: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
0: சரி, அடுத்து இந்த சிவஞான போதம் அந்த பெயருக்கு என்ன பொருள்? சிவஞான போதம் அந்த தலைப்பு அதனுடைய பொருள் என்ன? சிவம் என்ற ஒரு சொல் இருக்கிறது, ஞானம் என்ற ஒரு சொல் இருக்கிறது, போதம் என்ற சொல் இருக்கிறது. மூன்று சொற்கள். சிவம் சைவ சமயம் தன்னுடைய முழுமுதற் கடவுளை சிவம் என்ற பெயராலே அழைக்கிறது. முழு முதல் கடவுள். ஏன் அந்த பெயர் முழு முதல் கடவுள் என்றால், சில கடவுளர் ஒன்றிரண்டிலே முதன்மை உடையவராக இருப்பார்கள். இப்ப படைத்தல் கடவுள் பிரம்மா படைத்தலுக்கு படைத்த தொழிலே முதன்மை உடையவன். திருமால் காத்தல் தொழிலே முதன்மை உடையவர். ஒரு திறன் அழித்தற் கடவுள் அழித்தல் தொழிலே முதன்மை உடையவன். ஆனால் முழு முதல் என்றால் என்ன பொருள்? எல்லா தொழிலையும் செய்யவல்ல முதன்மை உடையவன்தான் எல்லா கடவுளருக்கும் மேலான தலைவன். எனவே சிவபெருமான் ஒன்று இரண்டில் அல்ல, எல்லா தொழிலிலும் முதன்மை உடையவன். அதனாலே முழு முதல் கடவுள் என்கிறோம். சிவம் என்ற சிறப்பு பெயராலே குறிப்பிடுகிறோம். சிவம் அந்த சொல்லுக்கு என்ன பொருள்? சிவம் என்றால் செம்மை. செம்மை என்ற அடிப்படையிலே சிவம் செம்பொருள் என்று திருக்குறள் குறிப்பிடுகிறது. செம்பொருள் இறைவனை, செம்பொருள் காண்பது அறிவு. சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லுகிறார். செம்பொருள் அந்த செம்மை என்றால் சிறிதும் மாறுபடாத தன்மை, என்றைக்கும் ஒரு தன்மையோடு இருப்பது, மாற்றமில்லாமல் எக்காலத்திலும் மாறுபடாமல் என்றைக்கும் ஒரு தன்மையாக இருக்கிற தன்மைதான் செம்மை. நம்முடைய தமிழ் மொழியை எப்படி சொல்லுகிறோம்? செந்தமிழ் என்கிறோமே, அது எதனாலே? செந்தமிழ். காலங்காலமாக இந்த தமிழ் மொழி பேசப்பட்டாலும் இன்றைக்கும் மாறாமல் தன்னுடைய தன்மையை இழக்காமல் பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் வழங்குகிறதே, அதனாலே அது செம்மையான மொழி, உயர்தனி செம்மொழி என்றெல்லாம் சொல்லுகிறோம். எனவே செம்மை என்றால் மாறுபடாத தன்மை. எனவே சிவம் என்பது அத்தகைய அப்படிப்பட்ட பொருள். அப்படியானால் மற்ற இரண்டு பொருள்கள் சிவத்தை தவிர உயிர்கள், மாறுபடாத பொருள்களா உயிர்கள்? அதான் பிறப்பு இறப்பிலே கிடந்து உழன்று எவ்வளவு வேதனைப்படுகின்ற உயிர்கள். எனவே உயிர்கள் செம்மை உடையவை அல்ல, இறைவனை போன்றவை அல்ல. இறைவன் ஒருவன்தான் பிறவா பிறவாயாக்கை பெரியோன், பெம்மான் முருகன் பிறவான் இறைவான். சைவ சமயம் ஒன்றுதான் கடவுளுக்கு இந்த இலக்கணத்தை சொல்லுகிறது. இறைவனுக்கு பிறப்பு என்பது கிடையாது, அதுதான் இறைவனுக்குரிய தனிச்சிறப்பு. உயிர்கள் பிறப்புக்கு உட்பட்டவை. பாசத்தை பற்றி சொல்ல வேண்டாம். எனவே இந்த முப்பொருள்களிலே செம்பொருளாக விளங்குவது சிவம். அத்தகைய சிவபெருமான். அடுத்து சிவ ஞானம். சைவ சமயத்தினுடைய குறிக்கோள் உயிர்கள் அந்த செம்பொருளாகிய இறைவனை அடைய வேண்டும் என்பதுதான் சைவ சமயத்தினுடைய முடிவான குறிக்கோள். இறைவனை அடைதல், இறைவனுடைய தாளைச் சேர்தல். போதிக்கின்றனோ இறைவனை உணர்வதற்கு வழிகாட்டுகிறனோ, இது தலைப்பினுடைய பொருள். சிவஞான போதம் இதை இயற்றியவர், இதை அருளியவர் யாரு? மெய்கண்டார். மெய்கண்டார் அவர் பெயரே ஒரு காரண பெயர் தான், அம்மா அப்பா வைத்த பெயர் அல்ல, சிறப்பு பெயர். அவருக்கு அமைந்த சிறப்பு பெயர் மெய்கண்டார். என்ன என்ன பொருள் மெய்கண்டார் என்றால் மெய்யை, மெய்ப்பொருளாகிய இறைவனை அனுபவமாக கண்டவர் மெய் கண்டார். அவருடைய இயற்பெயர், பெற்றோர் வைத்த பெயர் என்ன? சுவேதவன பெருமாள். ஏன் அந்த பெயர் வைத்தார்கள்? ஆமா, அந்த சுவேதம் என்றால் வெண்மை. சுவேதம் என்றால் வடமொழி சொல்லுக்கு வெண்மை, வனம் என்றால் காடு. சுவேதவனம் வெண்காடு, திருவெண்காடு. அந்த திருவெண்காடு எங்க இருக்கிறது? சோழ நாட்டுல பூம்புகாருக்கு பக்கத்துல இருக்கிறது. பூம்புகாருக்கு பக்கத்துல ஒரு 4-5 கல் தொலைவில் இருக்கிறது. பட்டினத்தார் பிறந்த ஊர் திருவெண்காடு. பட்டினத்தார் அங்கேதான் பிறந்திருக்கிறார். அவருடைய பெற்றோர்கள் எந்த ஊரு? பெற்றோர்களுக்கு ஊர் எது? மெய்கண்டாருடைய பெற்றோர்களுக்கு பெண்ணாகடம். பெண்ணாகடம் இந்த பெற்றோர்களுக்கு அந்த
2: சுருக்கமாக சொல்லுகிறேன், உங்களுக்கு தெரிந்த கதைதான், நினைவூட்டுகிறேன். பெற்றோர்களுக்கு நெடுங்காலமாக குழந்தை இல்லை. உடனே குடும்ப குலகுருவாகிய சகலாகம பண்டிதர் அவரிடம் போய் முறையிட்ட போது, அவர் திருமுறைகளிலே கயிறு தாழ்த்தி பார்த்தபோது எந்த பதிகம் வந்தது? ஞானசம்பந்த பெருமானுடைய திருவெண்காட்டு பதிகம். தெரியும், யாருக்காவது தெரியுமா? வெண்காட்டு முக்குள நீர் தோய் வினையார். அந்த முக்குள நீரிலே தோய்கின்ற நீராடுகின்ற வினையார், அந்த தொழிலை செய்கிறவர்கள் முக்குள நீர் தோய் வினையார் அவர்தம்மை தோயாவாம் தீவினை, அவர்களை தீவினை தீண்டாது என்று பாடிய ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்திலே நம்பிக்கை வைத்து பெற்றோர்கள் அந்த திருவெண்காட்டு தலத்திலே போய் வழிபாடு செய்து அதன் பயனாக ஞானசம்பந்த பெருமானுடைய அருளாலே பிறந்தவர்தான் மெய்கண்டார். எனவே அவரை போலவே, ஞானசம்பந்தரை போலவே மெய்கண்டாரும் குழந்தை பருவத்திலேயே ஞானம் பெற்று விட்டார். புறச்சந்தானம் அகச்சந்தானம். சந்தானம்னு என்ன அர்த்தம்? பரம்பரை. என்ன பரம்பரை? ஆசிரியர் மாணவர் பரம்பரை, மாணவர் பரம்பரை சந்தானம். அகச்சந்தானம் என்பவர்கள் கைலாயத்தில் இருக்கின்ற அந்த நான்கு மாணாக்கர்கள், இறைவனுடைய நான்கு மாணாக்கர்கள், நந்தி பெருமான், அடுத்து யாரு, சனற்குமார முனிவர், சத்திய ஞான தரிசனிகள், அடுத்து நான்காவதாக பரஞ்சோதி முனிவர். இதுதான் அந்த அகச்சந்தான பரம்பரை. அந்த பரஞ்சோதி முனிவர் கைலாயத்திலிருந்து வான்வழியாக செல்கிற போது இந்த குழந்தை மெய்கண்டார் பெருமாள் விளையாடி கொண்டிருக்கின்ற போது அவருடைய பக்குவ நிலையை உணர்ந்து இறங்கி வந்து அந்த சிவஞானத்தை அவருக்கு போதித்து நூலாக ஏற்றுமாறு சொல்லி செல்லுகிறார். எனவே அந்த அவருக்கு மெய்கண்டார் என்ற தீட்சா நாமத்தையும் கொடுக்கிறார் பரஞ்சோதி முனிவர். ஏன் அந்த பெயரை கொடுத்தார்? அவருடைய ஆசிரியர் சத்திய ஞான தரிசனிகள், சத்தியத்தை அவர் தரிசித்தவர் அவருடைய ஆசிரியர், அதே பெயரை மெய்கண்டார், சத்தியத்தை தரிசித்தவர் என்ற தன்னுடைய ஆசிரியருடைய பெயரையே இந்த குழந்தைக்கு, ஞான குழந்தைக்கு சூட்டிச் சென்றார். எனவே மெய்கண்டார். எனவே மெய்கண்டாருடைய வழியிலேதான் பின்னாலே சாத்திர நூல்கள் எல்லாம் தோன்றுகின்றன. அதனாலே சாத்திர நூல்களுக்கு என்ன பேரு? மெய்கண்ட நூல்கள். மெய்கண்டாரை முதலாக கொண்டு வளர்ந்த அந்த சாத்திர நூல்கள் மெய்கண்ட நூல்கள். அந்த குழந்தை பருவத்திலேயே அந்த ஞானாசிரியராக விளங்கி பல பக்குவ மாணாக்கர்களுக்கு உபதேசம் செய்து ஆட்கொள்ளுகிறார். இவருடைய பெருமையை கேள்விப்பட்ட சகலாகம பண்டிதர், அவருடைய குலகுரு சகலாகம பண்டிதர், அவர் ஊர் துறையூர். அந்த துறையூரிலே வாழ்ந்த சகலாகம பண்டிதர் இந்த குழந்தையை போய் பார்க்க வேண்டும் என்று விரும்பி இங்கே எங்கே வருகிறார்? எந்த ஊருக்கு? எந்த ஊருக்கு வந்தார்? குழந்தை எங்கே வளர்கிறது? திருவெண்ணை நல்லூர். ஏன் அங்கே வளர்கிறது? அவருடைய தாய் மாமன், அம்மாவோடு கூட பிறந்தவர் தாய் மாமனார் தான் அம்மாவையும் இந்த குழந்தையையும் கூட்டி வந்து திருவெண்ணை நல்லூரிலே வளர்க்கிறார் தன்னுடைய வீட்டிலே. எனவே பிறந்தது வேறு ஊராக இருந்தாலும் வளர்ந்தது திருவெண்ணை நல்லூரிலே. எனவே திருவெண்ணை நல்லூருக்கு வருகிறார் சகலாகம பண்டிதர். இங்கே இந்த மெய்கண்டார் அமர்ந்து எதிரே உள்ள சீடர்களுக்கு சிவஞான போதத்தை உணர்த்தி கொண்டிருக்கிறார். எத்தனாவது சூத்திரத்தை? நாலாவது நூற்பாமா. ஆணவ மலத்தை பற்றி கூறுகிற நாலாவது நூற்பா. அந்த நிலையிலே எதிரே போய் நிற்கிறார் சகலாகம பண்டிதர். சகல ஆகமங்களையும் கரைத்து குடித்தவர், ஆக கல்வி செருக்கோடு நிற்கிறார் சகலாகம பண்டிதர். இந்த குழந்தைய அலட்சியமாக பாருவார், இந்த குழந்தைக்கு என்ன தெரியும் என்று இவர் கேள்வி கேட்கிறார் மெய்கண்டாரிடம். ஆணவ மலன் என்றால் என்ன என்று அவரிடமே கேட்டார் சகலாகம பண்டிதர். அவர் இவரை ஏறெடுத்து பார்த்தார். உச்சி முதல் உள்ளங்கால் வரை தன்னுடைய திரு கண்ணாலே ஒரு பார்வை பார்த்தார். பேசவில்லை. பார்த்த அளவிலே அந்த சகலாகம பண்டிதருடைய ஆணவமெல்லாம் செருக்கெல்லாம் அப்போதே அகன்று விட்டது. அந்த நெருப்பு பட்டவுடனே அந்த பஞ்சு எப்படி பற்றி எரிகிறதோ அதே போல அவரிடமிருந்த ஆணவ மலம் முற்றிலும் அகல. அப்போதுதான் சகலாகம பண்டிதருக்கு இந்த குழந்தை சிவபெருமானே, இறைவன் தான், சிவபெருமான் தான் தன் எதிரே இந்த வடிவத்தில் இருக்கிறார் என்ற உண்மை அப்போதே புலப்பட்டது. அப்படியே அடியற்ற மரம் போல அவருடைய பாதத்திலே விழுந்து இறங்கி செல்கிறார். அவரை ஆட்கொண்டு அவருக்கு அருள் நந்தி சிவம் என்ற தீட்சா நாமத்தை வழங்குகிறார். அருள் நந்தி சிவம். பிறகு அந்த நெய்கண்டாருடைய கட்டளைப்படி அருள் நந்தி சிவம் சிவஞான போத கருத்துக்களை விளக்கி விரித்து சிவஞான சித்தியார் என்ற ஒரு பெருநூலை சாத்திர நூலை இயற்றுகிறார் அருள் நந்தி சிவம். மெய்கண்டாருக்கு பலமானவர்கள், அவர்களிலே இவர் தலையானவர். அருணந்தி சிவன் தான் கலைமானாக்கர். அவருக்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடியவர் மனவாசகம் கடந்தார். மனவாசகம் கடந்தார், இது இதுவும் அவருடைய இயற்பெயர் அல்ல, தீட்சை பெயர் தான். இந்த தொடர் எங்கேயாவது வந்திருக்கிறதா? மனவாசகம், அது சரி. எந்த திருமுறையில வருது இந்த தொடர்? திருவாசகத்துல வருகிறது. திருவாசகத்திலே வருகிற ஒரு அருமையான தொடர் மனவாசகம் கடந்தான் என்று இறைவனை மாணிக்க வாசகம் சொல்லுகிறார். என்னை மத்தோன் மத்தனாக்கி. எனவே அந்த பெயரை உடையவர் அவர் அடுத்த ஒரு மாணாக்கர். அவர் உண்மை விளக்கம் என்ற ஒரு சாத்திர நூலை செய்திருக்கிறார். பிறகு மெய்கண்டாருக்கு பின்னாலே அவருடைய வழியிலே அடுத்து பரம்பரை அருள்நந்தி சிவம் ஞானாசிரியராகிறார். மெய்கண்டாருக்கு அடுத்து அருள்நந்தி சிவம். அவர் செய்த நூல் சிவஞான சித்தியார். இன்னொரு நூலும் செய்திருக்கிறார், இருபா இருபது. இருபா இருபது அதுவும் அருள்நந்தி சிவம் செய்த இன்னொரு நூல். எனவே அருள்நந்தி சிவம் இரண்டு நூல்களை இயற்றியிருக்கிறார். மனவாசகம் கடந்தார் ஒரே நூல். அவருடைய ஊர் திருவதிகை. திருவதிகை மனவாசகம் கடந்தார். பிறகு அருள்நந்தி சிவம் மூன்றாவதாக அவருடைய மாணாக்கர் மறைஞான சம்பந்தர். மறைஞான சம்பந்தர் அவர் நூல் ஒன்றும் செய்யவில்லை. எனவே மெய்கண்டார், அடுத்த அருள்நந்தி சிவம், மூன்றாவது மறைஞான சம்பந்தர். இவர் தில்லையிலே வாழ்ந்தவர். தில்லை சிதம்பரத்துல மறைஞான சம்பந்தர். அந்த தில்லையிலே சிதம்பரம் கோயிலிலே தீட்சிதராக இருந்தவர் உமாபதி சிவம். உமாபதி சிவம் அவரை ஆட்கொள்ளுகிறார் மறைஞான சம்பந்தர். அந்த கதையெல்லாம் இங்கே சொல்ல நேரம் இல்லை. உமாபதி சிவம் அவரை மாணவராக கொள்ளுகிறார். பிறகு அந்த மறைஞான சம்பந்தருக்கு அடுத்து உமாபதி சிவம் நான்காம் அவர். அவர் மெய்கண்ட நூல்களிலே எட்டு நூல்களை இயற்றியிருக்கிறார். எட்டு நூல்கள் சிவப்பிரகாசம், திருவருள் பயன், போற்றி பகருடை, வினா வெண்பா, கொடிக்கடி, நெஞ்சு விடுதூது, சந்தர்ப்ப நிராகரணம் என்ற எட்டு நூல்கள். ஆக இப்போது எத்தனை நூலாயிற்று? மெய்கண்டார் ஒன்று, சிவஞான போதம். பிறகு அருணந்தி சிவம் செய்த நூல்கள் இரண்டு மூன்று. பிறகு மனவாசம் கிரந்தர் செய்த நூல் உண்மை விளக்கம் நான்கு. அந்த நான்கோடு இந்த எட்டு சேர்ந்தால் பன்னிரண்டு. இன்னும் இரண்டு இருக்கிறதே, எவை? அந்த இன்ன இரண்டு நூல்கள் மெய்கண்டாருக்கு முன்னே தோன்றியவை. மெய்கண்டார் காலத்துக்கு முன்னே எழுந்தவை திருவுந்தியார், திருக்களிற்றுப்படியார் என்ற இரண்டு நூல்கள். ஆக இத்தனையும் சேர்ந்து 14 சாஸ்திர நூல்கள் என்று வைக்கப்பட்டுள்ளன. இது சுருக்கமான வரலாறு. மெய்கண்டார், எனவே சிவஞான போதத்தை அருளினார் மெய்கண்டார். அடுத்து என்ன சொல்ல வேண்டும், நூலுக்குள்ளே போக வேண்டியதான். முதலாவதாக மங்கள வாழ்த்து. நூல் செய்கின்றவர்கள் முதலிலே இடையூறு வாராமல் இருப்பதற்காக விநாயக பெருமானை துதித்து நூலை தொடங்க வேண்டும் என்பது சைவ சமயத்திலே ஒரு மரபு. நூல் செய்கிறவர்கள் எந்த இடையூறும் தடையும் ஏற்படாத வகையிலே விநாயக பெருமானை வேண்டி துதிக்கின்ற காப்புச் செய்யுள்தான் மங்கள வாழ்த்து. அந்த முறையிலே மெய்கண்டார் முதலிலே விநாயக பெருமானை வணங்கி தொடங்குகிறார் நூலை. மெய்கண்டார் எப்படிப்பட்டவர், இடையூறு யாருக்கு வரும், மெய்கண்டாருக்கு வருமா, மெய்கண்டாருக்கு இடையூறு வருமா, நம்மை போன்றவர்களுக்கு இடையூறு வருவது இயற்கை. நமக்கு ஏன் இடையூறு வருகிறது, வினையினாலே. நம்முடைய வினையினாலே இடையூறு வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் மெய்கண்டார் வினையெல்லாம் வென்றவர், அவருக்கு இடையூறு திருவருளுக்கே உரியவர். திருவருளுக்கு ஆட்பட்ட, இறைவனுக்கு ஆட்பட்ட மெய்கண்டாருக்கு என்ன துன்பம் வரும், அவரை ஏன் விநாயகரை துதிக்க வேண்டும், வணங்க வேண்டும், என்ன தேவை என்றால் அவர் தனக்காக இந்த விநாயகர் வணக்கத்தை செய்யவில்லை. இந்த நூலை படிக்கிறவர்கள் முதலிலே அந்த விநாயக பெருமானை துதித்து நூலை தொடங்க வேண்டும் என்று அறிவுறுத்துவதற்காக இந்த மங்கள வாழ்த்தை செய்திருக்கிறார். தனக்காக அல்ல, தன்னுடைய மாணவர்களுக்காக. இந்த நூலை பயில்கின்ற மாணவர்கள் விநாயகரை துதித்து வணங்கி நூலை பயில தொடங்க வேண்டும் என்பதற்காக. கல்லால் நிழல் மலைவு, பிரிக்கிற முறையை கவனித்துக் கொள்ள வேண்டும். கல்லால் நிழல் மலைவு இல்லார், மலைவு இல்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. இதுல விநாயக பெருமானை குறிக்கிற வார்த்தை என்ன இருக்குது, ஒன்றும் காணவே. விநாயகரை தேடி பார்த்தாலும் காணவில்லையே, எங்கே இருக்கிறார், எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார். பொல்லார், ரொம்ப பொல்லார், விநாயகரை பொல்லார் என்று குறிப்பிடுகிறார். பொல்லார் என்றால் பொல்லாதவர் அல்ல. பொல்லுதல் என்றால், பொல்லுதல் என்றால் உளியினால் செதுக்குதல். கல்லிலே உளியினால் செதுக்குதல் பொல்லுதல் என்ற செயல். இறைவனுடைய உருவங்களை கல்லிலே செதுக்கி உருவாக்குவார்கள். ஆனால் திருவண்ணை நல்லூரில் இருக்கிற அந்த விநாயக பெருமானுடைய திருவுருவம் அப்படி ஒரு சிற்பியினாலே உளி கொண்டு செதுக்கப்பட்டது அல்ல. உளியினால் செதுக்கப்படாதவர், தானே தோன்றியவர், தான் தோன்றி. தான் தோன்றித்தன என்பது வேற, தான் தோன்றி என்றால் தானே. அதற்கு வடமொழியில சுயம்பு, சுயம்பு மூர்த்தி என்பார்கள், தானாக உருவானவர்.
3: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
4: மற்ற இந்திய தத்துவங்கள் எல்லாம் இந்த ரெண்டு காட்சிகளை மட்டும் சொல்லுகின்றன. இந்த ரெண்டு காட்சி தான் மற்ற தத்துவங்களிலே, வாயிற் காட்சி மானத காட்சி. ஆனால் சைவ சித்தாந்தம் அதற்கு மேலே மூன்றாவதாக தன்வேதனை காட்சி என்பது சைவ சித்தாந்தத்துக்கே உரிய. இவ்வாறு புத்தியினால் சவிகற்பமாக நிச்சயிக்கப்பட்ட பின்னர் அந்த நிச்சயித்த அறிவானது கடைசியாக போய் சேர்கிற இடம் எது? ஆன்மா. ஆன்மாவை போய் சேருகிறது இந்த அறிவு. அதனாலே ஆன்மாவுக்கு வருவது என்ன? அந்த சவிகற்ப அறிவினாலே ஆன்மாவிடத்திலே நிகழ்வது தன்வேதனை காட்சி. ஆன்மாவிடத்திலே நிகழ்வது தன்வேதனை காட்சி, அதாவது இன்ப துன்ப உணர்வு. இன்ப துன்ப உணர்வு தான் ஆக ஒரு இந்த உலக பொருள்களால் வருகின்ற இந்த நிர்விகற்ப காட்சியாலும் சவிகற்ப காட்சியினாலும் ஆன்மாவுக்கு உண்டாவது இன்பமோ துன்பமோ இரண்டிலே ஒன்று. அந்த பேரை பாருங்க, தன் வேதனை காட்சி. இன்பம்ங்கிறது வேதனையா? தன் வேதனை காட்சி பேர் வைத்திருக்கிறார்கள் என்றால், வேதனை என்றால் நாம் இப்போது வழக்கல என்ன துன்பத்தை தான் நினைக்கிறோம், அது தவறு. வேதனை என்ற சொல்லுக்கு அது பொருளே கிடையாது, துன்பம் என்ற பொருளே கிடையாது. வேதனை என்றால் அதனுடைய உண்மையான பொருள் வடமொழியில இன்பம் துன்பம் ரெண்டும் தான், இன்பம் துன்பம் இரண்டுமே வேதனைகள் வடமொழி இலக்கணப்படி. அதான் உண்மையான பொருள் வேதனை என்ற சொல்லுக்கு, இன்பம் துன்பம் இரண்டும். அதாவது அனுபவம். ஆனால் நாம் இப்போது பேச்சு வழக்கில் உலக வழக்கில் என்ன துன்பம் தானே மிகுதியாக இருக்கு, எனவே ஆமா அது துன்பத்திற்கே நாம் அதை உரிமையாக்கி விட்டோம் அந்த சொல்லை, தன்வேதனை காட்சி. அந்த கடைசியில புத்தி நிச்சயிக்கிறது அல்லவா, புத்தி கடைசியிலே இது இன்னது இன்ன பொருள் என்று நிச்சயித்த பின்னர் அந்த புத்தி தத்துவமானது அந்த முக்குணங்களிலே ஒன்றாக மாறுகிறது. முக்குணங்கள் தெரியும் இல்லவா, என்ன முக்குணங்கள்? சத்துவம் ராஜசம் தாமசம் என்ற முக்குணங்களிலே ஒரு குணமாக அது மாறுகிறது. அதாவது அந்த அறியப்பட்ட பொருளுக்கு ஏற்ப, இப்ப உலக பொருள் அனைத்துமே முக்குணமயமானது, உலக பொருள் எல்லாமே முக்குணங்களினுடைய கலவைதான் எல்லா பொருள்களுமே. சத்துவ குணம் அறிவை தரக்கூடியது, ஒளி பிரகாசம் பிரகாசம் உடையது சத்துவ குணம், நல்ல குணம் சத்துவம். ஆக யாருடைய உடம்புல சத்துவ குணம் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் நல்ல அறிவு உடையவர்களாக இருப்பார்கள், புத்தி கூர்மை உடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் உடம்புல கருவிகளிலே உடம்பிலேயும் கருவிகளிலேயும் அந்த குணங்களிலே ஒரு குண சத்துவ குணம் மேம்பட்டு இருந்தால் நல்ல புத்திசாலிகளாக விளங்குவார்கள். அது நம்முடைய கையில இருக்கிறது இந்த குணங்கள், உடம்பு அமைவது கருவிகள் அமைவது அது இறைவன் நம்முடைய வினைக்கு ஏற்ப கொடுப்பான். ஆக ஒவ்வொருவருடைய உடம்பிலேயும் இந்த மூன்று குணங்கள் கூடியும் குறைந்தும் அமைந்திருக்கின்றன. சத்துவ குணம், ராஜச குணம், ரொம்ப கோபக்காரர்களா இருப்பார்கள் ராஜச குணம், அது ஊக்கத்தை தருது, ஊக்கம் எழுச்சி அதை தருவது ராஜச குணம். இந்த ஆற்று வெள்ளம் வேகமாக ஓடுகிற வெள்ளத்திலே என்ன குணம் மிகுந்திருக்கிறது? ராஜச குணம். காட்டாற்று வெள்ளத்தில் சுழல்கின்ற புயல் காற்றுல புயல் காட்டிலே ராஜச குணம். ஆக அந்த நீங்கள் கேட்ட ஜடப்பொருள் அனைத்திலுமே இந்த மூன்று குணங்கள் ஏதாவது ஒரு குணம் மேலோங்கிருக்கும், ஏதாவது ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு குணம் மேலோங்கிருக்கும், அதுதான் தொல்லை. இந்த மூன்று குணங்களுமே கணத்திற்கு கணம் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நேரத்தில் இருக்கிற குணம் இன்னொரு நேரத்தில் இருக்காது. ஆமா, சில சாத்விக சிலர் எப்போதுமே சாத்விகமாக இருப்பார்கள். அவர்கள் சில சமயங்களில் அவர்களுக்கு கூட என்ன வரும், கோபம் வரும். பொறுமைசாலிகளாக இருப்பார்கள், பொறுமை இழந்து விடுவார்கள். சில புத்திசாலிகள் கூட சில நேரங்களிலே அறிவு மழுங்கி போய் விடுவார். அதெல்லாம் வினைக்கு ஏற்பத்தான் அந்த குணங்கள் அப்படியெல்லாம் மாறி மாறி வருகின்றன. எனவே நாம் நம்முடைய உடம்பு இவையெல்லாம் ரொம்ப சிக்கலான ஒரு நமக்கு கொடுக்கப்பட்டவை. நாம் இதெல்லாம் இங்கே நினைத்து பார்க்கிறோம். எனவே நம்முடைய கையில ஒன்றும் இல்லை, நம்முடைய செயல் என்று ஒன்றுமே இல்லை. எல்லாம் நாம் செய்வதாக நாம் நினைப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் இறைவன் விதித்த படிதான் நடக்கிறது. எனவே இந்த இவைதான் நம்மை கட்டுப்படுத்துகின்றன. இந்த கருவிகள், குணங்கள், இவற்றுக்கு நாம் கட்டுப்பட்டிருக்கிறோம். எனவே ராஜசகுணம், தாமசகுணம், தாமசகுணம் என்பது சோம்பலை உண்டாக்குவது. சோம்பல், தூக்கம், சோர்வு, சோர்வு இவற்றையெல்லாம் தருவது. ஆமா, தாமசகுணம் அவர்களுக்கு எத்தனை முறை சொன்னாலும் ஏறாது, எத்தனை முறை சொன்னாலும் அவர்களுக்கு ஏறாது. அறிவு மந்தமாக இருக்கும். எனவே அவர்களை சொல்லி குறையில்ல, யாரை குற்றம் சொல்ல வேண்டும், படைத்தவனைத்தான் சொல்ல வேண்டும், வேற யாரை சொல்லுவோம். ஆக உன்னை சொல்லி குற்றம் இல்லை. இப்படி முக்குணங்கள் நம்மை ஆட்டி படைக்கின்றன, முக்குணங்கள் நம்மை ஆட்டி படைக்கின்றன. நம்ம தெரியாமலே நாம் அவற்றுக்குள்ளே ஆட்பட்டு இருக்கிறோம். எனவே உலக பொருள்கள் எல்லாமே முக்குணமயமானவை. எனவே கடைசியில புத்தி இது இன்ன பொருள் என்று நிச்சயிக்கிற போது அந்த அறியப்பட்ட பொருள் சத்துவகுணம் மிகுந்ததாக இருந்தால் அதற்கு ஏற்ப புத்தியும் சத்துவகுணமாக மாறும். அறியப்படுகிற பொருள் ராஜசகுணம் மிகுந்ததாக இருந்தால் அதற்கு ஏற்ப புத்தியும் ராஜசகுணமாக மாறும். அறியப்படுகிற பொருள் தாமசகுணம் உடையதாக இருந்தால் புத்தியும் அந்த நேரத்தில் தாமசகுணம் உடையதாக மாறும். எனவே ஆன்மாவுக்கு மிக அணுக்கமாக நெருக்கமாக இருக்கிற கருவி புத்தி தான். மிக அருகிலே ஆன்மாவுக்கு, ஆன்மாவை ஒட்டி இருக்கிற கருவி புத்தி. அந்த புத்தியான அந்த ஆன்மாவானது கடைசியில அந்த புத்தியை சார்ந்து, புத்தி தத்துவத்தை சார்ந்து. ஆன்மாதான் எதை சார்ந்தாலும் என்ன ஆகும், அதன் வண்ணமாகிவிடுமே. எனவே அந்த புத்தி தத்துவத்தை சாருகிற போது புத்தி எப்படி இருக்கிறதோ அதன் வண்ணமாக ஆன்மா மாறுகிறது. புத்தி அந்த நேரத்தில் சத்துவகுணம் வடிவாக இருந்தால் ஆன்மா இன்பம் என்று உணர்கிறது. சத்துவகுணத்தினாலே வருவது இன்பம், சத்துவகுணத்தினாலே வருவது இன்பம், ராட்சசகுணத்தினாலே வருவது துன்பம், ராட்சசகுணத்தினாலே வருவது துன்பம், தாமசகுணத்தினாலே வருவது மயக்கம், மயக்கம், இன்ப துன்ப மயக்கம். முதல் அளவை இயலில முதல் பாட்டு, அளவை காண்டல் கருதல். அளவையினுடைய வகைகளை முதலில் சொல்லுகிறார். காண்டல் அதாவது காட்சி, அதுதான் இப்போது முதல்ல பார்த்தோம். போன வகுப்பில் காண்டல் மட்டும்தான், காண்டல். இரண்டாவது கருதல், அது அனுமானம். கருதல் என்பது அனுமானம், அனுமான பிரமாணம். இரண்டாவது அனுமானம். காட்சி என்றால் என்ன விளக்கினேன், காட்சி அளவை என்றால் நம்முடைய ஐம்பொறிகள் பொருளை நேராக பொருந்தி அறிவது, அது காட்சி அளவை. அப்படி எல்லா பொருள்களையும் நேராக ஐம்பொறிகளால் பொருந்தி அறிய முடியுமா? எல்லா பொருள்களையும் முடியாது. அந்த பொருள் எதிரே இருந்தால்தான் அந்த பொருளை நேராக அறிய முடியும். எதிரிலே இல்லாத எத்தனையோ பொருள்கள் இருக்கின்றனவே, தூரத்திலே எங்கேயோ ஐம்பொறிகளுக்கு அப்பால் கண்காணாத இடத்திலே எத்தனையோ பொருள்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் எப்படி அறிவது என்றால் அதற்கு பயன்படுவது அனுமானம். இரண்டாவது அளவை, அதாவது மறைந்திருக்கின்ற பொருளை நேராக இல்லாமல் புலப்படாமல் மறைந்திருக்கின்ற பொருளை அறிவதற்கு உதவுகிற கருவி அனுமானம். தூரத்திலே எங்கேயோ நெருப்பு பற்றி எரிகிறது, தூரத்திலே நெருப்பு, அது நமக்கு புலப்படவில்லை, கண்ணுக்கு புலப்படவில்லை. ஆனால் அங்கே மேலே வானத்தில புகை மண்டலம் வானத்திலே பரவி கொண்டிருக்கிறது. அதை வைத்து, அந்த புகையை வைத்து அங்கே நெருப்பு எரிகிறது என்ற அறிவை பெறுகிறோம். அது நெருப்பு புலப்படவில்லை என்றாலும் கூட அந்த புகையை கொண்டு அந்த மறைந்திருக்கிற புலப்படாத தெரியாத நெருப்பு இருக்கிறது என்பதை தெரிகிறோமே. இப்படி அங்கே எது அளவை அறிவதற்கு எது கருவி? அந்த நெருப்பை, அந்த புகை. அந்த புகையை வைத்துதானே நாம் அறிகிறோம். எனவே புகைதான் அங்கே அனுமான பிரமாணம், புகைதான் கருவி, புகைதான் கருவி. எப்படி வாயிற்காட்சியில ஐம்பொறிகள் கருவிகளாக இருக்கின்றனவோ அதுபோல இங்கே மறைந்திருக்கிற பொருளை அறிவதற்கு உதவுகிற கருவி அனுமானம். இப்போ என்ன விளக்கம் சொல்ல வேண்டும்? ஏதாவது மறைந்திருக்கிற பொருளை அதனை விட்டு நீங்காத ஒரு அறிகுறியை கொண்டு, மறைந்திருக்கின்ற பொருளை அதனை விட்டு எப்போதுமே நீங்காத ஒரு குறியை, அறிகுறியை வைத்து துணிவது, அறிவது. ஆக இது அங்கே முக்கியம். அனுமானத்தில் அந்த விட்டு நீங்காத தொடர்பு எதற்கு இருக்க வேண்டும்? அந்த மறைந்திருக்கிற பொருளுக்கும் அந்த அறிகுறிக்கும் அதை ஏது என்பார். அந்த அந்த அறிகுறியை ஏது என்பார்கள். மறைந்திருக்கிற பொருள் புலப்படாதது, ஆனால் அந்த ஏதுவாகிய குறி புலப்படுகிறது இல்லையா? புலப்படுகிற ஏதுவை கொண்டு புலப்படாத பொருளை அறிவது, அந்த புலப்படாத பொருளுக்கும் புலப்படுகிற அந்த ஏதுவுக்கும் அந்த புலப்படுகிற அறிகுறிக்கும் இடையில ஒரு விட்டு நீங்காத தொடர்பு இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த அறிகுறியை எங்கே பார்த்தாலும் அதனோடு தொடர்புடைய அந்த மறைந்திருக்கிற பொருள் இருப்பதை உணர முடியும். சரி, அங்க சமையல் அறையிலிருந்து வருகின்ற அங்கே என்ன பொருள் தயாராகிறது என்பதை தூரத்திலிருந்தே சொல்லிவிடலாம். அந்த நீங்காத அந்த அறிகுறி, அந்த ஏது மனம், அதை கொண்டு நாம் உய்த்து அறிதல். அனுமானம் என்றால் உய்த்து அறிதல், ஊகித்து அறிதல். சாதாரண தமிழில் சொன்னால் ஊகித்து அறிதல், உய்த்து அறிதல், அதான் அனுமானம். உங்களுடைய அந்த கார் எண்ணெய் பார்த்த உடனே, வீதியில பார்த்த உடனே, ஓஹோ இவர் இந்த வகுப்பில் இருக்கிறார் என்று அந்த விட்டு நீங்காத தொடர்பு. இப்படி உலகத்தில் வாழ்க்கையில் எத்தனையோ அனுமானங்களை நாம் பார்க்கிறோம். அந்த பொருளுக்கும் அந்த ஏதுவுக்கும் இடையில விட்டு நீங்காத தொடர்பு கட்டாயம் இருக்க வேண்டும். அதை வைத்து நாம் அந்த புலப்படாத பொருள் இன்னது என்று துணிய முடியும். ஆனால் வழக்கமாக சொல்லுகிற எடுத்துக்காட்டு இந்த நெருப்பும் புகையும்தான், நெருப்பும் புகையும்தான். இதை அனுமானத்தை தமிழிலே கருதல் அளவை, கருதல் அளவை என்பார்கள். கருதல், கருதுதல், உய்த்து அறிதல், இன்னொரு பெயரு தமிழிலே வழி அளவை என்பார்கள். வழி அளவை ஏன் அந்த பெயர் என்றால், அந்த புகையை பார்க்கிறோம், புகையை பார்க்கிறோம், அந்த புகையை நாம், அது காட்சி, காட்சி அளவை முதலிலே நிகழ்கிறது. புகையை பார்த்தறிதல் அது காட்சி அளவைதான். அந்த காட்சி அளவிக்கு பின்னாலதான் அந்த கருதல் அளவை உண்டாகிறது. காட்சி அளவைக்கு பின்னே கருதல் அளவை. நெருப்பு புகையை கண்ட பின்னர் அதனை விட்டு நீங்காத நெருப்பு இருக்கிறது என்று துணிகிறோம். எனவே காட்சியின் பின்னர் உண்டாகின்ற அளவை கருதல். வழினா பின்னாலேன்னு அர்த்தம். காட்சியின் வழியாக வருகின்ற அனுமானம், காட்சியின் வழியாக வருவது, அதான் வழி அளவை. எனவே அனுமானம் என்பது பின்வரும் அறிவு, பின்வரும் அறிவு. அனுமானம் என்ற சொல்லுக்கே அதுதான் பொருள். அனுமானம், அணு என்றால் பின்னே, அணு என்றால் பின்னே. பல்லவிக்கு அடுத்து வருவது அணுபல்லவிங்கிறோம்ல, பின்னே வருவது அணுபல்லவி. அனுபந்தம் என்பார் புத்தகத்துக்கு பின்னால, பின் இணைப்பை அனுபந்தம் என்பார்கள். பின் இணைப்பு, அணு என்றால் பின். அனுபவம் என்பதற்கும் அதுதான் பொருள். அனுபவம் பின்னாலே வருகிற அறிவுதான் அனுபவம். இது இரண்டாவது அளவை கருதல், காட்சியை அடுத்து கருதல். காட்சி என்பது நேராக இருக்கிற பொருளை, எதிராக இருக்கிற பொருளை அறிவது. அனுமானம் என்பது மறைந்திருக்கின்ற பொருளை, இன்னது என்று அறிவதற்கு உதவுகிற கருவி அனுமானம். அடுத்து மூன்றாவது, காட்சி, கருதல், உரை. மூன்றாவது உரை அளவை, உரை அளவை. இது முதல் இரண்டு அளவைகளாலும் அறிய முடியாத பொருள்களை அறிவதற்கு உதவுவது. முதல் இரண்டு அளவைகளாலும், காட்சியினாலும் கருதலினாலும் அறிய முடியாத பொருள்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கின்ற பொருள்கள் என்ன பொருள்கள் அப்படி இருக்கின்றன உலகத்தில்? காட்சிக்கும் புலப்படாமல் இறை, இறைவன், வரலாறு. எப்படி ஹிஸ்டரி, வரலாறு, வரலாறு என்ன? அதைத்தான், அது இல்ல, அது கிடையாது. வரலாறு, வரலாறு அது, அந்த வரலாற்று ஆசிரியர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் அந்த கல்வெட்டுகள், சாசனங்கள், ஓலைச்சுவடிகள் இவற்றை ஏதுவாக கொண்டு அந்த முன்னாலே நடந்திருக்கலாம் என்று உய்த்தறிகிறார்கள். அது அனுமானம் தானே, அது அனுமானம். இந்த இரண்டு அளவைகளுக்கும் எட்டாத பொருள்கள் இறைவன். இப்ப வினை, நம்முடைய வினை பயன் இருக்கிறது, வினை பயன் அதுதான் நமக்கு இன்பம் துன்பத்தை கொடுக்கிறது என்கிறார்கள். யார் கண்டது? அதை கண்ணால பார்க்க முடியுமா, அல்லது நம்மாலே கருதித்தான் உணர முடியுமா? இந்த ரெண்டுக்கும் அது புலப்படாது. அதை அறிவதற்கு உதவுகிற கருவி பெரியோர் எழுதி வைத்திருக்கிற உயர்ந்த நூல்கள், ஞான நூல்கள். நூல்களிலே சொல்லி இருக்கிறார்கள், நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய உள்ளொளியினாலே, யோக காட்சியினாலே கண்டு சில உண்மைகளை உணர்த்தி இருக்கிறார்கள். அந்த நூல்களை பயில்வதன் மூலமாக

ஆகமம், ஆகமம் என்பது இறைவன் அருளிய நூல்கள், வேத ஆகமங்கள், அவற்றை கொண்டு உணர்வது. இப்படி இந்த மூன்று முக்கியமான, இந்த மூன்று தான் முக்கியமான அளவைகள், காட்சி அளவை, கருதல் அளவை, உரை அளவை. சைவ சித்தாந்தம் இந்த மூன்று மட்டும்தான் கொள்ளுகிறது. இதற்கு மேலே பத்து அளவைகளை சொல்லுகிறார்கள் மற்ற தத்துவ நூலார்கள், பத்து வகையான அளவைகள். நாம் அவற்றையெல்லாம் மூன்றிலே அடக்கி விடுகிறோம். மூன்றே போதும், அதற்கு மேலே எங்கள் பிள்ளைகள் தாங்க மாட்டார்கள், மூன்று அளவைகளே போதும் என்று நம்முடைய முன்னோர்கள் மூன்றிலே அடக்கி வைத்திருக்கிறார்கள். எனவே அளவை காண்டல், கருதல், உரை, அடுத்து நாலாவது ஒரு அளவை அபாவம். அபாவம், அபாவ பிரமாணம். அபாவம் என்றால் இன்மை, இன்மைங்கிற அர்த்தம் அவ்வளவுதான். இன்மை, இல்லாமை, இல்லாமை, அது ஒரு அளவை அபாவம். அதற்கு உதாரணமாக இப்ப பனி, பனிக்காலம், பனியினால என்ன உண்டாகிறது? குளிர். பனி, பனியினுடைய இல்லாமை, பனியின்மை, பனியின்மையை வைத்து என்ன சொல்லிவிடலாம்? குளிர் இருக்காது என்று சொல்லுவது அபாவ பிரமாணம். ஒன்றினுடைய இன்மையை வைத்து இன்னொன்றினுடைய இன்மையை துணிவது, அதான் இன்மை அளவை. ஒன்றினுடைய இன்மையை கொண்டு, அதாவது அந்த பனி குளிர் எது காரணம், எது காரியம்? காரண காரியம். பனி என்பது காரணம், பனி என்பது காரணம், அதனாலே உண்டாகிற காரியம் குளிர். எனவே காரியம் இல்லை என்றால் காரணம் இல்லை, அதை மாற்றியும் சொல்லலாம். காரணம் இல்லை என்றால் காரியம் இல்லை, காரியம் இல்லை என்றால் காரணம் இல்லை. இரண்டுமே இன்மை அளவை தான், இரண்டுமே இன்மை அளவை அபாவம். இதை சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது? இதை எதை எதற்குள்ளே அடக்கி விடுகிறது? அனுமானத்திலே அடக்கி விடுகிறது, கருதல் அளவையிலே அடக்கி விடுகிறது. எல்லாம் உயிர்த்தறிதல் தானே. பனி இல்லை என்றால் சரி, குளிர் இல்லை என்று நாம் உயிர்த்தறியலாம் இல்லவா? உயிர்த்தறிதல் அபாவம், அதை நாம் தனி பிரமாணமாக கொள்வது இல்லை, ஆனால் பிறர் கொள்ளுகிறார்கள். அடுத்த பிரமாணம் என்னது? அபாவம். பொருள், பொருள் என்ற ஒரு பிரமாணம், பொருள் அளவை. இதை வடமொழியில அர்த்தாபத்தி என்பார்கள். இதற்கு என்ன உதாரணம்? ஒருவர் உண்ணாவிரதம் இருக்கிறார், ஒரு வாரம் ஆயிற்று, ஒரு மாதம் கூட ஆயிற்று உண்ணாவிரதம் இருந்து, உடம்பு கொஞ்சம் கூட வாடல. இது எதை காட்டுகிறது? அவர் மறைந்து உண்ணுகிறார். உணவு இல்லை என்றால், உண்ணவில்லை என்றால் மெலியாமல் இருக்க முடியாது. எல்லாம் எல்லாம் அனுமானம்தான், நாம் அதை அனுமானத்தில் அடக்கி விடுகிறோம். எனவே அர்த்தாபத்தி என்றால் இப்படி இல்லை என்றால் இது நிகழாது, இப்படி உண்ணவில்லை என்றால் இப்படி தடித்திருக்க முடியாது, இப்படி இல்லை என்ற இங்கனம் இல்லை என்றால் இது ஆகாது, இது நிகழாது என்று அறிவதுதான் அர்த்தாபத்தி. இங்கனம் இல்லை என்றால் இது நிகழாது. ஒரு நல்ல ஒரு மக்கான மாணவர் தேர்வு தாளில் நிறைய மதிப்பெண் வாங்கியிருந்தால் அதை வைத்து கொண்டு நாம் என்ன உயிர்த்தெறியலாம்? பார்த்து எழுதியிருக்கிறார் என்று அறிவதை போல. இதெல்லாம் எங்களுக்கு பழக்கமான இது அளவைகள், ஆசிரியர்களுக்கு பொருள் அளவை. இதான் ஐந்தாவது அர்த்தாபத்தி. அடுத்த அளவை ஆறாவது ஒப்பு. ஒப்பு உவமை, ஒப்புமை, உபமானம் என்பார்கள். உவமை, ஒருவன் புலியையே பார்த்து அறியாதவன், புலியை பார்த்தறியாதவன் அவனிடம் சொல்லுகிறார்கள், புலி எப்படி இருக்கும்? பூனையை போல இருக்கும் என்று சொல்ல, ஓஹோ நான்

0: பார்த்து வருகிறேன் என்று காட்டுக்குள்ளே போய் அவன் திரும்பி வந்தானா இல்லையா? அந்த பூனை அந்த விலங்கை பார்த்து இதுதான் புலி என்று முடிவு கட்டுவதை போல் அது ஒப்பு. அடுத்தபடியாக இப்படி ஆறு விதமான அளவைகள் என்பர். முதல் வரியில அளவை, அளவையாவது எத்தனை? காண்டல், கருதல், உரை, அபாவம், பொருள், ஒப்பு, ஆறு என்பர். இது ஒரு சாரார் கருத்து. அடுத்த அடியில் அளவை மேலும், இதற்கு மேலும் ஆறு போதாதான், அளவை மேலும் இன்னும் ஒரு மூன்று சொல்லுகிறார்கள், இன்னும் ஒரு நாலு. மேலும் ஒளிவு, ஒளிவு அது எத்தனாவது? ஏழாவது. ஒளிவு இதை பாரிசேடம் என்பார்கள். பாரிசேஷம், பாரிசேடம், அதாவது மூன்று பேர் தங்கியிருக்கிற இடத்துல மூன்று பேர். பாரிசேஷத்துக்கு மூன்று பொருள் கட்டாயம் இருக்க வேண்டும். அந்த மூவரிலே அந்த அறையிலே ஒரு பொருள் காணாமல் போய்விட்டது என்றால் இரண்டு பேர் அதை எடுக்கவில்லை என்று நிச்சயமான பின் அதை வைத்து என்ன முடிவு பெறலாம்? மூன்றாவது ஆசாமிதான் கை வைத்திருக்கிறார், அந்த பொருளை எடுத்திருக்கிறார் என்று சொல்லுவது பாரிசேடம். என்னுடைய சிவஞான போதத்தில் இதற்கு ஒரு இன்னொரு உதாரணம் கொடுத்திருக்கேன். நினைவு இருக்கா? கணவன் வீட்டில், ஒரு குடும்பத்தில் கணவன், மனைவி, ஒரு பையன். கணவன் அலுவலகத்துக்கு போய்விட்டான். மனைவி காய்கறி வாங்க காய்கறி மார்க்கெட்டுக்கு போய்விட்டார்கள், சந்தைக்கு போய்விட்டார்கள். ஆனால் வீட்டிலே தொலைக்காட்சி அது ஓடிக்கொண்டிருக்கிறது. உடனே அந்த வழியாக வந்த ஒருவர் வீட்டில் இந்த ரெண்டும் தெரிந்து விட்டால், கணவன் மனைவி இல்லை என்று தெரிந்தால் பையன் தான் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஆசிரியர், தேடி வந்த ஆசிரியர் முடிவு கட்டுவதை போல இது பாரிசேடம். இதையும் நாம் அனுமானத்தில் அடக்கி விடலாம். ஒளிவு, இது ஒளிவு ஏழாவது. அடுத்து என்ன? எட்டாவது உண்மை. எட்டாவது இதை வடமொழியில சம்பவம், அதாவது நூறு சம்பவம், உண்மை. இதற்கு எடுத்துக்காட்டு ஒரு தொகுதி பொருள், ஒரு தொகுதி பொருளை அறிந்து அதாவது ஆயிரத்தில் நூறு அடங்கி இருக்கிறது. புத்தகத்தில் என்ன உதாரணம் போட்டுக்க? உதாரணம் புத்தகத்தில் பாருங்க. முழு பொருளை தெரிந்தால் அந்த ஒரு சிறுபகுதி அடங்கியிருக்கிறது என்று குறித்து அறிதலாம். இப்போ ஒருவர் முதல் மாதத்தின் முதல் நாள் சம்பளம் 10,000 வாங்கி கொண்டு வருகிறார். கடன்காரன் நேரம் அங்கே வந்துடுறான். வட்டி வசூலிக்கு 1,000 ரூபா, இவரிடம் நிச்சயம் 1,000 ரூபாய் இருக்கு. 10,000 வாங்குறாரே, ஏன்னா 10,000 1,000 கட்டாயம் அடங்கியிருக்கிறது அல்லவா? எனவே இவருடன் நிச்சயம் அந்த தொகை இருக்கும் என்று வந்து வாங்குகிறானே, அது அந்த உண்மை. ஒரு முழுமையிலே அந்த பகுதி அடங்கி இருப்பது, அதை நாம் அனுமானத்தில் அடக்கி விடுகிறோம். அடுத்து உண்மை. ஐதீகம், ஐதீகம், ஐதீகம் என்றால் வழக்கு, உலக வழக்கு தான். ஆமா, மரபு, மரபாக சொல்றாங்க. இந்த மரத்துல பேய் இருக்கிறது, மரத்திலே பேய் இருக்கிறது என்று வழி வழியாக சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அதை வழி வழியாக நம்பிக்கொண்டு வருகிறோம் அல்லவா? அந்த முன்னோருடைய வழக்கை வைத்து, ஐதீகத்தை வைத்து அங்கே இருப்பதாக கொள்ளுவதுதான் அது ஒரு அளவை. இதெல்லாம் முக்கியமில்லாத ஒரு அளவைகள். ஐதீகம், ஐதீகத்தோடு இயல்பு என, இயல்பு அளவை, இயல்பு. இதை வடமொழியிலே சுபாவம், சுபாவ பிரமாணம், அதாவது சுபாவம். இயல்பு என்றால் மரம் என்ற சொல்லை சொன்ன உடனே, மரம் என்ற சொல்லை சொன்ன உடனே எது அந்த பொருள், மரம் என்ற பொருள் நமக்கு தோன்றுகிறது. மரம் என்று சொல்லை சொன்ன அளவிலே அந்த பொருள் நமக்கு தோன்றுகிறது. அந்த பொருளை உணர்த்தியது எது? அந்த பொருளை புலப்படாத அந்த நேரே இல்லாத அந்த பொருளை நமக்கு உணர்த்தியது அந்த மரம் என்ற சொல். எப்படி அந்த சொல்லாலேயே அந்த பொருளை உணர்த்த முடிந்தது என்றால், அந்த பொருளை உணர்த்துகிற ஆற்றல் ஒவ்வொரு சொல்லுக்கும் இயல்பிலேயே அமைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்தந்த பொருளை குறித்த சொற்களுக்கு பொருளை உணர்த்துகிற ஆற்றல் இயற்கையிலே இயல்பாகவே அமைந்திருப்பதாக சொல்லுகிறார்கள். எனவே சொல்லை கொண்டு பொருளை உணர்வது அந்த இயல்பு அளவை எனப்படும், சொற்களை கொண்டு. எனவே இப்படி இயல்பு என நான்கு அளவை காண்பர் அவையிற்றின் மேலும் அறைவர். இந்த பத்தும் போதாது என்று அவற்றுக்கு மேலும் சொல்லுவார் உளர். அவையிற்றின் அவற்றின் அர்த்தம் அவையிற்றின் மேலும் அறைவர். அவையெல்லாம் அவையெல்லாம் இந்த மூன்றிலே அடங்கிவிடும். அளவை காண்டல் கருதல் உரை என்ற இம்மூன்றின் அடங்கிடுமே என்று சொல்லி
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருமலை சிறப்பு. வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இனிமேல்தான் இனி நாம் நேயர்களை எங்கே அழைக்கிறோம் என்றால், திருமலைக்கு அழைக்கிறோம். திருமலைக்கு அழைக்கிறோம். திருமலை, இந்த திருமலைங்கிறது இப்ப நம்ம என்ன பேர் வந்துட்டு கேட்டா, நம்ம திருப்பதியோட போட்டு, ஏன்னா நமக்கு அண்மையில இருப்பதனால. இங்க அதுவும் வேலூர் இந்த பக்கத்துல இருக்கு உங்களுக்கு அல்லவா. நம்ம வேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினாலே திருப்பதி திருப்பதி திருப்பதி திருப்பதி ராத்திரியே ஜெபம் பண்ணி விடுறாங்க. நம்ம பேருந்து எல்லாம் 4:30 மேலதான், 4:30-5 மேலதாங்கிறாங்க அல்லவா. ஆனா அந்த பேருந்து விடிய விடிய போயிடுச்சு. ஆகவே திருப்பதி. ஆனால் நம்முடைய தேக்கிரார் பெருமான் திருமலை என்று நமக்கு சொல்வது திரு கைலாயம். திரு கைலாயம் இப்பொழுது அண்மை காலமாக இந்த ஒவ்வொரு இடமும், அதனுடைய நால்வர் பெருமக்கள் எங்கெங்கெல்லாம் திருப்பாடல் அருள் செய்திருக்கிறார்களோ அந்த பாடல் பெற்ற பதிகளை சென்று வணங்குதல் என்ற ஒரு முயற்சி இப்பொழுது அண்மை காலமாக கொஞ்சம் நல்ல தலைத்திருக்குது. தமிழகம் எல்லாம் தலைத்திருக்கிறது, செழித்திருக்கிறது. அதுல இப்பொழுது அண்மை காலமாக மேலும் நம்முடைய தென்னாட்டு திருப்பதிகள் மட்டும் இல்லாமல் வடநாட்டு திருப்பதிகளுக்கும் சொல்வது எது? காசி எங்க, ஹரித்வார் எங்க எல்லாம் போறது. இன்னமும் தாண்டி போயிட்டு இருப்ப கேதாரம் போறது. இன்னமும் தாண்டியது இமயமலை சொல்லுவது என்று இந்த இந்த பட்டியலை ரொம்ப அதிகமாக நம்முடைய தமிழகத்தில் இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஈரோடுல இருக்கிறவங்க அதிகம். ஆண்டுதோறும் போறாங்க. சிலர் 3 முறை 2 முறை போனவங்க எல்லாம் உண்டு திருக்கயிலாயத்துக்கு. கொஞ்சம் கடினமானதுதான், ஆனாலும் அந்த யாத்திரை மேற்கொள்றாங்க. அப்படிப்பட்ட இப்பொழுது திருக்கயிலாயம், இதுதான் திருமலை சிறப்பு என்ற பகுதியிலே நாம் படிக்க போறோம். இப்பொழுது நாம் திருமலை சிறப்பு சொல்லுவோம். நான் முன்னையே ஒரு நாள் சொன்னேன், பெரிய புராணத்துக்கு இருக்கின்ற பல்வேறு தனித்தன்மைகளிலே இதுவும் ஒன்று, இதுவும் ஒன்று. ஏனையோர் எந்த இலக்கிய பேராசிரியர்களுக்கும் இல்லாத சிக்கல் நம்முடைய சேக்கலாருக்கு தான் இருந்தது. எல்லோருக்கும் ஒவ்வொரு வரலாறு தான். பெருங்கதை என்ன, உதயனை பத்தி பேசிட்டு போக வேண்டியதான். ராமாயணம்னா ராமரை பத்தி பேசிட்டே போக வேண்டியதான். பாரதம்னா 100 பேருக்கு 5 பேருக்கு தகராறு, அண்ணன் தம்பி தகராறு, 5 பேரை வச்சு 100 பேரையும் பேசிட்டு போக வேண்டியதான். மணிமேகலைன்னா ஒரே ஒரு பெண்ணை பத்தி பேசிட்டு போக வேண்டியதான். சிலப்பதிகாரம்னா ஒரு செட்டியார் கோவலனை பத்தி பேசிட்டே போக வேண்டியதான். சிந்தாமணினா ஒரு ஜீவகன் அவனை பத்தி பேசிட்டு போகணும். ஆனால் பெரிய புராணத்துல 63 நாயன்மார் இருக்கிறாங்க. இந்த 63 நாயன்மார்களையும் கட்டுக்கோப்பா அழைத்து கொண்டு போகணும். அதுல சிதறப்படாது, சிதறப்பட சிந்தாமல் சிதறாமல் சொல்றமே. இந்த பெண்கள் சொல்லுவாங்க, அரிசியே மற்றது என்ன, சிந்தாமல் சிதறாமல் எடுத்துட்டு போகணும். தெரியுதா, லட்சுமி இல்ல லட்சுமி இல்ல அப்படிமா. அது மாதிரி சிந்தாமல் சிதறாமல் எடுத்துட்டு போகணும் என்றால் என்ன அமைப்பு என்றால், அது நடராஜ பெருமான் என்ற திருவருள். ஆதலால் ரொம்ப அழகாக எடுத்துக்கிட்டார் திருமலை சருக்கம். இப்ப எதுக்கு என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா, இப்ப 63 நாயன்மார்களையும் நாம் சொல்லணும். சொல்லணும் சொல்ல போற. இந்த 63 நாயன்மார்கள் எப்படி இந்த 63 எண்ணிக்கை வந்து ஏன் 68 ஆலையா அல்லது 55 கூடாதா, 63 இருக்கு, அது 63 இருக்கிறத எப்படி சொல்ல போறார் கேட்டா, இதை முதல் முதல் சொன்ன பெரியவர் யார் அந்த எண்ணிக்கையோடு என்று சொன்ன சுந்தரர் பெருமான். சுந்தரர் யார், திருக்கையிலில் இருந்தவர். திருக்கையில் இருந்தவருக்கு இந்த 63 பேருக்கு என்ன சம்பந்தம், அதை சொல்லுவதுதான் இப்ப திருமலை சருக்கு. அது சொல்லுவான் திருமலை சருக்கு, சுந்தரர் ஒருவருக்கும் இந்த 63 வரை சொன்னதற்கு என்ன சம்பந்தம் என்பதை சொல்லத்தான் வந்தது இந்த அருமையான பிரார்த்தம். ஆதலால் இப்பொழுது நேயர்களை திருமலைக்கு அழைக்கிறோம். திருமலை என்பது இங்கே திருக்கயிலாயம் என்பது. இப்ப எல்லோருமாக எங்கே சொல்றோம், இப்ப இப்ப அந்த எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டா சைனாக்காரங்க வசனத்துல இருக்கு. ஆனால் ஒரே ஒரு நிலை மட்டும் எல்லாரும் சொல்லுகிறார்கள், அதை பாராட்டணும். சைனாக்காரங்க வசத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு நம்ம இந்திய நாட்டுக்கும் அவ்வப்பொழுது ஏதேனும் கொஞ்சம் கருத்து வெத்துமே வந்தாலும் இந்த பக்தர்களை அழைத்து கொண்டு போவதில் எந்தவித தவறு நடக்கல, எந்தவித தவறு செய்யறது. அது மட்டும் எல்லாரும் சொல்றாங்க, எல்லோரும் சொல்றாங்க, போயிட்டு பக்தர்களை அழைத்து போய் மீண்டு வருவதில் ரொம்ப இதா இருக்காங்க, உறுதுணையா இருக்காங்க. இந்திய நாட்டு எல்லையில போய் முடிச்ச உடனே இவர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு போனா ஒரு இடத்துல தங்க வைத்து கொஞ்சம் குழு குழுவா பிரிச்சு 6 பேர் 7 பேர் அப்படி தனியா பிரிச்சு அவர்களை அழைத்து கொண்டு போவது அவங்க தான் போறாங்க. மானசரோவர் அந்த இதுல இதுக்கும் கீழே போறது எல்லாம் யாருக்கும் எந்தவித இடையூறு செய்யறதில்லை. அதை மட்டும் ரொம்ப அருமையா நாம் பாராட்ட வேணும். யாருக்கேனும் இடையில ஏதேனும் நோய்வாய்ப்பட்டு வந்துட்டா கூட அவர்களை தக்க முறையிலே பாதுகாப்போடு கொண்டு வந்து மீண்டும் அந்த குடிசை ஒரு இருக்கா அந்த இருக்கல கொண்டு வந்து. ஆதலால் ஐயா நீங்க பெருக்கையில் ஆயம் போடுறத ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், கொஞ்சம் உடம்பு மட்டும் அந்த குளிரை தாங்க முடியாத அமைப்பு இருந்தால் போதுமே தவிர மற்றபடியெல்லாம் எந்தவித நமக்கு ஊறுபாடு உயிருக்கு ஊறுபாடு வராது என்று அருமை சொல்றோம். அந்த வகையில் நாம் சீனரை பாராட்டுவோம். அந்த வகையில் இப்பொழுது நாம் திருமலைக்கு செல்கிறோம். இதோ இப்பொழுது கைலாயமலை. இந்த கைலாயமலையை பற்றி ஒரு 3 பாடல் சொல்லுகிறோம். முதல் 3 பாடலும் கைலாயமலையை பற்றிய அருமையான சிறப்புடையது. பொன்னின் வென்றிரு நீர் புனைந்தன பண்ணும் நீள் பணி மால்வரை பாலது தன்னையார்க்கும் அறிவறியான் என்றும் மன்னி வாழ்க்கை இலை திருமாமலை. திருமாமலை, திருமலை என்றார் பாட்டில் திருமாமலை என்று சொன்னார். திருமலை திருமலைன்னு என்ன அர்த்தம், திரு இருக்கின்ற இடம் மலை திருமலை. இங்கே திரு என்று சொல்வது நாம் நினைக்கிற சாதாரண அர்த்தமா செல்வம்னு சொல்லுவோமே, அந்த செல்வமும் வச்சுக்கலாம் தப்பில்லை. ஏன் கேட்டா பெருமான் எதை தருகிறான்னா ரெண்டும் தருவான். இம்மைக்கு ஏதுவாக இருக்கிற இம்மையே தரும் தோறும் கூடையும் ஏத்தலாமிடர் கடலுமாம் அம்மையே சிவ லோகம் ஆழ்வதற்கு யாது மையுறவு இல்லையே என்று சொல்கிறார். ஆகவே இம்மைக்கு வேண்டிய செல்வத்தையும் அவன் தான் தருகிறான், அம்மைக்கு வேண்டிய வீடு பேற்றையும் அவன் தான் தருகிறான். எனவே வீடு பேரும் செல்வம் தான் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதாரமும் செல்வம் தான். எனவே இந்த 2 திருவையும் நல்கின்ற திருவாக இருக்கிறவன் தங்கியிருக்கிற மலை திருமலை. பெருமானை திரு என்று பலன்கள் சொல்றோம். திருவே என் செல்லுமே தேனியே வானுவ பெருமை என்றெல்லாம் அப்பர் சுவாமிகள். சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூறையன் உள்ளம் குளிரும் நீ என்று சொன்னார். போற்றி என் வாழ் முதலாகிய பொருளை முனிவாசகர். இந்த உயிர்களுக்கு உயிர்கள் வாழ்க்கையினுடைய மூலமாக இருக்கிற பொருள் எதுனாரு, பெருமான் தான். பெருமான் தான், அவனின்றி ஓர் ஆணும் அசையார். ஆதலால் இந்த எல்லா உயிர்களுக்கும் மூலதனமாக இருக்கின்ற பொருளே பெருமான் தான். அது நம்ம அந்த வாழ்முதல் சொன்ன ஒரு அருமையான தொடருக்கு பாருங்க, அது திருவாசகத்துல தான் இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கு. அது பூபாலத்துல மறுபடி மாசத்துல குடு நடுக்கும் போது நல்ல ஓதாமத்தில் பாடினாங்கன்னா ரொம்ப அருமையான அந்த குளிர் கூட போகுது. போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே, உயிர் வாழ்க்கைக்கு வேண்டும் மூல காரணமாக இருக்கின்ற பொருளே போற்றி உணவை மன்னி நான் வணங்குகிறேன் என்று சொல்றேன். ஆகவே திரு என்பது இங்கு பெருமானை குறிக்கின்றது. அவர் வீட்டில் இருக்கின்ற இடம் மலை திருமலை என்று சொல்ற. அந்த திருமலை எப்படி இருக்கின்றனர் நீங்க பாத்தீங்கன்னா, இதோ பொழுது மின்னால் நிற்கிறது. நம்ம அகக்கண்ணால் பார்ப்போம், புறக்கண்ணால் பார்க்க போறோமோ இல்லையோ தெரியல, அகக்கண்ணால் பார்ப்போம். அப்படி பார்க்க பார்த்தா அப்படியே தக தக தக தகன்னு அப்படி இந்த பொன்மயமா இருக்கான். அந்த மேல பொன்மயமா இருக்கும். அந்த பொன்மயமா இருக்கிற மலையில என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல வெள்ள வெளியேன்னு இருக்கிற அந்த பனிக்கட்டி அப்படியே உறைஞ்சிருக்குமா, அப்படி உறைஞ்சிருக்கும். அதான் சொல்றாங்க, அங்க போய் நம்முடைய புண்ணியம் இருக்கு சார் அப்படிங்கிறாங்க. என்னன்னா, சில சமயங்கள்ல மலையே தெரியாதான், ஒரே பனிக்கட்டி மூடி இருக்குமா, 2 நாள் 3 நாள் 5 நாள் கூட இருப்பாங்களாம், அந்த பனிக்கட்டி அப்படியே மூடி இருக்குமா. இவங்க அந்த உரிய நாள் ஆனவுன்னு வாங்கன்றுவான், அழைச்சிட்டு வந்துட்டாங்கன்னு என்ன பார்த்தோம்னா பனிக்கட்டி தான் பார்த்தோம், மலையே பார்க்கல சார், கொடுத்து வைக்கல அப்படின்னு. சிலர் போகின்ற பொழுது அந்த மாதிரி இருக்கிறது கொஞ்ச நேரம் அப்படியே கழிச்சு நல்ல வெயில் அப்படி லேசா அப்படி இப்படி விலகி காட்டுமா. அடாராடாரா இப்படியா கைலாய மலை எந்த கணக்குல போட்டுவாங்களாம். அதனால செல்கின்ற அத்தனை பேரும் அந்த மயில் மலையை பார்த்துப்பார்கள் என்று ஐயம் ஐயமி. சிலருக்கு அது கிடைக்கின்றது, சிலருக்கு அந்த வெறும் பனிக்கட்டியோ விளையாடு இருக்கதான் தெரியும். ஆனால் இங்கே நம்முடைய சேக்கரா பெருமான் நமக்கு எல்லாம் அடித்துக் கொண்டு காட்டுவது இதோ பொன்மயமான மலை. அதில் அப்படியே அந்த வெள்ளி பனிமலையின் மீதுலவோம் என்று இவர் சொன்னாரே, அந்த வெள்ளி பனிமலை வெள்ளி அப்படியே அந்த வெள்ளையே பறந்துருக்குது. இது பார்த்தவன் எப்படி இருக்கா அவருக்கு, இவர் சேக்கரா இருக்கு இவருக்கு என்று உள்ளத்திலேயே இருக்கிறது என்னன்னா, ஆடாடாடா இந்த பொன்மலை அந்த வெள்ளி வெள்ளையே இருக்க முடியாது, அந்த பனிக்கட்டு மேல அப்படி இருப்பது எது போல இருக்குனாரு. அந்த வெள்ளவெளியே இருக்கிறது மலை கூட திருநீர் அணிஞ்சிருக்குதுப்பா, திருநீர் அணிஞ்சிருக்கு. ஏன்னா திருநீர் எப்படி இருக்கும், வெள்ளவெளியே இருக்கு. ஆக வெண்மையான பொருள் எதை கண்டாலும் அது எதுவாயிற்று, திருநீரா ஞாபகத்துக்கு. அதனால பொன்னின் வெந்திரு நீர் புனிந்தன பண்ணும் நீள் பணி பால்வரை பால் மால்வரை பாலது. அந்த பொன்மயமான மலையிலே இந்த பனிக்கட்டிகள் உறைந்திருப்பது அருமையா திருநீர் அணிந்திருப்பது போல இருக்கு. ஏன்னா அங்க இருக்கிற பெருமான் எப்பொழுதும் மறவாமல் திருநீர் அணிந்திருப்பான். ஒரு வளர் பவளமே நீ ஒளி நீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல். ஆனா ஒரு வளர் பவளமே நீ ஒளி நீர் அணிந்திருப்பான் இந்த பெருமான். அதனால அவன் வீட்டிருக்கின்ற மலையும் இந்த அருமையான வெந்தின் வெண் திருநீர் அணிந்தது போல இருக்கான். அப்படி அணிந்தது போல இருக்க தன்னை யாருக்கும் அறிவறியான். அப்போ இப்ப மலை எப்படி இருக்கிறது என்று கேட்டால் திருநீர் அணிந்த மலையாக விளங்குகின்றது. அந்த மலையில் தங்கி எழுந்தபடி இருக்கின்ற பெரியவன் யார்னாரு, தன்னை யாருக்கும் அறிவறியான். அவன் யாராலும் இப்படிப்பட்டவன் தான் என்று அறிய முடியாதவன், அறிய முடியாதவன். சொன்னவனே நமக்கு சுந்தர தேவாலயம் ஞாபகத்துக்கு வரணும். இன்ன தன்மயன் என்று அறிவொன்னாயம்மானை. அவன் இப்படிப்பட்டவன் தான் என்று அறிய முடியாத இயல்பின். இன்ன தன்மயன் என்றறி உன்னாயம்மானை. ஏழாம் திருமுறை. ஆறாம் திருமுறை, இப்படியன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டொணாதே. எங்கள் பெருமான் இப்படித்தான் இருப்பான் என்றோ, இந்த வடிவில் தான் இருப்பான் என்றோ, இந்த நிறத்தில் தான் இருப்பான் என்றோ எழுதி காட்ட முடியாதுப்பா. அப்ப சுவாமி, இப்படியன் இவ்வண்ணத்தன் இந்நிறத்தன் என்று எழுதி காட்டோனாதே. எட்டாம் திருமுறை, ஒரு நாமம் ஓருருவம் ஒன்று நிலார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெல்லேனும் கொட்டாமோ. இப்படி எல்லா பெருமக்களுமே அவன் இப்படிப்பட்டவன் என்று சொல்ல முடியாது. அதனால தன்னை யாருக்கும் அறிவறியான் என்றும் மன்னி வாழ்கையிலை திருமாமலி மாமலை. அந்த பெருமான் எப்பொழுதும் நிலை பெற்றிருக்கிற இடம் தான் இதோ இந்த திருமலை அப்படிங்கிற. அப்ப எதாவது வழிபாடு செய்து கொள்றோம். என்னது அருமையான திருமலை, நம்முடைய பெருமான் அடைந்திருக்கிற மலை. அதுல மேல வெண்மையான பகுதி எல்லாம் அவன் அணிந்திருக்கிற திருநீர் போல இருக்கிறது. இதோ அதுக்கு மேல கொஞ்சம் பாருங்க, பெருமான் வீட்டிருக்கிறான். தன்னை யாருக்கும் அறிவறியான் அவன் தான் எப்பொழுதும் என்றும் அங்கே நிலைத்திருப்பான். அப்ப மலையும் வழிபாடாயிற்று, மலை மீது இருக்கின்ற பெருமானும் வழிபாடு செய்து கொண்டு அல்லவா. சரி, இரண்டாவது பாட்டுல, அண்ணல் வீட்டு இருக்க பெற்றதாதலின் நன்னு மூன்று உலகும் நான் மறைகளும் என்னில் மாதவம் செய்ய வந்தெய்திய புண்ணியம் திறந்துள்ளது போல்வது. அப்புறம் பார்த்தார், இப்ப நீங்க எல்லாம் ரெண்டு வழிபாடு செய்தீங்களா, வழிபாடு செய்யும் மலையும் நல்லா தரிசனமாச்சு இல்ல, தரிசனமாச்சு. மலை மேல் இருக்கிற பெருமான் ஆமாமா தன்னை யாருக்கும் அறிவறியான் இதோ மேல இருக்கிறான். சரி, இந்த மலை எதனாலாயது அப்படின்னு, எதனாலாயது, நல்ல அடுக்கடுக்கா இருக்கிற கற்களால் அப்படியே சூழ பெற்றிருக்கு. எனவே கற்களாலானதான் மலை. அதுக்கு என்ன சார் பெரிய கேள்வி அப்படின்னு மூச்சு. கற்களாலான மலையில வந்து நீங்க உங்க மலை எங்க மலைலாம் இருக்கலாம், பெருமான் இருக்கிறானே அது திருமலைன்னு சொல்லப்படுது, அதனால எப்படி வந்து கற்களாலானதான்னாரு. என்ன பின்ன கற்களாலான ஒரு மலை இருக்குங்களா, அது எங்களுக்கு விளங்கலையே அப்படின்னு. நன்றா கொஞ்சம் அப்படி மனச கண் மூடுங்களேன், கண்ணம் கூட அப்படி தியானித்து பாருங்களேன். என்ன என்ன, இன்ன தன்மையன் எந்தறி ஒன்னா எம்மான் இப்படியன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டொணாதவன் ஒரு நாமும் ஓருருவும் ஒன்றுமில்லாதவன் இப்படி எல்லாம் இருக்கின்றவன் இந்த மலையில வந்து தங்குறான். எதுக்கு தங்குறான், எதுக்கு தங்குகிறான், அவன் காணாமே இருக்கட்டுமே, எப்படி வந்து மலையில தங்கணும், எதுக்கு தங்குறான் சாமி. நீங்களும் நாமளும் செய்த புண்ணியம் அவன் தங்கியிருக்கிறான் என்று. இதெல்லாம் அவன் தங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த உயிரில் செய்த புண்ணியம்

பலத்தினாலே இந்த மலை மீது வீற்றிருக்கிறான். ஆதலால் இப்ப இந்த மலை எது கல்லாலானதல்ல, நாம் எல்லாம் செய்த புண்ணியத்தினுடைய வடிவம் அந்த மலையினர். புண்ணியம் திரண்டுள்ளது போல்வது, எல்லா உயிரிலும் செய்த ஒரு புண்ணியம் அது அப்படி எப்படி உருண்டு திரண்டு அப்படியே கைலை மலையாக இருக்கிறது. இந்த எண்ணம் தேய்க்கிறார் தவிர வேற யாருக்கு வராது. பக்தி சுவனி சொட்ட சொட்ட பாடிய கவிவலவன் எல்லாருக்கும் மலை எப்படி தோணு கேட்டா, நன்னூலா போய் கேட்டோம்னா மலை எப்படி இருக்கும் சாமியினர், பாத்தியாரெல்லாம் மலை மாதிரி இருக்கணும்னா அது என்னது, வாத்தியாரெல்லாம் மலை மாதிரி இருக்கு. ஒரு மலையை வந்து அளக்க முடியுமா? முடியாது. அது போல ஒரு வாத்தியாருக்கிட்ட எவ்வளவு அறிவு இருக்குன்னு அளக்க முடியுமா? அளக்க கூடாது இருக்கணும்னு. அப்புறம் மலையை நீ அசைக்க முடியுமா? முடியாது. ஒரு ஆசையை நல்ல தக்க முறையில் அவன் பணி செய்தான், அவனை அசைச்சிட முடியுமா? இப்ப அழைச்சி விடுறான், டிரான்ஸ்பர் பண்ணி விடுறான். அப்ப பண்ண முடியாது. ஆகவே யாராலும் எந்த வகையினாலும் அவனுடைய அந்த கருத்துக்களை அசைத்து விட முடியாது, அவனுடைய அந்த அறிவை அளக்கவும் முடியாது. அதுதான் மலைக்கலக்கணும்னர். அளக்கலாக அளமும் பொருளும், புறக்கலாக நிலையும் தோற்றம், வரப்பினும் வளர்ந்தரும் வன்மையும் மலைக்கே. மலைக்கு சொல்லி இந்த மலையின் போல வாத்தியார் இருக்கணும்னு சொல்லி வச்சார். அவர் சொன்னதெல்லாம் இந்த மலை தான், கல்லு மலை தான். ஆனால் திருக்கையில ஆய மலை எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, புண்ணியம் தீரந்துள்ளது போல்வது. இந்த உயிரலாகிய அத்தனை ஆன்மாக்களும் செய்த புண்ணியத்தின் திரட்சி தான் அந்த திருமலை. ஆதலால் தான் பெருமான் அதன் மீது வீட்டிருக்கிறான் என்று சொல்லி ரொம்ப அழகாக இந்த பகுதியை சொன்னார். நிலவும் எண்ணில் தலங்களும் நீரோழி இலகு தந்தளீராக எழுந்ததோர் உலகம் என்னும் ஒளி மணி வள்ளி மேல் மலரும் வெண்மலர் போல்வதம் மால்வரை. இது ஒரு அருமையான உருவம். இந்த ஒரு உருவம் செய்யறது, இந்த மாதிரி உருவத்தை நீங்க வேற எந்த நூலையும் காண்ற கேளாது. காரணம் இவருக்கு என்றிருக்கிற அந்த பக்தி திறமையினால. இதோ இப்பொழுது இந்த மலை முதல் முதல்ல சொன்னது என்னது, பெருமான் வீட்டிற்கு பெற்ற மலைன்னு சொன்னார் இல்லைங்களா. அது மேல இருக்கிற அந்த வெண்மையெல்லாம் திருநீர் போலன்னு சொன்னார். இரண்டாவது பாடல் என்ன சொன்னார், அது கல்லாலாய மலை அல்ல, உயிரில் செய்த புண்ணியத்தால் புண்ணியமே திரண்டுள்ளது அந்த மலை என்று சொன்னார். மூன்றாவது என்ன சொல்லுகிறார், அது ஒரு தாமரை. கைய திருமலை என்பது ஒரு தாமரை அப்படின்னு. தாமரைன்னா வந்து நிறைய இலையெல்லாம், தாமரை இலை இருக்குமல்ல, நிறைய தாமரை இலை கொடியெல்லாம் படர்ந்திருந்தாதான் அதுல தாமரை பூக்கும், மலர் பூக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா. இங்க வந்து இப்ப கைலாய மலையை இங்க தாமரை பூன்னு சொன்னீங்கன்னா, தளிர்கள் எல்லாம் வேணுமே, நல்ல இலையெல்லாம் வேணுமே, அதுல என்ன பண்றதுங்க, எங்க அவருக்கு நினைவு போது பாருங்க, நினைவு போது பாருங்க. அப்படியா? ஆமா, தாமரை பூக்கணும்னா நிறைய நல்ல அந்த இலைகள் எல்லாம் படர்ந்து படர்ந்து இருக்கணும், அப்பதான் மேல தாமரை ஒன்று இந்த பிற பூக்கள் வரும். அது போல இங்கே நிலவும் எண்ணில் தலங்களும் நீடோழி இலகு தந்தளீராக எழுந்ததோர். இங்கே பெருமான் எழுந்தருள் இருக்கிற பாடல் பெற்ற தலங்கள் இருக்கு பாருங்க, பாடல் பெற்ற தலங்கள், பாடல் பெறாத தலங்களும் இருக்கின்றன. ஆனா பெருமான் வீட்டிருக்கிறான். இந்த பெருமான் எங்கெங்கெல்லாம் வீட்டிருக்கிறார்களோ அந்த வீட்டிருக்கின்ற இடங்கள் எல்லாம், கோயில்கள் எல்லாம் இதழ்கள், இலைகள், இலை படர்ந்திருக்கிறான். இந்த இலைகள் மேலே அப்படியே தாமரை மலராக பூத்திருப்பது எங்கள் திருக்கைலாயம். அப்ப இலைகள் எவைன்னு கேட்டா, பெருமான் வீட்டிருக்கின்ற திருப்பதிகள் அத்தனையும் இலைகள். நீ ஏன் இந்த 230 நால்வர் பாடல் மட்டுமல்ல, எல்லாருமே நான் கூட சொல்றது உண்டு, இந்த நான் மூவரால் பாடல் பெற்றதெல்லாம் நாங்க தரிசனம் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா திருவாசக திருத்தலத்துக்கு முற்படணும் சொல்லுது. திருவாசக திருத்தலம் போலாமே, இப்ப நீங்க பாடினார அருமையா. வேடம் புத்தூர் விட்டேர் அருளி, வேடம்புத்தூர்ங்கிறது எங்க இருக்குன்னு பாக்கணும், பாடினார அருமையா. வேடம் புத்தூர் விட்டேர் அருளி, வேடம்புத்தூர்ங்கிறது எங்க இருக்குன்னு பாக்கணும். பல இடங்கள் சொல்றாரு, சில இடங்கள் நமக்கு தெரியும். கழுமலம் அதனில் காட்சி கொடுத்தும் ஐயார் அதனில் சைவனாகியும் துருத்தி தன்னில் அருத்தியோடிருந்தும் என்றெல்லாம் பாடாரு. திருவாசக திருத்தலம் என்று கூட ஒரு பயணம் மேற்கொள்ளலாம். திருவாசகத்தையே சொல்லிட்டு போலாம், திருக்கோவை அறி சொல்லிட்டு போலாம், திரண்டையும் சொல்லிட்டே போய் திருவாசலம் திருவிசைப்பா திருத்தலங்கள் என்று கூட பார்க்கலாம். அதெல்லாம் பாக்கிறது இல்ல, பாக்கணும் ரொம்ப அருமையா. அது சில தலங்கள் இதோட்டு சேர்ந்திருக்கேன், சில்லை வந்து எல்லாத்திலையும் சேரும். ஆனாலும் கூட சில தலங்கள், கங்கோட்டை சோழபுரம், திருலோக்கிய சுந்தரம் இருக்கு, திருப்பனந்தாள் இருந்து 3 மைல், அது வந்து திருவிசைப்பா பாடல் பெற்ற தலம். ஆனா திருவிசைப்பா பாடல் பெற்ற தலம் பார்க்கலாம், பார்க்கவா இல்ல, நமக்கு நேரமும் மற்ற பொறுமையும் தான் இல்லை அப்படி. ஆகவே இந்த உலகத்துல எங்கெங்கெல்லாம் பெருமான் வீட்டிலிருந்தான அந்த இடங்கள் எல்லாம் அந்த இலைகளாக எங்கள் திருக்கையிலாயும் அதன் மீது இருக்கின்ற தாமரை மலராக இருக்கின்றது என்று சொன்னார். இப்படிப்பட்ட அருமையான இடம்.

0: இரு என்று சொன்ன. உடனே கேட்டான், அதுக்கு அடி தண்டு வேணுமே, தாமரை தண்டு வேணும் அப்படின்னாரு. இந்த உலகம்ங்கிறது தான் தண்டு, இதுல இருக்கிற பாடல் பெற்ற அல்லது பாடல் பெறாத பெருமான் இருக்கிற இடங்கள் தான் இலைகள், அது மேல இருக்கிற அந்த மலர் தான் இங்க கையிலாக. அப்ப உலகம் ஆகிய தண்டுல கோவில்கள் ஆகிய இலைகள் படர, மேல இருக்கிற தாமரை மலராக விளங்குவது இவருடைய திருக்கயிலாயம். இப்ப இந்த மூன்று பாட்டும் தான் திருக்கயிலாயத்தை பற்றிய செய்தி. இனி இங்க இருப்பவர்கள் எல்லாம் யார் யார் என்பதை பற்றிய செய்தி எல்லாம் போகிறோம். மேன்மை நான் மறைகளும் மேன்மறை நாதமும் இஞ்சயர் காண வீணையின் ஓசையும் காரதிர் தான மாக்கள் முழக்கமும் சாவில் தீர்வான துந்துவி ஆர்ப்பு மருங்கலாம். திருக்கயிலாயத்துல பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் நல்ல ஒளிகள் இருக்கு, நல்ல ஒளிகள் எப்ப பார்த்தாலும் இருக்கு. நம்ம சுந்தரமூர் சாமி கூட யானை மேல போகின்ற பொழுது இதோ திருவஞ்சிக்கலம் இன்னும் கொஞ்சம் உயர்கிறார், இன்னும் உயர்ந்து போகிறார், இன்னும் உயர்ந்து போகிறார், இதோ திருக்கயிலையை அணுகிறார். அணுகின்ற பொழுது ஒரே ஒளி எல்லாம் கேட்கிறார், அவரே பாடுகிறார். அற ஓதி ஆகமங்கள் அறிவாரறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒலி பின்னலாம் வந்தது. அந்த யானை வெள்ளை யானை அப்படியே கையில அணுகிறது, அணுகின்ற பொழுது அது வரைக்கும் அந்த ஒலி இல்ல. இப்ப அணுக அணுக அங்க இருக்கும் என்ன செய்யறாரு, அற ஓலி ஆகமங்கள் எல்லாம் அரகரா அரகரா அரகரா அப்படி சொல்றாங்க. ஆகமங்களுடைய ஒலி, அப்புறம் இந்த தமிழ் மறையுடைய ஒலி எல்லாம் சேர்ந்து இருக்குதான். அற ஓலி ஆகமங்கள் அறிவாரறி தோத்திரங்கள், ஒரு அருமையான ஜனநாயகம் வச்சாருங்க. என்னன்னாரு, ஆமா எல்லாரும் சிவபிரான் படி சொல்ல முடியுமா, எல்லாரும் வந்து திருமுக படி சொல்ல முடியுமா, எல்லாரும் திருப்பூர் படிச்சு தாய்மான படி சொல்ல முடியுமா, என்னது அறிவாரறி தோத்திரங்கள். அவரவர்களும் ஒவ்வொரு ஆன்மா அங்க போச்சுன்னு வச்சுங்க, தனக்கு என்ன தெரியும், வேலனுக்கு அரோரா அல்லவா, பழனியாண்டவருக்கு அரோரா, அதெல்லாம் தோத்திருந்தேன் தோத்திருந்தேன். அறிவாரறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒளி பின்னலாம் வந்தெதிர்ப்பே என்று சொல்லி அந்த கைலை நெருங்கின மாத்திரத்திலேயே இந்த ஒளிகள் எல்லாம் வந்தன. அது போல இங்கேயும் மேன்மினான் மறைநாதமும் ஒரு இடத்துல அருமையா வேதங்களுடைய ஒளி கேட்கும், இன்னொருத்துல விஞ்சயர் காண வீணையின் ஓசையும். வீணை ரொம்ப பெருமானுக்கு ரொம்ப உகந்த அந்த வாத்தியம் வீணை, அப்படிதானே. வீணை தரவி, வீணை தரவி, பேயிரு தோழிவங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தரவி. ஆனா எப்ப பார்த்தாலும் வீணுனா, கடைசி காலத்துல கூட இந்த ஊழியெல்லாம் ஒடுக்கும் போது கூட எம்மிரை நல்வியினை வாசிக்கினே அப்படிங்கிறது. இங்க பெருமான் எல்லாம் உலகத்தை ஒடுக்கணும் போது தன்னன் தனியா இருந்து எப்படி சார் போர் அடிக்காதான்னாரு, அடிக்காதுன்னாரு, கையில வீண் இருக்குது, ரொம்ப அருமையா வாசிட்டு பாருங்க, எம்மிரை நல்வியினை வாசிக்கினி என்று அப்புறம் சமையல் சொல்றது. ஆகவே வீணை ரொம்ப அவருக்கு விருப்பமான ஒலிக்கருவி, ஆதலால் அந்த வீணை ஒலி காரதிர் தான மாக்கள் முழக்கமும் யானையுடைய ஒலி, யானைகள் அங்க நிரம்ப இருக்கின்றன, அதனுடைய ஒலி இவையெல்லாம் வான துந்துவி ஆர்ப்பு மூலங் மருங்கலாம், வானத்தில் இயல்பாகவே இருக்கிற ஒலி இவையெல்லாம் சேர கைலை மலை பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஒலியாளா ஒலிகளாக நிறைந்திருக்கும், ஒலிகள் நிறைந்திருக்கும். அதன் பிறகு ஒரே தொகுதி என்ன இருக்கிறாரு, பணிவி தும்பில் அமரர் பணிந்து சூழ் அணித கோடி அணி மூடி மாலையும் புனித கற்பக பொன்னரி மாலையும் முனிவர் அஞ்சலி மாலையும் முன்னலாம். ஒரே மாலைகளா இருக்குமா, இந்த மாலைன்னா நீங்க என்ன பூவாலாகிய மாலை மட்டும்தான் நமக்கு தெரியும், மாலைன்னா தொகுதின்னு அர்த்தம், ஏன்னா பல மடல்களுடைய தொகுதி தானே மாலை, அது போல பல வெற்றிகளுடைய தொகுதி. அந்த இரண்டு கைகளாகிய மடல அப்படியே கும்புனா மொட்டா இருக்குது இந்த மாலையும். ஒரே இந்த வரிசையில போறாங்களா, கியூல போறாங்களா, எல்லாரும் கிரீடம் அணிந்திருக்கிறாங்களா, பார்த்தீங்கன்னா நீங்க அந்த தேவர்களை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே எல்லா கிரீடத்தினுடைய தொகுதியாவே இருக்கான், எல்லாரும் கிரீடம் வச்சிருக்கேன் அந்த கிரீட மாலை. இப்படி மாலைகளாக காட்சியளிக்கின்ற கைலை எங்களுடைய திருக்கைலை என்று சொல்லி அப்படியும் பாராட்டினார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய. ஓம்.
2: நமசிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழ முத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நமசிவாய்.
3: உலகளாம் உணர்ந்து ஓதக்கரியவன் நிலவலாவிய நீர்வரிவேணியன் அழகிச் சோதியன் அம்பலத்தாடுவார் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவார். எல்லாமல்ல எம்பெருமானுடைய திருவடி கமலங்களை மனமொழி மீகளால் வணங்கி போற்றி வீற்றிருக்கின்ற ஆன்மீக செல்வாய் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முறையாக தெரிவித்து இன்றைக்கு திருவள் பயனில் மூன்றாவது அதிகாரம் இருள் மல நிலை, அதில் எஞ்சிய ஐந்து பாடல்களை நாம் பொருளோடு பார்க்க வேண்டும். சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஆணவம் என்பது மூலமலம் என்று குறிக்கப்பெறும். காரணம், உயிர் தான் தோன்றுகிற பொழுதே தன்னோடு உடன் இருக்கின்ற நிலையில் பெற்றது ஆணவம் என்ற குற்றம். உலகப் பொருள்களில் இறைவனைத் தவிர எல்லா பொருள்களும் குற்றங்களோடு சேர்ந்துதான் வாழ்ந்து பிறகு குற்றங்களை நீக்கிக் கொள்ளும். எனவே நாம் பொதுவா சொன்னால் தவறு செய்யாத மனுஷன் உண்டா கேட்கிறோமா இல்லையா? தவறு செய்யாத மனுஷன் உண்டான். எனவே இறைவனைத் தவிர இறைவன் ஒருவன் தான் தூய்மையானவன். எனவே உலகத்திலே இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் குற்றங்களோடு இணைந்து அதன் பிறகு குற்றங்களை நீக்குகிற பொழுதுதான் அதனுடைய பெருமை தெரிகிறது. செம்பொன்னாக இருந்தாலும் கூட அல்லது மாணிக்க கற்களாக இருந்தாலும் கூட அவற்றினுடைய குற்றங்களை நீக்குகிற பொழுதுதான் அவற்றினுடைய ஒளி நமக்கு கிடைக்கிறது, பெருமை கிடைக்கிறது. எனவே உயிர்ப்பொருளும் தான் தோன்றுகிற பொழுது குற்றமாயிருக்கிற ஆணவமலம் உடன் தோன்றுவதனாலேதான் அதனை மூலமலம் என்று குறிப்பிடுவார்கள். எனவே ஆணவம் என்று சொல்லப்படுகிற மூலமலமாக இருக்கிற அறியாமை அதனுடைய குணம் என்ன, அதனுடைய பண்பு என்ன என்பதைத்தான் மூன்றாவது அதிகாரமாக இருக்கிற இருள் மல நிலை. ஏனென்றால் இருள் என்பது நம்மிடத்திலே இருக்கக்கூடிய இறைவனுடைய ஒளியை மறைக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இருள். ஏன் அதற்கு இருள் என்று வந்து அறியாமை என்று சொல்லியிருக்கலாம், ஆணவ மலநிலை என்று தலைப்பு கொடுத்திருக்கலாம். இறைவனுடைய பெரும்புகளை முதல் அதிகாரத்தில் பார்த்தோம். இரண்டாவதில் அதனை அவன் இருக்கக்கூடிய இடமாக இருக்கின்ற உண்மை விளக்கத்தில் திருவதியை மணவாசம் கடந்தார் சொல்லுவார், இறைவன் நடனமாடுகிற இடம் முதலில் ஆன்மாவின் ஆன்மாவில்தான் அதன் இடம் என்று குறிப்பிடுவார். எனவே இறைவன் இருக்கக்கூடிய இடம் நம்முடைய உயிர். அந்த உயிரில் இறைவன் இருக்கின்ற பொழுது அவனோடு நம்முடைய உயிரில் மலமும் கலந்திருக்கிறது. அந்த கலந்திருக்கிற பொழுது நம்முடைய உயிரில் கலந்திருக்கிற இறைவனாகிய திருவருளை இந்த இருளானது மறைக்கிறது. ஆக நம்மை அறிய விடாமல் இறைவனை போய் மறைக்க முடியாது. இறைவனை அதை மறைக்கிற சக்தி அதற்கு கிடையாது. ஆனால் நாம் அறிய முடியாத வண்ணம் நம்முடைய அறிவை அது மறைக்கிறது. எனவே அந்த அறிவை மறைப்பதும் நம்முடைய உலகத்திலே இருக்கக்கூடிய நாட்டங்களை அதிகமாக படுத்துவதும் அந்த ஆணவ மலத்தினுடைய நிலை என்பதனாலே இருள் என்று குறிப்பிடுகிறார். நம்முடைய அறிவை மறைக்கிறது, இறைவனுடைய திருவருளை தூய்க்க முடியாத வண்ணம் மறைக்கின்றது, முக்தி பெற்றினை அடைவதற்குரிய வழியை தேட முடியாத வண்ணம் மறைக்கிறது. இப்படி பல வழிகளில் மறைக்கின்ற காரணத்தால் எப்படி ஒரு பகல் நேரத்தை அல்லது ஒளி நேரத்தை இருட்டு மறைக்கிறதோ அதுபோல புற இருள் மறைக்கிறதோ அதுபோல அகையுருள் மறைப்பதற்கும் அது காரணமாக அமைகிறது. எனவே அதனை இருள் என்று சொன்னார். அதனுடைய நிலை என்பதுதான் இங்கே நாம் கூறப்படுகிற பத்து பாடல்கள். அதிலே நாம் இன்றைக்கு ஆறாவது பாடலை பார்க்க வேண்டும். பன்மொழிகள் என் உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளார் தந்தது. உமாபதி சிவம் ஆணவ மதத்திற்கு கூட ஒரு இழிவு சிறப்பு உண்மையாக இலக்கணத்தில் குறிப்பிடுகிற வண்ணம் ஒருத்தர் கிண்டலா பேசுற மாதிரி. எங்க பையன்கள்ட்ட சொன்னா சில நேரத்துல அவன் பாஷா அவனுக்கு தான் தெரியும், நமக்கு புரியாது. அதனால அவன் சொல்றது நம்ம பல முறை கேட்டாதான் நமக்கு புரியும். ஒரு நாள் வகுப்ப கல்லூரியில முதல்வர் வந்து முன்னாடியே வந்தாதான் அந்த முதல்வர்னு அர்த்தம். ஏன்னா கல்லூரிக்கு முன்னாடியே வந்துடணும், இல்லைன்னா அது அவர் தான் முதல்ல வரணும், கடைசியில போகணும், அப்பதான் அந்த கல்லூரியோ நிறுவனமோ நல்லா இருக்கும். ஆனா முன்னாடி வந்தோடனே சரி எல்லா வகுப்பு நடக்குதா அப்படின்னு சொல்லி ரவுண்ட்ஸ் வரணும். அது ஒண்ணுதான் ஒழுங்கான வேலை. அதை செஞ்சுட்டு வந்தா வர்றபோதே கடைசி ரூம்ல இருக்கிறவன் வராண்டாமா, நாம உடனே திரும்பி பார்த்து யார நம்மள சொல்ல மாட்டான் பிரின்சிபால் ஆச்சே, அதனால பின்னாடி யாராவது வாத்தியார் வருவான் அவனைத்தான் சொல்லுவான்னு சொல்லி நாம திரும்பி பார்த்தா ஒருத்தரும் வரமாட்டான். சரி நம்மளைத்தான் சொல்றான்னு சொல்லிட்டு வேகமா அவன் யாருன்னு கண்டுபிடிக்கன்னு போனா அந்த வகுப்பறைகள போனா வராண்டான்னு மறுபடியும் சொல்லி வராண்டா நிக்காதேமா, அதான் வராண்டாவில நிக்காதேன்னு சொல்றானா. இப்ப அவனை போய் நம்ம என்ன செய்யறது, ஒண்ணும் செய்ய முடியும். வராண்டான்னு சொன்னது மட்டும்தான் நம்ம காலில் விழுந்திருக்கோம். அவன் அதே வராண்டா நிக்காதே வராண்டாவில் நிக்காதேங்கிறது வராண்டா நிக்காதே அப்படிமா, ஒன்னும் செய்ய முடியாது, பேசாம வந்துட வேண்டியதுதான். போன பிறகு இந்த பெருசு வந்துட்டு போயிடுச்சும்மா, பெருசு வந்துட்டு போயிடுச்சும்மா. அது போல ஆணவ மலத்தை சொல்லுகிறவள் உமாசிவா, இவர் எவ்வளவு பெரிய ஆடு பாரு, இறைவனுடைய திருவருளையே நமக்கு கிடைக்க முடியாதபடி மறைச்சுப்படுறாரு. அதனால இருளார் தந்து அதுங்கிறார், இருளார் என்று ஆர் வீதி போடுறார். இருள் என்பது நம்மை மயக்கத்தை தரக்கூடிய ஒரு உணர்வு. ஆனால் அந்த ஆணவத்தை சொல்லுகிற பொழுது கூட கிண்டலாக அதாவது மறைமுகமாக இருளார் தந்தது. என்ன தந்தார்? அதான் இருளார் தந்தது. இருளார் என்றால் ஆணவம் தந்தது. அதனால அது ஒரு உயர்ந்த பொருள் என்று நினைக்கப்படாது. அது சில நேரங்கள் அப்படிதான், அந்த தலைவர் வராரம்ம தலைவர் வராருன்னா அவனுக்கு தலைவர் வரதான், உலகத்துக்கே தலைவர் கிடையாது, தலைவர் வராது அப்படிமா. பன்மொழிகள் என்ன இருளை பற்றி என்ன சொல்லணும், நமக்கு எதை தந்தது என்றால் உணரும் பான்மை தெரியாத நிலை. இறைவனுடைய திருவருளை உணர்கின்ற பக்குவத்தை, பான்மை பக்குவத்தை தரா தெரியாத பக்குவத்தை தந்து தெரியாத தன்மை. இறைவனுடைய திருவருளை அறிந்து கொள்வதற்குரிய தன்மையை தராததுதான் ஆணவத்தினுடைய ஒரே ஒரு வரியில் சொல்லக்கூடிய பண்பு. ஆனால் என்னத்துக்கையா பல தரம் சொல்லிட்டு இருப்பானே, பன்மொழிகள் ஏன் பலவாறு ஏன் சொல்ல வேண்டும், அதனை பற்றிய விவரம்னா கெடுதல் தெரியுது, கெடுதல் செய்யறத பல விதமா சொல்லிட்டு உட்காந்துட்டு அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுத்துக்கிட்டு உமாபதி சிவத்துக்கே மனசு வர்ற பத்து பாட்டு இந்த ஆணவத்துக்கு சொல்லணுமா, அது ஆணவம் கெடுதலாச்சே, ஆணவம் தான் இப்படி இறைவனுடைய திருவருளை வந்து தெரிய முடியாது மறைக்குது. அப்படி சொல்றதுக்கும் இறைவனை பற்றி சொல்வதற்கும் பத்து பாட்டு, ஆணவ மலத்தை சொல்வதற்கும் பத்து பாட்டா, சரி இது எப்படியாவது ஒரு கீழே இறக்கணும்னு நினைக்கிறார். ஏன்னா கவிஞர் உமாபதி சிவம் மிகச்சிறந்த ஒரு கற்பனை வள்ளல் கவிஞர், எனவேதான் நெஞ்சு விழுத்துவது போன்றவற்றையெல்லாம் மிக அற்புதமாக எழுதுவார். எனவே அவர் தமிழ் வடமொழியோடு தமிழையும் நன்கு கற்றவர், இறைவன் திருவருளால் உணரப்பெற்றவர். எனவேதான் பன்மொழிகள் என்ன, என்னத்துக்கு பலவாறு அது சொல்லணும், பத்து பாடு என்னன்னு சொல்லணும், என்ன தன்மை பன்மொழிகள் என் உணரும் பான்மை, இறைவனுடைய திருவருளை உணர்தல், உணர்தல் தான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர இதுதான் திருவருள் என்று சுட்டிக்காட்ட முடியாது. உள்ளத்திற்குள்ளே இறைவனுடைய திருவருளை சுட்டிக்காட்ட முடியாது, தான் சாமியினுடைய திருவருள். நாம உணர்ந்துக்கலாம், உணர்ந்து மற்ற சொல்ற அப்படியா அப்படின்னு கேட்டுக்கோங்க, நம்பவே மாட்டான். நீங்க வேணா சொல்லி பாருங்க, நாம ஒரு சாமியினுடைய திருவருள் கிடைச்சது, கோயிலுக்கு போனேன், ஒரு நல்லது நடந்தது அப்படின்னு ஒருத்தர் சொல்றோம்னு வச்சுங்க, அவன் ஏதோ நம்ம சொல்றது கேட்டுக்கிட்டுப்பானே தவிர அது உண்மைன்னு எவனும் நம்ப மாட்டான். அவனுக்கு வந்தாத்தான் அவன் நம்புவான், நம்ம போறான் அந்த கோயிலுக்கு போன சார் என்னுடைய வழக்கு தீர்ந்து போச்சு அப்படியா ரொம்ப சந்தோஷம் கண்டுவான். அது வழக்கு தீர்ந்து போச்சு வக்கீலுக்கு பணம் கொடுத்து வாங்கிச்சிருக்கான், இது இறைவன் திருவருள்ங்கிறான் அப்படின்னு அவன் மனசுக்கு நினைச்சுக்குவான். அவனுக்கே ஒரு கஷ்டம் வந்து அந்த சாமியை கும்பிட்டு அதிலே அவனுக்கு தீர்ந்தால்தான் அவன் நம்புவான். எனவே என்னுடைய இறைவனுடைய திருவருளை சுட்டி காட்ட முடியாது, இறைவனுடைய திருவருளை அவரவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். அதனால்தான் உணரும் பான்மை சொன்ன, இறைவனுடைய திருவருளை உணர முடியுமே தவிர. ஆனால் இப்ப எவ்வளவோ தெரியும், மந்திரி வர்றதுக்காக இடத்த போறான், வழிய போறான், அடைச்சு போறான், அடைச்சுட்டா நான் அவசரமா போயாகணும், வேறொரு வழியில வந்தா பஸ்ஸும் வரல ஒன்னும் வரல, திடீர்னு உட்காந்துக்கா யாரோ ஒருத்தர் வந்து என்ன சாங்க நிக்க இல்லைங்க இடத்துக்கு போகணும், சரி ஏறிங்கிறோம் அப்படி ஏறிக்கணும், ஏறிட்டு வந்து அந்த இடத்துல இறக்கி விட்டோடனே வாட் ஆஃப் தேங்க்ஸ் நிச்சயம் சொல்லணும், கொண்டாந்து விட்டவருக்கு என்ன சொல்லுவோம், கடவுள் மாதிரி வந்து என்ன சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா. முன்முன் தெரியாத ஒருவர் நாம துன்பப்படுற போது அந்த துன்பத்தை நீக்கி அந்த துன்பத்திலிருந்து ஒரு இன்பத்தை அடைவதற்கு வழி செஞ்சவரை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், கடவுள் மாதிரி வந்து செஞ்சீங்க சார், இதுதான் உணரும் பான்மை. கடவுளின் தன்மையை நாம் உணர முடியாத முன்பின் தெரியாதவர் நமக்கு வந்து உதவி இந்த துன்பத்தை பத்துல போக முடியாத இடத்துக்கு கொண்டு வந்து விடுறாருன்னு சொன்னா அதுதான் நம்முடைய உணர்வு இறைவனுடைய, இப்படித்தான் இறைவன் உணர்வு செய்கிறார். உணரும் பான்மைத்து என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய நான் அது முக்கியமா சொன்னா, ஒரு முறை ராத்திரி 8 மணிக்கு என்னுடைய மகள் பெங்களூர் போவதற்காக மைசூர் வண்டிக்கு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கு, அவங்கள டாக்ஸில என்னுடைய நண்பர்களுடைய கார்ல ஏற்றிட்டு நான் டூ வீலர்ல போறேன். டூ வீலரில் போனால் இயல்பா எந்த டிராஃபிக் இல்லாத இடம், பின்னாடி வந்த குட்டி அணைமா அவன் என்னுடைய கண்ணாடி இடிச்சு நான் என்னுடைய ஸ்கூட்டரில் கீழே விழுந்துட்டேன், அன்கான்சியஸ், கை ஒடிஞ்சு கையை தட்டுறதுனால கை ஒடிஞ்சு கீழே விழுந்தாச்சு அன்கான்சியஸ். யாரோ ஒருத்தர் வந்து வண்டியை தூக்கிட்டு நிற்கிறார், அந்த நேரம் பார்த்து என்னுடைய மகளும் மனைவி எல்லோரும் புறப்பட்டு வந்த டாக்ஸி அந்த வழியாக வருது, வந்தோடனே யாரோ ஒருத்தர் விழுந்து கிடக்கிறான்னு என் மனைவி சொல்ல, அவர் சொல்லுவா இன்றைக்கும் யாரோ விழுந்து கிடக்கிறான்னு சொல்ல, என் பேச்சு அப்ப ஆயா இது வந்து நம்ம ஒரு வண்டி நிக்குதுன்னா பார்த்தா நாம விழுந்து கிடக்கிறேன், உடனே அதே வண்டியில என்னை எடுத்துட்டு போய் உடனே டாக்ஸில ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்து முடியுது. இது எது சொல்றேன்னா, இல்லையே நான் விழுந்து கிடந்தேன்னா 108 போன் பண்ணி அவன் எங்க ஆஸ்பத்திரி கொண்ட போய் அப்புறம் என்ன பண்ணி இவங்க எல்லாரும் பெங்களூரு போன பிறகு நான் அந்தோபரி ஜாமீன் இருக்கணும். இப்ப இறைவன் எப்படி செய்யறான் பாரு, சித்தாந்தமும் திருமுறைகளையும் நாளும் ஓதிக்கொண்டிருக்கிற ஒரே காரணத்தால் எனக்கு வினை வந்து அனுபவிக்க வேண்டியதை நான் அனுபவித்தாலும் அதில் என்னுடைய முழுமையான அனுபவத்தை தாங்கிக் கொள்வதற்காக முன்னே போக வேண்டிய டாக்ஸி என் பின்னே புறப்பட்டு வருகிறது என்று சொன்னால் இதுதான் இறைவனுடைய திருவருள். இதை என்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக உணர்ந்தேன், என்னுடைய வாழ்க்கை வரலாற்று பகுதியில் எழுதியும் வைத்திருக்கிறேன். இதுதான் இறைவன் நமக்கு காட்டுகிற திருள். அப்படியானால் அந்த பணியை நாம் கடைசி உயிர் போகும் வரை ஏன் அந்த பணியை செய்யக்கூடாது, இறைவனையினுடைய திருமுறைகளையும் சித்தாந்தங்களையும் போதிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதான், அதான் உணரும் பான்மை. இந்த உணர்தல் என்பது சாதாரண விஷயம் அல்ல, இறைவனுடைய திருவருளை நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் உணர்கிறோம் ஆனால் அதை வெளிப்படுத்திக் கொள்வதில்லை. காலையில எந்திரிக்கிறோம்னா இறைவனுடைய திருவருள் இல்லாமல் எந்திரிக்க முடியுமா, எத்தனை பேர் படுத்ததிலே போய் சேர்ந்தறேன், எத்தனை பேர் படுத்தபடிக்க படுத்து சார் படுத்தாரு சார் என்னாச்சுன்னு தெரியல எப்ப செத்தாந்தில முடிஞ்சு வச்சிருக்காங்கறான். காலையில் 70 கூட இறைவனுடைய திருவர் உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புங்கிறார் வள்ளுவர். அப்ப உறங்கி விழிக்கின்ற விழிப்பை தருவது கூட இறைவனுடைய திருவருள் தான். படுத்தபடியே போய் சேர்ந்துடலாமே, ஆனா அது சேர்ந்தா நல்லதுதான். நான் தான் ஹார்ட் அட்டாக்ங்கிறத சாதாரண கூடாது, அதான் இறைவன் திருவருள் நோய். அது அப்படியே தப்புனவன அப்படியே போயிடணும், யாருக்கும் கஷ்டப்படவனா யார்ட்டையும் தண்ணி வாங்கி குடிக்க வேண்டாம், ஒன்னும் பண்ண வேண்டாம், டக்குன்னு வந்தோமா பேசணுமா படுத்து பேசிட்டே இருக்கும் போயிட்டு இருந்தோமா ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டாரு, முடிஞ்சு போச்சு விஷயம். என்ன நம்ம சொத்து சேர்ந்து வச்சிருக்கோம் அது தெரியாம வச்சிருக்கோம், எல்லாம் தெரிஞ்சதுதான், வீட்டுக்கு தெரியாமையா செய்ய முடியும், அதெல்லாம் சரிதான். இப்ப உணரும் பான்மைக்கு அன்பு கூர்ந்து நான் சொல்லுவது அதுதான், திருவருட்பை நமக்கு சொல்லுவது இறைவனுடைய திருவருள் நம்முடைய நம்முடைய உயிரில் கலந்திருக்கிறது, அறிவு ரூபமாக கலந்திருக்கிறது. அந்த அறிவு என்ற ஒன்றினால் ஞானத்தை பெற்றிருக்கிறாம் அல்லது அறிவை பெற்றிருக்கிற நாம், ஆய்ந்து அறியக்கூடிய பொது அறிவை பெற்றிருக்கிற நாம், பகுத்தறிவை பெற்றிருக்கிற நாம், நம்மை இயக்குகிறவன் இறைவன்தான் என்று உணர வேண்டாமா, அதுதான் உணரும் பான்மை. உணரும் பான்மை தெரியாத தன்மை, அது தெரியாத வண்ணம் நம்மிடத்திலே அறியாமை மறைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே பன்மொழிகள் என் உணரும் பான்மை தெரியாத தன்மையினர், அறியாமையில் அறியாமைனா கூட இன்னும் சொல்ல போனா நம்ம இடத்துல இருந்து அறியாது இல்லாதது அறியாது, அறியாதுன்னா நமக்கு தெரியாதுன்னு அர்த்தம், அறியாது என்றால் எனக்கு இது வேற தெரியாதுங்க இப்ப தாங்க தெரியுதுன்னா அறியலைன்னு அர்த்தம். இங்க என்ன எழுதுறாரு, தெரியாதுங்கிறார், எது தெரியலன்னா கண்ணுக்கு கண்ணாடி போட போறோம் அவரு தெரியுதான்னு கேக்குறானா இல்லையா, எழுத்த பார்த்து கண்ணுக்கு கண்ணாடி போட போறோம் சார், அவன் எழுத்த பார்த்து தெரியுதான்னு கேக்குறான், அந்த எழுத்துல எழுத்து அங்க இருக்கு அது அவனுக்கு தெரியுதான்னு கேக்குறான், நம்ம கண்ணுக்கு அது தெரியல சார், கடைசி வரி மட்டும் என்னன்னு தெரியல கம்பா இருக்கணும். அப்ப இருக்கிறது தெரியாது, அதுதான் உள்ளத்தில் இருக்கிற இறைவன் தெரியாது. இருக்கிறான் இறைவன், அறியாதுனா கூட முன்பின் இல்லாது அறியாதுன்னு சொல்லலாம், பழக்கம் இல்லாதுன்னு சொல்லலாம். எனக்கு அறியாது, சைக்கிள் ஓட்ட தெரியுமானா அறியாது, சைக்கிள் ஓட்ட அறியாதுதான், அது தெரியாதுன்னு சொல்லுவோம். தெரிஞ்ச மாதிரி இப்ப மட்டும் தெரியாது மாதிரி, நேற்று பூரிக்கு போட்ட கதை சொன்ன அது மாதிரி தெரியாது. தெரியாது இருக்கிறதை நாம் வைத்ததை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது நம்மிடத்திலே இருக்கிறது. அதை தெரியாத தன்மை இருளார் தந்தது. உள்ளத்திற்குள்ளே இருக்கிற இறைவனுடைய அருளாற்றல் நம்மிடத்திலே இருக்கிறது, அதுதான் நம்முடைய சிற்றறிவாக இருக்கிற நிலையை தந்தது. அந்த சிற்றறிவினால் நிச்சயம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அறியாத தன்மையை தருவது எது என்றால் இந்த ஆணவம் தான் மறைக்கிறது, நம்மளை தெரியவிடாம மறைக்கிறது என்று பொருள் சொல்றாங்க. இப்ப பன்மொழிகள் என் உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளார் தந்தது. சரி, இருளார் தந்தது என்று சொன்னால் அந்த ஆணவமலமே இல்லைன்னு வச்சுங்க, அதனால என்ன நமக்கு என்ன, ஆணவமலமே இருக்கிறதுனால தானே மறைக்குதுன்னு சொல்றோம். ஆணவமலமே இல்லைன்னு வச்சுங்கோ, ஆணவம் இல்லைன்னா துன்பம் இல்ல. ஆமா, நேர இறைவனுடைய திருவிழா இப்படலாம்ல, அப்ப நமக்கு வர துன்பத்துக்கெல்லாம் காமன் நம்முடைய அறியாது தானே, அறியாத துன்பம் தானே. இருளின்றேல் துன்பியன், அந்த இருள் என்ற ஆணவ மலம் இல்லை என்றால் துன்பம் ஏது? அறியாத தன்மையினாலேதான் நமக்கு துன்பம் வருகிறது. அப்ப இருளின்றேல் துன்பியன், துன்பம் இல்லை. அது இல்ல, அது ஆணவத்தாலெல்லாம் துன்பம் அல்லைங்க, அது உயிருக்கு ஒரு இயல்பு, இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டியதுன்னு பல மதத்தார் சொல்றாங்க. இவர் என்ன கேட்கிறார், அஞ்சா ஆறாவது பாட்டுல அந்த இருள் தான் நமக்கு அறியாமையை தந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். சரி, அந்த ஆணவ மலம்னு ஒண்ணு வேணாம், இல்லையா நீ ஏயா அதை பத்தி பேசிட்டு இருக்க, இப்ப ஆறு பாட்டு முடிஞ்சு போச்சு, இனி ஆணவ மலம் இல்ல அப்படின்னு வச்சுக்கோ, அதனால இல்லைன்னு வச்சுக்கோ. இல்லைங்க, துன்பத்துக்கு அதான் காரணம் அப்படின்னா, இல்லை ஆணவமே கிடையாது. உடனே அவர் கேட்கிறார், ஆணவ மலம் இல்லை என்றால், அறியாத தன்மை இல்லை என்றால் எப்படி துன்பம் வந்தது? நாம குழந்தையை பெற்றெடுக்கிறோம், அந்த குழந்தையினால் இன்பம் கிடைக்கும் என்பதனாலதான் குழந்தைய சொல்றோம் இல்லைங்களா. சொல்றது நம்ம கொல்லி போடுறதுக்காக ஒரு பிள்ளை வேணும் சொல்றானா இல்லையா, ஒரு தாய் குழந்தை இல்லைன்னு தாளாற்றாளாம். அந்த தாளாற்ற பொழுது அது ஒரு விஷயம் சொல்ற, நம்ம சில நேரத்தை பிள்ளைங்க நம்ம வீட்டுல ஒன்னு ரெண்டு இருக்கும், இப்ப எல்லாம் ஒண்ணுதான் இருக்கு, அது வேற. இப்ப நான்லாம் எங்க தாயாருக்கு ஏழாவது பிள்ளை, ஏழு பிள்ளையும் அந்த அம்மா ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகாம வீட்டிலயே பெற்றாங்க. இப்ப எல்லாம் மாத்திரை போய் எல்லாம் சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆக குழந்தை ஒன்று ரெண்டு இருக்குன்னு வச்சுங்க, அந்த குழந்தைகள் லீவுக்கு பாட்டி வீட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க, இருக்கிறவெல்லாம் சனி எங்க இப்படியும் ஒரு வேலையும் செய்ய முடியாதுன்னு தாய் திட்டிட்டு இருப்பான். பிள்ளைகளையே என்ன இந்த அநியாயம் பண்ணது, ஆட்டம் போட்டு பாருங்க, சும்மா எங்க பார்த்தாலும் குப்பையை போட்டு பெருக்கிறதுக்கே நம்மளை வரி வச்சிடாது. பிள்ளைகளா இது எல்லாம் நட்சத்திர கொடுக்கள், பத்து பிள்ளை இருக்கிற இப்ப யாரும் திட்ட மாட்டாங்க, ஏன்னா அவன் திட்டிடுவான், அந்த பிள்ளை திட்டிடுவான். பத்து பிள்ளை இருக்கிறவங்க அந்த காலத்துல திட்டுவாங்க, இந்த பிள்ளைய ஐயோ பிள்ளைகளா நட்சத்திர கொடுக்கலா இருக்கியா அப்படிங்கும். அந்த பிள்ளைய நாளும் வெளியே தாய் வீட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க, இவளும் வீட்டுக்காரன் தான். அப்போ ஒரு தாய் பாராளம், கூட்டி வைத்த வீட்டிலே குப்பை போட பிள்ளை இல்லையே. ஒரு தாயினுடைய தாளாட்டுல கூட்டி வைத்த வீட்டிலே குப்பை போட பிள்ளை இல்லையே, அந்த குப்பை போட கூட ஆள் இல்லைன்னு குழந்தையினுடைய நினைவு வருமா? என்ன இருந்தாலும் இந்த புள்ளி அங்கங்க சேர்ந்தாலும் அது ஒரு மாதிரி தான், இப்ப வெறிச்சோடி கிடக்கு என்று சொல்லுகிறோம் இல்லையா. அப்ப இன்பமும் துன்பமும் நாம் நினைப்பது போல சில நேரங்களில் இன்பமாக இருக்கும், சில நேரங்களில் துன்பமாக இருக்கும். அந்த துன்பம் கூட நமக்கு இன்பமாக சில நேரத்தில் வரும். அதனால துன்பம் எப்படி வருவது அப்படின்னு கேட்கிறார். இருள் இன்றேல் துன்பு என், துன்பம் ஏன் இல்லையா? துன்பம்னு வர்றதுக்கு காரணம் ஆணவம் இல்ல, அறியாமை இல்ல, அது உயிருடைய மனுஷன் சொன்னா இன்பம் துன்பமும் இருக்கும் சார், அது உயிருடைய இலக்கணம். பிரமதத்தார் என்ன சொல்றாங்க, அது உயிருடைய இலக்கணம், உயிரின் இலக்கணம் அது இல்ல, உணர்தல் தன்மைத்து தான். உயிர் என்பது உணர்தல் தன்மைத்து, சனாவரையர் உரை எழுதுவார், உயிர் என்பது எத்தைது என்ற வினாவிற்கு உயிர் என்பது உணர்தல் தன்மைத்து என்று எழுதுவார். எனவே உயிரினுடைய இலக்கணம்னா பிறர் சொன்னா கேட்டுக்கிறது, அதான் உயிர். உயிருடைய இலக்கணம், உயிருடைய தன்மை. இப்ப தண்ணீர்னா அதனுடைய தன்மை குளிர்ச்சியா இல்லையா, தீன்னு சொன்னா அதனுடைய தன்மை என்ன, சுடுதல் வெப்பம். அது மாதிரி உயிருக்குரிய இலக்கணம், பொது இலக்கணம்னா உணர்தல் தன்மைத்து, யார் சொன்னாலும் கேட்டுக்கணும். இறைவன் சொன்னாலும் கேட்டுக்கணும், ஆன்மா மாயை சொன்னாலும் கேட்டுக்கணும், ஆணவம் சொன்னாலும் கேட்டுக்கணும். அது உயிரின் தன்மை, உணர்தல் தன்மை. அப்ப துன்பம் இன்பம் என்பது உயிருக்கு இயல்பு இல்லை, ஆனா இயல்புன்னு சொல்றான் சில பேர் இல்லைங்க, உயிருக்கு இயல்பே துன்பத்தை அனுபவிப்பதும் இன்பத்தை அனுபவிப்பதும். சரி, அப்படியே வச்சுக்கோ. உயிருக்கு இயல்பு இன்பமும் துன்பமும் என்றால், உயிருக்கு இயல்பேல் இன்பமும் துன்பமும் இருக்கும் என்றால், இப்ப இன்னைக்கு எங்களுக்கு திராட்சை பழத்துல ரசம் கொடுத்தாங்க, வாத்தியார் ஐந்தனால வீட்டுல கிடைக்கலன்னா கூட சித்தாந்தம் இதெல்லாம் தரும். அதனால சேர்த்த வீட்டுல அதை எதிர்பார்த்தா ஊரெல்லாம் இப்படி தின்னுட்டு ஊத்து சாப்பிட்டு இங்கேயும் வந்து இப்படி என்ன பாடப்படுத்துறீங்களேன்னு சொல்றது உண்டு. அப்ப ஊரெல்லாம் போற போது அந்தந்த வசதி கிடைக்கும் வச்சுங்க. இப்ப திராட்சை ரசத்தை பிழிந்து விட்டால் திராட்சை தோல் நமக்கு பயன்படாது, அதுவும் அழிஞ்சு போயிடும். திராட்சை பழம் சாரோடு இருக்கிறவளுதான் பிரிட்ஜில் வச்சுக்க முடியும். திராட்சை பழம் இருக்கிற பொழுதுதான், சாறு இருக்கிற பொழுதுதான் அதனுடைய தன்மை இருக்கிற பொழுது அந்த பழமும் இருக்கு. தன்மை எடுத்துட்டோம்னா பழமும் அழிஞ்சு போயிடுது. அப்படியானால் உன் உயிருக்கு இன்பமும் துன்பமும் அதனுடைய குணம் என்றால், தண்ணீருக்கு எப்படி குளிர்ச்சி இருக்கிறதோ, எப்படி தீக்கு வெம்மை இருக்கிறதோ, அதுபோல இருந்து குளிர்ச்சி அதனை நீக்கிவிட்டால் எப்படி அதனை உடைய பொருளும் நீங்குகிறதோ, அதுபோல இன்பமும் துன்பமும் இறைவன் திருவருளால் நம்மிடத்தில் இருக்கிற துன்பம் நீங்கிவிடுமானால் இந்த உயிரும் அழிந்துவிட வேண்டும். உனக்கு இந்த உயிருக்கு துன்பம் வந்து இயற்கைன்னு வச்சுக்கோ, இயல்புன்னு சொன்னா இறைவன் திருவருளால் உனக்கு என்ன கிடைக்குது, துன்பத்தை முற்றியில துன்பத்தை நீக்கிறார். துன்பத்தை நீக்கிட்டா உயிரும் போயிடணுமா இல்லையா? ஆனால் உயிர் என்றைக்கும் அழியாது. ஆக ஒரு குணம் போனால் குணத்தை உடைய குனிப்பொருளும் அழியும். குனிப்பொருள் இருந்தால்தான் குணம் இருக்கும், குணம் இருந்தால்தான் குடிப்பொருள் இருக்கும். அப்ப குணத்தை நீ நீக்கி விடுவாயானால் குனியை குணப்பொருள் நீக்கினால் குணமும் நீங்கிடும். அதான் சொல்லும்ல, இப்ப நாமளே நடந்துகிட்டு இருக்கோம், அப்ப நம்முடைய குணத்தை இங்க வீட்டுல ஒருத்தர் வீட்டுக்காரர் இருக்காரு, நம்மளே வச்சுக்கோமே, நம்ம எப்ப பார்த்தாலும் குறை சொல்லி திட்டிக்கிட்டே இருப்போம்னு வச்சுங்க. நம்ம போய் சேர்ந்து கண்ணாடி பெட்டியில் போய் எல்லாம் போய் சேர்ந்தாச்சு. இந்த மனுஷன் இருந்தா ஏதாவது கத்திக்கிட்டே இருப்பாரு, கத்தும் போச்சு அவரும் போயிட்டார் சொல்றமா இல்லையா? கத்தும் போச்சு அவரும் போயிட்டார். இனிமே அப்படி யாருமே இது மாதிரி கத்த போறா? கத்துற போது துன்பமா தான் இருந்திருக்கும். இப்ப அந்த கத்துற ஆள் இல்லைன்னு அந்த அந்த கத்திட்டே இருக்கிறது இல்லைங்கிறது நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அது அப்ப குணம் போகிற பொழுது குணத்தை உடைய குனிப்பொருளும் குணத்தை உடைய பொருளும் அழியும். அப்படியானால் இந்த துன்பம் ஆணவத்தால் வருகிறது என்று நாம் சொன்னோம். அதை ஏற்றுக்கொள்ளாத பிரமதத்தார் ஆணவம் என்று ஒன்று இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கண்மத்தையும் ஆயையும் ஏற்றுக்கொள்வார்கள், ஆணவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆணவத்தை ஏற்றுக்கொள்ளாத மதத்தார் அது ஆணவம் தனிப்பொருள் அல்ல, அது தனி ஒரு குணம் அல்ல, அது அதனால் வருகிறது துன்பம் அல்ல. துன்பங்கள் எல்லாம் உயிர்கள் அனுபவிக்கக்கூடிய அவற்றினுடைய இயல்பு என்று சொல்வார்கள். இந்த இயல்பு என்ற கருத்தை மறுப்பதற்காக உமாபதி சிவம் சொல்றார், இயல்பு என்று உயிர் இயல்பேல் அது உயிருடைய இயல்பாக இருக்குமானால் போக்கும் பொருள் உண்டே ஒன்றா போக்கும் அந்த ஏன்னா எழுவா இங்க துன்பம் இருளின்றே துன்பு ஏன் இருள் இல்லாதென்றால் துன்பம் ஏன் துன்பம் தான் எழுவா இங்க இருள் ஆணவ உள்ளா எதுக்காக துன்பம் வருது அப்படின்னா ஆனா துன்பம் வந்து உயிருடைய குணம் யா அப்படின்னா அப்ப உயிருடைய குணம் என்றால் உயிருடைய துன்பமாயிருக்கிற அந்த குணத்தை இறைவன் திருவருள் ஒன்று போக்குமானால் போக்கும் பொருள் உண்டேல் போக்குகின்ற பொருளாக இருக்கின்ற இறைவனுடைய திருவருள் இருக்குமானால் எப்படியாவது திருவருள் போக்குது. எதை போக்குது? துன்பத்தை போக்குகிறது. துன்பத்தை போக்கினால் அந்த துன்பத்தை உடைய நீ சொல்லுவது படி துன்பத்தை உடைய இயல்பை உடைய அந்த குணத்தை உடைய குடிப்பொருளாக இருக்கிற உயிரும் போகணுமா இல்லையா? போகலையே. அப்ப அது இயல்பு அல்ல. எது இயல்பு அல்ல? துன்பம் இயல்பு அல்ல, துன்பம் அறியாமையால் வருவது. ஆக இந்த பாட்டில் அவர் சொல்லுவது நமக்கு வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பங்கள் நம்முடைய அறியாமையால் பழைய வினையின் அடிப்படையில் வருவது. இருள் இந்தியல் துன்பியன் பொருளை நன்றாக பார்த்துக்கொள்ள துன்பியன் உயிர் இயல்பேல் உயிர்க்குரிய இயல்பான குணம்தான் துன்பத்தை அனுபவித்தல் என்றால் போக்கும் பொருள் உண்டேன் அந்த துன்பத்தை போக்குவதற்குரிய பொருளாக இறைவனுடைய திருவருள் உண்டேல் ஒன்றாக போகும். அப்ப துன்பமும் போகும், துன்பத்தை உடைய உயிரும் போகும், ஒன்றாக போகும். உயிர் போகாது, உயிர் நிலையான. ஆதலால் அறியாமையால் தான் துன்பம் வருகிறது. ஆசு ஆதியேல் அனைவ காரணம் ஏன்? இப்ப அவங்க கேட்கிறாங்க, இது நம்முடைய அனாதியாக பற்றிருக்கக்கூடிய ஆணவத்தால் தான் துன்பம் வருகிறது என்றால் அப்ப அனாதியாக இருக்கிற ஆணவத்தினாலதான் துன்பம் வருது அப்படின்னு சொன்னா, மலம் என்பது அனாதிதானா என்பதை நிறுவுக.

ஆச்சுன்னா இந்த ஆணவம் என்ற குற்றம். ஆதி ஏல் அனாதி இல்ல, ஆதினா இடையில வந்தது, ஆதி ஏல் இடையில் வந்தது என்றால் காரணம் என். அப்ப அனாதி இல்லாமல் ஆதியாக வந்ததுன்னா அந்த ஆணவத்துக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் சொல்லணுமா வேண்டாமா? பழைய காலத்திலிருந்து வந்துச்சுன்னா வந்துருச்சு, சரி ரைட். இப்ப இடையில இந்த துன்பம் வருகிறது என்று சொன்னால் இடையில வந்து அது காரணம் சொல்லணுமா இல்லையா? ஆனா ஆசு அனாதியேல் காரணம் என். முத்து நிலையும் பேசாதகவும் பிடி, அந்த முத்து நிலையிலும் கூட ஆணவம் அங்கே வந்து பற்ற வேண்டும். ஏனென்றால் இடையிலே வந்துகிறப்ப வந்து பற்றுகிற ஆணவ மலம் இப்ப நாம பெற்ற இது பெற்ற நிலை. முத்தி பெத்தம் ரெண்டு தானே, பெத்தம்னா உயிரோடு நாம் உடம்பில் வாழுகிற நிலைக்கு பெத்தம்னு பேரும். அதாவது இறைவன் நம்மிடத்திலே இருப்பது பெத்தம். நான் விளக்கம் அதான் சொல்லுவேன், இறைவன் நம்மிடத்திலே இருப்பது பெத்த நிலை. இப்ப நம்மிடத்துல இருக்கான், நமக்கு தெரியல, அவன் நம்மிடத்துல இருக்கான், நாம அவனிடத்துல போய் சேர்ந்தா அது முத்தி. அவன் நம்மிடத்துல இருக்கிறது பெத்தம், அவனிடத்துல நாம போய் சேர்றது முத்தி. எப்படி சேருவோம்? நம்மிடத்தில் இருக்கிற இறைவனை உணர்ந்து நம்மை மறந்து விட்டு அவனை மட்டும் நினைப்போம். அவன் நம்மகிட்ட இருக்கிறாங்க, இப்ப தெரியல சார், தெரியாத போது என்ன பண்றோம், நாம தான் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். தெரிஞ்சிருச்சு, இப்ப நம்ம இங்க வந்திருக்க எல்லாருக்கும் தெரியுது, நாம நாமா நடக்கல, இறைவன் திருவருளாதான் நடக்குதுன்னு இந்த அறைக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அப்ப நமக்குள் தெரிஞ்சதுனால என்ன பண்றோம், அவனை மனதால் திருவாச தேவார பாடல்களால் பாடி தனித்து பார்க்கிறோம். அந்த தனித்து பார்க்கிற பொழுது நம்மை மறக்கிறோம். பூஜை பண்றது சுண்டல் வந்துருச்சான்னு கேட்கப்படாது, பூஜை பண்ணது பேப்பர்காரன் வந்துட்டானா பாருன்னு கேட்கப்படாது. அப்ப என்னத்தான், அது வெறும் வழிபாடுன்னு அர்த்தம். நம்மை மறந்து வழிபாடு செய்தால் தன்னை மறந்து இறைவனை மட்டும் நினைக்கிறோம் என்பது பொருள். அப்படி இறைவனை மட்டும் நினைத்து நினைத்து நினைத்து நினைத்து கடைசியில் அவனுடைய போய் சேர்ந்தால் நாம் சேர்ந்துருவோம், சேர்ந்தால் அதற்கு முத்தி என்று பெயர். இப்ப அவன் நமக்கு தெரியாம வந்து சேர்ந்தது முத்தி, தெரிஞ்சு நாம் அவனை அவன் நம்மை தெரியாமல் வந்து சேர்ந்தது பெத்தம், நாம் அவனை தெரிந்து போய் சேர்ந்தால் முத்தி. இதான் விளக்கம். நம்ம ஒண்ணு பெத்தம் தெரியாதா சொன்னா கவலைப்படப்படாது. இந்த சித்தாந்த சொற்கள் தான் எளிய சொற்கள் தான், அதுக்கு வட சொற்களா இருக்கிறதுனால நமக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுது, வேற ஒண்ணும் இல்ல. சித்தாந்த சொற்கள் எல்லாமே பொருளோடு கூடிய எளிய சொற்கள் தான், அது கொஞ்சம் வடமொழி கலந்து இருக்கிறதுனால நமக்கு அது கொஞ்சம் ஏதோ மாதிரியாச்சு. படிக்கிற போது பெத்த நிலை முத்தி நிலை அது என்ன பெத்த நிலை அப்படின்னு சந்தேகம், வேற ஒண்ணும் இல்ல. இறைவன் நம்மோடு கலந்து நமக்கு தெரியாமல் இருந்து நாம் இப்பொழுது வாழுகிற நிலைக்கு பேர் முத்து. அப்ப முத்தியிலும் பெத்தத்தில இடையில வந்து சேருது, நான் முத்தியிலும் இடையில வந்து சேரணுமா இல்லையா? ஏன்னா அது வந்து நீ வந்து ஒரு இடையில வந்ததுன்னு சொல்ற, ஆசு ஆனா ஆதி ஏல் இடையில வந்ததுன்னு சொல்ற. அப்ப இடையில வந்ததுன்னு சொன்னா அது காரணம் சொல்லணும். சரி, இன்னொரு விதத்துல கேள்வி கேட்கிறேன், காரணம் சொல்றது மட்டுமல்ல அப்ப முத்தி நிலையிலும் அது வந்து சேரணுமா இல்லையா? முத்தினாவே அது அடங்கினாத்தானே முத்தி, முத்தினாவே ஆணவம் அடங்கினாத்தானே முத்தி. அப்புறம் எப்படி மருந்து சேரும்? மறுபடியும் சேர்ந்தா மறுபடியும் இங்க வந்துட வேண்டியதா? நான் தப்பா சொன்னேன், ஒரு குறிப்புக்கா சொன்னேன், சுந்தரம் சாயனார் ஏன் வந்து பறந்தார்? அவரு இறைவனிடத்துல பக்கத்துல போயிட்டார் இல்லைங்களா, பக்கத்துல இருந்து நஞ்ச கொண்டு வந்து கொடுத்து ஆளாள சுந்தரர்னு அவருக்கு பேர். ஆனா என்னாச்சு, மறுபடியும் நமக்கு இந்த மூல வாசனை வரும், மூல வாசனை வரும். அந்த மூல வாசனை வந்த உடனே அவர் பூ பறிக்கிற போது கொஞ்சம் திரும்பிட்டார், அதனால சிவபெருமான் பார்த்தான் இந்த திரும்புறது மாதிரியான வாழ்க்கை, இதுக்கு உரிய இடம் வேற எந்த நாடும் கிடையாது, தமிழ்நாடு தான், தமிழ்நாட்டுல போய் பரடானார். காதலுக்கே சிறப்புடையது எது? தமிழ்நாடு தான். ஏன்னா காதல் ஒரு பொருள், இலக்கணத்திலேயே அகப்பொருள் என்று ஒன்று உண்டு. தமிழ்நாடு வந்தார் மூல வாசனை வந்ததுனால வந்துட்டார். அப்ப வந்தாருன்னு சொன்னா இடையிலே முக்தியிலே இருக்கிற பொழுது ஆணவந்தா இல்லை, அது மூல வாசனை பழக்க தோஷம் சொன்னா தெரியும். ஒரு தரம் மூல வாசனை உண்டு, அது வராம இருக்கிறதுக்கு தான் சிவாய் நம்ம சொல்றோம், நமச்சிவாய் சொல்றோம். நாம என்னதான் இறைவனை நாம் நினைத்திருந்தாலும் நமக்கு சில நேரத்துல பழக்க தோஷம் மூல வாசனை நம்மளை வந்து இடையூறு செய்யும். அந்த நேரத்துல அந்த மூல வாசனை வர வந்துச்சுன்னா சிவாய நம்ம சிவாய நம்ம சொல்றோம், சொல்லிட்டா அந்த வாசனை நம்ம நீங்கலாம். ஒரு தரம் பழக்க தோஷம் மூல வாசனை வரும் அப்படின்னா, ஒரு தரம் டூர் போறதுக்காக எங்க மேலச்சி ஒரு இது மயிலம் ஒரு 15 வருஷம் வேலை பார்த்தேன், அங்க இருந்து டூர் போறதுக்காக நாங்க தேக்கடிக்கு போனோம்.

0: தேக்கடிக்கு போனோம். தேக்கடிக்கு போனா அந்த நாங்க பக்கத்துல பாண்டிச்சேரி, அதுல மனுஷன் தண்ணி குடிக்கிறதா பாத்துருக்கோம், யானை தண்ணி குடிக்கும் நாங்க எங்க தேக்கடியில. அதை பாக்கணும்னா அது நடு இங்கே கரைக்கெல்லாம் வராதுங்க, நடுவில் போட்டுலதான் போகணும். சரி போட்டு கேட்டா அன்னைக்கு இந்த போட்டு ஓட்டுறவங்க எல்லாரும் லீவ் வரல, போட்டு மட்டும் நிக்குது, போட்டை அதை காசு கொடுத்து வாங்குறவன் இருக்காரு. என்ன சரி என்ன சார் பையன்லாம் சொல்றா சார் எப்படி போயிச்சான் சார் ஆகணும், நாங்க போய் கேட்கணும் சார். அந்த பயலுக்கு போய் அந்த ஆளை போட்டு சார் உங்க மோட்டர் ஓட்டுறாள் மாதிரிதான் எங்க மோட்டர் வேனையும் ஓட்டி வந்த டிரைவர் இருக்காரு, அவருக்கு மோட்டார் ஓட்ட தெரியும், அதனால அவரை வச்சு ஓட்டிட்டு போறேன் சார். இந்த படகுக்கு எவ்வளவு ரூபா கட்டணும்னு சொல்லுங்க, நாங்க கட்டிடுறோம், எதா ஆகி போச்சுன்னா நீங்க அதை எடுத்துங்க அப்படின்னு அவங்க கையில இருக்கலாம் போட்டு கட்டிட்டு எப்படியோ ஒரு படகை வாங்கி இந்த டிரைவரையும் ஏற்றி அதை உட்கார வச்சு எங்களையும் ஓட்டிட்டு போயிட்டேன். பாதி தூரம் போன உடனே ஒரு இடத்துல ஒரு பய சொன்னா சார் இந்த இடத்துலதான் போன வர ஆக்சிடென்ட் ஆகி இந்த படகுல இருந்தவெல்லாம் கீழே விழுந்து மூழ்கிட்டாங்கன்னு சொன்னான்னா இந்த டிரைவர் சும்மானே இருக்கணும், சும்மா இருக்காம உடனே அவன் பார்த்து என்ன சார் நான் இல்லப்பா நீ ஓட்டப்பா ஒண்ணுமில்லப்பா இல்ல போன வருஷம் போன வாரம் நடந்த ஆக்சிடென்ட் பத்தி சொல்றாரா பையன், அடெல்லாம் இல்ல போப்பானா எதே பிடிச்சா வண்டி நின்று போச்சு படகு நின்று போச்சு, இப்ப நம்ம மூல வாசனையில பாக்கணும் படகு நின்று போச்சு எப்படியாவது பாப்பான ஒண்ணும்ல சார் நாலு பேர் இறங்கி தள்ளுங்க சார் போயிடும்னா, நாலு பேரு என்ன அர்த்தம் அது, இதை விட மூல வாசனைக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டாம். ஏன்னா அவனுக்கு என்ன பழக்கம் தள்ளு என்ன வச்சுனா தள்ளுன்னு சொல்லு, ஏன்டா இப்ப நம்ம வந்து தண்ணியில வந்து இருக்கிறோம் ஓட்டுறோம் படக இப்படி அது அது வந்து தடுக்கும் சார், இயல்பா நம்முடைய பழக்க தோஷம் நம்மளை வந்து தடுக்கும். அப்ப மூளை இடையில வந்து இருக்குன்னு சொன்னா முத்தியில வரணுமா இல்லையா, நாம இப்படி எல்லாம் உலக வாழ்க்கையோடு நினைச்சு சித்தாந்தம் படிச்சீங்கன்னா சித்தாந்தம் ரொம்ப ஈஸி, நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தும்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

சொன்னாலும் நம்ம பார்வதீபதையே சமயாச்சாரி சந்தானாச்சாரியர் திருவடி வாழ்ந்த

0: ஆகிய பாலகுஷாம்பாள் கடம்பவனேசுருடைய சிறுவருடினாலே உண்மை விளக்கம் என்கின்ற இந்த ஞான சாத்திரத்திலே 15வது பாடல் முதலாக இப்பொழுது பாடம் சொல்லப்படும். ஞான நூல்களை கேட்பது, சிந்திப்பது, தெளிவது, நிட்டகூடுதல் என்று 4 வகையாக சொல்லப்படும். எதை கேட்கின்றோமோ அதுக்கு தக்கவாறு பயன் உண்டாகும். எதை பற்றி சிந்திக்கிறோமோ அதுக்கு தக்க பயன் உண்டு. எதை தெளிகின்றோமோ அதற்கு உண்டான பயன். எதை பற்றி ஆழ்ந்து, அதான் சிந்தித்த ரெண்டுட்ட கூடுதல், எதை பற்றி ஆழ்ந்து விடுகிறோமோ ஒரு பொருளிலே அதுக்கு உண்டான பலன். இப்படி எல்லாவற்றிலும் உண்டு. அது உலகியலை பற்றி எப்படி கேட்பது, சிந்திப்பது, தெளிவது, நிட்ட கூடுதல் வேறு. சிவத்தை பற்றி கேட்பது, சிந்திப்பது, தெளிதல், நிட்ட கூடல் என்று 4. இப்பொழுது நாம் செய்வது சிவத்தை பற்றி. சிவத்தை பற்றி கேட்கிறோம், சிந்திக்கிறோம், தெளிகிறோம், பிறகு நிட்ட கூடுதல். நிட்ட கூடுதல் மெல்ல வரட்டும். நிட்ட கூடுதல்னா உங்களுக்கு விளங்கி விளங்காமல் இருக்கும். அதனால தியானம் அது வந்து இந்த 4க்கும் பயன் உண்டு. கேட்டல் சரியே, சிந்தித்தல் கேட்டலுடன் சிந்தித்தல், சிந்தித்தல் கிரியே, தெளிதல் யோகம், நிட்ட உடல் ஞானம். கேட்பது சரியே, சிந்தித்தல் கிரியை, தெளிதல் யோகம், நிட்ட கூடுதல் ஞானம். கேட்பதற்கு கேட்பதே சரியே, கேட்பதே சரியே. அப்படின்னா அதனுடைய உயர்வு எவ்வளவு பார்த்துப்போம். சரியை துண்டு கிரியை யோகம் ஞானம்னு கேள்விப்படுறோம் அல்லவா. சரியைக்கு சாலோகம், கிரியைக்கு சாமீபம், தெளிதலுக்கு சாரூபம், நிட்ட கூடுதலுக்கு வந்து சாரூபம் சாயுச்சியம். இப்படி சரிய கிரிய யோக ஞானங்களுக்கு பயன் சொல்வது போல கேட்டல் சிந்தித்தல் தெளித நிட்ட கூடலுக்கும் பயன். அதான் கேட்டல் சரிய. இது என்ன சரியன்னு கேட்டா இதுதான் ஞானத்தில் சரிய. சாதாரண சரிய இல்ல. இப்ப சாதாரண சரியன்னா சமய தீட்சை பெற்றவா காலையில ஸ்நானம் அனுட்டானம் முதலானவற்றை முடித்துக் கொண்டு அதற்கு மேல மலர் பறித்தல், திருவலகிடுதல், விளக்கிடுதல், தூபமிடுதல், பாடுதல், புலர்வதம் அழகிட்டு மெழுக்கு விட்டு பூமாலை புனந்தி ஏற்றி புகழ்ந்து பாடுதல், இது சரியே சரியையா? இப்ப இந்த ஞான நூலை கேட்கறது சரியனா இது ஞானத்தில் சரியே. ஒவ்வொன்றிலும் 4 இருக்கு, அது பின்னாடி வருது. சரியையில சரியை சரியே, சரியையில் கிரியே, சரியையில் யோகம், சரியையில் ஞானம், கிரியையில் சரியே, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம், யோகத்தில் சரியே, யோகத்தில் கிரியே, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம், ஞானத்தில் சரியே, ஞானத்தில் கிரியே, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இப்படி இந்த 4 16 இருக்கிறது. இந்த 4 16 நன்னாங்கு 16 இருப்பதுல இப்ப இந்த ஞான நூலை கேட்பது எதுன்னு கேட்டா 13வது படிது. அந்த முன்னாங்கு 12 போயிருதா, இப்ப இது 3வது ஞானத்தில் சரியை, இது 13வது படி. இந்த ஞானத்தில் சரியையில் நின்றவர் தான் அப்பர், ஞானத்தில் கிரியையில் நின்றவர் சம்பந்தர், ஞானத்தில் யோகத்தில் நின்றவர் சுந்தர், ஞானத்தில் ஞானம் மாணிக்கவாசகர். விளங்குதா? அதனால இப்ப இந்த உண்மை விளக்கம் முதலான சாத்திர நூல்களை கேட்பது சரிய, ஞானத்தில் சரிய, சாதாரண சரிய இல்ல, ஞானத்தில் சரிய. அதில் என்ன இதுல விஷயம் என்று கேட்டால், உலகம் முழுவதும் தத்துவமே, உலகம் முழுவதும் தத்துவ பொருளே. தத்துவ பொருள் என்று சொன்னால் மண் முதலாக நாத முடிவாக, அவ்வளவுதானே உலகமே. மண் முதலாக நாத முடிவாக உள்ள 36 தத்துவங்கள். இந்த 36 தத்துவங்களை உணர்ந்து இந்த தத்துவங்கள் எல்லாம் அல்லவென்று நீங்கி, தத்துவங்கள் நாமல்லவென்று நீங்கி, தத்துவங்களை கடந்தவன் சிவன் என்று உண்ணி, சிவத்தோடு நாம் கலப்பதுதான் உண்மை என்று எண்ணி வருகின்ற நிலைதான் தத்துவ காட்சின்னு. தத்துவ தரிசனம், தத்துவ காட்சி, தத்துவ ரூபம் என்றெல்லாம் பின்னாடி அதெல்லாம் என்ன வரைய, அது என்ன பெரிய கடல் போல கிடக்குது. இந்த தத்துவங்களை உணர்ந்து கொண்டாத்தேன், தெரிஞ்சு கொண்டாத்தேன். ஒவ்வொரு தத்துவம் அவ்வளவுதானா, இந்த தத்துவம் நாம் அல்ல என்று நீங்குவதற்கான முயற்சி கைகூடும். ஆனா தத்துவங்களில தான் இப்ப நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம பிறந்து வாழ்ந்து முடியறதெல்லாம் தத்துவங்கள் தான். இந்த தத்துவங்களுடைய உண்மையை தெரிந்து கொண்டு இந்த தத்துவங்களை எப்படி நீக்குவது என்பது தெரிந்து கொண்டு தத்துவங்களிலிருந்து நீங்குவது, தத்துவங்களிலிருந்து நீங்குவது, தத்துவங்களிலிருந்து நீங்கினாத்த முத்தி, தத்துவங்களிலிருந்து நீங்குதல் முத்தி. இப்ப இத கேட்கும் போதே நீங்கிற மாதிரி எல்லாம் வந்துடும், கேட்கும் போதே நீங்கிற மாதிரி எல்லாம் வந்துடும். அப்புறம் அதை கடைபிடிக்கும் போது சுத்தமாக நீங்கிவிடும். அதனாலே நினைத்ததனையில் தவறாமல், நிலைத்த புத்திதனை பிரியாமல், கனத்த தத்துவமுற்று அழியாமல், கதித்த நித்திய சித்தடைவா சொன்னார். கனத்த தத்துவமுற்று அழியாமல், தத்துவங்களுக்குள்ளேயே கட்டுப்பட்டு கிடந்து பரப்பரப்பிலே பூந்து அழிந்து போகாமல். தத்துவங்களிலே இப்ப கர்மேந்திரியங்களை பத்தி சொன்னோம். பூதம் ஐந்து, பூதங்கள் ஐந்து, புலன்கள் ஐந்து, ஞானேந்திரியம் ஐந்து, கர்மேந்திரியம் ஐந்து, அந்தகரணம் நாலு. பூதம் அஞ்சு, புலன் அஞ்சு, ஞானேந்திரியம் அஞ்சு, கர்மேந்திரியம் அஞ்சு, அந்தகரணம் நாலு, ஆக இருபத்தி நாலு. இந்த இருபத்தி நாலு தான் ஆன்ம தத்துவம். இப்ப கர்மேந்திரியங்களை பத்தி சென்ற பாடத்துல வந்தது. அது கர்மேந்திரியம் என்றால் வாக்கு, பாதம், பாதம் பாணினா கை, அப்புறம் குதம் என்பது எருவாய், உபத்த என்பது கருவாய். ஆக இந்த அஞ்சும் கர்மேந்திரியம் என்று பெயர். அதற்கு மேலே தொழிற்பொறிகளின் செயல் நிகழுமாறு வாக்கு ஆகாய இடமா வந்து வசனிக்கும். இந்த வாக்கு செவி, வாக்கு, பாதம், பாணி, குதம், உபத்த இவைகளுக்கெல்லாம் அது தானே செயல்படுவதில்லையா, அதுக்கு இந்த பூதங்கள் உதவி செய்துங்கிறார். தானே இந்த வாக்கு, பாதம், பாணி, பாயிரு, உபத்த இவைகள் தானே செயல்படுவதில்லை, அது செயல்படுவதற்கு இது துணையா இருக்குதுங்கிறார். இது துணைன்னா வாக்கு ஆகாய இடமா வந்து வசனிக்கும். வாக்கு வசனிப்பதற்கு ஆகாய பூதம் துணையா செய்யும். வாக்கு வசனிக்கிறது இப்ப இது ஆகாசத்துலதானே பண்ணிட்டு இருக்குது. வாக்கு ஆகாயம் இடமா வந்து வசனிக்கும். கால் போக்காரும் காற்றிடமா புள்ளி, கால் போக்குவரத்து இருக்குது பாரு. இதுக்கு துணை வாயு பூதம் வசனித்தருக்கு, ஆகாய பூதம் போக்குவரவுக்கு, காற்று வாயு பூதம் துணை. வாயு பூதத்துலதான் போக்குவரத்து இருக்கு. அந்த வாயு பூதம் துணை செய்யலன்னா போகாது, காலு போகாது, எட்டி வைக்காது. இதெல்லாம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் யாரு சொல்லியிருக்காருன்னா ஆகமத்துல ஜெகர்வான் சொல்லியிருக்காரு. காத்து இல்லன்னா போவாது. அதே தான், அதே தான், காத்து தான் காத்து, காத்து மூலமாத்தான் போக்கு வரட்டும். காத்து இருக்கணும், வெளியிலையும் காத்து இருக்கணும். பொக்காரும் காட்டிடமா புள்ளி, ஆனால் ஏற்கும் இடும் கை. இந்த கை இருக்குவாரு, இது ஏற்பது இடுவது, ஈதல் ஏற்றல். இந்த ஈதல் ஏற்றலை செய்வது எந்த பூதம்னா தேய் பூதம், அக்னி. ஈதல் ஏற்றலுக்கு, இது கொடுத்தல் வாங்கல் செய்யறதுக்கு உதவி செய்வது தேய் பூதம் செய்யுதான், அக்னி. குதம் நீரிடம் மலாதி விடும். குதம் எருவாயிருக்கு, அது வந்து அபுபூதத்தின் மூலமாக மலாதி முதலீடுகளை. உபத்தம் விந்து, அதனாலே உபத்தம் என்கின்ற கருவாயிருக்கு, அதுக்கு துணை செய்வது பிருத்திவி பூதம். இப்படி இந்த கர்மேந்திரிய ஐந்தும் துளிர்படுவதற்கு இந்த ஐந்து பூதங்களும் துணையாக இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம இஷ்டத்துக்கு போறோம், நம்ம இஷ்டத்துக்கு வாரோம் அப்படின்னு தான் நாம நினைக்கிறோம். அப்படித்தானே? இந்த ஐந்து பூதங்களும் சூக்குமாக நம்ம கண்ணுக்கு தெரியாம சூக்கும ரூபமாக இருந்து இந்த செயலுக்கு துணையாக இருக்கிறது. வாக்கு ஆகாய இடமா வந்து வசனிக்கும், போக்காரன் காற்றிடமாம் புள்ளி அனல் வந்து வசனிக்கும் கால், போக்காரும் காற்றிடமா புள்ளி அனல் ஏற்கும் இடுங்கை குதம் நீர் இடம் மலாதி விடும் பாரிடமா உபத்தம் விந்து பிருதிவி பூதம். இப்படி இந்த 20 தத்துவங்கள் இதில் அடங்கி போகுது. பூதம் 5, புலன்கள் 5, ஞானேந்திரி 5, கர்மேந்திரி 5. பூதம் 5ங்கிறது பிருதிவி அப்பு தேயு வாயு ஆகாயம். புலன் 5ங்கிறது ஓசை பரிஷம் உருவம் சுவை நாற்றம். அது சுவை ஒளி ஊறு ஓசை நாற்ற என்று வைந்தின் மகளிரிவான் கட்டை உலகுன்னு சொன்னார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் அதை விடல, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று வைந்தின் வகை தெரிவான் கட்டே உலக. கட்டே உலகம்னா அவனுக்கு தான் இந்த உலகம் தெரியும். இந்த தத்துவத்தையும் அப்படி சொல்லியிருக்காரு அவர். சொல்லியிருக்காருல்ல, சுவையொளி ஊறு ஓசை நாற்ற என்று வைந்தின் வகைதிரிவான் கட்டே, அவனிடத்துலதான் அவனுக்கு தான் இந்த உலகம் தெரியும், உலகத்தை பத்தி தெரியும். இப்படி 20 தத்துவம் போச்சா, அதுக்கு மேல 4 தத்துவங்கள். அந்த தத்துவம் தான் அந்த கரணம் சொல்றோம். 20க்கு மேல இருக்கிற அந்த கண்ணப்ப, இந்த 20 தத்துவங்களும் இந்த உயிர் உடம்போடு வாழ்வதற்கு துணையாக இருக்கு. தெரியுதா, உயிர் உடம்போடு வாழ்வதற்கு துணை செய்து கொண்டு இருக்கிறது, அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. இந்த தத்துவங்கள் இந்த தத்துவங்கள்லாம் இல்லைன்னா உடம்பு இல்லை, வாழ்வு இல்லை. இதுல கட்டி வச்சிருக்கிறாரு நம்மளை, அதான் ஒரு ஆச்சரியம். அதற்கு மேலே வந்து அந்த கரணம். அந்த கரணம் என்று சொன்னால், அந்தரங்கம் என்றால் உள்ளே இருப்பது. அந்தரங்கம், அந்த புறம், அந்தரங்கம், அந்தரியாகம் என்றெல்லாம் சொல்லுவது உள்ளே இருப்பது, அது அந்த கரணம். இது புறக்கரணம்னு வேறு, இதெல்லாம் புறக்கரணங்கள்னு வேறு, இது அகக்கரணம். அகக்கரணத்துக்கு அந்த கரணம். இந்த அக 4 கரணங்கள் மூலமாக தான் இந்த புறக்கரணங்கள் எல்லாம் செயல்படுது. அது ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த 4 அந்த கரணங்கள் இருக்கே, அது நம்ம வரும் இந்த பாட்டில் வருது. இந்த அந்த கரணம் 4 மூலமாகத்தான் இந்த மத்த 20 கருவிகளும் 20 தத்துவங்களும் தொழில்படுது. அந்த அளவுக்கு இந்த அந்த கரணம் இயக்குது. அதான் தனு கரண போன போகம்னார். தனு கரண போன போகம் ஆக 4 ஒருவன் தந்திருக்கிறார் என்று சொல்லுவதிலே இந்த கரணங்கிறது அந்த கரணத்தை குறிக்குது. சிவபெருமானுக்கு இந்த கரணங்கள் இல்லை அப்படின்னார். கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமடத்தார் திருவாசு. கரணங்கள் எல்லாம் கடந்து, இது கரணங்களுக்கு எல்லாம் உள்ள கடக்கிறது இது, அது கரணங்கள் எல்லாம் கடந்து நிற்பது அது. அந்த கரணம் அடைவே உரைக்க கேள், அந்த கரணத்தை உனக்கு முறையாக சொல்ல கேள். அந்த மனம் புத்தியுடன் ஆங்காரம் சிந்தை இவை பற்றியது நிச்சயத்து பல்கால் எழுந்திருந்தங்கு உற்றது சிந்திக்கும் உணர். மனம் புத்தி அகங்காரம் சித்தம். மனம் புத்தி சித்தம் அகங்காரம். ஆக இந்த 4 அந்த கரணம். அகங்காரம்னு சொல்றது அகங்காரம்னு சொல்றது, அது அகங்காரம் என்றாலும் அகங்காரம் என்றாலும் உண்டு. இந்த 4 கரணம் உட்கருவின்னு சொல்றது, உட்கருவி என்று சொல்வது. அக்கருவி அகக்கருவிகள் 4 முறையாக சொல்ல கேட்பாய். அவை மனம் புத்தி அகங்காரம் சித்தம் என்பனவா. மனம் பொறி வழி வரும் புலன் ஒன்றை பற்றும், பற்றியதனை புத்தி இது என உறுதி செய்யும். அகங்கார இச்செயல்களுக்கு காரணமாய் அமைந்து யான் இதனை செய்வல் என முந்தும். சித்தம் இக்கருவி 3 வரும் பயனை கவர்ந்து நினைவு வடிவில் நிற்கும். இது எப்படின்னு கேட்டா, மனம் புத்தி சித்த அகங்கார 4 என்ன பண்ணும் என்றால், ஒரு பொருளை இது இது எது என்று யோசிக்கும். பற்றுதல் பற்றிய பிறகு புத்தி இன்னதுதான் என்று நிச்சயிக்கும். அது நிச்சயிக்கிறதுக்கு துணையாயிருப்பது அகங்காரம். இப்ப இருட்டுல போறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பழுத கிடந்துச்சுன்னா அது என்ன அப்படின்னு பாக்குறது மனசு. ஒரு பழுத கிடந்துச்சுன்னா என்னது பழுதையா இன்னும் வேற ஒன்னா அப்படின்னு பார்க்கறது மனம். சரி, இதை இன்னதுன்னு முடிவு பண்ணணுங்கிறது அகங்காரம். இது என்னதுன்னு முடிவு பண்றது முடிவு பண்றது அகங்கார தத்துவம். அப்படி முடிவு பண்ண ஒரு பாடு இதுதான் நிச்சயம் பண்றதுதான் புத்தி தத்துவம். இது பழுக அல்லது பாம்பு என்று நிச்சயிப்பது புத்தி தத்துவம். நிச்சயத்ததை நிறுத்திக் கொள்வது சித்தம், சித்தத்துவம் சிந்தை, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த நான்கு துணையா இருந்தாத்தான் இனி இந்த பொருளை இன்னதுன்னு நீ உறுதி பண்ண முடியும், இது தெரிந்து கொள்ள முடியும். அதனால இப்ப இருட்டில் பார்க்கும் போது சந்தேகம் வந்துடும்ல, அதுதான் மனம் பார்க்குது, கண்ணு பார்க்குது, மனம் அதை பற்றுது, பற்றும் போது இதுவா அதுவா என்று சந்தேகப்படுது, ஐயப்பாடு. அப்படி சந்தேகம் வந்த ஒரு பாடு இதுதான் என்றதை உறுதி பண்ண வேணும் என்று சிந்திப்பது அகங்காரம், நினைப்பது அகங்கார தத்துவம். அது அகங்காரம் நினைச்ச உடனே புத்தி என்ன பண்ணுது, இது பழுதாதா அல்ல பாம்பு அல்ல என்று சொல்லி தீர்மானம் பண்ணுவது புத்தி தத்துவம். அது தீர்மானம் பண்ணிச்சுன்னா அதை சித்தத்தில் நிறுத்திக் கொள்வது சித்த தத்துவம், சித்தை சிந்தை விளங்குதா. ஆகையினாலே இது சிந்தையில நிறுத்திக்கிச்சுன்னா மறுபடியும் அங்க போகும்போது பயப்படாது. மறுபடியும் அந்த வழியில போகும்போது சிந்தையில நிறுத்திக்கிச்சல்ல, முதல்லதான் பார்த்து அதை பழுதேறதானு உறுதி பண்ணும், அதனால பயப்படும். இந்த இது இருக்கு, இந்த நான்கு, இந்த ஒன்றுல இந்த நான்கு தத்துவம் வேலை செய்யுது. இதே எல்லா பொருளையும் எல்லா தொழிலையும் இந்த நான்கு தத்துவம் வேலை செய்யும். எல்லா தத்துவங்கள்லயும் எல்லா செயல்கள்லயும் இந்த நான்கு தத்துவம் வேலை செய்யும். இந்த நான்கு தத்துவம் வேலை செய்யறதத்தான் புறக்கருவிகள் அதுக்கு துணை செய்யும். புறக்கருவிகள் அதே துணை செய்யும். ஒரு பொருளை அனுபவிப்பதற்கு அந்த பொருள் தொடர்பு வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து அகக்கருவி உடன்பட்டா தான் புறக்கருவியை வேலை செய்யும். அதனாலே இந்த அந்த கரணத்துக்கு ஒரு தனி மதிப்பு, அந்த கரணத்துக்கு தனி மதிப்பு. உள்ள இருக்கிற ஆளுக்கு மதிப்பு அதிகம் தானே, வெளியில வாசல்ல நிக்கிறவனுக்கு மதிப்பு கிடையாது, உள்ள சேர்ல உட்கார்ந்து இருக்கிற ஆளுக்கு தானே மதிப்பு. இந்த ஆளு கூட நிறுத்திடலாம், உள்ள இருக்கிற ஆளு பார்க்க முடியாது நின்னுங்க அப்படின்னு நிறுத்திடுவான். அது போல அந்த கரணத்துக்கு தனி மதிப்பு, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 24 அசுத்த தத்துவம் என்று சொல்லப்படும். இந்த 24 அசுத்த தத்துவம், இந்த தத்துவங்கள் 24 அப்புறம் 7 அப்புறம் 5 இப்படி இருக்குதா தத்துவம், 24 அப்புறம் 7 அப்புறம் 5 ஆக 36. இந்த மூன்று வகையான தத்துவங்கள், இது சுத்தமா அசுத்தம் தான். இதுவரையில அசுத்த தத்துவம், அசுத்த தத்துவம். இந்த இதுக்கு மேல வர்ற 7 தத்துவம் இருக்குது பாரு, அதுக்கு வித்தியாச தத்துவம்னு பேரு. அது சுத்தா சுத்தம், சுத்தமும் அசுத்தமும் கலந்து, சுத்தமும் அசுத்தமும் கலந்து. அதுக்கு மேல 5 இருக்குது பாரு, அது சுத்தம். அந்த 5 சுத்த தத்துவத்தில தான் சிவபெருமான் இறங்கி வந்திருந்து வேலை செய்யறது, அதுக்குள்ள வரமாட்டாரு. அது வேற, எல்லா பொருளையும் கலந்து இருக்கிறாங்கிறது அது வேற. ஆனா அவர் திருமேனி எடுத்துக்கொண்டு அருள் பண்ணுகிற நில அந்த 5 தத்துவ சிவதத்துவம் 5லதான், சிவதத்துவம் 5லதான், அதை பின்னாடி அதை சொல்றோம். ஆகையினாலே இப்படி இந்த 24 அசுத்த தத்துவம், அசுத்த தத்துவத்தில தான் இப்ப நம்ம இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு புழங்கி கொண்டு மண்ணில இருந்து இதுவரையும் பார்த்துதான் பூரா அசுத்தம் தான். இதுலதான் நம்ம வாழ்க்கையே நடந்து கொண்டு உடம்பும் சரி, எல்லாம் உடம்புல அதுக்குள்ள முடிஞ்சு போச்சு இல்ல, உடம்பு உலகம் எல்லாமே இந்த 24 அடங்கி போச்சு, அதோட சந்தேகம் இல்லையே. இம்முழுவதும் அசுத்தம் தான். இந்த அசுத்த தத்துவத்தை அசுத்த தத்துவம் என்று அறிவது தத்துவ சுத்தி, அசுத்தம் என்று அறிவது. பல பேருக்கு அசுத்தம் தானே சுத்தமாவே தெரியுது. அசுத்தத்தை அசுத்த தத்துவத்தை அசுத்தம் என்று அறிந்து நீங்க வேண்டும் என்று நினைப்பதே தத்துவ சுத்தின்னு, தத்துவ சுத்தின்னு. இப்படி 24 முடிந்தது. அதற்கு மேல வித்யா தத்துவம், ஓதியிடும் 4 உற்ற ஆன்ம தத்துவம் என்று ஆதி அருள் நூல் அறையுங்கள். ஏன்னா இடையிடையே என்ன பண்றாருன்னா இந்த ஆசிரியர், நான் சொல்லல சிவபெருமான் சொன்ன நூல் தான் சொல்லுது அப்படியே சொல்லிட்டு வர்றாரு. கிட்டிக்கார தானவா, இது நான் சொல்லல சிவருமான் விவாகமத்தில் சொல்லியிருக்கதை சொல்றேன். ஓதியிடம் 4 உற்றான்ம தத்துவம் என்று ஆதி அருண்மூ அறையுங்கான். தீதரவே வித்யா தத்துவங்கள் தம்மை விளம்பக்க உத்தமனே நன்றா உனக்கு. ஐயாலே இந்த தத்துவங்களை கேட்க வந்துட்டி அல்லவா, அதனாலேயே நீ உத்தமன் ஆகிவிட்டாய் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாரு சிஷியனுக்கு. தத்துவங்களை கேட்பதனால நீ தத்துவங்கள்ல இருந்து நீங்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வந்துடும் வந்துடும். அதனாலதான் தீது அறவே வித்தியா தத்துவங்கள் தம்மை விளம்ப கேள் உத்தமனே நன்றா. உனக்கு வித்யா தத்துவங்கள் இவைகளை விட கொஞ்சம் உயர்ந்த ஸ்தானம். இந்த அசுத்த தத்துவங்களை விட அது கொஞ்சம் உசந்தது. அது சுத்தமும் அசுத்தமும் கலந்தது. இந்த இந்த 24 தத்துவ 36 தத்துவங்கள்ல அந்த சிவ தத்துவம் 5 இந்த வித்யா தத்துவம் 7 இயக்குது. வித்யா தத்துவம் 7 இந்த அசுத்த தத்துவம் 24 இயக்குது. அப்படி டெல்லி அதிகாரி மெட்ராஸ் அதிகாரி இயக்க மெட்ராஸ் அதிகாரி குளித்திரை அதிகாரி இயக்குற மாதிரி அந்த சுத்த தத்துவம் 5 டெல்லி அதிகாரி டெல்லி மந்திரி. இந்த வித்யா தத்துவம் 7 சென்னை மந்திரிகள். இந்த ஆன்மீகத்தை 24 இங்க நகராட்சியில் இருக்கிற அதிகாரி அவர் அவரை ஏக்க அவர் அவரை ஏக்க இப்படி எல்லாம் வணங்குதா. இது ரொம்ப ஒரு ஆழமான விஷயம். இதை சிந்திச்சாத்த உண்மை விளங்கும். நம்மளா நடக்கிறவா இல்ல மேல ஒரு ஆள் இருந்து இப்படி எல்லாம் பண்ணி வைக்கிறானா. உத்தமனே நன்றா உனக்கு. ஆச்சாரியனாலே வந்து ஞானாசிரியனாலே ஞானாசிரியனாலே உத்தமனேன்னு சிஷ்யன் பேர் வாங்கறது பெரும் பேர். ஞானாசிரியன்கிட்ட உத்தமன்னு பேர் வாங்கணும். மனைவி கிட்ட வாங்கிடலாம் வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்தா யாருடைய பேர் தெரியுமா? உத்தமன் அத்தன் உன்னை அல்லாது உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே. குருநாதர் பாடம் சொல்லிட்டு இருக்கும் போது இது திருச்சியில திருவாஞ்சூர் போது சொன்னாரு 73 சொன்னாரு. அந்த உத்தமனேங்கிற திருவாசகம் வந்து பாடம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அத சொன்னார் உத்தமனே இப்ப ஒரு சுபகாரியத்தை எழுதி இந்த வேலையில செய்ய என்ன எழுதுவோம் உத்தமன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னாத்தான் சரின்னாரு. எனக்கு என்ன சோசியல் நீங்க சொல்லுங்க என்ன எழுதுவிய செய்ய உத்தமன். உத்தமங்க சுதா அவ்வளவு உயர்ந்து அவ்வளவு உத்தமம் மத்தியமம் அகம் சுத்த தத்துவம் 5 உத்தம தத்துவம் வித்யா தத்துவம் குறிச்சுக்கணும். வித்யா தத்துவம் 7 மத்தியமம் அசுத்த தத்துவம் 24 அகம் எல்லாம் முன்னுகையா இருக்கு. உத்தமம் மத்தியமம் அகம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Shivaya Namah. Shaivam.org in Aanmeega Anbavalukku Vanakkam. Neengal Kekkavirukkum Nigazhchi Saiva Siddhantham Oru Kannottam. Vazhangupavar Aandarasan Aiyya Avargal. வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: எம்மை உடைமை அங்க ஒரு உடைமையால் ஒரு ஆள் சேர்த்து கொள்ளலாம். எம்மை உடைமையால் எம்மை உடைமையால் எமை இகழார் அப்படிப்பட்ட பெரியோர்கள் எம்மை அடிமையாக உடையவர்கள் அவர்கள் நான் செய்த இந்த நூலை இகழார் இகழமாட்டார் என்று சொல்லுகிறார். பெரியோர்கள் பெரியோர்களுக்கு நான் ஆட்பட்டவன் நான் அடிமை அவர்கள் என்னுடைய நூலில் உள்ள குற்றங்குறைகளை பொருள்படுத்தாமல் ஏற்றுக்கொள்வார்கள் இகழமாட்டார். எம்மை உடைமை எமை இகழார் எமை இகழார் என்றால் எம்மையே இகழமாட்டார்கள். நாங்கள் நான் செய்த இந்த நூலையும் இகழாமல் ஏற்றுக்கொள்வார். எமை இகழார் என்று இப்படியாக த தன்னுடைய பணிவை சொல்லி அடுத்த இரண்டடிகளிலே தம்மை உணராதவர்கள், தம்மை உணராதவர்கள் யார் என்றால் அடுத்த அடியில் தம்மை உணராதவர்கள் பிற சமயத்தார். பிற சமயத்தாரெல்லாம் ஆன்மாவாகிய தங்களுடைய இயல்பை உள்ளவாறு உணராதவர்கள். சைவ சித்தாந்திகள் தான் உள்ளவாறு உணர்ந்தவர்கள். பிறர் தம் இயல்பை உணராதவர்கள் தம்மை உணரார். தம்மை உணரார், உணரார் தலைவனை உணராதவர்கள். இந்த தலைவன் என்ற சொல்லை அங்கே அறிவித்துக் கொள்ள வேண்டும். தம்மை உணரார், தலைவனை உணரார். தம்முடைய இயல்பையே உணராதவர்கள் தலைவனையா உணரப்போகிறார்கள் என்று சொல்லுகிறார். தம்மை உணரார், உணரார். அடுத்து என்ன சொல்லுகிறார்? உடங்கு இயைந்து. உடங்கு இயைந்தின அவர்கள் அப்படிப்பட்டவர்கள், தம்மை உணராதவர்கள். உடங்கு இயைந்தன ஒன்று கூடி, அவர்கள் ஒன்று கூடி வாதம் செய்வார்கள், சமய வாதங்களை செய்கிறார்கள். நாங்கள் சொல்லுகிற கருத்து தான் பெரியது, எங்கள் கொள்கை தான் பெரியது என்று சமயவாதம் புரிகிறார். உடங்கு இயைந்து ஒன்று கூடி சமயப்போர், சமய பூசல் செய்கிறார். உடங்கு இயைந்து தம்மில் புணராமை, தங்களுக்குள்ளே புணராமையினா ஒன்று ஒற்றுமைப்படாமல், தமக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் கருத்து வேறுபடுகிறார், கருத்து வேறுபட்டு நிற்கிறார்கள். ஒன்று உடங்குனா சேர்ந்து, உடன்கிறோம்ல உடன் அர்த்தம். இந்த குருடர் பலர் யானையை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு, பல குருடர்கள் ஒரு யானையிடம் கூட்டி கொண்டு போனார்கள் அவர்களை. அவர்கள் தெரிந்தது தானே உங்களுக்கு, யானையினுடைய ஒவ்வொரு உறுப்பையும் தடவி பார்த்து யானை எப்படி இருக்கிறது ஒவ்வொருவருக்கும், மலை போல இருக்கிறது உடம்பை பார்த்தால், மலை போல இருக்கிறது யானை, உரல் போல இருக்கிறது யானை என்று, இப்படி பனைமரம் போல இருக்கிறது என்று இப்படி நினைத்து கொள்ளுகிறார். நினைத்து கொண்டு நான் சொல்வது தான் சரி என்று அவர்களுக்குள்ள கலகம் செய்து கொள்ளுகிறார்கள். அப்போது கண்ணுடையவன் ஒருவன் வந்து நீங்கள் சொல்வது தவறு என்று சொன்னால் அவர்கள் அவனை அடிக்கப் போவார். கண்ணுடையவனை பார்த்து நீ சொல்வது தவறு, நாங்கள் கண்டதுதான் உண்மை என்று சொல்லுகிறார்கள். அதே போல சைவ சித்தாந்தம், இந்த சிவஞான போதத்தின் மூலமாக நான் அவர்களுக்கு உண்மையை உணர்த்தினால் அவர்கள் கொள்ளவா போகிறார்கள், மற்ற சமயத்தார் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதை சொல்லுகிறார், அவர்கள் என்னை பழிப்பார்கள், நாம் அதற்காக கவலைப்படுவது இல்லை என்று சொல்லுகிறார் மெய்கண்டார். எனவே பிற சமயத்தாரெல்லாம் ஆன்மாவை பற்றி சொல்லுகிறார்கள், கடவுளை பற்றி சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஆராய்ந்து கூறியது எல்லாம் முழு உண்மை அல்ல. ஒவ்வொரு பகுதி சிறு சிறு உண்மை இருக்கிறது, பகுதியை கண்டார்களே தவிர, உண்மையினுடைய பகுதியை கண்டார்களே தவிர உண்மையை முழுமையாக காணவில்லை. எப்படி குருடர்கள் யானையை ஒரு பகுதியை கண்டு சொல்லுகிறார்களோ, அதே போல பிற சமயத்தார் இறைவனை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் உண்மையை முழுமையாக உணராமல் பகுதியாக சொல்லுகிறார்கள் என்று கூறுகிறார். எனவே அவர்கள் கூறியது முழு உண்மையல்ல. உடங்கியைந்து தம்மில் புணராமை கேளாம். அவர்கள் கூறுகிற பழி சொற்களை, இகழ்ந்து கூறுகிற சொற்களை கேளாம். ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டோம். அவர்களை நாம் மதிக்க மாட்டோம், கேளாம், கேட்க மாட்டோம். கேளாம் என்ன அடுத்து? புறன். புறன்னா பழி சொல், புறங்கூறுதல்ங்கிறோம்ல, புறங்கூறுதல்னா பழி சொற்கள். அவர்கள் எம்மை பழித்து கூறுகிற உரைகளை நாம் பொருள்படுத்த மாட்டோ என்று இப்படி முதல் இரண்டடியில் சைவ சித்தாந்தம் உணர்ந்த சான்றோர்கள் பெரியோர்கள் எம்முடைய நூலில் உள்ள குற்றங்குறைகளை பொறுத்து ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் உண்மையை உணராத பிற சமயத்தார் எம்மை இகழ்வார்கள், எம்மை ஏற்றுக்கொள்ள, இந்த நூலை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்காக நாம் கவலை கொள்ள மாட்டோம், அவர்களுடைய பழிப்புரையை பொருட்படுத்த மாட்டோம் என்று முதல் இரண்டடியிலே பணிவு. இந்த பின்னிரண்டடியில் தம்முடைய உயர்வை சொல்லுகிறார். இந்த நூலினுடைய உயர்வு சொல்லுகிறார். இது அவை அடக்கம். முதல் இரண்டடி அவைக்கு அடங்குதல், பின் இரண்டடியில் அவையை அடக்குதல், பிற சமயத்தாராகிய அவையை இரண்டாவது அடியில் அடக்குகிற பின்பகுதியில், இது அவை அடக்கம். அடுத்து நூலுக்குள்ளே இனிமேதான் முறையாக செல்ல போகிறோம். மூன்று நாள் முடிந்து விட்டது, நாலாவது நாள். அந்த நூலினுடைய அமைப்பை பற்றி கொஞ்சம் சொன்னேன். நூல் இரண்டு பகுதிகளை உடையது. என்ன? பொது அதிகாரம், உண்மை அதிகாரம். பொது அதிகாரத்தில் இரண்டு இயல்கள் உண்டு, இரண்டு இயல்கள் உட்பிரிவுகள். பொது அதிகாரத்தில் இரண்டு உட்பிரிவு, உண்மை அதிகாரத்தில் இரண்டு உட்பிரிவு, நாலு பிரிவுகள். அதற்கு இயல் என்ற பெயர். நான்கு இயல்கள். பிரமாண இயல், பிரமாண இயல், இலக்கண இயல், சாதன இயல், பயனியல். அந்த நாலு. அப்போ எனவே ஒவ்வொரு இயலிலே எத்தனை நூற்பா? மூன்று சூத்திரம் ஒவ்வொன்றிலையும், பன்னிரெண்டு, மொத்தம் பன்னிரெண்டு. இந்த பிரமாணம் என்றால் என்ன பொருள்? பிரமாணம் பிரமாணம் என்றால் இந்த நீதிமன்றங்களில் ஒரு குற்றத்தை நிறுவ வேண்டுமானால் அதற்கு என்ன காட்டணும்? காட்சி, சாட்சி யாராவது இருக்கிறார்களா, அல்லது ஆவணம், பத்திரம் இருக்கிறதா? அதையெல்லாம் பார்த்து தானே தீர்ப்பு வழங்குகிறாங்க. அதாவது சான்று, ஒன்றை நிறுவ வேண்டுமானால் அதற்கு சான்று காட்ட வேண்டும். அதுபோல மெய்கண்டார் இந்த ஆன்மா என்ற ஒன்று உண்டு என்பதற்கு சான்று காட்டுகிறார், பிரமாணம் காட்டுகிறார். உயிர் என்ற ஒரு பொருள் இருக்கிறது என்பதற்கு சான்று காட்டுகிறார். அதேபோல கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு சான்று காட்டுகிறார். மூன்றாவதாக அந்த இறைவனை இந்த உயிர் உணரவிடாதபடி தடுத்து கொண்டிருக்கிற தலை கட்டு, அந்த மூன்று தலைகள் உள்ளன என்று சான்று காட்டுகிறார். எனவே இறை, உயிர், தலை என்ற மூன்று பொருள்களுக்கும் சான்று காட்டுகிறார் முதல் மூன்று சூத்திரங்களில். அதனாலதான் மூன்று பிரமாண இயல். முதல் சூத்திரத்தில் இறைவன் இருக்கிறான் என்பதை நிறுவுகிறார். பதி உண்மை என்று பெயர். பதி உண்மை முதல் நுற்பா பதி உண்மை. உண்மையின இருப்பு, உண்மை என்றால் இருப்பு, பதி உண்டு, பதியினுடைய இருப்பை நிறுவுகிறார். ரெண்டாவது நூற்பாவில் பாசம் என்ற கட்டு உண்டு, பாச உண்மையை நிறுவுகிறார். பதிக்கு அடுத்து பாசம். மூன்றாவது பசு, பசுவாகிய உயிர் உண்டு என்பதை நிறுவுகிறார். எனவே மூன்று பொருளை எப்படி நிறுத்திக் கொள்ளுகிறார்? முதல்ல பதி பாசம், பிறகு பசு. அந்த வரிசையிலே அமைத்து கொண்டு இப்படி நிறுவிய பிறகு ஒரு பொருள் உண்டு, இந்த மூன்று பொருள்கள் உள்ளன என்று நிறுவிய பிறகு என்ன செய்கிறார்? அந்த மூன்று பொருளினுடைய இலக்கணத்தை சொல்லுகிறார். ஒவ்வொரு பொருளும் எப்படிப்பட்டது, இலக்கணத்தை சொல்லுகிறார். முதலிலே என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? பொருள் ஒன்று இருக்கிறது. பொருளினுடைய இருப்பை முதலிலே தெரிந்து கொண்டு பிறகு அது எப்படிப்பட்ட பொருள், என்ன இயல்பு உடையது என்று அதனுடைய இலக்கணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அது அடுத்து 4, 5, 6 நான்காவது சூத்திரத்தில் இந்த பின்னே இருந்து பாருங்க. இது பசு, பாசம், பதி, பின்வரிசையை பார்க்கணும். நாலாவதுல பசுவினுடைய இலக்கணம், பசுவினுடைய இலக்கணம் 4. ஐந்தாவதுல பாசத்தினுடைய இலக்கணம், கட்டினுடைய இலக்கணம். 6வதுல பதியினுடைய இலக்கணம். இந்த 6 சூத்திரங்கள் பொது அதிகாரம். பொது அதிகாரம் என்றால் பொது என்றால் இந்த 6 சூத்திரங்களும் ஆராய்ச்சி முறையிலே சொல்லப்பட்டவை. பொது என்பது ஆராய்ச்சி. எனவே மூன்று பொருள்களும் உள்ளன என்பதை முதலிலே ஆராய்ந்து நிறுவுகிறார். பிறகு அந்த மூன்று பொருள்களுடைய இலக்கணங்களை ஆராய்ந்து சொல்லுகிறார். எனவே இந்த 6 சூத்திரங்களும் ஆராய்ச்சி. இப்படி இந்த மூன்று பொருள்களை பற்றியும் தெரிந்து கொண்டோம். முதலிலே தெரிந்து கொண்டால் என்ன விளங்கும், என்ன விளங்கும் உயிருக்கு? பசுவாகிய நமக்கு எது உண்மையான உறவு பொருள், எது துன்பத்தை தருகிற பகை பொருள் என்போது இப்போதுதான் விளங்கும். எப்போது விளங்கும்? பொருளினுடைய இயல்புகளை, இலக்கணங்களை தெரிந்த பிறகுதான் இது இப்படிப்பட்ட பொருள், நமக்கு வேண்டாத பொருள், அல்லது வேண்டிய பொருள், எது உறவு எது பகை என்று அப்போதுதான் தெரியும். ஆக பொருளினுடைய இயல்பை முதலிலே ஆராய்ந்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் திருவள்ளுவர் சொன்னார், எப்படி நட்பு கொள்ள வேண்டுமா, ஆராயாமல் கொள்ளலாமா? நாடாது நட்டலில் கேடில்லை. நாடாது ஆராயாமல் நட்பு கொள்வதை காட்டிலும் கேடு வேறு கிடையாது என்று சொல்லுகிறார். எனவே ஆராய்ந்து பார்க்க வேண்டும், எது நல்லது எது கெட்டது என்று முதல் பொது அதிகாரத்தினால பொருளியல்புகளை நாம் ஆராய்ந்து, அடுத்து என்ன இயல், சாதனம், சாதன இயல். சாதனம் என்றால் வழி, சாதனம் என்றால் வழி. எதற்கு வழி என்றால், துன்பம் தருகிற பொருள்களிலிருந்து எப்படி நீங்குவது, உறவாகிய இறைவனோடு எப்படி சேருவது என்ற வழிமுறையை, சாதனத்தை சொல்லுவது அடுத்த இயல், அடுத்த மூன்று நூற்பாக்கு. சாதனம், சாதனம் என்றால் வழிமுறை. எதற்கு வழிமுறை? துன்பத்திலிருந்து நீங்குவதற்கு என்ன வழி? நம்மோடு உறவு பொருளோடு சேருவது எப்படி என்ற அந்த வழிமுறையை உணர்த்துவது சாதன இயல். அப்படி சாதனத்தை கடைபிடித்து எது நமக்கு துன்பத்தை தருகிற பொருள், பாசம், பாசமாகிய கட்டு தலை, அதுதான் நமக்கு துன்பத்தை தருகிற பொருள் என்பதை உணர்ந்து அந்த பாசமாகிய கட்டிலிருந்து விடுபட்டு இன்பப்பொருளாகிய துணைப்பொருளாகிய இறைவனோடு சாருகிற முறை. அடுத்த கடைசியில் என்ன இருக்கிறது? பயனியல், பயன். அந்த சாதனத்தை கடைபிடிப்பதனாலே என்ன பயன்? ரெண்டு பயன் உண்டு. சாதனத்தை கடைபிடித்து இரண்டு விதமான பயன்களை ஆன்மா அடையும். ஒன்று துன்ப நீக்கம், துன்பத்திலிருந்து நீங்குகிறது. என்ன துன்பம்? பிறவி துன்பம். பிறவி துன்பத்திலிருந்து நீங்குகிறது. இன்னொரு பயன் என்ன? பேரின்பத்தை அடைகிறது. துன்ப நீக்கம், இன்பப் பேறு. இன்பத்தை பெறுகிறது, துன்பத்தை நீக்குகிறது. இதுதான் பயம். இதை கடைசி மூன்று கடைசி இயல்களிலே சொல்லுகிறார். இந்த முறையில் இந்த 12 நூற்பாக்களை அமைத்திருக்கிறார்.
4: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
5: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு போற்றி பகருடை. வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: பல்லுயிர்க்கும் இன்ன வகையால் இருவினை கண் நின்று அருத்தி. பல்வேறு உயிர்களுக்கும் இன்ன வகையாலே அவை புண்ணியத்துக்கு ஏற்ப சொர்க்க பலன்களையும் பாவத்துக்கு ஏற்ப நரக பலன்களையும் இந்த முறையிலே நின்று அருத்தி, அருத்தினா அனுபவிக்க செய்து ஊட்டி. முன்னை முதல் என்ன முதலில்லோ, முன்னை முதல் அதாவது தனக்கு முற்பட்ட முதல்வன் என்று ஒரு முதல்வன் இல்லாதவன். நமக்கு முதல்வனாக சிவபெருமான் இருக்கின்றார். சிவபெருமானுக்கு முன்னை பழம் பொருளாக யார் இருக்கின்றார்? ஒருவன் கிடையாது. அதனால தனக்கு முதல் இல்லாத முதல்வன், முன்னை முதல் என்ன முதல் இல்லோ. நல்வினைக்கண் எல்லா உலகம் எடுப்புண்டு எடுப்புண்டு செல்காலம் பின் நரகம் சேராமி. நல்வினைக்கண் என்று சொன்னால் அந்த வினைன்னு சொல்றது ஆன்மாவுடைய வினை. முதல்வனுடைய அந்த ஐந்தொழில சொல்றார். நல்வினை நல்ல ஐந்தொழில் என்ற கருத்துல சொல்றார். அந்த நல்ல ஐந்தொழில் திருத்தியத்தினாலே எல்லா உலகம் எல்லா உலகங்களும் எடுப்புண்டு எடுப்புண்டு மாறி மாறி தோற்றுவிக்கப்பட பல்வேறு உலகங்களிலே மாறி மாறி பிறந்து பல சிறந்த அனுபவங்களை எல்லாம் பெற்று இந்த ஆன்மா செம்மையாகும். ஆகவே பின் நரகத்தில் ஒருபோதும் அது சேராது. இன்ன வகையால் கூறப்பட்டபடி பல்லுயிருக்கும் எல்லா ஆன்மாக்களுக்கும் இருவினைக்கண் நின்று தனது ஆணையை இருவினையில் வைத்து அவ்வினை பயன்களை உபர்வித்து செல்காலம். ஆக பல்லுயிருக்கும் இன்ன முறைமையினாலே சிறந்த புண்ணியங்களுக்கு சொர்க்கம், பெரிய பாவங்களுக்கு நரகம் என்ற இந்த முறைமையினாலே இருவினைக்கண் நின்று அறுத்தி இறைவனுக்கு ஏற்ற பலன்களிலே நின்று அனுபவிக்க செய்து தனக்கு ஒரு முதலில்லாத முதல்வன் நல்வினைக்கண் தன்னுடைய நல்ல ஐந்தொழிலே எல்லா உலகமும் எடுக்குண்டு எடுக்குண்டு எல்லா விதமான உலகங்களும் படைக்கப்பட்டு படைக்கப்பட்டு அங்கு அந்த ஆன்மாக்கள் திரவி கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு செல்காலம் பின் நரகம் செய்யலாமே. அப்படி சிறப்பாக மனித பிறவி எடுத்து சான்றோர்கள் இணக்கத்துடன் வாழ்ந்து வர வாழ்ந்து வர அந்த நரகம் சேராமல் நல்ல நெறி எய்துவதோர் காலம் நரகம் சேராத ஒரு நிலை வருது. அது சான்றோர்களா வாழும் நிலை. அதற்கும் மேற்பட்ட ஒரு நல்ல நெறி எய்துவதோர் காலம் என்பது எப்ப வரும்னா சிவனடியார்களை காணும்போது காண்பது இந்த ஆன்மாவுக்கு ஒரு இனிய அனுபவமாக எப்போது வருகின்றதோ அப்ப அந்த ஆன்மாவுக்கு நல்ல நெறி எய்தக்கூடிய காலம் வந்துவிட்டது. சிறந்த அறிகுறி அதுதான். திருநீர் கண்டிகையோட அன்பர்களை பார்த்தால் மனதிலே ஒரு மகிழ்ச்சி. அந்த அண்ணா அது உயிருக்கு அதுக்கு அடையாளம் தான் சொல்றேன். இந்த மாதிரி ஃபீவர்னா இதுதான் சிம்டம் அப்படிங்கிறோம், இந்த ஃபீவர்னா இந்த சிம்டம்ங்கிறோம். அந்த மாதிரி உயிர் உயிரடையும் காலத்துக்கு அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லிட்டார். நல்ல நெறி எய்துவதோர் காலம் தன் அன்பரை கண்டு இன்புறுதல். உடனடியார்களை கண்டாலே அந்த காண்பதே இன்பம் கண்டு இன்புறுதல். அப்பதான் உய்யம் நெறி அங்க தோன்றது. உய்யம் நெறி சிறிதே உண்டாக்கி சிறிதேன்னா சொல்லியிருக்காரே அப்படின்னு உய்யம் நெறி சிறிதே உண்டா சிறிது உண்டாக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் மேலும் மேலும் மேலும் வளர்ச்சிதான். காணப்பேர் தலைநாள் வழங்குவார் நாலு நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவாரே. ஆலயத்துல சென்று ஒரு நாள் வணங்கினா நாளுக்கு நாள் வளர்க்கின்ற நன்மை பெறுவார்கள். விரிவான முத்திங்கும் அது இருக்கவே இருக்கு, அது முடிவுல இருக்கு. இடையில ஒண்ணும் இல்லையா, இடையில என்ன நாளுக்கு நாள் வளர்ச்சி காண்பார்கள். ஞானசுந்தர பெருமான் உத்தரவாதம் கொடுக்கிறார். அதனாலே பையவே உயிர்நெறி சிறிதே உண்டாகி அந்த உயிர்நெறியில எப்படி வளர்ச்சி அடையுது அந்த ஆன்மா ஒரு பூ மாதிரி வளர்ச்சி அடையலாம். பையவே மட்டாய் மலராய் வருநாளில் முன்னை நாள் மொட்டாய் உருவாம் முறை போல. அதாவது மட்டாய் தேன் நிறைந்து, மட்டு என்பது இந்த தேன், தேன் நிறைந்து மலராய் வருநாளில், தேன் நிறைந்த மலராய் வருநாளில். எப்படி அது தேன் நிறைந்த மலராய் வந்திருக்கு? அதுக்கு முற்காலத்துல மொட்டாய் இருந்து அருமைதான் மொட்டாய் இருந்துதான் மலரா வந்திருக்கு. ஆகவே மட்டாய் மலராய் வருநாளில் முன்னை நாள் மொட்டாய் உருவா முறை போல. அந்த மாதிரி இந்த உயிர் நெறியாகிய சிவநெறியில வந்து முற்காலத்துல எப்படி இருந்ததோ அதை விட பிற்காலத்துல அந்த ஆன்மா மேம்பட்டு வரும். மேலும் மேலும் இந்த சிவநெறி குறித்த செய்திகளை அறிந்து கொண்டு அந்த சிந்தனையை மனதிலே கொண்டு அந்த சிறந்த குறிக்கோளோடு அது முன்னேறி வரும். அது ஒரு அரும்பு மலராக மலர்வது போன்ற ஒரு வளர்ச்சி நிலைய அந்த நிலையில வரும். அப்போ அந்த நல்ல மலர்ந்த நிலையில இருக்கும் பொழுது அதற்கு ஏற்ற அருமையான ஒரு பிறப்பிலே பிறக்க வைக்கின்றார்.

மலராக வந்து வருவது போல உயிர் நதியிலே படிப்படியாக வளர்ச்சி கண்டு ஒரு முழு மலர் போல அந்த சிவநதியிலே சீலமுடமையாக திகழக்கூடிய அருளாளர்கள் இந்த மாதிரி சிறந்த தவச்சீடர்களுக்கு தான் உடைய தவச்சீடர்களுடைய குடும்பத்துக்கு தான் வந்து அவர்கள் வந்து பிறக்குமாறு செய்யப்படுவார்கள். ஆக நல்ல பிறப்பை பிறப்பித்து அந்த பிறப்பினவர்களுக்கு என்ன உண்டாயும் நாடும் வினை எல்லை இரண்டும் இடையொப்பில் சொன்னார். ஆராயக்கூடிய இரு வினைகள், இரு வினைகளின் எல்லையும் இரு வினைகளும் முடிவும் நல்வினை செய்வினை என்னும் இரண்டின் முடிவும் எல்லை என்பது முடிவு, நல்வினை செய்வினை ஆகிய இரண்டின் முடிவும் இடையொப்பில் தம்மிடையே ஒத்து போனார் இருவினை ஒப்பு என்று சொல்வார். இருவினை ஒப்பு என்பதற்கு வேறு வேறு மாதிரியெல்லாம் விளக்கங்கள் சொல்வார்கள். அதாவது ஒருவர் செய்த நல்வினையும் தீவினையும் அந்த தராசில் வைக்கப்பட்ட இரண்டு தட்டிலும் வைக்கப்பட்ட பொருள்கள் வந்து ஒத்து இருந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒருவர் செய்த நல்வினையும் தீவினையும் ஒத்து இருந்தா அதுதான் இருவினை ஒப்பு என்று சொல்வார்கள். அது எப்படி முக்திக்கு ஏதுவாகும், ஞானத்துக்கு ஏதுவாகும், நல்வினையும் தீவினையும் ஒத்துப்போது அறிவு மிக அரிது இல்லையா, எத்தனை நல்வினை செய்திருக்கானோ அதே அளவு தீவினை செஞ்சிருக்கான், சம எண்ணிக்கை செஞ்சிருக்கான்னா அப்படி வருவது அரிது. அப்படியே இருந்தாலும் அதே ஞானத்துக்கும் விழுவிற்கும் என் காரணமாகுது, அவை ஒன்றால் ஒன்றால் அடிக்கப்படாது. ஆனா சிலர் சொல்லுவாங்க மிகப்பெரிய நல்வினையும் மிகப்பெரிய தீவினையும் ஒன்றால் ஒன்றால் அடிக்கப்படும், ஒன்றை ஒன்று கேன்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க இல்லையா, அப்படி பண்ணாது, ஒன்றை ஒன்று கேன்சல் பண்ணாது. சுந்தோப சுந்த நியாயம் அது சொல்வார், சுந்தன் உபசுந்தன் சொல்லி ரெண்டு அசுரர்கள், ரெண்டு பேரும் ஒரே பொருளை தனக்கு வேணும் தனக்கு வேணும்னு விரும்பி அதன் காரணமா இரண்டு பேருக்கும் கோபம் வந்து சண்டை வந்தது. அவனும் இவன் அடிச்சு, அதே சமயத்துல இவனும் அவன் அடிச்சு, ரெண்டு பேருமே மாண்டு போனார்கள். அது மாதிரி பெரிய நல்வினை பயனும் பெரிய தீவினை பயனும் ஒன்றை ஒன்று என்ன செய்யும், அழித்து விடும் இதெல்லாம் சொல்வாங்க. அதுதான் இருவினை ஒப்பு என்று சொல்வார். அப்படியெல்லாம் நமக்கு உண்டால் அதுல வந்து பயன் இல்லை. ஆகவே சிவஞான சுவாமிகள் சொன்ன விளக்கம் என்னவென்றால், மலபரி பாகம் சத்திரி பாகம் இவற்றோடு இணைத்து இருவினை ஒப்பு சொல்லப்படுகிறது. பாருங்க நீங்க எந்த நூல்னாலும் நீங்க பாடங்கள் எடுத்து படித்து பாருங்க, இருவினை ஒப்பு சொல்லும் போதே கூட என்ன சொல்வாங்க, மலபரி பாகம் சத்திரி பாகம். இதுல மலபரி பாகங்கிறது என்ன, இந்த ஆனவ மலை சக்தி அது நமக்கு கெட்டு நிற்கும் நிலை. சத்திரி பாகங்கிறது ஆன்மா மலசக்தி எங்க இருக்குது, ஆன்மாவின் அறிவை மறைச்சிருக்குது. அப்ப ஆன்ம அறிவுல அந்த மலச்சக்தி குன்று இருக்கும், அது மலபரி பாகம். சரி, சத்திரி பாகம் திருவருளின் வீழ்ச்சி, ஆன்ம அறிவுல அந்த திருவருள் வீழ்ச்சி உண்டாயிருக்கும். அப்ப மலபரி பாகம் சத்திரி பாகம்னா ஆன்ம அறிவுல நிகழும் நிகழ்ச்சிகளாக இருக்கும் போது, இருவினை ஒப்பும் அது மாதிரி ஆன்ம அறிவுல நிகழ்வதான் இருக்கணும். அது வினைகளில் நிகழ்வதாக சொன்னால் அது பொருந்தாது. வினைகள் ரெண்டும் ஒத்து இருக்கணும், வினைகள் ரெண்டும் ஒன்ன ஒன்ன அடிச்சுக்கணும் அப்படின்னு வினைகள்ல வச்சே பேசுவதில்லை, ஆன்ம அறிவுல தான் அது வச்சு. ஆன்ம அறிவுக்கு நல்வினை தீவினை இரண்டும் ஒப்பது அறிய, நல்வினை தீவினை இரண்டையும் அது ஒப்ப கருத வேண்டும். அது எப்படி அப்படின்னு சொன்னா, ரொம்ப கீழ்நிலையில் உள்ளவர்கள் அவர்கள் நல்வினை தீவினைன்னு பாகுபாடு வைக்காம எல்லாம் செய்வார்கள். அந்த மாதிரியா, அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி உள்ளவர்கள் கூட சேரக்கூடாது என்று புலவர்கள் அரசர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். நல்லதன் நலனும் தீயதன் தீமையும் இல்லை என்பார்க்கு இனநாகிடியர் அப்படின்னு யாரு, நல்லதன் நல்வினைக்கு நன்மை தீவினைக்கு தீமை விளையும் எல்லாம் யாரோ நம்ம பாட்டினார்கள் தெரிஞ்சுட்டு போயிட்டாங்க ஐயா, அதெல்லாம் பொருந்தாது அப்படின்னு சிலர் பேசிட்டு இருக்கிறான். அவங்க கூட தான் சேரக்கூடாது, சிற்றினம் சேராமை என்று சொல்லியிருக்கின்றான். அவன் இங்க அப்படி இல்லை, சைவத்துல சொல்றது இவனை நல்வினை தீவினை ரெண்டு ஒப்புக்கணும்னா அப்படி இல்லை. நாம வந்து நல்வினைக்கு வந்து இன்பமும் தீவினைக்கு துன்பமும் விளையும் என்ற கருத்தை மறுக்கவில்லை. ஆனால் வீடு வேறையே இலக்காக உடைய ஆன்மா அது வந்து நல்வினை செய்தாலும் பிறப்பு தான், தீவினை செய்தா பிறப்பு தாந்த பிறப்பு ஐயமே இல்லை. அதை பத்தி சிவனையில் இருக்கும் சிந்திக்க போறதே இல்லை, சிவனையில் இருக்க தீவினைய சிந்திக்க போறாங்க கிடையாது. நல்வினையும் அது போலவே தவிர்க்க வேண்டியது, ஏன்னா தீவினை வந்து ஒரு தாந்த நிலையை தருது. வீடு பேருதான் நமக்கு இலக்கு ஆயிட்டா திறவையே தாழ்ந்ததுன்னு ஆயிடுது. அப்ப இந்த நல்வினையும் திறவையை தானே தருது, அதுவும் ஆணவமலை ஆணவமலத்துக்கு வழிபட்டதாக தான் இருக்கும். ஆணவமலை தான் நம்ம திரும்ப திரும்ப பிறக்கிறதுக்கு காரணம், நல்வினையும் அப்படி காரணமா இருக்குன்னா அதுவும் அந்த மலை இருளின் வழிபட்டதாக இருக்கணும். அதான் இருள் சேர்ந்து இருவினைன்னா, அதான் நல்வினையும் பிறப்பு பிறப்புக்கு ஏதுவாகவும்

0: இரு செயல் இருவினை என்றா அப்படின்னு விசேடவை சொல்வார் பரிமையோடு. ஆகையினாலே எப்படி தீவினையை தவிர்க்கணும்னு நினைக்கிறோமோ அத மாதிரி நல்வினையையும் தவிர்க்க வேண்டும். அப்ப என்னதான் செய்யறது அப்படின்னு சொன்னா, நல்லதுதான் செய்யணும். அது திருவருளை முன்னிறுத்தி, திருவருள் தான் கர்த்தா, சிவபெருமான் தான் கர்த்தா, நான் கருவி. ஒருவருக்கு ஒரு தானம் விட்டால் இச்செயலுக்கு கர்த்தா சிவபெருமானே, ஆகவே இச்செயல் அவனுக்கே அர்ப்பணம் என்று உள்ளத்தில் கருதி அந்த தானத்தை செய்ய வேண்டும். இந்த மாதிரி யாருக்கு என்ன உதவி, எல்லாம் நல்லதுதான் செய்யணும்னு சொல்லியிருக்கு. வெளியிருந்து பார்த்தா வித்தியாசம் தெரியாது. பசு புண்ணியமா தன்னை கர்த்தாவா நினைச்சு தானம் பண்றதும் தானமா தான் தெரியும். சிவபுண்ணிய உணர்வோடு செய்வர்களும் செய்வதும் வெளியிருந்து பார்க்கறது தானமா தான் தெரியும். ஆனா உள்ள உள்ள மனக்கருத்தை முதல்வன் அறிகின்றான். வாயானை மனத்தானை, மனத்தில் உள்ள மனத்துடைய கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. கருத்தறிந்து அது பசுபுண்ணியமா சிவபுண்ணியமா கருத்தறிந்து, பசுபுண்ணியம்னா தேவலோக பேரு, சிவபுண்ணியம்னா சாலோகம் முதலிய பேரு, கருத்தறிந்து அவன் முடிக்கின்றான். அதனாலே அந்த மாதிரி சொல்லியிருக்கின்றார்கள். அந்த இரு வினைகளும் ஆன்ம அறிவிலே ஒப்ப நிகழ வேண்டும். இருவினை பயன்களும் எப்படி நரகலோகம் வேண்டாம் நினைச்சோமோ அத மாதிரி சொற்களோகம் வேண்டாம். உங்களால் அடியாருக்கு சொர்க்கங்கள் பொருள் அளவே. சம்பந்த தேவாரத்தில் ஈட்டடியா வரும். உங்களான் அடியாருக்கு சொர்க்கங்கள் பொருள் அளவே சொல்வார். ஆகவே அந்த அதெல்லாம் பொருளா கொள்ளாமல் சிவபுண்ணியம் ஒன்றே கருத்தாக, இன்பம் துன்பம் இரண்டையும் சமமா நோக்கணும்னா நல்வினை தீவினைகளையும் அவற்றின் பயன்களையும், இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் சமமா நோக்கணும். அப்படின்னா வேற ஒன்றில வந்து கவனம், முழு கவனம் இருந்தால்தான் சமமா நோக்க முடியும். இன்பத்துல கவனம் இருந்தா இன்பத்தையும் துன்பத்தையும் சமமா நோக்க முடியாது. அதாவது ஒரு டிவியில ஒரு புரோகிராம் ஓடிட்டு இருக்கிறவங்க, என்ன சொல்றது, ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஓடிட்டு, அப்போ மூணு மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்றாங்க, அதை பார்க்கறதுல விருப்பமா இருக்காங்க ரெண்டு பேர். அப்போ அது ஓடிட்டு இருக்குது, நல்லா மகிழ்ச்சியா இருக்காங்க, மேட்ச் நல்லா விருப்பா போயிட்டு இருக்கு, மகிழ்ச்சியா இருக்காங்க அந்த ரெண்டு பேர். ஒருத்தர் என்னதுல அந்த ப்ரோக்ராம்லயே அவன் கருத்து வைக்கிறான், அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியே அவன் கருத்து வைக்கிறான். அவன் அந்த தேர்வுக்கே படித்துக் கொண்டிருக்கிறான், நல்லா பாத்துருக்காங்க, விளையாட்டு விருப்பா வந்துட்டு இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கு திடீர்னு மின்வெட்டு வந்துட்டு கரண்ட் போயிடுச்சு, இவர்களுக்கு ஏமாட்ட தாங்க முடியல. ஐயோ எவ்வளவு நல்லா விருப்பா மேட்ச் போயிட்டு இருந்தது கேட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. எப்ப கரண்ட் வரும், கரண்ட் வரும், திரும்ப கரண்ட் வருது, ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு இல்லையா. ஆனா அந்த மூன்றாம் அவனுக்கு கரண்ட் இருந்த போது மகிழ்ச்சியும் இல்லை, அது போன போது கவலையும் இல்லை. ஏன்னா அவருடைய கவனம் கூட வேறொன்றில் இருக்கின்றது. அதுபோல ஆன்ம ஈடேற்றம் பற்றிய அந்த ஒரே சிந்தனை இருந்து கொண்டு நாம் அந்த ஆன்ம ஈடேற்றத்துக்காக என்ன செய்யணுமோ அதை செய்வதில் நமக்கு எந்த தடையும் இல்லை. சிவபெருமான் மீது ஒரு பேரன்பு, சிவபெருமானுடைய இயல்பையும் நம்முடைய இயல்பையும் இந்த இலக்கணவையில் சொன்னது போல 4, 5, 6 சூத்திரங்களை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அவன் மேலே நம்ம அவனுடைய இயல்பு நமக்கு தெரிஞ்சிடும், நம்முடைய இயல்பு தெரிஞ்சிடும். இயல்பு தெரிஞ்சா அவர் அன்பு தன்னால வந்துடும் இல்லையா. ஒருவர் நமக்கு இன்னும் உறவினர் இந்த வகையில தொடர்பு தெரியறதுக்கு முன்னாடி பொதுவா பேசிட்டு இருப்போம். இன்னொருத்தர் பேசிருக்கிறது யார் தெரியுமா, இன்னாருக்கும் சொன்ன உடனே ஒரு அன்பு தன்னால வருது பாத்தீங்களா. அந்த மாதிரி இயல்பு தெரியாமல் நாம இது வரைக்கும் வழிபட்டு இருப்போம். ஆனா ஐயா போன்றவர்கள் சொல்கின்ற போது, துணியான போதெல்லாம் சொல்கின்ற போது, பசுவாகி நம்முடைய இயல்பும் பதியாக சிவத்தின் தெரிஞ்ச பிறகு அவன் மேல அன்பு வைப்பது தவிர்க்க முடியாததாயும். அவன் மீது அன்பு செய்வதற்கு நமக்கு எந்த தடையும் வராமல் இருந்தா அதுவே போதும். மற்றபடி ஊழின் காரணமா இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி அது ஊழினை பயன் ஏதாவது வரும். நமக்கு சிவசிந்தனைக்கு இடையூறு இல்லாமல் எல்லாம் நடந்து கொண்டிருந்தாலே போதும் என்று அப்படி ஒன்று சிவசிந்தனைகளை நம்மளை அர்ப்பணிச்சாதான் இல்லையா. அப்போ அன்போடு செய்யும் போதுதான் அது அர்ப்பணி போறோம். இப்ப அன்பு எப்பவும் வரும் அப்படின்னா பொருள் இயல்பு, உட்பொருள் இயல்பு தெரிஞ்சாதான் வரும். அதனால அந்த இலக்கணவியல் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஆகவே அந்த அன்பு செய்ய செய்ய இவையெல்லாம் ஒரு பொருட்காக போன்றது. நம்ம அன்பு செஞ்சுட்டு இருக்கோம், நமக்கு எந்த குறையும் இல்லை. அவன் நமக்கு அருள் செய்கின்றான். கற்றை செஞ்சட யானுடன் நாமளோ என்று இருந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அது எது வந்தாலும் சரி என்ற ஒரு நிலையிலே அது வந்து விடுவோம். ஆகையினாலே அந்த இதான் இருவினை ஒப்பு. அப்போ அந்த அன்னாவுக்கு பிறவி போகங்களிலே விருப்பம் இல்லை. இனி மேற்கொண்டு இதை பிறவியிலே காத்திருத்திக் கொண்டிருக்க வேண்டியதில்லை. இவ்வளவு பிறவிகள் கொடுத்தது பயன் இப்பதான் வந்திருக்குது ஆக இதுவல்லவா இத்தனை பிறவிகளும் கொடுத்ததன் பயன் பல்பிறவி அர்த்தம் அதிலன்றோ அளவு என்று பார்த்திருந்தார். பல பிறவிகளும் கொடுத்ததனுடைய அர்த்தம், அர்த்தம் பொருள். பல பிறவிகளும் கொடுத்ததுல இப்பெல்லாம் அந்த அர்த்தம் உண்டாயிருக்கு. இத்தனை பிறவிகளோட எடுத்ததன் அர்த்தம் இப்பதான் அது இருக்கு. இல்லையா, ஒரு மாணவன் வந்து பல தேர்வுகள்ல வந்து தொடர்ந்து தேர்ச்சி ஆகாமல் தவறிக்கொண்டே இருப்பவன் இல்லையா, கடைசியாக ஒரு தேர்வுல சிறப்பா அளித்தான் வருஷம் நீ படிச்சதோட பலன் இதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி இத்தனை பிறவிகள் எடுத்ததோடைய பலன் இதுதான், அந்த எரிவினைக்கு வந்திருக்கின்ற பிறவிதான் என்று சொல்லி இதெல்லாம் அந்த ஏற்ற பருவம் அளவு என்று பார்த்திருந்து இதுதான் சரியான பருவம் அப்படின்னு சொல்லி அந்த எரிவினைக்கு வந்த ஆன்மா அந்த சத்திரிபாதத்தை உண்டாக்குறாரு. தன்னுடைய திருவருடைய அந்த ஆன்மா அறிவில் மிகுதியாக பதிக்கின்ற அதான் சத்திய பதிக்கும் தரம் போற்றி, சத்தி வலிக்கும் தரம் போற்றி என்று சொல்கிறார். அதாவது இருவினை ஒப்பு வந்துட்டாலே அங்க ஆணவ மலத்தினுடைய ஆதிக்கம் குறைஞ்சு போயிருக்கு. ஆணவ மலத்தினுடைய வேலை இப்போ அது என்ன வேலை செய்யுது, நமக்கு நமக்கு விருப்பு வெறுப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்க வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கோம். நம்மகிட்ட செய்தது அதான் அதோனியாமக சக்தியா தொழில்படுத்து பாருங்க. ஒன்றிலே விருப்பம், ஒன்றிலே வெறுப்பு இதுதான். இருவினை ஒப்புன்னு வந்துட்டா என்ன செய்யாது, இன்பமும் விருப்பு வெறுப்பு இருக்காது. அப்ப ஆணவமலம் இவனை நம்ம ஆதிக்கம் பண்ண முடியாது. நம்மளுடைய சக்திக்கெல்லாம் அப்பாற்பட்ட மேல்நிலைக்கு இந்த ஆன்மா போயிட்டதுன்னு சொல்லிட்டு அது ஒடுங்கிடும். மலபரிபாகம் வந்துடும். இருவினை ஒப்பு வந்தாலே அந்த மலை சேட்டை குறைஞ்சி மலபரிபாகம் வந்துடும். அப்போ இதுதான் இந்த ஆன்மாவிடம் நம்முடைய சக்தியை பதிப்பதற்கு ஏற்ற பருவம். சுவாமி அதான் சக்தியை எப்போ பதிப்போம் எப்போ பதிப்போம்னு எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றார். போதமுறை சக்தி திருவருளை இந்த ஆன்மாவில் பதிப்போம், எப்போது தன்மயமாக்குவோம் என்றுதான் அவர் எதிர்பார்த்து கொண்டுதான் செய்கிறாரு. நம்ம வந்து நம்ம தான் ஒரு செயலை செய்யும் போது எதிர்பார்த்து செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா சுவாமி எத்தனை பிறவியா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கின்றார் என்பதை நாம எண்ணி பார்க்க வேண்டும். எப்போது இந்த ஆன்மாவிட நம்முடைய திருவருள் சக்தியை பதிப்போம், எப்போது இந்த ஆன்மாவுக்கு எல்லை இல்லாத பேரின்பத்தை வழங்குவோம் என்று காத்துக்கொண்டே இருக்கின்றார். ஆகையினாலே அப்படி ஒரு பரிதவத்தில் இருந்து கொண்டுதான் அவர் அந்த ஐம்பொழுதிலே செய்து கொண்டிருக்கின்றார். ஆகையினாலே இதுதான் இதுவரை அதை காட்டுறது பாருங்க. அந்த ஆசிரியருடைய வாக்கியங்கள்ல காட்டுறாங்க பல்விரவி அத்தம் அதிரன்றோ காட்டுறாரு பாருங்க. உணர்வு பூர்வமா சுவாமி அப்படி நினைக்கிறாரு. அத்தம் அதிரன்றோ பெருமாள் நினைக்கிறாரு. பார்த்திருந்து சக்தி வரிக்கும் தரம் போற்றி அப்படி சத்தினி பாதத்தை ஏற்படுத்திருக்கிறார் அப்படின்னா அவர் குருவா எழுந்துள்ள போறாருன்னு அர்த்தம். வருபவர் வருபவர் வருகின்றவர் குரு தான் என்பது அந்த ஆன்மாவுக்கு தெரியணும். தெரியும்னா சிவபெருமான் ஞானக்கண்ணால் தான் காணத்தக்கவர். அப்ப குருவாக வருவது சிவமே என்று அந்த சிவத்தை அறிவதற்கு ஏற்ற ஞானக்கண்ணை முதல்ல வழங்கிட்டு அப்புறம் வர. அதான் சத்திரிவாதம் வந்த ஆன்மாவுக்கு தான் குருவா எழுந்துருவார். சத்திரிவாதம் ஆன்மாவுக்கு தான் குருவா குருவா எழுந்துருவார் சொல்றோம்னா அந்த சத்திரிவாதத்தை ஏற்படுத்துவதே அவர்தானே. ஆகவே உயிர்புயிராக இருந்து இந்த ஆன்மாவுக்கு சக்தி வீழ்ச்சியாகிய சத்திரிவாதத்தை ஏற்படுத்தி அப்புறம் அது அறிவுக்கறிவா இருக்கும் நிலையோடு மட்டுமன்றி உருவாகவும் எழுந்துவிட போகின்றார். அது பார்க்க போறீங்க எல்லாத்துக்கும் வரப்போகுது. அதுல பார்க்கறது ரொம்ப சிறப்பு அந்த செய்தி அங்கே விரிவா வர இருக்கின்றது. இங்கேயும் அங்க ஒரு தொகுப்பா சொல்கின்றாங்க வந்து இப்ப குருவா வரும்போது சிவனென யானும் தேரினன்காங்க சொல்றாரு இல்லையா. குருவா வந்து சிவபெருமான் தான் என்று நான் தேரினன். எல்லாராலையுமா தேர முடிஞ்சது. அங்க போய் சில வீரர்கள் இருக்காங்க. ஒரு சிவனடியா இருந்தால் குருமல் தெரியல. அவர்கிட்ட போய் எல்லா பொருளையும் கொடுத்துட்டு என்ன சிறந்த ஆடை அணிகலங்களா விட்டுட்டு எளிய உடை அணிந்து அவர் கூட இருக்கிறாரு அப்படின்னு ஒரு ஆள் கூட இருக்கிறாருங்க மாதிரிதான் சொல்லியிருக்காங்க வீரர்கள்லாம். அவர்கள் சிவபெருமானே அவரை வந்து குருவா வந்து ஆட்கொண்டுட்டார் அரசே அப்படின்னு போய் எந்த வீரர்கள் சொல்லலையே. அவர்களுக்கு அது தெரியாது. பார்வையன மாக்களை பற்றி பிடித்திருக்கான். போர்வையன காணா புவி புவியோர் தான் இல்லையா. ஆனா மணிமாச பெருமானுக்கு தெரிஞ்சது வந்தவர் சிவனென யானும் தேரினன்காங்க புவனிய சேவடி திண்டினன்காங்க. ஏன்னா இந்த புவனியில வாழக்கூடியவன் இல்லாமல் நமக்காக அங்க வந்து எழுத்தொழி இருக்கிறான். அதை உணர்த்துறாரு புவனிய சேவடி திண்டினன்காங்க சிவனென யானும் தேரினன்காங்க. அப்ப ஏன்னா தெரிஞ்ச காரணம் என்ன, அந்த சத்தினிவாதம் தான். அது சத்தினிவாதத்திலையும் பெரிய சத்தினிவாதம். அது பாதவுரடிகள் பத்தி நம்ம பேச முடியாது. அது பெரிய சத்தினிவாதம். அது ஆக பொதுவா சகலாத்மாக்களுக்கு தான் இப்படி குருவா வந்தது. அதுலயுமே விதிவிலக்கு தான் இருக்கு. பொதுவான விதிகளை சாத்திரம் சொல்கின்றது. விஞ்ஞான கலருக்கு அறிவுக்கு அறிவா இருந்த நிலையிலேயே உணர்த்திடலாம். புறத்தை எழுந்தருளி வரணுங்கிறதே இல்லை. அவர்களுக்கும் அப்படி. அதுதான் சொல்றார், புத்தி தரும் நன்னெறி விஞ்ஞானகல நாடு மலம் ஒன்றிணையும் அந்நிலையே உள்ளின்ற அருக்கருளி. எப்பவும் பெருமான் அறிவு கருவாதான் இருக்கிறார். அப்படி இருந்த வண்ணமே அந்த விஞ்ஞானகளுடைய மனத்தை போக்கி விடுகின்றார். சரி, அந்நிலையே உள்ளின்ற அருக்கருளி. அப்புறம் பின்னன்பு இந்த உள்ளின்ற அருக்கருளி என்பது பாடியத்தில மேற்கோளா இருக்கு. பாடியத்தில விஞ்ஞானம் தானே விளையும் விஞ்ஞானகளை சேர்ந்து என்று அவர் கேட்டாந்து அதுல அந்த உள்ளின்ற அருக்கருளின்றது அந்த மேற்கோள். அந்த சிவஞான போத கருத்தை வந்து இதன் மூலமா தான் தெளிவுபடுத்திருக்கார் அந்த இடத்துல. அப்புறம் பின் அன்பு மேவா விளங்கும் பிரளயாகளருக்கு. மேவா விளங்கும்னா மேவி விளங்கும்னா அர்த்தம். பற்றானின்றாரை சொல்ற, பற்றானின்றாரை பற்றாபாவமே. பற்றானின்றாரை என்ன அர்த்தம், பற்றாமல் என்றார் என்ன அர்த்தம் கிடையாது, பற்றி நின்றாரை அந்த மாதிரி செய்யா என்னும் நினைத்தும் சொல்லுவாங்க. செய்யா என்னும் நினைத்தும் வந்தார் அன்பு நிறைந்து விளக்கக்கூடியவர்கள் பிரயாகர்கள். அவர்களுக்கு எப்படி வருகின்றார், தேவாய் மலகன்மம் தீர்த்தருளி, தன்னுடைய அந்த தெய்வீக வடிவோடு எழுந்தருளி. அது மாதிரி குரு வடிவம் மாநில வடிவம் கொள்ளாம அந்த தெய்வீக வடிவோட எழுந்தருளிவார். கந்தர்கள் பார்த்துக்கிறாங்க அவரை பிரயாகரே கண்மமலத்தார். மாணவத்தோடு கண்மமும் உடையவர்கள், கண்ம மலத்தாக்கு மலர் கண்மூன்றும் கால் சடையும் வன்மழுவும் மானமுடன் மால்விடைமே மின்னிடத்து பூத்த பொறுப்பொன்று வெள்ளி வெப்பில் வாய்த்தனைய தெய்வ வடிவாகி மூத்த கரும மலர் கட்டறுத்து கண்ணருள் செய்து உள்ளின்று ஒரு மலத்தாக்கு இப்ப உதவி. ஒரு மலத்தாக்கு உள்ளிருந்தவாறே செய்வாரு, இவங்களுக்கு வந்து இப்படி வார கண்மூன்று காசடையும் வன்மழுவும் மானும் உடன் மால்விடை மேல் மின்னிடத்து பூத்த பவள பொறுப்பொன்று மின்னலிடையே மின்னலை கொண்டிருக்கின்ற ஒரு பவள மலை போல. இடப்பாகத்துல அம்மை இருக்கின்றார், அம்மை மின்னலை போன்றவர், இவர் பவள மலையை போன்றவர், இவர் செம்மேனி அம்மா, ஆக இவர் பவள மலையை போன்றவர் போன்றவர். அதுல மின்னல் விளங்குவது மாதிரி அம்மையார் விளங்குகின்றார். இந்த பவள மலையானது வெள்ளி மலையின் மேல் இருப்பது போல் இருக்கின்றதான் அந்த ரிஷபவானத்தில் எழுந்தது. அப்படி உமையனை சமேதராக ரிஷபவானத்தை எழுந்தருவார். கண்மூன்றும் கால்களையும் வன்மழுவும் மானும் இவையெல்லாம் தோன்ற சகலருக்கு இவற்றை எல்லாம் மறைத்து குரு வடிவில் வருகின்றார். சகலருக்கு இருக்கும்போது எல்லாம் மறைத்து வருவார் என்று பாருங்க. தேவாய் மலகன்மம் தீர்த்தருளி, அப்படி தெய்வீக வடிவில் வந்து அவருடைய மலம் கண்மம் ரெண்டு மலங்கள் அவர்களுக்கு. மலம்னு மட்டும் சொன்னா அது ஆணவத்தை குறிக்கும், ஆணவம் கண்மம் ரெண்டையும் தீர்த்தருளி. பூவலயம் தன்னின்று நீங்கா சகலருக்கு, இந்த பூலோகத்தை விட்டு நீங்காமல் இருக்கின்ற சகல ஆன்மாக்களுக்கு. அப்போ இந்த பூ உலகு சகல ஆன்மாக்கள் உரியது. அப்ப பிரளயாகளுக்குரிய உலகம் இதோட மேல் உலகங்கள் என்பது தெளிவாகிறது இல்லையா. ஆகவே பூவலயம் தன்னின்று நீங்கா சகலருக்கு அவர் போல முன்னின்று மும்மலம் தீர்த்து ஆட்கொள்கை. பிரளயாகளுக்கு முன்னிலே வந்த மாதிரி சகலர்களுக்கும் முன்னிலே வாழ, ஆனா அந்த தெய்வீக வடிவத்தை காட்டி கொண்டு வருவதில்லை, மறைத்துக் கொண்டு வரப்போகிறார். குருவாகத்தை எழுந்துவிடுவார். அப்போ ஞான சம்பந்தருக்கு வந்து பிரளயாளருக்கு வந்த மாதிரியே மால்விடை மேல அம்மையோடு இல்லையா, கண்மூன்றும் கால் சடையும் நீலகண்டமும் நான்கு தோள்களும் மான்மலோடு வந்திருக்கிறாரே என்பது எல்லாம் வந்து அந்த விதிக்கும் மேலான ஒரு நிலையிலே இருப்பவர்கள். இந்த விதிக்கெல்லாம் மேலான நிலையிலே தவ முதல்வர் சம்பந்தர் எடுத்து சொல்வார் சேகர். தவ முதல்வர் அவத்தில் அவர மாதிரி தவம் பண்ணவர்கள் யாரும் கிடையாது. தவ முதல்வர் சம்பந்தர் தாமதம் தான் அந்நிலையில் போது அந்த சிங்கேற்ற சொல்வார்கள். சகலான்மார்களுக்கு எப்படி வராது பாருங்க, முன்னின்று மும்மலம் தீர்த்துக் கொள்வதுதான் அன்னவனுக்கு ஆதி குணம், அவனுக்கு தொண்டு தொட்டு இருக்கின்ற குணம் சகலர்களுக்கும் முன்னிலையில வருவதுதான். ஆனா எப்படி வருகின்றார், தெய்வீக வடிவை மறைத்து வருகின்றார்.
1: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பஞ்சாட்சர பகருடை. வழங்குபவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: இவ்வவகோட்படு பொருளும் அஞ்செழுத்தின் அடக்கி அவற்றியல்பு காட்டி மெய்வகை அஞ்சவத்தையினும் நிற்குமுறை ஓதுமுறை விளங்கத்தேற்றி அவ்வெழுத்தின் உள்ளீடும் அறிவித்து சிவபோகத்தடுத்து நாயேன் செய்வினையும் கை கொண்ட வேலப்பதேசிகன் சென்தாள் சென்னி சேர்ப்பகம். 10வது சன்னிதானம் வேலப்பதேசிகர், பேரு வேலப்பதேசிகர் 11வது சன்னிதானத்துக்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். எதற்கு சொல்றார்? அறியாமை யான் நீங்கி அன்புருவகமாக பிரியாதே நிற்கும் பெரிய அறிவே. என்ன பெரிவு? பெரிய அறிவு, மெய்ஞானம், பரஞானம். சிவம் அறிவே வடிவாய்ந்தது. சிவத்துக்கு வடிவு எது அப்படின்னா அறிவு தான். அதனுடைய சொரூபம், சொரூப நிலை அறிவு. தடத்த நிலைதான் வந்து நமக்கு காலகண்டம், திருநெத்த முக்கண்ணு, நெற்றிக்கண்ணு, இதெல்லாம் சொல்றெல்லாம் நீலகண்டம், இதெல்லாம் தடத்த வடிவம். சொரூபத்தினுடைய சொரூப உடையன சிவத்துக்கு அறிவே வடிவம், அறிவே சொரூபமாக இருப்பது. அது எப்படி இருக்குது அப்படின்னா என்னை விட்டு பிரியாதே இருக்கிறது. அத்துவிதமாக கேவலத்திலையும் அத்துவிதமா இருக்குது, இப்ப சகலத்திலையும் எனக்கு அத்துவிதமாக இருக்கிறது. அப்படி பிரியாது நிற்கும் பெரிய அறிவே. இப்போ குரு வடிவமாக என்னிலிருந்து பிரிந்து முன்னால குருவாக நிற்கிறது. அது நல்லா அந்த தெரிந்து கொள்ள வேண்டும். 8வது சுவிஞான போத 8வது சூத்திரம், ஐம்புல வேளரின் அயந்தனை வளர்ந்தன தம்முதல். தம்முதல் என்பது இந்த சூத்திரம் பல முறை நீங்க கேட்க வேண்டி இருக்கும். என்ன பல முறை? இந்த வகுப்புல சிறப்பு வகுக்கும் போதெல்லாம் இந்த சூத்திரம் கேட்க வேண்டியது இருக்கும். அது நல்ல பொழுதும். அது இந்த நம்முடைய ஐந்து புலன் இருக்கின்றனவே, இவற்றை வேடர் என்று சிவஞான போதம் உருவகிக்கிறது. ஒரு ஒரு சின்ன ஒரு கதையிலே தொடங்குவோம். அது ஒரு சிங்கம் ஒண்ணு, அது காட்டுக்கு போகும்போது அது கர்ப்பமாவட்டு இருக்கிற சிங்கம், அது ஒரு ஆடு வேட்டைக்கு போகுது. ஆட்டா கொல்ல போகும்போது அது குட்டி போட்டுறது செத்து போகுது. அப்போ அந்த சிங்கம் ஆட்டு மந்தையில தான் வளருது. அப்ப ஆட்டு மந்தை வளர்ற போது அந்த ஆட்டு பால் குடிச்சிட்டு, குட்டியா இருக்கும்போது ஆட்டு பால் குடிச்சிட்டு வளருது. கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் அந்த ஆடு புல்ல கறிக்கிறத பார்த்து இதுவும் பழமுடிச்சா புலி பசிச்சாலும் புல திங்காது. ஆனா அந்த பழக்கத்துல மற்ற ஆடுகள் எல்லாம் புல கறிக்கிறத பார்த்துட்டு இதுவும் புல கறித்தது. ஆனா புல் அதனுடைய உணவு அல்ல. வளர்ந்தாலும் அது எப்படி வளருதுன்னா கொழு கொழுன்னு வளராம எலும்பும் தோலுமா பரிதாபமா வளருது. இப்படி கொஞ்சம் வளர்த்து அந்த போது இன்னொரு சுங்கம் அந்த மந்தைக்கு ஆட்டை கொள்றதுக்கு வருது. வந்தபோது இந்த சிங்கத்தை பாக்குது, என்னடா இது இங்க இப்படி வளருது அப்படின்ட்டு பரிதாபப்பட்டு. இந்த குட்டி சிங்கம் இருக்க இதுக்கு முன்னால வேற சிங்கத்தை பார்த்தத இல்ல, அதனால இதுக்கு என்னன்னு தெரியல. ஆனா அந்த சிங்கம் நம்ம போல இருக்கிற ஒன்று இந்த மாதிரி ஆட்டு மந்தையில புல்ல கரிச்சுக்கிட்டு இப்படி இருக்குத அப்படின்னு பரிதாபப்பட்டு அதை கூப்பிட்டு, நீ வந்து இந்த புல்ல திங்கிற வம்சம் அல்ல, நீ நம்முடைய வம்சம் அப்படி. அப்பதான் இந்த குட்டி சிங்கத்துக்கு நம்ம பழக்கமே வேறையா இருக்கு, நம்ம ஏன் நமக்கு இந்த புல்ல கறிக்க முடியல, ஏதோ பாலை குடிச்சு வளர்ந்து இப்ப வளர்ந்துட்டோம் அப்படின்னு சந்தேகம் வருது. அப்போ அந்த இந்த பெரிய சிங்கம் இந்த குட்டி சிங்கத்துக்கு கர்ஜிக்க பழக்குது, அப்புறம் மாமிச சுவையை ஊட்டுது, அப்புறம் சிங்கம் சிங்கமாக வளர்ந்ததுன்னு ஒரு கதை. அந்த மாதிரி இந்த ஆன்மாவானது ஐம்பூல வேடர்கள் கூட்டத்துல சிக்கி அந்த வேடர்கள் எங்கெங்கு புலன்கிறது என்ன, மெய்வாய் கண்மூக்கு சரி, அது புலன்கள் வாய் புலன்கள் போற இடத்துல எல்லாம் இந்த ஆன்மாவை இழுத்துட்டு இழுத்துட்டு போகுது. அப்போ இந்த ஆன்மா என்ன நினைச்சுக்குது, எப்படி வேடர் கூட்டத்துல வளர்ந்த பையன் தன்னை ராஜகுமாரன் தன்னை வேடனாகவே நினைச்சுக்கிட்டு வளர்றான், அவன் ராஜகுமாரன் ஆனா வேடர் கூட்டத்துல வேடனாகவே நினைச்சு வளர்றான். அப்போ வந்தாலும் அதுக்கு உரிய பக்கம் வர்ற போது நாம இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க இல்ல போல இருக்குது அப்படின்னு ஒரு ஐயம். அப்போ ஐயம் வந்தாதான் அதான் நமக்கு மலபரிபாகம் சத்தினிபாதம் எல்லாம் சொல்றோம், இருவினை வப்பு மலபரிபாக சத்தினிபாதம் அந்த பக்கம் வர்றவதான். அந்த பக்கம் வர்ற போதுதான் நமக்கு இளம் வயசுல எத்தனை கோடி இன்பங்கள் வைத்தா எங்க இறைவா அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வு தோன்றும். அப்புறம் அந்த அனுபவிச்சு அனுபவிச்சு பழமொழி சொல்லுவாங்க, பட்டாத்தான் தெரியும் பாப்பானுக்குன்னு. அந்த மாதிரி அனுபவம் என்ன பண்ணுன்னா இந்த உலக போகங்கள வெறுப்பை கொடுக்கும், அதான் பட்டறிவு என்பது. அப்ப நமக்கு இது நமக்கு உரிய வாழ்வு இல்ல போல இருக்குத அப்படின்னு தெரிஞ்ச போதுதான், அப்பதான் இதுவரைக்கும் உயிருக்கு உயிராக இருந்து நல்லன கெட்டன காட்டி வந்த பரமேஸ்வரன் இப்போ ஒரு குரு வடிவாக முன்னே வந்து தோன்றான். இதுவரைக்கும் பிரியாதே உணர்த்தி வந்தவன் அவன் இப்ப குருவாக வந்து சொல்றான். ஐம்பல வேடன் வளர்ந்தன தம்முதல் குருவுமாய், குருவுமாய் அந்த உண்மை இருக்கு இல்லைங்களா குருவுமாய் அப்படின்னா, இதுக்கு முன்னால உயிருக்கு உயிராக இருந்து உள்ளிருந்து உணர்த்தியவன் இப்ப குருவுமாக முன்னால வந்து ஒரு உணர்த்துவான் என்று வருது. அல்லது இதுவரைக்கும் எப்படி இருந்தாரு, பிரியாதே நிற்கும் பெரிய அறிவே, அந்த பரசவமாகிய அந்த பெரிய அறிவே இப்போ உருவாய் வந்து குரு உருவம் எடுத்து அருளுருவாய் வந்து குருவாக அமர்ந்திருக்கிறது. எதுக்காக, அறியாமை யான் நீங்கி, நான் என்னுடைய அறியாமையை நான் நீங்கி இன்புருவாகும் பொருட்டு இப்போ எனக்கு உள்ளே இருந்து உணர்த்திய சிவமே இப்போ அருள் வடிவங்கள் கொண்டு குரு வடிவாக முன்னே அமர்ந்திருக்கிறது. அமர்ந்திருந்த இந்த உண்மை, இந்த உண்மை என்பது சொரூப நிலை. அந்த சொரூப நிலையில இருந்த சிவமே அந்த அறிவே இப்போ தடத்த வடிவமாக குருவாக வந்து முன் அமர்ந்திருக்கிறது. அந்த அந்த சொரூப சிவத்தை தடத்த வடிவத்தில் வந்திருக்கக்கூடிய பெரிய அறிவாக இருந்த அந்த சொரூப சிவன்தான் இப்போ அருள் கொண்டு முன்னால குருவாக வந்திருக்கிறது. அது அந்த சொரூப சிவம் தடத்த வடிவத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த சொரூப சிவத்தை உள்ளத்தில் மறுவாவகை யான் மகிழ்ந்து, அது குரு எப்படி இருப்பாங்க, குரு யா அவருடைய கல்வருவு ஞானமெல்லாம் முதல்ல பார்க்கிற மாணாக்கனுக்கு தெரியாது. ஆனா குருவுடைய தோற்றத்தை பார்த்தாவ அது காந்தம் எழுப்பது போல இருக்கிறது. இப்போ அதான் சொல்றார், அவர் யாரு என்ன அவருடைய ஞானம் என்ன அவரோட நாம பெறத்தக்கது என்னங்கிறது இன்னும் மாணாக்கனுக்கு தெரியாது. ஆனா அந்த குரு இருக்கக்கூடிய அந்த சூழல், குருவனுடைய வடிவம், குரு இருக்கக்கூடிய சூழல், இது என்ன பண்ணுனா மாணாக்கன அவரிடத்துல அப்படி இழுத்துட்டு போகுது, இரும்பை காந்தம் இழுப்பது போல அட்ராக்ட் பண்ணுது. உள்ளத்துள் மறுவா வகை, உள்ளத்துலன்னா மனசார அங்க போகணும்னு நினைக்கப்பட கண்ணுல அந்த தோற்றமானது அவரிடத்துல இழுத்துட்டு போகுது. அப்ப உள்ளத்துள் மறுவா வகையை என் உள்ளத்துல பொருந்தாத வகையில, என்ன உள்ளத்துல பொருந்ததுன்னா அங்க இருப்பவர் பெரிய ஞானி, அவரிடம் சென்று வணங்கினால் நாம இத்தனை பெரிய நன்மை பெறலாம் அப்படிங்கிற உணர்வோடு போனா உள்ள இங்க அப்படி இல்லாம கண்ணுக்கு ஒரு அட்ராக்ஷன், உள்ளத்துள் மறுவா வகை அங்க போய் மகிழ்ந்து அந்த அந்த சூழல் அதெல்லாம் இருக்கிற போத அவர் முன்னால் நிக்கிறத ஒரு சந்தோஷத்தோட கொடுக்குது. அவர்கிட்ட இருந்து என்ன பெறப்போகிறோம் என்பதை காட்டிலும் அந்த சூழலில ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. மகிழ்ந்து நான் அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சேன், என்னன்னா நான் அவர் போய் வணங்கினேன். அப்ப வணங்குற போது நான் அவரை சொரூப சிவமாகவே கண்டு வணங்கியிருக்க வேண்டும் இப்ப நாம அடியார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வணங்குவது இயல்பு. அந்த வணக்கம் நீங்க எனக்கு செய்யற வணக்கம் இந்த முத்துக்குமார் சாமிக்கு அல்ல, நான் திருப்பி செய்கின்ற வணக்கம் உங்களுக்கு அல்ல. எங்கிட்டையும் ஜீவம் இருக்குது, உங்ககிட்டயும் ஜீவம், அப்பப்ப டிரான்ஸ்பர் பண்ணிடணும். நம சிவா சிவசிவா மகாதேவா குருநாதா அப்படின்னு சொன்னா நாம நம்ம வணங்குற வணக்கம் இருக்குல்ல அது உடனே டிரான்ஸ்பர் ஆயிடும், அவருக்கு போயிடும். இல்ல நான் என்னை வணங்குகிறீர்கள் அப்படின்னு சொன்னா தலை நிவரும், அது செருக்கு தற்போதத்துல வருவது. வணக்கம் செய்தால் நாம் திருப்பி செய்கின்ற நம்ம வணக்கத்தை சன்பாடு எப்படி சொல்றோம், நெஞ்சில் வச்சு செய்யலாம். நம்முடைய ஆன்மாவில சிவம் இருக்குது, வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிற உள்ளத்திலையும் சிவம் இருக்குது, வனத்தை செலுத்துகிற உள்ளத்திலையும் சிவம் இருக்குது. இந்த சிவம் அந்த சிவத்தை வணங்குது, அந்த சிவம் ஏற்றுக்கொள்ளுகிறது. நாம செய்கின்ற வணக்கத்தை அந்த சிவம் ஏற்றுக்கொள்கிறது, அவர் வணங்குற வணக்கத்தை இங்க இருக்கிற சிவம் ஏற்றுக்கொள்கிறது. அதனால அதான் நம்முடைய இந்து பண்பாட்டின்படி வணக்கம் என்பது இதுதான். மண்டி போடுறதோ குட் மார்னிங் வைக்கிறதோ அல்ல. நாம் பார்க்காத போது வணக்கம் என்று சொன்னபோது நம்முடைய ஆன்மாவிலையும் சிவம் இருக்குது, வணங்குவருடைய ஆன்மாவிலும் சிவம் இருக்கிறது. நம்முடைய ஆன்மா வணங்குவருடைய வணக்கத்தை ஏற்றுக்கொள்கிறது, நாம செய்த வணக்கம் வணக்கப்படுகளுடைய உள்ளத்தை ஏற்றுக்கொள்கிறது என்பது. அதனால இங்க என்ன சொல்றார், வான் மகிழ்ந்து உள்ளத்துல என்னுடைய மனசுல ஆசை பொருள் வேட்கை, எங்க போனா என்ன பொருள் கிடைக்கும் எது கிடைக்கும் அப்படிங்கறத என்னுடைய பொருள் வேட்கை. ஆனா அந்த பொருள் வேட்கையை உள்ளத்தே வைத்து வீட்டு வேற்றை உகந்தவரை போல நான் வந்து வணக்கினேன். அந்த வணக்கம் என்ன வணக்கம், கள்ள வணக்கம், கள்ள வணக்கம், கள்ளத்தை மெய் வணக்கமா கண்டு நாம் என்னுடைய வந்து பெரிய ஞான இடத்துல போனா ஞானம் பெற வேண்டும் என்றுதான் வணங்கணும். இப்ப நான் போட்ட நான் செய்த வணக்கம் மனசுல பொருளாசைய மனசுல வச்சுக்கிட்டு வீடு வேற்றையை விரும்புவனை போல வர போய் நானு வணங்கினேன். ஆனால் நான் வணங்கின வணக்கம் என்ன வணக்கம் அப்படின்னா அது கள்ள வணக்கம். இப்ப கள்ள வணக்கமும் முதல்ல போடுறது கள்ள வணக்கமா இருக்கும், அப்புறம் அந்த குரு கிட்ட நெருங்க நெருங்க அது மெய் வணக்கமாக மாறும். இஃப் யூ கான் ப்ரே சின்சியர்லி, மெய்யான வணக்கத்தை செய்யாத முடியாத போனாலும் பெரியவங்களை பட்டா ஆஃபர் யுவர் ட்ரை ஹிப்போக்ரிட்டிக்கல் பிரேயர், பொய் வணக்கமாக கள்ள வணக்கமாக அவங்கள வணங்கு, பெரியவங்களுக்கு கண்டா வணங்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, ஃபார் காட் இன் ஹிஸ் மெர்சி அக்செப்ட்ஸ் பேட் காயின், செல்லா காசையும் கூட அவரு ஏற்றுக்கொள்கிறார். அப்ப எப்படி செல்லா காசு வியாபாரி வேண்டாம் கொடுத்து போடுவான், ஆனா ஆண்டவன் செல்லா காசையும் ஏற்றுக்கான். அந்த செல்லா காசுங்கிறது என்ன, பொய் வணக்கம், கள்ள வணக்கம். அந்த கள்ள வணக்கத்தையும் அவன் மெய் வணக்கமாக ஏற்றுக்கணும். இது ஏன் சொல்ல வரேன்னா, சமய ஒழுக்கத்துல வேறுபட்டு இருந்தாலும் கூட ஞானிகள் சிந்தனை ஒரே பார்க்கணும். அதனால நம்ம சைவ சித்தாந்தம் அந்த அனுபவத்தை மீதும் வலியுறுத்தம், வெளி தோற்றத்தை எல்லாத்தை விட அந்த தெய்வம், அதான் சிவானுபவம், சிவானுபவம் சிவானுபூதிகம், ஆன்மா அந்த சிவானுபவத்தை அனுபவிக்கணும். அந்த அனுபவமானது ஆன்மாக்கள் எல்லாருக்கும் பொது. அந்த நான் செய்த அந்த கள்ள வணக்கத்தை வணங்கி அந்த பொய்யான நான் செய்த வணக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு எப்படி ஏற்றுக்கொண்டார், மெய் வணக்கமாக கண்டு உண்மையான வணக்கமாக அதனை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு இப்போ அவர் ஏற்றுக்கொண்டு என்ன பண்றாரு, வள்ளல் அவர் முன்னர் குருநாதன் இப்படிப்பட்டவர் வள்ளல். வள்ளல்னா யாரு வள்ளல் அப்படின்னா, தங்கிட்டு இருக்கிறது எல்லாம் வஞ்சகமின்றி கொடுப்பவனா வள்ளல். கந்தர் அனுபூதியில கரவா வகைன்னு சொல்லுவார், கரவா வகை ஈதல் வஞ்சகாது. ஒருத்தன் இப்ப நம்ம கல்வி இருக்குன்னு சொன்னா அந்த கல்விய இத போய் நாம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதா, ஏற்றுக்கொள்ளுகிற பாத்திரம் அதுக்குரியதா அப்படின்னு நினைச்சு நம்முடைய கல்வியை மறைச்சு வைத்துக் கொள்ள கூடாது. கல்வியை கொடுக்க கொடுக்க கல்வியானது வளரும், அது கொடுக்க கொடுக்க அது பாலிஷ் ஆகும். மலையாளத்தில் ஒரு பாட்டு உண்டு, கொண்டு போகில்ல சோரன்மார் கொடுக்குந்தோறும் ஏறிடும் மேன்மை நல்கும் மறிச்சாலும் வித்ததென்னே மகாதனம். நம்ம தமிழருக்கு பாட்டு தான், கல்வராள் குளவத்தின் நெருப்பால வேகாது. அந்த மாதிரி கொடுக்குந்தோறும் ஏறிடும் கல்விய, நமக்கு தெரிஞ்ச செய்திய அடுத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க அது நீரில் தன் ஊர் வளர்வது போல அது வளரும். அதனால அது அப்படி பொருளாக இருக்கட்டும், கல்வி செல்வமாக இருந்தாலும் சரி பொருட்செல்வமாக இருந்தாலும் கூட இருந்த அதை மறைச்சி வைக்காமல் வேண்டுவோருக்கு அதை கொடுத்தல் வேண்டும். அப்படிப்பட்ட வள்ளல் அவன். அதனால அவன் என்னுடைய கள்ள வணக்கத்தை அவன் மெய் வணக்கமாக கொண்டு அதனால் அவன் என்ன பண்ணா குருநாதன், என்னை அருட்கடைக்கண் வைத்து அருளை, என்ன அவனுடைய திருவருள்கா பார்வையின் மேல செலுத்தி முதல்ல என்ன பண்றாரு, நல்லா இரு தீதகரும் நீ என்கிட்ட வந்துட்ட பெரியவங்க என்ன பண்ணா போய் வணங்கணும்னா நல்லா இருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தீதகலும் முதல்ல சொன்ன போது அவரு இவ போய் வணங்கினது பொய் வணக்கம் கல் வணக்கம், கள்ள வணக்கத்தை அவர் வள்ளலானதுனால மெய் வணக்கமாக கொண்டு ஆசீர்வாதம் பண்றார். தீதகலும் உன்னுடைய இதுவரைக்கும் உன்கிட்ட இருந்த தீமையாகிய இந்த கொடுமைகள் ஆணவள கொடுமையெல்லாம் உன்னை விட்டு நீங்கும் என்று அத ஆசீர்வாதம் பண்ணலாம். அப்ப தீதகலுங்கிறது என்னன்னு சொன்னா முதல்ல செய்த ஒரு ஆசீர்வாதம், மாணாக்கனை தன்னிடத்துல இன்னும் மாணாக்கனை ஆகல வந்து பார்த்தவன தன்னிடத்துல ஏற்றுக்கொள்வதற்கு முதல்ல ஒரு வாழ்த்து சொல்லி அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லி தன்பால் சேர்த்துக்கொள்ள தீதகலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீதலுக்குரிய உண்மை செயல் கேள் அதை இன்வெர்டட் கமால வச்சுக்கணும், அது ஞான செயல் என்று சாத்திரங்கள்ல சொல்லுவாங்க. தீதகல கூடிய உண்மை செயல் ஞான செயல் கேள் நான் சொல்றேன் கேள் அப்படின்னு இப்போ ஞானோபதேசம் செய்ய தொடங்குகிறார். இனிமேதான் அந்த பஞ்சாக்கர பக்க அந்த பக்கடை என்ற பேருக்கு ஏற்ற செய்திகள் இனி வரப்போகுது. அத உண்மை செயல், உண்மை செயல் என்பத அது உமாபதி சிவம் ஞான செயல் என்று சொல்லுவார். உண்மை செயல் ஞான செயல் தான் நம்முடைய சாத்திரங்கள்ல சொல்லப்படும், அதாவது ஞானம் பெறுவதற்குரிய காலம். இதே வந்து இன்னும் மேலும் இன்னைக்கு போகும்போது தசகாரியம் என்று சொல்லுவார்கள், பத்து செயல்கள். அந்த பத்து செயல்களை இப்ப இந்த உள்ள படிக்க போறோம், ஏழு செயலாகவும் மூன்று செயலாகவும் சொல்லப்படும். முதல்ல அது வந்து தசகாரியம் பத்து செயல் என்று சொல்லுவார்கள், அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பொதுவான பெயர் உண்மை செயல் அல்லது ஞான செயல் என்பது கேள் என்று சொல்றார். அப்போ மாணாக்கனை, இது நாள் வரைக்கும் உன்னிடத்துல பிரியாம உன்னோட சேர்ந்து தன்னுடைய வழியிலே இழுத்து செல்லக்கூடிய மலை மாயை கண்மங்கள் ஆகியவை இப்பொழுது நீங்கும், தீது அகலும். இப்ப டாக்டர் கிட்ட போனா நீ என்கிட்ட வந்துட்டு நோய் தீர்ந்துடலாம் ஒண்ணும் இல்ல சீக்கிரம் முடிச்சிடறான், நோய முடிக்கிறாரா தெரியாது. அது மாதிரி இல்லாம நீங்க என்பால் வந்து விட்டாய் உன்னை இதுவாக பற்றி அது எப்படி அந்த ஐம்பது வேளர்கள் வாழ்ந்து அந்த வேளராகவே வாழ்ந்த அரசகுமாரனை அரசனை கண்டு நீ என் பையன் நீ இதில் இருக்கக்கூடியவன் அல்ல என்று சேர்த்து கொண்டதே போல இங்க வந்து குருநாதன் சொல்றான் தீதகலும். அப்ப இதுவரைக்கும் உன்னை பற்றி தன்பால் இழுத்து சென்ற மாயை கண்மங்கள் இப்ப உன்னை விட்டு நீங்கும், அது நீங்குவதற்கு உரிய உண்மை செயல் கேள், உண்மை செயல் ஞான செயல் என்றும் தசகாரியம் என்றும் அதற்கு வேறு பெயர்கள் சொல்லுவார்கள் என்று கேட்ட தீதகளும் உண்மை செயல் கேள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அசோயில்ல தொடங்கிறார். ஆன்மாவுக்கு மூன்று அவத்தைகள் உண்டு, இந்த மூணும் அந்த டெக்னிக்கல் டேர்ம் கலைச்சொல் ஞாபகத்தில் வச்சுக்கணும்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
4: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநகரம் கண்ட படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

புற்றி சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிக்கே ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி திருச்சிற்றம்பலம் சக்தியாய் சிவமாகி தனிப்பர முக்தியான முதலை துதி செய்ய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானை

திலம்பும் அடிகள் போற்றி. திருச்சிற்றம்பலம். பெரியோர்களே, குழந்தைகளே, இந்த மூர்த்தி, தீர்த்தம், ஸ்தலம் ஆகிய மூன்று மகிமைகளை நிகரில்லாத வகையிலே தனக்கு கொண்டிருக்கின்ற ஆலவா என்ற திவ்யமான க்ஷேத்திரத்தினுடைய பெருமைகளை அறிமுகமாக அகத்திய முனிவர் காசியில் இருக்கின்ற முக்தி மண்டபத்திலே நாரதர் முதலிய முனிவர்களுக்கு எடுத்துச் சொன்னதை, சூத முனிவர் கைலாயத்திலே இருந்து சிவதீர்த்தத்தின் அருகிலே இருக்கின்ற ஆயிரங்கால் மண்டபத்திலே இருந்து சொன்னார் என்று சொன்னோம். அந்த பெருமானுடைய 64 திருவிளையாடல்கள், 64 என்று பெரியோரால் கருதப்பட்டு கௌரவிக்கப்படுகின்றன. ஆனால் ஒவ்வொரு நூல் இந்த திருவிளையாடல்கள் 64 கணக்கிடுவதிலே ஒரு சிலவற்றை விட்டுவிட்டு ஒரு சிலவற்றை சேர்த்துக்கொள்ளும். ஆகவே பெருமானுடைய திருவிளையாடல்களுக்கு எண்ணிக்கை இல்லை என்பது பொருள். ஆலவாய் பெருமானுடைய திருவிளையாடல்களுக்கு ஒரு எண்ணிக்கை கிடையாது. அதை எடுத்துச் சொல்பவர்கள் 64 எடுத்துச் சொல்வார்கள். அவ்வளவுதான் சொல்றது. புரியுறதா? நாம் இப்ப பார்க்கறது பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடல் புராணம். இதற்கு முன்னோடியாக ஒரு திருவிளையாடல் புராணம் இருந்திருக்கின்றது. செல்லூர் பெரும்பற்ற புலியூர் நம்பி என்றவர் பாடியிருக்கிறார். அதுல மூர்த்தி நாயனாருக்கு அருள் செய்தது கணக்கிடப்பட்டிருக்கின்றது. புலிமுலை புல்வாய் கருணினியை பொற்றி என்று திருவாசத்தில் வருது. அதனை ஒரு திருவிளையாடலாக பெரும்பற்ற புலியூர் நம்பியினுடைய திருவிளையாடல் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. ஆனால் பரஞ்சோதி முனிவர் அதனை எடுத்துக்கொள்ளவில்லை என்று பார்க்கின்றோம். இப்படி சில சில வேறுபாடுகள் இருக்கின்றன. இருந்தாலும் எல்லாமே பெருமானுடைய திருவிழாடல்கள் தான். இன்று வரையிலும் அந்த திருவிழாடல்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நாளையும் பெருமான் நிகழ்த்தி கொண்டிருப்பார். அதில் முக்கியமாக கருதப்பட்ட 64 அவரவர்கள் முக்கியமாக கருதி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். அதில் இரண்டு பார்த்தோம். பெருமானுக்கு இந்த மதுரை என்ற நகரம் அமைவதற்கு முன்பாகவே கடம்ப வனம் என்ற வனமாக, பெருங்காடாக, கால சர்ப்பங்களால் சூழப்பட்ட பெருமானுடைய மூல லிங்கத்தினை வழிபட்டு இந்திரனும் வெள்ளையானையும் தங்களுடைய பழி பாவங்களை போக்கிக் கொண்ட அந்த இரண்டு புராணங்களை நாம் நேற்று வரை பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்கின்ற மதுரை மாநகரம் எவ்வாறு உண்டாகியது? அதுவும் பெருமானுடைய திருவுருளினாலே உண்டாகியது. அதுவும் அந்த பெருமானுடைய ஒரு லீலைதான் என்று கருதப்படுகின்றது. அந்த விருத்தாந்தம், அந்த வரலாற்று முறையை இப்பொழுது நாம் பார்ப்போம். கடம்ப மரங்களை இப்பொழுதுதான் தரிசனம் பண்ணினேன். அந்த கடம்ப மரங்களே மிகுதியாக காணப்படுகின்ற ஒரு வனம், கடம்ப வனம். அந்த வனத்தில் ஏனைய மரங்களும் உண்டு, ஆனால் மெஜாரிட்டி கடம்ப மரம். அந்த கடம்ப வனம் என்ற வனத்திற்கு கிழக்கே மணவூர் என்று ஒரு ஊர் இருந்தது. அந்த மணவூரை தலைநகராக கொண்டு படைப்பின் ஆரம்பத்திலே இறைவனால் தன்னுடைய இடது கண்ணிலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட பாண்டிய வம்சத்து மன்னர்கள் ஆண்டு வந்தார்கள். அதில் ஒரு காலத்தில் குலசேகர பாண்டியன் என்பவன் மணவூரிலே தலைநகராக கொண்டு இந்த பெரிய தென்னன் தமிழ்நாட்டிலே ஆண்டு வந்தான். அந்த காலத்திலே அவனுடைய ஆட்சியிலே மணவூரிலே தனஞ்சயன் என்று ஒரு வணிகன் இருந்தான். அந்த வணிகன் வியாபாரம் பொருட்டு மேற்கு திசைக்கு சென்று பொருள்களை விற்றும் வாங்கியும் தன்னுடைய வியாபாரத்தை முடித்து கொண்டு வாங்கிய பொருள்களை எல்லாம் மூட்டை கட்டி கொண்டு மணவூருக்கு திரும்பி வருகின்ற அந்த நிலையிலே இரவு வந்தது. நாம் இந்த காலத்தில் ராத்திரி பஸ் ட்ரெயின்லாம் போகிறோம். பழங்காலத்தில் வாகனத்தில் சென்றாலும் நடந்து சென்றாலும் பகலில் மட்டும்தான் யாத்திரை செய்வார்கள், இரவிலே யாத்திரை செய்ய மாட்டார்கள். பழங்காலத்தில் ஒரு பண்பு. ஆகவே சாயங்கால நேரத்தில் அனுஷ்டானத்தை பண்ணிட்டு இரவிலே ஒரு மண்டபத்திலே படுத்து உறங்கி விடுவார்கள். அவ்வாறு வழிப்போக்கர்கள் படுத்து உறங்குவதற்கென்று ஊர்கள் தோறும் பொது மண்டபங்கள் இருந்தன. இவன் அந்த கடம்ப வனத்தில் வந்து தங்கினான். அந்த வனம் நீண்ட வனமாக இருப்பதனால இரவிலே அந்த வனத்தை கடந்து செல்ல முடியாது, இந்த வனத்திலேயே ஒரு மரத்தடியிலே நாம் தங்குவோம் என்று தங்கினான். அவன் ஒரு சிறந்த சிவபக்தன். பிறவிகள் தோறும் பெருமானுக்கு தொண்டு செய்து சிவ புண்ணியங்களை அதிகமாக சேர்த்து கொண்டிருப்பவன். அதனால அவனுடைய கண்களுக்கு மட்டும் தெரியும்படியாக பெருமான் அருள் செய்தார். என்ன அருள் செய்தார் என்றால், அவன் தங்கிய மரத்தடிக்கு முன்புதான் ஒரு கடம்ப மரத்தின் கீழே பெருமானுடைய மூலலிங்கம் இருக்கின்றது. அது அவன் கண்ணுக்கு தெரியற மாதிரி சுவாமி அனுகிரகம் பண்ணார். அதை பார்த்து அவன் ஆச்சரியப்படும் போது மேலும் மேலும் ஆச்சரியமான செயல்கள் நிகழ்ந்தன. ஆகாசத்திலிருந்து ஒளிமயமான தேவர்கள்லாம் வந்து இறங்கினார்கள். அன்றைக்கு ஒரு திங்கள் கிழமை. அவர்கள் வந்து இறங்கினா அவருடைய மேனி ஒளியிலும் அவர் கையிலே பிடித்து கொண்டிருந்த விளக்கு ஒளிகளிலும் அவருடைய கிரீடத்தில் உள்ள மாணிக்கங்களுடைய ஒளிகளினாலும் அந்த இடம் பிரகாசமாக தெரிஞ்சுது. அதில் மயன் நிர்மாணித்து இந்திரனால் அமைக்கப்பட்ட இந்த இந்திர விமானம் பொன்மயமாக ஒளிர்ந்தது. அதற்கு நடுவிலே சூரியனை போல் பிரகாசித்து கொண்டு பெருமான் காட்சியளித்தார். அருளுடையோர் கண்ணுக்கு பெருமான் ஒளிவடிவமாக தெரிவார். அருளுடையோர் கண்ணுக்கு பெருமான் எப்படி தெரிவார்?
ஒளி வடிவமாக தெரிவார். அந்த காட்சியினை அளித்தார். அந்த காட்சியை கண்டு அவன் மிகவும் மனம் மகிழ்ந்து அன்று இரவு முழுவதும் உறங்காமல் பெருமானையே பார்த்து கொண்டிருந்தான். யாருக்காவது தூக்கம் வருமா ஆனந்தமான காட்சியை பார்க்கும்போது? கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போதே தூக்கம் வர மாட்டேங்கிறது. சாமியை காட்சி கொடுக்கும்போது எப்படி வரும்? பார்த்துட்டு இருக்கோம். அப்பொழுது சோமவாரத்திலே விண்ணிலிருந்து வந்து இறங்கிய தேவர்கள் எல்லாரும் சிவராத்திரியிலே நாலு காலம் பூஜை பண்ணுவதைப் போல அந்த பெருமானுக்கு நான்கு கால பூஜைகளையும் செய்கிறார்கள். அந்த எல்லா காட்சியையும் தன்னுடைய அருட்கண்ணால் கண்டான். அப்போ தங்கிட்ட நிறையா பூஜா திரவியங்கள் வச்சிட்ருக்கிறான். அந்த பூஜா திரவியங்கள் எல்லாம் கொண்டு போய் தேவர்கள் கையில் கொடுத்தானா, இதே சேர்த்துக்கிட்டு பூஜை பண்ணுங்க. இவன் தங்களை அறிந்து வைத்திருப்பதனால இவனுடைய தவத்தை அறிந்த அந்த தேவர்களும் மறுப்பு சொல்லாமல் இவன் கொடுத்த கற்பூரம் சந்தனத்தை வாங்கி பெருமானுக்கு அர்ப்பணித்தார்கள். அவ்வாறு அந்த இரவு பொழுது இவனுக்கு சிறப்பாக கழிந்தது. காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே என்று அப்பர் பிரம்மன் பாடியிருக்கிறார். சுவாமி காட்டலைன்னா நம்மால் பார்க்க முடியாது, அது நமக்கு புரியுறது. இன்னொன்று சொன்னார், சுவாமி காட்டும் பொழுது பார்க்காமல் இருக்கவும் முடியாது. சுவாமி காட்டுறாருன்னா நான் கண்ணை மூடிக்கிட்டேங்கிறதுனால நம்ம பார்க்காம இருந்துட முடியாது. சுவாமி காட்டும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டாலும் காட்சி நிகழும். காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே, ஆட்டுவித்தால் அருவர் ஆடாதாரே, பாட்டுவித்தால் அருவர் பாடாதாரே, ஓட்டுவித்தால் அருவர் ஓடாதாரே, உருகுவித்தால் அருவர் உருகாதாரே, பணிவித்தால் அருவர் பணியாதாரே. சாமி நம்மளை பாடு முடியா பண்ணினா நம்ம பாடுவோம், ஆடு முடியா பண்ணினா நம்ம ஆடுவோம். பெருமான் தன்னை மறக்க முடியா பண்ணினா நம்ம மறந்துடுவோம். அதுதான் பெருமான் அப்பர் பெருமானை சிறிது காலம் மறக்க முடியா பண்ணினார். அவர் மறந்தும் பெருமானை இன்னையாது இருந்தார், அது அவரே சொல்கிறார். ஆகவே பெருமான் கையில் எல்லாம் இருக்கின்றது. அந்த காட்சியை கண்ட அவன் இரவு நீங்கியது, தேவர்கள் எல்லாம் மறைந்தார்கள், பெருமானுடைய விமானமும் அந்த லிங்கமும் இவனுக்கு எப்பொழுதும் போல் தோன்றின. உடனே அவன் புறப்பட்டான். அந்த காட்சியை மன்னனுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி குலசேகர பாண்டியனிடத்திலே வந்து தான் கண்ட அரிய காட்சியை சொன்னான். அதை நினைவிலே கெட்ட குலசேகர பாண்டியன், இப்படி ஒரு பெருமான் இருக்கின்றானா, அவனை சென்று காண வேண்டும் என்று எண்ணத்தோடு இரவிலே உறங்கச் சென்றான். இரவிலே கனவிலே மன்னன் கனவில் எல்லாம் வல்ல சித்தராக பெருமான் தோன்றினார். அந்த எல்லாம் வல்ல சித்தர் அவருடைய லீலைகள் எல்லாம் பின்னால் பார்க்கப் போகின்றோம். அவர் செய்த முதல் லீலை இங்கு வருகின்றது. குலசேகர பாண்டியனுடைய கனவிலே தோன்றினார். தோன்றி இவ்வாறு அந்த பெருமானினை தரிசித்து அந்த பெருமான் அருகில் இருக்கின்ற காடுகளை எல்லாம் திருத்தி நாடாக்கி மதுரை மாநகரம் என்ற நகரத்தை நீ காண்பாயாக என்று அவனுக்கு பெருமானை ஆணையிட்டருளினார். ஆகவே அந்த இறைவனை சொக்கலிங்க பெருமானை அவன் தரிசித்தான். தரிசித்து தன்னுடைய மந்திரிமார்களையும் சேனைகளையும் ஏவி அங்கு அருகிலே இருக்கின்ற காடுகளை எல்லாம் நீக்கி ஒரு நகரத்தை, இந்த மதுரை மாநகரத்தை இப்பொழுது இருப்பது போல பண்டு அவன் நிர்மாணிக்கின்றான். அப்போது காடுகளை எல்லாம் வெட்டினான் நகரம் உண்டாக்குவதற்காக. இருள் நிரம்பிய வனமெல்லாம் எரிந்து மெய் உணர்ந்தோர் தெருள் நிறைந்த சிந்தையின் வெளி செய்து. இருட்டு நிரம்பியிருக்கின்ற காடுகளை அகற்றினான். அப்பொழுது சூரிய ஒளி உள்ளே வந்து வெள்ள வெளையென்று வெளிச்சமாக ஆகியது. அது எப்படின்னா, பொய்யான உலகப்பற்று நீங்கவும் இறைவனுடைய திருவடியே மெய், மெய்ப்பொருளாவன ஈசர்கடல் வாழ்த்தல் என்று அந்த பெருமானுடைய திருவடியே உண்மை என்று உணர்ந்த மெய்யுணர்ந்தருடைய மனமானது எப்படி பிரகாசமாக இருக்குமோ, சித்தம் எப்படி பிரகாசமாக இருக்குமோ, அப்படி அந்த காடுகள் நீங்கியவுடனே பெருமானை சுற்றியிருக்கின்ற பகுதி வெளிச்சமாக ஆகியது. பல் உயிர்க்கும் அருள் நிறைந்து பற்றறுத்து அறநடிநிழல் அடைந்த கருண என்பர்தம் பிறப்பன வேரோடும் களைந்தார். அந்த மரங்களை வெறுன வெட்டல, வேரோடு பிடுங்கினானா. என்ன காரணம், வேரோடு உழவாரம் செய்யவில்லை என்றால் மீண்டும் அது முளைத்து போகும். அவ்வாறு முளைக்காமல் வேரோடு களைந்தான். எங்கனம் களைந்தான் என்று சொன்னால், உலகப்பற்றுக்களை அறுத்து பெருமாற்றத்தில் ஈடுபடுகின்ற அடியார்களுடைய பிறவி எவ்வாறு வேரோடு அருமோ, மீண்டும் பிறக்க மாட்டார்கள். வாசனாமலம் இல்லாமல் அவருடைய பிறவி அரும். வாசனாமலம்னு ஒன்று உண்டு. என்னென்னா, ஒரு தப்பு பண்ணுறதை நம்ம நிறுத்தினா கூட வாய்ப்பு இருந்தால் தப்பு பண்ணணுங்கிற எண்ணம் வந்துடும். அதற்கு ஒரு மலம் பாக்கி இருக்குது, அதுக்கு வாசனைன்னு பேர். அந்த மலமும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும். மலம்னா குற்றம். பெருங்காயம் வச்சிருக்கிற டப்பா, பெருங்காயம் தீந்து போச்சு. தாளிக்கிறதுக்கு திறந்து பார்த்தா பெருங்காயம் இல்லை, இருந்தாலும் அந்த டப்பா நாறும். பெருங்காயம் இருந்த காரணத்தினால அதுக்கு தான் வாசனா மலம் என்று பெயர். அதுபோல பாவங்களை பயின்றிருக்கின்ற நிலையிலே பாவங்களை செய்வதை நிறுத்தினாலும் அது பாக்கி ரிமைண்டர் இருக்கும். அது என்ன பண்ணும், நம்ம கவிழ்ப்பதற்கு நேரம் பார்த்து காத்து கொண்டிருக்கும். ஆகவே அது உழவாரம் செய்பவர்கள் வேரோடு களைவதைப் போல அந்த குற்றத்தை போக்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு போக்கிக் கொண்டுடைய பிறவி என்பது அற்றுப்போகும். அதே போல இந்த காட்டினை வேரோடு
அவன் களைந்தான். களைந்துவிட்டு காடுகளை களைந்தாகிவிட்டது. இந்த நகரத்தை எவ்வாறு நிர்மாணிப்பது என்று அவன் புரியாமல் திகைத்தான். திகைத்த பொழுது சித்தர் நேரிலேயே வந்தார். முன்பு கனவிலே வந்த சித்தர் என்ன பண்ணார், இப்போ நேரில் வந்துட்டார். என்ன காரணம்னா, அவனுக்கு என்ஜினியரிங் மாடல் மேப்பெல்லாம் போட்டு கொடுக்கணும், ரொம்ப டைம் ஆகும். எல்லாம் ராத்திரி கனவுலேயே பேசினோம், நம்ம மறந்து போயிட்டோம்னா என்ன பண்ணுறது? அதனால் டாக்குமெண்ட்ஸோடு நேரில் வந்துட்டார். அப்போ கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி, நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி என்று திருவாசகம். தேவர்களுக்கு கனவிலும் கிடைக்காத பரமேஸ்வருடைய காட்சி என்பது பூலோகத்தில் இருக்கிற பக்தி பண்ணுற ஜனங்களுக்கு நனவிலும் கிடைக்கும், நேரிலேயே கிடைக்கும். நனவினா பிரத்யக்ஷம், நேரிலேயே. இந்திராதி தெய்வங்களுக்கு கனவிலும் கிடைக்காத பெருமானுடைய காட்சி இந்த மதுரையில் இருந்த ஒரு வந்தி என்ற கிழவி, அந்த கிழவிக்கு நேரிலேயே கிடைச்சது. சாமி நேரில் வந்தார், அவர் வீட்டுக்கு வந்தார், ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்டார். கூலியாக பிட்டு கொடுத்தா போறேன்னு சொன்னார். நீ பண்ணுற பிட்டு ரொம்ப நன்னா இருக்குது, சொக்கநாதர் தான் இதை சாப்பிட்றதுக்கு லாயக்கானவர், மனுஷா சாப்பிட்ற மாதிரி இல்லை, இந்த பிட்டு ரொம்ப உஸ்தியாக இருக்குது, அதி மதுரமாக இருக்குது என்று அதை சலாகித்தார். திரும்பி திரும்பி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டார். அதான், தம்பி நிறையா சாப்பிட்டுட்டியே, நீ எப்படி வேலை செய்வ? வேலை செஞ்சுட்டு வந்து அடுத்த வேலைக்கு பிட்டு வாங்கிட்டு போய் என்ன? அப்படிலாம் இல்லை பாட்டி, யாராவது காசு கொடுத்து வந்து வாங்கிட்டு போயிட்டா அடுத்த வேலைக்கு பிட்டை நான் கட்டி வச்சுக்கிறேன் அப்படின்னு இடுப்பில் கட்டி வாங்கிட்டு போனார். அப்படி பெருமான் தன்னுடைய பக்த ஜனங்களோடு கூட இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருடன் சேவன் என்று நேரிலேயே காட்சி தருகின்ற கருணைக்கடலாக இறைவன் இருக்கின்றான். அந்த இறைவன் சித்த புருஷர் வேடத்திலே வந்து மன்னனோடு அமர்ந்து இந்த மதுரை மாநகரத்தை எவ்வாறு நிர்மாணிக்க வேண்டும் என்று அந்த மன்னனுக்கு சொல்லித்தரார். ஆலயம், மண்டபம், கோபுரம், நகரம் இதையெல்லாம் இவ்வாறு செய் என்று சித்தர் சொல்லி மேப் போட்டு கொடுத்துட்டார். அப்படியே மன்னன் அமைக்கின்றான். வேத பாராயணங்கள்லாம் பண்ணுறதுக்கு தாமரை மலர் போன்ற வடிவத்தில் இருக்கின்ற மண்டபங்களை அமைத்தான் கோயிலுக்குள்ளே. அதான் பத்ம மண்டபம்னு பேர். பெருமானுடைய கருவறை ஏற்கனவே இருக்குது, அதை மன்னன் ஒன்றும் பண்ணலை, திருப்பணியே பண்ணலை. அது இந்திரன் இழிச்சிய விமானம். அது அஷ்ட திக்கஜங்கள் தாங்கி கொண்டிருக்கின்றன, 32 சிங்கங்கள் தாங்கி கொண்டிருக்கின்றன, 64 சிவகணங்கள் தாங்கி கொண்டிருக்கின்றன. அந்த கருவறையை டச் பண்ணாமல் அந்த கருவறையை எக்ஸ்டெண்ட் பண்ணுறான், ஒரு அர்த்த மண்டபம். அந்த அர்த்த மண்டபத்தையும் அதுக்கு வெளியில் ஒரு மகா மண்டபம் அமைத்தான். அதுக்கு வெளியில் ஒரு நிறுத்த மண்டபம் அமைத்தான். அதில் தான் சுவாமி பின்னாடி ஆடப்போகிறார். பின்னாடி வெள்ளி அம்பலமாக அதை மாற்றிக்கொண்டு ஆடப்போகின்றார். அப்புறம் அந்த நிறுத்த மண்டபத்துக்கும் வெளியில் அருகால் பீடம் அமைத்தான். சித்தர் சொல்லியிருக்கார், இதெல்லாம் பயன்படும், மதுரைக்கு தேவை. ஏன்னு கேட்காத, சொன்னதை செய். ஏன்னு கேட்டுட்டு செய்கிறதா இருந்தால் புரியறதுக்குள்ளே வயசாகிடும். சொன்னதை செஞ்சுட்டே வந்துட்டோன்னா அதோட பலன் கிடச்சிரும் வயசாகிறதுக்குள்ளே. அதனால தான் பணிவோடு ஏன்னு கேட்காம செய்யணும். விழா மண்டபங்கள் அமைத்தான், யாகசாலைகள் அமைத்தான். 12 மாதமும் இந்த பெருமானுக்கு உற்சவங்கள் நடக்கப் போகின்றன, ஆகவே யாகசாலைகள் அமைத்தான். பெருமானுக்கு ஆறுகால பூஜைக்கு வேண்டிய திருவமுதம் அமைப்பதற்கு திரு மடப்பள்ளி அமைத்தான். அப்புறம் பெருமான் சும்மாவாக இருப்பார், சபரிவார பரமேஸ்வரன் இல்லையா, பெரிய குடும்பி சுவாமி, ஆதி தம்பதி. அவரை வந்து பார்க்குற விசிட்டர்ஸ் அதிகம். 33 தேவர்களும் சிவாலயத்தில் இருப்பார்கள் பெருமானுடைய கருணையை பெறுவதற்காக. எத்திசையும் தேவர்களுடன் நிற்கின்றான்கான் என்று அபூர்வமானுடைய தாண்டவம். சுவாமியை ஒரு இடத்துல வச்சுட்டோன்னா நாம் வைக்காமலேயே அங்கே தேவர்கள்லாம் வந்து தங்கிவிடுறா அவாவா இடத்துல. அதுபோல் அந்த பரிவார தேவர்கள்லாம் உறைவதற்கு கோஷ்டங்களை எல்லாம் அமைத்தான். கோயிலுக்குள்ளே, கோயிலுக்கு வெளியில் வீதிகளில், வீதிகளுக்கு வெளியில் ஊரில், இந்தந்த திசையில் இந்தந்த தெய்வங்கள் உறையும் என்பதை அறிந்து அந்த தெய்வங்களுக்கான திருக்கோயில்கள் எல்லாம் சித்தர் சொன்னபடி அந்த குலசேகர பாண்டியன் அமைக்கின்றான். சொக்கநாத பெருமானுடைய கருவறையும் சொக்கநாதர் மட்டும்தான் இருக்கிறார்கள், அம்பாள் கோயில் இல்லை. சித்தர் சொன்னார் அம்பாள் கோயில் வழி அப்படின்னார். அதனால் சுவாமிக்கு வலது பாகத்தில் சற்றே பின்தள்ளி மீனாட்சி அம்மைக்கு கோயில் அமைத்தான். மலையத்வஜ பாண்டியனுக்கு பெண்ணாக அங்கையர்கண்ணி பிறப்பதற்கு முன்பாகவே மீனாட்சி அம்மன் கோயில் அமைத்தான். ஏன்னா பரமேஸ்வருடைய சக்தியாகின்ற அம்பாள் பரமேஸ்வருடைய வதபாகத்தில் இருக்கும்படியாக கோயில் பண்ணுன்னு சொன்னோன்ன அவ்வாறு கோயில் அமைத்தான். இந்த குலசேகர பாண்டியனுடைய பேத்தி தான் மீனாட்சி அப்படின்னு பார்க்கும். திருமாளிகைன்னா என்னென்னா, கோபுரத்துக்கு உட்பட்டிருக்கின்ற பெரிய பிராகாரத்துக்கு திருமாளிகைன்னு பேர், திருமாளிகை சுற்று. அந்த திருமாளிகை சுற்றினை சுற்றி திரு மதில்களை அமைத்தான். அந்த மதில்களுக்கு வெளியில் இருக்கிறது தான் மடவிளாகம்னு சொல்வார்கள். அதை தாண்டி இருக்கிறது தான் தேரோடுகின்ற வீதி. இதற்கிடையே இருப்பதான் சந்நிதி தெரு. அப்புறம் சுற்றி சுற்றி பல மதுரையில் தான் நிறையா சுற்றுக்கள் இருக்கின்றன. ஏனைய ஊர்களில் பஞ்ச பிராகாரத்தோடு அமைந்துவிடும். மதுரை ஒரு தாமரைப்பூ, பெரிய தாமரைப்பூ அடுக்கடுக்கான இதழ்களை கொண்டிருப்பதைப் போல அந்த தாமரைப்பூவினுடைய பொகுட்டு, அதாவது கொட்டை, கர்ணிகையில் கர்ணிகை போல பெருமானுடைய கருவறை விமானம் இருக்கின்றது. சுற்றி 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மரிலே வட்டம் வட்டமாக அமைந்திருப்பதைப் போல கோயில் பெருமானை சுற்றி வீதிகள்
வட்டவட்டமாக அமைந்திருக்கின்ற அழகு, இந்த மதுரையினுடைய அழகு எந்த ஊருக்கும் வராது. இனிமேலும் புதுசாக நிர்மாணிக்க முடியாது. திருமாளிகை சுற்றினை சுற்றி திரு மதில்களை அமைத்தான். வானளாவும் கோபுரங்களையும் கோபுரங்களின் மீது கொடிகளையும் அமைத்தான். கோபுரங்களுக்கு வெளியில பாதுகாவலாக நிறைய நீர் பிடிக்கின்ற ஆழமான அகழிகளை உண்டாக்கினான். அதெல்லாம் இப்ப இல்லை, அகழிகளை உண்டாக்கினான். இந்த அகழிகளுக்கு வெளியில தான் ஊர் உண்டாருது. அந்த ஊர்ல கடைவீதிகள், நாலு வீதிகள் சேர்ற இடங்கள்ல சதுக்கங்கள், சதுக்கங்கள்ல வந்து ஒவ்வொரு பாகத்துல ஆடலரங்குகள், நாடக மேடைகள், பிரசங்க மண்டபங்கள், பாராயண மண்டபங்கள், நான்கு வீதிகள் சேர்ற இடத்துல எல்லாம் மாட வீதிகள். மாடம் என்றால் மாடியோடு கூடிய வீட்டிற்கு மாட வீடு. அந்த மாடி வீடுகள், அந்த வீடுகள் அமைந்திருக்கின்ற வீதிகள். இந்த வீதிகளிலே தவசிகள் வாழ்கின்ற தெருக்கள், அந்தணர்கள் வாழ்கின்ற தெருக்கள், அரசருடைய வீதிகள், வணிகர் வாழ்கின்ற வீதிகள், வேளாளர்கள் வாழ்கின்ற வீதிகள், சைவ மடங்கள், வழிப்போக்கர்கள், வெளியூர்காரங்க வந்து சாப்பிட்றதுக்கான அன்னசாலைகள், தீர்த்த குளங்கள், தண்ணீர் பந்தர்கள், சோலைகள், பூங்காக்கள், காதலர்கள் இன்பமாக பொழுதுபோக்குவதற்கான இடங்கள், இப்படி அப்புறம் நான்கு வருணத்திலே கலந்து பிறந்தவர்கள் வாழ்கின்ற முறையோடு வாழ்கின்ற இடங்கள், பரத்தையர் தெரு, எல்லாம் இருக்கும், ஆல் இன் ஒன். அப்படி அவரவர் வாழ்கின்ற இடங்களை எல்லாம் அமைத்தார். சித்தர் சொன்னார், இங்கெங்க இங்கெங்க இருக்கணும் இவங்கெல்லாம் என்று சொல்லி அமைத்தார். அப்புறம் இவ்வளவு பெரிய ஊருக்கு குடிநீர் வேண்டுமே நிறையா என்பதற்காக நிறைய குளங்களை உண்டாக்கினான், நந்தன வனங்களை உண்டாக்கினான். நிறைய மக்களை குடியேற்ற போறான் மதுரைக்குள்ள. பாண்டிய தேசத்திலிருந்து புதிய நகரத்தை நிர்மாணிச்சு எல்லாரும் மதுரைக்கு வந்து தங்கி நீங்கள் பெருமானை வழிபடுங்கள் என்று சொல்லி அழைத்து கொண்டு வரப்போகின்றான். எல்லார் வீட்டிலையும் பழங்காலத்தில் சிவ பூஜை உண்டு. ஒரு நாலு புஷ்பமாவது நம்ம கையினால பறிச்சு சுவாமிக்கு போடணும். கடையில் வாங்குறதை விட தன் கையினால பறிச்சு சுவாமிக்கு ரெண்டு பூ போடுறத சிறப்பாக சொல்றார் குருநாதர் திருவாசகத்தில். இப்பிறப்பினில் இணைமலர் கொய்து நான் இயல்போடு அஞ்செழுத்தோதி தப்பிலாது பொற்கடல்களுக்கு இடாது. அப்படி முட்டாத ஒரு பூஜை செய்யணும். நம்ம கையினால ஒரு பூ பறித்து சுவாமிக்கு அஷ்டபுஷ்பம் சாத்துறதுன்னு பவாதி நாமாக்களை சொல்லி சாத்தணும். அப்படி இல்லை, ரெண்டு பூ தான் இருக்கா, மூல மந்திரத்தை சொல்லி சாத்திடணும். பொய்கைகள் அமைத்தான். பொய்கைகளை வந்து சித்தர் சொன்னார். பொய்கை என்பது என்ன, குளம் என்பது வேறு. குளம் வந்து ஒரு இடம் பள்ளமாக இருந்தால் நொண்டிகிட்டே இருந்தால் அந்த இடத்துல நீர் நிரப்பி குளத்தை உண்டாக்கலாம். பொய்கை என்பது இங்கு ஊற்றுக்கண் இருக்குது என்பதை அந்த விஞ்ஞானத்தின் மூலம் அறிவது. அது சாதாரணமாக கொஞ்சம் நோண்டினாலே கீழே இருக்கின்ற ஊற்றானது நிரம்பிவிடும். மானுடரால் செய்யப்படாத இயற்கையான நீர்நிலைக்கு பொய்கை என்று பெயர். அதற்கு நிலத்தடி நீர் அருகிலே எங்கே இருக்கின்றது என்பதை அறிகின்ற ஒரு சாஸ்திரம் வேணும். அந்த சாஸ்திரத்தை அறிந்தவர்கள் சொல்ல சொல்ல எங்கெல்லாம் அப்படி ஜலம் இருக்குன்னு தெரிஞ்சு அங்கெல்லாம் பொய்கைகளை உண்டாக்கினான். அப்புறம் ராஜா என்ன பண்ணான், தான் வாழ்வதற்கும் முறை செய்வதற்கும் மக்களிடத்திலிருந்து விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு செங்கோல் வச்சு அரசாட்சி பண்ணுவதற்கு, மனவூரிலிருந்து மதுரை மாநகரத்துக்கு தன்னுடைய தலைநகரத்தை மாற்றிக்கொள்வதற்கு தான் வாழ்வதற்கு ஒரு இல்லம் வேண்டும். அந்த இல்லத்தினை, ராஜாவுடைய அரண்மனையை ஈசான்ய திக்கிலே அமைத்து கொண்டான். பெருமானுடைய ஈசான்ய திக்கில ராஜாவுடைய வீடு அமைந்தது. அப்புறம் இவ்வளோ அழகான ஒரு ஊரை நிர்மாணிச்சாச்சு, இதுக்கு சாந்தி செய்யணும், சம்ப்ரோக்ஷணம் பண்ணணும். இதை அமைக்கும்பொழுது குற்றங்கள்

0: மாநகரத்தின் மீது தெளித்தார். அந்த சம்பரோக்ஷணம் பண்ணக்கூடிய கட ஜலத்தில் கலந்தார் அது. அது வாளாமை நீக்கு தூய்மை செய்தது. பொருந்தாதது இதாக இருந்தால் அதை போக்கிட்டு எல்லாத்தையும் நூற்றுக்கு நூறு பொருத்தமானதாக செஞ்சது. அவ்வாறு மதுரமான அந்த சந்திர அமிர்தம் இந்த கட்டத்தில் சுவாமி கலந்து கொடுத்ததுனால அதனால் சம்பரோக்ஷிக்கப்பட்ட இந்த புதிய நகரம் மதுராபுரம் என்று பெயரிடப்பட்டது. சித்தரே சொல்லிட்டார், இதுக்கு மதுராபுரம் என்று பெயர் வைப்பாயாக என்று மதுரை என்று பெயர் வந்து. மதுரை என்ற பெயர் புது பெயர் இல்லை. ஏன்னா பழைய தமிழ் இலக்கியங்களில் அலவாய் குடல் என்ற பெயருக்கு முன்னாடியே மதுரைங்கிற பெயர் இருக்கு. மதுரை காஞ்சி அப்படின்னு பரிபாடலெல்லாம் மதுரைங்கிற சொல்லு தான் வருது. ஆகவே அது ஒரு வடமொழி சொல்லாக இருந்தாலும் இந்த ஊருக்கு பழைய பெயர் மதுரை என்பது. ஏன்னா இந்த மதுரை தான் பின்னாடி வந்து ஆலவாயா ஆகுது, நான்வாட குடலாக ஆகுது. அதெல்லாம் ஆவதற்கு முன்பாகவே மதுரையாக இருக்கின்றது. அப்புறம் மதுரையை காவல் பண்ணுறதுக்கு தெய்வங்களை வச்சான். மனிதர்கள் மட்டும் காவல் பண்ணி பார்த்த பிரயோஜனம் இல்லை, போதாது. தெய்வங்களுடைய காவல் மனிதனுக்கு வேண்டும். ஆகவே கிழக்கே தர்மசாஸ்தாவை பிரதிஷ்டை பண்ணினான் ஐயனார். தெற்கே சப்த மாதர்களை பிரதிஷ்டை பண்ணினான். மேற்கே திருமால் காப்பாத்துறார். மதுரைக்கு மேற்கே யார் இருக்கா? மகாவிஷ்ணுவால் இருந்து மதுரையை காவல் புரிகின்றார். வடக்கில் காளி காவல் புரிகின்றாள்னு பார்க்கணும். அப்புறம் காசியில் கங்கைக்கரையில் சைவ ஆகம விதிப்படி ஒழுகின்ற சிவாச்சாரியர்களாகின்ற ஆதிசைவர்களை அழைத்து கொண்டு வந்து எங்கள் சோமசுந்தர பெருமானை நீங்கள் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்யுங்கள் என்று அவர்களை குடியேற்றினான் என்று சொல்லப்பட்டு. இவ்வாறு தன்னுடைய வாழ்நாளில் அந்த பெருமானுக்கு எண்ணில்லாத தொண்டுகளை செய்த அந்த குலசேகர பாண்டியன் ஜீவன் முக்தனாக வாழ்ந்து மலையத்வஜன் என்ற சிறந்த ஒரு மகனை பெற்று அவனுக்கு முடிசூட்டி விட்டு இந்த உலக வாழ்க்கையிலே வந்து உவர்ப்பு தோன்றி அகப்புற பற்றுக்களை அறுத்து ஞானமே வடிவாகின்ற பெருமாண்டத்திலே பக்தியே வடிவமாக இருந்து இறுதி மூச்சு வரை அவனை தரிசித்து அவன் திருவடியிலே இரண்டரை கலந்தான். குலசேகர பாண்டியனுக்கு பெருமான் முக்தி கொடுத்தார். மலையத்வஜ பாண்டியன் ஆட்சி செய்கின்றான் என்ற அளவிலே நிறுத்திக் கொள்வோம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

அம்பிகையை சுந்தரர்கள் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது ஸ்பந்தி சலனம், ஒரு சின்ன அசைவு இறைவனுக்கு உள்ளே ஏற்படுகிறது. அந்த அசைவு தான் ஆசை. என்ன ஆசை? தான் பலவாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டானாம். அந்த ஆசைக்கு பேரு எஷ்டி பிரஜைன்னு பேரு, அதுவும் அம்பிகை தான். அதுக்கு முன்னாலே இருந்த இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் சமட்டி பிரஜை, உள்ளேயே அம்பிகை இருக்கிறாள், அதுக்கு பேர் சமட்டி பிரஜைன்னு பேரு, அதுவும் அம்பிகை தான். சச்சிதானந்த ரூபிணியாக இருக்கக்கூடியவள், இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தியாக இருக்கக்கூடியவள், இவ்வளவு பெரிய ஸ்தோத்திரம் ஹிமமான மேனையும் பண்ணுகின்றார்கள். நீ எப்படியெல்லாம் இருக்கிறாய், இவனுடைய தன்மை என்ன என்று அந்த அம்பிகையை ஸ்தோத்திரம் செய்தாளாம். அந்த அம்பிகை சொன்னாளாம், கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய ஸ்தோத்திரங்களினாலே நான் மகிழ்ச்சி அடைந்தேன், பரம சந்தோஷமாக ஆனது, என்னுடைய பரிபூர்ணமான கருணை உண்டு, நான் உங்களுக்கு மகளாக வந்தேன், என்னை வளர்த்துக்கொள் அப்படின்னு சொன்னான். சொன்னது மட்டும் கிடையாது, தன்னுடைய மாயையின் காரணத்தினாலே தான் அம்பிகைங்கிற குணத்தை மறைத்தாளாம். தன்னுடைய குழந்தைங்கிற சுரூபத்தை மட்டும் காட்டி அம்பிகை என்கின்ற குணத்தை அவள் மறைத்தாளாம். மறைத்த உடனே இவளுக்கு ஆகா, அம்பிகைங்கிற குணம் மறந்தது, தன்னுடைய குழந்தைங்கிற தன்மை வந்ததுதான். அப்பொழுதுதான் அழகாக இதை கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுவார், பைத்ததுவார் குளவியின் படிவத்து உற்றனள் எத்திரத்து உயிரையும் ஈன்ற தொன்மையாள். இவள் பழைய ஆள், இப்ப இருக்கிறவ கிடையாது, தொன்மையாள், எல்லா உயிருக்கும் தாயாக இருக்கப்பட்டவள், ஒரு சின்ன குழந்தை மாதிரி போய் இருந்தாளாம். இது இப்படி இருக்கக்கூடிய தன்மை எதுனாலேன்னு கேட்டார். மண்ணுயிர் புவனமேனை மற்றுள்ள பொருளுக்கெல்லாம் அன்னையாய் உதவி நாளும் அவற்றினை வளர்த்து நிற்பாள். எல்லாத்துக்கும் தாயாக இருக்கக்கூடியவள், எல்லாவற்றையும் வளர்க்கக்கூடிய பராசக்தி, தன்னையும் அவளையும் வளர்ப்பாருண்டோ, அப்படி இருக்கக்கூடிய தன்னையும் வளர்ப்பாருண்டோ, வளர்ந்தது சழக்கே அந்த கன்னிதன் அருளின் நீர்மை காட்டினள் போலும் அன்றே. அம்பிகை என்ன செய்கின்றாலும் தன்னுடைய கருணையை காட்டுவதற்காக திருவிளையாடல் பண்ணா என்று சொல்லுவார்கள். அப்போ சுரந்தன கொங்கை பாலும் துண்டன ஒழுகிற்று எங்கும் பரந்தன.

0: புடிப்பின் போர்வை பறை தனது அருளே உள்ள நிரந்தர கவலை ஆயாவும் நீங்கின. அம்பிகை போன உடனே மேனைக்கு பால் சுரந்தது, எல்லா கவலையும் போச்சான். குழந்தைகளை பார்த்தா கவலை போகணும், குழந்தைகளை பார்த்தா கவலை வருதுன்னா அது குழந்தை கிடையாது, நமக்கு ஏமன்னு அர்த்தம். இப்ப எல்லாம் பெரும்பாலும் பசங்களை நினைச்சா நமக்கு கவலை தான் ஜாஸ்தியாகுது. கவலை போகணும்னா புடிப்பின் போர்வை பறந்தன, எங்க பார்த்தாலும் மயிர் கூச்செறிந்துதான். பறைதனது அருளே உள்ள நிரந்தன கவலையாவும் நீங்கின. பவம் முன் உள்ள கரந்தன, முன்னாடி செய்த பாவங்கள் எல்லாம் மறைந்து ஓடினதான். இமயத்து அண்ணல் காதலி தனக்கு மாதோ, யாரு அந்த மேனைக்கு இப்படி மயிர்கூச்செறிந்து எல்லா கவலையும் போய் அந்த குழந்தையை மார்போடு அணைத்து கொண்டு கொண்டாடுகின்றாளாம். அந்த அம்பிகையை கொண்டாடக்கூடிய சமயத்துல எவ்வளவோ உண்டு. அம்பிகையை கொண்டாடுவதற்கு எத்தனையோ நூல்களை நம்ம பார்க்கலாம். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழே போதும், அவள் குழந்தையாக எப்படி இருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு இருக்கும். இப்பொழுது நமக்கு அதற்கு சந்தர்ப்பம் இல்லாத காரணத்தினால நாம் அப்படியே நினைத்து கொண்டு செல்லுகிறோம். தொடுக்கும் கடவுள் பழம்பாடத் தொடையின் பயனே, நரைபழுத்த துரைத்தீன் தமிழின் ஒழுகு நறுஞ்சுவையே, அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் துளும்பருள கோயிற்கேற்றும் விளக்கே, வளர்சிமையை இமயப்பொறுப்பில் விளையாடும் இளமென்படியே, எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு உழகு எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே, மதுகரம் வாய் மடுக்கும் குளற்காடேந்து மிள வஞ்சி கொடியே வருகவே, மலையத்து வசன் பெற்ற திரு வாழ்வே வருக வருகவே என்று அங்கே இமாச்சலத்திலே குடியாக உலவிக் கொண்டிருக்கிறாளே, விளையாடி கொண்டிருக்கின்றாளே அந்த மீனாட்சி, அந்த பார்வதியை அம்பிகையாக இங்கே சொல்லுவார் குமரகுருபர சுவாமிகள். தன்னுடைய மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில எத்தனையோ விஜயங்கள் உண்டு, எப்படிலாம் விளையாண்டாள் என்று பிள்ளைத்தமிழில சொல்லப்படும். இருக்கட்டும், அவ்வளவு திருவிளையாடல்கள் செய்கின்றாளாம் அம்பிகை. பர்வதராஜ குமாரனுக்கு மகளாக வந்த காரணத்தினாலே பார்வதி என்கின்ற பெயரோடு அம்பிகை இருந்தாளாம். விளையாடி கொண்டிருக்கின்றாள். 5 வயது வந்தது. 5 வயது வந்த உடனேயே அவள் கேட்டாளாம் அப்பா, அதனிடத்துல போய், அப்பா எனக்கு ஒரு வேண்டுகோள் உண்டு. என்ன வேண்டுகோள்னு கேட்டான். நான் தவம் செய்ய வேண்டும். யாராவது போய் கேட்போமா? நம்ம பசங்க வந்து AK-47 பொம்மையாவது வாங்கி கொடுன்னு கேட்குமே தவிர வேற ஏதாவது கேட்போமே தவிர, ஏன்னா நம்ம அது மாதிரி நம்ம செல்லுவோம். இந்த ஒரு பொண்ணை காமிட்டு இத்தாண்டாவும் அத்தை பொண்ணு இவளை தாண்டா நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆரம்பிக்கும் போதே கல்யாணத்துல தான் ஆரம்பிப்போம். பையன் பிறந்துட்டான், பொண்ணை எப்ப பெத்து கொடுக்குற, இவன் தான் உனக்குன்னு இருக்கிறவ, இது இப்படித்தான் இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோம், குழந்தையை நாம் வளர்ப்பதை போலே அவை வளர்கின்றன. எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் விறக்கையிலே, அதுக்கப்புறம் தான் நம்ம மாற்றிக்கொண்டிருக்கிறோம். இப்ப குழந்தைகள் என்ன செய்கிறது, நம்ம மாதிரி தான் அதுவும் இருக்கிறது அசத்தா. ஆனா அந்த குழந்தை ஞான குழந்தை, அது தபஸ் பண்ண வேணும்னு கேட்டது. அப்போ அம்மா சொன்னாலாம் கூடாதுன்னு தடுத்தாளாம், உமா வேண்டாம்னு சொல்லி நிறுத்தினாளாம். அதுக்கு தான் அம்பிகைக்கு உமா என்று பெயர் பெற்றாளாம். உமா என்ற பெயர் எப்படி வந்ததுன்னா, தடுத்தாளாம் கூடாது. தபசுங்கிறது சாதாரணமானது கிடையாது, அந்த தபசு செய்வதற்கு ரொம்ப கடினமான உரம் இருக்க வேண்டும். நீ சின்ன பசும் தளிர் போலே அப்பறனா கொடி மாதிரி இருக்கின்றாள் அம்பிகை, எதுவுமே உண்ணாத கொடி, பச்சிலை கொடியாக இருக்கக்கூடியவள், அதனால மரகத வல்லியாக இருக்கப்பட்டவள், உனக்கு தபசெல்லாம் அவசியம் கிடையாது. சரி, தவம் என்ன, எதை குறித்து தவம் செய்ய போகிறாய்? சிவபெருமானை குறித்து. எதுக்காக தபஸ் பண்ணணும், அவரையே நான் அடைய வேண்டும் என்று. ஏமா எப்படிமா பண்ண முடியும், சிவபெருமான் நமக்கெல்லாம் எட்டாதவர் கிடையாது, என்னுடைய தவத்தாலே அவனை அடைய வேண்டும். இல்லம்மா ஆகாது, உன்னால நடக்காத காரியம், உன்னுடைய உடம்புக்கு இது ஒவ்வாது, கோமள வள்ளி கிடையாது. என்னுடைய உடம்பு வருத்தினாலும் சரி, மனத்தை வருத்தி கொண்டாலும் சரி, இறைவனை அடைவதுங்கிற கொள்கையிலே நான் நிச்சயமாக இருக்கிறேன், உறுதியாக இருக்கிறேன், நான் பண்ணித்தான் ஆகணும். எத்தனையோ சமாதானம் சொல்லி பார்த்தாங்களாம், கேட்கல. கடைசியில பரதராஜன் பார்த்தான், நல்ல விஷயத்த நம்ம ஏன் தடுக்கணும், இது இறை அருள். பர்ணசாலை அமைத்துக் கொடுத்து ஜெயவிஜயா பத்மையை விஜயா என்று சொல்லக்கூடிய 2 தோழிமார்கள் பல செடி பெண்களையும் கொடுத்து அவளுக்கு பணிவிடை செய்வதற்காக சௌரியமா இருந்து தபஸ் பண்ணு, நிம்மதியா தபஸ் பண்ணும். காவையுடுத்தும் தாஜடை வைத்தும் காடு கழுக்கும் தடுமாறி காய்கனி தூய்த்தும் காயமுறுத்தும் காசினி முற்றும் தெரியாதே காட்டுக்கு போனா இறைவனை நினைக்கலான்னு யாருமே நினைச்சுக்க மாட்டான். காவியுடுத்தும் தாழடை வைத்தும் காடுகள் உக்கும் தடுமாறி தடுமாறித்தான் போனோம். காட்டுக்குள்ள போனா மனசுல இறைவனுடைய நினைப்பு வருதுன்னு எல்லாம் கிடையாது. காவி உடுத்திட்டா இறைவனுடைய நினைப்பு வருதுன்னு எல்லாம் கிடையாது. பெரிய ஜடாமுடி இருந்துட்டா இவன் இறைவனுடைய அடியவன்னு கிடையாது. எங்கிருந்தாலும் எங்கேனும் இருந்தாலும் அவனுடைய நினைப்பு இருந்தால் கங்கா நாயகனே கழிப்பாலை மேலானே என்று பாடுவார் அப்பர். அப்படித்தான் எங்கிருந்தாலும் சரி அவனுடைய நினைப்பு இருக்க வேண்டும். எந்த இடம்ங்கிறது முக்கியமில்லை, எந்த உருவம் எந்த வேஷம்ங்கிறது முக்கியமில்லை. நான் சன்னியாசியாக இருக்கக்கூடிய வேஷமோ அல்லது காட்டிலே இருக்கக்கூடிய ஜடாமுடி வளர்த்து கொண்டு இருக்கக்கூடிய வேஷமோ இடமோ பிரயோஜனப்படாது. நான் என்ன செய்ய போகிறேங்கிறது தான். இங்க பரணசாலையில இத்தனை பேர் கொடுத்தாலும் அவள் செய்தது தவம், நம்ம செய்யக்கூடியதெல்லாம் அவம். பூஜை ரூம்ல இருந்தாலும் கூட அந்த பூஜை அறையிலே நமக்கு நினைவு எங்கெங்கயோ போகும். அதனால்தான் சொன்னேன், மனத்தினாலே நாம் வாழ்கிறோம். இங்க தவம் செய்வதற்காக சென்றாலாம். நான் முதலிலேயே சொன்னேன், உமா என்று தடுத்த காரணத்தினாலே உமா என்று பெயர் பெற்றாள். இதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் உண்டு. உபனிஷத்திலே சொல்லும் பொழுது எது பரம்பொருளோ, எந்த பரம்பொருள் ஜோதி ஸ்வரூபமாக இருந்ததோ அந்த பரம்பொருளுக்கு உமா என்கின்ற பெயரை கொடுத்தது உபனிஷத்துக்கள். எல்லா தேவர்களாலையும் அந்த திரும்பை அந்த ஜோதி ஸ்வரூபத்தை காண முடியாது இருந்த பொழுது நான் தான் எல்லாவற்றிற்கும் காரண சக்தி என்று அந்த பரம்பொருள் காட்டி கொடுத்துதான். அதுக்கு பேர் உமா என்று சொல்லப்படும். இந்த உமாங்கிறதுக்கு இன்னொரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டா, இது பிரணவ மந்திரம். அகார உகார மகாரங்கள் சேர்ந்து எப்படி ஓங்காரமாக பிரணவமாக இருக்கிறதோ அதே மாதிரி உகார அகார மகாரங்களாக அல்லது உகார மகார அகாரங்களாக இந்த பிரணவம் உமா பிரணவம் என்று சொல்லப்படும். இந்த அகாரமானது முன்னே இருக்கக்கூடியது கடைசி இடத்துக்கு போகும், அதுதான் வித்தியாசம். இங்க உகாரம் என்றிருக்கக்கூடிய கருணை இருக்கிறதே, அகாரம் என்பது இறைவன், மகாரம் என்பது ஜீவாத்மாக்கள், இந்த உகாரம் என்பது இறைவனுடைய கருணை அல்லது குரு அருள் எப்படி வேணுனாலும் சொல்லிக்கலாம். இந்த உகாரம் என்பது ரெண்டையும் சேர்க்கும். இந்த உமாங்கிறது கருணையே வடிவாக இருக்கின்ற காரணத்தினாலே அவளுக்கு அவ்வியாஜ கருணாமூர்த்திகின்னு பேரு. ஸ்தோத்திரத்துல சொல்லும் பொழுது காரணமே இல்லாம கருணையை கொடுக்கக்கூடியவளா. அதனாலதான் இறைவனை பாடும் பொழுதும் கூட அவனை தாயாக சொல்லுகிறோம். தாயாய் முலையை தருவானே, நீ தாராதொழிந்தால் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ, நம்பி இனித்தான் நல்குதியே என்று மாணிக்க வாசகர் ஒரு இடத்துல சொல்லுவார். அது மட்டும் கிடையாது, பால் நினைந்தூட்டும் தாயினும் சாரப்பறிந்து பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொழு விருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொறிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே. சிவபெருமான் கடைசியெல்லாம் வேற சொல்லுவார். அவன் எப்படி இருக்கிறான், தாயாக இருக்கிறான். எப்படி பால் நினைந்தூட்டும் தமையினும் சாலப்பறிந்து, தாய்க்கு தான் சொல்ல முடியும். மாத்திர பூதேஸ்வரர் என்று திருச்சியில மலக்கோட்டையில பார்க்கிறேன். தாயும் ஆனவன், தாயும் ஆனவன், இவன் தந்தையாக இருக்கிறான், தாயும் ஆனவன் சொல்றான். இன்னொன்னு, அவனே தாய், தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் என்று வள்ளலார் பாடுவார். தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம் என்று பாடுவார் அந்த நடராஜ பெருமானை. அது மட்டுமில்ல, இதையே அருணகிரிநாதர் பாடும் பொழுது மாதா பிதாவும் இனி நீயே என்று ஒரு ஆலிமலை திருப்பவள போடுவார். ஏன் சொல்லும் பொழுது பிதா மாதாவும் இனி நீயேன்னு சொல்லக்கூடாதா? மாதா பிதாவும் இனி நீயே, என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ. எடுத்த உடனேயே தாய் தான் முதல்ல வருவாள். தாயிற் சிறந்த கருணை எதுவுமே கிடையாது. அந்த கருணை இருக்கின்ற காரணத்தினாலே, அவளே ஜெகன் மாதாவாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த பிரணவத்துல கருணையை முன்னாலே உகாரத்தை முன்னால வைத்து பிறகு மற்றவை வந்தது. அகாரம் படைப்பு, உகாரம் ரக்ஷணம், மகாரம் அடிப்பு சம்ஹாரம். இப்படி எடுத்துக்கொண்டாலும் கூட உகாரம் என்பது ரக்ஷணத்தை காட்டுவதற்காக, நம்மை எல்லாம் ரட்சிப்பதற்காக அந்த உமாங்கிற பிரணவத்துல உகாரம் முதல்ல வந்தது, அகாரம் கடைசியா போச்சு. உகார மகார அகாரங்கள் என்று சொல்லும்படியாக இந்த உமா பிரணவமானது இருக்கின்றது என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். இப்ப உமா என்று சொல்லப்பட்ட பார்வதி தவம் செய்கிறாள், மிக கடினமான தபசு செய்கின்றாள் என்று இதையே ராமாயணத்துல சொல்லும் பொழுது சொல்லுவார், கடினமான தபசோக்ரேண என்று வால்மீகி இதை பற்றி சொல்லுவார். இந்த கந்தபுராணத்தை அவர் பாடுவார். கந்தன் தோன்றியதை வால்மீகி ராமாயணத்துல சொல்லும் பொழுது, இதே குமார சம்பவத்துல சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொல்லுவார். சில சில மாறுபாடுகள் உண்டே தவிர மிக அழகாக இவளுடைய கடினமான தபசை சொல்லுகின்றார்கள். இங்க தவம் ஆரம்பித்தது சரி, ஆனால் இந்த தவம் ஆரம்பிக்கும் பொழுது இன்னொரு பக்கம் இன்னொன்னு நடந்தது. அம்பிகை அந்த பக்கம் போனா இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா வந்தார்களாம் ஒரு நாலு பேர். அந்த நாலு பேருக்கு நன்றிங்கிற மாதிரி தான். அது எந்த நாலு பேர்? உலகத்துல நாலு பேர் பாக்குற மாதிரி, நாலு பேர் மதிக்கிற மாதிரி நடந்துக்க கூடாதா அப்படின்னு நம்ம பல இடத்துல நாலு பேர் நாலு பேர்லாம் சொல்லுவோம். இங்கேயும் ஒரு நாலு பேர் வந்தாங்க. அது அந்த நாலு பேர் யாருன்னு கேட்ட சனகே, சனாதன, சனந்தன, சனத்குமாரர் என்று சொல்லும்படியாக பிரம்மனுடைய மானச புத்திரர்களாக தோன்றியவர்கள். தோன்றும் பொழுதே ஞானத்திலே ஈடுபட்டவர்கள், ஞானிகளாக இருந்தவர்கள். அவர்கள் இறைவனை நாடி, சிவபெருமானை நாடி வருகின்றார்களாம். வரக்கூடிய சமயத்துல இறைவன் தனியாக அமர்ந்திருக்கிறார். ஏன்னா அம்பிகை அங்கே பர்வத ராஜகுமாரனுக்கு மகளாக சென்றாள். நந்தி தேவர் நிற்கிறார். நந்தி தேவரிடத்தில் நமஸ்காரம் பண்ணாராம். எல்லா இடத்துலையும் முறை உண்டு, புரோட்டோகால்ங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் உண்டு. நம்ம கோயிலுக்கு போறோம், கோயிலுக்கு போறதுக்கு எப்படி கும்பிடுறதுன்னு கூட பல பேருக்கு தெரியாது. என்ன சார் சாமி கும்பிடுறதுக்கு என்ன பெரிய விஷயம் இருக்கு? கோயிலுக்கு போறானேன்னு நம்ம பெரிய சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். புரோட்டோகால்லாம் விட்டு தள்ளுங்க, அது அடுத்தது. பல பேரை நீங்க பாத்தீங்கன்னா கோயில் அந்த பக்கம் இருக்கும், இவன் செருப்பு காலோட அல்லது ஷூ காலோட இருப்பான், ஒரு பெரிய கும்பிடு போட்டு அப்படியே போயிட்டே இருப்பான். அதே தெருவில் தான் இருப்பான், அதே கோயில் இருக்கிற தெருவில் தான் இருப்பான், அந்த ஊர்ல தான் இருப்பான். கோயில் போறதுக்கு மனசே இருக்காது. ஏதோ ஊர்ல இருந்து எவனோ வருவான் அங்கிருந்து, எப்பேற்பட்ட கோயில் சார், எப்பேற்பட்ட கோயில் சார் என்று சொல்லுவான். ஆனா அதே இடத்துல இருக்கிறவன், ஆமா நம்ம ஊர்லயும் ஒரு கோயில் இருக்கு அப்படிமா, அவ்வளவுதான். ஆமா சார் எங்க ஊர்ல தான் அந்த கோயில் இருக்கு. நல்லா உள்ள போனதுல சார் நமக்கு என்ன டைமே கிடையாது அப்படிமா, நம்ம அப்படித்தான் இருக்கும். அப்படி வெளியில இருக்கிறது பேர கோயிலுக்குள்ள போறானேன்னு ஒண்ணுனா நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா கோயிலுக்குள்ள போறதுக்கும் ஒரு முறை உண்டு. சுத்தமாக நல்ல ஆடை அணிந்து, திருநீர் அணிந்து போகும் பொழுது விநாயகரையும் முருகப்பெருமானையும் வணங்கி வெளியிலேயே இருந்தாங்கன்னா அவர்களை தடவடன குற்றுடன் சர்க்கரை முக்கிய கை கரதர கும்ப கழிற்றுக்கு இளைய கர கழிச்சினை என்று அருணகிரிநாதர் பாடுவாரே, அந்த வடவருகி சென்று கண்டுகொண்டேன் என்று வாசல்லையே அமர்ந்து கொண்டிருக்கின்றாராம் விநாயகப் பெருமான். அவரை வணங்கி, துவஜஸ்தம்பத்தை வணங்கி, நந்தியின் பெருமானை வணங்கி பிறகுதான் நம்ம போக வேண்டும். நந்தியின் பெருமானை வணங்க வேண்டும். பல இடத்துல அதிகார நன்றி என்று, நந்தி என்று சொல்லும்படியாக மதுரையில எல்லாம் பார்க்கலாம். தன்னுடைய மனைவியோடு நந்தியன் பெருமான் நின்று கொண்டிருப்பார், மனைவியோடு இருப்பார். போகும்பொழுது ஏதோ ஒன்று இந்த பக்கம் ஒரு சிலை இருக்கு அப்படின்னு பார்க்கறது இல்லை. நந்தி இந்த மாட்டினுடைய உருவத்தில் இருந்தால் தான் இல்லை, இவர் தனியாக அந்த மாட்டு தலையோடு தன்னுடைய மனைவியோடு ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பார்கள். அவர்களை வணங்கி செல்லுங்கள். இனிமே முன்னாடி யாரும் பண்ணலேன்னா, நீங்க எல்லாம் பண்ணுவீங்க அது அடுத்த விஷயம், பண்ணலேன்னு சொன்னா அவ்வளவுதான். இதுக்கு முறை உண்டுன்னு இங்கே வாசலிலே நந்தியம்பெருமான் அமர்ந்திருக்கிறார். இந்த நாலு பேர் நாங்க தான் பெரிய ஞானிகளாச்சேன்னு போக முடியாது. அவரை வணங்குகிறார்கள். எதுக்கு வந்தீங்க? என்ன நாங்க எவ்வளவோ படிச்சு எங்களுடைய மனது அமைதி அடையவில்லை, இப்ப நாங்க என்ன செய்கிறோம்? இறைவனிடத்திலே சென்று அவனிடத்திலே உபதேசத்தை கேட்பதற்காக செல்லுகிறோம். தயவு செய்து எங்களுக்கு வழிபட வேண்டும். இரு, முதல்ல அவரிடத்துல கேட்டு வருகிறேன். இறைவனுடைய கட்டளைப்படின்னு உள்ள போனார். பரமேஸ்வரன் அனுமதித்தார், சரி வர சொல்லுனார், போனார்களாம். போகும் பொழுது இறைவனுடைய சந்நிதிக்கு போகும் பொழுது நாமும் இறைவனுடைய சந்நிதிக்கு போறோம், கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போனா நம்ம கவலை தான் பெரிய கவலையா இருக்கு. அங்க போகும் பொழுது அடடா அது நடக்கணுமே, அதுதான் இது நடக்க வேண்டுமே, இப்படி நடக்கணுமே, அப்படி நடக்கணுமே, நம்ம கவலை பெருசா இருக்கும். கடவுள் எப்படி இருந்தாலும் கூட அதை பத்தி நம்ம கவலைப்படுறது இல்லை. அவர் இப்படி இருக்கிறாரா இல்லையா, அழகா இருக்கிறாரா இல்லையா, நல்லா பண்ணிருந்தாங்க சார். அடுத்தது போய் கேட்டு பாருங்க. பல பேர் பல தல யாத்திரையெல்லாம் போவாங்க. போயிட்டு வந்துட்டு அவங்க வீட்டை கேளுங்க, என்ன பாத்தீங்க? லட்டு கொடுத்தோம் சார், பெரிய லட்டு சார். ஆனா இப்ப என்னடா லட்டு சைஸ சின்ன பண்ணிட்டா சார், திருப்பதிக்கு போறவங்க சொல்லக்கூடிய இப்படிதான் சொல்லுவாங்க. லட்டு சைஸ் சின்னதாயிடுது சார், முந்திரி பருப்பு கம்மி ஆயிடுச்சு. ஏடா சாமிய பாத்தியாடா? அது கிடையாது. இதே திருமியச்சூர்னு சொல்லிட்டு அங்க சிவபெருமான் இருக்கிறார். அங்க போனா பிறண்ட சாதம் மத்தியானத்துல கொடுப்பாங்க. போனா சார் ரொம்ப அதிசயமா பிறண்ட சாதம் கொடுக்குறாங்க சார். அங்கேதான் லலிதாம்பிகையாக லலிதாக சகசிரநாமம் அங்கே சொல்லப்பட்டதான் அகஸ்தியராலே. அந்த க்ஷேத்திரம் அது அங்க இருக்கப்பட்டவன் இறைவன் திருமியச்சூர்ல இருக்கக்கூடியவன். பாடல் பெற்றது, தேவார பாடல் பெற்ற ஸ்தலம், கஜப்ருஷ்ட விமானத்தோடு இருக்கக்கூடியது. அங்க போகும்போது பிறண்ட சாதம் கொடுத்த நம்ம அதைத்தான் சொல்லுவோம். சார் அங்கே போனோம் சார்,
1: எந்த கோயிலையும் இல்லாத அதிசயம் சார். இங்க பிரண்ட சாதம் கொடுக்குறாங்க நமக்கு முதல்ல. ஏன்னா நம்ம சாப்பாட்டாலேயே வளரக்கூடியவர்கள், தப்பு இல்லை இத்தனை வருஷம். அதனாலதான் இறந்த பிறகும் கூட நம்ம என்ன பண்றோம், உப்பில்லா சோறு போடுகிறோம். ஏன், இந்த மனமானது சாப்பாட்டோடு சம்பந்தப்பட்டிருக்கும். இந்த சாப்பாட்டில இருந்த உயிரை பிரிக்க வேண்டும், மனம் மனத்தை பிரித்து அனுப்ப வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் உப்பில்லாத சாப்பாடு போடுகிறோம். நம்ம எங்கேயோ போயிட்டோம், இருந்துட்டு போகட்டும். இப்போ போகும் பொழுது, இறைவனிடத்திலே போகும் பொழுது என்ன நினைவு இருக்க வேண்டும், நம்ம எப்படி இருக்க வேண்டும்? ஒருத்தரை பார்க்கும் பொழுது அவர்களிடத்திலே மனமானது ஈடுபட்டு இருந்தால் மனம் நம்முடைய உடலிலே செயல்பாடுகளை மாற்றும். ஒருத்தரை பார்க்கிறோம், முதன் முதலிலே கல்யாணம் ஆச்சு, அன்றைக்கு கணவனும் மனைவியும் பார்த்து கொள்ளுகிறார்கள். இப்பெல்லாம் எல்லாம் பார்த்து சினிமாவுக்கு போய், பீச்சுக்கு போய், தியேட்டருக்கு போய், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் நடக்கிறத பத்தி நான் சொல்லல. அரேஞ்சு மேரேஜ்னு இருந்தா அதுக்கு சொல்றேன். இப்ப லவ் மேரேஜ் தான் அரேஞ்சு ஆகும், அது இல்ல அரேஞ்சு மேரேஜ். இதுக்கு முன்னாடி பாக்கல, பொண்ணு மட்டும் பாத்துட்டு போயிருப்பாங்க. இவ பையனையே பார்த்திருக்க மாட்டான், ஏதோ ஒண்ணு அப்பா அம்மா முடிவு பண்ணிடுவாங்க, இப்பதான் கல்யாண தன்னைக்கு தான் பாப்பான். இதெல்லாம் ரொம்ப அழகாக பல இடங்கள்ல சொல்லலாம். பின்னாடி பார்வதி கல்யாணத்துல பார்க்க போகிறோம். அம்பிகை பரமேஸ்வரனை சரியா பார்க்கலையும், பார்க்காத காரணத்தினால எப்படிடா பார்த்தான்னா, நீங்க திருவேணிமணல இது மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல போய் பாருங்கள். அம்பிகை அப்படியே தலை குனிந்து கையை கொடுத்து கொண்டிருப்பார், பரமேஸ்வரன் கம்பீரம் அப்படியே கையை பிடித்துக் கொண்டிருப்பார், திருமண கோலத்துல இருப்பார். இதை நீங்க பார்த்த திருமணஞ்சேரி எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ரிஷபாரூடராக மாப்பிளேனா அவரை பார்க்கணும். தினமும் கல்யாண பிரார்த்தனைக்காக திருமணஞ்சேரி, இதுவும் பாடல் பெற்ற தலம், இதுவும் பாடல் பெற்ற தேவார பாடல் பெற்ற தலம். கும்பகோணத்துல இருந்து அப்படி பார்க்கலாம். அதுக்கு போற வழியிலேயே இப்படி குத்தாலம்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் உண்டு, அது குத்தாலம்னு இப்ப பேர் இருக்கிறதே தவிர அது திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை என்று திருத்துருத்திங்கிற பெரிய ஸ்தலம். அந்த தலத்திலே இருந்து இதுக்கு போகலாம். கும்பகோணத்துல இருந்து மாயவரம் போற வழியிலே இருக்கிறது, யாராவது பார்க்கலன்னா போகலாம். அதுக்காக தான் சொல்லுகிறேன், வேற ஒண்ணும் கிடையாது. அங்க திருமணஞ்சேரியில அந்த மன காட்சி கொடுத்த நாதர் திருமண கோலத்துல இன்றைக்கு இருப்பார். பின்னாடி ரிஷபம் இருக்கும், அப்படி கையிலே பாணிகிரகண காட்சியோடு கையில ஏந்தி கொண்டிருப்பார். அம்பிகை அப்படியே தலையை ஒய்யாரமாக ஒயிலாக குனிந்து கொண்டிருப்பார். இந்த பார்வதி என்ன பண்ணாலும் பரமேஸ்வரனை பார்க்கல, பாக்குறதுக்காக கையில விளை போட்டு இருக்கிறாள் இல்லையா, அந்த வலையிலே எம்பெருமானுடைய உருவம் தெரிகிறதா, அந்த வலையை திருப்பி திருப்பி பார்த்தாளாம். கீழே குனிஞ்சின்று காண்தான் எல்லாருக்கும் தெரியும். அம்பிகை இறைவனை பார்க்கிறாள், அவளுக்கு நாணம் இருந்தது, அவளுக்கு இருந்தது. நமக்கு இருக்கா, இப்ப இருக்கிற பொண்ணுகளுக்கு இருக்கா, இல்ல பசங்களுக்கு இருக்கான்லாம் நான் சொல்ல வரல, இது அவங்கவுங்களே இருக்கட்டும். இப்ப நம்முடைய உதாரணம் எதுக்காக, என்ன முதல் முதல்ல பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, கை தொடும் பொழுது அவனுடைய மேனி சிலிர்க்கிறதாம். அவன் பார்க்கும் பொழுது மனமானது தடுமாறுகின்றது, வாய் குளறுகிறது, பேச வரல. இப்பெல்லாம் நம்ம பசங்களுக்கு தான் பேச வரல, ஐ லவ் யூ சொல்றதுக்காக போறானா படத்துல பாப்பீங்களா, தடுமாறுறான் அப்படியே. இப்பெல்லாம் பசங்க சின்ன வயசுலயே ரொம்ப, அவன் அஞ்சாவது ஆறாவது படிக்கும் போதே லவ் லெட்டர் எழுத ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னு கேட்டா சினிமா, வேற ஒண்ணும் கிடையாது, எழுதுறதுக்கு கற்றுக் கொடுக்கறது எல்லாமே சினிமா. தடுமாறுகிறான், எப்படி பேசுறதுன்னு முதல்ல அவன் பையனுக்கு வராது. பொண்ணு காதல் பெண்கள் கடைக்கண் காட்டி விட்டால் அவ்வளவுதான், வில்லையும் வானத்தையும் வில்லாம வரைச்சிருவான். பாரதி பாடுவார் அது மாதிரி, காதல் பெண்கள் கடைக்கண் பணியிலே வானத்தையும் இல்லாத அடுத்தது படைப்பான். அதுக்கு முன்னாடி இவன் அப்படியே குளறுவான், தடுமாறுகின்றானா. இது ராமனுக்கும் இருந்ததான். ராமன் என்ன பண்ணா, சீதையை பார்த்தானா, துளசிதாசனுடைய ராமாயணத்துல பார்க்கும் பொழுது லட்சுமணனிடத்துல பேசுகின்றானா, லட்சுமணா என்னுடைய மனம் தடுமாறுகின்றது, எந்த பெண்ணையும் நான் இதுவரைக்கும் ஏனெடுத்து பார்த்ததில்லை, இவளை பார்த்து என்னுடைய மனத்திலே அவள் இருக்கிறார், இது சரியா தப்பான்னு கேட்டான். நம்மளுக்கு ரொம்ப பேர் கல்யாணம் பண்ண பிறகு இன்னொரு பெண்ணை பார்த்துட்டு அது சரியா தப்பான்னு கூட நினைக்கிறதே கிடையாது, இன்னொரு பெண்ணை பத்தி தான் பார்க்கிறோம். இப்ப ராமனுக்கு நமக்கு எட்டி வைத்தா எட்டு எத்து ஏடி வைத்தாலும் எட்ட முடியுமா? அதனால்தான் அவன் அவதார புருஷனாக இருக்கிறான், நம்ம அவதாரமா இருக்கிறோம். அருணகிரிநாதர் பாடுற அவதாரம், அவர் பாடுவாரு அவதாரம், இப்படி வந்து பிறந்திருக்கே பிறப்பு அப்படின்னு நம்ம இருக்கிறோம். இங்க அப்படியே உடலானது சிலிர்க்குமா, இதெல்லாம் வந்து உணர்வுகளினுடைய தன்மைகளை சொல்லுவார்கள். இந்த பக்தியினுடைய தன்மையில, இது வந்து லௌகீகமா இருக்கிற விஷயத்தை இவ்வளவு தூரம் சொன்னேன். பக்தியினுடைய தன்மையை சொல்லும் பொழுது இறைவனை நாடி பார்க்கிறோம், அங்க இருக்கிறது ஒரு சிவலிங்கம், ஒரு கல்லு அப்படின்னு நினைச்சா உணர்வே வராது, அவ்வளவுதான். அப்பர் பெருமான் சிதம்பரத்துக்கு போகிறார்,
0: அப்பருவருமன் ஆனந்த தாண்டவத்தை பாடுகிறார். நாமும் சிதம்பரம் போகிறோம், நாமும் பார்க்கிறோம். பார்க்கும் பொழுது அந்த உணர்வே நமக்கு வர்றது கிடையாது. ஆனா அவருக்கு தோன்றியது என்ன தோணிச்சுன்னா, என்று வந்தாய் என்னும் இறைவன் திருக்குறிப்பே, எப்பப்பா வந்தே நல்லா இருக்கியான்னு கேட்கிற மாதிரி அவருடைய அபய ஹஸ்தம் இருக்கிறதாம். எப்ப வந்தே நல்லா இருக்கியா சுகமானு கேட்கிற மாதிரி, என்று வந்தாய் எப்பப்பா இப்பதான் வர்றியா நல்லபடியா வந்தியா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கிறதா அப்பர் பெருமான் பாடுவார். பார்க்கும் பொழுது உணர்வினாலே நமக்கு ஒன்றுபட வேண்டும். அது எந்த இறைவு வடிவமாக வேணும்னாலும் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வடிவம் பிடிக்கும், தப்பே கிடையாது. இறைவன் எல்லா வடிவத்திலேயும் இருக்கிறான். அந்த பரமேஸ்வரன் எல்லா இடத்திலேயும் வியாபித்து இருக்கிறான். வியாபித்து இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு உருவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுல நம்ம எமோஷனல் அட்டாச்மெண்ட் என்று சொல்வார்கள் இல்லையா, இந்த மனத்தை அவனிடத்திலே ஒன்றுபடுத்த வேண்டும். அது எந்த கடவுளா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப நீங்க மயிலாப்பூர் போகும்பொழுது அந்த கபாலீஸ்வரரை பாருங்க, கண்ணு வைக்கலையே தவிர பார்க்கும் பொழுது என்னமோ பேசுற மாதிரி இருக்கும். அஞ்சு கால ஆறு கால பூஜை அவர்கள் செய்யும் பொழுது எப்ப பார்த்தாலும் அபிஷேகமும் ஆராதனையுமாக ரொம்ப அருமையாக இருப்பார் இறைவன். எந்த விதமான கோலத்திலே எந்த விதமான பூச்சூடி இருந்தாலும் போய் பார்க்கும் பொழுது என்னப்பா நல்லா இருக்கிறியான்னு கேட்கிறானோ இல்லையோ, அப்படி கம்பீரமா ஒரு யோகி உட்கார்ந்து கொண்டு கவலைப்படாத எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்டை நம்ம வளர்த்துக்கணும். வளர்த்துக்கிறதுக்கு அபியாசம் தான் திருப்பியும் காரணம். இப்ப இந்த இடத்துல இறைவனை காண செல்லுகின்றார்கள் நான்கு பேரும், சனக சனாதன சனந்தன சனத்குமாரர். எப்படி போனாங்கன்னு போகும் பொழுது பார்த்த உடனே முடியது தவறல் செல்ல வாய் குளறுகிறதா, வாய் பேச முடியல. முற்றுடல் பொடிப்பு கொள்ள மயிர் கால்கள் அப்படியே ரோமாஞ்சனமாகிறதா, விழி புனல் பெருக கண்களிலே இருந்து நீராக கொட்டுகிறது, தீசேர் மெழுகன உள்ளம் வீழ நெருப்புல கொண்டு போய் மெழுகு சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படியே கரைந்து கொண்டிருக்கிறதா. அழகியே மறைக்கும் எட்டா ஆதி நாயகனை நோக்கி தொழுதனர், உவகை பூத்து துள்ளினர் துளக்கமுற்றார். கச்சியப்பர் பாடுகிறார், இதை விட எப்படி சொல்ல முடியும் அந்த உணர்வுகளை எல்லாம். மாணிக்கவாசகர் பாடுவார், மெய்தா நரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சயஜயே போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே பாடுகிறார் அந்த இடத்துல. மீதான் அரும்பி விதிர் விதிர்த்து அப்படியே நடுக்கம் எய்துகிறதா இவர்களுக்கெல்லாம் அப்படியே இங்க கச்சியப்பர் பாடுவார். முடியது தவறல் செல்ல பார்த்தவுடன் ஆனந்தப்படுகிறார்கள் கடைசியில தொழுதனர், உவகை பூத்து துள்ளினர் துளக்கமுற்றார். அப்படியே தொண்டு நிற்கிறார்களாம், ஆனந்தப்படுகிறார்கள். உணர்வு மாறி மாறி வர்றத தமிழ் வார்த்தைகளில போட்டு போட்டு எடுத்து சொல்லுகின்றார். அப்படியே பார்த்து நிற்கின்றார்களாம். நின்ற உடனே அவன் கேட்டாராம், இறைவன் அப்படியே பார்த்து சிரிக்கிறான், சரி என்ன வேண்டும் குழந்தைகளே, எதுக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னா. அவர்கள் பேச முடியல, அவங்களால சிரித்த அப்படியே புன்முறுவலோடு குனித்த உருவமும் செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் அப்படியே சிரித்த உருவத்தோடு இருக்கிறானா. சரி சொல்லுங்க என்ன விஷயம்னா, அவர்கள் சொன்னார்கள், இறைவா நாங்கள் வேத புராணங்கள் எல்லாவற்றையும் கற்றோம், இலக்கியம் கற்றோம், இலக்கணம் கற்றோம், எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது, ஆனா மனசுல அமைதி மாத்திரம் இல்லை. இதை பஜகோவிந்தம் சொல்லும் பொழுது ஆதிசங்கரர் ஒரு சின்ன கதையை அந்த இடத்துல முதல் ஸ்லோகத்திலேயே சொல்லுவார், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் மூடமதே. அதுல டிக்ருங்கரணே என்று ஒரு இடத்துல வரும். இந்த நாரதருக்கு இதே மாதிரி இருந்ததா, நாரதத்துல திறப்போ இவரிடங்கள் கேட்கின்றார்கள், நான் எல்லாம் இலக்கணம் படித்தேன், இலக்கியம் படித்தேன், எல்லாம் படிச்சேன், எனக்கு வந்து என்ன ஆகல மனசு அமைதி இல்லை என்று அந்த ஒரு சின்ன கதையை ஒரு வரியில கொண்டு வந்து வச்சுடுவார். அதேதான் இங்க உண்டு, எல்லாம் படித்தோம் ஆனால் படித்தாலும் கூட அமைதி இல்லை. நம்ம படிப்பு நம்ம மனசுக்கு அமைதியை கொடுக்க வேண்டும். அவ்வளவு படிச்சும் கூட எங்களால அமைதி அடைய முடியவில்லை. நீங்கள் தான் எங்களுக்கு ஞான வழியை காட்டியவிட வேண்டும், எங்களுக்கு நீங்க தான் அமைதியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாங்களாம். நம்ம இப்ப படிக்கிறோம், இந்த இடத்துல யோசித்து பார்க்கலாம். நம்ம படிக்கிறோம்,
1: கல்யாணம் பண்ணிக்கிறோம், வேலை பார்க்கிறோம், எதுக்காகன்னு யாராவது யோசித்ததுண்டா? நம்ம படிக்கிறது சம்பாதிக்கிறதுக்காக, அப்படிப்பட்ட படிப்புல தான் சேரவே சொல்றோம். வித்தை கத்துக்கிறதுக்காக கிடையாது, சம்பாதிக்கிறதுக்காகத்தான் நம்ம கத்துக்கிறோம். சரி, தப்பே கிடையாது. சம்பாதிக்கிறோம், ஒரு கல்யாணம், ஒரு குடும்பம், குடித்தனம்னு வைத்துக் கொள்ளுகிறோம். அது எதுக்காக? மனத்திலே அமைதியும் ஆனந்தமும் இருப்பதற்காக. ரெண்டும் இல்லைன்னு சொன்னா இந்த படிப்பினால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? செல்வத்தினாலே பிரயோஜனம் உண்டா? குடும்பத்தினால பிரயோஜனம் உண்டா? இந்த குடும்பமோ செல்வமோ படிப்போ நமக்கு அமைதியை தர வேண்டும். அமைதியை தராத இவையெல்லாம் பிரயோஜனப்படாது. வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டே, ரணக்கணம்னா இங்க சூரபத்மனுக்கு முருகப்பெருமானுக்கு நடந்த யுத்தம், தினமும் பொண்டாட்டி பிள்ளைகள் இடத்திலே பிள்ளைகளுக்கு, அல்லது பொண்டாட்டி கணவன் மனைவி இடத்திலே, அல்லது தாய் பெற்றோருக்கும் பிள்ளைகள் இடத்திலே நடந்து கொண்டிருந்தார். அந்த வீடு வீடா? அதோட சுடுகாடு எவ்வளவோ மேல். அதே மாதிரி தான் படித்தோம், சம்பாதிக்கிறோம், சம்பாத்தியத்தினால மனத்துக்கு அமைதியே கிடையாதுன்னு சொன்னா அந்த சம்பாத்தியத்தினால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? பிரயோஜனமே கிடையாது. சம்பாதிச்சு பிரயோஜனம் இல்லை, அதுக்கு கூழ் எவ்வளவோ பரவாயில்ல. பஞ்சபட்ச பரமாண்ணத்தை விட அமைதியான கூழ் குடிப்பது, இது அவைப்பாட்டியும் சொல்லுவார், அது எவ்வளவோ மரியாதையாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். இப்போ படித்தோம், பிரயோஜனம் இல்லை, அமைதி இல்லை, இதை சனகாதி முனிவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்போ இறைவன் என்ன செய்தாரா? சரியே கிரியே யோகம் என்று சொல்லக்கூடிய ஞானத்தினுடைய மூன்று பாதங்களையும் சொல்லி காட்டுகிறார். ஆனா அப்படியும் கூட அமைதி இல்லாத பொழுது ஞானமா, அடுத்தது ஞான மார்க்கம் என்று சொல்லும்படியாக இதுதான் ஞானம் என்று தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்து சின்முத்துரையை காட்டி இவ்வளவுதான் என்று சொல்லும்படியாக ஞான பாதத்தை, சரியை கிரியை யோகம் என்று சொல்லக்கூடிய மூன்று பாதத்தையும் கடந்த ஞான பாதத்தை, நான்காவது விஷயத்தை கரதலம் ஒன்று சேர்த்து மோன முத்திரையை காட்டி ஒரு கணம் செயல் ஒன்றின்றி யோகு செய்வாரின் உற்றான் என்று சொல்லும்படியாக எந்த விதமான செயலும் அற்று சும்மாயிரு சொல்லற என்று பாடுவாரே அருணகிரிநாதர். அந்த செயலை எல்லாம் அற்று தன் நினைவற்று தன் செயல் அற்று இதுதான் என்று சொல்லும்படியாக அந்த ஞான நிலையை காட்டினானாம் சின்முத்திரையிலே. அவ்வளவுதான், மனம் சேர்ந்தது, இவர்கள் ஞான நிலையை அடைந்தார்கள், ஞானத்தினுடைய தன்மையிலே இருக்கின்றார்கள். தட்சிணாமூர்த்தியாக தென்முக கடவுளாக இருந்து இந்த நான்கு பேருக்கும் ஞானத்தை உபதேசம் செய்கிறான். உபதேசம் செய்யறதுக்கு இது மாதிரி என்ன மாதிரி பேசிக்கொண்டிருக்கல, மௌனம்தான் உபதேசம். வந்திருக்கிறவங்களெல்லாம் பலகாலமான வயசான, என்றைக்கும் இளமையாக காட்சி அளிக்கக்கூடிய வயசானவர்கள். இங்க இருக்கக்கூடியவனும் இளையவன். இது என்ன ஆச்சரியம் என்று பாடுவார் ஆதிசங்கரன். என்ன ஆச்சரியம், எல்லாம் உபதேசம் பண்றதுக்கு இவ்வளவு பெருசா நீளமா சொல்ல வேண்டி இருக்கு, ஆனா இங்க பேச்சே கிடையாது, சைகைதான். சைகையும் இல்லை, அதுவும் ஒழிந்தது. அங்க சொல்லிக் கொடுக்க கூடியவனோ யாரு? மிகவும் இளையவன். இங்க எல்லாம் தெரிந்த வேத, எல்லாம் அறிந்தவர்கள், சனகாதி முனிவர்கள் வந்திருக்கிறார்கள். எங்கே இருக்கிறான்? கல்லாலின் கீழ் அமர்ந்து அந்நாள் அவருக்கு அறமுறைத்தான் என்று சொல்லும்படியாக அவன் கல் ஆலமரத்தின் கீழே இருந்து அறமுறைக்கிறான். இவர்கள் கேட்கின்றார்கள், ஒண்ணுமே இல்லை, அந்த இடத்துல அமைதிதான் இருந்தது. ஞானத்தினுடைய நிலை அமைதி, ஞானத்தினுடைய லட்சணம் அமைதி, கல்வியினுடைய அல்லது படிப்பினுடைய, வித்தையினுடைய லட்சணம் அமைதி. அமைதியை கொடுப்பதற்காகத்தான் வித்தை, அமைதியை கொடுப்பதற்காகத்தான் ஞானம், அமைதியை கொடுப்பதற்காகத்தான் யோகம். இந்த அமைதியை இது கொடுத்தது, மன அமைதியை, நிம்மதியை கொடுத்தது. இந்த அமைதி, அமைதின்னு சொல்லுகின்றேனே, இது நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருகும் வகை பரமசுகம் அதனையருள் இடைமருதின் ஏகநாயகா லோகநாயகா இமையவர் பெருமாளை என்று அருணகிரிநாதர் பாடுவாரே, அப்படிப்பட்ட விஷயம். செம்மான் மகளை திருடன் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான்
0: சும்மாயிரு சொல்லற என்றதமே அம் மாபொருள் என்றும் அறிந்தனே என்று பாடுவாரே அருணகிரிநாதர். அந்த அமைதி நீயும் நானுமாய் ஏகபோகமாய் இருக்கும் வகை பரமசுகம் என்று சொல்லுவோமே, நினைப்பு மறப்பு மறை இருக்கக்கூடிய தன்மை. நான் இல்லை, நீ வேறனாதிருக்க, நான் வேறனாதிருக்க என்று இருக்கக்கூடிய தன்மை, அதுதான் அமைதி, அதுதான் யோகம். யோகம் என்பது சேருதல் அப்படிங்கிற பொருள்ல வரும். இறைவனோடு சேர்ந்த நிலை, இறைவனை உணர்ந்த நிலை, அந்த அனுபவ நிலை இருக்கிறதே, அந்த நிலைக்கு பேர் அமைதினு பேர். அந்த அமைதி நமக்கும் வரும் சில இடத்துல, நம்மை அறியாமல் வரும். ஞானியர் இருக்கக்கூடிய இடங்களுக்கோ அல்லது ஞானியர்கள் சமாதி அடைந்திருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கோ, அதிர்வுகள் இருக்கக்கூடிய கோயில்களுக்கோ போகும் பொழுது ஒரு க்ஷணம் நம்மையறியாத ஒரு அமைதி வருகிறதே, அந்த அமைதிக்கு என்ன அர்த்தம்னா, நம்முடைய ஆன்மா அங்கே இருக்கக்கூடிய பரமாத்மாவோடு அந்த ஒரு செகண்டு போய் நின்னாச்சு. இறைவனை பார்க்கும் பொழுது வேற எந்த கவலையும் இல்லாமல், ஒண்ணுமே இல்ல, ஒன்னும் தெரியல சார், நான் போனேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறதே, அந்த நிலை, அந்த அமைதி நிலையை இவர்கள் அடைந்தார்களாம். இதுக்கு என்ன தத்துவம், இது என்ன தத்துவம், இது கை இருக்கு, நம்முடைய கை இருக்கு, எதுக்கடா சொத்தாங்க ஐயா பீச்சாங்க ஐயா அப்படின்னு சொல்ற மாதிரி தான், வலது கையா இடது கையா, இந்த கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விரல்களும் ஒரு தத்துவத்தை சுட்டி காட்டுகின்றன. ஒன்றாக உடனாக வேறாக இயைந்து நிற்கக்கூடிய கடவுளை சுட்டி காட்டக்கூடிய தத்துவம் கட்டை விரல். கட்டை விரல் எல்லா விரல்களோடும் சேரும், அந்த விரல்களுக்கு எதிர்மறையாக இயங்கும், அது இல்லாம தனியாகவும் இயங்கும். ஆனா கட்ட விரல் இல்லாம நாலு விரல் அவ்வளவு தொழிற்படுத்த முடியாது. அதனாலதான் துரோணர் கட்ட விரலை ஏகலைவன் இடத்துல கேட்டார், ஏன்னா செயல்படுவது கடினம், செயல்பட வைப்பது கட்டை விரல், அது பரமாத்மாவாக இருக்கப்பட்ட இறைவனை குறிக்கும். அடுத்த விரல் இருக்கிறது ஆள்காட்டி விரல்னு அதுக்கு தான் பேரு, ஆள் காட்டும் விரல்னா அது ஜீவாத்மா, ஆளை காட்டக்கூடிய விரல். நம்ம எதுவும் கட்ட விரலால காமிக்கிறது இல்ல, சுண்டு விரலால எல்லாம் காமிக்கிறது இல்ல, நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆளை சுட்டி காட்டும் பொழுது சுட்டும் விரல், இதுக்கு பேரு சுட்டும் விரல், ஆள்காட்டி விரல் என்று சொல்லுவோம். அந்த இரண்டாவதாக இருக்கப்பட்ட விரல் ஆளை, அதாவது ஜீவாத்மாவை காட்டக்கூடிய விரல், அதனாலதான் அதுக்கு பேர் சுட்டும் விரல்னு பேரு, சுட்டு விரல் அல்லது ஆள்காட்டி விரல். இந்த சுண்டு விரல்னு சொல்லக்கூடியது மாயை, அதனாலதான் அது சின்னதா இருக்கும், முதல்ல போயிடும் கல்யாணத்துல. அதனாலதான் ரெண்டு பேருடைய சுண்டு விரலையும் கோப்பாங்க, ஏன், மாயையில மாட்டிக்கிட்டான், மாயையில் விழுந்தான் கல்யாணத்துல, வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாம் அர்த்தங்களோடு இருக்கக்கூடிய சடங்குகள், சடங்குகள் ஒரு அர்த்தத்தை சொல்வதற்காக வந்தவை. அதே மாதிரி ரெண்டாவது விரல்ல பவித்திர விரல் என்று சொல்லுவார்கள் இல்லையா, பாம்பு விரல்னு சொல்லுவோம், பவித்திர விரல் என்று சொல்லுவார்கள். ஏதாவது கர்மா பண்ணணும், நல்ல கர்மா பண்ணணும், கெட்ட கர்மா பண்ணணும், எதா இருந்தாலும் ஒரு காரியம் பண்ணணும்னா பவித்திர விரல் என்று ரெண்டாவது விரல் சொல்லுகிறோம். காரணம் என்ன, இது கர்மாவை குறிக்கும், முதல் மாயை, இரண்டாவது கர்மா செயலை குறிக்கும், மூன்றாவது ஆணவ மலத்தை குறிக்கும், அதனால்தான் உயர்ந்திருக்கும். இந்த அஞ்சு விரல்ல அல்லது நாலு விரல்ல பார்க்கும் பொழுது நடுவிரலானது உயர்ந்திருக்கும். நம்ம பாம்பு விரல் ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம், அந்த உயர்ந்து நிற்கக்கூடிய விரல் எதுக்குன்னா அழியாத மலமாக இருக்கப்பட்ட ஆணவ மலத்தை சுட்டி காட்டும். இப்ப மாயை செய்திய விரல், அடுத்த பாம்பு விரல்னு சொல்லக்கூடியது கர்மம், அடுத்தது ஆணவம் என்று சொல்லக்கூடியது நடுவிரல். இந்த மூன்று விரல்கள் இருக்கிறது இல்லையா, இந்த மூன்று விரல்களையும் தனித்து நிறுத்தி, மூன்று மாயை கர்மா ஆணவம் என்று சொல்லக்கூடிய மூன்றையும் தனித்து நிறுத்தி, ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேரக்கூடிய தன்மை தான் சின்முத்துரை. சின்முத்துரைனா ஞானமுத்திரைன்னு பேரு, சித்தாகாசம், சித்து அப்படின்னு சொன்னா ஞானம்னு அர்த்தம். இந்த ஞானமுத்திரை எதுக்குன்னு சொன்னா, கட்டை விரலோடு, கட்டை விரல் போய் மேல போய் சேரல, ஆள்காட்டி விரலாக இருக்கக்கூடிய விரல் கட்டை விரலோடு வந்து சேரும். கட்டை விரலோடு வந்து சேருவதற்கு ஆணவம் கர்மன் மாயையை விலக்கி இறைவனை நோக்கி தான் வளைந்து சென்று இறைவனை அடையக்கூடியதை காட்டக்கூடியதுதான் சின்முத்திரை. நம்முடைய மனம் ஆத்மா இருக்கிறதே, இறைவனை நோக்கி வளைந்து சென்று இறைவனை நாட வேண்டும்.
1: இறைவனை முதலிலே நாம் செல்ல வேண்டும், முதல் படி நம்ம எடுத்து வைக்கணும், முதல் அடி எடுத்து வைக்கணும். அதுக்காகத்தான் வளைந்து சென்று இறைவனை அடைய வேண்டும் என்று சுட்டி காட்டுவதுதான் சின்முத்திரை என்று சொல்லப்படும். இதுக்கு பேரு ஞானமுத்திரைன்னு. இதுக்கு இன்னொன்னும் உண்டு. இந்த சின்முத்திரையை செய்யும் பொழுது நம்முடைய உயிரானது மனத்திலே லயிக்கிறது, அதாவது நம்முடைய மூச்சு காற்று மனத்திலே லயிக்கிறது, மனமானது இறைவனிடத்திலே லயிக்கும். ஒவ்வொரு முத்திரைகளுக்கும் எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு. எதுக்காக ஒவ்வொரு முத்திரை கோமுத்திரை, ஒவ்வொரு முத்திரைகள் எவ்வளவோ முத்திரைகள் சொல்லுகின்றோம், தச முத்திரைகள் என்று அதெல்லாம் சொல்லப்படுவார்கள். தசவே அந்த முத்திரைகளாகவே அம்பிகை இருக்கிறாள் என்றும் லலிதா சாஸ்திரநாமத்தில் ஒண்ணு வரும். அப்படி ஞான முத்திரையாக சின்முத்திரையாகவும் அம்பிகை இருக்கிறாள். இது வந்து முத்திரையினுடைய ஒரு தன்மை. சாப்பாடுக்கு அல்லது கொடி காண்பிக்க வேண்டும், இதெல்லாம் உபச்சாரமாக ஒரு உவமையாக ஒரு குறியை காட்டுகிறோம். இந்த குறியிலே யோகசாஸ்திர பிரகாரம் இந்த குறியிலே உயிரானது மனத்தை சென்று அடைகிறது. மனம் இறைவனோடு ஒன்று விடுவதற்காக இருக்கின்ற முத்திரை தான் இந்த ஞான முத்திரை என்று சொல்லக்கூடிய சின்முத்திரை. இந்த சின்முத்திரையிலே தட்சிணாமூர்த்தியாக இருந்து இறைவன் யோகு செய்தானாம், இறைவன் ஞானத்தை உபதேசிக்கின்றான். அந்த ஞானத்தை உபதேசித்து எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்தான். என்ன ஆச்சுன்னா எல்லாருமே ஞானத்திலே ஈடுபட்டார்கள், பிரபஞ்சமே ஞானத்திலே ஈடுபட்டதுன்னு.
2: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாயனம். Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
4: ஓம் சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ. சிவாய நமஃ.
5: ஸ்ரீ சிவமகாபுராணம் அதிலே ஏழாவதான வாயவிய சம்ஹிதை, அதில் பூர்வகண்டம் அத்தியாயம் 34 முதல். ரிஷிகள் கேட்டல், வாயுதேவனே, தௌன்ய முனிவரின் தமையனாரான உபமன்யு சிறுவராக இருந்தபோது பால் வேண்டி தவம் இருந்ததாகவும் அதனால் மகிழ்ந்த சிவபெருமானவருக்கு திருப்பார்கடலையே அளித்தாராமே, அந்த சிறுவயதில் அவருக்கு சிவசாஸ்திரத்தை விளங்கும் அளவு தேர்ச்சி எவ்வாறு வந்தது? அல்லது சிவனாரது உண்மை தத்துவத்தை அவர் அறிந்து தவம் செய்தது எப்படி? அந்த நிலையில் அந்த பருவத்தில் திருநீற்றின் பெருமையை அவர் எவ்வாறு அறிந்திருந்தார்? ருத்ராக்னியின் உயர்ந்த வலிமையன்றோ திருநீரு? ஆன்மாவை காத்தருளும் அந்த திருநீர் அவருக்கு எவ்விதம் கிடைத்தது? வாயு பகவான் கூறுகிறார், மகரிஷிகளே, நீங்கள் கூறியவாறு தவம் செய்த உபமன்யு முனிவர் சாதாரண குழந்தை என்று பெரும் புத்திமானான வியாக்ரபாதரின் புதல்வர். முப்பிறவியிலேயே அவர் சிவசித்தி பெற்றவர். ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் தன் நிலை தவறினார், அதாவது யோக பிரஷ்டரானார். ஆகவே முற்பிறவி பாக்கியத்தினால் முனிகுமாரனாக அவதரித்தார். முன்பொரு சமயம் உபமன்யுவிற்கு தனது தாய்மாமன் வீட்டில் குடிப்பதற்கு சிறிது பால் கிடைத்தது. மாமாவின் புதல்வனோ தன் விருப்பப்படி நல்ல சூடான பாலை உபமன்யுவின் எதிரில் குடித்துக் கொண்டிருந்தார். இதை கண்ட உபமன்யுவிற்கும் மனதில் ஆசை எழுந்தது. அதனால் தன் அன்னையிடம் சென்று, தாயே, எனக்கு இனிமையான சூடான பால் தருகிறாயா? நான் இந்த கொஞ்சமான பாலை அருந்த மாட்டேன் என்று தேனொழுக அன்புடன் கேட்டான். தனையன் கூறியதை கேட்ட தாய், அதாவது தவச்சீலரான வியாக்ரபாத முனிவரின் மனைவி, மிகுந்த துன்பமடைந்தாள். உடனே அந்த அம்மையார் மகனை தன் மார்போடு அணைத்துக் கொண்டு சீராட்டி உச்சி முகர்ந்து தன் ஏழ்மையை நினைத்து துக்கித்து அழலானாள். குழந்தையான உபமன்யுவோ பால் வேண்டி அழுத வண்ணம் தாயை நோக்கி, தாயே, பால்தா பால்தா என கேட்டு அழுதான். குழந்தையின் பிடிவாதத்தை கண்ட அந்த அந்தனமாத சிரோமணி அவனது பிடிவாதத்தை நீக்க ஓர் உபாயம் செய்தாள். வயல்களில் போரடித்தபின் சிந்தியிருக்கும் தானிய மணிகளை பொறுக்கி வைத்திருந்த அவள் அம்மணிகளை எந்திரத்தில் அரைத்து மாவாக்கி நீரில் கரைத்து சூடாக்கி இனிய சொற்களால் குழந்தையை, என் கண்ணே, இங்கே வா, இங்கே வா என்று அழைத்து தன் மார்போடு அணைத்த வண்ணம் குழந்தையை சமாதானப்படுத்தி அந்த மாவின் பாலை குழந்தைக்கு தந்தாள். தாய் தந்த அந்த பொய்யான பாலை குடித்த சிறுவன் மிகுந்த துக்கத்துடன், தாயே, இது பால் இல்லை என்று கூறி மீண்டும் அழுதது. இதனால் மிக்க வேதனையுற்ற அந்த தாய் தன் குழந்தையை உச்சி முகர்ந்து செந்தாமரை போன்ற இரு கண்களையும் தன் கைகளினால் துடைத்து, குழந்தாய், நம்மிடம் எப்பொருட்களும் இல்லாததால் இந்த ஏழ்மையால் பாக்கியமற்ற நான் தானிய மணிகளை அரைத்து அந்த மாவை நீரில் கலந்த இதுதான் பால் என்று இந்த பொய்ப்பாலை உனக்கு அளித்தேன். நீயோ இது பாலல்ல என்று கூறி கண்ணீர் சிந்தும் என்னை மேலும் துக்கம் கொள்ளச் செய்கிறாய். குழந்தாய், உனக்கு சிறந்த பால் சிவபிரானது திருவருளே அன்று இந்த பால் அல்ல. இறைவியோடும் அடியார்களோடும் கூடியிருக்கும் சிவனாரது திருவிடித்தாமரைகளில் பக்தியோடு எதை நாம் அர்ப்பணம் செய்கிறோமோ அதுவே அனைத்து செல்வங்களுக்கும் மூல காரணமாகும். செல்வங்கள் அனைத்தையும் அளிப்பவர் அவரன்றோ? அவர்தான் வேண்டுவார் வேண்டுவதையெல்லாம் தருபவர். நாம் இதுவரை அவரை முறைப்படி பூஜிக்கவில்லை. ஆகவேதான் நமக்கு இந்த ஏழ்மை. அதனால்தான் நீ பால் கேட்டபோது என்னால் பால் தர முடியவில்லை. ஏனெனில் பாலை பெறக்கூடிய பேற்றை நாம் செய்யவில்லை. குழந்தாய், முற்பிறவியில் பகவான் சிவனுக்கோ விஷ்ணுவிற்கோ நாம் இதை தருகிறோமோ அது சிறிதோ பெரிதோ அதுதான் இப்பிறவியில் நமக்கு கிடைக்கிறது, வேறொன்றுமில்லை. பூர்வ ஜன்மனி யத் தத்தம் சிவமுக்திச்ச வை சுத ததேவ லப்யதே நான்யத் விஷ்ணுமுக்திச்ச வா பிரபும். உபமன்யு கூறுகிறார், தாயே, இறைவனான சிவனாரும் தாயான பார்வதி பிராட்டியும் இருக்கும் போது நாம் ஏன் துக்கப்பட வேண்டும்? இன்று முதல் தாங்கள் பாக்கியம் செய்தவர், கவலையை விடுங்கள், அனைத்தும் மங்களமே ஆகும். தாயே, இதோ நான் கூறுவதை கேளுங்கள். இப்பொழுதே நான் சிவனாரிடம் சென்று திருப்பார் கடதையை கேட்டு வாங்கி வருவேன். வாயுதேவர் கூறுகிறார், புத்திசாலியான மகன் கூறியதை கேட்டு மகிழ்ந்த தாய் மகனிடம் கூறலானாள். தாய் கூறுகிறாள், குழந்தாய், நீ நன்கு சிந்தனை செய்தாய். நீ நிச்சயித்தது என்னை மிகவும் மகிழ்ச்சி கொள்ள செய்தது. தாமதிக்காதே, சிவனாரை தவிர மற்ற தெய்வங்களை தொழுவதை விடு. மனம் சொல் செயல் மூவகையிலும் அச்சிவன் ஒருவரையே நினைத்து தொழு. பக்தியோடு அவரது திருவடிகளையே தியானம் செய். ஓம் நம சிவாயா என்கிற திருவைந்தெழுத்தே திருவந்திரமாகும். அதுவே சிவபிரானை குறிக்கும் உயர்ந்த சொல். பிரணவமான ஓங்காரத்தையும் சேர்த்து எந்த 7 கோடி மந்திரங்கள் உண்டோ அவை அனைத்தும் இத்திருவைந்தெழுத்தினுள் திரு 5 எழுத்தினுள் அடக்கம். இதிலிருந்துதான் அவை தோன்றின. தாய் கூறுகிறாள், குழந்தாய், நீ நன்கு சிந்தனை செய்தாய். நீ நிச்சயித்தது என்னை மிகவும் மகிழ்ச்சி கொள்ள செய்தது. தாமதிக்காதே, சிவனாரை தவிர மற்ற தெய்வங்களை தொழுவதை விடு. மனம் சொல் செயல் மூவகையாலும் அச்சிவன் ஒருவனையே நினைத்து தொழு. பக்தியோடு அவரது திருவடிகளையே தியானம் செய். ஓம் நம சிவாய என்கிற 5 எழுத்தே திருமந்திரமாகும். அதுவே சிவபிரானை குறிக்கும் உயர்ந்த சொல். பிரணவமான ஓங்காரத்தையும் சேர்த்து எந்த 7 கோடி மந்திரங்கள் உண்டோ அவை அனைத்தும் இத்திரு 5 எழுத்துள் அடக்கம். இதிலிருந்துதான் அவை தோன்றின. இங்கு உரையாசிரியர் ஒரு குறிப்பு கொடுக்கிறார். 7 கோடி மந்திரங்கள் எனில் எண்ணிக்கையில் 7 கோடி என்பதில்லை. கோடி என்றால் முடிவு, அதாவது எண்ட் என்பது பொருள். 7 கோடி எனில் 7 முடிவுகளை கொண்டது என்பதே பொருள். அந்த 7 கோடிகளாவன 1 நமஹ, 2வது ஸ்வாஹா, 3வது வஷட், 4வது ஹும், 5வது ஓஷட், 6 பட், 7 ஹும்பட். இந்த 5 எழுத்து மற்ற அனைத்து மந்திரங்களிலும் தலை சிறந்தது. அனைத்து ஜீவான்மாக்களையும் காக்க வல்லது. ஆகவே இம்மந்திரத்தை விடுத்து வேறொன்றில் மனம் வைக்காதே. இம்மந்திரம் உன் நாக்கில் நன்கு பழக விட்டால் பெறக்கரியது எதுவுமே இல்லை என்று உபமன்யுவனுடைய தாய் கூறுகிறார். இந்த குறிப்பை ஆசிரியர் இன்னொரு குறிப்பும் கொடுக்கிறார். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல், கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது, ஆவினுக்கு அருங்கலம் நமசிவாகியவே. அப்பர் சுவாமிகளுடைய தேவாரத்தையும், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறிக்கு உய்ப்பது, வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது, நாதன் நாமம் நமச்சிவாகியவே என்று என்கின்ற சம்பந்த பெருமானுடைய தேவாரத்தையும் சுட்டிக்காட்டுகிறார். அன்னை கூறுகிறார், குழந்தாய், இதோ திருநீரு, உன் தந்தை தந்தது. விரஜாகோமம் செய்து அந்த தீ கனலில் இருந்து பெற்றது. ஆகவே இது பெரிய பெரிய ஆபத்துக்களில் இருந்து நம்மை காப்பது. இப்பொழுது நான் உனக்கு உபதேசித்து 5 எழுத்தை காதலாகி கசிந்து உருகி போது அதுவே உன்னை காத்தரிடும். இங்கு ஆசிரியர் இன்னொரு குறிப்பும் தருகிறார். இந்த திருநீற்றை பற்றி, வேதத்தில் உள்ளது நீரு, வெந்துயர் தீர்ப்பது நீரு, போதம் தருவது நீரு, புன்மை தவிர்ப்பது நீரு, அறுத்தமது ஆவது நீரு, அவலம் அறுப்பது நீரு, வருத்தம் தணிப்பது நீரு, வானவர் அழிப்பது நீரு என்கின்ற ஸ்ரீஞான சம்பந்த பெருமானுடைய தேவாரத்தை இங்கு சுட்டிக்காட்டுகிறார். தொடர்கிறோம். வாயுதேவர் கூறுகிறார், இவ்வாறு குழந்தை உபமன்யுவிற்கு நல்வார்த்தை கூறிய தாய் உனக்கு அனைத்து நன்மைகளும் கிட்டட்டும் என்று ஆசி வழங்கி குழந்தைக்கு விடை தந்து அனுப்பினாள். குழந்தையான உபமன்யுவும் தாய் கூறிய நல்லுறையை தலை தாழ்த்தி வணங்கி ஏற்று தவம் செய்த புறப்பட்டார். திரும்பவும், தாய், குழந்தாய், எல்லா தேவர்களும் உனக்கு மங்களங்களை செய்யட்டும் என்று ஆசி வழங்கினாள். குழந்தை உபமன்யுவும் இமயமலையில் உள்ள ஒரு குடுமுடி கொடுமுடிக்கு சென்று மனதை ஒருநிலைப்படுத்தி காற்றகையை உணவாக கொண்டு கடுந்தவம் இயற்றலானார். 8 செங்கற்களை கொண்டு ஒரு திருக்கோயில் அமைத்தார். அதில் மண்ணால் ஒரு சிவலிங்கத்தை பிடித்து வைத்து அத்திருமேனியில் பார்வதி பிராட்டியும் சிவகணங்களும் சூழ்ந்து நிற்கும் அப்பர் சிவபரம்பருடைய ஆவாகனம் செய்து சிவபங்காட்சரமான திரு ஐந்தெழுத்தை ஓதிய வண்ணம் அங்குள்ள காட்டில் கிடைத்த இலை பூக்களால் அச்சித்து கனிகளை நிவேதனம் செய்து வெகுகாலம் வரை அருந்தவம் செய்தார். இதை கண்ட மரீச்சி முனிவரால் சபிக்கப்பட்டு பிசாசாக சுற்றியலையும் சில முனிவர்கள் தங்கள் பிசாச பாவத்தினால் அதாவது ராட்சசத்தன்மையினால் அத்தவத்திற்கு இடையூறு செய்யலாயினர். ஆனால் அவ்விடையூறுகளை சிறிதும் பொருட்படுத்தாத உபமன்யு தன் தவத்திலேயே ஊன்றியிருந்து நமசிவாய என்கிற திரு ஐந்தெழுத்தையே தழுதழுத்த குரலில் உறக்க கூறி ஜபித்தார். இந்த திரு ஐந்தெழுத்தின் ஒலி கேட்டு தவத்திற்கு இடையூறு செய்த அந்த பிசாச பாவத்தில் இருந்த முனிவர்கள் இடையூறு செய்வதை நிறுத்தி அக்குழந்தைக்கு பணிவிடை செய்யலாயினர். அந்த சிறுவனான அந்த உபமன்யுவின் கடும் தவத்தின் வெம்மையால் அனைத்து ஜீவராசிகளும் உலகமும் நடுங்கின. வைதேவர் கூறுகிறார், உபமன்யுவின் தவ மெம்மையால் வாடிய தேவர்கள் ஸ்ரீமன் நாராயணனை வேண்ட, அவரும் அதற்கான காரணத்தை தெரிந்து கைலை சென்று சிவபிரானிடம் வேண்ட, சிவனாரும் அவர்களுக்கு அபயமளித்து இந்திரன் வேடமணிந்து உபமன்யுவின் தவச்சாலைக்கு செல்ல மனங்கொண்டார். வெள்ளியான யானையான ஐராவதம் மீதேறிய இந்திரன் போல் வேடம் கொண்ட சிவபிரான் தேவர்கள் அசுரர்கள் சித்தர்கள் நாகங்கள் சூழச் சென்றார். அச்சமயம் அந்த ஐராவதம் என்கிற வெள்ளியானை வலதுபுறத்துதிக்கையால் சாமரம் ஏந்தி சதிதேவியோடு விளங்கும் இந்திரனுக்கு கவரி வீசியது. இடதுபுறத்துதிக்கையால் வெண்கொற்ற குடையை இந்திரன் தலைமையில் நிழல் வருமாறு ஏந்திச் சென்றது. அவ்வெண்கொற்ற குடையை நிழலில் இந்திரன் வேடம் தரித்த சிவபிரான் உதயச்சந்திரன் நிலவொளியில் மந்திரமலை அழகுற விளங்குவது போல் விளங்கினார். இவ்வாறு இந்திரன் வேடம் தரித்த சிவபிரான் உபமன்யுவிற்கு அருள் புரிய திருவுள்ளம் கொண்டு அவரது தவச்சாலைக்கு சென்றார். இவ்வாறு வந்த சிவபிரானை கண்ட சிறந்த முனிவரான உபமன்யு எழுந்திருந்து வணங்கி கூறலானார், தேவர் கோனே, உலகநாதனே, தேவர்களுள் சிறந்தவரே, தாங்களாக இங்கு வந்ததால் எனது இந்த ஆசிரமம் தூய்மை பெற்றது. இந்திரவேடம் தரித்த சிவனார் கூறுகிறார், உயர்ந்த அறநெறியில் தனித்து விளங்கும் தௌமியரது தமையனாரே, உபமன்யு முனிவரே, உங்கள் தவம் கண்டு மகிழ்ந்தேன். விரும்பிய வரத்தை கேளுங்கள், வேண்டியவாறே தருகிறேன். வாயுதேவர் கூறுகிறார், இவ்வாறு இந்திரன் திருவுருவில் வந்துள்ள சிவபிரான் கேட்கவே சிறந்த முனிவரான உபமன்யு இரு கைகளையும் கூப்பிய வண்ணம், இறைவா, நான் சிவபிரானது திருவடிகளில் என்றும் நீங்காத பக்தியையே வேண்டுகிறேன் என்றார். இதை கேட்ட பொய்வேடமேற்ற இந்திரன், என்னை நீ இன்னும் அறியவில்லையா? நான் தேவர்களை காத்தருளும் மூலக தலைவனான இந்திரன். தேவர்கள் அனைவரும் என்னை என்றோ வணங்கி போற்றுகின்றனர். முனிவரே, எனது பக்தனாக இரு. குணமற்ற சிவனை விடுத்து என்னையே பூஜித்தால் அனைத்து நலன்களையும் பெறலாம். நீ வேண்டுவதையெல்லாம் அளிப்பேன். குணஹீனரான ருத்ரனால் உனக்கு எந்த காரியம்தான் பயன் தருவதாக ஆகும்? தேவர்கள் கூட்டத்தில் இருந்து தனித்து பிசாச பாவத்தை அன்றோ பெற்றுள்ளார், அதாவது பிசாச நிலையை அன்றோ பெற்றுள்ளார். இதை கேட்ட முனிவர் திரு ஐந்தெழுத்தை ஓதிய வண்ணம், இந்த இந்திரன் நமது தவத்திற்கு இடையூறு விளைவிக்கவே வந்துள்ளான் என்று நினைத்து கூறலானார். உபமன்யு முனிவர் கூறுகிறார், நீ இப்பொழுது சிவன் நிந்தை புரிந்தவனாக இருக்கலாம், ஆனால் சிவ பரம்பொருளான இறைவன் நிர்குணன், அதாவது குணமற்றவன் என்று நீ இப்பொழுது கூறியதனாலேயே அவரது முழு பெருமையையும் கூறிவிட்டாய். அவர் தேவர்களுக்கும் தேவர் என்பதை நீ அறிந்திலே போலும். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்கிற மூர்த்திகளுக்கும் தலைவர், அவர்களை தோற்றுவித்தவர், பிரகிருதி என்கிற மாயையை கடந்தவர், பிரம்மத்தை பற்றி ஆராய்ச்சியில் தலைத்த வேதாந்திகள் இவரை சத் அசத் வியக்தம் அவ்வியக்தம் என்றும் ஒன்றேயானவர், பலவாறும் காட்சி தருபவர் என்றெல்லாம் கூறுகின்றனர். ஆகவே நான் அவரிடமிருந்து வரம் பெற்றுக் கொள்வேனாக. இது காரணமா வேறு காரணம் உண்டா என்றுள்ள வாதங்களுக்கெல்லாம் அகப்படாது தனித்து நிற்பவர் அவர். சாங்கிய யோகம் முதலியனவற்றின் உயர்ந்த பொருளாக விளங்குபவர். தத்துவம் உணர்ந்த ஞானிகளான சான்றோர்கள் இவரை என்றோ உயர்ந்த செல்வம் என்று கொண்டு உபாசனை புரிகிறார்கள். அவ்வாறான இறைவனான சிவபிரானிடமிருந்தே நான் வரத்தை பெற்றுக் கொள்வேனாக. முற்பிறவியில் நான் செய்த பாவத்தால் இன்று உன் மூலம் சிவனிந்தை கேட்க நேர்ந்தது. சிவனிந்தையை கேட்ட அத்தருணமே என் உயிர் பிரிந்திருக்க வேண்டும். அதனால் சிவலோகம் கிடைத்திருக்கும். தேவப்பதரே, நான் பாலுக்காக ஆசைப்பட்டேன், அது கிடக்கட்டும். சிவாஸ்திரம் கொண்டு உன்னை வதம் செய்து என் உயிரையும் போக்கிக் கொள்வேன். வாயுதேவர் கூறுகிறார், இவ்வாறு கூறிய உபமன்யு முனிவர் பால் பெற வேண்டும் என்கிற விருப்பத்தை துறந்து தான் இறக்க வேண்டும் என துணிந்து இந்திரனை வதம் செய்ய முனைந்தார். திருநீற்றை கையில் எடுத்து அகோராஸ்திரத்தினால் அதனை அபிமந்திரித்து இந்திரன் மேல் விடுத்தார், பெருங்கர்ஜனை செய்தார். பின் சிவபிரானது இரு திருவடி கமலங்களையும் தியானித்த வண்ணம் தன் உடலை எரியூட்டுவதற்கும் முனைந்தார். அக்னேயமான மந்திரங்களை கூறவும் முனைந்தார். அந்தன சிறுவரான உபமன்யு இவ்வாறு முற்படவே பகன் என்கிற தேவனின் கண்களை பிடுங்கிய சிவபிரான் அவரது முயற்சியை தன் அழகிய திருக்கண் நோக்கால் தடுத்து நிறுத்தினார். அவர் பிரயோகித்த அகோராஸ்திரத்தை சிவனாரது கட்டளையால் நந்தியம்பெருமான் பாதியிலேயே தன் கைகளில் பிடித்துக் கொண்டார். சிவபிரானும் சந்திரசூடனாக தன் திருமேனியை ஏற்று உபமன்யுவிற்கு தரிசனம் அளித்தார். மேலும் அவ்விரைவர் ஆயிரம் ஆயிரம் திருப்பாட்கடல்கள், அமுதக்கடல்கள், தயிர் முதலிய பெருங்கடல்கள், நெய்க்கடல்கள், பல ரசக்கடல்கள், பக்ஷ்யம் போஜ்யம் முதலிய தின்பண்டங்கள், கடல் போல் மிகுந்திருந்த நிலை முதலியவற்றை உபமன்யு தன் கண்களால் காண காண்பித்தார். அப்பங்கள் மலை போல் குவிந்திருப்பதையும் காண்பித்தார். சிவபிரான் பார்வதியோடு விடையின் மேல் ஏறியவராக திருக்காட்சியும் அளித்தார். சிவனாரை சுற்றி சிவகணங்களும் முத்தலைச்சூலம் முதலிய தெய்வீக படைக்கலங்களும் தங்கள் திருமேனி தாங்கி நின்றிருந்தன. தேவவாத்தியங்கள் முழங்கின, குமாரி பொழிந்தனர் தேவர்கள். விஷ்ணு, பிரம்மன், இந்திரன் முதலிய அனைத்து தேவர்களும் விண்வெளியில் வந்து குழுமி இருந்தனர். இக்காட்சியை கண்ட உபமன்யு முனிவர் ஆனந்த கடல் அலைகளால் அலைப்புண்டார். பக்தியோடு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி தரையில் தெண்டனிட்டு வணங்கினார். சிவபிரான் புன்முறுவலுடன் உபமன்யுவை, குழந்தாய் இங்கே வா, இங்கே வா என்று அன்பொழுக கூறி அருகே அழைத்து உச்சி முகர்ந்து பல பல வரங்களை தந்தார். சிவபெருமான் கூறுகிறார், குழந்தாய், நீ உன் சுற்றம் சூழ என்றும் இறந்த தின்பண்டங்களை பெற்று சுகமாக இரு. துன்பங்கள் உன்னை தீண்டாது. உன் இதயம் என்றும் என் பக்தியே கொண்டு நிற்கும். குழந்தாய், இந்த இறைவியான பார்வதி தேவியே உன் தாய். நீ எனது திருக்குமாரன். உனக்காக திருப்பார் கடலையே தந்தேன். இது மட்டுமன்று, தேன், தயிர், அன்னம், நெய், கனிகள் ஆகியனவும் கடல் போல் உனக்களித்தேன். இதோ இந்த மலை போன்ற அப்பங்களும் உனக்குத்தான். நீ என்றும் சிரஞ்சீவியாக இருப்பாய். உனக்கு மரணமே இல்லை. கணங்களுக்கு தலைமை தாங்கும் பதவியையும் உனக்கு தந்தேன். மேலும் உனக்கு என்னென்ன விருப்பங்கள் உண்டோ அவை அனைத்தையும் வரமாக பெற்றுக்கொள். நான் மிகவும் மகிழ்ந்தேன். நீ யோசிக்கவே வேண்டாம். வாயுதேவர் கூறுகிறார், இவ்வாறு கூறியருடைய சிவபெருமான் உபமன்யுவை இரு கைகளாலும் தூக்கி மார்போடு அணைத்துக் கொண்டு உச்சி முகர்ந்து, தேவி, இன்று முதல் இவனும் உன் குழந்தை என்று கூறி இறைவியிடம் தந்தார். தேவியும் மகனான முருகவேளைப் போல அன்போடு அவரது தலையில் தன் கையை அமர்த்தி அழிவற்ற மகனான பெருமையை அளித்தாள். திருப்பார்கடலும் தன் திருமேனி தாங்கி சுவையான பால் உருண்டையை அளித்தது. இறைவியும் அஷ்டாங்க யோகங்களால் திரளாகும் எண்மையை, சித்திகள், பெருஞ்செல்வம், என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்கும் தன்மை, அழிவற்ற பிரம்ம வித்தியான மெய்யறிவு செழுமை ஆகியனவற்றை அளித்தாள். உபமன்யுவின் தவச் செழுமையால் விளைந்த தேஜசை கண்டு மகிழ்ந்த சிவபிரான் மேலும் பல பல வரங்களை நல்கினார். பாசுபத விரதம், பாசுபத ஞானம், தத்துவ சம்பந்தமான விரதம், யோகம் ஆகியவற்றை இத்தத்துவங்களை நெடுங்காலம் அனைவருக்கும் எடுத்தோதும் சொல்லாற்றலையும் அளித்தார். இறைவரும் இறைவியும் அளித்த தெய்வீகமான வரங்கள் என்றென்றும் விளங்கும் இளமை ஆகியவற்றை பெற்ற உபமன்யு மகிழ்ச்சி கடலில் தலைத்தார். உபமன்யு சிவனாரை திரும்ப திரும்ப வணங்கி இருகை கூப்பிய வண்ணம், தேவர்கட்கெல்லாம் தேவரே, மகிழ்ச்சி கொள்ளுங்கள். தங்களது திருவடிகளில் என்றென்றும் குறையாது நிலைத்த சிவபக்தியையே வரமாகத் தாருங்கள். எனது சுற்றத்தார்களிடமும் அற்றாரிடமும் என்றென்றும் எனக்கு பக்தியும் ஈடுபாடும் இருக்க வேண்டும். மேலும் நான் என்றென்றும் உங்களது திருவடிகளுக்கு அருகில் பெருகும் காதலோடு அடியவனாக இருக்கும் பேற்றையும் அருள வேண்டும் என்று வரம் வேண்டி, மேலும் தேவதேவனே, மகாதேவனே, சரணம் பற்றியவரின் ஏழை வங்காளனே, கருணைக்கடலே, உமையொருபாகனே, மங்களங்கள் அருள்பவரே, என்றென்றும் தங்கள் இன்னருள் என் மேல் இருக்க வேண்டும் என்று தழுதழுத்த குரலில் இறைவனை துதிக்கலானார். உபமன்யு இவ்வாறு வேண்டவே அனைவருக்கும் வரம் அருளி திருவருள் புரியும் சிவபரம்பொருள் இவ்வாறு கூறலானார். சிவபிரான் கூறுகிறார், குழந்தாய் உபமன்யு, உன்னை கண்டு என் மனம் மகிழ்கிறது. ஆகவேதான் உனக்கு அனைத்தும் அளித்தேன். நீ என் அருமந்த அடியன் என் தெரியுமா? அதனால்தானே உன்னை பலவாறு சோதித்தேன். உனக்கு நரை திரை இல்லை. நீ அமரன், துன்பமற்றவன், பெரும் புகழ் பெற்றவன், ஒளிபடைத்தவன். நீ தெய்வீக மெய்யறிவு பெற்று வாழ்வாயாக. உனது சுற்றம், குலம், கோத்திரம் ஆகியன என்றென்றும் குறைவின்றி நிற்கட்டும். உன்னிடம் என்றென்றும் சிவபக்தி வளர்ந்து விளங்கும். நான் உனது ஆசிரமத்தில் நித்தியவாசம் புரிவேனாக. நீ ஆனந்தமாக என் அருகிலேயே உலாவரலாம். கோடி சூரிய பிரகாசரான இறைவன் இவ்வாறு வரங்களை வாரி வழங்கிவிட்டு அங்கேயே மறைந்து அருளினார். சிவனாரிடம் வரமெற்ற உபமன்யுவின் இதயம், அவருடைய மனம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. பிறர்க்கரிய இன்பம் பெற்ற பாலகர் உபமன்யு தன் தாயாரை காண ஓடி சென்றார். இத்துடன் ஏழாவதான வாயவிய சம்ஹிதையின் பூர்வ கண்டம், அதாவது முற்பகுதி, முற்றுப்பெறுகிறது. சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய.
6: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
7: அறிவுறுத்தல். அறிவுறுத்தல் என்பது விண்ணப்பித்தல் என்பதாகும். அதாவது தன்னுடைய நெஞ்சுக்கு தானே விண்ணப்பித்தல் போன்று பாடல்கள் அமையப்பெற்றுள்ளன.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அறுவரை சிறத்தின் மேலாம் சிற்பரவையோ மாறு திருச்சிற்றம்பலத்தில் ஒன்று பொற்குடம் நடஞ்சுகின்ற பொங்கலை போற்றி போற்றி வணங்க தலைவித்து வார்களல் வாய் வாழ்த்த வைத்து இணக்கத்தன் சீரடியார் கூட்டம் வைத்து எம்பெருமான் இப்படி நம்ம தயார் பண்ணி அவனை கும்பிடுறதுக்காக அவனுடைய திருவடியை வணங்குறதுக்காக தலையை வச்சானோ தலை எதுக்கடா வச்சானா அவன் திருவடியை வணங்குவதற்காக தலையே நீ வணங்காய் எதுக்கு வாய் வச்சானா வையறதுக்கு அல்லதான் இப்ப வெகுவேருடைய வாய் வையுது நம்முடைய வாய் என்ன பண்ணுது நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என்று வாழ்த்துகிறது வாய வச்சது வாழ்த்துறதுக்கு வச்சான வாய வைக்கிறது சாப்பிட்றதோடு உயிராதிய வாயிலே நாக்கை குண்டாரன் நாம நல்லாமே நாவுக்கு முதலிடம் நாவுக்கு கண்ணு காது மூக்கு மற்ற உறுப்புகள் எல்லாமே நாவுக்கு முதலிடம் அப்பா அதனாலதான் திருவாசகத்துல குலைத்தபத்துல மாணிக்க வாசல் என்ன சொன்னா தெரியுமா கூறு நாவே முதலாக கூறும் காரணம் எல்லா நீனார் கூறு நாவே முதலாக அதனாலதானே அவனுடைய நாமத்தை சொல்ல முடியும் அவனை பாட முடியும் அதனாலே வணங்க தலைவித்து வார்களல் வாய் வாழ்த்த வைத்து இணங்க தன் சீரடியார் கூட்டம் வைத்து எம்பெருமான் இத்தனையெல்லாம் தயார் பண்ணி வச்சு சரி இத்தனையும் இந்த உயிருக்கு கொடுத்துட்டான் தலையை கொடுத்துட்டான் வாயை கொடுத்துட்டான் கையை கொடுத்துட்டான் கூட்டத்தையும் வச்சு கொடுத்தான் நம்ம உள்ளுக்கவே இருந்தோம்னா இவன் எப்படி கண்டு கும்பிட முடியும் வணங்க முடியும் அப்படின்னு சொல்லி வெளியில வந்து ஆடான் ஆடினா தானே எல்லாரும் பார்ப்பாங்க சிவபெருமான் ஆடுகிறது ஆகையாலே அப்படி இந்த உயிர்கள் நம்மை கண்டு வணங்க வாழ்த்த நாம அதுக்கு தகுந்தார் போல நடிக்க வேணும்னு சொல்லி நடிக்கிறோம் நம்ம இப்படி தரைய வச்சேன் வாய வச்சேன் கூட்டத்தை வச்சேன் அதுக்கு வச்சுக்கிட்ட நம்ம உள்ளுக்கவே இருந்தோம்னா இது எப்படி எல்லாம் கண்டு கும்பிடும் அப்படின்னு வெளியில வர்றானா வந்தானா வெளியில வந்து சும்மா இல்லையா ஆடுறான் அது அவன் மாத்திரம் இல்ல வீட்டுக்காரிய பக்கத்துல இருக்குதான் வணங்கத்தலை வைத்து

என்பது திருப்புகழ். ஆகையினாலே இப்படி பரமேஸ்வரன் அவன் செய்திருக்கிற கருணை உபகாரம் அளவில்லாத நமக்கு இப்படி தன்னதண்ட உபரமோகங்களை கொடுத்து அவன் வெளியிலே இப்படி கூத்தாடு திருமேனியாக வந்து அதன் மூலமாக நம்மை கண்டு வணங்க வச்சு வாழ்த்த வச்சு அதன் மூலமாக ஆண்டு விடுகிறான். கும்பிட்டு விட்டான், இவனுக்கு அருளை கொடுக்கணும், கும்பிட்டு விட்டான் இவனுக்கு அருளை கொடுக்கணும், வணங்கின வாழ்த்தின அவனுக்கு அருளை கொடுக்கும். இத ஒரு சாதாரணமானது, இத வச்சு அருளை கொடுக்கணும். அதனாலதான் அந்த ஆடுகின்ற புலங்கூரப்பாடி நாம் போலி உய்யாது கொண்டார். அப்படிப்பட்ட மூர்த்திக்கு சபாநாயகன் சபா நாயகன் சபா என்றால் ஆடுகின்ற இடத்துக்கு இந்த மேடைக்கு சபான்னு பேரு, மன்றம்னு பேரு, மன்றம்னு பேரு, அம்பலம்னு பேரு, புதுன்னு பேரு, அரங்கம்னு பேரு. அப்படி அரங்கத்தில் ஆடுகிற அரங்கத்திலே மன்றத்திலே புதுவிலே சபையிலே ஆடு. இந்த மண்டபத்துக்கு என்ன பேர், இந்த மண்டபத்துக்கு என்ன மண்டபம், சபா. ஆகையினாலே இப்படி பதஞ்சலி வியாக்கரவாதனுடைய தவத்துக்காக இறங்கி இப்படி கூத்தாடுகிறார். பதஞ்சலி வியாக்கரவாதம் பார்வதியும் காண, பார்வதியும் காண பதஞ்சலி வியாக்கரவாதம் தோத்தரம் பண்ண, யார் பிரம்மவிஷ்ணுக்கள் எல்லாம் வந்து தோத்தரம் பண்ண, அவரவர்கள் வாத்தியங்களை எல்லாம் வாசிக்க, அன்ன சிவ காமி அவள் கண்குளிர காண, அருமுனிவர் இருமுனிவர் அதிசயித்து பார்க்க, மன்னனி அரண்மயத்தன் மனமகிழ்ந்து நிற்க, மாலையனோடு இந்திரனும் வாத்தியங்கள் கொட்ட, பண்பகையார் பாடுகம்மன் வானதிசை முழக்க, பக்தர்களும் பாக்கியமாய் நால்வர் தமிழ் பாட, பொன்மயமா நடராசன் மாநடனம் செய்ய புரிந்து வைத்தார் பதஞ்சலியும் ஒளிமுடியார் என்பது இந்த பதஞ்சலி யாத்திரமாக வகுப்பு. அதனாலே அப்படி சபையிலே நின்று ஆடுகின்ற காரணத்தினால அவருக்கு சபாபதினு சிவருமானுக்கு சபாபதினு, அதனால குழந்தை ஊட்டி பிறந்தா சபாபதினு வேறு வைக்கும், அனீசு சுனீசுன்னு வைக்காம சபாபதினு யாரு வைக்கிற அப்பெல்லாம் வைக்கிறதே இல்லை. பதஞ்சலி வியாக்கரவாத உபமன்ய இரண்யவர்மன் இப்படிலாம் வேறு வைக்கணும். ஞான சம்பந்தம் திருநாவுக்கரசு சுந்தரர் மாணிக்கவாசகர் மெய்கண்டாரு அருணந்தி இப்படி சைவ பேர் வழங்கணும். இப்ப சைவர்கள் வீட்லயே அந்த பேர் இல்லையே, சைவர்கள் சொல்லிக்கிறாங்க அவளுக்கு பேரனுக்கு அந்த மாதிரி சிவ சம்பந்தமா பேர் வைக்கிறது இல்லை, அவ சம்பந்தமா பேர் வைக்கிறாங்க. அதனாலே இப்படி சிவபெருமான ஆடுகின்ற இடத்துக்கு சபான்னு பேரு, சபைன்னு பேரு. அத வந்து பஞ்ச சபைன்னு சொல்லுது, சபையில பஞ்ச சபை, ரட்சித்த சபை, மதுரை ரட்சித்த சபை, அந்த சிதம்பரம் பொற்சபை, சிதம்பரம் பொற்சபை, அது பொன்னம்பலம் சொல்லுவோம், மதுரை வெள்ளியம்பலம், திருநெல்வேலி தாமரம், திருக்குற்றாலம் சித்திரம் சித்திர சபை, திருவாலங்காடு ரத்தன சபை, பஞ்சசபை. எல்லா சபைகளுக்கும் மூத்ததாக முதலாக இருப்பது சிதம்பரம் பொன்னம்பலம் பொற்சபை. அந்த சபா சபையில ஆடுகின்ற அந்த பெருமானுக்கு இந்த இளையாங்கி விராயர் இந்த அவிநாசி புராணத்துல விராயர் தோத்திரத்தை சொன்னோம்னு சபாநாயகருக்கு தோத்திரம் சொல்றார். சபாநாயகராய நடராசனுக்கு தோத்திரம் பண்றாரு. எந்த புராணம் பாடினாலும் எந்த ஊரு புராணம் பாடினாலும் அதுல வந்து நடராசனுக்கு தோத்திரம் பண்ணிட்டு தான் அப்புறம் அந்த ஊர் சாமியே தோத்திரம் பண்றது புராண ஆசிரியர்கள் வழக்கம். எந்த ஊரு புராணம் பாடினாலும் இப்ப இந்த ஊரு புராணத்தை பாடினா முதல்ல அவிநாசி பண்ணுதானே தோத்திரம் சொல்லணும் இல்ல, சிதம்பரத்துல இருந்த சபாநாயகர் தோத்திரம் பண்றாரு. இப்படித்தான் புராண ஆசிரியர்கள் வழக்கம். அது சிவஞான சுவாமிகள் மாதவி சிவஞான யோகிகள் என்பவர் காஞ்சி புராணம் பாடினார். காஞ்சி புராணம், காஞ்சி புராணத்துல யாருக்கு தோத்திரம் சொல்லணும், ஏகாம்பரேஸ்வரர்ல தோத்திரம் சொல்லணும் இல்ல, நடராசனுக்கு தோத்திரம் பண்ணாரு. அதை அரங்கேற்றம் பண்ணும் போது அந்த ஊர் புலவர்கள் எல்லாம் ஆட்சேபம் தெரிவித்தார்கள். இந்த காஞ்சி புராணம் பண்ணதும் முதல்ல ஏகாபரேஷன் தானே தோத்திரம் பண்ணணும், நீங்க எப்படி சபாநாயகருக்கு தோத்திரம் பண்ணிய நடராசன் தோத்திரம் பண்ணிய அப்படின்னு கேட்டார். அதுக்கு தன்னுடைய சிசியராகிய கச்சியப்பரை வரவழைச்சாரு, கச்சியப்ப முனிவரை. அந்த கச்சியப்ப முனிவர்கிட்ட இந்த சமாச்சாரத்தை சொன்னாரு. கச்சியப்ப முனிவர் என்ன பண்ணினாரு, அந்த கோயில் ஓதுவாரை கூப்பிட்டு தேவாரம் பாட வச்சாரு. அந்த கோயில் ஓதுவாரை கூப்பிட்டு தேவாரம் பாட வச்சாரு. இது சுந்தரதான் திருச்சிற்றம்பலம் காஞ்சின்னு சொல்லித்தானே நீங்க ஆரம்பிக்கணும், சொல்ற வழக்கம்னாரு. அத
அந்த ஓதுவாரு கொரான் பாடுறது இப்படித்தான் வளர்க்கக்கூடாது, நடராசர் பாடிதான் அப்புறம் அந்த ஒரு பூர்த்தியை பாடு என்று ஒரு வரலாறு. ஆகையினாலே இப்படி சபாநாயகர் தோத்திரம் பண்றாரு. சபாநாயகர் எழுந்தபடி இருக்கிற இடம் இருக்கே பொன் பண்றான் சிதம்பரம். அந்த சபை ஞானாகாசம் சுவாமி ஆடம் நடத்துது. ஞானாகாசம் ஒரு இந்த இது பூதாகாசம், அது ஞானாகாசம். அதே பரமவிஷ்ணுக்கள் எல்லாம் கூட நிறுத்த முடியாத இடங்கிறார் இவர். இப்படி ஒரு முறையா பாரு எப்படி சொல்றாருன்னா, பூமேவும் மணிமாடம் அகலாத கலைவாணி புனர் பூமான. பூமேவும் மணிமாடம் என்பது தாமரையிலே இருக்கின்ற சசுரி. பூ பூ என்றால் தாமரை, பூ என்றால் தாமரை. அதே மணிமாடமாக அந்த பூ பூவாகிய தாமரையை வீடாக உடைய அதிலிருந்து அகலாதவளாக இருக்கிற கலைவாணி, கலைவாணின்னா சரஸ்வதி. புனர்பூமான கலைவாணிக்கு நாயகராகிய பிரமதேவம், கலைவாணியுடைய கணவராகிய சரஸ்வதியுடைய கணவராகிய பிரமம். மாமேவு இருமானும் மலைமானும் மலகுருவம் வளர்வோமான. அதனால பெரும குருந்திய மேகம் போன்றவர் அழகு வாய்ந்த உருவத்தையுடைய மகாவிஷ்ணு, மேகம் போன்ற கருப்பு மகாவிஷ்ணு கருப்பு, அப்படிப்பட்ட மகாவிஷ்ணு. காமேவு இயமானம் அணுகாத, அதனால கா என்பது சோலை, கற்பக சோலையுடைய அந்த கற்பக நாட்டுக்கு கற்பக சோலைக்கு தலைவனாயிருக்கிற இந்திரன் பரமாவும் விஷ்ணுவும் இந்திரன் அணுகாத வெளிமந்தில், அணுகாத வெளிமந்தில்னா அந்த மன்று அந்த மண்டிலே பக்கத்துல போகக்கூடாது. அவர்கள் அஞ்சுகிறாங்க ஆறு பரமவிஷ்ணுக்களே, பரமவிஷ்ணுக்களே அந்த மண்டிலே சென்று கூட நமக்கு தகுதி இல்லையே அஞ்சுகிறார்களா, நமக்கு தகுதி இல்லையே. அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய அந்த வெளிமந்தில், அதுக்கு வெளியின் வேறு, அந்த சுவாமி ஆடரணத்துக்கு வெளியின் வேறு, வெளியின் வேறு, வெளியின ஞான வெளி என்று சொல்லுவோம், அது வெட்ட வெளின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட வெளிமந்தில் கர்ண ஞான தேமேவும் மொழிமானின் உடனாடும், கருணையே வடிவமான ஞானாம்பிகையாகிய சிவகாம சுந்தரி காணும்படியாக, சிவகாம சுந்தரி காணும்படியாக நடராசர் ஆடுறாரா. பக்கத்துல பர்மனண்டா ஒன்று பார்த்துட்டே இருப்பான். இந்த அம்மா பார்க்கலன்னா அவங்க ஆடவே ஞாபகம் வராது. தாண்டவமே இந்த அம்மாவுக்கு தான் ஆடுறாங்க. ஏன்னா அவளுக்கு தான் அந்த தாண்டவத்தினுடைய அருமை தெரியும். தாண்டவத்தை காண்பதற்கு ஆற்றல் உள்ளது, உயிர்களாகி நம்மால அந்த தாண்டவத்தை காண முடியாது. அந்த தாண்டவத்தை அவள் நீங்காலும் என்று கண்டு அந்த தாண்டவத்திலே வருகின்ற பயன்களை எல்லாம் பிள்ளைகளாகி நமக்கு ஊட்டுகிறாள். தாண்டவத்தை கண்டு அந்த தாண்டவத்திலே வருகின்ற பலன்களை குழந்தைகளாக இருக்கிற நமக்கு ஊட்டுறாள். அது எது போலன்னு கேட்டா, குழந்தைக்கு வந்த நோய், பச்சை பிள்ளைக்கு 3 மாசத்துக்குள்ள 4 மாசத்துக்குள்ளக்கு நோய் வந்துருச்சு வச்சுக்கோ, அந்த காலத்து தாய்மார்கள் அந்த நோய் நீங்கிறதுக்கான மருந்தை தான் சாப்பிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்கள. அந்த மருந்தினுடைய சேரத்தை பால் மூலமாக ஊட்டி, இப்படிதான் சுவாமி சொல்ல பண்ணியிருக்காருமா அந்த காலத்துல. இப்பதான் பாலே இல்லை அப்படி ஊட்டுறது, அதனால அப்படி ஊட்டி குழந்தைக்கு நோயை தீர்க்கணும். பாலும் உடவி பசு உடல் போறாது என அந்த மருந்தை நேரம் குழந்தைக்கு கொடுத்தா தாங்காது. அதுக்காக தாய் உண்டு. பாலும் உடலி பசு உடல் பொறாது என நோயின் மருந்து தாய் உண்டாள் என்பது குமரகுருபுரன் வா. அதுபோல உயிர்களாகிய நமக்கெல்லாம் தாயா இருக்கிற சிவகாமி அந்த மருந்தாகிய கூத்தன், அந்த மருந்தாகிய கூத்தன், கூத்தாகிய மருந்த, கூத்தாகிய மருந்தை உண்டு, கூத்தாகிய மருந்தை உண்டு. அந்த கூத்தினால வருகின்ற பயனை குழந்தைகளாக இருக்கிற நம்ம கொடுக்குறான். அதுக்குத்தான் அவன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அதை வேடிக்கையா சொன்னாரு சுந்தர சுவாமி. அவனுக்கும் கூத்து தெரியும், ஆறு சிவகாமிக்கு கூத்தாட தெரியும். அந்த குடும்பமே கூத்தாடி குடும்பம். எந்த குடும்பம்? சிவபெருமான குடும்பமே எல்லாமே கூத்தாடிதான். சிவபெருமான் கூத்தாடுறாரா, அவனுக்கும் ஆட தெரியும். அந்த பெரிய பிள்ளை இருப்பாரு, அந்த பிள்ளையும் கூத்தாடு. கூத்தாடு பிள்ளையாருக்கு பாத்திருக்கீங்களா? கூத்தாடு விநாயகன் உருவம் பாத்திருக்கீங்களா? ஒரு கால தூக்கிட்டு ஆடுவாரு. அது வயிறு பெருசா இருக்குதா, ஆனா நல்லா இருக்கும். முருகனுக்கும் ஆட தெரியும். அது அப்பன் தொழில அவனது பிள்ளைங்கிற மாதிரி பிள்ளைகளுக்கு தெரியும். ஆனா நாலுமே கூத்தாளுக்கு நல்லா தெரியும், நல்லா பழக்கி வச்சிருக்கிறாரு. ஆறு மனைவிக்கும் பழக்கி விட்டாரு, பிள்ளைகளுக்கும் பழக்கி விட்டாரு. அதனாலே அவ பாத்துக்கிட்டு இருக்கிறாரு சொல்லி, கூத்த அவ பாத்துக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து லயம் சுத்தி தாளங்கள்லாம் தவறாம ஆடுறாரு. சுத்தர நல்ல
நல்ல விஷயம் தெரிஞ்சவன். இப்ப நான் தப்புத்து வர சொன்னேன்னு வச்சுக்கோ, நீங்க கண்டுகூட படையில போய் வணங்க தலை வைத்து வார்கடல் வாக்க வைத்து அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ. அப்படி சொல்ற வார்கடல் வாய் வாழ்த்த வைத்துன்னு சொல்லணும், வாக்க வச்சுன்னு சொல்றியே. வாக்குன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், வாயின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஆனா பாட்டுல எப்படி இருக்குது, வாயின்னு தானே இருக்கு. இன்னும் வாக்குங்கிறாரு, கண்டுபிடிச்சுக்கிட்டு இல்ல. அதுபோல உமாதேவி கூத்தாடு கூத்தாடு என்ற சாமியை பாக்குற இவருக்கு கூத்து தெரியுமா, அதனால அவர் கணக்கானார் அப்படின்னு சொன்னா சுந்தர்.

என்பது அந்த திருமுல்லைவாயில் தேவாரம் சுந்தரபூஷாவின் தேவாரம். ஆகையினாலே அதை சொல்றாரு.

பேரொழியா இருக்கின்ற சாமி தான், பேரொழியா இருக்கின்ற சுவாமி. பெரும் பேரொழியை பெரும்பற்ற புலியூராரை பேசாத நாளெல்லாம் பரவானாள் என்று அப்பசுவாமி பாடுறார் அல்லவா, பேரொழி. அதைத்தான் சேர்க்கிறார் கற்பனை கடந்த சூரியங்கிறார். அந்த ஒளியே நம்மால காண முடியாது. அவன் என்ன பண்றான், அப்படிப்பட்ட ஒளி உருவமாய் இருக்கின்றவன் தான் இப்படி அருளாலை திருமேனி கொண்டு ஆடுகிறான். நீங்க என்ன நல்லா அனுபவிக்கணும். அழகில் சோதியம் தான் அம்பலத்தில் ஆடும். உலகலாமன் ஓதற்கரியவன் நிலபுலாவிய நீர்மணி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மல சிலம்படி வாழ்த்தீவன். அழகில் ஜோதியன், ஜோதியன்னா எவ்வளவு தெரியுமா, அழகற்ற அளவற்ற ஜோதி. அப்படி அளவில்லாத ஜோதியா இருக்கிறவன் தான் இப்படி திருமேனி கொண்டு நாம் காணும்படியாக ஆடுவோம். அதனாலே அந்த திருக்கூத்து உயிர்களுக்கு இம்மை பலன் மறுமை பலன் எல்லாம் கொடுக்கும். அதனால சிதம்பர தரிசனம் அவசியமானது. சிதம்பர தரிசனம் மிக அவசியம். சிதம்பரத்துக்கு போகாதவ எவ்வளவு இருக்காங்க தெரியுமா, தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பேர் இருக்காங்க. சிதம்பரத்துக்கு போகாதவ கால்வாசி பேர் தான் உயிர்காக, முக்கால்வாசி பேர் போகலப்பா. அது ஒரு அம்மா ஜாதகம் பார்க்க வந்திருந்தா, அந்த அம்மா பேரு சிவகாம சுந்தரி, வீட்டுக்காரன் பேரு நடராசன், வயசு எவ்வளவு 65-70. சிதம்பரத்துக்கு போனீங்களான்னு இன்னும் போகலன்னு. நடராசா சிவகாமிப்பா, அந்த ஆளு பேரு நடராசன், அம்மா பேரு சிவகாமிப்பா, ரெண்டு பேரும் 70 வயசாச்சு, சிதம்பரம் போகல. சிதம்பர தரிசனம் தான் முக்கியமானது.

என்பது நந்தனார் சரித்திரத்திட்டு. அதனால கட்டாயம் எல்லாரும் சிலம்ப தரிசனம் பண்ணுங்க, எல்லாம் பண்ணிருப்பீங்க இன்னும் பண்ணுங்க. அதனால இப்படி நடராஜாவுக்கு இப்படி தோத்திரம் பண்றாரு. அது எப்படி தோத்திரம்னா, பூமியேகு மணிமான அகலாத கலைவாணி புனர்பூமானும் மாமேகு இருமானும் மலைமானும் அழகுவும் அழகுவோமானும் காமேகு ஏமானு அணுகாத வெளிமண்டில் கவுனஞான தேவேகு மொழிமானும் உடனாடும் பேருளியை சிந்தை என்பது இந்த நடராஜன் தோத்திரம். அதுக்கு மேல வந்து திருவருள்னு சொல்லி ஒரு தோத்திரம் பண்றாரு. திருவருள் என்பது சிவசக்தி தான். அந்த சக்தியை பத்தி இவர் ஒரு மாதிரியா தோத்திரம் பண்றாரு. எப்படின்னா, அந்த திருவருள் எப்படி இருக்குதுன்னு கேட்டா அஞ்செழுத்தாக இருக்குதுனா. இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. திருவருள் எப்படி இருக்கிறது, அஞ்செழுத்தா. இப்ப சுவாமியே நமக்கு சொந்தக்காரனா ஆக்குறதுன்னா எத்தனை எழுத்தாக்கும், அஞ்செழுத்துக்கா, அஞ்செழுத்து தானே போய் சொல்றோம். சிவருமானுடைய திருநாமங்கள் என்னில்லாதன, அதுல அஞ்செழுத்து பிரதானம். சிவாய சிவாய நம்ம என்று சொல்லுவோம். அதனால நமச்சிவாய பதிகமனே பாடியிருக்கிறாரு, சுந்தரர் பாடியிருக்கிறாரு, அப்பர் சுவாமி பாடியிருக்கிறாரு, சம்பந்தர் நமச்சிவாய பதிகம்னு அஞ்செழுத்து பதிகம்னு ரெண்டு பாடியிருக்கிறார். அதனால நமச்சிவாயத்துக்கு மேல மந்திரமே கிடையாது, பஞ்சாத்திரத்துக்கு மேல மந்திரமே கிடையாது. ஆதி மந்திரம் மூல மந்திரம் என்று அந்த பஞ்சாத்திரத்துக்கு அது நிறைய சொல்ல பின்னாடி சொல்றேன். அதனால அஞ்செழுத்தை யாரு ஊதுகிறார்களோ அவர்களுக்கு, ஓதுகிறவர்களுக்கு பயந்துகிட்டு அஞ்செழுத்தை யாராவது ஜபம் பண்ணா அவங்களுக்கு பயந்துகிட்டு பரமா வந்து அதுக்கு முந்தி தப்புத்து வர அழுதிருந்தா அந்த எழுத்தை அடிச்சுக்கிறாங்க. அங்க பஞ்சாத்தல் சொல்றாங்க, அதனால முதல்ல நம்ம தப்பா அடிச்சுக்கிட்டா தப்பா அழுதுனா அடிச்சுக்கணும்னு பரமா வந்து அடிக்கிறாங்க. அஞ்செழுத்தை ஓதுபவர் கஞ்சி அவர் தலையில் துஞ்செழுத்தை கஞ்சன் துடைக்குமே என்பது அருணகிரி எழுதாதின்னு ஒரு. அதனால படுக்கும்போது அஞ்செழுத்தை சொல்லணும், எந்திரிச்சா அஞ்செழுத்தை சொல்லணும், சென்றால் அஞ்செழுத்தை சொல்லணும், நின்றால் அஞ்செழுத்தை சொல்லணும், உட்கார்ந்தா அஞ்செழுத்தை சொல்லணும், எந்திரிச்சா அஞ்செழுத்தை சொல்லணும், சாப்பிடும் போது அஞ்செழுத்தை சொல்லணும், சாப்பிட்டு போட்டு அஞ்செழுத்தை, சாப்பாடு போட்டி சாமி, நின்றாலும் இருந்தாலும் கடந்தாலும் நின்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் வைத்தாலும், நின்றாலும் இருந்தாலும் கடந்தாலும் நடந்தாலும், நின்றாலும் இருந்தாலும் கடந்தாலும் நடந்தாலும், நின்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் எமைத்தாலும், மன்றாடும் மறப்பார் ஒரு காலம் மறவாத குன்றாத உணர்வுடையார் கொண்டாராம் உணவுக்கார் என்பது பெரிய பத்தராயிரம். அதனால இந்த மந்திரங்களை சொல்லி பழகினும் சுந்தரன் அந்த அளவுக்கு நாடு படைக்கி வச்சிருக்காரு. அவர் மறந்துட்டா கூட நாடு சொல்லுது அது வாட்டில். ஆகையினாலே அப்படி அஞ்செழுத்தாக இருக்கிறான், ஆரணமாக இருக்கிறான். ஆரணமாக ஆரணம்னா வேதம், ஆரணம் என்று சொன்னால் வேதம். சிவபெருமான் அருள் செய்த நூல் ரெண்டு, சிவபெருமான் நமக்காக பாடிய நூல் ரெண்டு, வேதம் சிவாகரம், வேத சிவாகரம். இந்த உண்மை தெரியாம நம்முடைய பக்தர்கள் இப்ப வந்திருக்கிற பக்தர்கள் அதிகபட்சம் வேத சிவாகரம் வேண்டாங்கிறார்கள். வேத சிவாகரம் வடமொழியில் இருக்கிறது, வடமொழியும் தென்றமிழும் மரங்கள் நான்கும் ஆனவன். இது இன்னொரு ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்ற சமயங்களுக்கெல்லாம் மனுஷனால அதுல தகுதி உடையவர்களால எழுதப்பட்ட நூல். ஒவ்வொரு சமயத்துக்கு நூல் இருக்கும்லப்பா சட்ட நூல், அது மனிதர் இல்ல அந்த சமயத்திலே தலைவராக இருக்கிறவர் எழுதுன நூல். நம்ம சமயத்துக்கு தான் பிறப்பு இறப்பு இல்லாத ஜோதிமயமாயிருக்கிற சிவபெருமானை எழுதுன நூல் நம்ம சமயம். இவ்வளவு ஒரு பெருமையா வேண்டாம்னு சொல்றாங்க, அது ஒரு அதிசயமா இருக்கு. நம்ம சமயத்துக்கு நூல் யார் எழுதுன, சிவபெருமான். மற்ற சமயங்களுக்கெல்லாம் அந்த சமயத்துல தலைவர்களாக இருக்கிற உயிர்களால அருளப்பட்டது. நம்ம சமயத்து நூல் வேத சிவாகம கடவுளாலேயே அருளப்பட்டது. ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணம் அருளாளில் கதிப்பவர் இல்லையா என்பது சிவஞான சித்தியா இருக்கிற பெரிய ஞானம். ஆரணம்னா வேத, ஆகமம் சிவாகம, வேத நாடு சிவாகமும் இருக்கு. இது சிவபெருமான நமக்கு கல்வி கொடுத்துருக்காங்க. நம்ம சமயத்துக்கு நூல் கடவுளே எழுதுனது ஞாபகம் சொல்லுவோம். அதனால வேத சிவாகமத்தை வேண்டாம் சொல்லப்படாது. அதனாலதான் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தான் வாழ்ந்தார். ஆகமம் ஆகி நின்று, ஆகமம் வேற சிவபெருமான் வேற இல்ல, ஆகமமே சிவபெருமான். அதனால ஆகம ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வு, அன்னிப்பான தித்திப்பம். இப்ப கோயில்ல பூசை கும்பாபிஷேகம் நித்திய உற்சவம் நித்திய நைமித்திய காமிய உற்சவங்கள்ல இதுல நடக்குது ஆகமங்கள். அதனாலே ஆரணமாக இருக்கிறான், ஆகமமாக இருக்கிறான், அஞ்செழுத்தாக இருக்கிறான். அஞ்செழுத்தாய் ஆரணமாய் ஆகமமாய் ஆசினியா, ஆசினியான்னா ஆகாயமாக, ஆகாயத்துக்குன்னா மற்ற பூதங்களாகும். ஆகாயம், ஆகாயம் தான் முதல் பூதம், ஆகாயம் தான்
ஆகாயத்திலிருந்து தான் காற்று உண்டாகுதா, காற்றிலிருந்து நெருப்பு உண்டாகுது, நெருப்பிலிருந்து நீர் உண்டா, நீரிலிருந்து பூமி உண்டாகுதான்னு சொல்றாங்க. இந்த பஞ்சபூதங்களும் ஆகாயத்திலிருந்து காற்று உண்டாகுதா, காற்றிலிருந்து நெருப்பு உண்டா, நெருப்பிலிருந்து நீர், நீரிலிருந்து மண், இப்படி கொஞ்சம்

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு அறிமுக உரை தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நடராஜாவை பார்த்த கண்ணால நான் எதையும் பார்க்க மாட்டேன்னு சொல்றார் அப்பர்மார். அந்த பதிகத்தை நான் டெய்லி பிடிக்கிறேன். ஆனா நடராஜாவை பார்த்த கண்ணாலேயே நான் எதாவது பார்ப்பேன், நியூஸ் பேப்பர் படிப்பேன், டிவி பார்ப்பேன்னு சொன்னா சொரணை கிடையாது. நெற்றியில் கண் கண்ட கண் கொண்டு மட்டும் நீ காண்பது என்ன, கை என்று ஆடம் கண்டால் தன்னை கண் கொண்டு காண்பது என்ன. சாமி சொல்ற சிரித்த முகம் கண்ட கண் கொண்டு மட்டும் நீ காண்பது என்னங்கிறார். நடராஜா பார்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம், நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், டிவி பாக்குறோம், இதெல்லாம் வேணாங்கிற என்ன வரல இல்ல, அப்ப சொரணை இல்ல. இந்த சொரணை இல்லாததுக்கு என்ன காரணம், உடம்பு தாமச அகங்காரத்தினால் ஆகியிருப்பதுதான் சொரணை இல்லாததுக்கு காரணம். அப்ப இதுக்கு எப்ப சொரணை வரும்னா, இந்த தமச வேலை வாங்கிட்டே இருக்கணும், கையினால் பெருமானுக்கு கை தொண்டு செய்து கொண்டே இருக்க வேண்டும். உடம்புல கொஞ்சம் உயிர் இருக்கிற வரையிலும் கைவினை செய்து எம் பிரான் கடல் போற்றுதும் நாம் அடியோ, கைவினை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு சரியைனு பேரு. எவ்வளவு சாத்திர நூல்களை பாடம் கட்டாலும் பிறருக்கு சொன்னாலும் கூட கைவினையை கைவிடக்கூடாது, தொண்டினை கைவிடவே கூடாது. தொண்டினை கைவிடக்கூடாதுங்கிறத உறுதியா சொல்கின்ற நூல்கள் இரண்டு, ஒன்று பெரிய புராணம், இன்னொன்று திருவாசகம். திருவாசகம் அடியார்கள் கொடுக்கிற ஏற்றம் எந்த நூலும் கொடுக்காது. நம்ம பின்னாடி பார்ப்போம். அடியார்கள் வழிபாட்ட மிக மிக பெருமையா சொல்றது திருவாசகம் தான். திருப்படி ஆட்சியில நிறைய வைக்கிறார் பெருமாட்ட விண்ணப்பம், பெருமானே இப்படி ஆக வேண்டும், அப்படி ஆக வேண்டும், ஆகாதா கிட்டாதா அப்படி கேட்கிறார். சாமி சொல்றார் எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு விண்ணப்பம் வை, உடனே சாங்ஷன் பண்றேன், மத்ததெல்லாம் அப்புறம் பாக்குறேன் அப்படின்ட்டார். உடனே சுருக்கி சொல்றார், ஆசையெல்லாம் அடியார் அடியோம் எனும் அத்தனை ஆகாது. எல்லா ஆசைகளையும் ஒருவன் சுருக்கி இந்த பிறவியை ஈடேற்றிக் கொள்வதற்கென்று சங்கரராமங்கிருஷ்ண வைத்து பெற வேண்டும் சொன்னார். ஒன்னு சொன்னா நான் கொடுத்துடுறேன், உடனே கேளுங்க சாமி சொல்லும் போது இதைதான் கேட்கணும், ஆசையெல்லாம் அடியார் அடியோ என மத்தனை ஆகாது, உன் அடியார் அடியார் அடியோம் என உயிந்தன ஆகாது, உன் அடியாருடைய அடியார்களுக்கு அடிக்க செய்து நாம் உயிவோம் என்று அதான் திருவாசத்தினுடைய சாரம் பார்க்கின்றோம். இந்த சாரத்தை அப்படியே சொல்ற திருக்கோவையார்ல, சிலம்பனை கொண்ட தன் சீரடி பங்கன் தன் சீரடியார் குலம்பனை கொள்ள என கொடுத்தோன் கொண்டு, சாமி கொண்டு போய் விட்டானா தன் அடியார்களுடைய கூட்டத்தில் என்னை கொண்டு போய் விட்டு இவர்களுக்கு தொண்டு செய்து கொண்டு போய் விட்டாராம், அப்படித்தான் என்னை உயர்கொண்டான். அவர்கள் கேட்கல, அவர்கள் நம்முடைய தொண்டை விரும்பல. சாமி என்ன பண்ணார், இந்த பிள்ளைய இந்த புள்ள விருப்பணும் அப்படின்னு ஒரு ஸ்கூல்ல போய் சேர்க்கிற மாதிரி அடியார் கூட்டத்தில் சென்று சேர்த்தான். சிலம்பனை கொண்ட தன் சீரடி பங்கன் தன் சீரடியார் குலம், குலம் என்றால் கூட்டம், அதிலே ஒருவருக்கும் தொண்டு செய்தால் பற்றாது. அவர்கள் திருநீரும் கண்டிகை அடைந்திருக்கின்ற காரணத்தினாலேயே எதையும் விசாரிக்காமல் குலச்சிரினார் போல குலவிலராக குலமுதுண்டாக நலவிலராக நலமுதுண்டாக தவம் பணி குலச்சிரை, தவம் என்று பணிய வேண்டும், அடியார்களை பணிதல் தவம், வேற எந்த கேள்வியும் கேட்கப்படாது. இவ்வாறு கூட்டம் கூட்டமாக அடியார்களை பணிந்து இந்த வாழ்வினை கடைபெற்றுக் கொள்ள வேண்டும் என்று பார்க்கின்றோம். அப்ப வந்து சரியை சரியை என்பது கைத்தொண்டு செய்தது. அடியார்கள் மெஜாரிட்டி யாரு, அடியார்களிலே மெஜாரிட்டி என்பவர்கள் பெருமாளுக்கு தன்னுடைய திருக்கரத்தினாலே தொண்டு செய்வர்கள் தான் அடியார்கள் மெஜாரிட்டி. ஞானசம்பந்த பெருமான் திருப்பலூருக்கு வந்து முருகநாயனார் வீட்டில் தங்குறார். அப்புறம் பெருமான எழுந்தொழிக்கிறார். இரண்டு பேராசிரியர்கள் எழுந்தொழிக்கின்ற காரணத்தினாலே பக்கத்து ஊர்லேருந்து திருச்சாத்தமங்கையிலேருந்து நீலக்கர் வந்து தங்குறார், திருச்செங்காட்டங்குடியிலேருந்து சிறுத்தொண்டர் வந்து தங்குறார். முருகநாயனாருடைய வீடு உடனுறிவின் பயன்பெற்று கைலாசம் போல இருக்கு. 63 ஐவர் அங்க இருக்காங்க. முருகநாயனார் பெருமானுக்கு அதிகாலையிலே எழுந்து நீராடி திருநீர் அணிந்து அனுஷ்டானம் செய்து நான்மலர்களை எல்லாம் பறித்து இன்றைக்கு மலருங்கிற பூவை தான் பறிப்பார். எத்தனை பிராக்டிஸ் அவருக்கு, நாளைக்கு மலரக்கூடிய பூவை தொடமாட்டார். அந்த பூவை கட்டி பெருமானுடைய தோல்ல சாத்தும் போது அது வாய் திறந்து தேன் சிந்தும், அதுக்குதான் முக்தி. சம்பந்த பெருமானுக்கே அவருடைய பூஜை கண்டு பொறாம தொண்டர் தன்கையும் மூழ்கி தொடையிலும் சாந்தமும் புகையும் கொண்டு கொண்டடி பரவி குறிப்பறி முருகன் செய் கோலம் கண்டு கண்டு கண் குளிர கழிபிறந்தொழிவது கல்லார் பண்டு மண் செய்யும் புகழ் ரொக்கமா நீச்சிருத்தார். முருகன் செய்யற பூசையை பார்த்து பார்க்கிறவங்களுக்கு தான் கண்ணு பிரகாசமாகுது. அப்படி முருகன் பூசை பண்றார், அது கை தொண்டு. அதான் கைவினை செய்து என் பிரான்கடல் போற்றுதும். அப்படி கைத்துண்டு செய்வதிலே யார் வல்லவர்கள்? கைத்துண்டு செய்வதற்கு என்னன்னா அன்பு, பொசிட்டிவ் நேச்சர், பொறுமை மூணு வேணும். அன்பு, பொறுமை, பொசிட்டிவ் நேச்சர் ஒண்ணு, எம்பெருமான் என்ற எண்ணம், இது மூணு யாருக்கு இருக்குன்னா பெண்களுக்கு படைப்பில் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தான் இருக்கு, இங்க மெஜாரிட்டியே நீங்க தான் இருக்கீங்க. அன்பும் அன்பு இருக்கும், ஆண்களுக்கு பொறுமை இருக்காது. பொறுமை இருக்கிற காலத்துலதான் அந்த அம்மா என்ன பண்றா, குழந்தைய அழுக்கெல்லாம் எடுத்து அலங்காரம் பண்ணி கொடுத்த பிறகுதான் அப்பாவோட அன்பு வேலை செய்யும். கொஞ்சத்துக்கு மட்டும்தான் வருவாரு. அன்பு, பொறுமை, அதுக்கப்புறம் பொசிட்டிவ் நேச்சர், என்னுடையது, என் கணவன், என் குழந்தை. அம்மா சேலைய பொண்ணு உடுத்திக்கிறேன்னா உனக்கு சேலை கிடையாதான் இவங்க கேட்பேன். என்னுடையதுங்கிற எண்ணம், மமக்காரம், இதெல்லாம் வேணும். இதனால அந்த மன்னிய அன்பரில் என் பணி முந்துர வைகுவதாக, அதே பெருமானுடைய தொண்டு. பொதுவா உலகத்துல விட்டு கொடுக்கலாம், ஆனா பெருமானுக்கு செய்கின்ற தொண்டில விட்டு கொடுக்க கூடாது. அல்ல, என்னுடைய பெருமான் நான் தொண்டு செய்ய வேண்டும்னு நினைக்கணும். வரகுண பாண்டியர் திருடமுருதூர் பிராகாரத்துல வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாய் மலம் கழித்திருக்கிறது. மன்னருடைய பார்வை அங்க போகுது. மன்னர் பார்ப்பதை பார்த்தாலே அங்கு வருகின்ற சேவகர்கள்லாம் உடனே அதை எடுத்து சுத்தம் பண்ணுவாங்களா இல்லையா? மன்னர் அதற்கு வாய்ப்பளிக்காமல் தானே செய்தார். அரசாங்க வேலைன்னா ஒருத்தனை கொண்டு வாங்கிக்கலாம், சிவனுக்கு செய்கின்ற தொண்டை இன்னொருத்தருக்கு கொடுக்கூடாது. நாமே செய்யணும், நமக்கு அந்த புண்ணியம் வேணும். சிவனுக்கு செய்கின்ற தொண்டை இன்னொருவரை கொண்டு செய்தித்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு மா மன்னர் நினைத்திருக்கிறார். திருவாசத்திலேயே திருக்கோவிலே ஒரு பேர் வருது, அப்படிப்பட்ட மன்னர் நினைத்திருக்கிறார். அவர் நினைப்பதுதான் இங்க சொல்றாரு குருநாதர், மன்னிய அன்பரில் என் பணி முந்துர வைகுவதாகாதே. எல்லாருக்கும் முன்னாடி நான் செய்யணும் பெருமானுக்குரிய தொண்டை என்பது பொசிட்டிவ் நேச்சர். புதுசா கல்யாணம் போட்டுருக்கா போயிருக்கா ஒரு பொண்ணு, அது மாமியாரு நாத்தனாரெல்லாம் கொஞ்சம் மோசமா தான் நடத்துவாங்க. இவ வயதுல குழந்தைக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு இவள் சோறு ஊட்டுவதை விரும்புவாளா? நீ வீட்டு வேலையை செய்ய, பத்து பத்திரத்தை செய்ய, உன் பிள்ளைக்கு எல்லாம் அத்தை ஊட்டிப்பா சோறு அப்படின்னு சொல்லும்போது மனசு கஷ்டப்படுது. நம்முடைய பிள்ளை என்று நாம் கருதுனால நாமே சோறு ஊட்ட வேண்டும் என்று நினைப்போம். இது ஒரு பக்தனுக்கு தேவை. என் கையினாலே பெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும், என் வாயினாலே பெருமானுக்கு பாட வேண்டும், என் கையினாலே திருநூலை எழுத வேண்டும், நான் உழவாரம் செய்ய வேண்டும், என் கையினாலே பெருமானை பூசிக்க வேண்டும். எவ்வளவு சிறப்பா தில்லையில் நடப்பதை போல ஒரு திருக்கோயிலே பூசை நடந்தாலும் பெருமானுடைய பூசையை தரிசிப்பது என்பது ஒரு பங்கு அவ்வளவுதான். அன்பேவா சினிமா பாக்குற மாதிரி அங்க ரெண்டு பேர் காதல் பாட்டு பாடிக்கிட்டு ஓடிக்கிட்டு வருவாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது சுகமா தான் இருக்கு. ஆனால் தான் திருமணம் செய்து கொண்டு இல்லறம் நடத்துவதை போல தான் உடையவரை பூசிப்பதில்லை, இதுதான் உண்மை. இதற்கு அப்புறம் தான் அது அது வந்து ரெஸ்ட் அண்ட் ரிகுபரேஷன், இது அடிப்படை. அதே போல இந்த மூன்றும் பெண்கள்ட்ட உண்டு. அவர்கள் பெண்கள் தான் சரியை செய்யறாங்க. அந்த சரியை மார்க்கத்தில் இருக்கிற பெண்கள் அந்த பெண்களிடமிருந்து அந்த நெறியினை கற்றுக்கொண்டு நான் உயவில்லையே என்று ஒரு பாடல் பாடுறார் திருவாசகத்துல. அந்த பாடல் நம்ம குருநாதருடைய காலத்தை நமக்கு காட்டும். என்ன சொல்றாரு? ஆமாறு உன் திருவடிக்கே அகன்புழையேன் அன்புறுகிறேன். ஆமாறு என்றால் முடிந்த வரையிலும், ஆம் முடிதல், முடிந்த வரையிலும். மதுரைக்கு ராணியா இருந்தாங்க கூன்பாண்டியின் மனைவி, வளவன் வளவர்கோன் பாவை, அந்த மாமியார் என்ற இயற்பு மங்கையர்கரசி என்று தேவாரத்துல அவருக்கு பெயர் சுட்டப்பட்டிருக்கு. தேவார பெயர் மங்கையர்கரசி என்பது தேவாரம் கொடுத்த பெயர். அவர் இயற்பெயர் மானிதான். அவர் வந்து எப்பொழுது பெருமானை போய் பார்ப்பார்? முடிந்த போது பார்ப்பார். இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரேனே அப்படின்னு சொன்னா, இப்பதானே பிரதோஷம் சொல்லி ரெண்டு நாள் மட்டும் போயிட்டு வந்த, இன்னைக்கு என்ன அவசரம், அப்புறமா போய்க்கலாம் அப்படின்னு வீட்டுக்கார சொல்லுவார். அவ்வளவுதான் அவங்களுடைய சமய உரிமை. திருநீரன் இந்த முகத்தை பார்த்தால் அவர் அவர் வந்து தோஷமாக கருதி மனம் வருந்துவார். கண்டு முட்டு கெட்டு முட்டு. நம்முடைய நெற்றியிலே இருக்கின்ற திருநீற்றை கண்டு கணவன் வருந்துவான் என்ற காரணத்தினாலே அவன் காண அதை அணியாது, சந்தனத்தோடு அதை சேர்த்து நெஞ்சிலே பூசிக்கொள்வார். முத்தின் தாழ் வடமும் சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பினில் முயங்க இருந்தார். வீட்டுக்காரருக்கு சிரமந்தர வேண்டாம், அடக்கி வாழ்க்கும். இன்றைக்கும் பல பெண்கள் அப்படி இருக்கிறார்கள். அதனால அவங்க பக்திக்கு வேல்யூ அதிகம். நினைத்ததை நடத்திக் கொள்கின்ற பெண்களை விட நினைத்ததை நடத்திக் கொள்ள முடியாத அவலைகளில் இருந்து கொண்டு பெருமான தரிசனம் பண்ண முடியலையே, எல்லாரும் போல இருக்க முடியலையே என்று ஏங்குவருடைய பணத்திற்கு மதிப்பு அதிகம். அப்படி இருந்தார் மாமியார். அவங்க நாட்டையாளுகின்ற ராணியார் நல்ல பவர்ஸ்லாம் இருக்கு. வெளியில போனா தங்க பழக்கில போலாம், ஆனா சுக்கநாத பெருமான வழிபட முடியாது. ஆமாறு உன் திருவடிக்கே அகங்குழையே, முடிந்த போதெல்லாம் பெருமானை கண்டார்கள், முடியாத போது பெருமானை காண முடியவில்லையே என்ற ஏக்கத்தினாலே மனம் குழைந்தார்கள், அன்பினால் உருகினார்கள். அப்படிப்பட்ட துண்டினையும் செய்யவில்லை. பூமாலை துணைந்து ஏற்றேன், சங்கிலிநாச்சார் பெருமானுக்கு பூமாலை புனைந்தார். பெருமானுக்கு அதை அளிக்கும் போது பெருமான் திருவடிகள் வாழ்க என்று வாழ்த்து விட்டு வந்தார். சங்கிலிநாச்சார் பங்கெடுக்கரசார் ஆச்சு சங்கிலிநாச்சார் புகழ்ந்துடையேன். காரைக்காலமே பெருமானை புகழ்ந்துரைத்தார். எத்தனையோ பேர்கள் புகழ்ந்திருக்கிறார்கள். ஆனா நம்ம குருநாதர் அம்மையார சிறப்பா சொல்றார். இன்னொரு இடத்துல அம்மையார் பத்தி சொல்றார் திருவம்பவையில் குறிப்பாளர் சொல்லுவார், பேரால் சொல்ல மாட்டார். அம்மையாருடைய புகழ்ச்சலுக்கு என்ன பேர்னா, அம்மையார் சிவதத்துவ விவேகமாக அந்த அற்புத திருவந்தத்தை பண்ணியிருக்கிறார். பெருமானுடைய கழுத்து கருப்பா இருக்கு, விஷம் பெருமானுடைய கழுத்தை கரைப்படுத்தி விட்டதுன்னா ஏதோ ஒரு பொருள், ஒரு ஜட பொருள், ஞானமே வடிவாகின்ற பெருமானுடைய திருமேனியிலே ஒரு வடிவினை ஏற்படுத்துறதுன்னா பெருமானுக்கு கொஞ்சம் இழிவுதானா அது. கேள்வி கேட்கலாமே, பொன்னார் உங்க பெருமானுடைய கழுத்து கருப்பா போறதுக்கு விஷம் காரணம் சொல்றீங்க, விஷம் குடிச்சா வடு உண்டாகுமா அப்படின்னு கேட்கலாம் இல்ல. அதற்கு காரணம் சொல்ற, பெருமானே உண்டவா எகுதிருப்ப அந்த முந்த அந்த நஞ்சத்தை உண்ட கண்டம் இருந்திருப்பதற்கு காரணம் என்ன சொல்லுன்னு கேக்குறாங்க. இதான் உண்மையாக பெருமானை புகழ்ந்து உரைத்தல் அப்படின்னு அது. அந்த நஞ்சினை பெருமான் வாழ்வித்தானே என்று கரைபடவில்லை. உண்டவாய் சிவந்தவாயா இருக்குது, செவ்வாய்க்கு உருவேன்னு பாடுறார் திருவாசத்துல. வாய் வாய் வழியா தானே சாப்பிடுறோம், வாயும் நாக்கும் சிவப்பா இருக்கும் போது கழுத்து மட்டுமா கருப்பாவும் சான்ஸ் இல்லையே. அப்ப கருப்பா போறது கருப்பாவே போறாங்க. அம்மா பெருமானுடைய கண்ணா கருப்பா இல்ல, அதுவும் பொன்னாட்டியாதான் இருக்கு. தத்துவங்கள்லாம் அதுக்கு பின்னாடி இருக்கு, அது கருப்பா இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் வேறு. அதெல்லாம் உயிர்த்துணர வைக்கிறார். அதுக்கு எல்லாருக்கும் தேவாரத்துக்கு முன்னோடியா பாடியிருக்கிறார், மூவர் பாடிய தேவாரத்துக்கு முன்னால் பாடியிருக்கிறார். அதுவே புகழ்ந்துரையன் என்று அவரை பத்தி சொல்றார். புகழ்ந்துரைத்து பெருமான் திருவடியை பெற்றவர். புத்தேளின் கோமான் திருக்கோயில் தூகி, பெருமானுடைய திருக்கோயிலை தூகி மெழுகியவர் திலகவதியார். கூத்தாடையன் பெருமானுடைய பூதாடி அவனை மகிழ்வித்தவர் பரமநாச்சியார். நல்லா பாருங்க, இவர்கள் எல்லாரும் எந்த காலத்தில் வாழ்ந்தார்கள். சங்கிலியாரையும் சொல்லிட்டாரு, பறவையாரும் குறிப்பால் சொல்லிவிட்டார், மானியாரையும் சொல்லிவிட்டார், அதுக்கப்புறம் அம்மையாரையும் சொல்லிவிட்டார், திலகவதியாரையும் சொல்லிவிட்டார். அப்ப திருத்தொண்டதகை காலத்துக்கு பிற்காலம் இவரெல்லாம் திருத்தொண்டதகையிலே கூறப்படுகின்ற அடியார்கள் வாழ்விலே பங்கு பெறுகின்ற பெண்கள். திருத்தொண்டதகையில் இருக்கின்ற அடியார்கள் வாழ்விலே பங்கெடுத்துக் கொள்கின்ற பெண்கள், திலகவதியாரிலிருந்து சங்கிலியாரிலிருந்து பறவையாரிலிருந்து. ஆகவே திருத்தொண்டதகை பாடப்பட்ட பிறகு திருவாசகம் பாடினார் நம்முடைய குருநாதர். இன்னொன்று, கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சாருங்கிறத சொல்லிட்டு வர்றார். ஒரு பொருளுடைய தர்மம் என்பது அந்த பொருளை பொருள் செய்வது. ஒரு பொருளை பொருளா செய்வதற்கு சிவம் அடிப்படையாக இருக்க வேண்டும். சிவமே அந்த ஒவ்வொரு வேறுபட்ட தர்மங்களாக வெவ்வேறு பொருளிலே தன் திருவுருளினாலே கலந்திருக்கிறான் அப்படிங்கிறது சித்தார்த்த தத்துவம். அது எப்படி சொல்றாருன்னா, சூரியனிடத்திலே பெருமான் வெப்பமாக இருக்கின்றான், சந்திரனிடத்திலே குளிர்ச்சியாக இருக்கின்றான், அருக்கனில் சோதி அமைத்தோன், திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன், திண்டிடல் தீயின் வெம்மை செய்தோன், பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன், மேதகு காலின் ஊக்கம் கண்டோன், நிழல் திகழ் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன், வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் அப்படின்னு சொல்ற. இதுல ஒரு சின்ன குறிப்பு இருக்கு. என்ன குறிப்புன்னா, சூரியன்ட்ட நெருத்தா வெப்பமா இருக்கிறார், சந்திரன் குளிர்ச்சியா இருக்கிறார், காற்றுல வந்து இயக்கமா இருக்கிறார், அப்புறம் வந்து நீரிலே சுவையா இருக்கிறார், ஆகாசத்திலே கலப்பாக இருக்கின்றார், பூமியில திண்மையா இருக்கிறார். டென்சிட்டி, திண்மைனா டென்சிட்டி, நெருக்கம், பொருள் திணிவு மாஸ், அதற்கு திண்மைன்னு பேர். பூமியில திண்மையா இருக்கிறார் சொன்னார். பூமியில திண்மையா இருக்கிறார்னு சொல்லும் பொழுது வெளிப்படங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினர். வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோம். இதுக்கு என்ன பொருள், சூரியனிடத்திலே பெருமான் ஒளியா இருக்கிறார்னா உங்கள் பெருமான் தான் சூரியனத்தில் ஒளியா இருக்கிறாரா? கிடையாது. எங்கள் பெருமான் தான் இருக்கிறார்னு இன்னொருத்தர் சொல்லலாம். சூரியனில் இருப்பது உங்கள் பெருமான் இல்லை, எங்கள் பெருமான் இன்னொருத்தர் சொல்லலாமே. நீரில் இசையா இருப்பவர் உங்கள் பெருமான் இல்லை, எங்கள் பெருமான் இன்னொருத்தர் சொல்லலாம். பெருமான் என்ன பண்ணாரா, தானே மண்ணில் திண்மையா இருப்பதை வெளிப்பட வைத்தான். ஏகதேசமாக இப்படி வெளிப்பட வைத்த காரணத்தினாலே எம்பெருமானே அருக்கலில் சூரிய அமைத்தோர் என்று உணர வேண்டும் அப்படின்னு திருவாசகத்துக்கு பொருள். பெருமான் மண்ணிலே திண்மையை வெளிப்பட வைத்தது எப்போது சொல்லுங்க பாபு? பூமியில நான் தான் திண்மையை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சாமி காமிச்சார். எப்ப காமிச்சார்? வெளிப்படனா எல்லோரும் புரிந்து கொள்ளும்படி, தோன்றும்படி, புலப்படும்படி, எக்ஸ்பெரிமெண்டலா எடுத்துக்காட்டாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ண. நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு மெஷின் வருது, வாஷிங் மிஷின், ஒருத்தர் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறார். மண் சுமந்த காரணத்தினால மண் எத்தனை பேர் சுமக்கிறாங்களே, பூமியில கடவுள் தான், சிவபெருமான் தான் திண்மையை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது எப்படி எப்ப காமிச்சார்? இப்ப நம்ம ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறோம், நம்ம வந்து ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்றாங்க இல்ல டிஸ்மிஸ் பண்றாங்க, நம்மளை அப்பாயிண்ட் பண்ணவங்களே நம்மளை டிஸ்மிஸ் பண்ணாதான் செல்லும், அல்லது நம்மளை அப்பாயிண்ட் பண்ண ஆள் தன்னுடைய அப்பாயிண்டிங் அந்த அதிகாரத்தை இன்னொருத்தர் டெலிகேட் பண்ணிருக்கணும். யாரோ ஒருத்தர் நம்ம போல ஒருத்தர் வந்து நம்ம டிஸ்மிஸ் பண்ணா செல்லாது, கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணா நம்ம ரீஇன்ஸ்டேட் ஆயிடுவோம். நமக்கு வேலை போட்டு கொடுத்தவன் தான் நம்மள வேலையில இருந்து எடுக்க முடியும். நமக்கு வேலை ஒருத்தர் போட்டு கொடுத்துட்டு இன்னொருத்தர் வேலையில இருந்து எடுக்க முடியாது. வீட்டு வேலை செஞ்சாலும் சரி நாட்டு வேலை செஞ்சாலும் சரி சட்டம் தான், அந்த பதவியில இருக்கணும்னு செய்ய முடியும். அது போல யார் மண்ணிலே திண்மை வைத்தானோ அவன் ஒரு காலத்திலே அந்த மண்ணில இருக்கின்ற திண்மையை எடுத்து காட்டினான், நானே வைத்தேன் என்பது. எப்படின்னா கல்லிலே இருக்கின்ற திண்மையினோ நீரிலே இருக்கின்ற திண்மை குறைவு. அந்த நீரிலே கல் மிதந்த காரணத்தினாலே கல்லிலே இருக்கின்ற திண்மையை பெருமான் எடுத்து காட்டினான், முன்னர் அந்த கல்லிலே திண்மையை நானே வைத்தேன் என்று அப்பர் பெருமானை கரையேற்றி காட்டினான். அப்ப அப்பர் பெருமானை குறிக்கிறாருங்க, வெளிப்பட மண்ணில் திண்மையை வைத்தோன் என்று சொல்றதுனால அப்பர் பெருமானுக்காக பெருமான் செய்த அற்புதத்தை திருவாசகம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. குறிப்பால் குறிப்பு, இந்த குறிப்புகள் இருக்கிற காலத்தினாலையும் பண் சுமந்த பாடல் என்று திரு தேவாரத்தை சிறப்பிக்கின்ற காலத்தினாலையும் என்ன காரணம்னா, தமிழிலே எழுந்த பாடல்களிலே இயற்றமிழ் இசைத்தமிழா இசை கூறியிருந்தாலும் கூட இசைத்தமிழ் மொத்தமாக கூத்திலே இருந்ததை தவிர தனிப்பட்டு பாடல் இலிசை நாடகம் என்று முத்தமிழாக இருந்தாலும் கூட இசைத்தமிழ் என்று தனியாக வாழ்கின்றே அது கூத்தின்கண் ஒரு அங்கமாகத்தான் இருந்தது, இயற்றமிழ் தான் தனித்து வாழ்ந்தது. அவ்வாறு இல்லாமல் இசைத்தமிழை தனியாக வாழ வைத்தவர் ஆருடைய பிள்ளையார். நாடு மின்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன், இசைத்தமிழ்கின்ற ஒரு ஏற்றம் கொடுத்தார். அவ பண் சுமந்த பாடல் என்பது நிச்சயமாக தேவாரத்தை குறிக்கின்ற ஒரு சொல் என்று பார்க்கின்றோம். அப்பர் பெருமானுக்கா பெருமான் சில அற்புதத்தையும் சொல்கின்றார். திருத்தொண்ட தொகையிலே வருகின்ற அந்த ஐந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட ஐந்து பெண்களை பற்றி கூறுகின்றார். இந்த காரணங்களினாலேயோ வரகுண பாண்டியனை பற்றி திருக்குவேயரில் கூறுகின்ற காரணத்தினாலேயோ நம்முடைய குருநாதர் தேவார காலத்திற்கு பிற்பட்டவர், அடியார்களை வழிபட்டவர். 63 வழிபாட்டை நம்முடைய குருநாதர் செஞ்சிருக்கிறார். அது சொல்றாரு, பெருமானே உன் அருளை நான் பெற்றது உறுதி என்று சொன்னால் எப்படி நான் உணரலாம், நீ என்னை உன்னுடைய அடியார்கள் நடுவிலேயே இருக்க வைக்க வேண்டும், நீ என்ன அவங்கள்டே பிரிச்சுட்டேன்னா உங்ககிட்டே பிரிச்சுட்டுதான் அர்த்தம். அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியே உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் என்று பார்க்கின்றோம். இப்படி அவருடைய காலத்தை நிர்ணயிக்கின்ற நிலையிலே ஆறு அந்த ஆறு எவிடன்ஸ் இருக்கு இல்லையா, ஆறு புராணங்களுமே பிணைப்பட்டிருக்கின்றது. அதுல பரஞ்சோதி முனிவர் வந்து வெளிப்படவே பிணைப்பட்டிருக்கிறார். இப்படி பிணைப்பட்டிருக்கிறாருன்னா, சேரமானுக்கு பெருமான் திருமுகம் கொடுத்தார். அந்த திருமுகத்தை கொண்டு அவர் பாடபத்திரத்தில் சென்று சேரமானத்திலே பெருமுருள் வாங்கி வருகின்றார். அந்த திருவிழாவுக்கு பிறகு அருடைய பிள்ளையார் தமிழரை கழிவேற்றிய திருவிழா நிகழ்ந்ததாக அவர் எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த புராணங்கள் கால வரிசைப்படி நடக்கல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு, பாண்டிய மன்னர்களுடைய கால வரிசைப்படி திருவிழா புராணத்தை அமைக்கிறார் பரஞ்சோதி முனிவர். இந்த மன்னருடைய காலத்தில் இந்த விளையாட்டு நடந்தது, அவருடைய மகன் காலத்தில் இது நடந்தது, தொடர்ந்து கால வரிசை வருது. அது பிழைப்பட்டிருக்கிறது என்பதற்கு என்ன ஒரு சான்றுன்னு கேட்டா, சேரமானுக்கு பிறகு சம்பந்த பிள்ளையார் வைக்கிறார், கலையற்றினாருக்கு பின்னால் வைக்கிறார். அது பிழைன்னு நமக்கு தெரியும். ஏன்னா கலையற்றிவார் வந்து நம்பியாரூருடைய தோழர், நம்பியாரூரோ அருடைய பிள்ளையாருக்கு பின் வந்து அவரை வழிபட்டவர். நாவின் மிசை அரையனோடு தமிழ் ஞான சம்பந்தன், யாவர் சிவன் அடியார்களுக்கு அடியான் அடித்தொண்டன் ஊரன் என்று தன்னை சொல்லிக் கொள்கின்றனர். ஆகவே இந்த கால குளர்களெல்லாம் இருக்கின்றன, இவற்றையெல்லாம் கலைந்து நம்முடைய இந்த புனிதர் பேரவையில நான் வந்து இந்த ஆறு திருவாதிரிகள் புராணத்தை அடிப்படையாக கொண்டு ஏனைய புராணங்கள் இருக்கிற செய்திகளையும் நம்ம பார்ப்போம். முழுதுமா பார்த்து நம்முடைய குருநாதருடைய அந்த வாய்மொழியுடைய ஏற்றமும் அது வந்து எப்படிப்பட்ட தாக்கத்தினை பின்னால் வந்த அருளாளர்களுக்கு ஏற்படுத்திருக்கின்றதையும் அவருடைய புராணத்தையும் நம்ம செம்மையாக கண்டோம். செம்மையாக கண்டு பிறகு அதை பாடலாகவும் நம்ம பாடுவதற்கு பெருமாள் அருள் நமக்கு துணை செய்ய வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். இப்ப திருத்துண்ட தொகையில அப்பாலும் அடிச்சார்ந்த அடியாருக்கும் அடியேன் என்று நம்பி அவர் பாடியிருக்கிறார். அப்பாலும் அடிச்சார்ந்த அடியார் என்பதற்கு சேர்க்கிறார் ஒரு விளக்கம் தரார். தமிழ் மொழியினுடைய சிறப்பு என்னன்னா, இடப்பொருளை குறிக்கின்ற ஒரு சொல் காலப்பொருளையும் தரும், காலப்பொருளை குறிக்கின்ற ஒரு சொல் இடப்பொருளையும் தரும். அங்கு என்று சொன்னால் அவ்விடத்தில் என்றும் பொருள் கொள்ளலாம், அந்நேரத்தில் என்றும் பொருள் கொள்ளலாம். அதுபோல அப்பால் என்ற சொல்லுக்கு இடத்தினால் அப்பால் என்றும் கொள்ளலாம், காலத்தினால் அப்பால் என்றும் கொள்ளலாம். திருத்துண்ட தொகையினுடைய காலத்தினால் அப்பால் இருக்கின்றவர்களுக்கு அடிமை சொன்னார். திருத்துண்ட தொகையிலே பாடப்பட்டிருக்கின்ற 60 அடியார்கள், மூவர் வந்து இவங்க குடும்பத்திலே இருக்கிறாங்க, 60 அடியார்கள் வாழ்ந்த தமிழ் தேசம், அந்த தமிழ் தேசம் ஆகின்ற இடத்திற்கு அப்பால் இருக்கின்ற அடியார்களுக்கும் தமிழ் கூறும் நல்லுலகத்திலே தோன்றியவர்கள் இந்த 60 அடியார்கள். தமிழ் வழங்காத இடத்திலே, பூவேந்தர் தமிழ் வழங்காத இடத்திலே அப்பால் இருக்கின்ற அடியார்களுக்கெல்லாம் அடிமை சொன்னார். அது காலம் கருதாது சொல்லப்பட்ட அடிமை, காலம் கருதி சொல்லப்பட்ட அடிமையும் உண்டு. அது எப்படின்னா, திருத்தொண்ட தொகைக்கு என்று ஒரு காலம் உண்டு. அது என்ன காலம் அப்படின்னு பார்த்தா, திருத்தொண்ட தொகை எழுந்த காலத்தை சொல்லல, திருத்தொண்ட தொகையில் இருக்கின்ற அடியார்கள் எந்த ஒரு கால ஸ்பேன் இடைவெளிக்குள்ளே இருக்கிறார்களோ, திருத்தொண்ட தொகையிலே சொல்லப்பட்ட அடியார்களிலே மிக மூத்தவர் தண்டேசநாயகம், மிக இளையவர் நம்பி ஆளுநர். தண்டேசநாயனரை அடுத்து வருபவர் கண்ணப்ப நாயனார். அதுக்கப்புறம் வரவங்க நமக்கு கரெக்டா வைக்க, மூவருக்கு முன்னாடி அம்மையார், மூவர் காலத்துல இருவர் காலத்துல பிள்ளையார் கால பிள்ளையாரும் அப்புறம் சேர்ந்த காலத்துல பிள்ளையாருக்கு சீனியர் அப்பர் பெருமான், இருவரும் இருந்த காலத்துல வாழ்ந்த அடையாளர்களிலே நவீனவீரர்கள் சீனியர் மோஸ்ட், அதுக்கப்புறம் நீலநக்கர் முருகர் இவங்கெல்லாம் வராங்க. சம காலத்துல இருந்தாலும் சீனியர் ஜூனியர்ல இருக்காங்க. தேவாரத்தை கொண்டு முடிவு செய்யலாம். தண்டேசர் தான் ரொம்ப பழமையானவர். அவரை பற்றி சொல்லும்பொழுது அவருடைய பிள்ளையார் கண்ணப்பரை பற்றி சொல்லும் பொழுது, வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடர் மலராக நயனம் காய் கணையினால் இடந்து ஈசனடி கூடு காலத்தி மலை என்று கண்ணப்பரை சிறப்பித்தார். ஆனால் தண்டேசரை பற்றி சொல்லும் பொழுது, கடி சேர்ந்த போது மலரான கை கொண்டு நல்ல படி சேர்ந்த பால் கொண்டு அங்கு ஆற்றிட தாதை பண்டு முடி சேர்ந்த காலை அற வெற்றிட முக்கன் மூர்த்தி அடி சேர்ந்த பண்ணல கெட்டு வந்து என்று அறிந்தவர்கள் சொல்ல கேட்கின்றோம் சொன்னார். ஆகவே ரொம்ப பழமையான காலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு அறிமுக உரை தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அருடைய பிள்ளையார், கண்ணப்பரை பற்றி சொல்லும் பொழுது மாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலராகும் நயனம் காய் கணையினால் இடந்து ஈசனடி கூடு காலத்தி மலை என்று கண்ணப்புரை சிறப்பித்தார். ஆனால் தண்டேஸ்வரை பற்றி சொல்லும் பொழுது கடி சேர்ந்த போது மலரான கை கொண்டு நல்ல படி சேர்ந்த பால் கொண்டு அங்கு ஆற்றிட தாதை பண்டு முடி சேர்ந்த காலை அற வெட்டிட முக்கன் மூர்த்தி அடி சேர்ந்த பண்ணல கெட்டு வந்து என்று அறிந்தவர்கள் சொல்ல கேட்கின்றோம் சொன்னார். ஆகவே ரொம்ப பழமையான காலம். பிள்ளையார் என்ன சொல்றார், நான் சொல்றேன் நான் அறிந்திருக்கேன்னு சொல்லாம எனக்கும் பெரியவங்க சொல்லித்தான் தெரியும்னு சொன்னா அவர் எவ்வளவு பழமையானவர். எனக்கும் பெரியவங்க இருக்காங்க, தொன்று தொன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்ப போனாலும் சிவன் கோயில்ல அவர் இருக்கிறார், கோயில்லயே அவர் இருக்கிறார். கோயிலுக்கு 61 வருஷத்துக்கு முன்னாடி கோயில்ல தண்டேஸ்வரர் உண்டு. கோயில்ல ஒரு காலத்துல 61 வந்தார்கள், அதற்கு முன்னாலே தண்டேஸ்வரர் உண்டு. அதான் அறிவார் சொல்ல கெட்டு உண்டு. சரி, ஒரு சின்ன குறிப்பு கொடுக்கலையா, அந்த தண்டேஸ்வரருக்கு பெருமான் அந்த அருள் செய்த காலத்துல இந்த பூமி எப்படி இருந்தது, ஒரு சின்ன குறிப்பு கொடுக்கலேன் அப்படிங்கும் போது பிள்ளையார் கொடுக்கிறார். சென்று தாதை உகுத்தன பாலையே சீரி அன்பு

0: மாடியை ஓடின கங்கையால் நிலவமல்கி உதித்து அழகன் கையால் அன்று நின் உருவாகத்தே ஆலவாய் அரண்நாகத்து அடவியே. தடவி என்பது இகரையிற்று ஆண்பார் பெயர். நின் உருவாக தடவியே சண்டேச பெருமானுக்கு சாருக்கியம் கொடுத்த பெருமான் எப்படி கொடுத்தாருன்னா, அடுத்ததாது இருவினக்கு நாம் என்று அருள் செய்து அனைத்தருளி மடுத்த கருணையால் உச்சி மொந்து முதல முதுகில தடவி கொடுத்தார். இனி உனக்கு நாமே பொருந்திய தந்தை என்று ஒரு தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய அன்பினை செய்வதற்காக மடியில வச்சுக்கிட்டு உச்சி மோந்து பார்த்து முதுக தடவி கொடுத்தார். அவ்வாறு தடவின பொழுது பெருமான் திருக்கரம் தீண்டப்பட்டதுனால செங்கன் விடையார் திருமலர்க்கை நேற்றுக்கு அவருடைய செங்கன் விடையார் திருமலர்க்கை தீண்ட பெற்ற சிறுவனார் அங்கன் மாக்கை அங்கன் மாயை யாக்கையின் மேல் அளவிந்து எந்த சிவமயமாய் பொங்கி எழுந்த மூழ்கி பூமியல் அயன் முதலாம் துங்க அமரர் திரு செய்ய சூழ்ந்த ஒளியில் தோன்றினார். பெருமான் திருக்கரம் திண்டின உடனேயே பெருமானை போன்ற சாரூபியம் வந்துவிட்டது. அதனால அந்த சாரூபியத்தை பெறாத மூவர்களும் தேவர்களும் அவரை துதி செய்தார்கள். சாரூபியம் இன்னும் வரல, ஆனா சாரூபியத்தை பெற்ற சிறுவரை அவர்கள் வணங்கினார்கள் என்று பார்க்கிறோம். அன்று நின் உருவாக தடவியே ஆலவா இறந்தாக தடவியே, நின் உருவாக தடவியே பெருமானே, சாரூபியம் கொடுத்த பெருமானே நீ தடவிய அன்று, நின் உருவாக தடவியே அன்று, தடவிய அன்று ஆலவாய் அறநாக தடவியே. இந்த ஆலவா எப்படி தெரியுமா இருந்தது, மனித வாடை இல்லாமல் சொக்கலிங்கம் மட்டும் இருந்தாரு, எப்பொழுதும் பெருமான் திருமேனியை காத்து கொண்டிருக்கின்ற கால சர்ப்பங்கள் சொக்கலிங்கத்தை சூழ்ந்து கொண்டிருந்தது. காடா இருந்தது மதுரை. சண்டேசராயனாருக்கு சுவாமி அனுகிரகம் பண்ண போது இந்த மதுரை கிடையாது என்று சொல்றேன். அவ்வளவு பழமையானவர் நாயனார். அன்று நின் உருவாக தடவியே ஆலவாய் அறநாகத்து தடவியே என்ற குறிப்பு இருக்கு. அந்த சண்டேச நாயனார் காலத்திலிருந்து திருத்தம்பதகை பாடிய நம்பி ஆரூரன் கடக்குட்டி நிலைக்காமரை விட வயசுல சின்னவர் தான். அவர் காலம் வரையும் இருக்கின்ற நாயனார்கள் காலம் திருத்தம்பதகை காலம். திருத்தம்பதகை எழுந்த காலம் வந்து அது அந்த நூற்றாண்டை சொல்லல, இந்த ஸ்பான் இந்த கால இடைவெளி இது இது வந்து திருத்தம்பதகை காலம். இந்த திருத்தம்பதகை காலத்திற்கு அப்பால் அப்பால் தான் நிறுத்தம். இதுக்கு முன்னிருப்பதும் அப்பால் தான், பின்னிருப்பதும் அப்பால் தான். முன்னிருப்பதும் அப்பாலே, பின்னிருப்பதும் அப்பாலே. ஒரு ரேஞ்ச் இருக்கு, அந்த ரேஞ்சுக்கு வெளியில இருப்பதும் தொடர்ந்து வருவதும் அப்பால். ஏன் ரெண்டும் அப்பால்னு கேட்டா, புராண காலம்னு ஒரு காலம் இருக்கு. அந்த காலத்து அடியார்கள் எல்லாம் இவரை வந்து வணங்குறார், வாய் விட்டு சொல்லல. அவங்கெல்லாம் வந்து லெஜண்ட்ல இருக்காங்க, மித்தாலஜி. அகஸ்தியர், புலஸ்தியர், துர்வாசர், மார்க்கண்டேயர் இவங்களை பத்திலாம் நிறைய வருது, தேவாரத்துல வருது. அகத்தியனுக்காக புதியமலையை கொடுத்தான்னு சொல்றார், மார்க்கண்டனுக்காக காலனை உதைத்தான்னு சொல்றார், உபமன்யுவுக்காக பாக்கடலை கூவி எடுத்தான்னு சொல்றார். ஆனால் இந்த அடியார்கள் திருத்தந்தை காலத்துக்குள்ள வரல. திருத்தந்தை காலத்துக்கு மிகவும் முற்பட்ட காலம். அந்த அடியார்களுக்கு அடிமை சொல்றார், அப்பாலும் அடிச்சார். அந்த இனி உடல் கொடு வருவார்கள், இனிமே இந்த பூமி இருக்க போறவங்க திருத்தந்தை காலத்துக்கு பிற்காலம், அதுவும் அப்பால் தான். அந்த காலத்தில் இவர்கள் யாருன்னு சொன்ன, நம்முடைய திருவாதூர் அடிகள், தாய்மார் அடிகள், பட்டினத்தடிகள் போன்ற பெருமக்கள்னா திருத்தந்தைக்கு பிற்காலத்தில் வருபவர்கள். அப்படித்தான் இவருக்கு அடிமை சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர வெளிப்படையா சொல்லப்படல. அப்படி வெளிப்படையா சொல்லப்படாத காரணத்தினாலேயே திருத்தந்தை காலத்துக்கு பிற்காலம். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நம்பியாருடைய சங்கல்பம் என்னன்னா, திருத்தொண்ட தொகை காலம் என்ற ஒரு காலம், அந்த காலம் சண்டேசர் காலம் தொட்டு நான் வாழ்கின்ற காலம் வரையிலும் இந்த காலத்திலே அறியப்பட்ட அடியார்களை வெளிப்படையாக துதித்தல் கடன், இவர்களை பேர் சொல்லாமல் விடக்கூடாது என்ற கருத்தோடு எழுந்தது திருத்தந்தை. திருத்தந்தைக்கு முற்காலத்திலே இருக்க அடியார்களை பேர் சொல்ல வேண்டாம், அவர்கள் பேரெல்லாம் புராணங்களில் இருக்கின்றன. 18 புராணங்கள் எடுத்தா அவங்க பேர் தடுக்கி விழுந்தா வருது, அவர்கள் பேரெல்லாம் 18 பேர் தடுக்கி வருது. ஆனா இப்ப திருத்தந்தை காலம் என்ற ஒரு காலம், சண்டேச நாயனர் காலத்திலிருந்து நம்பியாரன் காலம் வரையிலும் இந்த காலத்திலே வாழ்ந்து வந்த அடியார்களை வெளிப்படுத்த வேண்டும் என்ற திருவுருள் தான் இந்த மேனி எடுப்பதற்கு காரணம். நம்பி ஆளுநர் பிறப்படுத்ததுக்கு என்ன காரணம், இவங்களை பாடினாதான் மோட்சிட்டார் சாமி. நம்பியார் சொல்றார், பண்டே நின்னடியேன் அடியார் அடியார்கள் அடியார்களுக்கெல்லாம் தொண்டே புண்டொழிந்தேன் தொடராமை துரிசறுத்தேன். மீண்டும் தொடராமை துரிசறுத்தேன், தொடராத வண்ணம் துரிசினை அறுத்தேன், குற்றத்தினை அறுத்துக் கொண்டேன். துரிசு என்ன, கைலையிலே பார்த்து ஏற்பட்ட ஒரு இச்சை, அந்த துரிசு அருந்தது. எப்ப அருந்தது? அந்த பெண்களோட பூமியில வாழ்ந்ததுனால அது இல்ல, கைலையிலே ரெண்டு பெண்களை பார்த்ததுனால ஒரு குற்றம் விளைந்தது, துரிசு உண்டாயிற்று. அந்த துரிசு எந்த நிலையிலே அருந்தது? அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா அருந்ததா? அப்படி சொல்லல. இந்த அடியாளனுக்கு தொண்டுபட்ட காரணத்தினாலே அற்றது, திருத்துண்ட தொகை பாடின காரணத்தினாலே அந்த பாவம் நீங்கியது. என்ன காரணம்னா, திருத்துண்ட தொகை பாடி நீங்காத பாவமே இல்லை. திருத்துண்ட தொகை பாடி நீக்கிக் கொள்ள முடியாத குற்றம் என்ற ஒரு குற்றம் கிடையாது என்ற காரணத்தினாலே, பண்டே நின் அறியேன் அடியார் அடியார்கெல்லாம் தொண்டே புன்றொழிந்தேன் தொடராமை துரிசெடுத்தேன். அப்ப இவர் அவதார நோக்கம் திருத்துண்டத்தை காலம் என்று ஒரு காலம் உண்டு, அந்த காலம் புராண காலத்தை அடுத்து சண்டேச நாயனார் காலத்திலிருந்து நம்பியாரின் பூமியிலே பிறந்த காலம் வரையிலும் இருக்கின்ற அறியப்படாது இருக்கின்ற அடியார்களை அறிவிக்கின்ற தொண்டு, முழுமையாக அறியப்படாத அடியார்களை நன்றாக அறிவிக்கின்ற தொண்டிற்காக வந்திருக்கிறார் அவர். அவர்களை அறிந்து உலகம் செய்ய வேண்டும் என்பதற்காக. அப்படி இருக்கும் பொழுது நம்ம குருநாதர் வாழ்ந்திருந்தால் அறியப்படாதா இருந்திருப்பார்? எவ்வளவு ஏற்றத்தோடு பெருமானே அவருக்கு அறிவாங்கிருக்கிறாரு. அப்ப நிச்சயமா வந்து குருநாதர் முன்பே வாழ்ந்திருந்தார், இருந்தாலும் திருத்தந்தையில் இடம்பெறவில்லைன்னு சொல்றவங்க முழு பூசணிக்காக சொற்றிலே மறுப்பவர்கள் தான். நம்பியாரூருக்கு முன்பாக குருநாதருடைய அவதாரம் இருந்ததுன்னு சொன்னா நம்பியாரூரால அவரை வந்து சொல்லாமல் இருக்கவே முடியாது. திருத்தந்தைய பர்பஸே அதுதான், பர்பஸே அதுதான்ங்கிறதால. ஆனா இப்படிப்பட்ட ஒரு வருவார் பின்னாடி, இப்படிப்பட்டவர்கள் ஒருவரோ பலரோ வரலாம் என்ற காரணத்தினாலே அவர் அப்பாறுபடி சார்ந்தாரில் அடங்குவாரே தவிர திருத்துறையை காலத்துக்குள் வரமாட்டார் என்று பார்க்கும். இந்த காலங்களெல்லாம் நம்ம குருநாதர் வந்து ஒவ்வொரு காலத்துக்கு பின்தோன்றி அந்த இசை மரபினை போற்றி, திருவாசகமும் ஒரு இசைப்பாடல் தான், பலரும் அறியாமல் ஒரே பண்ணிலே பாடுறாங்க அப்படி இல்லை. தேவாரத்தினுடைய கட்டளையிலே அமைந்திருக்கின்ற திருவாச பதியங்களை அந்த கட்டளையிலே அமைந்திருக்கின்ற தேவாரத்தினுடைய பண்ணிலே பாடலாம். ஏன்னா பாடுகின்ற சிறப்பினை பற்றி பல இடங்களிலே நம்ம குருநாதர் சொல்றார். பெருமானுடைய வழிபாட்டிலே இந்த பாடல் பயன்படுகின்ற காரணத்தினாலே திருவாசகமும் ஒரு இசைப்பாடல் என்ற கருத்தை நம்ம பெறுகின்றோம். இப்ப நம்ம புராணத்தை பார்ப்போம். புராணத்துல ஒரு ஆயிரம் மட்டும்
1: பாடிட்டேன். பவளமால் வரையில் நிலவெறிப்பது போல் பரந்த நீற்றழகு பச்சுடம்பில் திவள மாதுடன் நின்றாடிய பரமும் சிறுவலை பாரத பெருங்கோர் தவளமா மறுப்பொன்று ஒடித்து ஒரு கரத்தில் தரித்து உயர் கிரிபுரத்து எழுதும் கவடமா கழிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம்.
0: இந்த பாடல்ல விநாயகப் பெருமானுக்கு வணக்கம் சொல்றார். விநாயகப் பெருமான் பாரத பெருங்கோரிலே தன்னுடைய ஒரு கொம்பினை ஒடித்து ஒரு கையிலே எழுத்தாணையாக பிடித்துக் கொண்டு மலைகளிலே உயரமான மலையாகின்ற மேருமலை, அந்த மேருமலையினுடைய பாறைகளையே எழுத்தோலைகளாக கொண்டு மேருமலையின் புறத்தே இந்த மகாபாரதத்தை எழுதினார். அவர் எப்படிப்பட்ட திருமுகம் கொண்டவர்? உருண்டை உருண்டையாக சொற்றினை உண்கின்ற அந்த யானை. கவளம் என்பது உருண்டை, சொற்றினால் பிடிக்கப்பட்ட உருண்டைக்கு கவளை என்பது. அந்த கவளம் கவளமாக உருண்டை பிடிக்கப்பட்ட சொற்றினை உண்கின்ற மா விலங்கு அல்லது மா மகிமை பொருந்திய கழிற்றின் திருமுகம் படைத்த கடவுள், யானையின் முகம் படைத்த கடவுள், அதாவது முகம் மட்டிலும் யானையாக இருக்கின்ற கடவுள். ஆக ஏறைய உறுப்புகள் அந்த யானையின் உறுப்புகள் அல்ல, முகம் மட்டும் யானையின் முகம். கழிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொள்வார். அந்த கடவுள் யாருடைய சிறுவன் என்று கேட்கும் பொழுது பெருமானுடைய சிறுவன், பெருமானுக்கும் பெருமாட்டுக்கும் பிறந்த சிறுவன். பெருமான் எப்படிப்பட்டவர்? பவள மால் வரையில் நிலவெறிப்பது போல் திருமேனி கொண்டவர், சிவந்த பொன்மேனி கொண்டவர், வளரும் பவள நிறம் கொண்டவர். பவளத்திற்கு நிறம் வளராது, ஒரே நிறமா இருக்கும். ஆனால் பெருமானுடைய திருமேனி காண காண புதிது புதிதாக நிறம் வளரும். அப்ப பெருமானுடைய திருமேனிக்கு எந்த பவளம் உண்மையாகும்? வளரும் பவள நிறம். பவளத்தின் நிறம் கூடிக்கொண்டிருந்தால் அது உண்மையாகும். அதை போன்ற ஒரு பவளம், அந்த பவளத்தினால் ஆகிய ஒரு பெரிய மலை. மால் என்பது பெருமை குறிக்கின்ற ஒரு சொல், அறியாமை பெருமை மயக்கம் எல்லாத்தையும் குறிக்கும். பெரிய ஒரு மலை பவள நிறத்திலே இருக்கின்றது. அந்த பவள மலையின் மீது முழு நிலவு உதித்து நிலவுளை பரவினால் எப்படி இருக்கும்? கிற்று கிற்றாக வெளுப்பாக தோன்றும். அதே போல பெருமான் திருமேனி முழுவதும் சன்னித்தும் திரிபுன்றமாக அணிந்திருக்கின்ற திருநீரு பவள திருமேனியிலே வெண்ணீர் விளங்குகின்றது. அந்த பவள திருமேனியிலே திருவெண்ணீர் அணிந்து பவள மலையின் மீது நிலவு ஒளி வீசுவதை போல இருக்கின்ற சிவந்த பொதுமேனி கொண்ட பெருமானுடைய உடம்பிலே, அவன் உடம்பிலேயே இடது பகத்தில் இருக்கின்ற பச்சை திருமேனி கொண்ட அந்த பெருமாட்டினுடைய பச்சை நிறமும் நிழல் போல வந்து சேர்கின்றது. பெருமாட்டி அவனுடைய உடம்பிலே ஒட்டி வைத்திருக்கிறாள். அந்த பெருமாட்டினுடைய பச்சை நிறம் வந்து இந்த பவள வரையிலே நிழல் போல சேர்கின்றது. பச்சுடம்பில் திவள மாதுடன் நின்று ஆடிய பரமன், அந்த பெருமாட்டியோடு கூட இருந்து ஆடுகின்ற பரமன், மாது ஆட ஆடிய பரமன் என்று பொருள் கொள்ளலாம், அல்லது மாது காண ஆடிய பரமன். உடன் நிற்றல் என்பது அவள் உடன் நிற்கின்றாள், பெருமான் அவள் காண ஆடுகின்றான். ஆடிய பரமன் அந்த பரமுடைய சிறுவராகின்ற விநாயக பெருமானை அவருடைய பெயருடன் இணைந்து கைதொள்ளுவான். இதுல என்ன குறிப்பு சொன்னா, நாம் பாடம் எடுத்துக்கொண்ட இந்த புராணம் இனிதே நிறைவேறும் வண்ணமோ, நமக்கு செவ்விய கருத்துக்களை தருகின்ற வண்ணமோ அந்த பெருமான் நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நினைந்து கைதொள்ளுவான். அது அந்த பிரார்த்தனைகள் இல்ல, அந்த பிரார்த்தனை தான், அந்த பிரார்த்தனை தான் குறிப்பெச்சம்னு சொல்லுவார்கள். எதற்காக கைதொள்ளுவோம் என்று சொன்னால், திருவாதிரையுடைய புராணத்தை செவ்வனை சிந்திப்பதற்காக நாம் கைதொள்ளுவோம் என்று சொன்னார். நடராஜருடைய வாழ்த்தின்னு சொல்லி முடிப்போம். இதழ் தருமடந்தையொடு இயந்து உயிர் உடம்பு போல் விதம்படு உலகங்களில் விரிந்து ஒளி விளங்குவார் மதங்கமொடு துந்துமி வளங்கழ முழங்கவே சிதம்பர அடம்பையில் செழுங்கடல் இறைஞ்சுவாம். சிதம்பரம் சித்தென்றால் அறிவு, அம்பரம் என்றால் வெளி, அறிவு வெளி. வடமொழியிலே சிதம்பரம் என்று சொன்னால் அறிவு.

சிற்றம்பலம், அது அறிவுடையமாக இருப்பதனால அதற்கு சிதம்பரம் என்று பெயர். ஆனால் அது நுண்மையாக இருப்பதனால அதுக்கு சிற்றம்பலம். அது எப்படி இருக்கு? நுண்மையா இருக்கு. ஏன் அது நுண்மையா இருக்குன்னு கேட்டா, யானை உடம்புல உயிர் வந்து பறந்திருந்தாலும் உயிர் யானை அளவுக்கு கிடையாது. உயிர் பறந்து இருக்கும், யானை உடம்புல எங்க யானைக்கு வலிக்கும், அது உயிரினுடைய ஆற்றல் பறந்திருப்பதற்கு காரணம். ஒரு சுடனுடைய ஒளி ஒரு ரூம் முழுக்க படர்வதை போல உயிரினுடைய ஆற்றல் என்பது தலையிலிருந்து கால் வரையும் பரவும் நரம்பு மண்டலத்தினால. ஆனால் உயிர் என்பது நுண்ணியது. உயிரை பற்றி சொல்லும் போது உபநிஷத்து என்ன சொல்லுதுன்னா, பசுமாட்டினுடைய வாலிலே இருக்கின்ற முடி, அந்த முடியினை லட்சம் கூறு போட்டா எவ்வளவு நுண்ணியதா இருக்குமோ அதுதான் உயிருக்கு பரிமாணம். பரிமாணம்னா அளவு. அதனால அந்த உயிருக்கு அணுன்னு பேரு, ரொம்ப சின்னது. அப்ப யூனிசெல்லுலர் அந்த ஆர்கானிசம் இருக்கே, மைக்ரோஸ்கோப்புள்ள பாக்குறோம் ஒரு ஸ்பெக்கு, அப்படி நுண்ணிய உயிர்களுக்கும் உயிர் இருக்கு, அணு அளவுக்கு உயிர் இருக்கு. அந்த உயிர் ஆகவே எல்லா உயிர்களுக்கும் பரிமாணம் உண்டுதான். அந்த உயிருக்கு ஒரு இதயம் இருக்கின்றது, அந்த இதய வெளிக்குள்ளே பெருமா நடிக்கின்றான். அந்த நுண்ணிய உயிரினுடைய இதய வெளி, அந்த இதய வெளி என்பது சிற்றம்பலம், அது நுண்ணிய தன்மை கொண்டதா இருக்கிறாள். அதனால பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், நோக்கரிய நோக்காகவும் நுண்ணுக்கரிய நுண்ணுவாக இருக்கின்றான். இதய வெளியிலே பெருமானுடைய காட்சியை காண வேண்டும் என்றால் அவர்களுக்கு நோக்கரிய நோக்க வேண்டும், அவர்களுக்கு நுண்ணுக்கரிய நுண்ணறிவு வேண்டும் என்று பார்க்கின்றோம். ஆகவே பெருமான் எங்குமே சிற்றம்பலத்திலேயே வழிபடப்படுகின்றான். இந்த சிறப்பை எப்படி சொல்றார் சிக்கனார் பெருமான், கடற்சிவார் புராணத்துல உலகு விளக்கும் பேரம்பலம் அதனை வழிபட்டு விட்டு சிற்றம்பலத்திற்கு வந்தான்னு சொல்றார். மூவரும் பெருமானை வழிபட்ட போது தில்லையில பேரம்பலத்திலே பெருமானை வழிபட்டு விட்டு சிற்றம்பலத்துக்கு வந்திருக்கிறது. நடராஜா எடுத்த உடனே வழிபடக்கூடாது. பேரம்பலத்தில் இருக்கிற 63 பஞ்சமூர்த்திகள் இவர்களை வழிபட்ட பிறகுதான் சிற்றம்பலத்தில் வழிபாடு செய்யணும். பேரம்பல வழிபாடு என்பது மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையால் வழிபடுவது. அதை வழிபட்ட பிறகு நகரகத்தையாகின்ற சிற்றம்பல வழிபாட்டினை நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு குருநாதர் வருவார். மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையால் தொடங்கியதற்கு ஒவ்வொரு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்ப்பும் பராபரமே என்று சொன்னார். அந்த சிற்றம்பல வழிபாடு, அந்த சிதம்பரம், அந்த சிதம்பரத்தில் பெருமாள் எப்படி நடிக்கின்றார் என்று கேட்டால், தானும் பெண்ணுமாக நடிக்கின்றார், சிவசக்தியாக நடிக்கின்றார். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்னா, உடம்பும் உயிரும் போல் இருக்கின்றார்கள். எப்படி பெருமானுக்கு உடம்பாகவே பெருமாட்டி இருக்கின்றார். உமையலாது உருவம் இல்லை என்று அப்பருமனுடைய திருநேரிசை. பெருமானுக்கு உருவத்தை படைத்துக் கொடுப்பது உமையம்மையே. பெருமானுடைய உடம்பு என்பது நம்மை போன்ற மலமயமான சரீரம் இல்ல, திருவருளே அவருக்கு சரீரம். உடம்பு என்பது உடம்பின் நிலையிலே பயன்படுகின்ற கருவியின் பொருளை தவிர உடம்பின் குற்றங்கள் அந்த உடம்புக்கு கிடையாது. நாம் எடுத்திருக்கிற உடம்பிற்கு உடம்பினுடைய குற்றங்கள் உண்டு, வினை வழி எடுத்த உடம்பு. ஆனால் பெருமான் இச்சைப்படி எடுக்கின்ற உடம்பு, வினையின்றி எடுக்கின்ற உடம்பு. அது உடம்பின் நிலையிலே காணப்படுமே தவிர உடம்பு போல் பயன்படுகின்றது உடம்பு அன்று. பெருமானே அசரீரி உடம்பற்றவன் என்று வேதங்கள் சொல்கின்றன. ஆகாச சரீரம் பிரம்ம, ஆகாசமே அவனுக்கு சரீரமாக அமைகின்றது. அந்த ஆகாசம் தான் பரம ஆகாசம் என்று சொல்லப்படுகின்ற, பற என்று சொல்லப்படுகின்ற திருவுருளாகின்ற ஞான சக்தி சிவகாமி என்று சொல்லப்படுகின்றாள். ஆகவே அவள் உடலாகவும் பெருமான் உயிராகவும் அந்த சிதம்பரத்திலே இருக்கின்றான். இருந்து கொண்டு விதம்படு உலகங்கள், பலவிதமான உலகங்கள், 7, 14 புவனங்கள், பூமியிலிருந்து மேலே இருக்கின்ற 7 உலகங்கள் பூமியை சேர்த்து, பூமிக்கு கீழே பூமியை விடுத்து விட்டு சொல்கின்ற 7 உலகங்கள், அதலம் விதலம் சுதலம் பிரசாதலம் தலாதலம் மகாதலம் பாதாளம்னு, பூமியிலிருந்து பூமி புவகா சுபகா மகா ஜபகா தபகா சத்தியம்னு, இந்த 14 உலகங்களிலும் வினை வழி உயிர்கள் பிறக்கும். வினைக்கு ஈடாக உடம்பெடுக்கின்ற உயிர்கள் எல்லாம் இந்த 14 உலகங்களிலும் பிறக்கும். இந்த 14 உலகங்களிலே பிறக்கின்ற உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக பெருமானுடைய அருளானது இந்த உலகங்களிலே வியாபிக்கும். பெருமானுடைய அருள் என்ற மீடியம் இல்லை என்றால் உயிர்களுக்கு உணவு கிட்டாது. பெருமானுடைய ஒளி வந்து வியாபிக்கிறதுக்கு ஒரு மீடியம் வேண்டும். இன்றைக்கு உணவு நமக்கு சாப்பிட்ற உணவு நைட்ரஜன் வந்து ஆகாசத்துல வியாபிக்குது. அல்டிமேட்டா அந்த நைட்ரஜன் தான் உணவாகுது. விஞ்ஞானத்தை தேடி பார்த்தீங்கன்னா அப்படி பெருமானுடைய அருள் வியாபிக்கின்ற காரணத்தினாலதான் உணவே வருகின்றது என்று பார்க்கின்றோம். அப்படி பெருமான் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலமாக எந்த பரம ஆகாசம் என்பது அடுத்தது என்ன ஆகுது, ஜட ஆகாசமாக ஆகி அதிலே பெருமானுடைய திருவுள் கலந்து இந்த உயிர்களுக்கு வினை வழி ஊட்டப்படுகின்ற உணவாகின்ற வினைப்பேனாகின்ற உணவை ஊட்டுகின்றது. வினையிலிருந்து நீங்கிய உயிர்களுக்கு திருவடி இன்பமாகின்ற உணவினை ஊட்டுகின்றது. இரண்டிற்கு அன்னம் என்று பெயர். அந்த அன்னத்தை பாலிக்கின்ற சிற்றம்பலமாக பிராட்டி இருக்கின்றாள். அந்த சிற்றம்பலத்தையே உடம்பாக கொண்டு பெருமானிலே உயிராக இருந்து நடிக்கின்றான் என்ற கருத்தானது இந்த பாடலிலே சொல்லப்பட்டது. ஓம் நமஸ்

மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும். மெஞ்ஞான தத்துவங்களை விஞ்ஞானம் மூலம் விளக்கும் முயற்சி. நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர்

0: வணக்கம் நேயர்களே, உங்களை மீண்டும் இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிச்ச மகிழ்ச்சி. இன்றைய இந்த நிகழ்விலே எங்களுடைய குருநாதர் ஈழத்து சித்தர் சிவயோக சுவாமிகளுடைய முக்கிய சீடராகிய ஹவாய் சுவாமிகள் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிகளினுடைய அவருடைய இந்த சேவை, அவருடைய பணி உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் என்றாலும் இன்றைக்கு அதிலே ஒரு சிறு விடயங்களை உங்களுக்காக எடுத்து வரலாம் என்று நினைக்கிறேன். அவர் சமயத்திற்கு, அதாவது குறிப்பாக சைவ சமயத்திற்கு ஆற்றி வந்த பணிகள் உண்மையிலேயே சைவர்களாக பிறந்த தற்கால மனிதர் எவரும் செய்ய முடியாத அளவுக்கு செய்திருக்கிறார் என்றால் மிகையாகாது. 2000 ஆகஸ்ட் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையிலே அவருக்கு யூத்தாண்ட் நினைவு பரிசு வழங்கப்பட்டது சமாதானத்திற்காக. அப்பொழுது அவர் அந்த ஐக்கிய நாடுகள் சபையிலே ஆற்றிய சொற்பொழிவிலே சில முக்கியமான விடயங்களை இங்கே தொட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். குறிப்பாக அவர் கூறுவது என்னவென்றால், உலக சமாதானத்திற்காக நாங்கள் பலரும் பல்வேறு வழிகளிலே எங்களுக்கான சேவைகளை செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் உலகத்திலே சமாதானம் நிலவ வேண்டும், போர் சூழல் மறைய வேண்டும் என்றால் அது வீட்டிலே ஆரம்பமாக வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தி கூறியிருக்கிறார். ஒவ்வொரு வீட்டிலும் சமாதானம் நிலவினால் அது நாட்டிலும் பின்பு உலகத்திற்கும் பரவும். இங்கே ஔவையாருடைய அந்த வரப்புயர நீருயரும் என்ற வரிகள் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. உண்மையிலேயே இந்த குழந்தைகளை நாங்கள் சிறு சிறு தவறுகளுக்காக அவர்களுக்கு நாங்கள் அடிக்கிறோம். நாங்கள் புலம்பெயர் நாடுகளிலே கூட சிலர் அந்த பழக்கத்தை கைவிட்டதாக தெரியவில்லை. குழந்தைகளை அடிக்கும் போது அந்த குழந்தையினுடைய பிஞ்சு மனதிலே படுகின்ற ஒரு முக்கியமான நிகழ்வை நாங்கள் மறந்து விடுகிறோம். அப்பா எனக்கு அடிக்கிறார், என்னை நல்லவனாக்குவதற்கு, என்னை திருத்துவதற்கு என்ற அந்த ஒரு நினைவு, அதற்கு வருவதற்கு முன் அந்த அடி வாங்கிய நினைவுதான் அது நினைவிலே நிலைத்திருக்கும். அப்பொழுது அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகி தான் குழந்தை பெற்ற பின்பு அது அந்த குழந்தைக்கு அடிக்கிறது. இவ்வாறு இது வாழையடி வாழையாக வளர்ந்து கொண்டே வருகின்ற ஒரு நிகழ்வை நாங்கள் அனுபவபூர்வமாக பார்த்திருக்கிறோம். எனவே இந்த அடிக்கின்ற அந்த இது அப்படியே பரம்பரையாக போய்கொண்டிருந்தால் சமாதானம் எவ்வாறு ஏற்படும் என்பதை அவர் ஒரு மிகவும் தெளிந்த ஒரு சொற்பொழிவாக அங்கே ஆற்றியிருக்கிறார். வீட்டிலே அமைதி, எந்த காரியத்துக்கும் வீட்டிலே பழகிய பழக்கத்தை தான் பொதுவாக குழந்தைகளை பற்றியோ அல்லது வளர்ந்தவர்களாகி அவர்கள் நல்ல வழியிலே நடந்து கொள்வதற்கும் இவர்களுடைய பெற்றோர் இவரை வளர்த்தெடுத்த முறையை பற்றித்தான் பேசுவார்கள். இப்பொழுது நாங்கள் குழந்தைகளை அடிக்கிறோம், அதே நேரத்தில் நாங்கள் முன்னேற்றம் அடைந்து விட்டோம். விஞ்ஞானத்திலும் வெவ்வேறு துறைகளிலும் வாழ்க்கையில் ஒவ்வொரு முன்னேற்றங்களையும் பல வசதிகளையும் பெற்றிருக்கிறோம் என்றால் அதை நாங்கள் விஞ்ஞானத்தை பாராட்டும் அதே வேளையில் அதனுடைய சீர்கேடுகளையும் மறுபக்கத்தில் பார்க்கத்தான் வேண்டும். தொலைக்காட்சி, வீடியோ விளையாட்டுகள், மற்றது எங்களுக்கு கிடைக்கின்ற பல்வேறு வகையான படங்கள், சினிமா படங்கள், இவற்றின் ஒவ்வொருடைய தாக்கமும் குழந்தைகளை எவ்வாறு தாக்கி வன்முறைக்கு இட்டுச் செல்கிறது என்பதை அவர் மிக சூசகமாக தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த நன்னாளிலே நாங்கள் விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற இந்த நிகழ்விலே விஞ்ஞானத்தின் விந்தைகளை பற்றி நாங்கள் வானலாவ புகழ்ந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் எங்களுடைய சமயம், எங்களுடைய கலாச்சாரம் எவ்வாறு படிப்படியாக குறைந்து கொண்டு வருகிறது, சமய உணர்வு ஓரளவுக்கு வயது வந்தவர்களிடம் இருப்பதோடு எம்முடைய இளம் சந்ததியினருக்கு இவ்வளவாக சென்றடைகிறது என்றதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கீதவாணி வானொலியூடாக சில ஒரு விஷயங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதிலே ஓரளவுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் என்ற ஒரு பேரவாவிலே இந்த நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஆதரவை எங்களால் உண்மையில் நன்றியடைய பாராட்டிக் கொண்டு இங்கே வழக்கம் போல டாக்டர் அவர்கள் வந்திருக்கிறார். நேற்று கந்த சஷ்டி விரதம் ஆரம்பமாகிவிட்டது. எனவே பல்வேறு விடயங்களை நான் தொட்டு செல்கின்ற வேளையிலே அவர் அதற்கான விளக்கங்களை கொடுப்பதற்காக வணக்கம் டாக்டர் லம்போதன் அவர்களே.
1: வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே. வணக்கம் கீதவாணி நேயர்களே. மீண்டும் உங்களை விஞ்ஞானமும் விஞ்ஞானம் என்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாங்கள் எப்பொழுதும் சமகால நிகழ்வு, சமகால பண்டிகைகள், குரு பூஜைகள், மகான்களுடைய நினைவுகளுடன் இந்த நிகழ்வை ஆரம்பிப்பது வழக்கம். ஆசிரியர் சொன்னது போல தற்பொழுது கந்த சஷ்டி காலம். எங்களுக்கு தெரியும், இது அமாவாசையில் வளர்ப்புறை பிரதமை, அமாவாசைக்கு அடுத்த முதலாவது நாள், அது ஃபர்ஸ்ட் லீவ் டே என்று சொல்லுவார்கள். அதிலிருந்து ஷஷ்டி ஆறாவது, ஷஷ்ட என்றால் ஆறு. அப்ப அந்த ஆறாவது லீவ் டே வரைக்கும் உள்ள ஆறு நாட்களில் முருகப்பெருமானுக்காக விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்ற நாட்கள் இந்த கந்த சஷ்டி. இந்த ஆறு நாட்களும் முருகன் சூரபன்மாவுடன் போரிட்டு ஆறாம் நாள் வெற்றி பாகை சூடியதாக கந்த புராணம் கூறுகின்றது. இந்த கந்த புராணம் வந்து ஒரு மகிமையான புராணம். எங்களுக்கு தெரியும், வியாசர் 18 புராணங்கள் பாடியிருக்கின்றார். இந்த 18 புராணங்களில் ஏனைய 17 புராணங்களுக்கு உள்ள சுலோகங்களை விட கூடிய சுலோகங்கள் இந்த ஸ்காந்த புராணத்துக்கு உண்டு. இந்த கந்த புராணத்தை தான் தமிழிலே கச்சியப்ப சிவாச்சாரியார், காஞ்சிபுரத்தைச் சேர்ந்தவர், அவர் தமிழிலே கந்த புராணம் என்று பாடியிருக்கின்றார். எங்களுக்கு தமிழிலே மூன்று புராணங்கள் மிகவும் முக்கியமானது. புராணங்கள் என்றால் கன பேர் யோசிப்பார்கள், இதெல்லாம் புராணங்கள் எல்லாம் பழங்கதைகள், இந்த காலத்துக்கு ஏற்று வராது. அல்ல, சில பேர் சொல்லுவார்கள் புழுகு மூட்டைகள், சில பேர் சொல்லுவார்கள் இது எல்லாம் அறிவு குறைந்த மக்களை என்ன, நாங்கள்லாம் அறிவு கூடி விட்டோம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். சென்ற வாரம் ஒரு கேள்வி வந்திருந்தது இல்லையா, 21ஆம் நூற்றாண்டிலே நாங்கள் மனித நாகரிகத்தில் உச்சத்தில் இருக்கும் பொழுது என்று. இந்த மனித நாகரிகம் என்றால் என்ன, அதிலே உச்சத்தில் இருக்கிறோமா? இதுதான் இந்த ஆணவ இருள், த டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ். எங்கே நாங்கள் இருட்டிலே இருக்கிறோம் என்று எங்களுக்கே தெரியாமல் மறைத்திருப்பது. சொல்லுவார்கள் இருள் தன்னை காட்டும், ஆனா ஆணவம் என்ற இருள் வந்து பொருளை காட்டாது, ஆனா தன்னை காட்டும் இருள். இருளிலே ஒரு பொருளும் தெரியாது, ஆனா இருட்டு இருப்பது தெரியும். ஆனால் இந்த ஆணவம், ஆணவம் என்றால் ஈகோ அல்ல, இந்த டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ், அந்த ஆன்மாக்களை பிடித்திருக்கிற அனாதியான பந்தம், அது இருக்கின்ற பொழுது அது தன்னையும் காட்டாது பொருளையும் காட்டாது, அப்படிப்பட்ட நிலையிலே. அப்ப இந்த அறிவு குறைந்தவர்களுக்காக ஒரு பயப்படுத்தி ஒரு ஸ்கேர் டெக்டிக்காக இந்த புராணங்கள் இருக்கின்றன என்று சொல்லுவார்கள். உண்மையிலே கிருபானந்த வாரியார்கள் சொல்லியிருக்கின்றார்கள், இந்த புராணங்கள் பூத கண்ணாடி போல, இந்த மேக்னிஃபையிங் கிளாசஸ் மாதிரி. இப்ப வேதங்களிலே ஒரு சுருக்கமாக சொல்லப்பட்டதை விரித்து சொல்வது புராணங்கள். இப்ப வேதங்களிலே வந்து சத்தியம் அத உண்மை பேசு என்று சொன்னால் அதற்கு ஒரு புராணமாக ஹரிச்சந்திர புராணம் இருக்கின்றது. அப்படி இவ்வாறு ஒரு சிறிய உண்மைகளை பெரிதாக விரித்து சொல்வது புராணங்கள். அடுத்ததாக இவையெல்லாம் நடந்திருக்க கூடுமா என்ற அடுத்த கேள்வி கொண்டு வருகின்றன. நடந்திருக்க கூட பேர் சொல்லுவார்கள், முருகப்பெருமான் இருக்கின்றார், முருகப்பெருமானுக்கு இரண்டு மனைவியர்கள், வள்ளி தெய்வானை என்று இரண்டு மனைவியர்கள். அப்ப இதற்கு மெஞ்ஞான விளக்கமும் ஒன்று உண்டு, அதாவது கடவுளுக்கு மனைவியர் ஏன் என்ற கேள்வி. இதற்கு பல முறை பதிலளித்திருக்கின்றோம், மீண்டும் அதை தொட்டு செல்லலாம். புதிது புதிதாக நேயர்கள் வந்து கொண்டிருப்பார்கள், ஏற்கனவே தெரிந்தவர்களுக்கும் இறைவன் ஒருவன் இருக்கின்றார் என்றால் எங்களுக்கும் இறைவனுக்கும் ஒரு சம்பந்தமும் இருக்க தேவையில்லை, அவர் இருந்து விட்டு போகட்டும். ஆனால் இறைவன் இந்த உலகத்தை படைத்தார், சரி படைத்து விட்டு போகட்டும், ஆனால் இந்த இறைவன் எங்கள் மீது அன்புள்ளவராயிருக்கிறார், அக்கறை உள்ளவராயிருக்கிறார், அருள் உள்ளவராக இருக்கின்றார், நேசம் உள்ளவராக இருக்கின்றார் என்கின்ற பொழுது தி பேசிஸ் ஆஃப் அவர் ரிலேஷன்ஷிப் வித் த காட், இதுதான் எங்களுக்கு இறைக்கு மீது இருக்கிற தொடர்பு. அந்த அருள், அந்த அன்பு, அந்த நேயம் தான் சக்தி. அருள் அது சக்தியாகும், இது சிவஞான சித்தியால சொல்லி இருக்குது. இந்த அருளைத்தான் நாங்கள் இறைவனுடைய சக்தி என்று சொல்லி வழிபடுகின்றோம். இனி இந்த சக்தியிலேயும் கூட பலவிதமாக இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞானாசக்தி, இந்த மோட்டிவேஷன், ஒரு விஷயம் ஒன்று காரியம் ஒன்று நடைபெற வேண்டும் என்றால் மூன்று விடயங்கள் தேவை. ஒன்று, அதை செய்வதற்குரிய நாட்டம் அல்லது இச்சை, இந்த மோட்டிவேஷன் வேணும். ஒரு பரீட்சை எடுப்பதென்றால் என்ன, ஒரு தொழில் செய்வதென்றான இது தேவை, இச்சா சக்தி. அடுத்தது கிரியா சக்தி, அதுக்குரிய நெறிமுறைகளை காரியங்களை செய்ய வேண்டும். இன்றைக்கு நிகழ்ச்சி நடைபெறும் என்றால் இந்நிகழ்ச்சிக்கு இந்த நேரத்துக்கு வந்து இதை செய்ய வேண்டிய அந்த கரிமத்தை செய்ய வேண்டும், அது கிரியா சக்தி. அடுத்ததாக அதை பற்றிய அறிவு விளக்கம் வேண்டும், அது ஞானாசக்தி. இந்த மூன்றும் இருந்தால் ஒரு காரியம் வெற்றி பெறும். ஒருவருக்கு நோய் இருக்கிறது என்று, டயபெட்டிஸ் இருப்பது என்று வைத்துக் கொண்டால், அதை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு அவருக்கு ஒரு நாட்டம் வேணும். அவருக்கு மோட்டிவேஷன் இல்லாமல் எந்த வைத்தியரை பார்த்தும் எந்த காரியம் பண்ணினாலும் அவருடைய மோட்டிவேஷன் இல்லாமல் அந்த வியாதி மாறாது. அதே நேரம் அவர் அதுக்குரிய ஆக்ஷனையும் எடுக்க வேண்டும். அந்தந்த நாட்களுக்கு அந்தந்த உணவு முறைகளை கடைபிடிக்க வேண்டும், அந்தந்த அபியாசங்களை செய்ய வேண்டும், அந்தந்த மருந்துகளை அந்தந்த வேலைக்கு எடுக்க வேண்டும், அந்தந்த செக்கப்புகளுக்கு அந்தந்த நாளுக்கு போக வேண்டும். இது கிரியை. அடுத்தது அந்த டயபெட்டிஸ் பற்றிய விளக்கம் வேணும். இன்றைக்கு இந்த சுகர் கூடியிருக்கு, காலையில செக் பண்ணும்போது இது ஏன் கூடியிருக்கிறது, ஓ ராத்திரி நான் ஸ்வீட் சாப்பிட்டு விட்டேன், அல்லது நேற்று நான் ராத்திரி நடக்க போகவில்லை பின்னேரம், இப்படியான அந்த விளக்கங்கள், அப்ப எதை கூட்டி எதை குறைத்து எதை கண்ட்ரோல் பண்ண வேணும் என்ற விளக்கங்கள் வேணும். இந்த இச்சை கிரிய ஞானம் மூன்றும் இல்லாவிட்டால் உலகத்தில் என்ன ஒரு காரியமும் நன்றாக நடைபெறாது. இந்த மூன்று காரியங்களின் துலங்க இந்த மூன்று சக்திகளின் தேவை. இறைவனிடம் இந்த சக்திகள் முழுமையாகவே இருக்கின்றன, பூரணமாக. எம்மிடம், ஆன்மாக்களிடம் அவை மறைப்புண்டு மலங்குண்டு இருக்கின்றன. அவற்றை துலங்க பண்ணுவதற்குத்தான் நாங்கள் விபூதி, மூன்று குறிகளால் விபூதி மந்திரத்தோடு சிவசிவா என்று பூசுகின்றோம். இந்த மூன்று சக்திகளையிலிருந்தான் நாங்கள் இறைவனுடைய மனைவி மாராகவும் கூட சொல்லுவார்கள். திருமுகப்பெருமானோடு எடுத்துக்கொண்டால் ஏன் ரெண்டு மனைவி என்றால், இச்சா சக்தி வள்ளி, மோட்டிவேஷன், அவர் இச்சைப்பட்டு விரும்பித்தானே வள்ளியை திருமணம் செய்து கொண்டார். கிரியா சக்தி தெய்வானி, தேவர்களுடன் சமர் புரிந்து அதன் பின்பாடுதான் திருப்பரங்குன்றத்தில் தெய்வானையை மனம் புரிந்து கொண்டார், செயல் வீரன். அப்ப செயலுக்கு காரணமான கிரியா சக்தி வந்து தெய்வயானை. ஞான சக்தி வந்து வேல், இந்த வேல் வந்து வலும் முனைப்பாக கூர்மையாக இருக்கும். மாணிக்கவாசர் சொல்லுவார், கூர்த்த மின் ஞானத்தால் கொண்டு உணர்வார் தங்கரத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. இந்த கூர்த்த ஞானத்தோடைய ஞானிகளால் கூட அவர்களுடைய உணர்வினாலே உணர்வதற்கு அரியது, அவர்களுடைய பார்வைக்கு நோக்குவதற்கு அரியது என்று சொல்லி சொல்லுகின்றாரே. அந்த ஞானத்தை குறிப்பதுதான் வேல். இந்த வேல் வந்து ஷார்ப்பா இருக்கும், அதன் அர்த்தம் நாங்கள் வேலாயுதம் என்று பெயர் வைக்கின்றோம், சூலாயுதம் என்று பெயர் வைப்பதில்லை. சூலம் வந்து தண்டனையை செய்வது, உங்களுக்கு தெரியும், சக்தியினுடைய சூலம், சிவனுடைய சூலம் வந்து தண்டனையை கொடுப்பதை தவிர ஞானத்தை கொடுப்பதில்லை. ஞானத்தை கொடுக்கின்ற வேல் வேலாயுதம், அதனால்தான் நாங்கள் வேலாயுதம் என்று பெயர் எடுக்கின்றது. சூலாயுதம் என்று ஒருவருக்கும் பெயர் இல்லை,
2: ஒவ்வொரு பேருக்கும் அதுக்கு ஒரு
1: அர்த்தத்துக்கு ஒரு விளக்கம் இருக்கின்றது. இப்படி பல விளக்கங்கள். இதிலே முருகப்பெருமான் உண்மையாக இருந்தாரா, சூரன் உண்மையாக இருந்தானா, இப்படி எல்லாம் யுத்தங்கள் நடந்ததா என்றால் எங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு ஹிந்து டைம் லைன் தேவை. எங்களுடைய கால பிரமாணம் முன்னர் சொன்ன மாதிரி எங்களுடைய கால பிரமாணம் அளப்பெரிய கோடி வருடங்கள் கடந்தது. ஒரு கல்பம் என்றால் 432 கோடி வருடம். இந்த 432 வருடங்கள் ஒரு கல்ப காலம். இதில் 1000 சதுர்யுகங்கள் வந்து போகும். ஒரு சதுர்யுகத்திலே கிட்டத்தட்ட 43,20,000 வருடங்கள் ஒரு சதுர்யுகம். இப்படி 1000 சதுர்யுகம் வந்து போக அது 432 கோடி வருடம், அது ஒரு கல்பம். அப்ப இப்படி ஒரு கல்பம் பிரம்மாவுக்கு ஒரு பகல், இந்த பகல் பொழுது முடிய இராப்பொழுது இன்னொரு கல்பம். இப்படி பகலிரவாக இந்த 864 கோடி வருடங்கள் கொண்ட பகலிரவு கோலாதாக பிரம்மாவுக்கு 100 வருடங்கள் உண்டு அவருடைய ஆயுள்.
2: எல்லாம் 100 மடங்கா
1: பெருக வேண்டும். இப்படி 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், இத்தனையோ கோடிக்கணக்கான பிரம்மர்கள் வந்து போய்விட்டார்கள். அவருடைய தலை மாலைகளைத்தான் சிவன் அணிந்திருக்கின்றார். தலை மாலை தலை கணிந்து தலையே வந்து பாடுகிறான் இல்லையா, அந்த பிரம்மனுடைய தலை மாலைகளை அணிந்தவர். அப்ப இந்த எங்களுடைய காலம் அவ்வளவு அளப்பெரியது. இன்றைக்கு விஞ்ஞானமும் அப்படித்தான் சொல்லிக் கொண்டு போகின்றது. முன்னர் சொல்லது போல 5000 வருஷத்துக்கு முந்தி மனிதன் தோன்றான் என்ற கதையெல்லாம் இப்போது இல்லை. 6000 வருஷத்துக்கு முன்னால் மனிதன் தோன்றியதாகத்தானே வரலாறுகள் சொல்லிக் கொண்டு வந்தன. அதையெல்லாம் போய்விட்டது. இன்றைக்கு டைனோசோர்ஸ் என்ற போசல்ஸே எத்தனையோ மில்லியன் இயருக்கு வந்து. இப்படிப்பட்ட கோடானு கோடி வருடக்கணக்கிலே இதே மாதிரி எத்தனையோ முறை இந்த உலகங்கள் தோன்றி அழிந்திருக்கின்றன. ஐந்து வகையான அழிவுகள் இந்த உலகங்களுக்கு உண்டு. உலக அழிவினுடைய ஒரு ஒரு புரிந்துணர்வால் வேண்டுமென்றால் அந்த ஆங்கில திரைப்படம், அருமையான திரைப்படம் ஒன்று இருக்கிறது 2012 உண்டு, அதை பார்த்தால் விளங்கும் எப்படி பிரளயம் வரும் என்று. இப்படி பிரளயங்களிலே நைமித்திய பிரளயம் என்று ஒன்று இருக்கின்றது. நைமித்திய பிரளயம் என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு மன்மந்திரத்துக்கும் வருவது, அதாவது 71 சதுர்ஜுகங்கள் கொண்டது ஒரு மன்மந்திரம். இந்த 71 சதுர்ஜுகங்கள் முடிய 3,57,20,000 வருஷங்கள் முடிய ஒரு அழிவு வரும். அது பூலோகம், எங்களுடைய காஸ்மிக் யூனிட், அவ கேலக்சி இருக்கு இல்லையா, அதுக்குத்தான் அந்த அழிவு வாரது. அதற்கு அப்புறமாக இந்த கல்ப காலம் இருக்கிறது, 1,000 சதுர்ஜுகங்களுக்கு ஒரு முறை கல்ப காலம். அந்த கல்ப காலம் முடிய பிரம்மாவுடைய இரா பொழுது தொடங்குகின்ற பொழுது பூலோக, புவர்லோக, சுவர்லோக, இந்த கேலக்சி, இதுக்கு அப்பால இருக்கிற புவர்லோகம், அதற்கும் அப்பால இருக்கிற சுவர்லோகம், சுவர்க்கம் என்று சொல்லுகின்றார்கள். எல்லா மதங்களும் சொல்லுகின்றன சுவர்க்கத்தை பற்றி, எங்கே இருக்கின்றது என்று சொல்லல. உலகங்கள் என்கிற இந்த மூன்று உலகங்களுக்குமே ஒரு அழிவு வருகின்றது, அது ஒரு பிரளயம். அதை சொல்லுவார்கள் நித்திய பிரளயம். நித்தி என்றா டெய்லி, பிரம்மாவுடைய டெய்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய நாளில் ஒரு கால் நடக்கும். அது முடிந்தவுடன் மீண்டும் 1,000 சதுர்ஜுக காலம் அந்த அழிந்த நிலையிலே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மூன்று உலகங்களையும் பிரம்மா திருப்பி படைப்பார். ஆனா மெயினிய உலகங்கள் அப்படியே இருக்கும். இது இரண்டாவது பிராலயம். அடுத்ததாக இப்படியாக போய் அப்பாலே ஸ்ரீகண்ட ருத்ரர் என்று சொல்லப்படுகின்ற சிவனுடைய பிரதிநிதியாக, சிவனாக இருப்பவர். நாம் தியானத்தில் இருக்கின்ற சிவனுடைய சிலை பல இடங்களில் பார்த்திருக்கின்றோம், நல்ல மெகாசை சிலை கூட வச்சிருக்கின்றார். சிவன் யாரை நோக்கி தியானத்தில் இருக்கின்றார் என்று கேட்பார்கள், அவர் வந்து ஸ்ரீகண்ட ருத்ரர், சிவனுடைய பிரதிநிதி, உமக்கு அவர்தான் சிவன். அந்த ஸ்ரீகண்ட ருத்ரருடைய காலத்திலே அவருக்கு கீழ்பட்ட 108 புவனங்கள் சங்காரத்துக்கு வரும். பிரம்மாண்டம் என்று சொல்லுவோம், அந்த பிரம்மாண்டம் அதுக்குட்பட்ட 108 பிராண்டங்கள் சிறது, அது ஒரு பிரளயம். அதற்கு அடுத்ததாக இந்த ஸ்ரீகண்டருத்ரர் உட்பட்ட அடுத்த 57 புவனங்களையும் கொண்டு அனந்தேஸ்வரர் என்று அடுத்த லெவலில் உள்ள சிவன், அவருடைய சங்காரம் கொண்டு வரும். அது அப்படி முதலாவது ஸ்ரீகண்டருத்ரில பிரளயத்தை அவாந்தர பிரளயம் என்று சொல்லுவோம், அனந்தேஸ்வருடைய பிரளயத்தை மதிம பிரளயம் என்று சொல்லுவோம். இதெல்லாம் எத்தனையோ கோடி கோடி கோடி வருடங்களுக்கு ஒரு முறை நடப்பது. கடைசியாக மகாசங்காரம் என்று சொல்லப்படுகின்ற கடைசி பிரளயம், அது வந்து சிவனுடைய அருளாலே நடப்பது. அவர்தான் எல்லா உலகங்களும் கடைசியிலே அவரிடம் ஒடுங்கும். இப்படியான சைக்கிள்கள் எத்தனையோ முறை நடந்து நடந்து போய்விட்டது. இதுல ஒரு முறை இந்த பிறப்பில, இந்த விடத்திலே சொல்லுகின்ற மனிதன் இப்படி பிறந்தான், குரங்கிலிருந்து கூர்படைந்தான், டைனோசர் வந்தது, எரிகள் விழுந்தது, அழிந்தது, இது எல்லாம் இப்ப நடந்த கதை. இதுக்கு முதல் எத்தனை தினம் இப்படி இப்படி எல்லாம் வந்து வந்து போய்விட்டது, எப்படி எப்படி மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள், எப்படி எப்படி உயிர்கள் இருந்திருக்கின்றார்கள், எந்த எந்த உலகங்களை யார் யார் ஆண்டிருக்கிறார்கள் என்ற கதையெல்லாம் எங்களுக்கு விஞ்ஞானத்திலே வராது. இது விஞ்ஞானத்தில் உள்ள புராணங்களிலே தரும். அங்கன்மா ஞானத்துக்கோர் 1,000 கோடி அண்டம், இது கந்த புராணத்திலே 1,000 கோடி அண்டம். இந்த 1,000 கோடி அண்டம் என்ற கொள்கை இன்றைக்கு கடைசி 100 வருடங்களாகத்தான் விஞ்ஞானத்திலே பூந்திருக்கின்றது. அப்ப இப்படிப்பட்ட இதுகள்ல இந்த சூரபத்மனுடைய ஊரும் கந்த பெருமானுடைய இருப்பும் அவருடைய திருமணங்களும் நடந்தேறிய விடயங்களே, இதுல சந்தேகப்பட தேவையில்லை. இது நடந்ததா இல்லையா
2: சந்தேகத்திடமில்லை.
1: அப்ப இந்த அது ஒன்று. மற்றது அவருடைய சக்தி தத்துவம், ஏன் 2 மனைவிமார் என்று அந்த தத்துவத்தையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இனி அடுத்ததாக இந்த முருகனுடைய வழிபாட்டிலே இந்த சூரபத்மன் என்ற அசுரடைத்தான் அவர் அழைக்கின்றார். அதில் 3 அசுரர்கள் வருவார்கள், சூரபத்மன், பானுகோபன், சிங்கமுகாசுரன்,
2: மூன்று பேர்
1: அவர் சொல்லுவார்கள். இவர்கள் 3 மலங்கள், ஆணவம், கண்மம், மாய என்ற 3 மலங்களுக்கு ஒப்பானவர்கள். பார்த்தால் தெரியும், முதலாவதாக சிங்கமுகாசுரன் அழிவான், அதுக்காக பானுமுகன் அழிவான், அடுத்ததாக சூரபத்மன் அழிவு. அப்படித்தான் அந்த ஊடரில் வரும். அப்ப மாயை மலம் கழிந்து, அடுத்ததாக கர்மம் கழிந்து, அதுக்கு அடுத்ததாக கடைசியாகத்தான் ஆணவ மலத்தினுடைய அழிவு வரும். அதுதான் சூரனுடைய கடைசி தத்துவம். அப்ப அதிலே தத்துவமும் இருக்கின்றது, கதையும் இருக்கிறது. கதைக்கு கதை, தத்துவத்துக்கு தத்துவம், வரலாற்று உண்மைக்கு உண்மை, அப்படி எல்லாம் ஒன்றாக சேர்ந்த இதாகத்தான் இந்த முருகனுடைய கந்த சஷ்டி என்ற தத்துவத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கந்தசட்டி காலத்திலே பல பேர் முருகனுடைய வழிபாடு செய்வார்கள், விரதம் இருப்பார்கள். 6 நாட்களும் விரதம் இருப்பது சிறந்தது. விரதம் இருக்க இயலாதவர்கள் முருகனை வழிபட்டு அந்த முருகன் இணைந்து முருகனுடைய தோத்திரங்களை ஓதி வருவதே சிறந்தது. பல விதமான சோத்திரங்களை ஓதுவார்கள். கந்தசட்டி கவசம் மிகவும் பிரபலமான ஒன்று. தேவராய சுவாமிகள் பாடினது, துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பலிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்தர் ஷஷ்டி கவசந்தனை என்று தொடங்குகின்றது. எவ்வளவு பலன்களும் உண்டு. வல்வினைகள் போம் துன்பம் போம் செல்வம் வரும் நிஷ்டை வரும் எல்லா இன்பங்களும் வரும் என்று சொல்லி இருக்கின்றது. அந்த தேவராய சுவாமிகள் இதை பாடினது சில 100 ஆண்டுகளுக்கு முன்னர். ஆனா அதற்கு முன்னரே இந்த கந்த சஷ்டி இருந்திருக்கின்றது. பாரம்பரியமாக முருகனை தமிழ் கடவுள் என்று சொல்லுவார்கள். நம்ம திருமுருகாற்று படையிலேயே பார்த்தால் ரெண்டு விதமான வழிபாட்டு முறைகளும் இருந்திருக்கின்றன. ஆகம முறைப்படி அந்தணர்கள் வணங்குகின்ற முறை, அடுத்ததாக முனிவர்கள் வணங்குகின்ற முறை, அடுத்ததாக வேடர்கள் குறவர்கள் வணங்குகின்ற முறை, இப்படி எல்லா விதமான வழிபாட்டு முறைகளும் ஒரே பாடலிலேயே நக்கீரர் திருமுருகாற்றுப்படையிலே பாடியிருக்கின்றார். முனிவர்களை வர்ணிக்கின்ற பொழுது மார்பின் எண்களும் இயங்கும் ஜாக்கையர் மார்பெல்லாம் எலும்பு தெரிகின்ற உடம்பு அவர்களுக்கு, நண்பகல் பலவுடன் கடிந்த உண்டியர் பல பகல் கழிந்து ஒரு பொழுது உண்ணும் உணவை பழக்கத்தை உடையவர்கள், இகளோடு செற்றம் நீக்கிய மனத்தினர் கோபம் செருக்கு ஆகிய இல்லாத மனத்தை உடையவர்கள், யாவதும் கற்றோர் அறியா அறிவினர் எல்லாம் கற்றவர்களுக்கு கூட அறிய முடியாத அறிவை அறிந்த அறிவினர்கள், கற்றோர்க்கு தாம் வரம்பாகிய தலைமையர் காமமோடு கடுஞ்சினங் கடிந்த காட்சியர் இடும்பை யாவதும் அறியா இயல்பினர். அவர்களுக்கு இன்ப துன்பங்களை பற்றிய யோசனை கிடையாது. இயல்பினர் மேற துணியல் காட்சி முனிவர் முன்புக, இப்படிப்பட்ட முனிவர்கள் திருவாவினன் குடையிலே முருகனை வழிபடுகின்றார்கள் என்று சொல்லியிருக்கின்றார். அதே மாதிரியாக அந்தன பெருமக்களுடைய வழிபாட்டை குறிக்கின்ற பொழுது இருமூன்றெய்திய இயல்பினின் வளாகது அறுதொழில் அந்தனர்களுக்குரியது, ஈதல் இரத்தல் ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் பல இடங்களில் சொல்லுவார்கள். இந்தியாவுக்கு போறவர்கள் சொல்லுவார்கள், அங்கெல்லாம் எல்லாம் பணம் பண்ணுகிறார்கள், இந்த பிராமணர்கள் எல்லாரும் காசு கேட்கிறார்கள் எல்லாருக்கும் என்று இங்கே இருந்து போவர்கள் சொல்லுவார்கள். அப்ப யாருக்கு காசிலே கண்ணு பார்க்க வேண்டும்? இப்போ பார்த்தால் இங்கிருந்து போறவர்களுக்கு அது என்ன அந்த காசு கேட்கிறார்கள் என்று ஒன்று, அது பிராமணர்களுக்கு விதிக்கப்பட்ட தொழில்களில் ஒன்று. ஈதல் என்பது எல்லாரும் செய்யலாம், இரத்தல் என்பது எல்லாரும் செய்ய முடியாது. புறநானூற்றிலேயே ஒரு பாட்டு இருக்கின்றது, அதிலே சொல்லுவார்கள் ஈதல் இழிந்தன்று, அதுல ஒரு பாட்டு வருகிறது, அதாவது வந்து ஈதல் ஏதாவது ஒருவர் வந்து இரத்தல் வந்து இழிந்தது, அதை விட இழிந்தது ஒருவர் இறக்கும் பொழுது ஈயன் என்றால் அதனும் இழிந்தன்று, இரத்தல் இழிந்தன்று இறக்கும் பொழுது ஈயன் என்றால் அதனும் இழிந்தன்று, அதாவது இரத்தல் இழிந்தது அதைவிட எளியது ஒருவர் இறக்கும் பொழுது இல்லை என்று சொல்வது அதைவிட எளியது என்று சொல்லியிருக்கின்றது. அது ஒன்று. இரண்டாவது, இந்த இரத்தலை இழிந்தது என்று வைத்தால் யாருக்கு அது விதிக்கப்பட்டிருக்கிறது? ரெண்டு பேருக்கு தான். ஒன்று துறவிகளுக்கு, அவர்கள் பிச்சை எடுப்பார்கள், அது அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பிராமணர்களுக்கு. அறுதொழிலோர் வள்ளுவரே சொல்லுகின்றார், அந்தனர்களை சொல்லுகின்ற பொழுது அறுதொழிலோர் என்ற வார்த்தையை பாவிக்கின்றார். ஆபயன் குன்றும் அறுதொழிலோல் நூல் மறப்பர் காவலன் காவானெனின். காவலன் வந்து இப்போ அரசன் இல்லை, இப்போ நாங்கள்தான் எங்களை சமயத்தை பாதுகாக்கிறோம். நாங்கள் ஒழுங்காக பாதுகாக்காவிட்டால் ஆ பயன் குன்றும், பொருளாதாரம் குன்றும். பசுக்களுடைய பயன்ன்றது பொருளாதாரத்தையே குறிக்கும். அறுதொழிலோ நூல் மறப்பர், அந்தனர்கள் தங்களுடைய நூல்களை எல்லாம் மறந்து விடுவார்கள். அப்ப இந்த சீரழிவுக்கு காரணம் நாங்கள் தான், ஏனென்றால் காவலன் காவானெனின். அப்ப இந்த அறுதொழிலே இரத்தல் அவர்களுக்கு ஒரு தொழில், ஏனென்றால் இது ஃபுல் டைம் ஜாப். அவர்களுடைய முழு நேர பொருள் வந்து வேத அத்தியனம் பூஜை, அதுதான் முடியும். அவர்கள் விவசாயம் செய்வதோ வியாபாரம் பண்ணுவதோ இல்லை. அப்ப அவர்கள் டிபெண்ட் பண்ணியிருப்பது இதனால் அவர்களுடைய இடத்தில் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தொழில். இதை புரிந்து கொண்டால் நாங்கள் இந்த கோயில போனா இப்படி எல்லாம் காசு இருக்கிறார்களே என்று குறை சொல்ல மாட்டோம். இரண்டாவது, எங்களுக்கு இருக்கிற பணம் யாருடைய பணம்? அவன் தந்தது. அதுலயும் என்னென்று கேட்டால் இங்கே இருந்து போட்டு இந்த கனடாவில் $1 எங்களுக்கு இந்தியாவில் $43 $45 வரும். இந்த $1 போடுவதற்கு எவ்வளவு யோசனை, எவ்வளவு ஹலோவீன் பண்டிகை நடந்தது. எமது பிள்ளைகளுக்கு ஒரு நாள் உடுப்புக்காக எத்தனை டாலர் செலவழித்திருப்போம்? தீபாவளிக்கு இறைவனுக்கு ஒரு பட்டு சாத்தி இருப்போமா? இதுதான் நாங்கள் அந்த பார்க்க வேண்டிய பார வித்தியாசம். அப்ப இந்த இதைத்தான் சொல்ற இருமூண்டு எய்திய இயல்பினின் வளாது அந்த அறு தொழில்களிலே நின்று, இருமூண்டு கண்டால் ஆறு, இருவச்சுட்டிய பல்வேறு தொல்கொடி, தாய் தந்தை இருவரும் நல்ல பழமையான மரபிலே வந்த சிவாச்சாரிய மரபிலே வந்தவர்கள், அருணான் இரட்டி இளமனல் யாண்டு, அருணாங்கு 24 அதை இரட்டித்தால் 48 வருடங்கள் அவர்கள் பிரம்மச்சரியம் காத்திருக்கின்றார்கள், ஆறுநில் கழிப்பிய அரண்ணவில் கொள்கை, மூன்று வகை குறித்த முத்தி செல்வத்து, முத்தி மூன்று வகையான அக்னியை அந்தனர்கள் ஒம்புகின்றார்கள். அந்தர்களுடைய அக்னி ஹோத்திரம் என்பது அந்தனர்களுக்கு விதிக்கப்பட்ட ஒன்று. இப்பொழுது அதை அருகி வருகின்றது, வெகு சிலர் தான் அதை செய்து வருகின்றார்கள். வேலை வேணுமை அது மூன்று வகையான அக்னியை சொல்லுவார்கள். ஒன்று கார்கபஜ்ய அல்லது கிரகபஜ்ய அக்னி, இது வீட்டிலே சக்தி முக்கி கேள்வி கொண்டு அந்த காதலே மதிப்பார்கள், ஒரு அக்னி அணையாமல் வீட்டிலே இருக்கும். இதுக்கு இருந்த அடுத்த அக்னி ஆவாகனிய அக்னி, அடுத்தது தட்சிண அக்னி. அந்த முதல் அக்னியிலிருந்துதான் பின்சொன்ன ரெண்டு அக்னிகளையும் நாங்கள் மூட்டிக்கொள்ள வேண்டும். இதைத்தான் இந்த மூன்று வகை குறித்த முத்தி செல்வத்து. இந்த சம்பந்தர் கூட பாடுகின்றார், கலியை வாராமே செற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலமேய என்ற பாட்டிலே கற்றாங்கு எரியோம்பி, எரியோம்புதல் அந்தனர்களுக்கு விதிக்கப்பட்ட ஒன்று. அப்படிப்பட்ட அந்த முத்தியை வளர்க்கின்ற அந்தனர்கள் இருபுறப்பாளர் பொழுதரை நுவல ஒன்பது குண்டம் கொண்ட மூன்று புரி நுண்ஞான், அதாவது முப்பரி நூலை அணிந்த அந்தனர்கள் வழிபடுகின்ற வழிபாடு இருக்கின்றன.
3: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
4: ஓம் புராணாலயம் கருணாலயம் நமாமி பிரபத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்த புனப் புனஹ நமஸ்ருதி சிர பத்மண்டமாத்தண்டமூர்த்தயே பாதராயண சம்ஞாய முனயே சமவேஷ்மனே ப்ரஹ்மசூத்ரகிருதே தஸ்மை வேதவ்யாசாய வேதசே ஞானசக்த்யவதாராய நமோ பகவதோ ஹரே சங்கராஸ்லேஷவிலசதானந்தாமிருதநிர்பரா விஸ்வோத்தம்ஸித பாதாப்ஜ.

ಗಭೀರೇ ಕಾಸಾರೇ ವಿಶತಿ ವಿಜನೆ ಘೋರ ವಿಪಿನೆ ವಿಶಾಲೇ ಶೈಲೇ ಚ ಭ್ರಮತಿ ಕುಸುಮಾರ್ಥಂ ಜಡಮತಿ ಸಮರ್ಪ್ಯ ಏಕಂ ಚೇತಸ್ಸರಸಿಜಂ ಉಮಾನಾಥ ಭವತೆ ಸುಖೇನಾವಸ್ಥಾತುಂ ಜನ ಇಹ ನ ಜಾನಾತಿ ಕಿಮಹೋ. ಶಿವಾನಂದಲಹರಿ 9th ಶ್ಲೋಕ. ಭಗವತ್ಪಾದರ ಪಣಿದಾನ ಅನೇಕ ಸ್ತೋತ್ರಗಳು, ಅದರ ಮನಸುರುಹಿ ಭಕ್ತಿ ಪ್ರವಾಹಮಾ ವಳಿಲ ವಂದದಾನ ಶಿಲ ಗ್ರಂಥಗಳು, ಅದರ ಶಿವಾನಂದ ಲಹರಿ ಉಣ್ಣು. ಇದು ಆಂಧ್ರದೇಶತ್ತಲ ಇರ್ಕ ಕೊಡುಗೆದಾನ ಕಾಳಹಸ್ತಿ ಕ್ಷೇತ್ರತ್ತಲ ಇದು சொன்னதாக சொல்லிட்டுருக்க. விசேஷமாக இங்க ஒரு ஸ்லோகத்தில் பிரமராம்பாளை பத்தி வருது, அதனால அந்த ஒரு க்ஷேத்திரமா இருக்கும்னு ஜனங்கள் ஊகிக்கிறார். அந்த பரமேஸ்வரனை நமக்கு பல கோணங்கள்ல அவருடைய அநேக லீலைகளை காட்டிருக்க, முக்கியமாக பகவானை நாம் பூஜை பண்ணணுங்கிற, பூஜை பண்றதுங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், பூஜை என்ன என்ன அர்த்தம் அப்படி என்ன அது தெரியாது. சாதாரணமாக மனுஷியாளுக்கு பூஜை என்ன ஏதோ பகவானுக்கு மேல புட்பத்தை போடுறதுங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் தான் இருந்துட்டு இருக்கோம். ஆனா பூஜைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியும். பூஜையில நாம் உபயோகப்படுத்தக்கூடியதான ஒரு சொல்லானது நமஹாங்கிற ஒரு சொல். இந்த நமஹான்னு சொல்லி புஷ்பத்தை போடுறோம். இந்த நமஹான்னு ஏன் சொல்றோம், இந்த நமஹாங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம், இந்த நமஹான்னு சொல்லிட்டு புஷ்பத்தை ஏன் போடுறோம், எல்லா தெய்வத்தைக்கும் இதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யாரா இருந்தாலும் தெய்வங்கள்ல ஆண் தெய்வமா இருந்தாலும் பெண் தெய்வமா இருந்தாலும் அம்பாளா இருந்தாலும் ஸ்ரீமாத்ரே நமஹ ஸ்ரீ மகாராஜ்ஞை நமஹ அப்படின்னு நமஹான்னு தான் சொல்றோம். அதே போல பரமேஸ்வரன் பவாய தேவாய நம சர்வாய தேவாய நம ஈஷாய தேவாய நம கிருஷ்ணாய நம வாசுதேவாய நம இப்படிதான் சொல்றோம். இந்த நமஹாங்கிறது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி எல்லா தெய்வத்துக்கும் புஷ்பத்தை தான் நம்ம சமர்ப்பணம் பண்ணி கொண்டிருக்கோம். இந்த சமர்ப்பணம் பண்றதுனால என்ன விசேஷம், அல்லது இந்த நமஹான்னு சொல்லி புஷ்பத்தை போடுறதுனால என்ன விசேஷம், இது வேதங்கள்ல இருக்கு. நமஸ்தே ருத்ர மன்யவ உதோதைஷவே நமஹா, ஆரம்பமே நமஹ, அந்த சென்டென்ஸ் கடைசிலையும் நம, ஆரம்பத்திலேயே ஒரு தரம் நமஹங்கள் ஒரு தரம் கடைசியில அந்த சென்டென்ஸ் முடிப்பே நமஹாங்கிற நமஹா நமஹான்னு பல முறைகள் வர்றதுனால்தான் இதுக்கு நம கம்முன்னு பேர். நம கம்முன்னு சொல்றதுக்கு என்ன, நமஹாங்கிற பதம் பல முறைகள் வருது. அதே போல ஒரு இடத்துல சமக்கம்னு சொல்றோம், வாஜச்சமே பிரசவச்சம் இப்படி யாரு சா சான் வந்துட்டே இருக்கான், சான் வரத்தினால அத சமக்கம்னு சொல்றோம், நமஹான் வந்ததுனால நமக்க நமக்கம்னு சொல்றோம். இந்த ஸ்ரீருத்ரத்துல இப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, வேதமே இதை ஆரம்பிச்சு கொடுத்துருக்கு நமக்கு நமஹாங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம். இப்படி பகவான பூஜை பண்ணும்பொழுது பூஜான்னா என்ன அர்த்தம், பகவான சந்தோஷப்படுத்துக்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடியதான செயலுக்கு பூஜான்னு அர்த்தம். பூஜான்னா என்ன அர்த்தம், பகவத் சந்தோஷத்துக்காக மனிதன் செய்யக்கூடியதான செயல். இப்படி இருக்கும் காலத்தில் இந்த பகவானுக்கு நமஹான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த நமஹாங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கொஞ்சம் பார்க்கணும். அதே மாதிரியே சாதாரணமா நம்ம சொல்லும் பொழுது நமஸ்காரம்னு சொல்றோம், உத்தரம் இன்னொருத்தர் பார்க்கும் பொழுது என்ன பண்ற நமஸ்காரம்ங்கிறோம். இது என்ன காரம்ங்கிற இலை என்னது, இது கொஞ்சம் தெரியணும். இலையா இன்னும் நார்த்த நமஸ்தே அப்படிங்கிற இந்த நமஸ்தேன தேன தங்களுக்குன்னு அர்த்தம், தங்களுக்கு நமஸ்காரம் இதான் நமஸ்தேங்கிறோம். இந்த காரம்னு ஒன்னு சொல்றோமே அது பிரத்யம், அது அகாரம் உகாரம் ககாரம் மகாரம் அப்படின்னு ஒரு எழுதற்க பின்னாலையும் நம்ம சொல்ற மாதிரி காரம் நமஹா காரம் அதான் நமஸ்காரம்னு ஆகிடுத்த. இத நமஸ்காரத்துக்கு என்ன அர்த்தம், நமஹா என்று சொல்லக்கூடியதான அதுக்கு என்ன அர்த்தம் உண்டோ அந்த செயல்னு அர்த்தம்.
நமஸ்காரம்னா நமஹாங்கிறது சொல்லுக்கு என்ன செயல் உண்டோ அந்த செயலை சொல்லக்கூடியது நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம். இந்த நமஸ்காரத்துல நமஹான்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த நமஹாக்கு என்ன அர்த்தம்? அது ஒரு ஒரு பதம் இல்ல, ரெண்டு பதங்களா வச்சுப்போம். ந மகா, நான் ஒண்ணு மகா, மகா அப்படின்னு நம்ம சொல்றோம்னா எங்களது, நா இல்லை, எனதில்லை, மமனா எனதில்லை அப்படின்னா நாம் நம்ம பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி கொண்டிருக்கோம். பகவானுக்கு எதை கொடுக்கிறேன்? நம்மகிட்ட இருக்கிறது கொடுக்கிறோம். நம்மகிட்ட இருக்கிறது கொடுக்கும் பொழுது நாம கொடுக்கும் பொழுது எப்படி இருக்கணும்னா திரும்பி வாங்குறா போல கொடுக்கக்கூடாது. கொடுக்கிறோம், அது திருப்பி எனதுன்னு வச்சுக்கூடாது. வண்ணானுக்கு துணி போடுறேன், அது என்ன ஐடியால போடுறேன்? திருப்பி அவன் கொண்டு வந்து கொடுப்பான்னு தானே போடுறேன். அதே மாதிரி சில பதார்த்தங்கள் நம்ம கொடுக்கும் பொழுது தானம் கொடுக்கிறோம். தானம் கொடுக்கும் பொழுது நாம அதை திருப்பி வேணும்னு கேட்கிறீங்களா? தானம்னு நம்ம சொன்னோம் ஏனால் அது என்ன, அந்த பொருளையும் அவளுக்கு கொடுக்கிறோம், அந்த பொருள் மறுபடியும் எனக்கு சேர்ந்தது இல்லை அப்படின்னு சொல்றேன். அப்ப என்ன, பொருளை கொடுக்கறதோட அதனுடைய ஓனர்ஷிப் ரைட்டையும் கொடுத்துறேன் நீங்க. அதனால்தான் தானம் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை சொல்லிவிட்டு நமமா அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த நமமான்னு சொல்றதுனால என்னாச்சு, அதனுடைய ரைட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்து விட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த நமமான்னு சொல்றதுதான் நமஹான். இந்த மமான்னு சொல்றோம் பார்த்தல, அஸ்மபியம் நகா, அதே போல மமா மகா அப்படின்னாச்சு. நான் எதை தருகிறேனோ அது உண்மையில உங்களுக்கு சேர்ந்தது. நாம எதை கொடுக்கணும் பகவானுக்கு? உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் அவர் தயார் பண்ணினது. ஏதாவது ஒண்ணு புதுசா நீங்க பண்ணினது ஏதாவது இருக்கா உலகத்துல? கிடையாது. சர்வமும் அவர் தான் பண்ணினார். எதை நீங்க அனுபவிக்கிறீங்களோ எல்லாம் அவருடைய பிச்சை. ஏன், ஐந்து பூதங்கள் இருக்க, இந்த ஐந்து பூதங்களும் அவர் தயார் பண்ணி கொடுத்த. பூமியில நீங்க இருக்க, பூமியை அவர் தயார் பண்ணி கொடுத்திருக்க. அந்த பூமியிலிருந்து வரக்கூடியதான எல்லா பொருளும் அவர்கிட்ட தான் உண்டுது. நீங்க உட்கொள்ளக்கூடியதான என்னென்ன பதார்த்தங்கள் உண்டோ எல்லாம் அவர் தயார் பண்ணி கொடுத்தது. அரிசியோ, காய்கறியோ, காய்களோ, பழமோ, கீரையோ, ஜலமோ, இத்தனை அவனா தயார் பண்ணி கொடுத்திருக்காரு. ஏதாவது நீங்க சொந்தமா பண்ணிடும் ஒண்ணுமே கிடையாது. சரி, இந்த சரீரம் இருக்கு நமக்கு, இதுவும் அவர் தான் கொடுத்தார். இந்த சரீரத்தினால இவைகள்லாம் உட்கொள்றேன், உட்கொண்ட பிறகு அது ஜீரணம் பண்றதும் அவர் தான். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதா பிராணாபான சமாயுக்தா பச்சாமி அன்னம் சதுர்விதம். இத்தனையும் உங்களுக்கு. அப்புறம் காத்தை அவர் கொடுத்திருக்காரு, ஆகாசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காரு, இடைவெளியை உங்களுக்கு கொடுத்திருக்கார். இத்தனையும் அவர் தான் நமக்கு கொடுத்திருக்கார். நீங்க இந்த உலகத்துல எதை கொடுக்க போறீள் அவருக்கு? அவரது இல்லாதது அவருக்கு கொடுக்கணும். அவரதே அவருக்கு கொடுத்தாதுன்னு இருக்காது. சோ அவரது இல்லாது அவருக்கு கொடுக்கணும். அது பார்த்தீங்கன்னா அந்த பகவானுக்கு, பகவானால சிருஷ்டிக்கப்படாத பொருளானது உலகத்துல ஒண்ணும் இல்லை. ஆனா எல்லா பதார்த்தமும் எதுக்கு அடிமையாக இருக்குன்னு பார்ப்போம். உலகத்துல நாம் எல்லா பொருளையும் நாம் அனுபவிக்கிறோம். இது அனுபவிக்கிற பொருள்கள் எதற்காக அனுபவிக்கிறேன்? எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுங்கிறதுக்காக. எது எனக்கு பிடிக்கிறதோ அது வாங்கி வச்சுக்கிறேன், எது எனக்கு பிடிக்கலையே அது தொடவே இல்லை. கடைக்கு போறேள், என்னென்னமோ வாங்குறேள், மணிக்கணக்காக சுத்துறேள், ஏதோ ஒரு நாலஞ்சு பொருளை வாங்குறேள். அந்த பொருள் எனக்கு வேணும், இதனால எனக்கு நன்மை ஏற்படும், இதனால நான் சந்தோஷத்தை அடைவேன் அப்படின்னு எது கருதுகிறீர்களோ அப்பொருளைத்தானே வாங்குறேன். கடையில் இருக்கிறதெல்லாம் வாங்குறீங்களோ இல்ல? யாருக்கு எது பிடிக்கிறதோ, யாருக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அப்பொருளைத்தான் அவ வாங்குறான். அப்ப என்ன,
பொருளை வாங்கடமையானால் அந்த பொருளானது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். இந்த பொருளானது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுனால தான் நான் வாங்கினேன். ஆகையால் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் எதுக்கு? ஆத்மாதீனம், மனிதனுக்கு அதீனமா இருக்கு. அவன் விரும்புகிறான், ஆகையால் அவன் அதை நாடுகிறான். அந்த அவன் எதை சொல்லிட்டு இருக்கும், அது என்னது? அகங்காரம். நமக்குள்ள இருக்கிற ஈகோன்னு சொல்றோம் இல்லையோ, அது இது எனக்கு வேணும். அது சின்ன குழந்தைகள் பளிச்சுன்னு சொல்லிவிடுற, என்னது எனக்கு வேணும், உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். இப்ப இந்த எனதுன்னு சொல்றது பார்த்தீங்களா, அது அகங்காரம். இந்த அகங்காரம் நம்மகிட்ட இருக்கிற பரியந்தம் நமக்கு எல்லா விதமான துன்பங்களும் உண்டாகுது. இந்த அகங்காரம் நம்மளை விட்டு போயிடுதுன்னு வச்சுங்களேன், நம்ம சந்தோஷமா இருப்போம். இந்த அகங்காரத்தை எப்படி அனுப்புறது அப்படின்னு நமக்கு தெரியணும். அந்த அகங்காரத்தை தான் நம்ம என்ன பண்றோம், பகவானுக்கு கொடுக்கறோம். அந்த அகங்காரத்தை கொடுக்கறதுக்கு தான் பூஜான்னு பேர். சோ நீங்க பூஜைன்னா என்ன அர்த்தம், பகவானுக்கு நம் மனசை செலுத்துவது, மனசு மட்டுமல்ல அகங்காரத்தை செலுத்துவது. எல்லாத்த விட நீங்க இந்த அகங்காரத்தை கொடுக்கறதா ரொம்ப கஷ்டம். அதனாலதான் சம்ஸ்கிருதத்துல ஒரு பதம் இருக்க, சரணாகதியின். நம்ம சரணாகத்தின்னு என்ன சொல்றோம், பகவானுக்கு கொடுக்கறது, சந்தோஷமா கொடுக்கறது இல்ல. சுரு ஹிம்சாயாம் தாது, நம்மளை நம்ம வாட்டின்னு கொடுக்கறோம். ஏன்னா மீதி எல்லாத்தையும் கொடுத்துடலாம், காசை கொடுக்கலாம், பொருளை கொடுக்கலாம், நமக்கு இஷ்டமான பதார்த்தங்களை எல்லாத்தையும் கொடுக்கலாம், அகங்காரத்தை மட்டும் கொடுக்க முடியாது. அகங்காரத்தை நம்ம கொடுக்கணும்னு சொன்னா இனிமேல நான் உமக்கு இண்டிபெண்டன்ஸ் நான் கொடுத்துட்டேன், நான் உங்களுக்கு தாசனா இருக்கேன், தாங்கள் சொன்னதான ஒரு செயலை நான் செய்ய தயாரா இருக்கேன் அப்படிங்கறதா அகங்காரத்தை கொடுக்கறது. அதனால பகவான் என்ன சொல்றார், அரவிந்தர் சொல்லும் பொழுது, ஐ வில் பி எ பர்ஃபெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் யுவர் ஹேண்ட்ஸ், இனிமேல நீங்கள் என்னை எப்படி உபயோகப்படுத்திக் கொண்டாலும் அப்படி நான் செய்வேன். அதனால எனக்கு என்று தனிதான ஒரு கருத்து இல்லை அப்படின்னு பகவானுக்கு தாசனாக கூடியதான ஒரு தாஸ்யம் இருக்க, இதுதான் சரணாகதி. அந்த சரணாகதிய ஆறு விதமாக சொல்லியிருக்க. சரணாகதி தத்துவம் அது ரொம்ப விசேஷம். அந்த ஷட்விதா சரணாகத்தின்னு சொல்றார். ஆறு விதமாக சரணாகதி இருக்கிறதாக சொல்லிட்டு இருக்க. ஆனுகூல்யஸ்ய சம்பத்தி, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரட்சிஷ்யதி இதி விஸ்வாசா, கோப்திருத்வ வரணம் ததா, இப்படி அந்த சரணாகதிகள பல பேதங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஷட்விதா சரணாகதின்னு சொல்லியிருக்க. இந்த சரணாகத்தின்னு என்ன, நம்ம நாம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிக்கொள்றது. இந்த அர்ப்பணம் பண்ணிக்கொள்றதா நம்ம என்ன பண்றோம், நமஸ்காரம்னு கீழே விழுந்து சேவிக்கிறோம், அஷ்டாங்க நமஸ்காரம். இந்த அஷ்டாங்கங்கள்ல முதல்ல என்ன தெரியுமோ, நான் தலை. அதனால தலை அவ பாதத்துல வச்சுண்டு நமஸ்காரம் பண்றோம். பகவானுக்காவது சரி, பெரியவர்களுக்காவது என்ன, தலையை கீழே வச்சு நமஸ்காரம் பண்றோம். அப்புறம் ரெண்டு புஜங்கள், ரெண்டு கைகள், ரெண்டு முட்டிகள், பாதங்கள், இவைகள் அவர்கள் இவைகள்லாம் பூமியில தொடரா போல நமஸ்காரம் பண்ணும். ஏன், ரெண்டு கைகள் தானே கர்மாவை பண்றத, நான் பண்ணக்கூடியதான செயலெல்லாம் உமக்காக, நான் நடக்கக்கூடியதான எல்லா நடையும் சஞ்சார பதையோ பிரதட்சிண விதி ஸ்தோத்ராணி சர்வாகிர எத் கர்ம கரோமி தத்ததகிலம் சம்போதவாராதனம் அப்படின்னு நாம் என்னென்ன பண்ணுகிறோமோ எல்லாம் உமக்கு சேர்ந்தது, அதான் ஜபோ ஜல்ப சில்ப அப்படின்னு சௌந்தர்யலஹரியும் இதே தத்துவத்தை தான் சொல்ற. அப்படி இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான முதல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சுண்டு, எதை நான் விட முடியாதோ அதை உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றது என்ன, அகங்காரத்தை கொடுக்கிறது. நீங்க சரணாகதி பண்ணீங்கன்னா அகம் இல்லை, அதனால்தான் அந்த அகத்தை விட்டு விட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் சொல்றான், நான் 100 நமஸ்காரம் பண்ணினேன் பகவானுக்கு, மறுபடியும் நான் பண்ணினேங்கள், நான் விடல உங்களை. அந்த நானை விடுறதுக்கு தான் சரணாகத்தின்னு பேர். நானுங்கிறத மறக்கணும், நான் உங்களுக்கு தாசம், இனிமேல நானுங்கிறது இல்லை அப்படின்னு அகம்மமாபிமான வர்ஜனம் இருக்க. இதுதான் இது வேதாந்தத்துல ரொம்ப ஒசத்தியான ஒரு தத்துவம்னு சொல்றது. இப்படிப்பட்டதான அகங்காரத்தை நாம் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றோம், அதுதான் நமஸ்காரம்னு பேர். எனது அகங்காரம் எனதில்லை,
இந்த ஜீவன் ஜீவத்வம் எனதில்லை, இந்த ஜீவத்வத்தை உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான தத்துவத்துக்கு சரணாகத்தின்னு பேரு நமஹான்னு பேர். இப்ப இந்த நமஹான அந்த அகங்காரம் மனசு நம்மகிட்ட இருக்க, இந்த மனச பகவானுக்கு கொடுக்கணும். இந்த மனசு எப்படி இருந்தா கொடுக்கணும் பகவானுக்கு? அது வெண்ணெய் மாதிரி இருக்கணும், புஷ்பம் மாதிரி இருக்கணும். புஷ்பம் தொட்டா எவ்வளவு மிருதுவா இருக்கு, கல்லாட்டம் இல்ல மிருதுவா இருக்கு. அந்த மிருதுவா இருக்கக்கூடியதான மனசை பகவானுக்கு அர்ப்பணம் பண்றோம். ஆகையால் மிருதுவா இருக்கக்கூடியதான மனசை அர்ப்பணம் பண்ணுவதற்கு அந்த மிருதுவான ஒரு இதுக்கு சங்கேதம் என்ன? எது மிருதுவா இருக்கு நமக்கு? புஷ்பம். ஆகையால் தான் புஷ்பத்தை எடுத்துக்கிறேன். அந்த மனசுல நல்ல எண்ணங்கள் இருக்கு, நல்ல வாசனைகள் இருக்கு. அந்த வாசனை இருக்குங்கிறதுக்காக வாசனையோடு இருக்கக்கூடியதான புஷ்பத்தை போடுறாள். புஷ்பத்திலேயே வாசனை புஷ்பமா போடுறாள். எதுக்கு? என் மனசுல நல்ல வாசனை இருக்கு, நல்ல எண்ணங்கள் இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக. சோ விவகாரம் என்ன? மிருதுவா இருக்கிறதுனால புஷ்பத்தை போடுறாள். அது வாசனையோட புஷ்பத்தை போடுறதுக்கு காரணம் என் மனசுல நல்ல புஷ்பம் இருக்கு. அப்புறம் இந்த புஷ்பம் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அது எப்பொழுதும் ஈரமா தான் இருக்கும். காஞ்சி போயிடுத்துனா அது புஷ்பம் இல்ல, அதுக்கு நிர்மால்யம்னு பேர். காஞ்சி போயிடுத்துனா புஷ்பம் எப்படி? அது அது ஈரப்பதத்தோட நன்னா இருக்கணும். அதே மாதிரியே என்னுடைய மனசுலையும் பக்தி இருக்கு. அந்த பக்தி இருக்கிறதுனால்தான் ஈரமா இருக்கு. இந்த மூணும் இருக்கிறதுனால நாம என்ன பண்றேன், அந்த புஷ்பத்தை எடுத்துட்டு என் இதயத்து வரைக்கும் கொண்டு வந்து இதயத்துக்கு சங்கேதமாக பகவானுக்கு போட்டுருக்கேன். இந்த நமஸ்காரம் பண்ணும் புஷ்பத்தை ஏன் போடணும்? சரி, நமஹாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? எனதில்லை, என் மனது, என் அகங்காரம், என்னுடைய ஜீவத்வம் எனதில்லை என்று காட்டுவதற்காக புட்பத்தை இதயத்துக்கு கொண்டு வந்து இதயத்தை அர்ப்பணம் பண்ணும் மாதிரி. வசுதாக இதயத்தை அர்ப்பணம் பண்ண முடியல உங்களால, உங்க மனசை நீங்க அர்ப்பணம் பண்ண முடியல, ஆனா மனசத்தான் அர்ப்பணம் பண்ணணும். ஏன்னா மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்கள் தான் நீங்க புதுசாக வரவழைச்சு கொண்டது. மனசு பகவான் கொடுத்தார், அந்த மனசுல இருக்கிற எண்ணங்கள்லாம் நீங்க வரவழைச்சீர்கள். அந்த எண்ணங்கள்ல நல்ல எண்ணங்களா பார்த்து பகவானுக்கு கொடுக்கிறேன். சோ விவகாரம் என்ன? அப்படிப்பட்டதான மனசை நீங்க கொடுக்கறதுக்காக பகவானுக்கு பண்ணக்கூடியதான ஒரு செயல், அந்த செயலுக்கு பூஜான்னு பேர். இப்ப இந்த பூஜை பண்ணக்கூடியதான இந்த மனச நாம் எதை அர்ப்பணம் பண்ணமோ அந்த மனசானது அது என்ன அப்படின்னு கேட்டேன்னா, அது புஷ்பம் மாதிரி தட்டிலேயே இருந்ததுன்னு வச்சுங்களேன், எடுத்து பகவானுக்கு கொடுத்துடலாம். சுலபம், புஷ்பம் இருக்கு, புஷ்பத்தை என்ன பண்றேன், தட்டல வச்சுருக்கேன், அதை எப்படி பத்திரமாக இதை இதை கொண்டு வந்து அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கேன் பகவானுக்கு, நல்லா தான் இருக்கு. அலங்காரம் பண்ணலாம், பார்க்கறதுக்கு இனிமையா இருக்கு. சேத்துலார சுங்காரமும் பகவானுக்கு பூஜை பண்ணி அலங்காரம் பண்ணி வச்சேன்னா பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஆனா உங்க மனசு அப்படி நிக்க வச்சு போட முடியுமா? போக நிக்க மாட்டேங்கிறது மனசு. அந்த மனசு ஜடமாக இருந்த போதிலும் அந்த ஜடமானது என்னாச்சு, இந்த சைத்தன்யமான ஆத்ம சம்பந்தம் ஏற்பட்டு போயிடுத்து. ஃபேன் வெறுமனை தான் இருக்கு, அதுக்குள்ள கரண்ட் போச்சுன்னா என்னாச்சு, சுத்தி கொண்டே இருக்கு. சுத்தி கொண்டே இருக்கிற ஃபேனை தொட முடியுமோ நீங்க? அப்ப என்ன, அது வெறுமனை இருந்தா அதை கையால தொட்டுடலாம். அது வேகமா சுத்தி கொண்டே இருக்குன்னு அது இனிமேல தொட முடியாது. அப்ப என்ன ஆகும், அந்த கரண்ட் சம்பந்தம் அதை நீக்கி விட்டேலையானால், அது சுத்தறது நிறுத்தினேலையானால் அதுக்கப்புறம் அது தொடலாம், அதுக்கப்புறம் அது எடுத்து போடலாம். ஆனா இங்க என்ன சார் ப்ராப்ளம், மனசும் இருக்கிறது உங்களுக்கு தெரியல, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதோட சைதன்ய சம்பந்தத்தையும் உங்களால பிரிக்க முடியல. இப்ப இந்த மனசை என்ன பண்றது, எப்படி அர்ப்பணம் பண்றது? இதுதான் நிஜமாக வந்ததான ஒரு ப்ராப்ளம். இந்த மனசு அது ஜடமாக இருந்த போதிலும் சைதன்ய சம்பந்தம் இருக்கிறதுனால அது அலைஞ்சுட்டே இருக்கு. ஓரிடத்துல இல்ல, பல இடத்துல அலையிறது. அலையிறது மட்டும் இல்ல, அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியாத அளவுக்கு அலையிறது. எங்கெங்க அலையிறது அப்படிங்கறது நமக்கு ஒரு சில திருஷ்டாந்தங்கள் சொல்றார். சில இடங்கள் கபீரே காசாரே விசதி விஜனே கோரவிபினே விஷாலே சைலே சப்ரபதி குசுமார்த்தம் ஜடமதி. இந்த ஜடமதி, ஜடமான இந்த மனசு,
அது ஜடமாக இருந்த போதிலும் அது சுத்தறது சார்ல. ஜடமானது சுத்தமா? சேதன சம்பந்தம் இருந்தால் சுத்தம். வெறும் ஃபேன் சுத்தாது, கரண்ட் அதோட சம்பந்தப்பட்டா சுத்தர். அதே போல இந்த சேதன சம்பந்தம் இருக்கிறதுனால இந்த ஜடமான மனசு, மண்டுவா இருக்கக்கூடியதான மனசு எங்கெங்கயோ சுத்தர். எதற்காக சுத்தறதுன்னு நல்ல புஷ்பம் வேணும் அதுக்கு. எங்க சுத்தறதுன்னு கபீரே காசாரே ஆழமாக இருக்கக்கூடியதான மடுவில் சுத்தின் இருக்கு. என்ன சில பெரிய பெரிய குளம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த குளங்களுக்குள்ள என்ன இருக்கு? தாமரை மாதிரி புஷ்பங்கள் இருக்கு. அது மாதிரி அங்க இருக்குன்னு நினைச்சுட்டு அங்கே போறது, ஆனா அதுக்கு ஒன்றும் கிடைக்கல சார். அந்த மனசுக்கு புஷ்பம் கிடைக்கல. கபீரே காசாரே ரொம்ப ஆழமான மடுவில் போயிட்டு இருக்க. அதுக்கப்புறம் விஷதி விஜனே கோர விபினே, ஜனன மாட்டமே இல்லாதான காட்டெல்லாம் சுத்திட்டு இருக்கு. காட்டுல எங்க புஷ்பம் இருக்குன்னு தெரியுமா? கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனா அந்த காடெல்லாம் சுத்தறது. நம்ம மனசு எங்கெங்க சுத்தறதுன்னு பாருங்க. இப்ப எல்லாம் வீடு வாங்குறேன்னு ஆரம்பிச்சா, மெட்ராஸ்ல வீடு வாங்க முடியாது சிட்டியில. என்ன எங்க இருக்குன்னா, இவன் பாட்டுக்கு போறான் சார் 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் நாடு, அது காடா தான் இருக்குங்கிறான். என்னென்ன வேணுமோ காட்டுக்கு லட்சணங்கள் என்ன இருக்கா, பாம்பு தேளு பல்லி அல்ல எல்லாம் அங்கே அங்க வாங்கினா ஒரு 10 வருஷம் ஆனப்பறம் டெவலப் ஆகுங்கிறான். 10 வருஷம் ஆனப்பறம் என்ன ஆறதோ தெரியல, போயிட்டு இருக்கோமோ இல்லையா? நம்ம எங்க சுத்தின் இருக்க நம்ம மனச கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. ஆச்சாரியால் ஏதோ அப்ப சொன்னார்னு இல்ல, நம்ம இப்பவோ எங்க சுத்தின் இருக்கோம்? இங்கெல்லாம் நம்மளால வாங்க முடியாது, நம்ம இங்க இருக்க முடியாது, என்ன காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு ஏதோ ஒரு சாக்க சொல்லிட்டு எங்கேயோ ஓடிட்டு இருக்காரு சார். அங்க ஓடிண்டு அங்க இருக்கான். அதுக்கப்புறம் என்ன, அங்கிருந்து இதை நினைக்கிறான், இங்க இருக்கிறவாள் என்ன ஆனந்தமா இருக்கா, என்ன இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு நினைக்கிறான். அப்ப இங்க இருக்க வேண்டியதானே? இல்ல, அங்கேதான் காத்தோட்டம் இருக்கு, அங்கேதான் இருக்கலாம், அங்கே ஓடுறான். சோ ஆச்சாரியால் ஏதோ ஒரு நாளைக்கு அங்க காட்டல சுத்துறான்னு இன்னைக்கே நம்ம அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். கபீரே காசாரே விசதி விஜனே கோர விபினே, விஜனே ஜனசஞ்சாரம் இல்லாதான கோரமான ஒரு காட்டல சுத்தி கொண்டிருக்கான். அதுக்கப்புறம் விஷாலே சைலே சா, விஸ்தாரமான மரங்கள் இடத்துல போயிட்டு இருக்கான். மலைகள்ல மலைகள், மலையுடைய குகைகள், அங்கேயும் இங்கேயும் எங்கே இடம் இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கணும், ஒரு ஆனந்தம் இருக்கணும், மற்றவர்கள் இல்லாத இடத்துல நாம் இருக்கணும், என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். விஷாலே சைலே சப்ரமதி, எதக்கா குசுமார்த்தம் ஜடமதி, அந்த பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்றதுக்காக புஷ்பங்கள் இங்க இருக்கோ அங்க இருக்கோ, நாம் எதை நாடலாமோ, எப்படி வசதியா இருக்கோமோ அப்படின்னு நினைச்சிட்டு ஊரெல்லாம் க்ஷேமத்துக்காக நன்மைக்காக குசுமம்னு புஷ்பம். அந்த புஷ்பம் சுமம்னு சொன்னாலே புஷ்பம் தான் சம்ஸ்கிருதத்துல, குசுமம்னு சொன்னாலே புஷ்பம் தான். ஆகையால் இந்த புஷ்பம் மலரக்கூடியதான பதார்த்தம், அதனாலதான் அதுக்கு சுமம்னு பேர். அது மலர்றது நம்ம மனசையும் மலர வைக்கிறது. அந்த புஷ்பத்தை பார்த்தா மனசு ஒரு சந்தோஷத்தை அடையிறது அல்லவா? அப்படிப்பட்டதான அந்த மன சந்தோஷத்துக்காக, ஒரு ஆனந்தத்துக்காக சுத்தரான் சார். எங்கெங்கயோ சுத்தரான், ஆழமான மடுகள்ல சுத்தின் இருக்கான், காட்டுக்கு போறான் அங்கே சுத்தின் இருக்கான், விசாலமான ஒரு சைலங்கள் மலைகளுக்கு போறான். இங்கே இங்கேயும் பிரமதியினர் பிரமதி சுத்தி கொண்டே இருக்கான். இங்கே போறான், அங்கே போறான், அங்கே இருக்கா, இங்கே இருக்கா, தேடிக்கொண்டே இருக்கான், அலைஞ்சுண்டே இருக்கான் இவன் வாழ்நாள் முழுக்க. ஆனா இவ்வளவு நீங்க கஷ்டப்படுறீல, ஆனா இந்த கஷ்டப்படுறதுக்கு சுலபமாக அத்தனை சுகத்தையும் அனுபவிக்கலாமேங்கிறார் ஆச்சாரியா. எப்படி? சமர்ப்பிய ஏகம் சேத சரசிஜம், சமர்ப்பிய ஏகம் ஏகச்சேத சரசிஜம், ஒரே ஒரு புஷ்பத்தை கொடுத்தா போறோம், அந்த புஷ்பத்துக்காக நீங்க அலைய வேண்டாம், உமகிட்டே இருக்கு. எதுக்காக புஷ்பத்துக்காக இங்கேயும் அங்கேயும் உலையிறல்? நானும் பார்த்துட்டு இருக்கேன், காலம்பரம் எழுந்ததுமே வாக்கிங்கு போறேன்னு கையில தடிக்கம் போச்சுண்டு ஒரு கிழிஞ்ச பைய வச்சுட்டு ஓடுறான். எங்கெங்க யாராத்துல புஷ்பம் இருக்கோ அதை தேடிட்டு இப்படி புஷ்பத்தை கொண்டு வந்து போடணும்னு பகவான் கேட்டாரா? அவ எழுந்துக்கிறதுக்குள்ள அவ ஆத்துல இருக்கிற புஷ்பத்தை தான் எடுத்துட்டு வந்துடணும் இப்படி நினைக்கிறேன். இது அவ பக்தியோட தான் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு

அபிஷேகம் பண்ணி அதை கொடுக்கணும். கிராமாந்தரத்துல என்ன பண்ணுவா, ஒவ்வொரு கோவில்லயும் நந்தவனம்னு இருக்கும், அந்த கோவிலுக்கே சேர்ந்தது அது. சாயங்காலம் ஸ்திரீகள்லாம் போய் அதுக்கு ஜலத்தை விடுவான். அதுக்கப்புறம் காலம்பர பொழுது அந்த புட்பத்தை அபச்சயம் பண்ணி அங்கேயே பகவானுக்கு கட்டி பகவானுக்கு கொடுத்து விட்டு வருவான். சோ அக்ரஹாரம்னு இருந்தது, அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடியதான ஸ்திரீகள் கோவில போய் பெருக்கி புட்பங்கள்லாம் கட்டி பகவானுக்கு கொடுத்து விட்டு அப்படி வருவான். அந்த புட்பாபச்சயம்ங்கிறது இந்த அஞ்சு பாஞ்சராத்திர தந்திரத்துல சொல்லியிருக்கக்கூடியதான ஐந்து செயல்கள்ல இது ஒரு முக்கியமான ஒரு செயல். பகவானுக்கு சேவை பண்றதுன்னா இப்படி சேவை பண்ணணும். ஆனா நம்ம டவுன்ல பகவானுக்கு கோவிலுக்கு நந்தவனம் இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு நினைச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். நமாத்துல இருக்கிற பகவானுக்கு ஊர்ல இருக்கிற புஷ்பத்தை வாங்கிட்டு வந்திருக்க. ஆனா ஆச்சாரியால் சொல்ற, ஏனப்பா இப்படி அலையறை வேண்டாமே, ஒரே ஒரு புஷ்பம் போறும் பகவானுக்கு, அந்த புஷ்பமும் உம்மட்டியே இருக்கு, உம்மட்ட இல்லாத போனா தானே நீங்க இங்கேயும் அங்கேயும் அலையணும். உமகிட்டயே இருக்கே இந்த புஷ்பம், இருக்கிற புஷ்பம் சாதாரண புஷ்பம் இல்ல, ரொம்ப உயர்ந்ததான ஒரு புஷ்பம், நல்ல வாசனையோட இருக்கிற புஷ்பம், அந்த ஒரு புஷ்பத்தை போடுங்களேன். சமர்ப்பிய ஏகம் சேதசரசிஜம், சேதசரசிஜம் மனது எனக்கூடியதான தாமரையை. இந்த மன தாமரை இருக்கு பார்த்தேடா, அது என்ன மனசுங்கிறது, அது ஒரு தாமரையா ஏன் சொல்லின்றீர்கள்? வேதங்கள் சொல்றது நமக்குள்ள கழுத்துக்கு கீழே நாலு அங்குலத்துக்குள்ள ஒரு தாமரை, அப்படி இந்த இதய தாமரையானது அப்படியே தொங்கிட்டு இருக்கான். நீஹார சுகவத்தன்வி பீதாபாஸ்வத்யனூபமா அப்படின்னு சொல்றது. அந்த தாமரையானது இருக்கு பார்த்தல, அது என்ன ஆறுது, நீங்க பகவான பூஜை பண்ண தியானம் பண்ண தொடங்கினதுமே அது அப்படியே மலர்றதும், அந்த மலர்ந்த ஒரு தாமரை பக்தியோடு இருக்கிற தாமரை, அதை ஒன்னு சமர்ப்பணம் பண்ணினாலே போருமேப்பா, ஏனப்பா இப்படி புஷ்பங்களுக்காக இங்கேயும் அங்கேயும் அலைகிறேன், வேண்டியதில்லையே. சமர்ப்பிய ஏகம் சேதசரசிஜம், பல புஷ்பங்கள் பலது இத்தனை கொடுத்தாலும் இந்த ஒரு புஷ்பம் கொடுத்தாதான் பூர்த்தியா இருக்கு. பூஜை பூர்த்தியாருது எப்பொழுது, உங்க இதயத்தை பகவானுக்கு கொடுத்தார். அது கொடுக்காமல் வண்டி வண்டியா புஷ்பத்தை போட்டாலும் பிரயோஜனம் இல்லை பகவானுக்கு. ஏன்னா அவர் தயார் பண்ணினா அது இதெல்லாம் அவருக்கு சேர்ந்ததுன்னா அந்த புஷ்பத்துல வாசனையாகவும் பகவானா தான் இருக்கார். சோ பகவானே புஷ்பம், பகவானே அதனுடைய வாசனை, பகவானுடைய உம்ம கையை, பகவானுடைய நீ சொல்லக்கூடியதான மந்திரம் எல்லாம் அவர் தான். அப்ப அவருக்கு எப்படி திருப்தி வரும்? உங்க பாக்கெட்ல இருந்து 100 ரூபாய் எடுத்து உமக்கே கொடுத்தா உங்களுக்கு திருப்தி வருமா? அப்ப என்ன திருப்தி? நான் நம்ம பூஜை பண்றேன்னு ஒரு அகங்காரத்தை தவிர வேற என்ன இருக்கு நம்ம பண்றத? கொஞ்சம் யோசனை பண்ணலாம். நம்ம எதை கொடுக்கணும்? மனசுல இருக்கக்கூடியதான மனச கொடுக்கணும், பக்தியோட ரொம்பின மனச கொடுக்கணும். அதனாலதான் சொல்றாரு சேதசரசிஜம், இது ஒண்ணு கொடுத்தா போருமாப்பா, மீதி எல்லாம் வேண்டியதே இல்ல. அதனால இத சமர்ப்பணம் பண்ணுங்க, அர்ப்பணம் பண்ணுங்க, சமர்ப்பணம் பண்ணுங்க. அர்ப்பணம் தருவது, சமர்ப்பணம் இனிமேல் எனதே இல்லேன்னு சொல்லி தருவது. அக்னையே இதன் நமமா, வாயவே இதன் நமம், மறுபடியும் நான் கேட்டுக்க மாட்டேன், இது உமக்கு சேர்ந்தது, நாளைக்கு என்ன பண்ண போற பூஜைக்குங்கிறல, அதுதான் பூஜை பண்ணி விட்டு உத்வாசனம் பண்றோம் சுவாமியோட சேர்ந்து. யஜ்ஞேன யஜ்ஞமை தந்த தேவா, என்ன விவகாரம்னு நீங்க சமர்ப்பணம் பண்ணினாலும் மனச சமர்ப்பணம் பண்றேன், மறுபடியும் அது ஓடி வந்துடுறது, என்ன பண்றது? அதுதான் சொல்ற சனை சனை ருபரமே புத்தியா திருதி கிரகீதையா அபியாச யோகாத், அபியாசத்தால் மறுபடியும் கொடுக்கும். அதனால ஒரு புஷ்பத்தை நீங்க கொடுத்தா போருமே. சமர்ப்பிய ஏகம் சேதசரசிஜம், மனசு எனக்கூடியதான தாமரையை. அந்த தாமரைக்கு சரசிஜம்னு போட்டார். பக்தி எனக்கூடியதான மடுவில் முளைத்ததான தாமரை. சரசு ஒரு குளம், அந்த குளத்துல முளைச்சது சரசிஜம். நம்ம இதயம் எனக்கூடியதான ஒரு பாத்திரத்துல, ஒரு பூமியில இருக்கக்கூடியதான பக்திங்கிற குளத்துல முளைத்ததான அந்த தாமரை, பக்தி பூரிதமான ஒரு தாமரை, அதை ஒன்ன கொடுங்க. சுபுமா உமாநாத பவதே, இதென்ன உமாநாத? ஏன் அவர் உமாநாதான்னு கேட்டார்? சம்போதனம் பண்ற ஏ பரமசிவான்னு சொல்லப்படாதோ, நடராஜான்னு சொல்லப்படாதோ, ஏன் உமாநாதாங்கிறாள்? அப்படியா, அந்த அம்பாளும் தன்னைத்தான் அர்ப்பணம் பண்ணினா, அதனால்தான் நீங்க திருப்தி அடைஞ்சிருக்க. அந்த உமாநாதா அம்பாளுக்கு நாதனா இருக்கேல,
அந்த அம்பாள்

0: அம்பாளுக்கு ஒரு புஷ்பம் போட்டாலே சந்தோஷப்படுவாளாம். அதே மாதிரி அம்பாளை ஒரு புஷ்பத்தை போட்டு உங்களுக்கு சந்தோஷப்படுத்தி க்ஷேமத்தை அடைஞ்ச, உங்களையே அடைஞ்ச. ஆகையால் உமாநாத பவதே சுகேன அவஸ்தாதும் ஜனஈகா. அது ஒன்னே ஒன்ன கொடுத்து விட்டு இங்கே இங்கே அலைய வேண்டியது இல்லையே. சுகேன அவஸ்தாதும், சுகமாக ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கலாம். பகவானுக்கு உங்க மனசுங்கிற ஒரு புஷ்பத்தை கொடுத்துட்டாள், சமர்ப்பணம் பண்ணிவிட்டாள், இனிமேல் நீங்க ஆனந்தமா இருக்கலாம். அதனால என்னாச்சுன்னு, நமக்கு ஆனந்தமா இல்லாததுக்கு காரணம் என்னன்னு யோசனை பண்ணுங்க. நம் மனசை பகவானுக்கு கொடுத்தால் நீங்க ஆனந்தமா இருக்கலாம். இப்ப நம்ம மனசு நம்ம கிட்ட வச்சுட்டு இருக்கோம், அதை கொடுக்க தயாரா இல்ல. நான் அதை கொடுக்கறேன், இதை கொடுக்கறேன், நமஸ்காரம் பண்ணா பண்றேன் சரீரத்தினால, ஆனா அகங்காரத்தை மட்டும் கொடுக்க மாட்டீங்க. அதோட மட்டும் இல்ல, எங்காத்துல தங்கத்திலேயே ஸ்ரீசக்கரம் இருக்கு சார். அது நூறு சவரன் தங்கம் பெரியவா பண்ணி வச்சிருக்கார். எங்காத்துல நான் அதை பூஜை பண்றேன், இப்ப என்ன பிரயோஜனம்? பகவானுக்கு நான் ஒரு துளசிய சமர்ப்பணம் பண்ணினா போறோம், ஒரே ஒரு துளசி பகவானுடைய பாதத்தில் வச்சு விட்டுனா வேணுமா விஸ்வஸ்பயணமா போறோம். எங்க மனசோட சேர்த்து அந்த மனசோட சமர்ப்பணம் பண்ணினா போறோம். ஆனா நம்ம என்ன பண்றோம், மனச சமர்ப்பணம் பண்ணல. எவ்வளவு பெரிய விக்கிரகம், எவ்வளவு அழகா இருக்க, இது 300 வருஷமா இதுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோம், ஒரு நாளாவது உங்க மனச கொடுக்கல, இப்படின்னா இருக்க.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya. Shaivam.org in ஆன்மீக நூலுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி 6 அஸ்திக தரிசனங்கள் ஓர் அறிமுகம், பாகம் 4, பகுதி 1. வழங்குபவர் ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயம்.
3: நமஸ்காரம் எல்லாருக்கும். நம்ம சபாபி சபாபதி பிஷவோ நமஹ. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரொம்பவும் பிரபலமா இருக்கிற தரிசனத்தை நம்ம பாக்குறோம், யோக தரிசனம். நம்ம இப்போ பார்த்த, நேற்றுக்கு பார்த்த, இது வரைக்கும் பார்த்த அந்த தரிசனங்கள்ல நியாயம், வைசேஷிகம், சாங்கியம், இது ரெண்டையுமே நம்ம வந்து ரொம்பவும் நமக்கு யாருக்கும் பிரபல்யம் கிடையாது இங்க பொதுவா. ஆனா யோகம்ங்கிறது எல்லாருக்கும் நமக்கு இன்னைக்கு ரொம்ப பிரபலமான ஒரு அது ஒரு தரிசனம். அதாவது எங்க பார்த்தாலும் யோகா ஸ்டூடியோ இருக்கு, எல்லாரும் யோகா அப்படின்னு நம்ம காலையில எழுந்திரிச்சோடனே எல்லாரும் கையில வந்து அந்த யோகா மேட்டை வந்து கையில எடுத்துட்டு நம்ம நடந்து போறத பாக்குறோம். அதனால இந்த யோக தரிசனம்ங்கிறது அதுல என்ன ஒரு தத்துவத்தை இருக்கோ இல்லையோ அந்த யோக தரிசனம் இன்னைக்கு ரொம்பவும் பிரபல்யமா இருக்கிற ஒரு தரிசனம். இப்ப இந்த யோகம் அப்படிங்கிறதுனா எல்லாரும் வந்து எக்ஸசைஸ், அதாவது அந்த ஆசனம் இந்த ஆசனம், கையை எப்படி வளைக்கிறது, தப்பு இல்ல, அதெல்லாம் வந்து போடுறா. அதுவும் நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி, முதல் அறிமுகத்துல சொன்ன மாதிரி, வெஸ்டர்ன் நேஷன்ஸ்ல இந்த யோகாங்கிறது ஒரு பல பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரி. பார்த்தா யோகா ஆக்சசரிஸ்ங்கிறான், அதுக்கு தனியா பேண்ட்டுங்கிறான், அது தொட்டாலே வந்து 2,000 ரூபா 3,000 ரூபா வருது. அது மாதிரி யோகா மேட், விதவிதமான மேட்டுகள்லாம் இருக்கு. பார்த்தா இன்னைக்கு அவன் வந்து அமெரிக்கால ஒரு பெரிய, நார்த் அமெரிக்கால பொதுவா யூரோப்லயும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாவே அதை மாத்திட்டான், கம்ப்ளீட்டாவே மாத்திட்டான். ஆனா அது இன்னைக்கு என்ன ஆனா, நம்மளோட ஒரு நம்ம பாரத தேசத்தோட ஒரு காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படின்னா, வெள்ளக்காரன் எடுத்துட்டு பண்ணான் அப்படின்னா அதுல ஏதோ விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஒரு ஒரு அந்த கொலோனியல அடிமைத்தனம் நம்ம விட்டு இன்னும் போல, பச்சையா சொல்ல போனா. ஆனா அப்படி ஏதோ ஒரு வகையில தெரிஞ்சிருக்குன்னு சந்தோஷப்படலாம். இன்னைக்கு அந்த யோகா தரிசனத்தோட வெறும் அது எக்ஸசைஸ் கிடையாது, எக்ஸசைஸும் அதுல ஒரு அங்கம், அது இல்லைன்னு மறுக்கிறதுக்குல. ஆனா இன்னைக்கு வந்து அவன் மேற்கத்திய நாடுகள்ல அதை வெறும் ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டாவே அதை வந்து யூஸ் பண்றான். ஆனா அதுக்கு மேலேயும் இருக்கு அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு அதை நான் கொண்டு போறேன். இதுதான் வந்து யோக தரிசனத்தை பத்தி நமக்கு ஒரு இன்னைக்கு நம்ம இன்னைக்கு என்ன பார்ப்போம் அப்படின்னா, இன்னைக்கு அது எங்கேருந்து வருது, அந்த வார்த்தையோட ஒரு உருவாருது எங்கேருந்து, அப்புறமா வந்து என்னென்னலாம் வேதத்துல என்னென்ன யோகம்னு சொல்லியிருக்கு, அப்புறம் வேற பல சில டெக்ஸ்டுகளோட ஒரு ஒரு ஒரு சாராம்சமா ஒரு சங்கிரகமா நிறைய இது பார்ப்போம். இப்ப யோகம் அப்படிங்கிறது யுஜ் யுஜிர் அப்படிங்கிற தாத்துல வந்து இருக்கு, அதுல இருந்து உருவாது யோக யுஜ் டு ஜாயின் அப்படின்னு ஒரு தாத்து இருக்கு, அதுல என்ன வந்து யோ யுஜ் யோக அப்படிங்கறது வந்து உருவாது. இந்த யுஜ் அப்படிங்கிற தாத்துல இருந்து யோகம் உருவாருது. இப்போ வேதத்துல நம்ம வந்து யோகா இந்த மாதிரி நிறைய தாத்து யோக யுஜ யுஞ்சதே அப்படின்னு யுஞ்சதே மன உபயுஞ்சதே தியா அப்படின்னு நாலாம் காண்டம் தைத்திரிய சமீதல நாலாம் காண்டம் ஒன்னாம் பிரச்சனம் முதலே ஆரம்பிக்குது. யுஞ்சதே மன உதயுஞ்சதே தியா யுஞ்சதே சேகரா தட் இஸ் தே ஜாயின்ட் மன உதயுஞ்சதே மனச அங்க இருக்கிற சேகரா எதோட சேகரா யுஞ்சதே மன உதயுஞ்சதே தியோ விப்ரா விப்ரஸ்ய விப்ரா விப்ரஸ்ய பிரஹதோ விபஷ்டிதா அப்படி அப்படின்னு இருக்கு. அமரி விஞ்ஞான பிரதமம் மனஸ்தத்வாய கவிதாதியா இந்த மனச அந்த சவிதா அப்படிங்கிற பகவான் கடவுள்கிட்ட நம்ம வந்து சேர்த்து ஐக்கியமானோம், மனசை ஐக்கியப்படுத்தணும் அப்படிங்கிறது. அப்ப யோகம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு பிரயோகங்கள்லாம் வேதத்திலே வருது. யோகே யோகே தவஸ்தரம் வாஜே வாஜே ஹவாமஹே அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து பார்க்கலாம் வேதங்கள்ல. அது மாதிரி ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்துலையும் பார்க்கலாம் எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோகத்தை பத்தி ஒரு பேச்சு இருக்கு. அத மாதிரி தைத்திரிய உபநிஷத்துல பார்த்தா யோக ஆத்மா அப்படின்றது யோகத்தை பத்தியும் வருது. அதனால நிறைய யோகங்கள்ல வந்து உபநிஷத்துக்கள்ல நிறைய பிரயோகங்கள் இருக்கு. அதனால யோகா அப்படிங்கிற சில பேர் எல்லாம் சொல்றா யோகம் வந்து வேதத்துல இல்ல, அதாவது இப்போ எப்படி நாம வந்து யோகத்தை பயிற்சி பண்றோமோ அந்த வடிவத்துல இன்னைக்கு நமக்கு யோகத்துல நம்ம வேதத்துல பார்க்க முடியுது. ஏன்னா யோகம் அப்படிங்கிற வேதத்திலோட ஒரு கருத்து பொதுவா என்ன, இப்ப கட்டோபநிஷத்துல எல்லாம் பார்த்தா யோகம் அப்படின்னு என்ன சொல்றதுன்னா இந்திரிய மனச கட்டுப்பாடா வச்சுக்கிறது தான் யோகம் அப்படின்னு கட்டோபநிஷத்து சொல்றது. அதனால பொதுவா சேர்க்கறது ஒன்னாக்கிக்கிறது ஐக்கியப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு ஒரு டெஃபினிஷன் தான் யோகத்துக்கு நாம வேதத்துல பாக்குறோமே தவிர அதுக்கு வந்து இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் நாம பாக்குறதுல இதெல்லாம் நமக்கு வந்து வேதத்துல சொல்ல போனா எந்த ஆசனத்தை பத்தியே வர்ணனமோ அதை பத்தி ஒரு பேரு கூட கிடையாது. ஸ்துரம் அதாவது நல்லா நமக்கு ஸ்திரமா உட்காந்துக்கணும் இது ஒண்ணுதான் நமக்கு யோகத்துல சொல்லக்கூடிய வேதத்துல நம்ம கிடைக்கிறது. சில எல்லாம் நம்ம சமிதையில வர யோகம் அப்படின்லாம் பார்த்தா அதெல்லாம் வந்து நமக்கு யஜ்ஞபூர்வமாவே இருக்கு, அதாவது தியானத்தை அந்த அந்த கர்மாக்கள்ல நமக்கு தியானமா ஒரு உபாசன ரூபமா இருக்கு. இப்ப வேதத்துல நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், அதாவது நான் சொன்ன விஞ்ஞான பிரதமம் மனஸ்தத்வாய சவிதாதியா இது ஒண்ணு, அப்புறமா வந்து யோகே யோகே தவஸ்தரம் அது ஒண்ணு, அது மாதிரி ஸ்வேதாசுத்திர உபநிஷத்து கட்டோபனிஷத்து தைத்திரியத்துல தைத்திரியத்துல வந்து ஏஷஸ்தன இவா விளம்பதே அப்படின்னு குண்டலினி யோகத்தை பத்தி பேசுற மாதிரி அங்கெல்லாம் அமைஞ்சிருக்கு. ஆனா முழுக்க இன்னைக்கு ஃபுல் ஃபார்ம்லாம் நம்ம பார்க்கல, ஆனா அதை பத்தின கருத்துக்கள்லாம் நிறைய அங்க நம்ம பார்க்கலாம் தைத்திரிய உபநிஷத்து. ஸோ யோகம் அப்படிங்கிற வார்த்தைங்கிறது யுஜ் சேர்த்தல், அதாவது யோக் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல அதோட காக்னேட் காக்னேட் அப்படின்னா சில வார்த்தைகள் இப்போ வந்து வேற மொழிகள்ல அதே மாதிரி இருக்கும் அதுக்கு காக்னேட்னு சொல்றோம். இப்போ தமிழ்ல நம்ம பித்ரு அப்படிங்கிறோம், நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொன்னா பெட்டானல் சைடு அப்படிங்கிறோம் அப்பாவோட பக்கம் பித்ரு பெட்டானல் இது ரெண்டும் காக்னேட்ஸ். இந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு மொழியில இருந்து காமனா டிரைவ் ஆனது எல்லாம் வருது. சோ இது வந்து யோகங்கிறது யுஜுங்கிற தாத்துல இருந்து வருது. இப்போ அடுத்தாப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த யோகம் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன ஸ்கூல்ஸ் அதாவது என்னென்ன யோக சித்தாந்தங்கள் இருக்கு. யோகம் அப்படின்னா இன்னைக்கு பாப்புலரா இருக்கிறதுங்கிறது பதஞ்சலி யோகத்தோட சித்தாந்தம் தான், பதஞ்சலி யோக சூத்திரம் தான். நான் அது நேத்திக்கு சொன்ன மாதிரி அது வந்து நமக்கு வந்து எதுல இருந்து வருது சாங்கியத்தோட சித்தாந்தத்தை அடிப்படையா கொண்டு அந்த சாங்கிய சித்தாந்தத்துக்கு அவ சாங்கிய மதத்துல அவ சொன்னவா நமக்கு வந்து இதுவா சொல்லல, நமக்கு அதுக்கான பிராக்டிக்கலான வழிமுறையா அவ கடைபிடிக்கிறதுக்கு சொல்லி தரல. இந்த மாதிரி பொண்ணு இதுக்கு அடுத்தது பொண்ணு இது அடுத்தது பொண்ணு இதை நீ அடைவேன்னு சொல்ல. ஆனா இங்க பதஞ்சலி யோக சூத்திரத்துல அவ சாங்கியத்தை வந்து அடிப்படையா தத்துவமா வச்சுட்டு இருக்கா விசாரத்துக்கு, அந்த சாங்கியத்துக்கு தத்துவ விசாரத்துக்கான ஸ்டெப்ஸை கொடுக்குற அஷ்டாங்க யோகம்னு நம்ம எல்லாம் கேட்கறோம். இது பதஞ்சலியோட யோக சூத்திரம் ஒரு ஸ்கூல் சாங்கியத்தோட. ஆனா நம்ம யோகம் அப்படின்னா வெறும் பதஞ்சலியோட அஷ்டாங்க யோகம் அப்படின்னு எடுத்துக்கூடாது. இல்ல இன்னொரு பாட்டு இருக்கு ஹட யோகம் இருக்கு அது மட்டும் அப்படின்னு இல்ல, பலவிதமான யோகங்கள் இருக்கு. இப்போ யாஜ்ஞவல்க்கிய யோக சங்கீதைன்னு இருக்கு, அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வைதீக யோகமா வைதீக ஆசிரம தர்மம் வர்ண தர்மத்துக்கு உட்பட்டு கர்மாக்கள்லாம் செஞ்சுட்டே யோகம் பண்ற மாதிரி யாஜ்ஞவல்க்கிய யோக சமீத சொல்லு. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஒரு இந்த கிரந்தங்களை பத்தி நம்ம ஒரு சாராம்சம் பார்ப்போம். அது மாதிரி ஹட்டயோக பிரதீபகம்னு ஒன்று இருக்கு. இதுல வந்து நம்ம வந்து இது இதோட ஒரு அணுகுமுறை வேறையா இருக்கு. கர்மாக்கள்லாம் வந்து பத்தி பேசுறதுல ஆனா என்னன்னா கர்மாக்கள்ல இருந்து வைதிக கர்மாக்கள் விலகியாரு அப்படிங்கறத பத்தியே இது பேசுறது. இப்போ நம்ம வந்து இது இது தவிர சைவ யோகம் இருக்கு, அப்புறம் ஜைனா பௌத்த அதாவது நாஸ்திக மதங்களான ஜைன பௌத்தாலுமே யோகத்தை பின்பற்றாங்க. இப்ப பார்த்தோன்னா பல வகையான யோகம் இருக்கு. சாஸ்திர யோகம் இருக்கு, சைவத்துல கேட்கவே வேண்டாம். சித்தர்கள்லாம் யோக முறைய ரொம்பவும் வந்து பயிற்சி பண்ணுவான். இப்ப திருமூலர்லாம் யோகத்தை பத்தி நல்லா பேசுறாங்க. அது மாதிரி வைஷ்ணவாளுமே எடுத்துட்டா நாகமுனிகள் சம்பிரதாயத்துல பெங்கலல சம்பிரதாயத்துல பல யோகிகள்லாம் இருக்கு. அவ பார்த்தா நம்மாழ்வார்லாம் அந்த உரங்கா புளி மரத்துக்கு கீழே யோகா நிலையில உட்கார்ந்துருந்தா அப்படிங்கறதுலாம் நமக்கு வந்து தெரிய வருது மகான்கள்லாம். சோ இதுதான் வந்து நம்ம பார்த்தா யோகம் அப்படிங்கறது பார்த்தா நமக்கு ஒரு சித்தாந்தமும் ஒரு மோட்ச வகையான அடையதெல்லாம் கிடையாது. பல ஸ்கூல்ல பல சித்தாந்தங்கள்ல பல வகையா நமக்கு அடைய வேண்டிய நிலை மோட்சம் அப்பவர்கத பத்தி வெவ்வேறு நிலைகள்ல இருந்து சொல்றது. இப்ப பார்த்தா என்ன சொல்ல வரேன்னா பதஞ்சலி யோகத்தை சொன்ன அந்த அப்பவர்க நிலையும் இப்போ சைவத்துல சொன்ன யோகத்தோட கடைசி நிலையும் ஒண்ணு கிடையாது. அதே மாதிரிதான் எல்லாமே இது வந்து. அத மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிரவணமன நிதித்தியாசம் அத்வைதத்தை சொல்லியிருக்கு. அதுவும் நமக்கு வந்து பதஞ்சலி யோகத்துல சொன்ன அஷ்டாங்க யோகம் யோகத்தோட ஆப்ஜெக்டிவும் ஒண்ணு கிடையாது. அதை பார்ப்போம் ஏன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். ஆனா வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் டிஸ்டிங்டா தனித்தனியா குறிகள் வேற. அது அடையக்கூடிய இந்த கடைசி இடம் அந்த லாஸ்ட் ஃபைனல் கோல் இருக்கு இல்லையா, அது வந்து கம்ப்ளீட்டா ஒவ்வொரு சித்தாந்தத்துக்கும் வேற வேறையாவே இது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப வந்து பார்த்தா நம்ம வந்து முதல்ல நம்ம இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தோட ஒரு நம்ம ஒரு சின்ன ஒரு நம்ம சில சூத்திரங்கள்லாம் பார்ப்போம். அத வந்து நம்ம வந்து என்ன அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பார்ப்போம். இப்ப பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி அது சாங்கியத்தை அடிப்படையா வச்ச ஒரு ஸ்கூல். சாங்கியத்தை வந்து கொண்ட ஸ்கூல். நேற்றுக்கு சொன்னேன் சாங்கிய சூத்திரங்கள் கபிலர் ஈஸ்வர கிருஷ்ணன் தான் இந்த சாங்கிய சித்தாந்தத்தை அடிப்படையா வச்சுட்டு செயல்படுற ஒரு சித்தாந்தம் ஸ்கூல் அது. இப்ப என்ன அப்படின்னா அதுல என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்த்தா நேத்தி சொன்ன மாதிரி சாங்கியம் வந்து ஒரு டியுவலிஸ்டிக் ஸ்கூல். அதாவது பல உண்மைகளை ஒரு உண்மை அப்படின்றத எடுத்துக்கல, பல உண்மைகள் நித்திய வஸ்துக்களை அது ஏத்துக்கிறது. இப்ப நான் சாங்கியத்துல சொன்ன மாதிரி பிரகிருதி புருஷன் ரெண்டுமே நித்தியமான தத்துவங்கள், ரெண்டுக்குமே எப்பயுமே இருப்பு இருக்கு. ரெண்டு பிரகிருதியும் அழியறதுல புருஷனும் அழியறது. இதுதான் வந்து சாங்கியத்தோட அடிப்படை கொள்கை, அதான் அடிப்படையான கொள்கை. அது தவிர இந்த சாங்கிய சித்தாந்தத்துல இருந்து நம்ம இந்த தத்துவங்கள்லாம் நத்தி நம்ம அதை எனிமரேட் பண்றது பார்த்தோம். அதாவது பிரகிருத்திலேருந்து ஆரம்பிச்சு மூல பிரகிருத்திலேருந்து மகத்து புத்தி அகங்காரம் மனசு, அப்புறமா அந்த அஞ்சு பஞ்ச கர்மேந்திரியங்கள், அஞ்சு ஞானேந்திரியங்கள், அஞ்சு பூத தன்மாத்திரைகள், அது மாதிரி கடைசியா வந்து ஸ்தூல பூத்தங்கள் 4, 5, 20 இந்த நான் மகத்து புத்தி அகங்காரம் மனசு இது 4 செத்தா 24 தத்துவம். சில ஈஸ்வர சாங்கியங்கள்ல 25 ஈஸ்வரன் செத்தா 25 உண்டு. இப்போ இது இதுதான் வந்து இந்த யோக பதஞ்சலி எழுந்த யோக சூத்திரத்துக்கு அடிப்படை. சாங்கியத்தோட அடிப்படையில தான் அது வந்து அமைஞ்சிருக்கு. சாங்கிய சித்தாந்தத்துக்கு அடிப்படையா தான் அந்த யோக சூத்திரமும் அமைஞ்சிருக்கு. இப்ப வந்து அவர் என்ன இங்க வந்து நம்ம வந்து சாங்கிய முறையில எப்படி நம்ம வந்து புருஷன் வந்து பிரகிருத்தில இருந்து பிரிக்கிறது அப்படிங்கறத நம்ம யோசிக்கிறோம். அதுதான் இங்க வந்து இதுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஆப்ஜெக்டிவ். அதாவது இதோட குறி என்ன அப்படின்னா நேதிக்கு சொன்ன நேதிக்கு சாங்கியத்தோட பத்த இது வழிபடி அப்பவர்க்கம் மோட்சம்னா என்ன அப்படின்னா பிரகிருத்திலேருந்து புருஷனை வந்து மீட்டுக்கிறது. பிரகிருத்திலேருந்து அதாவது மெட்டீரியலோட கட்டிலிருந்து மேட்டரோட கட்டிலிருந்து புருஷனை வந்து எப்படி மீட்டுக்கிறது அப்படிங்கறதுதான் இங்க வந்து நோக்கம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அஷ்டாங்க யோகத்தோட பிராக்டிஸ சொல்றேன். இப்ப முதல்ல பதஞ்சலி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவர் சூத்திரத்துல அத யோக அனுசாசனம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இனிமேல இருந்து நான் வந்து யோகத்தை பத்தி இப்பல இருந்து அவங்களுக்கு என்ன உபதேசம் அனுசாசனம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் உபதேசம் அப்படிங்கிறது. இப்ப அடுத்தாப்புல அடுத்த சூத்திரம் என்னன்னா யோக ஸ்டித்த விருத்தி நிரோதா. இப்ப யோகம்னா என்ன டெபினிஷன் அப்படின்னா பொதுவா சேர்க்கறது அப்படின்னு சொல்லியாச்சு. எதை எதோட சேர்க்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இன்னும். இப்போ சித்த விருத்தி நிரோதா, இங்க எதையும் எதோடையும் சேர்க்க வேணா. சித்தம் அப்படின்னா இங்க வந்து நமக்கு வந்து இந்த மூணு இன்ஸ்ட்ருமெண்ட் உண்டு, அதாவது மனசு புத்தி புத்தி மனசு அகங்கார், இந்த மூணு சேர்த்து அந்தகரணம் அப்படின்னு சொல்லுவோம். இதை யோகத்துல சித்தம் அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னா இது மூணு சேர்ந்துதான் அந்த இண்டிவிஜுவல் செல்ஃபை வந்து அவேர் ஆக்குறது. அதனால சித்த விருத்தி நிரோதக, இந்த மனசுல அகங்காரம் புத்தியில இதெல்லாம் சேர்த்து சித்தம் இருக்கு. இந்த சித்தத்துல ஏற்படுற அந்த அந்த மாறுதல்கள் அதாவது சலனங்கள், இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஏதோ நம்ம ஏதோ நினைச்சுட்டே இருக்கோம், இது இன்னும் இப்படி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆகுமா, எதிர்காலத்தை பத்தி கவலை, கடந்த காலத்துக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அர்த்தம். அந்த மாதிரி பல மனசுல விகாரங்கள் மாறுதல்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து அடக்கி ஒடுக்கிறது, இதுதான் யோகம் அப்படிங்கிறது நம்ம ஒரு பதஞ்சலி கொடுக்குற டெபினேஷன். அதனால வந்து பார்த்தா இங்க வந்து யோகம் அப்படிங்கிறது பதஞ்சலியோட மதம் படி சித்த விருத்தி நிரோதம் பண்றது, சித்தத்துல ஏற்படுற மாறுதல்கள் சலனங்கள்லாம் வந்து சப்ரஸ் பண்ணி நம்ம வந்து அதை ஒரு அடக்கி அதுக்கப்புறமா அந்த மனசை வந்து இல்லாம மனசை வந்து மலிந்து போய் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி புருஷனை நோக்கி போறது. இப்ப சரி, இந்த மனசை அடக்கினதுனால இந்த மனசுல இருக்கிற விகாரங்களையோ இல்ல மனசுல தோன்ற இந்த சஞ்சலங்களையோ அடக்கினா என்னது அப்படின்னா அப்போ ததா திரஷ்டு ஸ்வரூப்பே அவஸ்தானம். ததா அப்படின்னா அப்பொழுது அந்த அந்த யோகி என்ன ஆகணும், திருஷ்டு ஸ்வரூப்பே அவஸ்தானம், அவனோட ஸ்வரூபத்தையே அவன் பாக்குறான், அந்த நிலையில பாக்குறான்ல அவன் அவனோட இருப்பு அப்படிங்கிற தன்மையை மட்டும் அவன் அடையறான். ததா திரஷ்டு ஸ்வரூப்பே அவஸ்தானம். அப்ப இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா நம்ம வந்து பொதுவா யோகம் அப்படின்னா வந்து அந்தாசனம் மத்யாசனம் கூர்மாசனம் அப்படி இப்படின்னு இருக்கு. ஆனா பதஞ்சலி அப்படி பார்த்தா ஒரு யோகத்தை பத்தி என்ன சொல்றாருன்னா யோகா சித்த விருத்தி நிரோதா அப்படிங்கிறது, மனசுல தோன்ற விகாரங்களை சஞ்சலங்களை நம்ம அடக்குறது. சரி, இப்ப அடக்கினா என்ன பயன் அப்படின்னு கேட்டா அப்பதான் அவனோட உண்மையான இருப்பு அப்படிங்கிற நிலையில அவன் வந்து இருப்பான், அடைவான் அப்படிங்கறதுல இருப்பான். அது இல்ல அந்த மாதிரி அடக்கல அப்படின்னா விருத்திசாரூபியம் இத்தரத்திர, அந்த மாதிரி அடங்கல அப்படின்னா அந்த விருத்தி தான் அவனோட ரூபம் அப்படின்னு அவன் வந்து நினைப்பான். மற்ற நேரங்கள்ல விருத்தி சாரூபியம் விருத்தி அந்த மனசுல தோன்ற விகாரங்கள் தான் அவன் அவன் அவன் அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு எண்ணம் வருது அப்படிங்கிற. இப்ப அப்புறமா வந்து நினைக்கிற மாதிரி எல்லா தரிசனத்துக்கும் இந்த பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வருது, சோர்சஸ் ஆஃப் நாலேஜ். நேற்று நான் சொன்னேன் வந்து சாங்கியாலாம் வந்து பிரத்யக்ஷம் அனுமானம் சப்த பிரமாணம் அப்படின்னு சொல்றா. சாங்கியம் வந்து யோகம் வந்து சாங்கியத்துல இருந்து வர்றதுனால அவளும் இந்த மூணையும் ஒத்துக்கிறான். பதஞ்சலி அதுக்கு ஒரு சூத்திரம் சொல்றார், பிரமாண விப பிரத்யக்ஷானுமானா பிரத்யக்ஷ அனுமான ஆகமாக பிரமாணானி அப்படின்னு. பிரத்யக்ஷம் அனுமானம் ஆகமாக, ஆகமாகனா இங்க வேதங்கள் அல்லது ஆப்தவாக்கம் அப்படிங்கிறது தான் இங்க வந்து சப்த பிரமாணம், அதெல்லாம் பிரமாணமணி அப்படிங்கிற பிரத்யக்ஷ அனுமான ஆகமாக இது மூணு வந்து அவ பிரமாணமா. பிரத்யக்ஷம்னா என் நேர இந்திரிய சன்னிகர்ஷம் கான்டாக்ட் வித் சென்சஸ்னால, அனுமானம் அப்படின்னா இன்ஃபரன்ஸ், ஆகமாக அப்படின்னா ஸ்கிரிப்சரல் டெஸ்டிமணி இல்லைன்னா வெர்பல் டெஸ்டிமணின்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க. சரி, இது மூணு பிரமாணம். ஆனா இந்த பிரமாணம் அப்படிங்கறதும் ஒரு மனசோட விகல்பம், ரைட் நாலேஜ் அப்படிங்கிறது தான் வந்து பிரமாணம்னு பேரு. பதஞ்சலி மனசுல வர சஞ்சலங்களை அஞ்சு வகையா பிடிக்கிறார், அதாவது பிரமாணம் விபர்ய விகல்ப நித்ராஹா நித்ரா ஸ்மிருதயா. பிரமாணம்னு நான் இப்ப சொன்னது கரெக்ட் நாலேஜ மனசு தேடி தேடி போடுது, எப்படி தேடி போடுது இந்த மூணு பிரமாணங்களையும் வச்சுட்டு. அப்புறம் விபர்யம் அப்படின்னா தப்பான ஒரு நாலேஜ் ஃபால்ஸ் நாலேஜ். அப்புறமா விகல்பம் அப்படின்னா இல்லாத ஒரு நாலேஜை தேடி போறதுதான் வந்து விகல்பம். நித்ரா அப்படின்னா தூக்கம், ஸ்மிருதயா அப்படின்னா வந்து ஞாபகம். இது அஞ்சும் வந்து மனசோட விகல்பங்கள், அதாவது விருத்திகள் மாறுதல்கள். இதுல வந்து ஒவ்வொரு நாள் டிஃபைன் பண்றது, அதான் நான் சொன்ன மாதிரி பிரமாணம் அப்படின்னா கரெக்டான நாலேஜ், இந்த மூணு வழியா பிரத்யக்ஷ அனுமானம் சப்தம் இது மூணுத்தையும் வச்சுட்டு நம்ம ஆராயறது கரெக்டான நாலேஜ். விபர்ய அப்படின்னா இருக்கிற பொருளை தப்பா புரிஞ்சுக்கிறது, இன்னொன்னு விகல்ப விகல்பம்னா இல்லாத பொருள் இருக்கிறதாக நினைச்சுக்கிறது. அப்புறம் நித்ரா தூக்கம் தூக்கத்துக்கு போயிருக்கிறது. அப்புறம் ஞாபகம் ஸ்மிருதாயா, இது அஞ்சும் மனசோட விகல்பங்கள். இப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இது என்ன வந்து இந்த அஞ்சு, அவர் என்ன சொல்றாரு, யோக சித்த விருத்தி நிரோதகா அப்படின்றாரு இல்லையா, சித்த இந்த அஞ்சுமே அஞ்சு விகல்பங்களும் விகாரங்களும் மனசுல ஏற்படக்கூடாது, அப்பதான் நீ வந்து உன்னோட சுரூப் அவஸ்தையில இருக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு ஒரு சூத்திரம் சொல்றாரு, அபியாச வைராகியாபியாம் தன்னிரோதா, இந்த அஞ்சு விகாரத்தையும் அபியாசத்தானே வைராகியத்தானே தான் நீ இதை வந்து நெகேட் பண்ண முடியும் அல்லது அடக்க முடியும் அப்படிங்கிறார். அபியாச வைராகியாபியாம் தன்னிரோதா. அப்புறமா வந்து இப்ப அபியாசம்னா என்ன அப்படிங்கறத டெஃபினிஷன் கொடுக்குறாரு. தத்ரஸ்திதோ யத்னஹா அபியாசா, இத அஞ்சையும் அடக்கிறது அப்படியே ஒரு ஒரு டிட்டர்மின்டா வந்து போடுற அந்த அடக்கிற எஃபர்ட்டுக்கு பேரு தான் அபியாசம் அப்படிங்கிறது. சரி, இதை வந்து நம்ம வந்து அடுத்தாப்புல, சரி இந்த அபியாசம் எப்படி இருக்கணும், அபியாசம்னா அபியாசத்தால இதெல்லாம் அஞ்சும் போகலாம்னாரு. அபியாசம்னா என்னன்னு சொல்றாரு, இதை அடக்கிறது தான் அபியாசம், அதாவது சஸ்டெயின்டா அதாவது விடாமுயற்சியா. இப்ப அந்த அபியாசம் எப்படி இருக்கணுங்கிறத டிஃபைன் பண்ணாரு. சத்து தீர்க்கால நைரந்தரிய, சத்து அந்த அபியாசம் சத்து தீர்க்கால வெகு நாட்களாக, அதாவது வெகு நாட்கள்னா எத்தனை நாள்னு கிடையாது, ஜென்மம் கூட ஆகலாம், நைரந்தரியம் நிறுத்தாம சத்கார சேவிதா, அதாவது நல்லதையெல்லாம் பண்ணிட்டு திருடபூமி திருடமா அங்க நிச்சயமா இருக்கணும். இதுதான் வந்து தீர்க்க காலமா வந்து நம்ம அபியாசம் விடாம தீர்க்க காலம், அதாவது நிறைய, அதாவது டைம் குவான்டிபிகேஷன் கிடையாது, தீர்க்க காலம்னா லாங் பீரியட் அப்படின்னு என்ன வச்சுக்கணும், திருடமா விடாம பண்ணணும் அப்படின்னு. இது இது மேல நான் சூத்திரத்துல போல, அதாவது முதல் நாலஞ்சு சூத்திரம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எப்படி எப்படி எப்பத்த டிஃபைன் பண்ணியிருக்காருன்னு நமக்கு தெரிய வரும். அதாவது நமக்கு என்ன வந்து நம்ம வந்து என்ன யோகம்னா முதல்ல என்ன, சரி அது எங்க எதுல பண்ணணும், மனசுல பண்ணணும், மனசுல அதோட அப்புறம் அதோட மெக்கானிசம் ஸ்டடி பண்றாரு, மனசு எப்படி சஞ்சலங்கள் உண்டாருதுன்னு. சரி, இந்த சஞ்சலங்கள்லாம் அடக்கினா என்ன பெனிஃபிட்னு சொல்றாரு, அப்புறமா அது அடக்கிறதுக்கு எஃபர்ட்னு சொல்றாரு, அந்த எஃபர்ட்டோட டைம் சொல்றாரு. அந்த மாதிரி வந்து அவரோட முதல்ல அவர் கிளீனா வந்து என்ன பண்றாருன்னா, ஆரம்பிச்சு அவரோட அப்ஜெக்டிவ் என்ன, அவரோட நோக்கம் குறிக்கோள் என்ன அப்படிங்கறத முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்லிடுறாரு அவர். இப்பதான் வந்து இப்போ நம்ம வந்து இதுல சாப்டர்னு சொல்லலாம், நாலு காண்டங்களோ பாதம் அப்படின்னு சொல்றோம், சாப்டரோ பாதம் சொல்றோம். முதல்ல சமாதி பாதம், அப்புறமா வந்து சாதனா பாதம், அப்புறமா வந்து விபூதி பாதம், அப்புறமா வந்து கைவல்ய பாதம் அப்படின்னு. இப்ப சமாதி பாதம் முதல் சாப்டர்ல இதெல்லாம் நம்ம பார்த்தோம் என்ன ஏதுன்னு. இங்கே முன்னாடி போன சமாதினா நான் அசம்பிரஞ்ஞாத சமாதினா நான் சம்பிரஞ்ஞாத சமாதினா நான், அதாவது இப்ப சவிகல்ப சமாதி நிர்விகல்ப சமாதி அப்படின்னு வந்து சொல்றார். சவிகல்பத்தை வந்து பகவானே வந்து நினைச்சிட்டு இருக்கிறது, அந்த பகவானோட ஒரு உணர்வுனால அவனும் நானும் வேற இன்னும், ஆனா அவன் தானே எனக்கு ஆனந்தம் வருது அப்படிங்கறதுல ஒரு மூர்ச்ச மாதிரி இறங்கி போய் அதுக்கு சவிகல்ப சமாதி நிர்விகல்ப சவிகல்ப சமாதின்னு சொல்றான். அந்த சவிகல்ப சமாதி தடிச்சு போய் அந்த ஒரு வேற்றுமையை எடுத்து போறது நிர்விகல்ப சமாதி. அதே மாதிரி இன்னும் வந்து சில வாசனைகள்லாம் இருக்கு, அது வந்து நமக்கு நிரந்தரமா நம்ம அதுல அசம் இதுல உள்ள விடாது சமாதியில, இதே மாதிரி ஒரு பாகுபாடகம், அதெல்லாம் மொத்தமா எடுத்துதான் நிர்விகல்ப சமாதி. அதாவது ஒண்ணுமே அந்த ஒரு வாசனையோட அற்று போயிருது. சோ இதெல்லாம் தான் சமாதி பாதத்தை நமக்கு. அடுத்தாப்புல இந்த விபூதி பாதம் சாதனா பாதம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இந்த சாதனா பாதத்துலதான் அவர் என்ன சொல்றாரு, இதை வந்து பேசுறாரு இல்லையா, அஷ்டாங்க யோகா பத்தி பேசுறாரு. முதல்ல சமாதி பாதத்துல இந்த அஷ்டாங்களை பத்தியே சொல்றதில்ல, அவர் வெறும் வந்து என்னென்ன அப்ஜெக்டிவ் மனசு அடக்கிறது, அப்புறம் சமாதிகளோட டைப்பு என்ன, அதை அடையிறதோட கோல் என்ன அப்படிங்கறது சொல்லியிருக்காரு. அப்புறம் அதை எப்படி அடையணுங்கிறத ஒரு ஓரியை கொடுத்துருக்காரு, எஃபர்ட் போட்டு அடையணும், அது ரொம்ப நெடுநாளா நம்ம பண்ணதான் வரும், திடீர்னு பண்ணா அது வரதில்ல அப்படின்றது மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இப்போ இந்த ரெண்டாவது சாதனை பாடம் அப்படின்ட்டு அவர் வந்து இப்ப என்ன என்ன என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இங்கதான் வந்து அஷ்டாங்கத்தை பத்தி சொல்லுவாரு, யமா நியமாசன பிராணாயாம பிரத்யாகாரம் பிராணாயாம பிரத்யாகாரம் தாரணம் தியான சமாதி இதை சொல்றாரு. ஒவ்வொன்னா இதை வந்து விவரிப்பா, டெபினிஷன் கொடுத்து டெபினிஷன் கொடுத்து. யமம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, இதெல்லாம் நம்மளை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு பேரு யமம்னு பேரு. யமம் வந்து பத்தஞ்சலி வந்து அஞ்சு யமம் கொடுக்குறாரு, அஹிம்சை சத்தியம் ஆஸ்திரேயம் பிரம்மச்சரியம் அபரிகிரகம். அஹிம்சைனா எல்லாருக்கும் தெரியும், பொல்லாமை. சத்தியம்னா உண்மையவே பேசுறது. ஆஸ்தேயம் அப்படின்னா யார்கிட்டயும் பணத்தை எடுக்காம இருக்கிறது, இன்னொருத்தரோட பொருளை தவறுறது அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. பிரம்மச்சரியம் அப்படின்னா எல்லாருக்கும் என்னன்னு தெரியும், சுயகட்டுப்பாடு. அப்புறம் அபரிகிரகம் அப்படின்னா நம்ம வந்து எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட்டு சேர்த்துக்கிறது, எனக்கு இவ்வளவு நாளைக்கு என்ன பண்ணும், நாளைக்கு எங்க குழந்தை குட்டி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பரம்பரைக்கு சேர்த்து வச்சுக்கிறது, இப்பதான் அபரிகிரகம். அதுக்கு அதாவது சேர்த்து வைத்தல் அப்படின்றது. இங்க அவர் அபரிகிரகம்னா அந்த மாதிரி சேர்த்து வைக்காம எதிர்காலத்தை பத்தி கவலை இல்லாம நம்ம இருக்கணும். அதுக்கு வேதத்துல அசஞ்சயவான் அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த யமங்கள்ன்றது அங்கு என்ன சொல்றது சுவாத்தியாயம் தபம்னா வந்து தெரியும் எல்லாம் தபஸ். சுவாத்தியாயம்னா நம்ம வந்து அத்தியனம் பண்றது, அதாவது நம்ம முக்கியமான நம்ம வேத வேதாத்தியனமோ இல்லைன்னா நம்ம அதோட நம்ம என்ன படிக்கிறோமோ அந்த ஒரு கிரந்தத்தோட அத்தியனமோ. அப்புறம் ஈஸ்வர பிரதிநாதம் அப்படின்னா சரண்டர். இப்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சாங்கிய அதாவது ஈஸ்வர கிருஷ்ணனோட சாங்கியத்திலேயோ கபில சூத்திரத்திலேயோ ஈஸ்வரன் பத்தி சொல்ல, ஆனா இங்க யோகா இங்க வந்து நம்ம இங்க இருந்து மாறுபடுது. ஒரு ஈஸ்வரன் வந்து ஒத்துக்கல் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. அதனால அந்த ஈஸ்வரன் நாம பண்ற கர்மாக்கள் எல்லாம் வந்து நம்ம ஒப்படைச்சிருக்கு.
4: அதாவது யமம் நியமம்லாம் வந்து அவன் நீ பண்ணிக்கப்பான்னு விட்டுறான். அது வந்து ஆசனம் அப்படிங்கறதுன்னா
3: அவனோட நோக்கமும் வந்து இங்க வந்து அப்பவர்க்கமும் கைவல்யமும் அடையறது இல்ல. ஆனா ஆசனம்ங்கிறது தான் இங்கு பொதுவா எல்லாருக்கும் பிரபலமா இருக்கிற ஒரு ஸ்டெப். ஆசனம் எல்லாருக்கும் தெரியும், ஏகப்பட்ட ஆசனங்கள் எல்லாம் சொல்றான். ஆனா இங்க பதஞ்சலி என்ன சொல்லிட்டாருன்னா ஸ்திர சுக ஆசனம் அப்படின்னு. ஆசனம்னா என்ன அப்படின்னா ஒரு இடத்துல ஸ்திரமா
4: தேடி கட்டப்படுறாங்க, கைவெளி கால்வெளி கவலாம் குடிச்சுட்டு அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து பிரயத்னப்படணும், அந்த தேகத்தை வந்து அவ்வளோ வந்து வச்சுக்க முடிஞ்சதுன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பாஸ்டர் அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஆசனங்கள் தான் பண்றோம். அப்ப ஆசனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டார், பத்மாசனம் போடு அண்டாசனம் போடு அப்படின்னா அவர் சொன்னார். ஸ்திர சுக ஆசனம் உட்கார்ந்துக்கிறது சௌரியமா உட்காந்துக்கும், ஆனா நல்ல ஸ்திரமா ஆறாம் ஆசனமான நீ அந்நியம் ஒரு ரெஸ்பான்ஸ் தான் அது வந்து இருக்க. அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் ஆசனம் அதைத்தான் வந்து இந்த ஹட்டயோக பிரதீபகங்கள்ல இதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கறது. அதாவது சரி சிம்பிளா உட்காரு போ அப்படின்னு சொன்னாங்க, அது வந்து ஒரு ப்ராப்பரா அதுக்கு வந்து ஒரு ஒரு மெத்தட் கொடுக்கறது. என்ன மாதிரிலாம் பயிற்சி பண்ணா தேகம் மாதிரி ஒரு நிலை அடையும். அதுக்கு மேலே வந்து ஸ்திர சுத்த ஆசனம் பட்டினி சொன்னாங்க. அந்த ஹட்டயோக பிரதீபகத்துல டீப்பா அதை அதையும் நம்ம ஒரு ஓவர்வியூ பார்ப்போம் அது என்ன அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம வந்து ஆனா இங்க பதஞ்சலி யோகம் சொல்றது சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு. சிம்பிளா ரெஃப்ளெக்ஷன் வலிதான் உட்காந்துருக்கு. அப்புறம் ஆசனம் பண்ண பிராணாயமா சொல்றாரு. எல்லாருக்கும் தெரியும் பொதுவா காத்த உள்ள இருக்கிறது வெளியில இருக்கிறது. அதையும் வந்து இருந்தா வந்து வந்து பிரச்சனை செய் சைத்ரிதான் அந்தரமா தப்பி தப்பி. அதாவது பிராணாயமம் அப்படிங்கிறது தஸ்மின் சரி சுவாச பிரஸ்வாச யோகத்த அவிச்சேத பிராணாயமம். அதாவது வெளியில வந்து
3: காத்த விடுறது, உள்ள வந்து காத்த இழுக்கிறது, அப்புறம் நிறுத்தி வச்சுக்கிறது, இதெல்லாம் தான் வந்து பிராணாயமம் சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் வந்து ஒவ்வொரு வகையான பிராணாயமெல்லாம் வந்து சொல்லல, கபாலப்பட்டி சொல்லல, பிரமரி சொல்லல, அது மாதிரி இது மாதிரி வகையெல்லாம் சொல்ல காத்த வந்து சீராக வந்து உள்ள இழுத்து நிறுத்தி வெளியில விடுறது, இதெல்லாம் வந்து பிராணாயமம்.
5: ஓம் நம சிவாய.
1: You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: ஒவ்வொரு கான்செப்டும் அகபூஜை புறபூஜை. புறபூஜை என்பது அது அருமையா இங்கிலீஷ் சொல்லுவார், அது புரியுங்க. புறபூஜை அதுக்கு என்ன இங்கிலீஷ், எக்ஸோட்டரிக் வர்ஷிப். அகபூஜை எசோட்டரிக் வர்ஷிப், EXOTERIC, எக்ஸோட்டரிக் வர்ஷிப். அகபூஜை எசோட்டரிக் வர்ஷிப்,
6: EXOTERIC.
5: ஒன்னுக்கு வச்சிருக்காங்க, புறபூஜை எப்படி பண்ணணும், அகபூஜை எப்படி பண்ணணும், அது வந்தாலும் பூஜை முறைகள் அப்படின்னு ஒரு ஒரு கிளாஸ் எடுக்கலாம். ஆனாலும் அன்னைக்கு ஒண்ணு சொன்னேன், அந்த பூஜை என்று நான் மீன் பண்றமே, அந்த பூஜை என்ற வார்த்தைக்கு சரியான இங்கிலீஷ் வார்த்தை வந்து ஒர்ஷிப் கிடையாது, லிட்டர்ஜிங்கிறது தான் இங்கிலீஷ் சரியான வார்த்தை. லிட்டர்ஜி, LITURGY, அதாவது பூஜை நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பூஜா சான்ஸ்கிரிட்ல பூஜா, தமிழ்ல பூசை. அதுக்கு சரியான இங்கிலீஷ் வார்த்தை வந்து லிட்டர்ஜி தான், LITURGY. அதுல நீங்க போய் பார்க்கலாம், நிறைய வந்து என்சைக்ளோபீடியா பார்க்கலாம், டிக்ஷனரியா பார்க்கலாம். இது வந்து அந்த வேர்டுக்கு உள்ள இங்கிலீஷ் வார்த்தை. ஆனா பூஜை என்றால் டெபினிஷன் வேற தானே, பூஜை என்பதற்கு டெபினிஷன் ஒன்று இல்லையா, டெபினிஷன் நாளைக்கு சொல்ல. பூஜைனா என்ன, அதோட கான்செப்ட் என்ன, சிவபெருமானை ஏன் பூஜை பண்ணணும், வாட் இஸ் பூஜா அப்படிங்கறத நீங்க சொல்லணும். நாம என்ன அந்த கான்செப்ட், பூஜையில வந்து என்ன கான்செப்ட் நம்ம வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்ல தெரியணும். அதாவது செய்ய தெரியாம இருக்கணும், அது வேற, செய்ய தெரியறது வேற, சொல்ல தெரியறது வேற. ஒரு பிளேன் எப்படி ஓடுதுன்னு சொல்ல தெரியலாம், ஆனா ஒரு பிளேனை ஓட்டி காட்ட முடியுமா நானு, ஹவு ஏரோபிளைன் இஸ் பிளேயிங்னா, என்னென்ன லாஸ் ஒர்க் பண்ணுது, என்னென்ன பிரின்சிபல் இருக்குதுன்னு ஐ கேன் சே, பட் ஐ கேனாட் பைலட் யுவர் பிளேன். அதே போலதான், அதே போலதான் அந்த பூஜை என்பது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வரணும். அதெல்லாம் அந்த சரியாக நானா நியமனங்க வர்றவங்க கூட யாராலும் ஹைலி எஜுகேட்டட் சில்ட்ரன். அப்ப நம்ம திங்க் பண்றது வந்து இந்த குழந்தை மாதிரி நம்ம திங்க் பண்ணக்கூடாது, நம்ம வந்து கொஞ்சம் ஹையர் லெவல்ல போய் திங்க் பண்ணாதான் நம்ம மெச்சூரா இருப்போம் அர்த்தம் இல்லையா. இல்ல சின்ன பிள்ளைங்க கேட்கற கேள்வியே நம்மளும் கேட்டுட்டு இருந்தோம்னா அதுக்கெல்லாம் வழக்கம் இருக்கு, ஒன்னொன்னுக்கு வழக்கம் தெளிவாக வழக்கிருக்கான் என்னங்கிறது. அதை வந்து நம்ம படிக்காம தான் நம்ம வந்து போட்டு போட்டு குழப்பிக்கிறமே ஒழிய, எவ்ரி திங் இஸ் கிளியர் கட் டெபினிஷன் நம்மகிட்ட இருக்கு. அது சாஸ்திரம் அதை சொன்னா அது தேவாரத்துல வராது, அதான் நேற்றே சொன்னேன், தேவாரத்துல எது வரும், சாத்திரத்துல என்ன வரும், கெமிஸ்ட்ரியில வர்றது கெமிஸ்ட்ரியில தான் வரும், பிசிக்ஸ்ல வர்றது பிசிக்ஸ்ல தான் வரும், இல்ல அனாட்டமியில வர்றது அனாட்டமியில வரும், சர்ஜரியில வர சர்ஜரியில வரும், எல்லா ஃபீல்டும் அப்படிதான். அது போல
6: சதாத்துவம் மறந்தறியேன்னு
5: சொல்றாரு. அந்த உபகரணங்கள் சோடச உபசாரம் என்பது இந்த 16 உபசாரங்களோடு கூடியது, அது அதனுடைய தன்மை. புரோட்டோகால், ஆங்கிலத்தில் புரோட்டோகால், அந்த புரோட்டோகாலுக்கு மேல சிக்னிபிகன்ஸ் சம்திங் இஸ் டிஃபரன்ட், புரோட்டோகால் இஸ் சம்திங் டிஃபரன்ஸ், சிக்னிபிகன்ஸ் இஸ் சம்திங் டிஃபரன்ஸ் இல்லையா. அது போல மெய்கண்டார் வந்து அந்த அவருடைய தன்னுடைய அவருடைய குருநாதர் பரஞ்சோதி மாமுனிகளுடைய குருநாதர் சத்தியஞான தரிசினிகள், அந்த சத்தியஞான தரிசினிகள்ங்கிற பெயரை தான் தமிழ்ல மெய்கண்டார்னு வச்சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, உபதேசம் முடிஞ்சவங்க அந்த குழந்தை நான் அன்றைக்கே சொன்னேன், அதிதீவிர சத்தினிவாதம், அதிதீவிர சத்தினிவாதம் என்பது சிவபெருமானுடைய அருள் சக்தி இந்த ஆன்மாவின் மீது படிவது. அதாவது சிவபெருமானுடைய ரெண்டு சக்திகள், அந்த ரெண்டு சக்தியில ஒரு சக்தி திரோதான சக்தி, அந்த திரோதான சக்தியோட தான் இப்ப சம்பந்தம் வச்சிருக்கிற, கடவுளுக்கும் நமக்குள்ள சம்பந்தம் இப்பொழுது திரோதான சம்பந்தம். ஆனா அருள் சம்பந்தம் என்று ஒரு நிலை இருக்கு, அது அவர் சொன்ன நிலையை நான் வரும்பொழுது அருள் சக்தியோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறார். அந்த அருள் சக்தி சம்பந்தம் வந்த உடனே என்ன பண்றாருன்னா, இந்த ஆன்மாவின் மீது அவருடைய செயல்பாடுகள் கொஞ்சம் மாறுது, கடவுளுடைய செயல்பாடு கொஞ்சம் மாறும். மாறும் பொழுது அந்த நிலையை அடையும் பொழுது அதுக்கு என்ன பேர் கொடுத்தாங்க, சக்தி நிபாதம், சக்தி நிபாதம் அது பேர்,
6: வீழ்ச்சி, அருள் வீழ்ச்சி,
5: அருள் வீழ்ச்சி. அந்த அருள் வீழ்ச்சி எங்க விழுது, அந்த கேள்வி வரும் இல்லையா, அருள் வீழ்ச்சி எங்க எங்க விழுது, ஆன்மாவுடைய ஆன்மாவில விழுது, உடம்புல விழல, ஆன்மாவின் மீது படிகிறது அந்த அருள் சக்தி. அந்த அருள் சக்தியை படிய ஆரம்பிச்ச பிறகுதான் என்ன பண்றாரு, நம்முடைய வினைகள் எல்லாம் அவர் எடுத்துக் கொள்கிறார். இப்ப என்ன பண்றாரு, நம்முடைய வினைகளை எல்லாம் நம்மளே அனுபவிக்க வைக்கிறார். நீ நல்லது செஞ்சா நல்லது அனுபவி, தீமை செஞ்சா தீமை அனுபவி. அதாவது இன்பமும் துன்பமும், அது நன்மை தீமைக்கு டெபினிஷன் நமக்கு வேற, கடவுளுடைய அளவுகோல் இருக்கே அது யார்ட் ஸ்டிக் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, யார்ட் ஸ்டிக். நம்முடைய யார்ட் ஸ்டிக் வேற, கடவுளுடைய யார்ட் ஸ்டிக் வேற. அது அவருடைய யார்ட் ஸ்டிக் என்னன்னு அன்னைக்கு நான் விளக்குறேன், பல செய்திகளும் அப்படியே விளக்கிட்டே வரேன். நீங்க வந்து அதை மனசுல வச்சுக்கிட்டே அப்ரோச் பண்ணிட்டே வரணும். நீங்க இப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அந்த 13 நாட்கள் அந்த பொல்லாப்பிள்ளையார் சன்னிதில போய் நிஷ்டை கூடுகிறார். எங்க நடக்குது சம்பவம், திருவெண்ணை நல்லூர்ல நடக்கு. அந்த திருவெண்ணை நல்லூர்ல அவருடைய தாய் மாமனார் வீட்டில் அந்த குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. நேற்று அந்த கதையை சொன்னேன், அது வரைக்கும் சொன்னேன். அப்பொழுது பரஞ்சோதி மாமனிகள் ஆகாயத்தின் வழியாக செல்கிறார், கைலையிலே இருந்து பொதிகையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது சிவபெருமான் அவரை ஒரு அங்க ஒரு திருவிழா பண்ற திருவிளையாடல், அந்த திருவிழாடல் செய்யும் பொழுது அவருடைய பிரயாணம் தடைப்படுகிறது. அப்பொழுது உள்நோக்கி அவர் பார்க்கும் பொழுது அங்கே இருந்து உணர்த்துகிறார், இங்கே கீழே ஒரு ஞான குழந்தையை நாம் அனுப்பியிருக்கிறோம், அந்த ஞான குழந்தைக்கு நீ ஞான உபதேசம் செய்துவிட்டு யூ கேன் ப்ரொசீட் அப்படிங்கிறார். அப்ப கீழே இறங்கி பார்த்தா அவர் சொன்ன மாதிரி சிவபெருமான் சொன்ன அங்க லட்சணங்களோடு ஒரு குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. அந்த குழந்தைக்கு 2 வயசு ஆகுது. அந்த 2 வயது குழந்தைக்கு அவர் என்ன பண்றாரு, என்னெல்லாம் செஞ்சாருன்னு சொன்னேன், அவருக்கு முதல்ல சிவ தீட்சை செய்து வைத்தார். அந்த தீட்சைக்கு பேர் பாவனா தீட்சை. தீட்சை என்பது பல வகைப்படும். அந்த தீட்சை என்பது இப்ப எப்பொழுதுமே எந்த ஒரு ஃபீல்ட் எடுத்துக்கொண்டாலும் அந்த யார் ரிசீவ் பண்றாங்க, யார் கொடுக்கறாங்க, கொடுக்கிற ஆளு ரிசீவ் பண்றாள், இந்த ரெண்டையும் வைத்து மாறிக்கொண்டே வரும் இல்லையா. ஒரு மருந்த டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்றாருன்னா 2 வயசு குழந்தைக்கு டோசேஜ் வேற, நமக்கு கொடுக்குற டோசேஜ் வேற, ஒரே டாக்டர் தானே மாத்திரார். அதே போலத்தான் அந்த ஆன்மாவுடைய பக்குவத்துக்கு ஏற்ப தீட்சை மாறிக்கொண்டே வரும். நிறைய தீட்சைகள் உண்டு, 4 வகையா சொன்னா கூட அதுல சித்தியால சொல்லும் பொழுது அநேகாரி உளம்பர், யாராருக்கு என்ன தீட்சை பண்றாருங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். அதுபோல அந்த பெயர்கள்லாம் வருது ஒவ்வொன்றுக்கும். இப்ப வந்து உபமன்ய மகாமுனிவர் இருக்காரு, அந்த உபமன்ய மகாமுனிவர் கிருஷ்ணனுக்கு பண்ண தீட்சைக்கு என்ன தீட்சைன்னு பேருனா வைதீக பாசுபத தீட்சைன்னு வருது. சாட்சாத் கிருஷ்ணனுக்கே உபதேசமும் தீட்சையும் பண்ணி வச்சார். யாரு, உபமன்ய மகாமுனிவர். அந்த உபமன்ய மகாமுனிவர் கிருஷ்ணனுக்கு பண்ணி வச்ச தீட்சை தான் வந்து வைதீக பாசுபத தீட்சை. அவர் மெய்கண்டாருக்கு பாவனா தீட்சை கொடுத்து அவருக்கு தீட்சை கொடுக்கிறார், தீட்சா நாமம் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் பரம ஹம்ச சந்நியாசம் என்று ஒரு சந்நியாசத்தை கொடுக்கிறார். அப்ப 2 வயசுலயே என்ன பண்ணிட்டாரு, துறவை மேற்கொண்டு விட்டார். 2 வயசுலயே துறவி. அந்த வயசுல இல்லறம்னா என்ன, துறவரம்னா என்னன்னு குழந்தைக்கு தெரியுமா? 2 வயசு குழந்தைக்கு இல்லறம்னா என்ன, துறவரம்னா என்னன்னே தெரியுமா? அந்த வயசுலயே அதுக்கு தீட்சை. அப்ப என்ன அர்த்தம், அந்த வயசுலயே அதுக்கு அதை பெறக்கூடிய பக்குவம் அந்த குழந்தைக்கு, அதான் ஞான குழந்தைன்னு சொல்றோம். அப்புறம் ஒரு ஆணையை கொடுத்த, இந்த 3 செய்து வைக்கிற, சிவ தீட்சை, தீட்சா நாமம், சந்நியாசம். அப்ப என்ன தெரியுது, இன்னொரு வகையில நோக்கினீங்கன்னா சிவபெருமான் என்ன செய்யறாருன்னா கொடுக்கிற மாதிரி கொடுத்து பிடிக்கிறார். அதாவது குழந்தை இல்ல, குழந்தை கொடுக்கிறார். ஆனா ஞான சம்பந்தருடைய வாக்கு பொய்யாக விடக்கூடாது என்பதற்காக குழந்தையை கொடுத்துடுற. ஆனா அவருடைய பிராரத்த கர்மப்படி அவருக்கு குழந்தை கிடையாது. அதெல்லாம் என்ன பண்றாரு, சன்னியாசம் கொடுத்தாச்சுன்னா குழந்தைய வாங்கியாச்சு அவ்வளவு. அதுக்கப்புறம் எப்பொழுதுமே சன்னியாசம் வாங்கின பிறகு ஒரு குழந்தை அப்பா அம்மாவை வணங்கக்கூடாது, அதான் நீதி. சன்னியாசம் வாங்கியாச்சுன்னா ஒரு குழந்தைக்கு சன்னியாசம் கொடுத்தாச்சுன்னா, நம்ம ஹிந்து ட்ரெடிஷன், எல்லா ட்ரெடிஷனும் சைவ மரபு வைணவ எல்லாத்துலயுமே சன்னியாசம் பெற்ற உடனே அந்த குழந்தைய அப்பா அம்மா தான் வணங்கணும், எவ்வளவு குழந்தை அப்பா அம்மா வணங்காது. நம்ம நாட்டில் துறவுக்குள்ள ஒரு பெரிய சிறப்பு. அது தமிழ்நாட்டை விட வடநாட்டுலதான் இன்னைக்கும் ஒரு அதுக்கு ஒரு தனி சிறப்பு. மகாராஜ ஒளிமா இந்த துறவிகளை பார்த்தாச்சுன்னா பெரிய பெரிய அவனை பார்த்தா பெரிய இந்த அம்பானி மாதிரி பெரிய பெரிய ஆகட்ட பிர்லா மாதிரி அம்பானி மாதிரி பெரிய பெரிய கோடீஸ்வரனா இருப்பான். ஆனா ஒரு சாமியாரை பார்த்தோம்னா சுவாமி மகாராஜ் அப்படிமா. அது நார்த் இந்தியால அந்த வழக்கம் இன்னைக்கும் அது இருக்கு. அவனுக்கு ரத்த துறவிகளுக்கு ரொம்ப அபயமான மரியாதை கொடுப்பான். அதே போல விபூதி ருத்ராசம் தெரிஞ்சவங்களுக்கு வடநாட்டுல உள்ள மரியாதை தமிழ்நாட்டுல கிடையாது. வடநாட்டுல மரியாதை தமிழ்நாட்டுல கிடையாது. வடநாட்டுல இன்னைக்கும் அந்த மரபை பாதுகாக்கும். நீங்க போனீங்கன்னா நான் இதுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு முறை மகாராஷ்டிரால நாசிக்னு ஒரு இடம், நாசிக் இந்த இடத்துக்கு பேர் நாசிக்ங்கிறது. அங்கதான் ராமாயணத்துல சூர்பனையினுடைய மூக்க லட்சுமண அடுத்த இடம், அதனால நாசிக்னு பேச்சு. நாசிக்னா மூக்க அடுத்த இடம் அர்த்தம். ஹிந்தியில வந்து நாசிக்னா மூக்க அடுத்த இடம் தான் அர்த்தம். அது ஒரு பெரிய தலம். நாசினா மூக்கு இல்லையா,
7: ஹிந்தி இல்லையா அது,
5: ஹிந்தி மகாராஷ்டிரா அந்த ஸ்டேட். அது வார்த்தை வந்து ஹிந்தி வார்த்தை, ஆனா அந்த இடம் வந்து மகாராஷ்டிரா. அது வந்து அது அங்கதான் இந்தியாவுடைய கரன்சி நோட் அடிக்கிற இடம். அங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிரஸ் அங்கதான் இருக்கு. கரன்சி நோட்ஸ் ஆர் பிரிண்டட் இன் நாசிக். இந்தியாவில எல்லாம் ஆல் டினாமினேஷன் கரன்சி நோட்ஸ் பிரிண்ட் பண்ற இடம் கவர்மெண்ட் பிரஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நாசிக்ல தான் இருக்கு. பெரிய ஊரு. அப்புறம் கோயிலுக்கு போகும்போது சட்டையெல்லாம் இல்லாம வந்து ருத்ராசனம் போட்டுட்டு வேஷ்டி மட்டும் கட்டி உட்கார்ந்துருந்தேன். அப்புறம் அந்த பஸ் பஸ் அது பஸ்ல ஏறி வந்தான் கண்டக்டர். கண்டக்டர் ஏறி வந்தோன்னு பார்த்தோன்னு உடனே வந்து அந்த வடநாட்டுல பழக்கத்தை பாருங்க. உடனே என் காலில் நமஸ்காரம் பண்ணி அதுக்கு பஸ் கண்டக்டர் நமஸ்காரம் சுவாமி பஸ்மந்த் தீஜியே சுவாமி அப்படின்னா பஸ்மன் தீஜியன்னா விபூதி கொடுங்கன்னு அர்த்தம் ஹிந்தியில. பஸ்மன் தீஜியே சுவாமி அப்படிமா. அந்த மரியாதை நார்த் இந்தியால நிறைய உண்டு. அது தமிழ்நாட்டுல அந்த அந்த அளவுக்கு, ஏன்னா தமிழ்நாட்டுல அது அப்படியே ஒரு அதாவது விபூதி பூசணவன் உத்ராட்சம் போட்டவன்லாம் ஏமாத்துறவன் ஒரு பிராண்ட் பண்ணி விட்டான். அதுக்கு காரணம் மீடியாவும் ஒரு காரணம். இந்த மீடியா பாத்தீங்கன்னா அது அது பெரிய விஷயம். சமுதாய சீர்திருத்தம் பெரிய விஷயத்துக்கு போக வேண்டாம். அதுக்கு மீடியாஸ் எல்லாம் அது மாதிரி அவங்களும் சேர்ந்து அதுக்கு ஒரு இடம் கொடுத்தான். சரி, அது பெரிய விஷயம். அப்ப மெய்கண்டால் வந்து அவருக்கு சிவதீட்சை செய்து வைத்து விட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆணை கொடுக்கிறார். என்ன ஆணை கொடுக்கிறாருன்னா, நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, இந்த சிவஞான மோதம் என்ற நூலுக்கு ஒரு அதை தமிழிலேயே மொழிபெயர்த்து அதற்கு ஒரு வார்த்திக பொழிப்பு உரைக்க அப்படின்னு ஆணையை கொடுத்துருக்க. அந்த ஆணையை மேற்கொண்டுதான் அவர் என்ன பண்றாரு, அது ஆணையை வாங்கி கொண்டு நேரம் எங்க வர்றாரு, திருவெண்ணை நெல்லூருக்கு கூட பொல்லாப்பிள்ளையாருடைய சந்நிதியில வந்து அமர்ந்து 13 நாட்கள் நிஷ்டை கூடினார். ஏன்னா நிஷ்டை கூடாமல் ஞான உபதேசம் செய்யக்கூடாது என்பது தமிழ் மரபு. எப்பொழுதுமே ஞான உபதேசம் செய்கின்றவர்களே உபதேசம், அவர்கள் கட்டாயமாக நிஷ்டை கூடின பிறகுதான் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும். அதான் பெரிய விஷயம். ஒருத்தன் கேட்டா உலகத்திலேயே எது ரொம்ப சீப் தெரியுமான்னா, அட்வைசிங் அதர்ஸ் இஸ் தி சீப்பஸ்ட் திங் தான். எல்லாம் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது இல்ல, அந்த அட்வைஸ் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம நடைமுறை படுத்தணுமா நம்ம சிந்திக்கவே இல்லை. இட் இஸ் வெரி ஈஸி டு அட்வைஸ் அதர்ஸ். அந்த அட்வைஸ் தான் உபதேசம். அதாவது அதுக்குள்ள அது சமையல் அந்த உபதேசங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ் வார்த்தை வந்து இன்டாக்ட்ரினேஷன், நாட் அட்வைஸ், இன்டாக்ட்ரினேஷன். அதான் அதுக்கு சரியான ஈக்குவல். அதுபோல ஞான உபதேசம் செய்கிறாங்க. ஞானி இப்ப ஞான சம்பந்த பெருமான் இவெல்லாம் நமக்கு என்ன கொடுத்தாங்க, அவங்க டீச்சிங் தான். இந்த வார்த்தை ஒண்ணுக்குல டீச்சிங் பண்ணாங்களா, எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு இல்லையா. அது அது போல வைத்துக்கொண்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாருன்னா, அந்த சிவஞான போதம் என்ற நூலை அவர் செய்ய ஆரம்பிக்கின்றார். இந்த சிவஞான போதங்கிற நூல் வந்து அது நந்தியம்பெருமானுக்கு மலைவை நீக்கி அருளியது. அதாவது சிவஞான போதத்தை நீங்க எப்படி கொள்ளணும்னு கேட்டீங்கன்னா, அந்த நூல் வந்து எப்பொழுது ஆகமத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால என்றைக்கும் பக்குவம் உடையவர்கள் அதை அறிந்து கொண்டே இருப்பார்கள். பக்குவம் உடையவர்களுக்கு அவர் அந்தந்த காலத்தில் சிவபெருமான் முன் நின்று அதுக்கு தகுந்த குருநாதரை வச்சு சொல்றார். உதாரணமாக எடுத்துக்கொண்ட கந்தபுராணத்தை எடுத்துக்கொண்டால் அங்க என்ன நடக்குது, கந்தபுராணத்தில் சூரபத்மன் சிங்கமுகன் தாருகனுக்கு அவங்க அப்பா காசிவ முனிவர் என்ன உபதேசம் பண்றாரு, சிவஞான போது தானே சொல்றாரு, காசிவ முனிவர் உபதேசம் கந்தபுராணத்தில் வருது. அது எவ்வளவு எப்ப நடந்தது, ஏதிலா கற்பம் எண்ணில சென்றன, பல கற்பங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாறு. அந்த வரலாற்றுல அப்பொழுது அந்த அந்த கண்டம்பொரின்னு சொல்லலாம், அந்த காலத்திலேயே காசிய முனிவர், அவங்க அப்பா அவர் தானே, சூரபத்மன் தாருகன் சிங்கமுகன் எல்லாத்துக்கும் அப்பா காசி முனிவர், காசிப முனிவர். அந்த காசிய முனிவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ண, அப்ப என்ன 20 பாட்டு கந்தபுராணத்தில் வருது, அவ்வளவு சரியான போது தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அவர் சூத்திரமா சொன்னதே இவர் செய்யுளா சொல்றாரு, அவ்வளவுதான் சொன்னது. பாருங்க, சான்றவர் ஆங்கிடத்தக்கவாம் பொருள் மூன்றுல மறையலாம் ஒழிய நின்றன, ஆன்றதோர் தொல்பதியாரு இத்தொகை வாந்திகள் தலையன வகுப்பர் அன்னவே. அப்பா பிள்ளைக்கு உபதேசம் பண்றார், என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லா வேதங்கள் எல்லா ஆகமங்கள் இருக்கே, அந்த ஆகமங்களிலே சொல்லப்பட்ட பொருள் மூன்று பொருள்கள் அனாதி நித்தியம், அதுதான் சென்ட்ரல் ஐடியா அப்படின்னு சொல்றேன். சான்றவர் ஆய்ந்து ஏங்கறதுன்னு சொல்ற, எனக்கு முன்னாடி எல்லா விஷயமும் அதான், தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட ஏங்கறதுன்னே வராது. யாரு ஏங்கறதுன்னு சொல்லலையோ அவன் தான் ஞானி. ஏங்கறதுன்னு சொல்லிட்டான்னா குட்டி குழப்பறான்னு அர்த்தம். திஸ் இஸ் மை ஒப்பீனியன் சொன்னா சைவத்தில் அதான் மரபு. இட் இஸ் மை ஒப்பீனியன் சொல்லிட்டீங்கனாலே யூ ஆர் டூயிங் டிஸ்சர்வீஸ் டு தி ரிலிஜியன். ஹூ ஆர் யூ டு டேக் த ஒப்பீனியன்? தெளிவா இருக்கு தெளிவு இல்லன்னு எப்படி முடிவு பண்ண போறீங்க? நீங்க தெளிவா கேட்டபடிதான் முடிவு பண்ண முடியும். நம்ம தான் தெளிவா குருநாதர் வச்சு கேட்கறது இல்லையா, சிவஞானத்தை கேட்கறோமா இல்லையா? தெளிவாக ஒரு குருநாதனத்தை உபதேசம் கேட்கும் போதுதான் அது என்னன்னு தெரியுமே ஒழிய, நாம என்ன பண்றோம், ஏதோ ஒரு இங்கிலீஷ்காரன் எழுதினது, ஒரு நாசி எழுதின உரையை நம்ம படிக்கிறோம், படிச்சு விட்டு அதுதான் உண்மை நினைச்சுக்கிறோம். ஒரு விஷயம் பட் அது கான்ட்ரவர்சியா போயிடக்கூடாது, அது தானே புரியும். கூடியவரை நாம் வந்து அந்த சிவஞான போதம் என்ற நூல் வந்து எதை உணர்த்துகிறது என்பதை மையமாக வைத்துக் கொண்டு மற்ற நூல்களிலிருந்து எப்பொழுதெல்லாம் அதில் மேற்கொள்ள வேண்டுமோ அதை சொல்கிறேன். ஆனால் ஒரு பணிவான விண்ணப்பம் என்னவென்றால், இந்த சமுதாயம், இந்த இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை தவறான வழியே எதெல்லாம் அழைத்துச் செல்கிறது என்பது ஒரு முக்கியமான செய்தி தான். ஆனால் அது வந்து நம்முடைய நோக்கம் அல்ல. அது வந்து தனியாக ஒரு மீட்டிங் போட்டு எப்படி சமுதாயத்தை செய்திருக்கலாம், எப்படி நம்முடைய சமயத்தை இன்றைக்கு இளைஞர்களுக்கு கொடுக்கலாம், அது அது வேற விஷயம். ஆனா முதல்ல நாம தலையாய கடமை என்னன்னா, நம்ம ஞானிகள் நமக்கு உணர்த்தி இருக்கின்ற கருத்துக்களை நாம் தெளிவாக, அப்ப முதல்ல நம்முடைய கடவுட்கொள்கை, நம்முடைய தெளிவான நம்முடைய சைவ சித்தாந்தம் என்பது இந்த மெட்டாபிசிக்ஸ் என்று சொல்லலாம் ஆங்கிலத்தில், மெட்டாபிசிக்ஸ் ஆஃப் சைவிசம். அது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன்னா உங்களுக்கு அரிய வாய்ப்பு. மற்ற நாயன்மார்களுடைய வரலாறு அதெல்லாம் வந்து நீங்களே ஓரளவுக்கு படிக்கலாம், தமிழையும் படிக்கலாம் இங்கிலீஷ்லையும் படிக்கலாம். ஆனா இந்த மெட்டாபிசிக்ஸ் ஆஃப் சைவிசம் இருக்க, அது நீங்களா படித்து தெரிந்து கொள்ளவே முடியாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நோக்கம், சமயத்துடைய நோக்கம் என்னன்னு கேட்டா அதுதான் ஞானம். உண்மையிலே ஞானம் என்று சொல்வது என்னன்னா, ஞானிகள் உணர்த்திய அந்த அற்புதமான அந்த செய்திகளை அப்படியே நாம் வாங்கிக் கொள்கிறோம். சில சமயத்தில் நாம் இன்றைக்கு நம்முடைய அறிவு வளர்ச்சி வருகின்ற வரை அது சிலவைகள் தவறாக கூட தோன்றலாம். ஆனா அது என்ன சொல்கிறாங்க, வாங்கிக் கொள்ள அந்த அனுபவம் வர வர இப்படி சிந்தித்துக் கொண்டே இருக்கும் பொழுது இறைவனே நமக்கு உள்நின்று உணர்த்துவார். அந்த உண்மையிலேயே நம்ம தெரிய வேண்டும் என்ற ஆவல் வந்ததுன்னா அந்த அந்த பொறுப்பை கடவுளே எடுத்துக்கிடுவார், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை, அவரே உங்களுக்கு உள்நின்று உணர்த்துவார்.
8: ஓம் நமஃ சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
9: Om Namah Shivaya.

0: சிவாயனம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது
1: ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: நான்மறை தொடர்ந்த வாய்மை நம்பி ஆரூரர். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தேவருக்கும் மூவருக்கும் தெளிவரிய பெருமான் அல்லவா வணங்கிட்டு வரவேற்பு கொஞ்சம் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். எங்கள் வீட்டு ஈஸ்வர நினைக்கிறவங்க
3: அடைத்தார் இல்லை.

0: அடியே நிக்கலம் பெறவே, அடியே நிக்கலம் பெறவே என்று ஒவ்வொரு பாடலுடைய முடிவிலும் மகுடம் வைத்து பாடிய போதும் இருவர் கொண்டதாக இல்லை.
1: பார்த்தா போத மாட்டான், நான் அடியே நான் இருந்தா நீங்க கொடுத்துருப்பீங்க, நான் கொடியே நான் இருக்கேன் சொல்ல யாரா சொல்லுவாங்களா?

0: சித்தர்களையும் தெரியாதவர்கள் எந்த நிலையில் இருக்கவே இருக்காது. பாடுவதற்கு பசிதிப்பார், பாடுவதற்கு பிணி கலைவான் என்று சொன்னார். பாடுவதில் என்ன தெரியுமா, இளையராக பாடு பாடுதல் என்றால் சிறிது பொழுது பாடிவிட்டு நிறுத்திவிடுதல். அவ்வாறு நிறுத்தாமல் அகண்ட பாராயணமாக தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள் பாருங்கள். அவர்களுக்கு தான் பரவு என்ற பரவுவார் பிணிகளைவார். சொல்ல பண்ணுக்கு பொருத்தமான மொழி எது தெரியுமோ, தெலுங்கோ கன்னடமோ அல்ல, சமஸ்கிருதம் அல்ல, வேறு எந்த மொழியும் அல்ல அப்படின்னு சொல்ல பண்ணிடை தமிழ்ப்பாய் வேற யாராவது சொன்னா கூட அறிவிக்கின்றது. அவருடைய அவதாசம் அங்க போன அவங்களவா தொண்டர்களும் பதிவுகளும் எதிர்கொண்டு மேலிய தொண்டர்களும் இணைந்து அறிவிக்கும் ஒரு ஆற்ப தன்மையினால் கொண்ட நாள் சபை வன்மைகள் வந்துள்ளர் என்பதோ வாழ்வு தந்தார் தாட்டிதான் சொல்லப்பாங்க. நாம் எடுத்து பேசினேன் அங்க கூட சாமி பிடிக்கல, நீ கல்யாணத்தை தடுத்தேன்னு சொல்லவே இல்லை.
1: தம்பிரான் திருவாயில்
0: குழந்தாவது சமைத்தலைக்கும் பரிதனமும் கூறுகிறானே. கணந்தவரை வருத்தத்தால் தம்பினான் திருவாயில் உணர்ந்தவரை புறத்திருந்தால் உழைப்பாடி புறவலரா என்று பாடல்கள். வண்டுடன் பசிதி இரண்டு கோயில் உண்டு. சமணர் வெளியில ஒரு கோயில் இருக்கும், மனமேல ஒரு சிறப்பார். மனமேல இருக்கிறவர் மனதில் பருந்து இருக்கிறது. சமவெளியில் இருக்கிற குழிகை மருந்து விட மலையில் இருக்கிற குழிகை மருந்துக்கு ஆற்றல் இல்லை. மலையில் இருக்கிறது சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா அதனால அடியா இவங்க அடியா அல்லல் அடியாரு பாண்டான். இந்த சாமிக்கு அடியவராக இருக்கோம் அவங்களுக்கு அல்லதான் என்னன்னு தெரியாது. கேட்போம் நம்ம வந்து கேட்போம் நீங்க துன்பம் இருக்கீங்கன்னா அப்படின்னா என்ன
1: நம்ம சாமி
0: சாமி அறிவுப்படுத்துறது முக்கியம். ஒரு அடியாருக்கு இன்னொரு மேல காதல் வரணும்னா சிவனியாரை இருந்தவன் நாளும் அந்த எழுப்பும் தீவிரத்தோடு சார்ந்தவத்து செங்கிலிக்கே அதுதான் திருவாசல்
1: மனைவியே ஒரு
0: முதன் முறை அச்சக கோலத்தில் போய் அவர் நேர்த்தார் நம்மை அது உலகத்தில் உலகத்தான் அப்படி செய்யறார். அச்சகர்கள் வந்து சாமி அடுத்தபடி ஆதிசயம் வந்தார். ஆதிசயம் வந்தே கேட்காத அந்த அம்மை சாமி வந்தாதான் கேட்பாங்க பாடம் செய்ய முடியாது. கற்பு இருக்கு, கணவன் கொண்ட கொள்கையை காப்பாற்றினா கணவன் என்ன கொள்கை கொண்டார், இவரால் சொல்லி தீர்க்கப்படாதுன்னு கொண்டார். அவரால் தீர்க்கப்படாது, சொல்லலாம் நல்லதா இருக்காரு. ஒண்ணு சுந்தர சொல்லி குட்டிடு கொண்டார் ஆணை வேற மாதிரி இருந்தது, ஏதோ நடந்தது நினைங்களேன் பார்த்துட்டு போயிரு. நான் எடுத்து சொல்லுங்க, ஒரு தடவை பெரியவர் சொல்றவர்கள் மறுக்கலாம், ரெண்டாவது ஒருத்துக்குவார் போனா குற்றையும் குறையும் சாமிகள் உடல் சுரிந்த ஆபி சோர
1: listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: om sivaya nama shaivam.org in anbanda neergale adutha nigazhchi aanmeega chorpolivu idil neengal ketka viruppadu thaayumana swamigal paadal aananda kalippu thalaippu arimuga urai valangubavar சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

முதல் தாயுமானவர் அருளிய ஆனந்த களிப்பு என்ற பாடல்களுக்கு விளக்கத்தை பார்க்க ஆரம்பிக்கின்றோம். 30 பாடல்கள் கொண்ட இந்த பகுதி ஆனந்த களிப்பு என்ற பெயரில் விளங்குகின்றது. முதலில் சுருக்கமாக தாயுமானவர் வாழ்க்கை குறிப்பை பார்ப்போம். பலருக்கு தெரிந்திருக்கும், இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை குறிப்பை சுருக்கமாக பார்த்து பிறகு சில முகவுரையுடன் இந்த நூலுக்குள் செல்ல இருக்கின்றோம். தஞ்சாவூர் ஜில்லாவை சார்ந்த வேதாரண்யம் என்ற ஒரு கிராமம், அது தாயுமானவருடைய பூர்வீக இடம். அவருடைய தந்தை திருச்சியில் இருந்தார். திருச்சிராப்பள்ளியில் தான் இவர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தார். அவருடைய தந்தை திருச்சிக்கு வந்து அந்த சமயத்தில் நாயக்க மன்னர்கள் ஆட்சி புரிந்து வந்தார்கள். அவரிடம் ஒரு சாதாரண கணக்கு பிள்ளையாக பணியாற்றி வந்தார் தாயுமானவருடைய தந்தை. இது 300 வருடங்களுக்கு முன் நடந்த சம்பவம். ஆகவே அவருடைய காலம் 300 வருடங்களுக்கு முன் இருந்தது. பிறகு தாயுமானவர் திருச்சியில் பிறந்தார். அங்கு உள்ள பகவானுக்கு தாயுமானவர் என்று பெயர். அந்த கதையெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். இறைவன் தாயாக சென்று ஒரு பக்தனை காப்பாற்றியதனால் அவர் தாயும் ஆனவர். அவர் அனைவருக்கும் தந்தை மட்டுமல்ல, அவர் தாயும் ஆனவர் என்று பகவானுக்கு பெயர். அந்த பெயரையே தாயுமானவருக்கு சூட்டினார். பிறகு இவர் சிறு பிள்ளையிலிருந்து நல்ல அறிவு திறமையுடன் வளர்ந்து வந்தார். நல்ல நூல்கள் கற்றார். பிறகு இவருக்கு வயது வந்தது. திருமண வாழ்க்கை மேற்கொண்டார். அந்த சமயத்தில் அவருடைய தந்தை இறந்துவிட்டார். தந்தையினுடைய பொறுப்பை உணர்ந்த அரசர் அவருடைய மகனான தாயுமானவருக்கு அரசவையில் பொறுப்பை கொடுத்தார். இவரும் ஒரு சாதாரண கணக்கு பிள்ளையாகத்தான் அரசரிடம் சேர்ந்தார். பிறகு இவருடைய திறமையை பாராட்டி இவருடைய அறிவு கூர்மை, பிறகு இவருடைய நேர்மை, உழைப்பு, இதன் மூலமாக அமைச்சராக உயர்ந்தார். சாதாரண வேலைக்கு சேர்ந்த தாயுமானவர் அமைச்சர் பதவிக்கு வந்தார். அமைச்சராக இருந்து பணியாற்றி வந்தார். அதே சமயத்தில் அங்கு உள்ள தத்துவ நூல்களையும் அவர் படித்தார். ஒரு அமைச்சராக இருக்க லௌகிக ஞானம் எது தேவையோ அதையும் அவர் அறிந்தார். வேதாந்த நூல்கள், சைவ சித்தாந்த நூல்கள் முதலியவைகளையும் அவர் அப்பொழுது பயின்று வந்தார். பிறகு அவருக்கு ஒரு மகன் பிறந்தது. சில காலத்திலேயே மனைவியானது, மனைவி தவறிவிட்டார்கள். அதோடு அவருடைய இல்லற வாழ்க்கை முடிவடைந்தது. தன்னுடைய மகனை தன்னுடைய அண்ணனிடம் கொடுத்து விட்டார். அந்த சமயத்தில் அரசரும் இறந்துவிட்டார். ராணி ஆட்சி செய்து வந்தார். இவர் மனைவியையும் பிரிந்தார். அரசரிடமும் விடுதலை அடைந்தார். பிறகு தன்னுடைய பதவியை விட்டு துறவர வாழ்க்கையை மேற்கொண்டார். எந்த ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாரோ அதே நகரத்தில் அவர் ஒரு சாதாரண ஆண்டியாக தெரிந்தார். பிறகு பல ஊர்களுக்கு சென்றார். சாதனைகளை மேற்கொண்டார். மௌனகுரு என்ற பிரசித்தமான ஒரு ஆசிரியரை சந்தித்தார். அதற்கு முன்னும் இவர் முறையாக கற்றிருந்தார். பிறகு இவர் தவங்கள் மேற்கொண்டு பல ஸ்தலங்களுக்கு சென்று பாடல்களை பாடி இறுதியாக ராமநாதபுரத்தில் அவருடைய உடலை நீத்தார். இவ்விதம் தாயுமானவர் வாழ்க்கையை பார்த்தால், அவர் சிறு வயதிலிருந்து பெற்றோர்களிடம் நல்ல சம்ஸ்காரத்தை பெற்று நன்கு படித்து
பிறகு உலக அனுபவத்தையும் பெற்று இறுதியில் அனைத்தையும் துறந்து தன்னுடைய புலமையை, தன்னுடைய தமிழ் அறிவை இறைவனினுடைய ஸ்துதி செய்வதற்காக அவர் பயன்படுத்தி இறுதியில் அவர் இந்த உடலை நீத்தார். ஒரு நல்ல மகானாக தன்னுடைய கடைசி காலத்தில் இருந்து நீத்தார். தாய்மானவரிடம் இருக்கின்ற விசேஷம் என்னவென்றால், அவர் சமஸ்கிருதமும் கற்றிருந்திருக்கின்றார். அதனால்தான் பல பாடல்களுக்குள் சமஸ்கிருத சொற்கள் அதிகமாக பிரயோகம் செய்திருப்பதை நாம் பார்க்கலாம். 300 வருடங்களுக்கு முன் இருந்த போதிலும் அவருடைய தமிழ் எளிமையாகவே இருக்கின்றது. இப்பொழுது அவருடைய பாடல்கள் 1400 பாடல்கள் நம்முடைய கையில் இருக்கின்றது. அதற்கு மேல் அவர் பாடியிருக்கலாம், நம்முடைய கைவசம் இருப்பது அவ்வளவு பாடல்கள். இதுதான் அவருடைய சிறிய வாழ்க்கை குறிப்பு. இனி அவர்களுடைய பாடலுக்கு வந்தால், தாய்மானவர் பாடிய பாடல்களில் 1400-1500 பாடல்களுக்கு பக்கம் இருக்கின்றது. அதில் என்ன கருத்துக்கள் இருக்கின்றது என்ற ஒரு கண்ணோட்டத்தை இப்பொழுது பார்க்கலாம். அவருடைய பாடல்களில் என்னென்ன கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன என்று பார்த்தால், முதலில் தன்னுடைய இஷ்ட தேவதையை வணக்கம் செய்திருக்கின்றார். அதாவது ஈஸ்வர ஸ்துதி, ஈஸ்வரனை பாடி இருக்கின்றார். அந்த ஈஸ்வரன் எப்படி என்றால், ஒரு குறிப்பிட்ட நாம ரூபத்தை எடுத்துக்கொண்டு அந்த நாம ரூபத்தை ஸ்துதி செய்வது, போற்றுவது போன்று அமைந்திருக்கின்ற உமாதேவியை வணங்குதல், தட்சிணாமூர்த்தியை நமஸ்காரம் செய்தல், சிவபெருமானை ஸ்தோத்திரம் செய்தல், இவைகளெல்லாம் அடங்கி இருக்கின்றன. ஆகவே இதை நாம் என்ன சொல்லலாம், இஷ்ட தேவதா நமஸ்காரம். தன்னுடைய இஷ்ட தேவதையான சிவன், உமாதேவி, பிறகு தட்சிணாமூர்த்தி, இப்படிப்பட்ட தெய்வங்களை அவர் நன்கு பாடியிருக்கின்றார். இப்படி பல பாடல்கள் இருக்கின்றன. அடுத்ததாக பார்த்தால், அவருடைய அறிவு இறைவன் வெறும் ஒரு நாம ரூபத்தில் மட்டும் இல்லை, அந்த இறைவன் அனைத்துமாக, உலக அனைத்துமாக இருக்கின்றார் என்று விஸ்வரூப ரூபமாக அவர் இறைவனை பாடியிருக்கின்றார். எல்லா பூதங்களும் பகவான் சொரூபம் என்று எவர் எந்த ஆசிரியர் தாயுமானவர் ஒரு குறிப்பிட்ட நாம ரூபத்தை கொடுத்து அகிலாண்ட நாயகி, பெரிய நாயகி என்றெல்லாம் பாடினாரோ, அவரே அந்த இறைவன் ஒரு நாம ரூபத்திற்குள் அடங்கவில்லை, அனைத்துமாக இருக்கின்றார் என்று நாம் கீதையில் எப்படி விஸ்வரூப அத்தியாயத்தில் விஸ்வரூபம் என்றால் விஸ்வம் ஈஸ்வரஸ்ய ரூபம், இந்த உலகம் அனைத்தும் இறைவனுடைய உருவம் என்று படித்தோமோ, அந்த தத்துவத்தையும் ஆங்காங்கு எழுதி இருக்கின்றார். இப்ப முதல் கருத்து, அவர் இஷ்ட தேவதைகளை வழிபட்டிருக்கின்றார். இந்த பாடல்கள் ஒரு குறிப்பிட்ட தேவதைகளை, தேவதை என்றால் ஈஸ்வரனுக்கு ஒரு நாம ரூபத்தை கொடுத்து விளக்குவது போல் அமைந்துள்ளது. சில பாடல்கள் சகுண பிரம்மத்தை, அதாவது அனைத்தும் ஈஸ்வரனுடைய சுரூபம் என்ற கருத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார். இனி அடுத்ததாக பார்த்தால், இந்த சகுணத்தையும் கடந்த நிர்குண பிரம்மத்தையும் அவர் பல பாடல்களில் பேசி இருக்கின்றார். அந்த நிர்குண பிரம்மத்தை வணங்குவது போல் அந்த நிர்குண பிரம்ம சொரூபத்தை பல இடங்களில் வர்ணித்து இருக்கின்றார். முதல் பாடலே நிர்குண பிரம்மத்தினுடைய வர்ணனையாக அமைந்து அதை வணங்குவதாகவே அமைந்துள்ளது. அங்கிங்கு எண்ணாதபடி என்ற இடத்தில் நிர்குண சொரூபம் தான் வருகின்ற. உபனிஷத்தில் பூர்ணமத பூர்ணமிதம் என்ற சாந்தி பாடம் நிர்குண பிரம்மத்தை விளக்குவது போல் அமைந்தது போல் இவருடைய ஆரம்பமே அப்படி இருக்கின்றது. பிறகு பல இடங்களில் அவர் நிர்குண பிரம்மத்தை வர்ணித்து இருக்கின்றார். அந்த நிர்குண பிரம்மத்தை வர்ணிக்கும் பொழுது உபனிஷத்தில் பயன்படுத்தப்பட்ட சொற்கள் அப்படியே அவர் கையாண்டு இருக்கின்றார். அதற்கு உதாரணமாக நாம் சில பாடல்களை பார்க்கலாம்.
கருணாகர கடவுள் என்ற தலைப்பில் முதல் பாடலை எடுத்துக்கொண்டால் அது தமிழ் பாடலா அல்லது சமஸ்கிருத பாடலா என்ற சந்தேகம் வரும் அளவுக்கு அவர் சமஸ்கிருத சொற்களை கையாண்டுள்ளார். அனைத்தும் உபனிஷத்தில் குறிக்கப்பட்ட நிர்குண பிரம்மத்தினுடைய சொற்கள். நிர்குண, நிராமய, நிரஞ்சன, நிராலம்பன, நிர்விஷய, கைவல்ய, நிஷ்கல, அசங்க, அச்சல, அனைத்தும் சமஸ்கிருத சொற்கள். ஆனால் அனைத்தும் நிர்குண பிரம்மத்தை விளக்குகின்ற சொற்கள். இவ்விதம் பல பாடல்களில் நிர்குண பிரம்மத்தை பற்றிய விளக்கம் வந்துள்ளது. சகுண பிரம்மத்தை சொல்லி வருவார், உடனே நிர்குண பிரம்மமும் கலந்திருக்கும். அது இவருடைய பாடல்களில் அமைந்துள்ள அடுத்த கருத்து. இப்ப முதலில் இஷ்ட தேவதையை கூறிய கருத்துக்கள், இரண்டாவது அனைத்தும் ஈஸ்வரன் என்று பேசும் பாடல்கள், மூன்றாவது நிர்குண பிரம்மத்தை வர்ணிக்கின்ற அல்லது விளக்குகின்ற பாடல்கள். இவைகளெல்லாம் அதிகமாக இல்லை, ஆங்காங்கு இருக்கின்ற. பிறகு அதிகமாக இவர்கள் தாய்மானவர் பாடல்களில் அமைந்துள்ள கருத்து இப்பொழுது நாம் பார்க்க போவது. அவைகள் ஒரு சாதகன் செய்ய வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய சாதனைகள், சாதனைகளை பற்றித்தான் இவர் அதிகம் பாடியிருக்கின்றார். ஒரு சாதகனுக்கு தேவையான சாதனைகள் இவர் பாடியிருக்கின்றார். அதில் ஈஸ்வரனுடைய கிருபை தேவை, குருவினுடைய கிருபை தேவை என்று, குருவினுடைய மகிமை, குருவை அடைதல், குருவுக்கு பணிவிடை செய்தல், குருவிடமிருந்து ஞானத்தை பெற வேண்டும் என்ற சாதனையை வலியுறுத்துதல், பிறகு அறிவு தேவை, வைராகியம் தேவை என்ற சாதனைகளை எல்லாம் எல்லா இடத்திலும் அதிகமாக பாடி இருக்கின்றார். அதிகமான பாடல்கள் சாதகனுக்கு உகந்ததாக இருக்கின்ற. அந்த சாதனைகளை பற்றி சொல்லும் பொழுது இவர் என்ன செய்துள்ளார், இந்த உலகத்தை, உலகத்தில் உள்ள போக பொருள்களை நிந்தனை செய்திருக்கின்றார். ஒருவன் போகியாக இருக்கும் பொழுது எந்த போக பொருள்களை வர்ணித்து மயங்கி இருந்தானோ அவனே ஒரு காலத்தில் அறிவு வரும் பொழுது நிந்திப்பான். அந்த நிந்தனை இவர் செய்திருக்கின்றார். சரீர நிந்தனை, தன நிந்தனை, பொருள் சரீரம் இவைகளையெல்லாம் நன்கு நிந்தனை செய்திருக்கின்றார். நிந்தனை என்றால் திட்டுதல், இழிவாக பேசுதல். பிறகு லோக நிந்தனை என்றால் உலகத்தில் உள்ள பொருள்களையெல்லாம் நிந்தித்தல். அடுத்த நிந்தனை ஆத்ம நிந்தா, தன்னையே அதிகமாக இகழ்ந்து பேசியிருக்கின்றார். பல இடங்களில் இவ்விதம் பேசியிருக்கின்றார். அதை நாம் ஆத்ம நிந்தனை என்று கூறலாம். ஆத்ம நிந்தனை என்றால் தன்னையே நொந்து கொள்ளுதல், தன்னையே இகழ்ந்து பேசுதல், நான் இவ்வளவு கீழ்த்தரமாக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று அவர் பேசி இருக்கின்றார். அதிலிருந்தும் சில பாடல்களை நாம் இன்று பார்க்கலாம். பிறகு அதற்கு அடுத்ததாக இவர் தன்னை இழிவாக பேசி, பிறகு இவரே தான் தன்னுடைய மனநிலையில் உயர்ந்து ஒரு சாதகனாக இறைவனுக்கு பாத்திரமானதாகவும் பேசுகின்றார். பிறகு இறுதியில் என்ன செய்கின்றார், தான் இப்படிப்பட்ட நிலையிலிருந்து குருவினுடைய கிருபையினால் இந்த ஞானத்தை அடைந்து, இந்த ஞானத்தின் பலனையும் அடைந்து, தான் ஒரு திருப்தனாக, நான் ஒரு நிறைவடைந்தவனாகவும் இருக்கின்றேன் என்றும் இவர் பாடி இருக்கின்றார். சாதகன், சாதகனை பற்றி பேசி அந்த சாதக நிலையில் தன்னை நிந்தித்து போக வஸ்துக்களை எல்லாம் நிந்தனை செய்து, பிறகு இறுதியில் என்ன செய்துள்ளார், ஒரு சித்த புருஷன் சாதனையெல்லாம் செய்து கடந்து மன நிறைவை அடைந்தவன் எப்படி இருப்பான் என்ற இடத்தில் தான் அப்படி இருப்பதாக பாடி இருக்கின்றார். அதை நாம் என்ன சொல்லலாம், ஆத்ம திருப்திகி என்று சொல்லலாம். என்னென்னலாம் பண்ணியிருக்கார், ஆத்ம நிந்தனை பண்ணார், முதல்ல லோக நிந்தனை உலகத்தை நிந்தித்தார், பிறகு ஆத்ம நிந்தனை தன்னை நிந்தித்தார், பிறகு அவரே
ஆத்ம திருப்தியை, தன்னுடைய திருப்தியை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். எப்பொழுது திருப்தியை வெளிப்படுத்துவார், வெளிப்படுத்தியுள்ளார் என்றால், சாதனைகளையெல்லாம் செய்து அவர் சித்த புருஷனானவுடன், சாதன அவஸ்தையிலிருந்து அவர் சாத்தியத்தை அடைந்து சித்தனானவுடன் அவர் மனதில் அடைந்த நிறைவை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அப்படி வெளிப்படுத்திய இடம்தான் ஆனந்த கழிப்பு என்ற பகுதி. ஆனந்த கழிப்புல நம்ம